பட்டார். பிறகு அனைத்து கடமைகளிலிருந்து விடுதலை அடைந்தார். இதுதான் இறைவன் செய்த அனுகிரகம். இப்ப இறைவன் நமக்கு செய்கின்ற அனுகிரகம் என்னவென்றால், தனிமையை கொடுத்து, வைராகியத்தை கொடுத்து, பொறுப்புகளிலிருந்து விடுதலை அடைவித்தல். இனி அடுத்த இரண்டு வரிக்கு வருகின்றோம். முன்னிலை ஏதும் இல்லாதே சுகமுற்ற செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. இதனுடைய அர்த்தமும் தெளிவாக விளங்குகிறது. முன்னிலை ஏதும் இல்லாதே, இல்லாதே என்றால் இல்லாத, முன்னாடி ஒரு பொருளும் இல்லாத, எனக்கு முன்னாடி ஒரு விஷயமும் இல்லாத சுகம், அப்படிப்பட்ட சுகத்தை முற்ற செய்து, செய்தே என்றால் முற்ற செய்து, அதனுடைய எல்லைக்கு எடுத்து சென்று என்னை பற்றி கொண்டாண்டினா என்னை ஆட்கொண்டார். இதனுடைய பொருள் என்னவென்றால், எனக்கு முன் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஆனந்தத்தை கொடுத்தார், முன்னாடி எந்த பொருளும் இல்லாமல் எனக்கு ஆனந்தத்தை கொடுத்தார். இனி இதனுடைய விளக்கத்திற்கு நாம் வரலாம். சாஸ்திரத்துல சுகம் இரண்டு விதமாக பிரிக்கப்படுகின்றது. ரெண்டு விதமான சுகம், ஒன்று விஷய சுகம், விஷயானந்தக என்று சொல்லப்படும் விஷயானந்தம், இனி ஒன்று ஆத்மானந்தக என்று சொல்லப்படும் விஷயானந்தம். ஆத்மானந்தம் ரெண்டு விதமான ஆனந்தம் பேசப்படுகிறது. இனி ஒவ்வொன்றையும் பார்ப்போம். விஷயானந்தம் என்றால், நமக்கு முன் ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளோடு மனம் இந்திரியங்கள் சம்பந்தம் வைத்து அதிலிருந்து வருகின்ற இன்பம், விஷய இந்திரிய சம்யோக ஜன்ய சுகம் என்று சொல்லப்படும். விஷயம்னா பொருள்கள், இந்திரியம்னா நம்முடைய கண்கள் காதுகள் முதலியவைகள், சம்யோகம்னா சேர்க்கை, அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற இன்பம். இப்போ டெலிவிஷனை பார்க்கிறோம், அந்த இடத்துல பொருள்கள் இருக்கின்றது, பிறகு கண்ணு வந்து அதை பார்க்கின்றது, அதனால ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. அதே போல இசை சப்தம் இருக்கு, காது வந்து அந்த சப்தத்தை கேட்டு சுகத்தை அனுபவிக்கின்றது, விதவிதமான பொருள்களை நாக்கு சுவைத்து அனுபவிக்கின்றது. இவ்விதம் பொருள்கள் முன் இருந்து அதை இந்திரியங்கள் அதோடு சம்பந்தம் வைத்து கிடைக்கின்ற சுகம். சில சமயம் இந்திரியம் இருக்காது, நம்ம மனதுக்குள்ளேயே சுகத்தை அனுபவிப்போம். எப்படி என்றால், எனக்கு அது கிடைச்சது, எனக்கு இது கிடைக்கின்றதுன்னு நமக்கு கிடைத்த சுகம் கிடைக்க போறதை நினைச்சு நம்முடைய சித்தத்திலிருந்து, நம்மளுடைய சிந்தனையிலிருந்தும் மனிதர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள். அப்படி இந்த அனைத்தும் ஏதோ ஒரு விஷய நிமித்தமாக வருகின்ற சுகம், அதுதான் முன்னிலை என்று இங்கு சொல்லப்படுகிறது. முன்னிலை என்றால், எனக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சு அந்த பொருள் நிமித்தமாக வருகின்ற சுகம். ஆனா இங்க வந்து ஆத்ம சுகத்தை சொல்கின்றார், ஆத்மானந்தத்தை சொல்றார். அதனால முன்னிலை ஏதும் இல்லாத, சம்பந்தம் வருவதனால வருகின்ற சுகம் அது விஷய சுகம், அதைத்தான் சம்சாரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுல வந்து சுகம் இல்லை என்று பொருள் அல்ல, சுகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம், அந்த நேரத்துல மனமானது இன்பத்தை அனுபவிக்கின்றது. அதனாலதான் பகவான் என்ன கூறினார் கீதையில், இப்படிப்பட்ட இன்பங்கள் இன்பம்தான், ஆனால் துக்க யோனி என்று சொன்னார். துக்க யோனின துயரத்துக்கு காரணமான இன்பங்கள்னு சொன்னார். ஏன் துயரத்துக்கு காரணமான இன்பம் என்று சொல்லப்படுகிறது என்றால், ஒரு விஷயத்தினுடைய இன்பத்தை நாம் சில நாள் தொடர்ந்து அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால், பிறகு நாம் அதற்கு அடிமையாகி விடுகின்றோம். அடிமைப்படுதல் என்பது இன்பமா துன்பமா என்றால் அது துன்பம்தான். அப்படி நம்மை அடிமைப்படுத்தி நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. இப்ப நம்மை அடிமைப்படுத்துவதற்கு காரணம்தான் விஷய இன்பங்கள். ஒரு பொருளை கொஞ்ச நாள் தொடர்ந்து பயன்படுத்தி விட்டால் அந்த பொருள் இல்லாமல் நாம் இருக்க முடியாது. அந்த காலத்தில எல்லாம் செப்பல்ங்கிறது, பாதத்துல அணிவதுங்கிறது ஒரு லக்ஸுரி போல, ரொம்ப வசதியானவர்கள் தான் அணிவார்கள். மற்றவர்கள்லாம் கரடு முரடான காட்டுல நடந்து போவார்கள், அவர்களுடைய பாதமே செருப்பு போல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இப்ப யாராவது நாள 5 நிமிஷம் நடக்க முடியுமா? முடியாது. ரொம்ப பேர் வீட்டுக்குள்ள ஒரு செருப்பு, வெளியொரு செருப்பு வச்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கிச்சனுக்கும் முன்னாடி ரூமுக்கும் எவ்வளவு தூரம்னா, ஆனா அதற்குள்ள ஒரு செருப்பு தேவைப்படுது. காரணம் என்னன்னா, ஒரு பொருளை தொடர்ந்து பயன்படுத்த
அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை. அப்படி அது வாழ்க்கையில பயன்படுத்திருக்கிற பொருள்கள் எல்லாம் நம்முடைய அங்கமாக மாறிவிட்டது, நம்முடைய உடலாகவே மாறிவிட்டது. செப்பல் வந்து காலினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாட்டுக்கு லாடம் அடிக்கிறது போல அடிச்சு விடுவார்கள் போல் இருக்கு, அப்படியே ஒட்டி விட்டுருவார்கள் காலில். ஏன்னா கண்ணை வந்து என்ன செய்கிறார்கள், கண்ணுக்குள்ள ஒரு சின்ன லென்ஸ் வச்சு கண்ணோட ஒரு மயம் ஆக்கிறது போல அப்படி வந்து மனிதர்கள் வந்து மாற்றி விடுவார்கள். அப்படி எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலும் அதற்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். ஆகவே பகவான் சொன்னார், இந்த இந்திரிய விஷயங்களை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த அது அப்பொழுது சுகமா இருந்தாலும் அது வந்து அடிமைப்படுத்தப்பட்டு துக்கத்தை கொடுக்கும். சரி, அடிமையா இருந்துட்டு போறேன், அதனால என்ன துக்கம்னு சில பேர் கேட்கலாம். அது அடிமையா தான் இருக்கிறேன்னா அது எப்படி துக்கம்னு கேட்கலாம். அடிமையாகி விட்டால் உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நம்ம வேலை செய்ய மாட்டோம், அதனுடைய போக்குல தான் நம்ம போகணும். பிறகு அந்த பொருள் தொடர்ந்து இருக்காது. அப்படியே தொடர்ந்து இருந்தாலும் ஒருவர் சொன்னார், நான் டெலிவிஷன் ஒன்று வாங்கினேன், அது 50 வருஷத்துக்கு ஒரு ரிப்பேர் ஆகாம தொடர்ந்து வேலை செய்யும்னா, அது 50 வருஷத்துக்கு வேலை செய்யும், உன்னுடைய கண்ணு வேலை செய்யுமா 50 வருஷத்துக்குன்னு கேட்டா கண்ணு வேலை செய்யாது, மனசு வேலை செய்யாது, அங்க உட்கார்ற சக்தி வேலை செய்யாது. அப்படி ஒன்னா அந்த பொருள் அழிஞ்சிரும், அல்லது அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மிடம் இருக்கின்ற புலன்கள் மனம் அது சக்தியை இழந்துரும். அப்பொழுது துக்கம் துயரம், அது வந்து விஷயானந்தம்னு சொல்றோம். இனி அடுத்த ஆனந்தத்துக்கு வருவோம். அதத்தான் இங்கு அப்படி இல்லாத சுகம்னு சொல்றார். முன்னிலை ஏதும் இல்லாத சுகம், ஒரு விஷய நிமித்தமாக வருகின்ற சுகத்தை பகவான் எனக்கு கொடுக்கல, முன்னிலை இல்லாத சுகத்தை முற்றச் செய்தே அதனுடைய எல்லையில் என்னை அழைத்து சென்று பிறகு என்னை பற்றி கொண்டாண்டி அப்படின்னு சொல்றார். இனி அடுத்த கருத்துக்கு வருவோம், ஆத்மானந்தம். இந்த ஆத்மானந்தம்னா என்ன, விஷயானந்தத்துக்கு எதிரான ஆனந்தம். இதுவும் ஆனந்தம் தான், ஆனா விஷயானந்தத்தை போல அல்ல, இது ஆத்மானந்தம். அது என்னன்னு இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். நம்ம ஆத்மானந்தம் என்று சொன்னால் உண்மையில் இறுதியில் என்ன சொல்கிறோம் என்பது வேறு கருத்து. ஆனா சொல்லும் போது ஆத்மானந்தம்னு சொல்றோம். அதாவது ஆத்மா ஆனந்த சுரூபம்னு சாஸ்திரம் நமக்கு போதிக்கின்ற, ஆத்மா ஆனந்த சுரூபம். ஆத்மான என்ன, நான் அர்த்தம். ஆத்மானா எனக்குள்ள இருக்கிற ஒண்ணு அல்லது எங்கோ இருக்கிற ஒண்ணு அப்படி அர்த்தம் அல்ல. நானே ஆனந்த சுரூபமாக இருக்கின்றேன். இப்ப நானே ஆனந்தமாக ஆனந்த சுரூபமா இருக்கும் போது பிறகு நான் எதற்காக ஆனந்தத்தை தேடி சுகத்தை தேடி வெளியே போகணும். இப்ப நானே ஆனந்த சுரூபம்னா எதற்கு வெளியே போகணுங்கிற கேள்வி வருது. அப்பொழுது சாஸ்திரம் சொல்லுது, உனக்கு நானே ஆனந்த சுரூபம்ங்கிற அறிவு தோன்றவில்லை, அந்த ஞானம் நமக்கு இல்லை. இப்போ ஒரு பொருளை நாடி நம்ம வெளியே போறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லப்படுகிறது. நம்ம ஒரு பொருளை தேடி போறதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று அந்த பொருள் நம்ம இடத்துல இல்லை அதனால தேடி போறோம், சில சமயம் அந்த பொருள் இருக்கு நமக்கு தெரியவில்லை ஆகவே தேடி போறோம். அந்த பொருள் இருக்கு ஆனா தெரியாத காரணத்தினால தேடி போறோம். அதற்கு வேதாந்தத்துல சொல்ற ரொம்ப பிரசித்தமான உதாரணம் என்னவென்றால், 10 பேர் ஆத்த கடந்தான், எல்லாம் கடந்துட்டார்கள், எண்ணி பார்த்தான், தன்னை விட்டுட்டு மீதி 9 பேரை என்னன்னா, பிறகு இவன் 10வது மனிதனை தேடி அலைகின்றான். இப்ப இவன் யார தேடி போயிட்டு இருக்கான், 10வது ஆள், 10 பேர் வந்தோம், 10வது ஆளை காணம்னு, அந்த 10வது ஆள் யாருன்னா இவன் தான். இப்ப யார் யார தேடுறா, அவன் அவனையே தேடுகின்றான். அது எப்படி நடக்கும், அவனே அவனை எப்படி தேட முடியும்னா, அறியாமையினால் இது சம்பவிக்கும். அப்படி ஆனந்த ரூபமாக இருக்கின்ற நானே ஆனந்தத்தை தேடி ஓட முடியும், அது எப்படி ஓட முடியும்னா, ஆனந்த சுரூபம் நான் என்ற அறிவு இல்லாததின் விளைவு. அப்பொழுது நானே ஆனந்த ரூபமானவன் என்ற அறிவு வந்துவிட்டால் அந்த அறிவு எப்படிப்பட்டது, நான் ஆனந்த சுரூபமானவன், இந்த ஞானம். இந்த ஞானத்தினுடைய விளைவு என்ன, நான் ஆனந்த சுரூபமானவன்கிற அறிவினுடைய விளைவு ஆனந்தம்தான். நான் ஏமாற்றப்பட்டவன்கிற அறிவினுடைய விளைவு என்ன,
நான் ஏமாற்றப்பட்டவன்கிற எண்ணம் ஒரு துக்கம். எனக்கு துயரம் வந்துடுதுங்கிற அறிவினுடைய விளைவு என்ன? அந்த துயரத்தை அனுபவிக்கிறது. நான் ஆனந்த சுரூபமானவன்கிற அறிவினுடைய விளைவு என்ன? ஆனந்தம். அப்படி ஆத்மானந்தம் இஸ் ஈக்வல் டு ஆத்ம ஞான ஆனந்தம். அதத்தான் ஞானானந்தம் அப்படின்னு சொல்றது. ஞானானந்தம் தான் ஆத்மானந்தம். என்ன, எல்லோருக்கும் அதே ஆத்மா அதே ஆனந்தம் தான். ஞானியினுடைய ஆத்மா மட்டும் ஆனந்தம், மற்றவர்களுடைய ஆத்மா துக்கம்னு அர்த்தம் அல்ல. எல்லோருக்கும் ஆத்மா ஆனந்தமா இருந்தாலும் சிலருக்கு மட்டும் அந்த ஆனந்தத்தை உணர முடிகிறது. காரணம் ஞானம். ஆகவே ஞானானந்தம். இப்ப நம்ம எப்படி சொல்லலாம், விஷயானந்தக ஞானானந்தகன்னு பிரிச்சிடலாம். முன்ன வந்து விஷயானந்தம் ஆத்மானந்தம் சொன்னோம். இந்த ஆத்மானந்தம் இஸ் ஈக்வல் டு ஞானானந்தம். இந்த விவேகானந்தர்னு சொல்றோம், அதனுடைய அர்த்தம் என்ன? விவேகம்னா அறிவு, ஆனந்தம்னா சந்தோஷம். விவேகமே அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. விவேகக ஏவ ஆனந்தக, யாருக்கு தன்னுடைய அறிவே ஆனந்தமாக இருந்ததோ அவர் விவேகானந்தர்னு சொல்றோம். அப்படி இந்த அறிவு தான் ஆனந்தத்தை கொடுப்பது. இந்த அறிவு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட அறிவு? இந்த அறிவுக்குரிய பொருள் நான், விஷயம் அல்ல. இந்த ஞானானந்தம்னு சொல்றமே, அப்ப இந்த ஞானம் அறிவு, அந்த அறிவுல யார் பொருளா இருக்கிறார்கள்னா நான் தான். என்ன, கண்ணை வச்சு உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். கண்ணை வச்சு கண்ணாடியை பார்த்தோம்னு வச்சுக்கோமே, யார பார்க்கிறோம்? கண்ணு கண்ணையே பார்க்குது அல்லது கண் நம்மையே பார்க்கின்றது. அப்படி பொதுவா அறிவுன்னு சொன்னா அந்த அறிவுக்கு பொருள் வெளியே இருக்கும். ஆனா இந்த ஆத்ம ஞானத்துல அறிவுக்கு பொருள் ஆத்மாவே, அறிபவனே அறிவுக்கு பொருளாக இருக்கின்றது. அப்படி என்னுடைய சுரூபத்தை நான் தெரிந்து கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற சுகம் விஷய சுகம் அல்ல, ஆத்ம சுகம், ஆனந்த சுரூபம். அதைத்தான் இங்கு சொல்கின்றார். அப்படிப்பட்ட சுகத்தை எனக்கு கொடுத்தார். எப்படினா, சொல்லாத வாக்கியத்தில் சொல்லி அந்த வாக்கியத்தின் மூலமா எனக்கு அறிவை கொடுத்து இந்த சுகத்தை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த கடைசி இரண்டு வரியில என்ன கருத்து சொல்லியிருக்கார்? விஷயானந்தத்திலிருந்து என்னை பிரிச்சு எனக்கு ஞானத்தின் மூலமாக ஆனந்தத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அதனுடைய கழிப்பத்தான் என்ன சொல்றார், ஆனந்த கழிப்பு. இப்ப இவர் ஆனந்த கழிப்புன்னு சொல்லும் போது எந்த ஆனந்தத்தை சொல்றார்? எனக்கும் அடிக்கடி ஆனந்த கழிப்பு வருது. ஏதேதோ பண்ணும் பொழுது, உதாரணமாக மது அருந்தும் பொழுது மது உண்டு கழித்தார்னு சொல்லுவார்கள், அங்கேயும் ஆனந்தம் வருது என்றால் அது விஷயானந்தம். இங்கு இருப்பது ஞானானந்தம், அறிவினால் வருகின்ற ஆனந்தம். இதற்கும் அதற்கு என்ன வித்தியாசம்? விஷயானந்தத்திலையும் ஆனந்தம் இருக்கு, அப்போதைக்கு ஆனந்தம் இருக்கு, பிறகு துக்கம் வருது, அதை பிறகு பார்த்துக்குவோம். ஆனா இதுவும் அப்போதைக்கு ஆனந்தம் இருக்கே, பிறகு துக்கம் வருமானா? இது பிறகு துக்கம் வராத ஆனந்தம், சுதந்திரமான ஆனந்தம். காரணம் என்ன என்றால், இந்த ஞானத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு, அறியாமைக்கு ஒரு லட்சணம் இருக்கு, ஞானத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. இந்த அறியாமையினுடைய இலக்கணம் என்னன்னா, அது தோன்றாமல் இருக்கின்றது. அறியாமைக்கு தோற்றம் இல்லை ஆனா இருக்கு. அது எப்படி தோற்றம் இல்லாமல் இருக்கும்னா, இப்போ ஒருவரிடம் கேட்கிறோம், உங்களுக்கு சமஸ்கிருத மொழியை பற்றிய அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். அவர் சொல்றார் எனக்கு அறியாம இருக்குன்னு. நம்ம கேட்கிறோம் எப்ப தோன்றியது? எப்ப தோன்றியதுன்னு சொல்ல முடியாது, அது தோன்றவில்லை ஆனா எங்கிட்ட இருக்குன்னு சொல்றோம். அப்படி அறியாமை தோன்றாது ஆனா இருக்கு. ஞானம் எப்படின்னா, தோன்றினால் இல்லாமல் போகாது. ஒரு முறை அறிவு வந்து விட்டால் அது நம்மை விட்டு போகாது. குழந்தைக்கு வந்து 2 + 2 = 4 அப்படிங்கிற அறிவை கொடுத்துட்டோம், அதனால மறக்க முடியாது. தப்பா போடுன்னா முடியாது. எது வரைக்கும்னா, அறிவு வந்து விட்டால் இந்த அறிவை நாம் விட முடியாது. அதனாலதான் சில சமயங்கள்ல தேவையில்லாத விஷயம் மனசுக்குள்ள போயிடுதுன்னா மறந்துடலாம்னா முடியாது. நம்ம என்ன சொல்ற, இதை ஏன் எங்கிட்ட நீ சொன்ன அப்படின்னு சொல்லுவோம். நீ சொன்னதை நான் விட்டுறேன், அறிவை எடுத்து வெளியே விட்டுறேன்னு முடியுமோ? அது முடியறதில்லை. அப்படி முடிஞ்சதுன்னு வச்சுக்குவோமே,
நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த அறிவை மட்டும் எடுத்து வெளியே விட்டுடலாம். நீங்கள் இறந்து விட்டீர்கள் அப்படிங்கிற அறிவை தூக்கி வெளியே போட்டுறேன், முடியறது இல்லையே. சிலதெல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டால் நம்மால மறக்க முடியாது, அறிவு நம்மை விட்டு போக. அப்படி அறிவுக்கு அறிவினுடைய இலக்கணம் என்னன்னா வந்தால் நம்மிடம் தொடர்ந்து இருக்கும், அதுக்கு வந்து அனித்தியத்துவம் கிடையாது ஞானத்து. அப்படி நான் ஆனந்த சுரூபங்கிற அறிவு வந்து விட்டால் அறிவுக்கு என்ன லட்சணம்னு பார்த்தோம், போகாது. போகணும்னு நம்ம விரும்பினாலும் போகாது. அப்போ அறிவினுடைய இலக்கணம் வந்து விட்டால் போகாது, நான் ஆனந்த சுரூபம்ங்கிற ஞானம் வந்துட்டா அது போகாது. நமக்கு இந்த சுகத்துக்கு ஒரே ஒண்ணுதான் தேவைப்படுது, பொருள் தேவைப்படல, அறிவு மட்டும் தேவைப்படுது. அறிவினுடைய இலக்கணமோ வந்தா போகாது. ஆகவே என்னன்னா இது நித்திய சுகம், நித்தியானந்தக. இப்ப நித்தியானந்தம்னு என்ன, எப்பொழுதும் இருக்கின்ற சுகம் ஞானத்தினால் வருவது. காரணம் அறிவினுடைய சுபாவமே வந்தால் இந்த மனது சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்மை விட்டு செல்லாது. அப்படி இந்த ஆனந்தம்ங்கிறது நித்தியமான பூர்ணமான நம்மை அடிமைப்படுத்தாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினுடைய அந்த ஆனந்தத்துல திளைத்து இருக்கிறது தான் இங்கு ஆனந்த கழிப்புங்கிற தலைப்பு. இந்த ஆனந்தத்திலேயே இருக்கிறது தான் மோக்ஷம், அதைத்தான் இங்கு சொல்கின்றார். இந்த ரெண்டு பாடல்களுக்குள்ளேயே முழு முக்கியமான மைய கருத்தை தாய்மானவர் வைத்து விட்டார். இப்ப முதல் பாடல்ல வந்து இப்படிப்பட்ட இறைவன், ஆதி அனாதியுமாகி ஆனந்தமாகி இருக்கின்ற இறைவன் எனக்கு குருவாக தோன்றி, மௌன குருவாக தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னான், எனக்கு வந்து ஞானத்தை அடைய உபதேசம் செய்தார். பிறகு அந்த உபதேசத்தை நான் எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும், என்னால் அதை சொல்ல முடியாது. பிறகு எனக்கு சில அனுகிரகம் எல்லாம் செய்தார், சூது பண்ணி தனிமைப்படுத்தினார், பிறகு சும்மா இருத்தி கடமைகள்லாம் தான் எனக்கு விடுதலை கொடுத்தார், கொடுத்து இந்த ஆனந்தத்தை எனக்கு கொடுத்தார். அப்போ முன்னிலை ஏதும் இல்லாத விஷய சுகம் இல்லாமல் சுகம் முற்ற செய்தே இந்த ஆனந்தம் வந்து தாரதமியம் எல்லாம் கிடையாது, சிறியது அதிகம் குறைவுங்கிறதெல்லாம் இதுக்கு கிடையாது. விஷயானந்தத்தில் இருக்கு, அதாவது ரெண்டு இனிப்பு பதார்த்தத்தை கொண்டு வருகிறார்கள், நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இதை விட அதுதான் பிடிக்கும்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா இதை நான் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் சுகம் வருது, ஆனா இதை விட அதை சாப்பிட்டேன்னா கொஞ்சம் அதிக சுகம் வருது. அல்லது இட்லியோ தோசையோ சூடா வேணும்னு சில பேர் உட்கார்ந்துருப்பார்கள், அதனுடைய அர்த்தம் என்ன, அது ஆறி சாப்பிட்டாலும் சுகம் வருது ஆனா சூடா சாப்பிட்டா கொஞ்சம் சுகம் அதிகமா வருது, அதனால சூடான ஆர்குமெண்ட் எல்லாம் நடக்கும், எனக்கு சூடா தான் வேணும் இப்படி எல்லாம் ரகல பண்றோம். காரணம் என்ன, அதுலயே சுக தாரதமியம் இருக்கு. ஞானானந்தத்துல அதெல்லாம் கிடையாது, அதுல வந்து குறைவு நிறைவுங்கிறது இல்ல. அதனால சொல்றார் முற்ற செய்தே, முற்ற செய்துனா அதுல வந்து உயர்வு தாழ்வு கிடையாது, சிறியது பெரியதுன்னு கிடையாது. அப்படி ஆத்மானந்தத்தை கொடுத்து என்னை பற்றி கொண்டாண்டி அப்படின்னு சொன்னா, என்னை பற்றி கொண்டான் என்றால் நான் அவர் மயமான ஆனந்தமயமாக பிரம்மமயமாகவே இருக்கின்றேன். இதோடு இரண்டு பாடல்கள் முடிவடைகின்றது. இனி நம்ம அடுத்த பாடலுக்கு செல்ல வேண்டும். 3-4 இந்த இரண்டு பாடல்கள் ஆசையை பற்றியது, ஆசையை குறித்த விஷயங்கள் இதில் வருகின்றது. இந்த ரெண்டு பாடலும் ஓரளவுக்கு இந்த ரெண்டு பாடலிலும் பேசப்படுகின்ற கருத்து ஒன்றுதான், எல்லாம் இந்த பற்றை பற்றி பேசுகின்றார். ஆசை அல்லது பற்று அல்லது காமம், விருப்பம், இச்சா, இது சம்பந்தமான கருத்து இந்த ரெண்டு பாடல்களிலும் வருகின்றது. ஆகவே இந்த 3-4 இந்த ரெண்டுமே ஒரே கருத்தை உடைய பாடல்கள். இப்பொழுது 3வது பாடலை நாம் பார்க்கலாம். பற்றிய பற்ற உள்ளே தன்னை பற்ற சொன்னான், பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன், சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி. இதெல்லாம் நாம் நேரடியா படிச்சாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம முதல்ல இதனுடைய பொழிப்புரைய பார்க்கலாம், பிறகு இதனுடைய விளக்கத்திற்கு பிறகு வரலாம். பற்றிய பற்று அற,
பற்றிய என்றால் என்னை பற்றி கொண்ட,

அப்படி என்னை பற்றிய பற்று அற, அற என்றால் நீக்குவதற்காக, என்ன பிடிச்ச ஆசையை நீக்குவதற்காக, என்ன வந்து பிடிச்சிருக்கு ஆசை, பேய் போல என்ன வந்து பிடிச்சிருக்கு, அப்படி பிடிச்ச ஆசை பற்றிய பற்று அறுப்பதற்காக உள்ளே, இந்த இடத்துல உள்ளே என்ற சொல்லினுடைய பொருள் ஆழ்ந்து, டீப்பா, உள்ளேனா உள்ளே எங்கேயோ உள்ள போய் அர்த்தம் இல்ல, ஆழ்ந்து உறுதியாக என்று பொருள். இப்ப என்னை பற்றிய பற்றை அறுப்பதற்காக ஆழ்ந்து தன்னை பற்ற சொன்னான், தன்னை இறைவனை, இறைவனை பற்ற சொன்னான். எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்கள், என்ன பிடிச்சிருக்கிற பற்று போறதற்காக ஆழ்ந்து இறைவனை பற்ற வேண்டும் என்று சொன்னான், என்னை பற்ற சொன்னான், தன்னை பற்ற சொன்னான்னா ஈஸ்வரன் தன்னை பற்ற சொன்னான். ஏன்னா உன்னை பற்றிய பற்று உன்னிடமிருந்து நீங்க வேண்டுமென்றால் என்னை நீ ஆழ்ந்து பற்ற வேண்டும், என்ன பிடிச்சிட்டா உன்னை பிடிச்ச ஆசை சென்று விடும். அதான் சொல்ற பற்றிய பற்று அற, உன்னை பற்றிய பற்றானது நீங்குவதற்காக ஆழ்ந்து உள்ளே தன்னை ஈஸ்வரனை பற்ற சொன்னான், பற்ற சொன்னான், நீ என்னத்தான் பற்ற வேண்டும் என்று சொன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணாராம், அதான் தாய்மானவருடைய பெருமை, நீ உன்னை பற்ற சொல்ற, எனக்கு எத்தனையோ பற்று இருக்கு, உன்னை போய் யாராவது பற்றுவார்களான்னு அவர் சொல்லல. தாய்மானவர் என்ன செய்தாராம், பற்றி பார்த்த இடத்தே, இடத்தே என்றால் பொழுது என்று பொருள், பற்றி பார்த்த பொழுது. உடனே தாய்மானவர் ஈஸ்வரனை பற்றி விட்டார். பகவான் என்ன சொன்னார், நீ உன்னுடைய பற்றை விட வேண்டும் என்றால் என்னை பற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் இவர் அந்த இறைவனை பற்றி விட்டார், இறைவன் மீது ஆசையை செலுத்தி விட்டார். அப்படி பார்த்த பொழுது, பகவான் மீது அன்பு கொண்ட பொழுது, பகவானை பற்றிய பொழுது, பெற்றதை ஏதென்று சொல்வேன், அப்படி பகவானை நான் பிடிச்சதற்கு பிறகு நான் பெற்றதை ஏதென்று சொல்வேன், நான் பெற்ற பேற்றை, நான் பெற்ற ஆனந்தத்தை, பெற்ற நிலையை நான் ஏதென்று சொல்வேன், நான் என்னால சொல்ல முடியாது என்று சொல்கிறார். இங்க சொல்றார் என்னன்னு சொல்றார், சொல்ல முடியவில்லை என்று சொல்கின்றார். அந்த அதனால் அடைந்த மேன்மையை, பெருமையை, உயர்வை ஏதென்று சொல்வேன், நான் எப்படித்தான் சொல்வது. சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி, சற்றும்னா சிறிதளவும் என்று பொருள், சிறிதளவும் பேசாத காரியம், என்னால பேச முடியாத காரியத்தை பேசினான். என்னுடைய அர்த்தம் என்ன, முதல் ரெண்டு வரையில பெரிய கருத்தை சொல்லியிருக்கார், உன்னை பிடிச்ச ஆசை உன்னிடத்திலிருந்து போக வேண்டும் என்றால் நீ என்னை பிடிக்க வேண்டும், சும்மா பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, பிடிச்சு பாரு, பகவானை பிடிச்சு பாரு, அப்படி பிடித்தால் நீ அடைவத யாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது. பேசாத காரியம்னா வாயினால் விளக்க முடியாத ஒரு நிலையை அவன் பேசினான், செய்தான். தோழிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம், ஆழ்ந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற அகப்பாடல்கள் எல்லாம் இந்த விதத்தில் அமைந்திருக்கும் என்று. இனி அடுத்த நான்காவது பாடலை பார்த்தாலும் இதே ஆசையை பற்றி பேசுகிறார். பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கமாய் பிதற்றி திரிந்தேன் ஆசா பிசாசை துரத்தி. இந்த இடத்துல ஆசைக்கு உபமானம் ஒன்று சொல்றார், பிசாசு அப்படின்னு சொல்லி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிசாசுங்கிறது என்னமோன்னு சொல்லி, பிசாசுங்கிறது ஆசைதான். அப்ப யாருக்கெல்லாம் ஆசை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த சினிமாவில்தான் யாருக்காவது பிசாசு பிடிச்சிருக்கோ ஓட்டிட்டு இருப்பார்கள், நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் நினைக்காதீர்கள், நினைக்க வேண்டாம். யாருக்கெல்லாம் ஆசை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிசாசு பிடிச்சிருக்கு. எனக்கு எண்ணிக்கைக்கு அற்ற ஆசை இருக்கேன்னா எண்ணிக்கைக்கு அற்ற பிசாசு பிடிச்சிருக்கு, அதனாலதான் அங்கு இங்கு அலைந்து கொண்டு இருக்கின்றோம் என்று இந்த நான்காவது பாடலை இப்பொழுது பார்க்கலாம். பேசா இடும்பைகள் பேசி, பேசா இடும்பைகள்னா பேசக்கூடாத பழி சொற்களை பேசி, இடும்பைகள்னா தவறான சொற்கள்.

0: சிக்ஸா இடும்பைகள் பேசி எப்படி இருந்தேன்னா சுத்த பேயங்கமாகி பிதற்றி திரிந்தேன். பேய் போல உளறிக்கொண்டே நான் இருந்தேன். உளர்றத தவிர வேற ஒண்ணுமே நான் செய்யல. பிறகு என்ன செய்தார் இறைவனுடைய அனுகிரகம் என்ன? ஆசா பிசாசை துரத்தி, ஆசை என்கின்ற பிசாசை துரத்தினார். என்னிடம் இருந்து துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி, அவனுடைய அருளுக்கு கீழ் என்னை வைத்து விட்டார். இது ரொம்ப சுலபமான பாடல். இப்படி ஆசா பிசாச துரத்தி என்னை அவனுடைய அடிக்கு கீழ் வைத்து கொண்டார் என்று இந்த இரண்டு பாடல் 3-4 ஆசையை பற்றியது. நாம் அடுத்த வகுப்பில் ஆசையை பற்றிய விசாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த பற்றுனுடைய தன்மை என்ன, இந்த பற்று எப்படியெல்லாம் நம்மை பற்றி இருக்கின்றது, இதை நீக்குவதற்கு என்னென்ன உபாயங்கள், இங்கு சொன்ன உபாயம் என்ன, இது போன்ற பற்றை பற்றிய விசாரத்தை நாம் அடுத்த வகுப்பில் மேற்கொள்வோம்.
1: ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணமாதாய

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

திருவிழிமிழலை காத்தியாயன மகரிஷியின் யாகத்தில் தோன்றிய உமாதேவியாரை வீழிநாதர் மனம் புரிந்து என்றும் மணக்கோலத்தோடு விளங்கும் தலம். ஆலய அமைப்பே திருமணப்பந்தருள் அமைந்த மணவரையை நினைவு கூறுவது ஆம். உற்சவர் மாப்பிள்ளை சுவாமியாக எழுந்தருளியுள்ளார். நாள்தோறும் 1000 தாமரைப் பூக்கொண்டு அர்ச்சித்த நாராயணமூர்த்தி ஒரு நாள் ஒரு பூக்குறைய தம் கண் இடந்து அர்ச்சித்து சக்கரம் பெற்ற பதி என்பர் ஆண்டோர். பஞ்சகாலத்தில் அப்பரும் சம்பந்தரும் தனித்தனியே திருமடங்கள் அமைத்து இறைவரிடம் பொற்காசுகள் பெற்று அடியவர்களுக்கு அன்னம் பாலித்த திருத்தலம். இத்திருத்தல விமானம் விண்ணடி விமானம் என்று போற்றப்பெறும் சிறப்பினது. காழியில் விற்றிருந்த கோலம் கழுமல நகரார்க்கு வீழியில் காட்டிய பெருமான் வீழிநாதர். இறைவர் வீழிநாயகர், நேத்ராற்பணேஸ்வரர், இறைவி சுந்தரகுஜாம்பிகை, தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம், தலவிருட்சம் வீழிச்செடி, ஜடாவர்மன் சுந்தரபாண்டியத்தேவன் திருக்கை கொட்டி திருப்பதிகம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்தான் என்ற செய்தி திருமுறைகளின் பெருமையை புலப்படுத்தும் செய்தியாம். சீகாழி செம்மல் இத்திருத்தலத்திற்கு பாடிய பதிகங்கள் பல. திருவிழிமிடலையை நினைய வல்லவரே சீதேவியாகிய மகாலட்சுமியின் நலம்பொதிந்து செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் என்பது திருமுறையில் காணும் அருட்குறிப்பு. உமாதேவியை இடப்பாகத்தே வைத்த ஈசன் உரைகின்ற வீழிநகரை போற்றி தொழுபவர் புகழ்பெற வாழ்வார் என்பது பிள்ளைப்பெருமானார் பாடியருளிய அற்புதமான குறிப்பு. அடியவராதலைக் காட்டிலும் சிறந்த பேறு உலகில் வேறு எதுவும் இல்லை என்ற கருத்து இத்திருக்கடைக்காப்பு பாடலில் காணலாம். அலர் மகள் மலிதர் எனத் தொடங்கும் பாடல் பண் வியாழக்குறிஞ்சி.

என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி இந்த பேன் ஆசிரியர் இந்த பக்கம்

பயப்படுவாங்க
அது பேட்டானா கூட விடாதான், வந்து சேருமான சேருமா. இந்த திங்கட்கிழமை என்று வரக்கூடிய புரோஷ தினத்தில் வழிபாடு செய்தால் மூதாதையர்கள் செய்த தவறான காரணமாக நம்மை சேர்ந்திருக்கக்கூடிய பாவங்கள் விடுதலை இருக்கும். ஏன்னா அவங்க எதையாவது சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க, புரோஷத்தை புரோஷ வேலையில ஏதாவது தவறான காரியங்களை ஈடுபடுத்தலாம், தெரியாது. அதெல்லாம் பாவம்னு சாத்திரம் சொல்லுது. இல்ல நன்மை செய்யாமல் யாருக்காவது தீமை செய்திருக்கலாம், அதெல்லாம் சேர்ந்து நம்ம இடத்துலயே வந்து சேரும். அதையெல்லாம் நீக்குவதற்கு உரிய நாள் இந்த நாள் சோமவாரம் தோஷம். இன்னைக்கு வழிபாடு செய்தா ஜாதகத்துல சந்திரன் எங்க இருந்தாலும் சரி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சார் ஏன் இங்க வந்திருக்காமே, கடகத்துக்கு வந்திருக்கலாமே, பயமா இருக்கு சார், நேரத்துக்கு அப்படின்னு அவங்க போடுற கணக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ரொம்ப வித்தியாசமா கணக்கு பண்ணி இந்த பாடல் நல்லா இருக்கு, இடம் சரியா இல்லை, இவ்வளவு மார்க் வருது. குரு தான் நமக்கு மார்க் போடலாம், வாத்தியார் தான் நமக்கு மார்க் போடலாம், நாம வாத்தியார் மார்க் போடலாம் போடவே முடியும். ஆனா எல்லா பத்திரிகையும் வாத்தியார் மார்க் போடும், குருவுக்கு மதிப்பெண் போடும். உங்களுக்கு 45 மார்க், உங்களுக்கு 60 மார்க், உங்களுக்கு 80 மார்க், உண்மையிலேயே பண்ணாங்க. ஏன்னா ஆசல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியார்களுக்கு அவை என்றைக்கும் துன்பத்தை செய்யாது அப்படின்னு ஞாசமுத்தமாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த தலம் திருப்பூவனம் அருள்மிகு விண்ணமுனி உடனாய அருள்மிகு திருப்பூவனநாதர் அப்படின்னு சொன்ன பாவங்கள் விலகக்கூடிய தலம். இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு திருவிளையாடல் புராணத்துல முதல் பக்கத்துல தான் அந்த திருவிளையாடல் புராண கதை ஃபுல்லா 64 திருவிளையாடலும் அங்கதான் நடந்தது. அங்க இந்த திருப்பூவனத்துல பொன்னனையாள் அப்படின்னு ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வேலை என்னன்னா உடலை பணத்துக்கு விற்பது, உடலை பணத்துக்கு விற்கக்கூடிய தொழில் புரியக்கூடிய பொன்னனையாள் அப்படிங்கிற பெண். அவருக்கு ஒரு ஆசை, அந்த திருப்பூவனநாதன் வழி கோயில்ல சோமாஸ்கந்த வடிவம் இல்லை. இன்னைக்கு நம்ம கோயில்ல விழா போதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வடிவம் என்ன வடிவம் தெரியுமா, சோமாஸ்கந்த வடிவம் தான் வெளியில காட்சிக்கு புறப்பாடு ஆகுது. பஞ்சபூர்த்தி புறப்பாடுல சோமாஸ்கந்த வடிவம் தான் புறப்பாடு ஆகுது. அங்க கபாலி கற்பகம் நடுப்புற முதல் பெருமாள் இருக்கக்கூடிய அந்த சோமாஸ்கந்த வடிவம் தான் புறப்பாடு ஆகுது. அது என்ன வடிவம் தெரியுங்களா, அந்த வடிவத்துக்கு பெயர் ஆனந்த வடிவம் என்று பெயர். ஆனந்த அம்மா அப்பா உட்கார்ந்துட்டு நடுப்புற குழந்தை உட்கார்ந்துருக்குது அப்படின்னு கேட்டா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு பொருள். அது போல இந்த உலகத்தினுடைய அமையப்பன் தன்னுடைய குழந்தைகளோடு வந்தால் நம்மளா உருவப்பெருமாள் இல்லை, அங்க நீங்க அந்த உருவப்பெருமாள் என்பது ஒரு உருவகம், அந்த சுவாமிக்கு மத்தியில நாம உட்கார்ந்துருக்கிறதா நினைச்சு வணங்கிடும் சொன்னா அது ஒரு ஆனந்த வடிவம். அந்த ஆனந்த வடிவம் தான் உதாவது. அந்த ஆனந்த வடிவம் உதா வருவதை பார்த்தாலே நம்முடைய இல்லத்திலும் ஆனந்த தாண்டவம் ஆடும். அதுதான் சுவாமி போறோம், சுவாமி வந்து பார்க்கலையா, சுவாமி வந்து பார்க்கலையா அப்படிம்பாங்க. நாம வந்து சுவாமி வரும்போது பார்க்கறது எதுக்கு, இந்த ஆனந்த வடிவம் எங்கள் இல்லத்துக்கும் வர வேண்டும்ங்கிற விண்ணப்பம் தான் வைக்கணும். சுவாமி என்ன கலர்ல வேஷ்டி கட்டியிருக்காரு, பட்டு வேஷ்டி கட்டியிருக்காரா, என்ன கலர் புடவை கட்டியிருக்கிறாங்க, இல்ல இந்த ஆனந்த வடிவம் எங்கள் இல்லத்திற்கும் வர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை சேர்த்துதான் வரும். போன வருஷம் வந்துச்சேன், இந்த வருஷம் இல்லையே, இந்த வருஷமும் அதே சுவாமி தானே பாரு எடுத்துக்கோ கேட்டேன். ஏன் சார் போன வருஷம் வந்த சாமி தானே, அது எதுக்கு இந்த வருஷம் வேற பார்க்கணும் அப்படின்றீங்க அப்படின்னா நான் சொன்னேன் போன வருஷம் ஆனந்தமா இருந்தீங்க, இந்த வருஷம் ஆனந்தமா இருக்க வேண்டாமா, கண்டிப்பா இருக்கணும் சார், அதை விட இரண்டிப்பா ஆனந்தமா இருக்கும் வந்து தரிசனம் பண்ணுங்க அவ்வளவுதான். ஆனந்த வடிவத்தை தரிசனம் செய்தால் ஆனந்தம் பெறும், வேற ஒன்றும் இல்லை. 10 நாள் உற்சவம் நடத்தி அந்த விழா நடக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் உற்சவம் நடந்தது, அது ஒரு போதாகும். சுவாமி புறப்பாடு ஆகணுன்றது நீங்க உள் புறப்பாடுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகு செய்வாங்க, திருமணம் நடைபெற வேண்டுமோ, யாருடைய இல்லங்களில் எல்லாம் திருமண வைபவம் நடைபெற வேண்டுமோ அதை இந்த புறப்பாடை பார்த்தீங்கன்னா நடக்கும். வழிதெய்வியானையோடு சுவாமி புறப்பாடு அடைகிறதை பார்த்தால் நடந்த திருமணம் கழிக்கும். நல்ல நேரத்தில் வந்திருக்கிறீங்க, பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷம். இந்த பொன்னடையாங்கிற பெண்ணுக்கு இது ஒரு ஆசை, திருப்பூவனத்துல சோமாஸ்கந்த வடிவம் அதற்கு முன்பு கிடையாது, திருவிளையாடல் புராணம் எழுதுவதற்கு முன்பு இல்லை. இந்த பொன்னடையாங்கிற பெண் அதை பார்க்கலாம், ஆனந்த வடிவம் இங்கு இல்லையே, ஆனந்தத்தை எல்லோருக்கும் வழங்கக்கூடிய ஆனந்த வடிவம் இங்கு இல்லையே என வருத்தி சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம், இப்ப நானாக தான் என்ன வைப்பேன், பவுன் கொஞ்சம் இறங்கிற மாதிரி இருக்கு, எப்படியாவது ஒரு 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் எங்கேயாவது பரட்டினா நம்ம ஒரு 10 பவுன் 5 பவுன் வாங்கி வச்சுக்கலாம், பின்னால தேவைக்கு உதவும். என்ன தேவை வர போகுது,
ஒரு தேவையும் இல்லை. ஆடம்பரத்தை தவிர மதிப்புகளை தவிர ஒரு தேவையும் ரெண்டு லட்சம் ரூபாய் சேமிச்சு வச்சு பின்னால தேவைன்னா என்ன வரப்போகுது? ஏதோ வியாதி வரப்போகுதுன்னு எனக்கு வியாதி வந்து அதை போய் வைத்து கொடுக்கணும். அது சேர்க்காம இருக்கலாம். இறைவனத்தில் புண்ணியத்தை, இறைவனத்தில் ஒப்படை புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வோம். இந்த பொன்னனையாளுங்கிற பெண் பாருங்க, உடலை பணத்துக்கு விற்கக்கூடிய தொழிலை செய்தாலும் கூட அவருடைய எண்ணத்தில் ஆனந்த வடிவம் இந்த கோயிலில் இல்லையே என ஏங்கி இறைவனுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள். ரொம்ப தங்கம் கிடைச்சு சோமஸ்கந்த வடிவத்தை மற்ற மற்ற கோயில்கள் எல்லாம் ஐம்பொன்னாலான விக்கிரம், திருப்பூவனத்தில் மட்டும் தூய பொன்னாலான விக்கிரம், பொன்னு விக்கிரகம். அந்த திருப்பூவனாருக்கு சோமஸ்கந்த வடிவம் ஆனந்த வடிவத்தை முழு செலவையும் அணையை கொண்டு பொன்னால் செய்து வர வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கின்றாள். அதனால்தான் இருப்பை பொன்னாக்கிய தளம்னு அதை போட்டுருவோம். ஆனால் அதற்கு ஆக்சுவலா அந்த படலம் வந்து ரசபாவம் கற்பித்த படலம்னு திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதிகள் எழுப்பர். ரசபாவம் எழுந்தா தெரியாததுனால இருப்பை பொன்னாக்கிய தளம் அப்படின்னு போட்டுருக்கேன். அந்த பெண்ணுடைய இல்லத்திற்கு ஒரு சிவ அடியார் வடிவத்தில் சிவபெருமானே வந்தான். சிவபெருமானே வந்தாலும் அதனால ஏதாவது விதி வசத்தால் நாம் தவறு செய்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க வருந்தினா அதை வருந்தவே வேண்டாம். இந்த சோமவார பிரமோஷத்தினம் தந்து இறைவனத்தில் ஒப்படைத்து விட்டு இனி இது போன்ற தவறுகளை என்னை சேர்க்காது. அதுதான் இந்த சுந்தரர் சொல்லுவோம் சொல்வது, பின்ன என் பிழையை பொறுப்பான், பிழையெல்லாம் தவிர பணிப்பான். நான் செய்த பிழையெல்லாம் பொறுத்துக்கணும், வேற வைக்கிறேன் உனக்கு பொறுத்துதான் பொறுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிழையெல்லாம் தவிர பணிப்பான். இந்த பிழையெல்லாம் செய்யாம என்ன மையன் நான் சொல்வாரு, கல்லா பிழையும் கல்லா பிழையும் கசிவு குறுகி எல்லா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தொருவாரு. என்ன வழி இல்ல, அதுக்கு பொறுத்துதான். நாம வந்து பிள்ளையா பொறுத்தோம். இப்ப எங்க அப்பா என்ன இல்லையா என்ன சொல்ல முடியும்? சொல்லுவாரு நிறைய நேரம், நீ எனக்கு பையனே இல்லடா பாரு, அப்படியா தெரியுது அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அது போல என்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று ஈசன் கபாலி நினைத்தால் எத்தனை முறை ஒதுக்கி வைப்பான், எத்தனை பேரை ஒதுக்கி வைப்பான்? இல்லையா நம்மளால இவங்க தெரியுங்களா?

என்ன இரும்பு இருக்கா, பித்தளை இருக்கா, என்ன இருக்குவா. எல்லாத்தையும் வெட்டு கொண்டு வந்த அந்த பொன்னையாளுங்கிற பெண்ணிடத்தில் இதையெல்லாம் நெருப்பு இருக்கு காய்ச்சல் காலையில் இதெல்லாம் தங்கமா ஆயிடும் அப்படின்னு ரசமாவத்தை கற்பித்து விட்டு சிவனடியார் சென்று விடுகிறார். அவர் நெருப்புல போட்டு காய்ச்சிட்டார். காலையில எல்லாம் இருந்து தங்கமாயிடுச்சு. இல்ல எல்லாரும் செஞ்சா ஆகாது, சிவபெருமானே அடியாக வந்து செய்திருந்தால்தான் ஆகும். அப்படியா, இன்னைக்கு போய் நம்ம நெருப்புல முசிச்சு பார்ப்போம் அப்படின்னா இருக்கிற வெங்கையில இன்னும் கொஞ்சம் வெங்கை தான் அதிகமாகும். ஆனால் சிவபெருமானே வந்து செய்தால் நடந்த அப்படி சிவபெருமானே வந்து செய்த அந்த தங்கத்தை எடுத்து கொண்டு போய் கோயிலில் கொண்டு சோமாஸ்கந்த வடிவத்தை வார்த்து திருப்பூவனத்திலே வைத்திருக்கிறார்கள். அந்த திருமணம் நடைபெற்ற தலம் இந்த தலம் திருப்பூவனம். அவர்களுக்கு நம்மை உடனாய திருப்பூவனநாதர். சூரியனுடைய சாபம் கூடாதையர்களால் ஏற்பட்ட சூரியனுடைய சாபத்தை நீங்குவதற்காக சூரியன் வந்து வழிபாடு செய்த தலம் திருப்பூவனம். உலகத்துல சூரியனுடைய உணவை படப்படுத்தி தரக்கூடிய ஒரு அதனால நல்ல ஒளி வேண்டும். இரண்டாவது கடல் இருக்கக்கூடிய நீரை மழையாக்கி மேகத்துக்கு எடுத்து போய் மழையாக்கி கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு எளிய பணியை சூரியன் செய்து கொண்டிருக்கிறான். அதனால சூரியன் அப்பா சுட்டரிக்கிறது சொல்ல வேண்டாம், இந்த தேசத்துக்கு நல்லதை போகும். நீ உறிஞ்சிட்ட மழையெல்லாம் நீரைதான் திரும்ப மழையா இந்த பூமிக்கு கொண்டு வா. பாருங்க கடலில் உப்பு நீர், நாம இங்க தனியா மிஷின் வச்சு ஆக்கிட்டு இருந்தோம். சூரியன் தான் நல்ல நீரா புது நீராக மாற்றுவதற்கு சுத்தமான நீர் எதிர்க்கா மழை நீர் சின்ன பொருளோன்னு சொல்லுவோம். அந்த உப்பு நீரை உறிஞ்சி நல்ல நீராக தரக்கூடிய சூரியனுக்கு உகந்த நாள் சூரியனின் சாபம் நீங்க பெற்ற இந்த தலம் திருப்பூவன. அருள்மிகு இன்னமாய அருள்மிகு திருப்பூவன நாதர். இத சுவாமி வேற சொன்னாலே பாவம் நீங்கிடும், நன்மை பெறுவோம். இது மதுரைக்கு கிழக்க மதுரைக்கு அருகில் 18 கிலோமீட்டர் தான் அமைந்திருக்கக்கூடிய மாதம் மேனியலாகி சுவாமி இங்க இருக்காரா. முதல் பாடலையே ஆசைப்படுத்துமா சொல்வாரு சோமாஸ்கந்த வடிவம் அப்படிங்கிறதுக்கு. எல்லாத்தையும் பார்த்தோம்னா இரண்டாவது பாடல மூன்றாவது பாடல சுவாமி அப்பாவோட வச்சிருக்கிறான்னு வரும். இந்த மூன்றாவது முறையில இருபதாவது பாடல் முதல் பாடலே மாதம் மேனியன் ஆகி மனைவியோட இன்பமாக வீட்டிருக்கக்கூடிய ஆனந்த வடிவம் மாதவர் மேனியல் ஆகி வண்டொழு போதவர் பொழில் அணி பூவனத்துறை. அடுத்த வரியில வேதனை. வேதனைனா நாமெல்லாம் என்ன நினைச்சுப்போம், எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சார் அப்படின்னு. ஆனா இவருக்கு வேதனைனா இவர் வேதங்களால் ஆனவன் இறைவன். அதனாலதான் நாம சிவாச்சாரிய பெருமக்களை வைதீகத்தில் இருக்கிறவர்களை வைதீக முறையில் வாழ்ந்தவர்களை எதுவும் தவறுதலாக பேசவே கூடாது. சார் அவங்க சரியில்லை சார், அது நம்மோட வேலை இல்லை, அதை இறைவன் பார்த்துக் கொள்வோம். நம்மோட வேலை அவர்களை வணங்குவதோடு சரி. வேதனை விரவல அரண் மூன்றைத நாதனை அடித்தொழ நன்மையாகவே சிவபெருமானுடைய திருமணிகளை வணங்கினால் எல்லா பாவங்களும் விலகி நன்மையாகும். இனிமே வரக்கூடியதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த வினாடிக்கு அப்புறம் இனிமே நடக்கிறதெல்லாம் நன்மையா நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வு, இனிமே நமக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போயிட்டு போகும். இனிமே நமக்கு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீக அர்த்தங்களுக்கு இந்த சொற்பொழிவை செயல்படுத்துகிறவர்களுக்கு இறைவனை வணங்குகின்றவர்களுக்கு அருள்மிகு விண்ணப்பை உடனாய அருள்மிகு திருப்பு உடனாளர் என்று சொல்லுகிறவர்களுக்கு நன்மையே நடக்கும்னு சொன்னா நாதனை அழிவோட நன்மை ஆகவே.

0: எல்லா விதமான பாவம் கழுவுதல், எந்த விதமான பாவமாக இருந்தாலும் தெரியும்.
1: சில பேருடைய துயரங்களை சொல்ல முடியும்,
0: சில பேருடைய துயரங்களை சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட இருந்து கண்ணீர் வந்துவார்கள். என்ன காரணம்னா நிறைய பேர் அழகே எல்லாம் சரியாயிருக்கும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க, அப்படின் சொல்லவே கூடாது. சுவாமி பார்த்து சுவாமி கிட்ட அழகாக சுவாமி பார்த்து கண்டிப்பா நீங்க கண்ணீர் பதுக்கு ஒரு முறை உங்கள் பிரார்த்தனையை வைத்து விட்டீங்கன்னா அந்த பிரார்த்தனையை உடனடியாக இறைவன் பரிசீலனை செய்துவிடலாம், நியாயத்தை செய்துவிடும். அது சரியா இருக்கும் பட்சத்தில் உரியதை தந்துடுவான். அதுக்காக போலியா நான் போறதில்ல நானே போய் சொல்லி எனக்கு இது வேறொன்னு நான் அழுது கேட்டா சுவாமி கொடுத்துட மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஆனா இது அவர்களெல்லாம் மன்னித்து எனக்கு எது நல்லதோ அதை செய்தி அதை ஒரு கரங்களில் கொடுக்கிறேன்னு சொன்னா இறைவன் நன்மையை தவிர வேறொன்றை தரவே மாட்டான், நன்மையை தவிர வேறொன்றை தரவே மாட்டான். நம்பிக்கையா இருக்கலாம், இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு சென்றால் போதும் வெண்புயல் வெம்மையை தரக்கூடிய அபிலட்சணமாக சொல்லிக்கிறோம், அதை காட்டிலும் பல மடங்கு வெப்பத்தை தரக்கூடிய துயரங்கள் பல இருக்குகிறேன், சொல்லவும் முடியாது, சொல்லவும் முடியாது, சொல்லவும் முடியாம நிறைய பேர் விக்கிச்சு அப்படியே நிற்பாங்க. என்ன நடக்குது ஒரு பையன் சொல்லாம இருக்கான்
1: பயன்பதாக இருக்கும். அது புதிய கண்டிப்பா பயன்பெறும்.
0: வினைகள் தீர்வதோ முந்திய பொழுது எழுப்புவதற்குவை. ஞானசமுதிரமான இந்த வார்த்தைக்காகவே பல முறை தொழுது வணங்கணும்னு ஆசைப்படுறேன். இது தெரியுமா, புத்தி உள்ளவன் தொழுது எழுவான்.
1: சிவாய் சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. குழந்தைகளா, வணக்கம். சைவம் டாட் ஆர்க் ரேடியோவில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். குங்கிலிய கலையனாரோட கதையை பார்த்தோம் இல்லையா, அவரோட பக்தியை இன்னும் ஊராருக்கு எடுத்து காமிக்க திருப்பனந்தாள் அப்படின்ற ஒரு திருத்தலத்தில் பெருமாள் இன்னொரு அதிசயத்தை ஏற்படுத்தினார். தாடகைன்ற பெண், ஆதிசைவ பெண், பெருமான் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தவங்க. பெருமானுக்கு ஆசை ஆசையாக உயர் ரக மலர்கள் தேர்ந்தெடுத்து அதில் மொட்டுக்கள் மட்டும் எடுத்து அற்புதமாக மாலை கட்டி கொண்டு வராங்க. பக்தர்களோட பக்தியில் பார்த்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று செய்வாங்க. சிலர் வந்து நிறைய பாடல்கள், ஸ்லோகங்கள், பதிகங்கள் பாடுவாங்க. சிலர் வந்து பெருமானுக்கு நல்ல பொருட்கள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. தேங்காய், பூப்பழம், வீட்டிலேயே நல்ல பிரசாதம் செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் வந்து கோயிலுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இந்த தாடகைன்ற பெண்ணுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நிறைய பூக்கள் கட்டணும். அதில் வந்து குற்றமில்லாத பூக்கள், அதாவது வாடின பூவோ, நசுங்கின பூவோ, அழுகின பூவோ இல்லாமல் புது புது பூக்கள், அன்னன்னைக்கு மலர்ந்த புது புது பூக்கள், அதுவும் மொட்டாவே இருக்கணும். பெருமான் கிட்ட போனதுக்கு அப்புறம்தான் அது மொட்டு விரிஞ்சு மலர் கொடுக்கணும். ஏன்னா முதல்லயே வந்து வண்டெல்லாம் உள்ள உட்காந்து அந்த தேனெல்லாம் எடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து பூ கட்டுவாங்களாமா இந்த தாடகை. அந்த மாலையை கட்டும்போது அவங்க அக்கம் பக்கத்தில் அரட்டை அடிக்கிறது, வீண் கதை பேசுறது, வேண்டாத செயல்கள் எல்லாம், அந்த மாதிரி வேண்டாத செயல்கள் எல்லாம் விட்டுட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை ஊதி ஒவ்வொரு பூவையும் ஆசை ஆசையா பக்தி ததும்ப அழகா கட்டுவாங்களாமா. அவ்வளோ அழகா கட்டின மலர் மாலைய எல்லாரும் உயர்ந்து பார்க்க பெருமானுக்கு மாலையா அணிவிக்க கோயிலுக்குள்ள ஒரு நாள் போறாங்க. பூஜை முடிஞ்சதும் மலர் மாலையை எட்டி இறைவன் மேல போட முயற்சி செய்கிறாங்க தாடகை. ஆனா பாவம் அவங்களுக்கு எட்டவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எழும்பி எழும்பி தாடகை மலர் மாலையை போட முயற்சி செய்யறத பார்த்து சிவபெருமானே, அவர் தான் கருணை கடலாச்சே, அவரே தாடகை மேல இரக்கம் கொண்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய லிங்கத்தை கொஞ்சம் சாய்ச்சி கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் சாய்ச்சி கொடுத்தா தாடகையோட கைக்கு மலர் மாலை போட எட்டும் அப்படின்னு லேசா சாய்க்கிறாரு. தாடகை கைக்கு இப்போ ஈஸியா எட்டிடுச்சு. சந்தோஷமா மலர் மாலையை போட்டுட்டு மகிழ்ச்சியோட வணங்கிட்டு போயிடுறாங்க. பக்தர்களோட பக்திக்காக தான் எவ்வளவு வேணாலும் இறங்கி வருவேங்கிறத காமிக்க இறைவன் அப்படி சாஞ்ச நிலையிலேயே இருக்காரு. அப்படியே இருந்துட்டாரு, திரும்பி அவரு நேரா வரல. ஏன்னா இது தாடகையோட பக்திய எல்லாருக்கும் தெரியட்டும், ஏன் லிங்கம் யாராவது புதுசா அந்த கோயிலுக்கு வராங்கன்னு வைங்க, என்ன இங்க சாமி இப்படி சாஞ்சிருக்கே, ஏன் லிங்கத்தை நீங்க நேரா வைக்கலையா, நீங்க வந்து கருவறையில வந்து இறைவனை எழுந்தருளை பண்ணும்போது நேரா வைக்காம இப்படி கோணலா வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்ல இல்ல, இது வந்து பெருமான் இங்க வந்து அவ்வளோ சாநித்தியத்தோட இருக்காரு, தன்னை வந்து பாக்குற ஒவ்வொரு பக்தர்களையும் வந்து வணங்குற ஒவ்வொரு பக்தர்களையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு வாட்டி தாடகைன்னு ஒருத்தவங்க வந்து அவங்க மலர் மாலை அழகா தொடுப்பாங்க, அவங்க மாலை போடுறதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு எட்டவே இல்லை, பெருமானுடைய திருமேனி வந்து எட்டவே இல்லை, பெருமான் அதுக்காக சாஞ்சு கொடுத்தாராக்கும் அப்படின்னு அந்த கதையை வந்து எல்லாரும் சொல்றதுக்காக ஏதுவா அப்படியே பெருமான் வந்து சாய்ந்த நிலையிலேயே வந்து பெருமான் இருக்காரு. இது வந்து அங்கே இருக்கிற பெருமானுடைய சாநித்தியத்தை காமிச்சாலும், அவர் தாடகையோட பக்தியை அவர் அங்கீகரிச்சதை காமிச்சாலும், இவ்வளோ நாளாக நேராக அழகாக நின்றுட்டு இருந்த பெருமான் இப்போ சாஞ்சிருக்காரே அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை. அவருக்கு அலங்காரம் செஞ்சா அது முன்ன போல அழகா இல்லையோ அப்படின்னு ஒரு சங்கடம். ஆபரணங்கள் சூட்டினால் அது நேரா நிக்கல, தங்க காப்போ வெள்ளி காப்போ வச்சா இப்போ பெருமான் சாஞ்ச நிலையில இருக்கிறதுனால அந்த தங்க காப்பும் வெள்ளி காப்பும் வந்து நிக்க மாட்டேங்குது. பெருமான் மேல போட்டா அது வந்து கரெக்டா செட் ஆகி நிக்க மாட்டேங்குது. அபிஷேகம் செஞ்சால் அது நேராக, பெருமான் மேல அபிஷேகம் செஞ்சா எப்படி இருக்கும், அது மேல லிங்கத்தின் மேலே ஊற்றி அது அப்படியே அந்த ஆவுடை வழியாக கீழே விழும். அந்த கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு பிடிச்சு நமக்கு எல்லாம் அதை பிரசாதமாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அது சாஞ்சு இருக்கிறதுனால வந்து அந்த ஆவுடை மேலே அழகாக வரமாட்டேங்குது, எங்கெங்கேயோ வழிஞ்சு போகுது அப்படின்னு ஒரே குறை எல்லாம் இருக்கும். அந்த ஊர் மன்னன்கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க, மன்னா இந்த மாதிரி பெருமானுடைய லிங்கம் வந்து சாய்ஞ்சிருக்கு, ஒருவேளை அதனால் ஏதாவது குற்றம் குறை ஏற்பட்டுருமோ, நாட்டில் ஏதாவது பஞ்சம் பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரே ஆயிருக்கு அப்படின்னு எல்லாரும் மன்னன் கிட்ட போய் முறையிடுறாங்க. இதில் இருக்கிற மன்னனுக்கு இதில் இந்த இது வந்து சாதாரண பிரச்சனையாக வந்து தெரியுது. இவ்வளோதானா பிரச்சனை? இதுக்கு போய் தானா எல்லாரும் கவலைப்படுறீங்க? நாளைக்கே நம்ம கோயில் சிற்பங்கள் செதுக்கிற ஸ்தபதிகளை அழைச்சிட்டு போய் நேராக நிமித்தி வச்சிடலாம், அவ்வளோதானே, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. யாரும் சேர்ந்து லிங்கத்தை நேராக வச்சிடலான்னு ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் தள்ளுறாங்க. மறுநாள் வந்து ஸ்தபதிகள் போகிறாங்க. ஸ்தபதிகள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கோயில் சிற்பங்களில் வந்து யார் வேணாலும் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி சாதாரணமாக வந்து செதுக்கிட முடியாது. அதுக்கு சில நியமங்கள் இருக்குது. முதல்ல கல்லை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் நேரம் குறிக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து சின்னதுலேருந்து இறை வடிவங்களை சிலைகளை வந்து சின்னதுலேருந்து முறையாக குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் அதை வந்து செதுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்தபதிகள் எல்லாரும் வந்து சேர்ந்து மன்னன் அனுப்பினாருன்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி லிங்கத்தை நேராக வச்சிடலான்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் தள்ளுறாங்க, இழுக்கிறாங்க. பெருமான் அவராகவே சாஞ்சார், அவர் நினச்சா மட்டும்தான் எழுந்து நேராக காட்சி தருவார். இது புரியாமல் லிங்கத்தை சுற்றி இருக்கிற பீடத்தை உடைச்சிட்டா லிங்கத்தை வெளியே எடுத்துடலாம், அப்புறம் புதுசாக பீடம் அமைச்சு லிங்கத்தை நேராக வைக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பீடம் எல்லாம் உடைக்கிறதுக்கு வரவே இல்லை. கயிறு கட்டி இழுத்து பார்க்குறாங்க, வரலை. யானையை கட்டி இழுத்து பார்க்குறாங்க அந்த லிங்கத்தை நேராக கொண்டு வந்துடலான்னு, வரலை. பூஜைகள் செய்கிறாங்க, ஹோமங்கள் என்னென்னமோ செஞ்சு வேண்டி பார்க்குறாங்க, எதுக்கும் பெருமான் அசையவே இல்லை. இந்த அதிசயம் காட்டுத்தீ போல எல்லா ஊருக்கும் பரவுது. குங்கிலிய கலையனார் காதுக்கும் வந்து சேருது. மன்னனோட கவலையை தெரிஞ்சுக்கிட்ட கலையனார் திருப்பரந்தாளுக்கு கிளம்பி போகிறார். ஆலயத்தை பலமுறை சுற்றி வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி குங்கிலிய தூபம் விட்டு பெருமான் நேராக நிற்க வேண்டி இறைஞ்சி கேட்கிறார். ஆனால் பெருமான் அப்படியே சாய்ந்த குளத்திலேயே தான் இருக்கார், நேராக வரல. இப்போது கலைஞர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய மலர் மாலையை பெருமானுக்கு சூட்டுறார். அந்த மாலையோட ஒரு முனை பெருமானுடைய லிங்கத்தின் மேலே இருக்குது, இன்னொரு முனை வந்து ஒரு கயிற்றுனால கட்டி அந்த கயிற்றை சுருக்கு போட்டு தன் கழுத்தை சுற்றி இறுக்கி கட்டிக்கிறாரு குங்கிலிய கலையனார். கட்டிட்டு பெருமான் கிட்ட வேண்டுறாரு, பெருமானே என் கழுத்தில் இருக்கிற இந்த கயிற்றில் உன்னை நான் கட்டி இழுக்க போகிறேன். ஒன்று, நீ நேராக நின்று எங்களுக்கு அருள் புரியணும். இல்லைன்னா இந்த கயிற்றில் இருக்கிற சுருக்கு இறுகி என் உயிர் போகட்டும் அப்படின்னு கழுத்தில் சுருக்கு கயிற்றை மாட்டி பெருமானை அவர் மேலே சுற்றி இருந்த மலர் மாலையை கொண்டு இழுக்க ஆரம்பித்தார் கலையனார். என்ன ஆச்சரியம், அது வரைக்கும் 10-15 பேர் சேர்ந்து தள்ளி பார்த்தாங்க, யானையை வச்சு இழுத்து பார்த்தாங்க, நிறைய பேர் ஒரு 100 பேர்லாம் சேர்ந்து கயிறை பிடிச்சி இழுத்து பார்த்துருப்பாங்க. அப்போலாம் அசையாத பெருமான் ஒரு மெல்லிய மலர் மாலையை கட்டி குங்கிலிய கலையனார் இழுத்ததும் சட்டுன்னு நேராக அமர்ந்துட்டார். கழுத்தில் இருந்த சுருக்கு மலர் மாலையாக மாறிடுச்சு. மன்னனுக்கும் கூடியிருந்த அத்தனை பேருக்கும் ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். மாகேஸ்வரா, மகாதேவா, பெருமானே, அம்பலக்கூத்தான்னு ஒரே கோஷம். எல்லாரும் புல்லரிச்சு போய் நின்னாங்க. அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுறவர் இறைவன் அப்படின்னு தாடகை மலர் சூட சாஞ்சோ கலையனார் மலர் சூட எழுந்தும் நின்ன நம்ம பெருமான், பிஞ்சு குழந்தைகள் நீங்கெல்லாம் மனம் உருகி என்ன வேண்டினாலும் உடனே கொடுப்பாரு. நேரடியாக வரலைனாலும் வேறு ரூபத்திலாவது வந்து உங்களை காப்பாற்றுவார். நாம் அவர் மேலே வைக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று அன்பு. நம்பிக்கை வைக்கணுங்கிறதுக்காக மூடத்தனமான நம்பிக்கை, நம்ம சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்த இறைவன் மேலே நம்பிக்கை வச்சேன் என்னைய கை விட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. இப்படித்தான் கதை கேட்ட ஒருத்தன் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சா கடவுளே பார்த்துக்குவாருன்னு எதுக்கெடுத்தாலும் சொல்லிட்டே இருந்தான். அம்மா ஒரு நாள் அவங்க ஊரில் ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடி வந்துருச்சு. யானை பாகன் கத்திக்கிட்டே ஓடுறான், மதம் பிடிச்ச யானை வந்துருச்சு ரோட்டுக்கு, ஐயா என் யானைக்கு மதம் பிடிச்சி ஓடி வருது, எல்லாரும் ஓடி போய் பத்திரமா ஒளிஞ்சுக்கோங்கன்னு தெரு தெருவாக கத்திக்கிட்டே ஓடுறான். எதிரில் நம்ம கதை கேட்ட அறிவாளி வரான், எல்லாம் இறைவன் செயல், அவன் பார்த்துக்குவான், இவன் மட்டும் அப்படின்ட்டு இவன் மட்டும் கூட்டம் ஓடுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறானாமா. வழியில் அவனோட ஃப்ரெண்டு வரான், டேய் ஓடுடா யானை ஒன்று வேகமாக வருது அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம பக்தி மேன் விடுறா கடவுள் பார்த்துக்குவாருன்னு உதறி விடுறான். அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்திருப்பான், அவனோட தம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக வர்றான், அண்ணா சைக்கிளில் ஏறிக்கோ வேகமாக போயிடலாம் யானை வருது அப்படின்னு சொல்கிறான். அவனையும் தள்ளி விட்டுட்டு ஏதோ பட்டத்து யானை அவங்க கழுத்தில் மாலை போட்டு ராஜாவாக்க போகிறது மாதிரி தைரியமாக நடந்து போகிறான். யானை வந்துச்சு, இவன் போய் அது முன்னால் தைரியமாக நிற்கிறான், எனக்கு வந்து இறைவனுடைய துணை இருக்குது, நீ வந்து என்னை என்ன பண்ணிட முடியும் அப்படின்ட்டு யானை முன்னால் தைரியமாக கை வச்சுட்டு நிற்கிறான். யானை வந்துச்சு, இவன் மேலே ஒரே மிதி, அவ்வளோதான் ஆழ்காலி. இவன் ஆத்மா கடவுள்கிட்ட போகுது. அங்கே போய் நம்ம அறிவாளி சண்டை போடுறான், யார்கிட்ட, இறைவன்கிட்டே, இறைவா உனக்கே இது நியாயமா, உன்னை நம்பினேன்ல இப்படி என்னை காப்பாற்றாம விட்டுட்டியே அப்படின்னு கேட்குறான். கடவுள் சொன்னாரு, நான் தான் உன்னை மூணு வாட்டி காப்பாற்ற வந்தேனே, நீ தானே தப்பிக்காம விட்டுட்ட அப்படின்னு. மூணு வாட்டியா, எப்போ சாமி வந்தீங்க அப்படின்னு இவன் கேட்டான். அதுக்கு கடவுள் சொன்னாராம், முதல் வாட்டி பாகன் வந்து உன்னை ஓட சொன்னானா? ஆமாம் சொன்னான் அப்படின்னா. ஆமாம். ரெண்டாவது வாட்டி உன் நண்பன் வாடான்னு கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்தானா? ஆமாம் இழுத்தான் அப்படின்னா. நம்ம இவன் மூணாவது தரம் உன் தம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து உன்னை ஏறிக்க சொல்லி கூப்பிட்டானா? ஆமாம் கூப்பிட்டான். இப்போ இதுக்கு மூணு வாட்டி வந்ததும் நீங்களா சாமி அப்படின்னா. இவன் இதுக்கு மேலே நான் என்ன செய்யட்டும், நான் தான் மூணு முறை வேறு வேறு ரூபத்தில் வந்து உன்னை எச்சரிக்கை செஞ்சேன் காப்பாற்ற வந்தேன், நீ தானே மறுத்தேன்னு கேட்டாராம்மா. ஸோ குழந்தைகளா, இறைவன் மேலே நம்பிக்கை வேணும். இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற நம்முடைய அறிவையும் உபயோகப்படுத்த வேணும். சாமி ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நேராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்னாதான் நான் நம்புவேன்னு சொல்லக்கூடாது. அவர் எப்போ எந்த ரூபத்தில் வருவாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உதவுவார். நீங்கள் உங்கள் முயற்சிகளையும் செய்யணும். உங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்யறதுக்கு தான் இறைவன் உங்களுக்கு கண்ணு காது கை காலு அறிவு, யோசிக்கிறதுக்கு அறிவு எல்லாமே கொடுத்துருக்காரு. அதை நீங்களே அதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் காப்பாற்றிக்கணும், இறை பக்தியிலையும் முன்னேறி வரணும். சரியா, வணக்கம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்

0: கருவில் பொன்னி திருநதி, இந்நாளும் பொய்க்காமல் நீர் தரும் நீர்நாடாகிய சோழ வளநாட்டில் மண்ணியாற்றின் தென்கரையில் முருகப்பெருமானின் திரு ஆணையினால் அளிக்கப்பட்ட திருமறையோர்கள் மிகுந்து இருக்கும் பழமையான ஊர் செல்வம் நிறைந்த திருச்சேஞ்ஞலூர். இங்கு வாழும் மறையோர்கள் சிவநெறி சாதனமாகிய திருவெண்ணீற்றின் ஒன்றுவட்ட ஒழுக்கமுடையவராய் இரண்டு பிறப்பின் சிறப்புடையவராய் முத்தியினை என்றும் வளர்த்து நிற்பவராய் நான்கு வேதங்களையும் முறையாய்ப் பயின்றவராய் ஐம்புலன்களும் தங்களை பின் செல்லும் தன்மையராய் அரு தொழிலின் மெய்யொழுக்கத்தினை உடையவராகவும் ஏழுலகும் போற்றத்தக்கவராகவும் விளங்கினர். வேத பயனாம் சைவம் போல் மண்ணின் பயனாம் பெருமையை உடைய இப்பதியிலே காசிப கோத்திரத்தின் வழியில் வந்த எச்சதத்தன் பவித்திரை என்ற அந்தனர் தம்பதியினர் இருந்தனர். இவர்களுக்கு அருமறையின் துறை விளங்கவும் மறையோர்களின் குலம் பெருகவும் திருமன்றில் நடம்புரிபவர் சைவ வாய்மை வளரவும் மாதவத்தோர் வெற்றி விளங்கவும் விசார சருமனார் திரு அவதாரம் செய்தார். விசார சருமனாருக்கு இறைவதம் திருவருளாரும் முன்பு செய் தவத்தின் ஈட்டத்தாலும் வேத ஆகம ஞானம் சிறுவயதிலேயே இயல்பாகவே கைகூடப் பெற்றிருந்தது. அத்தகைய விசார சருமனாருக்கு உபநயனச் சடங்கு முறைப்படி ஏழாம் அகவையில் நடைபெற்றது. தம் மரபின் வழக்கப்படி முறையான ஆசானிடம் அவருக்கு வேதம் பயிலும் கடமையையும் செய்வித்தார் எச்சதத்தன். இடம் வேதாகம பாடசாலை.
1: ஆதித்யவர்ணம் தமசத்வரஸ்தாது தமேவம் வித்வானமிருதயஹ பவதி.
2: இந்த அளவிற்கு வேதங்களை எங்களால் கற்க முடிவதில்லையே. ஆசிரியர் சொல்வதை உடனேயே கற்றுவிடுகிறாயே. நீ முன்பே வேதங்களை கற்றாயா?
3: சிவசிவர் நடமே புரியும் சேவடியார் நம்மை உடைய தலைவராம். அவர் திருவருளினால்தான் அனைத்தும் நடைபெறுகின்றது. அளவில்லாத கலைகளில் குறிக்கப்படும் பொருள்களுக்கெல்லாம் பிள்ளையாய் உள்ள பொருள் அருக்கூத்து என்றும் திருவடியே ஆகும்.
2: அது சரி. வேதங்களில் இந்திரன், அக்னி முதலான பல பெயர்கள் கூறப்பட்டுள்ளனவே. அப்படியென்றால் பல தெய்வ வழிபாட்டையே வேதங்கள் காட்டுகின்றனவோ? அதில் உருத்திரன் என சொல்லப்படுவது மட்டும்தான் சிவபெருமானோ?
3: இல்லை இல்லை, மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் வேதங்கள் பரம்பொருளாகிய சிவபெருமானின் பல்வேறு வகை ஆற்றல்களையே வெவ்வேறு பெயர்களில் போற்றுகின்றன. ஒரு மனிதரை வீட்டில் வீட்டு தலைவராகவும் நாட்டில் குடிமகனாகவும் பணியிடத்தில் ஊழியனாகவும் பெயர் பெறும்பொழுது எல்லாவற்றையும் இயக்கும் இறைவனை வேதங்கள் பலவாறு அழைப்பதில் என்ன வியப்பு? உருத்திரன் என்பது இறைவனுடைய மேலான ஒரு ஆற்றல் நிலை. எனவே வேதங்கள் முழுமையும் உரைப்பது சிவபெருமானின் புகழே ஆகும்.
2: நீ கூறியதற்கு ஆதாரம் உண்டா?
3: ஓ, நிச்சயமாக. உதாரணமாக இருக்கு வேதம் இரண்டாவது காண்டத்தில் இந்திரன், மித்திரன், வருணன், அக்னி, திவ்யன், சுவர்ணன், கருத்மான், யமன் என பலவாக பெரியோர்களால் அழைக்கப்பட்ட மெய்ப்பொருள் ஒன்றே என்று அறுதியிட்டு கூறப்பட்டுள்ளது. இன்னும் ஓர் இடத்தில் ஒளி நிறைந்த அந்த பரம்பொருளை எல்லா உருவங்களின் ஊடே கண்டு திருநாமங்கள் பாடி யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை இங்கேயே அடைந்தவர்கள் ஆகின்றார்கள் என்கிறது யசுர்வேதம். வேண்டின் இன்னும் பல பல காட்டலாம். இருக்கு மாமரை ஈசனையே தொழும் கருத்தினை அறியாதவர்கள்தான் பல கடவுள்கள் என்று மயங்குவர்.
2: சிவசிவா, இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. நல்லன கூறும் நல்ல நண்பன் நீ. ஆமாம், அப்படிப்பட்ட ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவரை பற்றியேனும் வேதங்கள் கூறுகின்றதா?
3: இரண்டாவது மூன்றாவது நான்காவதாக கூட ஒருவர் இல்லை. ஐந்தாவது ஆறாவது ஏழாவதாக கூட ஒருவர் இல்லை. எட்டாவது ஒன்பதாவது பத்தாவதாக கூட ஒருவர் இல்லவே இல்லை. ஒருவனே தேவன் என்று அறி. இது அதர்வண வேதம். போதுமா?
2: சம்போ மகாதேவ், சம்போ மகாதேவ், அற்புதம் அற்புதம். வேதம் காட்டும் பரம்பரல் ஒன்றென்பதை நன்கு தெரிந்து கொண்டேன். இன்னும் ஒரு சந்தேகம், வேதங்கள் உருவ வழிபாட்டை கூறுகின்றனவா?
3: ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்று இறைவன் அன்றி ஒன்று இல்லை என்று காட்டுவன வேதங்கள். முன்பே கூறிய யசூர் வேத மந்திரம் திருநாமம் பாடிட கூறுகின்றது. இன்னொரு இருக்கு மந்திரம், என் இக்கரங்கள் இறைவனே போல்வன. இவை இறைவனுக்கும் மேலானவை. இவையன்றோ உலகுக்கெல்லாம் மருந்தாக உள்ள சிவபெருமானை தொட்டு அர்ச்சிக்கின்றன என்கின்றது. இதற்கும் மேலாகவா வேண்டும் வேத வழி நாம் செய்யும் சிவ வழிபாட்டிற்கு அடிப்படை?
4: அருமறைகளையும் ஆரங்கம் மற்றும் ஆகமங்களையும் அவைகள் உள்ளிட்ட பல கலைகளையும் ஆசிரியர் ஓதுவிக்கு முன்னே விசார சர்மரிடம் இவ் அனைத்தும் நிலவுகின்ற அறிவின் திறத்தினை கண்டு மிகவும் வியப்படைகின்றேன்.
2: உண்மைதான் குருவே.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: சுட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ.

0: சிவனே செல்வர்களே, இன்றைக்கு நாம் திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். ஏற்கனவே திருமூல தேவநாயனார் திருவள்ளூருக்கு முன்னாடி உள்ளவர் இல்லையா. இந்த திருக்குறள் நமக்கு அரங்கேறிய காலம் கிமு 31 என்று வரையறுத்திருக்கிறார்கள். இது வரலாற்று ஆசிரியர்கள். திருக்குறள் அரங்கேறும் பொழுது இந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் உக்கிர பெருவெழுதி. திருக்குறள் அரங்கேறிய பொழுது இந்த பாண்டிய மன்னன் பெயர் என்ன? உக்கிர பெருவெழுதி. அது அரங்கேறிய காலம் 31 கிமு 31 என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருமந்திரத்தினுடைய காலம் அப்படின்னு கேட்டால் வெள்ளைவாரணனார் அவர்கள் பன்னிருதுமுறை ஆராய்ச்சி என்ற நூலை எழுதிய கா வெள்ளைவாரணனார் அவர்கள் மிக அருமையாக சொல்கிறார்கள், கிமு 6000 கிமு 3000 வரைக்கும் இருக்கலாங்கிறார் திருமூலர். அப்படியானால் அவர் திருவள்ளுவருக்கு முன்னாடி உள்ளவர்னு தெரியுது. ஆகையினால அந்த திருமந்திர சொல்லாட்சியை இன்னும் சொல்ல போனால் 12 திருமுறைகளிலேயுமே காலத்தால் முற்பட்டது திருமந்திரம் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது செம்பொருளான சிவம் எனலாமே, அதாவது சிவத்தை தான் செம்பொருள் என்று சொல்ல முடியும்னு திருமூலர் சொன்னதுனால அந்த திருமூலர் வாக்கை அப்படியே பிடித்துக்கொண்டு திருவள்ளுவர் அப்படியே செம்பொருள் என்று பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று மிக அருமையாக அதை சொன்னார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சொல்லாட்சி, திருவள்ளுவரில் வரக்கூடிய சொல்லாட்சி, இறைவன் குணமுட உடையவனா குணம். ஆனா திருவள்ளுவர் என்ன சொன்னார்? என் குணத்தான் அப்படின்னு. இந்த என் குணத்தான் என்பது இங்க ஒரு கேள்வி சிந்தனை. இறைவனை குணமே இல்லாதவன் சொன்னா என்ன சார் இருந்தது அப்படின்னு கேட்டா என்ன சிக்கல் வருது தெரியலையா? இறைவனவே குணமே இல்லைன்னு வச்சுட்டா என்ன அப்படின்னு கேட்டா, தர்க்க சாஸ்திரத்துல ஒரு பொருளுக்கு குணம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த பொருளே இல்லைன்னு அர்த்தம். ஐயா அருமையா ஒண்ணு டெபினிஷன் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பொருள் என்றால் என்ன சொன்னாங்க விளக்கம் ஞாபகம் இருக்கா? குணத்திற்கு இருப்பிடமாக இருப்பது பொருள். அப்ப ஒரு பொருளை அது தர்க்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய விளக்கம், தர்க்க சாஸ்திரம் அப்படிதான் விளக்கம் கொடுக்குது. அப்ப ஒரு பொருள் இருக்கிறது ஆனா அதுக்கு குணமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பொருளே இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆகவே அப்ப நிர்குணம்னு சொல்லியிருக்கே, அப்ப சைவசிதானதுக்கு விரோதமாது. உபநிஷத்துல வருதே நிர்குணனாய் நிர்மலனாய் நித்யானந்தனாய் மெய்கொண்டாரே சொல்றாரு. இறைவன் மூணு வார்த்தை போடுது உபநிஷத்து, நிர்குணன் நின்மயன் நித்யானந்தன். அதுக்கு என்ன பொருள் நீங்க கொள்ள போறீங்க அப்படின்னு கேட்டா பெரியவங்க என்ன சொன்னாங்க, அங்கே நமக்குரிய மூன்று குணங்கள் இல்லாதவன் தான் அர்த்தம், குணமே இல்லாதவன் அர்த்தம் வேற. நமக்குரிய மூன்று குணங்கள் இல்லாதவன் ஆகவே நிர்குணன். இல்லை என்றால் குணமே இல்லாதவன் என்று கொண்டால் அந்த பொருளே இல்லை என்று ஆய்விடும். ஆகவே இந்த என் குணம் என்பது எங்கே இருந்து திருவள்ளுவர் எடுத்தால் நமக்கு ஆராய்ச்சி, என் குணத்தான் தாழை வணங்கா தலைனர். அந்த 8 குணம் எங்கிருந்து எடுத்தார், அந்த சொல்லாட்சி எங்கிருந்து எடுத்தார் திருவள்ளுவர் என்றால் அது சிவாகமங்களிலிருந்து எடுத்தார். ஆகவே பதிமையாளர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இவ்வாறு சைவாகமத்தில் கூறப்பட்டது அப்படின்னார். ஐயாவும் சொன்னாங்க இல்லையா. ஆனா பரிமையாளர் ஒன்ன சொல்ல விட்டுட்டாரு, திருவள்ளுவர் என் குணத்தான் அது ஆகமம்னு சொல்லல, பரிமையாளர்கள் ஆகமம்னாரு எந்த ஆகமம்னு சொல்லல. அது எந்த ஆகமத்தில் இருக்கு என்றால் சர்வ ஞானோத்தர ஆகமம். சர்வ ஞானோத்தர ஆகமம் என்ற ஆகமத்திலே வரக்கூடிய சொல்லாட்சி தான் என் குணத்தான் என்பது. ஆகவே அப்ப சைவம் சொல்லுகின்ற என் குணத்தை உடையவன் என்ற கொள்கை திருவள்ளுவருக்கு முற்றும் உடன்பாடு. அதனால அப்பர் சுவாமிகள் சொன்னார், 8 கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம். எப்பயுமே நம்ம ஆசிரியர் என்ன சொல்றாங்க பார்க்கணும். அவர் 1 கொலாம் என்ற விட நிறுத்த திருப்பதியத்தில் அப்பர் சொன்னார், 8 கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம். கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் சொன்னார், என் குண பஞ்சரனே. முருகனை சொல்றாரு, என் குண பஞ்சரனே, 8 குணங்களுக்கு உறைவிடமானவனே. சிவபெருமானை சொல்றதுனா முருகனுக்கு உண்டு. அதேபோல நெஞ்சி விழுத்துவதுங்கிற நூல சொன்னார், யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டானை. அப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க எழுத தெரியணும். சிவபெருமானுக்கு 8 குணம் உண்டு என்பதை சைவ நூல்கள் எங்கே கூறுகின்றன மேற்கோள் காட்டவும் அப்படின்னு சொன்னாதான் நீ சிக்கல் தெரியும். 3 மேற்கோள் சொல்லியிருக்கிறேன். 1, அப்பர் சுவாமிகளை விடந்தீர்த்த பதிகம், விடந்தீர்த்த திருப்பதிகம், 1 கொலாம் என்று அப்பூதியுடைய மகனை உயிர் பெற்று எடுவதற்காக பாடிய பதிகம். கந்தர் அனுபூதியில என் குண பஞ்சரனே என்று சொல்கிறார். நெஞ்சு விடுத்துவது நூறாவது கண்ணில, நெஞ்சு விடுத்துவது நூறாவது கண்ணி அங்கே சொல்றார், யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டானை. ஆகவே சிவாகமத்திலே சொன்ன அந்த செய்தியை அப்படியே அவர் எடுத்துக்கொள்வதனாலே சிவாகமங்களின் அடிப்படையில் தான் அவர் நீதிகளை போதிக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்தாப்புல தேவார ஆசிரியர்கள் எல்லாரும் அவருக்கு பின்னாடி வந்தவங்க தான், திருவள்ளுவருக்கு பின்னாடி. அந்த தேவார ஆசிரியர் அத்தனை பேரும் சொன்னாங்க, அந்த திருக்குறளுடைய சொல்லாட்சி அப்படியே பல இடங்களில் வைத்து காட்டுகிறார்கள். அது நிறைய பட்டியலே போட்டுக்கிறோம் எங்களுடைய நூல்களில். ஆகவே தேவார சொல்லாட்சி, திருக்குறள் சொல்லாட்சி எங்கேயெல்லாம் அப்படியே வருது என்று. அதுக்கப்புறம் நம்முடைய உமாவி சிவத்துடைய தனிப்பாடல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தனிப்பாடல் ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், தமிழிலே மேலான நூல்கள் என்றால் ஒரு ஆறு நூல்கள் தான் பேர். சொன்னவர் யாரா? உமாவதி சிவம். தனிப்பாடல சொல்றார். அப்ப சொன்னார் அந்த ஆறு நூல்கள் என்னன்னு பட்டியல் போட்டு காமிச்சார். வள்ளுவர் நூல் அன்பர் திரு வாசகம் தொல் காப்பியமே, தெள்ளுவரி மேலழகன் செய்த ஊரை, ஒன்னிய சீர் தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம். ஆகவே தமிழிலே மேலான தரத்தையுடைய நூல்கள் இந்த ஆறு நூல்கள் தான் என்று உமாவிஸ்வரன் நம்முடைய சாஸ்திர ஆசிரியர் சொல்லியிருக்கிறதுனால அது நிச்சயமாக அவர் சைவ மெய்ஞானி தான் என்பது எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க முடியாது. அதை விட இன்னொரு அருமையான செய்தி, இந்த திருக்குறளுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும், திருவள்ளுவ மாலைன்னு ஒரு நூல் இருக்கும். அந்த திருவள்ளுவ மாலையில 49 புலவர்கள் அவருக்கு சாற்றுக்கவி கொடுத்திருக்கிறார்கள். என்ன சிறப்புன்னு கேட்டா, திருவள்ளுவர் காலத்திலேயே இருந்தவர்கள் சங்கத்திலே இருந்த புலவர்கள் சாற்றுக்கவி கொடுத்தார்கள், அதுதான் திருவள்ளுவ மாலை. அந்த திருவள்ளுவ மாலையில முதல் சாற்றுக்கவி என்ன போட்டிருக்கோம்னா அசரீரின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அசரீரி. அந்த அசரீரி என்னன்னு கேட்டா சோமசுந்தர கடவுளுடைய வார்த்தை, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அந்த அசரீரி வாக்கு என்ன சொல்லணும்னா, திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தது உருத்திர சன்மன் ஒக்க இருக்க. என அந்த நூலையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், இல்லைன்னா அடுத்த திருக்குறள் எடிஷன்ல திருவள்ளுவர் மாலையவே எடுத்துருவான். இது கடவுள் வாக்குன்னு தெரிஞ்சாங்கிறது ரொம்ப சந்தோஷம். இது கடவுள் வாக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இப்படி ஒரு இளைஞர் இருக்கான்னு எடுத்துருவான் அதுல இருந்து அடுத்த எடிஷன்ல. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திருவள்ளுவர் படத்தை பார்த்தால் அவருடைய நெற்றியிலே விபூதி இருந்தது, அவருடைய கழுத்திலே உத்ராசம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பதிக்கக்கூடிய திருவள்ளுவர் படத்துல விபூதி இல்ல, உத்ராசம் இல்ல, இதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரியல. ஆகவே அவரை ஒரு பொது எல்லாருக்கும் பொதுவானவர் என்று காட்டுவதற்காக இந்த மாதிரி நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே போல இந்த மாதிரி சோமசுந்தர கடவுளுடைய அசரீதி வாக்கு திருக்குறள் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அடுத்தால எடுத்துருவான், அந்த பாட்டை எடுத்துருவான். இன்னைக்கு வந்து மாடல் லெசனே ஸ்கூல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல அது போல ஆயிரும். அதாவது என்ன வரலாறு மட்டும் லேசா சொல்றேன் உங்களுக்கு. அதாவது திருவள்ளுவர் அரங்கேறுவதற்கான நூலை கொடுத்தார். ஆனா சங்க புலவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு, திருவள்ளுவர் எதற்காக, திருவள்ளுவர் யார், பிரம்மதேவனே தான் திருவள்ளுவராக அனுப்பப்பட்டார். யாரால் அனுப்பப்பட்டார்? சிவபெருமானால் அனுப்பப்பட்டார். ஆகவே பிரம்மனை திருவள்ளுவராகவும், திருமாலை இடைக்காடராகவும், சரஸ்வதியை ஔவையாராகவும் அனுப்பினார். அனுப்பிச்சது யாரு? சிவபெருமான். எதற்காக அனுப்பிச்சார் என்றால் சங்க புலவர்களுடைய கர்வத்தை அடக்குவதற்காக. எங்களுக்கு இணையா படிச்சவங்க யாருமே இல்லைன்னு ஒரு இருமாப்பு இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா அவருடைய பாதத்தில் தான் இருக்கு சங்கம். மதுரை சோமேந்திர கடவுள் தான் சங்கத்துக்கே தலைவர். ஆகவே சங்க புலவர்கள் இது மாதிரி நினைச்சாங்களாம், கல்வியில செருக்கு வரக்கூடாது. அந்த செருக்கு வந்ததுனால சங்கத்தாருடைய செருக்கை அடக்குவதற்காகத்தான் திருவள்ளுவரையும் ஔவையாரையும் இடைக்காலரையும் அனுப்பினார் என்று வரலாறு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, எல்லாமே சிவபெருமான் செய்த நாடகம் தான், வேற ஒண்ணும் இல்லை. கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் சிவபெருமான் தான். அதாவது என்ன சொன்னாங்க, திருக்குறள் வந்து நான் அரங்கேற்றணும் என்று அவர் கொடுத்த உடனே அவன் என்ன கேட்டான் சங்கப்புறவர்கள் எல்லாம், உங்க பயோடேட்டா கொண்டாடலாம், பயோடேட்டா இருக்கான்னு கேட்டான். அவர் சொன்னாரு, பயோடேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல வீவர்னு போட்டார். பயோடேட்டா கொடுத்தார் திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் என்ற வார்த்தைக்கு அமெரிக்க சாமி மொழிபெயர்த்திருக்கிறார், திருவள்ளுவர். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்கார், ஹோலி வீவர் அப்படின்னு கொடுத்து அமெரிக்கா.
1: அது ரொம்ப நிகரமா மதிச்சுட்டான். நாங்கள்லாம் தமிழுக்குன்னே உயிரை கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், யா இதே தொழிலா வச்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கே தமிழோட எல்லாம் தெரியல இன்னும் இல்லையா. நீ ஒரு நெசவு தொழில் பண்ற ஆளுக்கு என்ன உன்னுடைய நூல் எங்க சங்கத்தை அரங்கேறினா எங்களுக்கு அவமானம்ட்டான். அப்பொழுது அதை கொடுத்த பரவாயில்லை அது தெரியும். அப்புறம் திருவள்ளுவர் சொன்னார், வரலாறு நீ என் நூல் அரங்கேற்ற வேண்டாம் இல்லையா, என்னுடைய நூலை அந்த சங்கத்துல வச்சா போதும். சங்கப்புலவர் அமர்ந்திருக்கிற 49 இருக்கை இல்லையா, 49 சீட்டு, அது தகுதியுடைய ஒரு ஆள் வந்தா தான் இடம் கொடுக்குமா சங்கப்பலக அப்படி உனக்கு மதுரை இருந்ததாக வரலாறு. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, மறுநாள் அரங்கேற்றம், அந்த அரங்கேற்றத்துக்கு தேதி குறிச்சாச்சு. அப்ப ஒரு அசரீரி வாக்கு வந்துதான் சோமசுந்தர கடவுளுக்கு வந்து அந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்க இல்லையா. என்ன வந்தது என்றால், ஏ உக்கிர பெருவழுதியே, யார் பேசுறதுன்னு தெரியலேன்னு கேட்டான். நான் தான் சோமசுந்தர கடவுள் பேசுகிறேன் சொன்னார். நான் பேசுறது சோமசுந்தர கடவுள் பேசுகிறேன். அப்ப சொன்னாரு, இந்த திருக்குறளுக்கு நடைமா இங்கே ஒரு புரோட்டோக்கால் மரபு, திருக்குறளை அரங்கேற்றக்கூடிய மரபணி மாத்திரம். ஒரு நூல் அரங்கேற வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் எப்படி வளர்க்கும் கேட்டா, 49 புலவரும் மேல இருப்பாங்க, திருவள்ளுவர் கீழே இருப்பார். இவர் ஒவ்வொரு குறையா படிக்கணும். 49 புலவர் யாரு கேட்டாலும் பதில் சொல்லணும். 49 புலவர் ஓகேன்னு சொன்னாதான் நூல் அரங்கேறும். நடக்கிற காரியமா இது? அப்படிதான் மரபு சங்கத்தில் அப்படி வச்சிருந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய சங்கம் அது, அதனால சங்கத்துக்கு அவ்வளவு மரியாதை. ஆனா இவர் என்ன சொன்னார், சோமதர் கடவுள் சொன்னார், நீ திருவள்ளுவர் யார் என்றால் நீ உணரவில்லை, நீ நாளை திருக்குறள் அரங்கேற்றத்திற்கு நடைமுறையை மாற்ற வேண்டும். சாமி உத்தரவுனா பாண்டியன் என்ன பண்ணுவான், சோமதர் கடவுள் உத்தரவு போட்டா பாண்டியம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஆகவே அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த மதுரை மாநகரிலே வணிகர் வீதியிலே உப்பூரி குடிகளார் என்று ஒருவர் இருக்கிறார், ஒரு வணிகர். அந்த உப்பூரி குடிகளாருக்கு, உப்பூரி குடிகளாருக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு 5 ஆகிறது. அவன் பிறவியிலிருந்து ஊமையாக இருக்கிறான். அவன் பெயர் உருத்திர சன்மன். அவனை சாதாரண ஊமைப்பிள்ளை என்று இகழாதே. அவன் அபர சுப்பிரமணியனாக

திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தகு உருத்திர சன்மன் ஒக்க இருக்க என்று அப்படி நூல் அரங்கியிருக்கிறது என்றால் அப்ப என்ன அர்த்தம்? அது சோமசுந்தர கடவுளுடைய வாக்குன்னு அர்த்தம். சார் இது கதை, இவ்வளவு கதையை சொல்லி விட்டுருக்காங்க சார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு கல்லாடம் என்கின்ற நூல் இருக்கு. கல்லாடம் தமிழ முக்கியமான ஒரு நூல். அந்த கல்லாடத்தில் தெளிவாக வருகிறது, உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவன் தனக்கு வளர்கவி புலவர் முன் முதற்கவி பாடிய முக்கட்பெருமான். இப்ப நமக்கு பிடிக்காததெல்லாம் அது நூல் இல்ல சார்னு சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான், அட்டைதான் மிஞ்சும் அப்புறம் இல்லையா. கல்லாடம் என்ற நூலிலே தெருவாக அந்த திருக்குறளுக்கு திருவள்ளுவ மாலை பாடியது சோமசுந்தர கடவுள் தான் என்று தெரிகிறது. ஆகவே நிச்சயமாக சோமசுந்தர கடவுளே ஏற்றுக்கொண்ட நூல் என்றால், அப்புறம் நம்முடைய அறிவின் கொண்டு அதை நாம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை இல்லையா. அது மட்டுமல்ல, அந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த சாஸ்திர சொற்களுக்கெல்லாம் இணையான சில சொற்களை வள்ளுவர் கையாளுகிறார், இலக்கிய சொற்களாக கையாளுகிறார். இப்ப ஆணவம் அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். ஆணவம் என்ற சொல்லுக்கு இருள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சகலம் என்ற சொல்லுக்கு மருள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இறை உணர்வு வரப்பெற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தெருள் என்று பெயர் சொல்கிறார். தெருள் இறைவனுடைய அருளை பெற்ற நிலைக்கு அருள் என்று பெயர் சொன்னார். இறைவனையே பொருள் என்றார். ஆகவே இருள், மருள், தெருள், அருள், பொருள், இந்த ஐந்து வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். இது ஏன் பயன்படுத்துகிறார் என்றால், அவர் சொன்னது நீதி நூல் என்பதற்காக சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் இலக்கியமா பேசுறார் அவர் தான். ஐயா அவரை கேட்டீங்களா, இருள் நீங்க வீரப்பன் ஐயா கேட்டாங்க, இந்த இருள் என்பது ஆணவத்தை தான் குறிக்குமான்னு. திருவள்ளுவர் அதே பொருள் தான் வைக்கிறார். ஆகவே ஆணவத்திற்கு இருள் என்றும் சகலத்திற்கு மருள் என்றும், அதாவது ஆன்மா ஆணவத்தோடு கூடி கிடந்த நிலைதான் இருள். அப்புறம் மாயாமலத்தையும் கர்மமலத்தையும் கூட்டினவன அதுக்கு பேர் மருள். இப்ப நாமெல்லாம் எந்த நிலையில இருக்கிறோம்? மருள் இருக்கிறோம். இருள்ல இருந்து நீக்கியாச்சு, சிவருமா நீக்கியாச்சு நம்மள. இப்ப மருள்ல இருக்கிறோம். ஆனா நம்ம மட்டும் மருள்னு சொல்லக்கூடாது. சைவ சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்க தெருளுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். தெருள் சைவ சித்தாந்தம் படிக்கிறேன்னா அது மருள், சித்தாந்தம் படிச்சா அது தெருள், அதுக்கப்புறம் நமக்கு வருவது அருள். அந்த அருள் வந்தா நமக்கு கிடைக்க போவது பொருள், அவ்வளவுதான். சிவபெருமான் பொருள். ஆகவே இந்த இருள், மருள், தெருள், அருள், பொருள் என்ற வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு சித்தாந்த வார்த்தையை போட்டீங்கன்னா அர்த்தம் கரெக்டா வரும். அப்ப என்ன தெரியுது கேட்டா, அந்த சித்தாந்த பரிபாஷையை மட்டும் அவர் வந்து தவிர்த்து கொண்டு இலக்கியமாக செய்திருக்கிறார் அவ்வளவுதான் என்பதை நான் உணர முடியும். இலக்கியத்தை வச்சதுனால இலக்கியமா சொல்றேன். அப்புறம் மெய்யுணர்தல் ஒரு அதிகாரம், அதாவது ரெண்டு வச்சிருக்கிறார். அறிவுடைமை என்பது வேறு, மெய்யுணர்தல் என்பது வேறு. அறிவுடைமை என்ற அதிகாரத்தை எங்க கொண்டு வச்சாரு? பொருட்பால கொண்டு வச்சார். ஆனா மெய்யுணர்தல் எங்க வச்சார்? அறத்துப்பால வச்சார். இந்த அறத்துப்பால அவர் சொன்ன ஒழுக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த பூர்வ ஜென்ம உணர்வு இருந்தா தான் வரும் இல்லையா. ஏன்னா அறம் என்பது என்னன்னு கேட்டீங்க, அறத்துக்கும் பொருளுக்கும் அறத்து அறம் என்ன என்ன செய்யணும் கேட்டா, இந்த அறத்தை செஞ்சுட்டு உடனே பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணா அதுக்கு அறம்னு பேர் இல்லை இல்லையா. அரச மரத்தை சுத்திட்டு அடி வயதுல கை வச்சு பார்த்தாடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பார்க்க கூடாது. அறம் எப்பொழுதுமே பலனை கொடுக்கும், ஆனால் நின்றுதான் பலனை கொடுக்கும். 36வது அதிகாரமா வச்சார் மெய்யுணர்தல். அப்ப என்னன்னா, அறிவுடைமை என்பது வேறு, மெய்யுணர்தல் என்பது வேறு. ஞாபகம், திருவள்ளுவருடைய அகராதிப்படி இந்த உலகத்து கலைகள் எல்லாம் வந்து அது அறிவு, அவ்வளவுதான். இந்த உலகத்து கலைகளை தெரிவதனால இறைவனை பற்றி அறிஞ்சதான் ஆக முடியாது. ஆகவே அதுக்கு மெய்யுணர்தல் பெயர் வச்சார். அந்த மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தை 36வது அதிகாரமா வச்சார். அதனுடைய குறிப்பு என்னன்னு கேட்டா, 36 தத்துவத்தை உணர்ந்ததுதான் மெய்யுணர்வு. அது அப்படி குறிப்பால உணர்த்தினார். 36வது அதிகாரமா வச்சாருன்னா 36 தத்துவங்களை உணர்ந்தவன் தான் மெய்யுணர்வு கைவரப்பெற்றவன் என்பது அதனுடைய நுட்பம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பல அருமையான இலக்கிய இலக்கியத்தில் சொல்ல எப்படி கொள்ளணும், எப்படி பொருள் பார்க்கணும் என்று சொல்லுகின்ற இடத்துல நம்முடைய மாபாடிய கர்த்தர் மாபாடியத்தில் திருக்குறளை பல இடங்களில் மேற்கோள் காட்டுற, இது மாதிரி சொல்லாட்சி உண்டா

0: என்றால் திருவள்ளுவர் ஆண்டிருக்கிறார் பாருங்கிறார் பல, அது சொன்னால் அதே ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலாம். திருக்குறள் வரக்கூடிய சொல்லாட்சிகள் இலக்கண குறிப்பை வைத்துக் கொண்டு அதுக்கு அமைதி காண்கிறார். அதாவது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு இதுதான் அர்த்தம்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்னு, அந்த அர்த்தத்தை நிகழ்ந்துல இருக்கணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நிகழ்ந்துல இதுக்குரிய அர்த்தம் இருக்கு அப்படின்னா ஒரு 50% மார்க், அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதே பொருள்ல சான்றோர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்களா, இதான் அந்த காலத்தில் அரங்கேற்றத்தில் அதான் அரங்கேற்றம்னு வச்சாங்க. இப்போ எல்லாம் அரங்கேற்றா வேண்டியது, நான் ஒரு புத்தகம் எழுத வேண்டியது, யாராவது எனக்கு வேண்டிய ஆளை பிடிக்க வேண்டியது, இவர் பெரிய இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் இவரை மாதிரி புத்தகம் வரைக்கும் படித்ததே இல்லை, ஒரு அணிந்துரை வாங்கிடுவோம். அந்த காலத்தில் அரங்கேற்றம்னு வச்சதுனால தான் நெறியாக இருந்தது இல்லையா. சான்றோர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை நூல் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால் அப்படி ஒரு மரபு இருந்தது. அந்த நூலுக்கு நிகண்டுல அந்த பொருள், சொல்லுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா, அது முதல்ல காட்டணும். அதான் நிகண்டு, அந்த காலத்து டிக்ஷனரி நிகண்டு. அது மட்டும் காணாது, அதே பொருள்ல சான்றோர் ஆட்சி பண்ணாங்களா, அதே பொருள் யாராவது ஆட்சி பண்ணி காமிச்சிருக்கிறாங்களா, அப்படி காட்டுற. உதாரணமா எடுத்துக்கொண்டால் நாகரீகம், நயத்தது நாகரீகம் வேண்டுபவர், பெயக்கண்ணும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இப்ப நாகரீகம் வார்த்தை நீங்க எழுத சொன்னா என்ன எழுத போறீங்க, எல்லாம் பேண்ட் டைட் சூட் எல்லாம் டை எல்லாம் கட்டிக்கிட்டா தான் நாகரீகம். இன்னைக்கு நாகரீகம் சொல்ல அப்படிதான் நம்ம கையாண்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் அங்க பரிமையில் என்ன உரை எழுதினாரு, நாகரீகம், நாகரீகம் என்பது கண்ணோட்டம். நாகரீகம் என்பதற்கு வார்த்தை என்ன வருதா, பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து உங்க கண்ணீர் வரணும், உங்களுக்கு வந்தா நீங்க நாகரீகம் உடையவர். அப்போ நாகரீகம் சொல்லப்பட, நாகரீகம் அது தமிழ் வார்த்தை தெரியுது. அப்ப நாகரீகம் என்பது கண்ணோட்டம் அப்படின்னு எழுதுறாரு. மெர்சி, இன்னைக்கு ஆங்கில சொல்ற மெர்சி, அது வரணும். அதுக்கு உடனே இதுதான் அர்த்தம் பரிமாறு என்ன பண்றாரு, இது நான் சொல்லதான் அர்த்தம் சொல்லல, அது பரிபாடு எடுத்து காட்டுவார் நினைக்கிறேன். சங்க நூலை எடுத்து காமிச்சு இந்த நூல் எப்படி ஆடப்பட்டிருக்கிறது அப்படின்னு காட்டுவான். அந்த காலத்துல பழைய முத்து தாண்டவர் பாடல் ஒண்ணு உண்டு, அம்மாக்கு தெரிஞ்சது. சிலம்ப நடராஜ பெருமானை பற்றி முத்து தாண்டவர் கீர்த்தனைகள் எல்லாம் அது வருது நினைக்கிறேன். மிக நாகரீகமாகவே நடன சபையில் ஆனந்த நடனம் ஆடினார். சொல்ற மிக நாகரீகமாக நடன சபையில், கனக சபையில என்ன, அது யாரு ஆடினார். அருமையான பாட்டு, அது வார்த்தை வருது நாகரீகம். அவர் ஆட நாகரீகமாக இருக்கு, கோமணத்தை கட்டிட்டு ஆடுறாரு இல்லையா. நடராஜ பெருமாள் கோமணம் தான் கட்டிருக்காரு, அவருடைய ஜடைகள்லாம் விரிச்சு அப்படியே கிடக்குது, இதை போய் நாகரீகம் ஆடுறாருங்கிறாரு இல்லையா. அப்ப என்ன இருக்கும் அந்த நாகரீகம்னா, அங்கே அதான் பதிமையில சொன்ன வார்த்தை, நாகரீகம் என்பது கண்ணோட்டம். இந்த எல்லா உயிரிகள் மீதும் கருணை கொண்டு ஆடுகிறார்னு அர்த்தமே ஒழிய நாகரீகம் ஒரு சொல்லாட்சி. ஆகிய திருக்குறள் வரக்கூடிய நாகரீகம் என்ற சொல்லுக்கு கண்ணோட்டம் என்பதுதான் பொருள் என்று பரிமையாளர் உரை எழுதினார். எதுக்காக எழுதினாலும் பரிமையாளரும் அதே தான் கையாளுவார். சிவஞான முனிவர், பரிமையழகர், சேனாவரையர் இவங்கிட்ட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு இதுதான் பொருள் சொன்னா நான் சொல்லதான் பொருள் சொல்ல மாட்டாங்க, இதே பொருள்ல ஏற்கனவே ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று காட்டுவார்கள். அந்த வகையிலே திருக்குறளுடைய ஆட்சியை பல்வேறு இடங்களில நம்முடைய சிவஞான சுவாமிகள் நமக்கு ஆட்சி செய்து காட்டுகிறார்கள் மாபாடியத்தில். ஆகையினாலையும் அது ஒரு சான்றோர்களினாலே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் என்பது நமக்கு தெரிகிறது. இவ்வாறாக அந்த திருவள்ளுவரை பற்றி பலவிதமான சிந்தனைகள். இன்றைக்கு நாம் வந்து எடுத்துக்கொண்டது திருவள்ளுவருக்கு எல்லாரும் ஏற்றம் கொடுக்கிறார்கள் என்றாலும் கூட, அதனால பரிமையாளர் பல இடத்தில் எழுதும் பொழுது இவ்வாறு கூறுவாரும் உடல் அப்படின்றார் இல்லையா. ஆனா அதை மறுக்கிறார், சில மறுக்கிறார், சில சொல்லாம விட்டு போயிடுறார் இல்லையா. இந்த எண்மனத்தான் கூட எழுதும்போது சொல்வார், அனிமாதி சித்துக்களை முதலாக உடையார் என்பாரும், கடையிலா அறிவை முதலாக உடையாரும் உடையர் என்று சொல்லுவாரும் உலர் அப்படிங்கிறார். ஆனா நான் வந்து ஐ டிஸ்அக்ரி. ஏற்கனவே திருக்குறளுக்கு உரை எழுதினார் ரெண்டு பேர், என்ன உரை எழுதினான்னு காமிச்சிட்டார். ஒன்று, அனிமா முதலிய எண்பது சித்துக்களை உடையவர்கள் அதான் எண்குணத்தான் அப்படின்னு ஒருத்தர் எழுதினான் உரையாசிரியர். இன்னொரு உரையாசிரியர் எழுதினாரு, சமணர்கள் சொல்லக்கூடிய கடையிலா அறிவு, கடையிலா வீரியம், அப்படின்னு கடையிலா கடையிலா கடையிலான்னு ஒரு எட்டு சொன்னான் சமணர். ஆகவே அந்த எட்டு குணத்தை உடையவர்கள் ஒருத்தன் அவரை எழுதினான் பரிமையில் முன்னாடியே. ஆகவே என்ன, அணிமாதியை முதலாக உடையார் என்பாரும், கடையிலா அறிவை முதலாக உடையார் என்பாரும் உளர். உளர்னா உளர் இருந்தாங்கன்னு அர்த்தம், உளர்றாங்கன்னு ஒரு அர்த்தம் பேசுவோம். ஆனால் என்குணத்தார் என்பது சைவாவத்து கூறப்பட்டது என்பதுதான் என்னுடைய முடிவுன்ட்டார் இல்லையா. இவ்வளவுக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் கோயில் அர்ச்சனை பண்றவர் அதுதான் பெரிய வேடிக்கை. இந்த பரிமையிட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, தான் வந்தது பெருமாள் கோயில் அர்ச்சகர், ஆனால் இங்கே சைவானந்தத்துக்கு கூறப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க. வைணவர்கிட்ட என்ன பாடுபட்டாரோ தெரியல சொன்னதுக்கா. ஆனாலும் ஏன்னு கேட்டா, அதை ஏன் பாராட்டுறோம்னு கேட்டீங்கன்னா, சிவஞான சுவாமிகளினாலேயே பாராட்டப்பட்ட ரெண்டு உரையாசிரியர்கள், ஒருத்தர் பரிமையாளர், இன்னொரு சேனாவரையன். சிவஞான சுவாமியே பாராட்டுறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரும் யாருக்காவது கிடைக்குமா இல்லையா. அப்படி ரெண்டு உரையாசிரியர், பரிமையாளர் ஒருத்தர், சேனாவரையர் ஒருத்தர். ஆகிய பரிமையாளர் உரையைத்தான் நம்முடைய சான்றோர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாலில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவசை நூலாமோ, நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமையாளகன் தெரித்த உரையாமோ தெளி என்று அந்த அந்த உரைக்கு ஏற்றம் கொடுத்தார்கள் என்று கூறிக்கொண்டு பல செய்திகளை இவ்வாறு நான் நோக்கிக் கொண்டே சென்றார். திருவள்ளுவர் ஒரு சைவ மெய்ஞானிதான் என்பதில் எந்த விதமான, நமக்கு முதல்ல குரு பூஜை செய்தாலே சைவ மெய்ஞானிதான். சைவத்தில் இன்னொரு குறிப்பை நீங்க கவனிக்கணும், நாம என்னைக்காவது நம்முடைய மடாலயங்களிலேயோ நம்முடைய சபைகளிலேயோ சித்தர்களுக்கு குரு பூஜை செய்யறதில்லை. சித்தருக்கு குரு பூஜை உண்டா? பாம்பாட்டி சித்தர் குரு பூஜை, அழுகடி சித்தர் குரு பூஜை சைவத்தை கொண்டாடுறாங்களா இல்லையா? அப்ப சித்தர்களுக்கு நாம் குரு பூஜை செய்வது இல்லை, ஞாபகத்தை வச்சுக்கணும். சைவத்துல சித்தர்களுக்கு குரு பூஜை கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல அப்படி இல்ல, சித்தர் வீடம்னு போட்டுக்கிட்டாதான் மரியாதை வருது. உலகத்துல இன்னைக்கு அப்படி இல்ல, ஏதாவது ஒண்ணு போட்டு சித்தர் வீடம், 7 மணிலிருந்து 8 மணிக்கு அருள் வாக்குன்னு போட்டுக்கணும். அப்ப சைவத்துல என்னன்னு கேட்டா, ஞானிகளுக்கு மட்டுமே குரு பூஜை என்பது வரையறுத்திருக்கிறார்கள். அப்போ நாம குரு பூஜை கொண்டாடுறோம்னு சொன்னாலே ஒரு ஞானிதான், சந்தேகமே கிடையாது. ஆகவே திருவள்ளுவருக்கு குரு பூஜை இருப்பதனால அவர் சைவ மெய்ஞானிதான் என்பதும், திருக்குறள் என்பது நம்முடைய சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் எல்லாராலேயும் பாராட்டப்பட்ட அல்லது மேற்கோளாக எடுத்து ஆளப்பட்ட அல்லது அவருடைய வாக்கை பிரமாணமாக கொண்ட நூலாக அவர்கள் அறிந்து கொண்டு வைத்து பாராட்டியிருக்கிறார்கள் என்பதும் நான் இதுவரை கேட்ட செய்திகளினாலே தெரிந்து கொள்ளலாம். அம்மா அவர்கள் நூல் நிறைய வச்சிருக்கீங்களா? அனுப்பலாம். ஆகவே திருக்குறளின் கிடைச்சலாம், திருக்குறளின் உட்கடை சைவ சித்தாந்தம் அருமையான நூல் நல்லவிட இருக்குது. இது ஒரு ஒன்னோ ரெண்டோ தான் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அம்மாட்ட கொடுத்தா குரியர்ல வாங்கிடலான். என்ன விளையாட்டு? 50 ரூபா. ஆகவே இது மாதிரி அம்மாவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இதை நாம ஊன்றி கற்கும் பொழுது திருக்குறளுடைய உட்கடக்கையும் அறிந்தவர்களாகிறோம். சைவ சித்தாந்தத்திலே ஒரு தெளிவு வருகிறது. இந்த ஒரே கல்லுல 2 மாங்கா. இந்த புத்தகத்தை படிச்சோம்னா திருக்குறளுக்கு மற்றவர்கள் சொன்ன விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன சொல்கிறோம் தெரிந்து கொள்ளலாம், சைவ சித்தாந்தத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அளவிலே. அது மாதிரி பல நூல்களையும் நம்ம ஆராய்ச்சி என்று சொன்னால் பல நூல்கள் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, முன்னாடி வந்த நூல் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம இவங்க ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. இங்கிலீஷ்காரன் அப்படி பண்ண மாட்டான். ஏற்கனவே ஒரு பொருள் ஆராய்ச்சி பண்ண போறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்ல எத்தனை ஆராய்ச்சி வந்திருக்கோ அவ்வளவுத்தையும் படிச்சுட்டு தான் இவன் ஆராய்ச்சி எழுதுவான். நம்ம ஆள் என்ன சிறப்பு தெரியுமா, எதையுமே படிக்காம ஆராய்ச்சி பண்ணுவான், அதான் பெரிய கரு. ஆகையில அந்த ஆராய்ச்சி நோக்கிலே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நல்ல அருமையான விருந்து இல்லையா. நான் சொல்லுகின்ற 3 நூல்கள், இந்த வஜ்ரவேலுமதியாருடைய நூல், வாலையானந்த சுவாமிகளுடைய நூல், அப்புறம் சபாலஜினாவுடைய நூல், இந்த 3 நூல்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே மேலும் ஆராய்ச்சி செய்ய விரும்புகின்றவர்கள் அந்த நூல் வழியை நீங்கள் படித்துக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை ஸ்ரீ அருணை வடிவேலு முதலியார் என்று காஞ்சிபுரத்தில் ஒருவர் இருந்தார், சென்னையில் இருந்தார் கடைசி நேரத்தில் இல்லையா. இப்பதான் 1 வருஷம் தான் ஆச்சு காலமாய். பொதுவாக திருவாவூரை ஆதீனத்திலே இருந்த பெரிய மகாவித்வான்களே சிறந்தவர் ஜட்டபாணி தேசிகர். அதுபோல தருமபுர ஆதீனத்திலே இருந்த மகாவித்வான்களில் சிறந்தவர் ஸ்ரீ அருணை வடிவேலு முதலியார். அந்த அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் இந்த சித்தாந்த வித்தகர் வஜ்ரவேலு முதலியார் அவருடைய இந்த திருக்குறள் உட்கடக்கையை பற்றி ஒரு மதிப்பு எழுதியிருக்கிறார். இது அருமையாக இருக்கும். அதை பார்த்தாலே இது எப்பொழுதுமே ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரை பாராட்டுவதுதான் சிறப்பு இல்லையா. இல்லைன்னா பெரும்பாலும் அப்படி பார்க்க முடியாது. ரெண்டு அறிஞர்கள் ஒன்று போல கருத்து சொல்ல மாட்டாங்க, அப்பதான் அறிஞர். The two doctors and two watches never agree in Jolva. அது போல அறிஞர்னா என்னன்னா ஏற்கனவே அறிஞருடைய கருத்தை மறுத்தாதான் அறிஞர் நினைப்பார். அப்படி இல்லை, அவருடைய உண்மையான அறிவை போற்றி மிக அருமையாக அருணை வடிவேல் முதலியார்கள் அதற்கு அணிந்துரை செய்திருக்கிறார்கள். அதை நம்ம படித்துக் கொண்டாலே இந்த நூலை நாம் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணம் ஒரு ஒரு வேகம் நமக்கு வரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம பார்வதி பாதை அரஹர மகாதேவ.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: கண்ணப்பநாயனார் திருவடி வாழ்க. கருக்கடலாகிய அம்பலவானருடைய திருவுருளினாலே பெரிய புராணத்திலே இன்று கண்ணப்பநாயனார் திருவுருள் வருகின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உலக மக்கள் தோன்றி வாழ்ந்து அடைகின்ற கதி பல, அவரவர்கள் எந்த நெறியிலே இருக்கிறார்களோ என்ன செய்கின்றார்களோ அதற்கு தகுந்தாற் போல அடுத்தாற் போல கதி கிடைக்கும். படித்ததற்கு தகுந்தாற் போல வேலை கிடைக்கும். அவன் நெறிமுறைகளுக்கு தகுந்தாற் போல கதி கிடைக்கும். அது கதியை பத்தி யாருக்கும் தெரியறது இல்லை. இருக்கிறான், சாப்பிடுறான், அப்புறம் காலம் வந்தா போறோம்னு சொல்லி இதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. அதனால இப்படி கடவுளை பற்றி சிந்திப்பது நாம் அடைய போற கதியை பற்றி சிந்திப்பது. அப்படி கடவுளை பற்றி சிந்திப்பது எதற்காக என்றால், கடவுள் நமக்கு செய்த நன்மைக்காக அவனை சிந்திப்பது. அப்புறம் சிந்திக்க சிந்திக்க அந்த கடவுளத்திலே பற்று உண்டாகிவிடும். பற்று உண்டாகிவிட்டா அப்புறம் வந்து அந்த கடவுளை மறக்க முடியாது. பழகிட்டா மறக்க முடியாது. இப்ப பொடிய பழகிட்டான்னு மனுஷன் விட முடியுதா? காப்பியில பழகிட்டாலும் விட முடியலவா? அப்படி அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா விட முடியாது. கஷ்டம் வந்தாலும் கும்பிடுறோம், சுகம் வந்தாலும் கும்பிடுறோம். அதனாலே வந்து உயிர்கள் என்று சொன்னாலே இன்ப துன்பம் இரண்டும் கட்டாயம் வந்துதான்னு இருக்கும். இன்பம் வரலனா கூட துன்பம் வந்தே இருக்கும். அதனால உயிர்கள் என்று சொன்னாலே வினையினாலே வருவதனாலே அதுக்கு வாழ்க்கையிலே இன்ப துன்பம் கட்டாயம் வரத்தான். துன்பம் இல்லாத ஒரு உலகத்தில் இருக்க முடியாது. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையிலே வரும் துன்பம். இந்த துன்பமெல்லாம் இல்லாம எப்போதும் இன்பமாக இருக்கின்றது அந்த பேரின்பம் என்கின்ற சிவன் அருளிலே வாழ்கின்ற ஒரு வாழ். அப்படிப்பட்ட சிவன் அருளாகிய அந்த வாழ்வையை பெறுவதற்கு தான் இந்த மாதிரி நெறிகளிலே நின்று அந்த கடவுளை வணங்குவோம். அந்த நெறிக்கு நம்முடைய நெறிக்கு சிவநெறியும் இருக்கு. அந்த சிவநெறி அல்லாத நெறியெல்லாம் அவநெறி என்று சொல்லப்படுது. இத்தைவ நெறியில் சிவமலாது அவமும் அறிவோடோ அறிவுடையோரே. அத்தைவ நெறியில் சிவமலாது அவமும் அறிவோடோ அறிவுடையோரே என்பது திருவதைப்பார். அதனால அப்படி சிவநெறியிலே நின்று சிவனை வழிபட்டு வேறுபட்டவர்கள் எண்ணில்லாதவர்கள் அதிலே வந்து தன் பிரயோசனம் கருதாமல் வழிபாடு செய்த ஞானிகளும், தன்னுடைய பிரயோசனம் கருதாமல் செய்த ஞானிகள். தன்னுடைய பிரயோசனம் என்றால் இப்ப கடவுளை வழிபட்டா என்ன கிடைக்கும், என்ன லாபம் என்று நினைத்து வழிபடுகின்றவர்கள் அதிகமாக இருக்க முடியும். இதனால இருந்தாகணும். நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி கடவுள்கிட்ட கேட்கறது, வழிபட்டா என்ன நன்மை என்றெல்லாம் சொல்லி எண்ணி கும்பிடுவது அப்படிதான் அதிகபட்சம் இருக்கும். இப்படி கும்பிட்டதுலயும் அதிகபட்சம் வந்துடாது, வர்றதும் உண்டு, கிடைக்கிறதும் உண்டு, வேலை அதிகமா இருந்தா கிடைக்காம இருக்கும். அதுக்கு கடவுள் வந்து பொறுப்பல்லன்னு ஊழல் சொல்லுது. கடவுள் வந்து நல்லவர் தான், அவரு மேல எந்த குற்றமும் கிடையாது, நம்ம குற்றத்தினாலதான் அவர் கொடுக்காம இருக்கிறாரு, செய்யாம இருக்கிறாரு அப்படின்னு நூல்கள் அவரை வந்து நல்லவராக ஆக்கி நம்மளை கெட்டவராக சித்தரிக்கிறது. அதனாலே அப்படி கடவுளுடைய கருணை பெருசுதா, நம்முடைய வினை பெரிதாக இருந்தா கருணை வந்து சாமானியமா வேலை செய்யாது, கொஞ்சம் பொறுத்து செய்யும். வழிபாட்டுக்கு பலன் இருக்கத்தான் இல்லாம போகாது, அது தாமதமாகவும் வரலாம். பிரயோசனம் கருதாது வழிபாடு செய்கின்றவர்கள் பல பேர் உண்டு. பிரயோசனம் என்றால் இது செய்தா என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லி நினைத்து செய்வது, இது செய்தா என்ன பலன் கிடைக்கும் இப்படி கும்பிட்டா என்று சொல்லி பிரயோசனம் கருதாமல் செய்தவர்கள் உண்டு. அதுல இந்த கண்ணப்பர் என்பவர் மிக தலை சிறந்தவர். இவருக்கு என்ன கதின்னு தெரியாது. அடுத்தாரு போல என்ன கதி, ஏன் இப்படி செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது, அன்பு ஒண்ணுதான் தெரியுது, ஒண்ணுமே தெரியாது. எந்த விதமான பிரயோசனத்தை கருதாமலும் எந்த பலனையும் கருதாமலும் அவருக்கும் இவருக்கும் அங்க போய் சந்திக்கிறவர்களே பழக்கமும் கிடையாது. அது வந்து இந்த காலத்தை பொறுக்கும் கண்ணப்பருக்கும் பழக்கமும் கிடையாது. அன்னைக்குதான் முத முதன்னு பழகிறார். ஒரு அன்னைக்கு தான் பழகிறாரு. அதனால அவர் எந்த பிரயோசனத்தையும் கருதி அந்த அஞ்சு நாளும் தூக்கம் வச்சு காவல் காத்து சாமிக்கு சாப்பாடு போட்டார். அஞ்சு நாள் சாப்பாடு போட்டாரு, தூக்கம் பிடிச்சாரு. அதனால அவர் ஏன் இப்படி செய்யணும், செய்தாதனால என்ன நன்மை, அதெல்லாம் அவர் ஒண்ணு நினைக்கவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, என்ன தெரியாது, அடுத்தாரு பொண்ணு நமக்கு என்ன கிடைக்கும், என்னத்துக்காக இப்படி செய்ய வேணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. அதை பத்தி விசாரணையே கிடையாது, அது அந்த பக்கத்துல பேசிக்கிறவானும் இல்லை, காட்டுல யார் அதை பத்தி பேசுறவானும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய முறைகள் இருந்தது. அதனால ஆனா இந்த புள்ள பிறந்தது மாத்திரம் முருகப்பெருமானை வேண்டி இந்த பிள்ளைய பெற்றார்கள் என்று சொல்லுகிறார். குழந்தை இல்லாமல் இருந்து முருகனுக்கு விழா எடுத்து, முருகனுக்கு பூஜை போட்டு, முருகனுக்கு முன்னாலே ஆடி பாடி அப்படி எல்லாம் செய்து அதன் பிறகு இந்த குழந்தை பிறந்ததுங்கிறார். முருகனுடைய அருளாலே கண்ணப்பர் தோன்றியது, முருகனுடைய அருளாலே தோன்றினார் என்று சொல்லுகிறார். அதனால இப்படி அந்த குழந்தை பிறந்தது 16 வயசு ஆச்சு. 16 வயசுல நாகனுக்கு 76 வயசு ஆச்சு அப்பாவு. அப்படி 76 வயசு ஆனா என்ன பண்ணுவாரு, அதனால தன்னுடைய பதவியே இனிமேல் யாரு நீ ஏற்றுக்கொள், இந்த வேடர்களுக்கெல்லாம் தலைமையாயிருக்கின்ற அந்த பதவியை நீ ஏற்றுக்கொள், என்னால இனிமேல் அந்த பதவியை வச்சு பராமரிக்க நிர்வாகம் பண்ண முடியாது என்று சொல்லி தன்னுடைய புதர்களுக்கு பட்டத்தை கட்டிட்டான். அப்படி கட்டின பிறகு அதனால அதுல இருந்து வேடர்களை கூட்டிட்டு போய் பல திசைகளிலே சென்று வேட்டையாடுதல் தான், வேட்டையாடுதான் அவங்களுக்கு தொழிலே. இப்ப நம்ம விவசாயம் பண்ற மாதிரி அவங்களுக்கு வேட்டையாடுதான். அப்படி பல திசைகளிலும் சென்று வேடர்களோடு சென்று சென்று மிருகங்களை கொன்று அதை கொண்டு வந்து உங்களுக்கு தான் வேலை. அப்படிப்பட்ட ஒரு குலம் அது, அவங்களுக்கு என்ன வேலை, என்ன கொலை பண்றதா வேலை, கொலையே புரி வேடர் குலப்பிடி நோய் மலையே மலை கூறிடு வாகையனே என்பது கந்தர் அனுபூதி, கொலையே புரி வேடர் குலப்பிடி. ஆகையினாலே அப்படி வந்து அந்த கர்மப்பதையை ஏற்று அதற்கு மேலே வேடர்களோடு சென்று வேட்டைக்கு சென்றாரு. அப்படி வேட்டைக்கு சென்ற போது தன்னோடு வந்த படைகள் எல்லாம் பல திசைகளிலும் போய் சொன்னாரு. இவர் மாத்திரம் ஒரு தனி வழியிலே சென்றாரு. அவரோடு வந்தவர்கள் 2 பேர், ஒருத்தன் காடன், ஒருத்தன் நாணம், 2 பேர் அவர்களுக்கு கூடவே சென்றார்கள். கோமரும் அதுதனை அடுதிரலோடு, கோமரும் அதுதனை அடுதிரலோடும் குரு மறவர்கள் அரியேறு ஆமவர் தொடர் உறும் திசையுடன் அடிவடி செல்லும் அளவில் தாமொருவரும் அருகிலர் அவர் தனி தொடர் உளி அதன் மேல் ஏமுனை அடிசிலை விடலைகள் இருவர்கள் அடிபிரியா நாடிய கடல் வயறு வயவரு கணவர் நாணனும் நெடுவறிவில் காடனும் எனும் இருவரும் மலை காவலரோடு கடிதில் கூடினர் விடு பகலிகளோடு கொலை அமளிகள் வழி நீடிய சரி படர்வது திரு நீழலின் விரை கேளல். மற்றவர்கள் எல்லாரும் பல திசைகளிலே பிரிந்து சென்று விட்டார்கள். இந்த நாணன் காடன் 2 பேரும் கூடவே வந்தார்கள். அப்படி வரும்போது அதிலே வந்து ஒரு கேளல்ங்கிறது பன்றிங்கிறது ரொம்ப முரட்டு பன்றி அது, அது பல பேர் துரத்தி பிடிச்சு அடிக்க முடியல. அந்த பகுதி இவர் வந்து துரத்தி கொண்டு வந்தாரு. அப்படி வந்து வேடதன் கரியசங்கன் வில்லியார் விசையில் குத்த மாடிரு துணியாய் வந்த வராகத்தை கண்டு நானும். அதனால அந்த பந்தியை துரத்தி வெகு நேரம் அலைந்து திரிந்து அந்த பந்தியே இந்த வேடர் தலைவராகிய பின்னதாறு அடிச்சுட்டார். நான் காடனே இதன் காலங்கள் பல வந்து இருக்கும் ஆடவன் கொன்றானச்சோ என்று அவர் அறிவித்தாழ்வார். அதனால அந்த பந்தியை கொண்டு கொண்ட உடனே அந்த நாணன் சொன்னான், இந்த பந்தியோடு பல தூரம் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வந்து இப்போது நம்முடைய தலைவர் அந்த பந்தியை கொண்டுட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அந்த பந்தியை கொண்டது ஒரு பெரிய வீட்டு விவரம், ரொம்ப நேரம் அலை வச்சிருக்கு. வியாக்கியானத்துல சொன்னாரு. என்ன சொன்னார்? வழிவந்து ஆற்ற உற்றது. உற்றது வழிவந்து ஆற்றல்னா வெகு தூரம் காலையிலிருந்து வந்திய கொன்ற போது 3 மணி மத்தியானம் 3 மணி சரியான பசி, சோறும் கட்டிக்கிட்டு போகல, சும்மா வந்திருக்கிறார். அதனாலே பசி வந்தது. அதனால இதை காய்ச்சி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு விட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற நேரத்துக்கு வேட்டையாடுவோம். உங்களை சாப்பிட்டு விட்டு அப்புறம் வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு போகணும் இல்ல. அதனால இதனை காய்ச்சி சத்தினியை அருந்தி யாம் தின்று தண்ணீர் குடித்து வெற்றிகோள் வேட்டைக்காடு குருவோம் இல்லை என்றார். அதனால இந்த பந்தியை கொன்று கொண்டு விட்டாச்சு. அதனால சுட்டு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு செல்லுவோம் என்று சொன்னாரு. என்றவர் கூற நோக்கி தென்னார், தண்ணீர் எங்கே நன்றும் தீவனத்தில் உள்ளது, தண்ணீர் எங்கே என்று கேட்டார். முதலே தாகம் நல்ல தாகம், இது பசி தாகம் இரண்டும் இருந்தபடியினாலே முதலே தண்ணீர் குடிப்போம் என்று தென்னார் சொன்னார். தண்ணீர் குடிப்போம் என்று தென்னார் சொன்னார். சொன்னவுடனே அப்புறம் என்றால் இருந்த இப்பெரிய தேக்கில் அப்புறம் என்றால் நீண்ட குண்டின கயலே ஊடும் குளிர்ந்த பொன் முதல் இருந்தார். இங்க தெரியுதே ஒரு சோலை, தெற்க மர சோலை. இதற்கு அப்பாலே போனால் பொன்முகலி என்கின்ற ஆறு ஓடு, ஒரு குன்று கடியிலே, குன்றுதான் மலைக்கு அடியில ஓடுவாங்க என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே அப்படியே போலாம், பசியோடவே. அதான் பெரிய ஆச்சு, காலையிலிருந்து பசியோடு சென்று பந்தி அடிச்சாச்சு, சாப்பிட்டு விட தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். தண்ணி எங்கேனாரு, தண்ணி அங்க இருந்தது, அங்கே போலாம். அதனால எப்படி இங்கே தன்னை கொண்டு போதும் என்று தாம அங்கிருந்து நோக்கி சென்றார். காவலம் அறையில் கண்டார் செங்கன்யருடைய வையும் திருமலைச்சாரல் சோலை. அதனாலே அடுத்தார் போல திருமலைச்சாரல் வந்தது. திருமலைச்சாரல் அந்த காலத்தி மலை, திருக்காலத்தி மலை. நானே தோன்றும் கொண்டில் நன்னுவோம் அந்த மலையை கண்ட உடனே இந்த தண்ணீர் குடிக்கிறத பத்தி நினைக்கும் கலத்தி மலை. மலை கிட்ட போன உடனே தண்ணீரை விசாரித்தாரு. தண்ணீரை விசாரித்து அந்த பொன்முகலியை கண்டு தண்ணீர் குடிச்சார்னு வந்தது, தண்ணீர் குடிக்கல. மலையை கண்டாரு, குண்டில் நன்னுவோம் என்ன நானும் காணனில் போலி நல்ல காட்சியே காணும். அதனால அந்த மலையை கண்ட உடனே அந்த மலை மேல போகும்னு சொன்னார். சொன்னார் அப்படி சொன்ன உடனே அவன் சொன்ன, நீ செல்ல, சென்று காண்பாயானால் உனக்கு நல்ல காட்சியே காணும். காணனி போலில் நல்ல காட்சியே காணும், நீ மலை மேல ஏறி சென்று கண்டாயானால் உனக்கு நல்ல காட்சியே காணும்னா அந்த நான் அது ஒரு அசநீதி வாக்க போல, தெய்வ பார்க்க போல அவர் ஒரு நல் வாக்கியது, நல்ல காட்சியே காணும். இந்த சேனுயர் திருக்காலத்தி மலை மீது எழுந்து செவ்வே கோணவில் குடும்பத்தேவர் இருப்பது கும்பிடலாம். அந்த நானே இந்த மலை மேல போனோம்னா குடும்பத்தேவர் கும்பிடலாம். இந்த கும்பிடுறதுங்கிறது எல்லா மதம், எல்லா ஜாதி, எல்லா வர்க்கத்தாருக்கும் ஒரு பொதுவான அந்த ஜாதியை கும்பிடலாம்னு குடும்பி தேவர் குடும்பி வச்சிருக்காரு இருப்பா, இருப்பார் கும்பிடலாம் என்றார். அப்படி சொன்ன உடனே அப்படி மலங்களாகி பாரம் குறைந்தது. ஆசையும் முருகி மேன்மேல் மேவிய நெஞ்சு மேலூர் உருப்புற வரையானுக்கும். அதனால மலை மேல ஏற வேணும் என்கின்ற விருப்பம் அதிகமா இருக்குல்ல, விருப்பம் பிரிய அதிகமா. தேவரங்க இருப்பதெங்கே போகண்டா சொன்னதாக, அந்த குடும்ப தேவர் எங்க இருக்காரு, சீக்கிரமா போய் பார்க்கணும் அப்படின்னு உரை செய்து விரைந்து செல்ல அவர்களும் உடனே போந்து கரைவனர் கலையின் முக்கும் காரையில் புரடும் சென்று வரையர் மணியும் ஒன்று வைரமும் புலினும் தோறும் திரைகளும் திரட்டி வைத்து திரு முகலிகளை சார்ந்தார் ஆங்கதன் கரையின் வாங்கூர் அணிகேடல் இட்டு வாங்குவை காடன் தந்தை மரக்கடை தீக்கூர் பண்ணி இங்கு நீ நெருப்பு காண்ப இம்மலை ஏறிக்கண்டு நாங்கள் வந்து அரங்கு என்று நானும் தாமும் போட்டார். அந்த காரம் என்ன சொன்னார்கள், நாங்கள் இந்த மரத்தின் மலை மேல ஏறி அந்த குருமித்தவரை பார்த்துட்டு வர்றோம், அதற்குள்ள நீ நெருப்ப கடைஞ்சு மரத்துல விறகுல நெருப்பு கிடையாது அரணிக்கட்டைன்னு சொல்றது அரணின்னு சொல்றது அப்படி கடைஞ்சு நெருப்பு உண்டு பண்றது, தீப்பொடி எல்லாம் கிடையாது அங்க வந்து நெருப்பு உண்டு பண்ணி இதெல்லாம் தயார் பண்ணி வச்சு நாங்க வந்த ஒன்று சாப்பிடற மாதிரி அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லிட்டு இந்த திருநராரும் நாடனும் சென்றார்கள். அலிமேடை கரை சூழ்ந்தோடே அவர்கள் கொண்டு அடைந்த ஆற்றின் தெளிவுணர் எழுந்து சிந்த தெளிவுறும் திருநார் தான் கழிவுறு மகிழ்ச்சி உங்கள் காலத்தை கண்டுகொண்டு குளிர்வாறு நதியுடைய குல வரை சார்ந்து சேர்ந்தார் கதிரவும் உச்சி நன்ன. அந்த நேரம் உச்சி காலம் கடவுள் மால் வரையும் உச்சி கதிரவன் உச்சிக்கு வந்தால் அந்த மலையும் உச்சிக்கு சென்றார். உச்சிகள் ரெண்டு சொல்றார், கதிரவன் உச்சி வந்தார், உச்சி வேலை என்னென்ன மத்தியானம் ஒரு மணி பன்னெண்டு ஒரு மணி அதுக்கு மேல கடவுள் மாடு வரையும் உச்சி அந்த மலையினுடைய உச்சிக்கு சென்றார். அதில் தரும் ஓசை என்று ஆறுகளில் முடக்கம் காட்டார். அதில் தரும் ஓசை என்று சொன்னால் தேவ துஞ்சிகள் முதலிய வாத்தியங்கள் முடங்கியதாம். இவர் மலைக்கு போன உடனே தேவ வாத்தியங்கள் பஞ்சபுத்தினு அந்த வாத்தியங்கள் முழங்கியது. இது என்கொள் நானா என்றார்க்கு, அதனால இந்த சத்தம் என்ன இப்படி வாத்திய சத்தம் வந்து அப்படின்னு கேட்டார் தென்னார். அப்படி கேட்ட போது நானன் சொன்னான், இந்த மலையிலே வந்து இந்த வண்டுகள் நிறைய தேன் கொடுக்கட்டி இருக்குது, அந்த வண்டுகள் போடுகிற சத்தம் என்று தலைவரிடத்தில் நானும் சொன்னான். அப்படி சொன்ன உடனே அதற்கு மேல இவர் மரமேல ஏறுகிறார்கள். ஏறும்போது இன்பமான அன்பு உண்டாகியதுனர், இன்பமான அன்பு உண்டாகியது, இன்பமான அன்பு. அந்த இன்பமான அன்பு எப்படி வந்ததுன்னு கொடுத்து கேட்டா, இவருக்கு முன்னே நூல்களை படித்து நல்ல புலவரிடத்திலே சுத்துவாரிடத்திலே ஞானிடத்திலே பழகி அதன் பிறகு சுவாமியுடைய பெருமையை தெரிந்து அருமையை தெரிந்து இவர் அன்பு செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை. இப்ப நம்ம எல்லாம் அப்படித்தானே, இந்த மாதிரி சுவாமி கும்பிடணும், இந்த பறவை மனித பறவையில கும்பிடுறதுதான் முக்கியமானது, சாமியை கும்பிட்டா நல்லது கிடைக்கும், பத்திங்கிறது இருக்க ஒரு மனுஷனுக்கு இப்படிலாம் பல பேர் சொல்ல கேட்டுத்தானே இப்ப வந்திருக்கிறோம், அப்படித்தானே பத்திக்கு வந்திருக்கிறோம். திடீர்னு யாரும் பிறந்த உடனே பத்திக்கு வரல, இதெல்லாம் சொல்லி சொல்ல கேட்டு சாமி கும்பிடி வந்திருக்கிறோம். இவருக்கு அன்பு அதிகமாக வந்தது. அப்படி அன்பு எப்படி இவ்வளவு வந்துச்சுன்னா, அளவில்லா ஆர்வம் வந்ததுன்னாரு. எப்படி வந்துச்சுன்னா, இது முன்ன பிறவிகளிலே செய்த தவத்தினுடைய குறி என்றார். முன்ன பிறவிகளிலே செய்த தவ எல்லாம் சேர்ந்து அந்த தவத்தின் மூலமாக இந்த பிறவியில அளவில்லாத அன்பு வந்தது. தவம் செய்வது எதற்காக என்று கேட்டால், அன்பு உண்டாவதற்காக, கடவுளிடத்திலே அன்பு உண்டாவதற்காக. தவம் செய்வதே விரதம் செய்வது, நூல்களை கேட்பது, படிப்பது, கோயிலுக்கு போவது, அதுக்கு மேல ஜபம் செய்வது, பூஜை செய்வது, எல்லாமே எதுக்காகன்னா அன்பு உண்டாவதற்காக, அன்பு உண்டாவதற்காக. அப்படிப்பட்ட அன்பு இவருக்கு அளவில்லாமல் வந்தது. இப்போ ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னா, முன்ன பிறவிகளே செய்தார் தவம். முன்புகை தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் ஊற வண்டலார் மலையை நோக்கி எங்குறு குறுகி உள்ளத்து எழுபுறும் கற்கள். அளவில்லா பின்னால நானு, அதுக்கு பின்னால அன்பு, அதுக்கு பின்னால இந்த சிந்தனை. புரியுதா? இப்படி முன்னாலே அன்பு செல்ல, பின்னால இவர் செல்கிறாரு. அது எது போலன்னு கேட்டா, அது அந்த படியை கடந்து மேல போயிட்டே இருக்கிறது எது போல என்று கேட்டால், தத்துவங்களாகிய சரக்குகளை கடந்து சிவத்தை காணுகின்ற ஞானியை போலன்னார். தத்துவங்களை கடந்தாத்தான் சிவத்தை காண முடியும். தத்துவங்களை கடந்தாத்தான் சிவத்தை காண முடியும். படியை கடந்து மேல போனாத்தானே என்ன ஐயர் மேல மேல இருந்து சாமியை பார்க்கலாம்.
1: இவரிடத்துல மீது என்ன இருந்ததுன்னு கேட்டா, அன்பு ஒன்றுதான் இருந்தது.
0: சட்டத்தை நல்லா ஞாபகம் பார்த்துருவோம். இப்ப நமக்கு போய் சாமியை கும்பிட்டா நல்லது கிடைக்கும்னு சொல்லி ஒரு பத்தின்னு சொல்லி எல்லாரும் கும்பிடுறாங்க போய் நம்ம கும்பிடுறோம் இல்லையா? இப்ப இவர் திருநாள என்ன பண்ணினார்னா சௌகரவர் அவரே பார்த்து இவரை அன்பு உருவமாக ஆக்கிட்டு அப்படி ஆன பிறகு போய் சாமியை பார்க்கிறார். அப்புறம் அவருக்கு அன்பு சொல்ல முடியும். இப்ப மாணிக்க வாசகர் வீரவங்க வந்தாரா, வந்தவர் தான் அவருக்கு உண்மையே வந்து சாமி அடையணும் சாமி அடையணும் அடையணும் அடையணும் அதுலேயே
1: சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் ஐந்தாம் அணுவாகம் மந்திரம் 1 மற்றும் 2 விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. ஆகர்ண கிருஷ்டே தனுஷி ஜ்வலந்தீம் தேவீம் இஷும் பாஸ்வதி சந்ததானம் தியாயேன் மகேஷம் மகனீய வேஷம் தேவ்யாயுதம் யோததனம் யுவானம் தியாயே தேவம் சஸ்மிதம் சிந்தனஸ்தம் தேவ்யா சார்த்தம் தேஜசா தீப்யமானம் இஷ்விஸ்வாசாலங்கிருதாப்யாம் புஜாப்யாம் சூராகாரம் ஸ்தூயமானம் சுரௌகைஹி. கிருஷ்ணயஜுர்வேதத்திலே இருக்கக்கூடிய நமகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 4 அணுவாக்கங்கள் பார்த்திருக்கிறோம். 5வது அணுவாக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். நமோ பவாய ச ருத்ராய ச நம சர்வாய ச பசுபதயே ச நமோ நீலக்ரீவாய ச சிதிகண்டாய ச. இதில் வந்து இந்த அணுவாக்கத்தில் எல்லாம் சே சே அப்படிங்கிறதாக வரும். ஒவ்வொரு நாமத்திற்கும் அர்ச்சனையாகவே நமஹா நமஹா என்று நாம் சொல்லுவது போல இங்கே ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி நமஹா அப்படின்னு சொல்லி அந்த சே அப்படிங்கிறதால அந்த நமஹா அந்த நாமத்தோடு அன்வைக்கணும், அதோடு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதாக அர்த்தம். பவாய அப்படிங்கிறதாக ஆரம்பிக்கிறது. பவாய உலகின் உற்பத்திக்கு காரணம். பவசாகரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உலகத்தின் சம்சார சாகரத்தை பவசாகரம்னு சொல்கிறோம். அந்த பவாய உலகின் உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர் அப்படிங்கிறதுனால பவாய. ருத்ராய ரோதனம் திராவய தீதி ருத்ரஹா அப்படிங்கிறது அர்த்தம். இந்த உலகத்தை அழப்பண்ணக்கூடியது துக்கம். அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் ருத்ரர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ருத்ர பரமேஸ்வரன்னு பேர். அதாவது இந்த ரோதன ஹேத்து எதுன்னு பார்த்தோம்னா அழுகை. ஒருவன் எப்போ அழுவான் அப்படின்னா அவனுக்கு துக்கம் தொண்டையை அடைக்கும் போது தான் அவன் அழுவான். அந்த அழுகையை விரட்டுகிறார். திராவயதி வித்ராவயதி அப்படின்னா அழை, அந்த அழுகையை விரட்டுவது, ரோதனம் அந்த அழுகையை விரட்டுவது. அந்த விரட்டுவதற்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ருத்ரர் அப்படிங்கிறதுனால ருத்ரன் அவருக்கு பேர். ரோதனம் திராவயதி இதி ருத்ரஹா, அப்படி இருக்கக்கூடிய ருத்ரருக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது. சர்வாய அப்படின்னா இங்கே சர்வ கிடையாது, சர்வ ஷ ஷகாரம் போட்டு சர்வஹா. நம்மளுடைய பாபத்தை நாசம் செய்யும் ஈஸ்வரனுக்கு சர்வஹா அப்படின்னு பேர். அது என்ன விதமான பாபமாக இருந்தாலும், எவ்வளவு பஞ்சமகா பாதகங்களாக இருந்தால் கூட, ஒருவன் விபூதி ருத்ராட்சம் தரித்த மாத்திரத்திலேயே, பஞ்சாட்சரம் சொன்ன மாத்திரத்திலேயே அவனுடைய பாபத்தை ருத்ர பரமேஸ்வரன் நீக்குகிறான் அப்படிங்கிறது சைவ சமயத்தினுடைய கோட்பாடு. சர்வாயச்ச, நம்முடைய பாபத்தை நாசம் செய்பவராகவும் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் இருக்கிறார். பசுபதையே, பசுபதி பாஷம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம் சைவத்திலே. பசு பதி பாசம் அப்படிங்கிறது இங்கே பசு ஜீவாத்மா, பதி பரமாத்மா, இது இரண்டையும் சேர்த்து வைக்கிறது இந்த பாசம். பசுபதையே அப்படின்னா இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் ருத்ர பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுனால அவர் பசுபதி. பசுபதையே நமஹா அப்படின்னு சொல்கிறது. நீலக்ரீவாய, நமக்கு எல்லாமே ரொம்ப பிரசித்தமாக தெரியும், பகவான் ஹலாஹல விஷத்தை உண்டார் நம்மை காப்பதற்காக. அவர்கள் தேவர்கள் மந்தனம் செய்யும்பொழுது மந்திரகிரியை மத்தாக வைத்து கொண்டு க்ஷீரசாகரத்தை மந்தனம் செய்யும்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவரும்போது முதல்ல வெளிவந்தது விஷம்தான். இந்த விஷத்தை அவர் தொண்டையிலேயே தடுத்து பிடித்து விட்டாள் மகாதேவி, நம்மளுடைய தேவியானவள். அப்போது அந்த இடத்துல நீளமாக அந்த விஷம் தங்கியெடுத்து, தேவர் மகாதேவர் செக்க சிவந்த நிறத்தையுடையவர்னு வேதம் சொல்கிறது இல்லையா, ரோஹிதா பப்ருஹு அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா, அதில் இங்கே வந்து நீல மணி போல கண்டத்திலே அந்த விஷம் தங்கிவிட்டது. நீலக்ரீவன் அப்படின்னு பேர், கிரீவன கழுத்து. நீலக்ரீவாய சிதி கண்டாயச்ச, விபூதி விபூதியை பூசுவதால் அந்த கண்டம் வெளுத்தவராக இருக்கிறார். அந்த கழுத்து வெளுத்த கழுத்தாக இருக்கிறது. சிதிங்கிறது வெள்ளை, கண்டனா கழுத்து. கழுத்து மட்டும் எப்படி வெள்ளையாக இருக்குது, ஃபுல்லாக பொன்னிறமாக இருக்கிறார் அப்படின்னா, விபூதியை உடல் மூலம் முழுவதும் தரித்திருக்கும் காரணத்தினாலே சிதி கண்டாயச்ச அப்படிங்கிறதாக பதம். நம கபர்தினே சவ்யுப்தகேஷாய ச நம சஹசிராட்சாய ச சததன்வனே ச. கபர்தினேனா ஏற்கனவே சொன்னது போல் சடைமுடியை தரித்தவர் கபர்தினே. யுக்த கேசாய அப்படின்னா கேசமே இல்லாதவர், சன்னியாசியினுடைய வடிவம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்மளுடைய ஸ்மார்த்த சன்னியாசிகளுக்கெல்லாம் பார்த்தேள்னா அவளுக்கு முண்டனம் உண்டு, மொத்தமாக மொட்டை அடிச்சுண்டு. யுக்த கேசர்கள் நம்மளுடைய சன்னியாசிகள் எல்லாமே ருத்ர பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். ஜடாமுடி தரித்த சித்த புருஷர்களும் மொட்டை எடுத்து கொண்ட சன்னியாசிகளும் எல்லாருமே ருத்ர பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். சன்னியாசியின் வடிவமாக இருக்கக்கூடியவர் அர்த்தம். யுக்த கேஷாய சஹசிராட்சாய, ஆயிரம் கண்களை உடையவர், கணக்கில்லாத கண்களை உடையவர் சஹசிராட்சன். சததன்வனே, கணக்கில்லாத வில்லுகளை உடையவர் சததன்வனே. எதற்காக இப்படிலாம் சொல்கிறதுனா, நம்மளை தைரியமூட்டுறது வேதம். நீ கவலைப்படாத, இந்த ருத்ர பரமேஸ்வரன் கூட இருக்கிறார். இந்த பவசாகரத்தை கடப்பதற்கு இந்த ருத்ர பரமேஸ்வரன் உனக்கு கண்டிப்பாக துணை செய்வார் அப்படின்னு சர்வசக்தித்வம் சர்வஸ்வாமித்வம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நிலைநிறுத்தி கொண்டே வருகிறது. இவர் உன்னை காப்பாற்றுவார், நீ இவரை பிடித்துக்கொள் அப்படிங்கிறதா. நமோ கிரிஷாய சசிபி விஷ்டாய ச நமோ மீடுஷ்டமாய சேஷுமதே ச நமோ ஹ்ரஸ்வாய ச வாமனாய ச. கிரிஷாய, ஏற்கனவே நாம் சொன்னது போல கிரிக்கு ஈசன், கிரிங்கிறது இங்கே கைலாயமலை, அங்கே உறையக்கூடியவர். ஷிபிவிஷ்டாய, ஒளி கிரணங்களால் வியாபிக்கப்பட்ட விஷ்ணு வடிவாக இருக்கக்கூடியவரும் அவர் தான். விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு லோகம் ஃபுல்லாக இருக்கக்கூடியவர், லோகம் முழுதும் இருக்கக்கூடியவருங்கிறது தான் அர்த்தம். எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிறதாக, ஒளி கிரணங்கள் எங்கும் நிறைந்தது இல்லையா, அப்படிதான் உலகம் இருக்கிறது. அந்த ஒளியின் வடிவமாக உலகை நிரப்பி இருக்கிறார் இறைவன். மீடுஷ்டமாய, மிகுந்த மழை பொழியும் மேக வடிவினர் அப்படிங்கிறதாக அர்த்தம். இஷுமதே, அம்புகளை தாங்குபவர், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அம்புகளை தாங்கும் அவருக்கு இஷுமதே அப்படின்னு பேர். அம்புகளை கையில் கொண்டவர், ஏற்கனவே ஆயிரம் விதமான, நூறு விதமான, பலவிதமான தன்வனே வில்லை உடையவர்னு சொன்னோம். இப்போ அம்புகளை கொண்டவர் அப்படிங்கிறதாக சொல்லுகிறோம், பலவிதமான அம்புகளை உடையவர். ஹரஸ்வாய அப்படின்னா குட்டை வடிவாக இருக்கக்கூடியவர். வாமனர்னா குறுகிய வடிவினர், வாமனாவதாரம் நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, குறுகிய வடிவினர் ஹரஸ்வ. வாமனங்கிறது குட்டை, இந்த இரண்டு விதமாக இருக்கக்கூடிய இருந்த ரூபமாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். நமோ பிருஹதே ச வருஷீயசே ச நமோ விருத்தாய ச சம்வருத்வனே ச. சின்னதாக இருக்கா சின்னதாக சொல்கிறதே அப்படின்னு பார்த்தா பெருசாக இப்போ சொல்கிறது. பிருஹதே பெரிய உருவம் கொண்டவரே, வருஷீயசே எல்லா விதமான சத்குணங்களையும் கொண்டவரே, அனோரணியான் மகத்தோ மகியான்னு உபனிஷத் சொல்கிறதோ இல்லையோ, கட்டோபனிஷத்தில் ஒரு வார்த்தை அனோரணியான் மகத்தோ மகியான், ஒரு கீர்த்தனையில் கூட நமக்கு வருது இல்லையா, அனோரணியன மகத்தோ மகியன அப்படிங்கிறது போல் சின்னதுக்கெல்லாம் சின்னதும் அவன் தான், பெரியதுக்கெல்லாம் பெரியதும் அவன் தான். மணிவாசகர் கூட கூறுகிறார் இல்லையா அதே போல். நமோ விருத்தாய, விருத்த அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பதம், வயசானவர்களுக்கு விருத்தர்கள் அப்படின்னு பேர். வயதில் முதிர்ந்தவராகவும் அவர் தான் இருக்கிறார். சம்விருத்வனே புகழில் ஓங்கி வளர்ந்தவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம் உரியதாகட்டும். நமோ அக்ரியாய ச பிரதமாய ச நம ஆஷவே சாஜிராய ச நம சீக்ரியாய ச சீப்யாய ச. அக்ரியாய எல்லாவற்றுக்கும் முன்னரே இருக்கக்கூடியவர் அவர். உலகின் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம், அந்த உற்பத்திக்கு முன்னாடி யார் இருந்தா அப்போ அப்படின்னா, அந்த உற்பத்திக்கு முன்னவும் இருந்தவர் அவர் தான். பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமைன்னு சொல்வது போல, எல்லாம் சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் சிருஷ்டியை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். அப்படிங்கிறதுனால அந்த சிருஷ்டிக்கும் முன்னாடியே இருக்கக்கூடியவர் அக்ரியாய பிரதமாய முதல்வர் அவர்தான், எல்லாவற்றிற்கும் முதலான கடவுள் அவர்தான் பிரதமாய ச. ஆஷவே ச அஜிராய, ஆஷவே எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், அஜிராய வேகமாக செல்லுபவர். இப்படி இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். சீக்ரியாய பாய்ந்தோடும், சீக்கிரமாக வா, இப்போ கூட சொல்கிறோம் சீக்கிரமாக வா அப்படிங்கிற வார்த்தை இன்னி கூட நமக்கு தமிழில் இருக்குது, சீக்கிரம் வாங்கோ அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதை சீக்கிர அப்படிங்கிற சமஸ்கிருத பதத்திலிருந்து தான் சீக்கிரம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை. சீப்யாய அந்த பெருவெள்ளத்தில் இருக்கக்கூடியவர், சீப்யாய அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது. நம ஊர்மியாய சாவஸ்வன்யாய ச நம ஸ்ரோதஸ்யாய சத்வீப்யாய ச. ஊர்மியாய அப்படின்னா அலைகளில் இருப்பவர், அவஸ்வன்யாய அப்படின்னா அமைதியான நீர்நிலையில் இருப்பவர், அலையும் அவர்தான் ஆழ்கடலும் அவர்தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இங்கே சொல்லியிருக்கிறது. ஸ்ரோதஸ்யாய ஏன்னா வெள்ளம் போல் பாய்ந்து வருபவரே அப்படின்னு சொல்லிடுத்து, அதனால ஓடையில் இருக்கிற அந்த சின்ன இதுவும் அவர் தான் ஸ்ரோதஸ்யாய. த்வீப்யாய த்வீபத்தில் இருப்பவரும் அவர்தான். அப்போ உலகத்தில் ஒன்று கூட விடாமல் எல்லா விதமான விருத்த பதங்களையும் எல்லா விதமான எக்ஸ்ட்ரீமிட்டிஸையும் சொல்லி இதுவாக இருக்கிறாய் இதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரனை சொல்லிக்கொண்டே வருகிறது. இதோட அஞ்சாவது அணுவாக்கம் முடிகிறது, அடுத்தது ஆறாவது அணுவாக்கம். ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: ஆத்மனஹா கிரியாசக்தியா சூக்ம தேகோ நீயதே சிவசக்தி அதிஷ்டிதையா என்று குறிப்பிடுகிறார். சக்தியானுநீயதே ஜீவஹா என்று பிரமாண வாக்கியத்தில் சொல்லுகிறார். இனி இந்த சூக்மதேக சுத்தியானது எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால், நமக்கெல்லாம் விசேஷ சந்தியிலே இந்த தத்துவங்கள் வந்திருக்கின்றன, நன்றாக தெரியும். அதுதான் சிருஷ்டிக்கிறோம். தத்துவங்களை சம்ஹார கிரமமாக ஒடுக்குதல் தான் சூக்மதேக சுத்தியில் தெரிந்தார். உடம்பு இருந்ததுன்னா சோப் போட்டு குளிச்சு அலம்பி எல்லாம் சுத்தம் பண்ணிடலாம். கண்ணுக்கு தெரியாத பதார்த்தம் அதை எப்படி சுத்தம் பண்ண முடியும், வழியே இல்லை. அதுக்கு என்ன சொல்றார், இப்ப என்ன பண்றாங்கன்னா பெரும்பாலும் இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு சில வஸ்துக்களை அந்தந்த வஸ்துக்களோட ஒன்னா கலந்து ஒரு மிஷின் ஒன்று வச்சிருக்கா, அதுல போட்டு சுட்டு விடுறாங்க. திரும்பி சுத்தினா அது அவருடைய எந்த உருவத்துல முதல்ல உண்டாச்சோ அந்த உருவத்துக்கு போயிடுது. திரும்பி அதே உருவத்துல இருந்து பல பொருட்களை தயார் பண்றாங்க. தங்கம் இருக்கு, தங்கத்துல இருந்து பலவிதமான ஆபரணங்களை பண்றா. ஆபரணங்களை பண்ணவொன்னு திருப்பி அதை என்ன பண்ணணும்னா உருக்கிட்டா மறுபடியும் தங்கமா மாறிடுது, மறுபடியும் ஆபரணம் பண்றோம். தங்கம் உண்மையான தங்கத்துல இருந்து ஆபரணம் பண்றது சிருஷ்டிக்கிறவன், ஆபரணத்தை மறுபடியும் தங்கமாக்குறது சம்ஹாரக்கிரம். அது போல இரவன்றதா நம்ம விசேஷத்தில வர்ற அவசியில வருகிறது சிருஷ்டிக்கிறவன். சிவதத்வாய ஸ்வாஹா சொல்றோம், சக்தி தத்துவம், சுதாதி தத்துவம், சுத்த வித்யா தத்துவம், ஈஸ்வர தத்துவம், மாயா தத்துவம்னு வரிசையா சொல்லிட்டு வரும். இந்த 36 தத்துவங்களையும் தலைகீழ கொண்டு போய் சேர்க்கிறது தான் சூக்ம தேவதை. கந்தே பிருத்வி ரசே ஜலம் ரூபே அக்னி ஸ்பரிஷே வாயு சப்தே வியோம ஏதாஹ தன்மாத்ராஹ தாமச அகங்காரம். இந்த சின்ன சின்ன வித்தியாசம் என்னன்னா அகங்கார தத்துவம் மூணா பிரியல், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம், சாத்விக அகங்காரம். தாமச அகங்காரத்துல இருந்து தன்மாத்திரைகளும், தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்சபூதங்களும் தோன்றது. அதனால பஞ்சபூதங்களை தன்மாத்திரைகளை ஒழுங்கி தன்மாத்திரைகளை தாமச அகங்காரத்தை ஒழிக்கிறது. ராஜச

மாயாயாம் ஏவம் வெளிநாணி விசாரியம். இது வழியா மாயா தத்துவம் வரைக்கும் ஒரு லயம். அந்த மாயா தத்துவத்துக்கும் வந்து உற்பத்தி லயம் கிடையாது. அதனால அது அதை வந்து ஒடுக்க முடியாது. அதுலதான் எல்லா இந்த தத்துவங்கள் அசுத்த தத்துவங்கள் முழுக்க அதுல போய் ஒடுக்கிறது. இந்த மாயா தத்துவத்தை கொண்டே சித்த வித்தியாசத்தை ஒடுக்கிறது. அப்புறம் சுத்த வித்யா இந்த அசுத்த பிரபஞ்சத்தை அசுத்த தத்துவத்தை தொழில்படுத்துகிறதான சுத்த தத்துவங்கள் அறிஞ்சிருக்கு மேலே. சுத்த வித்யா தத்துவம் ஈஸ்வர தத்துவே, தத் சதாசிவத்துவே, தத் சக்தி தத்துவே, தத்யுவ தத்துவே, தாதாப்பி அசுத்த ரூபே பிண்டோ விலீனம் என்று பாவம் என்று சொல்கிறார். இந்த ஒரு விஷயம் என்னன்னா, பிந்து தரத்து தான் சுதத்துவம் உண்டாயிருக்கு, அதை கொண்டு அதை எப்படி சேர்க்கறது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர் நிர்மலமண தேசிகர் சுத்த அந்த பிந்துல இருந்து சமஸ்த பிரபஞ்ச சுத்த வித்யா சுத்த தத்துவங்கள் உண்டாயிருந்தால் கூட பிந்துவினுடைய ஒரு பகுதி தான் சுத்த தத்துவமாக பரிணமித்திருக்கிறதே தவிர இன்னொரு பகுதி சும்மாதான் இருக்கு. அதுக்குத்தான் குண்டலினின்னு பேரு, அதுக்குத்தான் பிந்துன்னு பல இடங்கள சொல்றா. அந்த இடத்துல அக்ஷுப்த ரூபே பிந்து விலீனம் இது பாவையே, அக்ஷுப்தம் நிர்விகாரம் ரூபம் எஸ்யதா அக்ஷுப்த ரூபா அஸ்மின் சாந்தி கேதுகலா பாக லக்ஷண இத்யர்த்தா. அத்ர பிந்து பரம உபாதானத்வாத் கார்த்தியேன ந விக்ரியதே கிந்து கிருதகீட நியாயேன ஏகதேசேன ததா ச சதிகார நிர்விகாரயோ மத்யே நிர்விகார பர பர்யாயஹ யஹ அக்ஷுப்த பாகஹ தன் லக்ஷணே பிந்து தத்வதய இது தாத்பர்யம். பிந்து ரெண்டா பிரிஞ்சு ஒரு பாகத்தினால இந்த சிருஷ்டி ஏற்பட்டிருக்கே தவிர முழுக்க மாறல. அப்ப அந்த நிச்சயமாக இருக்கக்கூடிய அசுத்த பாகத்துலதான் வந்து தத்துவலயம் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக இருக்க ஸ்தூல தேக சூக்ம தேக சித்தி என்று பெயர். பிறகு ஸ்தூல தேக சித்தியானது செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஸ்தூல தேகம்னா என்னன்னா, சூரதேகா தாவது ஜாதி குலாத்ய அபிமானாஸ்பதம் பிருத்திவ்யப்தேஜோ வாயு ஆகாசானாம் சமவாயா சாதாரணாசாதன ரூபம் புவனஜம் பூதசரீரம் இத்திச்சது. நமக்கு நல்லா தெரியும், பாஞ்ச பௌத்திகமான இந்த சரீரத்திற்கு சூக்ம சரீரத்தோடு கூடிய வெக்தமாக கண்களுக்கு புலப்படக்கூடிய பஞ்சபூதாத்மகமான தேகத்திற்கு சூர தேகம் என்று பெயர். இது என்ன பண்றது, பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்ங்கிற பஞ்சபூதங்களால உண்டானது. எப்படி சுத்தம் பண்றதுன்னா, இந்த பஞ்சபூதங்களிலே ஒரு சில பூதங்கள் ஒன்னொன்னும் நட்பு பாவம் உடையவை, மித்திர பாவம் உடையவை, ஒரு சில சத்ரு பாவம் உடையவை, ஒரு சில சமத்துவம் உடையவை. பிருத்வி வாயு எதிரி, ஜலம் வன்னி எதிரி, வன்னி ஜலம் எதிரி, வாயு பிருத்வி எதிரி, ஆகாசம் எல்லாரோடையும் வந்து யாரோடையும் எதிரி, எல்லாரோடையும் சமத்துவம் உடையது. இப்ப என்ன பண்றதுன்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் குணங்கள் இருக்கு, நிறைய அடையாளங்கள் இருக்கு. பார்த்திவம் மண்டலம் மீதம் கடினம் வஜ்ரலாஞ்சிதம் லம்பீஜம் பிரம்ம தெய்வத்தியம் அஜாத கதையாத்மஜம் நிவர்த்தியாச்ச கலோபேதம், இப்படி பலவிதமான லட்சணங்களோட கூடியதாக தத்துவங்கள் இருக்கிறது. அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு பூதத்துக்கும் குணங்கள் இருக்கு. பிருத்விக்கு அஞ்சு குணம், ஜலத்திற்கு நான்கு குணம், அக்னிக்கு மூன்று குணம், வாயுக்கு ரெண்டு குணம், ஆகாசத்துக்கு ஒரு குணம். இந்த பூத சுத்தியினால பிராணாயாம யோகத்தினால இந்த குணங்களை முழுக்க கொண்டு போய் வெள்ள தள்ளிடு. உத்காத பஞ்சகேன குணானுத்தாரியான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒரு ஒரு பூதத்துக்கும் அஞ்சு நாலு மூணு கிடைக்கிறதுனா குணங்கள், அது போல ஒரு ஒரு பிராணாயாமத்தினாலையும் ஒவ்வொரு குணத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கந்த ரச ரூப ஸ்பரிஷ சப்த குணானுசாரியான்னு பிருத்விக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஒரு பூரகம், ஒரு கும்பகம், ஒரு ரேச்சகம், இப்படி அஞ்சு பிராணாயாமத்தினால இந்த அஞ்சு குணங்களையும் சரீரத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். அதுபோல நான்கு அஞ்சு தத்துவங்களையுமே

பூதங்களையும் பிராணாயாம யோகத்தினால அஞ்சு பிராணாயாமம், நாலு பிராணாயாமம், மூணு பிராணாயாமம், ரெண்டு பிராணாயாமம், ஒரு பிராணாயாமம். இப்போ உத்காசம்னு சப்தம் வருது. உத்காசம்னா என்ன? பிராணாயாமம் பூரகம் கும்பகம் நம்ம பண்றோம், உடனே ரேச்சகம் பண்ணிடும். இப்படி ரேச்சகம் பண்ணாம கும்பகம் பண்ண வாயுவை துவாசாந்த பர்யந்தம் கொண்டு செலுத்தக்கூடிய நிலைக்கு உத்காசம் என்று பெயர். அப்ப என்ன ஆயிடுது? இந்த உடல்ல உள்ள குணங்கள் முழுக்க வெளியில போயிடும். பல்ல புடுங்கின பாம்பை யார் வேணாலும் அடிக்கலாம். இப்ப என்ன ஆயிடுது? இந்த சரீரம் சுத்தமா எந்த விதமான க்ஷீண சக்திகமா மாறிடும். குணம் போயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடும்? ஒண்ணுமே இருந்தது. அப்படி இந்த பிராணாயாம யோகத்தினால க்ஷீண சக்தி சமுதாய ஆத்மிகத்திய எதிரிய எதிரியால வரும். பிருத்விய வந்து வாயு ஆக்கிரமிச்சிருது, வாயுவை ஜலத்தை அக்னி ஆக்கிரமிச்சிருது, அக்னிய ஜலம் ஆக்கிரமிச்சிருது, வாயுவை பிருத்வி ஆக்கிரமிச்சிருது, ஆகாசம் ஒண்ணு பெண்டிங் இருக்கு. ஒரு பலம் இல்லாத ஒருவன இன்னொருத்தன் ஈஸியா அடிச்சிடலாம். பலத்தை முதல்ல புடுங்கணும், அதுக்கு குணக்ஷபணம், முதல்ல வந்து குணங்களை வெளியேற்றணும். அதுக்கப்புறம் எதிரி புதத்தினால ஆக்கிரமிச்சிடும். சுத்தமா எந்த விதமான பவரும் இல்லாம இருக்கு. அந்த நேரத்துல நாலு மணி பேருக்கு ஆகாசம் வந்து எதுக்குமே வந்து கட்டுப்படும். எல்லாரோடையும் மித்திரபாவம் இருக்கு. அதை எப்படி சுத்தி பண்றதுன்னா, அனித்யத்துவ அவ்யாபகத்துவ அசுத்தத்வாதி ஸ்வரூபம் முக்கிய நித்தியத்துவ வியாபகத்துவ சுத்தத்வாதித்த பரமாகாசாதி பூத்திருக்கும் பாவம். நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, இது வந்து தன்மாத்திரைகளிலிருந்து தோன்றிய மாத்திரையோ பூத பஞ்சகம் என்ற வாக்கியத்தின் மூலமாக தன்மாத்திரையிலிருந்து தோன்றிய ஆகாசம். இத பரமாகாசம் என்று சொல்லக்கூடிய பிந்துவினாலே முழுக்கவும் ஆக்கிரமிச்சதாக பவனம் இருக்கு. இப்ப அஞ்சு செயல் இழந்து போயிட்டதுனால கால் கட்டவிருந்து தோன்றக்கூடிய அக்னியினால உடல் முழுக்க எரிந்ததாக பாதிக்க வேண்டும். பிராரப்த சரீரகத பூத தோஷான் தான் சமஸ்த தோஷங்களும் எரிஞ்சதாக பாதிச்சிருக்கும். என்ன சொல்றார்? இந்த பூதங்கள்ல வந்து ஆத்மபாவனை பண்ணிக்க கூடாது. ஆத்மபாவனை பண்ணிட்டா கொலை பண்றதுக்கு சமமானது ஆயிடும். அதனால இதர வஸ்து இது நிர்திசே, தனக்கு அந்நியமான வஸ்துவாக தியானம் பண்ணியே அவருக்கு அதை வந்து எரிக்கணும்னு சொல்றார். அந்த தகனம் முடிந்த உடனே ஆப்லாவனம் என்ற கிரீம், பந்தகரூபம் சர்வசூன்யம் இது விபாவிய பௌஷட சக்தி மந்திரோச்சாரேன சுத்த சக்தி பகுளாமிருத பிரவாகேன அபிழிஞ்சே சமஸ்த நாடிமுகம் பிரவிஷ்டாபி சர்வாக்கியாபியந்தரம் சர்வசரீரம் ஆப்லாவிய. 72,000 நாடிகளும் முழுவதும் உள்ளும் புறமும் நனைந்ததாக இந்த உடல் மறுபடியும் ஒரு சக்தி உடையதாக அமிர்தத்தினால் நனைஞ்சதாக அமிர்தமயமான ஆனதாக பாதிக்கிறது. இதுக்கு அமிர்தாப்ளாவனம் என்று பெயர். அதற்கு பிறகு ஹிருதய கமலத்திலே சுத்தவித்யா தத்துவமயமான ஒரு ஆசனத்தை கற்பனை பண்ணி மேலே கொண்டு போய் வச்ச ஜீவன் திருப்பி எடுத்து வரணும். உடல் சுத்தமாயிடுச்சு, அமிர்தமயமாயிடுச்சு, ஆனா ஜீவன் இல்லை. ஜீவன் மறுபடியும் எடுத்துன்னு வரணும். அந்த ஜீவன் வேணும்னா சாதாரணமாக உட்கார முடியாது. எப்படி உட்காரும்? அதற்கு புரியஷ்டகம்ங்கிற உபாதி இருந்ததுன்னு சொன்னா தான் வேலை செய்ய முடியும். புரியஷ்டகம் நம்மளால உண்டு பண்ண முடியாது. இன்னத்தையும் ரொம்ப அழகா சொல்றார் ஆச்சாரியர். மந்திர புரியஷ்டகம் என்று குறிப்பிடுகிறார். மந்திர புரியஷ்டகத்தை உண்டு பண்ணி அந்த மந்திர புரியஷ்டகத்துல இருந்த மந்திர புரியஷ்டகத்துல துவாபசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை அற்புதமான வரி, துவாபசாந்தம் பீஜரூபம் சிவமயம் ஆத்மானம். என்ன ஆயிடுச்சு? சுவாமி ஜீவன் போய் அங்க போய் கொஞ்சம் வாழ்ந்துச்சா சுவாமியோடைய சேர்ந்து இருக்கிறதுனால சிவமயமா ஆயிடுச்சு. முன்னாடி என்ன பண்ணார்? பூரக வாயுனா சம்ஹத சைதன்யம் ஹிருத்கமலாசதம் சுரத்தாரகாகாரம் சாந்த பீஜமயம் ஜீவம் சொன்னார். இப்ப என்ன சொல்லிட்டார்? தஸ்மின் துவாதசாந்தம் பீஜ ரூபம் சிவமயம் ஆத்மானம் பஞ்சகலையன பிரணவேன ஆத்ம மந்திரேன பூரகேன திருஷ்டியா சமானம். சம்ஹார கிரமத்தினால கொண்டு போய் வச்சோம்,
சிருஷ்டி கிரமத்தினால கொண்டு வந்து ஹிருதயத்துல வச்சு இந்த சரீரத்துல இருந்து விசேஷம் ஆத்மா வெளியில போயிட்டு உள்ள வந்தது இல்லையா, அதற்காக மறுபடியும் அமிர்தாபிஷேகம் ஓஷடந்த சக்தி மந்திரோச்சாரேன சுத்த சக்தி பரிசுத்த பகுளாமிருத பிரவாகேன அபிஷிஞ்சே என்று அபிஷேகம் பண்ணியிருந்தார். அப்புறம் மந்திர நியாசங்கள் இந்த இடத்துல இந்த ரிச்சர்ட் டேவிஸ்ங்கிற ரொம்ப அழகா இந்த பூதசக்திய சொல்லி எப்படிதான் அவர் இவ்வளவு அழகா உட்கார்ந்து பொறுமையா பிடிச்சாரோ தெரியல. சபாரத் மாமாவுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவருக்கு இருக்கு. அப்படியே படிச்சிருந்தேன் அவர் வார்த்தைய, ஒன்லி அ சிவா கேன் வர்ஷிப் சிவா, சிவி பூவே சிவம் வேதேன்னு சொல்றது இல்லையா, இந்த வாக்கிட்டு போடுங்க சேதத்தை ஆகமுகன் சொல்றது. எட் இன் ஹிஸ் நார்மல் கண்டிஷன் வர்ஷிப்பர் இஸ் அன்லைக் சிவா இன் டூ ஃபண்டமெண்டல் ரெஸ்பெக்ட், ஹீ இஸ் இம்மர்ஸ்ட் இன் இம்பியூரிட்டிஸ் அண்ட் ஹீ லாக்ஸ் சிவாஸ் பவர். பிஃபோர் ஹி மே வர்ஷிப் சிவா ஹி மஸ்ட் டீல் வித் திஸ் போத் தீஸ் டெஃபிஷியன்சிஸ். ஆத்மாவுக்கு ரெண்டு விதமான தோஷங்கள் இருக்கு, ஒன்று வந்து மலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, ரெண்டு சுவாமிக்கு சமமான பவர் இல்லை, சக்தி இல்லை. அதனால பூஜை பண்றதுக்கு முன்னால இது ரெண்டையும் ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வித் தி செட் ஆஃப் பியூரிஃபிகேட்டரி ஆக்ஷன்ஸ் ஹி எம்டிஸ் ஹிஸ் பாடி இட்ஸ் பியூர் மெட்டீரியல் கன்சியூன்ஸ், தென் ஹி சூப்பர் இம்போசஸ் மந்த்ராஸ் இன்வோக்கிங் சிவாஸ் பவர் ஆன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பாடி. இன் திஸ் வே ஹிஸ் பாடி இஸ் மேட் ஓவர் இன் டு அன் அன்ஃபெட்டர்ட் டிவைன் பாடி, அ பியூர் பாடி கம்போஸ்ட் ஆஃப் மந்த்ரா பவர். ஆஸ் சிவா ஆக்ட் டு மந்த்ராஸ் தட் கான்ஸ்டியூட் ஹிஸ் பாடி, so the worshipper is now able to act in ritual with body reconstituted as a mantra body. Mantra mayamana sharirathra in the jeevan poojagan undu panikiran solrar. Innoru vishayam solrar, swami nishkala swarupi vande vishwasikam shantam anadi nidhanam shivam nishkalam nishkalam janjan solrar. Avar enna pandrar, nishkala nilayilirundu keezh irangi varar sadhakastu lakshyartham சத்து ரூபம் இதம் சுகம் சகல ரூபம் எப்படிங்கிறார். சகல ரூபம்னா என்னன்னா பஞ்ச மந்திர தன்னுர் தேவா சகல பரிபஞ்சதே, ஈசானாதி மந்திராத்மகமான சரீரம் சகல வடி. அப்ப நிஷ்கல ரூபத்துல இருந்து சகல ரூப சகலாவஸ்தைக்கு சாமி வந்தார். இவன் பூஜகன் என்ன பண்றான், அசுத்த தத்துவத்துல எல்லாம் விட்டு மந்திரமயமான சரீரத்தை உண்டு பண்ணிட்டு திருப்பி அதே ஈக்குவலண்டான லெவல்ங்கிறது என்னன்னா அசுத்தங்கள் நீங்கி மந்திர வடிவம் நிஷ்கலங்கிற நிறைவில் இருந்து சகலங்கிற கண்ணுக்கு தெரியக்கூடிய மந்திர வடிவம். இப்படி ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரம் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. பிறகு அந்தர்யஜனம் நிகழ்கிறது, மந்திரநியாசங்கள் மந்திரங்களை முழுக்க எப்படி சுவாமிக்கு எல்லா மந்திரங்களும் இருக்கோ அதே போல இந்த மந்திரங்களை எல்லாம் அந்த ஆச்சாரியனும் மந்திர வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஜோதிர்லிங்கம் ஹதிஷ்டம் எது சதேவாபியர்ச்சதே பகிஹி என்கின்ற வாக்கியத்தினாலே நமது உள்ளுக்குள்ளே விளங்குகின்ற பரமேஸ்வரனைத்தான் நாம் வெளியிலே ஆராதிக்கிறோம். எனவே உள்ளே ஆராதிப்பது மிகவும் முக்கியம் என்ற காரணத்திற்காக ஹிருதயே ஹிருதயத்தை ஆதாரமாக கொண்டு அங்கே ஒரு அற்புதமான ஆலயத்தை கட்டி வெளியிலே எப்படி உபச்சாரங்களோடு அந்த புரியை செய்கிறோமோ வம்சமான கிரமேன பாவ உபநீத புஷ்பா தேகி அந்தகத் பத்மே சிவம் சம்பூஜையே, அது போல ஹிருதயத்தில் பூஜை பண்ணு. நாபிகுண்டே சதசித்தே கிணவு, நாபிகுண்டத்தில் சுதசித்தமாக இருக்கக்கூடிய அக்னியில ஹோமத்தை பண்ணும் சொல்றார். இங்கே ஒருவே சொல்றாரு யாச்சாத்தா சுதசித்தே அக்னவு என்று சொல்வதனால குண்ட சம்ஸ்காரமும் அக்னி சம்ஸ்காரமும் தேவையில்லை என்பது விளக்குகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படி ஹோமம் பண்ணி இந்த ஹோமத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட சேர்த்துட்டு குரு மத்தியில சர்வத்தோமுகம் புறத்தாரகாக்காரம் ஈஸ்வரம் யாத்வா, பிந்து மத்தியில பிந்து ஸ்தானத்துல பரமேஸ்வரன் ஜோதி சுரூபமாக கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. ஒரு படத்துல வந்து பசிக்காலம்னு சொல்லுவான், கொஞ்ச நேரம் திருப்பி அவன் பாடு சமாதியிலேயே நைச்சுக்கான என்ன பூஜை நடக்காதுங்கிறதுக்காக தேவம் சிவசிய அபிநாத்மக சக்தா மாத்திர சித்தரூப சிலேனத்தக கொச்சிக்காலம் சமாதியம் புரியாதுன்னு சொல்லுவான். அப்படி சமாதியை முடிஞ்சதோட இந்த சிவீகரணமானது நிறைவு பெறுகிறது. இந்த கரண்யாசத்திலிருந்து தொடங்கி சமாதி பர்யந்தமான கிரியைகளுக்கு ஆத்மசுத்தி என்று பெயர். இதனாலே ஜீவனுக்கு தேகத்திற்கு சிவத்தன்மையானது ஏற்படுகிறது. தேவம் பூதசுத்தி அந்தர்ரஜன ஹவன சமாதிமிகி ஆத்மசுத்தி சஞ்சாதா இத்தியவதேயம், இவ்வளவு கிரியைகளையும் செய்கிறதுனால ஆத்மசுத்தியானது ஏற்பட்டது என்று ஜான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைவு செய்தார்.
ஞான ரத்னாவளி என்கின்ற ஒரு நூலிலே ஒரு ஸ்லோகம் அதை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஹஸ்தேன யத்யத் பஷ்யதி சக்ஷுஷா சிவம் பவதி தத்சர்வம் சிவேந்து கிரணாகதம் என்று அற்புதமான ஸ்லோகம். இந்த பூதசுத்தி போன்றவைகளால் தன்னை சுத்தி செய்து கொண்ட சிவ சமத்துவம் ஏற்பட்ட ஆச்சாரியரானவர் தனது கைகளாலே எந்த எந்த பதார்த்தங்களை எல்லாம் தொடுகிறாரோ, யத்யத் புஷதி ஹஸ்தேன யத்யத் பஷ்யதி சக்ஷுஷா, சாதாரண பார்வையில் அது அருண் கண் நோக்கு திவ்ய சக்ஷுஷ், யத்யத் பஷ்யதி சக்ஷுஷா எந்தெந்த பொருள்களை எல்லாம் பார்க்கிறாரோ அவைகள் எல்லாம் சிவம் பவதி தத்சர்வம் சிவேந்து கிரணாகதம். சிவபெருமான் என்ற சந்திரனால் பார்க்கப்பட்டு சந்திரனால் தாக்கப்பட்டது போல் ஒரு பதார்த்தம் குளிர்ந்து போனது போல சிவபாவத்தோடு செய்கின்ற அந்த ஸ்பர்சமும் திருஷ்டியும் சமஸ்த பதார்த்தங்களையும் சிவமயமாக ஆக்கிவிடுகிறது. அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான நிலை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிறது. வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுவா, மோட்சம் அடையறதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கான்னு கேட்பான். மோக்ஷம்னா எப்படி இருக்கும்னு கேட்பான். அந்த மோட்ச சுகத்தை அடையறதுக்கான வழியதான் நிருதிகல்பக சமாதின்னு சொல்லி எந்த விதமான உருவமும் இல்லாமல் ஞானத்தின் பயனாக அமைவது நிருதிகல்பக சமாதி. என்ன அப்படின்னா, அது எப்படி நமக்கு நேச்சுரலா இருக்கிறது, தூக்கம் ஜாக்கிரத்னா விழிப்பு நிலை, சொப்னம்னா கனவு நிலை, கனவு தாண்டிய ஒரு உறக்கம் இருக்கு அதுக்கு சுசுப்தின்னு பேர். இப்போ சுசுப்தி என்ன நடக்கிறது, எதுவுமே நடக்கிறது இல்லை, எல்லா கருதி கரணங்களும் ஒழுங்கிடுறது. அதுதான் மோட்சத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க உதாரணம்னு சொல்லுவாங்க. நமக்கு டெய்லி அது நடந்தே இருக்கு, ஒரு ஒரு நாளும் நம்ம மோட்சத்துக்கு போயிட்டு போயிட முடியும். அது போல சிவத்துவங்கிறது நம்மளுடைய பிறவியினுடைய கொள்கை. இந்த பிறவியினுடைய கொள்கை நாம் ஒவ்வொரு நாளும் அடையும் வண்ணமாக என்ன இருந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கூட திரும்பி நம்மளோட லௌகிக விவகாரங்களுக்கு வந்துடுறோம், அதுவே இருக்கிறது இல்லை. அதனால அதில் எப்படி மோட்சத்தை டெய்லி அனுபவிக்கிறதுக்கான ஹேதுவா தூக்கம் அமைகிறதோ, அது போல நமக்கு இந்த சிவீகரணம்ங்கிற பூத சுத்தி ஒரு ஒரு நாளும் சிவத்தன்மையை நாம் அடைய வந்ததாக இருக்கிறது. இது போன்ற ஒரு கிரியைகள் எல்லாம் பிற சம்பிரதாயங்களிலே காரணம்னா சொன்ன மாதிரி மற்ற எந்த சம்பிரதாயங்களிலுமே இந்த அளவுக்கு கிரியைகளை விவரிச்சிருந்தா தெரியல. தேகோ தேவாலய ஸ்லோக்தா ஜீவோ தேவஸ்தனாத்தனா தெரியாத அஜ்ஞான நிர்மாலியம் சோகம் பாவையிட புண்ணியங்கிறதே தவிர இவ்வளவு விளக்கமாக அமையவில்லை. நாம் எல்லாம் மிகவும் புண்ணியசாரிகள், வாய்களையும் மையம் விட்டு வறுமையாம் பெருமை தப்பி தாழ்வுகளும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழல் பிறந்து அறிவுறுகிறார் அப்படின்னு சிவாச்சாரியார். அந்த தெய்வ பரம்பரையை பிறந்து அதிலும் உத்தமமான சிவாச்சாரிய குலத்திலே பிறந்து சிவாகமங்களை அத்தியனம் செய்வதற்கான வாய்ப்பும் நமக்கு ஏற்பட்டு சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள கிரிகளை அனுஷ்டிப்பதற்கான யோக்கியதையும் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் ஆரம்ப காலமாக நமது ஆச்சாரிய பெருமக்களுக்கும் சிவபெருமானுக்கும் நன்றியை செய்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருந்த இந்த நிறுவனத்தாருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் பெரியோர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நமக்காக சொல்லி நிறைவேறு நம்ம பார்வை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: இறைவன் தன்னிடமிருந்து உலகங்களை தோற்றுவிக்கிறான், மீண்டும் தன்னிடத்திலே ஒடுக்கிக் கொள்ளுகிறான் என்று வேதங்கள் உபநிடதங்கள் சொல்லுகின்றன. ஆனால் நாம் இப்போது என்ன சொன்னோம்? மாயையிலிருந்து இறைவன் உலகத்தை தோற்றுவிக்கிறான் என்றும் மீண்டும் மாயையிலே ஒடுக்குகிறான் என்றும் கூறினோம். இந்த இரண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அந்த உபநிடதங்கள் வேதங்கள் என்பவை உரையளவை, உரையளவைக்கு மாறாக எதுவும் சொல்லக்கூடாது. உரையளவைக்கு மாறாக தத்துவ கொள்கைகள் அமைதல் கூடாது. உரையளவைதான் தலை சிறந்த பிரமாணம். அதற்கு மேலாக அதற்கு மாறாக எந்த கொள்கையும் அமையக்கூடாது என்பது இந்திய மரபு, இந்திய தத்துவ மரபு. அவைதான் சுப்ரீம் அத்தாரிட்டி, வேதங்கள் ஆகமங்கள். இங்கே ஒன்றை கொள்ள வேண்டும், நம்முடைய இந்திய நாட்டு தத்துவங்களுக்கும் மேலை நாட்டு தத்துவங்களுக்கும் வேறுபாடு உண்டு. மேலை நாட்டு தத்துவங்கள் சமயத்தோடு சிறிதும் தொடர்பு இல்லாதவை. மேல்நாட்டு தத்துவத்திற்கும் அங்கே உள்ள சமயத்துக்கும் துளி கூட தொடர்பே கிடையாது. பைபிள், அதன் பைபிளுக்கும் இந்த தத்துவ கொள்கைக்கும் தொடர்பே கிடையாது. எனவே அது பியூர் பிலாசபி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய இந்திய நாட்டு தத்துவங்கள் சமயம் சார்ந்தவை, சமயம் சார்ந்தவைதான் இந்திய தத்துவங்கள். அந்த வகையிலே வேறுபடுகின்றன. எனவே சமய நூல்களாகிய வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள், திருமுறைகள் இவற்றின் அடிப்படையிலேதான் இந்த தத்துவ கொள்கைகள் அமைந்திருக்கின்றன. அவற்றுக்கு முரணாக செல்வது இல்லை. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. எனவே இந்திய தத்துவங்கள் ரிலிஜியஸ் பிலாசபி என்று சொல்லப்படுகின்றன. சமயம் சார்ந்த கொள்கைகள், ரிலிஜியஸ் பிலாசபி, அது பியூர் பிலாசபி, மேல்நாட்டு தத்துவம். அடுத்து இன்னொரு வேறுபாடு என்ன என்றால், மேல்நாட்டு தத்துவத்துக்கும் இந்திய தத்துவத்துக்கும் இன்னொரு வேறுபாடு, மேல்நாட்டு தத்துவ அறிஞர்கள் தங்களுக்கு முன்னே வாழ்ந்த அறிஞர்களுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொருவரும் புதிய பாதைகளை செல்லுகிறார்கள், புதிய புதிய கொள்கைகளை வகுத்து சொல்லுகிறார்கள். அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, ஹெகல், பிராட்லி, பெட்ரன் ரசல் என்று ஒவ்வொருவரும் புதிய புதிய கோட்பாடுகள், ஒருவர் சொன்னதை இன்னொருவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் இந்திய நாட்டில் தத்துவவாதிகள் புதிய கொள்கைகளை, புதிய பாதைகளை வகுப்பது இல்லை. இங்கே எல்லா கொள்கைகளும் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டன, வேதங்களிலே உபநிடதங்களிலே. அந்த கொள்கைக்கு இவர்கள் விளக்கம் கொடுக்க முடியுமே தவிர நாங்கள் புதிதாக சொல்லுகிறோம் என்று எவரும் சொல்லுவது இல்லை. சங்கரரோ, ராமானுஜரோ, மெய்கண்டாரோ புதிய கொள்கைகளை வகுக்கவில்லை. ஏற்கனவே ஆகமங்களிலே, வேதங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்கு புதிய விளக்கம் கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். ஏற்கனவே உள்ள கொள்கைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இது ஒரு வேறுபாடு. உபநிடதங்களிலே இறைவன் தன்னிடமிருந்து உலகங்களை தோற்றுவிக்கிறான், மீண்டும் தன்னிடத்திலேயே ஒடுக்கிக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக சொல்லக்கூடாது. ஆனால் மெய்கண்டா இங்கே சிவஞான போதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? இறைவன் மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவிக்கிறான், மீண்டும் மாயையிலே ஒடுக்குகிறான். இது முரண்பாடு போல தோன்றுகிறதே என்றால் முரண்பாடு இல்லை. அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும், முரண்பாடு இல்லை. எப்படி முரண்பாடு இல்லை என்றால், அந்த மாயை எங்கே இருக்கிறது? இறைவனிடத்திலே. இறைவனிடத்திலேதான் மாயை அடங்கி இருக்கிறது, இறைவனுக்கு வேறாக இல்லையே. ஆக எல்லா பொருள்களையும் தன்னிடத்திலே அடக்கிக் கொண்டிருப்பவன் இறைவன். அவனுடைய நிறைவுக்குள்ளேதான் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. ஆணவமலம், மாயாமலம் எல்லாமும், எல்லா உயிர்களும் அவனிடத்தில் தான் இருக்கின்றன. அதற்கு என்ன ஓமை சொல்லுவார்கள்? கடல், கடல், பெரிய கடல், கடல் வெளி, ஸ்பேஸ், கடல் வெளி. அதுபோல இறைவன் இருக்கிறான். அதாவது கடல் என்ற இடம், அந்த கடல் என்ற இடத்திலே நிறைந்திருக்கின்றன நீர், கடல் நீர் அந்த கடல் வெளியிலே நிரம்பி இருக்கிறது. கடல், அதிலே நிறைந்திருக்கிற கடல் நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிறது உப்பு. இப்படி மூன்று பொருள்கள், கடல் வெளி, அதிலே கடல் நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிற உப்பு. அதுபோலத்தான் கடல் வெளி போல இறைவன், அந்த கடல் வெளியிலே நிரம்பி இருக்கிற நீர் போலத்தான் உயிர்கள். எல்லா உயிர்களும் அவனிடத்திலே, அவனுடைய வியாபகத்திலே, அவனுடைய பெருநிறைவிலே அடங்கி இருக்கின்றன எல்லா உயிர்களும். அந்த நீரிலே கலந்திருக்கிற உப்பை போல அந்த உயிர்களிடத்திலே கலந்திருக்கின்றன பாசம், மலங்கள், ஆணவ மலம், மாயாமலம், கண்ம மலம் முதலிய பாசங்கள் அந்த உப்பு, உப்பை போல என்று ஓமை சிஞானபோதத்திலே பின்னாலே வருகிறது. அந்த கடல் நீரிலே இருக்கிற உப்பு நீரை பற்றி இருக்குமே தவிர கடல் வெளியை பற்றி இருக்கிறதா? அந்த வெளி என்றால் அந்த ஸ்பேஸ், இடம், அதை உப்பு பற்ற முடியாது. ஏனென்றால் உப்பு பருப்பொருள், இடம் என்பதோ நுண்பொருள். எனவே நுண்ணிய அந்த வெளியை, இடத்தை பருப்பொருளாகிய உப்பு பற்ற முடியாது. நீரைத்தான், பருப்பொருளாகிய நீரைத்தான் பற்றி இருக்க முடியும். அதே போல மலங்கள் உயிர்களை பற்றி இருக்க முடியுமே தவிர அந்த இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற இறைவனை மலங்கள் பற்றுவது இல்லை என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த மாயை என்பது இறைவனிடத்திலே அடங்கியிருக்கிறது. எனவே மாயையிலிருந்து தோன்றுகிற உலகத்தை, மாயைக்கு இடமாக இருக்கிற இறைவனிடமிருந்து தோன்றுகிறது என்று கூறினாலும் தவறு இல்லை. மாயையிலே தோன்றுகிற உலகத்தை அந்த மாயைக்கு ஆதாரமாக, இடமாக இருக்கிற இறைவனிடமிருந்து தோன்றியது என்று கூறுதல் தவறு இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்ப பேச்சு வழக்கிலே சொல்லுகிறோம், நிலம் விளைந்ததுங்கிறோம். நிலம் விளைந்தது, எது விளைகிறது? நிலமா விளைகிறது? பயிர் தானே விளையும். பயிர் விளைகிறது என்று தானே சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக நிலம் விளைந்தது என்று ஏன் சொல்லுகிறோம்? அந்த பயிருக்கு இடமாக, ஆதாரமாக இருப்பது நிலம். அதுபோல மாயையிலே தோன்றுகிற உலகத்தை, மாயைக்கு இடமாக, ஆதாரமாக இருக்கிற இறைவனிடம் தோன்றியது என்று கூறுதல் பொருத்தம்தான். இன்னொரு உதாரணம் சொல்லுவார்கள், இப்போ தாமரை, தாமரை கொடி எதிலிருந்து தோன்றுகிறது? கிழங்கிலிருந்து. ஆனால் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுகிறோம்? சேற்றில் முளைத்த செந்தாமரைங்கிறோம். சேற்றிலேயா முளைக்கிறது? கிழங்கிலிருந்தல்லவா முளைக்கிறது? எனவே கிழங்கிலிருந்து தோன்றுகிற தாமரையை கிழங்குக்கு ஆதாரமாக இருக்கிற சேற்றிலிருந்து தோன்றுவதாக சொல்லுவது மரபு. அந்த முறையிலேதான் மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது, ஒடுங்குகிறது என்று சொல்லுவதற்கு பதிலாக வேதங்கள், உபநிடதங்கள் என்ன சொல்லுகின்றன? அந்த மாயைக்கு இடமாக இருக்கிற இறைவனிடமிருந்து உலகம் தோன்றுகிறது, மீண்டும் அவனிடத்திலே ஒடுங்குகிறது என்று வேதங்கள் சொல்லுகின்றன. இதிலே கருத்து ஒன்றுதான், சொல்லுகிற முறை வேறே தவிர கருத்து ஒன்றுதான் என்று சைவ சித்தாந்தம் விளக்கம் கொடுக்கிறது. இப்படி பல இடங்களிலே அந்த உபநிடத கருத்துக்களுக்கு சைவ சித்தாந்தம் விளக்கம் கொடுக்கிறது. ஒவ்வொரு தத்துவவாதிகளும் இந்த வேலையைத்தான் செய்வார்கள். தங்களுடைய கொள்கைக்கு ஆதாரமாக வேதத்தை தான் காட்டுவார்கள். வேத மொழிகளை, உபநிடதங்கள் இப்படி சொல்லுகின்றன என்று அவற்றைத்தான் ஆதாரமாக கொள்ளுவார்கள். அந்த முறையிலே எனவே ஒடுங்கி மலத்து உளதாம். இப்படி இந்த முதல் நூற்பாவிலே இதுவரை சொல்லப்பட்ட கருத்து, உலகத்திற்கு ஒரு முதற்கடவுள் இருக்கிறார் என்பது நிறுவப்பட்டது. உலகத்திற்கு ஒரு முதற்கடவுள் உண்டு. எதனாலே அது தெரிகிறது? உலகம் காரியப்பொருளாக இருப்பதனாலே அதனை காரியப்படுத்துவதற்கு, அதனை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும் என்ற அடிப்படையில் உலகத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்பது விளங்குகிறது. அடுத்த கேள்வி, அந்த கடவுள் யார்? இதுவரை சொன்னது பொது, உலகத்திற்கு பொதுவாக ஒரு கடவுள் இருக்கிறார். அப்படியானால் அவர் யார்? எத்தனையோ கடவுளர்கள் சொல்லப்படுகிறார்களே, பிரமன், திருமால், உருத்திரன், இந்திரன், சந்திரன், அக்கினி என்று எத்தனையோ கடவுளர்கள் நூல்களிலே சொல்லப்படுகிறார்கள். அவர்களிலே யார் உலகத்திற்கு முதற் கடவுள் என்று மாணவர் கேட்கிறார். அதற்கு மெய்கண்டார் கடைசி வரியில விளக்கம் கொடுக்கிறார். அந்தம் ஆதி, அந்தம் ஆதி என்ற அந்த ரெண்டு வார்த்தையிலே விடை அமைந்திருக்கிறது. நமக்கு அந்த விடை தெரியவில்லை. இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. அந்தம் ஆதி, அதாவது புராணங்களிலே மும்மூர்த்திகள் சொல்லப்படுகிறார்கள். புராணங்களிலே பிரம்மன், விஷ்ணு, உருத்திரன். பிரம்மனுடைய பிரம்மன் என்ன கடவுள்? படைத்தல் தொழிலை செய்கிறார் பிரம்மதேவன். திருமால் காத்தல் தொழிலை செய்கிறார். உருத்திரன் அழித்தல் தொழிலை மேற்கொள்ளுகிறான் என்று மும்மூர்த்திகள் சொல்லப்படுகிறார். முத்தொழிலுக்கு மூன்று கடவுள். இந்த புராணங்களை நம்பி, புராணங்களின் அடிப்படையிலே தத்துவ கொள்கை கூறுகிறவர்கள், அவர்களுக்கு என்ன பேரு? அநேக ஈஸ்வர, அதாவது பல கடவுளர் இந்த உலகத்திற்கு இருக்கிறார்கள். அந்த பலரும் சமமானவர்கள். அவர்களுக்குள்ளே வேற்றுமை இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. இந்த பல கடவுளரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை நடத்துகிறார்கள் என்ற கொள்கை உடையவர்கள் அநேகேஸ்வரவாதிகள். பல கடவுளரை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கிடையிலே உயர்வு தாழ்வு அவர்கள் கருதுவது இல்லை. உலகத்திற்கு பல கடவுளர் உண்டு. அதை இங்கே மெய்கண்டார் கடைசி வரியிலே மறுக்கிறார். இந்த பல தெய்வ கோட்பாடு நமக்கு உடன்பாடு இல்லை. நம்முடைய சைவ சித்தாந்தப்படி சிவபெருமான் இந்த மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்டவன். மும்மூர்த்திகளிலே ஒருவன் அல்லன், மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்ட நான்காவது மூர்த்தி, நான்காவது கடவுள் சிவபெருமான். மற்ற சமயத்தாரெல்லாம் சிவபெருமானை உருத்திரன் என்பார்கள், மும்மூர்த்திகளிலே ஒருவராக கூறுவார்கள். ஆனால் அது தவறு. இப்ப திருவாசகத்திலே சொல்லுகிறாரே, தேவர்கோ அறியாத தேவ தேவன், தேவர்கோ அறியாத தேவ தேவன், செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்திங்கிறார் திருவாசகத்தில். எனவே மூவருக்கும் தலைவன் சிவபெருமான். எனவே மும்மூர்த்திகளுக்கும் மேலானவன். இதை நாம் அடிப்படையிலே மனத்திலே பதிய வைக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், இந்த மும்மூர்த்திகளும் நம்மை போன்ற உயிரினந்தான். சகலர், நாமெல்லாம் சகலர். அதேபோல இந்த மும்மூர்த்திகளும் சகலரே. அவர்கள் முக்குணங்களை உடையவர்கள், முக்குணங்களை உடையவர்கள்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: Oh, my God.

இந்த முதல் நூற்பாவில் ஆசிரியர் முதலிலே இந்த உலகத்திற்கு தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விளக்கினார். முதல் பகுதியில் பிரசமய கருத்துக்களை எல்லாம் சொல்லி பிரசமயத்தார் இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் மறுத்து உலகம் என்றும் உள்ளது அன்று, அணுக்களாலானது அன்று என்றெல்லாம் மறுத்து இந்த உலகம் மாயையிலிருந்து தோன்றிய ஒரு காரிய பொருள் என்பதை நிறுவி அந்த மாயையினுடைய இலக்கணங்களை எல்லாம் சொன்னார். மாயை மூன்று வகைப்படும். சுத்த மாயை, அதன் உள்ளாக அடங்கியிருப்பது அசுத்த மாயை, அதனுடைய காரியமாக உள்ளே அடங்கியிருப்பது பிரகிருதி என்ற மூன்று மாயைகள் என்று சொல்லி அது தொடர்பாக அந்த மாய் சுத்த மாயையிலிருந்து தோன்றுகிற நாலு வகை வாக்குகள் அவற்றினுடைய இயல்பையெல்லாம் இங்கே விளக்கினார். பிறகு இந்த உலகத்தை இறைவன் செயல்படுத்துகிற போது அவனுடைய நிலை என்ன, அவன் எங்கே இருப்பான், எந்த ஆதாரத்தை நிலைக்களத்தை கொண்டு நிற்பான் என்பதற்கெல்லாம் விடை கூறி பிறகு அவன் அந்த உலகத்தை தோற்றுவித்து நடத்துவதனாலே விகாரம் அடைவானா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு அவன் நிர்விகாரி, எந்த மாற்றமும் அடையான். ஒருவன் கற்ற நூலினுடைய சொல்லும் பொருளும் அவனுடைய உள்ளத்திலே அடங்கியிருந்து இயல்பாக வெளிப்படுகிற போது அவனுடைய அறிவு எந்த மாற்றமும் அடைவதில்லை. அதுபோல இறைவனிடமிருந்து இறைவனிடத்திலே ஒடுங்கிய உலகங்கள் அவனிடமிருந்து தோன்றுகிற போது அதனாலே அவன் எந்த விகாரமும் அடையான் என்று சொன்னார். பிறகு அவனுடைய தொழில்கள், அவனுடைய இறைவன் செய்கின்ற தொழில்களை பற்றி இப்போது சொல்லிக் கொண்டு வருகிறார். 57 அருவமாவா அழிப்பு, ஐந்தொழில்கள். பொதுவாக இறைவனுடைய தொழில்கள் மூன்று: படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த முத்தொழில்கள் தான் வேதங்களிலே சொல்லப்படுகின்றன. வேதத்தில் மூன்று தொழில் தான் சொல்லப்படுகின்றன. அதனாலே அந்த வேதத்தை பின்பற்றி எழுந்த சமயங்கள் எல்லாம், வேத சமயங்கள் எல்லாம் மூன்று தொழிலைத்தான் கூறுகின்றன. ஆகமங்களிலேதான், சைவ ஆகமங்களிலேதான் ஐந்து தொழில்கள் பேசப்படுகின்றன. ஆகமங்களிலேதான் ஐந்தொழில்கள் கூறப்படுகின்றன. அந்த மூன்றோடு, படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்றோடு, மறைத்தல், அருளல் என்ற இரண்டும் சேர்ந்து ஐந்தொழில்கள் என்று கூறப்படுகின்றன. படைத்தல் என்பது என்ன? படைத்தல் தொழில் என்றால் என்ன? இறைவன் செய்கிற படைத்தல் தொழில். பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இறைவன் படைக்கிறான் என்றால் உயிர்களை உண்டாக்குகிறான் என்றுதான் அறியாத மக்கள் நினைக்கிறார்கள். எனவே இந்த உயிர்கள் படைக்கப்படாதவை, இறைவனைப் போல என்றும் உள்ளவை என்ற கருத்து இன்னும் மக்களிடம் போய் சேரவில்லை. நம்மிடமே இன்னும் சேரலையே, நமக்கே சந்தேகம். எனவே இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. ஆனால் நம்முடைய திருமுறைகளிலே திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தன் என்கிறார. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று தன்னை இறைவன் படைத்ததாக சொல்லுகிறாரே திருமூலர் என்றால் அதற்கு என்ன பொருள் கொள்ள வேண்டும் என்றால், அந்த திருமூலருக்கு வேண்டிய, அந்த உயிருக்கு வேண்டிய உடம்பை படைத்துக் கொடுக்கிறான். உடம்பையும் உயிரையும்
கூட்டி இந்த உலகத்திலே இயங்க வைக்கிறான். எனவே உடம்பையும் உலகத்தையும் அரிகருவிகளையும் படைத்து கொடுக்கிறான் மாயையிலிருந்து. உயிர்களுக்கு உதவியாக உடம்பு முதலியவற்றை மாயை என்ற மூலப்பொருளிலிருந்து படைத்துக் கொடுக்கிறான். அதுதான் படைத்தல். எனவே படைத்தல் என்ற தொழிலை எதில் நடக்கிறது? உயிரிடத்திலே நடக்கவில்லை, மாயையினிடத்திலே. மாயையினிடத்திலே இறைவன் செய்கிற தொழில்தான் படைத்தல். உடம்புகளை படைக்கிறான், அந்தந்த உயிருக்கு வேண்டிய உடம்புகளை, வெவ்வேறு உடம்புகளை படைத்துக் கொடுக்கிறான். வெவ்வேறு தனு கரண புவன போகங்களை மாயையிலிருந்து படைத்துக் கொடுக்கிறான். அதுதான் படைத்தல். எனவே படைத்தல் தொழில் என்பது மாயையின் இடத்திலே நிகழ்வது, ஜடப்பொருள் இடத்திலே நிகழ்வது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், எப்பொழுது என்றால் அனாதி என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு நமக்கு அந்த காலமெல்லாம் தோன்றாத முதல் நிலையிலே அனாதி என்பார்கள். எனவே அந்த முதல் தோற்றம் நமக்கு சொல்ல முடியாது, எப்போது முதல் தோற்றம் தொடங்கியது என்று. ஆன்மாக்கள் முதலிலே எப்படி இருந்தன? முதன் முதலிலே இந்த எல்லா உயிர்களும் எப்படி இருந்தன? உடம்போடு கூடி இல்லை, முதலிலே உடம்போடு கூடி இல்லை. உயிர்கள் அறிவுடையவை, சித்து பொருள். அந்த அறிவுடைய பொருள்கள் முதலிலே அந்த ஆணவ மலத்தினால், ஆணவ இருளினால் மூடப்பட்டு கிடந்தன. அதுதான் உயிர்களுடைய முதல் நிலை, ஆணவத்தோடு கூடியிருந்த நிலைதான் இருள் நிலை. உயிருக்கு முதல் நிலை இருள் நிலை. ஆணவமாகிய இருளிலே அகப்பட்டு நின்ற நிலை, அந்த நிலைக்கு கேவலம் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். கேவல நிலை. கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தனிமை என்ற பொருள். அந்த நிலையில உயிர்களுக்கு உடம்பு என்ற துணை இல்லை, ஐம்பொறிகள் முதலிய கருவிகளாகிய துணையும் இல்லை, உலகம் என்ற சார்பு இல்லை. எனவே இவையெல்லாம் இல்லாமல் ஆன்மா ஆணவத்தோடு மட்டும் தனித்து இருந்த நிலைதான் அந்த கேவல நிலை. ஆணவத்தோடு மட்டும். ஆணவம் என்பது என்ன? ஆணவம் என்பது என்ன? ஆணவம் என்பது அது ஒரு ஜடப்பொருள் தான். ஆணவம் என்பது ஜடப்பொருள், அது இருள் தன்மை உடையது, அறியாமையை உண்டாக்குவது, அறிவை மறைப்பது. மறைப்பதுதான் அதனுடைய குணம். பொருள் என்றால் குணம் இருக்க வேண்டும், பொருள் என்றால் குணம். மறைப்பது அதனுடைய இயல்பு. இரவு நேரத்திலே நம் அனைவருடைய கண்களையும் இருள் வந்து மூடி மறைப்பதைப் போல, இருளிலே அகப்பட்ட அந்த கண் போல. கண்ணுக்கு என்ன ஆற்றல் உண்டு? காணுகிற ஆற்றல், காணுகிற தன்மை, ஒளித்தன்மை இருக்கிறது கண்ணுக்கு. அந்த காணுகிற ஆற்றலை மறைக்கிறது இருள். எனவே கண் காணும் திறம் படைத்திருந்தும் காண முடியாமல் இருளிலே அகப்பட்டு தவிக்கிறது. ஆக அந்த கண் போலத்தான் ஆன்மா. அறிவு இருக்கிறது ஆன்மாவுக்கு, கண்ணுக்கு ஒளி இருப்பதை போல ஆன்மாவுக்கும் ஒளி இருக்கிறது, அறிவு ஒளி இருக்கிறது. ஆனால் அது விளங்க ஒட்டாதபடி அந்த இருளானது, ஆணவ இருளானது அந்த ஆன்மாவினுடைய அறிவை மூடி மறைத்திருக்கிறது. எனவே ஜடமாகிய இந்த ஆணவ மலத்தினுடைய செயல் அது. இந்த ஆணவம் ஒன்றா பலவா? எண்ணற்ற ஆன்மாக்கள், ஆன்மாக்கள் எண்ணற்றவை, ஒன்று இரண்டல்ல.
அத்தனை ஆன்மாக்களையும் ஒரே ஆணவ இருள் தான் மறைத்திருக்கு. ஒரே இருள் தான், வெவ்வேறு ஆணவம் அல்ல, ஒரே ஆணவம்தான். ஆனால் ஒரே மாதிரி மறைத்திருக்கிறதா? அந்த மறைப்பிலே வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு விதத்தில வெவ்வேறு விதத்திலே மறைத்திருக்கு. அதற்கு என்ன காரணம்? ஏன் ஒரே மாதிரி மறைத்திருக்க கூடாது? எதனால எப்படி சொல்லுகிறோம் வெவ்வேறு விதமாக மறைத்திருக்கிறது? அதற்கு என்ன காரணம் சொல்லு. ஒவ்வொரு உயிர்கள் எண்ணற்றவை. அப்படியானால் உயிர்களுக்கு இடையில என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? நாம் விகற்பம் என்று படித்திருக்கிறோம். விகற்பம், வேறுபாடு இருக்க வேண்டும். ஒரு ரெண்டு பொருள் என்றால் ரெண்டு பொருளுக்கு இடையில கட்டாயம் வேறுபாடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் இரண்டு என்ற பேச்சு எப்படி வரும்? எனவே ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவிடமிருந்து வேறுபட்டவை. அந்த வேறுபாடு என்ன என்றால், ஆன்மா என்பது அறிவு பொருள். எனவே அறிவு நிலையிலே வேறுபாடு, அறிவு நிலையிலே வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவினுடைய அறிவு நிலையிலேயும், அதாவது ஒரு உயிரினுடைய அறிவை போல இன்னொரு உயிரினுடைய அறிவு நிலை இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அறிவிலே. அதைத்தான் தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். தூலம், தூலம் என்றால், தூலம் என்றால் பருமையான அறிவு, பருமையான பருமைத்தன்மை. சூக்குமம் என்றால் நுட்பமான அறிவு, சூக்குமம். இப்போ இந்த தூலத்திலேயே எத்தனையோ வகைகள், சூக்குமத்திலேயே எத்தனையோ வகைகள். இப்போ நம்முடைய கை விரல்ல ஒன்னா இருக்கா? நம்முடைய கை ரேகை ஒன்னா இருக்கா? எந்த இருவருடைய கை ரேகை ஒன்னா இருக்கா? இல்லையா? அதுபோலத்தான் ஒவ்வொரு உயிரினுடைய அறிவும் வேறு வேறானது. அதற்கு ஏற்பத்தான் அந்த ஆணவ மலத்தினுடைய பிடிப்பும் வேறுபடுகிறது. எந்த உயிரினுடைய அறிவு தூலமாக இருக்கிறதோ அதை மிகுதியாக பற்றி இருக்கும் ஆணவ மலம். தூலமான அறிவை இந்த ஆணவ மலம் மிகுதியாக பற்றி இருக்கும், தூலமாக பற்றி இருக்கும். நுட்பமான சூக்குமமான அறிவு உடைய உயிரை மென்மையாக பற்றி இருக்கும். இப்ப அதை வைத்துத்தான் அந்த மூன்று வகையான உயிர்கள் என்று நாம் வேறுபடுத்துகிறோம். உயிர்களை மூன்று வகையாக ஏன் பிரிக்கிறோம் என்றால் இந்த அடிப்படையிலேதான். விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்றால் அந்த பிரிவுக்கு என்ன காரணம்? விஞ்ஞானகலர் என்றால் மிக நுண்ணிய அறிவு உடையவர்கள், நுட்பமான சூக்கும அறிவு உடையவர்கள். அதனாலே அவர்களை ஆணவ மலம் மிக மிக மென்மையாகத்தான் பற்றி இருக்கிறது. எனவே அவர்கள் சுத்த உலகத்திலே வாழுகிறார்கள். அவர்களுக்கு அடுத்த படியிலே இருக்கிற பிரளயாகலர் என்ற உயிரினங்கள், உயிரினத்தார் பிரளயாகலர் கொஞ்சம் இடைப்பட்ட அறிவு நிலை உடையவர்கள். அவர்களை அந்த ஆணவ மலம் கொஞ்சம் அதிகமாக இடைப்பட்ட நிலையிலே பற்றி இருக்கிறது. சகலராகிய ஆன்மாக்கள் தூள அறிவு உடையவர்கள், தடித்த அறிவு உடையவர்கள். ஆதலாலே அவர்களை மிகுதியாக ஆணவ மலம் பற்றி இருக்கிறது. எனவே ஆணவ மலத்தினுடைய பிடிப்பு வேறுபாட்டுக்கு காரணம் அந்தந்த உயிர்களினுடைய அறிவு வேறுபாடு. எப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற, ஒரு வகுப்பிலே படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஆசிரியர் ஒரே மாதிரி தான் சொல்லி தருகிறார். ஆனால் அந்த மாணாக்கர்கள் ஒரேபடியாக விளங்கிக் கொள்கிறார்களா? அவரவருடைய அறிவு நிலைக்கு ஏற்ப வேறு வேறு விதத்திலே தான் விளங்கிக் கொள்ளுகிறார். எனவே ஒவ்வொரு உயிரும் வேறுபட்டவை என்பது அடிப்படையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதலால் அந்த அறிவு நிலையில் உள்ள வேறுபாட்டின் காரணமாக அந்த ஆணவ மலமாகிய இருளும் உயிர்களை வெவ்வேறு விதங்களிலே பந்தித்து இருக்கிறது, பற்றி இருக்கிறது, வெவ்வேறு விதமாக பற்றி இருக்கிறது.
இயற்கை பொருளினுடைய இயல்பு, இயல்பிலேயே பொருள் என்றால் அந்த உயிர் என்று உண்டோ அன்றே அதனுடைய இயல்பு அமைந்திருக்கிறது அல்லவா? குணம் யார் யார் சொன்னது, யார் சொல்றது? உங்களுடைய வாதத்தை இங்கே விடை கூற முடியாது. அடிப்படையிலேயே உயிர்கள் பல என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? பல என்றால் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? எல்லா உயிர்களும் ஒன்று என்றால் பல என்ற பேச்சிலே வருது. சரி சார், சைவ சித்தார்த்தத்தை முழுதும் படித்து விட்டு கேளுங்க. என்ன சொந்தம்? அறிவு நிலையிலே வேறுபாடு. இந்த கேவல நிலையிலே அந்த அறிவு மூன்று வகையாக செயல்படும். அறிவு, இச்சை, செயல். ஆன்மாவுக்கு அறிவு, இச்சை, செயல் என்ற மூன்று உண்டு. ஒரே அறிவுதான், விரும்புகிற போது இச்சை என்ற பெயரை பெறுகிறது, அவ்வளவுதான். இந்த மூன்றும் வெவ்வேறு அல்ல. ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றை விரும்புகிற போது இச்சை என்ற பெயர், இச்சா சக்தி. அறிகிற போது ஞான சக்தி. அடைய முயல்கிற போது, செயல்படுகிற போது கிரியாசக்தி என்ற பெயர். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்கிறார்கள். இந்த ஆணவமல மறைப்பினாலே அந்த மூன்று சக்திகளும் சிறிதும் செயல்படாமல், சிறிதும் செயல்படாமல் ஒரு ஜடம் போலவே ஆன்மாக்கள் கிடக்கின்றன. கேவல நிலையிலே அறிவு இருந்தும் ஜடம் போல, அறிவற்ற சடம் போல. எனவே அந்த ஆன்மாவினுடைய இயற்கை சார்ந்ததன் வண்ணமாதல் என்று பார்த்திருக்கிறோம் இல்லையா? சார்ந்ததன் வண்ணமாதல். இப்போது எதை சார்ந்திருக்கிறது? ஆணவ மலத்தை. எனவே அதனுடைய தன்மையைத்தான் இது பெற்றிருக்கிறது. அந்த ஆணவ மலம் ஜடமாக இருப்பதனாலே, என்ன ஜடமாக இருப்பதனாலே இதுவும் அந்த சடம் போலவே கிடக்கிறது. இந்த நிலையை கண்டு இறைவன் இரக்கங்கொண்டு தன் இனமாகிய இந்த உயிர்கள் இப்படி துன்பப்படுகின்றனவே என்ற இரக்கத்தின் காரணமாக அந்த உயிர்களுக்கு உதவ முன் வருகிறான். இந்த உயிர்களினுடைய அறிவை விளங்கச் செய்ய வேண்டும், இந்த ஆணவ மலத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக, அதனுடைய அறிவை விளக்குவதற்காக அந்த மாயை என்ற இன்னொரு ஜடப்பொருள், அதுவும் ஜடப்பொருள் தான். ஆணவ மலமும் ஜடப்பொருள், மாயை என்ற இன்னொரு ஜடப்பொருள். மாயையினுடைய தன்மை என்ன? ஆணவத்திற்கு நேர் மாறானது. இதனுடைய தன்மை விளக்கம் கொடுப்பது, ஒளித்தன்மை. ஆணவமலம் இருள் என்றால் மாயை ஒளி, இருளுக்கு மாற்றாக இருக்கிற ஒளி. எனவே இருளை நீக்குவதற்கு ஒளிப்பொருளை சேர்க்கிறான். அதாவது அந்த மாயையிலிருந்து முதன் முதலிலே சூக்கும உடம்பை, முதன் முதலிலே சூக்கும உடம்பை, சூக்கும சரீரத்தை எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக வேறுபாடு இல்லாமல் கொடுக்கிறான் சூக்கும சரீரத்தை. ஆக இறைவன் கொடுத்த முதல் உடம்புல வேறுபாடு இல்லை, எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி. அந்த சூக்கும சரீரத்தை பெற்ற அந்த உயிர்கள் சிறிது அறிவு விளக்கம் பெற்று, சிறிதளவு அறிவு விளங்கி அதனுடைய அறிவு, இச்சை, செயல்கள் இயங்க தொடங்குகின்றன. அதனாலே அந்த விருப்பு வெறுப்பு என்ற உணர்வு இந்த ஆன்மாக்களுக்கு உண்டாகிறது. விருப்பு வெறுப்பு இவற்றையே, இந்த விருப்பு வெறுப்புகளையே வினையாக கொண்டு இறைவன் அந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற வகையில ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வகையான தூள உடம்புகளை படைத்து கொடுக்கிறான். சூக்கும சரீரத்திலிருந்து தூள சரீரம் இப்பொழுது வருகிறது. எனவே சூக்கும சரீரத்திலிருந்து வருவதுதான் தூள சரீரம்.
இந்த சூக்கும சரீரத்துக்கு அழிவு இல்லை, தூள சரீரம் தோன்றி அழியும். சூக்கும சரீரம் இந்த உயிர் முத்தி அடைகிற வரை அழியாமல் இருக்கும். அந்தந்த உயிர்கள் முத்தி அடைகிற காலம் வரை அழியாமல் தொடரும். சூக்கும சரீரத்தோடு தான் உயிர் இருக்கும், தனித்து இருக்காது. ஆனால் இந்த தூள சரீரம் ஒவ்வொரு பிறவியிலையும் மாறி மாறி இறந்து பிறந்து வரும். ஆக தூள சரீரத்துக்கு தான் தோற்றக்கேடுகள், பிறப்பு இறப்புகள் உடம்புக்கு தான். ஆனால் ஆன்மா என்ன நினைக்கிறது? அந்த உடம்புக்கு வருகிற அந்த பிறப்பு இறப்புகளை தனக்கு வருவதாக சார்ந்ததன் வண்ணமாகிற தன்மையினாலே அதனுடைய தன்மையை தன்மையில ஏற்றிக்கொண்டு தனக்கு சாவு வந்து வருவதாக அஞ்சுகிறது. இப்படி இதுதான் சகல நிலை. சகல நிலை உடம்போடு கூடியிருக்கிற நிலை சகல நிலை. கேவல நிலையிலிருந்து இறைவன் உயிர்களை சகல நிலையிலே செலுத்துகிறான். கேவல நிலையில ஆணவம் மட்டும் இருந்தது, ஆணவ மலம் மட்டும் இருந்தது. இப்போது சகல நிலையிலே ஆணவ மலத்தோடு அதை நீக்குவதற்காக வந்த மாயையும் அதோடு என்ன சேருகிறது? வினை. மாயையோடு மாயாமலம் கண்மமலம் இரண்டும் சேருகின்றன. கண்மம் என்பது என்ன? வினை என்பது என்ன? இந்த தூள உடம்பை பெற்ற உயிர் இந்த உடம்பை கொண்டு நல்லது கெட்டது, நல்ல செயல் தீய செயல் இவற்றிலே ஈடுபட்டு அவற்றை தன்முனைப்போடு செய்வதனாலே நான் என்ற தன்முனைப்போடுதான் இந்த உயிர்கள் செயல்படுகின்றன. எச்செயலை செய்தாலும் அந்த நான் என்ற உணர்வு தான் முன்னாலே நிற்கிறது. இப்போ ஒரு உலாவுக்கு நாம் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு உலாவுக்கு அங்க அந்த வரவேற்பாளர்கள் நம்மை கவனிக்கவில்லை என்றால் நமக்கு எப்படி இருக்கிறது? வெளி காட்டிக்கொள்ள மாட்டோம், முகத்துல மட்டும் புன் சிரிப்பு வரவழைத்துக் கொண்டு நடிப்போம். ஆனா உள்ளத்துக்குள்ளே ஆத்திரம் உண்டாகும், வருத்தம் உண்டாகும். நம்ம பொருட்படுத்தவில்லையே, ஒரு அவமரியாதையாக நினைப்போம். ஆக அது எல்லாருக்கும் வருவது இயற்கை. நான் அது நான் தான் அடிப்படை. அந்த நான் என்ற செருக்கை கொடுப்பதுதான் ஆணவம். ஆணவமலம் இருக்கிற வரை அந்த தன்முனைப்பு இருந்தே தீரும். அந்த பட்டினத்தாடிகள் வரலாற்றில் சொல்லுவார்களே, அந்த பட்டினத்தாடிகள் அந்த உறங்கிக் கொண்டிருந்த போது படுத்திருக்கிறார், கோவணம் மட்டும்தான் அணிந்திருக்கிறார், கோவணம் கட்டி கட்டாந்தரையிலே கிடக்கிறார். தன்னுடைய கைகளை தலைக்கு ஒரு வைத்துக் கொண்டு படுத்திருக்கிறார். அந்த வழியாக இரண்டு பெண்கள் போனார்கள் தண்ணீர் கொண்டு வருவதற்காக. ஒருத்தி பார்த்தால், ஆகா எத்தகைய துறவி இவர்தான், உண்மையான துறவி, முற்ற துறந்த முனிவர் என்று பாராட்டினாள். போடி, இவரை போய் ஞானி என்கிறாய், என்ன இப்படி சொல்லிவிட்டாய்? ஆமா, தலைக்கு கை வைத்து சுகம் வேண்டி இருக்கிறதே, இவருக்கு என்ன சுகம் வேண்டி கிடக்கிறது? முற்ற துறந்த முனிவருக்கு இவர் உண்மையில துறவி இல்லை என்று அந்த பெண் சொல். இந்த சொற்கள் காதிலே விழுந்தனா? ஆமா, இந்த பெண் சொல்வது எவ்வளவு பேருண்மை! இதுவரை நாம் இதை அறியாமல் இருந்து விட்டோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். அவர்கள் அப்பாலை நகர்ந்த போது அவர் கையை எடுத்து விட்டார். கையை எடுத்து விட்டு மறுபடியும் படுத்திருந்தார். அந்த சோகமும் வேண்டாம், அதையும் விட்டு விடலாம் என்றார். மறுபடியும் அந்த பெண்கள் திரும்பி வந்தார்கள். அந்த முதல் பெண் காட்டினார், இப்போது பார்த்தாயா, இவர் உண்மையான துறவிதானே? இல்லை, இப்போது இவர் உண்மையான துறவி இல்லை. ஏனென்றால் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கிற ஆர்வம் இருக்கிறதே, இவரே எப்படி முற்ற துறந்தவர் என்று சொல்ல முடியும்? அப்போதுதான் பட்டினத்தார் உணர்ந்தார். ஆமா, பாரனைத்தும் பொய்யனவே, பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது அரிது
என்று அப்படி பாராட்டப்பட்ட பட்டினத்தாருக்கே இந்த கதி என்றால், ஆக ஆணவமெல்லாம் கடைசி வரை நீங்காது. வாசனை, ஆணவ மலத்தினுடைய வாசனை இருந்து கொண்டே இந்த உடம்பு

எனவே அந்த வினைப்பயனை நீதானே நுகர வேண்டும் என்று இறைவன் அந்த வினைப்பயனை ஊட்டுகிறான். இறைவன் செயல் என்று நினைத்து செய்தால் அந்த பலனை அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். இறைவன் செயல் என்று நினைத்தால் அதனுடைய பயனை இறைவன் ஏற்பான். நான் செய்கிறேன் என்று நினைத்தால் உயிர்தான் அந்த பயனை அனுபவிக்க வேண்டும். ஆக இந்த நியதிப்படி உயிர்கள் இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்றன சகல நிலையில. எனவே மாயை கண்மம் என்ற இரண்டு மலங்கள் மும்மலங்களோடு இந்த சகல நிலையிலே உயிர்கள் இந்த மாயை கண்மங்களுடைய இயல்பு அறிவை விளக்குவது, அறிவுக்கு விளக்கத்தை கொடுப்பது. ஒரு பக்கம் ஆணவமலை என்ன செய்கிறது? அறிவை மறைக்கிறது. அறிவை மறைப்பது ஆணவத்தினுடைய செயல். இவற்று மாயை முதலியவற்றினுடைய செயல் அறிவை விளக்குவது. இந்த இரண்டும் சேருகிற போது என்ன உண்டாகிறது? இருளும் ஒளியும் சேருகிற போது மயக்க அறிவு உண்டாகிறது. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் கேளுங்க. இந்த ஒரு இடது கண் அந்த கேட்ராக்ட் அந்த என்ன மறைப்பு புரை அந்த படலம் அதை மறைப்புக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன். இடது கண் வலது கண்ணிலே இருக்கிறது. இப்போது இடது கண்ணை இந்த வலது கண்ணை மூடிக்கொண்டு இடது கண்ணை பார்த்தால் தெளிவாக தெரிகிறது பொருள்கள். ஆனால் இந்த கண் ரெண்டு கண்ணையும் சேர்ந்து பார்க்கிற போது மங்கலாக தெரிகிறது. அதற்கு என்ன காரணம்? அந்த தெளிவும் அந்த மறைப்பும் கலக்கிற போது அந்த அந்த மயக்க உணர்வு அது உங்களுக்கும் அனுபவத்திலே இருக்கும். எனவே ஆணவ மலமும் இந்த மாயையும் சேருகிற போது உயிர்களுக்கு திரிபு உணர்ச்சி உண்டாகிறது. விபரீத அறிவு, விபரீத ஞானம் என்பார். விபரீத ஞானம் என்றால் உயர்ந்த பொருளை அற்பமான பொருளாக மதித்தல், உயர்ந்த பொருளை அற்பமாக மதித்தல், அற்பமான பொருளை மிக உயர்ந்த பொருளாக மதித்தல். ஆக நம்முடைய தலை முடி எவ்வளவு அற்பமான பொருள், ஆனால் அதை நாம் எவ்வளவு சீராட்டி போராட்டி பூச்சூட்டி எண்ணெய் இட்டு இப்படியெல்லாம் பேணிக்கொண்டு காலத்தை வீணாக்குகிறோம் இல்லையா? அற்பமான பொருள் தான். தலையின் இழிந்த மயிரணையர்ன்றாரு வள்ளுவர். தலையின் இழிந்த மயிரணையர், மாந்தர் நிலையின் இழிந்த கடை. நம்முடைய தலைமுடியே உணவிலே விழுந்து விட்டால் நமக்கு எவ்வளவு அருவறுப்பா இருக்கு? தலையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு. எனவே இழிந்த பொருளை உயர்ந்த பொருளாக மதித்துக் கொண்டிருக்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு பொருளையும் நாம் மதிக்கிறோம். உலகத்து பொருள் எல்லாம் சிறியவை, அற்பமானவை, நிலையற்றவை, துன்பத்தை தரக்கூடியவை. நாம் அவற்றையே எனக்கு வேண்டும் வேண்டும் என்று சேர்த்து கொண்டு இருக்கிறோம். உலகப் பொருள்களை எவ்வளவு சேர்த்தாலும் ஆசை தணியவில்லை. ஆனால் உயர்ந்த பொருளாகிய சிவபரம்பொருள் மேல் நமக்கு நாட்டம் வரவில்லையே. உயர்ந்த பொருளை நாம் மதிக்கவில்லை. இப்படியெல்லாம் விபரீத அறிவை உண்டாக்குகிறது. இதுதான் சகல நிலை. கேவல நிலையில அறிவே இல்லாத நிலை, சகல நிலையிலே அறிவு விளங்குகிற நிலை. ஆனால் எப்படிப்பட்ட அறிவாக இருக்கிறது? மயக்க அறிவாக இருக்கிறது, தெளிவில்லாத அறிவாக இருக்கிறது. அதைவிட இது ஓரளவு என்ன நல்ல நிலையா அல்லது ஓரளவு உதவுகிற நிலைதான் உயிருக்கு. இன்னும் இதிலிருந்து இன்னும் நாம் உயர வேண்டும், தெளிவு நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு தெளிவான அறிவு நிலைக்கு செல்லுவதுதான் முடிவான நிலை. அதுதான் சுத்த நிலை என்று வைத்திருக்கிறார்கள், சுத்த நிலை. அது சுத்த நிலை எப்போது வரும் என்றால் இந்த மலங்களினுடைய சார்பிலிருந்து

0: நீங்கி நீங்கி இந்த உலகப் பொருள் மேல் வைத்திருக்கிற பற்றிலிருந்து விடுபட்டு விடுபட்டு இறைவனை நெருங்க நெருங்க திருவருளை நாம் உணர உணர அந்த சுத்த நிலை நம்மை அடையும். சார்பு உணர்ந்து சார்பு கெட, நாளைக்கு பேச வேண்டியது இன்னைக்கு சொல்றேன். சார்பு உணர்ந்து எது நமக்கு உண்மையான சார்பு என்பதை உணர்ந்து சார்பு கெட, இந்த நமக்கு வேண்டாத சார்பாகிய இந்த உலகச் சார்பு கெட ஒழுகினால், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய், அந்த பிறவியாகிய நோய் அப்போது நம்மை சாராமல் நீங்கிவிடும். எனவே இப்படியாக ஆக ஐயா வெங்கடேசன் தொடங்கி வைத்தது இப்போது இவ்வளவு விளக்கத்துக்கு நம்ம இழுத்து கொண்டு போயிட்டு, அதுவும் ஒரு வகைக்கு நல்லது தானே, அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே படைத்தல் என்றால் இப்போது என்ன, படைத்தல் என்றால் உயிர்களுக்கு உடம்பை மாயையிலிருந்து உண்டாக்கி கொடுத்து காத்தல், காத்தல் தொழில் என்பது அந்த கொடுக்கப்பட்ட உடம்புகள் ஐம்பொறி முதலிய கருவிகள் முதலியவற்றை கொடுக்கப்பட்ட தனுகரண புவன போகங்களை குறிப்பிட்ட காலம் வரை நிறுத்தி வைத்தல். இறைவன் நிறுத்தி வைக்கிறான், அந்த உயிரோடு சேர்த்து வைத்திருக்கிறான் குறித்த காலம் வரை. அதாவது அந்த குறித்த காலம் என்றால் எதுவரை நிறுத்தி வைப்பான், அந்த குறித்த காலம் என்பது எது, அதாவது இந்த பிறவிக்கு என்று வரும்போதே இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு வரையறுத்த வினையை நம்மோடு, ஆமா இந்த பிறவி கொடுக்கும் போதே நமக்கு வரையறுத்து அனுப்புகிறான் பிராரத்த வினை, இந்த பிறவிக்கு என்று இறைவன் கொடுக்கிற வினை. அந்த முன் வினையை அனுபவித்து முடிகிற வரை உடம்பு இருக்கும், அந்த அனுபவித்து முடித்துவிட்டால் தினைப்போது அளவும் நில்லாது கண்டாய், வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போது அளவும் நில்லாது. எனவே அந்த வினையை அனுபவித்து முடிக்கிற வரை இந்த உடம்பை, உடம்பு முதலியவற்றை இறைவன் உயிரோடு சேர்த்து வைத்திருக்கிறான். ஆக உடம்பு இருப்பதும் நீங்குவதும் நம்முடைய கையில் இல்லை, எனவே இது காத்தல். எனவே உடம்பு முதலியவற்றை உண்டாக்கி கொடுத்தல் படைத்தல், அவற்றை குறித்த காலம் வரை நிலைநிறுத்துதல் காத்தல், அழித்தல் என்றால் அவற்றை அந்த கொடுக்கப்பட்ட தனுகரண புவன போகங்களை அழித்தல் என்றால் மீண்டும் ஒடுக்குதல், எங்கிருந்து அவை வந்தனவோ அந்த இடத்திலே ஒடுக்குதல், மாயையிலே மீண்டும் அவற்றை ஒடுக்குதல், ஒடுங்கச் செய்தல். எனவே இந்த முதல் மூன்று தொழில்களும் நிகழ்த்தப்படுகிற இடம் எது என்றால் ஜடமாகிய மாயை தான், ஜடப்பொருளாகி ஜடப்பொருள் இடத்திலேதான் இந்த முதல் முத்தொழில்களையும் இறைவன் செய்கிறான் ஜடப்பொருள்கள் இடத்திலே. அடுத்து உள்ள இரண்டு தொழில்கள் மறைத்தல் அருளல். இந்த மறைத்தலையும் அருளலையும் இறைவன் செய்கிற இடம் உயிர்கள், சித்தாகிய உயிர்களிடத்திலே இறைவன் செய்கின்ற தொழில்கள் தான் மற்ற இரண்டு, மறைத்தலும் அருளலும். மறைத்தல், மறைத்தல் தொழில் என்பது என்ன, மறைத்தல் இறைவன் மறைத்தல் தொழிலை செய்வானா, இறைவனுடைய செயல் விளக்கத்தை கொடுப்பானே தவிர, அறிவை விளக்குவானே தவிர அறிவை மறைப்பது அவனுக்கு இயல்பு அல்ல, மறைப்பது ஆணவன்தானே, ஆணவமலன்தானே மறைக்கும், இறைவன் மறைப்பானா என்றால் இறைவன் தானாக அந்த தொழிலை செய்வது இல்லை, இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை இப்போது கூட்டுவிக்கிறான் அல்லவா சகல நிலையிலே. இந்த மும்மலங்களும் ஜடப்பூரு, அவை தாமாக செயற்படா, ஆணவ மலமும் தானாக செயற்படாது. கேவல நிலையில தன் இயல்பிலே மறைத்து கொண்டிருக்கிறது, வேறொன்றும் செய்யவில்லை. அதனுடைய இயல்பு மறைத்தல், எனவே மறைத்துக் கொண்டிருக்கிறது கேவல நிலையிலே. சகல நிலையிலே அதை இயக்குகிறான், செயல்படுத்துகிறான் இறைவன். அதே போல மாயை கண்மங்களையும் இறைவன் தான் செயல்படுத்துகிறான். எனவே அறிவற்ற ஜடப்பொருள்கள் இறைவனால் செயல்படுகின்றன. அப்படி அந்த மும்மலங்களும் செயல்படுகிற போது இந்த ஆணவ மலத்தினால் முற்றிலும் மறைக்க முடியவில்லை உயிர்களை. ஏன்? தனக்கு எதிராக மாற்றாக மாயை விளக்கத்தை கொடுக்கிறது. கேவல நிலையில அது மட்டும் இருந்தது, அது மறைத்து கொண்டிருந்தது. அதுபோல இப்பொழுது முழுதும் மறைக்க முடியவில்லை. ஆதலால் அந்த மாயையோடு சேருகிற போது, அந்த ஒளியோடு சேருகிற போது அந்த இருளானது மயக்கத்தை கொடுக்கிறது. நம்முடைய இந்த அறையிலேயே, இந்த அறையை எடுத்துக்கொண்டாலே இரவு நேரத்தில் முழு இருட்டு இருக்கிற போது பொருள் ஒன்றும் தெரிவது இல்லை. ஒரு சிறு விளக்கை ஏற்றினால் அந்த மங்கிய விளக்கு ஒளியிலே தூரத்திலே கயிறு, மூலையிலே கிடக்கிற கயிறு வேறொரு தோற்றத்தை கொடுக்கிறதே, பாம்பு போல தெரிகிறதே. இந்த மயக்க அறிவை எது கொடுத்தது? விளக்கொளி கொடுத்ததா, இருள் கொடுத்ததா? ஆக விளக்கு ஒளி விளக்க ஒளி விளக்கத்தை தானே செய்யும். ஒளி என்பது விளக்கத்தை தான் கொடுக்கும். ஆமா, இருள் தான் மறைக்க மாட்டாமல் அந்த ஒளியோடு சேர்கிற போது அந்த மயக்க அறிவை உண்டாக்குகிறது ஆணவ இருள். இருள் தான் அந்த விபரீத அறிவை கொடுக்கிறது. அதுபோல இந்த சகல நிலையிலே ஆணவ மலமானது உயிர்களுக்கு விபரீத அறிவை உண்டாக்குகிறது. அந்த கண்ம மலம் அதனுடைய இயல்பு என்ன? அது உயிர்களுக்கு இன்ப துன்பத்தை பயக்கிறது. இன்ப துன்பத்தை கொடுப்பது கண்மம். அந்த இன்ப துன்பங்கள் எப்படி நமக்கு வருகின்றன, எந்த வழியாக வருகின்றன இன்ப துன்பங்கள்? உலகப் பொருள் மூலமாகத்தானே வருகின்றன. உலகப் பொருள் மூலமாக, உலகப் பொருள் என்பது என்ன? மாயை. மாயை மூலமாகத்தான் வினை வரும். ஆக வினைக்கு இருப்பிடம், வினைக்கு பற்றுக்கோடு எது என்றால் மாயை. மாயை வழியாகத்தான் வினை வந்து பயனை கொடுக்கும். இப்ப உடம்புல நோய் வருகிறது, பலவித நோய்கள் உடம்புல, ஒன்றா இரண்டா, எத்தனையோ நோய்கள் வினைக்கு ஏற்பத்தான். அதற்கு இந்த உடம்பு தான் பற்றுக்கோடாக இருக்கிறது. உடம்பாகிய மாயை மூலமாக அந்த நோய் நம்மை வருத்துகிறது. இதேபோல உலகப் பொருள்கள், செல்வம் வந்து சேருகிற போது இன்பமாக இருக்கிறது. செல்வம் திடீரென்று தன்னை விட்டு நீங்கினால் சிலர் உயிரையே விட்டு விடுகிறார்கள். அது அதைத்தான் உயிர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஷாக் வந்து இல்லையா, ஷாக் அடித்து. ஆக இப்படி பொருள் அல்லாதவற்றையெல்லாம் பொருள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பதனாலதான் இன்னும் இந்த துன்பங்கள் எல்லாம். எனவே இப்படி உலகப் பொருள் மூலமாகத்தான் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. ஜடப்பொருள் மூலமாகத்தான் நமக்கு இன்ப துன்பம். ஆக சித்து பொருளாகிய நாம் இவையெல்லாம் நமக்கு வேறானவை என்று தெரிந்து கொள்ளாமல் அறியாமையிலே இருக்கிறோம். அந்த அறியாமையினாலே தான் நாம் துன்பப்படுகிறோம். துன்பத்துக்கு காரணம் அறியாமை, அறியாமைக்கு காரணம் ஆணவமலம். எனவே இறைவன் உயிர்களிடத்திலே மறைந்திருந்து தன்னை காட்டாமல் விறகில் தீ போல, பாலில் நெய் போல இறைவன் மறைந்திருந்து, ஆன்மாவிலே மறைந்திருந்து அவன்தான் இந்த ஆணவம் முதலிய மலங்களை இப்படியெல்லாம் செயல்படுத்தி உயிர்களினுடைய அறிவை திரிவுபடுத்தி விபரீத அறிவை உண்டாக்கி இறைவன்தான் இந்த மயக்க அறிவை கொடுத்து இன்ப துன்பங்களிலே அழுந்தும்படியாக வைக்கிறான். ஆக இந்த செயலை இறைவன் செயல் என்று சொல்லுவதா, மலங்களினுடைய செயல் என்று சொல்லுவதா, யாரை குற்றம் சொல்லுவது? இறைவன் இயக்காமல் இருந்தால் இந்த மலங்கள் இந்த துன்பங்களை கொடுக்க போவது இல்லை, இறைவன் தான் இயக்குகிறான். எனவே அதனால் தான் மறைத்தல் தொழில் அவனுடைய தொழிலாகிறது. இப்படியெல்லாம் உயிர்களை போட்டு வாட்டி வருத்துகிறானே, இவனை போய் கருணையாளன் என்று சொல்ல முடியுமா? இறைவனை எவ்வளவு கொடுமையானவனாக இருக்கிறான். அதற்கெல்லாம் அருள்நந்தி சிவம் அருமையாக விளக்கம் தருகிறார். ஆனால் அவர் வாயிலாகவே நாம் அதை தெரிந்து கொள்வோம். இதற்கெல்லாம் விடை சொல்லுகிறார். மாணவர் கேட்கிறார், இறைவன் எப்படி அருளாளன் என்று சொல்ல முடியும்? அதற்கு விடை சொல்லுகிறார். அதையெல்லாம் பார்ப்போம். அங்கு நேரம் ஆயிடுச்சு. இடைவெளி.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நகர சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கதை ரொம்ப விறுவிறுப்பா இப்படியே அழுது, கண்ணு தண்ணி விட்டது, அலறிச்சு அம்மா அம்மான்னு கத்தி அப்படியே வாயில நக்கி கொடுத்தது. நேர போகுது. இப்ப என்ன ஒலி ஒலியில போகணும். இதோ அரண்மனை, இதோ அரண்மனை வாயில், அங்கே ஒரு ஆயுமணி, அந்த ஆயுமனுடைய கயிறு இருக்கிறது, அதை வாயில் அப்படியே பிடிச்சது, பிடிச்சி பட பட பட படப்படன்னு இழுத்து ஒரு தரமா அடிச்சிருக்கும். அதனுடைய வருத்தத்தினால பல முறை அடித்திருக்கும். ஏறத்தாலும் ஒரு 5 மணி துளியா அடிச்சிருக்கும். அப்படி வாயினால் அடித்ததான். அடித்த உடனே பழிப்பறை முழக்கோ. இது வந்து வாயில் மணியினுடைய ஓசையோன்னு சொல்றதுக்கு, ஏன்னா இவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் அல்லவா. அதனால இந்த அரண்மனை வாயிலில் இப்பொழுது இந்த இந்த திருவாரூரில் நடந்த இந்த பழி இருக்கே, இதனால் சகலமான பேரும் தெரிவிப்பது என்னவென்றால், இப்படி ஒரு அரசன் மைந்தன் இப்படி தேர்காலில் கன்றை இறக்க செய்து விட்டான் என்று அந்த பழியை எல்லாருக்கும் தெரிவிப்பதற்கு ஏற்பட்ட முழக்கா இருக்கணுமே தவிர வெறும் வாயில் மணி அல்ல. முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ, பாவத்தினுடைய ஒளிதானோ. படித்திருமைந்தனாவி கோழல் வரும் மரளி ஊர்தி கடுத்தனி மணியின் ஆர்ப்போம். ரொம்ப அருமை. என்ன கவிஞர் அல்லவா, எதிர்கால சிந்தனை. இப்ப இந்த மைந்தனுடைய உயிரையும் கொல்வதற்காக எங்கே தயாராகிறான், யமன் தயாராகிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்பா திருவாரூர்ல அந்த பையன் வந்து தேர்க்கால அந்த கன்று போய் இறந்துட்டது. அவங்க அப்பா எப்ப இந்த கன்று பெற்ற துயரை தன்னுடைய கன்றும் பெறணும்னு சொல்லிட்டு தேர்க்கால ஊற போறான். அதனால அந்த ஆன்மாவே இன்னைக்கு எடுத்துட்டு வர வேண்டிய வேலைதான் நமக்கு வேலை. சரி புறப்படு என்று புறப்பட்டு. எனவே யமன் அப்படி புறப்படுகிறானி, புறப்படும் போது எந்த உறுதியில வருவான், எருமக்கடா. அதுக்கடுத்துல என்ன இருக்கும், மணி. எனவே இந்த வாயில் மணி அல்லப்பா, ஈமன் வரப்போகிற அந்த ஊர்தியினுடைய மணின்னு. பாவம், ஒரு கவிஞன் நிகழ்வையும் எண்ணி எதிரையும் எண்ணுகிறான். அதனால் அந்த எருமை மாட்டுல கண்ணு கட்டிருக்கிற அந்த மணியின் ஒளியோ என்னும் மாறு என்ன தன் தடைவும் கேடா தேடி தேடும் ஓசை மன்னன் செவிப்பூலம் புக்க போது. இந்த ஒலி வரணும். இப்ப இந்த ஒலி, இப்ப ஒளி என்ன, இந்த ஒலி மற்றவங்க காதல விழுந்ததோ இல்லையோ அது தெரியல. அந்த மன்னன் அப்படியே உலாவறான் உள்ளிருக்கான். இப்ப அரண்மனைக்குள்ள இருக்கிற அந்த அரசனுடையும் அரசனுடைய அந்த காதல் இந்த ஒலி விழுவதையும் அந்த உணர்ச்சியும் காட்டணும். ஒலியும் ஒளியும் காட்டணும்னா ரொம்ப வேலை வேணும், ரொம்ப வேணும், ரொம்ப எண்ணி செய்யணும். ஏன்னா சேர்க்கிறாரவே சென்று அவங்க அமைக்கணும் அல்லவா. உடனே பார்த்தான் அங்கது கேட்ட வேந்தன் அரியணிந்து போந்து பூங்கொடி வாயில் நின்ன காவலர் எதிரே போற்றி இங்குதோர் பசுவந்தெய்தி இறைவனின் கொற்றவாயில் தூங்கிய மணியை கோட்டால் துளைக்கியதென்னு சொன்னார். வெளியில் வந்த உடனே வாயில் காவல துடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னு கேட்டா இப்படி நடந்து போச்சேன்னு தெரியுது. வந்த உடனே என்னப்பா என்ன, தம்பி தேர்ல போச்சு ஒரு கண்டு வந்தது, நடுப்புற வந்தது, அது யாருக்குமே எங்களுக்கு எல்லாம் தெரியல, அது அதனால இந்த தாய்ப்பசு அப்படின்னு. ஆஹா, இதை காவலர் சொன்னார்களாம். மன்னவன் அதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி என் இதற்கு உற்றதென்பான் அமைச்சரை இழந்து நோக்க. இப்ப வாயில் காவலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் காவலர் காவலாகவே இருக்கிறதுனால இந்த நத்தி விபத்து நடந்ததே தெரிந்து கொண்டு என்னமோ அப்ப அரசுகிட்ட சொல்ல வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பெல் அடிச்ச அமைச்சர் வந்தார்கள், ஊர்லயே இருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி நடந்த உடனேயே அரண்மனையை சூழ்ந்து விட்டார்கள் அமைச்சர்கள். பார்த்தவனே அமைச்சரை இகழ்ந்து நோக்க, நோக்கும் போது இகழ்ந்து நோக்க, இந்த இகழ்ந்துங்கிற ஒரு சொல்லுதே அதுக்குதான் தெய்வ சேக்கரா இருக்கு. கோவில் கட்டி கும்பிட்டா அதை யாராவது பின்னால இருக்க நிவேதியம் பண்றானா அல்லது அபிஷேகம் பண்றானா பண்ணியோ மனசுல வச்சு கோயில் சேர்க்கிறாரு. இகழ்ந்து நோக்க என்ன அர்த்தம், மாண்புமிகு நீங்க எல்லாம் இருந்து நானும் இருந்து இது மாதிரி ஒரு செயல் நடக்கிறது அல்லவா என்று இகழ்ந்து நோக்க. அமைச்சரை பார்க்கும் போதே ஒரு இகழ்ச்சியான நோக்கம், இகழ்ந்து நோக்க முன்னூற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துளான். அதுக்குள்ள செய்தி தெரியும், இருங்க ஒரு நாள் டைம் கொடுங்க, அது என்ன நடந்ததுங்கறத முற்றுமையா சொல்றேன். இல்ல அதுக்குள்ள செய்தி எல்லாம் தெரியும், நல்லா அருமையா செய்கிறான். யார் என்ன, நிகழ்ந்த எல்லாம் அறிந்துளான் முதிர்ந்த கேள்வி. நல்ல அமைச்சர்னா உண்மையான அமைச்சர், மதிநுட்பம் நூலுடையா இருக்கே, மதிநுட்பம் யாவல முன்னிற்பு என்றெல்லாம் திருவள்ளுவர் சொன்னாரே, அவ்வளவு இலக்கணங்கள் அமைந்தவன். சொன்னேறி அமைச்சன் மன்னன் தாளினை தொடுது சொல்வான். இப்படி இழந்தடி பார்த்த உடனே என்ன நடந்ததுன்னு கேட்கல, இந்த பார்வையே உங்களை கொண்டுட்டு என்ன என்ன நடந்ததுங்கிறது சொல்றது. ஏன்னா வாயில் காவலனுக்கு என்ன தெரியுது, ஆராய்ச்சி பண்ணி அடிச்ச பசுதான் தெரியும். ஆனா அமைச்சருக்கு என்ன தெரியணும், ஏன் இது அடித்தது, என்னுடைய கண்ட என்ன ஆயிற்று, எப்படி இறந்து போயிட்டு, எதனால இருந்து எல்லாம் தெரியணும் அவனுக்கு. அதான் முன்னூரை நடந்த எல்லாம் தெரிந்தவன் அவனும் தெரியும், அவளும் செய்து தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அதனால சொல்றேன், இதோ இப்பொழுது வாயில் எங்கே அரண்மனை ஆராய்ச்சி பண்ணி அடித்துக் கொண்டிருக்கிற பசு இப்பொழுது தட்டி கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, அப்படி ஒண்ணாப்பா கொஞ்சம் அவுத்திக்கிற எடுத்துட்டு வா, கொடுத்தா திங்குமா, திங்குமா அவுத்திக்கிற திங்குமா. ஆமாப்பா உன் துயரம் திங்க முடியாதுதான், இரு அந்த மாடு நிக்கணும், காவலர் நிக்கணும், இந்த அமைச்சர் நிக்கணும், அதுல முதியவனாக இருக்கிற அமைச்சர் சொல்லணும். யார் கேட்க, மன்னன் கேட்க, எப்படி நோக்க, இகழ்ந்து நோக்க, இகழ்ந்து நோக்க, ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அருமை. வளவ, இப்ப யார் பேசுறது, அமைச்சர் பேசுறது, வளவ வளவ சோழனுக்கு சோழன் சோழனேன்னு சொல்லலாம், அரசேன்னு சொல்லலாம், மன்னர் ஏரேன்னு சொல்லலாம், வேந்தேன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனாலும் வளவ ஏ அரசே, நம் நாட்டில் எந்த வளத்திற்கும் குறைவில்லை, இன்றும் நீதியாகிய வளத்திற்கும் குறைவில்லை, கவலை வேண்டாம். ஏதோ பெரிய நீதிக்கு குறைவாக நடந்து விட்டது என்று கருத வேண்டாம், நீதி சற்றும் வழுவவில்லை, நீதியிலும் வழுவாதிருக்கிற வளம் இருக்கிறது என்பான் வளவ. இப்ப மண் வளமோ நீர் வளமோ நிலவளமோ குறிப்பதல்ல, அறவளம் நமக்கு கொண்டவில்லை, கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க எது இப்படி நம்ம நாட்டுல நம்ம ஊர் நடந்து போயிட்டேன்னு கருத போறீங்க, அப்ப நம்முடைய பண்பாடோ நம்முடைய அறமோ சேர்ந்து போயிட்டு இருக்கீங்க, அந்த அறச்சரிவு இல்லை என்பான் வளவ. என்ன நடந்தது, நின் புதல்வன், நின் புதல்வன், இந்த நின்னுங்கிறத நிகழ்ச்சியாகவும் படிக்கலாம் போட்சியாகவும் படிக்கலாம். எப்படின்னு நிகழ்ச்சியா படிக்கிறேன்னு, எல்லாம் நம்ம புள்ளதான் என்றால் நின் அப்படின்னு சொல்லலாம், நின் புதல்வன் அப்படி படிக்கணும். நின் புதல்வன் குளிக்க பிறந்தது பூனை ஆகுமா, நம்ம தம்பி அப்படின்னா அறம்படுவாத தம்பி என்பதை குறிக்கிறது. நின் புதல்வன் என்ன செய்தான், ஆங்கோர் மணி நெடும் தேரில் ஏறி, தினமும் இதே வேலை தேர் விட்டு இருக்கானு இல்லாம, என்னைக்கும் தம்பி தேர் விடாது, தேர்ல போகவும் போவாது, எல்லாம் கூடதான் வந்து வரும், இன்னைக்கு சும்மா அங்க தேர் இருந்ததா, ஆங்கோர், அந்த ஆங்கோர்ங்கிறது தினமும் ஏறதில்ல, சும்மா அங்க தேர் இருந்ததா, அதுல ஏறினார் அர்த்தம். ஆங்கு ஆங்கு ஓர் ஓர்னு ஒரு சொல்லப்படாது, ஆங்கோர் மணி நேரும் தேரில் ஏறி, அது தேர் இருந்தது தம்பி எல்லாம் ஏற்று ஏறணும் இல்ல, எப்படி போச்சு, அரசு ஊலாம் தெருவில், அரசு ஊலாம் தெருவில். நீங்க முதல்ல இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா, அங்கேயும் நிறுத்திறது காரணம் என்னன்னா, இந்த அது எப்படி போயிட்டு, எப்படி ஏதாவது வந்து நல்ல இடது பக்கமா போச்சா, வலது பக்கமா திரும்பிச்சா, டயர் போச்சா, அல்ல இன்ஜின் போச்சா, என்ன அல்ல இவன் செய்த தப்பா அவன் செய்த, அதுதான் அப்படி அந்த நிறுத்திடணும். அதனால இங்க நிறுத்திட்ட என்ன தெரியுதுன்னு கேட்டா, இது எந்த தெருவு, அரசு ஊலாம் தெருவில், எனவே அரசர்கள் நடமாடுவதற்குரிய தெருதான் இது, எனவே அந்த தெருவில் தேர் போச்சே தவிர, மக்கள் மத்தியிலே மக்கள் நடமாடுகிற தெருவில் மக்களுக்குரிய தெருவில் அல்ல. நான் சொல்ல இது பொது வழி அல்ல, மீறி நடப்பவர்கள் தண்டனைக்குள்ளாவாங்க. ஏன் அர்த்தம், பொது வழின்னா நீங்க பாட்டு போயிட்டு இருக்கலாம், இது மாதிரி சிறப்பான உரிய நெறியில அவங்க தான் போகணும். எனவே இது அரசு ஊலாம் தெரு, கன்று வந்து தப்பே தவிர, நம்ம தம்பி போனது அரசு உலாவுகின்ற தெருவில் தான் போச்சு, எனவே போன இடம் சரியான இடம், தம்பி ஒன்னு தப்பான இடத்துக்கு போயிடல. தெருவில் போங்கால் அடாரா, ஆமா ஏறி உட்கார்ந்தவன கண்ணுக்கு தெரியாது, பிச்சு குதிரையை ஓட்டிருப்பான், இல்ல சுவாமி போங்கால், மெதுவா தான் போச்சுங்க, மெதுவா தான் தேர், ரொம்ப மெதுவா தான் போச்சு, தேர் ஓடும், தேர் ஓடும் சொல்றது, தேர் ஓட்டம்னு சொல்றது, இங்க தேர் ஓடல, எத்தனை ஸ்பீட்ல போச்சுன்னு கேக்குறோம்ல, ஆடா ஆடா மணிக்கு ஒரு மில் ஸ்பீட் கூட இல்லை, அப்படி போச்சு போங்கால், அப்படியே போயிட்டு இருந்தது தேர். சரி, அப்போ போன இடமும் வந்து அரசுலாம் தேர், அப்ப தெருவு நல்லா இந்த நம்ம நமக்குரிய தெருவு, வேகமா போகல நான் மெதுவா போச்சு, கூட இருந்தவங்க இருக்காங்களா இல்லையா, அளவில் தேர் தானே சூட அரசுலாம் தெருவில் போங்கால், சரி நம்ம தெருவுதான், அந்த தர்பார்ல போயிருந்தா அந்த கண்ணு ஊட்டி வந்திருக்காது, இவன் பாட்டு தானே ஏறி போயிருப்பான், இல்லீங்க ஒரு அரசகுமாரன் போகும்போது எப்படி போகணும், அது போல ஆளாவில் தேர் தானே சூட, என்ன அர்த்தம், நம்ம தம்பி மட்டுமா பாக்கல, கூட வந்தவங்க அத்தனை பேரும் பாக்கல, சுவாமி பாக்கலையே, எல்லாருக்கண்ணையும் மண்ணு படி போட்டு. ஏன்னா தம்பி மேல தப்பு இல்லேங்கறத சொல்றான் அல்லவா. அளவில் தேர்த்தானை சூழ அரசூலாம் தெருவில் போங்கால். இப்ப சொன்ன நமக்கு என்ன தெரியும், பகுத்தறிவாதி என்ன கேட்டா, அப்போ போன தெருவோ அரசு போற தெருவு, கூடவோ பல பேர் வந்திருக்கிறாங்க, வேகமா போகல மெதுவா போயிருக்குது, இவ்வளவு சேர்ந்து அந்த கண்ணூட்டி தப்புங்க போறீங்க அல்லவா. பாவம் ஏயா எல்லாம் சேர்ந்து கண்ணூட்டி தள்ள வைக்கிறீங்க, கண்ணூட்டி தள்ளவே இல்லைனர். இளையான் கண்டு இளங்கண்ணு பயம் அறியாது, அது மேலையும் தப்பு இல்லைங்க. இந்த இளையான் கண்டுன்னு போட்டாரே, லட்சம் அல்ல கோடி அல்ல கொடுக்கலாம். ஆமா நம்ம நம்ம பையன் செஞ்சது தப்பு இல்லைங்கிறது எல்லாம் அனுசரிச்சு பண்ணிட்டா, அப்ப எல்லாம் சேர்ந்து அந்த கண்ணூட்டி செஞ்சது அப்ப வந்தது தப்புங்க நீங்களா, அது மேலையும் தப்பு இல்லை. இளையான் கன்று, இந்த இளையான் கண்டுங்கிறது இளங்கண்ணு பயம் அறியாது, என்னமோ பார்த்தது இப்ப இப்படி இருந்தது போக்கு நுழைஞ்சிட்டு அவ்வளவுதான். எனவே கன்றின் மீதும் தவறு இல்லை. இப்ப இனிமே என்ன தெரியும் பாக்கி இருக்குது, தேருக்கு முன்னால வந்து விழுந்ததா பின்னால வந்து இறந்ததா. ஆமா இப்ப அதெல்லாம் முக்கியம், அது முக்கியம் இல்லவா. நீங்க பேக் வேல போச்சுன்னா டிரைவர் மேல ஓட்டுநர் மேல தப்பு இல்ல, ஃப்ரண்ட் வேல போனாதானே ஓட்டுநர் தப்பு. ஆமா அதனால இப்ப சரி, இப்ப கண்டு எங்க போச்சு என்ன அருமையா எழுதியிருக்காரு தெரியுங்களா, இந்த இலக்கியத்தை இந்த ஒரு பாட்டு போதும். இன்னைக்கு இருக்கிற சட்ட நுணுக்கம் எல்லாம் வைத்து இத பிஎல் படிக்கணும், வழக்கறிஞர்கள் படிக்கணும். ஐயா நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தவறு வந்து போச்சுன்னா ஆக்சிடென்ட் என்னென்ன விதமெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, உங்க இந்த பாட்டையும் வச்சுங்க பாருங்க. அந்த கண்டு எங்க இறந்ததுன்னாரு, ஈடை புகுந்து இறந்ததாக. தேர் முன் சக்கரத்துல இல்ல, பின் சக்கரத்துக்கும் முன் சக்கரத்துக்கும் நடுப்புற விழுந்துட்டு ஈடை புகுந்து அல்ல. நம்ம தம்பியினுடைய பார்வையில படல, தம்பி முன்னே பாத்துட்டு வந்ததா, அந்த ரெண்டு சக்கர நடுப்புற அது மூணாவது அப்படி அந்த அதுல போய் நுழைஞ்சிட்டு. சரி என்ன ஆச்சுப்பா முடிவு அப்படி மாதிரி, ஏன்னா அரசன் அல்லவா, இறந்தது என்று சொல்லல, இறந்ததாக நிருபர்கள் அப்படிதான் போடுவாங்க. தவறு செய்ததாக கைது, என்ன அருமை தெரியுங்களா. இப்ப நீங்க இறந்ததுங்கிறீங்க, சப்போஸ் அது கொஞ்சம் குத்தி ஒரு பலவே இருந்து, சார் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த கண்ணுட்டி பிழைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, பிழைச்சிட்டு வச்சுங்க, என்ன தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அப்படின்னு. அதனால இறந்தது என்ன, அது இறந்ததாக நல்லவா. நிருபர்களும் இங்க வரணும், அத இப்ப இவ்வளவு நாள் என்னாச்சுன்னா, தளர் ஊரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். அங்கேயும் அந்த தளர்ந்து போன இந்த தாய் வந்து மணி அடிச்சதுன்னு சொன்ன, மணி அடித்ததுங்கிறதே காதல விடப்படாது. ஏன், நேரில் சிலப்பதிகாரத்து கிடைக்கிறோம், சிலப்பதிகாரத்து கிடைக்கிறோம், மறைனா ஓசை கேட்டல் அல்லது மணினா ஓசை கேட்டது பிளனே. எங்க பாண்டியன் இதுவரையிலையும் வேத ஒலி திருமுறை ஒலி இதெல்லாம் கேட்டிருப்பானே தவிர, இது மாதிரி ஒரு தவறு நடந்து ஆராய்ச்சி மணி ஒலியை கேட்டதுனே அல்ல என்று பாராட்டுகிறது சிலப்பதிகாரம். அது போல இந்த சோழனும் இதுவரையிலும் இந்த மாதிரி ஆராய்ச்சி மணி அடித்து இந்த மாதிரி ஒலியை கேட்டவனே அல்ல. அதனால் தளர் ஊரும் இத்தாய் வந்து மணி அடித்தது என்று சொல்லுவாரா எங்க சேர்க்கிறார், விளைத்தது இத்தன்மை. என்ன செஞ்சது, இதை செஞ்சது, எதை அதை அதை எது இதை அப்படி வச்சு, ஏன்னா இந்த மணி அடித்ததுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு நயத்தக்க நாகரிகம், ஒரு காவியத்தை பண்ணும்னா இவரை படிச்சுட்டு காவியம் எழுதணும், இவரை படிச்சிட்டு பிறகு காமி எழுதணும். ஒரு செய்தி எப்படி சொல்லணும்ப்பா, என்ன சொல்றத, தாளர் ஊரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றார். இது வந்து அந்த வேலையை செய்தனர், எந்த வேலை அது எது அது என்பாரு. திருக்குறள்ல மழித்தலும் நீர்த்தலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். கூட துறவியர்களுக்கு மழிப்பதோ நீட்டுவதோ வேண்டியதில்லை, ஆனா உலக மக்கள் படிக்காமல் இருந்தா அதான் உண்மையான துறவு அப்படின்னா. மழிப்பதுன்னு ஆமா, நீட்டுவதுன்னு தடை வைக்கிறது, எதை மழிப்பது சொல்லியிருக்கற, எதை மழிப்பது, மழிப்பதுன்னு தட்டுறது, எதை தட்டுவது, இதை சொல்லப்படாதான், இதை சொல்லப்படாதான். வரிக்கு வரி சொல்றமே, சிவ சிவ நான் தான் நினைக்கிறேன், இந்த ஒரு எம்ஏ மாஸ்டர் டிகிரி படிக்கிறவனாவது இந்த 1300 திருக்குறளையாவது படிக்க முடியாத சிலபஸ் இருக்கு சார். பரிமேல் உரையோட ஊர்ல போற உரையெல்லாம் படிச்சு போறேன், குப்பையில் போட முடியும். இந்த சிலபஸ் வச்சா கூட எம்ஏவுக்கு நல்லா இருக்கும், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரியாப்பா. 1300 தெரியுமா, வேண்டாம் பார்த்து படிப்பியா இவ சிவ. அதனால தாளர் ஊரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். இந்த பாட்டு அருமையான பாட்டு, சொல்லுக்கு சொல். வளவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேரில் ஏறி. அங்க கூட சுவாமி தேர் வந்து என்ன கேட்டா, நல்ல மணி கட்டப்பட்ட தேர், அதனால இங்க இங்க தேர் வருதுன்னா 2 கிலோமீட்டர் தாண்டி வரைக்கும் அந்த ஒலி கேட்கும். இந்த கண்ணுட்டி அதை கேட்டே போயிருக்கலாம், ஏதோ மணி மணி பாரு சரி, அதுக்கு கொஞ்சம் காது செவிடுறா அந்த கண்ணுட்டிக்குன்னா நெடுந்தேரில் பெரிய தேர், திருவாரூர் தேர் மாதிரி கண்ணாடி பார்த்த உடனே தேரு ஜனங்கள்லாம் வர்றாங்க போக்குன்னு பாத்தீங்க, வேற எங்கயா போயிருக்கலாம், சந்துக்கு போயிருக்கலாம். மணி நெடுந்தேரில் ஏறி அரசுலாம் தெருவில் அளவில் தேர்த்தானை சூழ முன்னும் பின்னும் பல பேர் கூடவே இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்குது, ஆயிரக்கணக்கில் வந்துகிட்டு இருக்குது. எந்த தெருவில் போச்சு? அரசுலாம் தெருவில் ஓடிச்சா தேரு போங்கால் மெதுவா போகும்போது என்ன நடந்தது? இளையான் கன்று ஒன்று இடை புகுந்து இறந்ததாக தளர் ஊறும் இத்தாய் வந்து வளைத்த அதித்தன்மை என்றான். ஒரு அரசன் கேட்கின்ற பொழுது முழுமையான அந்த எண்ணத்தை, முழுமையாக நடந்ததை கொஞ்சம் மறைக்காமல், யாருக்கும் எந்தவித இடையூறு இல்லாமல், அல்லது யாருக்கும் எந்தவித நன்மையும் இல்லாமல் அளந்ததை அளந்தபடி சொன்ன மாண்புமிகு அமைச்சர். ஒரு மாண்புமிகு அமைச்சரின் பேச்சு இப்படியாக கேட்டான். ஆனா அவனுக்கு இது நமக்கெல்லாம் சமாதானம் ஆகுது, உடையவனுக்கு சமாதானம் ஆகலையே, ஆகல. என்ன செய்தான்? அவ்வூரை கேட்ட வேந்தன் ஆவூரு துயரம் எய்தி வெவ்விடம் தலை கொண்டாற் போல் வேதனை அகர்த்து மிக்கு இங்கு இவ்வினை வளைந்தவாறு என் இடரும் இறங்கும் இயங்கும். லட்சம் சொல்லுங்கப்பா, இந்த தாய்க்கு நீ இழந்த கண்டை நான் தர முடியுமா? கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். சிலப்பதிகாரம், ஒரு கணவனையே இழந்துட்டா மீண்டும் ஒரு கணவன் தயார் பண்ண முடியுமா? அதுபோல் இவருடைய கன்று என்ற உண்டு இறந்து விட்டதுன்னா மீண்டும் ஒரு கண்டை கொடுக்க முடியுமா என்று வருந்தனான். மண் உயிர் பிறந்து வையும் பொதுக்கடிந்த அறத்தின் நீரும் நன்னறி என்னறி நின்றால் என் செய்தால் தீரும் என்றெல்லாம் நினைத்தான். அப்ப அமைச்சர் சொன்னாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நம்முடைய அரசியல் சட்டத்துல அப்படின்னா என்ன அரசியல் சட்டம், என்ன அரசியல் சட்டம் இது மாதிரி நடந்ததுன்னு சொன்னா என்ன வேதங்கள்ல? ஆமா, இதனால் நேரமாயிட்டு என்றும் தெரிகிறது. சிவ சிவ, என்ன பண்றது? நான் தான் முன்ன வரணும்னு நினைக்கிறது. முன்ன வந்து நீ நம்ம நேரமா சிலவற்றையாவது சொல்லணும். சரி, முடிக்கிறேன். என்ன பண்றது, ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம். ஒரு முறை என்னன்னா முடிக்கணும்னு தோணுமே, இனி ஒரு முறை நம்முடைய தவத்தர் குருமூர்த்தியுடைய திருவடிகளில் இருந்து இதெல்லாம் சிந்திக்க போறோமா? அது கொஞ்சம் நல்லா சிந்திப்புமே நினைக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யறது உடனே? அந்த இதுவரை இதற்கு முன்னே இது மாதிரி நடந்ததுக்கு என்ன என்ன மாதிரி நடந்ததோ அது செஞ்சிடலாம் சுவாமி. என்னென்னப்பா, இருக்கிற பிராமணர்ல கூப்பிடுவோம், வேதத்துல என்னப்பா சொல்லிருக்கு, இது மாதிரி ஒரு பசுங்கன்று இப்படி போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி செய்துள்ள. வழக்கென்று நீர் மொழிந்தால் மற்றதுதான் வாய்கே வரிப்பட்டு குழக்கண்டை இடந்தளரும் கோய் ஒரு நோய் மருந்தாமோ. சரியப்பா, நீ பிராய்ச்சித்தம் செய்யலாம்னு சொல்ற, நீ எந்த பிராய்ச்சித்தம் செய்தாலும் இந்த கன்று மீண்டு வருமா? தாய்க்கு மீண்டு அந்த கன்று வருமா? வராதேப்பா, வராதல்ல. அதனால் என்ன செய்யறது? ஒரு அரசன் எப்படி தெரியுமா இருக்கணும்? யாரு? ஒரு மாண்புமிகு அமைச்சர் பேசுற. மாநிலம் காவலனாவான், இது அமைச்சரகத்துல தலைமைச் செயலகத்துல எழுதியிருக்கணும் எப்பவுமே. மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை ஆட்சி செலுத்துகின்ற பொழுது தன்னால் ஒன்னால முதல்ல இடையூறு வரப்படாது, தன் பரிசனத்தால் உனக்கு வேண்டியவனால வரப்படாது. இப்ப ரெண்டுமே தான் தகராறு. தன்னால் தன் பரிசனத்தால் ஊன மிகு பகைத்திரத்தால் உன்னை பயவரால கல்வரு தம்மால் திருட்டு பயலால உயிர்கள் தம்மால் ஒரு உயிர் கொஞ்சம் வலிமை மிகுந்த உயிர் வலிய வலிமை இல்லாத உயிரை அழிச்சிருந்து பாருங்க, அது மாதிரி ஒரு உயிர் ஒரு உயிரை உயிர்கள் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ. அரசன்ன கிள்ளுக்கீரல்லப்ப, இந்த 5 விதமான இடையூறுகளையும் நாட்டில் வழுவராமல் காக்கிறவன் இருக்கானே அவன் தான் அரசன். நான் அரசன் இல்லையே, இப்படி நடந்து விட்டது என்று சொன்னான். பார்த்தார்கள். உடனே என்ன செய்தான்? ஒரே ஒரு முடிவுப்பா, எப்படி இந்த தாய்க்கன்று தாய்ப்பசு இந்த கண்டை இழந்து நிற்கதோ அது போல நான் தந்தை, என்னுடைய கண்டை நான் இழந்து நிற்கிறேன். அதனால இவனை நான் இப்படி நேர தேர்க்கால், எந்த தேர்க்கால அந்த கன்று இறந்ததோ அதே தேர்க்கால இவனை அழித்து விடு. யார? அந்த முதல்ல வந்து சொன்னான் பாருங்க, புதிய கேள்வி அமைச்சர் சொன்ன. என்ன பண்ணுவார் அவரு? திருவாரூர் கோவில்ல கல்வெட்டு, இந்த கல்வெட்டுலாம் இதுல இருக்குன்னு கல்வெட்டுல எழுதியிருக்காரு, சி கே எஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, படம் எடுத்து எழுதியிருக்காரு அருமையாக. ஏன்னா உபய குலசேகரன் என்ன பேர் இருந்தவருக்கு? பையன் பேர் என்ன தெரியுமா? பிரிய விருத்தன் பேரு. திருவாரூர் கல்வெட்டுல இருக்கு பிரிய விருத்தன். ஆனா சேர்க்கிறார் அதெல்லாம் சொல்லல, ஏனென்றால் அவருக்கென்று சில நீதி இருக்கு, அதை கடைபிடிப்பது. அதனால வந்து கல்வெட்டுல பிரிய விருத்தன் என்ற பையன் என்ற பெயரும், இவன் அந்த உபய குல என்ன ஒரு பெயர் அந்த மாதிரி பெயருடையவன் இந்த முதலமைச்சர். பார்த்தார், பராடாடானால் இந்த பையனை போய் நான் ஏன் தெற்கால ஊர்ந்து நான் சரி, அந்த அரசனுடைய ஆணையை நம்ம நிறைவேற்ற முடியல, நிறைவேற்றாம இருக்கிறது தப்புனர். ஏன் இவ்வளவு நாள் அமைச்சரா இருந்து அவர் சொன்ன அறத்தை நாம் கடைப்பிடிக்கல? என்ன, நாம் ஒரு அமைச்சனா? சிவ சிவ, ஒரு பேரரசன் சொன்னதை ஒரு அமைச்சன் நிறைவேற்றணுமே தவிர, நிறைவேற்றாவிட்டால் அவன் அமைச்சன் அல்ல. சரி, நிறைவேற்றலாம் இருந்தா இந்த செயல் நிறைவேற்றுறது நம்மளால முடியல. எப்படி சார் என் தேர்ல விட்டு? தம்பி நீ படுத்துக்கானா படுத்துக்கோ. அவன் எப்படி இந்த அந்த அஞ்சு பெரும்போதும் இருக்கும்போது நான் எப்படி அவன் மேல தேர் விடுவேன்? பார்த்தான், தான் இறந்து போனான். அவ்வளவுதான், தான் இறந்து போனான். பார் சார், ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் எங்கப்பா முதலமைச்சிருக்கான? இன்னும் இங்கதான் போனாரு. என்னன்னு பாருப்பா, என்னன்னு பாரு. சுவாமி அவரே உயிர் நீத்திட்டாரு. ஓ, நானே தேர் விடுறேன், வாடா வாடான்னு பையன் வந்துட்டான்னு. எங்க அப்பா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், கீழ்பாக்கத்துல கொண்டு வைக்கணும்னு அறிக்கை விடல. இந்த அறிக்கை விடுறதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டுல வச்சுக்கணும். சிவ சிவ அல்லவா, அதனால வாடா அப்படின்னார். வணங்கி வந்து ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது மூணரான். ஒரு பையனுக்கு ஒருத்தனுக்கு எங்க ஆராய்ச்சியாளர், அவருக்கு ஒரு நாலஞ்சு பையன் இருப்பானோ. ஏன் தெரியுமா, ஒன்னு போனா போட்டு நினைச்சான்னு அர்த்தம். மக்குப்பல போடா. ஒரு மைந்தன், இங்க எண்ணிக்கையிலையும் ஒரு மைந்தன், பண்பிலையும் ஒப்பற்ற மைந்தன். ஒருங்கிறது எண்ணிக்கையும் குறித்தது, பண்பையும் குறித்தது. ஒரு மைந்தன், சரி சுவீகாரம் எடுத்துக்கலாம். தன் குலத்துக்கு, தன் குலத்துக்குன்னா தன் வழியில, தன்னுடைய தம்பி வழியில, அண்ண வழியில, அக்கா வழியில, ஒரு ஆள் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் பெண்ணாவும் மத்தாவும் இருந்தது. அப்ப ஒரே ஒரு பையன் தான், தனக்கு மட்டுமல்ல, நீங்க சுவீகாரம் இருக்கிறதுக்கு ஒண்ணு வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் தெரிந்தும் கூட ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது முரணான். என்ன, ஒரே குறிக்கோள், நாம் எல்லாம் அரசனை சார்ந்து வாழ்கிறோம், அரசன் யாரை சார்வது? ஒரு கேள்வி. திருவள்ளுவர்ட்ட ஒருத்தன் கேட்டான், திருவள்ளுவர்ட்ட கேட்டான், சுவாமி நாமெல்லாம் யாரை பின்பற்றணும்? அரசனை. மன்னவன் எவ்வழி, ஆதி குறிகளை வழி. அரசன் எதை பின்பற்றணும்? அவன் அறத்தை பின்பற்றி போகணும். என்ன அருமையான திருக்குறள், இறை காக்கும் வையகம் எல்லாம், நம்ம எல்லாம் காப்பது அரசன். அவனை எது காக்கும்? அவனை அவன் செய்து வருகின்ற அறம் காக்கும். முறை காக்கும் முட்டாட்சியின், முட்டாட்சியின் அந்த முறையிலிருந்து மாறாமல் நடந்து வந்திருப்பானால் அவன் நிச்சயமா அந்த முறை காக்கும், அறம் காக்கும். ஆகவே பார்த்தார், தருமந்தன் வழி செல்கை கடன் என்று அறத்தினை பின்பற்றிடப்பதுதான் ஒரு அரசனுக்கு வேலை. அறம் என்ன சொல்கிறது அப்படியே பின்னால போகும். தருமந்தன் வழி செல்கை கடன் என்று என்ன செய்தான் பையன், எப்படி படுத்தான்? நிக்கிறான், அப்பா நான் படுக்கிறேன், எப்படி படுக்கட்டும்? நேர சக்கரம் அப்படி இருக்குல்ல, அதுக்கு நேர தலையை வைக்கப்படணும். ஏன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் உருளணும் சக்கரம். நீ சும்மா அப்படி காலை நீட்டுவையே, நான் போறேன் பக்கு எழுத்துக்க விட்டுருவோம் என்னெல்லாம் சொல்லல. அல்லது கால் மட்டும் போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்ல. தருமந்தன் வழி செல்கை கடன் என்று மருமந்தன் உராழி உற ஊர்ந்தான். அவன் நெஞ்சில் அப்படியே படுபடியா தேர ஓட்டான், உற ஊர்ந்தான். இருபதாம் நூற்றாண்டு பெருமக்களே, எல்லாரும் இந்நாட்டு மன்னருங்கிறீங்களே, மன்னரா இருங்கப்பா வேணாங்கல. ஆனா ஒரு மன்னருக்கு என்ன கடமைன்னு தெரிஞ்சுக்கணுமா? அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோ தான். அரசியல் அரசியல்னா அவ்வளவு கிள்ளுக்கீர் இல்லப்பா. இது அரசியல், இது அரசியல். இப்படி இருந்தால் அரசியல், அரசியல் தான் நம்ம ஏதோ வீட்டுல இருக்க கொள்ள விட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ தான். எளிமையாப்பா இல்ல, இல்ல அப்படியே ஊர்ந்து போகுது தேர். திருக்குறள், இறை காக்கும் வையகம் எல்லாம், இந்த உலகத்தை யார் காக்கிறா? அரசன். அவனை எது காக்கும்? அவன் இதுவரை செய்து வந்த அறம் அவனை காக்கும். சத்தியம் தானே, சத்தியம் தானே. மேல பெருமான் தோன்றினான். இவன் தேர் அப்படி உருந்துகிட்டே போகுது. மேல தோருடைய செவியன் விடையேறி சூவன் மதிசூடி அம்மையப்பரோடு காய்ச்சல், சோமாஸ்கந்தரோடு காய்ச்சல் காய்ச்சல் பார்த்தார். அப்படியே தேர் நிறுத்தினான். தேர் நின்றால் எது நிறுத்தினர்? தான் பையன் அப்படியே இதுவரைக்கும் அப்படியே அழிந்து போனவன் அப்படியே பையன் எழுந்திருச்சு வணங்கி நிற்கிறான். இவன் மட்டுமா நின்றான், இறந்து போன கன்று அப்படியே துள்ளி குதிச்சு அப்படி பாக்குது. அம்மா அப்படின்னு கேட்டுச்சு. இந்த தாய்ப்பு என்ன போய் இருக்கான்? ஏண்டா அடுப்பை நீக்கி கொடுத்து அப்படியே இருக்குது அல்லவா. அந்த கன்று அங்கே அரசனுடைய ஆணையை நிறைவேற்ற முடியாமல் போய் இறந்தானே ஒரு அமைச்சன், அவன் அங்கிருந்து எழுந்தான். எனவே கடமையினின்றும் தவறாமலும், ஆனால் கடமையை செய்ய முடியாமலும் இருந்த அமைச்சனிடம்தான் இந்த அரசியலம் கன்றெழுந்தது, ஆணிலம் கன்றும் எழுந்தது, பெருமானும் மேலே எழுந்தான். மிக அருமையாக பெருமான் காட்சி தர அந்த பேரரசன் இறைவன் திருவடி நிழல் அடைய இந்த பையன் அன்று முதல் அரசனாகி அந்த நாட்டை காத்து வந்தான். இதுதான் நகர சிறப்பு. இப்படி ஒரு இலக்கியம் இருக்காங்கிறது 50 வருஷம் அல்ல, 500 வருஷம் அல்ல, தேர்ந்தாலும் இல்லை. நகர சிறப்பு என்ற தலைப்பிலே இந்த மாதிரி ஒரு அரசியல் சிறப்பை பேசிய பெருமை தேய்க்கிறார் ஒருவருக்கே. அவருடைய திருநாமம் நீரூறி வாழ்க, திருவடி வாழ்க, அவருடைய எண்ணம் வாழ்க, அவருடைய நீண்ட கருத்துக்கள் அறம் வாழ்க என்று சொல்லணும்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
4: கலியை மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி, கலியே பேரானந்தம். அதான் நான் முன்னாடி சொன்னேன், திரு இந்த திருவருளால் இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற நான்காவது அதிகாரத்தில் இருக்கிற திருவருளால் இறைவனுடைய முக்தி பேருக்கு செல்ல தலைப்படுகிறோம். அறியும் நெறி அந்த பேரின்பம், இதுவரை நீ அடைந்திருக்கிற இன்பங்கள் இறைவனுடைய திருவருளால் அடைந்த இன்பம். அது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது இறைவனுடைய திருவருளால் நடந்தது. ஆனால் இப்பொழுது எது தெரியுமா பேரின்பம்? களியே, கழிப்பு அப்படின்னா பேரின்பம் அர்த்தம். களியே பேரின்பம் மிகு புலனாக கருதி, விட்டு பேரே மிகப்பெரிய இன்பம் என்று கருதி, ஞான ஒளியே ஒளியாய் ஒளி, ஞானம் பெற்றிருக்கக்கூடிய திருவருளை, ஞானத்தை தந்திருக்கிற திருவருள். அப்ப திருவருளால் ஞானம் கிடைக்கும். அப்ப இதுவரை நமக்கு நல்ல செயல்களை செய்ய வைத்த இறைவனுடைய திருவருள் ஞானத்தை தருவதற்கு வழி செய்யும். அந்த ஞானத்தை தந்தால் அந்த ஞானத்துக்குள் நீ ஒளிந்து கொள். எப்படி அவர் உன்னை ஆட்படுத்துவதற்காக உன்னிடத்தில் அவர் ஒளிந்திருந்தானோ அதான் பெத்த நிலை. அவன் நம்மிடத்தில் ஒளிந்திருக்கிறது பெத்த நிலை. இறைவன் நம்ம உயிரோடு ஒளிஞ்சிருக்காளா இல்லையா, அதுக்கு பெத்த நிலை என்று பெயர். அதுதான் நீ இப்ப இறைவனுடைய திருவருள் கிடைத்த பிறகு பேரின்பத்தை அடைய நீ முயற்சி செய்து அந்த பேரின்பத்துக்குள் நீ ஒளிந்து கொள். இதுவரை அவன் உன்ன ஒளிஞ்சிருந்தான், இனி முயற்சி செய் இறைவனுடைய திருவருளால் நீ அந்த ஒளிக்குள் ஒளிந்து கொள். நாம அதுல ஒழிய வேண்டும். அதனால எங்க இருந்தாலும் மறைஞ்சுட்டா இருக்கணும், சேர்ந்துதான் இருக்கணும். உயிர் தனித்து இருக்காது, உயிர் எங்காவது ஒரு இடத்தில் சார்ந்துதான், சார்ந்த வண்ணம் தான் இருக்கும். அதனால நீ சார்ந்துதான் இருக்க வேண்டும். எனவேதான் ஒளியே ஒளியாய் ஒளி. அந்த இறைவனுடைய ஞான ஒளியாக இருக்கிற வீட்டு பெற்றிடத்திலே நீ சென்று உன்னை ஆட்படுத்திக் கொள்வாயாக. கண்டபடியே கண்டு, காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. கண்டபடியே கண்டு இப்பொழுது நாம் இறைவனுடைய திருவருளை நிச்சயம் உணர்ந்திருக்கிறோம். அறியும் நெறி நாம் இயங்குவது இறைவனுடைய திருவருள் தான். இப்ப இந்த இடத்துல 2:30 இப்ப மணி 3 ஆகுது, 2 தாண்டிச்சு. இப்ப 2 இறைவனுடைய திருவருள் நல்ல நம்முடைய இயல்பான வாழ்க்கையில நல்ல ஒரு தூக்கம் போடணும். பெரியவங்களா இருந்தா சின்ன பிள்ளைங்க தூக்கம் போடுவீங்களா இல்லையா? எங்களுக்கெல்லாம் ஒரு அசத்தல் அசத்தல் சாப்பிட்ட உடனே இதுக்கு நாம ஒரு பழக்கம் கூட வச்சிருக்கணும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னா, மனுஷனுக்கு உண்டுன்னு சொல்லல பாருங்க. அப்ப தொண்டருக்கும் உண்டுன்னா, ஆனால் 2:30 திருவருட்பயன் படைக்கிறதுக்காக நமக்கு தூக்கத்தை விரட்டி விட்டு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்காதே, இது இறைவனுடைய திருவருளா இல்லையா நினைச்சு பாருங்க. தூக்கத்தை கூட கொஞ்சம் மாத்துது. கேட்க வேண்டும் என்ற ஞானம் இருக்கிற பொழுது, இறைவனுடைய திருவருள் இருக்கிற பொழுது அந்த உறக்கம் கூட நம்மை விட்டு விலகுகிறது. எனவேதான் சார் கண்டபடியே கண்டு, இறைவனின் திருவருளை கண்டபடியே பழையபடியே கண்டு. காணாமை காணாமை காணாமை என்ன? அறியாமை. காணாமை பார்க்கல அப்படின்னு சொன்னா தெரியலேன்னு அர்த்தம். ஏன்பா அதை பார்த்தியா? நான் பார்க்கறீங்க. அறியாமை, பார்க்கவில்லை. காணாமை காணாமை, இதுவரை அறியாமையாக இருந்த ஒன்றை அறியாமையாகவே அமைந்து, நீ அறியாமையே அறியாமையா வச்சுக்கோன்ட்டார். அறியாமையே அறியாமை கொண்டபடியே கொண்டு இரு. எப்படி இறைவனுடைய திருவருளை பிடித்துக் கொண்டாயோ அதன்படியே அதன் வழி நட. எனவே இதுவரை திருவருளின் வழிப்படி நீ உன்னுடைய போகத்தை அனுபவித்து அறியாமையை அறியாமையாக்கி தேவையில்லை என்று அறியாமையே நினைக்க. கேவலத்தை பத்தியே கவலைப்படுறதில்ல, சகலத்தை என்ன நம்ம பார்த்தோமோ அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கேவலம் என்பது உடம்பு எடுக்காத நிலை, சகலம் என்பது உடம்பு எடுத்த நிலை. எனவே கேவலத்துல நம்ம கருவிகள் எதுவுமே இல்லை. கருவினா மெய், வாய், கண், மூக்கு, செவி, கேவலத்துல அது கிடையாது, வெறுமனே உயிர் மட்டும்தான். அப்ப கேவலத்தில் இருக்கிற கருவிகள் இல்லாத பொழுது இருக்கிற கேவலத்தில் அதனை அந்த இறைவனுடைய திருவருளாலய அதனை பெற்று கண்டபடியே அந்த திருவருளாலய இறைவனுடைய திருவருளாலய மெய், வாய், கண், மூக்கு, செவியை நல்லா தந்திருக்கானா இல்லையா? நான் அடிக்கடி நம்ம மனசுல நினைக்கக்கூடியது அதுதான், நமக்கு கை கால ஆண்டவன் நல்லா தந்திருக்கானேன்னு நினைக்கிறோம், வேற எதை நினைக்கிறோமோ இல்லையோ. வீட்டுல நல்ல செல்வம் கிடைத்தது, மனைவி கிடைத்தாள், மக்கள் கிடைத்தாள், இதெல்லாம் இறைவன் திருவருள் என்று நினைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அதை விட என்ன சிறப்புனா, நமக்கு ஐந்து புலன்களையும் ஏதோ குறிப்பிட்ட காலம் வரையாது. இப்ப வயசா போச்சு, காது கேட்கலன்னா அதுக்கு இறைவன் குறை சொல்லப்படாது. வயசா போச்சு, அவ்வளவு வயசாயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப அந்த காலத்துல எல்லாம் மரம் ஏறுறது தைரியமா, இப்ப டேபிள்ல ஏறினாம கை காலம் நடுக்குது. இப்ப அதுக்கு நாம நம்முடைய பருவம் தான் குறைய தவிர திருவருள் குறையல. அப்ப நாம மனசு நினைக்க வேண்டியது, ஐந்து புலன்களையும் இறைவன் நமக்கு குறையில்லாமல் தந்திருக்கிறானே என்று நாம் நினைத்து அவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். நன்றி பாராட்ட என்ன, வாட் ஆஃப் தேங்க்ஸ் என்ன, சிவாயனமுன்னு சொல்லணும், அவ்வளவு. கண்டபடியே கண்டு காணாமை, காணாமை கொண்டபடியே கொண்டு இரு, அவனை எப்படி ஆட்படுத்திக் கொண்டாயோ அதுபடியே இரு, கொண்டபடியே கொண்டு இரு. இவ்வாறு இறைவனுடைய திருவருளால் தான் நம்முடைய வாழ்க்கையின் பல நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதை அறிந்து வாழ்வதுதான் அறியும் நெறி. இவற்றை பத்து பாடல்கள் மூலமாக இறைவனுடைய திருவருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உதவி இல்லாமல், இந்த திருவருள் உதவி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதை பத்து குறட்பாக்களிலே சொல்லி, இந்த இறைவனுடைய திருவருளை உணர்ந்து அறிந்து கொண்டால் நம்முடைய உயிர் தூய்மையாகும். உயிர் விளக்கம் என்பது ஆன்ம சுத்தி, அதற்கு ஆன்ம சுத்தி என்று சொல்வார். முதல் பாடல் ஆன்ம தரிசனம், அதாவது அறியும் நெறி, இறைவனுடைய அருள்தான் நமக்கு தருகிறது அனைத்தையும் என்பது இறை ஆன்மாவினுடைய தரிசனம். ஆன்ம சுத்தி என்று சொன்னால் ஆன்மா இப்பொழுது தூய்மை அடைகிறது. ஏனென்றால் இறைவனுடைய திருவருள் தான் நினைத்தாலேயே மனது தூய்மை அடைந்துவிடும். ஏன்னா நம்மள்கிட்ட தானமும் இருக்காது, கர்ம வினையை அனுபவிக்கக்கூடிய நிலையில ஆச்சாரிய உபதேசத்தை கேட்டதுனால நமக்கு சஞ்சீத வினையெல்லாம் இல்லை, அவருடைய தீட்சையை பெற்றதுனால சஞ்சீத வினை இல்லை, அவருடைய உரையை கேட்டதுனால பிராப்த வினையும் இல்லை, ஆகாமிய வினையும் இல்லை. சோப்பராசு மிக அற்புதமா 96 பாட்டை சொல்லு. நம்முடைய வினை மூணுங்க, நம்ம வினை மூணு. பழைய வினைக்கு பேரு சஞ்சீதம், எஞ்சிய வினைன்னு பேரு, அதுதான் நமக்கு ஊழ்வினை என்று சொல்லுகிறோம். பிரார்த்தம், உன்ன மகனா பெத்தனடா, என் பிரார்த்தம் உன் மகனா அவஞ்சிருவான், எனக்கு நீ அப்பனா வந்தியே, அது ஏன் பிரார்த்தங்கிறான். அப்ப அது மாதிரி பிரார்த்தம் என்ன பண்றது, பிரார்த்தம் பண்ணு, அவனை பெற்றிருக்கிறோம். நம்ம இப்ப நம்ம அப்பா எல்லாம் நம்மளை பார்த்து பெருமைப்பட்டாங்களே தவிர கஷ்டப்பட்டது இல்ல. இப்ப நம்ம பையங்க அவங்க பிள்ளைகளை பார்த்து கஷ்டப்படுறான், நம்ம பயலுக்கு நம்மளை நம்ம வளர்த்ததுனால ஒழுங்காந்துட்டான், அவன் பிள்ளை ஒண்ணு ரெண்டுன்னு பெத்துப்பட்டு அது ஒண்ணுக்கு ரொம்ப செல்ல கொடுத்து அதை தலையில தூக்கி வச்சிருந்தோன்னு அது பெருசு பெருசுன்னு தலையில தட்டி காசு வாங்கிட்டு போனது. இப்ப அவனே ஏமாத்துது, ஏமாத்துற போது ஐயோ இவனை பெத்ததுக்கார இவ்வளவு தமம் இருக்கணும் அப்படிங்க, என் பிராப்தம்டா உன்னை பெத்தது. அவன் அழகா சொல்லுவான், டாடி இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நான் உனக்கு மானா வந்திருக்கேன், எனக்கு நீ சரியில்லாத அப்பேன், எனக்கு நீ அப்பனா வந்ததே பெரிய எனக்கு கஷ்டம். மத்த அப்ப எல்லாம் என்ன பண்றான் பாரு, அவன் பாக்கெட் பண்ணி 300 ரூபா கொடுக்கறான், நீ 30 ரூபா கொடுக்கறதுக்கு அழுகுற, நீ என்ன பெரிய அப்ப அப்படிங்களா. உயிர் விளக்கம் என்பது தூய்மை, உயிருக்கு தூய்மை கிடைக்கிறது. இறைவனுடைய அருளை நாம் தூய்மை என்ற நிலையில் பார்த்தால் இறைவனை நாடி செல்வதற்கு அந்த அருள் நமக்கு துணை புரிகிறது. ஒரு வெயில நடந்து வரவன் எங்கடா நிழல் இருக்கும் தேடிக்கிட்டே இருப்பான், அந்த நேரத்துல ஒரு கொடிக்கம்பு அல்லது ஒரு தூண் நிழல் அல்லது ஒரு மரம் அப்படி நிழல் இருந்தா, உன்னை மர நிழல் ஏண்டா மானிடா கஷ்டப்படுகிறாய், என்பால் கொஞ்சம் வந்து இரு, உனக்கு கஷ்டம் தீரும், எந்த மரமும் சொல்லாது. எந்த மரமும் சொல்லுமா, நான் சொல்லாது, நாமளே அந்த மரத்தை தேடி தபான அதுல போய் நின்னுக்குவோம். அதுபோலத்தான் இறையருளை அது கூப்பிட வேண்டும் என்று நினைக்காதே. இறையருளை பெற்று இறைவனுடைய திருவடி அடைவதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா உன்னை முயற்சிக்கு துணை திருவருள். இப்பொழுது அந்த முயற்சியை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்யணும், இறைவனை அடைவதற்கு, நிழலை போய் சேர்வதற்கு. நிழல் தானே வீடு, ஒரு குடியிருக்க ஒரு நிழல் உண்டா? வீட்டை சொல்ற போது எப்படி சொல்லுவோம், வீடு வாங்குற வீடு வாங்கல, என்ன பெரிய மனுஷன் நீ சம்பாதிச்ச, ஒரு குடியிருக்க ஒரு உட்காருக்க நிழல் இருக்காமா? வீடை பத்தி சொல்ற போது என்ன சொல்லுவான், நிழல்மா. சொல்றது உண்டா இல்லையா ஐயா? நிழல்மா. அதைத்தான் இங்கேயும் கேட்டார், நீ வீட்டு பெயர் அடைய வேண்டும் என்பதற்கு, நீ வீட்டு பெயர் அடையிறதுக்கு நிழல் கூப்பிடாது, உன்ன நீ தான் போகணும். நீ போறதுக்கு டக்குனு இந்த யாரும் துணை செஞ்சிடும். நீ நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, வீடு அடையணும் எனக்கு பற்றுதலே வேண்டாம் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா அந்த இறையருள் உன்னை அந்த பக்கம் இட்டு செல்லும். யாரும் கூப்பிட வேண்டாம், நீயே போயிடலாம். தூள் அதான் உயிர் விளக்கம். உயிரானது தூய்மை பெறுகிறது. தூய்மை பெறுவதற்குரிய நிலை இறைவனுடைய வீட்டு பெற்றை பெறுவது. தூ நிழலார் ஐயாவுரியாவதுல தூண் என்று எழுதுகிறார்கள். மற்ற பதிப்புகள்ல அவர்கள் பாடபேதம் காட்டியிருக்கிறார்கள். தூ நிழலால், தூய மரத்தின் நிழல், தூய்மையான நிழல். நிழலால் நிழல் ஆறுதற்கு யாரும் சொல்லார், நிழலில் தங்குவதற்கு யாரும் சொல்ல மாட்டார்கள். நிழல் கூப்பிடாது. நிழல தங்குறதுக்கு யாராவது கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம அப்படி கூப்பிட்டுட்டு தான் இருக்கான். டூலெட் போடுறோமா இல்லையா? டூலெட்ட வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிறோம். அப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நாளைக்கு எங்கள்கிட்ட இருங்க, அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை வச்சுக்கிட்டு நீங்க வெளியே போங்க அப்படி அவன் டூலெட். அப்ப அவன் சொல்றான், வாடகை தான், நீ நேரமா இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அப்ப நாம கூப்பிடுறோம். ஆனா அந்த உமாபதி காலத்துல அப்படி இல்ல, எந்த வீடுனாலும் திண்ணை கட்டி வச்சிருப்பான், அந்த திண்ணையில போய் உட்காருவான். இப்ப முதல்ல வீடு கட்டவன் காம்பவுண்ட் தானே போடுறான், யாரும் உள்ள வரப்படாது. அந்த காலத்துல வீடு கட்டவன் திண்ணை வச்சு வீடு கட்டினான். இப்ப எங்கேயாவது திண்ணை இருக்குமா? நான் கேட்டு கதவு நாய் சாக்கிறதை அதான் இருக்கும். ஏன்னா எவனும் வந்துடப்படாதுன்னு சொல்லி நாய் வேற சாக்கிறதையும் எழுதி வைக்கும். பழைய காலத்துல அப்படி இல்ல, பழைய தெருக்கள்ல போனா எல்லாம் சின்ன வச்ச வீடாவே இருக்கும். போறவங்க போய் கொஞ்சம் உட்கார்ந்து, வழி நடக்கிறவங்க உட்கார்ந்து போட்டும். இப்ப உட்கார்ந்தா நம்ம வீடு நமக்கு இல்ல, அவனுக்கு ஆயிடும். அதனால எவனும் விட்டு கட்டுறது இல்ல. நூல் ஆறுதற்கு தூய நிழலிலேயே தங்குவதற்கு, ஆறுதற்கு தங்குவதற்கு யாரும் சொல்லார், யாரும் கூப்பிட மாட்டாங்க. தொகும் இது போல அது போல தான் அதுவாய் நிற்கும் தரம். இறைவனுடைய திருவருளை நாம் சென்று சேர வேண்டும். ஏன்னா இறைவனுடைய திருவருள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஆச்சாரிய நமக்கு முன்னே வந்து தோன்றினான், ஆச்சாரியனுடைய உரை நமக்கு கிடைத்தது. அப்படியானா இனி மறுபடியும் ஆச்சாரியதுக்கு அப்புறம் மறுபடியும் சாமி நேரே வருவாரு, வரவட்டி பார்த்துக்கலாம்னு இருக்கக்கூடாது. உனக்கு எப்ப ஆச்சாரியன் வந்து உரை சொல்லிட்டானோ, ஆச்சாரியன் வந்து உனக்கு அருள் சொல்லிட்டானோ, ஆசி உரை சொல்லிட்டானோ, நீ இனிமேல் அந்த ஆச்சாரியன் உரையை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவுருளை, இறைவனுடைய முக்தி பெற்றை நாடி, நிழலைத்தான் நாடி நீ செல்ல வேண்டும்னா, நிழல் தங்குமிடம். நிழல் என்பது என்ன? தங்குமிடம். தங்குமிடத்திற்கு யாரு வந்து தங்குன்னு சொல்றது இல்ல. ஆகவே நீ தங்குமிடத்தை தேடி போக வேண்டும். இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். எனவே உலக வெறுப்பிலிருந்து நாம் நீங்கி இறைவனாக, இறைவனுடைய திருவருளாக இருக்கிற இறைவனுடைய திருவருள் என்பதை கொஞ்சம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இனி இறைவனுடைய திருவடி பேரு, இறைவனுடைய திருவருள் பேரு. எனவே அந்த பேர் அடைவதற்கு நிற்கும் தரம். எப்படி நிழலை போய் ஒருவன் சேருகிறானோ அதுபோல நீ வீட்டை போய் சேருவது அதுதான் தன்மை. இப்பொழுது தூய்மை அடைந்ததினாலே, உள்ளம் தூய்மையை அடைந்ததினாலே, அறிவு அறிய நெறியினாலே இறைவனுடைய வீட்டை நோக்கி செல்ல பயணப்படுகிறோம். அப்படி பயணப்படுகிற பொழுதுதான் தித்திக்கும் பால், இப்ப சரியா பச்ச பாட்டு, சித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடுனா பித்தத்தின் தான் தவிந்தபின். அப்ப இதுவரை வாழ்ந்தது கசக்கர வாழ்க்கை, அது நமக்கு பித்து பிடிச்சு தெரிஞ்சோம், அதனாலதான் பித்தம்னா இல்லையா. நமக்கு ஆசை வருக, படப்பிச்சு பிடிச்சவன் சொல்றமா இல்லையா, இவன் பொம்பளை பித்து பிச்சவன் சொல்றமா இல்லையா. சில பேர் வீடே வாங்குவான், இவன் அவங்க குடியிருக்க மாட்டான், இவன் வாடகை வீட்டுல குடியிருப்பான். இவன் வாடகைக்கு விட்டு விட்டு 10,000 ரூபாய்க்கு விட்டு 2,000 ரூபாயில குடியிருப்பான். அவன் என்ன வீட்டு பித்து பிடிச்சவன் அர்த்தம், எங்க போனாலும் வீடு வாங்கிட்டே இருப்பான். அது வீட்டு பித்து. சில பேர் பணம் தான் முக்கியம், பணப்பித்து உடையவனா இருப்பான். சில பேருக்கு பெண்ணாசை மண்ணாசை இவையெல்லாம் உண்டு. எனவே இந்த பித்து வாழ்க்கை உன்னை எவ்வளவு துன்பத்தை அடைய வைக்க முடியுமோ அவ்வளவு துன்பத்தை வைக்கும். ஏனென்றால் இனிப்பு கூட கசக்கும், துன்பம் வரது இயல்பு. இன்பம் கூட சில நேரத்தில் அது துன்பமா வரும். யாருக்கு? பித்து பிடிச்சவன். பித்தம் பிடித்தவனுடைய வாய் எப்படி பாலை கசக்கிறதோ, பித்தம் நீங்கிய பிறகு அது இனிக்கும். அதுதான் தித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருத்தீரும் நா பித்தத்தின் தான் தவிந்தபின். பித்தமானது தவிந்த பிறகு தித்தம் இருக்கிற பொழுது தித்திக்கும் பால் கைக்கும். அந்த தித்தம் பித்தம் தீர்ந்த பிறகு திருந்தி இடு நா பித்தம். திருந்திய பிறகு நாவிலே ஏற்பட்ட பித்தம் தீர்ந்த பிறகு பித்தத்தின் தான் தவிந்தபின் அது இனிக்கும். திருந்திடும், திருந்திடும்னா கைப்பதற்கு கசப்பதற்கு மாறாக இருக்கின்ற சுவை. கசப்பு திருந்திடுங்கிறார். கசத்து கசப்பானது தீர்ந்து போச்சு. கசக்குதா அப்படின்னு சொன்னா கசக்கிறதுக்கு உடனே ஒரு மாற்று போல ஒன்னை போட்டு இனிக்க வைக்கிறது இயல்பு. எனவே கசக்கு இப்ப சில நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து சின்ன பிஞ்சா இருந்தா கசக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அதுல கொஞ்சம் புளிய சேர்த்து கசப்பா மாத்தி சுவையை ஊட்டுவார்கள். அப்ப திருத்துதும்பா, அதாவது குழம்பு கொஞ்சம் உப்பு போட்டு திருத்து அப்படிம்பா. எங்க பக்கம் அப்படி சொல்லுது, உப்பு போட்டு திருத்தும்பா. இப்ப சாம்பார் கொஞ்சம் ஆள் பேர் வந்துருச்சுன்னு வச்சுங்களே, கொஞ்சம் சாம்பார்ல பருப்பு அதிகமா போட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும். அது உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருத்தும்மா, தண்ணி ஊற்றி திருத்தும்மா. அது என்னமோ பெருசா வேணுமோ இது சொல்றாங்க, தண்ணி ஊற்றி சாம்பார ரசமாக்குங்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. திருத்தும்மா, தண்ணி ஊற்றி திருத்து அப்படிமா. திருத்திடும், அது இனிக்கும். எப்ப? நா பித்தத்தின் தான் தவிர்ந்தபின், பித்தம் தவிர்ந்த பிறகு அது திருத்திடும் இனிக்கும். இதுபோலத்தான் இறைவனுடைய திருவருளால் அனைத்தையும் நாம் துன்பத்தை வாழ்க்கை என்ற துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இறைவனுடைய திருவருளால் விலங்குதான், என்ன விலங்கு? பொன் விலங்கு, இரும்பு விலங்கு. இன்பம்னா அது பொன் விலங்கு, துன்பம்னா இரும்பு விலங்கு. அது இறைவனுடைய திருவருளாம அந்த விலங்கு வராதா இல்லையா? தித்திக்கும் வாழ்தான் திருந்து நா பித்தத்தின் தான் தவிந்தபின். எனவே இதுவரை நாம் அனுபவித்தது கூட இறைவனுடைய திருவருள். அந்த இறைவனுடைய திருவருளை அதே நினைத்து திருத்தியிடும். அதன் பிறகு நாம் இப்பொழுது இறைவனுடைய திருவருளால் இந்த தண்ணீர் குடிக்க வேண்டும், இந்த பால் குடிக்க வேண்டும், அல்லது உணவு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி இனி இறைவனுடைய திருவடியைத்தான் அடைய வேண்டும் என்று திருவருளுக்கு மேலாக இருக்கிற இறைவனுடைய வீட்டுப்பேற்றை நினைத்தால் அந்த பித்தம் தீர்ந்து எப்படி சுவைக்கிறதோ

மறுபடியும் நீ புண்ணியம் செய்ய மறுபடியும் மறுபிறப்பு பிறப்பாய். இது இறைவனுடைய திருவருள், திருவருள். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமானுடைய வீடு அடைய வேண்டும் என்று நினைத்தால் யாரும் உன்னை கூப்பிட மாட்டாங்க, நீயே போகலாம், உன்னிடத்தில் இருக்கிற பித்தம் தீந்துடும், இப்ப பேரின்பமாக இருக்கிற சுவை இனிக்கும் என்று சொன்னாராயிற்று. மூன்றாவது பாடல், தான்பான் ஒளியில் காட்டிலும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும். இப்ப இறைவனுடைய திருவருளினாலே ஒரு பேரின்பத்தை ஜீவன்முத்த நிலையிலேயே அனுபவிக்க தலைப்படுகிறோம். ஞானசம்பந்தர் நினைச்சாரா இல்லையா, இந்த குழந்தை செத்து அந்த பாம்பு கடிச்சு இறந்த பையனை காப்பாற்றணும், அது இசுங்கன்னு வந்ததுதான். நான் நேற்று அணை சொன்ன மாதிரி அதுவும் பாருங்க, அஞ்சு ஆறு பேர் கல்யாணம் பண்ணி ஏமாத்தி விட்டு கடைசியில ஆறாவது பொண்ணும் ஏழாவது பொண்ணும் வந்து இந்த வணிகனுக்கு மனைவியா வரையணும். அந்த காலத்து பொம்பளை பிள்ளைகளுக்கும் அப்படி இருந்து இப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு போற மாதிரில இருக்கு எல்லா பிள்ளைங்க. அந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்கலாம் எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, நம்ம மாமே மாமே வர விட்டப்படும். ஏன்னா ஆறாவது ஆளு வயசு ஆயிருக்குமா இல்லையா மாமாவு, நம்ம வயசாவது ஆயிருக்கும். நான் ஒருத்தர் சத்தியமூர்த்தி பண்ணிட்டாராம், அன்னைக்கு காலையில பார்த்தா ஆளை காணும், அந்த சத்தியமூர்த்தி 60 வயசுக்கார ஆளை காணும், கோயில போய் உட்கார்ந்துட்டார். பேரன் பேத்தி எல்லாம் தேடுறாங்க, கடைசியில கோயில இருக்காரு, போய் பார்த்து என்ன தாத்தா இங்க வந்து நிக்கிற, உனக்கு 60 வச்சிரு, என்னடா பெரிய 60 செய்யறான், நேத்து வீடு பூரா புதுசா வெளியடிச்சிங்களா இல்லையா, ஆமா, எல்லாருக்கும் புத்தாடை குடுத்தீங்களா இல்லையா, பண்ட மாத்திரம்லாம் பூசாமிங்க எல்லாம் பண்ணீங்களா இல்லையா, அப்புறம் என்ன இன்னைக்கு கல்யாணத்துக்கு மொத்தம் பழைய கிழவி புது கிழவி இல்லையா. இதுக்கு முன்னாடி வரை அவ்வளவையும் எல்லாம் புதுசாகனியா இல்லையா, வீடு புதுசு கட்டிருக்க ஆடை புதுசு வீட்டுல இருக்க பண்ட மாத்திரம் எல்லாம் புதுசாகன, அப்ப எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுங்க பழைய மனைவி, அதுக்கு ஒரு புதுசா வச்சிருந்தா தான் வருவேன் நான். இப்ப இவனையெல்லாம் என்ன போய் சொல்ல முடியும், ஒன்னும் சொல்ல முடியாது. காண்பான் ஒளியிரு காட்டிலும் தான் கண்ட வீண்பாம் என்னால் போ, இறைவனை என்னுடைய முயற்சியினால் எனக்கு கிடைத்த திருவருளினால் இறைவனுடைய வீட்டு பெயரை பெற முடியும் என்று நீ நினைத்தால் அந்த பாவம் எப்படி கழியும்ப்பா. என்ன இறைவன் திருவருள் கிடைச்சிருச்சு, கிடைச்ச பிறகு என்ன நினைக்கிற, நீ நல்லா இறைவன் பற்றெல்லாம் நீக்கி இறைவனுடைய திருவடி அடையும் நினைக்கிறேன். நான் என் முயற்சியாலும் ஞானசம்பந்த இந்த பையனை கல்யாணம் பண்ணிச்சார், கல்யாணம் வச்சுட்டு எங்க போறார், மறுபடியும் திருவிழிமொழி இறைவனை பார்த்தப்பா, உன் அருளாலதான் இந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சேன், உன் அருளாலதான் இந்த பிள்ளைகள் கல்யாணம், இந்த பனைமரம் காய்ச்சதா, ஏன் குலை அப்படின்னா 11வது பாட்டுல, ஏ குலையே நீ பனைமரமே நீ குலை ஏன் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். பனைமரம் பனங்காப்பு காய்ச்சிருச்சு, உடனே எல்லாரும் அப்படியே அதிசயித்து போனாங்க, இது எல்லாம் ஞானசமுந்தர வாக்காளதான் பனங்காய் காய்ச்சது, இவருக்கு திக்குனுச்சு, நம்ம பாட்டுனால வந்துச்சா, ஐயோ அப்படின்னு ஓடுறாரு. மறுபடியும் இறைவா இந்த செயல்கள் எல்லாம் என்னால் நடந்ததல்ல, பனங்காய் காய்த்தது என்னால் அல்ல, உன்னுடைய திருவருளால். இதான் அந்த பாட்டுக்கு பொருள். அப்போ இறைவன் அருள் கிடைச்சாச்சு எல்லாம் என்னால கிடைச்சதுன்னு சொல்லி வந்துறானா இல்லையா, இல்லை. அப்படி செய்தால் அந்த பீண் வாமம் என்னைக்கு போகும், காண்பான் ஒளி இருளில் காட்டிட, காணுகிறவனுக்கு ஒளியானது இருளில் காணுமாறு அந்த சக்தியை காட்டிட. அப்ப இருளை நீக்கி இருளாக இருக்கிற மலங்களை நீக்கி, அதான பொருள், மலங்களை நீக்கி இறைவனுடைய திருவருள் இவனுக்கு உதவி செய்தது. காண்பான் ஒளி இருளில் காட்டிட, ஒளி என்பது இறைவனுடைய திருவருள், அந்த திருவருள் தான் இவனுக்கு அந்த இருட்ட மலம் என்ற இருளை போக்குவதற்கு உதவி செய்தது. ஒரு இருட்டை பார்ப்பதற்கு ஒளி உதவி செய்தது போல காட்டிடவும் தான் கண்ட, ஆனா வேறதுதான், அதெல்லாம் என்னுடைய முயற்சியால் நான் இதை என்னுடைய குற்றங்களை நீக்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிற வீண் பாவம், எந்த வீண் பாவம் என்பதற்கு பொய்மை கருத்து என்று உரையாசிரியர்கள் உரை எழுதுகிறார். வீண்பாவம் என்பதற்கு என்ன எழுதுகிறார்கள், பொய்மை கருத்து, நான் தான் எல்லாம் செய்தேன் என்று சொல்லுகிற பொய்மை கருத்து என்னால் விடும், எப்ப விடப்போது, விட முடியாது, விடாது, என்னால் விடும், விடாது.
எனவே இறைவனுடைய திருவருளால்

0: நீ இறைவனுடைய திருவருளை நினைத்து இறைவனுடைய சிவபடி திருவடி பேராக இருக்கிற சிவப்பேரினை நீ அடைய முயற்சிக்க வேண்டுமே தவிர நானே இந்த திருவதி எல்லாவற்றையும் அடைந்தேன் என் நினைக்கின்ற பாவம் என்னால் போ. மீண்டும் மறுபடியும் என்னால் போம்னா மறுபடியும் பிறக்கும். இறைவனுடைய திருவருளால எல்லாம் தெரிஞ்சிட்டாப்பா ஆச்சாரியம், அது புரிஞ்சுக்காம மறுபடியும் நீ நான் தான் அப்படின்னு என்னால்னா மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டியதுதான். என்னால் விடும், என்னால் விடும், பிறப்பு என்னைக்கு விடும் சொல்ல முடியாது. ஆயிட்டு அடுத்த பாட்டு. ஒளியும் இருளும் ஒருமைத்து, நல்ல பாடு. ஒளியும் இருளும் ஒருமைத்து, நல்ல சூரியன்லையும் சூரியனை பார்க்க முடியாது, ராத்திரிலையும் சூரியனை பார்க்க முடியாது. இப்ப சூரிய வெளிச்சத்தை போய் நம்ம பார்க்க முடியுமா, சூரியனை பார்க்க முடியுமா? ஒளி, சூரிய ஒளி இருந்தா தான் இந்த டம்ளர் தெரியுது, சூரிய ஒளி இருந்தா தான் இது எல்லாம் தெரியுது. ஆனா அதே சூரிய ஒளிய பார்க்க முடியுமா? அப்பவும் நமக்கு தெரியாது, சூரியன் தெரியாது. சரி, இருட்டுல தெரியுமா? தெரியாது. அதுபோலத்தான் நீ இறைவனுடைய திருவருள் பெற்றாலும் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் இறைவனை பார்க்க முடியாது. இறைவன் திருவருள் உனக்கு இருக்கு, எவ்வளவு நாள் சாப்பாடு போடலாம்னு ஆண்டவன் உனக்கு திருவருள் வச்சிருந்தான், உடனே இறைவன் என்ன நினைச்சானா, இளையான்குடி மாறான், என்ன இல்ல இவன் கஷ்ட காலத்திலையும் சாப்பாடு போறானான்னு பார்ப்போம் அப்படின்னு கஷ்டத்தை கொடுத்தார். இறைவன் வறுமையை கொடுத்தார் என்று சேர்க்கிறார் எழுதுவார். சாப்பாடு போட்டுட்டே இருக்காரு சார், உங்களுக்கு எங்க குடி மாறனாயினார் சாப்பாடு போடுவார். இறைவனுக்கு அது தெரிஞ்சது, அவனை சோதிக்க கருதுகிறார், அவனே வறுமையை கொடுக்கிறார். தேர்ஃபோர் என்ன சேர்க்கிறார் சொல்ல வர்றார்னா, நமக்கு பண கஷ்டம் வந்தா அது நம்மால இல்ல, இறைவன் தந்ததுன்னு நினைக்கணும். அந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அது தீர்த்துக்கிறதுக்கு வழி சொல்லுவான். அதனால கஷ்டப்படப்படாது. நாம பணத்தை இழந்து நிக்கிறோம், யாராவது ஒருத்தர் வந்து என்ன சார் நிக்கிறீங்க அப்படின்னா, வாங்க பஸ்ல கூட்டு நான் டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிடுவார். இதான் இறைவன் தருகிற ஆதரவு. நாம எப்ப என்ன செய்யறோம்னு தெரியாம இருப்போம், அவர் வந்து காசு கொடுப்பார். சார் இப்ப 5 டிக்கெட் வாங்குறான் சார், 5 150 ரூபா, 55 ரூபா, 75 காசுமா, 160 கொடுப்பான், 5 1/4 ரூபா கொடுத்தாத்தான் டிக்கெட்டுமா, கீழோ நிக்குது. இத விட்டு போனா அப்புறம் மறுபடியும் 160 155 1/4 ரூபா எடுத்துட்டு வந்து டிக்கெட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல பார்த்து பக்கத்துல இருக்க, பரவாயில்ல சார் என் டிக்கெட்டையும் சேர்த்து வாங்க சார், சரியா போயிடும் அப்படின்னு சொன்னார்னா அதான் இறைவன் திருவருள். நீ முயற்சி செஞ்சா கடைசி ரூமுக்கு போகணும், கடைசி வழியில கடைசியாதான் நிக்கணும். நீ அந்த சில்லறையை தேடிக்கிட்டு வந்து எங்க நிக்கணும், 150 பேருக்கு முன்னாடி நிக்கணும். வண்டி போயிடும், அப்புறம் வண்டி போயிடுச்சு, நீ திட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான், வண்டி போயிடுச்சு, நீ போகல, அதுக்கு என்ன காரணம்? நாம முள்ள தச்சுக்கிட்டு முள்ளு தச்சுன்னு சொல்றோமா இல்லையா, நாம போய் முள்ள தச்சுக்குவோம், ஆனா முள்ளு தச்சிருச்சு, நாம லேட்டா வருவோம், வண்டி போயிடுச்சான், அது இயல்பா, அது டயத்துல போச்சு, நாம வரல. இல்ல அப்ப அந்த அதே சொல்றார், ஒளியும் இருளும் ஒருமைத்து, ஒளியான காலத்திலும் கூட நாம் இறைவனுடைய திருவருளை முழுமையாக காண முடியாது. இருட்டு இருக்கிற மலங்கள் இருக்கிற பொழுதும் இறைவனுடைய வீட்டு பெற்றை அடைய முடியாது. ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியார் செயல். நீ இறைவனுடைய திருவருள் தான் என்று தெளிந்தால் ஒளி போல இறைவனை பக்கத்திலே சென்று காண முடியாமல் இருக்கான். அப்படி காண முடியாமல் இருப்பது நல்லதுதான், ஆனால் இருளால் காண முடியாததாக இருந்தால் அது கெடுதல், ஒளியால் காண முடியாததாக இருந்தால் நல்லது. அப்ப இரண்டும் காண முடியாதுதான், ரெண்டும் ஒன்றுதான், ஆனால் அந்த ஒன்றிலே கூட தெளிவு, உனக்கு ஒரு தெளிவு ஏற்படுமானால் நம்முடைய திருவருளால் இறைவனுடைய வீட்டு பெற்றை பெறுவோம். இதுவரை நமக்கு கொடுத்திருக்கிற இறைவன் திருவருள் வீட்டு பெற்றை தரும் என்று வீட்டு பெற்றை நினைத்தால், அதனால்தான் சேர்க்கலார் பாடினார், இந்த அடியார்களுக்கும் ஜீவன் முத்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதான். அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடும் செம்மண்ணும் ஒக்கவே நோக்குவார், கடைசியில் என்ன முடிச்சார், வீடும் வேண்டா விரலையும் விரும்பினார். வீடு கூட தேவையில்லை, வீட்டு பெயர் கூட தேவையில்லை, நாங்கள் செய்யக்கூடிய பணிய செம்மையாக செய்வோம். ஏனென்றால் வீட்டு பேரு கூட முயற்சியினால், நம்முடைய முயற்சியினால் அடைவது வீட்டு பேரு, அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய மாட்டோம். தொண்டினை எங்களுடைய தொண்டினைத்தான் செய்வோமே தவிர வீட்டு பேற்றுக்காக முயற்சியை செய்வது இல்லை. வீடும் வேண்டா விரலில், விரல் என்றால் வலிமை என்பது பொருள். வீடும் வேண்டா விரலின் விரும்பினார் அந்த வெற்றியை விரும்புகிறார்கள் என்று சொல்லுவார். எனவே வீட்டை தேடி போக வேண்டும். அதனாலதான் சொல்றார் தெளிவு தெளியார் செயல். எனவே தெளிவு பெற்றவர்கள் இறைவனுடைய திருவருளுக்கு மேலே இறைவனுடைய வீட்டுப் பெற்றை பெற வேண்டும் என்று சிவ பேரினை பெற வேண்டும் நினைக்கின்றவர்கள் தெளிவற்றார் செயல். இன்னும் இறைவனுடைய திருவருளையே இரு திருவருளை அனுபவித்துக் கொண்டே இருந்து இறைவனை நினைக்காதவர்கள். இறைவனுடைய திருவருளை அனுபவிக்கிறார் ஆனால் இறைவனை நினைப்பதில்லை. தெளிவு தெளியார் செயல். எனவே சூரிய ஒளியின் கண், சூரிய ஒளியை பார்க்க முடியாது அந்த ஒளி காட்டும். பார்க்க முடியாது. நண்பர்கள் போய் சூரியனை பார்க்க முடியுமா? கன்னியாகுமரியில போய் காலையில பாக்குற மாதிரி நானும் இங்கே பார்ப்பேன், ஈரோட்டு நடு ரோட்டில் இருந்து கொண்டு பார்ப்பேன் அப்படின்னா கண்ணு என்ன ஆகுறது கதை? அப்பதான் கண்ணு தெரியாதுதான், அப்ப ராத்திரியும் கண்ணு தெரியாதுதான், அப்ப ரெண்டும் ஒரேதான். ஆனால் ஒளியில் கண் தெரியாது தெளிந்த நிலை, இருட்டில் தெரியாது தெளியார் நிலை என்று காட்டுகிறார் ஐந்தாவது பாடல். கிடைக்க தகுமே நற்கேண்மை இருக்கல்லால் எடுத்து சுமப்பானை என்று. யாருக்கு இறைவனுடைய பேரு கிடைக்குமோ அவங்களுக்கு தான் சார் கிடைக்கும். அவங்க யார் தெரியுமா? சிவபெருமானுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வேண்டியவன். சிவபெருமானத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். என்ன வாழ்ந்து போவீரே? யாரு? சுந்தரமுச்சான். வாழ்ந்து போவீரே? இருக்கிற பொம்பளையெல்லாம் என்ன நீங்க தப்பா இருக்கிறார். சில பெண்கள் உதாரணம்னா எல்லாம் சொல்லித்தான், அது சொன்னாத்தான் விளங்கும். சுந்தரமுச்சாமி என்ன சொன்னாரு? ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லல. இது பொம்பளைங்களாம் சிரிக்கிறாங்களப்பா, குட்டு பயிர் குட்டு பயிர்னு இந்த பொம்பளைங்களாம் சிரிக்கிறாங்களே, எனக்கு கண்ணு தரப்படாதா? கிடைக்க தகுமே கேண்மையற்கு அல்லாம். தகுமோ? தகுமே நல் கேண்மை உறவு. அப்பன் நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இறைவன மாமியாரா கூட பார்த்திருக்காங்க சார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமியும் நீ. மாமனார் மாமியாராக கூட பார்த்திருக்கிறாங்க, இல்ல தாய் மாமன் தாய் மாமியா கூட பார்த்திருக்காங்க. உறவுகள், இறைவனை உறவாக பார்க்கிறவர்கள் அதான் கேண்மை. இறைவனை கேண்மையாக கொண்டவர்களுக்குத்தான் இவர்களை சுமைப்பான வீட்டு பெற்றியர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்குரிய, இதுவரை நாம் அவனுக்குரியவராக இருந்தோம், இதுவரை என்ன இருந்தோம் அவனுக்கு உரியவராக இருந்தோம், இப்ப என்ன நம்மளும் அவன் கூட்டிக்குவான். கேண்மை இருக்கலாம் எடுத்து சுமப்பானை. இந்த எடுத்து சுமப்பான் கிறிஸ்டியனுக்கு வந்ததே நாம கொடுத்த பிச்சைங்க. சுமப்பவன் பைபிள் வாசகமா இல்லையா? பைபிள் வாசம் 2000 ஆண்டுதான், இது 13ஆம் நூற்றாண்டு. அதனால அப்பவே நமக்கு எடுத்து சுமப்பானுங்கிற இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே வழக்கத்துல இருந்திருக்குன்னு தெரியும். அப்ப நினைச்சு பாருங்க, எடுத்து சுமப்பானை என்று. ஏதோ இன்றைக்கு 13ஆம் நூற்றாண்டில் இருந்து எடுத்து சுமப்பானுங்கிற வார்த்தை வந்துச்சு நினைக்கப்படாது. முன்னாடியே நம்ம தமிழகத்தில் இந்த வார்த்தை இருந்ததுனாலதான் அவங்க எடுத்து போட முடியுது எடுத்து சுமப்பானை. நமக்கு எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து என்ன கிறிஸ்டியன் வந்து 17ஆம் நூற்றாண்டு வந்தா? அவன் தானே தமிழ்ல எழுதுனா, தமிழ்ல பைபிள்ல தமிழ் எழுது சுமப்பவர் அப்படின்னு தானே எழுதுனா. அது எப்ப வந்துச்சு? பின்னாடி வந்துச்சு. அதுக்கு நம்மளதான் கொடுத்தோம், நாம தான் பிச்சை போட்டான். வாழ்க்கை பிச்சை போட்டா நம்ம நல்லா இருப்போம், அவன் நல்லா இருப்பான். கிடைக்க தகுமே நற்கேண்மையார்க்கு அல்லால். நல்ல கேண்மையெல்லாம் இருக்கு, கிடைக்குமா? எது? எடுத்து சுமப்பானை. எடுத்து சுமப்பான் என்றால் சிவப்பேற்றில் ஆன்மாக்கள் எந்த பற்றும் இல்லாமல் மேலே வருகிறது. அப்ப அதற்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டுமா வேண்டாமா? அதான் எடுத்து சுமப்பான். அருளால் அவனை சிவப்பேற்றுக்கு எடுத்து ஆன்மாவை சுமக்கின்றான் என்றால் அவன் தன்னை சார்வது. இப்ப சில நேரத்தில் பஸ்ல போய் உட்கார்றோம், உட்கார்ற போது நம்ம உடனே இப்ப இந்த பைய பக்கத்திலே போடுறோம். ஏன்னா பக்கத்துல உட்கார ஆளு ஏறி வர்றவன் ஆளு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு உட்கார வைப்போம். ஆளு கொஞ்சம் 3 பேரா வந்தான்னா ஆளு இருக்கு சார்ன்றான். எவனா ஒல்லியா ஏறான்னு பார்த்து சார் இடம் இருக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அவன் நம்ம மேலே சாஞ்சு உயிரெடுப்பான். இந்த தடியை வந்தா கூட அவன் மேல நம்ம சாஞ்சுக்கலாம், அவன் ஜாயாம குண்டு மாறி இருப்பான். இந்த தடியை ஒண்ணுதான் நம்ம அவன் மேல சாஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம ஒல்லியா இருக்கான்னு சொன்னா அவன் நம்ம மேலே விழுவான். ஐயோ, அப்ப எடுத்து சுமக்குன்ற அவனை நம்ம சும்மா இருக்காம துண்டை எடுத்து விட்டு சுமந்துகிட்டு இருக்கோமா இல்லையா? அதான் எடுத்து சுமப்பானை. நம்ம நேரம் நம்ம இறைவன் திருவருள் சார், இதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப அனுபவிச்சு உண்டு சார். சும்மா திருப்பி சொல்றேன், நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இந்த துண்டு போட்டு எடுத்துட்டு ரொம்ப நேரம் சுமந்துருக்கேன். ஏன்னா இந்த துண்டு ரொம்ப, ஏன்னா பாத்து, ஏன்னா நைட்ல பயணம் பண்ற, அது 12 மணிக்கு போய் இறங்கணும், நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஏறனா 5 மணி நேரம், 11 மணிக்கு தான் போக முடியும். அப்ப என்ன பண்றது, பெரிய ஆளு கட்டையா உட்கார்ந்தான்னு வச்சுங்க, நம்மள எங்க போய் உட்காரு? ரொம்ப கஷ்டம். கிடைக்க தகுமே நற்கேண்மையார் கல்லார் எடுத்து சுமப்பானை என்று. இது இப்ப முறைப்படி 6வது பாட்டுக்கு வந்துருவோம். ஆக 8 8 16 பாட்டு, 50 ஆரம்பிச்சோமா, 6வது பாட்டு முடிச்சாருன்னா 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். தனக்கு 6வது பாட்டு பாருங்க. வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினோ போயிடணும், எல்லாம் என்னாலதான் நினைக்கிறான். அப்ப திருவருளை பெற்ற ஒருவன் தான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என நினைக்கிறான். இவன் திருவருளை பெற்றானே, யாரிடத்திலிருந்து பெற்றான்? இறைவனிடத்திலிருந்து பெற்றான். இப்ப இவன் பெற்றுக்கிட்டு இவன் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அதை பத்தி நினைக்காம எல்லாம் நான் தான் அப்படின்னா, இப்ப உமாவதி சிவங்கிறார், எல்லாம் நான் தான் கேக்குறியே, இறைவன் திருவருளால் தானே உனக்கு எல்லாம் வந்துச்சு. இப்ப இறைவன் திருவருள் அவன் கொடுக்காம நீ எடுக்க முடியாது. அப்ப நீனா எடுத்துக்கிட்டு, நீ தான் முயற்சி பண்ணி ஜெயிச்சுட்டேன்னா, இந்த வெற்றியை நீ தான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, வெற்றியை தருவதற்குரிய ஆள் இதை தூங்கிட்டானா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டானா? உன் மனசுல இருக்கிறவனுக்கு தூக்கம் இல்ல, உனக்கு தூக்கம் உண்டு. என்ன அழகு பாரு, நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரில் கலந்திருக்கிற இறைவனுக்கு தூக்கம் இல்லை, ஆனால் உனக்கு தூக்கம் உண்டு. நீ வேற இடத்துல போய் உட்காரலாம். இப்ப இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க, அப்புறம் உண்மைக்கு போறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில வந்து உட்காரும், நீ எங்க வேணாலும் போலாம். இறைவன் உன்னை விட்டு போக மாட்டான். இப்ப உன்னை விட்டு போயிருந்தா நீ அவன்கிட்டேந்து நீ வஞ்சகமா எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அவன் வச்சிட்டு போன அருள, அல்லது அவன் தூங்கிட்டானா நீ அவனுடைய வரலாற்று நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லலாம். நீ சொல்லவே முடியாது, நீ தூங்கினானா இல்ல அவன் எங்க போயிட்டானா? நீ வஞ்சகத்தினாலே இறைவனுடைய திருவருளை பெற்று நீ இப்படி வந்திருக்கிறாய் சொல்வதற்கு முடியாது தம்பி. இறைவன் திருவருள் அவன் தர வேண்டும், அவன் தந்தால்தான் நீ வீட்டு பேரை அடைய முடியும். வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி, ஒருவன் வைத்த நிதி, வஞ்சமுடன் அப்புறம் சேர்க்கணும், ஒருவன் வைத்த நிதி, இறைவன் வைத்திருக்கிற அருள், இதுக்கு வேற பொருள் சொல்லவே வேண்டாம். ஒருவன் வைத்த நிதி, இறைவன் வைத்த திருவருள். இந்த திருவருளால் போப்படும். அப்ப இறைவன் வைத்த நிதி, வஞ்சமுடன் நிதி கவர, வஞ்சமுடன் நீ எடுத்துக்கொள்ள, ஏன்னா நீ பெரிய ஆளானது காரணம் எங்க நிதி தான், அத நீ என்ன பண்ற, எங்க நிதி தான், நம்ம வெற்றி பெற்றது காரணம் நம்ம நிதி தான், எல்லாம் குடிச்சுட்டு கொடுத்ததுதான் எல்லாம், அதனால் எங்க நிதி தான். நீ கொடுத்தவன தூங்கினானா இல்ல எங்கேயாவது போயிட்டானா? வஞ்சகமா எடுத்து கொண்டாய் தூங்கினா நிதி கவர துஞ்சினனோ, இல்ல துஞ்சினா இறைவன், அல்லது போயினனோ, உன்னை விட்டு போயினா இறைவன். இந்த பாட்டு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா பொருள் புரியும். நாம தூங்குறோம் சார், தூக்கத்திலையும் இறைவன் இருப்பதனாலதான் இந்த தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை படுக்க வைத்திருக்கிற பொழுது தன்மேல் பாம்பு ஊர்னா கூட தெரியாது, குழந்தை மேல பாம்பு ஊர்னா ஏதோ ஊர்ஜின்னு டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க, இவங்க மேல ஏறித்தான் பாம்பு போயிருக்கும். அந்த குழந்தை மேல போற போது இவங்களுக்கு இவங்க மேல ஏறினது தெரியாது, இந்த குழந்தை நினைப்போடையே அணைச்சு படுத்துட்டு இருந்தாங்களா, அந்த அடிச்சதுல என்னமோ ஊர்ற மாதிரி தெரியுது, எந்திரிச்சு நான் என்னமோன்னு நினைச்சேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஆனா என்னமோ ஊர்ற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு, எந்திரிச்சு பார்த்தா பாம்பு ஊடுது. எத்தனை தாய்மார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல ஒரு பூச்சி, இல்ல ஒரு எலி, இல்ல தேழு. அப்ப நம்ம தாய்மார்களுக்கு தன் குழந்தை இடத்திலே இருக்கிற உணர்வு போல இறைவனுக்கு இந்த ஆன்மா இடத்தில் அந்த உணர்வு உண்டு. அதனாலதான் பாலினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்தனர். பால் விட்டுகிறவர்கள் கூட ஒரு நேரத்தில் தான், இதுக்குதான் எங்க ஆசிரியர் சொல்லுவார், 3 தாய் உண்டு. ஒரு தாய் இந்த நிமிஷத்துல குழந்தை அழும் சொன்னி பால் கொடுத்தால் அது முதத்தரத்தாய். அழுது கேட்டு என்ன பிள்ளைக்கு என்ன அழுகுது இல்ல, அது இந்த என்ன மருந்து கொடுக்கறாங்க ஃபுட் வாட்டர், என்ன ஆச்சு குழந்தை அழுகுது. அப்ப அந்த குழந்தை அழுத பிறகு பால் கொடுக்கிறவள் இரண்டாம் தரத்தாய். குழந்தை அழுது முடிச்சிடும், அதுக்கப்புறம் வெட்டப்பாவை திறந்து பாகம் தண்ணிய காய்ச்சி அதை அடிச்சு அதை ஒரு ஒரு கிளாஸ்ல தயார் பண்ணி ஊற்றி கொண்டு போனா அது தூங்கும். ஏன் சனியனே இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தியே அப்படின்னு வாய்ப்புல வச்சு ஊத்துவா, அது மூணாம் தரத்தாய். அதனாலதான் பால் நினைந்து விட்டும் தாயின்னு சொன்னார். நினைந்து விட்டுகிறவழிதான் முதல் தாய், அதைத்தான் இங்க சொல்றார். முதல் தாயாக இருக்கிறார், துஞ்சினனோ போயினனோ என்பது தாயாக இறைவன் நம்மை காப்பாற்றுவான். தூங்கினானா அதுக்கு சொல்லுவாங்க, இறைவன் தூங்குவதில்லை. இரவிலே கூட நாம் படுத்து தூங்குகிற பொழுது இறைவன் உடன் இருந்து இது போல துன்பம் வந்தால் நம்மை எழுப்பி விடுகிறான். அவன தூங்கிட்டானா நீ வஞ்சமுடன் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அதான் வஞ்சமுடன் எடுத்துக்கிட்டுனா எல்லாம் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிப்பார். நீ வஞ்சமுடன் எடுத்துக்கிட்டு மறைக்கிற, நான் இறைவன் திருவருளால் தான் முன்னுக்கு வந்தேன் நான் சொன்னேன் அதெல்லாம் கிடையாது, நான் என் முயற்சியால் முன்னுக்கு வந்தேன்னு பய பேசுறேன். அப்ப என்ன அர்த்தம், வஞ்சமுடன் அந்த அருளை அனுபவிச்சுக்கிட்டு முன்னுக்கு வந்துட்டு இப்ப பேசுறான். அப்ப வஞ்சமுடன் நீ எடுத்துக்கொள்வதற்கு என்ன, இறைவன் தூங்கினானா இல்ல அவன் எங்கேயும் போயிட்டானா என்று கேட்கிறார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம் சௌருவான். அப்படி பஞ்சாக்கரத்தா உரை உணர்வுக்கு எட்டா உருவம், பஞ்சாட்சரத்தையே தனக்கு வடிவமாக கொண்டு உரை உணர்வுக்கு எட்டா உருவன். உரை என்கின்ற ஆன்மாக்குடைய வாக்கிற்கும் ஆன்மாக்குடைய உணர்வுக்கும் எட்டாதவன், உரைக்கு உணர்வுக்கு எட்டாதவன். உரை உணர்வுக்கு எட்டுவது எல்லாம் உலக பொருள்கள், எட்டாததுதான் உலகத்தை கடந்திருப்பதாகிய பதிப்பு. பாச பசு இந்த மாதிரி பொருள் உரைக்கும் உணர்வுக்கும் எட்டும், அவன் உரைக்கும் உணர்வுக்கும் எட்டாததுனாலதான் அவனை பதிப்பொருள் என்று சொல்லுவது. அதுதான் மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே என்பது திருவாசகம். மாற்றம் என்றால் வாக்கியம், மனம் என்றால் உணர்வு. ஆன்மாக்குடைய சாதாரணமான உணர்வுக்கு எட்ட மாட்டார், பசுஞான பாசஞானங்களுக்கு எட்டாதவன். உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டாடல். வரைமகள் என்றால் உமாதேவி, வரைமகள் என்றால் உமாதேவி. உமாதேவி காணும்படியே கருணை உருக்கொண்டாடல், உமாதேவி காண்பதுதான் அதுல முக்கியமான வேலை. அவ பாக்குறதா முக்கியமான வேலை, யாரு பார்த்தாலும் பாக்கறனா அந்த கூத்த அவ அவசியம் பாக்கிறான். அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண, அருமான வான்முகத்தால் அமர்ந்துதான். சுந்தரர் ரொம்ப அழகா சொன்னார்.

சதி புள்ளையாமை குடியடை உமையவள்கா.

0: தாயிதாய் திருப்புகழ் இருப்பால் பாடிய அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்பது திருவாசகம். அதனாலே அனங்காயி உமாதி காண்கிறாள். எதற்காக காண்கிறாள் என்று கேட்டால், அவள் அந்த கூத்தை காண்பதற்கு தகுதியுடையவள். அந்த கூத்தை எல்லாரும் காண முடியாது, எல்லாரும் காண்பதற்கு தகுதி போதாது. அந்த கூத்தை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் தகுதி போதாது. அவ பார்க்கிறார். அவ எதற்காக அவ பார்க்கிறான்னு கேட்டா, நாம் பயனை அடைவதற்காக அவ பார்க்கிறார். அவ பார்த்து அந்த கூத்தினாலே வருகின்ற பயன்களை உயிர்களாகிய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளாகிய உயிர்களுக்கு அவ பார்த்து வாங்கி இந்த பக்கம் கொடுக்கிறார். அது எப்படின்னா, நேர கரண்டை நம்ம அனுபவிக்க முடியாது. நேர கரண்ட அனுபவிக்க நமக்கு சக்தி கிடையாது, சக்தியாக இருக்காது. அது வந்து இப்படி உயர் வழியாக வந்து பருப்பு வழியாக வந்து வெளிச்சம் நமக்கு கொடுப்பது போல. அதனாலே உமாதேவி காண்பது எதற்காக என்றால், உயிர்களுக்கு நன்மையை செய்வதற்காக உமாதேவி பார்க்கிறார். தாயி பார்த்து கொடுக்கிறார். அத வந்து நம்ம குமரகுரு சுவாமி, நோயின் மருந்து தாயுண்டாங்கு, பாலும் குளவி பசுங்குடல் பொறாது என அந்த கால தாய்மார்கள், அந்த கால தாய்மார்கள் குழந்தைக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை நேரா கொடுத்தா அந்த குழந்தை தாங்காது, அந்த மருந்தினுடைய வேகத்தை தாங்காது. அதுக்காக தாய் உண்டு. அந்த சாரத்தை வந்து பால் வழியாக குழந்தை கூட்டி வியாதித்து இருக்கிற வழக்கம் இருந்தது. பாலும் குளவி பசுங்குடல் பொறாது என நோயும் மருந்து தாயுண்டாங்கு அப்படின்னு. நோய்க்கு குழந்தைக்கு வருகின்ற நோய்க்கு தாய் மருந்து உண்டு. அதன் மூலமாக பால் வழியாக பிள்ளைக்கு நோயை திருப்பது போல இந்த பார்வதியாகிய தாயே எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கிற நோயை தீர்க்கிறதுக்கு இந்த கூத்தாகிய மருந்தை அவ சாப்பிட்டு அது மூலமா பிள்ளைகளுக்கு. அதனாலதான் உமாதேவி பார்ப்பதை சிறப்பாக எல்லாம் சொல்லும். சிங் என்ற நீளம் மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன், மஞ்சென்ற உண்கள் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க, நெய்ஞ்சென்றியும் விளக்கொத்த நீல மணிமிடற்றார், கைஞ்சென்ற ஆடல் கண்டார் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே என்பது அப்பர் தேவார். பல பெரியவர்கள் இதைத்தான் சொல்றாங்க. அவ பார்க்கற, அவ பார்க்கற, அவ பார்க்கற. ஆடுனா பார்க்காமையா இருப்பா பெரியவர்கள் அதை மிகுந்து சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கிறவள் காண்கின்றபடியினால்தான் அந்தந்த உயிர்களுக்கு இந்த பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிர்களுக்கு எப்படி பலன்கள் கிடைக்க வேணுமோ அந்த பலன்களை கூத்து மூலமா தான் வருது. எந்த பலனும் உலகியல் பலனும் சரி அருளும் சரி. அதனாலதான் காணும்படியே வரைமகள் தான் காணும்படியே கருணையுரு கொண்டாடல் உருவம் கருணையுருவம் கற்பனை கடந்த சூதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நெடி. இந்த பாட்டு அழகா சொன்னார் சேர்க்கிறார். அற்புத கோல நெடி அருமறை சிரத்தின் மேலாய் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்சுகின்ற பூங்கடல் போற்றி போற்றி என்று தெளிவாக சொன்னாரு சேர்க்கலா சுவாமிகள். இது தெல்லைவாளந்தர் புராணத்துல. ஆகையினாலே வரைமகள் தான் காணும்படியே கருணையுரு கொண்டாடல் பேணும் அவருக்கு உண்டோ பரப்பு. ஐயாலே இந்த கூத்து ஆடுகின்ற இந்த கூத்தை ஐயாலே விரும்பி அந்த கூத்திலே தன்னுடைய அறிவை வந்து சித்தத்தை நன்றாக ஈடுபடுத்தி அந்த கூத்தை அனுபவிக்கின்றவர்களுக்கு பிறப்பு இல்லைன்னார். பிறப்பு இல்லை உண்டோன்னு ஏகாரத்தால சொன்னார். போகாரத்தால உண்டோன்னா இல்லை என்பது வேணும். அவருக்கு உண்டோ பிறப்பு இல்லை. வேணும் என்றால் அந்த கூத்தை விரும்புகின்றவர்களுக்கு பிறப்பு இல்லை. கூத்தை விரும்புகின்றவர்களுக்கு பிறப்பு இல்லை. அதனாலதான் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு ஆகவே இப்படி பிறப்பு ஒழிப்பது எதுவென்று கேட்டால் திருக்கூத்து. அதனாலதான் தரிசனம் மாத்திரத்திலே முத்தியை கொடுப்பது சிதம்பரம் என்று. தரிசனம் மாத்திரத்திலே திருவண்ணாமலையை நினைத்தால் முத்தி, திருவாரூரில் பிறந்தால் முத்தி, காசியிலே இறந்தால் முத்தி என்றெல்லாம் வருதல்லவா. இங்கே சிதம்பரம் தரிசன மாத்திரத்திலே முத்தியை கொடுக்கும். தரிசன பரகதி ஆனாய் நமோ நம என்பது திருப்புவன். அதுல தரிசன மாத்திர உண்டு உண்டு உண்டு, அது தானே, அது ஒரு வகை, இது ஒரு வகை. அந்த தானம் வேற இல்லவா, அந்த ஸ்தானம் அங்கே, அந்த ஸ்தானம் வேற இல்லவா. எல்லா நடராசையும் தரிசித்தான் முத்திதான், ஆனா தில்லை நடராசர் இருக்கின்ற ஸ்தானம் வேறு, இது வேறு அது வேறு. பிரபஞ்சத்தினுடைய மையம் இருதயம், பிரபஞ்சத்தினுடைய விராட் குருடனுடைய இருதயம், விராட்புருடனுடைய இருதய ஸ்தானம், பூமி தேவனுக்கு இருதய ஸ்தானம். அதனால அந்த ஸ்தானத்தினுடைய பெருமை சொல்லி முடியாதல்லவா, அந்த இடத்தினுடைய பெருமை சொல்லி முடியாது. ஆகையினாலே அப்படி பிறப்பு ஒழிப்பதற்காக இப்படி ஆடுகிறான். இந்த பாட்டு அருமையா சொல்றார். ஒன்பதாவது பாட்டு மாணவன் ஆசிரியரிடத்துல பேசுகிறார். இப்ப மாணவன் பேசுகிறார், எப்படி பேசுகிறார்னா, நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருசியும், நாடகத்தை நன்றாய் அருசியும். என்ன நாடகம் அது? நாதாந்த நாடகம். இது இது இதுதான் முக்கியமான ஒரு குறிப்பு. இது எப்படின்னா, எல்லா இடங்களிலும் ஆடுகின்ற நடராசர் தத்துவங்களுக்குள்ளே நின்று ஆடுகிறார். சிதம்பரத்தில் ஆடுகிறார், தத்துவம் கடந்து ஆடு, 36 மேலே நின்று ஆடுகிறார். உங்களுக்கு இந்த சிவலிங்கத்தில நடராசர் தான் சிவலிங்கமாக வருகிறார், நடராசர் தான் சிவலிங்கமாக வர்றார், சிவலிங்கத்துக்கு மேலாக இருக்கு, 36 மேல நடராசர். திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர், திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர் 25 மேல, தில்ல நடராசர் 36 மேல. அது எப்படி சொல்லுங்க பாக்கலாம். திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர் 25 மேல, தில்ல நடராசர் 36 மேல. இருபத்தஞ்சுக்கு மேல தியாகராசர் அல்ல, அது தத்துவம் இல்லை. ஐயங்கின் அப்புறத்தான ஆரூர மறந்த அம்மான், 25 மாகேஸ்வர மூர்த்தங்களுக்கு அப்பாற்பட்டவர். 25 மாகேஸ்வர மூர்த்தம் சொல்றோம் அல்லப்பா, அந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் கடந்தவராயிருப்பவர் சொல்றான். மாகேஸ்வர மூர்த்தங்கள் தத்துவங்களுக்குள்ள பிடிக்கிட வரும். எங்க வந்து மாகேஸ்வர மூர்த்தம், சுத்தவித்தையில மாகேஸ்வர மூர்த்தங்கள் வரும், சுத்தவித்தையில மாகேஸ்வர மூர்த்தங்கள் வரும். ஈஸ்வரம் சுத்தவித்தைக்கு மேல இருக்கிற ஈஸ்வரம். இவர் இந்த 36 மேல இருப்பவரால இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றல்ல தியாகராசர், பரிவார மூர்த்தி அல்ல, பரிவார மூர்த்தி அல்ல, மாகேஸ்வர மூர்த்தங்கள் அல்ல, மாகேஸ்வர மூர்த்திகளுக்கு அப்பாற்பட்டவர் தியாகராசர். ஐயஞ்சின் அப்புறத்தான அருகுரம் வந்து அம்மானே என்பது அப்பர் தேவாரம். அப்படித்தான் இருக்காரு, ஆனாலும் 25 மேற்பட்டவர், அது வந்து பரிவார மூர்த்தி அல்ல. அதனாலே 36 மேற்பட்டு 36 கடந்து நின்று ஆடுகின்றதுதான் தில்லை நடனம். அதத்தான் உருவில்லாத பாலில், அங்கு உருவம் கிடையாது, உருவில்லாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாத நிறுத்த உனது ஞான பாதபத்மம் அடைவேணும் என்கின்றார் அருணாத. இப்ப அன்மதத்துவம் வித்தியாசத்துவம் சுத்தவித்த வரையிலும் உருவத்தை சொல்லுகிறோம், அதுக்கு மேல என்ன சொல்றது, ஒண்ணும் இல்லை, அதான் பாழ்னு சொல்றோம். அந்த பாலிலே நின்று ஆடுகிறார், அந்த பாலில் நின்று ஆடுகிறார், அதான் உருவில்லாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாத நிறுத்த என்பது திருப்பம். ஆகையினாலே அதைத்தான் இங்க பண்றாரு. நாதாந்த நாடகத்தை நாத தத்துவத்தை கடந்து நாதத்தை கீழே வைத்து நாதத்துக்கு மேலே நின்று ஆடுகின்ற அந்த நாடகம் நாதாந்த நாடகம். நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்கிறீர். சிஷ்யர் ரொம்ப பாராட்டி பேசுறான் ஆசிரியர். நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்கிறார். அழகான வாக்கியம். அந்த நாடகம் நாதாந்த நாடகம், நாத தத்துவத்தை கடந்திருப்பதாகிய நாடகம். வேதாந்த என்றால் வேதத்தின் முடிவு, நாதாந்த என்றால் நாதத்தின் முடிவு, சித்தாந்த என்றால் சித்தத்தின் முடிவு, ஆகமத்தின் முடிவு, அந்தம் என்றால் முடிவு. இங்கே நாத தத்துவத்தை கடந்து நின்று ஆடுகின்ற அந்த நாடகத்தை எனக்கு நன்றாக அருள் செய்தீர் என்று சிஷ்யன் மனமாற வாழ்த்துகிறான் ஆச்சாரியனை. நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்தீர், ஓதீர் எழுத்தஞ்சு உள்ளபடி. இப்படி நாடகத்தை நன்றாக சொன்னீர் சுவாமி. இந்த அஞ்சலத்தை பெருசா சொல்றீங்களே, அந்த அஞ்சலத்தை பத்தி நல்லா சொல்லுங்க சுவாமி. அஞ்செழுத்து அஞ்செழுத்து அஞ்செழுத்து நான் சொல்றீங்க சுவாமி. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து, ஆதி மந்திரம் அஞ்செழுத்து, அதுக்கு மேல மந்திரமே கிடையாது. வேத நான்கு மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவே அறிவியும் மந்திரம் அஞ்செழுத்துமே என்றெல்லாம் எல்லா பெரியவங்களும் சொல்றாங்களே சுவாமி. அந்த அஞ்செழுத்து ஊதீர் எழுத்தஞ்சு உள்ளபடி தீரவே அஞ்செழுத்து ஈதாயில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்சாறு குருவே சாற்று. இப்ப அஞ்செழுத்துன்னு எழுதுறோம்னு வச்சுக்கப்பா, எழுதுனா அப்புறம் அழிச்சுப்பட்ட அந்த எழுத்து அழிஞ்சு போகுதுல்லப்பா, அழிஞ்சு போகுதுல்ல. அப்ப அஞ்செழுத்து பெருசு பெருசு எழுத்துக்களே அப்படி அழியுகின்ற எழுத்தா இல்ல அது அழியாத எழுத்தா, அதனுடைய உண்மை என்ன, அதை கொஞ்சம் நல்லா சொல்லு சாமி அப்படின்னு ஆச்சாரிய சிஷ்யன் கேட்டார். அஞ்செழுத்து ஈதாயில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அற்புவே சாற்று. எல்லா எழுத்துக்களும் அழியிற எழுத்துத்தான். இந்த அஞ்செழுத்து அப்படி எழுதினா அப்ப அதுக்கு உயர்வு என்ன இருக்கு, உயர்வு இல்லை அல்லவா, அப்படி இல்லை. அதனால அதனுடைய உண்மை எனக்கு சொல்ல வேணும் சுவாமி என்று சீடன் கேட்க ஆச்சாரியன் சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, உற்ற குறி அழியும், உற்ற குறி அழியும், ஓதுங்கால் பாடைகளின் சற்றும் பொருள்தான் சரியாது. உற்ற குறி அழியும், பாடைன்னா பாச எழுத்துன்னு வச்சுங்களேன், இந்த ஷா போடுறோம்னு வச்சுங்க, ஷா போட்டா வந்து அந்த எழுத்து அழிஞ்சு போகும், எழுத்து அழிஞ்சு போகும். அந்த ஷா என்கின்ற அந்த எழுத்தினுடைய ஒலி இருந்து கொண்டிருக்கும். எழுத்து வேறு, எழுத்தின் ஒலி வேறு அல்லவா, எழுத்து வேறு ஒலி வேறு. நல்லா ஞாபகம் வைக்கணுங்க. இப்ப ஆன்னே வச்சுங்களே, ஆ என்கின்ற அந்த ஒலி அழியாது. சில விளங்குதா, ஆன்னு எழுதுறதை அழிச்சு கொள்ளலாம்ப்பா, அந்த ஒலி ஆ இதை என்ன அழிக்க முடியுமா, ஆ அழிங்க பாக்கலாம். அது இருந்து கொண்டுதான் இருக்கும், உற்ற குறி அடிக்கும். அது அதை காட்டுவதற்காக ஒரு மாதிரி எழுத்து இருக்கு. இது இந்த குறி, குறியின் விருந்து இது அடியும். ஆனால் ஆ அந்த ஒலி அறியாது, ஒலி அப்படி இருந்து கொண்டுதான். இப்ப தண்ணீர் என்று சொல்லுகிறோம், தண்ணீர் என்று சொல்லுகிறோம், தண்ணீருங்கிற எழுத்து அழிஞ்சு போகும். தண்ணீர் அழியுமா, தண்ணீர் எழுதலாம்ப்பா, அதை அழிச்சு போடலாம். தண்ணீர் அழியுமா, நெருப்புன்னு எழுதுறோம், நெருப்பு அழிச்சு போடுறோம், எழுத்து அழிச்சு போடுறோம், நெருப்பு இருந்து கொண்டுதான். அது போல இந்த அஞ்செழுத்துங்கிறது அழியிற எழுத்து அல்லன்னாரு. அது எப்படின்னு கேட்டா, அஞ்சு எழுத்து அஞ்சு பதமாக இருப்பது, அஞ்சு பொருளாக இருக்கும். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம். உற்ற குறி அடியும், குறிங்கிறது எழுத்து அடியும், ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சரியாது. அந்த எழுத்துக்கு உண்டான பொருள் அடியாது, அந்த எழுத்துக்கு உண்டான பொருள் தெரியாதுன்னா அந்த பொருள் அடியாது. பொருள் அழியாது. ஆகையினாலே இந்த அஞ்செழுத்து இருக்குதுவாரு செலியாது மற்றது ஏழ், அது எப்படின்னு கேட்டா சிவன் அருள் ஆவி திரோத மலம் அவன் ஆசில் எடுத்து அஞ்சின் அடைவான். சிவன் அருள் ஆவி திரோத மலம் எங்கும் அவன் எழுத்து அஞ்சு அடைவான். அவன் எழுத்தில் அஞ்சு அடைவான் அவன்கிறது ஆசின்னு சிவன் அருள் ஆவி திரோத மலம் சிவன் அருள் ஆவி சிவ உற்ற குறியடியும் ஓதுங்கால் பாடைகளையும் சற்றும் பொருள்தான் செலியாது மற்றதுகள் சிவன் அருள் ஆவி திரோத மல இந்த அவன் எழுத்தின் அவன் எழுத்து அஞ்சின் அடைவான். இதுல எப்படி போட்டு ஆசிரியர்
1: எழுத்து
0: சிவன் அருள் ஆவி எழிலான் திரோத மலம் ஆசிரியர் எழுத்து அஞ்சின் அடைவான். ரொம்ப அதனாலே ஈசன் ஆவி எழிலார் திரோத மலம் ஆசில் எடுத்து அஞ்சில் அடைவான். அதுக்கப்புறம் தெளிவா சொன்னார் சிவன் அருள் ஆவி ஆவினா உயிர் ஆவி திரோதம் மலம் ஐந்து அவன் எடுத்து அஞ்சில் அடைவான். அதனாலே இப்படி சிவம் முதலாக பாசம் மீதாக உள்ள இந்த அஞ்செழுத்தம் அவன் எடுத்தின் அஞ்சு அடைவான். இந்த அஞ்செழுத்தம் ஓதுகின்ற முறையை சொல்லுகிறார். அஞ்செழுத்த ஓதுகின்ற முறையை சொல்லுகிறார். அதுக்கு தான் இதுக்கு இந்த பாடம் கேட்க தீட்சை வேணுங்கிறது. இந்த பாடம் கேட்க என்ன வேணும் தீட்சை வேணுங்கிற இந்த இடம் வரும்போதுதான். ஆகவே இவன் வந்து நம்முதாலா ஓதியல் அருள் நாடாது நாடு மருள் சிம்முதாலா ஊது நீ சென்றார். இந்த அஞ்சலத்தை ஊதுகின்ற முறையை சொல்லுகிறார். அந்த அஞ்சலத்து எப்படிப்பட்டது என்று கேட்டால் தூளம் என்றும் திசூக்கம் என்றும் காரணம் என்றும் மகா காரணம் என்றும் பலவையாக உள்ளது பஞ்சாட்சரம் வழங்குதா. பஞ்சாட்சரம் ஊர்படித்தாக இல்ல பல படித்தாக இருக்கும். அதிலே வந்து மூல பஞ்சாக்கரம் என்பதுதான் நம சிவாய என்பது, சுக்கும பஞ்சாக்கரம் என்பது சிவாய நமன்னு சொல்றது, அதிசூக்கம் என்பது காரணம் என்பது மகா காரணம் என்பது மனு என்பது இதெல்லாம் ரகசியமாக சொல்லப்படுவோம். விளங்குதா. இந்த ரெண்டு பஞ்சாக்கரம் தான் திருமுறைகளில வரும். நற்றுணையாவது நம சிவாயம் சிவாயனம்
2: எனப்பட்டது.
0: அந்த பஞ்சாக்கர மறைமுகமா பாடல் இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு. அது மறைமுகமா சொல்லணும். கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்துணரலாம் அறை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்துணர்த்தலாம். கயவர்கள் அறைகின்ற பறையை போன்றவர், பறை என்கின்ற வாத்தியத்தை போன்றவர் கயவர்கள். மறைமொழியாகிய மந்திரத்தை மறைமொழியாக ரகசியமான பொருளை வெளியிலே அம்பலமாக மற்றப்பட்டு சொல்கிறோம் கயவர்கள். இதுல வந்து வெளிப்படையா வர்றது தூல பஞ்சாச்சரம் சூக்க பஞ்சாச்சரம் தான் வரும். அந்த மகாகாரண பஞ்சாச்சரம் இதுகள்லாம் அஞ்செழுத்தம் எட்டெழுத்தம் ஆறெழுத்தம் நாலெழுத்தம் பிஞ்செழுத்து இதெல்லாம் நல்ல எழுத்தம் இதுல வந்துருது. அஞ்செழுத்தம் எட்டெழுத்தம் ஆறெழுத்தம் நாலெழுத்தம் பிஞ்செழுத்தும் மேலை பெரு எழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தனையும் பூசாமல் காட்டக்கூடிய எல்லாம் இதுக்குள்ள வந்து எல்லாம் விளங்குத. அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமல் காட்ட கொடி என்பது குறிக்கும். ஆகையினாலே இப்படி சிவமாகவும் அருளாகவும் உயிராகவும் துரோதமாகவும் மலமாகவும் இருப்பது இந்த பஞ்சாக்கரம். இந்த முத்தி பஞ்சாக்கரம்னு ஒன்று இருக்கு. அதுல வரும்போது இந்த நகார மகாரங்கள் எல்லாம் போயிடும். சுக்கமாகவும் ஐந்தெழுத்தினர் சுற்றிய பாச விக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உயிர்த்து என்பது திருவிளையாடல் புராணம். சுக்கமாக ஐந்தெழுத்தினர் சுற்றிய பாச விக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உயிர்த்து என்பது திருவிளையாடல் புராணம். ஆகையினாலே இப்படி இதை என்ன சொல்றாருன்னா நம்முதலா ஓதில் அருண் ஆடாது நாடு மருள் சிம்முதலா ஓதுனை சென்று அதை இந்த நகார முதலாக உச்சரிக்கிற முறை சிகார முதலாக உச்சரிக்கிற முறை. நகார முதலாக உச்சரிப்பது தூர பஞ்சாட்சரம், சிகார முதலாக உச்சரிக்க சுக்க பஞ்சாட்சரம்,
2: நகாரம் முதலாக உச்சரித்தால் உலக போகங்களை தரும். சிகாரம் முதலாக உச்சரித்தால் சிவரோகத்தை கொடுக்கும். சிகாரம் முதலாக உச்சரித்தால் முத்தி பயன், நகாரம் முதலாக உச்சரித்தால் உலக பயன். அதனாலே நம் முதலாக ஓதி, நம் முதலா நகாரம் முதலாக ஓதி அருள் நாடாது. நாடும் அருட்சி முதலாக ஓதி நீ செல், சிகாரம் முதலாக வைத்து ஓதுவாயா. இப்போ சமயதீட்சையில நம்ம சிவாயத்தான் உபதேசம் பண்ணுவாங்க, சமயதீட்சையில அதுதான் உபதேசம் பண்ணுவாங்க. அதுக்கு மேல விஷய தீட்சையில சிவாயனம் சுக்கு மஞ்சாச்சத்தை உபதேசம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நிர்வாண தீட்சையில உபதேசம் பண்ற மந்திரம் வேறு, நீ நிர்வாணமா நிர்வாணத்தில் உபதேசம் பண்ற மந்திரம் வேறு. அதனால அது அது பெரிய மந்திரம், யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. ஆமா, சுக்கு மஞ்சாச்சலம் சுக்கமாக ஐந்தெழுத்தில் சுத்திய பாசம், அது ஒவ்வொருக்கு அது சொல்ல முடியாது வெளியில் அந்த அளவுக்கு. ஆகவே அப்படிப்பட்ட பஞ்சாச்சரத்தை நீ சிகார முதலாக ஓதுவாயாக. எல்லாம் இதுல வந்து உபதேசம் பெற்று அந்த நெறியில நிற்கின்றவர்கள் அனுட்டிக்க வேண்டிய முறைகள். நிர்வாண சிவத்தவர்களுக்கு அது வேற இருக்கு, அந்த பஞ்சாச்சரத்தை சொல்றது அதுலயே எவ்வளவோ கிடக்குது, அதுல எவ்வளவோ கிடக்குது. 42வது பாடல் இதுல பயன் சொல்றாரு, அண்ணல் முதலா அழகாறு எடுத்த அண்ணல் முதலா, அண்ணல் முதல்னா சிகார முதலாக சொல்லப்படுகின்ற அழகு உறுதி இந்த ஐந்தெழுத்து. அஞ்செழுத்தே பின்னாடி சொல்லிவிடுறாரு, அஞ்செழுத்தே ஆகமனும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பான முனந்த மாமுத்தி என்று அஞ்செழுத்து காட்டுவார். அதுதான் மாணிக்கவா சுவாமி தனி துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணை ஏன விடுதி கண்டா.
3: கனியை நேர்த்துவர்வாயார் என்னும் காரார் கடக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை விரித்து கிடக்கின்றேனை. முனைவனே முதலந்தம் இல்லாமல்ல கரை காட்டி ஆட்கொண்டாய் முற்கனேற்கே.
2: அஞ்செழுத்தாயிய தெப்பத்தை பிடித்து கிடக்கின்றேன். அஞ்செழுத்து தெப்பம், பிறவியாகிய கடலிலே அழுந்தி கிடக்கின்ற ஆன்மாக்களுக்கு தெப்பமாக இருப்பது அஞ்செழுத்து. அத பெரிய புராணத்துல அழகா சொன்னாரு சேக்கலா சுவாமி. அப்பர் சுவாமியே கடல்ல கல்ல கட்டி போட்டார்கள், கரை ஏறினாரா, என்னமா ஐயா ஏறி இருக்க முடியுமா, அந்த கல்லு மிதந்து இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? அடே, நல்வினை தேவனை அறம்பாவைன்னு அருங்கயிற்றினாலே கட்டி மும்மலமாகிய கல்லிலே அறம்பாவை என்கின்ற அருங்கயிற்றினாலே கட்டி எண்ணில்லாத காலம் பிறவி பெருங்கடலில் விழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்களை முத்தியாகிய கரையில இந்த அஞ்செழுத்து சேர்க்கும்னு சொன்னா இந்த அப்பர் சுவாமியே இந்த ஒரு கல்லிலே இந்த ஒரு கடலிலே இந்த அஞ்செழுத்து கரையேற்றுறது பெருசாங்க. இருநிலை பாசமும் மலக்கல் ஆர்த்தரின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருடுமை அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்று பேசினார் சிங்கர். இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தரின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்த அரசை இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டும். அதனால மந்திரம் அஞ்சுக்கு மேல மந்திரமே கிடையாது, அஞ்செழுத்துக்கு மேல மந்திரமே கிடையாது. அதனாலதான் வேதனாங்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாய. வேதத்தின் நடுவிலே இருப்பது பஞ்சாட்சி நமசிவாய என்பது
4: ருத்ரத்துல நடுவில் இருப்பது.
2: ஆகவே அண்ணல் முதலா அழகார் எழுத்தெங்கும் இன்னில் எதாப்பகல் அற்ற இன்பத்தே. அப்படி அந்த அண்ணல் முதலாக சொல்லப்படுகின்ற பஞ்சாட்சரத்தை இன்னில் தியானித்தார். அதை வந்து சிவஞானபுரத்துல உணக்கண் பாசம் உணராப்பதி ஞான கண்ணினை சிந்தை நாடி புறா துணை தேர்த்தன பாசம் உருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செடுத்தேன் என்று சிவஞானபுரத்தை சொன்னார். அதனாலே பஞ்சாட்சரத்தை உள்ளபடி நல்லபடி உள்ளபடி நல்லபடி உச்சரிப்பவர்களுக்கு பிறவி பஞ்சாட்சரம் தான் பிறவிய தொலைப்பு. பஞ்சாட்சரம் தான் பிறவிய தொலைப்பு. அதனாலதான் இதுல என்ன பண்ணாரு எண்ணில் எண்ணில் என்றால் அந்த பஞ்சாட்சரத்தை எண்ணுதல் எண்ணுதல் விதிப்படி எண்ணுதல் பதி விதி என்று அஞ்சலுக்கு இராப்பகரற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தை ஆக்கும். அந்த பஞ்சாயத்திரத்தை என்ன என்ன அந்த சக்தி என்ன பண்ணுவா என்று கேட்டால் அருளாகிய சிவசக்தி என்ன பண்ணுவாள் என்று கேட்டால் அதனால இராப்பகல் அற்ற இன்பம் இராப்பகல் அற்ற இடத்துக்கு கூட்டிட்டு போவா. இராப்பகல் அற்ற இடம் இராப்பகல் அற்ற இடம் எனனான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறிய திருவாசகம் எனனான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தால் என்னை மத்தோர் மத்தனாக்கி என்பது திருவாசகம். அதனாலே இரவு பகல் என்பது இப்போது நமக்கு தெரியும் ஆனந்த நிலை போட்டா இரவும் இல்லை பகலும் இல்லை ஒளியாவே இருக்கும். இப்ப இருளிலேயே இருக்கிறோம் ஒளியிலேயே இருக்கிறோம் அங்கு ஒளியே இருளே கிடையாது. இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் புன்மின் சீரிட்ட உலகன்னை வடிவான இருந்த சித்தாந்த முக்கிய முதலே என்பது தாய்மானார் பாடு. இரவு என்பது மரப்பு பகல் என்பது நினைப்பு. அதை கேவல சகலம்னு சொல்லுவோம் வடமொழியிலே கேவல சகலம். கேவலம் என்றால் மறைப்பு மறவி சகலம் என்றால் நினைவு. இதெல்லாம் நீங்க பாடம் வச்சுன்னு பெரிய நூல்லாம் பின்னாடி வருதல்ல பெரிய நூல்லாம் இன்னும் பின்னாடி வருதல்லவா அதுக்கெல்லாம் இது அடிப்படையா ஓரளவு ஓரளவு இன்னும் அது ஏராளமா கிடக்கு. நீங்க சத்தியா கேட்கணும் சத்தியா சொல்லணும் இன்னும் பெருசெல்லாம் கிடக்குது. இது சும்மா இப்ப தானே அந்த இரவு பகல் என்பது இரவு என்பது மறதி பகல் என்பது நினைப்பு. அத கேவல சகலம் சொல்றோம். அதனால இந்த நினைப்பு மறப்பு இப்ப நமக்கு இல்ல சிவனுக்கு அது மாதிரி இல்லை. சிவனுக்கு அது மாதிரி நினை உதியா மரியா உணரா மறவா அந்த நிலைக்கு கொண்டு வருமா. இது இந்த அஞ்செழுத்தானது என்ன என்ன என்ன என்ன அந்த நிலை கொண்டு வருவார். கொண்டு போய் இன்பத்தே ஆக்கும் எண்ணில் இராப்பகலற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது திற அணு என்கின்ற உயிரை அணு என்றால் உயிருங்க உயிரை அந்த உயிரோடு கலந்திருக்கிற இருளாகிய ஆணவ மலமாகிய இருள் தீரும்படியாக செய்து அருளோடு கலக்கும்படியாக செய்து தாயுடன் செய்து தாயை மறந்து எய்யுனது எட்ட என்றால் இழைக்கட்சி ஏகம்பனே என்பது பட்டினத்தாறு பாட்டு. அதனாலே மாயாமலத்தையும் விட்டு கண்ணுமலத்தையும் விட்டு ஆணவமலத்தையும் விட்டு அருளோடு கலந்து அருள் போய் கொண்டு போய் அருள் கூட்டிக்கிட்டு போய் சிவத்தோட சேர்த்து வச்சு அந்த வேலையை செய்யறது இந்த அஞ்சலு. அதனால அஞ்சலத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உயிப்பது செலுத்து உயிப்பது என்றால் தள்ளிக்கிட்டு போவோம் தள்ளிக்கிட்டு போவோம். இப்ப நீ இதுல நின்று வியூவர்ஸ்ல நின்றுட்டானு வச்சுக்கா வியூவர்ஸ்ல நின்றுட்டானு வச்சுக்கா பின்னாடி இருக்கிற உன்னை தள்ளி போடுவான் தள்ளி போவோம். ஆமா அது நரகம் மேல் போவன் அடினராயினு உரசை வாயினர் ஆயின் இந்த மந்திரத்தை உரசை வாயினர் ஆயின் உருத்திர விரவியே புகுவித்திடும் உன்னை உருத்தரனாக மாற்றிவிடும். சாதாரண மனுஷனாக இல்ல உன்னை உருத்தரனாக ஆக்கிவிடும். நரகம் இயல்புகன் அடியனர் ஆயினா நீ நரகத்துக்கு போறதுக்கு நீ தயாரா இருந்தா கூட இந்த அஞ்சலுக்கு அப்படி போக விடாம உன்னை உருத்தரோகத்துக்கு கொண்டு விடாங்க. நரகம் வேள்புகன் ஆடினராயின் உரசை வாயினராயின் உருத்திரர் விரவியே புகுவித்துடும் என்பதால் வரதன் நாமன் அமைச்சிவாய். நீ நரகத்துக்கு போறதுக்கான காரியத்தை நீ பண்ணியிருந்தாலும் சரி, நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கடச்சிவ முத்தி காட்டியர் கொல்ல நமந்தவர் கொண்டு போவனத்த அல்லல் எடுப்பன அஞ்செடுத்து விளங்குதா? அத சொல்ல முடியாது. பண்டமரோதி மடந்த வேணின பண்டைய ராவணன் பாடி இருந்தன தொண்டருண்டு திரித்த பின்னவர்க்கு அண்டமளிப்பன அஞ்செடுத்து. அதனாலே வந்து நந்தினாமன் அமைச்சிவாயவனும் சந்தையாற்றமன் ஞானசம்பந்தன் சிந்தையார் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் பந்தபாசம் இருக்க வல்லாரு. அதனாலே அஞ்செழுத்த விட்ட வேற கதியே கிடையாது. அதனாலே இது என்ன சொன்னாரு, பயன் அண்ணல் முதல அழகார் எழுத்தைந்து எண்ணில் இராப்பகலற்ற இன்பத்தை நண்ணி அருளானது சிவத்தை ஆக்கும் அணுவை இருளானது இருளாகிய ஆணவமலம் துணையும் முடியாக செய்து சிவத்தோடு சேர்த்து இன்னொன்னை இன்ப நிலையிலே இருக்கும் என்பது இந்த அஞ்சலித்தினுடைய முடிவு சொல்லுகிறாரு. ஆகையினால அதுக்கு மேல வருகிற பாடல் புத்தி வெஞ்சாக்கரம் இதுல வருது. அது என்ன அஞ்சலத்தை பத்தி கொஞ்சம் விரிவு சொல்றாரு. வருது அது சொல்லுவோம் நம்ம.

0: கண்முகில் வராது வீக மலிவடன் துறக்கமன்மன் போன்முறை வாழ்கிறார் மறை அரங்கடோங்கிறவம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நிதி வணங்கு கௌலகம் எல்லாம் பார்வதீபதை.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: சென்ற சென்ற வகுப்புல இறைவனுடைய பொது இயல்பு, இறைவனுடைய பொது இயல்பு என்ன பார்த்தோம்? உயிர்களுக்காக

தொழில் செய்கிறா, தொழில் செய்கிறா. அதுல படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றும் மாயையிலே இறைவன் செய்கின்ற தொழில்கள், ஜடப்பொருளிலே செய்கிற தொழில்கள். அடுத்து மறைத்தல், அருளல் இரண்டும் உயிர்களிடத்திலே செய்பவை. உயிர்களிடத்திலே இறைவன் செயல் எப்படி செயல்படுகிறான் என்றால், மறைத்தல் அருளல். மறைத்தல் என்றால் இறைவன் உயிரிடத்தில் மறைந்திருந்து உயிர்களை உலக வாழ்க்கையிலே செலுத்தி இன்ப துன்பங்களை கொடுக்கிறான், அதுதான் மறைத்தல். இறைவன் உயிர்களிடத்திலே மறைந்து நின்று, தன்னை காட்டாமல் மறைந்திருந்து உயிர்களை உலகத்தையே நோக்கும்படியாக செய்து இறைவனை நோக்காமல் உயிர்கள் உலகத்தையே நோக்கும்படியாக செய்து இன்ப துன்பங்களை நுகர்விக்கிறான். எனவே மறைத்தல் துள்ளிலால, மறைத்தல் துள்ளிலினால் உயிர்கள் இறைவனை நாடாமல் உலகத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன, உலக வாழ்க்கை. அப்படி உலக வாழ்க்கையிலே இந்த உயிர்கள் உழன்று இன்ப துன்பத்தை மாறி மாறி அடைவதனால அந்த உயிர்கள் பக்குவப்படுகின்றன. உயிர்கள் இறைவனை நாடாமல் உலக சுகத்தையே, உலக போகத்தையே மேலும் மேலும் விரும்பி அதன் காரணமாக முயற்சியெல்லாம் செய்து அதன் பயனாக இன்ப துன்பத்தை அடைகின்றன. அப்படி அடைய வைப்பதுதான் மறைத்தலினுடைய நோக்கம். அப்படி இன்ப துன்பத்தை அனுபவிப்பதனால அந்த உயிர்கள் காலையில் சொன்னதை போல பக்குவம் அடைகின்றன. பக்குவம் அடைகின்றன என்றால் இந்த உலகத்தை அனுபவித்து அனுபவித்து அவற்றின் மேல வெறுப்பு உண்டா, உவர்ப்பு உண்டாகும். ஒரு ஆமாம், அப்போது அது இறைவனை நோக்க தொடங்கும். இதுவரை இறைவனை மறந்திருந்த உயிர் அந்த உலக வாழ்க்கையினுடைய இழிவை உணர்ந்து இறைவனை எண்ண தொடங்கும். அப்போது அடுத்த தொழில் அருளல். அடுத்த ஐந்தாவது தொழிலாகிய அருளலை புரிகிறான். மறைந்திருந்து செயல்படுத்திய இறைவன் உயிர் தன்னை எப்போது நோக்குகிறதோ அப்போது அந்த உயிருக்கு அருள் புரிகிறான். அருள் புரிதல் என்றால் என்ன? தன்னை நாடுகிறவர்களுக்கு தன்னையே கொடுக்கிறான், தனது பேரின்பத்தை கொடுக்கிறான். அதான் அருளல், தனது பேரின்பத்தை வழங்குகிறான். உலக போகம் என்பது சிற்றின்பம், நிலையில்லாத இன்பம். அதை அனுபவித்து அனுபவித்து ஒரு உவர்ப்பு உண்டான காலத்தில் இறைவன் தன்னை நோக்க வைத்து தனது பேரின்பத்தை வழங்குகிறான். அது அருளல். ஆக வேண்டுவார் வேண்டுவதே ஈவான். எந்த உயிர் எதை விரும்புகிறதோ அதை கொடுப்பான். உலக போக வேண்டுமா, அந்த உலக போகத்திலே ஈடுபடுத்துவான். இறை இன்பத்தை நாடினால் அதை வழங்குவான். வேண்டுவார் வேண்டுவதே

0: ஈவான் யார் சொல்றது? ஆமா, அப்பர் திருநாவுக்கரசர் சொல்வார். திருநாவுக்கரசர் உள்ளது இப்படி ஐந்தொழில்கள், இந்த ரெண்டு தொழிலும் மறைத்தலும் அருளலும் உயிரிடத்துல இறைவன் செய்கிற தொழில். உயிரிடத்திலே மறைந்திருந்து செய்வது மறைத்தல், பிறகு அந்த பக்குவப்பட்ட உயிருக்கு வெளிப்பட்டு அருள் புரிவது அருளல். அங்கே மறைந்திருந்து செய்தல் ஐந்தாவது தொழிலில் அந்த உயிருக்கு தன்னை காட்டி அருளலை செய்தல். இது இறைவனுடைய பொது இயல்பு, உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்தல். அப்படியானால் அவனுடைய உண்மையான இயல்பு என்ன? இறைவனுடைய உண்மையான இயல்பு, உண்மை இயல்பு என்னவென்றால், யாதொரு செயலும் செய்யாமல், யாதொரு வடிவமும் இல்லாமல் தனித்திருக்கிற நிலை, அதைத்தான் சச்சிதானந்தம் என்று குறிப்பிடுவார்கள். சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறான். இந்த உண்மை இயல்பை ஆறாஞ்சூத்திரத்திலே சொல்லுகிறார். ஆறு ரெண்டுல பொது இலக்கணம், ஆறாவது நூற்பாவில் தான் உண்மை இலக்கணம், இறைவனுடைய உண்மை இயல்பு ஆறாவது நூற்பா. பிறகு நாம் எல்லா பொருள்களுக்கும் ஆற்றல் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். எல்லா பொருளுக்கும் ஆற்றல் அல்லது குணம் உண்டு. சடப்பொருளினுடைய ஆற்றல் சட ஆற்றல், சடப்பொருளினுடைய ஆற்றல் ஜட ஆற்றல், அதாவது அறிவில்லாத சக்தி. ஜடப்பொருளுக்கு அறிவற்ற சக்தி உண்டு. நிலம் ஜடப்பொருள், நிலம் நிலத்தினுடைய ஆற்றல் என்ன? தாங்குகிற சக்தி, அது ஜடசக்தி, அது கருவுடையாது, தாங்குகிற சக்தி. நெருப்புக்கு என்ன ஆற்றல்? நெருப்பு சுடுகிற சக்தி. நீங்கள் படிச்சிருப்பீர்கள் உண்மை உலகத்தில் இல்லையா, ஐம்பூதங்களினுடைய குணங்கள்லாம் படித்திருக்கிறீங்க. ஆமாம், எனவே ஜடப்பொருளினுடைய ஆற்றல் சட ஆற்றல் எனப்படும். சித்துப்பொருளினுடைய ஆற்றல் சித்து ஆற்றல், அதாவது அறிவாற்றல். சித்து என்றால் அறிவு, எனவே சித்து பொருளினுடைய ஆற்றல் அறிவாற்றல். அறிவாற்றல் சைவ சித்தாந்தத்தில் சித்து பொருள் ரெண்டு, ஒன்று இறைவன் இன்னொன்று உயிர், ரெண்டு சித்து. எனவே உயிருக்கும் அறிவாற்றல் உண்டு, இறைவனுக்கும் அறிவாற்றல் உண்டு. என்ன வேறுபாடு? இறைவ உயிரினுடைய அறிவாற்றல் தானாக அறியாது, அறிவிக்கத்தான் அறியும். இறைவனுடைய அறிவாற்றல் தானாக அறிவாது. அந்த இறைவனுடைய ஆற்றலைத்தான் இறைவனுடைய சக்தி என்கிறார்கள். சக்தி அருள், அருள் என்கிறார்கள். இறைவனுடைய ஆற்றலை அறிவாற்றல் சிவசக்தி என்று சொல்லுகிறார்கள். சிவத்தினுடைய சக்தி சிவசக்தி. அந்த இறைவனுடைய அறிவாற்றலாகிய அதற்கு என்ன பெயர்? உயிர்களுக்காக செயல்படுகிறது. இறைவனுடைய அருளாற்றல் உயிர்களுக்காக செயல்படுகிறது. உயிர்கள் உலக வாழ்க்கையிலே ஈடுபடும் போது அந்த உயிர்களை இயக்குகிற ஆற்றல் இறைவனுடைய ஆற்றலுக்கு என்ன பேரு? திரோதான சக்தி. இந்த உலக வாழ்க்கையிலே உயிர்களை நடத்துகிற செலுத்துகிற இறைவனுடைய ஆற்றலுக்கு என்ன பெயர்? திரோதான சக்தி. தமிழிலே சொன்னால் மறைப்பு ஆற்றல், மறைப்பாற்றல். திரோதானம் என்றால் மறைப்பு, சக்தி என்றால் ஆற்றல், மறைப்பாற்றல். திரோதான சக்தி. இப்ப சொன்னேன் அல்லவா, இந்த மறைத்தல் தொழில், மறைத்தல் தொழில் என்று சொன்னேனே, அதை செய்வது இறைவனுடைய திரோதான சக்தி தான் அந்த மறைத்தல் தொழிலை செய்கிறது. உயிர்களிடத்துல மறைந்திருந்து அவற்றை இயக்குகிறது திரோதான சக்தி. எனவே இப்போது நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது திரோதான சக்தி. நமக்கு இன்ப துன்பங்களை கொடுப்பது திரோதான சக்தி, மறைப்பாற்று. மறைத்தலுக்கு பின்னால நடக்கிற தொழில் என்ன? அருளல். அதை செய்வது இறைவனுடைய அருள் சக்தி, அது அருட்சக்தி எனப்படும். அருட்சக்தி ஒன்று திரோதான சக்தி, மற்றது அருள் சக்தி. இந்த அருள் சக்தி யாரிடத்துல செயல்படும்? அடியார்களிடத்துல, அடியார்களிடத்துல ஞானிகளிடத்துல. அவர்களை நடத்துவது இயக்குவது அருள் சக்தி, நேராக அவர்களுக்கு அருளை வழங்குவது. அப்படியானால் ரெண்டு சக்திகளா இறைவனுக்கு? ஒரே சக்தி தான். இறைவனுடைய சக்தி ஒன்றே ஒன்று தான். அது செய்கிற தொழிலால ரெண்டாக சொல்லப்படுகிறது. மறைத்தல் தொழிலை செய்கிற போது திரோதான சக்தி என்ற பெயர், அருளலை செய்கிற போது அருட்சக்தி. ஒரே பெயர், ஒரே சக்தி தான். இறைவனுடைய சக்தி ஒன்றுதான். அது இரண்டு விதமாக செயல்படுகிறது, மறைந்திருந்து செயல்படுகிறது, வெளிப்பட்டு செயல்படுகிறது. அந்த திரோதான சக்தியை ஐந்தாவது சூத்திரத்துல சொல்லுகிறார். ஐந்தாவது சூத்திரத்துல திரோதான சக்தியினுடைய இலக்கணம். ஆறாவது சூத்திரம் என்ன சொன்ன? இறைவனுடைய உண்மை இயல். அதுக்கு முந்திய ஐந்தாவது சூத்திரத்துல அவனுடைய சக்தியாகிய மறைத்தல் சக்தி, திரோதான சக்தியினுடைய இயல்பை சொல்லுகிறார். அது ஐந்து. பிறகு அதுக்கு முன்னால என்ன சூத்திரம்? நாலு மூணு, ரெண்டும் நம்மை பற்றி, ஆன்மாவை பற்றி. மூன்று நாளும் ஆன்மாக்களாகிய நம்மை பற்றி, நம்முடைய இலக்கணம். வேண்டுவார் வேண்டுவதே ஈகிறார். மூன்று நாளும் உயிரை பற்றி. இப்போ அந்த ரெண்டை முடிச்சிடும். ஒரு வரி ரெண்டு கடைசியில ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். அன்றைங்கிறது அசைச்சொல், நீக்கமின்றி நிற்கும் ஆணை, இதுதான் திரோதான சக்தி. ஆணை என்பது இறைவனுடைய திரோதான சக்தி, அதை ஆணை என்று குறிப்பிடுகிறார். ஆணை என்றால் ஆற்றல், ஆணை என்றால் ஆற்றல். இங்கே இறைவனுடைய ஆற்றல் திரோதான சக்தி. அந்த ஆணையாகிய திரோதான சக்தியினின்று பிரிப்பில்லாமல் இருக்கிறான் இறைவன் தன்னுடைய சக்தியோடு. அத ஆணையின் நீக்கமின்றி தன்னுடைய ஆற்றலை நின்று, தன்னுடைய சக்தியினின்று எப்போதும் பிரியாமல், பிரியாமல். சிவமும் சக்தியும் பிரியாமல் தானே இருக்கும், பிரிந்திருக்கா? பிரியாமல் இருக்கும். அதான் ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அல்லவா, நிற்கும் அன்றே. எனவே இந்த ரெண்டாம் சூத்திரத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன? இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்துவிதமாய் பொருந்தி நின்று அந்த உயிர்களை அவை செய்த வினைக்கு ஏற்ப பிறந்து இறந்து வரும்படியாக செய்கிறான். இந்த செயல்களை எல்லாம் செய்வது எது? இறைவனுடைய சக்தி, திரோதான சக்தி தான் செய்கிறது. ஆக நான் இதை எடுக்கிறேன் என்றால் செய்வது எது? என்னுடைய ஆற்றல், கையில் இருக்கிற ஆற்றல். எனவே செயலெல்லாம் ஆற்றல். அதனால்தான் சிவம் சும்மா இருக்கும், சிவனே என்று இருக்கிறது இல்லவா? சிவனே என்று இருத்தல் அவனுடைய உண்மை இயல்பு. ஆனால் செயல்படும் போது சக்தி, சக்தி தான் செயல்படுவது. எப்படி சூரியன், சூரியனுடைய ஒளிக்கதிர், சூரியன் எங்கேயோ இருக்கிறான், ஆனால் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வது எது? அவனுடைய ஒளி, ஒளிதான் தொடர்பு கொள்ளுகிறது. அதே போல இறைவனுடைய திரோதான சக்தி தான் உயிர்களோடு தொடர்பு கொண்டு செலுத்துகிறது. இதில் படித்திருப்பீர்கள் திருவள்ளுவர் பயனில், அருளது நிலை, அருளது நிலையை சொல்லுகிறாரே சூரியனை ஒப்பிட்டு. அருளது நிலைங்கிற தலைப்பில் பெருக்க நுகர வினை பேரொளியாய் எங்கும் அறுக்கனென நிற்கும் அருள் என்று சொல்லுகிறார். சூரியனை போல் அறுக்கன்ன சூரியன். ஆமா, பெருக்க நுகர உயிர்கள் வினைப்பயனை பெருக்கவும் நுகரவும் அனுபவிக்கவும் வினைப்பயனை செய்வதற்கும் நுகர்வதற்கும் பெருக்க நுகர வினை, வினையை பெருக்கவும் வினையை நுகரவும் உதவி செய்வது எது போல என்றால் அறுக்கனென சூரியனை போல். ஆக சூரியன் ஒளியினால்தான் நாம் வினைகளை செய்கிறோம், நாம் உலகத்தை அனுபவிக்கிறோம். சூரிய ஒளி இல்லை என்றால் உலகத்தை அனுபவிக்க முடியாது. எனவே உலகத்திலே நாம் செயல்படுவதற்கும் நுகர்வதற்கும் சூரிய ஒளி துணை செய்வதை போல இறைவனுடைய அருள்தான் நம்மை நுகர வைக்கிறது, செயல்பட வைக்கிறது. ஆதலால் எதுக்காக சொல்ல வந்த அந்த ஆணை, ஆணையின் அப்படிப்பட்ட ஆணை என்றால் என்ன பொருள்? திரோதான சக்தி. அதிலிருந்து நீக்கமின்றி பிரிவில்லாமல் இருக்கிறான். ஆக சிவனுக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம்? சிவனுக்கும் சக்திக்கும் குணம் குணி, குணம் குணி சம்பந்தம். குணியாக இருப்பது இறைவன், அவனுடைய குணமாக இருப்பது ஆற்றல், அருளாற்றல். திரோதான சக்தி குணம், இறைவன் அந்த குணத்தை உடைய குணி. இந்த இரண்டும் பிரிப்பில்லாம தான் இருக்கும். குணம் குணி, எந்த பொருளை விட்டும் அதனுடைய குணம் பிரியாது. குணத்து குணியோடு பிரிப்பில்லாமல் இருப்பது குணம். நம்முடைய குணம் என்ன? உயிர்களாகிய நம்முடைய குணம் என்ன? என்ன குணம்? அறிவு. அறிவு அது நம்மை விட்டு பிரிகிறதா? பிரிவில் பிரியாது. உயிரை விட்டு அறிவு நீங்காது. குணம் குணி, அந்த சம்பந்தத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள், தாதான்மியம். தாதான்மியம், தாதான்மியம், தாதான்மியம் என்றால் ஒரு பொருளே குணம் என்றும் குணி என்றும் இரண்டாக சொல்லப்படுதல். ஒரு பொருளே குணம் குணி என இரண்டாக பிரிப்பின்றி நிற்கும். இதற்கு முன்னால் இந்த இதே சூத்திரத்தெல்லாம் முதல்ல பார்த்தது ரெண்டு பொருள் பிரிப்பின்றி நிற்பதற்கு என்ன பேரு? இரண்டு பொருள்கள், அது அச்சுவிதம். இரண்டு பொருள்கள் பிரிப்பின்றி சேர்ந்திருந்தால் அந்த சம்பந்தம் அச்சுவிதம். ஆனால் ஒரு பொருளே இரண்டாக பிரிப்பின்றி சேர்ந்திருந்தால் அது தாதான்மியம். இப்படி ஒரு சூத்திரத்துக்குள்ளேயே ரெண்டு சம்பந்தம், எனவே நமக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவிதம். இறைவனுக்கும் அவனுடைய திருவருளுக்கும் உள்ள சம்பந்தம் தாதா.
1: ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

அன்பான வணக்கங்கள். நாம் கொடிக்கவி சிந்தனையில் இருந்து வருகிறோம் இல்லையா? எம்பெருமானுடைய சிறப்பு தன்மையாவது அவன் சிவசத்தாக இருப்பது. அவன் சிவசத்தாக இருப்பது. அவனுடைய எண்பான் குணங்களையும் அந்த எட்டு குணங்களையும் மூன்று குணங்களாக அடக்கிவிடலாம். சத்து சித்து ஆனந்தம். எண் குணங்களையும் மூன்று குணங்களில் அடக்கலாம். சத்து சித்து ஆனந்தம் என்று அந்த மூன்று குணங்களையும் இரண்டு குணங்களில் அடக்கிவிடலாம். சத்து சித்து என்பது அந்த மூன்று குணங்களையும் இரண்டு குணங்களில் அடக்கிவிடலாம். சத்து சித்து. சிவம் என்பது அவன் சித்து என்பதை குறிக்கிறது. சிவம் என்றால் சித்து பொருள், பேரறிவு உடைய பொருள். சிவம் என்பது பேரறிவுடைய பொருள். சத்து என்பது சத்து பொருள் என்றால் என்ன? சத்து என்றால் என்ன? நாமந்தான் நிலையானவர்கள். நிலை மாறுபாடு அடையாத உள் பொருள் அதான் என்னது? சத்து. நிலை மாறுபாடு அடையாத உள் பொருள் அதான் சத்து. அடுத்த விஷயம் என்னன்னா, அவன் மனம் வாக்கு அதீதன். அவனுக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர்னா மனம் வாக்கு அதீதன். அதீதன் என்றால் மனவாக்கினால் எட்ட மனவாக்கிற்கு எட்டாதவன். மனவாக்கிற்கு எட்டாதவன். வாக்கிற்கு எட்டாதவன் என்ன அர்த்தம்? வாக்கிற்கு எட்டாதவன் என்றால் பாச ஞானத்தால் உணரப்படாதவன். பாச ஞானத்தால் உணரப்படாதவன். பாச ஞானம் என்றால் பாசக்கருவியினால் ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி. வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி புராணம் கலைஞானம் மந்திரம் நால்வகை வாக்குகள், இவற்றின் இந்த நால்வகை வாக்குகளுடைய பகுதியை தான் இதெல்லாம். இது எல்லாவற்றிலும் பெறக்கூடிய ஞானம் என்னது? பாச ஞானம் தான். இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னதுன்னா சொல் பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். நால்வகை வாக்குகளும் அதன் பகுதிய வாகிய அதனுடைய பகுதிகளாக சொல்லப்படுகின்ற இதெல்லாம் வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி புராணம் கலைஞானம் மந்திரங்கள் ஆகியவையெல்லாம் பொருள் பிரபஞ்சமாகும். சொல் பிரபஞ்சமாகும். ஆகியவையெல்லாம் சொல் பிரபஞ்சமாகும். ஆகியவையெல்லாம் சொல் பிரபஞ்சமாகும். இதுல பிருத்திவியிலிருந்து நாதமீரான எல்லா தத்துவங்களும் பொருள் பிரபஞ்சமாகும். கடைசியில முடியறது என்னது? பிருத்திவி தத்துவம் இல்லையா, நிலம். அதுல இருந்து மேல என்னது கடைசி தத்துவம்? என்னது? நாத தத்துவம் இல்லையா. என்ன ஆக நீளம் முதலாக பிரிது நாதம் ஈராக உள்ள தத்துவங்கள் எல்லாம் பொருள் பிரபஞ்சமாகும். எல்லாம் பொருள்
பிரபஞ்சமாகும். ஆக இவற்றிலிருந்து பெறக்கூடிய அறிவு, இதிலிருந்து சொல் பிரபஞ்சத்திலிருந்தும் பொருள் பிரபஞ்சத்திலிருந்தும் பெறக்கூடிய அறிவு எல்லாம் என்னது? பாச ஞானம். இவற்றிலிருந்தெல்லாம் பெறக்கூடிய ஆன்மாவின் ஞானம் பாச ஞானம். பாச ஞானம் என்பது ஆன்மாவின் ஞானம்தான். பெறக்கூடிய ஆன்மாவின் ஞானம், இவற்றிலிருந்து பெறக்கூடிய ஆன்மாவின் ஞானம் பாச ஞானம் எனப்படும். அதுக்கப்புறம் இந்த ஆன்மா சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஆக இந்த கருவிகள் எல்லாம் நமக்கு துணை செய்வதற்கு கொடுக்கப்பட்டவை, நமக்கு துணையாக இறைவனால் படைக்கப்பட்டவை அந்த கருவி கரணங்கள் எல்லாம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த கரணங்களை எல்லாம் நம்ம இப்ப இருக்கிற நிலைமை என்ன நிலைமை? அவைகளுக்கு நாம் அடிமையாகி உள்ளோம். நமக்கு துணையாக படைக்கப்பட்ட இந்த கருவிகளுக்கு நாம் என்ன ஆயிடுறோம்? அடிமையாகி வரும். ஆனா ஒரு பக்குவ நிலை வந்த பிறகு இந்த ஆன்மா என்ன எதை உணர ஆரம்பிக்கிறது? தனக்கும் பாசப்பொருள்களுக்கும் உள்ள தொடர்பை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். சிந்தித்து அது அப்புறம் என்ன முடிவு எடுக்கிறது? ஆகா இந்த கருவிகளுக்கு நாம் அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவைகளை அடக்குவதற்குரிய தகுதி யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. அதனால் அவை இவையெல்லாம் கீழானவை, நாம் அவற்றை அடக்கி ஆளக்கூடிய தன்மை உடையவை உடையவர்கள் என்பதை இந்த ஆன்மா உணர்ந்தபின் அதுக்கு ஒரு அறிவு உண்டாகிறது. கருவிக்கரணங்கள் தனக்கு கீழானவை, தன்னால் தனக்கு கீழானவை, தன்னால் அடக்கி ஆள்வதற்கு உரியவை, தன்னால் அடக்கி ஆள்வதற்கு உரியவை, நம்மை வசப்படுத்துபவை அல்ல. இத புரியும் என்ன? வெறும் பாச ஞானத்துல மட்டும் இருக்கும் பொழுது நமக்கு இந்த எப்படிதான் இருக்கிறோம். எந்த நூலறிவை எல்லாவற்றையும் கற்று சேர்ந்தாலும் அந்த பாச ஞானத்தை வச்சு பதிய அறிய முடியாது. அதனால நாலாம் சூத்திரம் மெய்கண்ட தேவநாயனார் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவங்க குலக்குரு என்ன இந்த சின்ன குழந்தை நடத்துதான், நிறைய பேர் உபதேசம் பெற்றிருக்கிறார்களா, அங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்க்கணும்னு வந்து எட்டி பார்க்கிறார். அப்பொழுது இந்த குழந்தை எதை நடத்தி கொண்டிருக்கிறது? நாலாஞ்சு சகசமலத்து உணராது என்று அந்த பகுதியை நடத்தி கொண்டிருக்கிறது. இவர் வந்தவர் சகசமலமாவது யார்? உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது? அவரை அப்படியே ஏற இறங்க ஒரு பார்வை, அவ்வளவுதான். அவர் யாரு? சகலாகம பண்டிதர், அப்பாவுக்கும் குரு, குலக்குரு. எல்லா வேதம் சாஸ்திரம் புராணம் ஸ்மிருதி மந்திரங்கள் எல்லாம் அவருக்கு, ஆமா எல்லாத்திலையும் பாண்டித்யம் பெற்றவர். அது கூட கதை வழியாக செவி வழியாக ஒரு கதை சொல்லது உண்டு. அவர் வந்தார்னா அவர் பின்னாடி ஒரு வண்டி வருமா, அதுல எல்லா வகை நூல்களும் இருக்குமா. யாராவது என்ன கேட்டா அந்த நூல்ல அந்த பக்கத்துல இருக்கு பாத்துக்கோம் வரோம், அவ்வளவு பாண்டித்யம் இருந்தது. அப்ப இங்க என்ன புரியுது? பாச ஞானம் கொண்டு பதியை அறிய, அதனாலதான் அவர் வந்து அவ்வளவு தூரம் இந்த குழந்தை என்ன சொல்றது பாப்போன்னு வந்து நிக்கிற. அது நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இல்லையா. பாச ஞானம் கொண்டு
பாரியை அறிய முடியாது. அந்த ஒரு பார்வையே அவருக்கு என்ன பண்ணுது, தீட்சை, அது நயன தீட்சையாக அமைகிறது. அப்படியே அந்த குழந்தையின் கால்களில் உலர அங்க அவ்வளவுதான். அவர் வந்து அங்க வயதுக்கு இடம் இல்லை, பாண்டியத்துக்கு பாண்டியத்திற்கும் இடம் இல்லை. அவரை ஆட்கொள்கிறார் மைகண்டா. அதனால எவ்வளோ பெரிய நூலறிவு இருந்தாலும் இல்லையா, அங்கு பதியை உணர்வதற்கு அது முழுமையாக துணையை செய்யாது. தனக்கு கீழானவை, தன்னால் அடக்கி ஆளப்படுபவை, நம்மை வசப்படுத்துபவை அல்ல என்பதை இந்த ஆன்மா உணர்கிறது, படிப்படியாக உணர்கிறது, படிப்படியாக உணர்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் இந்த ஆன்மா தன்னை தலைவனாக கருதுகிறது, தன்னை தலைவனாக கருதுகிறது. இது வரதே பெரிய காரியம். இந்த பாசக்கருவிகளை உணர்ந்து அதுல இருந்து அதனுடைய உண்மையை புரிந்து மேல வர்றதே பெரிய காரியம். அதுக்கப்புறமும் நானே பிரம்மம், தன்னை தலைவனாக கருதுகிறது. நானே பிரம்மம் என்று தலைப்படுகிறது, நானே பிரம்மம் என்று தலைப்பட செயல்பட தொடங்குகிறது. ஆன்மாவின் இந்த ஞானம் பசு ஞானம் எனப்படும். ஆன்மாவின் இந்த அறிவு பசு ஞானம் எனப்படும். அப்ப இந்த பசு ஞானத்துல கருவிக்கரணங்களை நன்றாக உணர்ந்திருக்கும், ஆனால் திருவருளை உணராத நிலை. முதல் நிலை ஒன்னையும் உணராத நிலை. நம் போன்றோர்களின் நிலை வந்து இந்த கருவிக்கரணங்களை விட்டு நீங்காத நிலை. அப்புறம் மூன்று நிலைகள், கருவிக்கரணங்களை உணர வேண்டும், அப்புறம் தன்னை உணர வேண்டும், அப்புறம் தலைவனை உணர வேண்டும். ஆக இந்த மூன்று படிமுறைகளிலும் மேலே சென்றால்தான் அது பேரின்பத்தை துய்க்க முடியும் இல்லையா. இப்போ எதை உணர்ந்து விட்டது, கருவிக்கரணங்களுடைய செயல்பாடுகள், நமக்கும் அந்த கருவிகரணங்களுக்கும் உள்ள தொடர்பு, இதையெல்லாம் நன்கு உணர்ந்த ஆன்மா கொஞ்சம் முன்னேற்றம். ஆனா அதுக்கப்புறம் திருவருளால் நாம் இயக்கப்படுகிறோம், திருவருளே எல்லாம் என்பதை உணர்வதில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுது, நானே எல்லாம் என்ற அந்த நிலைமையை அடைகிறது. அப்பொழுது அதற்குள்ள ஞானம் பசு ஞானம் எனப்படும். பசு ஞானத்துல இந்த ஆன்மா அந்த ஞானத்தை வச்சு இது என்னத்தை உணருது, இதால் எதை உணர முடியவில்லை, திருவருளை உணர முடியவில்லை. அங்கதான் அதுல உள்ள சிக்கல், திருவருளை அது உணர்வதில்லை. அப்ப இதுவும் குறைபாடு உடைய அறிவு. இந்த ஆன்மாவின் இந்த அறிவும் என்னது, குறைபாடு உடையது. இதுவும் ஊனமுடைய அறிவாகும், இதுவும் ஊனமுடைய அறிவாகும். அப்புறம் இது படிப்படியாக பக்குவப்பட்டு அதுக்கப்புறம்தான் எதை உணர்து, தாம் திருவருளாலேயே செலுத்தப்படுகிறோம், எல்லாம் திருவருள் மயமே என்பதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. எல்லாம் திருவருளை, ஏதேது
சொன்னாலும் ஏதேது செய்தாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா எல்லாம் நின் அருளே என்று கண்டு தன் செயலே ஏதுமில்லை என்ற நிலையை அடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் பக்குவப்பட்டு என்ன பண்ணுது, ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்தாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் எல்லாம் மாதேவா நின் அருளே என்று எல்லாவற்றையும் அருளாக காணக்கூடிய அந்த தன்மையை அடைதல், அதுதான் எனது. அப்படி பெற அந்த அறிவு தான் எனது பதி ஞானம். அந்த அறிவு தான் எனது பதி ஞானம். இந்த வாக்கு என்பது என்னன்னு பார்த்தோம், அதுபடி மனம் என்ற சொல்லினால் குறிக்கப்படுகிற ஞானம் பத்து ஞானம். மனம் என்ற சொல்லினால் குறிக்கப்படுகிற ஞானம் பத்து ஞானம். நம்ம சிவபுராணத்துல பாடுறோம் இல்லையா, மாற்றம் மனம் கழிய இந்த மறையோனே. அதுல மாற்றம் என்பது என்னன்னா பாச ஞானம். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, அதுல மாற்றம் என்பது பாச ஞானம், மனம் என்பது பசு ஞானம். ஆக பாச பசு ஞானங்களை பாச பசு ஞானங்களுக்கு அகப்படாதவனே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அதே மாதிரி உண்மை விளக்கத்துல பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் ஒரு இல்லையா, பஞ்சாக்கரத்தை பஞ்சாக்கர திருமேனி கொண்டு பஞ்சாக்கரத்தையே அம்பலமாக கொண்டு உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் ஆடுகின்றார். அதுல உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வருது இல்லையா, உரை என்பது எதை குறிக்கிறது, பாச ஞானம். உணர்வு என்பது பசு ஞானம். உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் என்பதுல உரை என்பது பாச ஞானம், உணர்வு என்பது பசு ஞானம். அதனால வாக்கு மனோ அதீதன், வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டப்படாதவன். ஆனால் கோசரன், கோசரன் என்றால் எட்டப்படுபவன் அகப்படுபவன். வாக்கு மனோ அதீதன், வாக்கு மனோ அதீதனா பாச பசு ஞானங்களுக்கு எட்டாதவன், பாச பசு ஞானங்களுக்கு எட்டாதவன். அப்புறம் கோசரன், கோசரன் என்றால் எட்டுபவன். எதுக்கு எட்டுபவன், பதிஞானத்துக்கு எட்டுபவன். பதிஞானத்தால் அவனை அடைய முடியும். பதிஞானம் என்பது எல்லாம் திருவருளே என்று எண்ணக்கூடிய திருவருளையே துணையாக கொண்டு வாழும் வாழும் அறிவை பெறுவதுதான் எனது பதிஞானம் பெறுதல். பதிஞானம் பெறுதலாவது எல்லாம் திருவருளே என்று அவனிடம் பூரணமான சரணாகதி. இல்ல என்ன பாடல் வரும், அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குந்தையனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அதுதான் எனது பரிஞானம் பெற்ற நிலை. ஆவி உடல் உடமை எல்லாம் என்னுடைய, எனக்கென்று எந்த செயலும் இல்லை, எனக்கென்று எந்த சிந்தனையும் இல்லை இல்லையா, எல்லாம் நீயே. நீயே செய்தும் செய்வித்தும் இருக்கின்றாய், நீயே எல்லாவற்றையும் செய்தும் செய்வித்தும் இருக்கின்றாய். அதுதான் பரிஞானம் பெற்றவின் இந்த ஆன்மாவின் நிலை. எல்லாம் உன் செய்தீன்,

0: அதனால அவனை என்ன சொல்றோம், கோசகன் என்று சொல்லுவோம். இப்போ சில மதவாதிகள் இருக்கிறார்கள், இந்த மாயாவாதிலாம் என்ன பண்ணுவானா, அவன் அகப்படவே மாட்டான், இந்த ஆன்மாக்களால் அவனை உணரவே முடியாது, ஆன்மாவின் அறிவுக்கு அவன் எப்பொழுதுமே எட்ட மாட்டான், அதனால கோசகன் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார். யாரு? மாயாவாதி. இந்த சிவசமவாதின்னு இருக்கிறாங்க, அவன் என்ன பண்ணுவானா, பசுஞானத்தாலே அவனை அறிய முடியும் என்று அவர்கள் அவர்களுடைய வாதம். மற்ற கரணங்களை எல்லாம் கீழானவை நாடினாலே எல்லாம் முத்திய நிலை, அதை வச்சே அவனை அறிந்து கொள்ளலாம் என்பவர்கள் யாரு? சிவ சமவாதி. அப்புறம் நம்ம தாத்திகர் இருக்காங்களே, இந்த வைசேகியம் ஐயாயிகம்லாம் பிரிவு இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்பொழுதுமே இந்த மனம் கூடிய வழி அறிவு கிடைச்சிடும், இந்த ஆன்மாவுக்கு மனம் கூடிய வழி அறிவு கிடைச்சிடும். அப்ப அதை வச்சு எப்படி பிற உலகத்து பொருட்களை அறியறாங்களோ அதே மாதிரி இறைவனையும் அறிந்து கொள்வார்கள் என்று அவர்கள் வாதிடுவார்கள். இப்ப இவர்களை எல்லாம் மறுத்துதான் முதல் இரண்டு ஞானங்களுக்கும் அகப்படாதவன் ஒருவாற்றாலும் அறியப்பட மாட்டான், ஆனால் ஒருவாற்றால் அறியப்படுபவன், பரிஞானத்துக்கால் அவன் அறியப்படுபவன் என்ற கருத்தினை இந்த மதத்தாரையெல்லாம் இவருடைய கருத்துக்களை எல்லாம் மறுக்கும் வகையாக மூன்றாவது பாடலை, கொடிக்கவின் மூன்றாவது பாடலை அமைக்கிறார். அவன் எக்காலத்தும் தாக்காது நிற்பவன், வாக்காலும் மனத்தாலும், அதை நம்ம பார்த்துட்டோம், தாக்காது உணர்வறிய தன்மையனை, அவனை எக்காலத்தும் உணர முடியாது. அப்புறம் அவன் எப்படி தொழில்களை ஆற்றுகின்றான், ஆக்காது ஆக்கி, நோக்காது நோக்கி, நொடியாது நொடித்து, தாக்கரவே நிற்கின்றான். அதுதான் அவன் அவனுடைய தன்மை இல்லையா. எதையுமே அவன் நம்மை மாதிரி கருவி கரணங்களை வைத்து அவன் செய்வதில்லை. அவன் தொழிலை எப்படி செய்கிறான், செய்தாலும் அதனால் அவன் விகாரம் அடையான் இல்லையா. எப்படி இரும்பை காந்தம் வலித்து இழுக்கும் பொழுது எந்த விகாரம் அடைவதில்லையோ, அவ்வாறே அவன் இந்த உயிர்களை ஈர்த்திருந்தால் அவன் எந்த விகாரமும் அடைவதில்லை. அதனை அது நம்ம இதுல வர்றதுதான், உதாரணம் மேற்கோள் திருஞானபுரத்துல வர்றதுதான், அப்படியே வராது. நான் அங்க இங்கேயுமா சேர்த்துடுறேன், நொடியாது அதை ஆக்காது ஆக்கி, நோக்காது நோக்கி, நொடியாது நொடித்து, நொடித்துனா அழித்து, நொடித்தான் மலை, நொடித்தான் மலை உத்தமனைங்கிறார் இல்லையா சுந்தர, தானனை முன்படைத்தான் அதுல சொல்றார் இல்லையா, நொடித்தான் மலை உத்தமனை. நொடித்தான் மலைனா என்னது, உயிர்களை ஒடுக்கு போவன், அவன் இருக்கக்கூடிய மலை பேரு நொடித்தான் மலை. அதனால நொடியாது நொடித்து அப்படின்பார் மைகண்டார், நொடியாது நொடி, இவ்வளவு பண்ணாலும் அவன் தாக்கரவே நிற்கின்றான் இல்லையா. அப்படிப்பட்டவனை அதை நுணுகி, அவனை நுணுகி ஆராய்பவர்கள், அந்த பரிஞானத்தால் அவனை காண்பவர்கள், பரிஞான கண் கொண்டு அவனை காண்பவர்கள் இல்லையா. அப்படி கண்டால்தான் இப்படியே நின்றத்தன் இல்லையா என்பதை எழுதி காட்ட போனாதே, அவன் அருளே கண்ணாக காணினால் அவனை உணர முடியாது. அவன் அருளே கண்ணாகங்கிறதுதான் திருவருள் ஞானம், பரிஞானம், திருவடி ஞானம் எல்லாமே ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. திருவருள் ஞானம், பரிஞானம், திருவடி ஞானம் எல்லாமே என்னதான், பரிஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் சொற்கள், ஒரே பொருளை சொல்லக்கூடிய சொற்கள். அப்படிப்பட்டவனை நோக்கி, அவனை பரிஞானத்தால் உணர்ந்து அவன் நம்முடைய அறிவில் பிரியாமல் இருப்பதை, நம்முடைய அறிவில் என்றும் அவன் பிரிவர். இப்ப மட்டும் பிரிஞ்சா இருக்கான் இல்ல, ஆனா இப்பவும் எப்படி இருக்கான், மலரும் மனமும் போர் இல்லையா, வீணையும் நாதமும் போர் இல்லையா, பழமும் சுவையும் போர் கலந்துதான் இருக்கிறான். ஆனா நமக்கு அது பழமும் தெரிய மாட்டேங்கு, சுவையும் தெரிய மாட்டேன். இப்பமும் அப்படித்தான் இருக்கிறான், ஆனா இப்பொழுது நமக்கு அது புரிய மாட்டேங்கு, உணர முடியவில்லை. அந்த பக்குவப்பட்ட பரிஞான நிலையை அடைந்தவர்கள் ஆகா பழமும் சுவையும் போலெல்லாம் நம்ம கலந்திருக்கிறத அப்படியே உணர்வார்கள். அந்த நிலைமைக்கும் அவன் எப்பொழுதும் அப்படிதான் இருக்கான். அதை உணர்ந்த நிலைதான் என்னது, பரிஞானம் கைவரப்பெற்ற நிலை. நம்முள் ஒன்றாக இருக்கின்றார், வேறாகி நின்று நமக்கு அறிவிக்கின்றார், உடனாகி நின்று நம்மை அனுபவிக்க செய்கின்றார் இல்லையா, உடனாகி நின்று நம்மை அனுபவிக்க செய்கின்றார். அப்போ இதையெல்லாம் உணர்ந்த வர நிலையில, எந்த நிலையில இந்த ஆன்மா உணரும், பரிஞானம் கைவரப்பெற்ற நிலையில தான் அவன் செய்யக்கூடிய இந்த உபகாரங்களை எல்லாம் அது உணரும். உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து அது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், உருகுகிறது. அதை உணர்ந்து உருகுகிறது. அப்ப அவன் தம்மில் பிரியாமை இருப்பதை அது உணர ஆரம்பிக்கிறது. அவன் நம்மை விட்டு பிரிவதில்லை இல்லையா. இந்த உலக போகங்களை பெறுவதற்காக நாம எவ்வளவோ பிரயத்தனங்களை பண்ணுகிறோம் இல்லையா, அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நாம போராடுகிறோம். நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தான் போராடுகிறோம். அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது, அந்த போராட்டத்துல நம்ம வெற்றி பெறுவோமா பெற மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியாது. நமது உரிமை அவனை அனுபவிப்பதற்கு நமக்கு முழுமையான உரிமை உள்ளது. இந்த உரிமைக்கு எந்தவித போராட்டமும் அவசியம் இல்லை, அவன் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். எத்தனையோ வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம், எத்தனை எத்தனையோ உரிமைகளை பெறுவதற்காக வாழ்க்கையில போராடுகிறோம். மிகப்பெரிய உரிமை இல்லையா, திட்ட முடியாத உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த பேரின்பத்தை துய்ப்பதற்கான உரிமை நமக்கு இல்லை, அவன் அதை வழங்குவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கின்றான். என்ன கொடுமை பாருங்க இல்லையா. அதனால இந்த பரிஞானம் பெற்றவர்களை தான் இதை உணர்கிறார்கள். வந்து முந்துமீனை ஓடி சென்று முந்தி போய் அந்த உரிமையை அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று நம்மையும் அழைக்கிறார். ஏன்னா பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்பத்தை நம்ம வாழ்நாள்லயும் பார்ப்போம். சாதாரண ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் இருந்தா நமக்கு உடனே நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், நம் பேத்தி பேரர்களுக்கு கொடுக்கணும்னா நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நமக்கு அப்படி ஒரு நினைவு வரும். நமது அருளாளர்கள்லாம் தாங்கள் அனுபவித்த அந்த பேரின்பத்தை இந்த உயிர்களுமே அனுபவி, இவ்வளவு பேரின்பம் இல்லையா, இதை இந்த உயிர்களும் அனுபவிக்க வேண்டுமே என்ற எண்ணம் அந்த அருள் அவர்களுக்கு தலைப்படுகிறது. அதனால நம்ம உமாபதி சிவன் என்ன சொல்றாருன்னா, நம்மில் பிரியாமை, நம் அறிவில் அவன் பிரியாமை இருப்பதை அதை பிரித்து உணர்ந்து, நம் அறிவில் அவன் தெரியாமல் இருப்பதை அதை முழுமையாக நுணுகி ஆராய்ந்து உணர்ந்து இந்த உயிர்கள் உய்யும்படி, அந்த பரிஞானத்தை இந்த உயிர்கள் பெறும்படி கொடியேற்றினேன். அந்த திருமலத்தை குளிக்கும் உயிர் என்று சொன்னார் அல்லவா, அந்த உயிர் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தினால் கொடியினை ஏற்றினாராம் என்பதாக இந்த பாடலை வைக்கிறார். நம்ம ஒன்பதாம் சூத்திரத்திலயும் பார்க்கிறோம் இல்லையா, ஊனக்கன் பாசம் உணரா பதியை. ஊனக்கன் என்பது என்னது, பாச ஞானமா பதிஞ்சா பசு ஞானமா? ஊனக்கன் என்பது பசு ஞானம். ஊனக்கன் பாசம் உணரா பதியே, என்ன செய்ய? ஊனக்கன் என்பது என்ன ஞானம்? பசு ஞானம். அதுவும் ஊனமுடைய அறிவுதான் இல்லையா? அவனை உணராத அறிவு அத்தனையும் ஊனம் தான, குறைபாடு உடைய அறிவுதான். ஊனக்கண் பாசம் உணராப்பதியே ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. அந்த ஞானக்கண் என்பதா பதி ஞானம். பாட்ட பாத்தீங்க, மூணாவது பாடல். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலத்தும் தாக்காது உணர்வறிய தன்மையனை நோக்கி. அதுல அந்த பிரித்துன்னு இருக்கு இல்லையா, அது இடையினறி தான் வரும். நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை குறிக்கும். அந்த குறிக்கும்னு வர்றதுனால இங்க என்ன பண்ற, குறித்துன்னு வர்றதுனால இங்க என்ன பண்ணிருக்காரு, பிரித்துன்னு வரும். இல்லாட்டா அதை அந்த உணர்வினை பிரித்து அதை, அதாவது என்னன்னா அதை முழுமையாக கொண்டு அந்த உணர்வினை தம்மில் அவன் பிரியாமை, தம் அறிவில் அவன் பிரியாமை இருப்பதனை முழுமையாக உணர்ந்து அதை உணரும், உணரக்கூடிய அந்த பரிஞானம் இந்த உயிர்களுக்கு வாய்க்கும்படி கொடி. இதுல அந்த கொடியேற்றத்தின் தன்மை என்ன அப்படிங்கறத உங்களோட எழுதல இல்லையா? அந்த கொடிச்சீலை திரோதானம், கொடிச்சீலை திரோதான சக்தி, கொடிச்சீலை திரோதானம். அதில் வரையப்பட்டுள்ள ரிஷபம் இடபம் ஆன்மா, அதில் வரையப்பட்டுள்ள இடபம் ஆன்மா. அப்புறம் அதுல ரெண்டு கயிறு இருக்கும், ஒன்னு தர்ப்ப கயிறு இன்னொன்னு நூல் கயிறு. தர்ப்ப கயிறு ஆணவம், தற்பை தற்பை கயிறு, இன்னொன்னு நூல் கயிறு, அது திருவருள். அப்புறம் கொடிமரத்தின் அடிபாகம் கேவல நிலை, கொடிமரத்தின் அடிபாகம் கீழையும் நிறைய போயிருக்கும். அடிபாகம் கேவல நிலை, நடுபாகம் சகல நிலை, சகலம் சகல நிலை. நூல் கயிறு திருவருள் இருக்கீங்களா? இன்னும் இதுல வந்து ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாலாம் சொல்றாங்க. அது ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடி உரை சொல்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த கொடி ஏற்றபின் இல்லையா, இனியோர் இடையூறியிலோ செல்வோம்னா செல்வோமே யாத்திரை பத்தில படிறோம் இல்லையா, என்று அந்த கொடி ஏற்றி முடிஞ்சோன்னா அந்த ஆன்மா என்ன பண்ணுது, அப்படியே சுத்த வெளியில். இத அந்த தப்பை கைது இருக்க ஆணவன் சொல்றனா இத்தை விளைவித்தல் மலம்னு படிக்கிறீங்க இல்லையா? நம்ம ஞாபகரச பெருமான் அந்த சூளை நோயை பற்றி அந்த கூட்டாயினவார் பதிகத்துல அதனுடைய கொடுமைகளை எல்லாம் நிறைய பாடல்கள்ல சொல்ற. கடைசியில அந்த பதியம் பாடி முடிச்சவன்னா என்ன ஆயிருது, அவனுடைய அருளுக்கு ஆட்பட்டு விடுகிறார். அதுக்கப்புறம் அவர் நிலைமைய வேற. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூளை நோய்க்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன், அந்த சூளை நோயினுடைய கொடுமைய ஒவ்வொரு பாடல்லையும் இல்லையா என்ன சொல்றார், நிறைய சொல்றாரு இல்லையா, புரட்டி அறுத்து ஈர்த்திட அப்படிம்பாரு. விழுந்தும் புரண்டும் எழுந்தும் விழுந்தால் என் வேதனையாயின நீக்கிடார். அவ்வளவு கொடுமை இல்லையா, அந்த சூளை நோயினுடைய கொடுமைய தாங்க முடியாம ஆச்சேன் ஆச்சேன் ஆச்சேன்னு அலற, அவ்வளவு கொடுமையானது இல்லையா. கூத்துவன் மாதிரி என்னை குமைக்கிறது என்றெல்லாம் சொல்வார். சொல்லிட்டு அவனுடைய அருளை பெற்றதின் அந்த பதியத்தை பாடி முடிச்சவன அது இருக்கிற இடம் தெரியாம மறைந்து விடுகிறது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த எதுக்கு? இந்த சூளையை நோக்கி யான் செய்யக்கூடிய கைமாறு. ஏன்னா இதத்தான், இதுதான் என்ன, என் பெருமானிடம் கூட்டுவித்தல் என்று சொல்றோம். அதுபடி இத்தை விளைவித்தல் மலம் என்பதனால இந்த ஆணவம் இந்த இடத்துல எதாவது பேசப்படுகிறது. மேலே அதுவும் ஏத்துறதுக்கு ஒரு இதா இருக்கு. அது மாதிரி அப்படியே போய் அந்த ஆன்மாவானது அந்த சிதாகாசத்தில் அவனோடு இணைகிறது. எந்தவித இடையூறும் இல்லை. செல்வோம் நாம் செல்வோமே என்று அது அப்படியே கொடிக்கம்பத்தில் ஏறி அங்கு போய் அந்த பரமானந்த வெளியில் அவனோடு இணைகிறது. அதுதான் அந்த கொடியேற்றத்தினுடைய தன்மை. இன்னும் அதுக்கெல்லாம் நிறைய விரிவாக சொல்வார்கள். அதுல வைக்கக்கூடிய அந்த கட்டைகள், சூரிய சந்திரங்கள், மேல வச்சிருக்க கட்டை, அப்படி கீழே அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. பெரிய திருத்தலங்களெல்லாம் கொடியேறும்போது அதை வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய நிறையவே அதுக்குரிய முறைகள் உண்டு.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: ஞானப்பயிற்சி. ஞானப்பயிற்சி என்ன என்றால், இந்த ஓதுதல் நிற்றல் மேற்கொள்கின்ற பொழுது இந்த அனுபவம் விட்டு நீங்காவதற்கு நாம வேற சிலவற்றை செய்ய வேண்டும். என்ன என்றால், இந்த ஞான பயிற்சியோடு திருவடி வழிபாடு. திருவடி வழிபாடு என்ன அப்படின்னா, காலையில சாயங்காலம் அனுஷ்டானம் செய்யணும். குருநாள் கட்டாயம் தீட்சை பெற்று அனுஷ்டானம் செய்யணும். அனுஷ்டானம் அல்லது சந்தி என்று சொல்லுவோம். சந்திங்கிறது என்னன்னா, ரெண்டு பொழுது சந்திக்கின்ற நேரம் தான் சந்தி. காலையில விடி காலையிலும் பகலும் சந்திக்கிறது. கால உதய காலத்துல நண்பகலும் ஒரு சந்தி, மாலை இரவும் பகலும் சந்திக்கிறது ஒரு சந்தி. மூன்று சந்திகள் முச்சந்தி இருக்கும் இல்லையா, அது மாதிரி மூன்று சந்தி. மூன்று சந்தியில மூன்று சந்தியிலையும் அனுஷ்டானம் பண்ணணும். மூணு நேரத்துல பண்ணாதவங்க கூட ரெண்டு நேரத்துல செய்ய வேண்டும். இதெல்லாம் பேரு வேலை பிரதேசிகருக்கு பத்தாம் சன்னிதானம் உபதேசித்த ஒரு நிலை அனுஷ்டானம். இங்கே நாம் நிற்றல் ஓதுதல் என்பவற்றை மேற்கொள்ளும் ஞான பயிற்சியுடன் திருவடி வழிபாடு சந்தியாகாலங்கள், அதாவது காலை 6 மணி சூரியத்துக்கு முன், மாலை 6 மணி சூரிய அஸ்தமன காலத்துக்கு முன்பு செய்யும் அனுஷ்டானம் என்னும் கிரியைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். இப்ப உங்களை அனுஷ்டானம் பண்றவங்க இருப்பீர்கள். நமக்கு வந்து அனுஷ்டானம் சொல்லும்போது மந்திரம் சொல்லுவாங்க, குருநாள் சொல்லுவார், அனுஷ்டானத்தை இப்படி பண்ணணும்னு சொல்லுவான். ஆனா அந்த மந்திரங்களுடைய பொருள் என்ன, எதுக்கு செய்வது என்பதை சொல்லி தர்றது இல்லை. சொல்லி தரணும், குருநாள் சொல்லும்போது உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லணும். இப்ப ஆசமணம் பண்றதுன்னு சொல்லுவாங்க, கையில உளுந்த அளவு தண்ணீர் விட்டு சாப்பிடணும். போகும்போது ஆத்மத்த சுதா விட்டு இப்படி கையில பிடிச்சு உடைக்கணும். பிடிச்சு உடைக்கிறது இல்ல, இந்த கையில இந்த பகுதியை வச்சுக்கிட்டு இப்படி உடைக்கணும். ஆத்ம சுதா, வித்யா தத்துவ சுதா, சிவ தத்துவ சுதா என்று இந்த 36 தத்துவங்களையும் சுத்தி செய்வது.

உறுப்புகளை தோடுதல்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசனம் பண்ணிட்டு தண்ணியை வந்து நாம் வச்சிருந்தா இருக்க தண்ணியை கங்கா ஜலமாக பாவித்து அப்புறம் அதில் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ஒரு மற்ற சடங்குகள் எல்லாம் வரும். இப்போ கரணியாசம் அங்கன்யாசம் பண்ணுற போது நமக்கு முக்கியமான மந்திரங்கள், இறைவனுடைய ஐந்து முகத்தினுடைய மந்திரங்கள் பேர் சக்தி அது ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் பகவரம் வாமதேவம், இது வந்து பஞ்ச பிரம்ம மந்திரம் என்று சொல்லுவது. அப்புறம் ஷட் அங்க மந்திரம், ஷட்னா ஆறு, அங்கங்குது உறுப்புகள் சிரசு சிகை வக்ரம், வக்ரம்னா முகம் இருதயம் குச்சியம் இப்படி ஆறு உறுப்புகள், பாதம் ஆறு உறுப்புகள். இந்த இந்த ரெண்டு மந்திரத்துக்கு 11 மந்திரங்கள் ஆகும். ஐந்து பஞ்சபிரம மந்திரமும் ஷட்கங்க மந்திரம்தான் 11 மந்திரங்கள் ஆகின்றன. இந்த 11 மந்திரையும் பஞ்சபிரம மந்திரம் என்று சொல்லுவோம். இது வந்து அடிக்கடி நமக்கு பூசையில சொல்லுவது சொல்றபோது இது எதுக்கு சொல்லப்படுகிறது என்றால் இந்த நம்முடைய உடம்ப தூய்மையாக்கி இறைவனுக்குடைய கருவிழா உடம்ப கருவிழாக ஆக்கிக் கொள்வதற்கு சொல்லுவது என்பது. அது வந்து இதெல்லாம் கொண்டாந்து அனுஷ்டானத்துல சொல்லிக்கிட்டுவோம். சிவபூஜையிலையும் இந்த மந்திரங்கள் வரும். இப்ப இது வந்து இன்றியமையாதது இந்த அனுஷ்டானம். இது ஏன்னா இந்த இறைவனுடைய மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதனால இது அனுபவத்துக்கு வரக்கூடிய ஒரு சாதனமாக அமையும். இது இந்த நிலைமை ஆன்ம திருவடி. திருவடி என்பது சிவசக்தி, திருவருள் சிவசக்தி சிவஞானம் என்னும் பொருளை உடையது திருவடி. நம்ம திருவடி என்பது திருவடி பயிர் திருவடி வழிபடுதல் என்றால் திருவடின்னு என்ன காலு நல்ல சில பேரு சில மாத்திரம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க மரக்கட்டையில ரெண்டு செருப்பு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு திருவடி பூஜை பண்றோம் அப்படிம்பாங்க. நம்ம சனி சித்தாந்தத்துல அந்த மாதிரி பூஜைலாம் நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. நாம வந்து உண்மையாகவே சிவன் அடியார்களுக்கு பார்த்த பூஜை செய்வது. ஏன்னா இந்த அடியார் இது வந்து நடமாடும் சிவன், அந்த சிவம் தாவர சிவம், இது ஜங்கம ஜங்கம்னா அசைதல் நடமாடுகிற சிவம் என்று சிவன் அடியார்களுக்கு பாத பூஜை செய்வது உண்டு. பாதத்தை போல மரக்கட்டையில பண்ணிட்டு அதை பூசை பண்றதெல்லாம் நம்முடைய பழக்கத்துல இல்ல. ஏன்னா திருவடிங்கிறது என்ன என்றால் அது சிவசக்தி சிவஞானம் என்ற பொருளை உடையது. இப்போ வழிபாடு, திருவடி வழிபாடு, வழிபாடுன்னா என்ன, வழியில் படுவது வழிபாடு. அவங்க பெரிய சொன்ன வழியில வழிபடுவது எப்பவுமே அது ரொம்ப சுலபம். நம்ம காட்டுல எங்க போகும்போது ஒத்தடி பாதி இருக்கும், நான் போன்றது ஒத்தடியிலே பாதியில போயிடலாம். நான் புதுசா புது ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுன்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். அதனால பெரியவங்க சென்ற வழியிலே படுவது அது நமக்கு நல்ல நெறிக்கு நல்ல இடத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு நமக்கு கொண்டு போய் சேர்த்தோம். இப்ப திருவடி வழிபாடு என்றால் திருவடியில் அல்லது திருவருளியில் திருவருளில் அடங்கி செய்கின்ற வழிபாடு, அடங்கி செல்வது வழி செல்லுதல் என்று பொருள். இப்போ இந்த நிலையில நிலைமையில் ஆன்மருவில் நாள்தோறும் படிப்படியாக விளங்கி மிகுமாறு புறத்தில் வழிபட வேண்டும். புறத்துல வழிபடுகின்ற போது அகத்துல அந்த மந்திரங்களுடைய பொருள் மனசுல பதியும். நாம நீங்கி யா வாவில ஒன்றி சீரத்தில் சேருது என்ற இந்த நினைவு நமக்கு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பதியும். இப்படி இந்த நிலைமை ஆன்ம அறிவில் விளங்கல் இன்றி இப்படி செய்யாம புற வழிபாடு செய்தல் பயன் தராது. இந்த பொருள் உணர்ந்து செய்தால்தான் இது உண்மையான பலனை தரும். சும்மா கையில் தண்ணியாத்தி தொடச்சிட்டு இருந்தா அது ஒன்றும் பயன் தராது. இந்த பொருளை உணராது செய்யக்கூடிய புற வழிபாட்டால் எந்த பயனும் இல்லை. நாம் செய்கின்ற எல்லா வழிபாடு இது போலதான். சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்வார் தான் செல்வன், அவன் செல்வரத்தில் இருப்பார்கள். மற்றெல்லாம் வெறும் கிளிப்பிள்ளை சொல்றது போல, கிளி பொருள் சொன்னதை திருப்பி சொல்லும், ஆனா அது பொருள் அதுக்கு பொருள் அனுபவம் இல்லை என்றால் சொல்லுவதனால பயன் ஒன்றும் இல்லை. ஆனால

0: இந்த நிலைமை ஆன்மரியில் விளங்குகின்றது. வெளியே புற வழிபாடு செய்தல் பயன்தாது. இங்கனம் திருவடி பிழைத்தலாய் குற்றம் இழந்ததற்கு மிகவும் வருந்தி பெருமான வேண்டி மீண்டும் திருவருள் வழியில் உறைந்து நின்றால் மட்டுமே விடை. நீங்க தப்பு பண்ணிட்டா பாவம் பண்ணிட்டா நாம் வழிபடுகின்ற போது செய்த தப்புக்கு வருந்து ஆண்டவிட்ட வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும். அது வந்து யாரும் பாவ மன்னிப்புங்கிற தனியா ஒண்ணும் கிடையாது. பாவ மன்னிப்பு விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. நம்முடைய மனசுல மாறுகின்ற மாற்றம் தானே ஒழிய அது தனியா அதுக்கு பாவ மன்னிப்புங்கிறது ஒண்ணும் கிடையாது. அதனால விடை எங்க பயனுடையும். இங்க நாம் உபதேசம் பெற்று திருவடி வழிபாடு அனுஷ்டானம் முதலை செய்து வருவதுடன் அமையாமல் உபதேச பொருள் எது பஞ்சாட்சர உபதேச பொருள் விளங்கும்படியாக அமைந்த மெய்கண்ட சந்தான நூல்களையும் பயந்து சிந்தித்து தருதல் வேண்டும். அப்ப அனுஷ்டான தீட்சை பெற்று தீட்சையில் பெற்ற பொழுது குருநாத எந்த வழியில நமக்கு வழிபாடு செய்யும்படி சொன்னாரோ அந்த வழியில வழிபட்டு கூட வழிபட்ட அந்த பொருள் நமக்கு கை வருவதற்காண்டு 16 சாத்திரங்களையும் மெய்கண்ட சாத்திரங்களை பயிலுதலும் வேண்டும். இங்கனம் நூல்களை பயிலுதோடன்றி அடியார் வழிபாடு குரு வழிபாடு திருக்கோள் வழிபாடு என்பவற்றையும் மேற்கொள்ளுதல் வேண்டும். அத செய்யுள்ள கடைசி பகுதி 4 வரியில இத்தனை செய்திய சொல்றான். கண்டாளில் பூசை அனுஷ்டானம் நன்றான சுத்த நெறியாம் எனவே சொல்லியே வைகண்டான் வைத்த நெறி நூலும் வகுத்துரைத்து பத்தர் குருலிங்கம் உண்மை என கூறி. இது வந்து 10வது வேலப்பிரதேசிகர் 11வது வேலப்பிரதேசம் செய்த உபதேசத்தோட இரு பகுதி. தண்டாளின் பூசை தண்டாள் தண்டாள்ங்கிறது குருநாதனுடைய திருவடி. தண்டாள் தன் என்பது யாருக்கு சுட்டுகிறது அப்படின்னா குருநாதனை சுட்டுகிறது. 10வது சன்னிதானம் தண்டாளின் பூசை குருநாதன் ஆகிய திருவடியிலே செய்கின்ற வழிபாடு. அந்த திருவடிங்கிறது என்ன? சிவஞானம் அல்லது திருவருள். குருநாதன் திருவடி ஞானமாகும். அந்த ஞானமே சீடனிடத்துல விளக்கப்படுகிறது. இது நிகழ்வது திருவடி தீட்சையில் என்கிற தீட்சையில திருவடி தீட்சை தான் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது. நயன தீட்சை ஸ்பர்ச தீட்சை எல்லாத்துக்காகவும் மாணிக்கவாச பெருமானுக்கு பரமேஸ்வரன் செய்த தீட்சை திருவடி தீட்சை. அதே போல இங்கே வேலப்பிரதேசம் இருக்கும் வேறு வேலப்பிரதேசிக்கு 10வது சன்னிதான வேலப்பிரதேசம் செய்த இந்த சமயத்துல செய்த தீட்சை திருவடி தீட்சை. அந்த திருவடியில பூசையும் அனுஷ்டானம். அனுஷ்டானம் சொல்லுக்கு நேரான பொருள் என்னன்னா அனுஷ்டிக்கப்படுவது அனுஷ்டானம். அனுஷ்டிக்கப்படுவது அனுஷ்டானம். அது அனுஷ்டித்தல் என்ன? தவறாமல் செய்தல். அனுஷ்டல் என்பது தவறாமல் செய்தல். இது சைவ அனுஷ்டானம் எனப்படும். அப்புறம் இதுக்கு தனிய விதிமுறைகள் உள்ளன. திருநீர் எண்ணுதல் மந்திர ஜபம் இதெல்லாம் முக்கியமான இடம்பெறும். அது சைவ அனுஷ்டான நிகழ்ந்து நூல இருக்கு. அந்த நூல விளக்கமாக சொல்லியிருக்கேன். இவை நன்றான கிரிகளா, இதெல்லாம் ஞான செய்தி. நன்றான நன்மை தரக்கூடிய கிரிகள் இவை. சுத்த நெறியாம் ஞான நெறி ஆம். இதெல்லாம் ஞான நெறி. திருவடி வழிபாடு அனுஷ்டானம் இதெல்லாம் அப்புறம் நூலை வகுத்த விதத்தில் இதெல்லாம் வந்து மெய்ஞானம் ஆகும் என சொல்லியே என்று குருநாதன் சொல்லி. இதல்லாம வேற சுத்த நெறி இல்லை. இதுதான் சுத்த நெறி. உன்னை நன்னெறிக்கு கொண்டு செலுத்துகின்ற நெறி இதுதான் என்று சொல்லி ஞான நெறியில். எனவே ஞான நெறியில் ஞான நெறி நின்மல அவத்தை மலத்தோடு கூடாத அவத்தை யாவ சீவ என்பதனுடைய நிறுத்தினுடைய நிலத்தை நாம நீங்கி ய சிவ வாவுடவே நீங்கி நிம்மல அவத்தை நெறியல் ரசகாரி அனுபவம் வருதல் குரு வழிபாடு சந்திக்காலத்தில் செய்யும் சைவனுஷ்டானம் என்பது முக்கியமாக இடம்பெறுவன என்று அறிதல் வேண்டும் இப்படி சொல்லி. அதுக்கப்புறம் மெய்கண்டான் புறச்சந்தார் பிறவர்களாகிய முதல்வராகிய மேகண்ட தேவனா வைத்த நெறி, வைத்த நெறி அப்படின்னா வைப்பு நதி போல் இருக்கக்கூடிய நெறின்னு அர்த்தம். வைப்பு நெறி அப்படின்னா நம்ம பணம் சேர்த்து வேணுங்க போய் பயன்படுத்த முடியாது, சேவிங்ஸ். அந்த மாதிரி சித்தாந்த சேவர்களுக்கு வைப்பு நிதி போல உள்ள ஞான நெறியினை விளக்கும் வைத்தல், சேம வைப்பாக வைத்தல், நமக்கு திரும்ப வருங்காலத்தில் பயன்படக்கூடியதா சேமிப்பு, சேமிப்பு. இது ஆன்மாவுக்கு தக்க சமயத்தில் பயன்படுவது. எனவே சித்தாந்த செய்வ நெறியினை விளக்கும் நூல்கள் எல்லாம் நமக்கு சேம வைப்பு என அறிந்து அந்த நூல்களை தக்க சமயத்துல பயன்படுத்திக் கொள்ளணும். அப்போ சித்தாந்த 14 சாத்திரங்களும் அது வெறும் புக்கிஷ் நாலேஜ், படிச்சு தலையில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அது வந்து அனுபவத்துக்கு நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட சாப்பாடு நல்ல வயிற்று ஸ்டாக் அது ஜீரணமாகி நமக்கு சக்தியாக மாறணும். அப்படி இல்லாம வெறும் வயிற்று நாம் சாப்பிட்டது உள்ள எப்படி போட்டோமோ அப்படியே வச்சிருந்தா அது நோய்க்குத்தான் காரணமாகும். அது நம்ம சித்தாந்த சாத்திர நூல்களில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாத்தையும் நமக்கு சேமிப்பாக இருந்து அதை நன்கு அறிந்து கொண்டு தக்க சமயத்துல அதனை பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும், பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். மாணிக்க வாசி பெருமான் சிவபுரம் பொருளை வைப்பு மாடு என்ற, மாடுன்னா செல்வம் அர்த்தம், மாடுங்கிறது கேட்டில் அர்த்தம் அல்ல, மாடு என்றால் செல்வம். ஒரு காலத்துல வந்து மாடுதான் நமக்கு செல்வமாக இருந்து, ஒருத்தனுக்கு இத்தனை மாடு இருந்தது. இப்போ கோத்தகிரி நீலகிரி பக்கத்துல போனா தோடாசாம எல்லாம் அவளுக்கு எருமை, எத்தனை எருமாடு இருக்குதோ அதான் அவளுக்கு செல்வம். நமக்கு எல்லாம் இப்ப பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்குது அத செல்வம்னு சொல்றோம், ஆனா அவளுக்கு மாடுதான் செல்வம். மாடு என்ற செல்வம், வைப்பு மாடு, வைப்பு மாடு, சேம வைப்பு, சேவிங்ஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்றோம் இல்லையா, வைப்பு நிதி. அது மாதிரி நமக்கு ஆபத்து காலத்தில் உதவுகின்ற நிதி. திருநாவுக்கரச நாயனார் வைச்சபொருள் நமக்காகும் எனவும் வைத்தபொருள் நமக்காகும் எனவும் கூறியுள்ளார். இப்படி ஆசாரியர்கள் பலர் பார்க்கிறீர்கள், கவனத்தில் கொள்ளத்தக்கது. அப்போ ஞான சாஸ்திரம் பயில்வது, அந்த அறிவு நமக்கு வாழ்க்கையில தக்க சமயத்தை நமக்கு வந்து உதவும். அத அந்த உதவியா இருந்து பெறுதல் வேண்டும், பெறத்துக்க முறையில அந்த நூல்களுடைய பொருளை நாம் கற்றல் வேண்டும். தக்க சமயமாவது அருள்நெறியினை உணர்தல் வேண்டும் என்னும் உள்ள நிகழ்ச்சி தோன்ற காலம். அக்காலத்தில் யார் யாரோ வந்து தத்தம் நெறியே அருள்நெறி, ஞான நெறி என்று கூறி நம் அறிவை மயக்குவர். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். திருவாசகம் படிக்கிற போது தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிறது, அப்புறம் 80 கோடி மாயா சக்திகள் தத்தம் செய்யல செய்ய தொடங்கின. ஒவ்வொருத்தான் நான் சொல்றதா உண்மை, இன்னொருத்த நான் சொல்றதா உண்மை, நான் சொல்ற என்ன, ஒவ்வொருத்தான் ஒரு பக்கம் வந்து இழுக்க தொடங்குவான். அப்போ உண்மையை அறிதல் வேண்டும். தக்க சமயமாவது அருணறிய ஞான நெறியின் உணர்தல் வேண்டும் என்ற உள்ளிட்டு தோன்ற காலம். அக்காலத்தில் யார் யாரோ வந்து தத்தம் நெறிய அருள்நெறி ஞானர் என்று கூறி நம் அறிவை மயக்குவர். அந்த மயக்கில் அகப்படாமல் சித்தாந்த செய்வ ஆச்சாரியர்களை அணுகி மெய்கண்டங்களை கேட்டு பயன்படுதல் தக்கது என அறிதல் வேண்டும். அது நம்முடைய சைவம் எந்த சமயத்தையும் பொய் என்றோ தேவையில்லை நிராகரிப்பது இல்லை. அப்ப இது என்னன்னா, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கோட்பாடுகளில் எல்லா சமய கோட்பாடுகள் இதுல அடக்கம். இப்போ எப்படி அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு யானைக்காலில் ஏனை விலங்குகளின் அடியெல்லாம் அடங்கும், யானை அடியில் ஏனை விலங்குகளின் அடிகள் எல்லாம் அடங்கும். அது போல நீ கடவுள் உருன்னு சொல்றியா, உருன்னு சொல்லுகின்ற கொள்கைங்கிற ஒன்று, அருன்னு சொல்றியா அந்த கொள்கையும் இங்க உண்டு, குரு அருண் சொல்றியா அது இங்க உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கடவுள் அருண் சொன்னீங்கன்னா காற்று இருக்கிற காற்று அது அருதான், ஆனா காற்று அருவா இருந்தாலும் காற்று அது ஜடம், அறிவுடைய பொருள் இல்ல. அப்ப நீ சொல்ற அருண் சொல்ற உங்க சாமி இந்த காற்று போல ஜடமா என்று கேள்வி பிறக்கும். சைவ சித்தாந்தம் மற்ற எல்லா சமய கோட்பாடுகளையும் தன்பால் அடக்கி கொண்டு அதுக்கு மேம்பட்டு நிற்கும். அதனால எல்லாத்தையும் பத்துன்னு சொன்னா பத்துல ஒன்னு அடங்கும், ரெண்டு அடங்கும், மூணு அடங்கும், ஒன்பதும் அடங்கும். ஒன்னு ரெண்டு மூணு இல்லாம பத்து இல்ல. ஆனா ஒன்னு ரெண்டு மூணு பத்தாகாது. அந்த பத்து போல சைவம் இதனுடைய கோட்பாடு எல்லா சமய கோட்பாடுல ஆறாங்கு பார்த்தால் அடங்குவது தெரியும். அதனால மெய்கண்டன்களை நல்ல ஆசாரியர் அணுகி நமக்கு படிக்க வேண்டும். அது ஒரு வாய்ப்பு நமக்கு சைவ சித்தாந்த சபை கொடுத்திருக்கிறது. அப்புறம் நூலும் சிவஞான போதம் என்ற நூலினையும் அதன் வழி வந்த சிவஞான சித்தியார் சிவபிரகாசன் நூலினையும் தமக்கு முன்னேறிந்த பீடாதிபதி செய்த பண்டார சாத்திரங்களையும் பத்தாவது சன்னிதானம் பதினாறு சாத வேலப்பதிக்கு வகுத்து உரைத்தார். வகுத்து உரைத்து முன்னர் தொகையாக பொதுவாக உணர்த்திய பின்னர் ரகவையாக பகுத்து கொண்டு உரை, திருமற மேற்கோள் ஆகியவற்றை விரிவாய் எடுத்துரைத்து வகுத்துரைத்து எனவே முன்னர் தொகையாக கூறினார் என்பது பெறப்பட்டது. இது அங்க தீக்கைகள் உண்டாகிய சாத்திர தீக்கை எனப்படும். சாத்திர பயிற்றுக்க மாணவனுக்கு சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாத்திர நூல் சொல்லுவதுக்க இது ஞான தீட்சை என்று சொல்லப்படும். இது வந்து சாக்கர தீக்கை எனப்படும். இவ்வாறு வேலப்பதேசியருக்கு பேர் வேலப்பதேசியருக்கு பத்தாம் தேதி உபதேசம்தான். அதுக்கப்புறம் இந்த ஞான நெறி உனக்கு நிலையாக நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது என்ன? பத்தர். பத்தர்னா சிவனடியார் அர்த்தம். பக்தர், பக்தர் என்பது பத்தர், பக்தி செய்பவர் பத்தர் சிவனடியார்கள். குரு, உபதேசம் செய்த குரு. லிங்கம், திருக்கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்க மேனி. இவையெல்லாம் இவை மூன்று இடத்துல செய்கின்ற வழிபாடு இருக்குது. அது உண்மை ஞான நெறி. இது வந்து அங்க செய்கின்ற வழிபாடும் உனக்கு நான் ஞான நெறியை கொடுக்கும் என விளக்கமாக சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு வா சொல்லி எனக்கு நீடிம்பம் கொடுத்தார். நீண்ட இன்பம், இடையராத இன்பத்தை எனக்கு அந்த குருநாதர் கொடுத்தார். சைவ சித்தாந்த சைவர்களுக்கு இந்த குரு லிங்க வழிபாடு, குரு லிங்க சங்கம வழிபாடு இன்றுமையாது. திருஞானவோதம் பன்னிரெண்டாவது சூத்திரத்துல இந்த மூன்றையும் சொல்ற. அடியார்கள் தன்னுடைய அன்பர்கள் தன்னை அறிந்து மேல்நிலைக்கு உய்ய வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரன் தன்னுடைய வடிவை கொடுக்கிறான். அவனுடைய வடிவு என்பது என்ன? திருநேரு, காதி ஆடை, சடைமுடி, நம்ம கண்டிகை, ருத்ராட்சம், இதெல்லாம் சைவ சாதனைகள். அதெல்லாம் அவனை பார்த்த உடனேயே சிவன் நினைவு வரும். எப்படி சிவன் நினைவு வருது? ரொம்ப சுவையான ஒரு நமக்கு பெரிய புராணத்தில் இருக்குது. அது சேரமான் பெருமாள் நாயனார் தெரியும் உங்களுக்கு. நமக்கு திருவஞ்சிக்கலத்துக்கு போயிருக்காங்க, ஆடி சுவாதிக்கும் போது போறோம். அவர் யானை மேல ஏறி பட்டம் வந்து யானை மேல ஏறி வர்றார். வர்ற போது ஏத்தாவது ஒரு வண்ணாம் ஒருத்தன். அவன் என்ன பண்றான்னா இந்த உவர்மன், உவர்மன் இப்ப நாம சோப்பு டிட்டர்ஜென்ட் போட்டு துணி துவைக்கிறான். அந்த காலத்துல உவர்மன் போட்டு துணி வைப்பது வழக்கம். அது பெரிய இதை போட்டு தலைமையில வச்சுக்கிட்டு வர்றான். அந்த உவர்மன் என்ன ஆகுதுன்னா கேரளாவில் மழை பெய்யும், கொஞ்ச நேரத்தில் மழை விட்டு போய் வெயில் வரும். மழையும் வெயிலும் மாறி மாறி வரும். மழை பெய்ஞ்ச போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த உவர்மண்ணானது நனைஞ்சு மேலெல்லாம் வண்ணா மேல ஒளி இருக்குது. அப்போ சூரிய வெப்பம் வந்த உடனே அது காஞ்சி போகுது. இப்போ அந்த வண்ணா முன்னால் வர்றத பார்த்த உடனே சேர்மான் பெருமாள் யானை மேல வந்தவர் கீழே இறங்கி வண்ணான பார்த்து வணங்கி கீழே வந்து வணங்கி கொடுத்தார். அவனுக்கு பயம் வந்துருச்சு. ராஜா வந்து நம்ம வணங்குறான் பயன்ட்டு அவன் சொன்னான், அடிவண்ணான் அப்படின்னா அடிச்சேரன் அஞ்சாவது ஏக. ஏன்னா வார வேடம் நினைப்பித்தேன். வார வேடம்னா, வாரம்னா அன்பு. அன்பு செய்துக்குரிய அந்த திருவேடத்தை எனக்கு நினைப்புத்தன் எது என்ன திருநீர். மேல போற அந்த ஓர்மண்டானது எப்படி இருக்குன்னா திருநீர் பூசி முழுநீர் பூசிய முனிவராகிய பரமேஸ்வரனை நினைப்படுத்து. அதனால நீங்க வந்து எனக்கு வார வேடம், எனக்கு தெரியும் நீ வந்து துணி துவைக்கிறவன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா எனக்கு பரமேஸ்வரனை நினைப்பித்தீர், வார வேடம் நினைப்பித்தீர். அதனால அஞ்சாவது ஏகுன்னு சொன்னாராம். அதனால நாம அணிகின்ற வார வேடமானது மற்றவர்களுக்கு சிவசிந்தனையை நினைவூட்டும். அவங்க அணிந்திருக்கக்கூடிய சிவசிந்தனைகள் நமக்கு சிவனை நினைவூட்டும். கார்ல எல்லாம் போடுறோம், நமசிவாயன்னு கார்ல போட்டுப்பாங்க. அப்புறம் போடணுமா அப்படின்னா அது பாக்கணும் நமசிவாயன்னு சொல்லுவான் இல்லையா. அப்ப அந்த மந்திரத்தை உச்சரிச்சவன் ஆகிறான், அந்த புண்ணியம் அவங்க வந்து சரி, நம்ம அறியாமலேயே வந்த புண்ணியம் வந்து சரி. அது போல சிவர்களுக்கு குருலிங்க சங்கம வழிபாடு மிகவும் இன்றமையாது. இப்ப உயிர் வாழ்கின்ற அடியார்களை வழிபடாம கோவில் இருக்கக்கூடிய 63 மாயனார்கள் சிலையா இருக்காங்க இல்லையா, அவங்கள வழிபடுவது பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நம்ம போல நடமாடுகின்ற சிவமாக்கூடிய சிவனடியார்களை வழிபடுவதுதான் பெரும் புண்ணியம். அதனால நாம என்ன பண்றோம், பெரியவனை பார்க்கும்போது தொட்டு கும்பிட வணக்கத்திலே அடியாற்கு. இப்படி இருப்பதனால சிவனடியார் சிவமே ஆவன், இவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது உருகி அப்படி சொல்றமுடைய மனதில் கண்டா புண்ணெடுத்தியே காணாது. அடியார்களை பார்த்தா அவன்தான் சிவம், இவ சிவம் இல்லைன்னு நினைக்கூடாது, அந்த சிவம் இதுதான் அப்படின்னு மனசுல நினைத்து அவங்கள வழிபடும். அப்படி அவங்களை மனதில கண்டா புண்ணெடுத்தியே காணாது. சிவனே சிவனடியாரை சிவனையாகவே கருதி வழிபடுதல் வேண்டும். இப்படி எல்லாம் அறிவுரை சொன்னார். இது அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் எனக்கு உபதேசித்து என்ன நல்லா வழிகாட்டின அந்த குருநாதனுக்கு நான் இப்படிதான் நன்றி சொல்றது, என்னன்னு நன்றி சொல்றது அப்படின்னு இந்த நூலை முடிக்கிறான். அதான் இந்த கடைசி வரி சோ ஹைலி எமோஷனல், அந்த சின்ன தொடரா இருக்குது ஆனா அது உணர்ச்சி அதிகமா இருக்கு. நீடின் இப்படி எல்லாம் எனக்கு உபதேசம் செய்து நீடின்பம் நீடின்பம் நெடிது நிலைத்திருக்கும்படியான இன்பம் என்ற வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய அந்த இன்பம் இப்படி எனக்கு தீட்சி செய்து உபதேசம் செய்து என்னை இப்படி நல் நெருக்கி திருப்பி ஒழுங்கும்படியாக செய்து என்னுடைய வாழ்மாள் முழுதும் இன்பம் அனுபவிக்கும்படியாக செய்த இந்த குருநாதனுக்கு தரும் நீடின்பம் தரும் அன்பை குருநாதனுடைய கருணையை என் சொல்வேன் நான் என்னன்னு சொல்லி நான் பாராட்டுவேன் என்று குருநாதனை வழிபடுகிறான். அப்ப இந்த நூலுல நமக்கு அந்த சிவத்தை சிவானுபவத்தை அனுபவத்துக்கு கொண்டு வருகின்ற முறை இங்க கற்பிக்கிறான். அது எப்படின்னா அந்த ஒவ்வொரு படிமுறையாக இப்ப அந்த மாதிரி படிக்கின்ற போது இப்ப நமக்கு வந்து இந்த சிவபோகம் என்பது ஏதோ டாக்டர் போய் பில்ஸ் வாங்கி சாப்பிட்டு சாப்பிடுற மாதிரி அல்ல. சில பேர் இப்ப வந்து நிறைய இந்த யோக நெறியெல்லாம் கற்பிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வந்துச்சு. 1000 ரூபாய் கொடுத்தா உன்னுடைய தலைமையில கை வைப்பேன், உனக்கு குண்டலி யோகம். அந்த குண்டலி யோகம் பெறுவதற்கு எத்தனை பேர் தவம் செய்து கடுகு உழைத்து எல்லாம் பெரியவங்க இது உனக்கு இப்படி வச்சேன்னா உனக்கு குண்டலி யோகம், உனக்கு குண்டலி இழம்பு குண்டலி யோகம் வந்துடும். இதெல்லாம் நாம காலில் திருப்பில் படிச்சோம் இல்ல, இதெல்லாம் அவயோகம். சிவயோகம் சிவானுபவம் என்பதுதான், சிவபோகம் என்பதுதான் உண்மையில சிவ யோகம். அது வந்து சும்மா ஒருத்தர் கை வைக்கிறதுனாலயோ இதெல்லாம் வந்துடாது. அது ஞான குரு பெற்று அந்த ஞான குரு உபயோகிச்சனால அந்த மந்திரத்தை ஓது முறை நிற்கு முறை அறிந்து அதன்படி ஒழுகுவதனாலதான் அது பெற முடியுமோ ஒழிய இது வந்து திடீரென்று வந்துவிட முடியாது. ரெடிமேட் சட்டம் வாங்கி போடுற மாதிரி திடீரென்று வந்துவிட முடியாது. அது எளிமையாக என் கற்பித்த அந்த குருநாதனுடைய அன்பினை நான் என் சொல்லி போற்றுவேன், அதுக்கு என்ன நன்றி நான் இப்படி சொல்லுவேன் என்று இந்த நூலை ஆசிரியர் முடிக்கிறார். நாமும் ஓரளவு படித்தோம், அப்புறம் இன்னால அனுபவத்துக்கு குருநாதன் வந்து அதை அனுபவித்துக்கிட்டு
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 15 படலம் முதல் 16 படலம் வரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்தது மேருவை செண்டால் அடித்த ஒரு புராணம். இவ்வாறு சோமவார விரதம் அனுஷ்டானம் பண்ணின நம்முடைய உக்ரகுமார பாண்டியர், அவருடைய அனுஷ்டானத்தினுடைய அந்த பலத்தினால அவருடைய மனைவியார் காந்திமதிக்கு ஒரு மைந்தன் தோன்றினான். அவனுக்கு வீரபாண்டியன் அப்படின்னு பேர். அப்படி இந்த வீரபாண்டியன் சிறுவனாக இருந்தான். அவனுக்கு ஜாதகர்மாதி சம்ஸ்காரங்கள்லாம் செய்தார்கள். அவன் வளர்ந்து வந்தான். அவனுக்கு உபநயனம் ஆயிற்று. அவனுக்கு வேதாதி சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணார்கள். ஒரு க்ஷத்திரியனுக்கு தேவையான அந்த ஆயுத வித்தைகள் போர் வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்னா க்ஷத்திரியன் 3 வர்க்கத்தினர்களுக்கு வேதாத்தியானம் என்பது உண்டு, வேள்விகள் புரிவது உண்டு. அதே தவிர க்ஷத்திரியன்கிறதுனால அவனுக்கு தேவையான கல்விகளும் உண்டு. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுத்து. திரும்பவும் மழை பெய்யாமல் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தபோது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தார்கள். ஜோதிஷார்கள்லாம் சொன்னாங்க, எல்லா கிரகங்களும் சூரியனே பார்த்துட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னா, மீதிய 11 கிரகமும் சூரியனே பார்த்த மாதிரியே இருக்கு. 80 மழை இருக்காது ஒரு வருஷத்துக்கு என்று சொன்ன உடனே அந்த உக்ரகுமாரர் என்ன பண்ணார், சொக்கநாத பெருமானை போய் வழிபட்டார். வழிபட்டு பெருமானே மழை வேண்டும் என்று கேட்டார். பெருமான் இரக்கம் இல்லாதவரை போல வாழாயிருந்தார், வாய் பேசாம இருந்தார். இப்படி பெருமான் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. எப்போ பாண்டிய மன்னர்கள் நேரில் போய் பெருமானை வழிபட்டு பேசினாலும் பெருமான் பேசுவார், நேருக்கு நேர் பேசுவார். சொக்கலிங்கத்திலேருந்து அவர் பேசாமல் இருந்தோன்னே இவருக்கு மனசு தவித்தது. உடனே என்ன பண்ணார், அன்று இரவு படுக்கையில் படுத்துக்காமல் உறக்கம் இல்லாமல் தரையில் படுத்தானான் உக்ரகுமாரன். அவ்வாறு அவன் என்ன பண்ணா, சாப்பிடாம உறங்காமல் தரையில் படுத்துக்கிட்டான். உடனே அவ்வாறு அவர் சத்தியாகிரகம் பண்ண உடனே அவருடைய கனவில் சித்த புருஷ வேடத்தில் இறைவன் வந்தார். வந்து சொன்னார், உன்னுடைய தகப்பனார் உனக்கு ஒரு செண்டு கொடுத்துருக்கார் தெரியுமா, அந்த செண்டு நீ பயன்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒரு வருஷம் மழை பெய்யாது என்பதை பற்றி நீ கவலைப்படாத. இந்த பாண்டியத்துக்கு தேவையான செல்வம் எல்லாம் உரிமையான செல்வம், பாண்டியத்துக்குன்னு தர வேண்டிய ட்ரெஷர். இப்போ நம்முடைய நாட்டில் நம்முடைய ராஜாங்கத்துக்குன்னு தர வேண்டிய பணம் மத்திய ராஜாங்கத்தில் இருக்குது. நம்ம பண்ணின நம்ம கொடுத்துருக்கிற டாக்ஸ் ரெவென்யூனால. அதுபோல் பாண்டியத்து மக்கள் பண்ணின புண்ணியத்தினால பாண்டியத்து மக்களுக்கு தேவையான பணம் என்பது மேருமலையில் இருக்குது. நம்முடைய புண்ணிய பலன் இருக்குங்க, பண வடிவமாக இருக்கு, அதை வாங்கிட்டு வரலாம் எப்போ வேணாலும். அதை நீ போய் வாங்கிட்டு வா. நீ போகும்போது அந்த மேருமலையானது நீ கூப்பிட்ட உடனே வராது, பாராமுகமாக இருக்கும். அப்போ இந்த செண்டாலை அடித்து அதை வரவழைச்சு நீ வேண்டிய பணத்தை எடுத்துன்னு வரலாம் என்று சொல்லி அந்த சித்தர் சொல்கிறார். உடனே உக்ரன் வந்து புறப்படுகின்றான், யாத்திரை புறப்படுகின்றான். புறப்பட்டு சைன்யங்களை அழிச்சுட்டு தேரில் வேகமாக பறந்து அவர் போகிறார். போகும்பொழுது இந்த பூமியை கடந்து போகிறார். வடக்கு இருக்கிற சோழ தேசம், அப்புறம் கன்னடம், அப்புறம் மாளவம், இப்படி காசிக்கரை, அப்படி எல்லா விதமான தேசங்கள், ரஜபுத்திரம், காங்கேயம், அந்த வங்கம், அங்கம், மாகதம் போன்ற எல்லா தேசங்களையும் கடந்து போனால் ஹிமாலயம் வருது. ஹிமாலயம் என்பது ஒரு பெரிய மேற்கேந்து கிழக்க போகிற ஒரு செயின் மாதிரி இருக்கிற ஒரு மலை முடிச்சு அதை தாண்டி போகிறார். கைலாச பர்வதம் வரையும் போகிறார். அதையும் தாண்டி போகிறது பிரபஞ்சம்ங்கிறது அதுக்கு மேலே போயிட்டே இருக்குது. இந்த பூமியானது அதுக்கு மேலே இருக்குது. இது பூமி எப்படி பல வருஷங்களாக இருக்குது, அதில் பாரத வருஷங்கிறது நவ கண்டங்களாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறார். எப்படி போகிறாருன்னா, பாரத வருஷம் மட்டும் 9 கண்டமாக இருக்குது, காண்டினெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு கேட்டால், வடக்க ஒரு விதேகம், தெற்க ஒரு விதேகம், கிழக்க ஒரு விதேகம், மேற்க ஒரு விதேகம், வடக்க ஒரு ரேவதம், தெற்க ஒரு ரேவதம், வடக்க ஒரு பரதம், தெற்க ஒரு பரதம், இது எல்லாத்துக்கும் நடுப்புற மத்தியமம்னு ஒரு கண்டம். இந்த 9 சேர்த்து நாவலன் தீவுன்னு பேர். இதான் பாரத வருஷம்னு சொல்கிற நவ கண்டமான பாரத வருஷம். இதை கடந்து போகிறார் தேரில். போனால் அதுக்கப்புறம் பொன் இமயம் வருது. அந்த அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், பசுபத்திநாத் இதெல்லாம் இருக்கிற ஹிமாலயம், பொன்மயமான இமயம், அதை கடந்து போகிறார். போனால் அங்கே கிம்புருஷ கண்டம்னு வருது. அங்கே தான் கைலாசாதிகள்லாம் இருக்குது. கிம்புருஷ கண்டத்தை தாண்டி போகிறார். ஹேமகூட்டம் அப்படிங்கிற மலை வருது. அதை தாண்டி போகிறார். ஹரிவருஷம் அப்படிங்கிற வருஷம் வருது, அதான் ரஷ்யா சைபீரியா அதெல்லாம் பார்க்குறோம். அதை தாண்டி போனால் ரிஷேத வெப்பம் வருது, அங்கே வந்து ஆர்க்டிக் அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு அங்கே, அது வருது. அதை தாண்டி போனோன்னே இளா வருஷம்ங்கிற வருஷம் வருது, அதுதான் மேருமலை இருக்கிற இடம். அது என்னென்னா அந்த வட துருவம்னு சொல்லப்படுற அந்த பனிக்கடல், அதான் இளா வருஷம். அந்த அங்கே 6 மாதத்துக்கு சூரிய உதயம், 6 மாதத்துக்கு சூரிய அஸ்தமனம். 6 மாதம் பகலாகவே இருக்கும், 6 மாதம் ராத்திரியாகவே இருக்கும். சூரிய சந்திரர்களாக அந்த மேருமலையை சுற்றி வரக்கூடிய இடம் அது இளா வருஷங்கிறது. அது வரையும் இந்த உக்ரகுமாரர் தன்னுடைய தேரை ஒட்டி கொண்டு செல்கின்றார். சென்றால் அங்கே மேருமலையை பார்க்குறார். அந்த மேருமலையை போய் ஸ்தோத்திரம் பண்ணார். முதல்ல எப்பொழுதுமே நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால், நாம் யாராத்துக்கு போயிருக்கோமோ அவள்கிட்ட நாம் அடங்கி நடக்கணும். அதனால் உக்ரகுமாரர் என்ன பண்ணுறார், முதல்ல மேருமலையை ஸ்தோத்திரம் பண்ணுறார். வரைகளுக்கு அரசே, எந்த கைவரி சிலையே, என் பெருமானுடைய கையில் இருக்கிற வில்லே, பாரின் கலைகனே, இந்த பூமிக்கு எப்போ துக்கம் வந்தாலும் அதை போக்குகின்ற பெருமானே, சுடர்களும் கோள்களும் தழுவிச் சூழும் தெய்வத மலையே, சூரிய சந்திரர்களும் ஏனைய கிரகங்களும் உன்னை சுற்றி சுற்றி பிரதட்சிணம் பண்ணுறா, அப்படிப்பட்ட பாக்கியம் கொண்ட தெய்வீகமான மலை நீ என்று எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறார். ஆனால் காது கேட்காதவனை போல அந்த மேருமலையானது சும்மா இருக்கு. உடனே என்ன பண்ணுறார், சுவாமி தனக்கு கொடுக்குற செண்டுனால அந்த மேருமலையை அடித்தார். அடித்த உடனே அந்த மேருமலையானது அசைந்தது, பொன்னாலாகிய ஒரு பந்து உதிர்ந்ததை போல அதனுடைய சிகரங்கள் எல்லாம் பொடி பொடியாகின. மேருமலை அழிந்து விட்டதோ என்று சூரியத்தர்கள்லாம் துக்கித்தார்கள், நின்று போனார்கள். உலகமே வந்து என்னாச்சு, மேரு உலகத்திற்கு ஆணி போல இருக்கு, அது அசைந்த உடனே பூமியே அசைந்தது, எல்லா இடத்துலையும் பூகம்பம் உண்டான போல ஆச்சு உடனே. ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான், மேரு தன்னுடைய தவறை உணர்ந்து உடனே ஓடி வந்தார். ஓடி வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மேருவுக்கு மலை வடிவாக வடிவம் உண்டு, மேருவுக்கு தேவதா ரூபமான ரூபமும் உண்டு. மேரு தன்னுடைய திவ்ய ரூபத்தோடு வந்து என்ன பண்ணார், உக்ரகுமாரனை வணங்கி, நான் வருவதற்கு நேரமாகிவிட்டது, என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். உக்ரகுமாரர் கேட்குறார், நீ ஏன் நான் கூப்பிட்ட உடனே வரல, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறார், நான் அன்றாடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணுவேன், அன்றாடம் நான் சிவபூஜை பண்ணுவேன், அந்த நியமம் இன்னைக்கு லேட்டாகிடுத்து. ஏன் லேட்டாகிடுதுன்னா, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் ஆத்துக்காரியோடு கூட. அப்போ சொல்கிறார், இதெல்லாம் ஒரு தர்மம் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நாமெல்லாம் எத்தனை தான் ஆத்துக்காரி பிரியமாக இருந்தாலும் ரொம்ப நேரம் அவரோட தூங்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அனுஷாணத்துக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் ஒழுங்காக எழுந்திருக்கணும். நம்முடைய அனுஷாணங்களை காலத்தில் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு தப்பு தண்டா வராமல் இருக்கும். அப்போ தான் நம்ம தர்மத்தை காப்பாற்றிக்க முடியும். அப்போ நமக்கு நாமே வந்து என்ன பண்ணணும், முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ புராணம் என்ன சொல்கிறது, பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தவறு இழைப்பார்கள் என்பதனால நாம் அந்த தவறை இழைக்காமல் இருந்தால் அவர்களினும் பெரிய மனிதர்களாக ஆகலாம். இந்திரன் சந்திரன் விஷ்ணு போன்ற பெரியவர்களும் ஒரு தப்பை பண்ணுறா, அந்த தப்பை நாம் ஜாகிரதையாக இருந்து பண்ணாமல் நம்மளை காப்பாற்றினுட்டோம்னா, முறை தவிர நடக்காமல் விதிவத்தாக நம்ம நடந்துட்டோம்னா, நம்ம அவளை விட உயர்ந்த ஸ்தானத்தை அடையலாம் என்பதுக்காக தான் புராணமெல்லாம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், நீ என்னை அடித்ததுனால எனக்கு அந்த பாவம் போச்சு. தப்பு பண்ணினவன் தகுந்தோர் கையால் தண்டனையை விரும்பணும். நம்மளை அப்பா தண்டிச்சிடக்கூடாது, அம்மா தண்டிச்சிடக்கூடாது, ஆச்சாரியன் தண்டனை கொடுத்துருக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம பண்ணின தப்புக்கு நாமளே அவள்கிட்ட போய் சொல்லி என்னை தண்டிச்சிடுங்கோ. பண்ணின தப்ப உடனே தண்டனை கிடைச்சிடுத்துனா என்ன ஆகும், அது வந்து வளராமல் இருக்கும். ஒரு சின்ன விஷ வித்தை போடுறோம், அது முளைச்ச உடனே பிடுங்கிட்டோம் அப்படின்னா ஆபத்தில்லை, அதை அப்போ கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா விஷ விருட்சமாக ஆகிடும். ஆகவே பண்ணுற பாவத்துக்கோ ஒரு தோஷத்துக்கோ உடனே பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அது சாதுக்கள் கையால் தண்டனை கிடைச்சா ரொம்ப நல்லது. ஆகவே உன் கையினால் எனக்கு அடி கிடைத்து திருவடி பிழைத்த தீங்கும் தீர்த்தனை, பகவானை மறந்து ஆத்துக்காரி கூட படுத்துட்டு இருந்தேன் இல்லையோ, அந்த பாவத்திலிருந்து நீ காப்பாற்றிட்டேன். அதனால தான் என்றைக்குமே ஆசிரமோக்த பிரம்மச்சரியம்னு நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. திருமணமானவனுக்கும் பிரம்மச்சரியம் உண்டு, அந்த விதிகளை மீறக்கூடாது. மகாத்மா காந்தி தன் வாயினால் ஒத்துண்டு சொல்கிறார், சத்திய சோதனையில் சொல்கிறார், பிரம்மச்சரியங்கிறது எல்லாரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டியது, மனசை அடக்கணும், இந்திரியங்களை நிகரம் பண்ணணும், இஷ்டப்படி வாழக்கூடாது என்பதை எனக்கு கடவுள் உணர்த்தினார். எப்படி உணர்த்தினார்னா, எங்கள் அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது நான் என் வீட்டுக்காரோடு இருந்தேன். உண்மையை சொல்கிறார் அவர், யாரும் உண்மையை சொல்ல மாட்டார்கள். அவர் உண்மையை சொல்கிறதுனால தான் அவர் மா மனிதர். அவர் உண்மையை சொல்கிறது நமக்கெல்லாம் உபகாரமாக இருக்குது. அப்பா உயிருக்கு போராடிட்டுருக்கார், நான் பாட்டுக்கு இங்கே தூங்கிட்டு இருக்கேன். அதனால் மனிதன் முறையாக தன்னுடைய மனதை அடக்கி பழக வேண்டும் என்பதை எனக்கு இறைவன் உணர்த்தினார் என்று சொன்னார். உடனே மேரு என்ன சொன்னது, அப்பா இந்த மலையினுடைய இந்த குகையில் பொன்மயமான ஒரு பாறை அதை மூடியிருக்கு, நீ தொட்டா அது திறந்துக்கும், உள்ளுக்குள்ள அநேகமான சொர்ணமும் பலவிதமான வந்து ரத்தனங்களும் பலவிதமான ஏனைய செல்வங்களும் தனங்களும் திரவியங்களும் தானியங்களும் எல்லாம் இருக்கு. நீ எவ்வளவு வேணாலும் அமோகமாக இருக்கிறத நீ உன் இஷ்டப்படி எடுத்துக்கலாம். உன்னுடைய புண்ணியத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ அதுபோல இந்த தனத்துக்கும் எல்லை இல்லை, வேண்டியதெல்லாம் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தார். அது வந்து ஒரு இனிமையான மாமர நிழலில் அந்த பாறை இருக்குது. அது உக்ரகுமாரன் தொற்றவுடன் அது திறக்கிறது. அந்த திரவியங்களெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு தன்னுடைய சைன்யத்தினுடைய மூட்டை கட்டி சைன்யத்தின் மேலே வைத்து அவர் மீண்டும் மதுரைக்கு கொண்டு வரார். கொண்டு வந்தால் மக்களுக்கு அத்தனையும் பிரித்து கொடுக்குறாராம். அத்தனை பேரும் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை பேருக்கும் பென்ஷன், எல்லாருக்கும் அந்த திரவியத்தை பிரித்து கொடுத்து எல்லாரும் திருவள்ளுவ நாயனார் திருக்குறளில் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதன்படி இந்த திரவியத்தை செலவழிங்கோ அப்படின்னு உக்ரகுமாரர் சொன்னார். அப்படியே வள்ளுவ நாயனார் என்ன சொல்லியிருக்கிறார் திருக்குறளில், ஒருவன் 6 ரூபாய் சம்பாதிச்சான்னா 1 ரூபாய் பித்திருக்களுக்கும் 1 ரூபாய் ஆத்மார்த்த சுவாமி அந்த சுவாமியை பூஜை பண்ணுறதுக்கும் 1 ரூபாய் தன் வீட்டுக்கு அறிவிக்காது வருகின்ற விருந்தினர்களுக்கும் 1 ரூபாய் தன்னை நம்பியிருக்கிற பிராதாக்கள் அந்த சகோதரிகள் போன்ற சுற்றத்தாருக்கும் 1 ரூபாய் தான் தன் பத்னி தன் குடும்பத்துக்கும் செலவழிச்சுண்டு மீதி 1 ரூபாவை ராஜாவுக்கு தரணும் வரியா. இதுதான் அவர் போட்டிருக்கிற சட்டம். ஒருவன் 6 ரூபாய் சம்பாதிச்சா இவ்வாறு அந்த ராஜாங்கமானது வைதிக நெறியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது வீரபாண்டியனுக்கு முடிசூட்டினார் உக்ரகுமார பாண்டியர். சூட்டிவிட்டு பரமேஸ்வருடைய திருவடியில் 2.5 கலந்தார் உக்ரகுமாரர். நவநிரதிசிய பூரண இன்ப ஞான நொக்கருளிய மதுரை சிவனடி நிழலில் பிளப்பர பழைய தேசடு நிறைந்து விற்றிருந்தான் என்று சொன்னார். என்னென்ன நவம் என்றால் எப்பொழுதும் புதிதாகவே இருக்கின்ற இன்பம். சிவானந்தம் என்பது நேற்று போல் இன்று இருக்காது, புதுசு புதுசாக தெரியும், நவநவமாக இருக்கும். நவமாய செஞ்சுடர் அப்படிங்கிறார் திருவாசகத்தில். நிரதிசயம் அதை விட மேலான சுகம் கிடையாது, பெருமானுடைய போகத்தை விட மேலான போகம் கிடையாது. அது பூரணம் முழுமையாக இருக்கும், அதுக்கு வெளியில் பாக்கியா ஒன்று இருக்காது, இன்ப வடிவமாக இருக்கும். அந்த இன்பத்தை அருளுகின்ற ஞான நோக்கத்தினை கொடுத்த அந்த சொக்கநாத பெருமான் இருக்கிறானே அந்த மதுரை சொக்கனுடைய நிழலிலே திருவடி நிழலிலே பிளப்பர என்றால் வேறுபாடு இன்றி சிறு கேப் கூட இல்லாமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் கூட இல்லாமல் மயிரிழை வேறுபாடும் இல்லாமல் சுத்த அத்வைத்தமாக அப்படி ஒரு போய் கலந்தார். எப்படி கலந்தார்னா பழைய தேசோடு முன்னாடி எப்படி முருகப்பெருமானாக இருந்தாரோ அப்படியே பழைய தேஜஸோட உக்ரகுமாரனாக போய் சேரலை, உக்ரகுமாரனுங்கிற வியக்தியை விட்டுட்டு சோமாஸ்கந்த மூர்த்தமாகவே அவர் போய் சேர்ந்துட்டார். பழைய தேசோடு தேஜஸ்னா தேஜஸ் நிறைந்து விற்றிருந்தான். ஆகவே இந்த சொக்கலிங்கம் என்பது சோமாஸ்கந்த மூர்த்தமே என்பதை இங்கே சொல்கிறார். சொக்கநாதர்ங்கிறவர் யார், சோமாஸ்கந்தரே சொக்கநாதர் அப்படிங்கிறார். அந்த உக்ரகுமாரருடைய குமாரனாகின்ற வீரபாண்டியன் ஆட்சி பண்ணி கொண்டு வருகின்ற நாட்களில் ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்தது. திரும்பவும் உலகத்தை பண்டு போல சுவாமி சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டி பண்ண அந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட போது நித்திய சூரியலாக இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் முக்தி நிலையில் இருக்கிறவாள்லாம் அவளுக்கும் வந்து மறைப்புன்னு ஒன்று உண்டு. சுவாமிகிட்ட இருக்கிற திரோபாவ சக்தி இருக்கு, அது முக்தி நிலையில் இருக்கிற ஜீவர்களையும் மறைக்கும். அவளுக்கு அந்த மறைப்பு ஏற்பட்டு என்ன பண்ணா அவள்லாம் நைமிசாரணியத்தில் இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் வேதங்களை கற்றிருந்தாலும் கூட வேதங்களுடைய அர்த்தம் அவளுக்கு ஸ்பஷ்டமாக மனசில் ஸ்புரிக்கலை. வேதத்தினுடைய உண்மையான பொருள் என்ன என்று அறியாதவர்கள் மயங்கினார்கள். சிருஷ்டியில் பிரணவமும் வேதங்களும் பகவானுடைய வாக்கில் உதித்து விட்டன. அந்த உதித்த அந்த வேதங்களை பகவான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்று பிரம்மாவை படைச்சு அவருக்கு வேதங்களை உபதேசம் பண்ணி வேதங்களை கொண்டு இந்த உலகத்தை படைப்பாயாகனு சொல்லிட்டார். அவர் படைச்சுட்டார். அந்த அத்தியன கிரமத்தில் வேதங்கள் வந்துவிட்டன. பிராமணனால் வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கா புதுசாக உண்டான உலகத்தில், ஆனால் அவளுக்கு வேதத்தினுடைய அர்த்தம் தெரியல, அர்த்தம் தெரியாமல் வேதத்தை தெரிஞ்சு வச்சுருக்கா. நாம் படிக்கிற பாட்டை அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சாஸ்திரம் விரும்புறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். பாக்யவான்னா யாருன்னு சொன்னால் நம்ம படிக்கிற மந்திரத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும், அவன் தான் பாக்யவான். செல்வர்னா பாக்யவான் அர்த்தம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். வேதத்தை வெர்ண கிளி போல சொன்னால் போகாது, அதனுடைய ரகசிய மத்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் என்று விரும்பி அவள் வந்து மனசு தவிக்கிறா. அப்போ உத்தம புண்ணியம் கொண்ட ஹர பக்தர் அப்படிங்கிற ஒரு ரிஷி அங்கே வர்றார். அவர் வந்து சொன்னார், உங்களுடைய சிரமம் எனக்கு புரியறது, மறையின் பொருளே அந்த பொருளை உரைக்க வல்லது. வேதத்தின் பொருளை யார் சொல்லணும்னா யார் சுயம் வேதத்துக்கு பொருளாக இருக்கிறாரோ அந்த பகவானால் தான் வேதத்தினுடைய பொருளை சொல்ல முடியும். எப்படி தான் எரிகின்ற ஒரு விளக்கு தான் இன்னொரு திரியில விளக்கை ஏற்ற முடியும், அதுபோல வேத ரகசியம் என்பது வேதத்தின் சாரம் என்பது வேதத்தை படைத்த பகவானே. ஆகவே அவர் தன்னையே காட்டினால் ஒழிய, ஒரு நெருப்பு சுட்டாதான் நெருப்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும், தேன் சிதிச்சாதான் தேன் புரிஞ்சுக்க முடியும். இப்ப வேதார்த்தம் என்பது சுவாமியே தான். அப்ப அவர் நேரில் வந்தாதான் இது வேத பொருள் என்று அறிய முடியும். ஆகவே வேதத்தின் உண்மையான பொருள் என்பது சிவானுபூதி தான், சிவ சாட்சாத்காரம் தான் வேதத்தின் உண்மையான பொருள். அதுக்கு பரஞ்ஞானம்னு பேரு. அதுக்கு உதவி பண்றது அபரஞ்ஞானம். அந்த அபரஞானம் கூட குருமுகமா ஒருவன் வேதத்தினுடைய பொருளை அறியும் பொழுது சிவ கிருபை இருந்தால்தான் அபரஞானமும் தோஷம் இல்லாமல் சரியாக உணரப்படும். அபரஞானம் என்பது என்னன்னா, வேதத்தினுடைய நாயகன் சாட்சாத் பரமேஸ்வரன் தான், வேத விழுப்புரள் அவன். இந்த வேதம் அவனை பூஜை பண்றதுக்கு தான் விதிக்கிறது, இந்த வேதத்தை கொண்டு அவனை திருப்தி பண்ணணும் என்று சொல்லி ஒருவன் அந்த பகவானை திருப்தி பண்ணணுங்கிறது தான் அபரஞானம். அந்த பகவானுக்கு திருப்தி ஏற்பட்டு அவன் பண்ற கிருப்பையினால் வருது பரஞானம். அப்படி இந்த ரெண்டு வித ஞானங்களும் பகவானுடைய கிருப்பையை அவலம்பிச்சிருக்கின்றன. அதாவது சுவாமியினுடைய கருணையை எதிர்பார்த்திருக்கின்றனவே தவிர இன்னொரு சாதனத்தினால, இன்னொரு உபாயத்தினால, இன்னொரு கருவியினால, இன்னொரு வழியில வேதத்தின் பொருளை அறிய முடியாது என்று சொன்ன உடனே அந்த பகவானை எப்படி வந்து அவனுடைய கருணையை அடைவதுன்னு கேட்டோடனே, அவனுடைய கருணையை தவத்தினாலும் தரிசனத்தினாலும் அடையலாம். அப்ப தவத்தினால் எப்பொருளும் அடையலாகும். தவம் வந்து பண்ணிண்டே இருக்கும். தவம் சீக்கிரமா வந்து பலிக்க வேண்டுமே என்று சொன்னால் தவம் ஒரு புண்ணிய தலத்தில் சீக்கிரமா பலிக்கும். அப்பொழுது புண்ணிய தலங்களிலேயே உயர்ந்த ஒரு புண்ணிய தலத்திலே தவம் என்பது ஏனைய தலங்களை விட அதிசீக்கிரமா பலிக்கும். நமக்கு என்ன ஆகணும், வேதத்தின் பொருளை ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும். வேதத்தின் பொருளை அட்லீஸ்ட் சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும், அவசரமா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. அப்படின்னா மதுரைக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அரபக்தர் சொல்றார். யார்கிட்ட? கண்வர், கர்கர் போன்ற ரிஷிகள்கிட்ட. நீங்க தவம் பண்ணி வேத பொருளை தெரிஞ்சுக்க போறீங்க சுவாமி கிருப்பினால, இந்த தபசை ஏனைய ஸ்தலங்களில் பண்ணினா உங்களுக்கு லேட் ஆகும், மதுரையில் பண்ணால் சீக்கிரமாக கிடைச்சிடும் பலன். ஆகவே எல்லாரும் மதுரைக்கு போகலாம் வாங்க என்று அந்த ஹரபக்தர் மதுரைக்கு அழிச்சுன்னு வர்றார். மதுரைக்கு வந்த உடனே ஆதி சொக்கநாத பெருமானுடைய லிங்கத்தை தரிசனம் பண்ணி அவள்லாம் வந்து பரமானந்தத்தை அடைகிறா. பெருமானே, மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திலே மன்ன வேண்டும் என்று அவர்கள் கேட்ட உடனே பெருமான் வந்து தட்சிணாமூர்த்தமாக அந்த லிங்கத்திலிருந்து வெளியில் வரார், ஆவிர் பாவம் வர. எப்படி அந்த ஆதி கைலாசத்தில் ஆதி கல்லால வடவிருஷம் இருக்கே அதன் கீழே சுவாமி இருந்தாரோ, அதை போலவே இந்த சொக்கநாத பெருமானுடைய அந்த கருவிரை விமானத்தினுடைய தெற்க அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய கோஷத்தில் பெருமானானவர் ஸ்தானம் கொள்ள போகிறார். அதுக்கு முன்னாடி பெருமான் அந்த லிங்கத்திலேருந்து வெளியில் வரார், கைலாசத்திலேருந்து வந்தா மாதிரியே. எப்படி வரார்? ஹேமாச்சல தட்டே ரம்யே சித்த கிண்ணர சேவிதே விவித துருமசாகாபிகி சர்வதோ வாரிதாதபே. ஹிமாலயத்தில் முனிவர்கள் சூழ்ந்திருக்க ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல பரஸ்பர வினிர்முக்த மாத்சரிய மிருகசேவித்தே, புலியும் மானும் ஒரே துறையில் நீரருந்துவதும், சிங்கமும் யானையும் கைகோத்து கொண்டு செல்வதும், பாம்பிற்கு வெயிலுக்கு குடைபிடிப்பதற்கு கருடன் வந்து பறந்து அருகிலே வருவதும், அங்கிருக்கின்ற தட்சிணாமூர்த்தியுடைய சந்நிதியில் அவர் சொல்லாது சொன்னதை நினையாது நினைந்து அறிந்த அந்த இன்பத்திலே கருணையான அந்த கண்ணீர் மழையினை ரிஷிகள் எல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணீர் உப்புகரிக்காது, அது வந்து இனிப்பாக இருக்குன்னு சொல்லி பூமிக்கே வராமல் ஆகாசத்தில் பறந்து கொண்டே இருக்கிற சாதக பட்சிகள்லாம் அந்த கண்ணீரை பெருகி உயிர் வாழ்கின்றன. இப்படிப்பட்ட ஆச்சரியமான கைலாயம் அந்த கைலாயத்தில் இருக்கிற பெருமான் அதே திருவுருவத்தோடு கூட இங்கே சொக்கநாத பெருமானுடைய லிங்கத்திலிருந்து வெளியில் வந்தார். இடது கையில் வேத புஸ்தகம், வலது கையில் சின்முத்ரை, இன்னொரு கையில் வந்து நாகம் டமரு, ஒரு கையில் அக்னி, அவருடைய ஆனந்தமான ஜட்டாபாரம், அந்த எல்லையில்லா ஜட்டாபாரத்தில் கங்கை ஒலிச்சுருக்கா பிரணவாகரமாக ஓம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளே அந்த கங்கைக்கு லைட்டு போட்டா மாதிரி ஒரு ஒற்றை கீற்று சந்திரன், அது பார்க்கறதுக்கு மெல்லிசா இருக்கே தவிர அதுலேருந்து பிரகாசம் நிறையா வருது, எல்இடி லைட் மாதிரி. என்ன அப்படி இருக்கிற அந்த ஜடாபாரத்தை கூட 100 கோடி பூரண சந்திரர்கள் ஒரு காலத்தில் உதித்தது போல வெள்ள வெளியேர்ந்து பால் ஒழுகுகின்ற முகம், தென்னன் பெருந்துரையானுடைய முகம், துண்டப்பிரையான் மறையான் பெருந்துரையான் கொண்டபுரி நூலான் கோலமா உறுதியான் கண்டங்கரியான் செம்மேனியான் விண்ணீற்றான் அண்ட முதலாயினான் என்று நம்முடைய குருநாதர் திருவாதிரிகளுக்கு திருப்பெருந்துறையிலே பெருமான் எவ்வாறு காட்சியளித்தானோ அவ்வாறு இந்த முனிவர்களுக்கு இங்கு மதுரையில் காட்சியளிக்கிறார். காட்சியளித்து அந்த முனிவர்களை வந்து வாழ்த்தி சுவாமி தன் வாயினாலேயே வேதத்தினுடைய பொருளை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, வேதம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால், வேதம் எங்கிட்டேருந்தே உண்டாச்சு, என்னுடைய இந்த சொக்கநாத லிங்கம் இருக்கே, இது பிரணவாகாரமானது, இது அகார உகார மகார நாதபிந்து வடிவமானது, இது இது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சொல்லப்படுற பிரணவாகாரமானது இந்த லிங்கம். இந்த லிங்கத்தினுடைய ஒரு பாகம் இருக்கே, அது வந்து பிரம்ம பாகம், இன்னொரு பாகம் விஷ்ணு பாகம், இன்னொரு பாகம் ருத்ர பாகம். அந்த பிரம்ம பாகமா அகாரம் இருக்கு, அது பூமிக்குள்ள இருக்கு, அதுலேருந்து 24 ஆன்ம தத்துவங்கள் உண்டாயின. உகாரமா இருக்கிற அந்த விஷ்ணு பாகம் இருக்கு, அது ஆவுடையாருக்குள்ள மறைஞ்சிருக்கு, அதுலேருந்து 7 வித்யா தத்துவங்கள் உண்டாயின. இந்த ருத்ர பாகம் இருக்கே, அதுலேருந்து 5 சிவ தத்துவங்கள் உண்டாகின. இதில் இந்த ஆன்ம தத்துவங்கள் ஒரு மனுஷனுக்கு அஜ்ஞானத்தை மட்டுமே செய்யும், மயக்கத்தை மட்டுமே செய்யும். வித்யா தத்துவங்கள் மிஸ்ர தத்துவங்கள் ஒருத்தனுக்கு அறிவையும் செய்யும், அறியாமையும் செய்யும். ஆனால் சிவ தத்துவங்கள் ஒருத்தனுக்கு அறியாமையை செய்ய மாட்டா, அறிவினை மட்டுமே செய்யும். இதற்கு மேலே நாதபிந்துக்கள் இருக்கின்றன. இந்த சதாசிவ மூர்த்தம் இருக்கே, இதான் சர்வ பிரபஞ்சாக்காரமாக இந்த மாயை அதிஷ்டித்து தத்துவமயமாக இருக்கிற பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணும்பொழுது அந்த பிரபஞ்சத்தில் அர்த்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற மாதிரியே சப்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்கு முதல்ல பிரணவம்ங்கிற ஒலியை சிருஷ்டி பண்ணினது. அந்த பிரணவம்ங்கிறது எனக்கு ஒரு சரீரம், சொக்கநாதனுக்கு ஒரு சரீரம், மந்திரமயமான ஒரு ரூபம், மந்திர சரீரம். அந்த பிரணவத்திலேருந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம், அதர்வ வேதங்கள் உண்டாகின. அதர்வவேதம் எப்படி உண்டா, ரிக்வேதம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால், தத்புருஷ முகத்திலேருந்து 21 சாகைகளோடு கூட ரிக்வேதம் உண்டாச்சு. அகோர முகம், தெற்கு நோக்கி அகோர முகத்திலிருந்து 100 சாகைகளோடு கூட யஜுர்வேதம் உண்டாயிற்று. வாமதேவம்ங்கிற வடக்கு முகத்திலிருந்து 1000 சாகைகளோடு கூட சாமவேதம் உண்டாயிற்று. சத்யோஜாதம்ங்கிற மேற்கு முகத்திலிருந்து 9 சாகைகளோடு கூட அதர்வவேதம் உண்டாயிற்று. ஈசானம்ங்கிற வடகிழக்கு முகம் இருக்கே, மத்திய முகம், அந்த முகத்திலிருந்து 28 சைவ ஆகமங்கள் உண்டாயின. இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஆகமம்னு பேர். வேதம் ஆகமம் ரெண்டுக்கும் சேர்த்து ஆகமம் என்று பெயர். இதை இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கும் திரும்பவும் லயம் பண்ணிக்கிறதுக்கும் சிருஷ்டிக்கப்படுற உயிர்கள் என்னை வந்து அடையிறதுக்கும் கருவியாக படைத்திருக்கின்றேன். ஆகவே படைத்தவனே இந்த மூல கிரந்தத்தினுடைய பொருள் என்பதை உணர்வதுதான் வேதத்தின் பொருள். இந்த வேதங்களை யார் படைத்தாரோ அந்த பெருமான் தான் வேதத்தின் பொருள் என்று உணர்வது வேதத்தின் உண்மையான பொருள். ஆனால் இந்த நிலை என்பது யாருக்கு கிடைக்கும்? அனந்த ஜென்மாக்களில் புண்ணியம் பண்ணி, அனுஷ்டானங்கள் பண்ணி, குருவினுடைய பாதாளவிதத்தில் பக்தி பண்ணி முறையாக வந்தவர்களுக்குத்தான் இந்த உண்மை தோன்றும். மற்றவர்களுக்கு புத்தியை மயக்க அடிச்சுட்டே இருக்கும். இந்த பொருள் மறைபொருளாகவே இருக்கும். அதனால்தான் மறையின் பொருள் மறைபொருளாக இருக்கின்றது. வேதம் எப்பொழுதுமே தகுந்தவனுக்குத்தான் வந்து தன்னுடைய உண்மையை சொல்லும். இப்போ சில சினிமா இருக்குது, ஏன்னு போட்டிருப்பான் அடல் சொல்லின்னு, அது யாருக்கு புரியும்? தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அதே போல் வேதம் என்பது எவன் அதிகாரியோ அவனுக்கு மட்டும்தான் உண்மை பொருளை சொல்லும். மற்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளை சொல்லி பிரவிருத்தியில் ஈடுபடுத்தும். அதனால தான் வேதம் பொது. வேதத்தை கொண்டே உலகம் படைக்கப்பட்டிருக்குங்கிறதுனால வேதம் எல்லோருக்கும் பொது. பொது என்பது அதுக்கு இழிவில்லை, அதுக்கு சிறப்பு, அது கௌரவம். என்ன காரணம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சாமானும் இருக்குது, ஏன்னா நுகர்வோர்கள் பலவிதம். ஆனால் சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு எல்லா விதம் நுகர்வுகளும் வருவார்களா? பரமேஸ்வருடைய கிருப்பையை யார் எதிர்பார்க்கிறாளோ அவன் மட்டும்தான் மீனாட்சி கோயிலுக்கு வருவா. உலகத்திற்கு அத்தனை மக்களுமா மீனாட்சி கோயிலுக்கு வருவா? வரமாட்டான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறவா அத்தனை பேரும் மீனாட்சி கோயிலுக்கு வரமாட்டான். நம்முடைய வேதத்தில் கிறிஸ்தவர்களுக்கு தேவையானதும் இருக்குது, முஸ்லீம்களுக்கு தேவையானதும் இருக்குது, ஜைனர்களுக்கு தேவையானதும் இருக்குது. என்ன காரணம்னா, இந்த வேதத்தை கொண்டு தான் சொக்கநாதர் உலகத்தை படைச்சிக்கா இருக்கும்போது அவர் படைத்த உலகத்தில் தானே எல்லாரும் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் வேண்டியது இருக்கணுமா இல்லையா? அப்போ அதனுடைய ரகசியம் என்பது என்னன்னு கேட்டால், ஒரு சாத்துக்குடி இருக்குது. சாத்துக்குடி என்பது அதனுடைய பச்சைத்தோல், அது உள்ளுக்கு இருக்கிற வெள்ளத்தோல், அதுக்குள்ள இருக்கிற சொலை, அந்த சொலைய முடிந்து இருக்கிற ஒரு மைன்யூட்டான தோல், கிளாஸ் தோல், சொலைக்குள்ளே இருக்கிற கொட்டை, சொலையில் இருக்கிற முத்து, எல்லாமே சாத்துக்குடி தான். ஆனால் ஒரு சாத்துக்குடியுடைய ரசம், சாரத்தை தெரிந்து கொள்வன் அவன் என்ன பண்ணுறான், சாத்துக்குடியை தோல் உரித்து அதை வந்து ஜூஸ் பண்ணி கொட்டையை வடிகட்டி குடிக்கிறான். அதை போல் தெரிஞ்சுக்கிறவன் தான் வேதத்தை தெரிஞ்சுக்கிறவன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் வேதத்தை தெரிஞ்சினவன் இல்லை. சாத்துக்குடிய ஜூஸை பருகக்கூடிய நிலையில் இருந்து சாத்துக்குடியை தெரிஞ்சிக்க வேண்டியது அதனுடைய ஜூஸ், அனுபவிக்க வேண்டியது அதனுடைய ஜூஸ் என்று தெரிந்து கொள்வன் வேத விழுப்புரை அறிகின்றான். அதற்கு சக்தி நிபாத்தம் வேண்டும். வேதத்தினுடைய அந்த ரசத்தை தெரிஞ்சு கொள்வதற்கும் ரகசியத்தை தெரிஞ்சு கொள்வதற்கும் ஒருவனுக்கு சிவ கிருபை வேண்டும். அப்படி சக்தி நிபாதம் யாருக்கு இருக்கோ அவன் வேதார்த்தத்தை தெரிந்து கொள்கிறான். அது வேதத்தின் துறைபோகிய தெளிவாகிய சித்தாந்தம். அதுவும் வேதத்தில் இருக்கு, அது வேதத்தில் இல்லாமல் இல்லை. இத்தனை சித்தாந்தமும் வேதத்தில் இருக்கின்றது. சூக்ஷ்மமாக இருக்கு, ரகசியமாக இருக்கு. ஆன்ம தத்துவங்கள்லாம் பிரசனோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வித்யா தத்துவங்கள்லாம் ஸ்வேதாசுரத்து உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவ தத்துவங்கள்லாம் பிருகஜாபால உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா சைவ தத்துவங்களும் சொல்லப்பட்டிருக்கு. பதி பசு பாச திரிபதார்த்தங்கள் ஸ்வேதாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியை கிரிய யோகம் ஞானம்ங்கிற நான்கு பாதங்களும் வேதத்தில் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய எல்லா தத்துவங்களும் ஆகமங்களும் சொல்லப்பட்ட அத்தனையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பஸ்மருத்ராட்சங்கள்லாம் வேதம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறது. வேதம் சிறப்பாக சொன்னதுனால ஆகமம் கூட அவ்வளோ சிறப்பாக சொல்லாமல் வேதத்தில் சொன்னதை அப்படியே எடுத்துன்னு கொடுத்து, கையில் நேரடியாக எடுத்துன்னு. ஆகவே வேதத்தை விட்டுட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. வேதம் நமக்கு ஆதார ஸ்ருதி, பிறந்த மண், தொப்புள் கொடி. அதனால் அதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. ஆனால் அதை ஒருவன் உண்மையாக எப்படி பயன்படுத்திக் கொள்கிறான்னு சொன்னால், எவனுக்கு பூர்வ புண்ணியத்தினால சிவகிருபை ஏற்பட்டு வேதம் முழுவதும் அவனுக்கு சிவமயமாக தெரிகிறதோ, எங்கே பார்த்தாலும் சிவமாக தெரிகிற மாதிரி ஒருத்தனுக்கு, ஒரு ஒரு கண்ணில் அன்புங்கிற அந்த மையை திட்டிக் கொண்டவனுக்கு அன்புக்கு இலக்கான பொருளே எவ்விடத்தும் தோன்றும். கணவனை பிரிந்திருக்கின்ற கற்புள்ள ஒரு பெண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் கணவனாக தெரியும். எப்போ ஃபோன் அடித்தாலும் ஆத்துக்கார தான் ஃபோன் பண்ணான்னு தோணும். எப்போ மெசேஜ் எஸ்எம்எஸ் வந்தாலும் ஆத்துக்காரர் தான் வந்திருக்குன்னு தோணும். அதே போல் எல்லா மந்திரங்களும் பகவானை சொல்கிறதுங்கிற எண்ணம் இவனுக்கு வரதோ அவனுக்கு வேத ரகசியம் தெரியும். அது வெவ்வேறு சொல்லலாம், ஆனால் பக்தி இருப்பவனுக்கு தான் அது உண்மையை சொல்லும். அந்த நிலை வரணும். அதை வேதமே சொல்கிறது. அதை சொல்லிவிட்டு நான் பூர்த்தி பண்ணுறேன். ஏன்னா நிறையா சொல்லணும் எனக்கு எண்ணம், ஆனால் வந்து நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது. வேதம் என்ன சொல்கிறதுன்னா, என்னை பார்த்து ஏமாந்து போகாதீங்கோ அப்படிங்கிறது. சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி சந்தாம்சி சத்வானிச எத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவீமி ஓம் இதி. வேதத்தில் பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு டிக்ஷனரியில் பல வேர்ட்ஸ் இருக்குது, ஒரு அகராதியில் பல சப்தங்கள் இருக்கின்றன. ஒரு அகராதி போல வேதம் நமக்கு தேவையானதை எடுத்துப்போம். ஒரு டிக்ஷனரி அகராதி என்பது தானே ஒரு நூலாகாது. ஒரு கணக்கு புஸ்தகம் போல், ஒரு கெமிஸ்ட்ரி புஸ்தகம் போல், ஒரு அக்கௌண்டிங்ஸ் புஸ்தகம் போல இல்லை. இதில் எல்லாம் இருக்குது. அதனால் இது நமக்கு தேவைப்படும் போது பயன்படும். இதே மனப்பாடம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம், அப்படி நினைக்காதீங்கோ. அப்படி இல்லை. இது என்னென்னா, பார்ப்பதற்கு இப்படி இருந்தாலும் உண்மையில் வேறு. என்னென்னா, சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் எந்த ஒரு சிவபதத்தையே திரும்பி திரும்பி சொல்கின்றனவோ. விஷ்ணு பதம்னு சொன்னாலும் அது சிவபதம் தான், வேற வாக்கியங்களில் சொன்னாலும் அது சிவபதம் தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நான் வெவ்வேறு வடிவத்தில் சொன்னாலும் சிவபதத்தை தான் சொல்கிறேன். எல்லா வேதங்களும் ஒரே பதத்தை மீண்டும் மீண்டும் சொல்கின்றன. சந்தாம்சி சர்வானிஜ எத் வதந்தி தப்பாம்சி சர்வானிஜ எத் வதந்தின்னு ஒரு பாடம் இருக்குது. எல்லா தவங்களும் எல்லா சாமகானங்களும் எந்த ஒரு பதத்தையே திரும்பி திரும்பி நேசிக்கின்றனவோ. எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, எந்த ஒரு சிவபத்தை அடைவதற்காக பிரம்மச்சரியம் முதலிய விரதானுஷ்டானங்களை உயிர்கள் மேற்கொள்கின்றனவோ. பிரம்மச்சரியம்னா இந்திரிய நிகிரகம் பண்ணி வேதங்களை கிரகிக்கிற அந்த அத்தியன கிரமத்துக்கு பிரம்மச்சரியம்னு பேர். அப்படி ஒருவன் வேதங்களை கற்கின்றானோ, அதெல்லாம் தத்தே பதம் சங்கிரகண பிரவீமி ஓமிதி, அந்த பெரிய பதத்தை உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன், ஓம் என்ற அதுக்கு பெயரிடுகின்றேன் அப்படின்னு வேதம் சொன்னது. இந்த ஓம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, வேதமே அதனுடைய பொருளை சொல்கிறது. இப்போ ஓங்கார பொருளை முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமான் என்ன ஓங்கார பொருளை உபதேசம் பண்ணார்? சுவாமிக்கு தெரியாதவர் சொன்னாரா? சுவாமிக்கு தெரியாதவர் சொன்னார் நம்ம நினைக்கக்கூடாது. என்ன காரணம்னா, அருள்கிநாதர் அப்படி சொல்லலை. சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீதிலும் பகர்சை குருநாதான்னு சொல்கிறார். இப்போ குருநாதனை குருநாதா என்று ஒரு மேலே சொல்கிறார், சிஷ்யராக இருக்கிற பரமேஸ்வரனை சிவனார்னு பன்மேலே சொல்கிறார். இப்போ சிஷ்யர் பெரியவர்னு அர்த்தம், சிவனார் மனங்குளிர. சரி, என்ன உத்தம சிஷ்யனாக இருந்தாலும் பாடம் படிக்கிற போது அவனுக்கு மனசு வந்து விகாசமாக இருக்காது, மனசு குளிர்ந்திருக்காது. ஆனால் முருகப்பெருமான் ஓங்காரத்தினுடைய பொருளை சொன்னபோது பரமேஸ்வரன் மனம் குளிர்ந்தார்னு சொல்கிறதுனால அவர் சிஷ்யர் போல நடித்தாரே தவிர சிஷ்யர் இல்லை. அவர்கிட்ட சிஷ்யத்துவம் கிடையாது, அவர்கிட்ட சிஷ்யத்துவம் கிடையாது, கௌரவம் தான் இருக்குது. நடித்தார், அதனால தான் ஒழுங்காக அர்த்தத்தை கேட்டோன்னே மனசு குளிர்ந்தார், சிவனார் மனம் குளிர. சரி, ஒரு மந்திரத்தையோ அதனுடைய அர்த்தத்தையோ உபதேசம் பண்ணும்போது ஒரு தடவை தான் பண்ணுவா, வலது காதல் தான் பண்ணுவா. மந்திரத்தை அதோட அர்த்தத்தோடு தான் உபதேசம் பண்ணணும்னு விதி. மந்திரம் மட்டும் உபதேசம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓங்காரத்து உட்பொருளை ஐயனனுக்கு அருளியவார் அருபருவாருங்கிறார். ஓங்காரத்தை மட்டும் உபதேசம் பண்ணல ஆத்மநாதர், ஓங்காரத்து உட்பொருளையும் உபதேசம் பண்ணார் செத்து. அதனால மந்திரத்தை அர்த்தத்தோட உபதேசம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வலது காதல் தான் பண்ணணும், ஒரு தடவை தான் பண்ணணும். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய்தார். அப்படின்னா அர்த்தம், வலது காதல் இவர் என்ன சொன்னாரோ சுவாமி சொன்னார், வலது காதல் என்ன சொல்லியிருப்பார், பகவானே ஓங்கார பொருள் நீர்தான். முருகன் என்ன சொன்னார், ஓங்கார பொருள் நீர்தான். ஓம் என்பது மகாதேவர் தான் என்று சொன்ன உடனே இதை உங்க அம்மாவும் கேட்கட்டும் அப்படின்னு இடது கையில் தூக்கிண்டார். இதை நீ சொன்னா உங்க அம்மா ஒத்துப்பா, உங்க அம்மாவும் கேட்கட்டும் அப்படிங்கிறதுனால்தான் முருகப்பெருமான வலது கையிலிருந்து இடது கைக்கு மாத்திக்க இரு செவி மீதிலும் பகர்ந்து குருநாதான் சொன்னார் அப்படின்னு இதை கிருபானந்த வாரியர் சொன்னார். அருணகிரிநாதர் இப்படி சொல்லிருக்கார் அப்படின்னு சொல்லி. ஆகவே ஏன் பரமேஸ்வரன் வந்து சிஷ்யனா வந்தார்னு கேட்டா, உலகத்துல எல்லா வித்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் ரோல் மாடல் விண்ணாளும் தேவருக்கு மேலாய வேதியன், மண்ணாளும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றவன் இறைவன். அப்ப ஒரு சீடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இறைவன் காட்டாவிட்டால் யார் அறிவார்கள்? ஒரு குருநாதன் எப்படி இருக்கணுங்கிறத சுவாமி தட்சிணாமூர்த்தியா இருந்து காட்டிட்டார். ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அவர் காட்டணுமா இல்லையா? அதுவும் ஒரு பாடம் தானே. அதுக்காக அவர் சிஷ்யனா வந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப ஓங்கார பொருள் சுவாமி தான். அந்த வேதமே சொல்றது, இந்த சிவபதத்தை நான் ஓம்னு சொல்றேன். அந்த ஓம் என்பது என்னன்னு கேட்கும்போது, வேதங்கள் ரிக்வேதத்திலேருந்து அதர்வண வேதம் வரையும் நாலா இருக்கு. அந்த நாலு வேதங்கள்னா நாலு வேதங்கள் தனித்தனியா இல்லை, வேதம் அகண்டமா ஒன்னா தான் இருந்தது. அதனுடைய அதான் ஒன்னா இருக்கிற வேதத்தை எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியல. அதனால பொயட்ரியா இருக்கிறத ரிக்வேதம்னும், புரோசா இருக்கிறத யஜுர்வேதம்னும், பாடக்கூடிய பண்ணோடு இந்த செய்யுள பாடும்போது சாமவேதம்னும் எல்லாம் கலந்து அந்த ரிக்வேதம் மட்டும் பிரயோக திசையில விசேஷமா இருக்கிறத அதர்வ வேதம்னு வியாசர் தான் வகுத்தார். அப்ப வேதம் ஒன்னா இருக்கும்போது அதுல இருக்கிற யஜுஸ்ங்கிறது அதுல இருக்கிற புரோஸ் தனி வேதம் கிடையாது, ரிக்குங்கிறது அதுல இருக்கிற ரிக்கு சந்தஸ் தனி வேதம் கிடையாது. அப்ப அந்த வேதத்துல அதர்வம் இருக்கே, அந்த அதர்வ வேதத்துடைய உபநிஷத்து இருக்கே, அந்த உபநிஷத்து எப்படி இருக்குன்னா அதர்வ சிரஸ் என்றும் அதர்வ சிகா என்றும் ரெண்டு உபநிஷத்து இருக்கு. அதில் அதர்வ சிரசுன்ற உபநிஷத்தை நம்முடைய சுவாமி பரமாத்மா என்ற பரமேஸ்வருடைய எல்லா பெயர்களையும் லிஸ்ட் பண்ணி அந்த பெயர்கள்லாம் பெயர் காரணம் சொல்கின்றது. அத கஸ்மாத் உச்சிதே மகாதேவ இதி, சுவாமிக்கு மகாதேவன் நம்ம சொல்கிறோம், மகாதேவன் அவனுக்கு ஏன் பெயர் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது. மகாதாம் தேவானாமப்பி தேவகா, அவனோட ஒரு தேவன் பெரியவன் கிடையாது, அதனால் அவனுக்கு மகாதேவன் பேர். என்ன காரணம்னா சுவாமிக்கு தேவன்னே பேர், தேவன்னு சொன்னாலே போகிறோம். யஜுர்வேதம் சொல்கிறது தேவோ தேவஸ்ய தேவகா, தேவர்களுக்குள்ள எவன் தேவனோ அவனே தேவன். என்ன பொருள்னா தீபேதே இதி தேவகா, தேவன் என்ற சொல்லுக்கு ஒளி விடுபவன் பொருள். ஒரு பொருள் தானே ஒளி விட்டால்தான் அது ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருளுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளிர்கின்ற பொருள் வந்து உண்மையான ஒளிப்பொருள் இல்லை. பெருமானுடைய சக்தியினால விஷ்ணு பரியந்தம் எல்லா தேவர்களுக்கும் சக்தி வருது. ஆகவே அவர்கள் ஒளிர்விக்கப்படுகின்ற பொருள்கள், ஒளியினை பெற்று ஒளிர்கின்ற பொருள்கள். டார்ச் லைட்டை கண்ணாடி மேலே அடிச்சா அது கண்ணாடி பிரகாசமா தெரியுது, ஆனால் ஆஃப் பண்ணிட்டா கண்ணாடி இருட்டா தெரியுது. ஒளியை வாங்கி ஒழுகின்ற பொருள் தான் எல்லா தெய்வங்களும், தானே ஒழுகின்ற பொருள் விலங்குலின்னு அவருக்கு பேரு. மிக்காய் விலங்குலியாய், விலங்குலி என்றால் சுயஞ்சோதி, அவனுக்கு தான் தேவன் பேரு. ஆனால் எல்லாருக்கும் தேவர்கள்னு சாதாரணமா பேர் இருக்கிறதுனால இவரை விசேடித்து வேற்றுமைப்படுத்தி காட்டுவதற்காக தேவர்களுக்குள் தேவனா இருப்பவனுக்கு மகாதேவன் என்று பெயர். யார் தன்னுடைய பிரகாசத்தினால எல்லாரையும் பிரகாசிக்கிறாரோ பிரகாசிப்பு பண்றாரோ, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வவிதம் பாதி, அவர் தான் ஒளிர்கிறார், அவர் ஒளியை கொண்டு எல்லாரும் ஒளிகின்றார்கள், அவர் அனைவரையும் ஒளிமயமாக செய்கின்றார், அவர் இன்ப வடிவமாக இருக்கிறார், நம்மை இன்பமயமாக செய்கின்றார். சக்கரை இனிக்கிறது, அதோடு கலந்த நீர் இனிக்கின்றது. ரசோவை சகா ரசகேவாயம் லப்வா ஆனந்தி பவதி, பரமேஸ்வரன் சிவஸ்வரூபமாக இருக்கார், அவரோடு சேர்ந்த ஜீவன் சிவஸ்வரூபமாக ஆறார் வெள்ளப்பாகு போல. இந்த தத்துவத்தை தான் சொல்றது. அப்ப மகாதேவன்கிற நாமாவுக்கு என்ன அர்த்தம், மகேஸ்வரனுங்கிற நாமாவுக்கு என்ன அர்த்தம், ஈஸ்வரனுங்கிற நாமக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டோ, இந்த நாமாக்கள் எல்லாம் ஒரு சுவாமியினுடைய வெவ்வேறு நாமாக்கள். சுவாமி ஒருத்தர் தான், இதான் பர்யாய நாமான்னு பேர். ஒரே மனுஷன் தான், தன்னுடைய அப்பாவுக்கு புத்திரன், தன்னுடைய புத்திரனுக்கு அப்பா, தன்னுடைய சகோதரிக்கு அவன் வந்து அண்ணா, தன்னுடைய பத்னிக்கு அவன் பர்த்தா, தன்னுடைய எஜமானனுக்கு அவன் சேவகன், தன்னுடைய சேவகன் அவன் எஜமானன், தன்னுடைய குருக்கு அவன் சிஷ்யன், தன்னுடைய சிஷ்யனுக்கு அவன் குரு, இந்த நாட்டுக்கு அவன் ராஜா. ஆனால் ஆள் ஒருத்தர் தான். அதே போல சுவாமி ஒருத்தர் தான், அவர் தான் மகேஸ்வரன், அவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் ருத்ரன் அப்படின்னு வரும்போது அவருடைய பெயரில் பிரணவம் ஓங்காரம் உத்கீதம்ங்கிற பரியாய நாமாக்கள்லாம் வருது. ஆகவே பரமேஸ்வரன் தான் சாட்சாத் பிரணவஸ்வரூபன். அப்ப ஓங்காரம்ங்கிற பேர் ஏன் அவனுக்கு வந்ததுன்னு சொல்றது, தாரம்ங்கிற பேர் அவனுக்கு வந்து சொல்றது, இந்த சம்சார துக்கத்தில் விழுந்தவனை கைதூக்கி விடுறதுனால அவனுக்கு தாரன்னு பேருங்கிறது. அப்ப எது உத்கீதமோ எது பிரணவமோ சுவாமியை வந்து நம்ம பார்க்கிறோம். நேத்திக்கு பார்த்த சொக்கநாத பெருமான் தானே, இன்னைக்கு நம்ம ஏன் பார்க்கணுங்கிற எண்ணம் வரதா? இன்னைக்கு பார்க்கும்போது புதுசா பார்க்கலாம் வருதுன்னு தெரியுது, அந்த ரசத்தை சுவாமி தராரா இல்லையா? அதனால அவருக்கு பிரணவன்னு பேர், புதுசு புதுசா தெரியறவர். அப்ப எவர் பிரணவரோ அவர் தான் ஓங்காரர், அவர் தான் தாரர், இதெல்லாம் ஓங்காரத்தினுடைய பெயர்கள். அப்படி இருக்கும்போது இந்த நாமாக்கள்னால நாலு வேதங்கள்லையும் பரமேஸ்வரனாகின்ற ருத்ரனுக்கு மட்டும்தான் அர்ச்சனை இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. எங்க இருக்கு? நமஸ்தாராய

0: அப்படிங்கிறது வேதத்தினுடைய பொருள். இதா தட்சிணாமூர்த்தியா இருக்கிற அந்த பகவான் நானே வேதத்தின் பொருள் என்று சொல்லி அவர்களுக்கு இதனை விரித்தான் என்று இந்த புராணம் சொல்றது. நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன், இதை சொல்றதுக்கே ஒரு 10-15 நாள் நம்ம நான் எடுத்துப்பேன் ஜென்ரலா இருந்தாலும் ஒரு கோடிட்டு காண்பிச்சிருக்கிறேன். இதை வேற விதங்களில் வேற மற்ற புராணங்களில் அங்கங்கே இதனுடைய தத்துவங்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு விரித்து சொல்றேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி என்று இவ்வாறு கண்ணுவர் கர்கர் முதலிய ரிஷிகளுக்கு சாட்சாத் சொக்கநாத பெருமான் தட்சிணாமூர்த்தமாக ஆவிர்வாவமாகி இந்த திருவிழாடலை செய்த காரணத்தினால நம்முடைய குருநாதர் அந்த திருவிழாடலை இங்கு சொல்றார், கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல் இலங்கு குருமணிங்கிறவர் யாரு? நம்ம ஊரில் இருக்க தட்சிணாமூர்த்தி தான் கூடல் இலங்கு குருமணி. அந்த திருவிழாடலில் நமக்கெல்லாம் அவர் வந்து உணர்த்துகின்றார் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்கின்றேன். நம பார்வதி பதயே மகாதே.
1: ஓம் நம சிவாய. சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: முருகா முருகா முருகா. வேதங்கள் அனந்தம் என்று சொல்லுகிறோம். அனந்தோவை வேதாகா என்று சொல்லி அவை மறைகள் எழுதா கிழவி தன்னிடத்திலே இறைவனை மறைத்து வைத்திருக்கின்றன என்று சொல்லுகிறோம். அவையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இறைவனுக்கு அருகிலே இருக்கக்கூடியவை என்று சொல்லி உபனிஷத்துக்கள் வேதாந்தம் என்று சொல்லுகிறோம் இல்லையா. அவை இறைவனை அருகிலே சென்று காட்டும். உபனிஷத்து அருகிலே அழைத்துச் செல்வது, அருகிலே இருப்பது. இந்த உபனிஷத்துக்களாலேயும் வேதாந்தத்தினாலேயும் காட்ட முடியாத ஒரு பரம்பொருளை மிக எளிதாக நாம் எல்லாம் உய்யும்படியாக கச்சியப்ப மகாமுனிவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடல் முதல்ல பார்த்தோமே, அதனுடைய சிறப்பை பார்க்கலாம். கடவுள் யார், அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய தொழில் என்ன என்கின்ற அவனுடைய ஸ்வரூப ரூப குணானுபவங்களை எல்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றார் இந்த பாடலில். ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு 3 வழிகளை பெரியோர்கள் சொல்வார்கள். எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அனுமானம், பிரத்யக்ஷம், சாஸ்திரம் என்று சொல்லும்படியாக 3 சொல்லுவார்கள். இந்த 3 பிரமாணங்கள், அதை தமிழில் அளவைகள் என்று சொல்லுவார்கள். 3 விதமான அளவைகளினாலே பிரமாணங்களினாலே ஒரு பொருளை தெரிந்து கொள்ளலாம். இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணம் பார்க்கலாம். எங்கேயோ புகை வருகிறது, நம்ம பார்த்த உடனே சொல்லுகிறோம் எங்கேயோ நெருப்பு இருக்கிறது, நெருப்பின் காரணத்தினாலே புகை வருகிறது. நெருப்பை நம்ம நேராக பார்க்கவில்லை, பார்க்காத பொழுதும் கூட புகை இருக்கின்ற காரணத்தினாலே நெருப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இதுக்கு பேர் அனுமானம்னு பேர். சரி, அடுத்தது கண்ணால பார்க்கக்கூடியது. ஒரு பொருளை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், அதுக்கு பேர் பிரத்யக்ஷம்னு பேர். அதாவது பிரத்யக்ஷம் நமக்கு முன்பாக, கண்ணுக்கு முன்பாக தெரியக்கூடியதுக்கு பேர் பிரத்யக்ஷமாக இருப்பது, பிரத்யக்ஷ பிரமாணம் என்று சொல்லுவார்கள் கண்ணளவை. அடுத்தது நூல்கள் மூலமாக, சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்வது. இந்த 3 விதமான தன்மை உண்டு. இப்ப முதல்ல பார்த்தோம், புகை வருகின்ற காரணத்தினாலே நெருப்பு இருக்கிறது என்கின்ற அனுமானம். இப்ப இறைவனை இப்படி தெரிந்து கொள்ள முடியுமா? எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? பானை இருக்கிறது, கடகா, ஒரு கடம் இருக்கிறது, ஒரு பானை இருக்கிறது. இந்த பானையை செய்திருக்கக்கூடிய ஒரு குயவன் இருக்க வேண்டும். இது ஒரு அனுமானம். அது மாதிரி இந்த உலகங்கள் எல்லாம் அண்ட பகிரண்டம் எல்லாம் இருக்கிறது, நம்ம நாம் இருக்கிறோம், 84 லட்சம் யோனிகள் இருக்கின்றன, அத்தனை ஜீவராசிகள் எல்லாம் படைத்த ஒரு ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும். இது அனுமானம். ஆனா இதுக்கு ஏராளமா அதுக்கு கேள்வி கேட்பார்கள், ஏன் அவனை

படைச்சவன் யாரு? இப்படியே போயிட்டே தான் இருக்கும். எனக்கு எங்க அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, தாத்தா, முத்தாத்தா, அதுக்கு மேல அதுக்கு மேல, கடைசியில எங்க இருந்து வந்தது? இது முடியாத ஒரு தொடராக போய்கொண்டிருக்கும். அதுல திருப்தி பண்ண முடியாது. பிரத்யட்சமாக கடவுளை பார்க்க முடியுமா? முடியாது. எல்லாரும் அவனை பார்க்க முடியவில்லை என்று சொல்ல முடியாது. அவன் நமக்கு மேலாக, நம்முடைய கண்ணுக்கு எட்டாதவனாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம சொல்லி விடுகிறோம். பிரத்யட்சமா பார்க்க முடியல. இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிறதுனா அதுல இன்னொரு குறை உண்டு. இந்த பிரத்யட்ச பிரமாணத்துல இப்போ எனக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் இருக்கிறீர்கள்னா நீங்கள் இன்னொரு இடத்திலே, இன்னொரு காலத்திலே, இன்னொரு பொருளாக நீங்கள் இருப்பதில்லை. புரிகிறது என்று நினைக்கிறேன். இப்ப எனக்கு முன்னாலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் முருகன் வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. இப்ப முருகன் முன்னாலே இருக்கிறார். இந்த முருகன் இந்த இடத்திலே, எனக்கு முன்பாக இந்த காலத்திலே, இப்படி இந்த தன்மையிலே இருக்கிறார். கருப்போ செவப்போ ஏதோ ஒரு வண்ணத்தில் இருக்கிறார். இவர் இன்னொரு இடத்துல, இப்ப இங்க இருக்கக்கூடியவர் இன்னொரு 10 மைல் கழிச்சு, இன்னொரு 10 அடி கழிச்சு கூட இவர் இருக்க முடியாது. இந்த இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு இடத்துல அவர் இருக்க முடியாது. ஒரு காலத்திலே, ஒரு இடத்திலே, ஒரு தன்மையிலே இருக்கக்கூடியவர் எல்லா இடத்திலையும் பார்க்க முடியாது. பிரத்யட்சத்துல இதான் இருக்கும். இங்க பார்க்கும் பொழுது இன்னொரு இடத்துல அது இல்லை அப்படின்னு வரும். ஒன்று. இரண்டாவது, இப்ப நம்ம கண்ணால பார்க்கும் பொழுது கண்ணாலே மற்ற பொருள்களும் பார்க்கப்படுகின்றன. ஆக அந்த பொருள்கள் எல்லாம் கடவுள் இல்லையான்னு வரும். இப்ப இது மாதிரி இந்த தர்க்கத்துல இது இல்லை, இது இல்லை என்று வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது என்ன இருக்கிறது? சாஸ்திர பிரமாணம் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன? எனக்கு சிதம்பரம் அப்படின்னு, புலியூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கிறது.

அதான் தில்லை என்றொரு, தில்லை என்றொரு தலமும் இருக்குதாம். அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கெடுக்குதாம். அப்படி ஒரு இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்?

நான் தில்லை சிதம்பரம் என்கின்ற தலம் இருக்கிறது, நாளைக்கு போவேன் என்று சொல்ல திருநாளை போவார் முனிவர் இருந்தாரே, அது மாதிரி அங்கே ஒரு சிதம்பரம் இருக்கிறது, போய் பார்க்கணும்னு. என்ன பண்ணிடுவோம் உடனே, நம்ம தான் இப்பெல்லாம் வேண்டப்பட்ட டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு, உடனே கூகுள் பாரு, கூகுள் பண்ணு. உடனே கூகுளில் பார்த்தா விக்கிபீடியால சொல்லுகிறது எங்க இருக்கிறது, சிதம்பரம் இந்த இடத்துல இருக்கிறது, பக்கத்துல இருப்பு பாதை இருக்கிறது, ரயில் வண்டி நிலையம் புகை வண்டி நிலையம் இருக்கிறது, பஸ் ஸ்டாண்ட் இவ்வளவு தூரத்துல இருக்கிறது, இந்த இடத்துல போகலாம், அதனுடைய பரப்பு இவ்வளவு, இந்த இந்த சைட் சீயிங் பிளேசஸ் இதான் முக்கியமானது, வேற என்ன இருக்கும், அதனுடைய தளம் என்ன, வரலாறு என்ன, இதெல்லாம் சொல்லுகிறது. நமக்கு வந்து எல்லாமே சைட் சீயிங் தான், கோயிலுக்கு போனாலும் சரி, சினிமா தியேட்டருக்கு போனாலும் சரி, பார்க்குக்கு போனாலும் சரி, சைட் சீயிங் தான். நீங்க பார்த்திருக்கணுமே சிதம்பரம் ஜே ஜே ஜே என்று அங்கே பார்க்க வருகிறார்கள். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்செரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் நெனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் அதை பார்க்க போகல. எங்க போனீங்க, சிதம்பரம் போனீங்க, பார்த்தீங்களா சபாபதியை பார்த்தீர்களா, சபாபதிக்கு வேறு செய்ய தெய்வம் சமானமாகுமா, அவனை பார்த்தீங்களா, ஆய பார்த்தாச்சு, அடே எவ்வளவு பெரிய எவ்வளவு அழகான கோயில், மேல தங்க கோபுரம் போட்டு இருக்கிறார்கள், பொன்னேந்த பராந்தகன் பராந்தக சோழன் வேந்தது, சுந்தர பாண்டியன் வேந்தது, இப்போ இது மாதிரி அங்க மேல தங்கத்துல குறை போட்டு இருக்கிறார்கள், அப்படியா, எப்படி இருக்கிறது, பிரசாதம் விபூதி பிரசாதம் கொடுத்தாங்க, அங்கே காசு வாங்கினார், இப்படித்தான் இருக்கும். அங்கே போகும்பொழுது பார்த்தோம், அது கூட நான் கோயிலுக்கு போனேன், கடவுளையும் பார்த்தேன், பக்கத்தில் அங்கே ஆள் இருந்தாங்க, இவங்களையும் பார்த்தேன், ஒரு பொருளாக்கி விடுகின்றோம் இறைவனை. அவனை போய் நின்று நிதானமா அனுபவிக்க கூட நமக்கு மனசு இருப்பதில்லை. அந்த இடத்துல போகும்பொழுது இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், ஒரு பத்து இடம் பார்க்கணும், போய் ஒரு இடம் பார்த்தாலும் அனுபவித்து அந்த இறைவனுடைய கருணையை பெற வேண்டாமா, அது கிடையாது, அவசர அவசரமா ஓடுவோம். அவ்வளவு பெரிய ஜப்பி சீக்ஸ் என்று சொல்லுவார்கள், அவ்வளவு அழகா ரொம்ப அழகா அங்கே இறைவன் நடமாடிக்கொண்டிருக்கிறான், பக்கத்தில் அம்பிகை. இதுல என்ன அழகுன்னா இறைவன் அழகன் கண்டிப்பாக, இதுல சந்தேகமே இல்லை, ஆனா அம்பிகையை பார்க்கணும் அதை விட அழகு. ஒரு 35 வயசு 40 வயசு இல்லை அதுக்குமே, அந்த அந்த மத்திய தர என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மத்தியம வயதுடைய ஒரு நல்ல குடும்ப பெண்மணி, நல்ல குழந்தைகளெல்லாம் பெற்று வளர்ந்து ஆளாக்கின ஒரு பெண்மணி, ஆனா கணவனுக்கு அடிபணிந்திருக்க கூடாது அப்படின்னு கூப்பிடுற பொம்மை கிடையாது. அந்த பெண்மணி கணவனுடைய பெருமையிலே தான் மகிழ்வு கொள்கின்றவர்கள், அதிகர்விதா என்று சொல்லுவார்கள். அம்பிகையை பற்றி சொல்லும் பொழுது அதிகர்விதா, கர்வத்திலே இருக்கிறாளா, என்ன கர்வம்னா, இது மாதிரி புருஷன் இது மாதிரி பிள்ளைகள் இருக்கிறோம்னா கர்வம் இருக்காதா, அது மாதிரி அந்த புருஷனை பார்த்து நாணி தலை கொஞ்சம் கவிழ்ந்திருக்கும், கை ஒடுங்கி நின்று கொண்டிருக்கிறாளே, அந்த அழகே அழகு, அதை பார்க்க போகிறதில்லை. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதெல்ல விஷயம், இது மாதிரி ஒரு சாஸ்திர பிரமாணம் என்று சொல்வதை போல, ஏதாவது ஒரு புத்தகத்தின் வாயிலாக யாராவது ஒருத்தர் இப்படி இருக்கிறது என்று சொல்வதின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம், இதுக்கு பேரு சாஸ்திர பிரமாணம்னு பேரு. வேதங்கள் இதைத்தான் சொல்லுகின்றன, அதுக்கு தான் சொன்ன அனந்தோவை வேதாகா என்று, வேதங்கள் எல்லாம் என்ன, இறைவனை காட்டி தருகின்றன இப்படித்தான். ஆனா அதுவே கூட இறைவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியவில்லை, சொல்ல முடியாமல் அவை திகைக்கின்றன என்று வேதங்களே சொல்லுகின்றன. இந்த வேதத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்கிறான். வேதங்கள் இறைவனுடைய உஷ்வாச நிஷ்வாசங்கள் என்று சொல்லப்படும், அது மூச்சு காற்று என்று சொல்வார்கள் வேதங்களை. வேதங்கள் அறிவுமயமானது, இறைவன் சச்சிதானந்த சுரூபமாக இருக்கப்பட்ட பகவானிடத்திலே இருந்து அந்த அறிவுமயமாக மூச்சு காற்றாக உஸ்வாச நிஸ்வாசங்கள் என்று செல்லும் மூச்சு வரும் மூச்சாக அவை நடந்து கொண்டிருக்கிறதா, இதுக்கு பேர் வேதங்கள். வேதங்கள் ஒன்று இரண்டு கிடையாது, மூன்று குணங்களையும் சொல்லக்கூடியதுனால த்ரீ வேதாக என்று சொல்லி, இந்த மூன்று விதமான தன்மைகளோடும் ஏராளமான வேதங்களாக பல சாக்கைகளாக இருக்கிறது இல்லையா, அது வேதங்களை, வேதங்களெல்லாம் இறைவனை சுட்டி காட்டுகின்றன. ஆனா இப்படித்தான்னு சரியாக சொல்ல முடியல, ஆனால் அதுக்கு மேல சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், வேத அந்தம் எது உபனிஷத்துக்கள், இவை இப்படித்தான் இருக்கும், ஆனந்தமயமாக ஆனந்தோவை பிரம்மனோ என்று சொல்லும்படியாக, ஆனந்தம் பிரம்மம் அதை அறிந்தவன் வித்வான் என்று சொல்லும்படியாக, ஆனந்தமே பரபிரம்மம் என்று சொல்லுகிறது. ஆனந்தம் எப்படி இருக்கும், சொல்ல நினைக்கிறது இப்படித்தான் இருக்கும், ஆனந்தம் சொல்லுவது அறியேன், வாழி முறையோ தரியேன், நாயேன் தானனை செய்தது தெரியேன், ஆவா செத்தேன் பருகியது ஆரியேன், விழுங்கியும் ஒல்லகில்லேன் என்று சொல்லும் மாணிக்கவாசகர் பாடுவாரே, அதே மாதிரி தான் அருணகி பெருமானும் இதை ரொம்ப அழகா கொடுப்பதற்கு நினைக்கிறார். வெறும்பாலை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்று பாடுவார். வெறும்பாலை பெற்ற வெறுந்தனியை யோசிச்சு பாருங்க, வெறும்பால் ஒன்றுமே இல்லாதது, அதை பெற்ற தனிமையான ஒரு விஷயம்,
அது என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஆனா அவர் சொல்ல முயற்சிக்கிறார், சும்மாயிரு சொல்லறே என்றதுமே. இதுக்கு தான் ஐயா அருணகிரியப்பா உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பின் அறியார் என்று தாய்மானவர் பாடுவார். எல்லாரும் எப்படி இருக்கிறது இந்த ஆனந்தம் என்று வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனானது, பாணிக்குட்படாது, சாதகர் காணச் சொற்றானாது என்று இதையே சொல்லுவார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா. தொல்லை மறை, பழமையான வேதங்கள் எல்லாம் தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா. அப்படிப்பட்டவனாக முருகப்பெருமான் இருக்கிறான், மறைகளின் வாக்கால் அதுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அவனை வேதாந்தங்கள் சொல்ல முடியாமல் திகைக்கின்றன. சித்தாந்த பிரகாரம், நம்முடைய சித்தாந்த பிரகாரம் அந்த தரம் என்று சிவாகமங்கள் சொல்லப்படும். வேதம், வேதாந்தம், அதாவது வேதங்களினுடைய முடிவு. அம்பிகையே வேதாந்தமாக இருக்கிறாள், வேதமே அம்பிகை என்று சொல்வார்கள். துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாஜாங்குஜமும் கையிலனையும் திரிபுர சுந்தரி என்று பாடுவார் அபிராமிப்பட்டர். சுருதிகளின் பனையும் சாக்கைகள், பனைனா சாக்கைகள் கிளைகள், பனையும் பதிகொண்ட வேறும் அதாவது கொழுந்தும் உபனிஷத்துக்களாகவும் அம்பிகை இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். இப்படி எல்லாமே வேத வடிவாக வேதத்திற்கு மேலாக ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாஜதூளிகா என்று அம்பிகையை பற்றி சொல்லும் சஹஸ்ரநாமம். அந்த வேத மாதாவினுடைய சிந்தூரம் இருக்கிறதே, நெற்றியிலே அணிந்து கொள்ளக்கூடிய, தலை வகிட்டிலே அணிந்து கொள்ளக்கூடிய குங்குமம் அம்பிகையினுடைய பாதத்திலிருந்து வருகிறதுனா, அது அம்பிகையினுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறது வேதமாதா என்று சொல்லுகிறார். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாஜதூளிகா என்று அந்த இடத்துல சொல்லப்படும். இப்போ வேதங்களாலே சொல்ல முடியாத இறைவனை அந்த தரம் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட சிவாகமங்கள் சொல்லுகின்றன. காரணம் என்ன? மண்ணுமாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளையும் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். இறைவன் தன்னுடைய ஐமுகங்களால் தோற்றுவித்தருளையும் என்று தன்னுடைய ஐமுகங்களாலே இந்த ஆகமங்களை கொடுத்திருக்கிறார், சிவாகமங்களை கொடுத்தான். சிவாகமங்கள் இறைவனை மிகச்சிறப்பாக சுட்டி காட்டி, வேதத்துல என்ன குழப்பம் வரும்னா, வேதங்கள் ஏன் சுட்டி காட்டலைன்னா சுட்டி காட்டுகின்றன, ஆனால் நம்ம குழப்பம் இதுதான் இப்படித்தான்னு சொல்லாது. ஒரு இடத்துல சிவையேவ கேவலஹா சிவங்கரஹா, சிவன் ஒருவனே தனியாக இருக்கிறான், அவனே பரம்பொருள் என்று சொல்லும். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது நாராயண பரபிரம்மம் தத்துவம் நாராயண பிரகா நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பிரகா, நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு சொல்லும். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இந்திரனே பிரஜாபதியே பிரம்மனே, இதே மாதிரி அக்னியே என்று சொல்லும்படியாக ஓரிடத்துல இவன் தான் பரம்பொருள், இவன் தான் பரம்பொருள், எது பரம்பொருள், நமக்கு எது பரம்பொருள் திகைக்கு வைக்கும். அதனால்தான் அதுக்கு பேர் மறைன்னு, தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறது. அவரவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்தபடிதான் அவர்கள் வேதங்களை புரிந்து கொள்ள முடியும், இறைவனை அறிந்து கொள்ள முடியும். இப்ப இறைவனை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அதனாலதான் மிக எளிமையாக ஆகமங்கள் வந்தன. ஆனால் அந்த ஆகமங்கள் கூட சொல்ல முடியாத ஒரு எளிமையான விதத்திலே சொல்லக்கூடிய ஒரு அருமையான கருத்தை கச்சியப்ப முனிவர் நமக்கு சொல்லுகிறார். அருமையான பாடல். தமிழ் வந்து தமிழ் தெரிந்தது என்னுடைய பாக்கியம்னு கருதுகிறேன். காரணம் என்ன? இதை விட இறைவனை ரொம்ப எளிமையா எது சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இறைவன் இப்படிப்பட்டவன் எப்படி சொல்ல முடியும்? இதை விட சொல்ல முடியாது. நம்ம பார்த்தோமே, அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமொய்ய. அருமையான பாடல். முருகப்பெருமானே பரம்பொருள், இந்த பரம்பொருளினுடைய தன்மை எப்பேற்பட்டது என்று வேத வேதாந்தங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு விஷயத்தை மிக எளிமையாக சொல்லுகிறார். ஏன்னு கேட்டால் அவருக்கு எப்படி சாத்தியமாயிற்றுன்னா, அவர் பாடலை பட்டுவித்தால் யாரொருவர் பாடாதாரே, அட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே. இவர் எழுதினாரா? முருகன் எழுத வைத்தான், கந்தகோட்டத்திலே இருக்கின்ற கந்தப்பெருமான் இவரை எழுத வைத்தான், திருத்தினது அவன், ப்ரூஃப் ரீடர் அவன்னா, சரி பண்ணி கொடுத்தது, எடுத்து கொடுத்தது, திகழ சக்கர செம்முகம் மைதுளா இதெல்லாம் முதலே பார்த்துருக்கிறோம். இது மாதிரி எடுத்து கொடுத்தவன் முருகப்பெருமான், அதனை சரி செய்து கொடுத்தவனும் முருகப்பெருமான். தன்னை காட்டிக் கொள்ளுகிறான், வேறொன்னும் கிடையாது,
கருணையினாலே காட்டிக்கொள்ளுகிறான் இந்த பாடல் மூலமாக. என்ன சொல்லுகிறது? இறைவனுக்கு ரெண்டு விதமான தன்மைகள் உண்டு. என்ன ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது ரெண்டு லட்சணங்கள் சொல்வார்கள். இயல்பு லட்சணம்னா இயல்பு. என்ன இயல்பு? தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் என்று இரண்டு சொல்லுவார்கள். தடஸ்த லட்சணம்னா பொது இயல்பு, ஸ்வரூப லட்சணம்னா சிறப்பு இயல்பு. இந்த ரெண்டும் இறைவனுக்கு எப்படி இருக்கிறது என்று இது சொல்லுகிறது. தடஸ்த லட்சணம் என்று இருப்பதைப் போலவே அவனுக்கு உருவங்கள், நாமம், தொழில் என்று சொல்லும்படியாக அவனுடைய திருநாமம் பெயர், குணம், குறி என்று சொல்லும்படியாகவெல்லாம் அவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதுக்கு தடஸ்த லட்சணம் பொது இயல்பு என்று சொல்லுவார்கள். ஸ்வரூப லட்சணம் என்று சொல்லும் பொழுது அவக பகவான் சர்வஜ்ஞதை திருப்தி என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான குணங்களையும் அவன் வைத்திருக்கிறான், பரம்பொருள் என்று சொல்லப்படும். இந்த ரெண்டு கருத்தும் இறைவன் எப்படிப்பட்டவன் என்கின்ற சுரூபத்தை இங்கே சொல்லுவர். இறைவன் எப்படி இந்த உருவத்தை எடுத்துக்கொண்டான், ஏன் எடுத்துக்கொண்டான் என்கின்ற காரணத்தையும் சொல்லுவர். அதோட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுகிறார், பரம்பொருள் தன்மை எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது, யாருக்காவது தெரியுமா? பார்த்திருக்கிறோமா? காற்று எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் அனுபவிக்கிறோம். தென்றல் காற்று மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்குளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே என்று பாடுவார். இதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த அனுபவம் தெரியும். ஆனால் இந்த அனுபவத்திற்கு உட்பட்ட அந்த பொருள் இருக்கிறதே, அனுபவமான ஒரு விஷயம் இருக்கிறதே, அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? யாராவது கண்டதுண்டா? கண்டவர் விண்டதுண்டா? ஆனா இங்க சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. இதுவரைக்கும் அதனுடைய ஸ்வரூப லட்சணம். அதுவும் ஒரு மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒருவர் முருகன். இது அவனுடைய தடஸ்த லட்சணம் என்று சொல்லப்படும். இதுல பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படும். இதுக்கு அடுத்ததே ஒரு பாடல் அவர் சொல்லும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான், இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு புரியும். முதல்லே பார்த்தோம், வேதங்களும் சொல்ல முடியாத நிலைமையிலே இருக்கின்றன. இறைவனை பற்றி இதுதான் இப்படித்தான் அணித்தரமாக சொல்ல முடியாது. வேதங்கள் சுட்டி காட்டுகின்றன, ஆனால் அதற்கு அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்கிறான். அடுத்த பாடல்ல சொல்ல, மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி. மறைகளின் வாக்கால், மறைகள் அப்படின்னு போட்டார், மறையின் வாக்கால்னு போடணும். ஏன்னா வேதங்கள் ஏராளமாக இருக்கிறதா, நமக்கு வந்து அதுல கொஞ்சத்தை எடுத்து திரட்டி கொடுத்திருக்கிறார், அதனால அதுக்கு பேர் வியாசர்னு பேர். ஏராளமான வேதங்கள், அந்த வேதங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய முடிவு இருக்கிறது. அந்த வேதங்களினுடைய முடிவிலே, வேதாந்தத்திலே, அவற்றாலேயும் அவைகளினுடைய வாக்கு அல்லது நம்முடைய வாக்கு அல்லது எவர் வாக்காக இருந்தாலும் அவர்களுடைய வாக்கினாலேயும் எந்த மனத்தினாலேயும் அளக்க முடியாதவன். இப்ப முதல்ல ஒரு கருத்து பார்த்தோம், ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனுமானம், பிரத்யக்ஷம், சாஸ்திரம் என்று சொல்லும்படியாக மூன்று விதமான பிரமாணங்கள் அளவைகள் உண்டு. இப்போ இந்த அளவைகளிலே ஒன்றை கொண்டு பார்க்கிறோம், சாஸ்திரங்கள் என்று சொல்லும்படியாக வேதங்கள் இறைவனை காட்டி தந்திருக்கின்றான், இறைவனை வேதங்கள் சுட்டி காட்டுகின்றன என்று. ஆனால் அதனாலேயும் முடியாது என்று பாடுகிறார் கச்சியப்பர். மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்கொணாமல் நிறைவுடன் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த தன்மை என்று முழுமையான தன்மையை அவற்றாலேயும் சொல்ல முடியவில்லை. அதுதான் இவர் சொல்லக்கூடிய விஷயம். அது காட்டலேன்னு சொல்லலை, முழுமையாக காட்ட முடியாது. அங்கே அதைத்தான் சொல்லுகிறார், மறைகளின் முடிவால் வேதாந்தம். ஏன்னா மற்றதெல்லாம் கர்மகாண்டம், இது ஞான காண்டம் என்று சொல்லுவார்கள் உபநிஷத்துக்களை. வேதாந்தத்தை முடிவால் வாக்கால் வா

0: வாக்கை பற்றி சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், வாக்கும் உனது உள நோக்கும் அருளுவன். வாக்கு அவன் தான் கொடுக்கணும், அப்பதான் பாட முடியும், இல்லைன்னா முடியாது. மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால், இந்த மூன்றுக்கும் பார்க்கலாம். மறைகளின் முடிவாலே பார்க்க முடியல, என்ன முதல்லயே பார்த்தோம், பிரம்மன் பரம்பொருள், விஷ்ணு பரம்பொருள், இதுக்கு இன்னொரு அழகான ஒரு தத்துவம் உண்டு, எல்லாரும் இதுதான் கடவுள் இதுதான் கடவுள்பாங்க. இந்த நிக்கண்ட சாஸ்திரத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்பார், ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்வி கேட்பார். பிரம்மன் பரம்பொருள்னு வேதம் சொல்லுகிறது, சரி ஓகே, ஆனா அஞ்சாவது தலையே சிவபெருமான் கிள்ளினார், அவன்தான் பரம்பொருள்னா அஞ்சாவது தலையை அவனால படைத்துக் கொள்ள முடியாதா? சரியான கேள்வி. பிரம்மா பரம்பொருள் அப்படின்ட்டு யாராவது சொன்னா சரி, ஆனா கிள்ளப்பட்ட தன்னுடைய தலையை தானே படைத்துக் கொள்ள முடியலை என்று சொன்னால் அவன் எப்படி பரம்பொருள்? இங்க கந்தபுராணத்துல பார்க்கிறோம், பிரம்மாவும் போய் இங்க பஞ்சாங்க ஓடிக்கொண்டிருக்கின்றார் சூரபத்மன் இடத்துல, இவர் எப்படி பரம்பொருள் ஆக முடியும்? முடியாது. சரி, நாராயணன் பரம்பொருளா? இதுக்கு ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்கும். விஷ்ணுதான், ஏன்னா அவன் தான் எல்லா இடத்திலையும் விஷ்ணு வியாபித்திருக்கக்கூடியவன், எல்லா இடத்திலேயும் இருக்கிறான், அதனால விஷ்ணு சப்தம் நாராயண சப்தம் அவனைத்தான் சொல்லும். ரூட் அர்த்தம் அதுல இருக்கக்கூடிய சப்தார்த்தம் எல்லாம் வந்து நாராயணன், அவனே பரம்பொருள். இது வந்து சிவனுக்கு ஒவ்வாது, நாராயணன்கிற சிவன்கிற பேரு நாராயணனுக்கு வரலாம், ஆனா நாராயணன்கிற பேரு சிவனுக்கு வராது. இப்படி எல்லாம் ஏராளமா இவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்பர் ஒரே போடு போட்டார், 100 கோடி நாரணனும் அங்கனே, 1000 கோடி பிரம்மனும் நுந்தினார், 100 கோடி நாரணர் அங்கனே, ஈரிலாதவன் இறைவன் ஒருவனே அப்படின்னு பாடுவார். அந்த இடத்துல வார்த்தை நாரணன்னு போடுவார். நாராயண சப்தம் சிவனை குறிக்காது அப்படின்னு இவர்கள் சொல்லிக் கொள்ளலாம், சரி சொல்லியாச்சு, இது இவர் சொன்னார் அவர் சொன்னார்ன்னு. ஆனா ஒரு நாராயணர் ரெண்டு நாராயணர் இல்ல, எத்தனையோ நாராயணர்கள் அழிந்திருக்கின்றார்கள் அப்படின்னா அவன் பரம்பொருளா? 100 கோடி நாரணரும் அங்கனே, ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே என்று பாடுவார். ஈரிலாதவன் யாரு? அவன் ஒருவனே, ஈஸ்வரனாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் மாத்திரமே, அவனை தவிர வேற யாரும் கிடையாது, எல்லாரும் அழியக்கூடியவர்கள், அதனால இவனே பரம்பொருள். சரி, சூரியன் பரம்பொருள், அருக்கனாவான் அரண் உரு அல்ல, அருக்கனாவான் அரண் உரு அல்லனோ, இருக்கு நான்மறை ஈசனையே தொழும் கருத்தினை உன்னார் கண் மனவரே என்று தேவாரம் சொல்லும். அர்க்கன் அப்படின்னு, அர்க்கன் என்று சொல்லக்கூடிய அதைத்தான் இந்த இடத்துல, அருக்கனாவான் அரண் உரு அல்லனோ, அவன் சொன்னா சூரியன் என்று சொன்னால், சூரியன் யாரு? இவனுடைய வலது கண், இறைவனுடைய வலது கண். அவன் எப்படி பரம்பொருள் ஆக முடியும்? ஒரு பகுதியிலே இருக்கக்கூடியவன் அவன் எப்படி ஆக முடியும்? ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவன் அவன் எப்படி பரம்பொருளாக ஆக முடியும்? கிடையாது. எல்லாவற்றையும் இந்த உபநிஷத்துக்கள் வந்து நேதி இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று சொல்லும்படியாக, இவன் பரம்பொருள் அல்ல, பிரம்மன் பரம்பொருள் அல்ல, பிரஜாபதி பரம்பொருள் கிடையாது, சூரியன் பரம்பொருள் கிடையாது, இந்திரன் பரம்பொருள் கிடையாது, வாயு பரம்பொருள் கிடையாது, அக்னி பரம்பொருள் கிடையாது, நாராயணன் பரம்பொருள் கிடையாது. அப்ப பரம்பொருள் யாரு? இந்த மறைகள், இந்த குழப்பம் குழப்பம், அதனால தான் அவற்றினாலே அழக்க முடியவில்லை. அதான் முக்கியமான விஷயம் இங்க. மறைகளின் முடிவால் இந்த உபநிஷத்துக்கள் சொல்லும்போதும் கூட ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு தகுந்தபடியாக எடுத்துக்கொண்டு, இவன் தான் பரம்பொருள் அவன் தான் பரம்பொருள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆதலினாலே இவை நம்மை குழப்புகின்றன, அவற்றாலேயும் அழக்க முடியாமல். ஏன்னு கேட்டா, எல்லாம் இறைவனுடைய உருவாக இருக்கின்றது, இறைவனே எல்லாமாக இருக்கிறான். இவர்களெல்லாம் நம்ம மாதிரி, நம்ம மனிதர்கள் 84 லட்சம் யோனிகளிலே 10 லட்சம் யோனிகள் தேவர்களாக, அந்த தேவர்கள இந்த கூட்டமும் உண்டு. நமக்கு 50 வயசு 100 வயசுன்னு சொன்னா நம்ம மாதிரி பல மடங்கு அதிகமாக இருப்பார்கள், இவர்களுக்குன்னு ஒரு பதவி உண்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கும் அவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு அவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். இறைவன் அர்ச்சித்து அரணை வந்திப்பார் என்று சொல்லும்படியாக பூலோகத்து வந்து, புவனியின் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுயர் கொள்கின்றவர் என்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய். இதைத்தான் ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த பூவுலகத்தில் வந்து பிறக்கிறார்களாம் திருவேழி மடலையிலே அரண் திருவடிக்கு தன்னுடைய கண்ணை இடந்து சார்த்தலுமே அவனுக்கு மார்க்கு சக்கரம் அருளியவாறு தோணோக்கம் என்று இங்கே வந்து அவர்கள் தன்னுடைய சக்கரப்படையை பெற்றுக் கொள்வதற்காக தவமிருந்து பங்கயம் ஆயினில் பூ ஓர் பூ குறைய கண்டு என்று தன்னுடைய கண்ணை பீத்து எடுத்து அவருடைய திருவடியிலே சிவனுடைய திருவடியிலே சாத்தினானாம் நாராயணன். இப்ப அவன் பரம்பொருள் எல்லாரையும் போட்டு இவன் பரம்பொருள் பரம்பொருள் என்று சுட்டிக்காட்டி அதற்குள்ளே அந்தரியாமியாகவும் அவர்களாகவும் இருக்கப்பட்டவன், அவர்களை தன்னுடைய சரீரங்களாக தன்னுடைய ஜீவாத்மாக்களாக உடையவன் பரம்பொருளாக இருக்கப்பட்ட சிவபெருமான். இவர்களெல்லாம் நம்ம மாதிரி ஒரு ஆத்மாக்கள். இவர்களெல்லாம் இப்ப நம்ம இருக்கிறோம், போகும்பொழுது ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது, நம்ம யாருக்கு மரியாதை கொடுப்போம்? யார் முக்கியமானவரோ பதவியிலே உயர்ந்தவரோ, பதவியில பல பேர் இருக்கிறான், நமக்கு மேல எல்லாருக்குமே எல்லாருக்கும் வணக்கம் போட்டுக்கொண்டே வருவோம். நமக்கு மேல ஒரு ஜிஎம் இருக்கிறார், ஜிஎம்க்கு மேல எம்டி இருக்கிறார், அதுக்கு மேல சேர்மன் இருக்கிறார், டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனா சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார், ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், பிரசிடென்ட் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் கும்பிடுவோம், ஏன்னா இதெல்லாம் தொந்தரவு பண்ணிடப்படாதேன்னு. என்னடா அவன் அதை பத்தியா அங்கே வந்திருக்க, நீ அவனுக்கு மட்டும் சல்யூட் அடிச்சு எனக்கு கிடைக்கலையே மானே, அதனால எல்லா சாமியும் கும்பிடுற மாதிரி இந்த ஜிஎம் எம்டி சேர்மன் எல்லாரையும் நம்ம சல்யூட் அடிக்கிற மாதிரி இந்த வேதங்கள் என்ன பண்ணது, எல்லாத்துக்கும் சல்யூட் அடிச்சுது. இதுதான் பரம்பொருள்னு சுட்டிக்காட்டும் பொழுது சிவனையும் சேர்த்து சொன்னது, சிவகேவ கேவலகா சிவங்கரகா என்று இந்த சுவேதாஸ்வர உபனிஷத்தை எல்லாம் சொல்லி காட்டியது. சரி, அவற்றினாலே அளக்க முடியவில்லை இவன் தான் இன்ன தன்னையன் என்று சொல்ல முடியவில்லை மரகளின் வாக்கால். அடுத்தது இந்த சாஸ்திர பிரமாணமும் போச்சு, நம்மால பார்க்க முடியல, என்ன அதுவும் இப்படி குழப்பி விட்டது. அனுமானத்தாலே சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. என்று கேட்டா ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஆத்துல தண்ணி வருகிறது, அது கலங்கி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சார் மழை பெஞ்சிருக்கு சார், புது தண்ணி வருதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எதிர்கேள்வி போட்டான், ஏன் வருது? கிடையாது இல்ல, ஏன்டா அப்படின்னா, அங்க பொக்களையும் வச்சு மணல் எடுக்கிறான், மண் எடுக்கிறான், அது கலங்கி வருது. அது மட்டும் கிடையாது, சாக்கடை தண்ணி கல இது சேர்ந்திருக்கு, அதாவது இந்த கழிவுகள் எல்லாம் கழிவு நீர் எல்லாம் சேருகிறது, அதனால வருகிறது. இது மழை பெஞ்சதுனால வரல, மழை பெஞ்சாத்தானே வரும், மழை பெய்யல அதனால வரல. இப்ப நம்ம எப்படி சொல்றது? இது இன்னொரு உண்டு, இந்த பழைய காலத்து இதில் பாடும் பொழுது காவிரி பூம்பட்டினம் எப்படி இருந்ததுன்னா, பெண்கள் இந்த நெல்லை உலர்த்தி கொண்டிருக்கிறார்களாம் காவிரி பூம்பட்டினத்தில், அதை வந்து அதை சாப்பிடுவதற்காக கோழிகள் வருகின்றன. வரும்பொழுது தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய தங்க குழையை கழட்டி அதன் மீது எரிந்து ஓட்டுகிறார்களாம். அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு அவர் சொல்ல, கடியலூர் ருத்ரங்கண்ணனார் சொல்ல வருகிறார் அந்த இடத்துல. ஆனா இதுக்கு ஒருத்தன் எழுதிருக்கேள்வி போட்டானே போலாம், கிடையாது சார், தங்கத்தை விட நெல்மணிகள் அங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்திருக்கு, ஏன்னா விளைச்சல் இல்ல, அதனால தங்கம் போனாலும் பரவாயில்லன்னு அதை எரிஞ்சாங்க. என்ன சொல்லுவீங்க இப்ப இது மாதிரி கேள்வி கேட்கும்போது? அனுமான பிரமாணம் எல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல வேதத்தையே ஒத்துக்கிறது கிடையாது, வேதத்தை ஒத்துக்கும் போது அதையே சொல்றது, நான் சொல்றதுதான் பெருசும்பாங்க. வேதத்திலே பலவிதமான பொருள்கள் ரெண்டு இல்ல, வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது, இவன் தான் பரம்பொருள் என்று சொல்லுகிறது கிடையாது, உயிர் பரம்பொருளா தேகம் பரம்பொருளா, இது மாதிரி ஏராளமான குழப்பங்களை நம்ம குழப்புகிறார்கள், அதனால சாஸ்திரம் ஆகல. அடுத்தது அனுமானம் பண்ண முடியுமான்னா பண்ண முடியல, 1008 பிரச்சனைகள் இங்க வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பிரத்யட்ச பிரமாணம், நம்ம கண்ணால பார்க்க முடியுதா, இறைவனை பார்க்க முடியுமா? ஆனா மாணிக்க வாசகர் அதுக்கு ஒரு அருமையான கருத்தை சொல்றார், கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்னு அடிச்சு சொல்றார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, புவனியிற் சேவடி தீந்தினன் காண்க, சிவனன யானும் தேருணன் காண்க, அவனனை அட்கொண்டு அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்ற. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு, கண்ணால் நான் பார்த்தேங்கிறார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க, இதை விட எப்படி சொல்ல முடியும்? பார்த்தேன்றார், ஏன் பார்க்க முடியாது? என்னுடைய கேள்வி அதுதான், ஏன் பார்க்க முடியாது? இறைவன் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான்னா அவனுக்கு அளப்பரிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால், அவன் கருணையோடு இருக்கிறான்னா அவன் காட்டிக்கொள்ள மாட்டானா? திருத்தொண்டர் புராணத்தை ஊன்றி கவனித்தவர்கள் ஒரு கருத்தை பார்க்கலாம், அடியவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதே விதத்தில் இறைவன் அருளுகிறான். ஒரு உதாரணம், திருநாளைப்பவார், முதலே நம்ம பார்த்ததுனால சொல்லுகிறேன், திருநாளைப்பவார் அந்த முனிவர் இருக்கிறாரே, அவர் வந்து இந்த உடலோடு எப்படி சிதம்பரத்தை நான் சிதம்பரநாதனை செவிப்பேன் என்று நினைத்தார், அதனால அந்த உடலை விடுத்து சிவயோகியினுடைய உடலை கொடுத்து அவரை தன்னிடத்திலே செவிக்க வைக்கிறான். எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் வைக்கிறான், எது நினைத்தாலும் அந்த நினைத்த வண்ணமே. முருகனும் அப்படித்தான். ஏன் முதலே பார்த்தோம், நின்னையே நிகர்க்க நின்பால் நீ தரல் வேண்டும் என்றுதான் தேவர்கள் கேட்டார்கள். அதனால்தான் தன்னிடத்திலிருந்து கொடுத்தோம், தன்ன மாதிரியே கொடுத்தோம். முருகப்பெருமான் எங்கிருந்து வந்தான்? சிவனிடத்திலே இருந்து வந்தான். நின்பால் சிவனிடத்திலே இருந்து நின்னையே நிகர்க்க, சிவனுக்கும் முருகனுக்கும் பேதம் கிடையாது. நீ தரல் வேண்டும், சக்தி சம்பந்தம் இல்லாமல் ஆண் மகன், ஆணினுடைய மகன் என்று சொல்லும்படியாக தோன்றினான். இப்போ பிரத்யக்ஷ பிரமாணமாகுமான கண்டவர்கள் இருக்கிறார்கள், நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். கண்டால் கண்ணால் யானும் கண்டேன் காண்பேன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கட்டும், நமக்கு கண்ணுக்கு தெரியறானா? அதான் முக்கியமான விஷயம். இல்ல இல்ல, அந்த மூன்றும் கிடையாது. இப்போ மறைகளின் முடிவால் வாக்கால் யாராவது சொல்லணுமா இல்லையா? பிரத்யக்ஷ பிரமாணம் பார்த்தாலும் நம்ம ஒத்துக்க போறது இல்லை, அதாலே அழக்கும் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அது முக்கியமான விஷயம். ஆனா இது முயற்சிக்கிறார் மாணிக்க வாசகர் பல இடத்துல இப்படித்தான் என்று சொல்லும்படியாக. அவர் கண்ணர் கணிதேர் கலிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன் என்றெல்லாம் பாடுகிறார், ரொம்ப அழகாக பாடுகிறார். இப்போ அவற்றாலேயும் ஆகாது, மறைகளின் முடிவால் ஆகாது, வாக்கால் ஆகாது, மனத்தினாலே ஆகாது. இந்த வரி இருக்கிறதே அப்படியே வேதத்தினுடைய கருத்து. யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா. வாக்கானது மனத்தோடு சேர்ந்து எவனை அடைய முடியாமல் மீண்டும் திரும்பி வருகின்றதோ அப்பேற்பட்டவன். யதாவாசோ வாக்குகள், யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக, மனத்தோடு கூடி திரும்பி வருகின்றன என்று சொல்லுகிறார்கள். அதனால் தான் மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்கொணாமல் அவற்றினாலே அழக்க முடியாத தன்மையிலே இறைவன் இருக்கின்றான். நிறைவுடன் பூர்த்தியாக குணபூர்த்தி உடையவன், எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவன். அவன் இங்க இருக்கிறான், இந்த இடத்துல இருக்கிறான், இன்னொரு 100 மைல் கழிச்சு அவன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதனால முதலே சொன்ன, எனக்கு முன்பாக ஒருவர் இருக்கிறார் முருகன் சொல்லி, அவர் கருப்பு, அவர் குட்டையா இருக்கிறார், அவர் எனக்கு முன்னால 10 அடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 100 அடியில் அவர் இல்லை, இப்ப உட்கார்ந்து இருக்கார், இப்ப அந்த இடத்துல இல்லை, என் முன்னாடி தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், அவர் வெளுப்பா இல்லை, இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இறைவன் எல்லா வண்ணத்திலேயும் எல்லா தன்மையிலேயும் எல்லா காலத்திலேயும் எல்லா பொருளாகவும் இருக்கிறான், எல்லாம் அவனாக இருக்கிறான்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நம சிவாய நம.
4: ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 24 முதல் இங்கு சிவபூஜை முறைகளை பற்றி விவரிக்கிறார். உபமன்யமுனிவர் கூறுகிறார், இதுகுல நந்தனா ஸ்ரீகிருஷ்ணா, சிவபூஜை செய்வதற்கு தொடங்கும் முன் நறுமணச் சந்தனம் கலந்த நீரை மூலமந்திரமான திரு ஐந்தெழுத்து வியோதி சுத்தி செய்து பின் அந்நீரால் பூஜை இடத்தை புரோக்ஷித்து மந்திர சுத்தி செய்தல் வேண்டும். பின் நறுமண மலர்களை அவ்விடத்தில் இறைக்கவும். ஹட் என்கிற அஸ்திரமந்திரம் சொல்லி அவ்விடத்தில் உள்ள தடங்கல்களான விக்னங்களை நீக்க வேண்டும். அதன்பின் ஹோம் என்கின்ற கவசமந்திரம் சொல்லி பூஜை செய்யும் இடத்தின் நாற்புறமும் அவகுண்டனம், அதாவது அவகுண்டன முத்திரை காட்டி நீரால் அவ்விடத்தை புரோக்ஷிப்பது செய்ய வேண்டும். அஸ்திரமந்திரமான அஸ்திராயபுத்து என்கிற மந்திரத்தை கூறி பூஜை செய்யும் இடத்தை சுற்றி நாற்புறம் நியாசம் செய்யவும். அங்கு தர்பை புள்ளை பரப்பி அவ்விடத்தை புரோக்ஷித்து சுத்தம் செய்யவும். பூஜைக்கான அனைத்து பாத்திரங்களையும் மந்திரம் கூறி நன்கு சுத்தி செய்ய வேண்டும். இதற்கு திரவிய சுத்தி என பெயர். புரோக்ஷணி பாத்திரம், அர்க்ய பாத்திரம், பாத்திய பாத்திரம், ஆச்சவனீய பாத்திரம் என்கிற 4 பாத்திரங்களையும் நன்கு சுத்தி செய்து அவற்றை தூய்மையான நீரால் நிரப்பி அதில் கிடைத்த அளவு தூயதான குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், செஞ்சந்தனம் முதலியவற்றை இடவும். புண்ணிய திரவியங்கள் எவை என தெரியுமா? 5 ரத்தினங்கள், வெள்ளி, பொன், நறுமணச் சந்தனம், நறுமணப்பூக்கள், அக்ஷதை, பழங்கள், இளந்துளிர்கள், தர்பை முதலியன அனைத்தும் பலவிதமான புண்ணிய மங்களகரமான திரவியங்கள். ஸ்நானத்திற்கும் குடிப்பதற்குமாக வைக்கப்பட்டுள்ள தூய நீரில் நல்ல நறுமணப் பொருட்களையும் குளிர்ந்த நறுமணப் பூக்களையும் இடவும். பாத்திய பாத்திரத்தில் வெட்டிவேர் மற்றும் சந்தனத்தை இடவும். ஆச்சவனீய பாத்திரத்தில் ஜாதிக்காய், கண்கோலம், பச்சைக்கற்பூரம், தமாலம் ஆகிய நறுமணப் பொருட்களை பொடி செய்து போட வேண்டும். அனைத்து பாத்திரங்களிலும் ஏலக்காயை பொடி செய்து போட வேண்டும். அர்க்ய பாத்திரத்தில் பச்சைக்கற்பூரம், சந்தனம், தர்பை புல்லின் நுனி, அச்சதை, யவம், நெல், எள், நெய், வெண்கடுகு, புஷ்பம், திருநீரு ஆகியனவற்றை இட வேண்டும். தர்பை, புஷ்பம், யவம், நெல், தமாலம் அதாவது பச்சிலை, திருநீரு ஆகியவற்றை புரோக்ஷணி பாத்திரத்தில் இடவும். அனைத்திற்கும் முதலில் மந்திரநியாசங்களையும் பின் கவசமந்திரத்தினால் அவற்றை சுற்றி இரட்சையையும் செய்யவும். பின் அஸ்திரமந்திரத்தினால் காப்பு கட்டுதலை செய்து தேனுமுத்திரை காட்ட வேண்டும். பூஜா திரவியங்கள் அனைத்தையும் புரோக்ஷணி பாத்திர நீரால் மூலமந்திரம் கூறி புரோக்ஷித்து முறைப்படி சுத்தி செய்யவும். அதிகமான பாத்திரங்கள் கிடைக்கவில்லை எனில் புரோக்ஷணி பாத்திரம் மட்டுமாவது வைத்துக் கொண்டு அதில் உள்ள நீரால் அர்க்யம் பாத்தியம் முதலென அளிக்கலாம். அதன் பின் மண்டபத்தில் தென்துவார பாகத்தில் பக்ஷ்யம், போஜ்யம் முதலியன வரிசைப்படி விநாயகருக்கு பூஜை செய்யவும். பின்னர் முதல் மாயில்படி அருகில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு முறைப்படி பூஜை செய்யவும். அவரது திருமேனி பொன் மலை போன்றது, அமைதியான திருமேனி, முழுவதும் திருமேனி, முழுவதும் திரு ஆபரணங்கள், தலையில் இளந்தரை சூடிய மகுடம், முக்கண்ணர், நான்கு திருக்கரங்கள், ஒரு திருக்கரத்தில் பழபழக்கும் முத்தலை சூதம், ஒரு திருக்கரத்தில் பழபழக்கும் முத்தலை சூலம், மற்றொரு கரத்தில் மான், இன்னொரு கரத்தில் மழு, மற்றொன்றில் கூர்மையான கொடிப்பிரம்பு, சந்திரனின் நிலவுளி போன்ற திருமுக மண்டலம், எருது போன்ற முகம். வடக்கு புறம் மருத்துக்களின் மகளான சுயசை அதாவது நந்தி எம்பெருமானுடைய மனைவி உயர்ந்த விரதங்களை கடைபிடிப்பவள், இறைவியான பார்வதி பிராட்டியின் திருவடிகளை அழகு செய்து கொண்டிருப்பவள். இவர்களை பூஜித்த பின் சிவபிரானது திருவாலயத்திற்குள் அதாவது கருவறைக்குள் நுழைந்து முன்வைத்திருந்த திரவியங்களால் சிவலிங்கப்பிரானை பூஜிக்கவும். பழைய நிர்மால்ய புட்பங்களை அங்கிருந்து அகற்றவும். பின்னர் சேகரித்த புட்பத்தை நனைத்து சிவலிங்கத்தின் தலைமையில் வைக்கவும். பின் இரு கைகளிலும் புட்பத்தை எடுத்து முடிந்த அளவு திருவந்திரத்தை ஒதினால் மந்திர சுத்தியாகும். ஈசான கோணமான வடகிழக்கு மூலையில் சண்டிகேஸ்வரருக்கு ஆராதனை செய்து முன்னெடுத்த நிர்மால்ய புட்பங்களை அவரிடம் அர்ப்பணம் செய்வோம். எவ்வளவும் செய்தபின் தன் இஷ்ட தேவதையான சிவனாருக்கு தட்டதோர் ஆசனத்தை வைக்கவும். ஆதார சக்தி முதலியவற்றை வரிசைப்படி தியானிக்கவும். மங்களகரமான நீலநிறமான ஆதார சக்தி தரையில் அமைந்துள்ளது. அதன் மேல் படம் விரித்தாடும் தேஜோமயமான சர்ப்பமயமான சர்ப்பமான அனந்தன், அவருக்கு வெண்முட்டும் அளவு உயர்ந்த ஐந்து தலைகள், இந்த அனந்தருக்கு மேல் பத்ராசனம், இதன் நான்கு கால்களும் சிங்க வடிவானவை, இந்த நான்கு கால்களும் தர்மம், ஞானம், வைராக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் ஆகும். தர்மமான கால் தென்கிழக்கு மூலையில் உள்ளது, அது வெளுத்த நிறம் உள்ளது. தென்மேற்கு மூலையின் கால் ஞானமயமானது, சிவப்பு நிறமானது. வடமேற்கு கால் மஞ்சள் நிறமானது, வைராக்கியம் என்பது. ஐஸ்வர்யம் என்கிற கால் வடகிழக்கில் உள்ள கால், அது சியாமள நிறமானது. அதர்மம் முதலியன அந்த ஆசனத்தின் கிழக்கு முதலிய இடங்களில் முறைப்படி உள்ளன. அதாவது அதர்மம் கிழக்கில், அஞ்ஞானம் தெற்கில், அவைராக்கியம் மேற்கில், அனைஸ்வர்யம் வடக்கில் என. இவற்றின் நிஜம் ராஜாவர்த்தி மணியை போன்றது என நினைத்துக் கொள்ளவும். இந்த பத்ராசனத்தின் மேல் வெண்டாமரை போன்ற ஆசனம். இதன் எட்டு தளங்களும் அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஜித்வம், வசித்வம் முதலிய எட்டு செல்வங்களும், வாமதேவர் முதலிய ருத்ரர்கள் வாமா முதலிய சக்திகளோடு அதன் கேசரங்களாக உள்ளனர். மனோன்மணி முதலிய சக்திகளே அதன் விதைகள். அபர வைராக்கியமே அதன் கர்ணிகை அதாவது நடுப்பகுதி. சிவஸ்வரூபமான ஞானமே நாளம், சிவ தர்மமே கந்தம் என்கிற பாகம். கன்னிகைக்கு மேல் சந்திரமண்டலம், சூரியமண்டலம், அக்னிமண்டலம் என்கிற மூன்று மண்டலங்கள். இதற்கும் மேலே ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்கிற மூன்று ஆசனங்கள். இந்த ஆசனங்கள் அனைத்திற்கும் மேலே விசித்திரமான கம்பளத்தால் மூடப்பட்ட சுகமான ஒரு தெய்வீக ஆசனத்தை கற்பனை செய்தேவும். அதுவே ஒளிர்விடும் சுத்த வித்தி. இவ்வாறு மனதில் கற்பனை செய்து கொண்டு ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிரோதனம், நிரீக்ஷணம் அதாவது சமூகீகரணம், நமஸ்காரம் முதலிய முத்திரைகளை காட்டவும். இங்கு ஆசிரியரனுடைய குறிப்பாக இந்த முத்திரைகளை பற்றி அவர் விளக்குகிறார். நாமும் பார்க்கிறோம். குறிப்பு ஒன்று, ஆவாகன முத்திரை. இரு கைகளையும் பக்கமாட்டில் அஞ்சலியாக சேர்த்து பவித்திர விரல்களின் அடிப்பருவங்களை கட்டர் விரலால் தொட்டுக்கொண்டு மேலும் மேலும் கீழும் அசைத்தல் ஆவாகன முத்திரை. ஸ்தாபன முத்திரை, மேற்கூறியதில் கைகளை கீழ் நோக்கி செய்வது ஸ்தாபன முத்திரை. சன்னிரோதன முத்திரை, இரு கைமுஷ்டிகளையும் அபிமுகமாக சேர்த்து கட்டை விரல்களை முட்டிக்குள் நுழைத்து மற்ற நகங்கள் ஒன்றையன்று தொட்டுக்கொண்டிருத்தல் சன்னிரோதன முத்திரை. சமூகீகரண முத்திரை, இரு கை முட்டிகளையும் அபிமுகமாக சேர்த்து கட்டை விரல்களை மேல் நோக்கி பிடித்தலுக்கு சன்னிதாபினி முத்திரை என்ற பெயர். இங்கு கூறியபடி முஷ்டிகளை நிமிர்த்தி பக்கவாட்டில் பிடிப்பது சமூகீகரண முத்திரை. அதாவது முஷ்டிகளை கவிழ்த்து பக்கவாட்டில் பிடிப்பதும் உண்டு. நமஸ்கார முத்திரை, உடலை ஒரு கோலை வீழ்த்துவது போல தரையில் நேராக கிடத்தி முகத்தை தரையை நோக்கி கவிழ்த்து இரு கைகளையும் விரித்த தேவதைக்கு நேராக நீட்டி வணங்குவது. இதில் தலை, மார்பு, இரு கைகள், இரு கால்கள், இரு தோள்கள் ஆகிய எட்டும் தரையில் தோய்ந்த மாதிரி வணங்குவதே சாஷ்டாங்க நமஸ்காரம் அல்லது நமஸ்கார முத்திரை ஆகும். இவ்வாறு மீண்டும் தொடர்கிறோம். இவ்வாறு முத்திரைகளை காட்டிய பின் பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமனீயம், ஸ்நானம், வஸ்திரம், பூணூல், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், தாம்பூலம், கற்பூர நீராஜனம் முதலியன செய்து இறைவனையும் இறைவியையும் பள்ளி அறையில் சயனிக்க செய்தல் வேண்டும். இவை அனைத்தையும் நம்மால் நேரில் உள்ளபடி செய்ய முடியவில்லை எனில் மேற்கூறிய அனைத்தையும் கற்பனையாக செய்து மூல மந்திரமான திரு ஐந்தெழுத்தையும் ஈசானம் முதலிய ஐந்து பிரம்ம மந்திரங்களையும் ஜபித்து இறைவரையும் இறைவியையும் ஆவாகனம் செய்யும். அவ்வேளை மாதிரி தியானிக்க வேண்டும். இறைவரோ தூய படிகமொத்த வெண்ணிறத்தர், அசைவற்ற நிலை, அழிவற்றதும் கூட, அனைத்து உலகிற்கும் பரம காரணமானவர். அனைத்து உலகங்களும் இவரது திருமேனியே. அனைத்திலும் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி விளங்குபவர். அணுவிற்கும் அணுவானவர், மகத்திற்கும் மகத்தானவர், எங்கும் நிக்கமர நிறைந்தவர், அடியார்கட்கு எளியவர், அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவர், குறைவு நிறைவு அற்றவர், பிரம்மதேவர், திருமால், இந்திரன், ருத்ரன் முதலியவர்களுக்கும் எட்டாதவர், அனைத்து வேதங்களின் கருப்பொருள், சான்றோர்களுக்கும் அறிய உண்ணாதவர், அனைத்து வேதங்களின் கருப்பொருள் சான்றோர்களுக்கும் அறிய உண்ணாதவர், முதலும் முடிவும் நடுவும் அற்றவர், உலகியலாகிற பெருநோய் கொண்டவர்களுக்கு அருமருந்தானவர், சிவதத்துவமே அவரது ஸ்வரூபம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலன்புரியவே உலகில் சிவலிங்கமூர்த்தியாக அதாவது அரு உருவமாக விளங்குபவர், சிவதத்துவமே அவரது ஸ்வரூபம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலன் புரியவே உலகில் சிவலிங்கமூர்த்தியாக விளங்குபவர் என்றவாறு தியானிக்க வேண்டும். இவ்வாறு தியானித்து ஒன்றுபட்ட மனம் கொண்டு மிகுந்த பக்தியோடு சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் என்கிற ஐந்து உபச்சாரங்களால் சிவலிங்கமூர்த்தியை பூஜிக்கவும் இறைவனுக்கு திரு அபிஷேகம் செய்யும் போது ஜெய ஜெய போற்றி போற்றி என்று கூறி மங்கள வாத்தியம் முழக்கலாம். பஞ்சகவ்யம், நெய், பால், தயிர், தேன், சர்க்கரை, வாழைப்பழம் மற்ற பழச்சாறுகள், எள், வெண்கடுகு, சத்துமாவு, யவம் முதலிய தானியங்கள், உளுந்து மாவு முதலியவற்றால் அபிஷேகம் செய்து பின் வெந்நீரால் சிவலிங்கமூர்த்தியை நீராட்டவும் மூர்த்தியின் மேல் ஒட்டிக் கொண்டிருக்கும் மாவு சந்தனம் முதலிய நீங்குவதற்காக பில்வ பாத்திரத்தினால் தேய்க்கவும் பின் சுத்த ஜலத்தால் நன்கு தேய்த்து நீராட்டி பேரரசர்கள் பயன்படுத்தும் நல்ல நறுமண தைலத்தை இறைவன் மேல் தடவவும் மணமான நெல்லிக்காய் பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி முதலியவற்றை அர்ப்பணிக்கவும் பின் சந்தன ஜலம், தர்பை மற்றும் முதலிய தர்பை மற்றும் புஷ்பம் சேர்த்த ஜலம், பொன் மற்றும் ரத்தனம் உறவித்த நீர், கடைசியில் மந்திரம் உச்சரித்து வைத்த கலச நீரால் இறைவரது மூர்த்தத்தை திருவிஷேகம் செய்யவும் இத்தனை திரவியங்களும் கிடைக்காமல் போனால் கிடைத்த திரவியங்களாலும் சுத்தமான நீரினாலும் கூட அபிஷேகம் செய்யலாம். கலச நீர், சங்கத்தில் வைத்துள்ள நீர், வர்த்தனி கலச நீர், தர்பை புஷ்பம் ஊற வைத்த நீர் முதலியவற்றாலும் நிறைந்த பக்தியோடு மந்திரம் கூறிய வண்ணம் இஷ்டமூர்த்தி இஷ்ட தேவதையை நீராட்டலாம். நீராட்டும் போது பவமான சுத்தம், ருத்ரசூக்தம், நீலருத்ர சூக்தம், துவரித மந்திரம், லிங்க சூக்தம், அகர்வசிர உபநிஷத்து, ருக்வேத பஞ்ச சூக்தம், சாமவேத ருத்ர சூக்தம், ஈசானம் முதலிய பஞ்சபிரம்ம மந்திரங்கள், திரு ஐந்தெழுத்தான பஞ்சாட்சரம், பிரணவமான ஓங்காரம் முதலிய மந்திரங்களை கூறலாம். இறைவனுக்கு செய்வது போலவே இறைவிக்கும் திருவபிஷேகம் செய்ய வேண்டும். இருவரும் ஒன்றன்றோ, ஆகவே பேதமில்லை. முதலில் இறைவனுக்கும் பின் இறைவிக்கும் பூஜை செய்யவும் உமையொரு பாகனாக அதாவது அர்த்தநாரீஸ்வரராக பூஜிக்கும் போது முன்பின் என்கிற விசாரம் இல்லை, அதாவது முன்பின் என்கிற கருத்தில்லை. ஏனெனில் உமையொரு பாகனாக பூஜிக்கும் போது இருவருக்கும் ஒரே சமயத்தில் அல்லவா பூஜை நடக்கிறது. தூய நீரால் சிவலிங்கமூர்த்தியை நீராட்டிய பிறகு நல்ல வெண்ணையான வஸ்திரத்தினால் துடைத்து புது வஸ்திரம் உடுத்தி பூணூலையும் அணிவிக்கவும் பின் பாத்தியம், ஆச்சமனம், அர்க்கியம், கந்தம், புஷ்பம், திருவாபரணங்கள், தூபம், தீபம், நைவேத்தியம், குடிநீர், வாயலம்ப தீர்த்தம், ஆச்சமனம், தாம்பூலம், அழகிய ரத்ன கிரீடம், பல பல நறுமண பூமாலைகள், குடை, சாமரம், பனையோலை விசிறி, கண்ணாடி முதலிய உபச்சாரங்களை செய்து சகல பாத்தியம் முடங்க கற்பூர நீராஜனம் காட்டவும் பின் கீதம் பாடியும் நர்தனம் ஆடியும் போற்றி போற்றி ஜெயதிகே என்று போற்றி புகழ்ந்து பாடவும் பொன், வெள்ளி, தாமரம் அல்லது மண்ணால் ஆன வட்டிலில் தாமரை முதலிய பூக்களை அழகாக அடுக்கி வைக்கவும் தாமரை மணிகள், தயிர், அக்ஷதை முதலியனவும் வைக்கலாம். முத்தலைச்சூலம், சங்கு, இரு தாமரைகள், நந்தியாவட்டப்பூ, உலர்ந்த பசிஞ்சாணத்தினால் இட்ட தூபம், ஸ்ரீவத்சம், ஸ்வஸ்திகம், கண்ணாடி, வஜ்ரம், அக்னி முதலிய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட எட்டு தீபங்களை ஏற்றி எண் திசைகளிலும் வைக்கவும். ஒன்பதாவது தீபத்தை நடுவில் வைக்கவும். இந்த ஒன்பது தீபங்களிலும் வாமை, ஜேட்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமத தமனி, சர்வபூத தமனி, மனோன்மணி என்கிற ஒன்பது சக்திகளையும் பூஜிக்கவும். பின் கவசமந்திரத்தினாலும் அஸ்திரமந்திரத்தினாலும் ரட்சணை செய்து தேனுத்தரை காட்டி இரு கைகளினாலும் பாத்திரத்தை உயரத் தூக்கவும். அல்லது அந்த பாத்திரத்தில் எட்டு மூலைகளில் எட்டு தீபங்களையும் நடுவில் ஒரு தீபத்தையும் வைக்கவும். இந்த தீபத்தட்டத்தை இறைவனுக்கு எதிரில் மூலமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே வளமாக மூன்று முறை சுற்றவும். பின் இறைவரது சிரசில் அர்க்கத்தையும் வாசனையான திருநீற்றையும் அர்ப்பணிக்கவும். பின் புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து நிவேதன பொருள்களை நிவேதனம் செய்யவும். பின் குடிநீர் தந்து ஆசமனம் தர்வம். பின் வாசனை திரவியங்களான ஏலக்காய், பெச்சிக்கற்பூரம், சுண்ணாம்பு, பாக்கு முதலியன கலந்த தாம்பூலத்தை தர்வம். அதன்பின் புரோட்சிக்க வேண்டிய பதார்த்தங்களை புரோட்சித்து நிருத்யம், கீதம் ஆகியனவற்றை அர்ப்பணிக்கவும். பின்பு திருநடத்தை முடிந்தவரை ஜபிக்கவும். அதன்பின் பலம் செய்து வணங்கி துதித்து நம்மையே இறைவனது திருவடிகளில் அர்ப்பணிக்கவும். பின்னர் நமது விருப்பத்தை இறைவனது திருவடிகளில் தெரிவிக்க வேண்டும். பின் புஷ்பாஞ்சலி செய்து முதிரைகள் காட்டி நமது தவறுகளுக்காக மன்னிப்பை கோர வேண்டும். பின்னர் இறைவன் அவரது ஸ்வஸ்தானத்திற்கு எழுந்தருள வேண்டி நம் இதயத்திலேயே அவரை சிந்தித்திருக்க வேண்டும். இவ்வாறு அனைத்தையும் செய்ய முடியவில்லை எனில் அர்க்கியம் முதல் ஆரம்பித்து பூஜிக்கலாம். சங்கடமான நேரத்தில் மன இசைவோடும் சிரத்தையோடும் பக்தியோடும் புஷ்பங்களை மட்டுமாவது அர்ப்பணிக்கவும். மன இடுபாட்டோடு ஒன்றிய மனதோடு காதலாகி கசிந்தூருகி இரு புஷ்பங்களை அர்ப்பணித்தாலும் இறைவன் மகிழ்வார். இதுவே பரம தர்மம். இதய தூய்மையினாலேயே ஒருவன் நல்லது செய்தவனாக ஆகிவிடுவான். உடலில் உயிர் உள்ளவரை சிவபூஜை புரியாமல் உணவு ஏற்கக்கூடாது. மன ஈடுபாட்டோடு ஒன்றிய மனதோடு காதலாகி கசிந்து உருகி இரு புஷ்பங்களை அர்ப்பணித்தாலும் இறைவன் மகிழ்வார். இதுவே பரம தர்மம். இதய தூய்மையினாலேயே ஒருவன் நல்லது செய்தவனாக ஆகிவிடுவான். உடலில் உயிர் உள்ளவரை சிவபூஜை புரியாமல் உணவு ஏற்கக்கூடாது. இவ்வாறு பூஜை செய்யாத குசிப்பவனுக்கு கழுவாயே கிடையாது, அதாவது காயச்சித்தமே கிடையாது. அசட்டையாக ஒருவன் உண்பானே யாகில் திரும்ப நீராடி இருமுறை பூஜித்து அந்த பட்டினியோடு பிரம்மச்சரிய விரதத்தோடு சிவ ஐந்தடத்தை பத்தாயிரம் தடவை ஜபிக்க வேண்டும். பின் மறுதினம் தன் சக்திக்கேற்ப சிவனடியார்களுக்கு பூஜை செய்தால் முன்கூறிய தவறுதலுக்கான
5: கழுவாயும்பி திருத்தில்லையில் அருளியது சிவனோடு ஐக்கியம் மாணிக்க வாசக பெருமான் மானுடர்களை கோத்தும்பியாக உருவகப்படுத்தி இறைவனுடைய திருவடி மலரின் நறுமணத்தையும் நறுந்தேனையும் சென்று நுகர்ந்து அருந்தும் பொருட்டு அமையப்பெற்றதாகும். அஃதாவது அடியவர்கள் தங்கள் மனத்தினை சிவபெருமானுடைய திருவடி மலரை பற்றும் விதமாக மற்றும் அவரோடு இரண்டர கலக்கும் விதமான தத்துவத்தை கொண்டு மாணிக்க வாசக பெருமான் பாடியுள்ளார். இது 20 பாடல்களை கொண்டது.

அருவாக்குழல் மாதி நொடும் வந்தருளி அருவாய் மறைபயில் அந்தனாய் ஆண்டு கொண்ட இருவான தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டே.

திருநாவுக்கரசர் தோத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, முதல்ல திலகவதியார் தான் சொல்றாரு. திலகவதியார் இல்லைன்னா திருநாவுக்கரசர் இல்லை. திலகவதியார் தவம் பண்ணலன்னு வச்சுக்கப்பா, திருநாவுக்கரசங்கிற பேரே இல்லை. அவ இரவும் பகலவா தியாகம் பண்ணிட்டான். 12 வயசுல தீர்மானம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை போருக்கு போய் இறந்து போனான், அதனால கல்யாணமே பண்ணிக்கல. திருவதியில தொண்டு செஞ்சுட்டு இருந்தான். என்னுடைய தம்பியை எப்படியாவது உனக்கு அடியவன் ஆகணும், அதற்காக அவரை சூழ நோய் கொடுத்து வரவழைச்சு அவருக்கு திருநாவுக்கரசுங்கிற பட்டத்தை கொடுத்துட்டார். நாவுக்கரசுங்கிற பட்டத்தை கொடுத்துட்டார். உலக வாழ்வு எல்லாம் பொய் என்று தள்ளி, உலக வாழ்வு அத்தனையும் பொய் என்று தள்ளி, சிவனுடைய திருவுருளை பெறுகிற வாழ்வுதான் மெய் என்று எண்ணி தவஞ்செய்தவளாகி தலகவதியார் அப்படி சொல்றார். வலதவதி வாழ்வறிய மண்ணுலையில் மாந்தரலா மகவான் தோற்றம் தலதவதி காரமேன நாடுதலை கடைப்படு புண் அபலிகக்கும் குலதவதி யான நெறி குன்றாத கோமள பூக்கும்பு போன்ற. உலக வாழ்வு அத்தனை எப்படிப்பட்டது என்றால் தள்ளக்கூடியது. தள்ளக்கூடியதுன்னு சொன்னா அதுல வந்து பற்று முழுவதையும் வைக்கப்படாது. தள்ளக்கூடியதுன்னா பணத்தை எல்லாம் நம்ம வேண்டாம் தூக்கி எறிய முடியுமா? இன்னொரு பணம் வச்சிருக்கிறேன், இந்த பாக்கெட்ல கூட இல்லை, உள்ள வச்சிருக்கிறேன், வேணும் தானே பணம், வேணும் தானே. இதுவே நிலையானதுன்னு என்ன பண்ணார், பணமே நிலையானதுன்னு என்ன பண்ணார், நிலையான பொருள் அது, இது பொய்ப்பொருளோ அது மெய்ப்பொருள் கிடையாது. பொய்ப்பொருளில் இருந்து கொண்டே மெய்ப்பொருளை பெற்றுக்கொள்வது, பொய்ப்பொருளாலே மெய்ப்பொருளை பெற்றுவது, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. பணம் பொய்ப்பொருள, ஆமா. சிவாலயத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது மெய்ப்பொருள் ஆகிடுது, பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆகிடுது. இப்ப நாயன்மார்ல அப்படித்தானே கொடுத்து மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு, மெய்ப்பொருள் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக ஆக்கிக் கொள்வது. சிவனுக்கும் சிவாலயத்துக்கு சிவனடியாருக்கும் பொருளை கொடுத்தோம்னா பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆகும். அப்படி பொய் என்று தள்ளி சிவன் அருளே மெய் என்று வாழ்ந்தவள் அந்த திலகவதியார். திருவதி வீரட்டானத்திலே தொண்டு செய்து கொண்டிருந்தார். அவளுக்காக இறங்கி சமண சமயத்தில் இருந்தவராகிய அந்த மருளைக்கியாருக்கு சூழ நோயை விட்டாரு. சூழ நோய் போய் குடைந்தது, தாங்க முடியல. அவரு இதே கதிதான், பூண்பாண்டியன் கதிதான். சமணர்கள் என்னென்னமோ வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தா நிக்கல, வயிற்று வலி நிக்கல. நிக்காமையினாலே இது என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அக்கா ஞாபகம் வந்துச்சு. அக்கா ஞாபகம், அக்கா திருவதியில் இருக்கிறா, அவ சைவோ இவரு சமணம். ஒரு அக்கா ஒரு தம்பிம்மா, தம்பி சமண சமயத்துல விட்டான். ஐயோ தலகவதியா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டா, அப்பாவும் போயிட்டா அம்மாவும் போட்டா கணவனும் போட்டா, கல்யாணம் பண்ணிக்கல. என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து நிச்சயம் பண்ணாதப்பா, நிச்சயம் அப்பா அம்மா நிச்சயம் பண்ணதான் எனக்கு கணவன், நிச்சயம் பண்ண மாப்பிள்ள போருக்கு போய் இறந்துட்டான், கல்யாணமே பண்ணிக்கல, தியாகம் பண்ணிட்டான், வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டான். அதனாலே அந்த அக்கா திருவதியில சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை வர சொல்லி தீர்த்து கொள்ளலாம்னு ஆள் விட்டாரு திருநாவுக்கரசர். ஆள் போய் சொன்ன அந்த மாதிரி உங்க தம்பிக்கு வயிற்று வலி இருந்தது, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் நான் அங்க வரமாட்டேன், சமணர் இருக்கிற பக்கம் வரமாட்டேன்ட்டான் தம்பி. அவன் இங்க வர சொல்லப்பட்டு அப்புறம் அதன் பிறகு ராத்திரியில இந்த பாயெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கமண்டலத்தையும் தூக்கி வச்சுட்டு வெள்ளை வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஒரு ஆளை துணக்கி ஒரு உத்தாள் உத்தாளுன்னு சொல்றது தனக்கு ரகசியமா துணை செய்யறவன் அவனை கூட்டுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா திருவதிக்கு போட்டார். அங்க போய் காலையில் திருப்பள்ளி அடிச்ச நேரம், திருப்பள்ளி அடிச்ச நேரம் காலையில 5:30 தோண்டி எடுத்துக்கிட்டு பூ குடலையை கொண்டுகிட்டு கோயிலுக்கு வந்தா

தான் சொல்றாரு. யாரு சொல்றாரு? திருநாவுக்கரசர் தான் சொல்றாரு. திருநாவுக்கரசர் சிவபெருமானுக்கு, சிவபெருமானுக்கு எனக்கு சிவகதியை கொடுப்பார். சிவகதி தெரியுமா? எல்லா கதிக்கும் மேல இருக்கும். ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய. சிவபெருமான் சொன்னாரு, சிவகதிங்கிறது ரொம்ப உசந்ததுப்பா, அதை எப்படா கொடுக்கறதுன்னாரு உனக்கு. திருநாவுக்கரசர் சொன்னாரு, சாமி நீதானே வேத ஆகமங்களை சொல்லி வச்சிருக்கிற, பஞ்சாயத்திரத்தை சொல்லி திருநூறு பூசனா சிவகதியை கொடுக்கறேன்னு, அதனால நான் பஞ்சாயத்தை சொல்லி விபூதி பூசனா அதனால கொடு சாமி. திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலிகிற அப்படின்னு பஞ்சாயத்தை சொல்லி விபூதி பூசி விட்டா. அப்படி பூசணும் ஒரு பாடு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனா தம்பியே, தலகவதியை தான் தீட்சை பண்ணி வைக்கிறா திருநாவுக்கரசர். அங்கே மங்கை இருக்கிற சேர் தீட்சை பண்ணி வச்சா கூழ்வாட்டி எனக்கு ஞான சம்பந்தர் என்னும் நாமமந்திரமும் செல்ல என்பது பாட்டு. ஞான சம்பந்தர் மந்திரத்தை முதல்ல மங்கை இருக்கரசியார் கூண்டு மாண்டியனுக்கு உபதேசம் பண்ணாலும், இங்க சிலகவதியார் உபதேசம் பண்றார். அப்படி உள்ள போனாரு. போன உடனே சாமியை பார்த்த உடனே பாட்டு பாடலாம்னு எண்ணம் தோச்சு. யாருக்கு? தர்மசேனராகிய திருநாவுக்கரசருக்கு பாடலாம்னு எண்ணம் வந்துருச்சு. அப்படி என்ன வந்து பாடுறாரு.

அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட துடக்கி முடக்கிட துடக்கி முடக்கிட ஆற்றேனடியே அதிகைக்கு அடியில விரட்டான துறை அப்படின்னு தேவாரம் பாடினாரு. பாடின உடனே வலி ஒளிபுரிச்சு. அப்படி பாட்டை கேட்ட உடனே செவ்வொரு மனது சந்தோஷம் வந்து நாவுக்கரசன் பட்டமே கொடுத்தாரு. பாட்டை கேட்டு நாவுக்கரசன் பட்டம் கொடுத்தாரு. சுந்தரருக்கு என்ன பட்டம் கொடுத்தாரு தெரியுமா? திட்டனதுனாலே வன்றுண்டன் பட்டம் கொடுத்தாரு. சுந்தரர் திட்டுனாரா சபையிலே பித்தாபரே பித்தாபே பித்தாபேயான்னு, அதனால அவருக்கு வன்றுண்டன் பட்டம், இவருக்கு நாவுக்கரசன் பட்டம். மாணிக்கவாசர் பாட்டை கேட்டு என்ன கொடுத்தாரு? மாணிக்கவாசன் பேரை கொடுத்தாரு. அப்படி திலகவதியார் மூலமாக வந்து திருவருடை பெற்றவராகிய திருநாவுக்கரசருடைய திருவடியை சேர்ந்து வாழ்வோமா. இதுல மறக்காம நல்லா சொல்றாரு இந்த ஆசிரியர் திலகவதியார். இந்த நாலு பாட்டும் நாலு வரியும் திலகவதியார் தான். கடைசியில ஒரு வரியில முக்கால் வரி வந்து திருநாவுக்கரசருக்கு, மூணேகால் வரி திலகவதியார் பெருமதான். மூணேகால் வரி அது. வளரவதி வாழ்வறிய மண்ணுலகின் மந்தரலா மகவான் தோற்றம், தலதவதிகாரம் என நாடுதலை கடைப்படுகும் நமலிகக்கும், கொலதவதி யான நெறி குன்றாத கோமலப்பூர் கும்பு போன்ற திலதவதியார் துணைவர் திருநாவுக்கரையடி சேர்ந்து வாழும். திருநாவுக்கரசு கடைசியா அந்த வரியில முக்கால் வரி திருநாவுக்கரசு, மூணேகால் வரி திலகவதியார். அதுக்கு மேலதான் இந்த ஊருக்கு ரொம்ப சொந்தக்காரராயிருக்கிற சுந்தரர். இந்த ஊருக்கு ரொம்ப உங்க நாட்டுக்கே ரொம்ப சொந்தக்காரர். அதுல இந்த ஊருக்கு ரொம்ப சொந்தக்காரர் யாரு? சுந்தர குருசுவாமி. சுந்தர குருசுவாமிகள் திருநாவலூரிலே அவதாரம் பண்ணினவர். திருநாவலூரில் அப்படி அவதாரம் பண்ணி அவர் கைலாயத்துல கேட்டுக்கொண்டபடியே கல்யாணம் பண்ண போனார். கல்யாணம் பண்ண சமயத்துல வந்து சிவருமான் தடுத்து ஆண்டு கொண்டார். ஓலையை காட்டி உங்க பாட்டை எழுதி கொடுத்த ஓலடா, நானு என் சந்ததியில பின்னாடி என்னுடைய பரம்பரையில வருகின்ற அத்தனை பேரும் இந்த திருவண்ணநல்லூர் புத்தனுக்கு அடிமைன்னு அவங்க பாட்டை எழுதி கொடுத்தாரு. அருமறை நாவலாதி சைவன் ஆறுபுறம் தீகை திருமுனி வெண்ணநல்லூர் புத்தனுக்கு யானை என்பால் வருமுறை மரபுடுவரும் வழித்தொண்டு செய்தற்போலை இருமையால் எழுதி நின்றேன் இதற்கவே நினைத்து. அதனால ஓலையை காட்டி கல்யாணத்தை தடுத்து விட்டார். ஓலையை காட்டி கல்யாணத்தை நிறுத்தி விட்டார். அப்படி கல்யாணத்தை நிறுத்தி வச்சு அப்புறம் தன்னை பாடும்படியா செய்து திருவாரூருக்கு வர சொல்லி திருத்தொண்டத்தோடு வர வச்சார். அவருடைய பயணம் கைலாயத்திலிருந்து வந்த பயணம் திருவாரூருக்கு வர்றதுக்காக, அவர் மதுரைக்கு வர்றதுக்காக, இவர் திருவாரூருக்கு வர்றதுக்காக. அப்படி திருத்தொண்டத்தோட பாடுறதுக்கு முன்னாடியே பரவநாச்சியார கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். பரவநாச்சியார திருவாரூர்ல செவ்வொருமான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு கல்யாணத்தை தடுத்தார், ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சார். அப்புறம் திருத்தொண்டத்தொகையை பாடினார். அதுக்கு பிற்பாடு மெட்ராஸ்ல ஒரு பொண்ணை கட்டி வச்சார். யாருக்கு? சுந்தரர். மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு. கல்யாணம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு தான் பாக்குறேன். கல்யாணம் பண்ண

கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ரெண்டாம் தரவைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ சுந்தரர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தரவை ஒரு பாடம் எவ்வளோ கஷ்டப்பட்டா இருக்கும். அதனால சாக்கிரதையாக இருக்கணும். எங்கே வீட்டுக்கு வரமாட்டேன், சாக்கிரதையாக இருக்கணும். மின்னாவலான பெரு வேதனையை திருவருட்டு ஒழித்து நோக்கி உண்ணாவல் வேலையிலே உம்பர் வீரான் தூது செல ஓது பாடு. அதனால ரெண்டாம் தரம் கட்டின ஒரு பாடு புறப்பட்டு வந்தாரு. ரெண்டு கண்ணையும் மறைச்சு விட்டாரு, சத்தியத்தை மீறினபடினால மறைச்சிட்டாரு. சுருக்கமா சொல்றேன், பெரிய வரலாறு. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து பாடினாரு, ஒரு கண்ணு தெரிஞ்சது இடது கண்ணு. காஞ்சிபுரத்துல வந்து பாடி அலங்கால் உகந்து அமுது செய்தாரை ஆதியே அமரர் தொழுதேத்தும் சிலந்தான் பெரிது உடையான சிந்திப்பாரவர் சிந்தை உள்ளாரை எலவார் உளலான் உணரங்கள் என்று ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனம்மான காணக்கண் அடியேன் பெற்றவாரு. அதனால கண்ணுக்கு தமிழ் இருந்துச்சுன்னா இந்த பதிகத்தை படிக்கணும், கண்ணுக்கு தமிழ் வந்தவங்க இந்த பதிகத்தை படிக்கணும். அப்படி பெற்று அதுக்கு மேல வந்து திருவாரூருக்கு வந்தார். ஒரு கண்ணு பார்வையோடவே எப்படி தெரியுதா, ஒரு கண்ணு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவேன், திரும்பி திரும்பி தான் பார்த்தா. அவனு ரெண்டு கண்ணும் தெரிஞ்சா அதை அவர் பதிகத்திலேயே சொல்றாரு.

அவருக்கு சாதகமாவே இருக்கு. சாதகமே இல்ல, சாதகமா இருக்கு எல்லாமே. பொண்டாட்டி பிள்ளைலாம் சொன்னபடி இருக்குதுப்பா. அதனால உன் ஜாதகத்திலேயே அந்த மாதிரி சக்கராத்தி வரணும்னு இருக்குது. அவன் ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறேன், ஏழு குடையம் பதினொன்னுல போய் சுக்கரனோட கூடி உட்கார்ந்துருக்கிறேன். அதனால ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணுவானு அவன் ஜாதகத்திலேயும் இருக்குது. அதனால இதுக்கு போய் நீ பணங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாருப்பா அந்த ஐயர். அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணா தெரியுமா, சாமி நீங்க இந்த ராத்திரியில வந்ததே தப்பு, குற்களையர் ராத்திரியில போய் தட்டல நகர், அதோட இது எங்க புருஷம் பொண்டாட்டி விவகாரத்துல ஈடுபட வேண்டாம், நீங்க தலையிடாதே போங்க சாமிட்டான். இவ்வளவு சொல்லியும் கேட்கலப்பா போண்டா. அவர் எப்ப என்ன பண்ணுவாரு ஐயர், என்னப்பா பண்ணுவாரு, சரி அப்படின்னு வந்துட்டாருப்பா. வந்து சுந்தரன் சொன்னாரு, சுந்தரர்கிட்ட இவர் எப்ப வருவார், சாமி போயிருக்கிறாரு, தலகத்தை திருவாரு, பரவ சந்தோஷமா இருப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம், மாமேஸ்வரன் பண்ணுவா, அப்படி நடந்துகிட்டு இருந்தாரு. யார் சுந்தரர், சாமி வந்துட்டாரா, சாமி வர்ற வந்தாரு. சுந்தரா போனே சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாப்பா, நான் என்னப்பா பண்ணட்டும்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னமோ பாலனுக்காக காலனை சம்காரம் பண்ணினியா, பாலனுக்காக காலனை சம்காரம் பண்ணினியா, சிரிச்சு முப்புறத்தையும் எரிச்சியா, யமனை உதச்சியா, மன்மதனை கண்ணால பார்த்து எரிச்சியா, இப்பேற்பட்ட கெட்டிக்கார சாமிக்கு எங்க புருஷன் மஞ்சாதிக்குள்ள இருக்கிற விவகாரத்தை தீர்த்து வைக்க முடியாதா அப்படின்னாரு. நீ வேணும்னே திண்டாட்டத்துல விட்டு நீ இந்த மாதிரி பண்ற சாமி அப்படின்னாரு. தீர்த்து வைக்கணும்னா முடியாத, உடனே போய் தீர்த்து வை சாமி, அப்படி இல்லைன்னா உசரையே விட்டுருவேன் அப்படின்னாருப்பா. அப்படின்னு சுந்தரம் சொன்ன உடனே என்ன பண்றாரு சாமி, அப்பா ரொம்ப கோவிச்சுக்காரா, இன்னும் இருக்க போறான்டா, முதல்ல சரி பண்ணிருக்கப்படாத.

பேசா பழனி திருக்கோள். பரபிரம்மன்று ஒரு போடு என்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா மேல் மரகடப்பொடிவுடன் நடந்து என்றார் போல அகாயத்தில் இருந்து கொண்டு பறவையே நேரம் பறவை கண்ட அளவில்லாத ஆனந்தத்தை கொண்டா அழுதா தொழுதா ஆடினால் வாடினாள். முதல்ல இந்த மாதிரி எங்க குடும்ப விவகாரத்தில் நீங்க தலையிடாதீங்க சாமி, நீங்க போங்கன்னு சொன்னால போயிட்டாரா? அவர் போன முற்பாடு அவன் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சான். வந்தவர் சிவபெருமான் தான் வந்திருப்பாரு, இந்த நேரத்துல ஐயர் வந்திருக்க மாட்டாரு, சிவபெருமான் தான் இந்த வேடத்துல வந்திருப்பாரு வந்திருப்பாருன்னு மனசுல சும்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சான் பறவை காட்சியர் மனசு. தனியாவே போறார் முதல்ல சரி பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு பாடு சாமிக்கு ரொம்ப பாடினாரு, தோத்திரம் பண்ணாரு. அப்புறம் அடியாரனும் சென்றாரு பரவநாச்சாரி வீட்டுல, மாங்கேஸ்வர உஷா சிறப்பாக நடந்தது. இதை சொல்றாரு இந்த ஆசிரியர் உன்னாவல் ஆனவர் வேதனையை திருவருக்கு விடுத்து நோக்கி உன்னாவல் வேதையிலே உமர்கிறான் தூதுசேலம் ஊதுபாடல் நன்னாவல் ஊனுலகில் நன்ன நந்திருவார் உள்ளங்க ஞானவேத மன்னாவல் உரனென உன் ஊரனென வந்தருள் சுந்தரன் இருதான் மனத்துள் வைப்பா நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த மாதத்திலே மாணிக்கவாசகர் தோத்திரம், அடுத்த மாதத்திலே மாணிக்கவாசகர் தோத்திரம், அதுக்கு மேல முதலைக்கு தோத்திரம், முதலை விழுந்துச்சு இல்ல அந்த முதலைக்கும் அந்த முதலை வாயிலுக்கு பிள்ளைக்கும் ஒரு தோத்திரம். அப்புறம் இந்த கோயில்ல துண்டு சீராக பாரு சிவாச்சாரியர் துண்டி அவங்களுக்கு ஒரு தோத்திரம், இந்த துண்டு செய்யறவங்களுக்கு ஒரு தோத்திரம், அதுக்கு மேல தல விசேடம் நதி விசேடம் இப்படி எல்லாம் இந்த புராணத்துல வருகிறது. ஆகையினாலே இந்த பகுதியில இருக்கிற உங்களுக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு, சிவபெருமான் கொடுத்த பரிசு. ஆகையினாலே இதை தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெரியவர்களாக என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த உரையை

0: இறக்க மன்னன் போன்முறை அரசிய பிறகுதான் உயிரள் வாழ்க நான் வரை உங்களோட மேன்மைகள் செய்வனீது விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதி
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Sivaya Nama. Shaivam.org in Anbandha Neyargale, Ningal Ketkavirukkum, Adutha Nigazhchi, Aanmeega Sorpozhivu. Idhil Ningal Ketkavirupadhu, Thiruvadavoorar Puranam, Thalaippu, Mandiri Charukkam, Thodarchi, Vazhangupavar, சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த குதிரைகளை வாங்குகின்ற அந்த பொறுப்பினை யாரிடம் கொடுக்கலாம் என்று யோசித்து மந்திரிகளிலே தலை சிறந்த வாதவூரானிடத்திலே அந்த பொறுப்பினை கொடுத்தார். பின் வாவு நன்மா துரகங்கொடு வாரும் ஏனா உடலும் தனது ஆவியுமாய் அரண் அன்புடையார் முகம் நாடி முழிந்த வாவும் நன்மா துரகங்கொடு வாரும். வாவும் என்றால் தெத்தி செல்கின்ற தாவி செல்கின்ற குதிரை எப்படி போகும்? மெதுவா நடந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி போகுமா? குதிரை என்ன பண்ணும்? பறந்து செல்லும். அவ்வாறு தாவி செல்கின்ற வாவுதல் தாவி செல்லுதல். தாவி செல்கின்ற பெரிய துரகங்களை கொடுவாரும் என்றால் கொண்டு வாரும் என்றால் விலைக்கு கொண்டு வாரும், விலைப்பொருள் மாறி அவற்றை அழைத்து வாரும் என்று திருவாதவூரில் அந்த பொறுப்பினை கொடுத்தான். திருவாதவூரரை பற்றி சொல்லும் பொழுது தனது உடலும் ஆவியும் ஆய் இருக்கின்றவர் அப்படின்னு வருது. மன்னனுடைய உடலை போலவும் உயிரை போலவும் இருக்கின்றவர். உடலை போல் எப்படி இருப்பார் என்று கேட்டால், ஒரு உயிருக்கு இன்ப துன்பங்கள் உடம்பால் தான் விளையும். மன்னனுக்கு இன்பம் என்பது புகழினால் விளையும், துன்பம் என்பது இகழினால் விளையும். இந்த ராஜா ஒழுங்கா அறம் செலுத்தல, கொடுங்கோல் மன்னன் அப்படின்னு நாலு பேர் திட்டினாங்கன்னா துன்பம் விளையும். இந்த அரசன் மிகுந்த செம்ப, இவனுடைய செங்கோல் செவ்விதாக இருக்கின்றது என்று புகழ்ந்தால் இன்பம் விளையும். அப்ப அந்த இன்ப துன்பங்கள் விளைவதற்கு உயிருக்கு காரணமா உடல் இருப்பதை போல மன்னனுக்கு இகழோ புகழோ உண்டாவதற்கு காரணமாக மந்திரி இருக்கிறார். மந்திரி ஒழுங்கா இருந்தா மன்னனுக்கு இன்பம் விளையும், மந்திரி ஒழுங்கா இல்லைன்னா மன்னனுக்கு துன்பம் விளையும். உயிருக்கு உடம்பினால் இன்ப துன்பம் விளைவதை போல மன்னனுக்கு மந்திரியாகின்ற திருவாத ஊரானால, திருவாதூர் அடிகளுங்கிற சொல்ல நான் பயன்படுத்தல, என்னன்னா அவர் அடிகளாக போவது பின்பு, இந்த திருவாத ஊரறினாலே இவனுக்கு இன்பமும் துன்பம் விளைய போய் விளைகின்றது என்பதனால உடல் போல் இருந்தான் சொன்னார். உயிரை போல் இருக்கிறார். எப்படி உயிரை போல் இருக்கிறார்னா, ஒரு பொருளிடத்திலே நம்முடைய கருத்து எப்பொழுதும் இருக்கும் என்றால் அந்த பொருளை நாம் என்ன சொல்லுவோம்? என் உயிர் ஒத்ததுன்னு சொல்லுவோம். தாய் தன் குழந்தை என்ன சொல்றா? என் உயிரே, என் உயிர் போன்ற செல்வமே. மனைவி கணவன் என்ன சொல்றா? என் பிராணநாதரா. பழங்காலத்தில் கடுதாசு போடுவாங்க வீட்டுக்காரருக்கு, என் பிராணநாதரே, என் உயிருக்கு ஒரு தலைவரேன்னு அர்த்தம். அப்படிதான் சொல்றாங்க. இயற்பை நாயனுடைய மனைவியார் கணவரார பார்த்து செய்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு செயலை செய்ய சொல்றார் நாயனார். செய்ய மறுக்க முடியுமான்னு அந்த அம்மா அவற்ற சொல்றாங்க. என்ன காரணம்னா, நீர் என் உயிருக்கே தலைவர், நீர் சொல்வதை நான் செஞ்சுத்தானே ஆகணும். என் உயிர்க்கு ஒரு நாது நீர் உரைத்ததொன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு? என் உயிருக்கே நீர் தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே நீர் சொல்வதை தவிர்த்து இன்னொன்று செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கா? இல்லையே என்று சொல்கின்றார். அப்ப நாம் எதை மிகவும் மதிக்கின்றோமோ அதனை எங்கனம் மதிக்கின்றோம்? ஒவ்வொரு உயிரும் தன் உயிரையே மிகவும் மதிக்கும். அதனால்தான் உயிருக்கு ஆறுயிர் என்று பெயர். அப்படி மதிக்கின்ற உயிரானது தன் உயிரைப் போலவே இன்னொன்றை மதித்தால் அது அந்த உயிருக்கு உயிராகின்றது. ஆகவே மன்னன் திருவாத ஊரனை மிகுந்த உயிர் போல மதிக்கின்ற காரணத்தினாலே திருவாத ஊரர் மன்னனுக்கு இன்பத் துன்பங்களை விளைவிக்கின்ற உடலாக மட்டுமில்லாமல் அவனால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற அவருடைய உயிரைப் போலவே இருக்கின்றார் அப்படின்னு வருது. அது ஒரு பொருள். உடலும் தனது ஆவியுமாய் அரண் அன்புடையார். ஆனால் இதெல்லாம் வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, வண்ணாத்திக்கு கழுத மேல ஆசை. அரிமர்தள பாண்டியனுக்கு தான் திருவாத ஊரர் மேல ஆசை, திருவாத ஊரருக்கு அரிமர்தள பாண்டியன் மீது அப்படிலாம் ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு தென்னன் பெருந்துரையான் மீதுதான் நாட்டம். ஆகவே உண்மையிலேயே அவர் யாரிடத்திலே அன்பு வைத்திருக்கிறார்? அவர் உண்மையாக அன்பு அரணிடத்திலே வைத்திருக்கிறார், நரனிடத்திலே வைக்கவில்லை. நரன்னா மனிதன். அவர் உண்மையான நரனுக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார். ஆனால் உண்மையான அன்பு எங்க வச்சிருக்கிறாரு? அரணிடத்திலே வைத்திருக்கிறார். மெய்யடியார்கள் எல்லாரும் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ரெண்டு கல்யாணம் பண்ணின சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்றார். இப்ப இதையே அப்பர் பெருமானோ சம்பந்த பெருமானோ சொன்ன அதை நம்பிட முடியாது. அவங்க ஏதோ சாமி சொன்னதை சொல்றாங்க, படிச்சதை சொல்றாங்க. ஆனா இவர் ரெண்டு கல்யாணம் கட்டினவர். ஏன் ரெண்டு கல்யாணம் கட்டினவங்க சொன்னதை நம்பணும்? ஒரு கல்யாணம் கட்டி உண்டாகாத ஞானம் இன்னொரு கல்யாணம் கட்டி உண்டாயிடும் நிச்சயமா. ஒரு கல்யாணம் கட்டி உண்டாகின்ற ஞானம் பாதின்னா, ரெண்டாவது கல்யாணம் கட்டி உண்டாகின்ற ஞானம் முழுசு என்பதனால இவர் சொல்றதை நம்பி ஆகணும். இவர் சொல்றார், பொய்யே குடியோம்புவார்கள் அடியார்கள். தக்கேசிப்பன் பதிகத்தில் சொல்றாரு, அடியார்கள் தங்கள் மனைவி மக்களிடத்திலே வைத்திருக்கிற அன்பு என்பது உண்மையான அன்பு இல்லை, ஆனால் நேர்மையா தொண்டு செய்வாங்க. என்னன்னா இதுல இதனால வில்லங்க வரக்கூடாது. பெருமானுடைய தொண்டிற்கோ பெருமானுடைய காட்சிக்கோ பெருமானை அறிவதற்கோ வில்லங்க வரக்கூடாது, இடைஞ்சல் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லார் வாயும் அடைச்சிருவாங்க. மனைவியிடமும் மக்களிடமும் நண்பர்களிடமும் மன்னனிடமும் உலகத்தினிடமும் பரிவோடு விளங்குவார்கள். என்னன்னா நோ ரப்பிங் பாலிசி, நோ ரப்பிங் எனிபடி. யார்ட்டையும் சச்சரவு வச்சுக்கிறது இல்ல, சண்டை வச்சுக்கிறது இல்ல, யாரையும் அஃபண்ட் பண்றது இல்ல. அப்பதான் நாம நேரடியா சாமிட்ட போக முடியும் ஈஸியா என்பதனால எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது. ஆனால் உண்மையான அன்பு யார்ட்ட இருக்கும்? இந்த உலகத்திலே ஒருவன் எல்லாவர்களிடத்திலும் சமமாக அன்பு கொண்டு பழகுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு உயிரிடத்திலே இருக்கின்ற அன்பை விட கடவுளிடத்தில் இருக்கிற அன்புதான் உண்மையானது என்பதை அறிய வேண்டும். உலக உயிர்கள்ட்ட ஒன்னு வேணும் ஒன்னு வேண்டான்னு வேண்டுதல் வேண்டாம இருக்கு, விருப்பு விருப்பு இருந்தா தான் இவன் சிக்குவான். எல்லா உயிர்களையும் ஒன்று போல ஒருவன் கருதுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு உண்மையான அன்பு கடவுள்கிட்ட தான் இருக்கு. அதான் பொய்யே குடி ஓம்புதல் அப்படின்னு சொன்னவர் யாரு? நம்பி ஆரூரர். அதே போல நம்முடைய குருநாதர் விளங்குகின்றார். ஆகவே அவர் உண்மையாக பெருமாணத்தை அன்பு கொண்டவர் என்பதை அறன் அன்புடையார் என்று சொன்னார். அந்த அறன் அன்புடையார் முகம் நாடி மொழிந்தனன். முகம் நாடி மொழிந்தனா, அவரை கூப்பிட்டு சொன்னார், வாவு நன் மா துருகங்கொடு வாரும், தாவி செல்கின்ற உயர்ந்த குதிரைகளை நீங்கள் விலைக்கு மாறி கொண்டு வாரும் என்று இந்த பணியினை திருவாதூரரை அழைத்து அவரை முகத்தை பார்த்து சொன்னான். முகத்தை பார்த்து சொல்வதனால மன்னனுடைய சின்சியரிட்டி ஆஃப் பர்பஸ் என்பது விளங்குகின்றது. யார்ட்டையுமே நாம வந்து இந்த காரியத்தை அவர்கள் செவ்வனே செய்ய வேண்டும், அவர்களைத்தான் நாம் நம்பி இந்த காரியத்தை ஒப்படைக்கின்றோம் என்று சொல்வதற்கு திரும்பி பார்த்து பேசக்கூடாது. நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேச வேண்டும். முகத்தை பார்த்து பேசினால் யாரும் கட்டுப்படுவார்கள். உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் இதை செய்யணும் என்று கண்ணிலே கண்ணை வைத்து பேச வேண்டும். முகத்தை பார்த்து பேசினான், முகம் நாடி மொழிந்தனன் என்று பார்க்கும். உடலும் தனது ஆவியுமாய் அறன் அன்புடையார் அப்படின்னு நேரடியா சேர்த்துக்கலாம். அப்ப பாண்டிய மன்னனுக்கு உடலை போலும் உயிரை போலும் இருக்கிறார்னு சொல்லாம கடவுளுக்கே உடலை போலும் உயிரை போலும் இருக்கிறார் என்று சொல்லலாம். உடலும் தனது ஆவியுமாய் அறன் அன்புடையார், அரணிடத்திலே வைத்த அன்பே தனக்கு உடலாகவும் உயிராகவும் கொண்டிருப்பவர். திருவாதூர் அடிகள் இருக்கிறாரே, அவருடைய உடம்பும் பெருமாடத்திலே வைத்த அன்பினால் ஆகியது. கண்ணப்பருடைய உடம்பு எப்படி அன்பினால் ஆகியதோ அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு. அவன் தலையும் அன்பு, அவன் வாயும் அன்பு, அவன் கண்ணும் அன்பு, அவன் கைகால்கள் எல்லாம் அன்பு. அதனால காலால தலையில உதச்சான்னு நினைக்காத, அன்பு அது. அது காலே இல்லையே, அது அன்பு தானே. சர்க்கரையினால ஒரு மிட்டாய் பண்ணிருக்கு, மான் மிட்டாய் வேணும்னு ஒரு குழந்தை வாங்குது, மீன் மிட்டாய் வேணும்னு ஒரு குழந்தை வாங்குது. உண்மையில அந்த ரெண்டு மிட்டாயும் சர்க்கரை தானே. சர்க்கரை என்ற அறிவு இல்லாவிட்டாதான் அது மான் என்றும் மீன் என்றும் குரங்கு மிட்டாய் வேணும் நாய் மிட்டாய் வேணும் சூசிங்களா. கண்ணப்பனுடைய தலையிலேருந்து கால் வரையும் சர்க்கரை போன்ற அன்புன்னு பார்க்கும் போது எல்லாம் அன்பா இருக்கும் போது ஒன்னு கால் என்றும் ஒன்று கை என்றும் ஒரு வாய் என்றும் அதுல உமிழ்நீர் என்றும் எச்சில் என்றும் கருதப்படுமா? எல்லாம் அன்பு தானே. இப்ப காலும் அன்புதான், உமிழ்நீரும் அன்புதான், அன்பை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே என்று கண்ணப்பனை போல நம்முடைய குருநாதர் தன் உடலும் உயிரும் பரமேஸ்வரர் வைத்திருக்கிற அன்பினாலேயே ஆக்கப்பெற்றவர் என்ற பொருளிலும் வருகின்றது. தனது உடலும் ஆவியுமாய் அறன் அன்புடையார், சுவாமிகிட்ட வச்சிருக்கிற அன்பே தனக்கு உயிராகவும் உடலாகவும் வைத்திருப்பவர். உயிரா எப்படி இருக்குன்னு கேட்டா, உயிரின்றி உடல் வாழாது. பரமேஸ்வரன் அன்பு செலுத்த முடியாது என்று சொன்னால் உடம்பை விட்டு விடுவார். உடம்பை விடுதலை தான் நம்ம உயிரை விடுதல் சொல்றோம். நாம் தான் உயிர் என்பதனால நம்ம உயிரை விட முடியாது, நாம தானே உயிரே. உடம்பை விடுதலை தான் உயிர் விடுதல் நம்ம சொல்றோம். அது மரபா வந்துச்சு, பான்மை வழக்கு. எல்லாரும் அப்படி சொல்றதுனால பெரியவர்கள் அப்படி சொல்வார்கள், இலக்கியவாதிகள் அப்படி சொல்வார்கள். உயிர் விட்டார், உயிர் நீத்தார் சொன்னா அவர் தான் உயிர், உடம்பை நீத்தார் அர்த்தம். பரமேஸ்வரன் அன்பு செய்ய முடியாது, தொண்டு செய்ய முடியாது என்ற நிலை வந்தால் அந்த உடம்பினை சுமக்க மாட்டார்கள். அதனால அன்பையே உயிராக கொண்டிருப்பவர்கள். அடுத்த வேளை விளக்கு போட முடியாது, அடுத்த விளக்குல நெய் விடுறதுக்கு நெய் இல்லைன்னு சொன்னா கலியர் கழுத்தை அறுத்துக் கொள்வார், கணம்புள்ள தன்னுடைய முடியை எரித்துக் கொள்வார் என்ற காரணத்தினாலே தொண்டு செய்வதற்கு இடம் கொடுக்காது, அன்பு செய்வதற்கு இடம் கொடுக்காது, ஒரு கண நேரம் கூட உடம்பினை சுமந்திருக்க மாட்டார்கள். என்பதனால அவர்களுக்கு உடம்பு மட்டும் அன்பாலாகவில்லை, உயிரும் அன்பாலாகி இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர் நம்முடைய குருநாதர். அவருடைய முகத்தை பார்த்து மன்னன் சொன்னான், குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். மீனவர் கோன் மொழியின்படி வேணியன் நேசர் இயந்த பின், மீனவர் கோன், மீனவன் என்பது பாண்டியனுக்கு மரபு பெயர். பாண்டிய மன்னனுடைய உத்தரவின்படி வேணியன் நேசர், தன்னுடைய ஜடாபாரத்தையே முடியாக கட்டியிருப்பவன், அந்த பிஞ்சக கோலங்கொண்ட பெருமானுடைய நேசர், இறைவனுடைய அன்பர் நம்முடைய குருநாதர் இசைந்த பின், ஆனன ஜோதியுடன் புவி ஆள்பவன். ஆனனம் என்றால் முகம், ஜோதி என்றால் ஒளி. முகம் மலர்ந்தான், சரி என்று வாத ஊரான் ஒத்துக்கொண்ட உடனே முகமலர்ச்சி ஏற்பட்டது பாண்டியனுக்கு. என்னன்னா, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம், எனக்கு இம்மிடியட்டா லீவ் வேணும்னு சொல்லலாம், இல்ல உன் வேலையே வேணான்னு சொல்லலாம், அப்படி சொல்லாமல் சரி என்று அவர் ஒத்துக்கொண்டார். உடனே அப்பாடா ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவன் முகம் மலர்ந்தான். ஆனந்த ஜோதியுடன் புவி ஆள்பவன், இந்த பெரிய உலகத்தை ஆள்கின்ற பாண்டியன், வாசி கொள்ளும்படி, வாசி என்பது வாஜி என்றால் குதிரை, குதிரைகளை கொள்ளும்படியாக பணம் கொடுத்தான். எவ்வளவு பணம் கொடுத்தான்னா, உடனேயே கருவூலத்திற்கு சென்றான். கருவூலம்ங்கிறது எங்க இருக்கின்றது, ஒரு பெரிய ட்ரெஷர், மன்னனுடைய அரண்மனைக்குள்ளேயே இருக்கின்றது. அந்த மன்னனுடைய அரண்மனை எப்படி இருக்கின்றதுன்னா, மன்னனுக்கும் இறைவன் என்று பெயர், அவனுடைய அரண்மனைக்கும் கோயில் என்று பெயர். அதுவும் கோட்டை கொத்தளங்களோடு கோபுரத்தோடு கூடியிருக்கும், அதுவும் மேலே கலசங்களோடு கூடியிருக்கும். வான விமானம் எனும் திருவாழ்வுல கோயில், தெய்வீகமான ஒரு விமானம் இது என்று சொல்லும்படியாக திருவாழ்வுல கோயில், மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுகின்ற கோயில் அரண்மனை. மதுரையில் இருக்கின்ற பாண்டியமன்னனுடைய அரண்மனை எப்படிப்பட்டதுன்னா, எல்லா செல்வமும் அங்கு இருக்கின்றது, மகாலட்சுமி நித்தியவாசம் செய்கின்ற பணக்கார அரண்மனை. அதனுடைய விமானம் எப்படி இருக்கிறது, இந்திர விமானம் போல இருக்கின்றது, வான விமானம் எனும் தெய்வீகமான இந்திர விமானம் போல விமானத்தோடு கூடிய மன்னனுடைய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே புகுந்து தன் ஈனமிலா நெறிவந்த பொன் 7 கோடி வழங்கினான். 7 49 கோடி பொன் அளந்து வழங்கினான் மன்னன். 49 கோடி பொன் கொடுத்தான், கோடி காசு. அந்த 49 கோடி பொன்னும் மன்னன் எவ்வாறு ஈட்டினான் என்று சொன்னால், மக்களிலே ஒருவருடைய கண்ணீரும் சிந்தாத வண்ணம், நல்ல நெறியிலே அதிகமா டாக்ஸ் பண்ணாம அவரவர் மனம் உவந்து தங்களுடைய வருவாயிலே 1/6 அறத்தாற்றில் ஈட்டியதே மன்னனுக்கு தரணும் என்று மனம் உவந்து கொடுத்த திரைப்பொருள் டாக்ஸ். பழங்காலத்தில் இன்டைரக்ட் டாக்ஸ் ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள், டைரக்ட் டாக்ஸேஷன் தான். அந்த டைரக்ட் டாக்ஸேஷன் 1/6, அவ்வளவுதான். நம்முடைய வைதிக சமயம் தான் சொல்லுது, மனமுகந்து கொடுத்தார்கள். ஆகவே குற்றம் இல்லாத நெறியிலே சேர்த்த பணம் 49 கோடி பவுன் கொடுத்தான். ஈனமில்லா நெறி வந்த பொன் 7 கோடி வழங்கினான். காசுனாலதான் குற்றம் வரும் என்பதை இங்கு நம்முடைய ஆசிரியர் கடவுள் மாமுனிவர் நம்ம சொல்றார். நிறைய பேர் தேவாரம் படிக்கிறாங்க, என்ன அதுல பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு பதிகம், கல்யாணத்துக்கு ஒரு பதிகம், வீட்டுக்காரி சொன்னத்தை கேட்கறதுக்கு ஒரு பதிகம், காசு சேர்க்கறதுக்குன்னு ஒரு பதிகம் இருக்கு. அது என்ன பதிகம், கரெக்டா சொல்றாங்க. அந்த பதிகத்துக்கு அது பொருள் கிடையாது, காசு சேர்க்கிற பதிகம் இல்லது. அதுக்காக தான் நான் சொல்றேன், அது வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. ஒரு பிள்ளை பெருமானை பாடி காசு பெற்றது, ஞானத்திலே குற்றம் இல்லாத ஞானத்தை அந்த பிள்ளைக்கு சாமி வழங்கியிருக்கிறாரு, ஆனா காசிலே குற்றம் உள்ள காசை கொடுத்தார். அந்த 3 வயசு பிள்ளைக்கு தாடி நெறிச்ச தவசிகளுக்கு கொடுக்காத ஞானத்தை சாமி கொடுத்தார். 3 வயசு பிள்ளைக்கு பல்லே 32 முழுக்க முளைக்கல, 3 வயசுல 32 பல்லு முளைச்சிருக்காது. விரலை வச்சா கடிக்க தெரியாத பிள்ளை, பல்லே முளைக்கலன்னா மீசை எப்படி முளைக்கும்? அப்ப காமம் உள்ளே புகாத நிலை முன்னடைந்தான் சம்பந்தன். உலக பற்று மனதிற்குள் நுழைவதற்கு முன்பாகவே கடவுளை தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி குற்றமே இல்லாத ஞானத்தை கொடுத்த கடவுள் காசை கொடுக்கும்போது குற்றத்தோடு ஏன் கொடுத்தார்னு ஒரு கேள்வி வருது. அந்த குழந்தைக்கு குற்றம் உள்ள காசை கொடுத்தார். வாசி என்றால் குற்றம். ஈசர் மிழலை இறையவர்பால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசம் உய்ய உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு கேட்ட காசை கொடுக்காம குறைச்சு கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. எந்த அப்பாவும் அப்பா எனக்கு பாக்கெட் மணி 100 ரூபாய் வேணும்னு கேட்டா, போடா 50 ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரைட் இருக்கு. கேட்டோன்னு கொடுக்கணுங்கிற ஒண்ணு சட்டம் கிடையாது. அப்ப இந்த பவுன் காசு கொடுத்தாரு, அது தட்டாத உரைச்சு உரைச்சு பார்த்துட்டு இந்த காசுக்கு 100 ரூபாய் தரமாட்டேன், 50 ரூபாய் தான் தருவேன், 50 ரூபாய் பொருள் எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன அவர் குறைச்சு காசை குறைச்சு கொடுத்துக்கிற அளவுதான், குற்றத்தோடு காசு தான் அர்த்தம். அது தகப்பன் என்றைக்குமே மகனுக்கு அவ்வாறு செய்யலாம், நோபடி கேன் க்வெஸ்சன் இட். பிள்ளை கேட்கறதெல்லாம் செய்யணுங்கிறது இல்ல, பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்ல, பெண்டாட்டி சொல்றதெல்லாம் செய்யணுங்கிறது இல்ல, பெண்டாட்டியும் மகனும் தான் அப்பா சொன்னதெல்லாம் செய்யணும், அதுதான் சட்டம். ஆகவே தேசமுய்ய அந்த திருமுலைப்பால் உண்டவர் தான் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். அப்பர் பெருமானுக்கு ஏன் சாமி குற்றமில்லாத காசை கொடுத்தார்? அவர் உழைக்கிறார், அவர் உழைக்கிறவனுக்கு ஒழுங்கா கூலி கொடுக்கணும். கூலி கொடுக்கலன்னா உழைப்பை பெறுகின்றவன் மீது குற்றம் விளையும், தன் மீது குற்றம் விளையக்கூடாது என்பதற்காக அப்பர் பெருமானுக்கு குற்றமில்லாத காசை கொடுத்தார். சம்பந்தருக்கு குற்றமுடைய காசை கொடுப்பதனால, தன் மீது குற்றம் விளையாது என்பதனால குற்றமுள்ள காசை கொடுத்தார். யாருமே என்ன காரியம் செய்வாங்க, தங்கிட்ட தப்பு வராம பார்த்துப்பாங்க. கடவுள் என்ன பண்ணார், இவனுக்கு மோசமான காசை கொடுக்கறதுனால எவனும் தன்னை மோசமா பேச முடியாது என்பதை அறிந்து குற்றமுள்ள காசை கொடுத்தார். அப்பர் பெருமானுக்கு குறைச்சு கொடுத்தா எல்லாரும் நம்மளை திட்டு வாங்கறதுக்கு பயந்து கரெக்டா கொடுத்தாரு. கைத்தொண்டாகும் படிமையினால் வாசியில்லா காசு படி பெற்று வந்தார் வாகீசர் செக்ரட்டரி சொல்றார். அப்பொழுது சம்பந்த பெருமான், பெருமான் நமக்கு குற்றமுள்ள காசை கொடுத்திருக்கிறானே என்று மனம் கவன்றாரா, மனம் வருந்தினாரா, சோம்பினாரா? இல்ல, அவர் உண்மையாவே சாமிக்கு பிள்ளைங்க, உண்மையாவே ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னா அது கடைசி வரையும் அம்மா அப்பாவை நம்பி வாழும். இந்த வேளை அம்மா அவனுக்கு பஜ்ஜி கிடையாது போடான்னு சொன்னதுனாலயோ, அப்பா அவனுக்கு ட்ரெஸ் கிடையாது போடான்னு அடிச்சதுனாலயோ, ஏண்டா மார்க் குறைஞ்சிருக்குன்னு அடிச்சதுனாலயோ அந்த பிள்ளை அழுதா கூட அடுத்த வேளைக்கு அந்த அம்மாவை தான் நாடும், அந்த அப்பாவை தான் நாடும். அதை போன்று உண்மையான பிள்ளைமை இருக்கு யார்ட்ட, ஆளுடைய பிள்ளையார்ட்ட. உண்மையான பிள்ளை அவர், நூத்துக்கு நூறு நிஜமாவே சிவகுமாரர். அதனால அவர் என்ன பண்ணாரு, அதனால என்ன அப்பா வந்து வாசி உள்ள காசு கொடுத்தா என்ன, பாடி அந்த காசு வாசி இல்லாததாக பெற்றுக்கொள்வேன். நான் பாட்டு படினா அப்பா மனசு குளிரும், அப்பா மனசு குளிர்ந்தா நல்ல காசா கொடுத்துருவார் என்ற நம்பிக்கையில வாசி தீரவே காசு நல்குவீர் என்றார். பாடி பெறலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது போல நம்பி ஆறுவருக்கு தோழமை. சாமி வந்து ஒரு பதிகம் பாடினார், இவர் பாடினார், அந்த திருவொற்றியூர் பதிகத்தை பாடினதுல பெருமான் கண் கொடுக்கல, ஆனா அதுக்காக அவர் வந்து மனசு தளரல, தொடர்ந்து பெருமானை பாடி கண்ணை பெறலாம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஆறுவரை நோக்கி பயணித்தார். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். ஆகவே எந்த காலத்திலும் கடவுளை குற்றம் கூறாத நிலையிலே இருக்கின்றவன் அவன் வந்து கடவுளிடத்திலே அந்த அருளினை முழுமையாக பெறுவான். கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. படுப்பா தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தா என்று அல்லல் பறையேன், என்னுடைய தீவினையினாலே நான் துன்புறுகின்றேன். பெருமானே, அந்த தீவினை பையனை ஊட்டுவதற்கு நீ கடமைப்பட்டிருக்கின்றாய், அதை நீ ஊட்டுங்கால் நீ என்னை துன்புறுத்துகின்றாய் என்று நான் உன்னிடத்திலே குற்றம் காண மாட்டேன் என்று உறுதியாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய அருளை உறுதியாக பெறலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு ரிசர்வ்டு சொத்து நம்மோடதுதான். சாமி வாசி உள்ள காசை இன்னைக்கு கொடுக்கலாம், ஆனா சிவலோகமே சம்பந்த பெருமானுக்கு எழுதி வச்சுட்டார். அப்ப இன்றைக்கு டெம்பரரி, இன்றைக்கு வாசி உள்ள காசினை கொடுத்தது என்பது தற்காலிகமானது, ஆனா அப்பன் சொத்து பிள்ளைக்கு என்பதனால சிவலோகமே யாருக்கு சொந்தம், ஆளுடைய பிள்ளையாருக்கு தான் சொந்தம். அந்த உறுதிப்பாடு இருக்கின்ற பிள்ளை என்பதனால அது என்ன சொல்லுது, பாடி அதனை சரிபடுத்திக் கொள்கின்றது. நீ அவருக்கு நல்ல காசு கொடுத்தியேன்னு அந்த பாட்டுல எங்கேயா வருதா, அவருக்கு மட்டும் நல்ல காசு கொடுத்தியேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வருதா, வரல என்று பார்க்கின்றோம். ஆகவே இப்ப நாம அந்த பதிகத்தை எந்த அளவிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் ஈட்டுகின்ற பணத்துல பெரும்பாலும் பணத்தோடு பாவம் வரும். ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 5 ரூபாய் பாவம் அதுல வருது. அப்பொழுது அந்த குற்றம் தீர பெருமானே காசு இல்லாம வாழ்க்கை நடக்காது. இம்மை மறுமை பலன்களை செல்வத்தை கொண்டுதான், அறத்திற்கும் செல்வம் தேவை, இன்பத்திற்கும் செல்வம் தேவை என்பதனாலதான் நடுப்புற வச்சிருக்கிறாங்க. அதை அறத்திற்கும் இன்பத்திற்கும் பொருளை ஏன் வச்சிருக்காங்க, இது இல்லைன்னா முன்பக்கமும் பீட்டு வாங்கும், பின்பக்கமும் அடிபடும். பொருளின்றி அறம் செய்ய முடியாது, பொருளின்றி இன்பத்தையும் பெற முடியாது. பொருளை தியாகம் செய்வதனால ஒன்றினை பெறலாம், முக்தியினை பெறலாம், இம்மை மறுமைகளை பெற முடியாது என்று பார்க்கின்றோம். ஆகவே பொருளின்றி உலகம் இல்லை என்பதனால பெருமானே அந்த பொருளிலே இருக்கின்ற பாவம் என்னை தாக்காமல் காப்பாயாக என்பதற்கு தான் அந்த பதிகத்தை பாடணும். பொருளிலே வாசி என்பது இருக்கு, நான் ஈட்டுகின்ற பொருளில் இருக்கின்ற வாசி என்னை தாக்காமல் தீர எனக்கு நீர் காசு நல்குவீர் என்ற எண்ணத்தோடு அந்த பதிகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆகவே பாண்டியமன்னனுடைய செல்வம் எல்லாம் பாவம் இல்லாத வழியிலே ஈட்டப்பட்ட செல்வம், ஈனமிலா நெறி வந்த பொன், அந்த பொன்னிலே 49 கோடி பொன்னை அவன் அளித்தான். அந்த மன்னன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஒரு தொழிலே வெற்றி நங்கை அமர்ந்திருக்கிறாள், இன்னொரு தொழிலே திருமகள் அமர்ந்திருக்கிறாள், அவனுக்கு எங்கு சென்றாலும் வெற்றி தான். இங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு தான். விற்படை வெற்றி மடந்தையும் மிக்க மலர் திருவும் பயில் மற்புய வெற்பினன் அம் கயல் வைத்த வளத்தன் வழங்கிய பொற்பு மிகுந்த தனங்கொடு பொற்கவனப்பறி கொண்டிட நற்பயணத்தை முயன்றனர் நக்கனை நெக்குணர்கின்றவர். நக்கனை நெக்குணர்கின்றவர், நக்கன் என்று சொன்னால் இடையிலே ஆடை இல்லாதவன், நக்னன் என்ற வடமொழி சொல்தான் நக்கன் என்று ஆகின்றது. பரமேஸ்வரன் திகம்பரன் நக்கன், நக்குருவாகி மாதரை மயில் செய்கின்றார். இடுப்பில் ஆடையே இல்லாமல் வந்து என்ன பண்றாரு, பருவத்தில் இருக்கின்ற மங்கைகள் தன்னை பார்க்கும் வண்ணம் பெருமானவர்கள் மனதே வலை போட்டு ஈர்த்து இழுக்கின்றார். நக்கரையர் மாதரை மயில் செய்யும் நக்கரையர் பெருமான். பெருமானுடைய பெயரைத்தான் நாயனார் வச்சிட்டு இருக்கிறார், நீல நக்கன் என்று வைத்துக் கொண்டது பெருமானுடைய பெயர் என்பதை வைத்துட்டு இருக்கார். அந்த நக்கனை நெக்கு உணர்கின்றவர் யாரு, நம்முடைய குருநாதர். நெக்கு உணர்தல் என்னன்னா, நெக்கு மனமானது நெக்கு விட்டு உடையும் வண்ணம் அவனை உருகுகின்றவர். நெக்கு விடுதல்னா என்ன அப்படின்னு கேட்டா, நெருப்பிலே இடப்பட்ட மெழுகு வெண்ணெய் காய்ச்சறோம், வெண்ணெய் காய்ச்சும் போது வெண்ணெய் எப்படி வந்து பாறாங்கல் மாதிரி இருக்கு, வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க வெண்ணெய் அதை இழுபச்சிகளை போட்டு காய்ச்சறோம், சூடு ஏற ஏற அந்த எண்ணெய் என்ன ஆகுது, உடைந்து கொண்டு உடைந்து கொண்டு தன்னுடைய சுட்டினாலேயே தான் இழகுகின்றது. சூடேறிய எண்ணெயினுடைய சுட்டினாலேயே சூடு ஏறாத எண்ணெய் உருகும், தன்னுடைய சுமையினாலேயே அந்த வெண்ணெய் உடைந்து நீராளமாகும். அப்படி ஊற்று மணல் காவிரிலேயோ வைகையிலேயோ மேல தண்ணீர் இல்லை, ஆனா கீழே தண்ணீர் ஓடுது, ஊத்து போடுறாங்க. ஊத்து போடும்போது அந்த மண்ணை தோண்டுவார்கள், மண்ணை தோண்டும் பொழுது மண்ணினுடைய சுமை தாங்காமல் சிறிது தோண்டின பிறகு மண் தானாகவே நெக்குவிடும். அந்த தோண்டப்பட்ட மண்ணுடைய சுமையினை கீழறிக்கின்ற மண் தாங்காது, அது அகழ்ந்து காட்டும். அப்போ கீழறிக்கின்ற நீரானது மேலே வரும். பெருமானுடைய அன்பினை பெற பெற, அன்பு என்பது ஒரு சுமை, அன்பினால் விழுகின்ற இன்பமோ அதனினும் பெருஞ்சுமை. அந்த பெருமான் நமக்கு அன்பு செய்கின்றான், சாமி அன்பு காட்டும் போது நமக்கு அது சுமை தானே. அந்த சுமையினை உணர்கின்ற இந்த உயிர் என்ன பண்ணும், அந்த சுமைக்கு வாடி நெக்கு விடும், நெக்கு விட்டு உருகும், நீராளமாக உருகும். நீராய் உருக்கியன் ஆயுராய் நின்றானே, அதான் நெக்கு உணர்தல். இங்கனம் நெக்கு விடாத உள்ளத்தினாலே பெருமானுடைய அருளை உணர முடியாது. எந்த உள்ளமானது பாறாங்கல் போல இருக்குதோ, ஊத்து மணல் தான் நெக்கு விடும், பாறாங்கல் நெக்கு விடுமா, நெக்கு விடாது. நெக்கு விடாத பாறாங்கல் போல் இருக்கின்ற உள்ளம் அது பரமேஸ்வருடைய அருளை உணராது. நெக்கு விடுகின்ற ஊற்று மணல் போல் இருக்கின்ற உள்ளம் பரமேஸ்வருடைய அருளை உணரும். பெருமான் செய்கின்ற அன்பினுடைய சுமையை எங்கே உணர முடியும், பெருமான் செய்கின்ற அன்பினை சுமை என்று இந்த உள்ளம் எப்ப கருதுன்னா, அந்த அன்பிற்கு நான் தகுதி இல்லாதவன், நான் ஒன்றும் செய்யாமல் பெருமான் எனக்கு இவ்வளவு செய்கின்றானே என்ற அந்த தாழ்வு உணர்ச்சியினாலே பெருமான் செய்கின்ற அன்பினை சுமையாக கருதும். அந்த சுமைக்கு அது நிற்குவிடும். சாமிக்கு நான் ஒண்ணுமே செய்யல, சாமி எனக்கு இவ்வளவு செய்யறாரு என்று கருதும் பொழுதுதான் பெருமான் செய்கின்ற அன்பு சுமையாக கருதப்படும். அந்த சுமையினை உணரும் பொழுது இந்த உள்ளம் உருகி நிற்கும். அப்படி பெருமானே இந்த பிறவியை கொடுத்தாயே, பெருமானே இந்த கல்வியை கொடுத்தாயே, பெருமானே உன்னை வணங்கின்ற பேற்றை கொடுத்தாயே, பெருமானே எனக்கு ஐந்தெழுத்து உபதேசத்தை கொடுத்தாயே, பெருமானே உன்னை நாடியே நிற்கின்ற மனத்தை கொடுத்தாயே என்று பெருமான் செய்த பேரருளையெல்லாம், செய்யவிருக்கின்ற பேரருளையெல்லாம் நினைத்து உருகிக்கொண்டே இருக்கின்ற உள்ளத்தை கொண்டவர் நக்கனை நெக்கு உணர்கின்றவர். அப்படி அன்பு செய்கிறவங்களுடைய மனதிலே பெருமான் புகுந்து தன்னுடைய திருவடியை காட்டுவான். பொய்யாக பெருமானை வழிபடுகிறதிலே பெருமான் வெட்கி விலகி விடுவான் என்று அப்பர் பெருமான் சொல்றார். நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீர், பொக்கம்னா பொய் ஒழுக்கம், ஊருக்காக பூஜை பண்றது. பொக்கம் மிக்கவர் பூவும் நீருங்கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே. அந்த பூவோ நீரோ அவன் திருமுடிக்கோ திருவடிக்கோ வந்து சேராது. சாமி என்ன பண்ணுவாரு, அவன் அபிஷேகம் பண்ணும்போது தலைய அன்னட திருப்பிடுவாரு, அவன் அர்ச்சனை பண்ணும்போது காலை இழுத்துக்கிடுவாரு. அவன் அந்த நீர் அவர் திருமுடிக்கு சேராது, மலர் அவர் திருவடிக்கு சேராது. கூசுவாராம் பெருமான் அவர்கள் பூஜையை கண்டு, ஆனா சிரிப்பாராம், என்ன ஏமாத்துறதா நினைச்சுட்டு அவன் ஏமாறுறான் அப்படிங்கிற எண்ணத்துல சிரிப்பார். நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. அப்ப உண்மையான அன்புதான் பெருமானிடத்திலே நம்மை சென்று செலுத்தும். நெக்கு விடுதலை பற்றி இந்த ஊற்றுமணல் உவமையை தான் நம்முடைய குருநாதர் சொல்றார். புணர்ச்சி பத்திர சொல்லும் பொழுது, அற்றகில்லேன் அடியேன் அரசே அவனி தலத்து ஐம் புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று இறைவனை நெக்கு விட்டு உணர்கின்ற அந்த பெருமான், பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி. பெருமானை நினைத்து நெக்கு விட்டு நெக்கு விட்டு உருகி உருகி அவனை பாடி பாடியதனுடைய முடிவிலே ஆட வேண்டும். ஆடுவதற்கு கூசி வாழா பாடுதலை ஒத்துக்கொள்ளவில்லை நம்முடைய குருநாதர். நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பாடினா போறோம் உதற்றளவுல அப்படின்னு ஓதுவார்கள் போல இருந்தா. ஓதுவார் தமை நன்னறி குவிப்பதுதான், ஆனா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஓத வேண்டும். ஐயர் போதும் சொன்னா போதும், எப்படா போதும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்ப ஆடுகின்றலே கூத்து, பாடுறவன் வந்து கூத்துல போய் முடிக்கணும். அடினார் பாடினார் அழுதார், தொண்டனார்க்கு இங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். அடியார்கள் எல்லாம் ஆளுடைய பிள்ளையார் உட்பட ஆடியும் பாடியும் பெருமானை பரவியிருக்கிறார்கள். கச்சி ஏகம்பத்திலே பெருமானுடைய காட்சியை கண்டு உள்ளம் உருகி ஆடி பாடியிருக்கிறார் ஆளுடைய பிள்ளையார். அளவை பெருமான் முன்பு ஆடி பாடியிருக்கின்றார். நக்கனை நிக்குணர்கின்ற நம்முடைய குருநாதர் விற்படை வெற்றி மடந்தையும், வில்லையே தனக்கு ஆயுதமாக கொண்டிருக்கின்ற வெற்றி மடந்தையாகின்ற துர்க்கையும், மிக்க மலர்த்திருவும், பெரிய தாமரை மலையிலே அமர்ந்திருக்கின்ற மகாலட்சுமியும், பயில்கின்ற மற்புய வெற்பினன், அந்த இருவரும் வாழ்கின்ற தடன் தொழில்களை கொண்டவன். வெற்பு அப்படின்னா மலை, மலை போன்ற அந்த தொழில்களை கொண்டவன். மல் என்றால் ஆற்றல், ஆற்றல் பொருந்திய தொழிலாகின்ற மலையை கொண்டவன். கயல் வைத்த வலத்தன், தன்னுடைய கொடியிலே மீனை எழுதி வலது கையிலே தாங்கியவன் மீனவன். அவன் வழங்கிய பொறுப்பு மிகுந்த தனங்கொடு. பொறுப்பு என்றால் பிரகாசம், அருட்பிரகாசம், புண்ணியத்தின் பலனாக ஈட்டியது. இப்ப ஒருவற்ற நல்ல செல்வம் சேருதுன்னா புண்ணியம் இல்லாமல் செல்வம் சேராது என்பது பெரியோருடைய கொள்கை. நல்ல வழியிலே ஒருவனுக்கு செல்வம் சேருதுன்னு சொன்னா கடவுளே கொடுக்கிறார் அர்த்தம். அப்ப பொறுப்பு மிகுந்த தனங்கொடு பொற்கவனப்பறி கொண்டிட, பொன்மயமான அழகான கவனம் என்றால் வேகமாக நடை கொண்ட, கவனம் என்பது வேக நடை, வேகமாக நடந்து செல்கின்ற பறி கொண்டிட அந்த குதிரைகளை கொள்ள நற்பயணத்தை முயன்றனர். பெரிய ஒரு பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார். நன்று பெரிதாகும், நீண்ட ஒரு பயணம். மதுரையிலிருந்து அந்த சோழநாட்டு கடற்கரை என்று இவர் சொல்கின்றாரே, அந்த இடத்திற்கு நீண்ட தொலைவு இருக்கின்றது. ஆகவே நீண்ட பயணத்திற்கு தயார் செய்கின்றார் நம்முடைய குருநாதர்.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று அதிபர் சிவநேசன் சின்னையா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அதனால் நிகழ்ச்சியிலே தொகுப்பு என்னுடைய பணியிலே வந்திருக்கின்றது. வழக்கம் போல ஞானவள்ளல் டாக்டர் லம்பவரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பல நாடுகளிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகளும் இமெயில்களும் எம்மை மிகுந்த ஒரு பாச பிணைப்புக்குள்ளே அரவணைத்துக் கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பல நேயர்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிறுத்திவிடாதீர்கள், நாங்கள் காலையிலே குடும்பமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றோம் என்றெல்லாம் அன்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய ஒரு மிகுந்த வேலைகளுக்கு மத்தியிலும் சிவப்பணியாக நினைத்து நிலையத்துக்கு வந்து நிகழ்ச்சியை தருகின்ற டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும், இவையெல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற அந்த சிவனுக்கும் அவன் பேரருளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளிலே நுழைகின்றோம். இந்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் நுழைகின்ற போது ஜப்பானிலே ஏற்பட்டிருக்கின்ற பேரனர்த்தம் ஊழி, ஊழி என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகின்ற அந்த வார்த்தை தமிழிலே, அல்லது கடல் கோள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தை, இப்பொழுது ஜப்பானிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த கடல் கோள், இதனால் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், இதுபோல கடல் கோள்கள் ஏற்கனவே ஏற்பட்டன என்றெல்லாம் எமது நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வரலாறுகள், இந்த கடல்கோள்கள் ஏன் ஏற்படுகின்றன, இதை மனிதனால் தடுக்க முடியாதா, விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ச்சி கண்ட பிறகு, அதாவது இங்கிருந்து சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் மிக இலகுவாக மனிதன் போய் வருகின்ற இந்த காலத்திலே, இந்த பூமியிலேயே நடக்கின்ற இந்த விடயங்களை ஏன் மனிதனால் தடுக்க முடியவில்லை, ஏன் அல்லது கட்டுப்படுத்த முடியவில்லை, இவற்றையெல்லாம் நாங்கள் சுவாரஸ்யமாக பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இடையிடையே இணைந்து கொள்ள முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி, உலக தமிழ் வானொலி ஒலிபரப்பிலே விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் தொடர்கின்றது. வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம் நடராஜ்மார்களே. வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜ்மார்கள் கூறியது போல ஜப்பான் தேசத்திலே நடந்த இந்த சுனாமி அல்லது கடல்கோள் பல மக்களை பலி கொண்டிருக்கின்றது, பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தொழில்நுட்ப உலகிலே எமக்கு உடனடியாக அந்த காட்சிகளை ஒளிப்படங்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருப்பதால் அந்த விளைவுகளை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அந்த மக்களுடைய துயரத்துக்கும் துன்பத்துக்கும் எமது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மக்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணையாக இருக்க வேண்டி நாங்கள் எமது நிகழ்ச்சியை மேற்கொண்டு தொடருவோம். எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி, நாங்கள் வந்து சொல்லுகின்றோம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். அதை இந்து மதம் மட்டுமல்ல இஸ்லாம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இரண்டாவதாக இந்த கடவுள் அன்பு வடிவானவர், அருள் வடிவானவர், நம் மீது கருணை கொண்டுள்ளவர், நம்மை காப்பவர், நம்மை ரட்சிப்பவர் என்றெல்லாம் நாங்கள் கூறுகின்றோம். இந்த உலகங்கள் இந்த அண்ட தொகுதிகள் எல்லாவற்றுக்கும் பின்னாலே அந்த இறைவனுடைய சக்தி இருக்கின்றது. அந்த இறைவனுடைய சக்தியினாலே இவை யாவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றும் நாங்கள் சொல்லுகின்றோம். இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று. அப்படி என்றால் இவ்விதமான இயற்கை அழிவுகளை, அதாவது இப்படி சுனாமி அல்லது கடல்கோள், இந்த கடல்கோள் என்றது தமிழிலே இருக்கின்ற சொல், கடல் கொண்ட என்ற சமண சொல்லும் கடல்கோளும் தமிழிலே இருக்கின்ற சொல். எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு மூன்று தமிழ்ச் சங்கங்கள் இருந்தன ஆதியிலே. அந்த மூன்று தமிழ்ச் சங்கங்களிலே முதலாவது தமிழ்ச் சங்கம் கிறிஸ்துவுக்கு முன் 1090 தொடக்கம், கிறிஸ்துவுக்கு முன் 5650 வரைக்கும் கிட்டத்தட்ட 4440 வருடங்கள் இந்த முதல் தமிழ்ச் சங்கம் இயங்கியது. இதிலே 89 பாண்டிய மன்னர்கள் அரசாண்ட காலம். அதிலே முதலாவது மன்னன் காச்சினவழுதி, கடைசியாக ஆண்ட மன்னன் கடுங்கோன். இந்த மன்னர்கள் 89 மன்னர்களிலே 8 மன்னர்கள் புலவர்கள். அவதானிக்க வேண்டிய ஒன்று, மன்னர்கள் தமிழ்ச் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தார்கள். ஆனால் சங்கம் அமைப்பதற்காக தாண்டை போய் அதிலே அமர்ந்து விடவில்லை. இந்த 89 மன்னர்களையும் தமிழ் புலவர்களாக தகுதி காணக்கூடிய 8 மன்னர்கள் மட்டும்தான் அந்த சங்க உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த சங்கத்திலே இருந்த அந்த அவையிலே
4: இந்த முதல் சங்கம் வந்து எந்த கால பகுதி என்று குறிப்பிடுகிறார்கள்?
5: சொல்வதாக கிறிஸ்துவுக்கு முன் 10,000 நூற்றாண்டுக்கு முன்னர்.
4: 10,000 நூற்றாண்டுக்கு
5: முன்னர் இது எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், இதெல்லாம் எல்லாம் சமயத்திலேயும் சரி எமது பாரம்பரியத்திலேயும் சரி இதையும் ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும். இட் ஷுட் பி எவிடன்ஸ் பேஸ்ட் என்று சொல்லுவார்கள்.
4: இது ஆதாரபூர்வமாக இருக்கிறதா?
5: வைத்தியத்துறையிலே நாங்கள் வைத்திய எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு மருந்து கொடுப்பதென்றால், ஒரு டெஸ்ட் செய்வதென்றால், அதற்கு ஒரு ஆதாரம், ஒரு பின்னணி இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். இதற்கு எங்கே ஆதாரம் இருக்கின்றது என்று கேட்டால், எங்களுக்கு தமிழிலே ஒரு நூல் இருக்கின்றது, இறையனார் அகப்பொருள் நூல் இருக்கின்றது. இதை சொல்லுவார்கள், இது 60 சூத்திரங்களை கொண்டது இறையனார் அகப்பொருள். இந்த இறையனார் அகப்பொருள் வந்த முறையும் ஒரு வித்தியாசம், அதுவும் இயற்கையோடு தொடர்புடையது. இன்றைக்கு அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். என்ன நடந்தது என்று கேட்டால், முன்னொரு காலத்திலே பாண்டிய மன்னன் ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே வட்கடம், இந்த சொற்களை குறித்துக் கொள்வோம். வட்கடம், தண்ணீராண்டு வட்கடம் சென்றது என்று சொல்லுவார்கள். வட்கடம் என்றால் கடுமையான வறட்சி, மழை இல்லை. இந்த வட்கடத்தை பற்றிய குறிப்பு இந்த பாண்டி நாட்டு தமிழ் நூலில் மட்டுமல்ல வடநாட்டு நூல்களிலும் இருக்கின்றது. இந்த பன்னீராண்டு வறட்சி, இப்ப கடுமையான வறட்சி, விளைச்சல் இல்லை நாட்டுக்கு, அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிஸ் அப்ப எல்லாம் மன்னனுக்கு இவர்களை எல்லாம் வைத்து தாபரித்து பராமரிக்க முடியவில்லை. பவன் புலவர்களை சொல்லுகின்றான், நீவர் வேண்டிய இடங்களுக்கு போய் உங்களுடைய பிழைப்பை பார்த்துக் கொள்ளுங்கள், நாடு திருப்பி மழை பெய்து செழித்த பிறகு திரும்பி வாருங்கள் என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்புகிறான். இந்த பன்னீராண்டு வறட்சிக்கு பின்னர் மீண்டும் புலவர்கள் திரும்பி வருகிறார்கள். சொல்லுவார்கள், பசி வந்துட பத்தும் பறந்துவோம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. திரும்பி வந்தால் திரும்பி வந்து ரீயுனைட்டிங் திருப்பி போன் பண்ணுகிறார்கள். எல்லாத்தையும் போன் பண்ணால் உண்டு அங்கே குறைவாக இருக்கின்றது. என்னென்று கேட்டால், இந்த அகத்துறை அதாவது காதலுக்கு, காதல் வாழ்க்கைக்கு என்று சொன்னா கஷ்டம் வரும்போது இன்பங்கள் போய்விடும் இல்லையா. வாழ்க்கையின் சர்வைவல் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, சண்டை பிடிச்சு இருப்பாங்க, பிழைக்க வேண்டும், யுத்தம் நடந்திருக்கு, சண்டை பிடித்திருப்பார்கள், வேட்டையாடி இருப்பார்கள், மனிதனை கொண்டிருப்பார்கள், அதெல்லாம் இலக்கியங்களாக வந்து போடலாம். அந்த 12 வருட வறட்சியிலே இந்த காதல் இலக்கணம் போய்விட்டது. அப்போது அவன் அந்த காதல் இலக்கணத்துக்கு நூல் இல்லையே என்று சொன்னால் வந்தவர்களுக்கும் அந்த 12 வருடத்திலே அந்த நூல் செய்யக்கூடியது போயிட்டு. இப்ப இவன் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் சோமசுந்தர கடவுள் அவரை வணங்குகின்ற பொழுது, இறைவனே இறையனார் அகப்பொருள் என்று 60 சூத்திரங்களை எழுதி கோயிலே செப்பேட்டில் வைத்ததாகத்தான் சொல்லுகிறார். இந்த காதலுக்கு இலக்கணம் இறைவனே எழுதினது என்கிற சமயத்தில் தான் காதலர் டேயில வேலண்டைன் டேயில அதை சொல்ல வேணும். நாங்கள் 60 சூத்திரங்கள் காதல் இலக்கணம், காதல் அதனுடைய ஒன்று சொல்லுவார்கள், இந்த ஸ்பைசிங் ஆஃப் த லவ் லைஃப் என்று சொல்லுவார்கள் இல்லையா. திருமணத்துக்கு முன்னும் சரி பின்னும் சரி அதை பற்றி நிறைய இருக்கின்றது. தம்பதியிடம் இருக்கின்ற சிறு சிறு பிணக்குகள், பிரிவுகள், ஏக்கங்கள், துயர்கள், சின்ன சின்ன தாபங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் போட்டு அந்த காதலை இழைத்து எழுதின போ அந்த இலக்கண நூல் அந்த இறைய நேரக பொருள். இது இலக்கணம் எழுதி போட்டார். இலக்கணம் என்றால் டெபினிஷன் தானே எழுதினார். இதுக்கு இலக்கியத்தை பிற்காலத்திலே 8 நூற்றாண்டிலே மாணிக்கவாசகரை கொண்டு எழுதியிருக்கிறார். மாணிக்கவாசகர் திருவாசகம் பாடினவர், 8 திருமுறையிலே இருக்கின்றவருடைய திருவாசகம். அந்த மாணிக்கவாசகர் சிதம்பரத்திலேயே தங்கி இருக்கின்ற காலத்திலே இறைவனே அவரிடம் வந்து ஒரு பிராமண வடிவிலே வந்து, உங்க திருவாசகத்தை சொல்லும், நான் எழுத வேணும், யூ டிக்டேட், ஐ வில் ரைட் இட் டவுன் என்று சொல்லுகின்றார். அப்ப மாணிக்கவாசகர் டிக்டேட் பண்ணி சொல்ல திருவாசகத்தை இவர் அதை எழுதுவார். எழுதி அத்தோட கேட்கிறார், இந்த ஒன்ஸ் மோண்ட் ஹூபம் இல்லையா, அது மாதிரி கேட்கின்றார், நீர் பாவை வாடிய வாயால், என்ற திருவம்பாவை வந்து திருவாசகத்தில் உருவாகி பாவை வாடிய வாயால் கோவையும் பாடுக என்று கேட்கின்றார். திருக்கோவையார், திருக்கோவையார் ஒரு காதல் பாட்டு, அகப்பொருள் இலக்கணத்துக்குரிய பாட்டு. அப்ப தான் செய்த இலக்கண நூலுக்கு உரிய நூலை நிறுவனை கொண்டு செய்திருக்கின்ற
6: இலக்கணத்துக்குரிய
5: இலக்கியத்தை செய்திருக்கின்ற. அப்ப திருக்கோவையரன் பாடிய பிறகு அதற்கு என்ன செய்கின்றார் கீழே, மணி வாசகம் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று தான் கையொப்பமிடுகின்றார். பியூட்டிஃபுல் சிக்னேச்சர் விட்டுட்டு அதை கொண்டே சிதம்பரத்து உள்ளே வைக்கின்றார் சித்தம்பலத்திலே. அப்ப சொல்ல சொல்ல எழுதிய இடம் இன்றைக்கும் சிதம்பரத்தில் இருக்கின்றது. ஆத்மநாத சுவாமி கோயில் என்று அங்கே இருக்கின்றது. சிதம்பரத்துக்கு போவர்கள் அதை போய் தரிசனம் செய்து கொள்ளலாம். அப்ப இந்த மாணிக்கவாசகரின் வீடும் இன்றைக்கு புதுச்சேரியிலே பாண்டிச்சேரியிலே இருக்கின்றது. வருடத்தில் ஒரு நாள் அதை காட்சிக்கு வைப்பார்கள். அப்ப இந்த உரையனார் அகப்பொருளின் இலக்கணங்களை எழுதினார் இல்லையா, எழுதிவிட்டு அப்ப அந்த பாண்டிய மன்னன் அதையெல்லாம் செய்து கொண்டு போகின்றார். பிற்காலத்திலே வந்த புலவர்கள் இது வாழ்வாளியாக வந்து கொண்டே வந்திருக்கின்ற உரிமையாளர் அகப்பொருளும் அதனுடைய இலக்கணங்களும் வந்து கொண்டு, ஓரல் ட்ரெடிஷன் தான் எங்களுக்கு கூட இருந்தது, வந்து கொண்டிருந்து பிற்காலத்திலே இந்த 3 தமிழ்ச்சங்க காலத்தில் வந்த நக்கீரர், நக்கீரர் இருந்தார் இல்லையா, அந்த நக்கீரர் இந்த கணக்கான நக்கீரர் வந்து 3 கடைச்சங்க காலம், அவர் இதற்கு ஒரு உரை எழுதுறார் இந்த பழைய நூலுக்கு. அவர் எழுதின உரையிலே இந்த தமிழ் சங்க காலத்தை பற்றிய வரலாறு எல்லாம் சொல்லி இருக்கின்றார்.
6: முதலாவது சங்கம்
5: இறையனார் அகப்பொருளுக்கு இங்கிலீஷ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார்கள், ஸ்டோலின் லவ் அண்ட் இறையனார் அகப்பொருள் அல்லது இறையனார் களவியல் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த இறையனார் அகப்பொருளுக்கு இந்த 60 சூத்திரங்களுக்கு நக்கீரனார் எழுந்த உரையிலே இந்த தமிழ்ச்சங்க காலத்தை குறிப்பிடுகின்றனர். இப்ப முதல் தமிழ்ச்சங்கம் இருந்த காலம் 1690 தொடக்கம் 5650 ஆண்டு வரைக்கும் 4440 வருஷங்கள் இருந்தது. காச்சினவளவு தொடக்கம் கடுங்கோன் வரை இருந்தது. 89 மன்னர்கள் இருந்தார்கள், 549 புலவர்கள் இருந்தார்கள். இதுல இருந்த புலவர்கள் யார் என்று கேட்டால் அகத்தியர் இருந்தது இந்த புலகுடம். அகத்தியருடைய காலம், அகத்தியரிலே பல பேர் இருந்திருக்கிறார்கள், சித்த வைத்தியர்கள் சித்தர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் வளர்த்த அகத்தியர், சிவன் தமிழ் வளர்க்க அனுப்பி வந்த அகத்தியர் வந்து இந்த காலத்திலே இருந்திருக்கின்றார். இதுல இருந்த யார் என்று கேட்டவர் சொல்லுகின்றார் என்றால் திருபுரமெரித்த விரிசடை கடவுளும்
6: சிவன்,
5: சிவன் திருபுரமெரித்த விரிசடை கடவுளும் குன்றறிந்த முருகவேளும் முருங்கியூர் முடிவாக நாயனும் நிதியின் கிழவனும் இப்படி ஒவ்வொரு சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு புலவர்கள் சிவன்ல இருந்து முருகன்ல இருந்து முருநாகரார் என்பவர் முருங்கியூர்ல இருந்தவர் நிதியின் கிழவன் இன்னொருத்தர் இப்படியாக பல பேர் இருந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த அந்த போட்ல இருந்த புலவர்கள் இந்த காலத்தில் 549.
6: இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இப்ப பிற சமய சகோதரர்கள் நினைக்கக்கூடும், ஓ அப்படி என்றால் சிவபெருமான ஒரு புலவரோ, இவரும் மனிதராகத்தான் பிறந்தாரோ என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு ஒரு விளக்கம் தேவை.
5: சிவன் புறவா யாக்கை பெரியோன், புறவா யாக்கை பெரியோன், புறப்பிலி இறப்பிலி என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் மதுரையிலே சிவன் வந்து மீனாட்சி அம்மையை கல்யாணம் செய்து ஆட்சி செய்தவர் அவர். மீனாட்சி அம்மையை கல்யாணம் செய்து மதுரையை ஆண்டவர், மதுரையை கன்னி நாடு என்று சொல்லுவார்கள். மீனாட்சி ஆண்ட நாடுதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுவர்க்கு மிரவா போற்றி என்று சொல்லுவார்கள். பொறுத்து சொல்லும் போது சொல்லுவார்கள் தென்னாடுடைய சிவனை என்றால் தி லார்ட் ஆஃப் தி சதர்ன் லேண்ட் என்று சொல்லுவார்கள்.
6: அவ்வளவு மட்டும்தானா?
5: அவ்வளவு மட்டும்தானா? அதல்ல சிறப்பு. தென்னாடு உடைய சிவனை போற்றி, இது உடனே பொருள் வேற்றுமை உருகு. தென்னாட்டை இறைவன் உலகம் அண்ட சராசரம்களுக்கு இறைவனுடைய ஆட்சி, ஆனா அவன் வந்து கையிலே செங்கோலேந்தி முடிவெறித்து ஆண்டு மன்னனாக இருந்து ஆண்ட நாடு பாண்டி நாடு.
6: என்ன பேர்ல அந்த ஆட்சி நடைபெற்றது? விவரங்களை கொஞ்சம் சுருக்கமா.
5: திருவிளையாடற் புராணத்திலே இருக்கின்றது. திருவிளையாடற் புராணத்திலே முன்னுக்கு பார்த்தால் அந்த அந்த காலத்திலே அவர் வந்து ஆட்சி செய்கின்றார். சோமசுந்தரபாண்டியராக இருந்து ஆட்சி செய்கின்றார். மீனாட்சி அம்மை மலையத்துவச பாண்டியன், அவன் பாண்டிய மனவரை வந்து கொண்டிருக்கின்றான். மலையத்துவச பாண்டியனுடைய மகளாக உமாதேவியார் வருகின்றார். அவர்கள் யாகம் செய்கின்றவர், உமாதேவியார் மகளாக வருகின்றார். உமாதேவியார் இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற காலத்திலே சிவன் அவரை திருமணம் செய்து அங்கே வந்து மக்களோடு மக்களாக மன்னனாக இருந்து ஆட்சி செய்கின்றார். தமிழ்ச்சங்கம் வளர்க்கின்றார். அப்ப இங்கே பிறந்து வந்தது என்பது அல்ல அவர் அங்கே.

0: உரை. ஒரு நாமம் ஒரு விதம் ஒன்றுமில்லாத ஆக்கினாம் ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளவனும் கொட்டாமோ
1: கருத்து ரெண்டு கூப்பிடுவாங்க.
0: அந்த அந்த சிவத்துக்கு ஆனால் வந்து அந்த ஒன்டாலஜி ஆஃப் ஹையரார்க்கியிலும் ரெப்ரசன்டிங் இருக்கிறார். உதாரணமாக குயின் எலிசபெத் இருக்கிறார். எங்களுக்கு அநாதிமுத்த சிவர் என்று பல சிவர்கள் இருக்கின்றார்கள். ஆதிமுத்த சிவர்கள் இருக்கின்றார்கள். பரமுத்த சிவர்கள் இருக்கிறார்கள். பதமுத்த சிவர்கள் இருக்கிறார்கள். அதுல அனந்தேஸ்வரர் இருக்கிறார். அனந்தேஸ்வரர் இருக்கிற உலகம் வந்து அந்த ஈஸ்வர தத்துவத்திலே இருக்கின்ற உலகத்திலே அனந்தேஸ்வரர் இருக்கின்றார். அங்கேயும் ஒரு கைலாசம் இருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த வித்யா தத்துவங்களில் ஒன்றாகிய அராக தத்துவத்திலே உள்ள புவனங்களிலே ஸ்ரீகண்ட ருத்ரர் என்ற சிவன் இருக்கின்றார். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் என்ற சிவன் தான் நாங்கள் பார்க்கின்ற தியான வடிவிலே இருக்கின்ற சிவன். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவர்தான் இந்த புராணங்களிலே சொல்லப்படுகின்ற எங்களுடைய ஹீரோ. இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் வந்து சிவனுடைய அதே வடிவு, அதே வடிவு, அதே உருவம். ஆனா அந்த ஹயராக்கியே அந்த கீழே வர எங்களுக்கு அனைத்தாக வருகின்றது. அப்ப எங்களுக்கு சிவன் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் இங்கே வந்து பாண்டிய மன்னனாக இருந்து ஆட்சி வருகின்றார். மாணிக்கவாசகர் வாங்குவார், அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவிக்கிறார். எப்படி? இப்ப ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கிறார் பராக் ஒபாமா. அவர் கோடைக்கால விடுமுறை அந்த ஒரு இடத்துக்கு போறாரு என்று சொன்னால், ஏன்னா ஆபீஸ் எல்லாம் மூடி வச்சுட்டா போறாங்க. அவர் போனார் என்று சொன்னால் இட்ஸ் இப்படி ஒரு மோடிஃபைடு ஆக்டிவிட்டிஸோட அவருடைய செக்ரட்டரியில இருந்து அதுல இருந்து எல்லாம் அங்கே போகும். ஹாலிடேக்கு போனாலும் அதுவும் அங்கே போகுது. அப்ப அங்கே என்ன நடக்குது? ஒரு மினி ஒயிட் ஹவுஸ் வந்துருது இல்லையா? வாஷிங்டன் அந்த போன மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி சிவன் இங்கே வந்து ஆண்ட பொழுது அது தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அந்த பாத்திரங்களில் வந்து சேர்ந்து விட்டார்கள்.
1: டாக்டர், இதில் ஒரு கிளை கேள்வி. அதாவது மதுரையிலே நடந்த திருவிளையாடல் புராண சம்பவங்களிலே கல்யாணைக்கு கரும்பு ஊட்டிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வரலாற்றுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன?
0: திருவிளையாடு புராணத்தில் இந்த இது வருகின்றது. லீனியாலஜி என்று சொல்லுவாங்க. ஒருவரின் ஒருவராக ஆண்டு கொண்டிருக்கிறார். இவருக்கு பின் இவர் அரசாண்டார், இவருக்கு பின் அரசாண்டு. பிற்காலத்திலே வந்த பாண்டிய மன்னன் ஒருவன் காலத்திலே இறைவன் எல்லாம் வல்ல சித்தரான படலம் என்று வருகின்றது. இறைவன் எல்லாம் வல்ல சித்தர்
1: சித்தராக வருகிறார்.
0: சித்தராக வருகிறார். பதினெண் கணங்கள் இருக்கின்றார்கள் பார்த்தோம். அது ஒரு வருஷங்கள் சித்தர்கள். அதே மாதிரி எங்களுக்கு பதினெட்டு சித்தர்கள் தமிழ்நிலை சொல்லுவார்கள். அதை விட எத்தனையோ சித்தர்களை நாங்கள் வானம் காணுகின்றோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வல்லமை, ஒவ்வொரு ஆற்றல், ஒவ்வொரு வழிபாடு இருக்கின்றது. இதில் எல்லாம் வல்ல சித்தர் இறைவன். அவர் எல்லாம் வல்ல சித்தராக வந்து மதுரையிலே இந்த திருவிளையாடல்
1: செய்கின்றார்.
0: கல் ஜானைக்கு கரும்பு தீத்துகின்றார். மன்னன் அவரை அழைத்து வர சொல்லுகின்ற பொழுது அவர் போகவில்லை. இது என்ன மாதிரி என்று சொன்னால், அலெக்ஸ் கிரேட் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த காலத்திலே, அவர் இந்தியாவுக்கு வரவில்லை, அந்த நாளில் ஆப்கானிஸ்தான், அந்த நாளில் ஆப்கானிஸ்தான் பார்ட் ஆஃப் இந்தியா, காந்தார தேசம் என்று சொல்லுவார்கள். கண்டஹார் என்ற சொல்லுவதும் இல்லையா? அங்கிருந்தான் காந்தாரி திருடாஸ்ரம் மனைவி அங்கிருந்து வந்தவர். அப்ப அந்த கந்தஹார், அந்த காந்தார அதுக்கு கிட்டதாக வருகின்ற காலத்திலே அது இந்தியாவுடைய எல்லைப்பகுதி. அங்கே அவர் சன்னியாசியை பார்க்கின்றார். சன்னியாசி ஒன்றுமில்லாத அதில் எளிமையாக இருக்கின்றார். அவருக்கு ஒரு ஆச்சரியம், அழைப்பு கொடுக்கின்றார் வாட்டு குடிக்கிறவர் வர சொல்லி. இப்ப வந்தவர் வந்து அழைக்கின்றார். த கிரேட் கிங்,
1: த கிரேட் கிங்
0: அலெக்சாண்டர். அவன் அப்படிதான் அலெக்சாண்டர் த கிரேட் என்று தான் இன்றைக்கும் சொல்லுவார். அழைக்கின்றார் வாருவன் வந்து சொல்லி போட்டார். கிரேட் கிங் என்று எனக்கு கடவுளை தவிர ஒருவரும் இல்லை, நாம் வருவதும் இல்லை போவதும் இல்லை. பதறாவிட்டால் உம்முடைய தலை கோயிலும் இந்த உடம்புதான் போகும் ஐயா, உயிர் போகாது சொல்லுகின்றார். அப்ப அலெக்சாண்டருடைய வீட்டில் அவன் சொல்லுகின்றான், ஐ கேம் டு கன்கர் த லேண்ட் பட் ஐ வாஸ் கன்கர்ட். அதே மாதிரி இங்கேயும் பாண்டிய மன்னன் இப்படி ஒரு சித்தர் வந்து இருக்கின்றார். ஆள் அனுப்பும் பொழுது அவர் வரவில்லை. பிற்பாடு பாண்டிய மன்னனே வந்து இவரை சோதிக்கணும், எல்லாம் செய்ய முடியுமா மக்கள் என்று கேட்க ஓம் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது பக்கத்தில் ஒருவர் கரும்பு கட்டி வைத்திருக்கின்றார். கோயில் வாசப்படிப்பு, கோயில் இப்போ இருக்கிற அமைப்பு பெருசு. அந்த காலத்தில் இந்த கர்ப்பகிரகம் அதோட தான் இருந்தது. அப்ப அந்த கல் ஆணை இப்போ இருக்கிறது அந்த கல்லிலே. அந்த யானையை காட்டி இந்த கல் யானைக்கு இங்கே கரும்பை தீர்த்த முடியுமா, கொடுக்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அவர் ஆம் என்று சொல்லி அனைவரும் வாங்க, அனைவரும் பார்க்க அந்த கரும்பை வேண்டி அந்த

0: ஜானைக்கு கொடுக்க அந்த கல் ஜானை கரும்பை சாப்பிட்டது. இது வரலாறு. அந்த கல் ஜானை இன்றைக்கும் அந்த பாசப்படியிலே இருக்கின்றது சுந்தரேஸ்வரருடைய. இதே மாதிரியாக சிதம்பரத்திலேயும் ஒரு வரலாறு உண்டு. சிதம்பரத்திலே நாங்கள் உள்ளுக்கு அந்த சிட்டம்பலத்திலே ஏறி உள்ளே போய் வணங்குவதற்கு போகின்ற பொழுது அந்த வாசப்படியிலேயும் அங்கேயும் கல்லானை இருக்கின்றது. எங்களுக்கு மெய்கின்ற சாத்திரங்கள் 14. இந்த 14 மெய்கின்ற சாத்திரங்கள் ஒன்று திருக்களிப்பு படியார் உயிர் வந்தது செய்கிறது. அது எப்படி என்ன, அந்த நூலை செய்து அவர் அந்த வாசல் படியிலே வைக்க அந்த ஜானை தன்னுடைய துதிக்கையால், அந்த கல் ஜானை தன் துதிக்கையால் எடுத்து உள்ளே வைத்தது வரலாறு. அப்ப இப்படி இந்த மன்னர்கள் இந்த மன்னனாக
1: முதற்சங்கத்துக்கு வர
0: முதற்சங்க காலத்தில் இருந்து அவர் ஆண்டு கொண்டு வருகின்றார். இறைவனுக்கு புறப்பிறப்பில்லை ஆனால் வடிவங்கள் கொண்டு வருவார், மக்களோடு வருவார் என்றதுக்கு இது உதாரணம். அப்ப இந்த இருந்தவர்கள் அந்த அவையில இருந்தவர்கள் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் தி அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த போர்ட் ஆஃப் தி தமிழ்ச்சங்கத்தில் வந்து 549 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதுல ஓர்டினரி மெம்பர்ஸ் ஆக 4449 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு நூல் வந்து அகத்தியம்.
1: அகத்தியம்
0: அந்த இது இருந்த இடம் வந்து முதல் இருந்த மதுரை அக்காலத்தில் இருந்த மதுரை இருந்த இதுல. இதுல வந்து அந்த நாளில் இருந்த கல புன்னுண்டிக்கு எங்களுக்கு இல்லை. முழுநாரை, முதுகுருகு, கலாரியாவிரை இந்த நூல் பேரெல்லாம் இருக்கின்றது நூல் இல்லை. இது இல்லாமல் போனது ஒரு கடல் ஹோல். இதே மாதிரி
1: ஒரு
0: சுனாமி வந்து அழிந்து கொண்டு போக அந்த மதுரை முழுக்க கடல் கொண்டது. கடல் கொண்டால் இனி இரண்டாவது அமைச்சங்கம் வழங்குது. அடுத்ததாக தப்பிப்பிழைத்தவர்கள் திருப்பி இப்போ அவர்கள் கொண்ட தலைநகரம் கபாடபுரம்.
1: கபாடபுரமா,
0: இந்த கபாடபுரம் வந்து தொடங்கி இது வந்து 3700 வருஷம் நடக்குது. அதாவது கிறிஸ்துக்கு முன் 1950 வரை இந்த தமிழ்ச்சங்கம் நடக்குது. இதேதான் இங்கேதான் கவனிக்க வேண்டும் நாங்கள். இதுதான் பைபிளுடைய பழைய ஏற்பாட்டு காலம். விவிலிய வேதத்திலே அவருடைய அவர்களுடைய கடவுள் அந்த முதலாவதாக அங்கே கடவுளை பார்த்தால் அது யூதர்களுடைய இஸ்ரவேலுடைய தேவனாகத்தான் காட்டப்படுகின்ற முழுமையான கடவுள் இஸ்ரவேலருடைய தேவனாகத்தான் காட்டப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு படிப்புகள் புரியும். அவர்களுடைய முதலாவது மனிதன், அவர்களுடைய முதலாவது மனிதன் ஆதாமுவால் படைக்கப்படுகின்ற அந்த ஆதாம் வந்து ஜீவித்திருந்த காலம் 964 வருஷம்.
1: அதான் வாழ்க்கை காலம்,
0: வாழ்க்கை காலம் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் ஆதாம் ஜீவித்திருக்கின்றார்.
1: ஓகே,
0: இந்த ஆதாம் அந்த காலத்தில் இருந்து அவருடைய 88வது தலைமுறையிலே இயேசு கிறிஸ்துநாதர்
1: எத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட
0: 4004 வருஷம் சரியாக.
1: ஓகே,
0: அச்சொட்டாக 4004 வருஷத்துல 4ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துநாதர் பிறக்கின்றார்.
1: இப்ப இயேசுக்கு பிறகு
0: இன்றைக்கு 2010 வருஷம் என்றால்
1: 6010
0: வருடங்கள்.
1: அங்க நீங்க 964 கூட கிட்டத்தட்ட 7010 வருடங்கள் வருது.
0: 59 பாண்டிய மன்னர்கள் அவர்கள் வெந்தேர் செழியன் தொடக்கம் முட திருமாறன். முடம் என்பது கால் வழங்காது. அப்ப கால் வழங்காத ஒரு திருமாறன் என்ற ஒரு மன்னன் இருந்திருக்கின்றான், முட திருமாறன். முன்னர் இருந்த கடைசி மன்னன் வந்து கடுங்கோன். அவர் சுனாமியிலே அழிந்து விட்டார். அப்ப இங்கே தொடங்கிய மன்னன் வந்து வெந்தேர் செழியன். ஆனால் இந்த மன்னன் முடத்திருமாறன் இதற்கு அடுத்து நடந்த சுனாமியிலே தப்பி பிழைத்து 3வது அனுச்சங்கத்திலே தொடங்குகின்றான். அவன் தான் முதல்
1: மன்னன்.
0: புரியுதானே? அப்ப இந்த 59 பாண்டிய மன்னர்கள் இருக்கின்றார்கள், 59 போர்ட் மெம்பர்ஸ் இருக்கணும். அகத்தியனாரும் இங்கே தப்பி பிழைத்து வந்திருக்கின்றார். அகத்தியனாரோட இங்க வந்து தொல்காப்பியனர் வந்துட்டார். அதை விட இருந்தையூர் கருங்கோழி, வெள்ளூர் காப்பியன், சிறு பாண்டுரங்கன், திரையன்மாறன், கீரந்தை, இதெல்லாம் புலவருடைய பெயர்கள். இதில் ஒரு புலவருடைய பெயர் மோசே.
1: ஓ,
0: மோசே 2வது தமிழ்ச்சங்க காலத்திலே, அது உலகளாவிய காலம்,
1: உலக ஒன்றாக இருந்தது
0: அந்த அந்த காலத்திலே இவர் வந்து இங்கே தமிழ்ச்சங்கத்திலே ஒரு தமிழ் புலவராக இருந்திருக்கின்றார் மோசே. காலம் ஒத்து போகுது இல்லையா? கிறிஸ்துக்கு முன் 5650 இருந்து 1950 வரைக்கும் வருகிறது. அப்ப கிறிஸ்துக்கு 4000 வருஷத்துல இருந்துதான் இவர் வருகிறார். அந்த 2000 வருஷத்துல மோசே இந்த காலம்
1: காலம் வருது.
0: அப்ப அந்த சரியாக பொருந்துகின்றது. இது மட்டும் இல்லை, இது மட்டும் பொருந்தவில்லைங்க. வேற என்ன பொருந்தது என்றால் இதிலே கிருஷ்ணர் கூட ஒரு புலவராக இருந்திருக்கின்றார். சொல்லுகிறார்கள் துவரை கோன், ஒரு புலவருடைய பெயர் துவரை கோன். துவரை என்பது துவாரகாபுரி, கோன் என்பது அரசன். இந்த துவரையர் கோன் என்ற வசனம் எங்கே வருகின்றது என்றால் பெரிய புராணத்தில் வருகிறது. பெரிய புராணத்தில் வரலாற்று வரலாறு சொன்னால் பெரிய வரலாறு இப்படித்தான் தொடங்குகின்றது. உபமன்ய முனிவர் கைலாசத் மலையடிவாரத்தில் இருந்து மற்ற முனிவர்களுடன் வந்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது வானொலியில் கலந்துரையாடி கொண்டிருக்கிற மாதிரி ஆத்மீய விஷயங்களை கலந்துரையாடிக்கின்ற காலத்திலே வானத்திலே ஒரு ஒளி சென்றது. அவர் எழுந்து நின்று கரன் கூப்பி வணங்கினார். பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து இது என்ன என்று கேட்க சுந்தரர் போகிறார்.
1: இந்த ஒளியாக போற வரலாறு வந்து நான் போன கிழமை உறுதிப்படுத்திக் கொண்டேன். பல்வேறு ஆய்வுகள் உங்களை மாதிரி துணையாக இருக்கின்ற காரணத்தினாலே அது எப்படி அந்த ஒளி மாற்றம் ஏற்படுகிறது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொண்டேன். இது நடக்கும், சாத்தியம்
0: இன்றைக்கு நடக்கிறது. எங்கட காலத்தில் நடந்தது என்று சொன்னால் ரமண மகர்ஷி காலமான பொழுது பலருக்கு அந்த ஒளி தெரிந்தது. வடக்கு நோக்கி ஒரு நட்சத்திரம் போகணும் என்று சொல்லி சொல்லுவார்கள்.
1: அது ஐயப்பனுக்கு இன்னைக்கு மகர ஜோதியாக கொண்டாடினர்.
0: அது ஒன்று. இரண்டாவதாக எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே மானிப்பாயை சேர்ந்தவர் திருவிளங்கம் என்று சொன்னார். தேசிய திருவிளங்க தேசியர், அவர் ஒரு லாயர். அவர் கொழும்பு முனிசிபாலிட்டி மெம்பராக இருந்திருக்கிறார். கொழும்பிலே தான் ஜீவித்திருந்தவர். அவர் சைவத்திலே மிகவும் ஊறியவர். சித்தாந்த சாஸ்திரங்களிலே சித்தியாருக்கும் சிவப்பிரகாசத்துக்கும் உரிய எழுதியிருக்கிறார். உண்மையான உரை. அப்போ அவர் கொழும்பில இருந்து அவர் காலமான காலத்திலே ஜோர் சுவாமிகள் யாழ்ப்பாணத்திலே கொழும்பு துறையில இருந்து அவருடைய போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். அதிலிருந்து வெளியே ஓடி வந்து வானத்தை பார்த்து திருவிளங்கம் ஜோதியுட்கலந்தான், திருவிளங்கம் ஜோதியுட்கலந்தான் என்று ஜோர் சுவாமி சொல்லுகின்றார். இது அடுத்த வரலாறு. இன்றைக்கும் மட்டக்களப்பிலே சித்தாண்டி முருகன் கோவில் இருக்கிறது. அந்த சித்தாண்டி முருகன் கோயில அந்த வட்டாரத்திலே பார்த்தால் பலர் இந்த ஜோதியை அடிக்கடி பார்த்திருக்கின்றார்கள். அவர் சொல்லுவார்கள் கதிர்காமத்தில் இருந்து முருகன் சித்தாண்டிக்கு வருவதாக சொல்லுவார்கள், அல்லது சித்தாண்டியில் இருந்து முருகன் கதிர்காமத்துக்கு போவதாக சொல்லுவார்கள். கடைசியாக போன வருஷம் இது நடந்தது, ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது பேப்பர்ல. இப்படி ஒரு ஜோதியை பல பேர் பார்க்கிறார்கள். இது எல்லாம் நல்ல சால்ஸ். அந்த கதிர்காமம் வந்து ஒரு சித்தருடைய இடம்.
1: அது
0: சொல்லுவார்கள்
1: பாபாஜி,
0: பாபாஜி கிரிய பாபாஜியே அங்கே போய் இருந்து
1: பூகரை
0: சந்தித்து அங்கிருந்து உபதேசம் பெற்றதாக சொல்லுவார்கள். அப்ப இப்படி பல சித்தர்கள், எல்லா சித்தர்களும் மனித உடம்பிலே தெரியும் என்றில்லை. 15 கணங்களிலே சித்தர்கள் ஒருவராக கணங்களாகவும் சித்தர்கள் இருப்பார்கள். அங்கே இருந்தவர்கள் டிபார்ட் பண்ணும் பொழுது அந்த ஜோதி தெரிகின்றது. அந்த ஜோதி உருவான
1: மிக அற்புதமான, அதை பற்றி ஒரு நாளைக்கு நீண்ட விளக்கங்கள் தேவை. இப்ப இந்த மோசையுடைய கதைக்கு
0: அப்ப இந்த உமன்ய முனிவர் அந்த ஜோதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார். இப்படி அப்ப உமன்ய முனிவரை வர்ணிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் இவர் துவரையர் கோனாகிய கிருஷ்ணனுடைய முடியிலே தன்னுடைய அடி பாதத்தை வைத்தவன். ராமன் கிருஷ்ணனுக்கு தீட்சை கொடுத்தது உமன்ய முனிவர். இது மகாபாரதத்தில் வரும். மகாபாரதத்திலே முக்கியமான பகுதி இந்த பீஷ்மர் சொல்லுகின்ற தர்ம உபதேசம். அனுசாசன பர்வன், சாந்தி பர்வம் என்று ரெண்டு அத்தியாயம். நேரம் வந்தவர்கள் கட்டாயம் அதை வாசிக்க வேண்டியது. எத்தனையோ விதமான தர்மங்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற. உலகத்திலே மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவனுடைய கடமை என்ன, தாயினுடைய கடமை என்ன, அரசனுடைய கடமை என்ன, பிராமணனுடைய கடமை என்ன, தர்மம் தான தர்மம் எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும் என்று பல விதமான தர்மங்களை பற்றி இருக்கின்றது. இதிலே இந்த யுதிஷ்டிரர் அவர் அம்புப்படுக்கையில் இருக்கின்ற காலத்திலே அவர்கள் வந்து அந்த அம்புப்படுக்கையில் இருக்கின்ற காலத்திலே எல்லாரும் அவரை போய் பார்ப்பார்கள். அப்ப யுதிஷ்டிரன் எல்லாரும் போய் பார்க்கும் பொழுது அந்த உபதேசம் நடந்து கொண்டிருக்கின்றது. யுதிஷ்டிரர் பீஷ்மரை கேட்கின்றார், சிவனை பற்றிய பெருமையை சொல்லும். சிவனுடைய பெருமையை நான் எவ்வாறு சொல்லுவேன், கிருஷ்ணன் நிற்கின்றாரே என்று சொல்லி சொல்ல, கிருஷ்ணர் அந்த நேரத்திலே அந்த அனுசாசன பர்வத்திலே தன்னுடைய தனக்கு சிவன் அருள் செய்த கதையை சொல்லுகின்றார். அதிலே தான் போய் தவம் செய்ய போனது, உபமன்யர் அவருக்கு தீட்சி அளித்தது, தான் சிவனை வணங்கி வரங்கள் பெற்றதெல்லாம் சொல்லுவார். இது அனுசாசன பர்வத்திலே இருக்கின்றது. இதே அனுசாசன பர்வத்திலே பிற்பகுதியில்தான் பீஷ்மர் கிருஷ்ணருக்கு பார்த்து விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொன்னது. இதே அனுசாசனத்திலே கிருஷ்ணர் தனக்கு உபமன்யன் சொன்னதாக சிவசகஸ்ரநாமத்தையும் சொல்லியிருக்கின்றார். இப்ப சிவசகஸ்ரநாமம் இங்கே இருக்கின்றது மகாபாரதத்திலே, விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கின்றது பகவத்கீதையும் மகாபாரதத்திலே இருக்கின்றது. அப்ப இந்த துவரையர் கோன் என்ற இந்த கிருஷ்ணர் வந்து இங்கே இருக்கின்றார். கிருஷ்ணருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும், அவர் வந்து பல பாஷைகள் தெரிந்தவர். அந்தந்த பாஷைகள் அந்தந்த ஆக்கள் மாறி
1: பேசக்கூடிய
0: அது சொல்லுவார்கள் அஷ்ட தசா லிபி பேதம் என்று சொல்லுவார்கள். அதாவது வந்து 18 பாஷைகள் முக்கியமானவையாம். இந்த 18 பாஷைகள் அஷ்ட தசா, தசமண்டா 10, அஷ்டமண்டா 10, இது என்ன எழுத்து, பேதமண்டா வித்தியாசம், அதெல்லாம் தெரிஞ்சவர்கள். இது 64 கலைகளிலே ஒன்று.
1: மொழி அறிவு,
0: எங்களுக்கு எல்லாம் அறிவுகளை பார்த்து 64 பிரித்திருக்கிறார்கள் இல்லையா. அம்பாளுக்கு ஒரு பேர் சதுஷஷ்டி கலாமயி, 64 கலைகளின் வடிவாக இருப்பவள். 64 கலைகளிலே ஒன்று இந்த அஷ்ட தசா லிபி பேதம். 18 விதமான பாஷங்களுடைய பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கை தெரிந்திருத்தல், அறிந்திருத்தல், புலமையுடையதாயிருத்தல். அதே மாதிரி மிருகங்கள் வரவர்கள் உயிரினங்களுடைய பாஷைகளை பரிமாறுகளை அறிந்திருத்தல் ஒரு கலை.
1: சித்தர் கொங்கனர் பேசியிருக்கிறார் அந்த மாதிரி.
0: 64 கலைகளில் ஒன்று மனிதர்களும் செய்கின்றார்கள். அமெரிக்காவிலே புரோகிராம் நடக்கின்றது. அதனால் பிராணிகள் பறவைகளை பார்த்து ஒருவர் வந்து சொல்லுவார், இதை பார்த்து இந்த பிராணி முன்னறுப்படி இருந்திருக்கின்றது, இப்போ போயிட்டு இருக்கின்ற இது ஒன்றுக்கு பயப்படுகின்றது, அல்லது எல்லாம் சொல்லுவார்கள். பிராணியை பார்த்து எல்லாம் அது இப்பவும் இருக்கின்றது, அது ஒரு கலை. அப்ப இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்கத்திலே வந்து 3700 ஓனர் மெம்பர்ஸ் இருந்திருக்கணும். 59 போர்ட் மெம்பர்ஸ், 3700 ஓனர் மெம்பர்ஸ். இங்கே நூறு எழுதியிருக்கின்றன. களி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகவல், அதெல்லாம் இப்ப இல்லை. இவர்களுக்கு நூல் முன்சொன்ன அகத்தியர் இருந்திருக்கிறது. அகத்தியருடைய நூல் இங்கே இருக்கிறது. தொல்காப்பியம் வந்தது இக்காலத்திலே தான்,
1: இரண்டாவது தமிழ்ச்சங்கம்.
0: ஓ, இது தொல்காப்பியம். இசைநுணுக்கம், இந்த நாடகங்கள், இசைநுணுக்கள், சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற மேடை அமைப்பு பற்றி குறிப்பிடுகின்ற நூல்கள், நூல் குறிப்புகள் இன்றைக்கு இல்லை, அழிந்து விட்டேன். அப்ப இதெல்லாம் அந்த சுனாமி. அப்ப இதுக்கு பிறகு ஒரு சுனாமி வர இந்த கபாடபுரம் அழிந்தது, கடலில் சென்றது இல்லையா. இந்த கடல் கொண்ட குமரி என்று சொல், குமரி கண்டம் என்று சொல்லுவோம் இல்லையா. அந்த இது இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கம் வந்து 1750 தொடங்குகிறது. இது தென் மதுரை, இன்றைக்கு இருக்கிற மதுரை. முதலாவது இருந்த மதுரை கடலுக்கு போட்டியது, இது இரண்டாவது மதுரை இப்ப இருக்கிறது. இந்த மதுரையிலே 1750 அடக்கம் கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்து பிறந்த கடைசியாக அரங்கேற்றப்பட்டது திருவள்ளுவருடைய திருக்குறள். மூன்றாவது தமிழ்ச்சங்கம் வருகின்ற பொழுது, இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து முடத்திருமாறன் முதலில் இருந்து தப்பி பிழைத்து வருகின்றான். உக்கிர பெருவழுது என்ற மன்னன் காலம் வரைக்கும் இது வருகிறது. இடையில வந்து 49 மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள். இந்த உக்கிர பெருவழுது மன்னன் காலத்திலேதான் திருக்குறள் அரங்கேற்றப்படுகிறது. திருக்குறள் அரங்கேற்றது கிறிஸ்துக்கு முன் 31 ஆண்டு.
1: இப்ப இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் முதலாம் தமிழ்ச்சங்கத்துக்குரியதா, இப்ப பிந்தி இருக்கிற மூன்றாம் தமிழ்ச்சங்கத்துக்குரியதா?
0: இப்ப இருக்கிற பாண்டியனுடைய அந்த ஆலயம் வந்து இப்போது இருக்கிற கடைச்சங்க காலத்துக்குரியதாக.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
3: அதை அனுபவிச்சா தான் தெரியும் ஏதோ அப்படி என்ன சார் அதான் இருக்கேன்னு. உங்களைத்தான், உங்களதே தான் இருந்தாலும் ஒரு செகண்ட் கண்ணுல விழலன்னு எவ்வளவு கவலை தெரியுமோ. நான் குழந்தை ராத்திரி தூங்குறது, அது ஒரு பொம்மை வச்சிருக்கேன். அந்த பொம்மைய பக்கத்துல வச்சிருந்து தூங்க வச்சிருக்க அம்மா. காம்பரை எழுந்ததுன்னா அந்த பொம்மை அங்க இல்லைன்னா என்ன அழகு தெரியுமோ. பழைய நாள்ல ஏதோ திருப்பதியில இருந்து மரப்பாத்தி கொடுத்திருப்பா. இப்ப வந்ததுமே குழந்தைக்கு டெட்டி பேர் கொடுக்கறான், கரடிய கட்டிட்டு தூங்குறது. என்ன பிராரம்பமோ, நம்ம சம்ஸ்காரம் என்ன ஏது? கிருஷ்ணனுடைய பொம்மையோ ஏதோ கொடுப்பா அந்த குழந்தைகளுக்கு பழைய நாள்ல. இப்ப வேற பிரசன்டேஷன், வேற பெரிய ஒரு பொம்மை, அந்த டெட்டி பேர். அந்த பொம்மை இது கட்டிக்கிறதா இல்ல இதை அந்த பொம்மை அந்த பேர் கட்டிக்கிறதா எனக்கு தெரியல விவகாரம் முழுக்க. ஆனா அது வாங்கி வாங்கி கொடுக்கற ஒவ்வொரு பொண்ணுக்கு என்ன தெரியல விவகாரம். ஆனா ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அது கண்ணுல விழலேன்னு அப்படி கவலைப்படுறதோ இல்லையா? அதே மாதிரிதான் பரமேஸ்வரா, உங்களுடைய பாதங்கள் என் மனசுல ஒரு செகண்ட் மறுபடியும் நிச்சயமா தெரிய போறதுன்னு எனக்கு தெரியும். சாஸ்திரங்கள் சொல்றது இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் என்னால தாங்க முடியலையப்பா அப்படின்னு தன்னுடைய பக்திய காட்டுறது. அதே மாதிரியே நீங்க வேதாந்தம் வாசிக்கிறப்ப ஒரு செகண்ட் வாழ்க்கையில விடப்படாது. கணே நஷ்டே குதோ வித்யா, கணே நஷ்டே குதத்தனம், கணச கணசஸ்தெய்வ வித்யாம் அர்த்தஞ்ச சாதையே. படிப்பையும் பணத்தையும் செகண்ட் பை செகண்ட் சம்பாதிக்கணுமா? கணே நஷ்டே குதோ வித்யா, ஒரு செகண்ட் இந்த வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டேன்னா அந்த வித்தியாரது வரது ஒரு செகண்ட் லேட் ஆகுதுன்னு. ஆனா லேட் ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா அந்த ஆத்மானுபவம் இல்லையே. கணே நஷ்டே புதத்தனம், ஒரு செகண்ட் போச்சுன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் போச்சுன்னா ஒரு லட்சம் ரூபாய் வேஸ்ட்ங்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல பாருங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் சார் போயிடுத்துன்னா ஒன்னா போட்டிருந்தேன், நமக்கு என்ன போச்சுன்னு. அதே விதமாக ஒரு செகண்ட் போச்சுனாலும் படிப்பு போனது போனதுதான். ஆகையால் பரமேஸ்வர, ஆகையால் உங்களை நான் எப்பொழுதுமே அந்த ஸ்வரூபம் உங்க மனசுல தோணிக்கொண்டே இருக்கணும், அந்த வேதாந்த சிந்தனை எனக்கு இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பலாத்வா புண்ணியானாம், புண்ணியங்களுடைய பலத்தினாலேயோ, மயி கருணையாவா, இல்ல தங்களுடைய கருணையினாலேயோ, ஸ்வயி விபோ பிரசன்னேபி, இந்த விபோங்கிற எல்லாமாக இருந்தாலும் என் மனசுல தோணுகிறேள், எங்கும் இருக்கேள், பரமாத்மா இல்லாத நிலை இல்ல, இல்லாத இடம் இல்ல. அந்த பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயணத்திட்டா, உள்ளும் வெளியிலையும் இங்கும் வியாபிச்சிருக்கார். ஆனா தெரியறதோ இல்ல, எங்க தெரியும், உங்க இதயத்தில் தான் தெரியும். எங்க பகவான பார்க்கலாம், உங்க இதயத்தில் தான் பார்க்கலாம். ஈஸ்வர சர்வபூதா நாம் ஹிருதேசர்ஜுன திட்டதே, இதயத்தில் தான் நீங்க பார்க்கலாம் அவரை. அப்படி அந்த இதயத்துல ஸ்வயி விபோ பிரசன்னே பி காணப்பட்டாலும் சுவாமின்னு பவ தமல பாத அப்ஜயுகலம் பவது, உங்களுடைய அமல மலமில்லாததான சுத்தமான நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமான பாதாப்ஜயுகலம், பாத இரண்ட பாத தாமரைகளை கதம் பத்தியேயம், என்னமா பார்க்க போறேனப்பா, ஏன் தெரியலையா, மாம் ஸ்தகயதி என நிறுத்தி வைக்கிறது எது. நமஸ்தம் பிரமஜுஷாம் நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி, நான் முதல்ல சேவிக்கிறேன், நான் முதல்ல சேவிக்கிறேன், வரக்கூடியதான இந்திராதி தேவர்கள் வந்து வந்து விழறாளே, நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி. அது எப்படி வெறும் நமஸ்காரம் பண்ணல, ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய கிரீட்டம் இருக்கு, அந்த கிரீட்டம் மறக்கிறது அவங்க உங்க பாதங்களை. நீஜ கனக மாணிக்க மகுடைஹி, இப்படி விசேஷமாக இந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம் நமக்கு எதனால கிடைக்கும், பல ஜென்மாக்கள்ல பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஜானமான் பிரபத்தியதே அப்படின்னு பல பிறவைகள்ல பண்ண புண்ணியத்தினாலதான் ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும். ஈஸ்வர அனுகிரகாதேவ புமான் பூர்ண பிரஜாயதே, அவருடைய அனுகிரகத்தினாலதான் மனுஷன் பூர்ணனான ஒரு நிலைக்கு வருவான். இந்த ரெண்டையும் சொல்லி, அது இருந்த போதிலும் எனக்கு இப்படிப்பட்டதான பிரதிபந்தங்கள் இருக்கு, ஹே பரமேஸ்வரா அதை நீக்கணும், எப்பொழுதுமே என் மனசுல அந்த வேதாந்த தத்துவம் ஒழித்துக் கொண்டே இருக்கணும். ஆனா இதுக்கு நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி, நிலிம்பானாம் தேவதைகளுடைய வரிசை, நிஜ கனக மாணிக்கம குட்டைஹி, அவளுடைய மாணிக்கத்தோட கனகம் தங்கமும் மாணிக்கம் இவர்களோட கூடினதான் அந்த கிரீட்டங்கள் வந்து என்ன மறக்கிறதப்பா. இது என்ன சொல்றார் பிருகதாரண்யகத்துல, தேவதைகள் என்ன பண்றாளாம், அவ நமக்கு வேதாந்தம் வராம விக்ரம் பண்ணுவாளாம். என்ன சுவாமியினர், ஒவ்வொரு பகவானும் ஒவ்வொரு மனுஷனும் சோம யாகம் பண்றான், அத்தோர் யாகம் பண்றான், இவர்கள் பண்ணிட்டே இருக்க, ஞானம் வந்துருக்கேன்னா இனிமேல யாகம் பண்ண மாட்டாளோ, யாகம் பண்ணல என்ன, அது மேல அவளுக்கு யஜ்யபாகம் போயிடுமோ, யஜ்யபாகம் நமக்கு யாரு கொடுக்கறாளோ அவளுக்கு, அவளை கெட்டம் வந்தா நமக்கு கெட்டம் தானே, அவளை ஞானம் வந்துருதுன்னா சிரமம் தானே, நமக்கு வரவு நின்று போயிடுமே அப்படின்னு கொடுப்பாளர். அதெல்லாம் பண்ண முடியாது அவளாலங்கிற, ஞானிக்கு இதெல்லாம் பிரதிபந்தம் பண்ண முடியாது. ஏன்னா ஞானி டு ஆத்மைவமே மதம், ஞானி ஆத்மாவன் ஆயிட்டான், ஆகையால அவளால பண்ண முடியாதுன்னு சமாதானம் சொல்லியிருக்கார். இத நம்ம காட்டுற நிலிம்பானம் ஸ்ரேணிஹி நிஜ கனக மாணுக்கம குட்டைஹி. இதே மாதிரியே ஒரு நாளைக்கு பரமேஸ்வரன் அப்படியே அம்பாள் இருக்கிற அந்த புறத்துக்கு போற, அம்பாள் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த புறத்துல அந்த அத்தனை தேவதைகளை வந்து உட்கார்க்க சிம்மாசனத்துல, அவ அம்பாளுடைய தரிசனம் பார்க்கணும். அத்தனை தேவதைகளும் வரிசையா உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது என்னாச்சுன்னா, பரமேஸ்வரன் டக்குன்னு வந்து விட்டார். பரமேஸ்வரன் வந்ததுமே அம்பாள் எழுந்து நின்று அவரை வரவழைக்கிறத கூப்பிடுறா, பரித்திருத்தா ஸ்ரீகோல்யோ, ஆத்துக்காரர் வந்துட்டா எழுந்துட்டு அவர்கிட்ட போய் வாங்குவோன்னு சொல்லணும், அதுக்காக டக்குன்னு எழுந்துட்டா. எழுந்துக்கிறதுக்காக போறப்ப அந்த அம்பாள் எழுந்திருந்துமே இங்க இருக்கிற சிஷ்யாள்லாம் அவ்வளவு எழுந்துட்டு இருக்கா, பாதி பாடத்துல நடக்கிறப்ப டக்குன்னு எழுந்து போயிடக்கூடாது, நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும், கிளாஸ் முடிஞ்சதுமே பாடம் முடியறது முன்னாலேயே நமஸ்காரம் பண்ணும், டக்குன்னு எழுந்துட்டு போயிட்டா கட்டமும் இல்லையா, அதனால்தான் சாந்தி பாடங்கள்லாம் சொல்றோம். இது என்னாச்சுன்னா, இவா நமஸ்காரம் பண்ணாம நமஸ்காரம் பண்ணிவிட்டு போகணும்னு இவா நினைக்கிறா. அம்பாள் வந்து நேரா பரமேஸ்வரனை பார்க்கணும்னு கிட்ட போகணும்னு நினைக்கிறா. ஆத்துக்காரர் வந்து தரலையா, அவர்கிட்ட போய் அழைச்சுன்னு வரணும்னு நினைக்கிறா. போறதுக்கு முன்னால வரிசையா இவாள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. இவளுடைய தலைகள் காலுக்கு இடிக்கிறது. கிரீட்டம் வைரஞ்சிம் பரஹரா புறக்கைதபிதா கடோரே கோட்டீரே கலத்து ஜெய் ஜம்பாரிபகுடம் பிரணம் ரேஷு ஏதேஷு பிரதம உபயா சத்ய பவனம் பவத்யத்வாதே தவ பரிஜனோக்தி விஜயதே. சவுந்தர்ல அம்மா டக்குன்னு பரமேஸ்வரன் வந்துவிட்டார். அப்ப நீங்க எழுந்துன்ற சீட்ல இருந்து எழுந்த முன்னால போறேன். போகும்பொழுது என்னாச்சு, மார்க்கத்துல தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்றாளாம். கிரீட்டிம் வைரிஞ்சிம் பரிஹரா, அப்ப பிரம்மதேவருடைய கிரீட்டம் இருக்கு உங்க காலில் பட போறது, கொஞ்சம் பத்திரமா இருந்தா. அதோட மட்டும் இல்ல, புற கைட்டபபித் மது கைட்டபால்னு ரெண்டு அரக்கர்கள். அவளை பஞ்சவர்ஷசஹஸ்ராணி பாஹு பிரஹரணோ விபு ஐயாயிரம் வருஷம் குத்து சண்டை போட்டாராம். அதுக்கப்புறம் தான் அவரை ஜெயிச்சாராம். அது என்னது, இந்த மது கைட்டம் தான் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான தெரியாத வாசனைகள். சன்னியாசம் வாங்கிட்டு போனார் சார், காசிக்கு போனார். 15 வருஷம் ஆச்சு சன்னியாசம் வாங்கிட்டு. யாரோ ஆந்திரால இருந்து வந்தான். எங்கிருந்து வந்தது என்ன, ஆந்திரால இருந்து வந்தது. அவகாசீசனாச்ச போட்டியிடாங்க, போட்டாச்சு கொஞ்சம் போடும் கொண்டேன். 15 வருஷம் ஆச்சு போகலையே நேர். அந்தத்துவம் ஆந்திர பாஷாச்சா போகுமா? அந்த முதல் கவளத்தில் அந்த ஆவக்காய் போட்டு பெசஞ்சுண்டு, அதுல கொஞ்சம் அது நாக்க கடிக்கிறா போல இருக்கணும் அந்த காரம். அதை சாப்பிட்டு ஆபாடான்னு கண்ணுல இருந்து ஜலம் வந்ததுன்னா ஆந்திரத்துவம். அந்த வாசனை போகல பாருங்க, எத்தனை நாள் ஆனாலும் அது போல எத்தனையோ வாசங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. சிரிக்கிறதுக்காக சொல்ல, நம்ம மனசுல நமக்கு தெரியாம எத்தனையோ எண்ணங்கள் எத்தனையோ ஆசைகள் இருக்க, அவைகள்லாம் போகணும். நம்ம நினைக்கிறோம் வேதாந்தம் வாசிச்சதும் எனக்கு ஒரு ஆசையும் இல்லை சார்னு நினைக்கிறோம். அந்த ஆசை இல்லைங்கிறது ப்ராப்ளம் வந்தப்பத்தான் தெரியும் நமக்கு. 20 வருஷமா எங்க ஆத்துல பகவத்கீதை புஸ்தகம் இருக்கு, தொட்டதில்லை. எப்போ யாரோ ஒருத்தர் வந்தார், சார் இந்த புத்தகத்துக்காக தான் பார்த்தேன், படிச்சுட்டு தரேன், நாளை காலமே தரேன். ஐயோ அது படிக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன். நீங்கிற நீங்க தான் 20 வருஷமா படிக்கலையே. அது நம்ம போறது, நம்மள விட்டு போறதுங்கிறப்பதான் அது நமக்கு வேணும்னு தெரியும். அப்படின்னா இத்தனை நாள உங்க ஆத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது மேல ஆசை வச்சுருக்க. ஆனா அந்த ஆசையானது ஸ்புடமா இல்ல, ரகசியமாக உங்ககிட்ட இருக்கு. அது நம்மளை விட்டு போறதுன்னப்ப அப்படியா அப்படின்னு கலவை இருக்கு பத்தில. இது போல ஆசைகளுக்குத்தான் மது கைட்டபன்னு பேர். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசை, அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம். இந்த மது கைட்டபால போக்குறதுக்காக 5000 வருஷம் சண்டை போட்டாராம் அப்படின்னு துர்கா சப்தத்துல முதல் அத்தியாயத்துல கடைசியில சொல்றார். கைட்டபிதா, அவரு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க, கைட்டபிதா கடோரே கோட்டீரே கலது ஜெய் ஜம்பாரி மகுடம். இந்திரனுடைய கிரீட்டம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கடோரமா இருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன, தேவராஜா கொஞ்சம் தலைக்கு வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 7 பவுன் ஜாஸ்தியா போட்டு போட்டிருக்காரு. அம்மா அது காலுக்கு பட போறது, சுண்டு வரலுக்கு பட போறது, அதுக்கப்புறம் வலிக்கும் அப்படிங்கிறாள் அவள்லாம். பிரணம்ரேஷு ஏதேஷு பிரதமம் உபயாதேஷு பவன், அம்மா வேண்டாமா. அதனால தவ பரிஜனோக்திர் விஜயதே அப்படின்னு சௌந்தர்யில இதே அபிப்பிராயத்தை அங்கே சொல்லிருக்க. அப்படின்னா தேவதைகள் சகல தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க. அதே போல நீங்க வேதாந்தம் வாசிச்சலையானா எல்லா தேவதைகளுக்கும் திருப்தி. சில பேர் சொல்றா, எங்க ஆத்துல ஔதேகமான கர்மா பண்ணவே இல்லையே, எங்க அப்பா பண்ணல, எங்க தாத்தா பண்ணல, தர்ப்பணங்கள் பண்ணல, சார்த்தங்கள் பண்ணல, என்ன பண்றது இப்ப? என்ன ரிவர்ஸ் பண்ணலாமா? இதென்ன சார்ட் அக்கௌண்டா, என்ன டெபிட் கிரெடிட்ல போட்டு மாத்துறதுக்கு எனக்கு ஒண்ணு புரியலையே. பண்ண வேண்டியது பண்ணலன்னு இல்லதான், இன்னைக்கு சாப்பிடல, சாப்பிட முடியல, விவகாரம் யாரும் ஆகாரம் பண்ணல, நாளைக்கு சேர்த்து சாப்பிட முடியுமா? முடியாத. அன்னைக்கு பட்டினியோட இருந்தது அது அவ்வளவுதான், துன்பம் தான். நாளைக்கு வந்ததுன்னா வந்ததுனால நாளைக்கு சுலபம். அதில் அன்னைக்கு பண்ணாததுக்கு இப்ப நாம ஏதாவது பண்ணலாமான்னு கேக்குற. பண்ணல தப்பு தான், இனிமேல் அந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், இனிமேல பண்ணி ஆரம்பிக்கணும். அந்த தோஷங்கள் வந்து நமக்கு படக்க பலிக்காம இருக்கணும், நமக்கு துன்பம் வராம இருக்கணும்னா ராமாயண பாராயணம் பண்ணும். ராமாயண பாராயணேன திருப்தியந்தி பிதரஸ்ததா அப்படின்னு திருப்தி தேவதைகளுக்கா பிதிரு தேவதைகளுக்கெல்லாம் திருப்தி ஏற்படுறதா அப்படின்னு பிராயசித்த கர்மா சொல்றது. அது மாதிரி விசேஷமாக அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக இத்தனை தேவதைகள் காத்துட்டு இருக்கா. நமக்கு வேதாந்தம் வாசிச்சாலோ அதை கேட்டாலோ எல்லா பாபமும் போறதுங்கிறத இப்படி நமக்கு ஸ்தோத்திரம் வழியாக காட்டுற. இது எப்படி இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எப்படி நமக்கு ஆத்ம தத்துவத்தை உபனிஷத் தத்துவத்தை சுலபமாக நமக்கு வேற விதமாக காட்டக்கூடியதான சுரூபம். பலாத்வா புண்ணியானாம் மயி கருணையாவா தொயி விபோ பிரசன்னேபி சுவாமின்னு பவதமல பாதாப்ஜயுகளம் கதம் பத்தியேயம் மாம் ஸ்தகைதி நமஸ்தம் பிரமஜுஷாம் நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி நிஜ கனக மாணிக்கமகுடைஹி. புராணங்கள்ல சொல்லும் பொழுது இது போல பகவானுடைய திருவடி எனக்கு கடக்கலையேன்னு கவலைப்பட்டாளாம். கவலைப்பட்டும் பொழுது பகவான் சந்தோஷப்பட்டு பிரசன்னமாய் அவளுக்கு அந்த திருவடியை காட்டினதான சரித்திரம். நந்தனார்னு ஒரு மகாத்மா, அவர் சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு வரார். பார்க்கிறார் பகவான, பகவானுடைய உடல் முழுக்க தெரியறது, லிங்கம் எல்லாம் தெரியறது, அவருடைய பாதம் தெரியலையா அவருக்கு. என்னடா பண்ணினார் பகவான் இடத்துல ஊருகி கவலைப்பட்டாரா. பகவான் என்ன பண்ணார் தெரியுமா, நந்தியை இந்த பக்கம் தப்புக்கொண்டார், அந்த பக்கம் போனார், கொஞ்சம் சாயினார் தலைய, அந்த நந்தி அப்புறப்பட்டாரா. அப்புறம் அந்த ஸ்வரூபம் தெரிஞ்சதுன்னு அந்த அதனாலதான் சாதாரணமா முன்னால நின்னா நந்தி மாதிரி நிக்கிறேன்னு வைர பார்த்தீங்களா லோக்கத்துல, இது எங்க இருந்து வந்தது, அந்த நந்தனார் சரித்திரத்துல அப்படின்னு அந்த மனசுல உருகி நீங்க கஷ்டப்பட்டாலையானால் நிச்சயமாக பிரதிபந்தக்க போகும். நமக்கு நல்ல வார்த்தை பண்ணணும், நல்ல காரியங்கள் பண்ணணும்னு எண்ணம் இருக்க, முயற்சி இருக்கு, இருந்தாலும் பிரதிபந்தகம் வருது, வர முடியாம ஏதோ ஒண்ணு வருது. அந்த பிரதிபந்தங்கள்லாம் போகணும்னா மனசால உருகி பரமாத்மாவை தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணணும்னா ஒரு பிரதிபந்தகம் இல்லாம ஆத்ம தத்துவமான நமக்கு புரிஞ்சு சந்தோஷமா இருக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்லோகம் இது. பலாத்வா புண்ணியானா மயி கருணையாவா, புண்ணியங்களுடைய பலமோ மயி கருணையாவா, இல்ல தங்களுடைய கருணையோ துவை விபோ பிரசன்னேபி, தாங்கள் என்னிடத்துல பிரசன்னமாக இருந்த போதிலும் சுவாமின்னு பவதமல பாதப்த யுகலம், உங்களுடைய சுத்தமான நித்திய சுத்த புத்தமான அந்த பாதங்கள் இருக்கே அந்த ரெண்டும், அதை கதம் பத்தியேயம் என்னமா பார்க்க போகிறேன், ஏனப்ப பார்க்க முடியல, மாம் ஸ்தகயதி எனக்கு அது நிக்க வைக்கிறது பார்க்க முடியாம தடுக்கிறது, இது நமஸ்தம் பிரமஜுஷாம் நான் முன்னால் நமஸ்காரம் பண்ணணும், நான் முன்னால் நமஸ்காரம் பண்ணணும் என்று ஆவலோடு இருக்கக்கூடியதான நிலிம்பா நாம் ஸ்ரேணிஹி தேவதைகளுடைய வரிசை, ஒவ்வொருத்தரும் நிஜ கனக மாணிக்க மக்குட்டைஹி அவாவாளுடைய தங்கமும் மாணிக்கமும் போதினதான கிரீடங்கள் எனக்கு என்ன தடுக்கிறது, என் பார்வையை தடுக்கிறதப்பா, ஆகையால் பரமேஸ்வரா காப்பாத்துங்கோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் ஸ்வமேகோ லோகானாம் பரமபலதா திவ்ய பதவீம் வஹந்தா த்வன் மூலாம் புனரபி பஜந்தே ஹரிமுகாஹ கியத்வா தாட்சிண்யம் தவ சிவ மதாசா கடியதி கதாவா மத்ரக்ஷாம் வஹசி கருணா புரித திருஷா. ஹே பரமேஸ்வரா, நானும் பார்க்கிறேன், உங்களுடைய பார்வை என் மேல விழமாட்டேங்கிறது, நீங்க கண் திறந்து எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கே, ஆனா உங்களுடைய பார்வை என்ன மட்டும் என்னமோ தெரியல, என்ன பாபம் பண்ணினேனோ விடமாட்டேங்க, என் மேல விழமாட்டேங்க தப்பா பரமேஸ்வரா, கொஞ்சம் பாருங்கோ. ஸ்வமேகோ லோகானாம் பரமபலதா, நீங்க ஒருவர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் உயர்ந்ததான பலத்தை கொடுப்பவர். பலங்களுக்குள்ள உயர்ந்ததான பலம் என்ன, மறுபேறு இல்லாததான பலம். உமக்கு 100,000 ரூபாய் கொடுத்தேன், 1 கோடி ரூபாய் கொடுத்தேன், அது சாப்பிட்டுட்டே இருந்தா குறைஞ்சு போயிடும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு காசு இருந்தாலும் இருக்குது சார், ஒன்னும் கிடையாது, அது சம்பாதிக்காம சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா குறைஞ்சு போயிடும். காசு மட்டும் இருந்தா அதுவும் பிரயோஜனம் இல்ல. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் காசுனால எல்லாம் வரும்னு, காசுனால முதுகுவலி போகுமோ, அது பாட்டுக்கு வந்துச்சுட்டு இருக்கு சார், போகுமோ, மாத்திரை போட்டுண்டா என்ன ஆறுது, ஒரு க்ஷணம் போறது, மறுபடியும் புனராயான் மகா கவி மறுபடியும் வந்தாச்சு. காசு இருந்தா என்ன பிரயோஜனா, ஸ்வீட் சாப்பிட்டேன்னா டாக்டர் சொல்றார் ஒன் மோர் ஸ்வீட் ஒன் மோர் ஸ்டெப் நியர் யம தர்மராஜாங்கிறார், சாப்பிடப்படாதுங்கிறார். அதே மாதிரி வேற என்ன பண்ணினாதான் லாபம்? காசு மட்டும் இருந்தா போராது மனுஷனுக்கு, அவனுக்கு மனசாந்தி வேணும், பரிபூர்ணத்தை வேணும். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே, அந்த பூர்ண நிலை வேணும் எனக்கு. இனிமேல இது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாத ஒரு நிலை வேணும், எதையும் ஆசைப்படாத நிலை வேணும். அப்படிப்பட்டதான நிலை வேணுமையானால் அதுக்கு பரம பலதா, அதான் பரம பதம்னு சொல்றேன். பரமபதம்னா மோட்சம், அந்த மோட்சத்தை கொடுக்கிறவர் பரமபலதா. தொமேகோ லோகானாம், நீங்க ஒருத்தர் தான் சார் அந்த பலத்தை கொடுக்கக்கூடியவர். திவ்ய பதவியும் வகந்தன் மூலாம் புனரபி பஜந்தே ஹரிமுகாக. இருந்த போதிலும் ஒரு நாளைக்கு பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணினா, அவர் தரையில பில்வத்தை வச்சா, இல்ல உங்க சம்பந்தி ஒருத்தர் இருக்கார் யார், மகாவிஷ்ணு, அவருக்கு என்ன பண்ணினார் தெரியுமோ, அவருடைய பாதங்கள்ல ஒரு துளசிய வச்ச, ரெண்டு ஒண்ணுதான், ஹரிஹரா ரெண்டு சப்தங்களும் ஒரே தத்துவத்தை தான் சொல்றது. ஒரே ஸ்வரூபம் பிரம்மம், வெவ்வேறு உருவங்களோட இருக்கிறப்ப மகாவிஷ்ணுவாகவும் பரமேஸ்வரனாகவும் இருக்கார். இவர் தலையில வில்வத்தை வச்சார், இல்ல அவருடைய பாதங்களை துளசிய போட்டார், ரைட். அதனால என்னாச்சுன்னு, உயர்ந்ததான பலன் கிடைச்சிருக்கு. பெரிய பதவி கிடைச்சாலும் அடுத்ததாக என்ன பண்றான் தெரியுமோ, அந்த பதவியோட பெரிய பதவி கிடைக்குமான்னு பார்க்கிறேன். இது மனுஷனுடைய சுபாவம். எவ்வளவு பெரிய பதவி கிடைச்சாலும் அதை விட பெரிய பதவியே இருக்குமா, ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டார், நான் மினிஸ்டர் ஆகட்டும்ங்கிறார். ஏன்டா இத்தனை நாள் அவர் கீழே வேலை செஞ்சு நான் இப்ப அந்த நிலைக்கு போறேங்கிற, விடுறதோ மனுஷனுக்கு ஆசை கிடையாது. அதே போல பிரம்ம விஷ்ணுவாதிகள்லாம் என்ன பண்ணியிருக்காளா, அந்த பரமேஸ்வரனுடைய தலையில ஒரு பக்தியோட ஒரு உத்தரணி ஜாஸ்தி விட்டு ஒரு வில்வதளத்தை போட்ட, அவளுக்கு உயர்ந்ததான ஏகஞ்ச வில்வம் சலிலம் சகிஞ்சிட்டு சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா சவம்ச கோட்டியா சிவலோகமேதி. பக்தியோட ஒரு வில்வத்தை போட்டாலோ, ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டாலோ, அவர் தலையிலையும் எப்பொழுதும் கங்காதேவி இருந்துட்டு இருக்கா, அவருக்கு ஏன் ஜலம் வேணுமா? இருந்தாலும் நீங்க ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டலையானால் மகா சந்தோஷப்பட்டு உயர்ந்ததான ஸ்தானத்தை கொடுக்கிறார். இப்படி விஷ்ணுவும் பிரம்மாதிகளும் திவ்ய பதவியும் வகந்தா, திவ்யமான பதவியை எடுத்துட்டு இருக்கா, அவ அந்த நிலையிலேயே இருந்துட்டு இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு என்னன்னர், இன்னும் பலம் வேணுமே, இன்னும் உயர்ந்ததான பலம் வேணுமே என்கிற ஆசை போலியா. துவமேகோ லோகானாம் பரம பலதா, எந்த பலம் வந்தாலும் திவ்ய பதவியும் வகந்தா, திவ்ய பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற அவள்லாம் துவன் மூலம். ஆனா அந்த பதவிகள் அவளுக்கு எப்படி கிடைச்சது, உங்களுடைய அனுகிரகத்தினார். இருந்தாலும் புனரபி பஜந்தே ஹரிமுகா, இருந்த போதிலும் திருப்பி உங்களை தியானம் பண்ணிட்டே இருக்கார். யத்யக்ஷரம் நாமகிரே ரிதம் ரிணம் சகல் பிரசங்காதகமா சுகந்தி தது, ஹாரா ஹாரா என்கிற அக்ஷரங்கள், சிவா சிவா சிவா என்கிற ரெண்டு அக்ஷரங்கள். ரொம்ப சுலபம், பகவன் நாமாவை சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிற, வேற என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இவன். என்ன பண்றது, அதை பத்தி விசாரம் பண்ணிட்டே இருக்கான். ஒரு எல்லோ புக் ஒண்ணு வச்சுட்டு குதிரை பொம்மை போட்டு, அதை பத்தி எவ்வளவு விசாரம் பண்றான், பிரம்ம விசாரத்தை விட அதிகமா விசாரம் பண்றான் சார். மணிக்கணக்கா அதை பத்தி பேசிட்டே இருக்கான். அதை பத்தி பிரம்மத்தை விசாரம் பண்றதுதான் மோட்சமே கிடைச்சிருக்கோம், விட மாட்டேங்கிறாளே. நம்ம உபயோகம் இல்லாதான விஷயங்கள்ல, அனாத்ம விஷயங்கள்ல எவ்வளவு விசாரம் பண்ணிட்டு இருக்க, ஐபி இல்ல, யார் ஜெயிச்சா என்ன, யார் தோத்து போனா என்ன, இந்த தெருக்கும் பக்கத்து தெருக்கும் சண்டை போட்டா அது என்ன விவகாரமா, அதுல ஒரு விவகாரம் அது இதுங்கிறான், அதை பத்தி மணிக்கணக்கா பேப்பர்ல போட்டிருக்கான், படிச்சுட்டே இருக்கான். தரு அனாத்ம விசாரம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், தேவையா கொஞ்சம் யோசனை பண்ணு, ஏதோ விஷயம் கிடைச்சதே படித்தோம் தூக்கி போட்டோம்னு இல்ல, அதை பத்தி பேசுறது அதையே நினைக்கிறது வேண்டாமே. ஏன் இவ என்ன பண்ணிருக்கலாம், பஜந்தே ஹரிமுகாக கியத்வா தாட்சிணியம் தவ சிவ மதாத கியதி. இருந்தாலும் ஹே பரமேஸ்வர, கியத்வா தாட்சிணியம், என்னிடத்துல அண்டிவர்களுக்கு சகத்து சகாயத்தை பண்ணணும் எனக்கூடியதான கருணை உங்களுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமோ, அதனாலதான் பின்னால வந்துட்டே இருக்க. உனக்குதான் ஒரு தரம் அனுகிரகம் பண்ணேன் வேணுமா மறுபடியும், அப்படி இல்ல, எத்தனை தரம் கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்க. அவருக்கு வந்து போரும்னு சொன்னாலும் எவ்வளவு கொடுத்தாச்சோங்கிற ஒரு எண்ணமே இல்லையா. கியத்வா தாட்சிணியம், இந்த தாட்சிணியம்ங்கிற பதத்துக்கு என்னன்னா நமக்கு திருப்பியும் சகாயம் பண்ணணும் எனக்குடையதான எண்ணம், இங்கதான் தாட்சிணியம் பேர். பகவானுக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். ஏன் சார் அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சு? அவர் தெக்க பார்த்துட்டு இருக்கார். அவர் தெக்க பார்த்துட்டு தான் நீங்க எந்த பக்கம் பார்க்கணும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது? வடக்க பார்த்து பண்ணணும். வடக்க பார்த்தா தெக்கு தயன் பயம் உங்களுக்கு இல்ல. தெக்கு பக்கம் நீங்க பார்த்தா தானே உங்களுக்கு தெக்கு தயன் பயம். அவருக்கு நமஸ்காரம் பண்ணி நிலையானால் இனிமேல யமதர்மராஜனுடைய பயம் இல்லை. அது ஒண்ணு. சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிஞ்சதான தட்சிணாமூர்த்தின்னா தெக்க பார்த்து இருக்கிறவர், நமக்கு தெக்குத்தியான பயம் இல்லாம பண்றவர். இது ஒரு அர்த்தம், ரைட். ஆனா தாட்சிணியமே மூர்த்தியாக இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. ராமமூர்த்தின்னு பேர் வைக்கிறேன், கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சுருக்கேன். இந்த மூர்த்தினா என்ன அர்த்தம்? அதுவே உருவம் கொண்டது. ராமன் உருவம் போலதான் உருவம், கிருஷ்ணன் உருவம் போலதான் உருவம். அதே போல தாட்சிணியமே மூர்த்தியா இருக்கிறவர் தாட்சிணிய மூர்த்தி, அதுதான் தட்சிணாமூர்த்தி. எப்பவும் மற்றவர்களுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம், அதான் அவருடைய சுவாவமா. ஆகையால் அவர் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு ஜெகத்குரு ஆயிட்டார். குருன்னா என்ன? எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டே இருக்கணும், அவளுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த எண்ணம் இருந்தவருக்கு தான் குருன்னு பேர். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராசர சவித்ரி காமண்டே குணினி குஹாரிணி குக்கே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. அந்த குருமூர்த்தியா இருந்துட்டு இருக்கா பார்த்தேடா. அது மாதிரியே என்ன தாட்சிணியம் பரமேஸ்வரா உமக்கு? எவ்வளவு தரம் வந்து கேட்டாலும் இன்னும் கொடுக்கிறேன் இன்னும் கொடுக்கிறேன்னு வந்துட்டு இருக்கிறேன். எத்வா தாட்சிணியம் தவ சிவா ஹே பரமேஸ்வரா. என்ன சிவான்னா மங்களமூர்த்தி. இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அந்த கூட்பாடு இருக்கு பார்த்தேடா, அதுல ஒரு விசேஷம் இருக்கு. ஹே சிவா மங்களஸ்வரூபமே, இந்த மங்களஸ்வரூபத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கிட்ட குறையாதுன்னு. சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதுக்கே. எவ்வளவு மங்களம் கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த மங்களம் அங்கே குறையாதுன்னு. பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிடுறாராம், கையில விஷத்தை வச்சுட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஏன் விஷத்தை கையில வச்சுட்டு இருக்காருன்னு? மூலகத்தை எரிச்சுண்டே வருது, அது தன்னால் ஒத்தரால் தான் சாப்பிட முடியும். விஷமப்யமிருதம் பவேத் விஷ அமிர்தம்பா விஷம் ஈஸ்வரேச்சையா. அந்த பரமேஸ்வரனுடைய எண்ணத்தினால்தான் விஷம் அமிர்தமாகும், அது எரிச்சுண்டு வருது, அதை நான் சாப்பிடணும். கையில வாங்கிட்டார், வாயில போட்டுண்டார். போட்டுண்டதுமே என்ன, அது உள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், உள்ள இன்னொரு ஏழு லோகங்கள் இருக்கு, 17-16 ஓரங்கள் அப்புறம் வாய்க்குள்ள இருக்க. உள்ள போனா அதை எரிஞ்சுவிடும், வெளியில விட்டா வெளி உலகத்துல எரிஞ்சுவிடும். என்ன பண்றதுன்னு அதை கழுத்திலேயே நிறுத்தி விட்டாலாம். நிறுத்தின்றதுமே அம்பாள் பார்த்தார், சரீரத்துக்கு ஏதாவது ஆபத்து பண்ணிடுவா. தவஜன நீ தாட்டங்க மகிமா. அந்த அம்பாளுடைய தாட்டங்கங்களுக்கு அதை கையால தொட்டுண்டு அம்பாள் கையாட பரமேஸ்வரனை தொட்டாளாம். என்ன, அவர் சரீரத்தை கருப்பா ஆக்கிட்டே தவிர அது ஒன்னும் பண்ண முடியல. அந்த விஷமெல்லாம் அமிர்தமாக மாறி போயிடுத்து. என்ன அம்பாளுடைய அந்த மாங்கல்யத்துக்கு அவ்வளவு விசேஷம். அப்படி விஷத்தை சாப்பிட்டவாழ் தேவதைகள்ல பயப்படுறாளா, என்னைக்காவது மரணம் எங்களுக்கு வந்துருமோன்னு. எங்க பரமேஸ்வரன் விஷத்தை ஆக்கிட்ட சாப்பிட்டா அமிர்தத்தை சாப்பிட்ட தேவதைகளே பயப்படுறாளே. இவர் அமிர்தத்தை இல்ல விஷத்தையே சாப்பிட்டிருக்கார், பயப்படல. அவர் பாட்டு கூத்தாடி இருக்கார். காரணம் என்ன? அம்மா உங்களுடைய மாங்கல்யம் ஒரு நாளும் அழியாதுதான் ஒரு ஸ்வரூபம், அதுதான் பிரம்மஸ்வரூபம். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயத்தே புருஷத்தமஜன் நித்யம் ரஜாமி சரணம் ஹரி. மங்களா நாம் ச மங்களம் தெய்வதம் தேவதா நாம் ச சொல்ற அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் ஹே பரமேஸ்வர எவ்வளவு பேருக்கு எத்தனை கொடுத்தாலும் அங்கே ஸ்டாக் குறையாதுன்னு அப்படியே வந்துட்டே இருக்கும். பரமசிவ தவ கிவத்வா தாட்சிணியம் சிவ மதாசா சகியதி. அது அப்படி இருக்கட்டும். என்னுடைய ஆசை எவ்வளவு தெரியுமோன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும். பரமேஸ்வரன் எதுக்கு பிரத்யட்சம் வந்தாலும் வேற எங்கேயும் இன்னொருத்தருக்கு தெரியாதுங்கோன்னு கேட்பேன். எனக்கு மட்டும்தான் காணப்படணும், உமக்கும் தெரியல. வேண்டாம், மீதி பேருக்கு வேண்டாம், எனக்கு தான் அப்படின்னா மனுஷனுடைய ஆசை இருக்கு. கியத்வா தாட்சிணியம் தவ சிவ மதாசாச கியதி கதாவா மத்ரக்ஷாம் வஹதி. ஹே பரமேஸ்வரா என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு அந்த பூர்ணமான நிலை வரலையே, அந்த ஆத்ம தத்துவம் பிரகாசிக்கலையே. இந்த ஜென்மாவில ஜீவன் முக்தனா இன்னும் இல்லையே, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், உபரிஷத்தெல்லாம் நோட்டு பண்ணியாச்சு, சுத்த பாஷங்கள்லாம் நோட்டு பண்ணியாச்சு, கண்ணை மூழு என்னென்னமோ பண்ணியாச்சு, விசாரம் பண்ணியாச்சு, இன்னும் ஆத்ம தத்துவம் தெரிய மாட்டேங்கிறது. எப்ப அறிவேன் நான், அந்த நிலை எப்ப வரும் எனக்கு? இன்னும் வயசு இருக்கேப்ப, அது இருந்தா இருக்கட்டும், இப்பவே ஜீவன் முக்தி சுத்தமானம். சித்த பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதித்தஸ்ய கேசவ பிரதஹாதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா சித்த பிரஜ்ஞஸ்ததோச்சதே அப்படின்னு அந்த நிலையை நான் எப்ப அனுபவிக்க போறேன் பரமேஸ்வரா? கதாவா மத்ரட்சாம் வஹசி, எப்படி நான் ஒண்ணு கேட்கல, நீங்க அதை கொடுங்கோ இதை கொடுங்கோன்னு கேட்கல, உங்க கண்ணு பார்வை என் மேல விழுந்தா போறோம். திருஷா திராகியா தரதளித நீரோத்பல ருஷா, அப்படி ஒரு தர பார்த்தா போரும் சொன்னாரே, அந்த பார்வை போருங்க. ஆஸ்தே தேசிக சரணம் நிரவிதராஸ்தே ததீட்சணே கருணா, அந்த ஜெகத்குரு அந்த குருனுடைய பாதங்களை நம்ம நினைச்சா போரும், குரு பாதுகா ஸ்மரணமே போரும். ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே ததீட்சணே கருணா, ஒரு தர ஒரு கருணையோட நம்ம நம்மளை பார்த்தா போறோம், இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா விதமான இருட்டும் போயிடுமா. நகதி திதி சஞ்சன்ன நமஜன தமோ குணா, எல்லாமே போயிடுமே. ஹே பரமேஸ்வரா அவங்களை பாருங்கோங்கிற இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ண, பரமேஸ்வரனுடைய பார்வை என் மேல விழட்டும், அவ்வளவுதான். கதாவா மத்ரட்சாம் வஹதி கருணா பூரித திருஷா, ஹே பரமேஸ்வரா கருணையோடு பூர்ணமா இருக்கக்கூடிய உங்க கண்களோட என்ன பாருங்கோ, அந்த கட்டாட்ச திருஷ்டி எங்களுக்கு போகணும் அப்படின்னு விசேஷமாக பகவானுடைய காருண்யத்தை கேட்டதான ஸ்லோகம் பார்த்தேன் பார்த்தோம். அதற்கு மேல நம்ம தலையில ஏதாவது பிரம்மதேவர் தப்பா எழுதியிருந்தாரையனால் அதை போக்குறதுக்கு நீங்க ஒருத்தர் தான் வழி அப்படின்னு சொல்றார். இத நாளை
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Namah Shivaya. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக கைவல்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்கமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் அசத் சதுர்த்தோத்யாய ஜன்மோஷதே மந்திரமத்யாசித்தய ஜாத்யந்த பரிணாம பிரகிருத்யா பூராத் நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதினாம் வர்ணபேதஸ்து ததக்ஷேத்ரிகவத் நிர்மாண சித்தான்யஸ்மிதா மாத்ராத் பிரவிருத்தி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏகம் அநேகேஷாம் தத்தத்யானஜம் அநாஷயம் கர்ம சுக்லா கிருஷ்ணம் யோகினஹ த்ரிவிதம் இத்தரேஷாம் ததஸ்தத் விபாக அனுகுணானாம் ஏவ அவிவ்யக்தேர் வாசனானாம் ஜாதி தேச கால வ்யவஹிதானாம் அப்யானந்தர்யம் ஸ்மிருதி சங்கராய சங்கரயோஹோ.

ब्रह्मभावेतद्भावः अतीत अनागतम् स्वरूपतः अस्ति अध्ववेदात् धर्माणाम् ते व्यक्तसूक्ष्माः गुणः गुणात्मानः परिणाम एकत्वात् वस्तुतत्वम् कुतश्च एतद् अन्यायम् इत् இப்படி நியாயம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா வஸ்து சாமியே சித்த பேதா தயோர் விபக்த பந்தா வஸ்து சாமியே சித்த பேதா தயோர் விபக்த பந்தா வஸ்து சாமியே சித்த பேதாத் தயோர் விபக்த பந்தா பந்த வழி பாத் அப்படின்னு அர்த்தம் அப்போ வஸ்து சாமியே விஷயமானது ஒண்ணு இருக்கு ஆனா அந்த விஷயத்தோட ஞானமானது பல பலையா இருக்கு அதத்தான் அங்க பார்த்தோம் ஒரே பொம்பளை ஒருத்தனுக்கு ஆசைய தூண்டா இன்னொருத்தனுக்கு கோபத்தை தூண்டா மத்தவங்களுக்கு வெறுப்ப தூண்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயமானது ஒன்னா இருக்கும் போது சித்த பேதாத் அதனுடைய ஞானமானது பின்னமாறுது அப்படிங்கறதுனால தையோ பக்தா பந்தா அந்த பல பல வழிகள்ல இருக்கு அப்படின்ட்டு பஹுசித்தாலம்பணி பூதம் ஏகம் வஸ்து சாதாரணம் தற்கு நைக சித்த பரிகல்பிதம் நாபி அநேக சித்த பரிகல்பிதம் கிந்து சொப்பிரதிஷ்டம் பௌச்சித்த ஆலம்பனை பூத்தம் பல சித்தத்துக்கு ஆலம்பனையா விஷயமா இருக்கிற இந்த விஷயங்களானது ஜெகத்தானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு சித்தத்தினால கற்பனை பண்ணப்பட்டது இல்ல ஒரு சித்தத்தினால கற்பனை பட்டது பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் எனக்கு எப்படி வேணுமோ அதுதான் நான் பார்ப்பேன் நீங்க எப்படி வேணுமோ அதைத்தான் நீங்க வைப்பீங்க அந்த விஷயம் தான் உங்களுக்கு தோணும் ஆனா இந்த ரூம்ல நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க அவர் அங்க உட்காந்துருக்காரு அவர் அங்க உட்காந்துருக்கேன்னு அவங்க அவங்களுடைய பொசிஷன் அவங்களுக்கு தெரியறது நான் இங்க முன்னாடி உட்காந்துருக்கேன் எல்லாருக்கும் தெரியறது அப்போ இந்த ஞானமானது மொத்தமா எல்லாருக்கும் சமானமா இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு ஆளு நான் மாத்திரம் இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் வந்து கற்பனை பண்றது இல்ல நீங்க மாத்திரம் என்ன கற்பனை பண்றது இல்ல சோ அது நிச்சயமா இருக்கு ரெண்டாவது ஏக சித்த நாபி அநேக சித்த பரிகல்பிதம் மொத்தமா கூட்டாவும் நம்ம வந்து சேர்ந்து இதை கற்பனை பண்ணல ஏன்னா ஒரு ஆள் இங்க இல்லாத போதும் கூட மத்த ஆளுங்களால பார்க்கப்படுற அந்த விஷயமானது நிக்கிறது அப்படிங்கறதுனால அப்ப இந்த ஜெகத்தானது எப்படி நிலைப்பட்டிருக்குன்னா ஸ்வமஹிம்னே பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஸ்வப்பிரதிஷ்டிதம் இந்த இந்த விஷயங்களானது வஸ்துவானது தன்னுடைய நிலைப்பாட்டுல நிலைப்பட்டதா இருக்கு கதம் எப்படின்னு கேட்டா வஸ்து சாமிய சித்தம் ஏதாவது தர்மாபேட்சம் சித்தஸ்ய வஸ்து சாமி அப்படி சுக ஜானம் பவதி தர்ம அபேட்சம் ததையவ துக்க ஜானம் அவித்யாபேட்சம் ததையவ மூட ஜானம் சம்யக் தர்ஷ்ணாபேட்சம் ததையவ மாத்யஸ்ய ஜானம் இது அப்படி விஷயமானது ஒன்னா இருந்தாலும் கூட அந்த தர்மத்தை வச்சுண்டு என்ன ஆறுது ஒரு தர்மத்தை வச்சுட்டு ஒரு ஒரு மாதிரி இருக்கு புண்ணிய ஞானம் புண்ணியம் இருக்கிறவனுக்கு அந்த விஷயம் வந்து இன்பத்தை கொடுக்கறது பாவம் இருக்கிறவனுக்கு அதே விஷயம் துன்பத்தை கொடுக்கறது மோகத்துல இருக்க மதிமயக்கத்துல இருக்கிற மூடனுக்கு அது மதிமயக்கத்தை கொடுக்கறது முட்டாளுக்கு அதே மாதிரி விவேகிக்கு அது மோட்சத்தை கொடுக்கறது ஞானத்தை கொடுக்கறது இல்லாட்டி மாத்தி சின்ன சட்ட பண்ணாத ஒரு நிலை சும்மா சாட்சியா மாத்திரம் இருக்காரு இப்ப இந்த மாதிரி பேதமானது இருக்கிறதுனால கசிய தச்சித்தேன பரிகல்பிதம் அப்படி எப்படிப்பட்ட அந்த யாரு ஞானிகளான அந்த மாதிரி ஒரு விஷய சித்தத்தினாலதான் பரிகல்பனப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படிங்கறதுனால அந்நிய சித்த பரிகல்பிதம் பரிகல்பித்தேன அர்த்தேன அந்நிய சித்த இப்போ இது யாருடைய இப்ப இந்த மாதிரி நாலு வகையா இருக்கு ஆளுங்க நாலு வகையா இருக்காங்க இந்த நாலு வகையா இருக்கிறதுல யாருடைய சித்தத்தினால பரிகல்பனை பண்ணப்பட்டதுன்னு நீங்க சொல்வீங்க நீங்க புண்ணியத்தை பாக்குறவனா இல்ல பாபத்தை பாக்குறவனா அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய கற்பனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம யாரோடதையும் நிச்சயம் பண்ண முடியாது மொத்தமா எல்லாருடையதும் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் மிக்சடு ஒரு கற்பனையா இருக்கணும் ஆனந்தம் கொடுக்கிற விஷயமே துக்கத்தையும் கொடுக்கணும் அப்படியும் இல்ல அப்போ எல்லாருக்கும் வேற வேற அனுபவங்கள் தெளிவா உண்டாருது ஒரு ஒரு விஷயத்திலையும் அப்படிங்கறதுனால சித்த பரிகல்பேத்தேன அர்த்தேன அஸ்ய சித்த உபராகோ யுக்த தஸ்மாத் வஸ்து ஞானையோர் கிராஹிய கிரகண பேத பின்னையோ விவஸ்த பந்தா அதனால ஒருத்தன் ஒரு விஷயத்த கற்பனை பண்ணினா அப்படின்னு சொல்லி சொன்னா வேறொருத்தனோட கற்பனையானது இன்னொருத்தனுக்கு அதே மாதிரி அனுபவத்தை கொடுக்கணுமே தவிர அதுக்கு விரோதமான அனுபவத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால இது அப்படிப்பட்டதா இல்ல அப்படிங்கறதுனால விஷயமானது வேறு வேறுபட்டதா அறியப்படுறது அப்படிங்கறதுனால இதோடைய பிரவருத்தியானது பலவகப்பட்டது அப்படிங்கறதுனால இது சொரூபத்துல நெளிப்பட்டதா இருக்கு தன்னுடைய சொப்பிரதிஷ்டமா இருக்கே தவிர யாராலையும் கற்பனை செய்யப்பட்டா இல்ல ஏன்னா இது கற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு ஆரம்பிச்சான் விஞ்ஞானத்தினாலேயோ இல்ல மாயினாலேயோ கற்பனை பண்ணட்டும்தானே ஆரம்பிச்சாங்க பௌத்தர்களும் மாயாவாதிகளான வேதாந்திகளும் அப்படி இல்ல இங்க எப்படி இது
கற்பனை செய்யப்பட்டதில்லை, இதனுடைய நிலை இருக்கு. அதனாலதான் விஷயமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அனுபவம் கொடுக்கறது. இல்லன்னு சொல்லி சொன்னா எறும்பு நீங்க வந்து முள்ளு மேல காலை வைக்கலாமே, இல்லாத ஒரு விஷயம் உங்களை எப்படி துன்பப்படுத்த முடியும்? அப்படி இல்ல. அதனால நான் யோகோ சங்கர கந்தோபி அஸ்தி, அது மாத்திரம் இல்ல, இங்க எல்லாரும் ஒரு ஆள் தனியானால கற்பனை பண்ணப்பட்டது அப்படிங்க இல்ல அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் அதே மாதிரி ஞானம் வரல. சரி, கூட்டா கற்பனை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா கலப்படமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், சுகமும் இருக்கும், அதுலயே அந்த மாதிரியும் இல்ல. அதனால சாங்கிய பக்ஷே புனக, சாங்கியர்கள் என்ன ஊத்துக்கிறோம் அதனால அப்படின்னு கேட்டா, வஸ்து திரிகுணம் சலஞ்ச குணவருத்தம் இது, வஸ்துவான திரிகுணம் அதனால சலஞ்ச குணவருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதனால தர்மாதி நிமித்த அபேட்சம் சித்தே அபிசம்மச்சதே, அது தர்மம் முதலியதெல்லாம் சம்பந்தப்பட்டு, தர்மாதி நிமித்த அபேட்சம் தர்மம் முதலியதை சம்பந்தப்பட்டு சித்தத்தோட சம்பந்தப்படுறது, தர்மம் முதலியது காரணமாக சித்தத்தோட விஷயமானது சம்பந்தப்படுறதுனால அந்த தர்மம் முதலியதோட அது மூலியமா பாஸ் பண்ணி போறதுனால எப்படிப்பட்ட தன்மை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அனுபவம் கொடுக்கறது. தர்மம் வழியா போச்சுன்னா அது வந்து சுகபக்தி கொடுக்கிறது, அதர்மம் வழியா போச்சுன்னா துன்பத்தை கொடுக்கிறது. இந்த மாதிரி வேதமானது உண்டாருது. நிமித்த அனுரூபசிச்ச பிரத்யசிய உற்பத்தியமானசிய தேன தேன ஆத்மனா ஹேத்துபவதி, எந்தெந்த மாதிரியான நிமித்தத்தினால தர்மம் முதலிய நிமித்தங்கள்னால எந்த மாதிரியான பிரத்யம் உண்டாருதோ அதுக்கு ஏத்த மாதிரியான அனுபவங்களும் உண்டாருது அப்படிங்கிறது தெளிவா இருக்கீங்க. அப்போ நிமித்தத்துக்கு ஏத்த மாதிரி அனுபவம் அப்படிங்கிறது கேச்சுதாகும். சில பேர் என்ன சொல்றாங்க, என்ன கேச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க திருப்பி பௌத்தர்கள் தான் வந்துடுறாங்க. என்ன சொல்றாங்க, என்ன சொல்றான், சாதாரணத்துவம் பாதமான பூர்வோத்தரேஷு க்ஷணேஷு வஸ்து ரூபம் ஏவ அபஹ்னுவதே. ஞான சகபூஹு ஏவ, ஞானத்துக்கு ஞானத்துக்கு ஒத்து வர்றதா இருக்கிறதா இருக்கும் இந்த அதனுடைய விஷயங்கள். ஏன்னா ஞானமும் விஷயமும் சம்பந்தப்பட்டதா இருந்தாதான் பிரவர்த்தி கொடுக்கறது உங்களுக்கு சுகத்தையோ துக்கத்தையோ அப்படிங்கறதுனால சுகம் முதலிய விஷயங்கள் மாதிரி போக்கியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்லை. ஏன் நச்ச ஏக சித்தா தந்திரம் வஸ்து தத் அப்பிரமாணகம் ததா கிம் சியாத். விஷயமானது ஒரு சித்தத்தினால பிரவர்த்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, உண்டானது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லிருக்கு என்னது, தத் அப்பிரமாணகம் ததா கிம் சியாத், அது அப்பிரமாணக்க நிலையில உண்டாகும் போது என்ன ஆகும், அது அந்த மாதிரி ஏக சித்தத்தினால உண்டாச்சுன்னா அப்பிரமாணகமாகும். அப்ப என்ன ஆகும், விஷயமே ஒண்ணும் விஷயத்தோட ஞானமே உண்டாக முடியாது. இப்படி பாக்குறதுனால ஏக சித்த தந்திரம், ஏக சித்தமா எழுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த விஷயத்தமா அந்த சித்தத்தினால நம்ம அறிய முடியாது அப்படிங்கறது. அதுக்கோசரம் என்ன பண்ணணும், அந்த சித்தத்தை அது சொப்பிரகாசம் ஒத்துக்கணும். நீங்க சித்தமானதே சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சித்தம் சொப்பிரகாசம்னு சொல்லி சொன்னா இந்த சித்தமானது எப்படி அறியும் அப்படின்னா இன்னொரு சித்தத்தினால அப்படின்ட்டு, அந்த சித்தம் இன்னொரு சித்தத்தினால அனவஸ்தா தோஷம் வந்துடும். இதெல்லாம் இங்க தர்க்கத்துல கொண்டு வர வேண்டியது இருக்கும் எல்லா விஷயத்தையும். அதனாலதான் இவங்க எங்க கொண்டு போறாங்க, தர்க்கத்தை எங்க கொண்டு போறாங்கன்னு பாக்கணும். சித்தமானது விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, ஆனா யாரு சித்தத்தை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா சித்தம் புரிஞ்சுக்கல, சித்தம் ஜடம். அது ஞாபகம் வச்சுக்கணும், சித்தம் இங்க சத்வரஸ்தமசாத்மகா இருக்கிறதுனால ஜடம் திரிகுணமா இருக்கிறதுனால அந்த சித்தத்தை புருஷனான நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப அங்கதான் டைரக்டா கொண்டு போயிட்டு இருக்கேன், கொஞ்சமா நம்ம ட்ராக் மாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தர்க்கம் எதுக்கு, பௌத்த என்ன ஒத்துண்டாலும் நமக்கு என்ன பிரயோஜனம், அவன் ஒத்துண்டு போறான், வைசேஷிங் என்ன ஒத்துண்டா நமக்கு என்ன பிரயோஜனம், இப்ப இங்க எங்க எதுக்கு கொண்டு போறான், ஞானம் எப்படி உண்டாருது விஷயத்தை குறிச்சு. அவன் என்ன சொல்றான், பிரத்யக்ஷம்னா என்னன்னு சொல்றான், தார்க்கிகன் வைசேஷிகன் எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜென்யம் ஞானம் பிரத்யக்ஷம். நம்ம என்ன சொல்றோம், நமக்கும் இந்திரியா சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் தான் பிரத்யக்ஷம், ஆனா சித்தமானது அதை பிரத்யக்ஷம் பண்றது இல்ல, சித்தமானது கொண்டு வந்து விஷயத்தை ஸ்தாபனம் பண்றது, புத்தி வந்து விஷயத்தை ஸ்தாபனம் பண்றது யாருக்கு, புருஷனுக்கு, போக்தாவான புருஷனுக்கு. அவன் தான் புருஷன் தான் அதை அனுபவிக்கிறான் சாட்சியா இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. கொஞ்சமா ஏக சித்த தந்திரம் சேத் வஸ்து சியாத் ததா சித்தே வெக்ரே நிருத்தேவா சுரூபம் ஏவ தேன அபராமுருஷ்டம் அந்நிய விஷய பூதம் அப்பிரமாணகம் அக்ரீத சுபாவகம் கேனச்சித் ததானிம் கிம் தத் சியாத். அப்படி விஷயமானது ஒரு சித்தத்தினால் சிருஷ்டி செய்யப்பட்டது அப்படிங்கிற நிலை வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு வந்து வேற எதுலயும் நிலைப்பட்டதா இருக்கு, இல்ல மனசே அழிஞ்சு போச்சு
மனசு வேற இடத்துல நிலைப்பட்ட நிலையிலயோ இல்ல மனசு அழிஞ்ச நிலையிலயோ விஷயத்தை நாம கிரகிக்க முடியாத போயிடும். அப்போ விஷயமானது என்னது? அப்பிரமாணகமா போகும். ஏன்னா இந்த சித்தத்தினால்தான் நிர்மாணிக்கப்பட்டது இந்த விஷயம். இப்ப விஷயமானது எப்படிப்பட்டது? பிரமாணத்தன்மை இழந்துரும். பிரமாணத்தன்மை விஷயம் இழந்துடுத்துனா நீங்க விஷயத்தினால அனுபவிக்க முடியாது எதையுமே. ஏன்னா பிரமாணத்தினால்தான் ஞானத்தை அடைய முடியும். பிரமாணம் அப்படிங்கிறதான பிரமாகரணம் பிரமாணம். பிரமா அப்படின்னா யதார்த்த ஞானம். பிரமா சரியான ஞானம். சரியான ஞானத்தை அடைவதற்கு கருவி பிரமாணம். அப்போ பிரமாண ஞானமான நிலையே தவறி போயிடும். புத்தி அங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல அந்த சித்தமே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, சித்தம் கட்டுப்படுத்தப்பட்டாலும் சரி இல்ல சித்தம் அதுல நிலைப்படலானாலும் சரி, ரெண்டு நிலையிலையும் உங்களுக்கு பிரமாணத்தன்மை எழுந்துரும். அதனால சம்பத்தியமான புனக சித்தேன குத உற்பத்தியதே. அப்படி இந்த சம்பந்தமானது உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி உண்டாகும், எந்த மாதிரியான ஒரு ஒரு ஞானத்தை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏச்ச அஸ்ய அனுபஸ்திதா பாகாக தேச்ச அஸ்ய நஸ்யுஹு. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, எது இங்க எதோட சம்பந்தப்படாம இருக்கோ, எது சம்பந்தப்படலையோ, சம்பந்தப்படாத விஷயமானது உண்மையாவே இல்ல. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். என்ன ஒரு உதாரணம் எடுத்து பார்ப்போம்னா, ஏவம் ஆஸ்தி பிருஷ்டம் இது உதரம் அப்படி நகரிஷதே. ஒருத்தனுக்கு பின்பாகம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவனுக்கு முன்பாகமும் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு வயிறு இல்ல, உடம்பு இல்ல, முன்னாடி பாக்குற ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னாடியும் இல்ல. இப்போ பின்னாடியும் முன்னாடி ரெண்டுமே சம்பந்தப்பட்டதா இருக்கு. முன்னாடி வச்சுதான் பின்னாடி அனுமானம் பண்றோம். இந்த மாதிரி முன்னாடி பாகம் இருக்கு, அதனால பின்னாடி பாகம் ஒண்ணு இருக்கணும் அப்படின்ட்டு. பானையை யாருமே முழுசா பாக்குறது இல்ல. பானையோட ஒரு அவயத்தோட தான் இந்திரியார்த்த சன்னிகாசமானது உண்டாருது. பின்னாடி பாகமானது என்ன ஆறுது? அனுமானத்தினால அறியப்படுறது. பூர்வ ஞானத்தினால அனுமானம் இருக்கு. முன்னாடி பாகம் இருக்கிறதுனால பின்னாடி பாகம் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அனுமான

0: சார் புருஷ சாதாரண, அதனால விஷயம் எப்படிப்பட்டது, சுதந்திரமானது, யாருனாலும் எந்த சித்தினாலும் பந்தப்படுத்தப்பட்டதில்லை, எல்லாருக்கும் பொதுவானது. அந்தந்த விஷயம் அந்த விஷயத்தை எல்லாருமே பார்க்கும்போது அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஞானமானது அந்த விஷயத்துல உண்டாருது. சுதந்திராணிச்ச சித்தானி. இப்போ விஷயம் மாத்திரம் சுதந்திரம் இல்ல, சித்தமும் சுதந்திரம். பிரதி புருஷம் பிரவர்த்தந்தே, சித்தம் ஒவ்வொரு புருஷன்லயும் வேறுபட்டதா இருக்கு. ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்க இந்த சித்தாந்த வேதத்தை இங்க கொண்டு வரா இருக்கும், கொஞ்சமா சித்தாந்தத்தோட விஷயத்தை கொண்டு வந்துருக்காரு. இப்ப பாருங்க, சுதந்திரோ அர்த்த சர்வ புருஷ சாதாரணத்துவாத்து, விஷயமானது சுதந்திரம் ஒண்ணு, ரெண்டாவது சுதந்திரம் சித்தம் சர்வ புருஷ பின்னத்துவாக்கு, ஒவ்வொரு புருஷனுக்கும் வேறுபட்டதா இருக்கிறதுனால சித்தமும் சுதந்திரம். தயோகோ சம்பந்தா உபலப்தி புருஷத்திய போக இது. அப்படி சுதந்திரமான சித்தத்துல சுதந்திரமான அந்த விஷயத்தோட சம்பந்தம் உண்டாகும் போது போகம், இந்திரியார்த்த ஜன்னிகர்ஷ ஞானம், இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம். இப்ப இந்திரியார்த்தம்ங்கிறது சித்தார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம். சித்தம் தான், வேற எங்க கொண்டு வர முடியும், சித்தம் உபஸ்தி இருக்கும்போது இந்திரியத்தோட வழிதானே போகணும். சித்தம்னா என்ன, இந்திரியத்து வழியா போறது சித்தம், வெளியில போய் விஷயத்த பிடிக்கிறது. அதனால இங்க புருஷனுக்கு போகமானது பிரத்யக்ஷமானது உண்டாருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரி, தத் உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம்.
1: தத் உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாத ஞானம்.
0: தத் உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாத அஞ்ஞாதம்.
1: தத் உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாத
0: ஞாதா ஞாதம், ஞாத அஞ்ஞாதம் அர்த்தம். தது உபராக அபேட்சித்வாத் சித்தமானது எந்த விஷயத்த பாக்குறதோ அந்த விஷயத்தோட ராகம் இருக்கணும், சம்பந்தம் இருக்கணும், ரஞ்ச ராகே அப்படின்னு அர்த்தம், ஈடுபாடு இருக்கணும், பற்று இருக்கணும். அந்த விஷயத்தோட சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த விஷயத்தை குறிச்சு ஞானமானது உண்டாக முடியும். அதனால வஸ்து ஞாத அஞ்ஞாதம், சித்தமானது ஒரு விஷயத்தோட சம்பந்தப்படும் போது வஸ்துவானது விஷயமானது அறியப்பட்டதாகிறது, விஷயத்தோட சம்பந்தம் இல்லாத போது விஷயமானது அறியப்படாது ஆறுது. அறிவு அறியாமை இது ரெண்டுமே என்னது, சித்தமானது விஷயத்தோட சம்பந்தப்படுறது படாத நிலைதான். அதனால சொல்லியிருக்கு அயஸ்காந்த மணிகல்பாக விஷயாக அயஸ்த தர்மக்காக சித்தம் அபிசம்பந்திய உபரஞ்சயந்தி அயஸ்காந்த மணிகல்பாக விஷயாக. விஷயம் வந்து காந்தம் மாதிரி, சித்தம் வந்து இரும்பு மாதிரி, அந்த விஷயத்தப்பால் விஷயத்தின் பால் எது ஓடி போய் டக்குன்னு ஒட்டிக்கும். அப்படி ஏனச்ச விஷய விஷயன உபரக்தம் சித்தம் யஹ ச விஷய ஞாத்தக. அப்போ எந்த விஷயத்தோட போய் ஒட்டி நிறுத்தோ இந்த சித்தமானது அந்த விஷயமானது அறியப்பட்டது அப்படின்னு ஆறுது. ஆனா இதுக்கு விரோதமா இருந்தா ததா ததோ அந்யஹ புனக அஞ்ஞாத்தக, இதுக்கு விரோதமா இதோட சம்பந்தப்படாம இருக்கோ அது அறியாத நிலையில உண்டாருது, அறியாமை அப்படிங்கிறது அறியாதது அப்படின்னு ஆறுது. வஸ்துதோ ஞாதா ஞாத சொரூபத்துவாது பரிணாமி சித்தம். அப்ப இன்னொரு விஷயம், சித்தம் ஒரு சீக்கிரட்டா இங்க யோகத்துல யோகத்தோட சித்தாந்தம் சாங்கிய யோகத்தோட சித்தாந்தத்தோட சீக்கிரட் ஒண்ணுன்னா வெளியில வந்துட்டு இருக்கு. ஒண்ணு விஷயம் சுதந்திரம், சித்தமும் சுதந்திரம். இப்ப சித்தத்தோட அடுத்த நிலை கொண்டு வந்திருக்கான், சித்தம் பரிணாமி, சித்தம் மாற்றம் அடையக்கூடியது அப்படின்னு. இப்ப அடுத்த நிலை ஏன்னா மாற்றம் அடையக்கூடியதா இருந்தா தானே யோக சித்தவர்த்தின் சித்தத்தை கட்டுப்படுத்தவே முடியும், மாற்றம் இருந்தாதான் கட்டுப்படுத்த முடியும், மாற்றம் அடையாத விஷயத்தை கட்டுப்படுத்துறது இங்கே முடியும். அப்போ சித்தம் பரிணாமி முதல் சூத்திரத்தையே அறியப்பட்ட விஷயம் தான் இப்ப தீர்மானமா சொல்லியாச்சு சித்தாந்தமாத. எஸ்து ததே எஸ்யூ ததேவ சித்தம் விஷய தசிய. அப்போ சித்தமே விஷயமா இருக்கு எப்போ யாருக்கோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சதா ஞாதாக சித்த விரத்தய தத் பிரபோ புருஷஸ்ய அபரிணாமித்வாத். தத் பிரபோ புருஷஸ்ய அபரிணாமித்வாத் சதா ஞாதாக சித்த விரத்தய தத் பிரபோ புருஷஸ்ய அபரிணாமித்வாத். அப்போ இந்த சித்தத்தை பாக்குறது யாரு, எஸ்யது அப்படின்னு சொல்லிதான், எஸ்யத்துன்னா யாருக்கு இந்த சித்தமானது விஷயமா இருந்தோ, யாருக்கு விஷயமாக முடியும், போக்துக்கு தான், யார் இதை அனுபவிக்கிறாரோ அவர் தான் சாட்சி ரூபமா. யார் அனுபவிக்கிறது சித்தத்தை, ஆத்மா புருஷன் நான் தான். அதனால சதா ஞாத்தாக சித்த விரத்தை, ஏன்னா போன சூத்தத்தை என்ன சொன்னாங்க, சித்தமானது விஷயத்தோட சம்பந்தப்படும் பொழுது விஷயமானது அறியப்பட்டதா இருது, சித்தமானது விஷயத்தோட சம்பந்தப்படாத பொழுது விஷயமானது அறியப்படாததா இருது. அப்போ இந்த சித்தத்தோட இச்சித்தோட ஞானம் எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா, சித்தத்தோட ஞானம் ஆத்மானால உண்டாருது, புருஷனால உண்டாருது. அப்போ புருஷன் எப்போ சித்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்கானோ அப்ப சித்தத்தோட ஞானம் உண்டாகும், புருஷன் எப்ப சித்தத்தோட சம்பந்தப்படலையோ அப்ப புருஷனோட சித்தத்தோட ஞானம் உண்டாகாது

0: அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இது உண்மை இல்ல, அந்த சந்தேகம் வரலாம். அப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி கற்பனையே பண்ணக்கூடாது. சித்தத்தோட இருத்தலும் சித்தத்தோட இன்மையும் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டவன் புருஷன். சித்தத்துல விருத்தி இருக்கிறதும் சித்தத்துல விருத்தி இல்லாததும் ரெண்டு நிலையும் தெரிஞ்சுட்டவன் புருஷன். அதோட சமாதி பரிணாமம் சரி, அதோட விச்சான பரிணாமம் சரி, ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டவன் புருஷன். அதை சொல்றதுனால ஏன் அப்படின்னா மாற்றமற்றவன் புருஷன். மாற்றம் அடையக்கூடியது சித்தம். அந்த சித்த மாற்றம் அடையக்கூடிய சித்தத்தை மாற்றம் இல்லாத புருஷன் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறது காரணம்னால அவன் என்ன காரணத்தினால அவன் மாற்றமற்றவன் அப்படிங்கறதுனால அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதான் சதா ஞாதாஹா, எப்பொழுதும் அறியப்பட்டதா இருக்கிறது. என்னது சித்த விருத்தே, சித்தத்தின் விருத்திகளானது என்ன அலைகளானது யாரு? தத் பிரபோஹோ புருஷஸ்ய, யாருக்கு அப்படின்னா அதனுடைய சுவாமியான புருஷன், அதனுடைய அதை கட்டுப்படுத்துறதான புருஷனுக்கு. அபரிணாமித்வம் ஏன் அப்படின்னா புருஷன் அபரிணாமி மாற்றமற்றவன் அப்படிங்கிறதுனால. எது சித்த பிரபுரு அபி புருஷ பரிணமத்தே தத தத் விஷயாக சித்தவர்த்திய சப்தாதி விஷயவது ஞாதா ஞாதா சிவ. சித்தம் மாதிரி புருஷனும் மாறிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒண்ணு புருஷன் மாறுறான் இல்ல சித்தம் மாறுறது, அதனால விஷயமான தெரியாம ஆயிடுறது. சொல்லுவான் என்னது, நீங்க ஒரே நீர்ல ஓடுற நீர்நிலையில ஒரே ஆளு அதே இடத்த கால வைக்க முடியாது அப்படிமா. ஒண்ணு நீர் மாறுது இல்லாட்டி ஆளு மாறலாம். காலை வச்சுட்டு எடுத்துட்டு திருப்பியும் காலை வைக்கிறேன், நான் வச்ச நீர் வந்து போயிடுத்து, கால் முதல் கால் வச்ச நீர் போயிடுத்து. சரி நான் அங்கேயே நின்று இருக்கேன், தண்ணி ஓடல, இருந்தாலும் போன செகண்ட்ல இருந்த நானும் இந்த செகண்ட்ல இருந்த நானும் வேற வேற. இப்போ ஒண்ணு ஆளு மாறுறது இல்ல தண்ணி மாறுறது, அதே மாதிரி ஒண்ணு சித்தம் மாறுறது இல்லாட்டி புருஷன் மாறுறான். இது ரெண்டுத்தோடையும் தாளமேளமானது சரியா இல்லன்னு சொல்லி சொன்னா, எப்படி ராகத்துல சுத்தி லயமானது சரியா இல்லன்னா பாட்டு ஒழுங்கா இருக்காதோ, அதே மாதிரி புருஷனும் சித்தமும் ஒழுங்கா சம்பந்தப்படலன்னு சொல்லி சொன்னா ஞானமானது உண்டாகாது. அதனால இந்த புருஷனானவன் நித்தியமா இருக்கணும். எப்பவுமே இந்த மாற்றத்தை, ஒரு மாற்றத்தை இன்னொரு நித்தியமான மாற்றமற்றது பார்த்துட்டு இருக்கணுமா இருக்கணும், அப்பதான் ஞானமானது உண்டாக முடியும். அதனால புருஷன் எப்படிப்பட்டவன், சதா ஞாதத்துவம் தூ மனசஹ தத் பிரபோஹ புருஷஸ்ய. அதனால எப்பவுமே அறியப்பட்டதா இருக்கு இந்த சித்தமானது. ஏன் யாருக்கு அப்படின்னா புருஷனுக்கு. ஏன் புருஷஸ்ய அபரிணாமித்வம் அனுமாபேத்தி. இந்த ஞானமானது என்னத்த தெரியறது, எப்பவுமே பார்க்கப்பட்டதா இருக்கு. நான் இப்ப ஒழிச்சுட்டு இருக்கேன், இப்ப தூங்கிட்டு இருக்கேன், இப்ப கனவு இது, எல்லா நிலையும் கனவுலையும் நான் பாக்குறேன், கனவை தூக்கத்திலையும் தூக்கத்தை நான் பாக்குறேன், அப்போ விழிப்புலயும் விழிப்பு நிலையை பாக்குறேன், இப்ப விழிப்புல உள்ள உண்டார சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பாக்குறேன். அதனால என்ன தெரியறது, நான் மாற்றமற்றவனாக புருஷன் எல்லா நிலையையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு புருஷனுடைய மாற்றமற்ற தன்மையை நிரூபிக்கிறது அனுமானத்தினால. என்ன சொல்றான், சித்தமே தன்னையும் பிரகாசிக்கிறது விஷயத்தையும் பிரகாசிக்கிறது. எப்படி அக்னி தன்னையே பிரகாசிக்கிறது விஷயத்தையும் பிரகாசிக்கிறது அந்த மாதிரி அப்படின்னு வைசேஷிகம் முன்னாடி உள்ள வந்து இறங்குறான். அப்படி இறங்கினா தப்பு, உத வாங்குவாசம் அப்படி எல்லாம் முட்டாள்தனா பேசக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா சித்தமானது அக்னி மாதிரி சுவாபாசம்னு சொல்ல முடியாது, தண்ணியே பிரகாசிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன், அது மூன்று குணங்கள் ஆடிய கூடியது, அதுவும் விஷயம். மூன்று குணங்கள் கூடியது, மாற்றமற்றது, மாற்றம் உடையது அப்படிங்கறதுனால அதுவும் விஷயம். விஷயமானதுனால பார்க்கப்படுறது யாருனால, புருஷனால. புருஷனால இந்த பிரகிருத்தியால சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே விஷயமாக அனுபவிக்கப்படுறது, அறியப்படுறது அப்படிங்கறதுனால அதுவும் விஷயம். புருஷனால பார்க்கப்படுறது, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நல்லா இல்லைங்கிறது பார்க்கப்படுறதே. அது மாத்திரம் இல்ல, அக்னி வத்துன்னு உதாரணம் கொடுத்தல, அதுவும் தப்பு. நான் சொல்றேன் என்னன்ட்டு, யதா இத்தனான் இந்திரியாணி சப்தாதேஷ்ச திருஷ்யத்வாத் திருஷ்யத்வாத் திருஷ்யத்வாத் இருக்கு, திருஷ்யத்வாத் ந ஸ்வாபாசானி. எப்படி விஷயங்கள் இந்திரியத்தை மத்த இந்திரியத்தோட விஷயங்களானது எப்படி பிரகாசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அது பார்க்கப்படுறதா இருக்கிறதுனால, ஸ்வப்பிரகாசம் இல்ல அது பார்க்கப்படுறதா இருக்கிறதுனால ஒரு ஒரு தர்க்கத்தினால கணனம் பண்ணிடுறோம். அதே மாதிரி ததா மனோபி பிரத்யே தவ்யம், அப்படித்தான் மனசையும் புரிஞ்சுக்கணும். ஏன், மனசும் விஷயமா இருக்கிறதுனால. சின்னாச்சா அக்னி ரீதி அத்திர திருஷ்டாந்த இங்க அக்னி தான் அப்படி அக்னி வத்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த உதாரணமும் தப்பு. ஏன் அந்த உதாரணம் தப்பு, நகி அக்னி ஆத்மஸ்வரூபம் அப்பிரகாசம் பிரகாசேத்தி. நெருப்பு பிரகாசம் சொல்லி சொன்ன என்னது, எது இதுக்கு முன்னாடி தெரியாம இருக்கோ அந்த தெரியாத விஷயத்து மேல வெளிச்சத்தை போட்டு தெரிய வைக்கிறது. அக்னியில தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா, அந்த தெரியாத விஷயத்த தெரிவிக்கிறதா அப்படின்னா இல்ல. சுபாவமே பிரகாஷம்ங்கிறதுனால தெரியாத விஷயத்த நமக்கு தெரிவிக்கல. அதனால அத உதாரணமா நீங்க கொடுக்க முடியாது. பிரகாஷம் பிரகாஷ பிரகாஷ சயோகியோ திருஷ்ட. பிரகாஷம்னு சொல்லி சொன்னா எப்போ எங்க பிரகாஷம்னு சொல்லி சொல்லப்படுறது அப்படின்னா பிரகாசிக்கப்படுற விஷயமும் அந்த பிரகாஷமும் சேரும் பொழுது உண்டார நிலைதான் பிரகாஷம் சொல்லி சொல்றது. எது பிரகாசிக்கப்படுறதோ எந்த பிரகாசமானது அது மேல படுறதோ இது ரெண்டும் சேரும் பொழுது உண்டார நிலைக்கு தான் பிரகாஷம் அப்படின்னு பேரு. அதனால நச்ச சுரூப மாத்திரே அஸ்தி சயோக. அந்த தன்னிலேயே தன் மேல சம்பந்தமானது இருக்கு, சயோக சம்பந்தமானது இருக்குன்னு சொல்ல முடியாது. சயோகம்னா சேர்க்கை, தன் மேலேயே தனக்கு சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. தானே தன்னோட சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ரெண்டு வேறு விஷயத்தோட உண்டாருதான் சயோகம். சயோக சம்பந்தம் என்ன எப்ப எங்க உண்டாகும், ரெண்டு வேறுபட்ட விஷயத்துல சேர்றது. விபாகம் ரெண்டு ஒன்னா இருக்கிற விஷயம் ரெண்டா பிரியறதுல. அப்போ சயோகம்னா சேர்க்கை, ரெண்டு வேறுபட்ட விஷயமானது சேர்றது அப்படிங்கறதுனால கிஞ்ச அது மாத்திரம் இல்ல. சுவாபாசம் சித்தம் இதி அக்ராஹியம் ஏவ கசிச்சி சப்தார்த்தா சுவாத்ம பிரதிஷ்டம் ஆகாஷம் ந பரப்பிரதிஷ்டம் இத்தியர்த்தம். கிஞ்ச சுவாபாசம் சித்தம் இதி அக்ராஹியம் ஏவ. தண்ணியை தானே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது சித்தம் யாராலையும் கிரகிக்கப்படுறது இல்ல. கசிய சிதித்தி யாருனாலையும் சப்தார்த்த இந்த சொல்லானது இந்த மாதிரி விஷயமானது தன்னைத்தானே பிரகாசிக்கிறது சித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது யாருனாலையும் அறிஞ்சிக்க முடியாது அந்த விஷயத்த. எப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாஷம் எதுல பிரதிஷ்டை அடைஞ்சிருக்கு நிலைப்பட்டிருக்குன்னா தன்னிலேயே பிரதிஷ்டை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா எப்படி தெரியும், அந்த மாதிரி சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது தானே தவிர ஆகாஷம் தன்னிலேயே பிரதிஷ்டை அடைஞ்சிருக்குன்னு ஒரு பேச்சுக்கு சொல்ற மாதிரி இங்கேயும் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றதே தவிர உண்மையாவே அதை அறிய முடியாது. அது இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ புத்தி பிரச்சார பிரதிசம்வேதனாது சத்வானாம் பிரவர்த்தி திருஷ்யதே. தன்னுடைய புத்தியுடைய மாறுபாடு நிலை உண்டாகும் போது சத்துவம் முதலிய குணங்களுடைய பிரவருத்தியானது பார்க்கப்படுறது. என்ன, நான் சத்துவ குணம் உடையதா சந்தோஷமா இருக்கேன், ரஜஸ்தன்மா இருந்ததுன்னா குருதோகம் அப்படின்னு கோபமா இருக்கேன் அப்படின்னு தோறது, அப்புறம் தமஸ் இருந்ததுன்னா பீதோகம் பயம் உடையவனா இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி அகம் அமுத்திரமே ராக அமுத்திரமே குரோதகைதி. அதே மாதிரி சத்வரஜ தமஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த விஷயம் எனக்கு விருப்பப்பட்டதா இருக்கு, இந்த விஷயம் எனக்கு விருப்பம் உடையதா இருக்கு வெறுப்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துல மாறுபாடான நிலையானது உண்டாருது சித்தத்துல. அந்த சித்தத்தை நான் பாக்குறேன், அந்த சித்தத்தோட மாற்றத்தை புரிஞ்சுக்கிறேன். அதனால எதோ புத்தேகே அக்ரஹணே நயுக்தம். இது ஆத்மானால புருஷன்னால அறியப்படல அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படி சொல்ல முடியாது, நான் கோபமா இருக்கேன்னு யாருக்கும் ஞானம் உண்டாகாது. நிறுத்துங்க, இங்க ஒரு விஷயம் நீங்க மறந்து போயிட்டீங்க. என்ன, புருஷன் நீங்க உங்களுடைய கற்பனையை திணிக்கிறதுக்கோசம் நீங்க சொல்றீங்க புருஷன் சித்தத்தை பாக்குறான் அப்படின்னுட்டு. இந்த இடத்துல அப்படி ஏத்துக்க கூடாது. யாரு பௌத்தம் சொல்றான், சித்தம் பூர்வ சித்தம், ஏன்னா ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு ஆலய விஞ்ஞானம் ஸ்மரணம் எல்லாமே எல்லாமே பஞ்ச ஆலயம் சொல்லி சொல்லுவான். அது அந்த அஞ்சுமே வந்து சேர்ந்து கூட்டம் வந்து சேர்றது. ஒரு கூட்டம் அந்த ஆலய விஞ்ஞானம் ஒண்ணு வர்றது, அடுத்த ஆலய விஞ்ஞானம், இந்த ஆலய விஞ்ஞானத்துக்கும் அந்த ஆலய விஞ்ஞானத்துக்கும் முன்னாடி உள்ள ஆலய விஞ்ஞானத்துக்கும் ரெண்டாவது ஆலய விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ரெண்டாவது ஆலய விஞ்ஞானம் முன்னாடி ஆலய விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுனால இங்கேருந்து அந்த மேரத்தான்ல ஓடும் போது தி குடுத்துருவான்ல அந்த மாதிரி இவன் எடுத்து கொண்டு போய் கொடுப்பான், அவன் எடுத்துட்டு ஓடுவான். அந்த மாதிரி முதல் விஞ்ஞானமானது ஆலய விஞ்ஞானமானது ரெண்டாவது ஆலய விஞ்ஞானத்துக்கு கொண்டு போய் ஞானத்தை இப்ப நான் என்ன வச்சுருக்கேன் இதான்ப்பா அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துரும். அவன் உடனே என்ன பண்ணுவான், அடுத்த ஆளு கொடுப்பான். இப்படி சித்தமானது புது புது சித்தம் கிரியேட் ஆகுது, ஒன்னாவது சித்தம் ரெண்டாவதுக்கு ரெண்டாவது சித்தம் மூணாவதுக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏக சமயேச உணா உபய அனவதாரணம். ஏக சமயேச உபய அனவதாரணம். அப்படி இங்க ரெண்டு விஷயம் ஆகுது. சரி, அதுக்கு அடுத்த சூத்திரத்தை வருது. இப்ப இங்க என்ன சொல்றாரு, இந்த தண்ணியும் கிரகணம் பண்ணிக்கிறது விஷயத்தையும் கிரகணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒத்துண்டான்னு வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல சித்தமானது ஒரு சித்தம் தான்ப்பா, சித்தம் தண்ணியும் கிரகணம் பண்றது விஷயத்தையும் கிரகணம் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏத்துக்க முடியாது. ஏன், ஏக சமயேச்ச உபய அனவதாரணம். ஒரே நேரத்தை தன்னையும் விஷயத்தையும் பிரகாசிக்க முடியாது, சித்தத்தினால புரிஞ்சிக்க முடியாது. பரரூப அவதாரணம் யுக்தம் க்ஷணிக்கவாதினோ எது பவனம் சைவ கிரியா ததை வச்ச காரகம் இது அப்யுகம. கணிக்கவாதிகள்ல அவங்க என்ன சொல்றாங்க, எது இருக்கோ அதுதான் கிரியா, அதுதான் காரகம், அதுதான் செயல், அதுதான் வேற்றுமை, எல்லாத்தையும் அதே அந்த செயல் நடக்கிற இடத்துலயே சொல்லிடுவான். என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயம்தான் செயல், அந்த விஷயம்தான் விஷய வேற்றுமை காரகம். செய்பவன், செய்யப்படும் பொருள், இந்த மாதிரி எல்லாமே மாற்றமும் அங்க வந்துடும் அந்த விஷயத்திலேயே அவனுக்கு உண்டாகும். ஆனா நம்மளுடைய சித்தாந்தம் அது இல்ல. ஏன் இதுதான் வேதாந்திக்கு விரோதமா சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துருவான். என்ன வேதாந்தி என்ன சொல்லுவாங்க, வேதாந்திகள் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டான்னா அவன் விவகாரத்தை எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, அங்க பர புருஷனை ஆலிங்கனம் பண்ண முன்னாடி நாள் அனுபவிச்ச சுகத்தை, வேற்று ஆடவனோட அனுபவிச்ச சுகத்தை ஒரு பொம்பளையானவள் வீட்டு வேலையை செய்யும் பொழுதும், ஒரு ஆம்பளையானவன் கூட எடுத்துக்கலாம், வீட்டு வேலையை செய்யும் போதும் எப்படி மற்ற வேலைகளை செய்யும் போதும் அவனுடைய அந்த அனுபவமானது ஞாபகம் வந்துட்டு இருக்குமோ, அதே மாதிரி சித்தத்துல இவனுக்கு அந்த ஆத்ம சுகமானது மறைஞ்சே போகாது அப்படிம்பாங்க. சித்தத்துக்கு ஆத்ம அனுபவமும் இருக்கு, சித்தத்துல லௌகிக அனுபவமும் ஒரே நேரத்துல இருக்கு. நான் வேலை செய்யும் போது, நடந்துட்டு இருக்கும் போது, போகும்போது, வரும்போது, எல்லா நேரத்தையும் நான் ஆத்மாவை அனுபவிச்சுட்டு இருக்க முடியும். அது எப்படி நடக்கும்போது மூச்சு விடுறியா? அப்படி வா, அப்படி வந்தான்னு நான் சொல்றேன். மூச்சு விடும் போது நடக்கிறது இல்ல, நடக்க விடும் போது மூச்சு விடுறது இல்ல. இதோடைய வேகமானது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, இதோடைய இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவனுக்கு புரியறது இல்ல. அப்படிமா இடைவெளி எப்படின்னா, கமலதளம் இருக்கு, கமலதளம்னா தாமரை இதழ் இருக்கு, தாமரை இதழ் ஒரு 100 இதழ் வச்சிருக்கீங்க, ஒரு ஷார்ப்பான பின் எடுத்து சொருகுறீங்க அப்படின்னு இறங்கிடும். ஆனா ஸ்லோ மோஷன்ல இறக்கி பாருங்க, அதை ஸ்லோ மோஷன்ல ஓட்டி பாருங்க அந்த வீடியோவை, என்ன ஆகும், ஒரு ஊசியில ஒரு எதழ குத்தி அது கிழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த எதழுக்கு போகும், ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த எதழுக்கு போகும். அப்போ அதே மாதிரி உனக்கு இந்த கேப் தெரியாததுனால நீ நடக்கும் போதே பேசுறேன், பேசும் போதே மூச்சு விடுறேன்னு நினைச்சுட்டு இருக்க, அது உன்னுடைய முட்டாள்தனம் அப்படிமா. அதனாலதான் இயக்க சமயச்ச உபய அனவதாரணம் இந்த சுத்தத்தை இறக்கி விட்டுருவான். அப்ப என்ன சொல்றது, அப்படி இல்ல வேதாந்தி அங்க அதுக்கு பதில் சொல்லுவான், அப்படி இல்லப்பா நீ சொல்ற மாதிரி இல்ல, இதுக்கு அர்த்தம் இதுக்கு வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாந்தி அர்த்தம் சொல்லுவான். அங்க பாப்போம் வேதாந்தியோட விஷயத்த காரக இது அபியோகம், அவங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயத்த ரெண்டு இடத்தையும் ஒத்துக்கிறாங்க. சியார் மதி, சரி இது இருந்துட்டு போகுது. ஸ்வ ரச நிருத்தம் சித்தம் சித்தாந்திரேன சமன்வந்திரேன கிருஷ்யதே, தன்னுடைய சித்தமானது இன்னொரு சித்தத்தினால கிரகணம் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் முடியாது. ஏன், சித்தாந்திர திருஷ்யே புத்தி புத்தே அதிப்பிரசங்க ஸ்மிருதி சங்கரஸ்ச புத்திர புத்தே அப்பிரதிசங்க சித்தாந்திர திருஷ்யே புத்தி புத்தே அப்பிரதிசங்க ஸ்மிருதி சங்கரஸ்ச புத்தி புத்தே அப்பிரதிசங்க சித்தாந்திர திருஷ்யே, வேற சித்தத்தினால பார்க்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆலய விஞ்ஞானத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. புத்தி புத்தே அதிப்பிரசங்க, அதிப்பிரசங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த புத்தி அடுத்த புத்தினால, அடுத்த புத்தி அடுத்த புத்தினால, அடுத்த சித்தம் அடுத்த சித்தத்தினால, ஒரு ஒரு சித்தத்துக்கும் ஒரு ஒரு சித்தம் அனவஸ்த அதிப்பிரசங்கம்னா ஒரு முடிவற்ற நிலை உண்டாயிருக்கும். ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு, மூணுக்கு நாலு, நாலுக்கு அஞ்சு அப்படின்னு முடிவு இல்லாத நிலை போயிட்டு இருக்கும். அது மாத்திரம் இல்ல, முதல் சித்தத்தை பார்த்தது ரெண்டாவது சித்தம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, முதல் சித்தம் பார்த்ததும் ரெண்டாவது சித்தம் பார்த்ததையும் கன்ஃபியூஷன் உண்டாகும். அதனால ரெண்டு பிரச்சனையும் இருக்கு, அதனால இது தப்பு. அது சித்தம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: நள்ளிரொளில் நட்டம் ஆடும் நாதனேன்னு சொன்னாலே போதுமே. ஏன் மாணிக்கவாசகர் வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறார், பயின்று ஆடும் நாதனே? அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப திரும்ப உயிர்களுக்காக, உயிர்களை இயக்குவதற்காக அவனுக்கு சலிப்பே வர்றதில்லை. இவ்வளவு தடவை பிறக்க வைத்தும் இவனுக்கு என்ன ஞானம் வரலையே அப்படிங்கிற சலிப்பு இறைவனுக்கு வரவே வராது. எவ்வளவு ஒரு பெரும்
1: கருணையாளன்.
0: அதாவது திரும்ப திரும்ப அந்த நடனமானது உயிர்களுக்காக திரும்ப திரும்ப நடக்கும், பயின்று ஆடுதல். ஆமா, அதாவது இந்த ஐந்தொழில வந்து திரும்ப திரும்ப செய்யற, ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுறதில்ல. பயிலுதல் என்றாலும் அதே பொருள் தானே, பயிற்சி. பயில் என்ற வார்த்தை பயிற்சிங்கிற வார்த்தை வருது, பயில் பிளஸ் சி பயிற்சி. நவில் தரும் நூனயம் போலமே பயில் தரும் பண்புடையாள நட்பு. பயில்ங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பல இடத்துல பயன்படுத்துறேன். புரிதல்னாலும் அது அப்படிதான், திரும்ப திரும்ப ஒன்னு செய்வது புரிதல். அதனால நாங்க என்ன சொல்றாருன்னா, அங்க புரிதல்ங்கிற வார்த்தை ஏன் போடுறாருன்னா, உயிர்கள் மறுபடியும் பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து எத்தனையோ தடவை அந்த வினைக்கீடாக பிறந்து கொண்டே இருக்கின்றன. அதில் கால இல்லையே, எத்தனை டைம், ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஹவ் பீன் பார்ன் ஒரு கேள்வியை கேட்டார். ஹவு மெனி டைம்ஸ், என்ன சொன்னாங்க, இன்ஃபினிட் டைம்ஸ், இன்ஃபினிட். எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்ப திரும்ப அந்த ஆணவ மலத்தின், அதாவது அந்த ஆணவ மரம் வந்து செயற்பாடற்று போகிற வரைக்கும் பறக்க வைக்கிறேன். ஆணவ மரம் பாதிப்பு உயிருக்கு எப்போ வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் பண்றேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, அந்த ஞானம் ஒன்றை கொடுத்து விடுவேற்றை தருகிறேன். அதுல இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிடுங்க, அந்த உயிர்கள் வந்து அந்த ஆணவ மரத்தோடு கூடியிருக்கும் பொழுது அனாதி கேவலம், அனாதி கேவலம். இப்ப நம்ம நிக்கிற நிலை வந்து சகலம். இப்போ சகல நிலையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள், அப்படி ஈக்குவேஷன் போட்டுக்கிட்டா ஈஸியா புரிஞ்சிடும். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள். இந்த நிலைக்கு தான் என்ன சொன்னாங்க, சகலம். சகலம்னால என்ன, வார்த்தையிலேயே ஆல், சகல விதமான சொத்துக்கள். நீங்க வார்த்தை சொல்லுங்க, சகலம். சகலம்னா எல்லாம் சேர்ந்து, அதனால இந்த இதுக்கு வந்து சகலம் என்ற வார்த்தையவே இங்க சொன்னது காரணம். எல்லாமே இந்த வார்த்தை அந்த டெர்மினாலஜிக்குள்ளேயே அந்த பதில் இருக்கு. அந்த ஞான குரு வந்து வரணும். எப்பொழுது குரு வருகிறார் என்றால், குருவை நாம் அடையாளம் காண முடியாது. நமக்கு ஞானத்தை உணர்த்துகின்ற குரு எங்கே இருக்கிறார், எப்படி வருவார்? ஆகவே ஆனா என்ன செய்யாரு, ஞான குரு தான் மாணவனை ஐடென்டிஃபை பண்ணுவார். யூ கேனாட் ஐடென்டிஃபை த குரு, பட் த குரு வில் ஐடென்டிஃபை யூ. அதாவது அந்த ஞானத்தை பெறுவதற்குள்ள தகுதி அதுக்குதான், அது வருவதற்கு என்ன சொல்றது. இப்ப அண்ணன் கேட்டா ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்ப அது வரைக்கும் நம்ம சும்மாவே இருக்கிறா சார் அப்படின்னு கேள்வி வருது. அவர் வர்ற அன்னைக்கு என்னைக்கு வருவார்? அதுதான் என்ன சொன்னாங்க, அதுவரைக்கும் நீ இறை வழிபாட்டை செய்து கொண்டிருந்தால் அந்த தகுதியுடைய குரு, ஞான குருவை அவர் அனுப்பி வைக்கிறார் அவரை. இப்ப எல்லாருடைய ஞானிகளையும் பாருங்க, எல்லாருக்கும் மெய்கண்டாரும் தன்னுடைய மாணவன் இவர்தான் என்பதை ஐடென்டிஃபை பண்றார். அதே போல சிவயோகசாமியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், இவர் தகுதியுடைய குருனார் என்று கேட்ட பிறகுதான் யாரடா நீ, பாரடா உள்ளே. அப்ப என்ன தெரியும்னா, இவர் அவரை ஐடென்டிஃபை பண்ணல, இவர் வந்து பெறுவதற்கு தகுதி உடையவர் என்பதை அவர் தெரிகிறார். அப்படிதான் எல்லாருடைய, எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அப்படிதான் வருது. ஆனா அந்த குரு வந்து நாம் செய்கின்ற தவம் காரணமாக, தவத்தினில் உணர்ச்ச, அது தவம் காரணமாகத்தான் குரு வர்ற. பல்வேறு பிறவிகளிலே நாம் செய்த தவம் இருக்கு இல்லையா, அந்த தவம் தான் நல்ல குருநாதரை இறைவன் வந்து சேர்த்து வைக்கிறார். அப்போ அந்த இறை வழிபாடு எதுக்கு உதவுது, அதான் கேள்வி. இறை வழிபாடு எதுக்குன்னு கேட்டா, அது தாய்மானவர் பேர் சொல்வார், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல சத்குருவும் வாய்க்கும் என்றோ பராபரமே. அப்ப இறைவருக்கு நாம் செய்யக்கூடிய மூர்த்தி வழிபாடு, தீர்த்த வழிபாடு, யாத்திரைகள், பல தலங்களுக்கு போறோம், காசி ராமேஸ்வரன் போய் வணங்குறோம், கோயில்களில் பூஜையெல்லாம் பண்றோம், இதெல்லாம் என்ன செய்யறாருன்னா, நாம் செய்யக்கூடிய அந்த சரியகிரிகளை ஏற்றுக்கொண்டு நமக்குரிய குரு யாருங்கிறத அவர் செலக்ட் பண்ணி அனுப்புற. எனக்கு குரு இல்லாம ஞானம் இல்லை அப்படிங்கறத அத சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மெத்தேடு, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மெத்தேடு வேற, பிள்ளையாளர் இருக்கு மெத்தேடு வேற, விஞ்ஞான இருக்கு மெத்தேடு வேற, இந்த மெத்தேட மாத்திர. ஆனா குரு எல்லாருக்கும் வேணும். இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு தான் என்ன பண்றாருன்னா, அவரே வந்து ஒரு இன்னொரு மானுடனுடைய, அவரும் நம்மள குருவும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான், அவருடைய ஆன்மாவில் நின்று கொண்டு அந்த அருள் பெறுகிறார். அது சைதன்ய சொரூபின்னு பேர். அதுக்கு பேரு நம்ம குருவினுடைய ஆன்மா இருக்கார் இல்லையா, நம்முடைய ஞான குரு இருக்கார், ஞான குருவுடைய பாடி நம்மள மாதிரி தான் இருக்கு. குருவுக்கும் நம்மள மாதிரி தான் சப்த தாதுக்களான உடம்பு தான் அவருக்கு இருக்கு இல்லையா, ஆனா அவருடைய ஆன்மா இருக்கே, அந்த ஆன்மாவை தன்னுடைய நிலைக்களமாக கொண்டு அவர் வந்து சிவபெருமான் அருள் செய்யும் பொழுது அதுதான் உண்மையான ஞானம் வருகிறது. ஆனா ஞானம் வந்து குருவிட்ட இருந்து டிரான்ஸ்பர் ஆகல, அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஞான குரு வர்றாரு, ஞானம் வந்து குருவிட்ட இருந்து நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல, அவருடைய சந்நிதி, அதாவது அவருடைய சந்நிதியில வருது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாங்க, இப்ப சூரியன் படுகிறது, சூரியகாந்த கல், ஒரு அருமையான உதாரணம் சொன்ன. ஞானம் வருவதற்கும் அந்த குரு வருவதற்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லும்போது சித்தியாக சொல்றாரு, சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுவாவோல் ஆரியநாம ஆசான் வந்து அருளால் தோன்று அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அதாவது சூரியகாந்த கல்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல் மேல சூரியனுடைய கிரணங்கள் படும் பொழுது நெருப்பை கக்கும். சூரியகாந்த கல்ல நெருப்பு வரும், அந்த நெருப்பு எங்கிருந்து வருதுன்னா கல்லுக்குள்ள இருந்து வருது, சூரியன் இருந்து வரல. அதுக்கு பொட்டன்சியலா இருக்கக்கூடிய நெருப்பு சூரியனுடைய கிரணங்கள் பட்ட உடனே அந்த சூரியகாந்தக்கள் நெருப்பை கக்குது. அந்த நெருப்பு சூரியன் இருந்து வரல, ஆனா சூரியன் சந்நிதி இல்லாமே வராது, சூரியனுடைய பிரசன்ஸ் வேணும், ஆனா சூரியன் இருந்து வரல. அதே போலதான் ஞானகுருடைய பிரசன்ஸ் வேணும், ஆனா ஞானகுருட்ட இருந்து நான் டிரான்ஸ்பர் ஆகி நமக்கு ஞானம் வரல. நமக்கு ஏற்கனவே பல பிறவிகள் செய்த சரீகிரியா யோகங்கள் தான் ஞானத்தை கொடுக்கிறது. ஆனா சூரியன் எப்படி சூரியன் சந்நிதி இல்லாம அது நெருப்ப கக்குதோ நெருப்பு கக்காதோ, அதே போலதான் இந்த ஆன்மா ஞானத்தை அடைய முடியாது. திருமூலர் அப்படிதான் சொல்ற, சூரிய காந்தமும் சூழ்வன்மும் போலவே, சூரிய காந்தம் சூழ்வஞ்சை சுற்றிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்றமும் அற்ற நலன்களே. இது திருமந்திரம், இதே திருமந்திரத்தான் சரியான சித்தியா இல்ல, இதே கருத்தை
1: விரிக்கிறேன்.
0: சூரியகாந்த கல்லினிடத்தே, எட்டாம் ஜோதி இருந்தோம், சூரியகாந்த கல்லினிடத்தே அது அகர வரிசை இருக்கு இல்லையா, அது நம்பர் இருக்கா இல்ல, நூத்தி ஐம்பதாவது பாடலா இல்ல, நூத்தி பக்கம் பாருங்க, படிங்க நீங்களே சத்தமா படிங்களே, எல்லாரும் கேட்கிறாங்க.
1: சூரிய காந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்று இடச்சோதி தோன்றுமாவோல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவின் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்ற தானும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பாரியனுமாய்
0: அரியனுமாய்
1: நேரியனாய் பரியனுமாய் உயிர்குயிராய் என்றும் நின்றெல்லாம் உன்னிகழ்ந்து தோன்றும்.
0: பாடலை வைத்துக் கொள்ளுங்க, நான் சொல்றேன் பாருங்க, அதை எப்படி பதம் பிரிக்கணும்னு அந்த பாட்டை கவனிங்க. சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாவோல், எப்படி பிரிக்கிறேன் பாத்தீங்களா, ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்ற சூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலையெல்லாம் முன்னிகழ்ந்து தோன்றும். என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க ஆரியன்கிற வார்த்தை யாருக்கு சொல்லாத பாத்தீங்களா, ஞான குருவுக்கு தான் ஆரியன்கிற. நம்முடைய திருமுறைகள்லயும் சரி சாத்திரங்களையும் சரி, ஆரியன்கிற வார்த்தை இறைவனுக்கும் ஞான குருவுக்கும் மட்டும்தான் சொல்லுவாங்க. மங்கோலியால இருந்து வந்தவங்க சொல்ல மாட்டாங்க ஆரியன் என்ற வார்த்தைக்கு. இது சொன்ன தமிழ் அகராதியில ஆரியன் என்ற வார்த்தைக்கு நிகழ்ந்துல என்ன பொருள்னா, அப்பளுக்கு இல்லாதவன். அது வந்து ஜாதி பத்தியோ இனம் பத்தியோ மொழி பத்தியோ வரவில்லை. அதான் ஆரியன் என்பது எந்த விதமான அப்பளுக்கு இல்லாதவன். அது இறைவனுக்கு தான் அது பொருந்தும். அது ஞானாசிரியருக்கு உபச்சாரமா சொல்லப்படும். ஏன்னா அவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் தான் அவங்க, அவங்களுக்கு சொல்லப்படும். ஆரியன்கிற வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட் வந்து பூரியன். தமிழ் மொழியில ஆரியனுக்கு ஆப்போசிட் திராவிடன் இல்லை, ஆரியன் பூரியன். எல்லா தீய குணங்களும் இருக்கிறவனுக்கு பேர் பூரியன், எல்லா நல்ல குணங்களும் இருக்கிறவன் பேர் ஆரியன். அதனாலதான் திருவள்ளுவர் பூரியன்கிற வார்த்தையை ரெண்டு இடத்துல பயன்படுத்துற, திருவள்ளுவரே பயன்படுத்துற.
2: பூரியார் கண்ணும் உள,
0: பூரியார் கண்ணும் உள. என்ன நுட்பம் பாரு, இதெல்லாம் ஒரே கேட்கறதுனாலதான் நம்ம ஏதோ வைத்துக்கொண்டு. ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடியான ஆன்மாவில் தோன்றும், தோன்ற துரியனாம் சிவன் தோன்றும். அப்ப என்ன தோணுமா, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வேற, இந்த உயிரை இயக்கின இறைவன் வேற. அதனால துரியனாம் சிவனும் தோன்றும், தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அது என்ன அர்த்தம் தெரியுமா, தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அப்ப என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மா சர்வ லோகங்களையும் வியாபித்திருக்கிறது. அது தெரியுமா, இதுவரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆன்மா இஸ் கன்ஃபைன்ட் டு அவர் பாடி, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் போயிட்டு இருக்கோம், எல்லா காரியங்களும் நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலேயும் இருக்கு. இந்த ஆன்மா வந்து எல்லா லோகங்களிலும் வியாபித்திருக்குங்கிறது தெரியுமா. அதனாலதான் தொல் உலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். ஆன்மாவுக்குள்ளதான் உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ள ஆன்மா இல்ல, தன்னுள்ளே தோன்றும். அங்க என்ன சாமி எழுதுவார், உரை எழுதும்போது அங்க எழுதுவாரு, ஒரு ஞானாசிரியன் வந்து உபதேசம் செய்யும் பொழுது அந்த ஞானாசிரியன்டருந்து ஞானம் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல. ஞானம் எங்கிருந்து வருது, பொட்டன்சியலா வித்இன் யுவர் வித்இன் யுவர் சோல், அது அவருடைய சந்நிதியில வருது. அந்த சூரியகாந்த கல் எப்படி சூரியனுடைய சந்நிதியில் நெருப்ப கற்குமோ அது போல, அது திருவுருப்பையிலையும் வரும். திருவுருப்பையிலும் இந்த கருத்து சொல்றேன், நற்கள் பான் ஒளி அனல் படின் சொல்ல இந்த திருவுருப்பையில எல்லாத்துமே வரும். பாடல் நம்பர் எனக்கு மறந்து போச்சு, அதே கருத்து வருது திருவுருப்பையிலே வருது. சன்னியாசி ஞானம், அது நம்பர் என்ன, ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கணல் பானு நற்கள் பானு ஒளிய அனல் படி, பானு ஒளிய படி. சூரியன் இல்லாம, சூரியன் இல்லாம அனலை நெருப்பு சூரியகாந்த கற்குமானால் இப்படி சொல்ற டிவோர்ஸ்ல வர்றேன். அந்த ஞானாசிரியம் இல்லாம ஞானம் வரும், திருவுருப்பையிலே அது வருது எல்லாமே. அத சாமி எழுதும்போது சொல்வாரு, ஆசிரியன் நூற்பொருள் உரைக்கும்படி ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு சென்று பற்றுவது. சாமி எழுதுறாரு எப்படி, அவங்க ஒருக்கு அந்த ஞானிகள் பார்க்கிற பார்வை தான் வித்தியாசம். இப்ப இதே பாருங்க, நான் சொன்ன இந்த திருச்சதகம் அந்த இதை நம்மளும் தான் படிக்கிறோம், திருவாசகத்தையும் நம்ம எத்தனை பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த உண்மை நமக்கு புலப்படுதா, அங்க சொன்னது முதல் உற்பவம் இங்க சொன்னது புனல் உற்பவம் நமக்கு தெரியுதா இல்லையா, விச்சதின்றியே உலகி செய்வா என்னும் முதல் உற்பவம், பின்னாடி சொன்னது புனல் உற்பவம் நமக்கு தோணுதா திருவாசகத்தை படிச்சா, அது தோணாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அந்த பாடலை ஒரு ஞானி பார்ப்பதற்கும் நீ பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் திருவாசகம் ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிது. திருவாசகத்தை ஓதலாம் நீ அவ்வளவுதான், உணர முடியுமா என்ன முடியாது. திருவாசகம் ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிது. அதான் சொல்ற ஆசிரியன் ஞானமே மாணாக்கன் மாட்டு பற்று சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அடுத்த பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். உரை ஞானிகளுடைய உரைங்கிறது ஆசிரியன் அந்த நூற்பொருளை உரைக்கும் மொழி. ஆசிரியன் ஞானமே மாணாக்கனுக்கு வரல. ஆசிரியன் ஞானமே மாணாக்கன் மாட்டு சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அடுத்த பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். சிவஞான சித்தியாருக்கு அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரையும் சிவாகிரகர்களுடைய உரை ஞான பிரகாசருடைய உரை அது பெரிய பின்னாடி வந்து திருவிழங்கம் பிள்ளை இவ்வளவு சிவஞான சுவாமிக்கு அப்புறம் தான் அவருடைய அறுவர் உரை மூ திருவிழங்கம் பிள்ளை உரை எழுதுகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஆறு உரை இருக்குது. இவருக்கு ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரைய அதை எடுத்துட்டு அப்படியே நமக்கு விளக்குறாரு திருவிழங்கம் பிள்ளை. பின்னாடி வந்து ஆறு பேருடைய உரைக்கு அப்புறம் சிறந்த உரை திருவிழங்கம்புள்ள உரைதான் சிவஞான சித்தியார். ஒரு மாணிப்பாய் உங்க எல்லாம் மாணிப்பாயில தான் அவதாரம் பண்ணியிருக்கிறார் சித்தியார். அது எவ்வளவு பெரிய இப்பேற்பட்ட ஸ்காலர்ஸ் எப்படியெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த பாரம்பரியம்லாம் தெரியாம தான் நாம வந்து யார் யாரையும் உரையெல்லாம் கேட்டு எப்படிப்பட்ட ஒரு நிலை. அதுபோல அந்த அந்த வர வர அந்த சகிகிரி யோகத்தை செய்யும் பொழுது அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கிறார். நீ ஒழுங்கா சைவனை வழிபட்டு வந்தா உன்னுடைய ஞான குரு உன்னுடைய தவத்துக்கேற்ற குருவை அவர் வந்து அவரே கூட்டு வைப்பார். அவர் வந்து அறிவிக்கணும் உன்னையே நீ அறிவாய் தன்னை அறி எல்லாம் சொன்னாங்களே அதுதான் நம்ம ஆன்மா எப்படிப்பட்டதுங்கிறது ஞான குரு தான் அறிவிக்க முடியும். அது வரும்போது ஆன்மாவுடைய சுரூப லட்சணத்தை அறிய முடியுது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த வகையில் இன்றைக்கு ஓரளவுக்கு பல செய்திகளை பார்த்திருக்கிறோம். அப்புறம் இந்த உதாரண வெண்பாக்கள் நிறைய வரும். உதாரண வெண்பாக்கள்ல ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய மெய்கண்டாரே அது காட்டல. அதாவது சில உண்மைகளை வந்து ஒரு உலக நடையில வைத்து நமக்கு விளக்குற அப்படி வந்து இதுல நிறைய விஷயங்களை சொல்வேன். அதோடு அந்த இந்த பாட்டில் முக்கியமான குறிப்பு அந்த அன்றே என்பது அசை என்றும் கொள்ளலாம் தமிழ்ல, இல்லைன்னா அன்றே அனாதியே நிற்கும் என்றும் கொள்ளலாம். ரெண்டும் சொல்லியிருக்கேன். அன்றே என்பது அசையாம வரும். அசைங்கிறது செய்யுள் ஓசைக்காக வர்றது, அதுக்கு பொருள் கிடையாது. அப்படி வந்தா இலக்கணம் அதுக்கு பேர் அசை. அது ஓசைக்காக வராது, இல்லைன்னா அந்த சூத்திரத்தில் ஓசை வராது. நிற்கும் அன்றேன்னு சொல்லும்போது அந்த ஓசை நயம் வருது. அதனால அது வந்து அசை என்பது என்னன்னு கேட்டா யாப்புக்கும் ஓசைக்காக வருவது, ஆனா அதற்கு என்று ஒரு பொருள் கிடையாது. ஏன்னா செய்யுள் வரும்போது யாப்பு முக்கியம் ஓசை முக்கியம் வைத்துக் கொள்ளும். அசை இந்த அசை அப்படிங்கிறதுக்கு தான் அவர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவார் ஈபோனிக் இன்கிரிமெண்ட் அசை. அது போல இங்கிலீஷ் வார்த்தை ஈபோனிக் இன்கிரிமெண்ட் EUPHONIC ஈபோனிக் இன்கிரிமெண்ட் போப்போட டிரான்ஸ்லேஷன். அப்ப என்ன இலக்கணம் படிச்சிருக்காரு பாரு, அது எப்படி எல்லாம் அந்த மொழியை வந்து என்னமா படிச்சிருக்கிறாங்க பாருங்க.
1: இன்கிரிமெண்ட்
0: அன்றே நிற்கும் என்று அன்றே நிற்கும் என்றால் அனாதியே நிற்கும் அப்படியே சாமி சொல்ற அன்றே நிற்கும் அனாதியே நிற்கும் என்று வைத்துக்கலாம். அசை என்று கொள்ளுவாரும் உடன், அதாவது சில என்ன அசை என்று கொண்டாலும் வந்து அந்த எப்பொழுதுமே எப்ப தப்ப சொல்லுவாங்கன்னா சித்தாந்தத்துக்கு விரோதமா பொருள் வந்ததுன்னா அது கூடாதுமாங்க. ஒரே ஆசிரியர்கள் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா அப்படியும் சொல்லலாம், ஆனாலும் அது அன்றே நிற்கும் என்று சொல்வதுதான் சிறப்பு. ஏன் அசை என்று கொள்ளுவானும் உடல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அவர்களுக்கு அந்த கமெண்டேட்டர்ஸ் ஒரு ஸ்டைல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்றேன், அது கண்டிப்பா சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஒரு முறை விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க, விவேகானந்தர் அது இந்த சுவாமிகளுடைய வரலாற்றுல கூட விவேகானந்தர் 1897 என்னவோ சிவையோ சுவாமிகளே சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. விவேகானந்தர் வந்து ஜாஃப்னாவுக்கு வரும்பொழுது சிவயோகசாமி விவேகானந்தரை மீட் பண்ணதாக வருது. அப்பொழுதே அவரு ஒரு சிங்கம் போல அப்படி சொல்றாரு. அவர் வந்து மேடையில இது வந்து ஒரு சிங்கம் உலாவது போல இருந்ததுன்னு
1: சொன்னாரா
0: யோகசாமி விவேகானந்தரை பத்தி. அதாவது அவருடைய எருடிஷன், அவருடைய ஸ்காலர்ஷிப்பு அது ரொம்ப சிறப்பு. ஆனா அவர் அவர் வந்த மரபு வந்து கொஞ்சம் அந்த வேதாந்த மரபுலயே லீலாத்வைதம் அப்படிங்கிறது, அந்த அத்வைதத்துல அந்த அவர் வந்து இன்னொரு டிஃபரெண்டா பண்ணார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றது லீலாத்வைதம்னு பேரு. எல்லாருமே இந்த அத்வைதத்தை வைத்துக் கொண்டுதான் குடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா உலக நடையில நமக்கு என்ன தோணுதுன்னா அத்வைதம் என்பது ஆதிசங்கர தான் கண்டுபிடிச்ச ஒரு உத்தின்னு சொல்லி பெரும்பாலும் ஒரு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ஆனா நாம வந்து அந்த வார்த்தைக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அந்த மெத்தடுக்கு தான் சுத்தாத்வைதம்னு பேர். அதை வேணா குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த மூல வசனத்துல வேறுபாடு இல்லை. நான் சொன்னிலேயே காலில் காமிச்சு அந்த உபனிஷத்துல வர்றது ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம், அதுல வந்து ஒண்ணு கருத்து வேறுபாடு இல்லை. அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய ஆதிசங்கரர் அவர் சொன்ன இன்டர்பிரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கேவலாத்வீதம். நாங்கள் பேர் கேவலாத்வைதம். இந்த அடை இருக்கே அடை வந்து அவங்க கொடுக்கல, அதாவது அந்த உபனிஷத்து அடை வரல.
2: ராமானுஜர் இன்டர்பிரேஷன் அதுக்குதான் துவைதம்.
0: அப்புறம் நீலகண்ட சிவாச்சாரியார் கொடுத்த இன்டர்பிரேஷனுக்கு தான் சிவாத்விதம். அது சிவாத்விதம்
1: சுத்தாத்விதம்
0: அதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் கொடுத்ததா சுத்தாத்வைதம். அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, சுத்தாத்வைதம்னா சுத்தமான அத்வைதம்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு விளக்கம் சுத்தாத்வைதம்னா என்னன்னு கேட்டா அத்வைத ஆஸ் இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். அத்வை சாந்தோபனிஷத் சொன்னபடி அப்படின்னு அர்த்தம். அந்த சுத்த அத்வைதம் என்பது அடை இல்லை. அத்வைதம் என்ற வார்த்தைக்கு அடை இல்லை. அது என்னன்னு கேட்டா யாதானு ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை அப்படிங்கிறது. அது ஆங்கிலத்தை சொன்னா, அதாவது தமிழ்ல சொல்றது, தமிழ்ல சொல்றத விட இங்கிலீஷ் சொன்னா புரியும். அவர் என்ன எழுதுவாரு, சுத்தாத்வைதத்துக்கு சுவாமி என்ன எழுதுவாரு, யாதானும் ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை. அதாவது அது இங்கிலீஷ்ல சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்வைதா ஆஸ் கன்வேட் பை சாந்தோக்கிய உபனிஷத். அத்வைதா ஆஸ் கன்வேட். அந்த சுத்தம் வந்து அத்வைதம் இல்லை. அதை விரிக்கும் போது எப்படி விரிக்கணும்னா, சுத்தாத்வைதம் என்ற வார்த்தையை எப்படி விரிக்கணும்னு கேட்டா, சுத்தமான அத்வைதம் விரிக்க கூடாது, சுத்தம் என்ற அத்வைதம். அலையாஸ், இங்கிலீஷ்ல அலையாஸ் போடுறீங்களா, அலையாஸ். சுப்பிரமணியன் என்ற சுரேஷ், சுப்பிரமணியன் அலையா சுரேஷ் அப்படின்னு ஆள் ரெண்டு இல்ல,
2: ஒண்ணுதான்.
0: அதாவது அந்த அடை இல்லாம, அதனாலதான் தாய்மான சுவாமி சொல்றது புனிதம் என்னும் அத்விதம் என்ன. இதெல்லாம் எப்படி ஞானி இந்த வார்த்தைகளை எப்படி கையாளுற, புனிதம் என்னும் அத்விதம். அது அந்த அந்த உபனிஷத்து எப்படி பொருள் கொள்கிறதோ அதே போல. இப்ப கீதா ஆசிட்டிஸ் எழுதியிருக்காரு இல்லையா, பிரபுபாதா எழுதுகிறார் கீதா பகவத்கீதா ஆசிட்டிஸ். அது அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரியுது இல்லையா, அதே போலதான் அத்வைத ஆசிட்டிஸ்.
3: யாதானும் ஒன்றால்
0: விசேடிக்கப்படாது நிற்றலை.
1: அது உள்ளபடி
0: உள்ளது உள்ளபடி அது அதுதான் என்னன்னு கேட்டா, அத்வைதம் நம்ம நம்முடைய சித்தாந்த ஞானிகள் சொன்ன முடிவுன்னா, அத்வைதம் என்பது பொருள் உண்மையை குறிக்க வந்த சொல் இல்லை, சம்பந்த விசேடனத்தை உணர்த்துவதற்கு. அத்வைதம்ங்கிற சொல் வந்து இட் பாயிண்ட்ஸ் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி காட் அண்ட் த சோல். இந்த ரிலேஷன்ஷிப் தான் அத்வைதம் சொன்னாங்க. இவருடைய பொருள் ஒன்னா ரெண்டா அதுக்கு வர்றது இது இல்லை, அது ஏகம். அது ஏகம்ங்கிறது அதுக்கு பொருள் உண்மையை குறிப்பதற்காக வந்த சொல். இது வந்து ரிலேஷன்ஷிப்பை குறிப்பதற்காக வந்த சொல் என்பதுதான் மெய்கண்டார் கொடுத்த விளக்கம். அதைத்தான் ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள், அதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப இதை கேட்டாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஆரியஸ் ஹவ் இன்வேரட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு விவேகானந்தர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வார், அண்ட் வாட் யுவர் யூரோப்பியன் பண்டிட் சே அபவுட் த ஆரியன்ஸ் ஸ்வீப்பிங் டவுன் ஃப்ரம் சம் ஃபாரின் லேண்ட் ஸ்னாச்சிங் அவே த லேண்ட்ஸ் ஆஃப் அபாரிஜின்ஸ் அண்ட் செட்டிலிங் இன் இந்தியா பை எக்ஸ்டர்மினேட்டிங் தெம் ஆர் ஆல் பியூர் நான்சென்ஸ் ஃபூலிஷ் டாக் strange that our Indian scholars too say amen to them. ராமாசாமி போட்டாங்களா இந்தியன் ஸ்காலர்ஸ் எப்படி அடிக்கலாம் பாருங்க, strange that our Indian scholars too say amen to them and all these monstrous lies are being taught to our boys. This is very bad indeed. In what Veda, in what Supta do you find that the Aryans came to India from foreign country? கேக்குற இது வேதம் படிச்சவனுக்கு முதல்ல அப்படியே கருத்து சொல்லிடுறாரு, வேதம் படிச்சவனை பார்த்து அடுத்த கேட்கிற, இன் வாட் வேதா இன் வாட் சூப்தா டு யூ ஃபைண்ட் தட் தி ஆரியன்ஸ் கேம் டு இந்தியா ஃப்ரம் அ ஃபாரின் கண்ட்ரி, வேர் டு யூ கெட் தி ஐடியா தட் தே ஸ்லாட்டர்ட் தி வைல்ட் அபாரிஜின்ஸ், வாட் டு யூ கெயின் பை டேக்கிங் பை டாக்கிங் சச் நான் சென்ஸ். எப்படி அடிக்கிறார் அப்படியே விவேகானந்தர் சொல்லுது. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, கொள்கை அளவில் சித்தாந்தத்துக்கும் அவருக்கும் வேறுபாடு இருக்குது, ஆனாலும் இந்த விஷயத்துல இந்தியன் ஸ்காலர்ஸ் யாருமே ஒத்துக்கல. அதாவது நம்ம வந்து ஒரு சயின்ஸுங்க அளவில் வைக்கிறோம் இல்லையா, சில பேரை ரிசர்ச்ங்கிறோம், சில பேரை செயின்ட்டுங்கிறோம். இப்ப சிவேவசாமியை போய் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணார்னு சொல்ல முடியுமா? அது வேற, அது இறைவன் அருளால பேசுறதுங்கிற வேற, ரிசர்ச் பண்றது வேற. அதனால இந்த நாம வைக்கக்கூடிய அந்த அருளாளர்கள்னு சொல்லக்கூடிய வரிசையில வந்து யாருமே அந்த கருத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. நாட் ஓன்லி சித்தாந்தா ஸ்காலர்ஸ், வேதாந்தா ஸ்காலர்ஸ் அண்ட் எல்லா ஸ்காலர்ஸுமே அது வந்து ஒரு தவறான கொள்கை. அதை சொன்னவங்க யாரு, யூரோப்பியன் பண்டிட்ஸ்னே சொல்ல இருக்காங்க, யூரோப்பியன் பண்டிட்ஸ். சில பேர் இந்தியாவை பற்றி அறவுரையா படித்தவன் சொல்லி வச்சது, அதை வைத்துக்கொண்டு அதே போலதான் இயற்கை தெய்வமாக உணங்கினார். இவன் நினைச்சுக்கிறான் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, காயத்ரி மந்திரத்தை சொல்றான், இங்கிலீஷ்காரன் என்ன பார்த்தான்னா சூரியனை வணங்குறான்னு நினைச்சுக்கிட்டான். அவள இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா இயற்கையவே கடவுளாக வணங்கினார்கள், சூரியனை வணங்கினாங்க, சந்திரனை வணங்கினாங்க அப்படின்னு என்ன நினைக்கிறான், அதை வச்சு ஒரு அர்த்தம் பண்ணிவிட்டான். ஆனா காயத்ரி மந்திரம் அப்படி சொல்லல. என்ன சொல்லுதுன்னா, அங்க காயத்ரி மந்திரம் சொல்லுவது என்ன, தத் சவிதுர்வரேண்யம் தான் சொல்லுது. சூரியனை பார்த்து வணங்கணும், ஆனா சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் வருது, அது சூரியனுக்கு வணக்கம்னு வரல. அது ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு புரியல. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணு, சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் சொன்னாங்க. இதை பார்த்தவன் இவன் நினைச்சுட்டான், இங்கிலீஷ்காரன் அறவுரையை படிச்சவன் இது சூரியனை தான் வணங்குறாங்கன்னு நினைச்சுட்டான், சூரியனை கடவுளாக நினைச்சு வழிபடுகிறார்கள், ஆகவே இதுதான் ஆரிய வழிபாடு. ஆனா காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது, சூரியனுக்கு வணக்கம்னு இல்லை. என்ன சொல்லுதுன்னா, தத் சவிதுர் வரேண்யம் பர்கோதேவசிய தீமை, அந்த சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் இருக்கு. ஆகவே காயத்ரி மந்திரமும் சைவத்துக்கு உடன்பாடு தான். ஆனா காயத்ரி மந்திரம் உபநயனம் பெற்றவர்கள் சொல்வதற்கு, அதான் சைவம் என்ன சொல்லுதுன்னா, காயத்ரியினுடைய உட்பொருளும் வந்து அது சிவபெருமானதான் புகழுது. அதான் உயர் காயத்ரிக்கு உரிப்பொருள் ஆகலின் கரதத்து சிவாச்சாரியர் சொல்ற. காயத்ரி மந்திரமும் யாரு போடுதுன்னா சிவபெருமானத்தான் புகழுது. ஆனா உபநயன பேருடையாருக்கு சிறப்பு, தீட்சை பேருடையாருக்கு அஞ்சலித்து மந்திரம்,
3: அவ்வளவுதான்.
0: காயத்ரிங்கிறது என்னன்னு கேட்டா, அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகள் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி. அந்த சரஸ்வதி வந்து கலைகளுக்கு அதிபதி, சாவித்ரி ஒரு ரோல் பிளே பண்றா, காயத்ரி ஒரு ரோல் பிளே பண்றா. அதனாலதான் அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகளாக சொல்வது சரஸ்வதி, உலக கலைகளுக்கெல்லாம் சரஸ்வதி தான். ஆனா இப்ப நமக்கு வந்து அந்த பசுவினுடைய சாணத்தை வந்து தாமர இலையில பிடிச்சு அதுல இருந்து விபூதி தயார் பண்றதுங்க கற்பம் உபகற்பம் அணுகற்பம் இருக்கு இல்லையா, அப்ப சொல்லும் பொழுது அந்த பசுவினுடைய சாணத்தை தாமர இலையில தாங்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய மந்திரம் கோ சாவித்ரி மந்திரம், அது சாவித்ரி. அதாவது அதுக்கு தான் முழுநீரு உசிய முனிவருக்கும் அடியன்னர். முழுநீருன்னா என்ன அர்த்தம், முழுங்கிறது அந்த சைஸுக்காக சொன்னது இல்லை. முழுநீர் நெச்சு நிறைய பீசுனா முழுநீர் இல்லையா, இப்படி பூசினா அறநீர், இப்படி பூசினா கால் நீர்னு அர்த்தமா. முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். சேக்கலார் என்ன சொல்றாரு பார்க்கணும். எப்பொழுதும் என்ன பண்ணணும் கேட்டா, அந்த சுந்தரருடைய வாக்குக்கு சேக்கலார் என்ன சொல்றாரு அதை பாரு. உனக்கு என்ன தோணுதுன்னு பார்க்காத, அதுக்குதான் நூல்கள் படிக்கணுங்கிறது. முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த முழுநீர் பூசிய முனிவர் புராணம் அவர் பாடுறார் இல்லையா சேக்கலார். இப்ப சேக்கலார் என்ன பண்றார், அந்த கற்பம் அனுகற்பம் உபகற்பம் அகற்பம் என்று மூன்று வகையாக திருநீர் தயாரிக்கப்படும். அதுல அந்த கற்ப விபூதி இருக்கே அதுதான் அதிக பலனை கொடுக்கும், அதைத்தான் முழுநீர்னு சொல்றார். இந்த அந்த சுந்தருடைய வாக்குக்கு சேக்கலார் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். பெரிய படிச்சு என்ன குறையுன்னு நான்கு வகையில கற்ப விபூதி மிகவும் சிறந்தது. அந்த கற்ப விபூதி முழு பயனை தரும். அதுல முழு பயனையும் தருகின்ற திருநீர் முழுநீர். முழு பயனையும் தருவது, அது சைஸ் பற்றி வரல, பயன் பற்றி வந்தது. Producing the desired result. இங்கிலீஷ்ல எஃபிகேஷியஸ் வார்த்தை தெரியுமா, எஃபிகேஷியஸ். Producing the desired results. அந்த கற்ப ஊதி என்னன்னு கேட்டா, அது வந்து அந்த பசு வந்து அது அட்டமி என்னென்ன திதியில, அட்டமி திதி, அப்புறம் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு வந்து அந்த பசு ஈனுகின்ற கோமயத்தை தாமரை இலையில கீழே விடாமையே பிடிச்சு, அப்பொழுது அந்த அந்த பிடிக்கும் பொழுது அதுக்கு கோசாவித்ரி மந்திரத்தை ஜெபித்து அதை எடுத்துக்கொண்டு, அப்புறம் பஞ்சபிரம மந்திரங்கள்னால அந்த உருண்டை எப்படி பிடிக்கணும், எப்படி தகிக்கணும், எப்படி உருண்டை பிடிக்கணும், உருண்டை பிடிச்ச அப்படிதான் தகிக்கணும், உருண்டை பிடிச்சு எப்படி தகித்து எப்படி வந்து அது மாதிரி தயார்பட்ட நீர் இருக்கு பாருங்க, அதான் கற்ப விபூதி. அந்த கற்ப விபூதியை தான் சுந்தரர் என்ன சொல்றாரு, முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேங்கிற. அப்படிதான் சேக்கலார் விளக்கம். அங்க கோ சாவித்ரி மந்திரம். அதே போல காயத்ரி மந்திரங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் காயத்ரி உண்டு. காயத்ரிங்கிறது ஒரு யாப்பு அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட்ல வந்து காயத்ரிங்கிறது 24 எழுத்துல சொல்ற ஒரு மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேரு. அந்த மந்திரத்தினுடைய வரனை கொடுக்கின்ற சக்திக்கு பேரு காயத்ரி தேவி. அதையும் நம்ம ஸ்டைலா வச்சுக்கிறாங்க, காயத்ரிங்கிற பேர் நவீன மாடர்ன் ஸ்டைல் நேம்ல அது ஒண்ணு. இப்போ
3: 24
0: நம்முடைய பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த இப்ப கட்டளை கலித்துறைன்னு சொன்னா 16 எழுத்திருக்கணும், 17 எழுத்திருக்கணும் கணக்கு இல்லையா. கட்டளை கலித்துறை அப்படின்னு ஒண்ணு சொன்னா, அது நேர செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து, நிறைய செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து அப்படிலாம் இருக்கணும் கணக்கு இருக்கு. அதே போலதான் காயத்ரி ஒரு யாப்பு. அந்த காயத்ரி மந்திரனுடைய பரணை கொடுக்கின்றவள் காயத்ரி தேவி. ஆகவே காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி இந்த மூன்று வந்து மூன்று விதமான சக்திகள். அதே போலதான் பிராமி வைஷ்ணவி ரௌத்ரி. அதாவது காலையில நீங்க அனுஷ்டானம் பண்ணும் பொழுது நாம வந்து தியானம் பண்ற வேண்டியது பிராமி தேவி, மத்தியானம் வரும் பொழுது வைஷ்ணவி, இரவுல வந்து ரௌத்ரி. இது அனுஷ்டானத்துல வந்து அந்த தியானத்துல வரும். அதனால ராத்திரின்னு பேரு, நைட்டுக்கு ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது, ரௌத்ரி என்ற சக்தியினாலே இயக்கப்படுறதுனால ராத்திரின்னு பேரு. எல்லாமே காரண பெயர் தான், ஒன்னு ரூட்டுக்குள்ள போய் எல்லா ரிலிஜியன் பேஸ்ல தான் வச்சிருக்கிறாங்க, நாம அப்புறம் எப்படி எப்படியோ வச்சுக்கிட்டோம். காயத்ரி மந்திரம் உயர்ந்த மந்திரம் தான், அதுக்குள்ள பொதுவா மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது அந்த அதிதேவதை தியானம் ரொம்ப முக்கியம். அதிதேவதை நினைந்து கொண்டு அதுக்கு உபநயனம் பெற்றுக்கொண்டு, எப்படி நம்ம தீட்சை பெற்றுக்கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னா சிறப்புன்றோம் இல்லையா, அதே போலதான் உபநயனம் பெற்றுக்கொண்டு ஜெபிப்பது சிறப்பு. அது
4: திராவணர்களுக்குத்தான்
0: உரியது. உபநயனம் என்பது அதாவது மகாசைவர் ஞானசம்பந்த பெருமானுக்கு உபநயனம் இல்லையா, மகாசைவர்கள் அந்த உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரியவர்கள் மரபோடியாக தான் மகாசைவர்கள் பேர். அந்த மகாசைவர் குலத்துல தான் ஞானசம்பந்த அவதாரம்
4: பண்றாமணர்.
0: ராவணருங்கிற வாத இல்ல, அங்க என்னன்னா உபநயனம் இன்றி சொல்லக்கூடாது, ஜாதி பத்தி இல்ல, உபநயனம் இன்றி சொல்லக்கூடாது. பஞ்சாகரமதனம் அப்படிதான் சொல்லியிருக்கு, தீட்சை இல்லாம சொன்னா பிரேனில இருந்தா சொல்லியிருக்கு.
1: மறைஞான சம்பந்தர்,
0: ஆமா ஆமா, மறைஞான சம்பந்தர் வைதிகாந்தனர் தான், வைதிகாந்தனராயிருந்து அப்புறம் அதாவது மரபோடியாகங்கிறத நான் கேட்டா மரபுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது சைவம். ஆனா அந்த மரபு என்னன்னு சொல்லணும் இல்லையா, மரபு அப்படிங்க யாராவது ஏதாவது மரபு தானே பிறந்தாகும், அந்த மரபு வழியாக வர்றது, அந்த மரபு வழியினால உயிர் வரல, அதான் உள்ள பாயிண்ட்.
1: மெய்கண்டார்,
0: மெய்கண்டார் வேளாண்
1: அவருக்கு உபநயனம்,
0: உபநயனம் கிடையாது, தீட்சையும் உபநயன பேரு வந்து வேதம் ஓதுவதற்கு அதிகாரம் தான் உபநயனம். ஆனா நமக்கு வந்து நிர்வாண தீட்சையில நமக்கும் வந்து இது உண்டு, உபநயனம் உண்டு, நிர்வாண தீட்சையில கூழ் போட்டுருவாங்க,
1: கூழ் போட்டிருக்க அதை சொல்லும் போது நகரங்களுக்கு விதி உண்டு.
0: ஆமா, அதாவது அந்த நிர்வாண தீட்சையை பண்ணும்போது பூணல் உண்டு, மரபுல கிடையாது. எப்பயுமே மரபுங்கிறது நம்முடைய, அதாவது இப்ப நம்ம பிறக்கும் போது நான் வெஜிடேரியனா பிறக்கிறோம், வெஜிடேரியனா மேற்கொள்ற அது ஒரு சிறப்பு தானே. மரபுன்னு ஒண்ணு வரும்ல, தன்னால யாருக்குமே மரபுன்னு ஒண்ணு உண்டு தானே. இப்ப சூளை சோமசுவர நாயக்கர் பாத்தீங்கன்னா ஒரு மரபோடியாக வைணவர், அவர்தான் மறைவாளிகளுக்கு சேவை சுதாந்த சொல்லிக் கொடுத்த ஆசிரியர். ஆனா அவர் சைவத்துடைய பெருமையை கருதி சைவத்துக்கு வராரு. என்னன்னு கேட்டா மரபோடு ஞானம் வந்து மரபுனால ஞானம் வர்றது இல்லைன்னு சித்தாந்தம் சொல்லுது. ஆனா ஒரு ஐடென்டிட்டி உண்டு தானே. இப்ப நம்ம இலங்கையில பிறந்தோம், நம்ம பிள்ளை கனடாவில பிறக்கு, அப்ப என்ன ஆகுது, அப்ப அது கனடியன் தானே, பை பர்த் கனடியன் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ நியூ மேபி அ ஸ்ரீலங்கன், யுவர் சைல்ட் ஹஸ் பீன் பார்ன் இன் கனடா, அப்ப அதுக்கு சட்டத்துல என்னது, கனடியன் தானே வரும் இல்லையா, அப்ப ஸ்ரீலங்கன் சொல்ல முடியாது இல்லையா. அதே போலதான் உலகத்துல ஜனிக்கும் போது ஏதாவது ஒரு இதுல நீங்க ஜனிச்சு ஆகணும், ஏதோ ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனம்ங்கிறது தன்னால வரும், அதை வைத்துக்கொண்டு மேன்மை கிடையாது, அதுதான் சைவம் சொல்லு. ஆனா பிறப்பினால ஒரு வேறுபாடு வருமானா, வரும், பிறப்பினால ஒரு வேறுபாடு வரும். ஆனா ஞானம் வந்து அதனால வரும், அதனால அந்த வேறுபாடுனால ஞானம் இல்லை, ஞானம்ங்கிறது அது வேற. அதனாலதான் அதை உறுதிப்படுத்தினதுதான் உயர்ந்த குலம் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் மெய்கண்டார் உதித்த குலத்தை விட உயர்ந்த குலம். ஆனா தீட்சை யார்கிட்ட வாங்கிக்கிறாரு, கேட்ட வாங்கிக்கிறாரு. அதே போல காசிவாசி எந்தநாத இருப்பாருங்க, அவர் குலம் உயர்ந்த குலம், ஆனா நாவலரை குருவாக கொள்றார். சுவாமிநாத ஐயர் பிறந்த குலம் அந்தனர் குலம், ஆனா யாரு குருவா கொள்றாரு, மீனாட்சி பிள்ளைய தான் குருவா கொள்ற. அதனால அந்த பிறப்பினால ஒரு ஒரு ஒரு வேறுபாடு வருமானா, வரும், அது நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாதுல்ல, அது வரும், அது ஒரு சமுதாய அமைப்பு, அந்த சமுதாய அமைப்புல வர்றாங்க. ஆறிதழந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செல்வே ஏரிய மங்கை வாழ்க யானை இதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்.

0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

திருவிழிமிழலை காத்தியாயன மகரிஷியின் யாகத்தில் தோன்றிய உமாதேவியாரை வீழிநாதர் மனம் புரிந்து என்றும் மணக்கோலத்தோடு விளங்கும் தலம். ஆலய அமைப்பே திருமணப்பந்தருள் அமைந்த மணவரையை நினைவு கூறுவது ஆம். உற்சவர் மாப்பிள்ளை சுவாமியாக எழுந்தருளியுள்ளார். நாள்தோறும் 1000 தாமரைப் பூக்கொண்டு அர்ச்சித்த நாராயணமூர்த்தி ஒரு நாள் ஒரு பூக்குறைய தம் கண் இடந்து அர்ச்சித்து சக்கரம் பெற்ற பதி என்பர் ஆண்டோர். பஞ்சகாலத்தில் அப்பரும் சம்பந்தரும் தனித்தனியே திருமடங்கள் அமைத்து இறைவரிடம் பொற்காசுகள் பெற்று அடியவர்கட்கு அன்னம் பாலித்த திருத்தலம். இத்திருத்தல விமானம் விண்ணடி விமானம் என்று போற்றப்பெறும் சிறப்பினது. காழியில் விற்றிருந்த கோலம் கழுமல நகரார்க்கு வீழியில் காட்டிய பெருமான் வீழிநாதர். இறைவர் வீழிநாயகர், நேத்ராற்பணேஸ்வரர், இறைவி சுந்தரகுஜாம்பிகை, தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம், தலவிருட்சம் வீழிச்செடி, ஜடாவர்மன் சுந்தரபாண்டியத்தேவன் திருக்கை கொட்டி திருப்பதிகம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்தான் என்ற செய்தி திருமுறைகளின் பெருமையை புலப்படுத்தும் செய்தியாம். சீகாழி செம்மல் இத்திருத்தலத்திற்கு பாடிய பதிகங்கள் பல. திருவிழிமிடலையை நினைய வல்லவரே சீதேவியாகிய மகாலட்சுமியின் நலம்பொதிந்து செல்வச் செழிப்போடு வாழ்வார்கள் என்பது திருமுறையில் காணும் அருட்குறிப்பு. உமாதேவியை இடப்பாகத்தே வைத்த ஈசன் உரைகின்ற வீழிநகரைப் போற்றித் தொழுபவர் புகழ்பெற வாழ்வார் என்பது பிள்ளைப்பெருமானார் பாடியருளிய அற்புதமான குறிப்பு. அடியவராதலைக் காட்டிலும் சிறந்த பேறு உலகில் வேறு எதுவும் இல்லை என்ற கருத்து இத்திருக்கடைக்காப்பு பாடலில் காணலாம். அலர் மகள் மலிதர் எனத் தொடங்கும் பாடல் பண் வியாழக்குறிஞ்சி.

எது நமக்கு தேவை என்பதை இறைவனையே சரியாக

கவனமா படிக்கல, கண்ணை மூடி பிரதட்சணம் பண்ணும் போதே தெரியணும். இப்ப நம்ம குடிமக்கள் கிட்ட

0: இல்ல நன்மை செய்யாமல் யாருக்காவது தீமை செய்திருக்கலாம், அதெல்லாம் சேர்ந்து நம்ம இடத்துல வந்து சேரும். அதையெல்லாம் நீக்குவதற்கு உரிய நாள் இந்த நாள் சோமவாரம் தோஷம். இன்னைக்கு வழிபாடு செய்தா ஜாதகத்துல சந்திரன் எங்க இருந்தாலும் சரி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சார் ஏரிக்கு வந்திருக்காமே, கடகத்துக்கு வந்திருக்கலாமே, பயமா இருக்கு சார், நேரத்துக்கு அந்தாஷ்டமா அப்படின்னு அவங்க போடுற கணக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா கணக்கு பண்ணி இந்த பார்வை நல்லா இருக்கு, இடம் சரியா இல்லை, இவ்வளவு மார்க் வருது. குரு தான் நமக்கு மார்க் போடலாம், வாத்தியார் தான் நமக்கு மார்க் போடலாம். நாம வாத்தியார் மார்க் போடலாம் போடவே முடியும். ஆனா எல்லா பத்திரிகையும் வாத்தியாருக்கு மார்க் போடும், குருவுக்கு மதிப்பெண் போடும். உங்களுக்கு 45 மார்க், உங்களுக்கு 60 மார்க், உங்களுக்கு 80 மார்க், உண்மையே பண்ணாங்க. ஏன்னா ஆசல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியார்களுக்கு அவை என்றைக்கும் துன்பத்தை செய்யாது அப்படின்னு ஞாசமாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த தலம் திருப்பூவனம் அருள்மிகு விண்ணம்மை உடனாய அருள்மிகு திருப்பூவனநாதர் அப்படின்னு சொன்ன பாவங்கள் விலகக்கூடிய தலம். இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு திருவிளையாளர் புராணத்துல முதலே பக்கத்துல தான் அந்த திருவிளையாளர் புராண கதை ஃபுல்லா 64 திருவிளையாளர்களும் அங்கதான் நடந்தது. அங்க இந்த திருப்பூ வனத்துல பொன்னனையாள் அப்படின்னு ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வேலை என்ன, உடலை பணத்துக்கு விற்பது, உடலை பணத்துக்கு விற்கக்கூடிய தொழில் புரியக்கூடிய பொன்னனையாள் அப்படிங்கிற பெண். அவருக்கு ஒரு ஆசை அந்த திருப்பூவனாளர் வழி கோயில்ல சோமாஸ்கந்த வடிவம் இல்லை. இங்கு நம்ம கோயில்ல விழா போதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வடிவம் என்ன வடிவம் தெரியுமா, சோமாஸ்கந்த வடிவம் தான் வெளியில காட்சிக்கு புறப்பாடாகுது. பஞ்சபூர்த்தி புறப்பாடுல சோமாஸ்கந்த வடிவம் தான் புறப்பாடாகுது. அங்க கபாலி கற்பகம் அனுப்புற முதல் பெருமாள் நீச்சி இருக்கக்கூடிய அந்த சோமாஸ்கந்த வடிவம் தான் புறப்பாடாகுது. அது என்ன வடிவம் தெரியுங்களா, அந்த வடிவத்துக்கு பெயர் ஆனந்த வடிவம் என்று பெயர். ஆனந்த அம்மா அப்பா உட்கார்ந்துருக்கு, நடுப்புற குழந்தை உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு கேட்டா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு பொருள். அது போல இந்த உலகத்தினுடைய அமையப்பன் தன்னுடைய குழந்தைகளோட தான் நம்மளா உருவப்பெருமாள் இல்லைங்க, நீங்க அந்த உருவப்பெருமாள் என்பது ஒரு உருவகம், அந்த சுவாமிக்கு மத்தியில நாம உட்கார்ந்துருக்கிறதா நினைச்சு வணங்கிடும் சொன்னா அது ஒரு ஆனந்த வடிவம். அந்த ஆனந்த வடிவம் தான் உதாவது. அந்த ஆனந்த வடிவம் உதா வருவதை பார்த்தாலே நம்முடைய இல்லத்திலும் ஆனந்த தாண்டவம் ஆடும். அதுதான் சுவாமி சுவாமி வந்து பார்க்கலையா, சுவாமி வந்து பார்க்கலையா அப்படின்பாங்க. நாம வந்து சுவாமி வரும்போது பார்க்க எதுக்கு, இந்த ஆனந்த வடிவம் எங்கள் இல்லத்துக்கும் வர வேண்டும்ங்கிற விண்ணப்பம் தான் வைக்கணும். சுவாமி என்ன கலர்ல வேஷ்டி கட்டியிருக்காரு, பட்டு வேஷ்டி கட்டியிருக்காரா, என்ன கலர் புடவை கட்டியிருக்காங்க, இல்ல இந்த ஆனந்த வடிவம் எங்கள் இல்லத்திற்கும் வர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை செய்யறதுக்குதான் வரும். போன வருஷம் வந்துச்சு, இந்த வருஷம் இல்லையே, இந்த வருஷமும் அதே சுவாமி தானே பாரு ரெண்டு ரொம்ப கேட்டேன். ஏன் சார் போன வருஷம் வந்த சாமி தானே, அது எதுக்கு இந்த வருஷம் வேற பார்க்கணும் அப்படின்றீங்க அப்படின்னா நான் சொன்னேன் போன வருஷம் ஆனந்தமா இருந்தீங்க, இந்த வருஷம் ஆனந்தமா இருக்க வேண்டாமா, கண்டிப்பா இருக்கணும் சார், அதை விட இரண்டிப்பும் ஆனந்தமா இருக்கும் வந்து தரிசனம் பண்ணுங்க அவ்வளவுதான். ஆனந்த வடிவத்தை தரிசனம் செய்தால் ஆனந்தம் பெறும், வேற ஒன்றும் இல்லை. 10 நாள் உற்சவம் நடத்தி அந்த விழா நடக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உருவ பெருமாள் உற்சவம் நடந்தது, அது ஒரு போதாது. சுவாமி புறப்பாடு ஆகணுன்றது நீங்க உள் புறப்பாடுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகு செய்வாங்க, திருமணம் பெண்ணுக்கு திருப்பூவனத்துல சோமாஸ்கந்த வடிவம் அதற்கு முன்பு கிடையாது, திருவிளையாடு புராணம் எழுதுவதற்கு முன்பு இல்லை. இந்த பொன்னனையாளுங்கிற பெண் அதை பார்க்கலாம், ஆனந்த வடிவம் இங்கு இல்லையே, ஆனந்தத்தை எல்லோருக்கும் வழங்கக்கூடிய ஆனந்த வடிவம் இங்கு இல்லையே என வருத்தி சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம், இப்ப நானா தான் என்ன வைப்பேன், பவுல் கொஞ்சம் இறங்கிற மாதிரி இருக்கு, எப்படியாவது ஒரு 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் எங்கேயாவது பரட்டினா நம்ம ஒரு 10 பவுன் 5 பவுன் வாங்கி வச்சிருந்தா பின்னால தேவைக்கு உதவும். என்ன தேவை வர போகுது, ஒரு தேவையும் இல்லை, ஆடம்பரத்தை தவிர மருத்துவரை தவிர ஒரு தேவையும் இல்லை. 2 லட்சம் ரூபாய் சேமிச்சு வச்சு பின்னால தேவை வரும்னா என்ன வரப்போகுது, ஏதோ வியாதி வரப்போகுதுன்னு எதுக்கு வியாதி வந்து அதை போய் வைத்து கொடுக்கணும், அது சேர்க்காம இருந்துக்கலாம். இறைவனத்தில் புண்ணியத்தை, இறைவனத்தில் ஒப்படைத்து புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வோம். இந்த பொன்னனையாளுங்கிற பெண் பாருங்க, உடலை பணத்துக்கு நிற்கக்கூடிய தொழிலை செய்தாலும் கூட அவருடைய எண்ணத்தில் ஆனந்த வடிவம் இந்த இந்த மூன்றாம் திருமுறையில இருபதாவது பாடல் முப்பது பாடலே மாதங்கள் மேகியன் ஆகி மனைவியோட இன்பமாக வீட்டிருக்கக்கூடிய ஆனந்த வடிவம் மாதவர் மேகியன் ஆகி வண்டொழு போதவர் பொழில் அணி பூவனத்துறை அடுத்த வரியில வேதனை வேதனைனா நாமெல்லாம் என்ன நினைச்சுப்போம் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சார் அப்படின்னு ஆனா இவருக்கு வேதனைனா இவர் வேதங்களால் ஆனவன் அதனால்தான் நாம சிவாச்சாரிய பெருமக்களை வைதீகத்தில் இருக்கின்றவர்களை வைதீக முறையில் வாழ்கின்றவர்கள் எதுவும் தவறுதலாக பேசவே கூடாது சார் அவங்க சரியில்லை சார் அது நம்மோட வேலை இல்லை அதை இறைவன் பார்த்துக் கொண்டோம் நம்மோட வேலை அவர்களை வணங்குவதோடு சரி வேதனை விரவல அரண் மூன்றைத நாதனை அடித்தொழ நன்மையாகவே சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கினால் எல்லா பாவங்களும் விலகி நன்மையாகும் இனிமே வரக்கூடியதெல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த இந்த வினாடிக்கு அப்புறம் இனிமே நடக்கிறதெல்லாம் நன்மையா நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வு இனிமே நமக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போயிட்டு போகும் இனிமே நமக்கு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீக அர்த்தங்களுக்கு இந்த சொற்பொழிவை செறிவடுத்தவர்களுக்கு இறைவனை வணங்குகின்றவர்களுக்கு அருள்மிகு விண்ணப்பை உடனாய அருள்மிகு திருப்பு உடனாக என்று சொல்லுகிறவர்களுக்கு நன்மையே நடக்கும்னு சொன்னா நாதனை அடியோட நன்மை ஆகவே வானணி மதிக்கும் சென்னி வான் மதியை தலையிலே சூடி கொண்டிருக்கக்கூடிய சந்திரசேகர வடிவம் இது பௌர்ணமியோ புறப்பாடு நடக்கும் நான் நிரந்தர சொல்லியிருக்கிறேன் தகவலை பௌர்ணமியோ சந்திரசேகர வடிவம் புறப்பாடு நடக்கும் அப்படி புறப்பாடு நடக்கிற போது தலையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை வழிபாடு செய்கிறீர்கள் சொன்னா துன்பங்கள் கிடைக்கும் ஏன்னா சிங்கக்கழமணிக்கு அதை சொல்றது ரொம்ப விசேஷம் சுவாமியை பார்க்கும்போது சிவபெருமானுடைய வடிவத்தையே பார்த்தாலும் கூட அந்த லிங்க வடிவத்தின் மீது சந்திரனை வைத்திருப்பாங்க ஏதாவது சந்திரக்காப்பு மகரகாரம் மண்ணாபிஷேகம் இது போன்ற கடவுள்கள் பார்த்தீங்கன்னா சந்திர வடிவத்தை அங்கே வைத்திருப்பாங்க அதை பார்க்கின்ற பொழுது என்ன பொருள் தெரியுமா சந்திரனின் பாவத்தை கரைந்தவன் இவன் நம்முடைய பாவத்தையும் இவன் கரைந்து விடுவான்ற நம்பிக்கையோடு வழிபாடு செய்வோம் அதனாலதான் சந்திரசேகர வடிவம் உயர்ந்தது இங்கே நீங்க எங்க தெரியுமா பார்க்கலாம் இந்த ஐம்பது சிலையா நம்ம கோயில துர்கேதன் சதவீதம் இல்லையா அங்க நின்றுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கபாலி நிற்கிற மாதிரி கபாலி உட்கார்ந்துற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா சந்திரசேகர வடிவம் தெரிஞ்சுக்கணும் அந்த சந்திரசேகர வடிவத்தை வழிபாடு செய்தீர்கள் சொன்னா எல்லா விதமான பாவங்களும் எந்த விதமான பாவமாக இருந்தாலும் தெரியும் துர்கேதன் இருக்கும் தெற்கு பகவமாக பார்த்துருவோம் வடக்கு பகவமாக பார்த்துருவோம் அந்த அம்பிகையே நீங்க கிழக்கு பக்கமா நீங்க பாத்தீங்கன்னா சந்திரசேகர வடிவம் தெரியும் அம்பிகையோடு இருக்கக்கூடிய சந்திரசேகர வடிவத்தை வழிபாடு செய்தால் அந்த வடிவம் தான் பௌர்ணமியோடு புறப்பாடு அடைகின்ற வடிவம் அந்த வடிவத்தை தரிசனம் பண்ணீங்கன்னா பாவங்கள் நீங்கும் வானதி மதிப்புக்கு செல்வி வண்டொடு தேரதி பொழில் திருவலத்துறை ஆன நல் அருமறை அங்க போதிய அருமையான மறைகளெல்லாம் சிவபெருமானுடைய அங்கங்களை மூடினா இவ்வளவு சிறப்பு இருக்கிறது நம்ம எல்லோரும் வேதம் படிக்கணும் வேதம் படிக்கணும் வேதம் படிக்கணும் வேதத்தினுடைய ஒவ்வொரு இடத்துலையுமா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் சிவபெருமானை வழிபாடு செய்வதுதான் வேதமே சிவபெருமான வழிபாடு செய்வதுதான் வேதமே வணக்கமே சொல்லு அதனால நான் வழிபாடு செய்யும் போது சிவபெருமானை வேதங்களே வழிபாடு செய்திருக்கிறோம் அந்த உணர்வோட வழிபடுத்தோம் எந்த விதமான தீமையோட தன்மிதம் வரும் அது அதை அங்கம் மூழ்கிய ஞானனை அடியோட நன்மையாகும் அறிவு வேற நான் வேற எல்லாருக்கும் அறிவு இருக்கும் அறிவு இருக்கும் எதை செய்தால் என்ன கிடைக்கும் அறிவு சரியா இருக்கும் அவன் ரொம்ப இன்டலக்சுவல் செலவு செய்வோம் அப்படின்னு சில பேர் இன்டலக்சுவலா வேண்டாம் கேட்குறீங்களா அறிவு நீங்க எவ்வளவு எவ்வளவு வேகமா மேலே போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா கூட தளவு கூட தள்ளி விடுவோம் ஆனால் ஞானம் அப்படி இல்லை ஏற்கனவே ஏற்காத மாதிரி தெரியும் என்ன உயரமே இல்லை இது அப்படின்னு தெரியும் ஆனால் ஞானத்தில் அவர் பல மடங்கு உயர்ந்து இருக்கும் யாருக்குமே தெரியாது அதனால ஞானம் போன்றும் அறிவுன்றது யாருக்கு தெரியுமா இருக்கும் அறிவு யாரு தெரியுமா கை கொடுக்கும் அறிவு இறையருள் இருந்தாலும் கை கொடுக்கும் இறையருள் இல்லைன்னா அறிவு கை கொடுக்காது ஆனால் ஞானம் அப்படி இல்லை ஞானத்தை தேடி இறைவன் வருவான் ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கே இறையவன் கண்டிப்பாக இருக்கும் இறையரோடு கூடிய அறிவு கிடையாது ஆனால் இறையவன் இல்லாமல் ஞானம் கிடையவே அறிவு சில சமயம் குறைபாடு உண்டு என்ன குறைபாடு இல்லையா தப்பு செஞ்சுட்டு கூட நான் தப்பு செய்யலன்னு சொல்ற அளவுக்கு அறிவு துணை இருக்கும் தப்பு செஞ்சுட்டு கூட இந்த தப்பை நான் செய்யல ஆமா நான் தான் செஞ்சேன் ஆனா
1: பாவத்துக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு வாதிடும். ஆனா ஞானம் அந்த வாதத்துக்கே போகல, தவறு பக்கமே தடை வைக்க, தப்பித்தவரை தடை வைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா நான் தான் அந்த தவறுக்கு முழு காரணம் என ஏற்றுக்கொள்ளும். அதுதான் ஞானத்தினுடைய உச்ச நிலை. ஞானம் உள்ளவர்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த தப்பு நடந்துச்ச யார் காரணம். மகாசாமிகிட்ட மகாபிரியவர்கிட்ட நம்மளும் தெய்வமாக நம்மிடையே உதவியே மகாபிரியவர்கிட்ட ஒன்று போய் கேட்கிறார், சுவாமி உலகத்துல ஞானம் குறைஞ்சி போச்சு, வர வர நிரம்ப பாவம் செய்கின்றவர்கள் அதிகமாயிட்டாங்க, புண்ணியம் செய்தவர்களே இல்லையே. இந்த மாதிரி ஒரு கேள்வியே உங்ககிட்ட கேட்டா நீங்க இப்ப இருக்கிற எந்த மனிதர்களுக்கு பண்ணுவாங்க கேட்டு பாருங்க. ஆமா கெட்டவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றாரு எனக்கு தபஸ் போங்கடா, எனக்கு தபஸ் இருந்ததுன்னா உங்களெல்லாம்

0: இந்த தவறுக்கு நான் தான் காரணம்னு ஏத்துக்கிட்டோமா எழுதுக்கு மாறணும் என்ன நடக்கும்? நாம பிராயச்சித்தமா பண்ண வேண்டாம். நீங்க இதுக்காக போய் பூவனத்துக்கு போய் சாபம் நீங்க பெற்ற தலைவாரம் நீங்க நின்று உடனாய திருப்பி உடனாதான் சொல்ல வேண்டாம். அதுவே அதற்கான செயலை கொண்டு
1: இறைவன் கை கொடுப்பான் நம்பிக்கை வந்துச்சுன்னா அதுக்கு எந்த விதமான துன்பங்களும் இல்லை.

0: நடராஜர் வந்துட்டு அன்னைக்கு ஒரு வீட்டை திருப்பி வச்சிருக்காங்க நடராஜர். நான் கேட்டேன் என்ன திருப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப நேரம் வரக்கூடாது சார், திருப்பி வச்சாலும் நிறைய பலன் கிடைக்கும். வாசல்ல வரவேற்க பயில ரெண்டு கவிதை இருக்கு படம் என்னை பார்த்து ஓகே வரும்னு ரெண்டு வழி வேற இருக்கு வரவெல்லாம் பாக்கணும். நான் உங்களை பார்க்க வரவங்கன்னா இப்படிதான் போல இருக்குது. ஏசி பாருங்க, இறைவனுடைய படத்தை திருப்பி வைத்துட்டு கழுதையோட படத்தை நேரா மாட்டி வச்சு என்னை பார் ஓகே வரும். நம்ம ஆண்டு சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். தவளை எந்த வரலான்னு வச்சா பாசம் வரும்டா, தவளை வாயிலே காசரிச்சிட்ட யோசிச்சு பாருங்க. அதனுடைய உட்பொருள் அறியுமா, தவளை வாழ்வதற்கு நீர்நிலைகள் அவசியம், அந்த நீர்நிலைகளை பெருக்கினால் செல்வ வளம் பொழிக்கும்ங்கிறது பொருள். நம்ம அதைட்டான் தவளை வீட்டுக்குள்ள வர மாதிரி பாசு வச்சா அது சீன ஜோசி நான் திருப்பி அப்படியே சார் வீட்டுக்குள்ள வர மாதிரி வைக்கணும். நீர்நிலைகளை பெருக்கினா செல்வ வளம் பெருக்கும், தவளை மேம்படும், இனம் மேம்படும், மற்ற ஜீவராசிகளுக்கு உணவாகும், அந்த ஜீவராசிகள்லாம் ஊருக்குள்ள வராது. இதெல்லாம் ஒரு குறியீடு. நம்மால் அந்த தவளையோட வாயை பொழுது அதுல ஒரு காசை வச்சு அதை வீட்டுக்குள்ள வர மாதிரி வச்சா பசு வீட்டுக்கு வீடு பசுங்கிறது ஒரு உணவு ஊற்றிட்டு நிறைய பேர் என்னன்னா ரொம்ப ரொம்ப நல்லா சார், ரொம்ப நல்லது. என்ன தெரியுமா, காமது என்பது ஓ சம்ரட்சணை ரொம்ப உயர்ந்தது. யாவருக்குமாவும் பசுக்கு வாய் குறைந்து திருமணம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்மால் படத்தை வச்சிருக்கேன் உண்மையாக பசுவை சம்ரட்சணையும் செய்யப்படும். நம்மால வளர்க்க முடியாத எங்க வளர்க்குற இடத்துல ஒரு முடி புள்ள வேண்டும் கொண்டு போய் கொடுக்கலாம். படத்தை வச்சுக்கிட்டா படத்தை வச்சுக்கிட்டா நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அந்த பையன் அவங்க அம்மா கூட 6 மாசம் குழந்தைகளே இருக்கக்கூடிய படம் பொன்சியா அடிக்கிறது. 6 மாசத்துல இருக்கிறது வருஷத்துல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே எங்க அம்மாவோட நான் வந்து கொண்டாடியில எல்லா பர்த்டேவும் படம் வச்சிருக்கேன் சார். அம்மா எங்க அம்மா ஐயோ ரெண்டு பேர் இந்த படத்துல வீட்டுக்கு போய் போராட்டம். நம்ம வீட்டிலே சாமி படம் நிறைய இருக்கு. உள்ளத்துல சாமி இருக்கானா அங்க பேராசிரியரவா பண்ணிட்டு இருக்கிறது. உள்ளத்துல பேராசிரியர் வச்சுக்கிட்டு படத்துல சுகத்துல சாமி மாற்றி வச்சு என்ன தரும், எப்படி நன்மை கிடைக்கும்? நன்மை வேண்டும்னா உள்ளத்துக்குள்ள இறைவன் இருக்கணும், மலர் தூவி வழிபாடு செய்யணும். என்னென்ன மலரெல்லாம் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மலருக்கு ஒரு பட்டியல் தராது. குறுந்தொழு, மாதவி, மோப்பு, மல்லிகை, பொருத்திய, குடிப்பு, பொறுப்பு, நீர்ப்பூ, நிலப்பூ, 4 வகையான பூக்கள் இறைவனுக்குரியவை. நீங்க பூக்களை எடுக்கும் போதும் பறிக்கும் போதும் அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, ரொம்ப அழகாக வார்த்தையை சொன்னாரு, இந்த பூ வந்து நமக்காக பிரார்த்தனை செய்யும் சிவபெருமானுடைய பாதத்துல நின்று. ஆனா அதை விட ஒரு முக்கியம் தெரியுமா, அதை பறிக்கும் போதே நாம அனுமதி கேட்டு பறிக்கணும். ஒண்ணு நான் இப்போ கோவிலுக்கு எடுத்துட்டு போக போறேன், அருள்மிகு கற்பகாம்பாளுடன் ஆகி அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆலயத்தில் எடுத்துட்டு போக போறேன், அங்க கொண்டு போய் அவருடைய திருப்பாதங்களை சேர்ப்பிக்க போறேன், உனக்கு மகிழ்ச்சியா நீ வரியா அப்படின்னு கேட்கணும். நம்ம குழந்தைகளை கூப்பிடுவாங்க, வரியா கோவிலுக்கு போற வரியா, ஆனா நம்ம குழந்தைகளை அனுபவம் சொல்லுவோம். அங்க எதுவும் வாங்கி தர மாட்டேன், எதுவும் கேட்க கூடாது, வரதுன்னா வா. இன்னும் சின்ன குழந்தையா இருந்தா எழுத கூப்பிடுன்னு சொல்லக்கூடாது, நீ ஏன் நடந்து வரணும் வரியா. ஆனா நமக்கு மட்டும் சுவாமி நம்மளை தூக்கி வச்சு கொஞ்சமா எல்லாம் கப்பந்தான் மறந்துடணும்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாயா. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்க் ரேடியோவில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். குங்கிலிய கலையனாரோட கதையை பார்த்தோம் இல்லையா, அவரோட பக்தியை இன்னும் ஊராருக்கு எடுத்து காமிக்க திருப்பனந்தாள் அப்படின்ற ஒரு திருத்தலத்தில் பெருமான் இன்னொரு அதிசயத்தை ஏற்படுத்தினார். தாடகைன்ற பெண், ஆதிசைவ பெண், பெருமான் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தவங்க. பெருமானுக்கு ஆசை ஆசையாக உயர் ரக மலர்கள் தேர்ந்தெடுத்து அதில் மொட்டுக்கள் மட்டும் எடுத்து அற்புதமாக மாலை கட்டி கொண்டு வராங்க. பக்தர்களோட பக்தியில் பார்த்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் செய்வாங்க. சிலர் வந்து நிறைய பாடல்கள், ஸ்லோகங்கள், பதிகங்கள் பாடுவாங்க. சிலர் வந்து பெருமானுக்கு நல்ல பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. தேங்காய், பூப்பழம், வீட்டிலையே நல்ல பிரசாதம் செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் வந்து கோயிலுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த தாடகைன்ற பெண்ணுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நிறைய பூக்கள் கட்டணும். அதில் வந்து குற்றமில்லாத பூக்கள், அதாவது வாடின பூவோ, நசுங்கின பூவோ, அழுகின பூவோ இல்லாமல் புது புது பூக்கள், அன்னன்னைக்கு மலர்ந்த புது புது பூக்கள், அதுவும் மொட்டாகவே இருக்கணும். பெருமான் கிட்ட போனதுக்கு அப்புறம்தான் அது மொட்டு விரிஞ்சு மலர் கொடுக்கணும். ஏன்னா முதல்லயே வந்து வண்டு எல்லாம் உள்ள உட்காந்து அந்த தேனெல்லாம் எடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து பூ கட்டுவாங்களாமா இந்த தாடகை. அந்த மாலையை கட்டும் போது அவங்க அக்கம் பக்கத்துல அரட்டை அடிக்கிறது, வீண் கதை பேசுறது, வேண்டாத செயல்கள் எல்லாம், அந்த மாதிரி வேண்டாத செயல்கள் எல்லாம் விட்டுட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை ஊதி ஒவ்வொரு பூவையும் ஆசை ஆசையா பக்தி ததும்ப அழகா கட்டுவாங்களாமா. அவ்வளோ அழகா கட்டின மலர் மாலைய எல்லாரும் உயர்ந்து பார்க்க பெருமானுக்கு மாலையா அணிவிக்க கோயிலுக்குள்ள ஒரு நாள் போறாங்க. பூஜை முடிஞ்சதும் மலர் மாலையை எட்டி இறைவன் மேல போட முயற்சி செய்யறாங்க தாடகை. ஆனா பாவம் அவங்களுக்கு எட்டவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எழும்பி எழும்பி தாடகை மலர் மாலையை போட முயற்சி செய்யறத பார்த்து சிவபெருமானே, அவர் தான் கருணை கடலாச்சே, அவரே தாடகை மேல இரக்கம் கொண்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய லிங்கத்தை கொஞ்சம் சாய்ச்சி கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் சாய்ச்சி கொடுத்தா தாடகையோட கைக்கு மலர் மாலை போட எட்டும் அப்படின்னு லேசா சாய்க்கிறாரு. தாடகை கைக்கு இப்போ ஈஸியா எட்டிடுச்சு. சந்தோஷமா மலர் மாலையை போட்டுட்டு மகிழ்ச்சியோட வணங்கிட்டு போயிடுறாங்க. பக்தர்களோட பக்திக்காக தான் எவ்வளோ வேணாலும் இறங்கி வருவேங்கிறத காமிக்க இறைவன் அப்படி சாஞ்ச நிலையிலேயே இருக்காரு. அப்படியே இருந்துட்டாரு, திரும்பி அவரு நேரா வரல. ஏன்னா இது தாடகையோட பக்தியை எல்லாருக்கும் தெரியட்டும், ஏன் லிங்கம் யாராவது புதுசாக அந்த கோயிலுக்கு வராங்கன்னு வைங்க, என்ன இங்கே சாமி இப்படி சாஞ்சிருக்கே, ஏன் லிங்கத்தை நீங்கள் நேராக வைக்கலையா, நீங்கள் வந்து கருவறையில் வந்து இறைவனை எழுந்தருளை பண்ணும்போது நேராக வைக்காமல் இப்படி கோணலாக வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை இல்லை, இது வந்து பெருமான் இங்கே வந்து அவ்வளோ சாநித்தியத்தோடு இருக்காரு, தன்னை வந்து பார்க்குற ஒவ்வொரு பக்தர்களையும் வந்து வணங்குற ஒவ்வொரு பக்தர்களையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி தாடகைன்னு ஒருத்தவங்க வந்து அவங்க மலர் மாலை அழகாக தொடுப்பாங்க, அவங்க மாலை போடுறதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு எட்டவே இல்லை, லிங்க பெருமானுடைய திருமேனி வந்து எட்டவே இல்லை, பெருமான் அதுக்காக சாஞ்சு கொடுத்தாராக்கும் அப்படின்னு அந்த கதையை வந்து எல்லாரும் சொல்றதுக்காக ஏதுவா அப்படியே பெருமான் வந்து சாய்ந்த நிலையிலேயே வந்து பெருமான் இருக்காரு. இது வந்து அங்கே இருக்கிற பெருமானுடைய சாநித்தியத்தை காமிச்சாலும் அவர் தாடகையோட பக்தியை அவர் அங்கீகரிச்சதை காமிச்சாலும், இவ்வளோ நாளாக நேராக அழகாக நின்றுட்டு இருந்த பெருமான் இப்போ சாஞ்சிருக்காரே அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை. அவருக்கு அலங்காரம் செஞ்சா அது முன்ன போல அழகா இல்லையோ அப்படின்னு ஒரு சங்கடம். ஆபரணங்கள் சூட்டினால் அது நேரா நிக்கல, தங்க காப்போ வெள்ளி காப்போ வச்சா இப்போ பெருமான் சாஞ்ச நிலையில இருக்கிறதுனால அந்த தங்க காப்பும் வெள்ளி காப்பும் வந்து நிக்க மாட்டேங்குது. பெருமான் மேல போட்டா அது வந்து கரெக்டா செட் ஆகி நிக்க மாட்டேங்குது. அபிஷேகம் செஞ்சால் அது நேராக பெருமான் மேல அபிஷேகம் செஞ்சா எப்படி இருக்கும், அது மேல லிங்கத்தின் மேல ஊத்தி அது அப்படியே அந்த ஆவுடை வழியாக கீழே விழும். அங்க கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு பிடிச்சு நமக்கு எல்லாம் அதை பிரசாதமா கொடுப்பாங்க. ஆனா இப்போ அது சாஞ்சு இருக்கிறதுனால வந்து அந்த ஆவுடை மேல அழகா வரமாட்டேங்குது, எங்கெங்கயோ வழிஞ்சு போகுது அப்படின்னு ஒரே குறை எல்லாம் இருக்கும். அந்த ஊர் மன்னன்கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க, மன்னா இந்த மாதிரி பெருமானுடைய லிங்கம் வந்து சாய்ஞ்சிருக்கு, ஒருவேளை அதனால ஏதாவது குற்றம் குறை ஏற்பட்டுருமோ, நாட்டில் ஏதாவது பஞ்சம் பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரே ஆயிருக்கு அப்படின்னு எல்லாரும் மன்னன் கிட்ட போய் முறையிடுறாங்க. இதுல இருக்கிற மன்னனுக்கு இதுல இந்த இது வந்து சாதாரண பிரச்சனையா வந்து தெரியுது. இவ்வளோதானா பிரச்சனை, இதுக்கு போய் தானா எல்லாரும் கவலைப்படுறீங்க, நாளைக்கே நம்ம கோயில் சிற்பங்கள் செதுக்கிற ஸ்தபதிகளை அழைச்சிட்டு போய் நேராக நிமித்தி வச்சிடலாம், அவ்வளோதானே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. யாரும் சேர்ந்து லிங்கத்தை நேராக வச்சிடலான்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் தள்ளுறாங்க. மறுநாள் வந்து ஸ்தபதிகள் போகிறாங்க. ஸ்தபதிகள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கோயில் சிற்பங்களில் வந்து யார் வேணாலும் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி சாதாரணமாக வந்து செதுக்கிட முடியாது, அதுக்கு சில நியமங்கள் இருக்குது. முதல்ல கல்லை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் நேரம் குறிக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து சின்னதுலேருந்து இறை வடிவங்களை சிலைகளை வந்து சின்னதுலேருந்து முறையாக குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் அதை வந்து செதுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்தபதிகள் எல்லாரும் வந்து சேர்ந்து மன்னன் அனுப்பினாருன்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி லிங்கத்தை நேராக வச்சிடலான்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் தள்ளுறாங்க, இழுக்கிறாங்க. பெருமான் அவராகவே சாஞ்சார், அவர் நினச்சா மட்டும்தான் எழுந்து நேராக காட்சி தருவார். இது புரியாமல் லிங்கத்தை சுற்றி இருக்கிற பீடத்தை உடைச்சிட்டா லிங்கத்தை வெளியே எடுத்துடலாம், அப்புறம் புதுசாக பீடம் அமைச்சு லிங்கத்தை நேராக வைக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பீடமெல்லாம் உடைக்கிறதுக்கு வரவே இல்லை. கயிறு கட்டி இழுத்து பார்க்குறாங்க, வரலை. யானையை கட்டி இழுத்து பார்க்குறாங்க அந்த லிங்கத்தை நேராக கொண்டு வந்துடலான்னு, வரலை. பூஜைகள் செய்கிறாங்க, ஹோமங்கள் என்னென்னமோ செஞ்சு வேண்டி பார்க்குறாங்க, எதுக்கும் பெருமான் அசையவே இல்லை. இந்த அதிசயம் காட்டுத்தீ போல எல்லா ஊருக்கும் பரவுது. குங்கிலிய கலையனார் காதுக்கும் வந்து சேருது. மன்னனோட கவலையை தெரிஞ்சுக்கிட்ட கலையனார் திருப்பரந்தாளுக்கு கிளம்பி போகிறாரு. ஆலயத்தை பலமுறை சுற்றி வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி குங்கிலிய தூபம் விட்டு பெருமா நேராக நிற்க வேண்டி இறைஞ்சி கேட்கிறார். ஆனால் பெருமான் அப்படியே சாய்ந்த குளத்திலேயே தான் இருக்கார், நேராக வரல. இப்போது கலைஞர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய மலர் மாலையை பெருமானுக்கு சூட்டுறார். அந்த மாலையோட ஒரு முனை பெருமானுடைய லிங்கத்தின் மேலே இருக்குது, இன்னொரு முனை வந்து ஒரு கயிற்றுனால கட்டி அந்த கயிற்றை சுருக்கு போட்டு தன் கழுத்தை சுற்றி இறுக்கி கட்டிக்கிறாரு குங்கிலிய கலையனார். கட்டிட்டு பெருமான் கிட்ட வேண்டுறாரு, பெருமானே என் கழுத்தில் இருக்கிற இந்த கயிற்றில் உன்னை நான் கட்டி இழுக்க போகிறேன், ஒன்று நீ நேராக நின்று எங்களுக்கு அருள் புரியணும், இல்லைனா இந்த கயிற்றில் இருக்கிற சுருக்கு இறுகி என் உயிர் போகட்டும் அப்படின்னு கழுத்தில் சுருக்கு கயிற்றை மாட்டி பெருமான அவர் மேலே சுற்றி இருந்த மலர் மாலையை கொண்டு இழுக்க ஆரம்பித்தார் கலையனார். என்ன ஆச்சரியம், அது வரைக்கும் 10-15 பேர் சேர்ந்து தள்ளி பார்த்தாங்க, யானையை வச்சு இழுத்து பார்த்தாங்க. நிறைய பேர் ஒரு 100 பேர்லாம் சேர்ந்து கயிறை பிடிச்சி இழுத்து பார்த்துருப்பாங்க. அப்போலாம் அசையாத பெருமான் ஒரு மெல்லிய மலர் மாலையை கட்டி குங்கிலேய கலையனார் இழுத்ததும் சட்டுன்னு நேராகவும் அமர்ந்துட்டார். கழுத்துல இருந்த சுருக்கு மலர் மாலையா மாறிடுச்சு. மன்னனுக்கும் கூடியிருந்த அத்தனை பேருக்கும் ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். மாகேஸ்வரா, மகாதேவா, பெருமானே, அம்பல கூத்தான்னு ஒரே கோஷம். எல்லாரும் புல்லரிச்சு போய் நின்னாங்க. அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுறவர் இறைவன் அப்படின்னு தாடகை மலர் சூட சாஞ்சோ கலையனார் மலர் சூட எழுந்தும் நின்ன நம்ம பெருமான், பிஞ்சு குழந்தைகள் நீங்கெல்லாம் மனம் உருகி என்ன வேண்டினாலும் உடனே கொடுப்பாரு. நேரடியாக வரலனாலும் வேற ரூபத்திலாவது வந்து உங்களை காப்பாற்றுவார். நாம் அவர் மேலே வைக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று அன்பு. நம்பிக்கை வைக்கணுங்கிறதுக்காக மூடத்தனமான நம்பிக்கை, நம்ம சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்த இறைவன் மேலே நம்பிக்கை வச்சேன் என்னைய கை விட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. இப்படித்தான் கதை கேட்ட ஒருத்தன் கடவுள் மேல நம்பிக்கை வச்சா கடவுளே பாத்துக்குவாருன்னு எதுக்கெடுத்தாலும் சொல்லிட்டே இருந்தான். அம்மா ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடி வந்துருச்சு. யானை பாகன் கத்திக்கிட்டே ஓடுறான், மதம் பிடிச்ச யானை வந்துருச்சு ரோட்டுக்கு, ஐயா என் யானைக்கு மதம் பிடிச்சு ஓடி வருது, எல்லாரும் ஓடி போய் பத்திரமா ஒளிஞ்சுக்கோங்கன்னு தெரு தெருவா கத்திக்கிட்டே ஓடுறான். எதிரில் நம்ம கதை கேட்ட அறிவாளி வரான். எல்லாம் இறைவன் செயல், அவன் பார்த்துக்குவான். இவன் மட்டும் அப்படின்ட்டு இவன் மட்டும் கூட்டம் ஓடுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறானாமா. வழியில் அவனோட ஃப்ரெண்டு வரான், டேய் ஓடுடா யானை ஒன்றும் வேகமாக வருது அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம பக்திமான் உடுறா கடவுள் பார்த்துக்குவாருன்னு உதறி விடுறானாமா. ஒரு 2 நிமிஷம் நடந்திருப்பான், அவனோட தம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக வர்றான். அண்ணா சைக்கிளில் ஏறிக்கோ வேகமாக போயிடலாம் யானை வருது அப்படின்னு சொல்கிறான். அவனையும் தள்ளி விட்டுட்டு ஏதோ பட்டத்து யானை இவன் கழுத்தில் மாலை போட்டு ராஜாவாக்க போகிறது மாதிரி தைரியமாக நடந்து போகிறான். யானை வந்துச்சு, இவன் போய் அது முன்னால் தைரியமாக நிற்கிறான். எனக்கு வந்து இறைவனுடைய துணை இருக்குது, நீ வந்து என்னை என்ன பண்ணிட முடியும் அப்படின்ட்டு யானை முன்னால் தைரியமாக கை வச்சுட்டு நிற்கிறான். யானை வந்துச்சு, இவன் மேலே ஒரே மிதி, அவ்வளோதான், ஆழ்காலி. இவன் ஆத்மா கடவுள்கிட்ட போகுது. அங்கே போய் நம்ம அறிவாளி சண்டை போடுறான். யார்கிட்ட? இறைவன்கிட்டே. இறைவா உனக்கே இது நியாயமா? உன்னை நம்பினேன்ல, இப்படி என்னை காப்பாற்றாம விட்டுட்டியே அப்படின்னு கேட்குறான். கடவுள் சொன்னார், நான் தான் உன்னை 3 வாட்டி காப்பாற்ற வந்தேனே, நீ தானே தப்பிக்காமல் விட்டுட்ட அப்படின்னு. 3 வாட்டியா? எப்போ சாமி வந்தீங்க அப்படின்னு இவன் கேட்டானாமா. அதுக்கு கடவுள் சொன்னாராம், முதல் வாட்டி பாகன் வந்து உன்னை ஓட சொன்னானா? ஆமாம் சொன்னான் அப்படின்னானாமா. 2வது வாட்டி உன் நண்பன் வாடான்னு கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்தானா? ஆமாம் இழுத்தான் அப்படின்னானாமா இவன். 3வது தரம் உன் தம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து உன்னை ஏறிக்க சொல்லி கூப்பிட்டானா? ஆமா கூப்பிட்டான். இப்போ இதுக்கு 3 வாட்டி வந்ததும் நீங்களா சாமி அப்படின்னு நான் இவன். இதுக்கு மேல நான் என்ன செய்யட்டும்? நான் தான் 3 முறை வேற வேற ரூபத்துல வந்து உன்னை எச்சரிக்கை செஞ்சேன், காப்பாத்த வந்தேன், நீ தானே மறுத்தேன்னு கேட்டாராமா. ஸோ குழந்தைகளா, இறைவன் மேல நம்பிக்கை வேணும். இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற நம்முடைய அறிவையும் உபயோகப்படுத்த வேணும். சாமி ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நேராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்னாதான் நான் நம்புவேன்னு சொல்லக்கூடாது. அவர் எப்போ எந்த ரூபத்தில் வருவாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உதவுவார். நீங்கள் உங்கள் முயற்சிகளையும் செய்யணும். உங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்யறதுக்கு தான் இறைவன் உங்களுக்கு கண்ணு காது கை கால் அறிவு யோசிக்கிறதுக்கு அறிவு எல்லாமே கொடுத்துருக்காரு. அதையும் நீங்களே அதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் காப்பாற்றிக்கணும், இறை பக்தியிலையும் முன்னேறி வரணும். சரியா? வணக்கம்.
3: ஓம் நமசிவாயா. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya. திருச்சிற்றம்பலம்.

0: பொருவில் பொன்னி திருநதி இந்நாளும் பொய்க்காமல் நீர் தரும் நீர்நாடாகிய சோழ வளநாட்டில் மண்ணியாற்றின் தென்கரையில் முருகப்பெருமானின் திரு ஆணையினால் அளிக்கப்பட்ட திருமறையோர்கள் மிகுந்து இருக்கும் பழமையான ஊர் செல்வம் நிறைந்த திருச்சேஞ்ஞலூர். இங்கு வாழும் மறையோர்கள் சிவநெறி சாதனமாகிய திருவெண்ணீற்றின் ஒன்றுபட்ட ஒழுக்கமுடையவராய் இரண்டு பிறப்பின் சிறப்புடையவராய் முத்தீயினை என்றும் வளர்த்து நிற்பவராய் நான்கு வேதங்களையும் முறையாய்ப் பயின்றவராய் ஐம்புலன்களும் தங்களை பின் செல்லும் தன்மையராய் அரு தொழிலின் மெய்யொழுக்கத்தினை உடையவராகவும் ஏழுலகும் போற்றத்தக்கவராகவும் விளங்கினர். வேத பயனாம் சைவம் போல் மண்ணின் பயனாம் பெருமையை உடைய இப்பதியிலே காசிபகோத்திரத்தின் வழியில் வந்த எச்சதத்தன் பவித்திரை என்ற அந்தனர் தம்பதியினர் இருந்தனர். இவர்களுக்கு அருமறையின் துறை விளங்கவும் மறையோர்களின் குலம் பெருகவும் திருமன்றில் நடம்புரிபவர் சைவ வாய்மை வளரவும் மாதவத்தோர் வெற்றி விளங்கவும் விசாரசருமனார் திரு அவதாரம் செய்தார். விசாரசருமனாருக்கு இறைவதம் திருவருளாரும் முன்பு செய் தவத்தின் ஈட்டத்தாலும் வேத ஆகம ஞானம் சிறுவயதிலேயே இயல்பாகவே கைகூடப் பெற்றிருந்தது. அத்தகைய விசாரசருமனாருக்கு உபநயனச் சடங்கு முறைப்படி ஏழாம் அகவையில் நடைபெற்றது. தம் மரபின் வழக்கப்படி முறையான ஆசானிடம் அவருக்கு வேதம் பயிலும் கடமையையும் செய்வித்தார் எச்சதத்தன். இடம் வேதாகம பாடசாலை.
1: ஆதித்யவர்ணம் தமசஸ்பரஸ்தாத் தமேவம் வித்வானமுதயஹ பவதி.
2: இந்த அளவிற்கு வேதங்களை எங்களால் கற்க முடிவதில்லையே. ஆசிரியர் சொல்வதை உடனேயே கற்றுவிடுகிறாயே. நீ முன்பே வேதங்களை கற்றாயா? சிவசிவ நடமே புரியும் சேவடியார் நம்மை உடைய தலைவராம். அவர் திருவருளினால்தான் அனைத்தும் நடைபெறுகின்றது. அளவில்லாத கலைகளில் குறிக்கப்படும் பொருள்களுக்கெல்லாம் பிள்ளையாய் உள்ள பொருள் அருக்கூத்து என்றும் திருவடியே ஆகும். அது சரி, வேதங்களில் இந்திரன் அக்னி முதலான பல பெயர்கள் கூறப்பட்டுள்ளனவே. அப்படியென்றால் பல தெய்வ வழிபாட்டையே வேதங்கள் காட்டுகின்றனவோ? அதில் உருத்திரன் என சொல்லப்படுவது மட்டும்தான் சிவபெருமானோ?
3: இல்லை இல்லை, மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் வேதங்கள் பரம்பொருளாகிய சிவபெருமானின் பல்வேறு வகை ஆற்றல்களையே வெவ்வேறு பெயர்களில் போற்றுகின்றன. ஒரு மனிதரை வீட்டில் வீட்டுத் தலைவராகவும் நாட்டில் குடிமகனாகவும் பணியிடத்தில் ஊழியனாகவும் பெயர் பெறும்பொழுது எல்லாவற்றையும் இயக்கும் இறைவனை வேதங்கள் பலவாறு அழைப்பதில் என்ன வியப்பு? உருத்திரன் என்பது இறைவனுடைய மேலான ஒரு ஆற்றல் நிலை. எனவே வேதங்கள் முழுமையும் உரைப்பது சிவபெருமானின் புகழே ஆகும்.
2: நீ கூறியதற்கு ஆதாரம் உண்டா?
3: ஓ, நிச்சயமாக. உதாரணமாக இருக்கு வேதம் இரண்டாவது காண்டத்தில் இந்திரன், மித்திரன், வருணன், அக்னி, திவ்யன், சுவர்ணன், கருத்மான், யமன் என பலவாக பெரியோர்களால் அழைக்கப்பட்ட மெய்ப்பொருள் ஒன்றே என்று அறுதியிட்டு கூறப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு இடத்தில் ஒளி நிறைந்த அந்த பரம்பொருளை எல்லா உருவங்களின் ஊடே கண்டு திருநாமங்கள் பாடி யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை இங்கேயே அடைந்தவர்கள் ஆகின்றார்கள் என்கிறது யசுர்வேதம். வெந்தின் இன்னும் பல பல காட்டலாம். இருக்கு மாமரை ஈசனையே தொழும் கருத்தினை அறியாதவர்கள்தான் பல கடவுள்கள் என்று மயங்குவர்.
2: சிவசிவா, இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. நல்லன கூறும் நல்ல நண்பன் நீ. ஆமாம், அப்படிப்பட்ட ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவரை பற்றியேனும் வேதங்கள் கூறுகின்றதா?
3: இரண்டாவது மூன்றாவது நான்காவதாக கூட ஒருவர் இல்லை. ஐந்தாவது ஆறாவது ஏழாவதாக கூட ஒருவர் இல்லை. எட்டாவது ஒன்பதாவது பத்தாவதாக கூட ஒருவர் இல்லவே இல்லை. ஒருவனே தேவன் என்று அறி. இது அதர்வண வேதம். போதுமா?
2: சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. அற்புதம், அற்புதம். வேதம் காட்டும் பரம்பரை ஒன்றென்பதை நன்கு தெரிந்து கொண்டேன். இன்னும் ஒரு சந்தேகம், வேதங்கள் உருவ வழிபாட்டை கூறுகின்றனவா?
3: ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்று இறைவன் அன்றி ஒன்று இல்லை என்று காட்டுவன வேதங்கள். முன்பே கூறிய யசூர் வேத மந்திரம் திருநாமம் பாடிட கூறுகின்றது. இன்னொரு இருக்கு மந்திரம், என் இக்கரங்கள் இறைவனே போல்வன. இவை இறைவனுக்கும் மேலானவை. இவையன்றோ உலகுக்கெல்லாம் மருந்தாக உள்ள சிவபெருமானை தொட்டு அர்ச்சிக்கின்றன என்கின்றது. இதற்கும் மேலாகவா வேண்டும் வேத வழி நாம் செய்யும் சிவ வழிபாட்டிற்கு அடிப்படை?
4: அருமறைகளையும் ஆரங்கம் மற்றும் ஆகமங்களையும் அவைகள் உள்ளிட்ட பல கலைகளையும் ஆசிரியர் ஓதுவிக்கும் முன்னே விசாரசர்மரிடம் இவ் அனைத்தும் நிலவுகின்ற அறிவின் திறத்தினை கண்டு மிகவும் வியப்படைகின்றேன்.
2: உண்மைதான் குருவே.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: சுத்தமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ.

சிவனே செல்வர்களே, இன்றைக்கு நாம் திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். ஏற்கனவே திருமூல தேவநாயனா திருவள்ளுவருக்கு முன்னாடி உள்ளவர் இல்லையா? இந்த திருக்குறள் நமக்கு அரங்கேறிய காலம் கிமு 31 என்று வரையறுத்திருக்கிறார்கள். இது வரலாற்று ஆசிரியர்கள். திருக்குறள் அரங்கேறும் பொழுது இந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் உக்கிர பெருவெழுதி. திருக்குறள் அரங்கேறிய பொழுது இந்த பாண்டிய மன்னன் பேர் என்ன? உக்கிர பெருவெழுதி. அது அரங்கேறிய காலம் 31 கிமு 31 என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருமந்திரத்தினுடைய காலம் அப்படின்னு கேட்டால் வெள்ளைவாணனார் அவர்கள் பன்னிருதுமுறை ஆராய்ச்சி என்ற நூலை எழுதிய கா வெள்ளைவாணனார் அவர்கள் மிக அருமையாக சொல்கிறார்கள், கிமு 6000 கிமு 3000 வரைக்கும் இருக்கலாம்ங்கிறார் திருமூலர். அப்படியானால் அவர் திருவள்ளுவருக்கு முன்னாடி உள்ளவர்னு தெரியுது. ஆகையினால அந்த திருமந்திர சொல்லாட்சியை இன்னும் சொல்ல போனால் 12 திருமுறைகளிலேயுமே காலத்தால் முற்பட்டது திருமந்திரம் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது செம்பொருளான சிவம் எனலாமே, அதாவது சிவத்தை தான் செம்பொருள் என்று சொல்ல முடியும்னு திருமூலர் சொன்னதுனால அந்த திருமூலர் வாக்கை அப்படியே பிடித்துக்கொண்டு திருவள்ளுவர் அப்படியே செம்பொருள் என்று பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று மிக அருமையாக அதை சொன்னார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சொல்லாட்சி, திருவள்ளுவர்களே வரக்கூடிய சொல்லாட்சி, இறைவன் குணமுட உடையவனா குணம். ஆனா திருவள்ளுவர் என்ன சொன்னார்? என் குணத்தான் அப்படின்னு. இந்த என் குணத்தான் என்பது இங்க ஒரு கேள்வி சிந்தனை. இறைவனை குணமே இல்லாதவன் சொன்னா என்ன சார் இருந்தது அப்படின்னு கேட்டா என்ன சிக்கல் வருது தெரியலையா? இறைவனவே குணமே இல்லைன்னு வச்சுட்டா என்ன அப்படின்னு கேட்டா, தர்க்க சாஸ்திரத்துல ஒரு பொருளுக்கு குணம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த பொருளே இல்லைன்னு அர்த்தம். ஐயா அருமையா ஒன்று டெபினிஷன் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பொருள் என்றால் என்ன, என்ன சொன்னாங்க விளக்கம் ஞாபகம் இருக்கா? குணத்திற்கு இருப்பிடமாக இருப்பது பொருள். அப்ப ஒரு பொருளை அது தர்க்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய விளக்கம், தர்க்க சாஸ்திரம் அப்படிதான் விளக்கம் கொடுக்குது. அப்ப ஒரு பொருள் இருக்கிறது ஆனா அதுக்கு குணமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பொருளே இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆகவே அப்ப நிர்குணம்னு சொல்லியிருக்கே, அப்ப சைவசிதானதுக்கு விரோதமாது. உபநிஷத்துல வருதே நிர்குணனாய் நிர்மலனாய் நித்தியானந்தனாய் மெய்கொண்டாரே சொல்றாரு. இறைவனை மூணு வார்த்தை போடுது உபநிஷத்து, நிர்குணன் நின்மயன் நித்தியானந்தன். அதுக்கு என்ன பொருள் நீங்க கொள்ள போறீங்க அப்படின்னு கேட்டா பெரியவங்க என்ன சொன்னாங்க, அங்கே நமக்குரிய மூன்று குணங்கள் இல்லாதவன் அர்த்தம், குணமே இல்லாதவன் அர்த்தம் வேற, நமக்குரிய மூன்று குணங்கள் இல்லாதவன் ஆகவே நிர்குணன். இல்லை என்றால் குணமே இல்லாதவன் என்று கொண்டால் அந்த பொருளே இல்லை என்று ஆய்விடும். ஆகவே இந்த என் குணம் என்பது எங்கே இருந்து திருவள்ளுவர் எடுத்து அதை நமக்கு ஆராய்ச்சி, என் குணத்தான் தலை வணங்கா தலைனர். அந்த 8 குணம் எங்கிருந்து எடுத்தார், அந்த சொல்லாட்சி எங்கிருந்து எடுத்தார் திருவள்ளுவர் என்றால் அது சிவாகமங்களிலே இருந்து எடுத்தார். ஆகவே 17 ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இவ்வாறு சைவாகமத்தில் கூறப்பட்டது அப்படின்னார். ஐயாவும் சொன்னாங்க இல்லையா? ஆனா பரிமையாளர் ஒன்ன சொல்ல விட்டுட்டாரு, திருவள்ளுவர் என் குணத்தான் அது ஆகமம்னு சொல்லல, பரிமையாளர்கள் ஆகமம் எந்த ஆகமம்னு சொல்லல. அது எந்த ஆகமத்தில் இருக்கு என்றால் சர்வ ஞானோத்தர ஆகமம். சர்வ ஞானோத்தர ஆகமம் என்ற ஆகமத்திலே வரக்கூடிய சொல்லாட்சி தான் என் குணத்தான் என்பது. ஆகவே அப்ப சைவம் சொல்லுகின்ற என் குணத்தை உடையவன் என்ற கொள்கை திருவள்ளுவருக்கு முற்றும் உடன்பாடு. அதனால அப்பர் சுவாமி சொன்னார், 8 கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம். எப்பயுமே நம்ம நம்ம ஆசிரியர் என்ன சொல்றாங்க, அவர் 1 கொலாம் என்ற விடம் நிறுத்த திருப்பதியத்தில் அப்பர் சொன்னார், 8 கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம். கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சொன்னார், என் குண பஞ்சரனே. முருகனை சொல்றார், என் குண பஞ்சரனே, 8 குணங்களுக்கு உறைவிடமானவனே. சிவபெருமானை சொல்றதெல்லாம் முருகனுக்கும் உண்டு. அதேபோல நெஞ்சி விழுத்துவதுங்கிற நூல்ல சொன்னார், யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் 8 அப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க எழுத தெரியணும். சிவபெருமானுக்கு 8 குணம் உண்டு என்பதை சைவ நூல்கள் எங்கே கூறுகின்றன, மேற்கோள் காட்டவும் அப்படின்னு சொன்னாதான் நீ சிக்கல் தெரியும். 3 மேற்கோள் சொல்லியிருக்கிறேன். 1, அப்பர் சுவாமிகளை விடந்தீர்த்த பதிகம், விடந்தீர்த்த திருப்பதிகம், 1 கொலாம் என்று அப்பூதியுடைய மகனை உயிர் பெற்று எழுவதற்காக பாடிய பதிகம்.
கந்தர் அனுபூதியில என் குண பஞ்சரனே என்று சொல்கிறார். நெஞ்சு விடுத்துவது நூறாவது கண்ணில, நெஞ்சு விடுத்துவது நூறாவது கண்ணி அங்கே சொல்றார். யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டானை. ஆகவே சிவாகமத்திலே சொன்ன அந்த செய்தியை அப்படியே அவர் எடுத்துக்கொள்வதனாலே சிவாகமங்களுடைய அடிப்படையில் தான் அவர் நீதிகளை போதிக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்த தேவார ஆசிரியர்கள் எல்லாரும் அவருக்கு பின்னாடி வந்தவங்க தான், திருவள்ளுவருக்கு பின்னாடி. அந்த தேவார ஆசிரியர் அத்தனை பேரும் சொன்னாங்க, அந்த திருக்குறளுடைய சொல்லாட்சியை அப்படியே பல இடங்களில் வைத்து காட்டுகிறார்கள். அது நிறைய பட்டியலே போட்டுக்கிறோம் எங்களுடைய நூல்களில். ஆகவே தேவார சொல்லாட்சி, திருக்குறள் சொல்லாட்சி எங்கேயெல்லாம் அப்படியே வருது என்று. அதுக்கப்புறம் நம்முடைய உமாவி சிவத்துடைய தனிப்பாடல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தனிப்பாடல் ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். தமிழிலே மேலான நூல்கள் என்றால் ஒரு ஆறு நூல்கள் தான் பேர் சொன்னவர் யாரா, உமாவதி சிவம். தனிப்பாடல சொல்றார். அப்ப சொன்னார் அந்த ஆறு நூல்கள் என்னன்னு பட்டியல் போட்டு காமிச்சார். வள்ளுவர் நூல் அன்பர் திரு வாசகம் தொல் காப்பியமே, தெள்ளுவரி மேலழகன் செய்த ஊரை, ஒன்னிய சீர் தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தன்னமிழின் மேலாம் தரம். ஆகவே தமிழிலே மேலான தரத்தை உடைய நூல்கள் இந்த ஆறு நூல்கள் தான் என்று உமாவிஸ்வரம் நம்முடைய சாஸ்திராசிரியர் சொல்லியிருக்கிறதுனால அது நிச்சயமாக அது சைவ மெய்ஞானிதான் என்பது எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க முடியாது. அதை விட இன்னொரு அருமையான செய்தி, இந்த திருக்குறளுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும், திருவள்ளுவ மாலைன்னு ஒரு நூல் இருக்கும். அந்த திருவள்ளுவ மாலையில 49 புலவர்கள் அவருக்கு சாற்றுக்கவி கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன சிறப்புன்னு கேட்டா, திருவள்ளுவர் காலத்திலேயே இருந்தவர்கள் சங்கத்திலே இருந்த புலவர்கள் சாற்றுக்கவி கொடுத்தார்கள், அதுதான் திருவள்ளுவ மாலை. அந்த திருவள்ளுவ மாலையில முதல் சாற்றுக்கவி என்ன போட்டிருக்கோம்னா அசரீரின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அசரீரி. அந்த அசரீரின்னா என்னன்னு கேட்டா சோமசுந்தர கடவுளுடைய வார்த்தை, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அந்த அசரீதி வாக்கு என்ன சொல்லணும்னா, திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தகு உருத்திர சன்மன் ஒக்க இருக்க. ஏன்னா அந்த நூலையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், இல்லைன்னா அடுத்த திருக்குறள் எடிஷன்ல திருவள்ளுவர் மாலையவே எடுத்துருவான். இது கடவுள் வாக்குன்னு தெரிஞ்சாங்கிறது ரொம்ப சந்தோஷம். இது கடவுள் வாக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இப்படி ஒரு இளைஞர்கள் இருக்கான்னு எடுத்துருவான் அதுல இருந்து அடுத்த எடிஷன்ல. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திருவள்ளுவர் படத்தை பார்த்தால் அவருடைய நெற்றியிலே விபூதி இருந்தது, அவருடைய கழுத்திலே உத்ராசம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பதியக்கூடிய திருவள்ளுவர் படத்துல விபூதி இல்ல, உத்ராசம் இல்ல, இதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரியல. ஆகவே அவரே ஒரு பொது எல்லாருக்கும் பொதுவானவர் என்று காட்டுவதற்காக இந்த மாதிரி செய்யணும் அவசியம் இல்ல. அதே போல இந்த மாதிரி சோமசுந்தரக்காவுடைய அசரீதி வாக்கு திருக்குறள் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அடுத்தால எடுத்துருவான், அந்த பாட்டை எடுத்துருவான். இன்னைக்கு வந்து மாடல் லெசனே ஸ்கூல்ல வேண்டாம் சொல்லிட்டா டெக்ஸ்ட் புக்ல அது போல ஆயிரும். அதாவது என்ன வரலாறு மட்டும் லேசா சொல்றேன் உங்களுக்கு. அதாவது திருவள்ளுவர் அரங்கேறுவதற்கான நூலை கொடுத்தார். ஆனா சங்க புலவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு, திருவள்ளுவர் எதற்காக, திருவள்ளுவர் யார், பிரம்மதேவனே தான் திருவள்ளுவராக அனுப்பப்பட்டார். யாரால் அனுப்பப்பட்டார், சிவபெருமானால் அனுப்பப்பட்டார். ஆகவே பிரம்மனை திருவள்ளுவராகவும், திருமாலை இடைக்காடராகவும், சரஸ்வதியை ஔவையாராகவும் அனுப்பினார். அனுப்பிச்சது யாரு, சிவபெருமா. எதற்காக அனுப்பிச்சார் என்றால் சங்க புலவர்களுடைய கர்வத்தை அடக்குவதற்காக. எங்களுக்கு இணையா படிச்சவங்க யாருமே இல்லைன்னு ஒரு இருமாப்பு இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா அவருடைய பாதத்தில் இருக்கு சங்கம், மதுரை சோமசுந்தர கடவுள் தானே சங்கத்துக்கே தலைவர். ஆகவே சங்க புலவர்கள் இது மாதிரி நினைச்சாங்களா, கல்வியில செருக்கு வரக்கூடாது. அந்த செருக்கு வந்ததுனால சங்கத்தாருடைய செருக்கை அடக்குவதற்காகத்தான் திருவள்ளுவரையும் ஔவையாரையும் இடைக்காலரையும் அனுப்பினார் என்று வரலார். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, எல்லாமே சிவபெருமான் செய்த நாடகம் தான். கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் சிவபெருமான் தான். அதாவது என்ன சொல்றாங்க, திருக்குறள் வந்து நான் அரங்கேற்றணும் என்று கொடுத்த உடனே அவன் என்ன கேட்டான், சங்கப்புறவர்கள் எல்லாம் உங்க பயோடேட்டா கொண்டாடலாம், பயோடேட்டா இருக்கான்னு கேட்டான். அவர் சொன்னாரு பயோடேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வீவர்னு போட்டார். பயோடேட்டா கொடுத்தார் திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் என்ற வார்த்தைக்கு அமெரிக்க சாமி மொழிபெயர்த்திருக்கிறார், திருவள்ளுவர் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்கார், ஹோலி வீவர் அப்படின்னு கொடுத்திருக்க. அமெரிக்கால பப்ளிக் ஆயிருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னா, பார்த்த உடனே ஆஃப்டர் ஆல் யூ ஆர் எ வீவர்,
அது ரொம்ப நேரமா மதிச்சுட்டான். நாங்கள்லாம் தமிழுக்குனே உயிரை கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், யா இதே தொழிலா வச்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கே தமிழோட எல்லாம் தெரியலன்னும் இல்லையா. நீ ஒரு நெசவு தொழில் பண்ற நாளைக்கு என்ன உன்னுடைய நூல் எங்க சங்கத்தை அரங்கேறினா எங்களுக்கு அவமானம் தான். அப்பொழுது அது கொடுத்த பரவாயில்ல அது தெரியும். அப்புறம் திருவள்ளுவர் சொன்னாரு, வரலாறு நீ என்ன நூல் அரங்கேற்ற வேண்டாம், என்னுடைய நூலை அந்த சங்கத்தில் வச்சா போதும். சங்கப்புலவர்கள் அமர்ந்திருக்கிற 49 இருக்கை இல்லையா, 49 சீட்டு, அது தகுதியுடைய ஒரு ஆள் வந்தா தான் இடம் கொடுக்குமா சங்கப்பலக அப்படி உனக்கு மதுரையில் இருந்ததாக வரலாறு. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா மறுநாள் அரங்கேற்றம், அந்த அரங்கேற்றது தேதி குறிச்சாச்சு. அப்ப ஒரு அசரீதி வாக்கு வந்துதான் சோமசுந்தர் கடவுளுக்கு வந்து அந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்க இல்லையா. என்ன வந்தது என்றால், ஏ உக்கிர பெருவழுதியே, யார் பேசுறதுன்னு தெரியலேன்னு கேட்டான். நான் தான் சோமசுந்தர கடவுள் பேசுகிறேன் சொன்னார். நான் பேசுறது சோமசுந்தர கடவுள் பேசுகிறேன். அப்ப சொன்னாரு, இந்த திருக்குறளுக்கு நடைமா இங்கே ஒரு புரோட்டோகால் மரபு, திருக்குறளை அரங்கேற்றக்கூடிய மரபணி மாத்திரம். ஒரு நூல் அரங்கேற வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் எப்படி வளர்க்கணும் கேட்டா 49 புலவரும் மேல இருப்பாங்க, திருவள்ளுவர் கீழே இருப்பார். இவர் ஒவ்வொரு குறையா படிக்கணும். 49 புலவர் யாரு கேட்டாலும் பதில் சொல்லணும். 49 புலவர் ஓகேன்னு சொன்னாதான் நூல் அரங்கேறும். நடக்கிற காரியமா இது? அப்படிதான் மரபு சங்கத்தில் அப்படி வச்சிருந்துருக்காங்க. அவ்வளவு பெரிய சங்கம் அது, அதனால சங்கத்துக்கு அவ்வளவு மரியாதை. ஆனா இவர் என்ன சொன்னார், சோமதர் கடவுள் சொன்னார், நீ திருவள்ளுவர் யார் என்றால் நீ உணரவில்லை, நீ நாளை திருக்குறள் அரங்கேற்றத்திற்கு நடைமுறையை மாற்ற வேண்டும். சாமி உத்தரவுனா பாண்டியன் என்ன பண்ணுவான், சோமதர் கடவுள் உத்தரவு போட்டா பாண்டியன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஆகவே அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த மதுரை மாநகரிலே வணிகர் வீதியிலே உப்பூரி குடிகளார் என்று ஒருவர் இருக்கிறார், ஒரு வணிகர். அந்த உப்பூரி குடிகளாருக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு 5 ஆகிறது, அவன் பிறவியிலிருந்து ஊமையாக இருக்கிறான், அவன் பெயர் உருத்திர சன்மன், அவனை சாதாரண ஊமை பிள்ளை என்று இகழாதே, அவன் அபர சுப்பிரமணியனாக இருந்த ஒரு ஆன்மாவை நான் மதுரையிலே பிறக்குமாறு செய்திருக்கிறேன். ஆகவே அந்த உருத்திர சன்மனை அழைத்துக் கொண்டு வந்து திருவள்ளுவரையும் உருத்திர சன்மனையும் மேலே இருக்க வைத்து, நீங்க 49 புலவரும் நீ உட்பட கீழே இருந்து கேட்க கடவுது. நடைமுறையை திருவள்ளுவர் தான் மாத்தனாக வரலாரு. அதனால சோமசர் கடவுள் என்ன சொன்னாராம், திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தகு உருத்திர சன்மன் ஒக்க இருக்க இருக்கு. நீங்க உங்க புத்தகம் இருக்கும் நினைக்கிற பாட்டு, நீங்க எந்த கடை உரையில முதல் பாட்டை எடுத்து பாருங்க. திருவள்ளுவர் மாலையில என்ன சொல்லுது என்றால், திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தகு உருத்திர சன்மன் ஒக்க இருக்க என்று அப்படி நூல் அரங்கி இருக்கிறது என்றால், அப்ப என்ன அர்த்தம், அது சோமசுந்தர கடவுளுடைய வாக்குன்னு அர்த்தம். சார் இது கதை, இவ்வளவு கதையை சொல்லி விட்டுருக்காங்க சார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு கல்லாடம் என்கின்ற நூல் இருக்கு. கல்லாடம் தமிழ முக்கியமான ஒரு நூல். அந்த கல்லாடத்துல தெளிவாக வருகிறது, உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவன் தனக்கு வளர்கவி புலவர் முன் முதற்கவி பாடிய முக்கட்பெருமான். இப்படி நமக்கு பிடிக்காததெல்லாம் அது நூல் இல்ல சார் சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான், அட்டைதான் மிஞ்சும் அப்புறம் இல்லையா. ஆகவே கல்லாடம் என்ற நூலிலே தெருவாக அந்த திருக்குறளுக்கு திருவள்ளுவர் மாலை பாடியது சோமசுந்தர கடவுள் தான் என்று தெரிகிறது. ஆகவே நிச்சயமாக சோமசுந்தர கடவுளே ஏற்றுக்கொண்ட நூல் என்றால், அப்புறம் நம்முடைய அறிவின் கொண்டு அதை நாம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை இல்லையா. அது மட்டுமல்ல, அந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த சாஸ்திர சொற்களுக்கெல்லாம் இணையான சில சொற்களை வள்ளுவர் கையாளுகிறார், இலக்கிய சொற்களாக கையாளுகிறார். இப்ப ஆணவம் அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். ஆணவம் என்ற சொல்லுக்கு இருள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், சகலம் என்ற சொல்லுக்கு மருள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இறை உணர்வு வரப்பெற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தெருள் என்று பெயர் சொல்கிறார். தெருள் இறைவனுடைய அருளை பெற்ற நிலைக்கு அருள் என்று பெயர் சொன்னார். இறைவனையே பொருள் என்றார். ஆகவே இருள் மருள் தெருள் அருள் பொருள் இந்த 5 வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்துறார். இது ஏன் பயன்படுத்துறார் என்றால், அவர் சொன்னது நீதி நூல் என்பதற்காக
சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் இலக்கியமா பேசுறாரு அவர் தான். ஐயா அவரை கேட்டீங்களே இருள், நீங்க வீரப்பனையா கேட்டாங்க, இந்த இருள் என்பது ஆணவத்தை தான் குறிக்குமான்னு. திருவள்ளுவர் அதே பொருள் தான் வைக்கிறார். ஆகவே ஆணவத்திற்கு இருள் என்றும் சகலத்திற்கு மருள் என்றும், அதாவது ஆன்மா ஆணவத்தோடு கூடி கிடந்த நிலைதான் இருள். அப்புறம் மாயாமலத்தையும் கர்மமலத்தையும் கூட்டினோம்னா அதுக்கு பேர் மருள். இப்ப நாமெல்லாம் எந்த நிலையில இருக்கிறோம்? மருள் இருக்கிறோம். இருள்ல இருந்து நீக்கியாச்சு, சிவருமான் நீக்கியாச்சு நம்மள. இப்ப மருள் இருக்கிறோம். ஆனா நம்ம மட்டும் மருள்னு சொல்லக்கூடாது. சைவ சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்க தெருவுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். தெருள் சைவ சித்தாந்தம் படிக்கிறேன்னா அது மருள், சித்தாந்தம் படிச்சா அது தெருள். அதுக்கப்புறம் நமக்கு வருவது அருள். அந்த அருள் வந்தா நமக்கு கிடைக்க போவது பொருள். அவ்வளவுதான், சிவபெருமான் பொருள். ஆகவே இந்த இருள் மருள் தெருள் அருள் பொருள் என்ற வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு சித்தாந்த வார்த்தையை போட்டீங்கன்னா அர்த்தம் கரெக்டா வரும். அப்ப என்ன தெரியுது கேட்டா, அந்த சித்தாந்த பரிபாஷையை மட்டும் அவர் வந்து தவிர்த்து கொண்டு இலக்கியமாக செய்திருக்கிறார் அவ்வளவுதான் என்பதை நான் உணர முடியும். இலக்கியத்தை வச்சதுனால இலக்கியமா சொல்றேன். அப்புறம் மெய்யுணர்தல் ஒரு அதிகாரம், அதாவது ரெண்டு வச்சிருக்கிறார். அறிவுடைமை என்பது வேறு, மெய்யுணர்தல் என்பது வேறு. அறிவுடைமை என்ற அதிகாரத்தை எங்க கொண்டு வச்சார்? பொருட்பால கொண்டு வச்சார். ஆனா மெய்யுணர்தல் எங்க வச்சார்? அறத்துப்பால வச்சார். இந்த அறத்துப்பால அவர் சொன்ன ஒழுக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த பூர்வ ஜென்ம உணர்வு இருந்தா தான் வரும் இல்லையா? ஏன்னா அறம் என்பது என்னன்னு கேட்டீங்க, அறத்துக்கும் பொருளுக்கும் அறத்து அறம் என்ன என்ன செய்யா, இந்த அறத்தை செஞ்சுட்டு உடனே பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணா அதுக்கு அறம்னு பேர் இல்லை இல்லையா? அரச மரத்தை சுத்திட்டு அடி வயதுல கை வச்சு பார்த்தாளான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பார்க்க கூடாது. அறம் எப்பொழுதுமே பலனை கொடுக்கும், ஆனால் நின்றுதான் பலனை கொடுக்கும். 36வது அதிகாரமா வச்சார் மெய்யுணர்தல். அப்ப என்னன்னா, அறிவுடைமை என்பது வேறு, மெய்யுணர்தல் என்பது வேறு. ஞாபகத்தை திருவள்ளுவருடைய அகராதிப்படி இந்த உலகத்து கலைகள் எல்லாம் வந்து அது அறிவு, அவ்வளவுதான். இந்த உலகத்து கலைகளை தெரிவதனால இறைவனை பற்றி அறிஞ்சதான் ஆக முடியாது. ஆக அதுக்கு மெய்யுணர்தல் பெயர் வச்சார். அந்த மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தை 36வது அதிகாரமா வச்சார். அதனுடைய குறிப்பு என்னன்னு கேட்டா, 36 தத்துவத்தை உணர்ந்ததுதான் மெய்யுணர்வு. அதோட குறிப்பால உணர்த்தினார். 36வது அதிகாரமா வச்சார்னா 36 தத்துவங்களை உணர்ந்தவன் தான் மெய்யுணர்வு கைவரப்பட்டவன் என்பது அதனுடைய நுட்பம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பல அருமையான இலக்கிய இலக்கியத்தில் சொல்ல எப்படி கொள்ளணும், எப்படி பொருள் பார்க்கணும் என்று சொல்லுகின்ற இடத்துல நம்முடைய மாபாடிய கர்த்தர் மாபாடியத்தில் திருக்குறள பல இடங்களில் மேற்கோள் காட்டுற இது மாதிரி சொல்லாட்சி உண்டா என்றால், திருவள்ளுவர் ஆண்டிருக்கிறார் பாருங்கிறார் மாதிரி பல, அது சொல்லாலும் அதே ஒரு 2 மணி நேரம் பேசலாம். திருக்குறள் வரக்கூடிய சொல்லாட்சிகள் இலக்கண குறிப்பை வைத்துக் கொண்டு அதுக்கு அமைதி காண்கிறார். அதாவது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு இதுதான் அர்த்தம்னு அர்த்தம்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்னு, அந்த அர்த்தத்தில் நிகழ்ந்துல இருக்கணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நிகழ்ந்துல இதுக்கு அர்த்தம் இருக்கு அப்படின்னா ஒரு 50% மார்க், அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதே பொருளில் சான்றோர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்களா, இதான் அந்த கால அரங்கேற்றத்தில் அதான் அரங்கேற்றம்னு வச்சாங்க. இப்ப எல்லாம் அரங்கேற்றா வேண்டியது, நான் ஒரு புத்தகம் எழுத வேண்டியது, யாராவது எனக்கு வேண்டி ஆளை பிடிக்க வேண்டியது, இவர் பெரிய இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் இவரை மாதிரி புத்தகம் வரைக்கும் படிச்சதே இல்லை, ஒரு அணிந்துரை வாங்கிடுவோம். அந்த காலத்தில் அரங்கேற்றம்னு வச்சதுனாலதான் நெறியாக இருந்தது இல்லையா? சான்றோர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை நூல் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகையெல்லாம் அப்படி ஒரு மரபு இருந்தது. அந்த நூலுக்கு நிகண்டுல அந்த பொருள் சொல்லுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா அது முதல்ல காட்டணும். அதான் நிகண்டு, அந்த காலத்து டிக்ஷனரி நிகண்டு. அது மட்டும் காணாது, அதே பொருள்ல சான்றோர் ஆட்சி பண்ணாங்களா, அதே பொருள் யாராவது ஆட்சி பண்ணி காமிச்சிருக்கிறாங்களா, அப்படி காட்டுற. உதாரணமா எடுத்துக்கொண்டால் நாகரீகம், நயத்தது நாகரீகம் வேண்டுபவர், பெயக்கண்ணும் நஞ்சுண்டு அமைவ நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இப்ப நாகரீகம் வார்த்தையை நீங்க எழுத சொன்னா என்ன எழுத போறீங்க? எல்லாம் பேண்ட் டைட் சூட் எல்லாம் டை எல்லாம் கட்டிக்கிட்டாதான் நாகரீகம். இன்னைக்கு நாகரீகம் சொல்ல அப்படிதான் நம்ம கையாண்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் அங்க பரிமையில என்ன உரை எழுதினாரு? நாகரீகம், நாகரீகம் என்பது கண்ணோட்டம். நாகரீகம் என்பதற்கு வார்த்தை என்ன வருதா? பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து உங்க கண்ணீர் வரணும். உங்களுக்கு வந்தா நீங்க நாகரீகம் உடையவர்.
அப்போ நாகரீகம் சொல்ற நாகரீகம் அது தமிழ் வார்த்தை தெரியுது. அப்ப நாகரீகம் என்பது கண்ணோட்டம் அப்படின்னு எழுதுறாரு. மெர்சி இன்னைக்கு ஆங்கிலம் சொல்றதா மெர்சி அது வரணும். அதுக்கு உடனே இதுதான் அர்த்தம் பரிமாறு என்ன பண்றாரு இது நான் சொல்லதான் அர்த்தம்னு சொல்லல அது பரிபாடு எடுத்து காட்டுவார் நினைக்கிறேன். சங்க நூலை எடுத்து காமிச்சு இந்த நூலில் இப்படி ஆடப்பட்டிருக்கிறது அப்படின்னு காட்டுவோம். அந்த காலத்தில் பழைய முத்துத்தாண்டவர் பாடல் ஒண்ணு உண்டு அம்மாக்கு தெரிஞ்சுக்கிறேன். அந்த சிதம்பர ராஜ பெருமானை பற்றி முத்துத்தாண்டவர் கீர்த்தனைகள் தான் அது வரும்னு நினைக்கிறேன். மிக நாகரீகமாகவே நடன சபையில் ஆனந்த நடனம் ஆடினார். சொல்ற மிக நாகரீகமாக நடன சபையில் கனக சபையில என்ன அது யாரு முத்தனம் ஆடினார். அருமையான பாட்டு. அந்த வார்த்தை வருது நாகரீகம். அவர் ஆடுற நாகரிகமாக இருக்கு கோமணத்தை கட்டிட்டு ஆடுறாரு இல்லையா. நடராஜ பெருமாள் கோமணம் தான் கட்டியிருக்காரு.

சொல்ல மாட்டாங்க. இதே பொருள்ல ஏற்கனவே ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று காட்டுவார்கள். அந்த வகையிலே திருக்குறளுடைய ஆட்சியை பல்வேறு இடங்களில நம்முடைய சிவஞான சுவாமிகள் நமக்கு ஆட்சி செய்து காட்டுகிறார்கள் மாபாடியத்தில். ஆகையினாலையும் அது ஒரு சான்றோர்களினாலே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் என்பது நமக்கு தெரிகிறது. இவ்வாறாக அந்த திருவள்ளுவரை பற்றி பலவிதமான சிந்தனைகள். இன்றைக்கு நாம் வந்து எடுத்துக்கொண்டது திருவள்ளுவருக்கு எல்லாரும் ஏற்றம் கொடுக்கிறார்கள் என்றாலும் கூட, அதனால பரிமையாளர்கள் பல இடத்தில் எழுதும் பொழுது இவ்வாறு கூறுவாரும் உலர் அப்படின்றார் இல்லையா. ஆனா அதெல்லாம் மறுக்கிறார், சிலர் மறுக்கிறார், சிலர் சொல்லாம விட்டு போயிடுறார் இல்லையா. இந்த இன்பனத்தான் கூட எழுதும் பொழுது சொல்வார், அனிமாதி சித்துக்களை முதலாக உடையார் என்பாரும் கடையிலா அறிவை முதலாக உடையாரும் உடையர் என்று சொல்லுவாரும் உலர் அப்படிங்கிறார். ஆனா நான் வந்து ஐ டிஸ்அக்ரி. ஏற்கனவே திருக்குறளுக்கு உரை எழுதினார் ரெண்டு பேர், என்ன உரை எழுதினான்னு காமிச்சிட்டார். ஒன்று அனிமா முதலிய என்பது சித்துக்களை உடையவர்கள், அதான் இன்குணத்தான் அப்படின்னு ஒருத்தர் எழுதினான் உரையாசிரியர். இன்னொரு உரையாசிரியர் எழுதினாரு, சமணர்கள் சொல்லக்கூடிய கடையிலா அறிவு கடையிலா வீரியம் அப்படின்னு, கடையிலா கடையிலா கடையிலான ஒரு எட்டு சொன்னான் சமணர். அவை அந்த எட்டு குணத்தை உடையவர்கள் ஒருத்தர் உரை எழுதினான் பரிமையாளருக்கு முன்னாடியே. அதனால என்ன சார், அனிமாதியை முதலாக உடையார் என்பாரும் கடையிலா அறிவை முதலாக உடையார் என்பாரும் உலர். உலர்னா உலர் இருந்தாங்கன்னு அர்த்தம், உலர்றாங்கன்னு ஒரு அர்த்தம் பேசுவோம். ஆனால் என்குணத்தார் என்பது சைவாவத்தில் கூறப்பட்டது என்பதுதான் என்னுடைய முடிவுன்ட்டார் இல்லையா. இவ்வளவுக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் கோயில் அர்ச்சனை பண்றவர் அதுதான் பெரிய வேடிக்கை. இந்த பரிமையாளர்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, தான் வந்தது பெருமாள் கோயில் அர்ச்சகர், ஆனால் இங்கே சைவானந்தத்துக்கு கூறப்பட்டது எழுதியிருக்காங்க. வைணவர்கிட்ட என்ன பாடுபட்டாரோ தெரியல சொன்னதுக்காக. ஆனாலும் ஏன்னு கேட்டா, அதை ஏன் பாராட்டுறோம்னு கேட்டீங்கன்னா, சிவஞான சுவாமிகளினாலேயே பாராட்டப்பட்ட ரெண்டு உரையாசிரியர்கள், ஒருத்தர் பரிமையாளர், இன்னொரு சேனாவரையன். சிவஞான சுவாமியே பாராட்டுறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு பெருமை யாருக்கா கிடைக்குமா. அப்படி ரெண்டு உரையாசிரியர், பரிமையாளர் ஒருத்தர், சேனாவரையர் ஒருத்தர். ஆகிய பரிமையாளர் உரையைத்தான் நம்முடைய சான்றோர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாலில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவசை நூலாமோ, நூலை பறித்த உரையெல்லாம் பரிமையாளகன் தெரித்த உரையாமோ தெளி என்று அந்த உரைக்கு ஏற்றம் கொடுத்தார்கள் என்று கூறிக்கொண்டு, பல செய்திகளை இவ்வாறு நாம் நோக்கிக் கொண்டே சென்றார். திருவள்ளுவர் ஒரு சைவ மெய்ஞானிதான் என்பதில் எந்த விதமான, நமக்கு முதல்ல குரு பூஜை செய்தாலே சைவ மெய்ஞானிதான். சைவத்தில் இன்னொரு குறிப்பை நீங்க கவனிக்கணும், நாம என்னைக்காவது நம்முடைய மடாலயங்களிலேயோ நம்முடைய சபைகளிலேயோ சித்தர்களுக்கு குரு பூஜை செய்யறதில்லை. சித்தருக்கு குரு பூஜை உண்டா? பாம்பாட்டி சித்தர் குரு பூஜை, அழுகடி சித்தர் குரு பூஜை சைவத்தை கொண்டாடுறாங்களா இல்லையா? அப்ப சித்தர்களுக்கு நாம் குரு பூஜை செய்வது இல்லை, ஞாபகத்தை வச்சுக்கணும். சைவத்துல சித்தர்களுக்கு குரு பூஜை கிடையாது. ஆனா இனி உலகத்துல அப்படி இல்ல, சித்தர் பீடம்னு போட்டுக்கிட்டாதான் மரியாதை வருது. உலகத்துல இன்னைக்கு அப்படி இல்ல, ஏதாவது ஒண்ணு போட்டு சித்தர் பீடம், ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்கு அருள் வாக்குன்னு போட்டுக்கணும். அப்ப சைவத்துல என்னன்னு கேட்டா, ஞானிகளுக்கு மட்டுமே குரு பூஜை என்பது வரையறுத்திருக்கிறார்கள். அப்போ நாம குரு பூஜை கொண்டாடுறோம்னு சொன்னாலே ஒரு ஞானிதான், சந்தேகமே கிடையாது. ஆகவே திருவள்ளுவருக்கு குரு பூஜை இருப்பதனால அவர் சைவ மெய்ஞானிதான் என்பதும், திருக்குறள் என்பது நம்முடைய சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் எல்லாராலேயும் பாராட்டப்பட்ட அல்லது மேற்கோளாக எடுத்து ஆளப்பட்ட அல்லது அவருடைய வாக்கை பிரமாணமாக கொண்ட நூலாக அவர்கள் அறிந்து கொண்டு வைத்து பாராட்டியிருக்கிறார்கள் என்பதும் நான் இதுவரை கேட்ட செய்திகளினாலே தெரிந்து கொள்ளலாம். அம்மா அவர்கள் நூல் நிறைய வச்சிருக்கீங்களா? அனுப்பலாம். அதுவே திருக்குறளின் கிடைச்சலாம். திருக்குறளின் உட்கடை சைவ சித்தாந்தம் அருமையான நூல் நல்லவிட இருக்குது. இது ஒரு ஒன்னோ ரெண்டோ தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப வேணும்னு நினைச்சீங்கன்னா அம்மாட்ட கொடுத்தா குரியர்ல வாங்கிடலான்றாங்க. என்ன விலை சொல்லுங்க? 50 ரூபாய். ஆகவே இது மாதிரி அம்மா அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இதை நாம ஊன்றி கற்கும் பொழுது திருக்குறளுடைய உட்கிடக்கையும் அறிந்தவர்களாகிறோம், சைவ சித்தாந்தத்திலேயும் ஒரு தெளிவு வருகிறது. இந்த ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா. இந்த புத்தகத்தை படிச்சோம்னா திருக்குறளுக்கு மற்றவர்கள் சொன்ன விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன சொல்கிறோம் தெரிந்து கொள்ளலாம், சைவ சித்தாந்தத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அளவிலே. அது மாதிரி பல நூல்களை நம்ம ஆராய்ச்சி என்று சொன்னால் பல நூல்கள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, முன்னாடி வந்த நூல் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாமே இவங்க ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க.
இங்கிலீஷ்காரன் அப்படி பண்ண மாட்டான். ஏற்கனவே ஒரு பொருள் ஆராய்ச்சி பண்ண போறேன்னா இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல எத்தனை ஆராய்ச்சி வந்திருக்கும்.

0: உலகத்தையும் படிச்சுட்டு தான் இவன் ஆராய்ச்சி எழுதுவான். நம்ம ஆட்டில் என்ன சிறப்பு தெரியுமா, எதையுமே படிக்காம ஆராய்ச்சி பண்ணுவான். அதான் பெரிய கருத்து. ஆகையால அந்த ஆராய்ச்சி நோக்கிலே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நல்ல அருமையான விருந்து இல்லையா. நான் சொல்லுகின்ற மூன்று நூல்கள், வஜ்ரவேலுமதியாருடைய நூல், வாலையானந்த சுவாமியுடைய நூல், அப்புறம் சவாலினாவுடைய நூல், இந்த மூன்று நூல்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே மேலும் ஆராய்ச்சிகளை விரும்புகின்றவர்கள் அந்த நூல்களையும் நீங்கள் படித்துக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை ஸ்ரீ அருணை வடிவேலு முதலியார் என்று காஞ்சிபுரத்தில் ஒருவர் இருந்தார், சென்னையில் இருந்தார் கடைசி நேரத்தில் இல்லையா. இப்பதான் ஒரு வருஷம் தான் ஆச்சு காலமாய். பொதுவாக திருவாவூரை ஆதீனத்திலே இருந்த பெரிய மகாவித்வான்களிலே சிறந்தவர் தட்டபாணி தேசிகர். அதுபோல தருமபுர ஆதீனத்திலே இருந்த மகாவித்வான்களில் சிறந்தவர் ஸ்ரீ அருணை வடிவேலு முதலியார். அந்த அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் இந்த சித்தாந்த வித்தகர் வஜ்ரவேலு முதலியார் அவருடைய இந்த திருக்குறள் உட்கடக்கையை பற்றி ஒரு மதிப்புரை எழுதியிருக்கிறார். மிக அருமையாக இருக்கும். அதை பார்த்தாலே இது எப்பொழுதுமே ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரை பாராட்டுவதுதான் சிறப்பு இல்லையா. இல்லைன்னா பெரும்பாலும் அப்படி பார்க்க முடியாது. ரெண்டு அறிஞர்கள் ஒன்னு போல கருத்து சொல்ல மாட்டாங்க, அப்பதான் அறிஞர். த டூ டாக்டர்ஸ் அண்ட் டூ வாட்சஸ் நெவர் அக்ரின்னு சொல்லுவான். அதுபோல அறிஞர்னா என்னன்னா, ஏற்கனவே சொன்ன அறிஞருடைய கருத்தை மறுத்தாதான் அவர் அறிஞர் நினைப்பார். அப்படி இல்லை, அவருடைய உண்மையான அறிவை போற்றி மிக அருமையாக அருணை வடிவேலு முதலியார்கள் அதற்கு அணிந்துரை செய்திருக்கிறார்கள். அதை நம்ம படித்துக் கொண்டாலே இந்த நூலை நாம் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணம், ஒரு ஒரு வேகம் நமக்கு வரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம பார்வதி பதவி அரஹர மகாதேவ.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சட்டமா

0: கண்ணப்பநாயனார் திருவடி வாழ்க. கருக்கடலாகிய அம்பலவானருடைய திருவுருளினாலே பெரிய புராணத்திலே இன்று கண்ணப்பநாயனார் திருவுருள் வருகின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உலக மக்கள் தோன்றி வாழ்ந்து அடைகின்ற கதி பல, அவரவர்கள் எந்த நெறியிலே இருக்கிறார்களோ என்ன செய்கின்றார்களோ அதற்கு தகுந்தாற் போல அடுத்தாற் போல கதி கிடைக்கும். படித்ததற்கு தகுந்தாற் போல வேலை கிடைக்கும். அவன் நெறிமுறைகளுக்கு தகுந்தாற் போல கதி கிடைக்கும். அது கதியை பத்தி யாருக்குன்னு தெரியறது இல்லை. இருக்கிறான், சாப்பிடுறான், அப்புறம் காலம் வந்தா போறோம்னு சொல்லி இதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. அதனால இப்படி கடவுளை பற்றி சிந்திப்பது, நாம் அடைய போற கதியை பற்றி சிந்திப்பது. அப்படி கடவுளை பற்றி சிந்திப்பது எதற்காக என்றால், கடவுள் நமக்கு செய்த நன்மைக்காக அவனை சிந்திப்பது. அப்புறம் சிந்திக்க சிந்திக்க அந்த கடவுளத்திலே பற்று உண்டாகிவிடும். பற்று உண்டாகிவிட்டா அப்புறம் வந்து அந்த கடவுளை மறக்க முடியாது. பழகிட்டா மறக்க முடியாது. இப்ப பொடிய பழகிட்டான்னு மனசை விட முடியுதா? காப்பியில பழகிட்டாலும் விட முடியலவா? அப்படி அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா விட முடியாது. கஷ்டம் வந்தாலும் கும்பிடுறோம், சுகம் வந்தாலும் கும்பிடுறோம். அதனாலே வந்து உயிர்கள் என்று சொன்னாலே இன்ப துன்பம் இரண்டும் கட்டாயம் வந்துதான் இருக்கும். இன்பம் வரலனா கூட துன்பம் வந்தே இருக்கும். அதனால உயிர்கள் என்று சொன்னாலே வினையினாலே வருவதனாலே அதுக்கு வாழ்க்கையிலே இன்ப துன்பம் கட்டாயம் வரத்தாங்க. துன்பம் இல்லாத ஒரு உலகத்தில் இருக்க முடியாது. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையிலே வரும் துன்பம். இந்த துன்பமெல்லாம் இல்லாம எப்போதும் இன்பமாக இருக்கின்றது அந்த பேரின்பம் என்கின்ற சிவன் அருளிலே வாழ்கின்ற ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட சிவன் அருளாகிய அந்த வாழ்வையை பெறுவதற்கு தான் இந்த மாதிரி நெறிகளிலே நின்று அந்த கடவுளை வணங்குவோம். அந்த நெறிக்கு நம்முடைய நெறிக்கு சிவநெறியும் இருக்கு. அந்த சிவநெறி அல்லாத நெறியெல்லாம் அவநெறி என்று சொல்லப்படுது. இத்தைவ நெறியில் சிவமலாது அவமும் அறிவோடோ அறிவுடையோரே. அத்தைவ நெறியில் சிவமலாது அவமும் அறிவோடோ அறிவுடையோரே என்பது திருவதைப்பார். அதனால அப்படி சிவநெறியிலே நின்று சிவனை வழிபட்டு வேறுபட்டவர்கள் எண்ணில்லாதவர்கள் அதிலே வந்து தன் பிரயோசனம் கருதாமல் வழிபாடு செய்த ஞானிகளும், தன்னுடைய பிரயோசனம் கருதாமல் செய்த ஞானிகள். தன்னுடைய பிரயோசனம் என்றால் இப்ப கடவுளை வழிபட்டா என்ன கிடைக்கும், என்ன லாபம் என்று நினைத்து வழிபடுகின்றவர்கள் அதிகமாக இருக்க முடியும். இதெல்லாம் இருந்தாகணும். நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி கடவுள்கிட்ட கேட்கறது, வழிபட்டா என்ன நன்மை என்றெல்லாம் சொல்லி எண்ணி கும்பிடுவது, அப்படிதான் அதிகபட்சம் இருக்கும். இப்படி கும்பிட்டதுலயும் அதிகபட்சம் வந்துடாது, வர்றதும் உண்டு, கிடைக்கிறதும் உண்டு, வேலை அதிகமா இருந்தா கிடைக்காம இருக்கும். அதுக்கு கடவுள் வந்து பொறுப்பல்லன்னு ஊழல் சொல்லுது. கடவுள் வந்து நல்லவர் தான், அவரு மேல எந்த குற்றமும் கிடையாது, நம்ம குற்றத்தினாலதான் அவர் கொடுக்காம இருக்கிறாரு, செய்யாம இருக்கிறாரு அப்படின்னு நூல்கள் அவரை வந்து நல்லவராக ஆக்கி நம்மளை கெட்டவராக சித்தரிக்கிறது. அதனாலே அப்படி கடவுளுடைய கருணை பெருசுதா, நம்முடைய வினை பெரிதாக இருந்தா கருணை வந்து சாமானியமா வேலை செய்யாது, கொஞ்சம் பொறுத்து செய்யும். வழிபாட்டுக்கு பலன் இருக்கட்டாங்க இல்லாம போகாது, அது தாமதமாகவும் வரலாம். பிரயோசனம் கருதாது வழிபாடு செய்கின்றவர்கள் பல பேர் உண்டு. பிரயோசனம் என்றால் இது செய்தா என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லி நினைத்து செய்வது, இது செய்தா என்ன பலன் கிடைக்கும் இப்படி கும்பிட்டா என்று சொல்லி பிரயோசனம் கருதாமல் செய்தவர்கள் உண்டு. அதுல இந்த கண்ணப்பர் என்பவர் மிக தலை சிறந்தவர். இவருக்கு என்ன கதின்னு தெரியாது. அடுத்தாரு போல என்ன கதி, ஏன் இப்படி செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது, அன்பு ஒண்ணுதான் தெரியுது, ஒண்ணுமே தெரியாது. எந்த விதமான பிரயோசனத்தை கருதாமலும் எந்த பலனையும் கருதாமலும் அவருக்கும் இவருக்கும் அங்க போய் சந்திக்கிறவர்கள் பழக்கமும் கிடையாது. அது வந்து இந்த காலத்தை பொறுத்தும் கண்ணப்பருக்கும் பழக்கமும் கிடையாது. அன்னைக்குதான் முத முதன்னு பழகிறார். ஒரு பிரயோசனைக்கு தான் பழகிறாரு. அதனாலே அவர் எந்த பிரயோசனத்தையும் கருதி அந்த அஞ்சு நாளும் தூக்கம் வச்சு காவல் காத்து சாமிக்கு சாப்பாடு போட்டார். அஞ்சு நாள் சாப்பாடு போட்டாரு, தூக்கம் பிடிச்சார். அதனாலே அவர் ஏன் இப்படி செய்யணும், செய்தாதனால என்ன நன்மை, அதெல்லாம் அவர் ஒண்ணு நினைக்கவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, என்ன தெரியாது, அடுத்தாரு பொண்ணு நமக்கு என்ன கிடைக்கும், என்னத்துக்காக இப்படி செய்ய வேணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. அதை பத்தி விசாரணையே கிடையாது, அது அந்த பக்கத்துல பேசிக்கிறவானும் இல்லை, காட்டுல யாரும் அதை பத்தி பேசுறவானும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய முறைகள் இருந்தது. அதனால ஆனா இந்த புள்ள பிறந்தது மாத்திரம் முருகப்பெருமானை வேண்டி இந்த பிள்ளைய பெற்றார்கள் என்று சொல்லுகிறார். குழந்தை இல்லாமல் இருந்து முருகனுக்கு விழா எடுத்து, முருகனுக்கு பூஜை போட்டு, முருகனுக்கு முன்னாலே ஆடி பாடி அப்படி எல்லாம் செய்து அதன் பிறகு இந்த குழந்தை பிறந்ததுங்கிறார். முருகனுடைய அருளாலே கண்ணப்பர் தோன்றியது, முருகனுடைய அருளாலே தோன்றினார் என்று சொல்லுகிறார். அதனாலே இப்படி அந்த குழந்தை பிறந்தது 16 வயசு ஆச்சு. 16 வயசுல நாகனுக்கு 76 வயசு ஆச்சு அப்பாவு. அப்படி 76 வயசு ஆனா என்ன பண்ணுவாரு, அதனால தன்னுடைய பதவியை இனிமேல யாரு நீ ஏற்றுக்கொள், இந்த வேடர்களுக்கெல்லாம் தலைமையாயிருக்கின்ற அந்த பதவியை நீ ஏற்றுக்கொள், என்னால இனிமேல் அந்த பதவியை வச்சு பராமரிக்க நிர்வாகம் பண்ண முடியாது என்று சொல்லி தன்னுடைய புதர்களுக்கு பட்டத்தை கட்டிட்டார். அப்படி கட்டின பிறகு அதனால அதுல இருந்து வேடர்களை கூட்டிட்டு போய் பல திசைகளிலே சென்று வேட்டையாடுதல் தான், வேட்டையாடுதான் உங்களுக்கு தொழிலே. இப்ப நம்ம விவசாயம் பண்ற மாதிரி உங்களுக்கு வேட்டையாடுதான். அப்படி பல திசைகளிலும் சென்று வேடர்களோடு சென்று சென்று மிருகங்களை கொன்று அதை கொண்டு வந்து உங்களுக்கு தான் வேலை. அப்படிப்பட்ட ஒரு குலம் அது, அவங்களுக்கு என்ன வேலை, என்ன கொலை பண்றதா வேலை, கொலையே புரி வேடர் குலப்பிடி நோய் மலையே மலை கூறிடு வாகையனே என்பது கந்தர் அனுபூதி. கொலையே புரி வேடர் குலப்பிடி ஆகையினாலே அப்படி வந்து அந்த கர்மப்பிரியை ஏற்று அதற்கு மேலே வேடர்களோடு சென்று வேட்டைக்கு சென்றாரு. அப்படி வேட்டைக்கு சென்ற போது தன்னோடு வந்த படைகள் எல்லாம் பல திசைகளிலும் போய் சொன்னாரு. இவர் மாத்திரம் ஒரு தனி வழியிலே சென்றாரு. அவரோடு வந்தவர்கள் 2 பேரும், ஒருத்தன் காடன் ஒருத்தன் நாணம், 2 பேரும் கூடவே சென்றார்கள். ஓமரும் அதுதனை அடுதிரலோடு, ஓமரும் அதுதனை அடுதிரலோடும் குரு மரவர்கள் அரியேறு ஆமவர் தொடர்ந்து உறும் திசையுடன் அடிவடி செல்லும் அளவில் தாமொருவரும் அருகிலர் அவர் தனி தொடர் ஒளி அதன் மேல் ஏமுனை அடிசிலை விடலைகள் இருவர்கள் அடிபிரியா நாடிய கடல் வயறு வயவர் கணவர் நாணனும் நெடுவறிவில் காடனும் என இருவரும் மலை காவலரோடு கடிதில் கூடினர் விடு பகலிகளோடு கொலை அமளிகள் வழி நீடிய சரி படர்வது திரு நீழலின் விரை கேளல். மற்றவர்கள் எல்லாரும் பல திசைகளிலே பிரிந்து சென்று விட்டார்கள். இந்த நாணன் காடன் 2 பேரும் கூடவே வந்தார்கள். அப்படி வரும்போது அதிலே வந்து ஒரு கேளல்ங்கிறது பன்றிங்கிறது ரொம்ப முரட்டு பன்றி, அது அது பல பேர் துரத்தி பிடிச்சு அடிக்க முடியல. அந்த பந்தியை இவர் வந்து துரத்தி கொண்டு வந்தார். அப்படி வந்து வேடதன் கரியசங்கன் வில்லியார் விசையில் குத்த மாடிரு துணியாய் வந்த வராகத்தை கண்டு நானும். அதனால அந்த பந்தியை துரத்தி வெகு நேரம் அலைந்து திரிந்து அந்த பந்தியே இந்த வேடர் தலைவராகிய அடிச்சுட்டார். நான் காடனே இதன் பின் என்று காலங்கள் பல வந்து ஆடவன் கொன்றானச்சோ என்று அவர் அறிவித்தாழ்வார். அதனால அந்த பந்தியை கொண்டு கொண்ட உடனே அந்த நாணன் சொன்னான், இந்த பந்தியோடு பல தூரம் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வந்து இப்போது நம்முடைய தலைவர் அந்த பந்தியை கொண்டுட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அந்த பந்தியை கொண்டது ஒரு பெரிய வீடியோ தான், ரொம்ப நேரம் அலை வந்துருக்கு. என்றால் வழிவந்து ஆற்ற உற்றது. உற்றது வழிவந்த ஆற்றல்னா வெகு தூரம் காலையிலிருந்து வந்தியை கொன்ற போது 3 மணி மத்தியானம் 3 மணி சரியான பசி, சோறும் கட்டிக்கிட்டு போகல, சும்மா வந்திருக்கிறார். அதனாலே பசி வந்தது. அதனால இதை காய்ச்சி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு விட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற நேரத்துக்கு வேட்டையாடுவோம். உங்களை சாப்பிட்டு விட்டு அப்புறம் வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு போகணும் இல்ல. அதனால இதனை காய்ச்சி சத்தினியை அருந்தி யாம் சென்று தண்ணீர் குடித்து வெற்றி கொள் வேட்டைக்காடு குருவோம் இல்லை என்றார். அதனால இந்த பந்தியை கொன்று கொண்டு விட்டாச்சு. அதனால இதை சுட்டு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு செல்லுவோம் என்று சொன்னார்கள். என்றவர் கூற நோக்கி தென்னனார், தண்ணீர் எங்கே நன்றும் இவ்வனத்தில் உள்ளது. தண்ணீர் எங்கே என்று கேட்டார் முதலே. தாகம் நல்ல தாகம், இது பசி தாகம் இரண்டும் இருந்தபடியினாலே முதலே தண்ணீர் குடிப்போம் என்று தென்னனார் சொன்னார். தண்ணீர் குடிப்போம் என்று தென்னனார் சொன்னார். சொன்னவுடனே அப்புறம் என்றால் இருந்த இப்பெரிய தேக்கில் அப்புறம் என்றால் நீண்ட குன்றின கயலே ஊடும் குளிர்ந்த பொன் முதலில் இருந்தார். இங்க தெரியுதே ஒரு சோலை, தெற்க மர சோலை. இதற்கு அப்பாலே போனால் பொன்முகலி என்கின்ற ஆறு ஓடுது. ஒரு குன்று கடியிலே, குன்றுதான் மலைக்கு அடியில ஓடுவா என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே அங்கே போலாம் பசியோடவே. அதான் ஒரு பெரிய ஆச்சு. காலையிலிருந்து பசியோடு சென்று பந்தி அடிச்சாச்சு, சாப்பிட்டு விட தண்ணி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருந்தது. தண்ணி எங்கே நாரு, தண்ணி அங்கே இருந்ததுன்னா அங்கே போலாம் சார். அதனால எப்படி இங்கே தன்னை கொண்டு போதும் என்று தாம அங்கிருந்து நோக்கி சென்றார். காவலம் அறையில் கண்டார் செங்கன்யருடைய திருமலைச்சாரல் சோலை. அதனாலே அடுத்தார் போல திருமலைச்சாரல் வந்தது. திருமலைச்சாரல் அந்த காலத்தி மலை, திருக்காலத்தி மலை. நானே தோன்றும் தோன்றி நன்னுவோம் அந்த மலையை கண்ட உடனே இந்த தண்ணீர் குடிக்கிறத பத்தி நினைக்கும் கலத்தி மலை. மலை கிட்ட போன உடனே தண்ணீரை விசாரித்தாரு. தண்ணீரை விசாரித்து அந்த பொன்முகலியை கண்டு தண்ணீர் குடிச்சார்னு வந்த தண்ணீர் குடிக்கல. மலையை கண்டாரு குண்டில் நண்ணுவோம் என்ன நானும் காணனி போலி நல்ல காட்சியே காணும். அதனால அந்த மலையை கண்ட உடனே அந்த மலை மேல போகும்னு சொன்னார் சொன்னார். அப்படி சொன்ன உடனே அவன் சொன்ன, நீ செல்ல சென்று காண்பாயானால் உனக்கு நல்ல காட்சியே காணும். காணனி போலி நல்ல காட்சியே காணும். நீ மலை மேல ஏறி சென்று கண்டாயானால் உனக்கு நல்ல காட்சியே காணும்னா அந்த நாடு. அது ஒரு அசநீதி வாக்க போல, தெய்வ பார்க்க போல அவர் ஒரு நல் வாக்கியது. நல்ல காட்சியே காணும். இந்த சேனுயர் திருக்காலத்தி மலை மீது எழுந்து செவ்வே கோணவில் குடிமித்தேவர் இருப்பது கும்பிடலாம். அந்த நாடனே இந்த மலை மேல போனோம்னா குடுமித்தேவர் கும்பிடலாம். இந்த கும்பிடுறதுங்கிறது எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லா வர்க்கத்தாருக்கும் ஒரு பொதுவான அதிகபட்சம் எல்லா ஜாதிகாரனும் அந்த மலை மேல இருப்பாரு. அவருக்கு குடும்பத்தே வந்து சிவகுமாரன் வந்து இறங்குது சொல்லி பழக்கம் கிடையாது. சிவகுமாரன் அந்த ஜாதியை கும்பிடலாம்னு சொல்லி குடும்பத்தேவர் குடும்பி வச்சிருக்காரா சிவகுமார் சடையன்னு சொல்றது அல்லவா. அது அப்படி அவன் பாஜையில அப்படி சொன்னான், குடும்பத்தேவர் இருப்பா இருப்பார் கும்பிடலாம் என்றார். அப்படி சொன்ன உடனே அந்த குடும்பத்தை கும்பிடுவதற்காக என்ன வந்துருச்சு சென்றார்கள். சென்ற போது என்ன சொன்னாருன்னா, ஆவதன் இதனை கண்டிங்கு அனைதோறும் என்மேல் பாரம் போவது. இந்த மலைய நெருங்க நெருங்க என் மேல இருக்கிற பாரம் குறையது போல இருக்கிறது நானாக சொன்னாரு தலைவர். பாரம் குறைவது போல யார் சொன்னது? என்ன பாரம் என்ன வச்சிருந்தாரு? ஒண்ணும் இல்லையே. பாரம் என்றால் தத்துவங்களாகிய பாரம், தத்துவம் மலங்களாகி பாரணம் குறைகிறது. ஆசையும் முருகி மேன்மேல் மேவிய நெஞ்சு மேலூர் உருப்புற வரையானுக்கும். அதனால மலை மேல ஏற வேணும் என்கின்ற விருப்பம் அதிகமா இருக்குல்ல, விருப்பம் பிரிய அதிகமா. தேவரங்கு இருப்பதெங்கே போகண்டா சொன்னதாக, அந்த குடும்ப தேவர் எங்க இருக்காரு, சீக்கிரமா போய் பார்க்கணும் அப்படின்னு உரை செய்து விரைந்து செல்ல அவர்களும் உடனே போந்து கரைவளர் கலையின் நுட்பும் காரையில் குரலும் சென்றும் வரையர் மணியும் ஒன்று வைரமும் புரிந்தோறும் சிறைகள் முன் திரட்டி வைத்து திரு முகலியனை சார்ந்தார் ஆங்கதன் கரையின் வாங்கூர் அணிகேடல் இட்டு வாங்குவை காடன் தன்னை மரக்கடை தீக்கோர் பண்ணி இங்கு நீ நெருப்பு காண்ப இம்மலை ஏறிக்கண்டு நாங்கள் வந்து அரங்கு என்று நானும் தாமும் வந்தார். அந்த காரணம் என்ன சொன்னார்கள், நாங்கள் இந்த மரத்தின் மலை மேல ஏறி அந்த குருமித்தவரை பார்த்துட்டு வர்றோம், அதற்குள்ள நீ நெருப்ப கடைஞ்சு மரத்துல விறகு நெருப்பு கிடையாது அரணிக்கட்டைன்னு சொல்றது அரணின்னு சொல்றது அப்படி கடைஞ்சு நெருப்பு உண்டு பண்றது தீப்பொடி எல்லாம் கிடையாது அங்க வந்து நெருப்பை உண்டு பண்ணி இதெல்லாம் தயார் பண்ணி வச்சு நாங்க வந்த ஒண்ணு சாப்பிடறோம் அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லிட்டு இந்த திருநராரும் நாடனும் சென்றார்கள். அழிவிடை கரை சூழ்ந்தோடே அவர்கள் கொண்டு அடைந்த ஆற்றின் தெளிவுணர் எரிந்து சிந்த தெளிவுறும் திருநார் தான் கழிவுறு மகிழ்ச்சி உங்கள் காலத்தை கண்டுகொண்டு குளிர்வாறு நதியுடைய புல வரை சார்ந்து சேர்ந்தார் கதிரவன் உச்சி நன்ன. அந்த நேரம் உச்சி காலம் கடவுள் மால் வரையின் உச்சி கதிரவன் உச்சிக்கு வந்தால் அந்த மலையும் உச்சிக்கு சென்றார். உச்சிகள் ரெண்டு சொல்றார், கதிரவன் உச்சி வந்தார், உச்சி வேலை என்னென்ன மத்தியானம் ஒரு மணி பன்னெண்டு ஒரு மணி அதுக்கு மேல கடவுள் மாடு வரையும் உச்சி அந்த மலையினுடைய உச்சிக்கு சென்றார். அதில் தரும் ஓசை என்று ஆறுகளில் முடக்கம் காட்டார். அதில் தரும் ஓசை என்று சொன்னால் தேவ துஞ்சிகள் முதலிய வாத்தியங்கள் முடங்கியதா இவர் மலைக்கு போன உடனே தேவ வாத்தியங்கள் அந்த வாத்தியங்கள் முழங்கியது. இது என்கொள் நானா என்றார்க்கு, அதனால இந்த சத்தம் என்ன இப்படி வாத்திய சத்தம் வந்து அப்படின்னு கேட்டார் தென்னார். அப்படி கேட்ட போது நானும் சொன்னான், இந்த மலையிலே வந்து இந்த வண்டுகள் நிறைய தேன் கூடு கட்டி இருக்குது, அந்த வண்டுகள் போடுகிற சத்தம் என்று தலைவரிடத்தில் நானும் சொன்னான். அப்படி சொன்ன உடனே அதற்கு மேலே இவர் மன மேலே ஏறுகிறார்கள். ஏறும்போது இன்பமான அன்பு உண்டாகியதுனர், இன்பமான அன்பு உண்டாகியது, இன்பமான அன்பு. அந்த இன்பமான அன்பு எப்படி வந்ததுன்னு கொடுத்து கேட்டா, இவருக்கு முன்னே நூல்களை படித்து நல்ல புலவரிடத்திலே சுத்துவாகனத்திலே ஞானத்திலே பழகி அதன் பிறகு சுவாமியுடைய பெருமையை தெரிந்து அருமையை தெரிந்து இவர் அது செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை. இப்ப நம்ம எல்லாம் அப்படித்தானே, இந்த மாதிரி சுவாமி கும்பிடணும், இந்த பறவை மனித பறவையில கும்பிடுறதுதான் முக்கியமானது, சாமியை கும்பிட்டா நல்லது கிடைக்கும், பத்திங்கிறது இருக்க ஒரு மனுஷனுக்கு இப்படிலாம் பல பேர் சொல்ல கேட்டுத்தானே இப்ப வந்திருக்கிறான், அப்படித்தானே பத்திக்கு வந்திருக்கிறான். திடீர்னு யாரும் வந்த உடனே பத்திக்கு வரல, இதெல்லாம் சொல்லி சொல்ல கேட்டு சாமி கும்பிட வந்திருக்கிறோம். இவருக்கு அன்பு அதிகமாக வந்தது. அப்படி அன்பு எப்படி இவ்வளவு வந்துச்சுன்னா அளவில்லா ஆர்வம் வந்ததுன்னாரு. எப்படி வந்துச்சுன்னா இது முன்ன பிறவிகளிலே செய்த தவத்தீருடைய குவியல் தான். முன்ன பிறவிகளிலே செய்த தவ எல்லாம் சேர்ந்து அந்த தவத்தின் மூலமாக இந்த பிறவியில அளவில்லாத அன்பு வந்தது. தவம் செய்வது எதற்காக என்று கேட்டால் அன்பு உண்டாவதற்காக, கடவுளிடத்திலே அன்பு உண்டாவதற்காக. தவம் செய்வதே விரதம் செய்வது, நூல்களை கேட்பது, படிப்பது, கோயிலுக்கு போவது, அதுக்கு மேல ஜபம் செய்வது, பூஜை செய்வது, எல்லாமே எதுக்காகனா அன்பு உண்டாவதற்காக, அன்பு உண்டாவதற்காக. அப்படிப்பட்ட அன்பு இவருக்கு அளவில்லாமல் வந்தது. இப்போ ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னா முன்ன பிறவிகளே செய்தார் தவம். முன்புகை தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் முங்கி மண்பெரும் காதல் ஊற வள்ளலார் மலையை நோக்கி எங்குருகி உள்ளத்து எழுபுறும் வர்க்கோடு அளவில்லா அன்பும் முன்னாலே போகிறார்களா அதுக்கு பின்னாலே திருநனார் போறாரா? முன்னாலே நானே, அதுக்கு பின்னாலே அன்பு, அதுக்கு பின்னாலே இந்த திருநனார். புரியுதா? இப்படி முன்னாலே அன்பு செல்ல பின்னாலே இவர் செல்கிறாரு. அது எது போலன்னு கேட்டா, அது அந்த படியை கடந்து மேலே போயிட்டே இருக்கிறது எது போல என்று கேட்டால், தத்துவங்களாகிய சரக்குகளை கடந்து சிவத்தை காணுகின்ற ஞானியை போல. தத்துவங்களை கடந்தாத்தான் சிவத்தை காண முடியும். தத்துவங்களை கடந்தாத்தான் சிவத்தை காண முடியும். படியை கடந்து மேல போனா தானே என்ன ஐயர் மேல மேல இருந்து சாமியை பார்க்கலாம். கிடையிறதுதான் பார்க்க முடியாது, கடந்தால் தான் பார்க்க முடியும். கடந்தாத்தான் படிகளை கடந்தாத்தான் காண முடியும். அதுவும் தத்துவங்களை கடந்தாதான் காண முடியும். உலகத்தை கடந்தாதான் கடவுள். உலகத்தை கடந்தாலும் புரியுதா? கடந்தாலும் யாருமே இல்லை, எல்லாம் அதுக்குள்ளேதான் இருக்கிறோம். உலகத்துக்குள்ளதான் அழிஞ்சு கிடக்கும். அப்படித்தானே இருக்க முடியுது. அதனாலே அப்படி உலகியலை கடந்து தத்துவங்களை கடந்து அதற்கு மேலே இருக்கின்ற சிவத்தை சாருகின்ற ஞானியை போல இவர் மலையிலே ஏறி சென்றார். அப்படி இவர் ஏறி செல்லும் போது இவர் ஏறி சென்று அந்த காலத்தையும் கூட இவர் பார்க்கவில்லை. பார்க்கறதுக்கு முன்னே அங்க காலத்தில இருக்கிற சாமி இருக்கிறாரு காலத்தியப்பது, அவர் இவரை பார்த்துட்டார். இப்ப கன்னிமாருகிட்ட போன போது, கன்னிமாரு கிட்ட போன உடனே வந்து நம்ம பார்க்க முடியாது சாமி. திரும்பாய் உயிர் போய் அதுக்கு மேலே ஏறி போனாதான்
1: அன்புவாக இருந்து உருவாக போனவர்கள் அன்புவாக இருந்தார். ஒளியின் நீள
0: லாபம் பார்க்கறது. இப்ப நமக்கு போய் சாமியை கும்பிட்டா நல்லது கிடைக்கும்னு சொல்லி ஒரு பத்தின்னு சொல்லி எல்லாரும் கும்பிடுறாங்கன்னு போய் நம்ம கும்பிடுறோம் இல்லையா. இப்ப இவர் திருநாள் என்ன பண்ணினார்னா சௌகர்வன் அவரே பார்த்து இவரை அன்பு உருவமாக ஆக்கிட்டு அப்படி ஆன பிறகு போய் சாமியை பார்க்கிறார். அப்புறம் அவருக்கு அன்பு சொல்ல முடியும். இப்ப மாணிக்க வாசகர் வீரவங்க வந்தாரா, வந்தவர் தான் அவருக்கு உண்மையே வந்து சாமி அடையணும் சாமி அடையணும் அடையணும் அடையணும் அதுலேயே என்னமா இருந்தார். அப்படி என்னமா இருந்ததுக்கு தகுந்தா கூட சாமி வந்துட்டார். எப்படி இருக்கும்? அதனால அளவில்லாத அன்பு வந்தது. எல்லாம் மறந்து விட்டார், எல்லாவற்றையும் மறந்துட்டார். நான் தான் மந்திரிங்கிறதையும் மறந்துட்டார். மந்திரி நினைச்சுக்கிட்டு இருந்தா கீழே வந்து கும்பிடுக்க மாட்டார், நம்ம முதலமைச்சர் கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் வரதுக்கா. அதுபோல இப்ப இந்த திருநாறு என்ன பண்ணினார்னா, சார்பையால பிறப்பினுடைய சார்பு விலையின் சார்பு எல்லாம் போய் அவரை அன்புமாக ஆக்கி விட்டாரு. ஆன பிறகு அதனால அந்த மலையில குழுந்தா இருக்கிற ஏகநாயகரை கண்டார். மலையில உச்சியில இருக்கின்ற முடியினாலே இப்ப குடியில நுனியில இருக்கிறது என்ன சொல்லுவோம், குழுந்து. அதுபோல மலையின் உணியிலே இருக்கின்ற சாமியை கொழுந்துன்னு சொல்றாரு. அதனாலதான் மலை கொழுந்துன்னு சொல்றாரு. மலை கொழுந்து குறையாதார் வாயந்த வாயை என்று சொல்லுவாரு மகாவிஷ்ணு. அதனாலே வந்து மாகவார் திருக்காலத்தி மலையில் கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார். இப்படி கண்டவுடனே இவருக்கு அழகில்லாத ஒரு பிரியம் வந்துருச்சு. என்னன்னே தெரியாது, அந்த கிரியா எப்படி வந்துச்சு, ஏன் கிரியை வைக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. யோசனை அந்த யோசனையே கிடையாது. மாகவார் திருக்காலத்தி மலையில் உருந்தால் உள்ள ஏகநாயகரை கண்டார். எழுந்தவர் உபகை அன்பின் வேகமானது என்று நமக்கு உதவி செய்தவர்கள் உபகாரம் செய்தவர்கள் தகுதியை உடையவர்களை கண்டாட்ட அன்புண்டார். நல்ல உதவி செய்தவர்கள் அவங்களுக்கு நல்ல அந்தஸ்தரங்கள் அப்படி கொண்டவர்களை கண்டா நமக்கு கண்டுவாரு அன்புண்டார். இதெல்லாம் இல்லாம பழகாதவர்களை கண்டு அன்பு வராது, பழகாதவர்களை கண்டு அன்பு வராது. இப்ப இவருக்கு ஜாமிக்கும் பழக்கமே கிடையாது. 16 வயசு வரையில சிவகோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க, பழக்கமே கோயில் காட்டுல. இதே அதிசயமா சரியான ஆதியா இருந்திருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் 5வது அணுவாகம் மந்திரம் 1 மற்றும் 2 விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. ஆகர்ணகிருஷ்டே தனுஷிஜ்வலந்தீம் தேவீம் மிஷும்பாஸ்வதி சந்ததானம் த்யாயேன் மகேஷம் மஹனீயவேஷம் தேவ்யாயுதம் யோததனும் யுவானம் த்யாயே தேவம் சஸ்மிதம் சிந்தனஸ்தம் தேவ்யா சார்த்தம் தேஜசா தீப்யமானம் விஷ்விஸ்வாசாலங்கிருதாப்யாம் புஜாப்யாம் சூராகாரம் ஸ்தூயமானம் சுரௌகைஹி. கிருஷ்ணயஜுர்வேதத்திலே இருக்கக்கூடிய நமகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 4 அணுவாக்கங்கள் பார்த்திருக்கிறோம். 5வது அணுவாக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். நமோ பவாய ச ருத்ராய ச நம சர்வாய ச பசுபதயே ச நமோ நீலக்ரீவாய ச சிதிகண்டாய ச. இதில் வந்து இந்த அணுவாக்கத்தில் எல்லாம் சே சே அப்படிங்கிறதாக வரும். ஒவ்வொரு நாமத்திற்கும் அர்ச்சனையாகவே நமஹா நமஹா என்று நாம் சொல்லுவது போல இங்கே ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி நமஹா அப்படின்னு சொல்லி அந்த ச அப்படிங்கிறதால அந்த நமஹா அந்த நாமத்தோடு அன்வைக்கணும், அதோடு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதாக அர்த்தம். பவாய அப்படிங்கிறதாக ஆரம்பிக்கிறது. பவாய உலகின் உற்பத்திக்கு காரணம், பவசாகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தின் சம்சார சாகரத்தை பவசாகரம்னு சொல்கிறோம். அந்த பவாய உலகின் உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர் அப்படிங்கிறதுனால பவாய. ருத்ராய ரோதனம் திராவய தீதி ருத்ரஹா அப்படிங்கிறது அர்த்தம். இந்த உலகத்தை அழப்பண்ணக்கூடியது துக்கம், அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் ருத்ரர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ருத்ர பரமேஸ்வரன்னு பேர். அதாவது இந்த ரோதன ஹேத்து எதுன்னு பார்த்தோம்னா அழுகை. ஒருவன் எப்போ அழுவான் அப்படின்னா அவனுக்கு துக்கம் தொண்டையை அடைக்கும் போது தான் அவன் அழுவான். அந்த அழுகையை விரட்டுகிறார். திராவயதி வித்ராவயதி அப்படின்னா அழை, அந்த அழுகையை விரட்டுவது, ரோதனம், அந்த அழுகையை விரட்டுவது. அந்த விரட்டுவதற்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ருத்ரர் அப்படிங்கிறதுனால ருத்ரன் அவருக்கு பேர். ரோதனம் திராவயதி இதி ருத்ரஹா, அப்படி இருக்கக்கூடிய ருத்ரருக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறத. சர்வாய அப்படின்னா இங்கே சர்வ கிடையாது, சர்வ ஷ ஷகாரம் போட்டு சர்வஹா. நம்மளுடைய பாபத்தை நாசம் செய்யும் ஈஸ்வரனுக்கு சர்வஹா அப்படின்னு பேர். அது என்ன விதமான பாபமாக இருந்தாலும், எவ்வளவு பஞ்சமகா பாதகங்களாக இருந்தால் கூட, ஒருவன் விபூதி ருத்ராட்சம் தரித்த மாத்திரத்திலேயே, பஞ்சாட்சரம் சொன்ன மாத்திரத்திலேயே அவனுடைய பாபத்தை ருத்ர பரமேஸ்வரன் நீக்குகிறான் அப்படிங்கிறது சைவ சமயத்தினுடைய கோட்பாடு. சர்வாயச்ச, நம்முடைய பாபத்தை நாசம் செய்பவராகவும் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் இருக்கிறார். பசுபதயே, பசுபதி பாஷம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம் சைவத்திலே. பசு பதி பாசம் அப்படிங்கிறது இங்கே பசு ஜீவாத்மா, பதி பரமாத்மா, இது இரண்டையும் சேர்த்து வைக்கிறது இந்த பாசம். பசுபதயே அப்படின்னா இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் ருத்ர பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுனால அவர் பசுபதி. பசுபதயே நமஹா அப்படின்னு சொல்கிறது. நீலக்ரீவாய, நமக்கு எல்லாமே ரொம்ப பிரசித்தமாக தெரியும், பகவான் ஹலாஹல விஷத்தை உண்டார் நம்மை காப்பதற்காக. அவர்கள் தேவர்கள் மந்தனம் செய்யும்பொழுது மந்திரகிரியை மத்தாக வைத்து கொண்டு க்ஷீரசாகரத்தை மந்தனம் செய்யும்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவரும்போது முதல்ல வெளிவந்தது விஷம்தான். இந்த விஷத்தை அவர் தொண்டையிலேயே தடுத்து பிடித்து விட்டாள் மகாதேவி, நம்மளுடைய தேவியானவள். அப்போது அந்த இடத்துல நீளமாக அந்த விஷம் தங்கிடுத்து. தேவர் மகாதேவர் செக்க சிவந்த நிறத்தை உடையவர்னு வேதம் சொல்கிறது இல்லையா, ரோஹிதா பப்ருஹூ அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா, அதில் இங்கே வந்து நீல மணி போல கண்டத்திலே அந்த விஷம் தங்கிவிட்டது. நீலக்ரீவன் அப்படின்னு பேர், கிரீவன கழுத்து. நீலக்ரீவாய ஷிதி கண்டாயச்ச, விபூதி விபூதியை பூசுவதால் அந்த கண்டம் வெளுத்தவராக இருக்கிறார். அந்த கழுத்து வெளுத்த கழுத்தாக இருக்கிறது. ஷிதிங்கிறது வெள்ளை, கண்டனா கழுத்து. கழுத்து மட்டும் எப்படி வெள்ளையாக இருக்குது, ஃபுல்லாக பொன்னிறமாக இருக்கிறார் அப்படின்னா, விபூதியை உடல் மூலம் முழுவதும் தரித்திருக்கும் காரணத்தினாலே ஷிதி கண்டாயச்ச அப்படிங்கிறதாக பதம். நம க பர்தினே சவ்யுப்தகேஷாய ச நம சஹசிராட்சாய ச சததன்வனே ச. கபர்தினேனா ஏற்கனவே சொன்னது போல சடைமுடியை தரித்தவர் கபர்தினே. யுக்த கேசாய அப்படின்னா கேசமே இல்லாதவர், சன்னியாசியினுடைய வடிவம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்மளுடைய ஸ்மார்த்த சன்னியாசிகளுக்கெல்லாம் பார்த்தேள்னா அவளுக்கு முண்டனம் உண்டு, மொத்தமாக மொட்டை அடிச்சுண்டு. யுக்த கேசர்கள் நம்மளுடைய சன்னியாசிகள் எல்லாமே ருத்ர பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். ஜடாமுடி தரித்த சித்த புருஷர்களும் மொட்டையடித்து கொண்ட சன்னியாசிகளும் எல்லாருமே ருத்ர பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம், சன்னியாசியின் வடிவமாக இருக்கக்கூடியவர் அர்த்தம். யுக்த கேஷாய சஹசிராட்சாய, ஆயிரம் கண்களை உடையவர், கணக்கில்லாத கண்களை உடையவர் சஹசிராட்சன். சததன்வனே, கணக்கில்லாத வில்லுகளை உடையவர் சததன்வனே. எதற்காக இப்படிலாம் சொல்கிறதுனா, நம்மளை தைரியமூட்டுறது வேதம். நீ கவலைப்படாத, இந்த ருத்ர பரமேஸ்வரன் கூட இருக்கிறார், இந்த பவசாகரத்தை கடப்பதற்கு இந்த ருத்ர பரமேஸ்வரன் உனக்கு கண்டிப்பாக துணை செய்வார் அப்படின்னு சர்வசக்தித்வம் சர்வஸ்வாமித்வம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நிலைநிறுத்தி கொண்டே வருகிறது. இவர் உன்னை காப்பாற்றுவார், நீ இவரை பிடித்துக்கொள் அப்படிங்கிறதா. நமோ கிரிஷாய சிபி விஷ்டாய ச நமோ மீடுஷ்டமாய சேஷுமதே ச நமோ ஹ்ரஸ்வாய ச வாமனாய ச. கிரிஷாய, ஏற்கனவே நாம் சொன்னது போல கிரிக்கு ஈசன், கிரிங்கிறது இங்கே கைலாயமலை, அங்கே உறையக்கூடியவர். ஷிபிவிஷ்டாய, ஒளி கிரணங்களால் வியாபிக்கப்பெற்ற விஷ்ணு வடிவாக இருக்கக்கூடியவரும் அவர் தான். விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு லோகம் ஃபுல்லாக இருக்கக்கூடியவர், லோகம் முழுதும் இருக்கக்கூடியவருங்கிறது தான் அர்த்தம். எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிறதாக, ஒளி கிரணங்கள் எங்கும் நிறைந்தது இல்லையா, அப்படிதான் உலகம் இருக்கிறது. அந்த ஒளியின் வடிவமாக உலகை நிரப்பி இருக்கிறார் இறைவன். மீடுஷ்டமாய, மிகுந்த மழை பொழியும் மேக வடிவினர் அப்படிங்கிறதாக அர்த்தம். இஷுமதே, அம்புகளை தாங்குபவர், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அம்புகளை தாங்கும் அவருக்கு இஷுமதே அப்படின்னு பேர். அம்புகளை கையில் கொண்டவர், ஏற்கனவே ஆயிரம் விதமான நூறு விதமான பலவிதமான தன்வனே வில்லை உடையவர்னு சொன்னோம், இப்போ அம்புகளை கொண்டவர் அப்படிங்கிறதாக சொல்கிறோம், பலவிதமான அம்புகளை உடையவர். ஹரஸ்வாய அப்படின்னா குட்டை வடிவாக இருக்கக்கூடியவர். வாமனர்னா குறுகிய வடிவினர், வாமனாவதாரம் நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, குறுகிய வடிவினர் ஹரஸ்வ. வாமனங்கிறது குட்டை, இந்த இரண்டு விதமாக இருக்கக்கூடிய இருந்த ரூபமாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். நமோ பிருஹதே ச வருஷீயசே ச நமோ விருத்தாய ச சம்ருத்வனே ச. சின்னதாக இருக்கா சின்னதாக சொல்கிறதே அப்படின்னு பார்த்தா பெருசாக இப்போ சொல்கிறது. பிருஹதே பெரிய உருவம் கொண்டவரே, வருஷீயசே எல்லா விதமான சத்குணங்களையும் கொண்டவரே. அனோரணியான் மகத்தோ மகியான் உபனிஷத் சொல்கிறதோ இல்லையோ, கட்டோபனிஷத்தில் ஒரு வார்த்தை அனோரணியான் மகத்தோ மகியான், ஒரு கீர்த்தனையில் கூட நமக்கு வருது இல்லையா, அனோரணியன மகத்தோ மகியன அப்படிங்கிறது போல. சின்னதுக்கெல்லாம் சின்னதும் அவன் தான், பெரியதுக்கெல்லாம் பெரியதும் அவன் தான். மணிவாசகர் கூட கூறுகிறார் இல்லையா அதே போல. நமோ விருத்தாய, விருத்த அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பதம், வயசானவர்களுக்கு விருத்தர்கள் அப்படின்னு பேர். வயதில் முதிர்ந்தவராகவும் அவர் தான் இருக்கிறார். சம்விருத்வனே புகழில் ஓங்கி வளர்ந்தவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம் உரியதாகட்டும். நமோ அக்ரியாய ச பிரதமாய ச நம ஆஷவே சாஜிராய ச நம ஷீக்ரியாய ச சீப்யாய ச. அக்ரியாய எல்லாவற்றுக்கும் முன்னரே இருக்கக்கூடியவர் அவர். உலகின் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம், அந்த உற்பத்திக்கு முன்னாடி யார் இருந்தா அப்போ அப்படின்னா, அந்த உற்பத்திக்கு முன்னவும் இருந்தவர் அவர் தான். பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமைன்னு சொல்வது போல, எல்லாம் சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் சிருஷ்டியை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். அப்படிங்கிறதுனால அந்த சிருஷ்டிக்கும் முன்னாடியே இருக்கக்கூடியவர் அக்ரியாய பிரதமாய முதல்வர் அவர்தான், எல்லாவற்றிற்கும் முதலான கடவுள் அவர்தான் பிரதமாய ச. ஆஷவே ச அஜிராய, ஆஷவே எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், அஜிராய வேகமாக செல்லுபவர். இப்படி இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஷீக்ரியாய பாய்ந்தோடும், சீக்கிரமாக வா, இப்போ கூட சொல்கிறோம் சீக்கிரமாக வா அப்படிங்கிற வார்த்தை இன்னி கூட நமக்கு தமிழில் இருக்குது, சீக்கிரம் வாங்கோ அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதை சீக்கிர அப்படிங்கிற சமஸ்கிருத பதத்திலிருந்து தான் சீக்கிரம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை. ஷீப்யாய அந்த பெரு வெள்ளத்தில் இருக்கக்கூடியவர் ஷீப்யாய, அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது. நம ஊர்மியாய சாவஸ்வன்யாய ச நம ஸ்ரோதஸ்யாய சத்வீப்யாய ச. ஊர்மியாய அப்படின்னா அலைகளில் இருப்பவர், அவஸ்வன்யாய அப்படின்னா அமைதியான நீர்நிலையில் இருப்பவர். அலையும் அவர்தான், ஆழ்கடலும் அவர்தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இங்கே சொல்லியிருக்கிறது. ஸ்ரோதஸ்யாய ஏன்னா வெள்ளம் போல் பாய்ந்து வருபவரே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால ஓடையில் இருக்கிற அந்த சின்ன இதுவும் அவர் தான் ஸ்ரோதஸ்யாய. த்வீப்யாய த்வீபத்தில் இருப்பவரும் அவர்தான். அப்போ உலகத்தில் ஒன்று கூட விடாமல் எல்லா விதமான விருத்த பதங்களையும் எல்லா விதமான எக்ஸ்ட்ரீமிட்டிஸையும் சொல்லி, இதுவாக இருக்கிறாய் இதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரனை சொல்லிக்கொண்டே வருகிறது. இதோட அஞ்சாவது அணுவாக்கம் முடிகிறது, அடுத்தது ஆறாவது அணுவாக்கம். ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000+ மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: ஆத்மனஹா கிரியாசக்தியா சூக்ம தேகோ நீயதே சிவசக்தி அதிஷ்டிதையா என்று குறிப்பிடுகிறார். சக்தியானுநீயதே ஜீவஹா என்று பிரமாண வாக்கியத்தில் குறிப்பிடுகிறார். இனி இந்த சூக்மதேக சுத்தியானது எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால், நமக்கெல்லாம் விசேஷ சந்தியிலே இந்த தத்துவங்கள் வந்திருக்கின்றன, நன்றாக தெரியும். அதுதான் சிருஷ்டிக்கிரமம். தத்துவங்களை சம்ஹார கிரமமாக ஒடுக்குதல் தான் சூக்மதேக சுத்தியில் தெரிந்தார். உடம்பு இருந்ததுன்னா சோப் போட்டு குளிச்சு அலம்பி எல்லாம் சுத்தம் பண்ணிடலாம். கண்ணுக்கு தெரியாத பதார்த்தம் அதை எப்படி சுத்தம் பண்ண முடியும், வழியே இல்லை. அதுக்கு என்ன சொல்றார், இப்ப என்ன பண்றாங்கன்னா, பெரும்பாலும் இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு சில வஸ்துக்களை அந்தந்த வஸ்துக்களோட ஒன்னா கலந்து ஒரு மிஷின் ஒன்று வச்சிருக்காங்க. அதுல போட்டு சுத்து விடுறான். திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி சுத்தினா அது அவருடைய எந்த உருவத்துல முதல்ல உண்டாச்சோ அந்த உருவத்துக்கு போயிடுது. திரும்பி அதே உருவத்துல இருந்து பல பொருட்களை தயார் பண்றாரு. தங்கம் இருக்கு, தங்கத்துல இருந்து பலவிதமான ஆபரணங்களை பண்றா. ஆபரணங்களை பண்ண ஒண்ணு திருப்பி அதை என்ன பண்ணணும்னா உருக்கிட்டா மறுபடியும் தங்கமா மாறிடுது, மறுபடியும் ஆபரணம் பண்றது. தங்கம் உண்மையான தங்கத்துல இருந்து ஆபரணம் பண்றது சிருஷ்டிக்கிறவன், ஆபரணத்தை மறுபடியும் தங்கமாக்குறது சம்ஹாரக்கிரம். அது போல இரவன்றதா நம்ம விசேட சந்தியில வர்ற வரிசையில வருகிறது சிருஷ்டிக்கிறவன். சிவதத்வாய ஸ்வாஹா சொல்றோம், சக்தி தத்துவம், சுதாரி தத்துவம், சுத்த வித்யா தத்துவம், ஈஸ்வர தத்துவம், மாயா தத்துவம்னு வரிசையா சொல்லிட்டு வரும். இந்த 36 தத்துவங்களையும் தலைகீழ கொண்டு போய் சேர்க்கிறோம் தான் சூக்ம தேவதை. கந்தே பிருத்வி ரசே ஜலம் ரூபே அக்னி ஸ்பரிஷே வாயு சப்தே உத்யோம ஏதாக தன்மாத்திராக தாமச அகங்காரம். இது சின்ன வித்தியாசம் என்னன்னா அகங்கார தத்துவம் மூணா பிரியும், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம், சாத்விக அகங்காரம். தாமச அகங்காரத்துல இருந்து தன்மாத்திரைகளும், தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்சபூதங்களும் தோன்றது. அதனால பஞ்சபூதங்களை தன்மாத்திரைகளை ஒழுங்கி தன்மாத்திரைகளை தாமச அகங்காரத்தை ஒழுங்கிடணும். ராஜத அகங்காரத்திலிருந்து உண்டானவை கர்மேந்திரியங்கள். இந்த கர்மேந்திரியங்களை ராஜத வாக்வாணி பாத பாயுபஸ்தாக்கியானி ராஜத அகங்காரே. ஞானேந்திரியங்களையும் மனசையும் சேர்த்து சாத்விக அகங்காரத்தை ஒழுங்கிடணும். சஜ புத்தோ தா குணேஷு, அதை புத்திலையும் அதை வந்து குணத்திலையும், குணதத்துவம் பிரகிருத்தம், பிரகிருதி ராகம் வித்யா எல்லாத்தையும் வந்து கலையில மாயாயாம் ஏவம் வெளிநாணிக்கு சாப்பிடும். இது வழியா மாயா தத்துவம் வரைக்கும் ஒரு லயம். அந்த மாயா தத்துவத்துக்கும் வந்து உற்பத்தி லயம் கிடையாது. அதனால அது அதை வந்து ஒடுக்க முடியாது. அதுலதான் எல்லா இந்த தத்துவங்கள் அசுத்த தத்துவங்கள் முழுக்க அதுல போய் ஒழுங்கிறது. இந்த மாயா தத்துவத்தை கொண்டே சித்த வித்தியாசத்துல ஒழுங்குறது இல்லை. அப்புறம் சுத்த வித்யா இந்த அசுத்த பிரபஞ்சத்தை அசுத்த தத்துவத்தை தொழில்படுத்துகிறதான சுத்த தத்துவங்கள் அறிஞ்சிருக்கு மேலே. சுத்த வித்யா தத்துவம் ஈஸ்வர தத்துவே, தத் சதாசிவ தத்துவே, தத் சக்தி தத்துவே, தத் சிவ தத்துவே, தாதாப்பி அசுத்த ரூபே பிந்தோ விலீனமிட்டு பாவம் சொல்கிறார். இந்த ஒரு விஷயம் என்னன்னா பிந்து தருந்து தான் சிவதத்துவம் உண்டாயிருக்கு. அதை கொண்டு அதை எப்படி சேர்க்கறது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் நிர்மலமண தேசிகர் சுத்த அந்த பிந்துல இருந்து சமஸ்த பிரபஞ்சம் சுத்த வித்யா சுத்த தத்துவங்கள் உண்டாயிருந்தால் கூட பிந்துவினுடைய ஒரு பகுதி தான் சுத்த தத்துவமாக பரிணமித்திருக்கிறதே தவிர இன்னொரு பகுதி சும்மா தான் இருக்கு. அதுக்குத்தான் குண்டலினின்னு பேரு, அதுக்குத்தான் பிந்துன்னு பல இடங்கள சொல்றா. அந்த இடத்துல அசுத்த ரூபே பிந்து விலீனம் இது பாவையே அக்ஷுப்தம் நிர்விகாரம் ரூபம் எஸ்யதா அக்ஷுப்த ரூபா அஸ்மின் சாந்தி கேதுகலாபாக லக்ஷண இத்யர்த்தா. அத்த பிந்து பரம உபாதானத்வாத் கார்த்தியேன ந விக்ரியதே கிந்து கிருதகீட நியாயேன ஏகதேசேன ததா ச சதிகார நிர்விகாரயோ மத்யே நிர்விகார பர பர்யாயஹ யஹ அக்ஷுப்த பாகஹ தன் லக்ஷணே பிந்து தத்வதய இது தாத்பர்யம். பிந்து ரெண்டா பிரிஞ்சு ஒரு பாகத்தினால இந்த சிருஷ்டி ஏற்பட்டிருக்கே தவிர முழுக்க மாறல. அப்ப அந்த நிச்சயமாக இருக்கக்கூடிய அசுத்த பாகத்துலதான் வந்து இந்த தத்துவலயம் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக இருக்க ஸ்தூல தேக சூக்ம தேக சித்தி என்று பெயர். பிறகு ஸ்தூல தேக சித்தியானது செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஸ்தூல தேகம்னா என்னன்னா ஸ்தூல தேகா தாவத்து ஜாதி குலாத்தி அபிமானாஸ்பதம் பிருத்திவ்தேஜோ வாயு ஆகாஷானாம் சமவாயா சாதாரணாசாதாரண ரூபம் புவனஜம் பூதசரீரம் இத்திச்சது. நமக்கு நல்லா தெரியும் பாஞ்ச பௌத்திகமான இந்த சரீரத்திற்கு சூக்ம சரீரத்தோடு கூடிய வியக்தமாக கண்களுக்கு புலப்படக்கூடிய பஞ்சபூதாத்மகமான தேகத்திற்கு சூழ தேகம் என்று பெயர். இது என்ன பண்றது? பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசங்கிற பஞ்சபூதங்களால உண்டானது. எப்படி சுத்தம் பண்றதுன்னா இந்த பஞ்சபூதங்களிலே ஒரு சில பூதங்கள் ஒன்னொன்னும் நட்பு பாவம் உடையவை, மித்திர பாவம் உடையவை, ஒரு சில சத்ரு பாவம் உடையவை, ஒரு சில சமத்துவம் உடையவை. பிருத்வி வாயு எதிரி, ஜலம் வன்னி எதிரி, வன்னி ஜலம் எதிரி, வாயு பிருத்வி எதிரி, ஆகாசம் எல்லாராலையும் வந்து யாரோட எதிரி எல்லாரோடய சமத்துவம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் குணங்கள் இருக்கு, நிறைய அடையாளங்கள் இருக்கு. பார்த்திவம் மண்டலம் மீதம் கடினம் மஜ்ஜலாட்சிதம் லம்பீஜம் பிரம்ம தெய்வத்தியம் அஜாத கதையாத்மஜம் நிவர்த்தியாச்ச கலோபேதம், இப்படி பலவிதமான லட்சணங்களோட கூடியதாக தத்துவங்கள் இருக்கிறது. அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு பூதத்துக்கும் குணங்கள் இருக்கு. பிருத்திவிக்கு 5 குணம், ஜலத்திற்கு 4 குணம், அக்னிக்கு 3 குணம், வாயுக்கு 2 குணம், ஆகாசத்துக்கு 1 குணம். இந்த பூத சுத்தியினால பிராணாயாம யோகத்தினால இந்த குணங்களை முழுக்க கொண்டு போய் வெள்ள தள்ளிடு. உத்காத பஞ்சகேன குணானுத்தாரியான்னு ஒரு ஒரு பூதத்துக்கும் 5, 4, 3 கிடைக்கிறதுல குணங்கள். அது போல ஒரு ஒரு பிராணாயாமத்தினாலையும் ஒவ்வொரு குணத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கந்த ரச ரூப ஸ்பரிஷ சப்த குணானுத்தாரியான்னு பிருத்திவிக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு பூரகம், ஒரு கும்பகம், ஒரு ரேச்சகம், இப்படி 5 பிராணாயாமத்தினால இந்த 5 குணங்களையும் சரீரத்தை விட்டு வெளியேற்றும். அது போல 5 தத்துவங்களையுமே 5 பூதங்களையும் பிராணாயாம யோகத்தினால 5 பிராணாயாமம், 4 பிராணாயாமம், 3 பிராணாயாமம், 2 பிராணாயாமம், 1 பிராணாயாமம். இப்படி உத்காதம் சப்தம் வருது. உத்காதம்னா என்ன, பிராணாயாமம் பூரகம் கும்பகம் நம்ம பண்றோம், உடனே ரேச்சகம் பண்ணிடும். இப்படி ரேச்சகம் பண்ணாம கும்பகம் பண்ண வாயுவை துவாசாந்த பர்யந்தம் கொண்டு செலுத்தக்கூடிய நிலைக்கு உத்காதம் என்று பெயர். அப்ப என்ன ஆயிடுது, இந்த உடல்ல உள்ள குணங்கள் முழுக்க வெளியில போயிடும். பல்ல புடுங்கின பாம்பை யார் வேணாலும் அடிக்கலாம். இப்ப என்ன ஆயிடுது, இந்த சரீரம் சுத்தமா எந்த விதமான க்ஷீண சக்திகமா மாறிடும். குணம் போயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடும், ஒண்ணுமே இருந்தது. அப்படி இந்த பிராணாயாம யோகத்தினால க்ஷீண சக்தி சமுதாய ஆத்மிகத்திய எதிரியை எதிரியால பிருத்திய வாயு ஆக்கிரமிச்சிருது, வாயுவை ஜலத்தை அக்னி ஆக்கிரமிச்சிருது, அக்னியை ஜலம் ஆக்கிரமிச்சிருது, வாயுவை பிருத்திவி ஆக்கிரமிச்சிருது, ஆகாசம் ஒன்றும் வெண்டிங் இருக்கு. ஒரு பலம் இல்லாத ஒருவன இன்னொருத்தன் ஈஸியா அடிச்சிடலாம். இப்ப பலத்தை முதல்ல புடுங்கணும், அதுக்கு குணக்ஷபணம், முதல்ல குணங்களை வெளியேற்றணும். அதுக்கப்புறம் எதிரி புதத்தினால ஆக்கிரமிச்சிடணும். சுத்தமா எந்த விதமான பவர் இல்லாம இருக்கு. அந்த நேரத்துல 4 பேர் ஆகாசம் எதுக்குமே கட்டுப்படும், எல்லாரோடய மித்திரபாவம் இருக்கு. அதை எப்படி சுத்தி பண்றதுன்னா, அனித்யத்துவ அவ்வியாபகத்துவ அசுத்தத்வாதி ஸ்வஸ்வரூபம் முக்கிய நித்தியத்துவ வியாபகத்துவ சுத்தத்வாதித்த பரமாகாசாதி பூதத்துவம் பாவம். நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, இது தன்மாத்திரைகளிலிருந்து தோன்றிய மாத்திரையோ பூத பஞ்சகம் என்ற வாக்கியத்தின் மூலமாக தன்மாத்திரையிலிருந்து தோன்றிய ஆகாசம், இத பரமாகாசம் என்று சொல்லக்கூடிய பிந்துவினாலே முழுக்கவும் ஆக்கிரமிச்சதாக பவனம் இருக்கு. இப்ப 5 செயல் இழந்து போயிடுறதுனால கால் கட்டவிருந்து தோன்றக்கூடிய அக்னியினால உடல் முழுக்க எரிந்ததாக பாதிக்க வேண்டும். பிராரப்த சரீரகத பூத தோஷான் தந்தான், சமஸ்த தோஷங்களும் எரிஞ்சதாக பாதிச்சிடும். என்ன சொல்றார், இந்த பூதங்கள்ல ஆத்மபாவனை பண்ணிக்க கூடாது. ஆத்மபாவனை பண்ணிட்டா கொலை பண்றதுக்கு சமமானது ஆயிடும். அதனால இதர வஸ்து இது நிர்திசே, தனக்கு அந்நியமான வஸ்துவாக தியானம் பண்ணியே அதை எரிக்கணும்னு சொல்றார். அந்த தகனம் முடிந்தவுடனே ஆப்லாவனம் என்ற கிரீம், பந்தகரூபம் சர்வசூன்யம் இது விபாவிய பௌஷடம் சக்தி மந்திரோச்சாரேண சுத்த சக்தி பகுளாமிருத பிரவாகேன அபிழிஞ்சே, சமஸ்த நாடிமுகம் பிரவிஷ்டாபி பிரவாசியாபியந்தரம் சர்வசரீரம் ஆப்லாவிய, 72,000 நாடிகளும் முழுவதும் உள்ளும் புறமும் நனைந்ததாக இந்த உடல் மறுபடியும் ஒரு சக்தி உடையதாக, அமிர்தத்தினால் நனைஞ்சதாக, அமிர்தமயமான ஆனதாக பாதிக்கிறது.

உட்காந்து இருக்கு. ஜீவன் வேணும்னா சாதாரணமா உட்கார முடியாது. எப்படி உட்காரும்? அதுக்கு புரியஷ்டகம்ங்கிற உபாதி இருந்ததுன்னு சொன்னாதான் வேலை செய்ய முடியும். புரியஷ்டகம் நம்மளால உண்டு பண்ண முடியாது. இந்த ரொம்ப அழகா இருந்தார் ஆச்சாரியர். மந்திர புரியஷ்டகம் என்று குறிப்பிடுகிறார். மந்திர புரியஷ்டகத்தை உண்டு பண்ணி அந்த மந்திர புரியஷ்டகத்துல இருந்த மந்திர புரியஷ்டகத்துல துவாபசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை அற்புதமான வரி, துவாபசாந்தம் பீஜரூபம் சிவமயம் ஆத்மானம். ஏன்னா இருக்கு சுவாமி ஜீவன் போய் அங்க போய் கொஞ்சம் உட்கார்ந்து இருந்துச்சா சுவாமியோடைய சேர்ந்து இருக்கிறதுனால சிவமயமா ஆயிடுச்சு. முன்னாடி என்ன பண்ணார்? பூரக வாயுனா சம்ஸ்கிருத சைதன்யம் ஹிருத்கமலாசகம் ஸ்புரத்தாரகாகாரம் சாந்த பீஜமயம் ஜீவம் சொன்னார். இப்ப என்ன சொல்லிட்டார்? தஸ்மின் துவாதசாந்தம் பீஜ ரூபம் சிவமயம் ஆத்மானம் பஞ்சகலையன பிரணவேன ஆத்ம மந்திரேன பூரகேன திருஷ்டியாசமான சம்ஹார கிரமத்தினால கொண்டு போய் வச்சோம், சிருஷ்டி கிரமத்தினால கொண்டு வந்து ஹிரதயத்துல வச்சு சரீரத்துல இருந்து விசேஷம் ஆத்மா வெளியில போயிட்டு உள்ள வந்ததா இல்லையா, அதற்காக மறுபடியும் அமிர்தாபிஷேகம் ஔஷடந்த சக்தி மந்திரோச்சாரேன சுத்த சக்தி பரிசுத்த பகுளாமிருத பிரவாகேன அபிஷிஞ்சே என்று அபிஷேகம் பண்ணுகிறார். அப்புறம் மந்திர நியாசங்கள். இந்த இடத்துல இந்த ரிச்சர்ட் டேவிஸ்ங்கிற ரொம்ப அழகா இந்த பூத்தசக்தியை சொல்லி எப்படித்தான் அவர் இவ்வளவு அழகா உட்கார்ந்து பொறுமையா படிச்சாரோ தெரியல. சபாரத் மாமாவுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவருக்கு இருக்கு. அப்படியே படிச்சிருந்த வார்த்தைய, ஒன்லிய சிவா கேன் வர்ஷிப் சிவா சிவி பூவே சிவம் வேண்டியு சொல்றது இல்லையா, இந்த வாக்கி போடுங்க சேதத்தை ஆகமங்கள் சொல்றது. Yet in his normal condition, the worshipper is unlike Shiva in two fundamental respects. He is immersed in impurities and he lacks Shiva's power. Before he may worship Shiva, he must deal with both these deficiencies. ஆத்மாவுக்கு ரெண்டு விதமான தோஷங்கள் இருக்கு. ஒன்று வந்து மலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, ரெண்டு சுவாமிக்கு சமமான பவர் இல்லை, சக்தி இல்லை. அதனால பூஜை பண்றதுக்கு முன்னால இது ரெண்டையும் ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும். ஃபர்ஸ்ட் with the set of purificatory actions, he empties his body, its pure material concerns, then he superimposes mantras invoking Shiva's power onto all parts of his body. In this way, his body is made over into an unfettered divine body, a pure body composed of mantra powers. As Shiva acts through mantras that constitute his body, so the worshipper is now able to act in ritual with body reconstituted as a mantra body. மந்திரமயமான சரீரத்தை இந்த ஜீவன் பூஜைகள் உண்டு பண்ணிக்கிறான்னு சொல்றார். இன்னொரு விஷயம் சொல்றார், சுவாமி நிஷ்கல ஸ்வரூபி வந்தே விஸ்வாதிகம் சாந்தம் அநாதி நிதனம் சிவம் நிஷ்கலம் நிஷ்கலஞ்சன் சொல்றார். அவர் என்ன பண்றார்? நிஷ்கல நிலையிலிருந்து கீழே இறங்கி வர்றார். சாதகஸ்து லட்சார்த்தம் சத்துரூபம் இதம் சுத்தம் சகல ரூபம் எடுக்கிறார். சகல ரூபம்னா என்னன்னா பஞ்ச மந்திர தன்னுரு தேவகா சகல பரிபட்சதே ஈசானாதி மந்திராத்மகமான சரீரம் சகல வடிவம். அப்ப நிஷ்கல ரூபத்துல இருந்து சகல ரூப சகலாவஸ்தைக்கு சாமி வந்தார். இவன் பூஜைகன் என்ன பண்றான்? அசுத்த தத்துவத்துல எல்லாம் விட்டு மந்திரமயமான சரீரத்தை உண்டு பண்ணிட்டு திருப்பி அதே ஈக்குவலண்டான லெவல்ங்கிறது என்னன்னா அசுத்தங்கள் நீங்கி மந்திர வடிவம் நிஷ்கலங்கிற நிலையிலிருந்து சகலங்கிற கண்ணுக்கு தெரியக்கூடியதான மந்திர வடிவம். இப்படி ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரம் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. பிறகு அந்தர்யஜனம் நிகழ்கிறது. மந்திரநியாசங்கள் மந்திரங்களை முழுக்க எப்படி சுவாமிக்கு எல்லா மந்திரங்களும் இருக்கோ அதே போல இந்த மந்திரங்களை எல்லாம் அந்த ஆச்சாரியனும் மந்திர வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஜோதிர்லிங்கம் ஹதிஷ்டம் எது சதேவாபியர்ச்சதே பகிஹி என்கின்ற வாக்கியத்தினாலே நமது உள்ளுக்குள்ளே விளங்குகின்ற பரமேஸ்வரனைத்தான் நாம் வெளியிலே ஆராதிக்கிறோம். எனவே உள்ளே ஆராதிப்பது மிகவும் முக்கியம் என்ற காரணத்திற்காக ஹிருதயத்தை ஆதாரமாக கொண்டு அங்கே ஒரு அற்புதமான ஆலயத்தை கட்டி வெளியிலே எப்படி உபச்சாரங்களோடு அந்த புரிய செய்கிறோமோ வம்சமான கிரமேண பாவ உபநீத புஷ்பா தேகி அந்தகத்வே சிவம் சம்பூஜையே. அது போல ஹிரதயத்தில் பூஜை பண்ணு நாபிகுண்டே சதசித்தே தினவு நாபிகுண்டத்தில் சுதசித்தமாக இருக்கக்கூடிய அக்னியில ஹோமத்தை பண்ணும் சொல்றார். இங்கே ஒரு விஷயம் சொல்றாரு, சுதசித்தே அக்னவு என்று சொல்வதனால குண்டசம்

சம்ஸ்காரமும் அக்னி சம்ஸ்காரமும் தேவையில்லை என்பதை விளக்குகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படி ஹோமம் பண்ணி இந்த ஹோமத்தை கொண்டு போய் சுவாமி கிட்ட சேர்த்துட்டு குரு மத்தியில சர்வத்தோமுகம் புறத்தாரகாக்காரம் ஈஸ்வரம் காத்துவா, பிந்து மத்தியில பிந்து ஸ்தானத்துல பரமேஸ்வரோட ஜோதி சுரூபமாக கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவேன். ஒரு படத்துல வந்து பசிஷ்காலம்னு சொல்லுவான், கொஞ்ச நேரம் திருப்பி அவன் பாடு சமாதியிலேயே லைச்சுக்கான என்ன பண்றது, பூஜை நடக்காதுங்கிறதுக்காக தேவம் சிவசிய அபிநாத்மக சக்தா மாத்திர சித்துரூப சிலேனத்த கொச்சிற்காலம் சமாதியம் புரியாது சொல்லுவான். அப்படி சமாதியை முடிஞ்சதோட இந்த சிவீகரணமானது நிறைவு பெறுகிறது. இந்த கரண்யாசத்திலிருந்து தொடங்கி சமாதி பர்யந்தமான கிரியைகளுக்கு ஆத்மசுத்தி என்று பெயர். இதனாலே ஜீவனுக்கு தேகத்திற்கு சிவத்தன்மையானது ஏற்படுகிறது. தேவம் பூதசுத்தி அந்தரஜன ஹவன சமாதிமிகி ஆத்மசுத்தி சஞ்சாதா இத்தியவதேயம். இவ்வளவு கிரியைகளையும் செய்யறதுனால ஆத்மசுத்தியானது ஏற்பட்டது என்று என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைவு செய்தார். ஞான ரத்னாவளி என்கின்ற ஒரு நூலிலே ஒரு ஸ்லோகம் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஹஸ்தேன யத் பஷ்யதி சக்ஷுஷா சிவம் பவதி தத்சர்வம் சிவேந்து கிரணாகதம் என்று அற்புதமான ஸ்லோகம். இந்த பூதசுத்தி போன்றவைகளால் தன்னை சுத்தி செய்து கொண்ட சிவ சமத்துவம் ஏற்பட்ட ஆச்சாரியரானவர் தனது கைகளாலே எந்த எந்த பதார்த்தங்களை எல்லாம் தொடுகிறாரோ, எத்யத் புஷதி ஹஸ்தேன எத்யத் பஷ்யதி சக்ஷுஷா, சாதாரண பார்வையில் அது அருண் கண் நோக்கு திவ்ய சக்ஷுஷ், எத்யத் பஷ்யதி சக்ஷுஷா எந்தெந்த பொருள்களை எல்லாம் பார்க்கிறாரோ அவைகள் எல்லாம் சிவம் பவதி தத்சர்வம் சிவேந்து கிரணாகதம். சிவபெருமான் என்ற சந்திரனால் பார்க்கப்பட்டு சந்திரனால் தாக்கப்பட்டது போல் ஒரு பதார்த்தம் குளிர்ந்து போனது போல சிவபாவத்தோடு செய்கின்ற அந்த ஸ்பர்சமும் திருஷ்டியும் சமஸ்த பதார்த்தங்களையும் சிவமயமாக ஆக்கி விடுகிறது. அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான நிலை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிறது. வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுவா, மோட்சம் அடையறதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கான்னு கேட்பான். மோக்ஷம்னா எப்படி இருக்கும்னு கேட்பான். அந்த மோக்ஷ சுகத்தை அடையறதுக்கான வழியைதான் நிருதிகல்பக சமாதின்னு சொல்லி எந்த விதமான உருவமும் இல்லாமல் தியானத்தின் பயனாக அமைவது நிருதிகல்பக சமாதி. என்ன அப்படின்னா, அது எப்படி நமக்கு நேச்சுரலா இருக்கணும்னா தூக்கம், ஜாக்கிரத்துனா விழிப்பு நிலை, சொப்னம்னா கனவு நிலை, கனவை தாண்டிய ஒரு உறக்கம் இருக்கு அதுக்கு சுசுப்தின்னு பேரு. சுசுப்தியில் என்ன நடக்கிறது, எதுவுமே நடக்கிறது இல்லை, எல்லா கருதி கரணங்களும் ஒழுங்கிடுறது. அதுதான் மோட்சத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற உதாரணம் என்று சொல்லுவாங்க. நமக்கு டெய்லி அது நடந்தே இருக்கு, ஒரு ஒரு நாளும் நம்ம மோட்சத்துக்கு போயிட்டு போயிட முடியும். அது போல சிவத்துவங்கிறது நம்மளுடைய பிறவியினுடைய கொள்கை. இந்த பிறவியினுடைய கொள்கை நாம் ஒவ்வொரு நாளும் அடையும் வண்ணமாக என்ன ஆயிருந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கூட திரும்பி நம்மளோட லௌகிக விவகாரங்களுக்கு வந்துடுறோம், அதுவே இருக்கிறது இல்லை. அதனால அதுல எப்படி மோட்சத்தை டெய்லி அனுபவிக்கிறதுக்கான ஹேதுவா தூக்கம் அமைகிறதோ, அது போல நமக்கு இந்த சிவீகரணம்ங்கிற பூத சுத்தி ஒரு ஒரு நாளும் சிவத்தன்மையை நாம் அடைய வந்ததாக இருக்கிறது. இது போன்ற ஒரு கிரியைகள் எல்லாம் பிற சம்பிரதாயங்களே காரணம்னா சொன்ன மாதிரி மற்ற எந்த சம்பிரதாயங்களுமே இந்த அளவுக்கு கிரியைகளை விவரிச்சிருந்தா தெரியும். தேகோ தேவாலய ஸ்லோக்தா ஜீவோ தேவசனாதனா பெரிய அஜ்ஞான நிர்மாலம் சோகம் பாவையிட புரியன்னு இருக்கிறதே தவிர இவ்வளவு விளக்கமாக அமையவில்லை. நாம் எல்லாம் மிகவும் புண்ணியசாரிகள், வாய்களையும் மையம் விட்டு வறுமையாம் பெருமை தப்பி தாழ்வழும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் மூணு பிறந்து அறிவிக்கிறார் அப்படின்னு சிவாச்சாரியார். அந்த சைவ பரம்பரையை பிறந்து அதிலும் உத்தமமான சிவாச்சாரிய குலத்திலே பிறந்து சிவாகமங்களை அத்தியனம் செய்வதற்கான வாய்ப்பும் நமக்கு ஏற்பட்டு சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள கிரியைகளை அனுஷ்டிப்பதற்கான யோக்கியதையும் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் காலம் காலமாக நமது ஆச்சாரிய பெருமக்களுக்கும் சிவபெருமானுக்கும் நன்றியை செய்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்பது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருந்த இந்த
நிறுவனத்தாருக்கும் வாய்ப்படைத்த அனைவருக்கும் பெரியோர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நமக்காக நிறைவேறு நம்ம பார்வை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: இறைவன் தன்னிடமிருந்து உலகங்களை தோற்றுவிக்கிறான், மீண்டும் தன்னிடத்திலே ஒடுக்கிக் கொள்ளுகிறான் என்று வேதங்கள் உபநிடதங்கள் சொல்லுகின்றன. ஆனால் நாம் இப்போது என்ன சொன்னோம்? மாயையிலிருந்து இறைவன் உலகத்தை தோற்றுவிக்கிறான் என்றும் மீண்டும் மாயையிலே ஒடுக்குகிறான் என்றும் கூறினோம். இந்த இரண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அந்த உபநிடதங்கள் வேதங்கள் என்பவை உரையளவை, உரையளவைக்கு மாறாக எதுவும் சொல்லக்கூடாது. உரையளவைக்கு மாறாக தத்துவ கொள்கைகள் அமைதல் கூடாது. உரையளவைதான் தலை சிறந்த பிரமாணம். அதற்கு மேலாக, அதற்கு மாறாக எந்த கொள்கையும் அமையக்கூடாது என்பது இந்திய மரபு, இந்திய தத்துவ மரபு. அவைதான் சுப்ரீம் அத்தாரிட்டி, வேதங்கள், ஆகமங்கள். இங்கே ஒன்றை கொள்ள வேண்டும், நம்முடைய இந்திய நாட்டு தத்துவங்களுக்கும் மேலை நாட்டு தத்துவங்களுக்கும் வேறுபாடு உண்டு. மேலை நாட்டு தத்துவங்கள் சமயத்தோடு சிறிதும் தொடர்பு இல்லாதவை. மேல் நாட்டு தத்துவத்திற்கும் அங்கே உள்ள சமயத்துக்கும் துளி கூட தொடர்பே கிடையாது. பைபிள், அதன் பைபிளுக்கும் இந்த தத்துவ கொள்கைக்கும் தொடர்பே கிடையாது. எனவே அது பியூர் பிலாசபி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய இந்திய நாட்டு தத்துவங்கள் சமயம் சார்ந்தவை, சமயம் சார்ந்தவைதான் இந்திய தத்துவங்கள். அந்த வகையிலே வேறுபடுகின்றன. எனவே சமய நூல்களாகிய வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள், திருமுறைகள் இவற்றின் அடிப்படையிலேதான் இந்த தத்துவ கொள்கைகள் அமைந்திருக்கின்றன. அவற்றுக்கு முரணாக செல்வது இல்லை. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. எனவே இந்திய தத்துவங்கள் ரிலிஜியஸ் பிலாசபி என்று சொல்லப்படுகின்றன. சமயம் சார்ந்த கொள்கைகள், ரிலிஜியஸ் பிலாசபி, அது பியூர் பிலாசபி, மேல்நாட்டு தத்துவம். அடுத்து இன்னொரு வேறுபாடு என்ன என்றால், மேல்நாட்டு தத்துவத்துக்கும் இந்திய தத்துவத்துக்கும் இன்னொரு வேறுபாடு, மேல்நாட்டு தத்துவ அறிஞர்கள் தங்களுக்கு முன்னே வாழ்ந்த அறிஞர்களுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒவ்வொருவரும் புதிய பாதையிலே செல்லுகிறார்கள், புதிய புதிய கொள்கைகளை வகுத்து சொல்லுகிறார்கள். அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, ஹெகல், பிராட்லி, பெட்ரன் ரசல் என்று ஒவ்வொருவரும் புதிய புதிய கோட்பாடுகள், ஒருவர் சொன்னதை இன்னொருவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் இந்திய நாட்டில் தத்துவவாதிகள் புதிய கொள்கைகளை, புதிய பாதைகளை வகுப்பது இல்லை. இங்கே எல்லா கொள்கைகளும் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டன, வேதங்களிலே, உபநிடதங்களிலே. அந்த கொள்கைக்கு இவர்கள் விளக்கம் கொடுக்க முடியுமே தவிர, நாங்கள் புதிதாக சொல்லுகிறோம் என்று எவரும் சொல்லுவது இல்லை. சங்கரரோ, ராமானுஜரோ, மெய்கண்டாரோ புதிய கொள்கைகளை வகுக்கவில்லை. ஏற்கனவே ஆகமங்களிலே, வேதங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்கு புதிய விளக்கம் கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். ஏற்கனவே உள்ள கொள்கைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இது ஒரு வேறுபாடு. உபநிடதங்களிலே இறைவன் தன்னிடமிருந்து உலகங்களை தோற்றுவிக்கிறான், மீண்டும் தன்னிடத்திலேயே ஒடுக்கிக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக சொல்லக்கூடாது. ஆனால் மேகட்ட இங்கே சிவஞான போதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? இறைவன் மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவிக்கிறான், மீண்டும் மாயையிலே ஒடுக்குகிறான். இது முரண்பாடு போல தோன்றுகிறதே என்றால், முரண்பாடு இல்லை. அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும், முரண்பாடு இல்லை. எப்படி முரண்பாடு இல்லை என்றால், அந்த மாயை எங்கே இருக்கிறது? இறைவனிடத்திலே. இறைவனிடத்திலே தான் மாயை அடங்கி இருக்கிறது, இறைவனுக்கு வேறாக இல்லையே. ஆக எல்லா பொருள்களையும் தன்னிடத்திலே அடக்கி கொண்டிருப்பவன் இறைவன். அவனுடைய நிறைவுக்குள்ளேதான் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. ஆணவமலம், மாயாமலம் எல்லாமும், எல்லா உயிர்களும் அவனிடத்தில் தான் இருக்கின்றன. அதற்கு என்ன ஓமை சொல்லுவார்கள்? கடல். கடல், பெரிய கடல், கடல் வெளி, ஸ்பேஸ், கடல் வெளி. அதுபோல இறைவன் இருக்கிறான். அதாவது கடல் என்ற இடம், அந்த கடல் என்ற இடத்திலே நிறைந்திருக்கின்றன நீர். கடல் நீர் அந்த கடல் வெளியிலே நிரம்பி இருக்கிறது. கடல் அதிலே நிறைந்திருக்கிற கடல் நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிறது உப்பு. இப்படி மூன்று பொருள்கள், கடல் வெளி, அதிலே கடல் நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிற உப்பு. அதுபோலத்தான் கடல் வெளி போல இறைவன், அந்த கடல் வெளியிலே நிரம்பி இருக்கிற நீர் போலத்தான் உயிர்கள். எல்லா உயிர்களும் அவனிடத்திலே, அவனுடைய வியாபகத்திலே, அவனுடைய பெருநிறைவிலே அடங்கி இருக்கின்றன எல்லா உயிர்களும். அந்த நீரிலே கலந்திருக்கிற உப்பை போல அந்த உயிர்களிடத்திலே கலந்திருக்கின்றன பாசம், மலங்கள், ஆணவ மலம், மாயா மலம், கண்ம மலம் முதலிய பாசங்கள் அந்த உப்பை போல என்று ஓமை சிஞான போதத்திலே பின்னாலே வருகிறது. அந்த கடல் நீரிலே இருக்கிற உப்பு நீரை பற்றி இருக்குமே தவிர கடல் வெளியை பற்றி இருக்கிறதா? அந்த வெளி என்றால் அந்த ஸ்பேஸ், இடம், அதை உப்பு பற்ற முடியாது. ஏனென்றால் உப்பு பருப்பொருள், இடம் என்பதோ நுண்பொருள். எனவே நுண்ணிய அந்த வெளியை, இடத்தை பருப்பொருளாகிய உப்பு பற்ற முடியாது. நீரைத்தான், பருப்பொருளாகிய நீரைத்தான் பற்றி இருக்க முடியும். அதே போல மலங்கள் உயிர்களை பற்றி இருக்க முடியுமே தவிர அந்த இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற இறைவனை மலங்கள் பற்றுவது இல்லை என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த மாயை என்பது இறைவனிடத்திலே அடங்கியிருக்கிறது. எனவே மாயையிலிருந்து தோன்றுகிற உலகத்தை, மாயைக்கு இடமாக இருக்கிற இறைவனிடமிருந்து தோன்றுகிறது என்று கூறினாலும் தவறு இல்லை. மாயையிலே தோன்றுகிற உலகத்தை அந்த மாயைக்கு ஆதாரமாக, இடமாக இருக்கிற இறைவனிடமிருந்து தோன்றியது என்று கூறுதல் தவறு இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்ப பேச்சு வழக்கிலே சொல்லுகிறோம், நிலம் விளைந்ததுங்கிறோம். நிலம் விளைந்தது, எது விளைகிறது? நிலமா விளைகிறது? பயிர் தானே விளையும். பயிர் விளைகிறது என்று தானே சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக நிலம் விளைந்தது என்று ஏன் சொல்லுகிறோம்? அந்த பயிருக்கு இடமாக, ஆதாரமாக இருப்பது நிலம். அதுபோல மாயையிலே தோன்றுகிற உலகத்தை மாயைக்கு இடமாக, ஆதாரமாக இருக்கிற இறைவனிடம் தோன்றியது என்று கூறுதல் பொருத்தம்தான். இன்னொரு உதாரணம் சொல்லுவார்கள். இப்போ தாமரை, தாமரை கொடி எதிலிருந்து தோன்றுகிறது? கிழங்கிலிருந்து. ஆனால் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுகிறோம்? சேற்றில் முளைத்த செந்தாமரைங்கிறோம். சேற்றிலேயா முளைக்கிறது? கிழங்கிலிருந்தல்லவா முளைக்கிறது? எனவே கிழங்கிலிருந்து தோன்றுகிற தாமரையை கிழங்குக்கு ஆதாரமாக இருக்கிற சேற்றிலிருந்து தோன்றுவதாக சொல்லுவது மரபு. அந்த முறையிலேதான் மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது, ஒடுங்குகிறது என்று சொல்லுவதற்கு பதிலாக வேதங்கள், உபநிடதங்கள் என்ன சொல்லுகின்றன? அந்த மாயைக்கு இடமாக இருக்கிற இறைவனிடமிருந்து உலகம் தோன்றுகிறது, மீண்டும் அவனிடத்திலே ஒடுங்குகிறது என்று வேதங்கள் சொல்லுகின்றன. இதிலே கருத்து ஒன்றுதான், சொல்லுகிற முறை வேறே தவிர கருத்து ஒன்றுதான் என்று சைவ சித்தாந்தம் விளக்கம் கொடுக்கிறது. இப்படி பல இடங்களிலே அந்த உபநிடத கருத்துக்களுக்கு சைவ சித்தாந்தம் விளக்கம் கொடுக்கிறது. ஒவ்வொரு தத்துவவாதிகளும் இந்த வேலையைத்தான் செய்வார்கள். தங்களுடைய கொள்கைக்கு ஆதாரமாக வேதத்தை தான் காட்டுவார்கள். வேத மொழிகளை, உபநிடதங்களை இப்படி சொல்லுகின்றன என்று அவற்றைத்தான் ஆதாரமாக கொள்ளுவார்கள். அந்த முறையிலே எனவே ஒடுங்கி மலத்து உளதாம், இப்படி இந்த முதல் நூற்பாவிலே இதுவரை சொல்லப்பட்ட கருத்து, உலகத்திற்கு ஒரு முதற்கடவுள் இருக்கிறார் என்பது நிறுவப்பட்டது. உலகத்திற்கு ஒரு முதற்கடவுள் உண்டு. எதனாலே அது தெரிகிறது? உலகம் காரியப்பொருளாக இருப்பதனாலே அதனை காரியப்படுத்துவதற்கு, அதனை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும் என்ற அடிப்படையில் உலகத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்பது விளங்குகிறது. அடுத்த கேள்வி, அந்த கடவுள் யார்? இதுவரை சொன்னது பொது, உலகத்திற்கு பொதுவாக ஒரு கடவுள் இருக்கிறார். அப்படியானால் அவர் யார்? எத்தனையோ கடவுளர்கள் சொல்லப்படுகிறார்களே, பிரமன், திருமால், உருத்திரன், இந்திரன், சந்திரன், அக்கினி என்று எத்தனையோ கடவுளர்கள் நூல்களிலே சொல்லப்படுகிறார்கள். அவர்களிலே யார் உலகத்திற்கு முதற்கடவுள் என்று மாணவர் கேட்கிறார். அதற்கு மெய்கண்டார் கடைசி வரியில விளக்கம் கொடுக்கிறார். அந்தம் ஆதி, அந்தம் ஆதி என்ற அந்த ரெண்டு வார்த்தையிலே விடை அமைந்திருக்கிறது. நமக்கு அந்த விடை தெரியவில்லை. இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. அந்தம் ஆதி, அதாவது புராணங்களிலே மும்மூர்த்திகள் சொல்லப்படுகிறார்கள். புராணங்களிலே பிரம்மன், விஷ்ணு, உருத்திரன். பிரம்மனுடைய, பிரம்மன் என்ன கடவுள்? படைத்தல் தொழிலை செய்கிறார் பிரம்மதேவன். திருமால் காத்தல் தொழிலை செய்கிறார். உருத்திரன் அழித்தல் தொழிலை மேற்கொள்ளுகிறான் என்று மும்மூர்த்திகள் சொல்லப்படுகிறார். முத்தொழிலுக்கு மூன்று கடவுள். இந்த புராணங்களை நம்பி, புராணங்களின் அடிப்படையிலே தத்துவ கொள்கை கூறுகிறவர்கள், அவர்களுக்கு என்ன பேரு? ஈஸ்வர, அதாவது பல கடவுளர் இந்த உலகத்திற்கு இருக்கிறார்கள். அந்த பலரும் சமமானவர்கள். அவர்களுக்குள்ளே வேற்றுமை இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. இந்த பல கடவுளரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை நடத்துகிறார்கள் என்ற கொள்கை உடையவர்கள் அநேகேஸ்வரவாதிகள். பல கடவுளரே ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கிடையிலே உயர்வு தாழ்வு அவர்கள் கருதுவது இல்லை. உலகத்திற்கு பல கடவுளர் உண்டு. அதை இங்கே மெய்கண்டார் கடைசி வரியிலே மறுக்கிறார். இந்த பல தெய்வ கோட்பாடு நமக்கு உடன்பாடு இல்லை. நம்முடைய சைவ சித்தாந்தப்படி சிவபெருமான் இந்த மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்டவன். மும்மூர்த்திகளிலே ஒருவன் அல்லன். மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்ட நான்காவது மூர்த்தி, நான்காவது கடவுள் சிவபெருமான். மற்ற சமயத்தாரெல்லாம் சிவபெருமானை ருத்திரன் என்பார்கள், மும்மூர்த்திகளிலே ஒருவராக கூறுவார்கள். ஆனால் அது தவறு. இப்ப திருவாசகத்திலே சொல்லுகிறாரே, தேவர்கோ அறியாத தேவ தேவன், தேவர்கோ அறியாத தேவ தேவன், செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்திங்கிறார் திருவாசகத்தில். எனவே மூவருக்கும் தலைவன் சிவபெருமான். எனவே மும்மூர்த்திகளுக்கும் மேலானவன். இதை நாம் அடிப்படையிலே மனத்திலே பதிய வைக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், இந்த மும்மூர்த்திகளும் நம்மை போன்ற உயிரினந்தான். சகலர், நாமெல்லாம் சகலர். அதேபோல இந்த மும்மூர்த்திகளும் சகலரே. அவர்கள் முக்குணங்களை உடையவர்கள், முக்குணங்களை உடையவர்கள்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: Oh, my God.

இந்த முதல் நூற்பாவில் ஆசிரியர் முதலிலே இந்த உலகத்திற்கு தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விளக்கினார். முதல் பகுதியில் பிரசமய கருத்துக்களை எல்லாம் சொல்லி பிரசமயத்தார் இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் மறுத்து உலகம் என்றும் உள்ளது அன்று, அணுக்களாலானது அன்று என்றெல்லாம் மறுத்து இந்த உலகம் மாயையிலிருந்து தோன்றிய ஒரு காரிய பொருள் என்பதை நிறுவி அந்த மாயையினுடைய இலக்கணங்களை எல்லாம் சொன்னார். மாயை மூன்று வகைப்படும். சுத்த மாயை, அதன் உள்ளாக அடங்கியிருப்பது அசுத்த மாயை, அதனுடைய காரியமாக உள்ளே அடங்கியிருப்பது பிரகிருதி என்ற மூன்று மாயைகள் என்று சொல்லி அது தொடர்பாக அந்த மாய் சுத்த மாயையிலிருந்து தோன்றுகிற நாலு வகை வாக்குகள் அவற்றினுடைய இயல்பையெல்லாம் இங்கே விளக்கினார். பிறகு இந்த உலகத்தை இறைவன் செயல்படுத்துகிற போது அவனுடைய நிலை என்ன, அவன் எங்கே இருப்பான், எந்த ஆதாரத்தை நிலைக்களத்தை கொண்டு நிற்பான் என்பதற்கெல்லாம் விடை கூறி பிறகு அவன் அந்த உலகத்தை தோற்றுவித்து நடத்துவதனாலே விகாரம் அடைவானா என்ற கேள்வியை எழுப்பி கொண்டு அவன் நிர்விகாரி, எந்த மாற்றமும் அடையான். ஒருவன் கற்ற நூலினுடைய சொல்லும் பொருளும் அவனுடைய உள்ளத்திலே அடங்கியிருந்து இயல்பாக வெளிப்படுகிற போது அவனுடைய அறிவு எந்த மாற்றமும் அடைவதில்லை. அதுபோல இறைவனிடமிருந்து இறைவனிடத்திலே ஒடுங்கிய உலகங்கள் அவனிடமிருந்து தோன்றுகிற போது அதனாலே அவன் எந்த விகாரமும் அடையான் என்று சொன்னார். பிறகு அவனுடைய தொழில்கள், அவனுடைய இறைவன் செய்கின்ற தொழில்களை பற்றி இப்போது சொல்லிக் கொண்டு வருகிறார். 57 அருவமாவா அழிப்பு, ஐந்தொழில்கள். பொதுவாக இறைவனுடைய தொழில்கள் மூன்று: படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த முத்தொழில்கள் தான் வேதங்களிலே சொல்லப்படுகின்றன. வேதத்தில் மூன்று தொழில் தான் சொல்லப்படுகின்றன. அதனாலே அந்த வேதத்தை பின்பற்றி எழுந்த சமயங்கள் எல்லாம், வேத சமயங்கள் எல்லாம் மூன்று தொழிலைத்தான் கூறுகின்றன. ஆகமங்களிலேதான், சைவ ஆகமங்களிலேதான் ஐந்து தொழில்கள் பேசப்படுகின்றன. ஆகமங்களிலேதான் ஐந்தொழில்கள் கூறப்படுகின்றன. அந்த மூன்றோடு, படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்றோடு, மறைத்தல், அருளல் என்ற இரண்டும் சேர்ந்து ஐந்தொழில்கள் என்று கூறப்படுகின்றன. படைத்தல் என்பது என்ன? படைத்தல் தொழில் என்றால் என்ன? இறைவன் செய்கிற படைத்தல் தொழில். பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இறைவன் படைக்கிறான் என்றால் உயிர்களை உண்டாக்குகிறான் என்றுதான் அறியாத மக்கள் நினைக்கிறார்கள். எனவே இந்த உயிர்கள் படைக்கப்படாதவை, இறைவனைப் போல என்றும் உள்ளவை என்ற கருத்து இன்னும் மக்களிடம் போய் சேரவில்லை. நம்மிடமே இன்னும் சேரலையே, நமக்கே சந்தேகம். எனவே இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. ஆனால் நம்முடைய திருமுறைகளிலே திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தன் என்கிறார. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று தன்னை இறைவன் படைத்ததாக சொல்லுகிறாரே திருமூலர் என்றால் அதற்கு என்ன பொருள் கொள்ள வேண்டும் என்றால், அந்த திருமூலருக்கு வேண்டிய, அந்த உயிருக்கு வேண்டிய உடம்பை படைத்துக் கொடுக்கிறான். உடம்பையும் உயிரையும் கூட்டி இந்த உலகத்திலே
இயங்க வைக்கிறான். எனவே உடம்பையும் உலகத்தையும் அரிகருவிகளையும் படைத்து கொடுக்கிறான் மாயையிலிருந்து. உயிர்களுக்கு உதவியாக உடம்பு முதலியவற்றை மாயை என்ற மூலப்பொருளிலிருந்து படைத்துக் கொடுக்கிறான். அதுதான் படைத்தல். எனவே படைத்தல் என்ற தொழிலை எதிலே நடக்கிறது? உயிரிடத்திலே நடக்கவில்லை, மாயையினிடத்திலே. மாயையினிடத்திலே இறைவன் செய்கிற தொழில்தான் படைத்தல். உடம்புகளை படைக்கிறான், அந்தந்த உயிருக்கு வேண்டிய உடம்புகளை, வெவ்வேறு உடம்புகளை படைத்துக் கொடுக்கிறான். வெவ்வேறு தனு கரண புவன போகங்களை மாயையிலிருந்து படைத்துக் கொடுக்கிறான். அதுதான் படைத்தல். எனவே படைத்தல் தொழில் என்பது மாயையின் இடத்திலே நிகழ்வது, ஜடப்பொருள் இடத்திலே நிகழ்வது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், எப்பொழுது என்றால் அனாதி என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு நமக்கு அந்த காலமெல்லாம் தோன்றாத முதல் நிலையிலே அனாதி என்பார்கள். எனவே அந்த முதல் தோற்றம் நமக்கு சொல்ல முடியாது, எப்போது முதல் தோற்றம் தொடங்கியது என்று. ஆன்மாக்கள் முதலிலே எப்படி இருந்தன? முதன் முதலிலே இந்த எல்லா உயிர்களும் எப்படி இருந்தன? உடம்போடு கூடி இல்லை. முதலிலே உடம்போடு கூடி இல்லை. உயிர்கள் அறிவுடையவை, சித்து பொருள். அந்த அறிவுடைய பொருள்கள் முதலிலே அந்த ஆணவ மலத்தினால், ஆணவ இருளினால் மூடப்பட்டு கிடந்தன. அதுதான் உயிர்களுடைய முதல் நிலை, ஆணவத்தோடு கூடியிருந்த நிலைதான் இருள் நிலை. உயிருக்கு முதல் நிலை இருள் நிலை. ஆணவமாகிய இருளிலே அகப்பட்டு நின்ற நிலை. அந்த நிலைக்கு கேவலம் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். கேவல நிலை. கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தனிமை என்ற பொருள். அந்த நிலையில உயிர்களுக்கு உடம்பு என்ற துணையில்லை, ஐம்பொறிகள் முதலிய கருவிகளாகிய துணையும் இல்லை, உலகம் என்ற சார்பு இல்லை. எனவே இவையெல்லாம் இல்லாமல் ஆன்மா ஆணவத்தோடு மட்டும் தனித்து இருந்த நிலைதான் அந்த கேவல நிலை. ஆணவத்தோடு மட்டும். ஆணவம் என்பது என்ன? ஆணவம் என்பது என்ன? ஆணவம் என்பது அது ஒரு ஜடப்பொருள் தான். ஆணவம் என்பது ஜடப்பொருள். அது இருள் தன்மை உடையது, அறியாமையை உண்டாக்குவது, அறிவை மறைப்பது. மறைப்பதுதான் அதனுடைய குணம். பொருள் என்றால் குணம் இருக்க வேண்டும். பொருள் என்றால் குணம், மறைப்பது அதனுடைய இயல்பு. இரவு நேரத்திலே நம் அனைவருடைய கண்களையும் இருள் வந்து மூடி மறைப்பதைப் போல, இருளிலே அகப்பட்ட அந்த கண் போல. கண்ணுக்கு என்ன ஆற்றல் உண்டு? காணுகிற ஆற்றல், காணுகிற தன்மை, ஒளித்தன்மை இருக்கிறது கண்ணுக்கு. அந்த காணுகிற ஆற்றலை மறைக்கிறது இருள். எனவே கண் காணும் திறம் படைத்திருந்தும் காண முடியாமல் இருளிலே அகப்பட்டு தவிக்கிறது. ஆக அந்த கண் போலத்தான் ஆன்மா. அறிவு இருக்கிறது ஆன்மாவுக்கு. கண்ணுக்கு ஒளி இருப்பதை போல ஆன்மாவுக்கும் ஒளி இருக்கிறது, அறிவு ஒளி இருக்கிறது. ஆனால் அது விளங்க ஒட்டாதபடி அந்த இருளானது, ஆணவ இருளானது அந்த ஆன்மாவினுடைய அறிவை மூடி மறைத்திருக்கிறது. எனவே ஜடமாகிய இந்த ஆணவ மலத்தினுடைய செயல் அது. இந்த ஆணவம் ஒன்றா பலவா? எண்ணற்ற ஆன்மாக்கள். ஆன்மாக்கள் எண்ணற்றவை, ஒன்று இரண்டல்ல. அத்தனை ஆன்மாக்களையும் ஒரே ஆணவ இருள் தான் மறைத்திருக்கு. ஒரே இருள் தான்.
வெவ்வேறு ஆணவம் அல்ல, ஒரே ஆணவம்தான். ஆனால் ஒரே மாதிரி மறைத்திருக்கிறதா? அந்த மறைப்பிலே வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு விதத்தில வெவ்வேறு விதத்திலே மறைத்திருக்கு. அதற்கு என்ன காரணம்? ஏன் ஒரே மாதிரி மறைத்திருக்க கூடாது? எதனால எப்படி சொல்லுகிறோம், வெவ்வேறு விதமாக மறைத்திருக்கிறது? அதற்கு என்ன காரணம் சொல்லு. ஒவ்வொரு உயிர்கள் எண்ணற்றவை. அப்படியானால் உயிர்களுக்கு இடையில என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? நாம் விகற்பம் என்று படித்திருக்கிறோம். விகற்பம், வேறுபாடு இருக்க வேண்டும். ஒரு ரெண்டு பொருள் என்றால் ரெண்டு பொருளுக்கு இடையில கட்டாயம் வேறுபாடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் இரண்டு என்ற பேச்சு எப்படி வரும்? எனவே ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவிடமிருந்து வேறுபட்டவை. அந்த வேறுபாடு என்ன என்றால், ஆன்மா என்பது அறிவு பொருள். எனவே அறிவு நிலையிலே வேறுபாடு, அறிவு நிலையிலே வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவினுடைய அறிவு நிலையிலேயும், அதாவது ஒரு உயிரினுடைய அறிவைப் போல இன்னொரு உயிரினுடைய அறிவு நிலை இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அறிவிலே. அதைத்தான் தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். தூலம், தூலம் என்றால், தூலம் என்றால் பருமையான அறிவு, பருமையான பருமைத்தன்மை. சூக்குமம் என்றால் நுட்பமான அறிவு, சூக்குமம். இப்போ இந்த தூலத்திலேயே எத்தனையோ வகைகள், சூக்குமத்திலேயே எத்தனையோ வகைகள். இப்ப நம்முடைய கை விரல்ல ஒன்னா இருக்கா, நம்முடைய கை ரேக ஒன்னா இருக்கா? எந்த இருவருடைய கை ரேக ஒன்னா இருக்கா? இல்லையா? அதுபோலத்தான் ஒவ்வொரு உயிரினுடைய அறிவும் வேறு வேறானது. அதற்கு ஏற்பத்தான் அந்த ஆணவ மலத்தினுடைய பிடிப்பும் வேறுபடுகிறது. எந்த உயிரினுடைய அறிவு தூலமாக இருக்கிறதோ அதை மிகுதியாக பற்றி இருக்கும் ஆணவ மலம். தூலமான அறிவை இந்த ஆணவ மலம் மிகுதியாக பற்றியிருக்கும், தூலமாக பற்றியிருக்கும். நுட்பமான சூக்குமமான அறிவு உடைய உயிரை மென்மையாக பற்றியிருக்கும். இப்ப அதை வைத்துத்தான் அந்த மூன்று வகையான உயிர்கள் என்று நாம் வேறுபடுத்துகிறோம். உயிர்களை மூன்று வகையாக ஏன் பிரிக்கிறோம் என்றால் இந்த அடிப்படையிலேதான், விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்றால் அந்த பிரிவுக்கு என்ன காரணம்? விஞ்ஞானகலர் என்றால் மிக நுண்ணிய அறிவு உடையவர்கள், நுட்பமான சூக்கும அறிவு உடையவர்கள். அதனாலே அவர்களை ஆணவ மலம் மிக மிக மென்மையாகத்தான் பற்றி இருக்கிறது. எனவே அவர்கள் சுத்த உலகத்திலே வாழுகிறார்கள். அவர்களுக்கு அடுத்த படியிலே இருக்கிற பிரளயாகலர் என்ற உயிரினங்கள், உயிரினத்தார், பிரளயாகலர் கொஞ்சம் இடைப்பட்ட அறிவு நிலை உடையவர்கள். அவர்களை அந்த ஆணவ மலம் கொஞ்சம் அதிகமாக இடைப்பட்ட நிலையிலே பற்றி இருக்கிறது. சகலராகிய ஆன்மாக்கள் தூள அறிவு உடையவர்கள், தடித்த அறிவு உடையவர்கள். ஆதலாலே அவர்களை மிகுதியாக ஆணவ மலம் பற்றி இருக்கிறது. எனவே ஆணவ மலத்தினுடைய பிடிப்பு வேறுபாட்டுக்கு காரணம் அந்தந்த உயிர்களினுடைய அறிவு வேறுபாடு. எப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற, ஒரு வகுப்பிலே படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஆசிரியர் ஒரே மாதிரி தான் சொல்லித் தருகிறார். ஆனால் அந்த மாணாக்கர்கள் ஒரேபடியாக விளங்கிக் கொள்கிறார்களா? அவரவருடைய அறிவு நிலைக்கு ஏற்ப வேறு வேறு விதத்திலே தான் விளங்கிக் கொள்ளுகிறார். எனவே ஒவ்வொரு உயிரும் வேறுபட்டவை என்பது அடிப்படையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதலால் அந்த அறிவு நிலையில் உள்ள வேறுபாட்டின் காரணமாக அந்த ஆணவ மலமாகிய இருளும் உயிர்களை வெவ்வேறு விதங்களிலே பந்தித்து இருக்கிறது, பற்றி இருக்கிறது, வெவ்வேறு விதமாக பற்றி இருக்கிறது. இயற்கை பொருளினுடைய இயல்பு, இயல்பிலேயே பொருள் என்றால்
அந்த உயிர் என்று உண்டோ அன்றே அதனுடைய இயல்பு அமைந்திருக்கிறது அல்லவா? குணம் யார் யார் சொன்னது, யார் சொல்றது? உங்களுடைய வாதத்தை இங்க விடை கூற முடியாது. அடிப்படையிலேயே உயிர்கள் பல என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? பல என்றால் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? எல்லா உயிர்களும் ஒன்று என்றால் பல என்ற பேச்சிலே வருது. சரி சார், சைவ சித்தார்த்தத்தை முழுதும் படித்து விட்டு கேளுங்க. என்ன சொந்தம்? அறிவு நிலையிலே வேறுபாடு. இந்த கேவல நிலையிலே அந்த அறிவு மூன்று வகையாக செயல்படும். அறிவு, இச்சை, செயல். ஆன்மாவுக்கு அறிவு, இச்சை, செயல் என்ற மூன்று உண்டு. ஒரே அறிவு தான், விரும்புகிற போது இச்சை என்ற பெயரை பெறுகிறது, அவ்வளவுதான். இந்த மூன்றும் வெவ்வேறு அல்ல. ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றை விரும்புகிற போது இச்சை என்ற பெயர், இச்சா சக்தி. அறிகிற போது ஞான சக்தி. அடைய முயல்கிற போது, செயல்படுகிற போது கிரியாசக்தி என்ற பெயர். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்கிறார்கள். இந்த ஆணவமல மறைப்பினாலே அந்த மூன்று சக்திகளும் சிறிதும் செயல்படாமல், சிறிதும் செயல்படாமல் ஒரு ஜடம் போலவே ஆன்மாக்கள் கிடக்கின்றன கேவல நிலையிலே. அறிவு இருந்தும் ஜடம் போல, அறிவற்ற சடம் போல. எனவே அந்த ஆன்மாவினுடைய இயற்கை சார்ந்ததன் வண்ணமாதல் என்று பார்த்திருக்கிறோம் இல்லையா? சார்ந்ததன் வண்ணமாதல். இப்போது எதை சார்ந்திருக்கிறது? ஆணவ மலத்தை. எனவே அதனுடைய தன்மையைத்தான் இது பெற்றிருக்கிறது. அந்த ஆணவ மலம் ஜடமாக இருப்பதனாலே, என்ன ஜடமாக இருப்பதனாலே இதுவும் அந்த சடம் போலவே கிடக்கிறது. இந்த நிலையை கண்டு இறைவன் இரக்கங்கொண்டு தன் இனமாகிய இந்த உயிர்கள் இப்படி துன்பப்படுகின்றனவே என்ற இரக்கத்தின் காரணமாக அந்த உயிர்களுக்கு உதவ முன் வருகிறான். இந்த உயிர்களினுடைய அறிவை விளங்கச் செய்ய வேண்டும், இந்த ஆணவ மலத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக, அதனுடைய அறிவை விளக்குவதற்காக அந்த மாயை என்ற இன்னொரு ஜடப்பொருள், அதுவும் ஜடப்பொருள் தான். ஆணவ மலமும் ஜடப்பொருள், மாயை என்ற இன்னொரு ஜடப்பொருள். மாயையினுடைய தன்மை என்ன? ஆணவத்திற்கு நேர் மாறானது. இதனுடைய தன்மை விளக்கம் கொடுப்பது, ஒளித்தன்மை. ஆணவமலம் இருள் என்றால் மாயை ஒளி, இருளுக்கு மாற்றாக இருக்கிற ஒளி. எனவே இருளை நீக்குவதற்கு ஒளிப்பொருளை சேர்க்கிறான். அதாவது அந்த மாயையிலிருந்து முதன் முதலிலே சூக்கும உடம்பை, முதன் முதலிலே சூக்கும உடம்பை, சூக்கும சரீரத்தை எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக வேறுபாடு இல்லாமல் கொடுக்கிறான் சூக்கும சரீரத்தை. ஆக இறைவன் கொடுத்த முதல் உடம்புல வேறுபாடு இல்லை, எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி. அந்த சூக்கும சரீரத்தை பெற்ற அந்த உயிர்கள் சிறிது அறிவு விளக்கம் பெற்று, சிறிதளவு அறிவு விளங்கி அதனுடைய அறிவு, இச்சை, செயல்கள் இயங்க தொடங்குகின்றன. அதனாலே அந்த விருப்பு வெறுப்பு என்ற உணர்வு இந்த ஆன்மாக்களுக்கு உண்டாகிறது. விருப்பு வெறுப்பு இவற்றையே, இந்த விருப்பு வெறுப்புகளையே வினையாக கொண்டு இறைவன் அந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற வகையில ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வகையான தூள உடம்புகளை படைத்து கொடுக்கிறான். சூக்கும சரீரத்திலிருந்து தூள சரீரம் இப்பொழுது வருகிறது. எனவே சூக்கும சரீரத்திலிருந்து வருவதுதான் தூள சரீரம். இந்த சூக்கும சரீரத்துக்கு அழிவு இல்லை, தூள சரீரம் தோன்றி அழியும். சூக்கும சரீரம்
இந்த உயிர் முத்தி அடைகிற வரை அழியாமல் இருக்கும். அந்தந்த உயிர்கள் முத்தி அடைகிற காலம் வரை அழியாமல் தொடரும். சூக்ம சரீரத்தோடு தான் உயிர் இருக்கும், தனித்து இருக்காது. ஆனால் இந்த தூள சரீரம் ஒவ்வொரு பிறவியிலையும் மாறி மாறி இறந்து பிறந்து வரும். ஆக தூள சரீரத்துக்கு தான் தோற்றக்கேடுகள், பிறப்பு இறப்புகள் உடம்புக்கு தான். ஆனால் ஆன்மா என்ன நினைக்கிறது? அந்த உடம்புக்கு வருகிற அந்த பிறப்பு இறப்புகளை தனக்கு வருவதாக சார்ந்ததன் வண்ணமாகிற தன்மையினாலே அதனுடைய தன்மையை தன்மையிலே ஏற்றிக்கொண்டு தனக்கு சாவு வந்து வருவதாக அஞ்சுகிறது. இப்படி இதுதான் சகல நிலை. சகல நிலை உடம்போடு கூடியிருக்கிற நிலை சகல நிலை. கேவல நிலையிலிருந்து இறைவன் உயிர்களை சகல நிலையிலே செலுத்துகிறான். கேவல நிலையில ஆணவம் மட்டும் இருந்தது, ஆணவ மலம் மட்டும் இருந்தது. இப்போது சகல நிலையிலே ஆணவ மலத்தோடு அதை நீக்குவதற்காக வந்த மாயையும் அதோடு என்ன சேருகிறது? வினை. மாயையோடு மாயாமலம் கண்மமலம் இரண்டும் சேருகின்றன. கண்மம் என்பது என்ன? வினை என்பது என்ன? இந்த தூள உடம்பை பெற்ற உயிர் இந்த உடம்பை கொண்டு நல்லது கெட்டது, நல்ல செயல் தீய செயல் இவற்றிலே ஈடுபட்டு அவற்றை தன்முனைப்போடு செய்வதனாலே நான் என்ற தன்முனைப்போடுதான் இந்த உயிர்கள் செயல்படுகின்றன. எச்செயலை செய்தாலும் அந்த நான் என்ற உணர்வு தான் முன்னாலே நிற்கிறது. இப்போ ஒரு உலாவுக்கு நாம் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு உலாவுக்கு அங்க அந்த வரவேற்பாளர்கள் நம்மை கவனிக்கவில்லை என்றால் நமக்கு எப்படி இருக்கிறது? வெளி காட்டிக்கொள்ள மாட்டோம், முகத்துல மட்டும் புன்சிரிப்பு வரவழைத்துக் கொண்டு நடிப்போம். ஆனா உள்ளத்துக்குள்ளே ஆத்திரம் உண்டாகும், வருத்தம் உண்டாகும். நம்ம பொருட்படுத்தவில்லையே, ஒரு அவமரியாதையாக நினைப்போம். ஆக அது எல்லாருக்கும் வருவது இயற்கை. நான் அது நான் தான் அடிப்படை. அந்த நான் என்ற செருக்கை கொடுப்பதுதான் ஆணவம். ஆணவமலம் இருக்கிற வரை அந்த தன்முனைப்பு இருந்தே தீரும். அந்த பட்டினத்தாடிகள் வரலாற்றில் சொல்லுவார்களே, அந்த பட்டினத்தாடிகள் அந்த உறங்கிக் கொண்டிருந்த போது படுத்திருக்கிறார், கோணம் மட்டும்தான் அணிந்திருக்கிறார், கோணம் கட்டி கட்டாந்தரையிலே கிடக்கிறார். தன்னுடைய கைகளை தலைக்கு ஒரு வைத்துக் கொண்டு படுத்திருக்கிறார். அந்த வழியாக இரண்டு பெண்கள் போனார்கள் தண்ணீர் கொண்டு வருவதற்காக. ஒருத்தி பார்த்தால், ஆகா எத்தகைய துறவி இவர்தான், உண்மையான துறவி, முற்ற துறந்த முனிவர் என்று பாராட்டினாள். போடி, இவரை போய் ஞானி என்கிறாய், என்ன இப்படி சொல்லிவிட்டாய்? ஆமா, தலைக்கு கை வைத்து சுகம் வேண்டி இருக்கிறதே, இவருக்கு என்ன சுகம் வேண்டி கிடக்கிறது? முற்ற துறந்த முனிவருக்கு இவர் உண்மையில துறவி இல்லை என்று அந்த பெண் சொல். இந்த சொற்கள் காதிலே விழுந்தனா? ஆமா, இந்த பெண் சொல்வது எவ்வளவு பேருண்மை! இதுவரை நாம் இதை அறியாமல் இருந்து விட்டோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். அவர்கள் அப்பாலை நகர்ந்த போது அவர் கையை எடுத்து விட்டார். கையை எடுத்து விட்டு மறுபடியும் படுத்திருந்தார். அந்த சோகமும் வேண்டாம், அதையும் விட்டு விடலாம் என்றார். மறுபடியும் அந்த பெண்கள் திரும்பி வந்தார்கள். அந்த முதல் பெண் காட்டினார், இப்போது பார்த்தாயா இவர் உண்மையான துறவிதானே? இல்லை, இப்போது இவர் உண்மையான துறவி இல்லை. ஏனென்றால் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கிற ஆர்வம் இருக்கிறதே, இவரே எப்படி முற்ற துறந்தவர் என்று சொல்ல முடியும்? அப்போதுதான் பட்டினத்தார் உணர்ந்தார். ஆமா, பாரனைத்தும் பொய்யனவே, பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது அரிது என்று அப்படி பாராட்டப்பட்ட பட்டினத்தாருக்கே இந்த கதி என்றால்
ஆக ஆணவமெல்லாம் கடைசி வரை நீங்காது. வாசனை, ஆணவ மலத்தினுடைய வாசனை இருந்து கொண்டே இந்த உடம்பு இருக்கிற வரை ஆணவ மலத்தினுடைய வாசனை இருக்கும். எனவே அந்த நான் என்ற முனைப்போடு செய்கிற செயல்தான் வினையாகிறது. அந்த நான் என்ற நினைப்பு இல்லாமல் நாம் செயலை செய்தால் அது வினை ஆகாது. இது இறைவன் செயல் என்று உண்மையாக நினைத்து இறைவன் செயலாக கருதி செய்தால் அது புண்ணியமாகிறது. நான் என்ற நினைப்போடு செய்தால் அது வினையாகிறது, கண்மமாகிறது. எனவே அந்த வினை பயனை நீதானே நுகர வேண்டும் என்று இறைவன் அந்த வினைப்பயனை ஊட்டுகிறான். இறைவன் செயல் என்று நினைத்து செய்தால் அந்த பலனை அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். இறைவன் செயல் என்று நினைத்தால் அதனுடைய பயனை இறைவன் ஏற்பான். நான் செய்கிறேன் என்று நினைத்தால் உயிர்தான் அந்த பயனை அனுபவிக்க வேண்டும். ஆக இந்த நியதிப்படி உயிர்கள் இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்றன சகல நிலையில. எனவே மாயை, கண்மம் என்ற இரண்டு மலங்கள், மும்மலங்களோடு இந்த சகல நிலையிலே உயிர்கள் இந்த மாயை கண்மங்களுடைய இயல்பு அறிவை விளக்குவது, அறிவுக்கு விளக்கத்தை கொடுப்பது. ஒரு பக்கம் ஆணவமலம் என்ன செய்கிறது? அறிவை மறைக்கிறது. அறிவை மறைப்பது ஆணவத்தினுடைய செயல். இவற்று மாயை முதலியவற்றினுடைய செயல் அறிவை விளக்குவது. இந்த இரண்டும் சேருகிற போது என்ன உண்டாகிறது? இருளும் ஒளியும் சேருகிற போது மயக்க அறிவு உண்டாகுது. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் கேளுங்க. இந்த ஒரு இடது கண் அந்த கேட்ராக்ட் அந்த என்ன மறைப்பு புரை அந்த படலம் அதை மறைப்புக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன். இடது கண் வலது கண்ணிலேயும் இருக்கிறது. இப்போது இடது கண்ணை இந்த வலது கண்ணை மூடிக்கொண்டு இடது கண்ணை பார்த்தால் தெளிவாக தெரிகிறது பொருள்கள். ஆனால் இந்த கண் ரெண்டு கண்ணையும் சேர்ந்து பார்க்கிற போது மங்கலாக தெரிகிறது. அதற்கு என்ன காரணம்? அந்த தெளிவும் அந்த மறைப்பும் கலக்கிற போது அந்த அந்த மயக்க உணர்வு, அது உங்களுக்கும் அனுபவத்திலே இருக்கும். எனவே ஆணவ மலமும் இந்த மாயையும் சேருகிற போது உயிர்களுக்கு திரிபு உணர்ச்சி உண்டாகிறது. விபரீத அறிவு, விபரீத ஞானம் என்பார். விபரீத ஞானம் என்றால் உயர்ந்த பொருளை அற்பமான பொருளாக மதித்தல், உயர்ந்த பொருளை அற்பமாக மதித்தல், அற்பமான பொருளை மிக உயர்ந்த பொருளாக மதித்தல். ஆக நம்முடைய தலை முடி எவ்வளவு அற்பமான பொருள், ஆனால் அதை நாம் எவ்வளவு சீராட்டி போராட்டி பூச்சூட்டி எண்ணெய் இட்டு இப்படியெல்லாம் பேணிக்கொண்டு காலத்தை வீணாக்குகிறோம் இல்லையா? அற்பமான பொருள் தான். தலையின் இழிந்த மயிரணையர்ன்றாரு வள்ளுவர். தலையின் இழிந்த மயிரணையர், மாந்தர் நிலையின் இழிந்த கடை. நம்முடைய தலைமுடியே உணவிலே விழுந்து விட்டால் நமக்கு எவ்வளவு அருவறுப்பா இருக்கு? தலையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு. எனவே இழிந்த பொருளை உயர்ந்த பொருளாக மதித்துக் கொண்டிருக்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு பொருளையும் நாம் மதிக்கிறோம். உலகத்து பொருள் எல்லாம் சிறியவை, அற்பமானவை, நிலையற்றவை, துன்பத்தை தரக்கூடியவை. நாம் அவற்றையே எனக்கு வேண்டும் வேண்டும் என்று சேர்த்து கொண்டு இருக்கிறோம். உலக பொருள்களை எவ்வளவு சேர்த்தாலும் ஆசை தணியவில்லை. ஆனால் உயர்ந்த பொருளாகிய சிவபரம்பொருள் மேல் நமக்கு நாட்டம் வரவில்லையே. உயர்ந்த பொருளை நாம் மதிக்கவில்லை. இப்படியெல்லாம் விபரீத அறிவை உண்டாக்குகிறது. இதுதான் சகல நிலை. கேவல நிலையில அறிவே இல்லாத நிலை, சகல நிலையிலே அறிவு விளங்குகிற நிலை. ஆனால் எப்படிப்பட்ட அறிவாக இருக்கிறது?
மயக்க அறிவாக இருக்கிறது, தெளிவில்லாத அறிவாக இருக்கிறது. அதைவிட இது ஓரளவு என்ன நல்ல நிலையா அல்லது ஓரளவு உதவுகிற நிலைதான் உயிருக்கு. இன்னும் இதிலிருந்து இன்னும் நாம் உயர வேண்டும், தெளிவு நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு தெளிவான அறிவு நிலைக்கு செல்லுவதுதான் முடிவான நிலை. அதுதான் சுத்த நிலை என்று வைத்திருக்கிறார்கள், சுத்த நிலை. அது சுத்த நிலை எப்போது வரும் என்றால், இந்த மலங்களினுடைய சார்பிலிருந்து நீங்கி நீங்கி இந்த உலகப் பொருள் மேல் வைத்திருக்கிற பற்றிலிருந்து விடுபட்டு விடுபட்டு இறைவனை நெருங்க நெருங்க திருவருளை நாம் உணர உணர அந்த சுத்த நிலை நம்மை அடையும். சார்பு உணர்ந்து சார்பு கெட, நாளைக்கு பேச வேண்டியது இன்னைக்கு சொல்றேன். சார்பு உணர்ந்து எது நமக்கு உண்மையான சார்பு என்பதை உணர்ந்து சார்பு கெட, இந்த நமக்கு வேண்டாத சார்பாகிய இந்த உலக சார்பு கெட ஒழுகினால், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய், அந்த பிறவியாகிய நோய் அப்போது நம்மை சாராமல் நீங்கிவிடும். எனவே இப்படியாக ஐயா வெங்கடேசன் தொடங்கி வைத்தது இப்போது இவ்வளவு விளக்கத்துக்கு நம்ம இழுத்து கொண்டு போயிட்டு, அதுவும் ஒரு வகைக்கு நல்லது தானே. அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே படைத்தல் என்றால், இப்போது என்ன படைத்தல் என்றால், உயிர்களுக்கு உடம்பை மாயையிலிருந்து உண்டாக்கி கொடுத்து காத்தல். காத்தல் தொழில் என்பது அந்த கொடுக்கப்பட்ட உடம்புகள், ஐம்பொறி முதலிய கருவிகள் முதலியவற்றை, கொடுக்கப்பட்ட தனுகரண புவன போகங்களை குறிப்பிட்ட காலம் வரை நிறுத்தி வைத்தல். இறைவன் நிறுத்தி வைக்கிறான், அந்த உயிரோடு சேர்த்து வைத்திருக்கிறான் குறித்த காலம் வரை. அதாவது அந்த குறித்த காலம் என்றால் எதுவரை நிறுத்தி வைப்பான்? அந்த குறித்த காலம் என்பது எது? அதாவது இந்த பிறவிக்கு என்று வரும்போதே, இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு வரையறுத்த வினையை நம்மோடு, ஆமா, இந்த பிறவி கொடுக்கும் போதே நமக்கு வரையறுத்து அனுப்புகிறான். பிராரத்த வினை, இந்த பிறவிக்கு என்று இறைவன் கொடுக்கிற வினை. அந்த முன்வினையை அனுபவித்து முடிகிற வரை உடம்பு இருக்கும். அந்த அனுபவித்து முடித்துவிட்டால் தினைப்போது அளவும் நில்லாது கண்டாய், வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போது அளவும் நில்லாது. எனவே அந்த வினையை அனுபவித்து முடிக்கிற வரை இந்த உடம்பை, உடம்பு முதலியவற்றை இறைவன் உயிரோடு சேர்த்து வைத்திருக்கிறான். ஆக உடம்பு இருப்பதும் நீங்குவதும் நம்முடைய கையில் இல்லை. எனவே இது காத்தல்.

ஜடப்பொருளாகி ஜடப்பொருள் இடத்திலேதான் இந்த முதல் முத்தொழில்களையும் இறைவன் செய்கிறான், ஜடப்பொருள்கள் இடத்திலே. அடுத்து உள்ள இரண்டு தொழில்கள் மறைத்தல் அருளல். இந்த மறைத்தலையும் அருளலையும் இறைவன் செய்கிற இடம் உயிர்கள், சித்தாகிய உயிர்களிடத்திலே. இறைவன் செய்கின்ற தொழில்கள் தான் மற்ற இரண்டு, மறைத்தலும் அருளலும். மறைத்தல் தொழில் என்பது என்ன? மறைத்தல், இறைவன் மறைத்தல் தொழிலை செய்வானா? இறைவனுடைய செயல் விளக்கத்தை கொடுப்பானே தவிர, அறிவை விளக்குவானே தவிர, அறிவை மறைப்பது அவனுக்கு இயல்பு அல்ல. மறைப்பது ஆணவன்தானே, ஆணவமலன்தானே மறைக்கும், இறைவன் மறைப்பானா என்றால், இறைவன் தானாக அந்த தொழிலை செய்வது இல்லை. அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை இப்போது கூட்டுவிக்கிறான் அல்லவா சகல நிலையிலே. இந்த மும்மலங்களும் ஜடப்பொருள், அவை தாமாக செயற்படா, ஆணவமலமும் தானாக செயற்படாது. கேவல நிலையில தன் இயல்பிலே மறைத்துக் கொண்டிருக்கிறது, வேறொன்னு செய்யவில்லை. அதனுடைய இயல்பு மறைத்தல், எனவே மறைத்துக் கொண்டிருக்கிறது கேவல நிலையிலே. சகல நிலையிலே அதை இயக்குகிறான், செயல்படுத்துகிறான் இறைவன். அதேபோல மாயை கண்மங்களையும் இறைவன் தான் செயல்படுத்துகிறான். எனவே அறிவற்ற ஜடப்பொருள்கள் இறைவனால் செயல்படுகின்றன. அப்படி அந்த மும்மலங்களும் செயல்படுகிற போது இந்த ஆணவ மலத்தினால் முற்றிலும் மறைக்க முடியவில்லை உயிர்களை. ஏன்? தனக்கு எதிராக மாற்றாக மாயை விளக்கத்தை கொடுக்கிறது. கேவல நிலையில அது மட்டும் இருந்தது, அது மறைத்து கொண்டிருந்தது. அதுபோல இப்பொழுது முழுதும் மறைக்க முடியவில்லை. ஆதலால் அந்த மாயையோடு சேருகிற போது, அந்த ஒளியோடு சேருகிற போது அந்த இருளானது மயக்கத்தை கொடுக்கிறது. நம்முடைய இந்த அறையிலேயே, இந்த அறையை எடுத்துக்கொண்டாலே இரவு நேரத்தில் முழு இருட்டு இருக்கிற போது பொருள் ஒன்றும் தெரிவது இல்லை. ஒரு சிறு விளக்கை ஏற்றினால் அந்த மங்கிய விளக்கு ஒளியிலே தூரத்திலே கயிறு, மூலையிலே கிடக்கிற கயிறு வேறொரு தோற்றத்தை கொடுக்கிறதே, பாம்பு போல தெரிகிறதே. இந்த மயக்க அறிவை எது கொடுத்தது? விளக்கொளி கொடுத்ததா, இருள் கொடுத்ததா? ஆக விளக்கொளி விளக்க ஒளி விளக்கத்தை தானே செய்யும், ஒளி என்பது விளக்கத்தை தான் கொடுக்கும். இருள் தான் மறைக்க மாட்டாமல் அந்த ஒளியோடு சேர்கிற போது அந்த மயக்க அறிவை உண்டாக்குகிறது ஆணவ இருள். இருள் தான் அந்த விபரீத அறிவை கொடுக்கிறது. அதுபோல இந்த சகல நிலையிலே ஆணவ மலமானது உயிர்களுக்கு விபரீத அறிவை உண்டாக்குகிறது. அந்த கண்மமலம் அதனுடைய இயல்பு என்ன? அது உயிர்களுக்கு இன்ப துன்பத்தை பயக்கிறது, இன்ப துன்பத்தை கொடுப்பது கண்மம். அந்த இன்ப துன்பங்கள் எப்படி நமக்கு வருகின்றன, எந்த வழியாக வருகின்றன இன்ப துன்பங்கள்? உலகப்பொருள் மூலமாகத்தானே வருகின்றன. உலகப்பொருள் மூலமாக, உலகப்பொருள் என்பது என்ன? மாயை. மாயை மூலமாகத்தான் வினை வரும். ஆக வினைக்கு இருப்பிடம், வினைக்கு பற்றுக்கோடு எது என்றால் மாயை. மாயை வழியாகத்தான் வினை வந்து பயனை கொடுக்கும். இப்ப உடம்புல நோய் வருகிறது, பலவித நோய்கள் உடம்புல, ஒன்றா இரண்டா, எத்தனையோ நோய்கள் வினைக்கு ஏற்பத்தான். அதற்கு இந்த உடம்புதான் பற்றுக்கூடாக இருக்கிறது. உடம்பாகிய மாயை மூலமாக அந்த நோய் நம்மை வருத்துகிறது. இதேபோல உலகப் பொருள்கள், செல்வம் வந்து சேருகிற போது இன்பமாக இருக்கிறது. செல்வம் திடீரென்று தன்னை விட்டு நீங்கினால் சிலர் உயிரையே விட்டு விடுகிறார்கள்.

0: அது அதான் அதைத்தான் உயிர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஷாக்கு வந்து ஷாக் அடித்து. ஆக இப்படி பொருள் அல்லாதவற்றையெல்லாம் பொருள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பதனாலதான் இன்னும் இந்த துன்பங்கள் எல்லாம். எனவே இப்படி உலகப் பொருள் மூலமாகத்தான் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. ஜடப்பொருள் மூலமாகத்தான் நமக்கு இன்ப துன்பம். ஆக சித்து பொருளாகிய நாம் இவையெல்லாம் நமக்கு வேறானவை என்று தெரிந்து கொள்ளாமல் அறியாமையிலே இருக்கிறோம். அந்த அறியாமையினாலே தான் நாம் துன்பப்படுகிறோம். துன்பத்துக்கு காரணம் அறியாமை, அறியாமைக்கு காரணம் ஆணவமலம். எனவே இறைவன் உயிர்களிடத்திலே மறைந்திருந்து தன்னை காட்டாமல் விறகில் தீ போல பாலில் நெய் போல இறைவன் மறைந்திருந்து ஆன்மாவிலே மறைந்திருந்து அவன்தான் இந்த ஆணவம் முதலிய மலங்களை இப்படியெல்லாம் செயல்படுத்தி உயிர்களினுடைய அறிவை திரிவுபடுத்தி விபரீத அறிவை உண்டாக்கி இறைவன்தான் இந்த மயக்க அறிவை கொடுத்து இன்ப துன்பங்களிலே அழுந்தும்படியாக வைக்கிறான். ஆக இந்த செயலை இறைவன் செயல் என்று சொல்லுவதா, மலங்களினுடைய செயல் என்று சொல்லுவதா, யாரை குற்றம் சொல்லுவது? இறைவன் இயக்காமல் இருந்தால் இந்த மலங்கள் இந்த துன்பங்களை கொடுக்க போவது இல்லை. இறைவன் தான் இயக்குகிறான். எனவே அதனால்தான் மறைத்தல் தொழில் அவனுடைய தொழிலாகிறது. இப்படியெல்லாம் உயிர்களை போட்டு வாட்டி வருத்துகிறானே, இவனை போய் கருணையாளன் என்று சொல்ல முடியுமா? இறைவனை எவ்வளவு கொடுமையானவனாக இருக்கிறான். அதற்கெல்லாம் அருணந்தி சிவம் அருமையாக விளக்கம் தருகிறார். ஆனால் அவர் வாயிலாகவே நாம் அதை தெரிந்து கொள்வோம். இதற்கெல்லாம் விடை சொல்லுகிறார். மாணவர் கேட்கிறார், இறைவன் எப்படி அருளாளன் என்று சொல்ல முடியும்? அதற்கு விடை சொல்லுகிறார். அதையெல்லாம் பார்ப்போம். அங்கு நேரம் ஆயிடுச்சு. இடைவெளி.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநகர சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கதை ரொம்ப விறுவிறுப்பா இப்படியே அழுது, கல்ல தண்ணி விட்டது, அலறிச்சு அம்மா அம்மானு கட்டி அப்படியே வாயில நக்கி கொடுத்தது. நேர போகுது. இப்ப என்ன ஒலி ஒலியில போகணும். இதோ அரண்மனை, இதோ அரண்மனை வாயில், அங்கே ஒரு ஆயுமணி, அந்த ஆயுமனுடைய கையில் இருக்கிறது. அதை வாயில் அப்படியே பிடிச்சது, பிடிச்சி பட பட பட படப்படன்னு எழுத்து. ஒரு தரமா அடிச்சிருக்கும், அதனுடைய வருத்தத்தினால பல முறை அடித்திருக்கும். யார்த்தாலும் ஒரு 5 மணித்துறையா அடிச்சிருக்கும். அப்படி வாயினால் அடித்ததாம். அடித்த உடனே பழிப்பறை முழக்கோ. இது வந்து வாயில் மணியினுடைய ஓசையோன்னு சொல்றதுக்கு, ஏன்னா இவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் அல்லவா. அதனால இந்த அரண்மனை வாயிலில் இப்பொழுது இந்த திருவாரூரில் நடந்த இந்த பழி இருக்கே, இதனால் சகலமான பேரும் தெரிவிப்பது என்னவென்றால், இப்படி ஒரு அரசன் மைந்தன் இப்படி தேர்காலில் கன்றை இறக்க செய்து விட்டான் என்று அந்த பழியை எல்லாருக்கும் தெரிவிப்பதற்கு ஏற்பட்ட முழக்கா இருக்கணுமே தவிர வெறும் வாயில் மணி அல்ல. முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ, பாவத்தினுடைய ஒளிதானோ. படித்திருமைந்தனாவி கோழல் வரும் மரளி ஊர்தி கடுத்தனி மணியின் ஆர்ப்போம். ரொம்ப அருமை. என்ன கவிஞர் அல்லவா, எதிர்கால சிந்தனை. இப்ப இந்த மைந்தனுடைய உயிரையும் கொல்வதற்காக எங்கே தயாராகிறான், யமன் தயாராகிட்டு இன்னைக்கு எங்கே இன்னைக்கு அப்பா திருவாரூர்ல அந்த பையன் வந்து தேர்க்கால அந்த கன்று போய் இறந்துட்டது. அவங்க அப்பா எப்ப இந்த கன்று பெற்ற துயரை தன்னுடைய கன்றும் பெறணும்னு சொல்லிட்டு தேர்க்கால ஊற போறான். அதனால அந்த ஆன்மாவே இன்னைக்கு எடுத்துட்டு வர வேண்டிய வேலை தான் நமக்கு வேலை. சரி புறப்படு என்று புறப்பட்டுருக்காங்களாம். எனவே யமன் அப்படி புறப்படுகிறானி, புறப்படும் போது எந்த உறுதியில வருவான், எருமக்கடா. அதுக்கு அடுத்துல என்ன இருக்கும், மணி. எனவே இந்த வாயில் மணி அல்லப்பா, ஏமன் வரப்போகிற அந்த ஊர்தியினுடைய மணின்னு. பாவம், ஒரு கவிஞன் நிகழ்வையும் எண்ணி எதிரையும் எண்ணுகிறான். அதனால் அந்த எருமை மாட்டில் கண்ணு கட்டிருக்கிற அந்த மணியின் ஒளியோ என்னும் மாறு என்ன தன் தடைவும் கேடா செடித்தேளும் ஓசை மன்னன் செழிப்புலம் புக்க போது. இந்த ஒலி வரணும். இப்ப இந்த ஒலி, இப்ப ஒளி என்ன, இந்த ஒலி மற்றவங்க காதல விழுந்ததோ இல்லையோ அது தெரியல. அந்த மன்னன் அப்படியே உலாவறான் உள்ள என்றிருக்கான். இப்ப அரண்மனைக்குள்ள இருக்கிற அந்த அரசனுடைய அந்த காதல் இந்த ஒலி விழுவதையும் அந்த உணர்ச்சியும் காட்டணும். ஒலியும் ஒலியும் காட்டணும்னா ரொம்ப வேலை வேணும், ரொம்ப வேணும், ரொம்ப எண்ணி செய்யணும். ஏன்னா சேர்க்கிறாரே சென்று அவங்க அமைக்கணும் அல்லவா. உடனே பார்த்தான் அங்கது கேட்ட வேந்தன் அரியணை இடிந்து போந்து பூங்கொடி வாயில் நன்ன காவலர் எதிரே போற்றி இங்குதோர் பசுவந்தெய்தி இறைவனின் கொற்றவாயில் தூங்கிய மணியை கோட்டால் துளைக்கியதென்னு சொன்னார். வெளியில் வந்த உடனே வாயில் காவல துடிச்சிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டா இப்படி நடந்து போச்சேன்னு தெரியுது. வந்த உடனே என்னப்பா என்ன, தம்பி தேர்ல போச்சு ஒரு கண்டு வந்தது, நடுப்புற வந்தது, அது யாருக்குமே எங்களுக்கு எல்லாம் தெரியல, அது அதனால இந்த தாய்ப்பசு அப்படின்னு. ஆஹா, இதை காவலர் சொன்னார்லாம். மன்னவன் அதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி என் இதற்கு உற்றதென்பான் அமைச்சரை இழந்து நோக்க. இப்ப வாயில் காவலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் காவலர் காவலாகவே இருக்கிறதுனால இந்த நத்தி விபத்து நடந்தது தெரிந்து கொண்டு என்னமோ அப்ப அரசு கிட்ட சொல்ல வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பெல் அடிச்ச அமைச்சர் வந்தார்கள், ஊர்லயே இருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி நடந்த உடனேயே அரண்மனையை சூழ்ந்து விட்டார்கள் அமைச்சர்கள். அதனால பார்த்தவனே அமைச்சரை இகழ்ந்து நோக்க, நோக்கும் போது இகழ்ந்து நோக்க, இந்த இகழ்ந்துங்கிற ஒரு சொல்லுது அதுக்குதான் தெய்வ சேக்கரா இருக்கு. கோவில் கட்டி கும்பிட்டா அதை யாராவது பின்னால இருக்க வேண்டிய பண்றானா அல்லது அபிஷேகம் பண்றானா பண்ணியோ மனசுல வச்சு கோயில் சேர்க்கிறாரு. இகழ்ந்து நோக்க என்ன அர்த்தம், மாண்டு மிகு நீங்க எல்லாம் இருந்து நானும் இருந்து இது மாதிரி ஒரு செயல் நடக்கிறது அல்லவா என்று இகழ்ந்து நோக்க. அமைச்சரை பார்க்கும் போதே ஒரு இகழ்ச்சியான நோக்கம். இகழ்ந்து நோக்க முன்னூற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துளான். அதுக்குள்ள செய்தி தெரியும். இருங்க ஒரு நாள் டைம் கொடுங்க, அது என்ன நடந்ததுங்கிறது முற்றுமையா சொல்றேன். அதுக்குள்ள செய்தி எல்லாம் தெரியும், நல்லா அருமையா தெரிஞ்சான். யாருனர் நிகழ்ந்த எல்லாம் அறிந்துளான் முதிர்ந்த கேள்வி. நல்ல அமைச்சர்னா உண்மையான அமைச்சர், மதிநுட்பம் நூலுடையா இருக்கே, அதிநுட்பம் யாவளவு முன்னிற்போய் என்றெல்லாம் திருவள்ளுவர் சொன்னாரே, அவ்வளவு இலக்கணங்கள் அமைந்தவன். சொன்னேறி அமைச்சன் மன்னன் தாளினை தொடுது சொல்வான். இப்படி இழந்தடி பார்த்த உடனே என்ன நடந்ததுன்னு கேட்கல, இந்த பார்வையே உங்களை கொண்டுது. என்ன என்ன நடந்ததுங்கிறது சொல்றது. ஏன்னா வாயில் காவலனுக்கு என்ன தெரியுது, ஆராய்ச்சி பண்ணி அடிச்ச பசுதான் தெரியும். ஆனா அமைச்சருக்கு என்ன தெரியணும், ஏன் இது அடித்தது, என்னுடைய கண்ட என்ன ஆயிற்று, எப்படி இறந்து போயிட்டு, எதனால இருந்தது, எல்லாம் தெரியணும் உனக்கு. அதான் முன்னூரை நடந்த எல்லாம் தெரிந்தவன் அவளும் தெரியும், அவளும் செய்து தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அதனால சொல்றேன், இதோ இப்பொழுது வாயில் எங்கே அரண்மனை ஆராய்ச்சி பண்ணி அடித்துக் கொண்டிருக்கிற பசு இப்பொழுது தட்டி கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, அப்படி ஒண்ணாப்பா கொஞ்சம் அவுத்திக்கிற எடுத்துட்டு வா, கொடுத்தா திங்குமா, திங்குமா அவுத்திக்கிற திங்குமா. ஆமாப்பா போன துயரம் திங்க முடியாதுதான். திரு அந்த மாடு நிக்கணும், காவலர் நிக்கணும், இந்த அமைச்சர் நிக்கணும், அதுல முதியவனாக இருக்கிற அமைச்சன் சொல்லணும். யார் கேட்க, மன்னன் கேட்க, எப்படி நோக்க, இகழ்ந்து நோக்க, இகழ்ந்து நோக்க, ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அருமை. வாழவ, இப்ப யார் பேசுறது, அமைச்சர் பேசுறது, வாழவ வளவ. சோழனுக்கு சோழன் சோழனேன்னு சொல்லலாம், அரசேன்னு சொல்லலாம், மன்னர் ஏரேன்னு சொல்லலாம், வேந்தேன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனாலும் வாழவ அரசே, நம் நாட்டில் எந்த வளத்திற்கும் குறைவில்லை, இன்றும் நீதியாகிய வளத்திற்கும் குறைவில்லை, கவலை வேண்டாம். ஏதோ பெரிய நீதிக்கு குறைவாக நடந்து விட்டது என்று கருத வேண்டாம். நீதி சற்றும் வழுவவில்லை, நீதியிலும் வழுவாதிருக்கிற வளம் இருக்கிறது என்பான் வாழவ. இப்ப மண்வளமோ நீர்வளமோ நிலவளமோ குறிப்பதல்ல, அறவளம் நமக்கு குன்றவில்லை, கவலைப்படாது. ஏன்னா நீங்க எது இப்படி நம்ம நாட்டுல நம்ம ஊர் நடந்து போயிட்டேன்னு கருத போறீங்க, அப்ப நம்முடைய பண்பாடோ நம்முடைய அறமோ சேர்ந்து போயிட்டு அந்த அறச்சரிவு இல்லை என்பான் வாழவ. என்ன நடந்தது, நின் புதல்வன், நின் புதல்வன். இந்த நின்னுங்கிறத நிகழ்ச்சியாகவும் படிக்கலாம், போட்சியாகவும் படிக்கலாம். எப்படின்னு நிகழ்ச்சியா படிக்கிறன்னு, எல்லாம் நம்ம புள்ளதான் என்றால் நின் அப்படின்னு சொல்லலாம். நின் புதல்வன் அப்படி படிக்கணும், நின் புதல்வன். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, நம்ம தம்பி அப்படின்னா அறம்படுவாத தம்பி என்பதை குறிக்கிறார். நின் புதல்வன் என்ன செய்தான், ஆங்கோர் மணி நெடும் தேரில் ஏறி. என்ன தினமும் இதே வேலை தேர் விட்டு இருக்கானு இல்லாம, என்னைக்கும் தம்பி தேர் விடாது, தேர்ல போகவும் போவாது, எல்லாம் கூட தான் வந்து வரும். இன்னைக்கு சும்மா அங்க தேர்ந்துதா ஆங்கோர், அந்த ஆங்கோர்ங்கிறது தினமும் ஏறது இல்ல, சும்மா அங்க தேர்ந்துதா அதுல ஏறினார் அர்த்தம். ஆங்கு ஆங்கு ஓர் ஓர்னு ஒரு சொல்லப்படாது. ஆங்கோர் மணி நேரும் தேரில் ஏறி, அங்க தேர்ந்தது தம்பி எல்லாம்னு ஏற்று ஏறணும் இல்ல. எப்படி போச்சு, அரசு ஊலாம் தெரிவில், அரசு ஊலாம் தெரிவில். நீங்க முதல்ல இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா, அங்கேயே நிறுத்திடுறது. காரணம் என்னன்னா, இந்த அது எப்படி போயிட்டு, எப்படி அதாவது வந்து நல்ல இடது பக்கமா போச்சா, வலது பக்கமா திரும்பிச்சா, டயர் போச்சா, அல்ல இன்ஜின் போச்சா, என்ன அல்ல இவன் செய்த தப்பா அவன் செய்த, அதுதான் அப்படி அந்த நிறுத்திக்கணும். அதனால நீ நிறுத்திட்ட என்ன தெரியுதுன்னு கேட்டா, இது எந்த தெருவு, அரசு ஊலாம் தெருவில். எனவே அரசர்கள் நடமாடுவதற்குரிய தெருதான் இது. எனவே அந்த தெருவுல தேர் போச்சே தவிர, மக்கள் மத்தியிலே மக்கள் நடமாடுகிற தெருவிலே மக்களுக்குரிய தெருவில் அல்ல. நான் சொல்றேன், இது பொது வழி அல்ல, மீறி நடப்பவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். ஏன்னா பொது வழின்னா நீங்க பாட்டு போயிட்டு இருக்கலாம், இது மாதிரி சிறப்பான உரிய நெறியில அவங்கதான் போகணும். எனவே இது அரசு உலாம் தெரு, கன்று வந்து தப்பே தவிர, நம்ம தம்பி போனது அரசு உலாவுகின்ற தெருவுலதான் போச்சு. எனவே போன இடம் சரியான இடம், தம்பி ஒண்ணு தப்பான இடத்துக்கு போயிடல. தெருவில் போங்கால் அடாரா, ஆமா ஏறி உட்கார்ந்தவன கண்ணு கதை தெரியாது, பிச்சு குதிரையை ஓட்டிருப்பான். இல்ல சுவாமி, போங்கால் மெதுவா தான் போச்சுங்க, மெதுவா தான் தேர், ரொம்ப மெதுவா தான் போச்சு. தேர் ஓடும், தேர் ஓடும் சொல்றது, தேர் ஓட்டம்னு சொல்றது. இங்க தேர் ஓடல, எத்தனை ஸ்பீட்ல போச்சுன்னு கேக்கிறோம்ல, ஆடா ஆடா மணிக்கு ஒரு மில் ஸ்பீட் கூட இல்ல, அப்படி போச்சு போங்கால், அப்படியே போயிட்டு இருந்தது தேர். சரி, அப்போ போன இடமும் வந்து அரசுலாம் தேர், அப்ப தெருவ நல்ல நம்ம நமக்குரிய தெருவு, வேகமா போகல நம்ம மெதுவா போச்சு. கூட இருந்தவங்க இருக்காங்களா இல்லையா, அளவில் தேர் தானே கூட அரசுலாம் தெருவில் போங்கால். சரி நம்ம தெருவுதான், அந்த தர்பார்ல போயிருந்தா அந்த கண்ணுக்கு வந்திருக்காது, இவன் பாட்டு தானே ஏறி போயிருப்பான். இல்லீங்க, ஒரு அரசகுமாரன் போகும்போது எப்படி போகணும், அது போல அளவில் தேர் தானே சூட. என்ன அர்த்தம், நம்ம தம்பி மட்டுமா பாக்கல, கூட வந்தவங்க அத்தனை பேரும் பாக்கல, சுவாமி பாக்கலையே, எல்லாருக்கண்ணையும் மண்ணு படி போட்டு. ஏன்னா தம்பி மேல தப்பு இல்லேங்கறத சொல்றான். அளவில் தேர் தானை சூழ அரசூலாம் தெருவில் பொங்கால். இப்ப சொன்ன நமக்கு என்ன தெரியும், எங்க பகுத்தறிவாதி என்ன நம்ம கேட்ட, அப்போ போன தெருவோ அரசு போற தெருவு, கூடவோ பல பேர் வந்திருக்கிறாங்க, வேகமா போகல மெதுவா போயிருக்குது, இவ்வளவு சேர்ந்து அந்த கண்ணூட்டி தள்ளி தப்புங்க போறீங்க அல்லவா, பாவம் ஏயா எல்லாம் சேர்ந்து கண்ணூட்டி தள்ள வைக்கிறீங்க. கண்ணூட்டி தள்ளலையும் இல்லைனர் இளையான் கண்டு இளங்கண்ணு பயம் தெரியாது, அது மேலையும் தப்பு இல்லைங்க. இந்த இளையான் கண்டுன்னு போட்டாரே, லட்சம் இல்ல கோடி அல்ல கொடுக்கலாம். ஆமா நம்ம நம்ம இப்ப பையன் செஞ்சது தப்பு இல்லைங்கிறது எல்லாம் அனுசரிச்சு பண்ணிட்டா, அப்ப எல்லாம் சேர்ந்து அந்த கண்ணூட்டி செஞ்சது அப்ப வந்தது தப்பு கிணிக்கலாம், அது மேலையும் தப்பு இல்லை. இளையான் கன்று, இந்த இளையான் கண்டுங்கிறது இளங்கண்ணு பயமறியாது, என்னமோ பார்த்தது இப்ப இப்படி இருந்தது போக்கு நுழைஞ்சிட்டு அவ்வளவுதான். எனவே கன்றின் மீதும் தவறு இல்லை. இப்ப இனிமே என்ன தெரியும் பாக்கி இருக்குது, தேருக்கு முன்னால வந்து விழுந்ததா பின்னால வந்து இறந்ததா? ஆமா அதெல்ல முக்கியம், அது முக்கியம் இல்லவா. நீங்க பேக் வேல போச்சுன்னா டிரைவர் மேல ஓட்டுநர் மேல தப்பு இல்ல, ஃப்ரண்ட் வேல போனாதான ஓட்டுநர் தப்பு. ஆமா அதனால இப்ப சரி, இப்ப கண்டு எங்க போச்சு, என்ன அருமையா எழுதியிருக்காரு தெரியுங்களா, இந்த இலக்கியத்தை இந்த ஒரு பாட்டு போதும். இன்னைக்கு இருக்கிற சட்ட நுணுக்கம் எல்லாம் வைத்து இத பிஎல் படிக்கணும், வழக்கறிஞர்கள் படிக்கணும். ஐயா நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தவறு வந்து போச்சுன்னா ஆக்சிடென்ட் என்னென்ன விதமெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, உங்க இந்த பாட்டையும் வச்சுங்க பாருங்க. அந்த கண்டு எங்க இறந்ததுன்னாரு, ஈடை புகுந்து இறந்ததாக. தேர் முன் சக்கரத்துல இல்ல, பின் சக்கரத்துக்கும் முன் சக்கரத்துக்கும் நடுப்புற விழுந்துட்டு ஈடை புகுந்து அல்ல, நம்ம தம்பியினுடைய பார்வையில படல, தம்பி முன்னையே பாத்துட்டு இருந்ததா, அந்த ரெண்டு சக்கரம் நடுப்புற அது மூணாவது அதுல போய் நுழைஞ்சிட்டு. சரி என்ன ஆச்சுப்பா முடிவு அப்படி மாதிரி, ஏன்னா அரசன் அல்லவானு இறந்தது என்று சொல்லல, இறந்ததாக நிருபர்கள் அப்படிதான் போடுவாங்க, தவறு செய்ததாக கைது. என்ன அருமை தெரியுங்களா, இப்ப நீங்க இறந்ததுங்கிறீங்க, சப்போஸ் அது கொஞ்சம் குத்தி ஒரு பிளவு இருந்து சார் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த கண்ணுட்டு பழச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, பழச்சிட்டு வச்சுங்க, ஏன்னா தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதனால இறந்தது என்ன, அது இறந்ததாக நல்லவா. நிருபர்களும் இங்க வரணும், அத இப்ப இவ்வளவு தான் என்னாச்சுன்னா, தளர் ஊரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். அங்கேயும் அந்த தளர்ந்து போன இந்த தாய் வந்து மணி அடிச்சதுன்னு சொன்ன, மணி அடித்ததுங்கிறதே காதல விடப்படாது. ஏன் நேரில் சிலப்பதிகாரத்துக்கு அழைக்கிறோம், சிலப்பதிகாரத்துக்கு அழைக்கிறோம். மறைனா ஓசை கேட்டல் அல்லது மணினா ஓசை கேட்டது பிளனே. எங்க பாண்டியன் இதுவரையிலையும் வேத ஒளி திருமுறை ஒளி இதெல்லாம் கேட்டிருப்பானே தவிர, இது மாதிரி ஒரு தவறு நடந்து ஆராய்ச்சி மணி ஒளியை கேட்டதுனே அல்ல என்று பாராட்டுகிறது சிலப்பதிகாரம். அது போல இந்த சோழனும் இதுவரையிலும் இந்த மாதிரி ஆராய்ச்சி மணி அடித்து இந்த மாதிரி ஒலியை கேட்டவனே அல்ல. அதனால் தளர் ஊரும் இத்தாய் வந்து மணி அடித்தது என்று சொல்லுவாரா, எங்க சேர்க்கிற விளைத்தது இத்தன்மை என்ன செஞ்சது, இதை செஞ்சது, எதை அதை அதை எது இதை அப்படி வச்சு, ஏன்னா இந்த மணி அடித்ததுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு நயத்தக்க நாகரிகம், ஒரு காவியத்தை பண்ணும்னா இவரை படிச்சுட்டு காவியம் எழுதணும், இவரை படிச்சிட்டு பிறகு காமி எழுதணும். ஒரு செய்தி எப்படி சொல்லணும்ப்பா, என்ன சொல்றத, தாளர் ஊரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றார். இது வந்து அந்த வேலையை செய்தனர், எந்த வேலை அது, எது அது என்பாரு. திருக்குறள்ல மழித்தலும் நீர்த்தலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். கூட துறவியர்களுக்கு மழிப்பதோ நீட்டுவதோ வேண்டியதில்லை, ஆனா உலக மக்கள் படிக்காமல் இருந்தா அதான் உண்மையான துறவு. மழிப்பதுன்னு ஆமா, நீட்டுவதுன்னு தடை வைக்கிறது, எதை மழிப்பது சொல்லிருக்கற, எதை மழிப்பது, மழிப்பதுன்னு தட்டுறது, எதை தட்டுவது, இத சொல்லப்படாதான், இத சொல்லப்படாதான். வரிக்கு வரி சொல்றமே, சீவே சீவே நான் தான் நினைக்கிறேன், இந்த ஒரு எம்ஏ மாஸ்டர் டிகிரி படிக்கிறவனாவது இந்த 1300 திருக்குறளையாவது படிக்க முடியாத சிலபஸ் இருக்கு. பரிமேல உரையோட ஊர்ல போற உரையெல்லாம் படிச்சு போறேன், குப்பையில போடுவீங்க. இந்த சிலபஸ் வச்சா கூட எம்ஏவுக்கு நல்லா இருக்கும், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரியப்பா. 1300 தெரியுமா, வேண்டாம் பார்த்து படிப்பியா இவை சிவ. அதனால தாளர் ஊரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். இந்த பாட்டு அருமையான பாட்டு, சொல்லுக்கு சொல். வளவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேரில் ஏறி. அங்க கூட சுவாமி தேர் வந்து என்ன கேட்டா, நல்ல மணி கட்டப்பட்ட தேர், அதனால இங்க இங்க தேர் வருதுன்னா 2 கிலோமீட்டர் தாண்டி வரைக்கும் அந்த ஒலி கேட்கும். இந்த கண்ணு ஊட்டி அதை கேட்டே போயிருக்கலாம். ஏதோ மணி மணி பாரு சரி, அதுக்கு கொஞ்சம் காது செவிடுறா அந்த கண்ணு ஊட்டிக்குன்னா நெடுந்தேரில் பெரிய தேரு, திருவாரூர் தேர் மாதிரி தன்னாடி பார்த்த உடனே தேரு, ஜனங்கள்லாம் வர்றாங்க போக்குன்னு பாத்தீங்க, வேற எங்கயா போயிருக்கலாம், சந்துக்கு போயிருக்கலாம். மணி நெடுந்தேரில் ஏறி ஆரசுகுலாம் தெருவில் அளவில் சேர்த்தானை சூழ, முன்னும் பின்னும் பல பேர் கூடவே இளைஞர்களை வந்துகிட்டு இருக்குது, ஆயிரக்கணக்கில் வந்துகிட்டு இருக்குது. எந்த தெருவில் போச்சு? அரசுலாம் தெருவில் ஓடிச்சா தேரு, போங்கால் மெதுவா போகும்போது என்ன நடந்தது? இளையான் கன்று ஒன்று இடை புகுந்து இறந்ததாக தளர் ஊரும் இத்தாய் வந்து வளைத்த அதித்தன்மை என்றான். ஒரு அரசன் கேட்கின்ற பொழுது முழுமையான அந்த எண்ணத்தை, முழுமையாக நடந்ததை கொஞ்சம் மறைக்காமல், யாருக்கும் எந்தவித இடையூறு இல்லாமல், அல்லது யாருக்கும் எந்தவித நன்மையும் இல்லாமல் அளந்ததை அளந்தபடி சொன்ன மாண்புமிகு அமைச்சர், ஒரு மாண்புமிகு அமைச்சரின் பேச்சு இப்படியாக கேட்டான். ஆனா அவனுக்கு இது நமக்கெல்லாம் சமாதானம் ஆகுது, உடையவனுக்கு சமாதானம் ஆகலையே, ஆகல. என்ன செய்தான்? அவ்வூரை கேட்ட வேந்தன் ஆவூரு துயரம் எய்தி வெவ்விடம் தலை கொண்டாற் போல் வேதனை அகலத்து மிக்க இங்கு இவ்வினை வளைந்தவாறு என் இடரும் இறங்கும் இயங்கும். லட்சம் சொல்லுங்கப்பா, இந்த தாய்க்கு நீ இழந்த கந்தை நான் தர முடியுமா? கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லப்பரியாரம். ஒரு கணவனையே இழந்துட்டா மீண்டும் ஒரு கணவன் தயார் பண்ண முடியுமா? அதுபோல இவருடைய கன்று என்ற உண்டு இறந்து விட்டதுன்னா மீண்டும் ஒரு கண்டை கொடுக்க முடியுமா என்று வருந்தனான். மண் உயிர் புறந்து வையும் பொதுக்கடிந்த அறத்தின் நீரும் நன்னறி என்னறி நின்றால் என் செய்தால் தீரும் என்றெல்லாம் நினைத்தான். அப்ப அமைச்சர் சொன்னாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நம்முடைய அரசியல் சட்டத்துல அப்படின்னு. என்ன அரசியல் சட்டம்? என்ன அரசியல் சட்டம்? இது மாதிரி நடந்ததுன்னு சொன்னா என்ன வேதங்கள்? ஆமா, இதனால் நேரமாயிட்டு என்றும் தெரிகிறது. சிவ சிவ, என்ன பண்றது? நான் தான் முன்ன வரணும்னு நினைக்கிறது. முன்ன வந்து நீ நம்ம நேரமா சிலவற்றையாவது சொல்லணும். சரி, முடிக்கிறேன். என்ன பண்றது, ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம். ஒரு முறை என்ன முடிக்கணும்னு தோணும், ஒரு முறை இனி ஒரு முறை நம்முடைய தவத்தர் குருமூர்த்தியுடைய திருவடிகளில் இருந்து இதெல்லாம் சிந்திக்க போறோமா? அது கொஞ்சம் நல்லா சிந்திப்புமே நிக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யறது? உடனே அந்த இதுவரை இதற்கு முன்னே இது மாதிரி நடந்ததுக்கு என்ன என்ன மாதிரி நடந்ததோ அது செஞ்சிடலாம் சுவாமி. என்னப்பா இருக்கிற பிராமணர்ல கூப்பிடுவோம், வேதத்துல என்னப்பா சொல்லிருக்கு, இது மாதிரி ஒரு பசுங்கன்று இப்படி போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி செய்துள்ளாங்க. வழக்கென்று நீர் மொழிந்தால் மற்றதுதான் வாய்கே வழிபட்டு குழக்கண்டை இழந்தளரும் கோய் ஒரு நோய் மருந்தாமோ. சரியப்பா, நீ பிராய்ச்சித்தம் செய்யலான்னு சொல்ற, நீ எந்த பிராய்ச்சித்தம் செய்தாலும் இந்த கன்று மீண்டு வருமா? தாய்க்கு மீண்டு அந்த கன்று வருமா? வராதேப்பா, வராதில்லை. அதனால் என்ன செய்யறது? ஒரு அரசன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? யாரு? ஒரு மாண்புமிகு அமைச்சர் பேசுறாரு. மாநிலம் காவலனாவான், இது அமைச்சரகத்துல தலைமைச் செயலகத்துல எழுதியிருக்கணும் எப்பவுமே. மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை ஆட்சி செலுத்துகின்ற பொழுது தன்னால் ஒன்னால முதல்ல இடையூறு வரப்படாது, தன் பரிசனத்தால் உனக்கு வேண்டியவனால வரப்படாது. இப்ப ரெண்டுமே தான் தகராறு. தன்னால் தன் பரிசனத்தால் ஊன மிகு பகைத்திறத்தால் உன்னுடைய பயவரால கல்வரு தம்மால் திருட்டு பயலால உயிர்கள் தம்மால் ஒரு உயிர் கொஞ்சம் வலிமை மிகுந்த உயிர் வலிய வலிமை இல்லாத உயிரை அழிச்சிருந்து பாருங்க, அது மாதிரி ஒரு உயிர் நூறு உயிரை உயிர்கள் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ. அத சொன்ன கிள்ளுக்கீர் இல்லப்ப, இந்த 5 விதமான இடையூறுகளையும் நாட்டில் வழுவராமல் காக்கிறவன் இருக்கானே அவன் தான் அரசன். நான் அரசன் இல்லையே, இப்படி நடந்து விட்டது என்று சொன்னான். பார்த்தார்கள். உடனே என்ன செய்தான்? ஒரே ஒரு முடிவுப்பா, எப்படி இந்த தாய்க்கன்று தாய்ப்பசு இந்த கண்டை இழந்து நிற்கிறதோ அது போல நான் தந்தை, என்னுடைய கண்டை நான் இழந்து நிற்கிறேன். அதனால இவனை நான் இப்படி நேர தேர்கால், எந்த தேர்கால அந்த கண்டு இறந்ததோ அதே தேர்கால இவனை அழித்து விடு. யார அந்த முதல்ல வந்து சொன்னான் பாருங்க, புதிய கேள்வி அமைச்சர் சொன்ன. என்ன பண்ணுவார் அவரு? திருவாரூர் கோவில்ல கல்வெட்டு, இந்த கல்வெட்டுலாம் இதுல இருக்குன்னு கல்வெட்டுல எழுதியிருக்காரு, சிகேஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, பரமரத்து எழுதியிருக்காரு அருமையாக. ஏன்னா உபய குலசேகரன் என்ன பேர் இருந்தவருக்கு? பையன் பேர் என்ன தெரியுமா? பிரிய விருத்தன் பேரு. திருவாரூர் கல்வெட்டுல இருக்கு பிரிய விருத்தன். ஆனா சேர்க்கிறார் அதெல்லாம் சொல்லல, ஏனென்றால் அவருக்கென்று சில நீதி இருக்கு, அதை கடைபிடிப்பது. அதனால வந்து கல்வெட்டுல பிரிய விருத்தன் என்ற பையன் என்ற பெயரும், இவன் என்ன உபய குல என்ன ஒரு பெயர், அந்த மாதிரி பெயருடையவன் இந்த முதலமைச்சர். பார்த்தார், அராடாடான இந்த பையனை போய் நான் ஏன் தற்கால ஊர்ந்து நான் சரி, அந்த அரசனுடைய ஆணையை நம்ம நிறைவேற்ற முடியல, நிறைவேற்றாம இருக்கிறது தப்புனர். ஏன் இவ்வளவு நாள் அமைச்சரா இருந்து அவர் சொன்ன அறத்தை நாம் கடைபிடிக்கல? என்ன, நாம் ஒரு அமைச்சனா? சிவ சிவ, ஒரு பேரரசன் சொன்னதை ஒரு அமைச்சன் நிறைவேற்றணுமே தவிர, நிறைவேற்றாவிட்டால் அவன் அமைச்சன் அல்ல. சரி, நிறைவேற்றலாம் என்றால் இந்த செயல் நிறைவேற்றுறது நம்மளால முடியல. எப்படி சார் என் தேர்தல விட்டு? தம்பி நீ படுத்துக்கா படுத்துக்குவாம, அவன் எப்படி இந்த அந்த அஞ்சு பெரும்போதும் இருக்கும்போது நான் எப்படி அவன் மேல தேர்வு விடுவேன்? பார்த்தான், தான் இறந்து போனான். அவ்வளவுதான், தான் இறந்து போனான். பார்த்தார் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம். எங்கப்பா முதலமைச்சர் கண்ணனர் இன்னும் இங்கதான் போனாரு, என்னன்னு பாருப்பா. என்னன்னு பாரு சுவாமி, அவரே உயிர் நீத்திட்டாரு. ஓ, நானே தேர்வு விடுறேன், வாடா. வாடான்னு பையன் வந்துட்டான்னு எங்க அப்பா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், கீழ்பாக்கத்துல கொண்டு வைக்கணும்னு அறிக்கை விடல. இந்த அறிக்கை விடுறதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டுல வச்சுக்கணும் சிவ சிவ அல்லவா, அதனால வாடா அப்படின்னார். வணங்கி வந்து ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது மூணரான். ஒரு பையனுக்கு ஒருத்தருக்கு எங்க ஆராய்ச்சியாலும் அவருக்கு ஒரு நாலஞ்சு பையன் இருப்பானோ, ஏன் தெரியுமா? ஒன்னு போனா போட்டு நினைச்சான்னு அர்த்தம். மக்குப்பல போடா. ஒரு மைந்தன், இங்கே எண்ணிக்கையிலையும் ஒரு மைந்தன், பண்பிலையும் ஒப்பற்ற மைந்தன். ஒருங்கிறது எண்ணிக்கையும் குறித்தது, பண்பையும் குறித்தது. ஒரு மைந்தன், சரி சுவீகாரம் எடுத்துக்கலாம். தன் குலத்துக்கு, தன் குலத்துக்குன்னா தன் வழியிலே, தன்னுடைய தம்பி வழியிலே, அண்ணன் வழியிலே, அக்கா வழியில ஒரு ஆள் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் பெண்ணாவும் மட்டாவும் இருக்கு. அப்ப ஒரே ஒரு பையன் தான், தனக்கு மட்டுமல்ல நீங்க சுவீகாரம் இருக்கிறதுக்கு ஒண்ணு வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் தெரிந்தும் கூட ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் என்ன, ஒரே குறிக்கோள், நாம் எல்லாம் அரசனை சார்ந்து வாழ்கிறோம், அரசன் யாரை சார்வது? ஒரு கேள்வி. திருவள்ளுவர்ட்ட ஒருத்தன் கேட்டான், திருவள்ளுவர்ட்ட கேட்டான், சுவாமி நாமெல்லாம் யாரை பின்பற்றணும்? அரசனை. மன்னவன் எவ்வழி, ஆதி குடிகளை வழி. அரசன் எதை பின்பற்றணும்? அவன் அறத்தை பின்பற்றி போகணும். என்ன அருமையான திருக்குறள்! இறை காக்கும் வையகம் எல்லாம், நம்ம எல்லாம் காப்பது அரசன். அவனை எது காக்கும்? அவனை அவன் செய்து வருகின்ற அறம் காக்கும். முறை காக்கும் முட்டாட்சியின், முட்டாட்சியின் அந்த முறையிலிருந்து மாறாமல் நடந்து வந்திருப்பானால் அவன் நிச்சயமா அந்த முறை காக்கும், அறம் காக்கும். ஆகவே பார்த்தாரு, தருமந்தன் வழி செல்கை கடன் என்று அறத்தினை பின்பற்றிடப்பதுதான் ஒரு அரசனுக்கு வேலை. அறம் என்ன சொல்கிறது அப்படியே பின்னால போகும். தருமந்தன் வழி செல்கை கடன் என்று என்ன செய்தான் பையன், எப்படி படுத்தான்? நிக்கிறான், அப்பா நான் படுக்கிறேன், எப்படி படுக்கட்டும்னாரு. நேரம் சக்கரம் அப்படி இருக்குல்ல, அதுக்கு நேர தலையை வைக்கப்படுங்க. ஏன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் உருளும் சக்கரம். நீ சும்மா அப்படி காலை நீட்டுவையே, நான் போறேன் பக்கம் எழுத்துக்க விட்டு என்ன சொல்லல, அல்லது கால் மட்டும் போனா போயிட்டு போகுது அப்படிலாம் சொல்ல. தருமந்தன் வழி செல்கை கடன் என்று மருமந்தன் உராழி உற ஊர்ந்தான். அவன் நெஞ்சல் அப்படியே படுபடியா தேர ஓட்டான், உற ஊர்ந்தான். இருபதாம் நூற்றாண்டு பெருமக்களே, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் இருக்கிறீங்களே, மன்னரா இருங்கப்பா வேணாங்கல. ஆனா ஒரு மன்னருக்கு என்ன கடமைன்னு தெரிஞ்சுக்கணுமா? அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோ தான். அரசியல் அரசியல்னு அவ்வளவு கிள்ளுக்கீர் இல்லப்பா. இது அரசியல், இது அரசியல். இப்படி இருந்தால் அரசியல், அரசியல் தான் நம்ம ஏதோ வீட்டுல இருக்க கொள்ள விட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ தான். எளிமையாப்பா இல்ல, இல்ல அப்படியே உருந்து போகுது தேர். திருக்குறள், இறை காக்கும் வையகம் எல்லாம், இந்த உலகத்தை யார் காக்கிறா? அரசன். அவனை எது காக்கும்? அவன் இதுவரை செய்து வந்த அறம் அவனை காக்கும். சத்தியம் தானே, சத்தியம் தானே. மேல பெருமான் தோன்றினான். இவன் தேர் அப்படி உருந்துகிட்டே போகுது. மேல தோருடைய செவியன் விடையேறி சூவன் மதிசூடி அம்மையப்பரோடு காய்ச்சல், சோமாஸ்கந்தரோடு காய்ச்சல், அப்படி காய்ச்சல் பார்த்தார். அப்படியே தேர் நிறுத்தினான். தேர் நின்றால் எது நிறுத்தினர்? தான் பையன் அப்படியே இதுவரைக்கும் அப்படியே அழிந்து போனவன் அப்படியே பையன் எழுந்திருச்சு வணங்கி நிற்கிறான். இவன் மட்டுமா நின்றான், இறந்து போன கண்டு அப்படியே துள்ளி குஞ்சு அப்படி பாக்குது. அம்மா அப்படின்னு கேட்டுச்சு. இந்த தாய்ப்பசு என்ன போயிருக்கான்? ஏண்டா அடுப்ப இன்னைக்கு கொடுத்து அப்படி இருக்குது அல்லவா. அந்த கண்டு அங்கே அரசனுடைய ஆணையை நிறைவேற்ற முடியாமல் போய் இறந்தானே ஒரு அமைச்சன், அவன் அங்கிருந்து எழுந்தான். எனவே கடமையின் என்றும் தவறாமலும், ஆனால் கடமையை செய்ய முடியாமலும் இருந்த அமைச்சன் எழுந்தான். இந்த அரசியலம் கண்டெழுந்தது, ஆணிலம் கன்றும் எழுந்தது, பெருமானும் மேலே எழுந்தான். மிக அருமையாக பெருமான் காட்சி தர அந்த பேரரசன் இறைவன் திருவடி நிழலடைய இந்த பையன் அன்று முதல் அரசனாகி அந்த நாட்டை காத்து வந்தான். இதுதான் நகர சிறப்பு. இப்படி ஒரு இலக்கியம் இருக்காங்கிறது ஐம்பது வருஷம் அல்ல, ஐநூறு வருஷம் அல்ல, தேர்ந்தாலும் இல்லை. நகர சிறப்பு என்ற தலைப்பிலே இந்த மாதிரி ஒரு அரசியல் சிறப்பை பேசிய பெருமை தேய்க்கிறார் ஒருவருக்கே. அவருடைய திருநாமம் நீரூறி வாழ்க, திருவடி வாழ்க, அவருடைய எண்ணம் வாழ்க, அவருடைய நீண்ட கருத்துக்கள் அறம் வாழ்க என்று சொல்லணும்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya. Shaivam.org in Anmeega Anbargalukku Vanakkam. Neengal kekkirukkira nigazhchi Saiva Siddhanta Pudhu Vaguppu. Valangubavar Siva Palamuthappan avargal. Vanakkam.
4: களியே மிகு புறனாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி, களியே பேரானந்தம். அதான் முன்னாடி சொன்னேன், திரு இந்த திருவருளால் இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற நான்காவது அதிகாரத்தில் இருக்கிற திருவருளால் இறைவனுடைய முக்தி பேருக்கு செல்ல தலைப்படுகிறோம். அறியும் நெறி அந்த பேரின்பம், இதுவரை நீ அடைந்திருக்கிற இன்பங்கள் இறைவனுடைய திருவருளால் அடைந்த இன்பம். அது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது இறைவனுடைய திருவருளால் நடந்தது. ஆனால் இப்பொழுது எது தெரியுமா பேரின்பம்? களியே, கழிப்பு அப்படின்னா பேரின்பம் அர்த்தம். களியே பேரின்பம் மிகு புலனாக கருதி, விட்டு பேரே மிகப்பெரிய இன்பம் என்று கருதி, ஞான ஒளியே ஒளியாய் ஒளி, ஞானம் பெற்றிருக்கக்கூடிய திருவருளை, ஞானத்தை தந்திருக்கிற திருவருள். அப்ப திருவருளால் ஞானம் கிடைக்கும். அப்ப இதுவரை நமக்கு நல்ல செயல்களை செய்ய வைத்த இறைவனுடைய திருவருள் ஞானத்தை தருவதற்கு வழி செய்யும். அந்த ஞானத்தை தந்தால் அந்த ஞானத்துக்குள் நீ ஒளிந்து கொள். எப்படி அவர் உன்னை ஆட்படுத்துவதற்காக உன்னிடத்தில் அவர் ஒளிந்திருந்தானோ அதான் பெத்த நிலை. அவன் நம்மிடத்தில் ஒளிந்திருக்கிறது பெத்த நிலை. இறைவன் உயிரோடு ஒளிஞ்சிருக்காளா இல்லையா, அதுக்கு பெத்த நிலை என்று பெயர். அதுதான் நீ இப்ப இறைவனுடைய திருவுருள் கிடைத்த பிறகு பேரின்பத்தை அடைய நீ முயற்சி செய்து அந்த பேரின்பத்துக்குள் நீ ஒளிந்து கொள். இதுவரை அவன் உன்ட்ட ஒளிஞ்சிருந்தான், இனி முயற்சி செய் இறைவனுடைய திருவருளால் நீ அந்த ஒளிக்குள் ஒளிந்து கொள். நாம அதுல ஒளிய வேண்டும். அதான் எங்க இருந்தாலும் மறைஞ்சுட்டா இருக்கணும், சேர்ந்துதான் இருக்கணும். உயிர் தனித்திருக்காது, உயிர் எங்காவது ஒரு இடத்தில் சார்ந்துதான், சார்ந்த வண்ணம் தான் இருக்கும். அதனால நீ சார்ந்துதான் இருக்க வேண்டும். எனவேதான் ஒளியே ஒளியாய் ஒளி. அந்த இறைவனுடைய ஞான ஒளியாக இருக்கிற வீட்டு பெற்றிடத்திலே நீ சென்று உன்னை ஆட்படுத்திக் கொள்வாயாக. கண்டபடியே கண்டு காணாமை, காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. கண்டபடியே கண்டு இப்பொழுது நாம் இறைவனுடைய திருவருளை நிச்சயம் உணர்ந்திருக்கிறோம். அறியும் நெறி நாம் இயங்குவது இறைவனுடைய திருவருள் தான். இப்ப இந்த இடத்துல 2:30 இப்ப மணி 3 ஆகுது, 2 தாண்டிச்சு. இப்ப 2 இறைவனுடைய திருவருள் நல்ல நம்முடைய இயல்பான வாழ்க்கையில நல்ல ஒரு தூக்கம் போடணும். பெரியவங்களா இருந்தா சின்ன பிள்ளைங்க தூக்கம் போடுவீங்களா இல்லையா? எங்களுக்கெல்லாம் ஒரு அசத்தல் அசத்தல் சாப்பிட்ட உடனே இதுக்கு நாம ஒரு பழக்கம் கூட வச்சிருக்கணும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுனா, மனுஷனுக்கு உண்டுன்னு சொல்லல பாருங்க. அப்ப தொண்டருக்கும் உண்டுனா, ஆனால் 2:30 திருவருப்பயன் படைக்கிறதுக்காக நமக்கு தூக்கத்தை விரட்டி விட்டு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்காதே, இது இறைவனுடைய திருவருளா இல்லையா நினைச்சு பாருங்க. தூக்கத்தை கூட கொஞ்சம் மாத்துது. கேட்க வேண்டும் என்ற ஞானம் இருக்கிற பொழுது, இறைவனுடைய திருவருள் இருக்கிற பொழுது அந்த உறக்கம் கூட நம்மை விட்டு விலகுகிறது. எனவேதான் சார் கண்டபடியே கண்டு, இறைவனின் திருவருளை கண்டபடியே பழையபடியே கண்டு. காணாமை, காணாமை, காணாமை என்ன? அறியாமை. காணாமை பார்க்கல அப்படின்னு சொன்னா தெரியலன்னு அர்த்தம். ஏப்பா இதை பார்த்தியா? நான் பார்க்கறீங்க. அறியாமை, பார்க்கவில்லை. காணாமை, காணாமை, இதுவரை அறியாமையாக இருந்த ஒன்றை அறியாமையாகவே அமைந்து நீ அறியாமையே அறியாமையா வச்சுக்கோன்ட்ட. அறியாமையே அறியாமை கொண்டபடியே கொண்டு இரு. எப்படி இறைவனுடைய திருவருளை பிடித்துக் கொண்டாயோ அதன்படியே அதன் வழி நட. எனவே இதுவரை திருவருளின் வழிப்படி நீ உன்னுடைய போகத்தை அனுபவித்து அறியாமையை அறியாமையாக்கி தேவையில்லை என்று அறியாமையே நினைக்க. கேவலத்தை பத்தியே கவலைப்படுறதில்ல, சகலத்தை என்ன நம்ம பார்த்தோமோ அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கேவலம் என்பது உடம்பெடுக்காத நிலை, சகலம் என்பது உடம்பு எடுத்த நிலை. எனவே கேவலத்துல நம்ம கருவிகள் எதுவுமே இல்லை. கருவி என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. கேவலத்துல அது கிடையாது, வெறுமனே உயிர் மட்டும்தான். அப்ப கேவலத்தில் இருக்கிற கருவிகள் இல்லாத பொழுது இருக்கிற கேவலத்தில் அதனை அந்த இறைவனுடைய திருவருளாலய அதனை பெற்று கண்டபடியே அந்த திருவருளாலய இறைவனுடைய திருவருளாலய மெய், வாய், கண், மூக்கு, செவி நல்லா தந்திருக்கானா இல்லையா? நான் அடிக்கடி நம்ம மனசுல நினைக்கக்கூடியது அதுதான். நமக்கு கை கால ஆண்டவன் நல்லா தந்திருக்கானேன்னு நினைக்கிறோம், வேற எதை நினைக்கிறோமோ இல்லையோ. வீட்டுல நல்ல செல்வம் கிடைத்தது, மனைவி கிடைத்தாள், மக்கள் கிடைத்தாள், இதெல்லாம் இறைவன் திருவருள் என்று நினைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அதை விட என்ன சிறப்புனா, நமக்கு ஐந்து புலன்களையும் ஏதோ குறிப்பிட்ட காலம் வரையாது. இப்ப வயசா போச்சு, காது கேட்கலன்னா அதுக்கு இறைவன் குறை சொல்லப்படாது. வயசா போச்சு, அவ்வளவு வயசாயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப அந்த காலத்துல எல்லாம் மரம் ஏறது தைரியமா, இப்ப டேபிள்ல ஏறினாம கை காலம் நடுக்குதே. இப்ப அதுக்கு நாமனுடைய பருவம் தான் குறைய தவிர திருவருள் குறையல. அப்ப நாம மனசு நினைக்க வேண்டியது, ஐந்து புலன்களையும் இறைவன் நமக்கு குறையில்லாமல் தந்திருக்கிறானே என்று நாம் நினைத்து அவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். நன்றி பாராட்ட என்ன, வாட் ஆஃப் தேங்க்ஸ் என்ன, சிவாயனமும் சொல்லும். அவ்வளவு கண்டபடியே கண்டு காணாமை, காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. அவனை எப்படி ஆட்படுத்திக் கொண்டாயோ அதுபடியே இரு, கொண்டபடியே கொண்டு இரு. இவ்வாறு இறைவனுடைய திருவருளால் தான் நம்முடைய வாழ்க்கையின் பல நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதை அறிந்து வாழ்வதுதான் அறியும் நெறி. இவற்றை பத்து பாடல்கள் மூலமாக இறைவனுடைய திருவருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உதவி இல்லாமல், இந்த திருவருள் உதவி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதை பத்து குறட்பாக்களிலே சொல்லி, இந்த இறைவனுடைய திருவருளை உணர்ந்து அறிந்து கொண்டால் நம்முடைய உயிர் தூய்மையாகும். உயிர் விளக்கம் என்பது ஆன்ம சுத்தி, அதற்கு ஆன்ம சுத்தி என்று சொல்வார். முதல் பாடல் ஆன்ம தரிசனம், அதாவது அறியும் நெறி, இறைவனுடைய அருள் தான் நமக்கு தருகிறது அனைத்தையும் என்பது இறை ஆன்மாவினுடைய தரிசனம். ஆன்ம சுத்தி என்று சொன்னால் ஆன்மா இப்பொழுது தூய்மை அடைகிறது. ஏனென்றால் இறைவனுடைய திருவருள் தான் நினைத்தாலேயே மனது தூய்மை அடைந்துவிடும். ஏன்னா நம்மள்ட்ட தானவும் இருக்காது, கர்ம வினை அனுபவிக்கக்கூடிய நிலையில ஆச்சாரியுடைய உபதேசத்தை கேட்டதுனால நமக்கு சஞ்சீத வினையெல்லாம் இல்ல, அவருடைய தீட்சையை பெற்றதுனால சஞ்சீத வினை இல்ல, அவருடைய உரையை கேட்டதுனால பிராப்த வினையும் இல்ல, ஆகாமிய வினையும் இல்ல. சோப்பராசு மிக அற்புதமா 96வது பாட்டில் சொல்லு, நம்முடைய வினை மூணுங்க, நம்ம வினை மூணு, பழைய வினைக்கு பேரு சஞ்சீதம், எஞ்சிய வினைன்னு பேரு, அதுதான் நமக்கு ஊழ்வினை என்று சொல்லுவோம். பிரார்த்தம், உன்ன மகனா பெத்தனடா, என் பிரார்த்தம் உன் மகனா அவஞ்சுறான், எனக்கு நீ அப்பனா வந்தியே, அது ஏன் பிரார்த்தங்கிறான். அப்ப அது மாதிரி பிரார்த்தம் என்ன பண்றது, பிரார்த்தம் பண்ணு, அவனை பெற்றிருக்கிறோம். நம்ம இப்ப நம்ம அப்பா எல்லாம் நம்மளை பார்த்து பெருமைப்பட்டாங்களே தவிர கஷ்டப்பட்டது இல்ல. இப்ப நம்ம பையங்க அவங்க பிள்ளைகளை பார்த்து கஷ்டப்படுறான், நம்ம பயிலுங்க நம்மளை நம்ம வளர்த்ததுனால ஒழுங்கா இருந்துட்டான், அவன் புள்ள ஒன்னு ரெண்டுன்னு பெற்றுப்பிட்டு அது ஒண்ணுக்கு ரொம்ப செல்ல கொடுத்து அதை தலையில தூக்கி வச்சிருந்தோன்னு அது பெருசு பெருசு தலையில தட்டி காசு வாங்கிட்டு போனது. இப்ப அவனையே ஏமாத்துது, ஏமாத்துற போது ஐயோ இவனை பெத்ததுக்கார இவ்வளவு தவம் இருக்கணும் அப்படிங்க, என் பிராப்தம்டா உன்னை பெத்தது. அவன் அழகா சொல்லுவான், டாடி இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நான் உனக்கு மானா வந்திருக்கேன், எனக்கு நீ சரியில்லாத அப்பேன், எனக்கு நீ அப்பனா வந்ததே பெரிய எனக்கு கஷ்டங்கண்ணா. மத்த அப்பெல்லாம் என்ன பண்றான் பாரு, அவன் பேக்கெட் பண்ணி 300 ரூபா கொடுக்கறான், நீ 30 ரூபா கொடுக்கறதுக்கு அழுகுற, நீ என்ன பெரிய அப்ப அப்படிங்களா. உயிர் விளக்கம் என்பது தூய்மை, உயிருக்கு தூய்மை கிடைக்கிறது. இறைவனுடைய அருளை நாம் தூய்மை என்ற நிலையில் பார்த்தால் இறைவனை நாடி செல்வதற்கு அந்த அருள் நமக்கு துணை புரிகிறது. ஒரு வெயில நடந்து வர்றவன் எங்கடா நிழல் இருக்கும் தேடிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துல ஒரு கொடிக்கம்பு அல்லது ஒரு தூணு தூண் நிழல் அல்லது ஒரு மரம் அப்படி நிழல் இருந்தா உடனே மர நிழல், ஏண்டா மானிடா கஷ்டப்படுகிறாய், என்பால் கொஞ்சம் வந்து இரு, உனக்கு கஷ்டம் தீரும். எந்த மரமும் சொல்லாது, எந்த மரமும் சொல்லுமா, நான் சொல்லாது, நாமளே அந்த மரத்தை தேடி தபான்னு அதுல போய் நின்னுக்குவோம். அதுபோலத்தான் இறையருளை அது கூப்பிட வேண்டும் என்று நினைக்காதே. இறையருளை பெற்று இறைவனுடைய திருவடி அடைவதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா உன்னை முயற்சிக்கு துணை திருவருள். இப்போ அந்த முயற்சியை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்யணும், இறைவனை அடைவதற்கு நிழலை போய் சேர்வதற்கு. நிழல் தானே வீடு, ஒரு குடியிருக்க ஒரு நிழல் உண்டா? வீட்டை சொல்ற போது எப்படி சொல்லுவோம், வீடு வாங்குற வீடு வாங்கல, என்ன பெரிய மனுஷன் நீ சம்பாதிச்ச, ஒரு குடியிருக்க ஒரு உட்காருக்க நிழல் இருக்காமா? வீட பத்தி சொல்ற போது என்ன சொல்லுவான், நிழல்மா. சொல்றது உண்டா இல்லையா ஐயா, நிழல்மா. அதைத்தான் இங்கேயும் கேட்டார், நீ வீட்டு பெயர் அடைய வேண்டும் என்பதற்கு நீ வீட்டு பெயர் அடையிறதுக்கு நிழல் கூப்பிடாது, உன்ன நீ தான் போகணும். நீ போறதுக்கு டக்குனு இந்த யாரும் துணை செஞ்சிடும். நீ நினைச்சிட்டேன் வச்சுக்க, வீடு அடையணும் எனக்கு பற்றுதலே வேண்டாம் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா அந்த இறையருள் உன்னை அந்த பக்கம் இட்டு செல்லும். யாரும் கூப்பிட வேண்டாம், நீயே போயிடலாம். தூர் அதான் உயிர் விளக்கம். உயிரானது தூய்மை பெறுகிறது. தூய்மை பெறுவதற்குரிய நிலை இறைவனுடைய வீட்டு பெற்றை பெறுவது. தூ நிழலார் ஐயாவுரியாவதுல தூண் என்று எழுதுகிறார்கள். மற்ற பதிப்புகள்ல அவர்கள் பாடபேதம் காட்டியிருக்கிறார்கள். தூ நிழலால், தூய மரத்தின் நிழல், தூய்மையான நிழல். நிழலால் நிழல் ஆறுதற்கு யாரும் சொல்லார், நிழலில் தங்குவதற்கு யாரும் சொல்ல மாட்டார்கள். நிழல் கூப்பிடாது. நிழல தங்குறதுக்கு யாராவது கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம அப்படி கூப்பிட்டு தான் இருக்காங்க. டூலெட் போடுறோமா இல்லையா? டூலெட்ட வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிறோம். அப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நாளைக்கு எங்கள்கிட்ட இருங்க, அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை வச்சுக்கிட்டு நீங்க வெளியே போங்க அப்படி. அவன் டூலெட் அப்ப அவையும் சொல்றான், வாடகை தான், நீ நேரமா இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அப்ப நாம கூப்பிடுறோம். ஆனா அந்த உமாபதி காலத்துல அப்படி இல்ல, எந்த வீடுனாலும் திண்ணை கட்டி வச்சிருப்பான், அந்த திண்ணையில போய் உட்காருவான். இப்ப முதல்ல வீடு கட்டவன் காம்பவுண்டு தானே போடுறான், யாரும் உள்ள வரப்படாது. அந்த காலத்துல வீடு கட்டவன் திண்ணை வச்சு வீடு கட்டினான். இப்ப எங்கேயாவது திண்ணை இருக்குமா? நான் கேட்டு கதவு நாய் சாக்கிறதை அதான் இருக்கு. ஏன்னா எவனும் வந்துடப்படாதுன்னு சொல்லி நாய் வேற சாக்கிறதுன்னு எழுதி வைக்கும். பழைய காலத்துல அப்படி இல்ல, பழைய தெருக்கள்ல போனா எல்லாம் சின்ன வச்ச வீடாவே இருக்கும். போறவங்க போய் கொஞ்சம் உட்கார்ந்து வழி நடக்கிறவங்க உட்கார்ந்து போட்டும். இப்ப உட்கார்ந்தா நம்ம வீடு நமக்கு இல்ல, அவனுக்கு ஆயிடும். அதனால எவனும் விட்டு கட்டுறது இல்ல. நூல் ஆறுதற்கு தூய நிழலிலேயே தங்குவதற்கு, ஆறுதற்கு தங்குவதற்கு யாரும் சொல்லார், யாரும் கூப்பிட மாட்டாங்க. தொகும் இது போல அது போல தான் அதுவாய் நிற்கும் தரம். இறைவனுடைய திருவருளை நாம் சென்று சேர வேண்டும். ஏன்னா இறைவனுடைய திருவருள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஆச்சாரியன் நமக்கு முன்னே வந்து தோன்றினான், ஆச்சாரியனுடைய உரை நமக்கு கிடைத்தது. அப்படியானா இனி மறுபடியும் ஆச்சாரியன்க்கு அப்புறம் மறுபடியும் சாமி நேரே வருவாரு, வரவிட்டி பார்த்துக்கலாம்னு இருக்கக்கூடாது. உனக்கு எப்ப ஆச்சாரியன் வந்து உரை சொல்லிட்டானோ, ஆச்சாரியன் வந்து உனக்கு அருள் சொல்லிட்டானோ, ஆசி உரை சொல்லிட்டானோ, நீ இனிமே அந்த ஆச்சாரியன் உரையை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவருளை, இறைவனுடைய முக்தி பெற்றை நாடி, நிழலைத்தான் நாடி நீ செல்ல வேண்டும்னா, நிழல் தங்குமிடம். நிழல் என்பது என்ன? தங்குமிடம். தங்குமிடத்திற்கு யாரு வந்து தங்குன்னு சொல்றது இல்ல. ஆகவே நீ தங்குமிடத்தை தேடி போக வேண்டும். இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். எனவே உலக வெறுப்பிலிருந்து நாம் நீங்கி இறைவனாக, இறைவனுடைய திருவருளாக இருக்கிற இறைவனுடைய திருவருள் என்பதை கொஞ்சம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இனி இறைவனுடைய திருவடி பேரு, இறைவனுடைய திருவருள் பேரு. எனவே அந்த பேர் அடைவதற்கு நிற்கும் தரம். எப்படி நிழலை போய் ஒருவன் சேருகிறானோ அதுபோல நீ வீட்டை போய் சேருவது அதுதான் தன்மை. இப்பொழுது தூய்மை அடைந்ததினாலே, உள்ளம் தூய்மை அடைந்ததினாலே, அறிவு அறிய நெறியினாலே இறைவனுடைய வீட்டை நோக்கி செல்ல பயணப்படுகிறோம். அப்படி பயணப்படுகிற பொழுதுதான் தித்திக்கும் பால், இப்ப சரியா பச்ச பாட்டு, சித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடுனா பித்தத்தின் தான் தவிந்தபின். அப்ப இதுவரை வாழ்ந்தது கசக்கிற வாழ்க்கை, அது நமக்கு பித்து பிடிச்சு தெரிஞ்சோம், அதனாலதான் பித்தம்னா இல்லையா. நமக்கு ஆசை வருகிற பட பிச்சு பிடிச்சவன் சொல்றமா இல்லையா, இவன் பொம்பளை பிச்சு பிச்சவன் சொல்றமா இல்லையா. சில பேர் வீடே வாங்குவான், இவன் அவங்க குடியிருக்க மாட்டான், இவன் வாடகை வீட்டுல குடியிருப்பான். இவன் வாடகைக்கு விட்டு விட்டு 10,000 ரூபாய்க்கு விட்டு இவன் 2,000 ரூபாயில குடியிருப்பான். அவன் என்ன வீட்டு பித்து பிடிச்சவன் அர்த்தம், எங்க போனாலும் வீடு வாங்கிட்டே இருப்பான். அது வீட்டு பித்து. சில பேர் பணம் தான் முக்கியம், பணப்பித்து உடையவனா இருப்பான். சில பேருக்கு பெண்ணாசை மண்ணாசை இவையெல்லாம் உண்டு. எனவே இந்த பித்து வாழ்க்கை உன்னை எவ்வளவு துன்பத்தை அடைய வைக்க முடியுமோ அவ்வளவு துன்பத்தை வைக்கும். ஏனென்றால் இனிப்பு கூட கசக்கும், துன்பம் வரது இயல்பு. இன்பம் கூட சில நேரத்தில் அது துன்பமா வரும். யாருக்கு? பித்து பிடிச்சவன். பித்தம் பிடித்தவனுடைய வாய் எப்படி பாலை கசக்கிறதோ, பித்தம் நீங்கிய பிறகு அது இனிக்கும். அத்தஞ்சார் தித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருத்தீரும் நா பித்தத்தின் தான் தவிந்தபின். பித்தமானது தவிர்ந்த பிறகு தித்தம் இருக்கிற பொழுது தித்திக்கும் பால் கைக்கும். அந்த தித்தம் பித்தம் தீர்ந்த பிறகு திருந்தி இடு நா பித்தம். திருந்திய பிறகு நாவிலே ஏற்பட்ட பித்தம் தீர்ந்த பிறகு பித்தத்தின் தான் தவிந்தபின் அது இனிக்கும். திருந்திடும், திருந்திடும்னா கைப்பதற்கு கசப்பதற்கு மாறாக இருக்கின்ற சுவை. கசப்பு திருந்திடும், கசத்து கசப்பானது தீர்ந்து போச்சு. கசக்குதா அப்படின்னு சொன்னா கசக்கிறதுக்கு உடனே ஒரு மாற்று போல ஒன்னை போட்டு இனிக்க வைக்கிறது இயல்பு. எனவே கசக்கு இப்ப சில நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து சின்ன பிஞ்சா இருந்தா கசக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அதுல கொஞ்சம் புளிய சேர்த்து கசப்ப மாத்தி சுவையை ஊட்டுவார்கள். அப்ப திருத்துதும்பா, நல்லா குழம்பு கொஞ்சம் உப்பு போட்டு திருத்து அப்படிமா, எங்க பக்கம் அப்படி சொல்லுது. உப்பு போட்டு திருத்தும்பாம். இப்ப சாம்பார் கொஞ்சம் ஆள் பேர் வந்துருச்சுன்னு வச்சுங்களே, கொஞ்சம் சாம்பார்ல பருப்பு அதிகமா போட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கு, அது உடனே கொஞ்சம் தண்ணி ஊத்தி திருத்தும்மா, தண்ணி ஊத்தி திருத்தும்மா. அது என்னமோ பெருசா வேணுமோ இது சொல்றேன், தண்ணி ஊத்தி சாம்பார ரசமாக்குங்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. திருத்தும்மா, தண்ணி ஊத்தி திருத்து அப்படிமா. திருத்திடும், அது இனிக்கும். எப்ப? நா பித்தத்தின் தான் தவிந்தபின், பித்தம் தவிர்ந்த பிறகு அது திருத்திடும் இணைக்கும். இதுபோலத்தான் இறைவனுடைய திருவருளால் அனைத்தையும் நாம் துன்பத்தை வாழ்க்கை என்ற துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இறைவனுடைய திருவருளால் விலங்குதான், என்ன விலங்கு? பொன் விலங்கு, இரும்பு விலங்கு. இன்பம்னா அது பொன் விலங்கு, துன்பம்னா இரும்பு விலங்கு. அது இறைவனுடைய திருவருளாம அந்த விலங்கு வராதா இல்லையா? தித்திக்கும் பால் தான் திருந்து நா பித்தத்தின் தான் தவிந்தபின். எனவே இதுவரை நாம் அனுபவித்தது கூட இறைவனுடைய திருவருள். அந்த இறைவனுடைய திருவருளை அதே நினைத்து திருத்தியிடும். அதன் பிறகு நாம் இப்பொழுது இறைவனுடைய திருவருளால் இந்த தண்ணீர் குடிக்க வேண்டும், இந்த பால் குடிக்க வேண்டும், அல்லது உணவு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி இனி இறைவனுடைய திருவடியைத்தான் அடைய வேண்டும் என்று திருவருளுக்கு மேலாக இருக்கிற இறைவனுடைய வீட்டுப்பேற்றை நினைத்தால் அந்த பித்தம் தீர்ந்து எப்படி சுவைக்கிறதோ அதுபோல சுவை. அதுதான் இறைவனுடைய திருவருள் தான் இதுவரை நாம் நடத்ததெல்லாம். ஆனால் இறைவன் திருவருளும் நின்றப்படாது. இப்ப நாம செஞ்சனால ஒரு சொல்லுவாங்கல்ல, அப்பா நல்ல தர்மம் பண்ணாரு, பையனைக்கு நல்ல சொத்து சோகத்தோடு இருக்கலாம் அப்படிம்பா. அவனுடைய சார்ந்ததன் வண்ணம், ஆனா அப்பா செஞ்ச நன்மை இவருக்கு வந்ததுன்னு அர்த்தம் இல்ல, சார்ந்ததன் வண்ணம் அதனால வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப நாம ஒரு சார் ஒரு கோயில் கும்பாஷம் பண்ணாரு, இவருடைய பிசினஸ் நல்லா இருக்குமா, ஆக செய்த வினையினால் அது. அப்ப அதுவும் நல்லது வந்தது, உனக்கு நல்பொருள் சேர்த்தாலும் மறுபடியும் நீ நன் புண்ணியம் செய்ய மறுபடியும் மறுபிறப்பு பிறப்பாய். இது இறைவனுடைய திருவருள், திருவருள். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமானுடைய வீடு அடைய வேண்டும் என்று நினைத்தால் யாரும் உன்னை கூப்பிட மாட்டாங்க, நீயே போகலாம், உன்னிடத்தில் இருக்கிற பித்தம் தீர்ந்துடும், இப்ப பேரின்பமாக இருக்கிற சுவை இனிக்கும் என்று சொன்னாராயிற்று. மூன்றாவது பாடல், காண்பான் ஒளியில் காட்டிலும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும். இப்ப இறைவனுடைய திருவருளினாலே ஒரு பேரின்பத்தை ஜீவன்முத்தர் நிலையிலேயே அனுபவிக்க தலைப்படுகிறோம். ஞானசம்பந்தர் நினைச்சாரா இல்லையா, இந்த குழந்தை செத்து இந்த பாம்பு கடிச்சு இறந்த பையனை காப்பாற்றணும். நான் அது இசுங்கன்னு வந்ததுதான், நான் நேற்று அன்னைக்கு சொன்ன மாதிரி. அதுவும் பாருங்க, அஞ்சு ஆறு பேர் கல்யாணம் பண்ணி ஏமாற்றி விட்டு கடைசியில ஆறாவது பொண்ணோ ஏழாவது பொண்ணோ வந்து இந்த வணிகனுக்கு மனைவியா வரையணும். அந்த காலத்து பொம்பளை பிள்ளைகளுக்கும் அப்படி இருந்து இப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு போற மாதிரில இருக்கு எல்லா பிள்ளைங்க. அந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்கலாம் எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, நம்ம மாமே மாமே வர விட்டப்படும். ஏன்னா ஆறாவது ஆளு வயசு ஆயிருக்குமா இல்லையா மாமாவுக்கு, நம்ம வயசாவது ஆயிருக்கும். நான் ஒருத்தர் சத்தியமூர்த்தி பண்ணிட்டாராம். அன்னைக்கு காலையில பார்த்தா ஆளை காணும், அந்த சத்தியமூர்த்தி 60 வயசுக்கார ஆளை காணும். கோயில போய் உட்கார்ந்துட்டார், பேர பேத்தி எல்லாம் தேடுறாங்க, கடைசியில கோயில இருக்காரு. போய் பாரு, என்ன தாத்தா இங்க வந்து நிக்கிற, உனக்கு 60 வச்சு என்னடா பெரிய 60 செய்யறான். நேற்று வீடு பூரா புதுசா வெளியடிச்சிங்களா இல்லையா? ஆமா. எல்லாருக்கும் புத்தாடை குடுத்தீங்களா இல்லையா? ஆமா. பண்ட மாத்திரம்லாம் புதுசா அவங்க எல்லாம் பண்ணீங்களா இல்லையா? அப்புறம் என்ன, இன்னைக்கு கல்யாணத்துக்கு மொத்தம் பழைய கிழவி புது கிழவி இல்லையா? இதுக்கு முன்னாடி வரை அவ்வளவையும் எல்லாம் புதுசாகனியா இல்லையா? வீடு புதுசு, கட்டிருக்க ஆடை புதுசு, வீட்டுல இருக்க பண்ட மாத்திரம் எல்லாம் புதுசாகன. அப்ப எனக்கு மட்டும் கல்யாணம் முடிக்கணும் பழைய மனைவி, அதுக்கு ஒரு புதுசா வச்சிருந்தா தான் வருவேன். நான் இப்ப இவனையெல்லாம் என்ன போய் சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. காண்பான் ஒளியிரு காட்டிலும் தான் கண்ட வீண்பாம் என்னால் போ. இறைவனை என்னுடைய முயற்சியினால் எனக்கு கிடைத்த திருவருளினால் இறைவனுடைய வீட்டு பெயரை பெற முடியும் என்று நீ நினைத்தால் அந்த பாவம் எப்படி கழியும்ப்பா? ஏன்னா இறைவன் திருவடி கிடைச்சிருச்சு, கிடைச்ச பிறகு என்ன நினைக்கிற? நீ நல்லா இறைவன் பற்றெல்லாம் நீக்கி இறைவனுடைய திருவடி அடையும் நினைக்கிற. நான் என் முயற்சியாலும் ஞான சம்பந்தம் இந்த பையனை கல்யாணம் பண்ணிச்சார். கல்யாணம் வச்சுட்டு எங்க போறார்? மறுபடியும் திருவடி மொழி இறைவனை பார்த்தப்பா, உன் அருளாலதான் இந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சேன், உன் அருளாலதான் இந்த பிள்ளைகள் கல்யாணம். இந்த பனைமரம் காய்ச்சுதா? ஏன் குலை அப்படின்னா 11வது 11வது பாட்டுல, ஏ குலையே நீ பனைமரமே நீ குலை ஏன் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். பனைமரம் பனங்காப்பு காய்ச்சிருச்சு, உடனே எல்லாரும் அப்படியே அதிசயித்து போனாங்க. இது எல்லாம் ஞானசமுத்திர வாக்காளர்தான் பனங்காய் காய்ச்சது, இவருக்கு திக்குனுச்சு. நம்ம பாட்டுனால வந்துச்சு, அய்யோ அப்படின்னு ஓடுறாரு. மறுபடியும் இறைவா இந்த செயல்கள் எல்லாம் என்னால் நடந்ததல்ல, பனங்காய் காய்த்தது என்னால் அல்ல, உன்னுடைய திருவருளால். இதுதான் அந்த பாட்டுக்கு பொருள். அப்ப இறைவன் அருள் கிடைச்சாச்சு, எல்லாம் என்னால கிடைச்சதுன்னு சொல்லி வந்துடுறானா இல்லையா? இல்லை. அப்படி செய்தால் அந்த பீண் வாமம் என்னைக்கு போகும்? காண்பான் ஒளி இருளில் காட்டிட, காணுகிறவனுக்கு ஒளியானது இருளில் காணுமாறு அந்த சக்தியை காட்டிட. அப்ப இருளை நீக்கி, இருளாக இருக்கிற மலங்களை நீக்கி, அதான பொருள், மலங்களை நீக்கி இறைவனுடைய திருவருள் இவனுக்கு உதவி செய்தது. காண்பான் ஒளி இருளில் காட்டிட, ஒளி என்பது இறைவனுடைய திருவருள். அந்த திருவருள் தான் இவனுக்கு அந்த இருட்டு மலம் என்ற இருளை போக்குவதற்கு உதவி செய்தது. ஒரு இருட்டை பார்ப்பதற்கு ஒளி உதவி செய்தது போல காட்டிடவும் தான் கண்ட. ஆனா அதெல்லாம் என்னுடைய முயற்சியால் நான் இதை என்னுடைய குற்றங்களை நீக்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிற வீண் பாவம், எந்த வீண் பாவம் என்பதற்கு பொய்மை கருத்து என்று உரையாசிரியர்கள் உரை எழுதுகிறார். வீண் பாவம் என்பதற்கு என்ன எழுதுகிறார்கள்? பொய்மை கருத்து, நான் தான் எல்லாம் செய்தேன் என்று சொல்லுகிற பொய்மை கருத்து என்னால் விடும். எப்ப விடப்போது? விட முடியாது, விடாது, என்னால் விடும், விடாது. எனவே இறைவனுடைய திருவருளால் மேலும் நீ இறைவனுடைய திருவருளை நினைத்து இறைவனுடைய சிவபடி திருவடி பேராக இருக்கிற சிவப்பேரினை நீ அடைய முயற்சிக்க வேண்டுமே தவிர, நானே இந்த திருவருள் எல்லாவற்றையும் அடைந்தேன் என் நினைக்கின்ற பாவம் என்னால் போ. மீண்டும் மறுபடியும் என்னால் போம்னா மறுபடியும் பிறக்கும். இறைவனுடைய திருவருளால எல்லாம் தெரிஞ்சுட்டாப்பா ஆச்சாரியம் தெரிஞ்சா, அது புரிஞ்சுக்காம மறுபடியும் நீ நான் தான் அப்படின்னா என்னால்னா மறுபடியும் மறுபடியும் பறக்க வேண்டியதுதான். என்னால் விடும், என்னால் விடும், பிறப்பு என்னைக்கு விடும் சொல்ல முடியாது. ரைட். அடுத்த பாட்டு, ஒளியும் இருளும் ஒருமைத்து. நல்ல பாடு. ஒளியும் இருளும் ஒருமைத்து, நல்ல சூரியன்லையும் சூரியனை பார்க்க முடியாது, ராத்திரிலையும் சூரியனை பார்க்க முடியாது. இப்ப சூரிய வெளிச்சத்தை போய் நம்ம பார்க்க முடியுமா? சூரியனை பார்க்க முடியுமா? ஒளி, சூரிய ஒளி இருந்தா தான் இந்த டம்ளர் தெரியுது, சூரிய ஒளி இருந்தா தான் இது எல்லாம் தெரியுது. ஆனா அதே சூரிய ஒளிய பார்க்க முடியுமா? அப்பவும் நமக்கு தெரியாது, சூரியன் தெரியாது. சரி, இருட்டு தெரியுமா? தெரியாது. அதுபோலத்தான் நீ இறைவனுடைய திருவருள் பெற்றாலும் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் இறைவனை பார்க்க முடியாது. இறைவன் திருவருள் உனக்கு இருக்கு. எவ்வளவு நாள் சாப்பாடு போடலாம்னு ஆண்டவன் உனக்கு திருவருள் வச்சிருந்தான், உடனே இறைவன் என்ன நினைச்சானா, இளையாங்குடி மாறலாம் என்ன இல்ல, இவன் கஷ்ட காலத்திலையும் சாப்பாடு போறானான்னு பார்ப்போம் அப்படின்னு கஷ்டத்தை கொடுத்தாராம். இறைவன் வறுமையை கொடுத்தார் என்று சேர்க்கிறார் எழுதுவார். சாப்பாடு போட்டுட்டே இருக்காரு சார், உங்களுக்கு இளையாங்குடி மாறனாயினார் சாப்பாடு போடுவார். இறைவனுக்கு அது தெரிஞ்சது, அவனை சோதிக்க கருதுகிறான், அவனே வறுமையை கொடுக்கிறான். என்ன சேர்க்கிறார் சொல்ல வர்றார்னா, நமக்கு பண கஷ்டம் வந்தா அது நம்மால இல்ல, இறைவன் தந்ததுன்னு நினைக்கணும். அந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அது தீர்த்துக்கிறது வழி சொல்லுவான். அதனால கஷ்டப்படப்படாது. நாம பணத்தை இழந்து நிக்கிறோம், யாராவது ஒருத்தர் வந்து என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னா, வாங்க பஸ்ல கூட்டு நான் டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிடுவார். இதான் இறைவன் தருகிற ஆதரவு. நாம எப்ப என்ன செய்யறோம்னு தெரியாம இருப்போம், அவர் வந்து காசு கொடுப்பார். சார் இப்ப 5 டிக்கெட் வாங்குறோம் சார், 5 ₹150, ₹55, ₹75 160 கொடுப்பான், 5¼ கொடுத்தாத்தான் டிக்கெட்டுமா, கீழோ நிக்குது. இதை விட்டு போனா அப்புறம் மறுபடியும் 160, ₹155 எடுத்துட்டு வந்து டிக்கெட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல பார்த்து பக்கத்துல இருக்க பரவாயில்ல சார், என் டிக்கெட்டையும் சேர்த்து வாங்க சார், சரியா போயிடும் அப்படின்னு சொன்னார்னா, அதான் இறைவன் திருவருள். நீ முயற்சி செஞ்சா கடைசி ரூமுக்கு போகணும், கடைசி வழியில கடைசியாதான் நிக்கணும். நீ அந்த சில்லறையை தேடிக்கிட்டு வந்து எங்க நிக்கணும், 150 பேருக்கு நிக்கணும், வண்டி போயிடும், அப்புறம் வண்டி போயிடுச்சு நீ திட்டிக்கிட்டு வண்டிதான், வண்டி போயிடுச்சு நீ போகல, அதுக்கு என்ன காரணம், நாம முள்ள தச்சுக்கிட்டு முள்ளு தச்சுன்னு சொல்றோமா இல்லையா, நாம போய் முள்ள தச்சுக்குவோம், ஆனா முள்ளு தச்சிருச்சு, நாம லேட் ஆகிடுவோம், வண்டி போயிடுச்சான், அது இயல்பா, அது டயத்துல போச்சு, நாம வரல இல்ல. அப்ப அந்த அதே தொடர், ஒளியும் இருளும் ஒருமைத்து, ஒளியான காலத்திலும் கூட நாம் இறைவனுடைய திருவருளை முழுமையாக காண முடியாது. இருட்டு இருக்கிற

காண முடியதாக இருந்தால் நல்லது. அப்ப இரண்டும் காண முடியாதுதான், ரெண்டும் ஒன்றுதான். ஆனால் அந்த ஒன்றிலே கூட தெளிவு, உனக்கு ஒரு தெளிவு ஏற்படுமானால் நம்முடைய திருவருளால் இறைவனுடைய வீட்டுப் பேற்றை பெறுவோம். இதுவரை நமக்கு கொடுத்திருக்கிற இறைவன் திருவருள் வீட்டுப் பேற்றை தரும் என்று வீட்டுப் பேற்றை நினைத்தால், ஆனால்தான் சேர்க்கலார் பாடினார், இந்த அடியார்களுக்கும் ஜீவன் முத்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதான். அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடும் செம்மண்ணும் ஒக்கவே நோக்குவார், கடைசியில் என்ன முடிச்சார், வீடும் வேண்டா விரலின் விரும்பினார். வீடு கூட தேவையில்லை, வீட்டு பேர் கூட தேவையில்லை, நாங்க செய்யக்கூடிய பணிய செம்மையாக செய்வோம். ஏனென்றால் வீட்டு பேரு கூட முயற்சியினால், நம்முடைய முயற்சியினால் அடைவது வீட்டு பேரு, அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய மாட்டோம். தொண்டினை எங்களுடைய தொண்டினைத்தான் செய்வோமே தவிர வீட்டுப்பேற்றுக்காக முயற்சியை செய்வது இல்லை. வீடும் வேண்டா விரலின், விரல் என்றால் வலிமை என்பது பொருள். வீடும் வேண்டா விரலின் விரும்பினார், அந்த வெற்றியை விரும்புகிறார்கள் என்று சொல்லுவார். எனவே வீட்டை தேடி போக வேண்டும். அதனால்தான் சொல்ற தெளிவு தெளியார் செயல். எனவே தெளிவு பெற்றவர்கள் இறைவனுடைய திருவருளுக்கு மேலே இறைவனுடைய வீட்டுப்பேற்றை பெற வேண்டும் என்று சிவ பேரினை பெற வேண்டும் நினைக்கின்றவர்கள் தெளிவற்றார் செயல். இன்னும் இறைவனுடைய திருவருளையே, இரு திருவருளை அனுபவித்துக் கொண்டே இருந்து இறைவனை நினைக்காதவர்கள். இறைவனுடைய திருவருளை அனுபவிக்கிறார் ஆனால் இறைவனை நினைப்பதில்லை. தெளிவு தெளியார் செயல். எனவே சூரிய ஒளியின் கண், சூரிய ஒளியை பார்க்க முடியாது, அந்த ஒளி காட்டும், பார்க்க முடியாது. நண்பர்கள் போய் சூரியனை பார்க்க முடியுமா? கன்னியாகுமரியில போய் காலையில பாக்குற மாதிரி நானும் இங்கே பார்ப்பேன், ஈரோட்டு நடு ரோட்டில் இருந்து கொண்டு பார்ப்பேன் அப்படின்னா கண்ணு என்ன ஆகுறது கதை? அப்பதான் கண்ணு தெரியாதுதான், அப்ப ராத்திரிலையும் கண்ணு தெரியாதுதான், அப்ப ரெண்டும் ஒரேதான். ஆனால் ஒளியில் கண் தெரியாது தெளிந்த நிலை, இருட்டில் தெரியாது தெளியார் நிலை என்று காட்டுகிறார் ஐந்தாவது பாடல். கிடைக்க தகுமே நற்கேண்மை இருக்கல்லால் எடுத்து சுமப்பானை என்று. யாருக்கு இறைவனுடைய பேரு கிடைக்குமோ அவங்களுக்கு தான் சார் கிடைக்கும். அவங்க யார் தெரியுமா? சிவபெருமானுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வேண்டியம். சிவபெருமானத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். என்ன வாழ்ந்து போவீரே? யாரு? சுந்தரமுச்சான். வாழ்ந்து போவீரே? இருக்கிற பொம்பளையெல்லாம் என்ன, நீங்க தப்பா இருக்கிறார். சில பெண்கள் உதாரணம்னா எல்லாம் சொல்லித்தான், அது சொன்னாத்தான் விளங்கும். சுந்தரமுச்சாமி என்ன சொன்னாரு? ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க சொல்லணுமா இல்லையா? சொல்லல. இது பொம்பளைங்களாம் சிரிக்கிறாங்களப்பா, குடு பயிர் குட்டு பயிர்னு இந்த பொம்பளைங்களாம் சிரிக்கிறாங்களே, எனக்கு கண்ணு தரப்படாதா? கிடைக்க தகுமே கேண்மையற்கு அல்லால், தகுமோ தகுமே நல் கேண்மை உறவு, அப்பன் நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இறைவன மாமியாரா கூட பார்த்திருக்காங்க சார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமியும் நீ. மாமனார் மாமியாராக கூட பார்த்திருக்கிறார், இல்ல தாய் மாமன் தாய் மாமியா கூட பார்த்திருக்க. உறவுகள், இறைவனை உறவாக பார்க்கிறவர்கள் அதான் கேண்மை. இறைவனை கேண்மையாக கொண்டவர்களுக்குத்தான் இவர்களை சுமைப்பான வீட்டு பேற்றியவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்குரிய, இதுவரை நாம் அவனுக்குரியவராக இருந்தோம், இதுவரை என்ன இருந்தோம் அவனுக்கு உரியவராக இருந்தோம், இப்ப என்ன நம்மளும் அவன் கூட்டிக்குவான். கேண்மை இருக்கலாம் எடுத்து சுமப்பானை. இந்த எழுத்து சுமப்பான் கிறிஸ்டியனுக்கு வந்ததே நாம கொடுத்த பிச்சைங்க. சுமப்பவன் பைபிள் வாசகமா இல்லையா? பைபிள் வாசகம் 2000 ஆண்டு தான், இது 13ஆம் நூற்றாண்டு. அதனால அப்பவே நமக்கு எடுத்து சுமப்பானுங்கிற இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே வழக்கத்துல இருந்திருக்குன்னு தெரியும். அப்ப நினைச்சு பாருங்க, எடுத்து சுமப்பானை என்று. ஏதோ இன்றைக்கு 13ஆம் நூற்றாண்டில் இருந்து எடுத்து சுமப்பானுங்கிற வார்த்தை வந்து நினைக்கப்படாது. முன்னாடியே நம்ம தமிழகத்தில் இந்த வார்த்தை இருந்ததுனாலதான் அவங்க எடுத்து போட முடியுது. எடுத்து சோப்பானை நமக்கு எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து என்ன, கிறிஸ்டியன் வந்து 17ஆம் நூற்றாண்டு வந்தா அவன் தானே தமிழ் எழுதுனா? தமிழ்ல பைபிள்ல தமிழ் எழுது சுமப்பவர் அப்படின்னு தானே எழுதுனா? அது எப்ப வந்துச்சு? பின்னாடி வந்துச்சு. அதுக்கு நம்மளதான் கொடுத்தோம், நாம தான் பிச்சை போட்டான். வாழ்க்கை பிச்சை போட்டா நம்ம நல்லா இருப்போம், அவன் நல்லா இருப்பான். கிடைக்க தகுமே நற்கேண்மையார்க்கு அல்லால்.

0: நல்ல கேண்மையெல்லாம் இருக்கு கிடைக்குமா? எது? எடுத்து சுமப்பானை. எடுத்து சுமப்பான் என்றால் சிவப்பேற்றில் ஆன்மாக்கள் எந்த பற்றும் இல்லாமல் மேலே வருகிறது. அப்ப அதற்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டுமா வேண்டாமா? அதான் எடுத்து சுமப்பான். அருளால் அவனை சிவப்பேற்றுக்கு எடுத்து ஆன்மாவை சுமக்கின்றான் என்றால் அவன் தன்னை சார்வது. இப்ப சில நேரத்தில் பஸ் போய் உட்கார்றோம், உட்கார்ற போது நம்ம உடனே இப்ப இந்த பைய பக்கத்திலே போடுறோம். ஏன்னா பக்கத்துல உட்கார ஆளு ஏறி வர்றவன் ஆளு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு உட்கார வைப்போம். ஆளு கொஞ்சம் மூணு பேரா வந்தான்னா ஆளு இருக்கு சார்ந்துருவான். எவனா ஒல்லியா ஏறான்னு பார்த்து சார் இடம் இருக்கு இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அவன் நம்ம மேலே சாஞ்சுன்னு உயிர் எடுப்பான். இந்த தடிய வந்தா கூட அவன் மேல நம்ம சாஞ்சுக்கலாம், அவன் ஜாயாம குண்டு மாதிரி இருப்பான். இந்த தடியை வந்துருந்தா நம்ம அவன் மேல சாஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம ஒல்லியா இருக்கான்னு சொன்னா அவன் நம்ம மேலேயே விழுவான். ஐயோ, அப்ப எடுத்து சுமக்குன்ற அவனை நம்ம சும்மா இருக்காம துண்டை எடுத்துட்டு சுமந்து எடுத்துடுறோமா இல்லையா? அதான் எடுத்து சுமப்பானை. நம்ம நேரம் நம்ம இறைவன் திருவருள் சார் இதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப அனுபவிச்சு உண்டு சார். சும்மா திருப்பி சொல்றேன், நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இந்த துண்டு போட்டு எடுத்துட்டு ரொம்ப நேரம் சுமஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த துண்டு ரொம்ப, ஏன்னா பாத்து ஏன்னா நைட்ல பயணம் பண்றேன், அது 12 மணிக்கு போய் இறங்கணும். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஏறனா 5 மணி நேரம் 11 மணிக்கு தான் போக முடியும். அப்ப என்ன பண்றது? பெரிய ஆளு கட்டையா உட்கார்ந்தான்னு வச்சுங்க, நம்மள எங்க போய் உட்காரு? ரொம்ப கஷ்டம். கிடைக்க தகுமே நற்கேண்மையார் கல்லார் எடுத்து சுமப்பானை என்று. இது இப்ப முறைப்படி 6வது பாட்டுக்கு வந்துருவான். ஆக 8 8 16 பாட்டு 50 ஆரம்பிச்சோமா, 6வது பாட்டு முடிச்சாருன்னா 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். தனக்கு 6வது பாட்டு பாருங்க. வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினோ போயிடணும். எல்லாம் என்னாலதான் நினைக்கிறான். அப்ப திருவருளை பெற்ற ஒருவன் தான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என நினைக்கிறான். இவன் திருவருளை பெற்றானே, யாரிடத்திலிருந்து பெற்றான்? இறைவனிடத்திலிருந்து பெற்றான். இப்ப இவன் பெற்றுக்கிட்டு இவன் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அதை பத்தி நினைக்காம எல்லாம் நான் தான் அப்படின்னா, இப்ப உமாவிசிவங்கிறார் எல்லாம் நான் தான் கேக்குறியே, இறைவன் திருவருளால் தானே உனக்கு எல்லாம் வந்துச்சு. இப்ப இறைவன் திருவருள் அவன் கொடுக்காம நீ எடுக்க முடியாது. அப்ப அவன் நீனா எடுத்துக்கிட்டு நீதான் முயற்சி பண்ணி ஜெயிச்சுட்டேன்னா இந்த வெற்றியை நீ தான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா வெற்றியை தருவதற்குரிய ஆள் இதை தூங்கிட்டானா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டானா? உன் மனசுல இருக்கிறதுக்கு தூக்கம் இல்ல, உனக்கு தூக்கம் உண்டு. என்ன அழகு பாருங்க, நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரில் கலந்திருக்கிற இறைவனுக்கு தூக்கம் இல்லை, ஆனால் உனக்கு தூக்கம் உண்டு. நீ வேற இடத்துல போய் உட்காரலாம். இப்ப இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க, அப்புறம் ரொம்ப போறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில வந்து உட்காரும், நீ எங்க வேணாலும் போலாம். இறைவன் உன்னை விட்டு போக மாட்டான். இப்ப உன்னை விட்டு போயிருந்தா நீ அவன்கிட்டேந்து நீ வஞ்சகமா எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அவன் வச்சிட்டு போன அருளை, அல்லது அவன் தூங்கிட்டானா நீ அவனுடைய வரலாற்று நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லலாம். நீ சொல்லவே முடியாது, நீ தூங்கினானா இல்ல அவன் எங்கேயாவது போயிட்டானா? நீ வஞ்சகத்தினாலே இறைவனுடைய திருவருளை பெற்று நீ இப்படி வந்திருக்கிறாய் சொல்வதற்கு முடியாது தம்பி. இறைவன் திருவருள் அவன் தர வேண்டும். அவன் தந்தால்தான் நீ வீட்டு பேரை அடைய முடியும். வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி, ஒருவன் வைத்த நிதி, வஞ்சமுடன் அப்புறம் சேர்க்கணும், ஒருவன் வைத்த நிதி, இறைவன் வைத்திருக்கிற அருள். இதுக்கு வேற பொருள் சொல்லவே வேண்டாம். ஒருவன் வைத்த நிதி, இறைவன் வைத்த திருவருள். இந்த திருவருளால் தான் நம்ம மேல போறோம். அப்ப இறைவன் வைத்த நிதி, வஞ்சமுடன் நிதி கவர, வஞ்சமுடன் நீ எடுத்துக்கொள்ள. ஏன்னா நீ பெரிய ஆளானதுக்கு காரணம் எங்க நிதி தான். அதை நீ என்ன பண்ற? எங்க நிதி தான். நம்ம வெற்றி பெற்றதுக்கு காரணம் நம்ம நிதி தான். எல்லாம் குடிச்சுட்டு கொடுத்தது தான் எல்லாம். அதனால் எங்க நிதி தான். நீ கொடுத்தவனை தூங்கினானா இல்ல எங்கேயாவது போயிட்டானா? வஞ்சகமா எடுத்துக்கொண்டாய் நிதி கவர துஞ்சினோ, இல்ல துஞ்சினோனா இறைவன், அல்லது போயினனோ, உன்னை விட்டு போயினா இறைவன். இந்த பாட்டு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா பொருள் புரியும். நாம தூங்குறோம் சார், தூக்கத்திலையும் இறைவன் இருப்பதனாலதான் இந்த தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை படுக்க வைத்திருக்கிற பொழுது தன்மேல் பாம்பு ஊர்னா கூட தெரியாது, குழந்தை மேல பாம்பு ஊர்னா ஏதோ ஊர்ஜின்னு டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க, இவங்க மேல ஏறித்தான் பாம்பு போயிருக்கும். அந்த குழந்தை மேல போற போது இவங்களுக்கு இவங்க மேல ஏறினது தெரியாது, இந்த குழந்தை நினைப்போடையே அணைச்சு படுத்துட்டு இருந்தாங்களா, அந்த அடிச்சதுல என்னமோ ஊர்ற மாதிரி தெரியுது, எந்திரிச்சு நான் என்னமோன்னு நினைச்சேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஆனா என்னமோ ஊர்ற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு, எந்திரிச்சு பார்த்தா பாம்பு ஊடுது. எத்தனை தாய்மார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல ஒரு பூச்சி, இல்ல ஒரு எலி, இல்ல தேழு. அப்ப நம்ம தாய்மார்களுக்கு தன் குழந்தை இடத்திலே இருக்கிற உணர்வு போல இறைவனுக்கு ஆன்மா இடத்தில் அந்த உணர்வு உண்டு. அதனாலதான் பாலினைந்து விட்டும் தாயினும் சாலம் பறிந்தனர். பால் விட்டுகிறவர்கள் கூட ஒரு நேரத்தில் தான், இதுக்குதான் எங்க ஆசிரியர் சொல்லுவார், மூணு தாய் உண்டு. ஒரு தாய் இந்த நிமிஷத்துல இப்ப குழந்தை அழும் சொன்னி பால் கொடுத்தால் அது முதற்தரம் தாய். அழுகுறத கேட்டு என்ன பிள்ளைக்கு என்ன அழுகுது, இல்ல அது இந்த என்ன மருந்து கொடுக்கறாங்க, ஃபுட் வாட்டர், என்ன ஆச்சு, குழந்தை அழுகுது. அப்ப அந்த குழந்தை அழுத பிறகு பால் கொடுக்கிறவள் இரண்டாம் தரத்தாய். குழந்தை அழுது முடிச்சிடும், அதுக்கப்புறம் வெட்டப்பாவை திறந்து பாகவும் தண்ணிய காய்ச்சி அதை அடிச்சு அது ஒரு ஒரு கிளாஸ்ல தயார் பண்ணி ஊற்றி கொண்டு போனா அது தூங்கும். ஏன் சனியனே இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தியே அப்படின்னு வாய்ப்புல வச்சு ஊத்துவா, அது மூணாம் தரத்தாய். அதனாலதான் பால் நினைந்து விட்டும் தாயின்னு சொன்னார். நினைந்து விட்டுகிறவள்தான் முதல் தாய், அதைத்தான் இங்க சொல்றார். முதல் தாயாக இருக்கிறார், துஞ்சினனோ போயினனோ என்பது தாயாக இறைவன் நம்மை காப்பாற்றுவான். துங்கிதானா அதுக்கு சொல்லுவாங்க, இறைவன் தூங்குவதில்லை. இரவிலே கூட நாம் படுத்து தூங்குகிற பொழுது இறைவன் உடன் இருந்து இது போல துன்பம் வந்தால் நம்மை எழுப்பி விடுகிறான். அவனை தூங்கிட்டானா நீ வஞ்சமுடன் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அதான் வஞ்சமுடன் எடுத்துக்கிட்டுனா எல்லாம் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிப்பார், நீ வஞ்சமுடன் மறை எடுத்துக்கிட்டு மறைக்கிற, நான் இறைவன் திருவருளால் தான் முன்னுக்கு வந்தேன் நான் சொன்னேன், அதெல்லாம் கிடையாது, நான் என் முயற்சியால் முன்னுக்கு வந்தேன்னு பய பேசுறேன். அப்ப என்ன அர்த்தம், வஞ்சமுடன் அந்த அருளை அனுபவிச்சுக்கிட்டு முன்னுக்கு வந்துட்டு இப்ப பேசுறான். அப்ப வஞ்சமுடன் நீ எடுத்துக்கொள்வதற்கு என்ன, இறைவன் தூங்கினானா இல்ல அவன் எங்கேயும் போயிட்டானா என்று கேட்கிறார்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: சௌர்வான் பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம் சௌர்வான். அப்படி பஞ்சாக்கரத்தா உரை உணர்வுக்கு எட்டா உருவம், பஞ்சாட்சரத்தை தனக்கு வடிவமாக கொண்டு உரை உணர்வுக்கு எட்டா உருவன். உரை என்கின்ற ஆன்மாக்குடைய வாக்கிற்கும் ஆன்மாக்குடைய உணர்வுக்கும் எட்டாதவன், உரைக்கு உணர்வுக்கும் எட்டாதவன். உரை உணர்வுக்கு எட்டுவது எல்லாம் உலக பொருள்கள், எட்டாததுதான் உலகத்தை கடந்திருப்பதாகிய பதிப்பு. பாச பசு இந்த மாதிரி பொருள் உரைக்கும் உணர்வுக்கும் எட்டும், அவன் உரைக்கும் உணர்வுக்கும் எட்டாததுனாலதான் அவனை பதிப்பொருள் என்று சொல்லுவது. அதுதான் மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே என்பது திருவாசகம். மாற்றம் என்றால் வாக்கியம், மனம் என்றால் உணர்வு. ஆன்மாக்குடைய சாதாரணமான உணர்வுக்கு எட்ட மாட்டார், பசுஞான பாசஞானங்களுக்கு எட்டாதவன். உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். வரைமகள்தான் காணும்படியே கருணையுறு கொண்டாடல். வரைமகள் என்றால் உமாதேவி, வரைமகள் என்றால் உமாதேவி, உமாதேவி காணும்படியே கருணையுறு கொண்டாடல். உமாதேவி காண்பது தான் அதுல முக்கியமான வேலை. அவ பாக்குறதான் முக்கியமான வேலை. யாரு பார்த்தாலும் பாக்கறனா அந்த கூத்த அவ அவசியம் பாக்கற. அருமான வான்முகத்தால் அமர்ந்து காணும், அருமான வான்முகத்தால் அமர்ந்து காணும். சுந்தரர் ரொம்ப அழகா சொன்னாரு,

பிழையாமை குடியடை உமையவள்கா.

0: செய்தாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்பது திருவாசகம். அதனாலே அனங்காயி உமாதி காண்கிறாள். எதற்காக காண்கிறாள் என்று கேட்டால், அவள் அந்த கூத்தை காண்பதற்கு தகுதி உடையவள். அந்த கூத்தை எல்லாரும் காண முடியாது, எல்லாரும் காண்பதற்கு தகுதி போதாது. அந்த கூத்தை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் தகுதி போதாது. அவ பார்க்கிற அவ எதற்காக அவ பார்க்கிறான்னு கேட்டா, நாம் பயனை அடைவதற்காக அவ பார்க்கிற. அவ பார்த்து அந்த கூத்தினாலே வருகின்ற பயன்களை உயிர்களாகிய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளாகிய உயிர்களுக்கு அவ பார்த்து வாங்கி இந்த பங்கு கொடுக்கிறார். அது எப்படின்னா, நேர கரண்டை நம்ம அனுபவிக்க முடியாது. நேர கரண்டை அனுபவிக்க நமக்கு சக்தி கிடையாது, சக்தியாக இருக்காது. அது வந்து இப்படி உயர் வழியாக வந்து பருப்பு வழியாக வந்து வெடிச்ச நமக்கு கொடுப்பது போல. அதனாலே உமாதேவி காண்பது எதற்காக என்றால், உயிர்களுக்கு நன்மையை செய்வதற்காக உமாதேவி பார்க்கிறார். தாயி பார்த்து கொடுக்கிறார். அத வந்து நம்ம குமரகுருவர் சுவாமி, நோயும் மருந்து தாயுண்டாங்கு பாலும் குளவி பசுங்குடர் பொறாது என அந்த காலத்து தாய்மார்கள், அந்த காலத்து தாய்மார்கள் குழந்தைக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை நேரா கொடுத்தா அந்த குழந்தை தாங்காது, அந்த மருந்தினுடைய வேகத்தை தாங்காது. அதுக்காக தாய் உண்டு. அந்த சாரத்தை வந்து பால் வழியாக குழந்தை கூட்டி வியாதித்து இருக்கிற வழக்கம் இருந்தது. பாலும் குழவி பசுங்குடர் பொறாது என நோயும் மருந்து தாயுண்டாங்கு அப்படின்னு, நோய்க்கு குழந்தைக்கு வருகின்ற நோய்க்கு தாய் மருந்து உண்டு, அதன் மூலமாக பால் வழியாக பிள்ளைக்கு நோயை தீர்ப்பது போல இந்த பார்வதியாகிய தாயே எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கிற நோயை தீர்க்கிறதுக்கு இந்த கூத்தாகிய மருந்து அவ சாப்பிட்டு அது மூலமா பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் உமாதேவி பார்ப்பதை சிறப்பாக எல்லாம் சொல்லு. சிங் என்ற நீளம் மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன், மஞ்சென்ற உண்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க, நெய்யென்றறியும் விளக்கொத்த நீல மணிமிடற்றார், கைங்கென்ற ஆடல் கண்டார் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே என்பது அப்பர் தேவார். பல பெரியவர்கள் இதைத்தான் சொல்றாங்க. அவ பார்க்கறா, அவ பார்க்கறா, அவ பார்க்கறா. ஆடுனா பார்க்காமையா இருப்பா எல்லா பெரியவர்கள் அதை மிகுந்து சொல்லுகிறாங்க. காரணம் என்னவென்று கேட்டால், எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கிறவள் காண்கின்றபடியினால்தான் அந்தந்த உயிர்களுக்கு இந்த பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிருக்கு எப்படி பலன்கள் கிடைக்க வேணுமோ அந்த பலன்களை கூத்து மூலமா தான் வருது. எந்த பலனும் உலகியல் பலனும் சரி அருளும் சரி. அதனாலதான் காணும்படியே வரைமகள் தான் காணும்படியே கருணையுரு கொண்டாடல் உருவம் கருணையுருவம் கற்பனை கடந்த சூதி கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நெடி. இந்த பாட்டு அழகா சொன்னார் சேர்க்கிறார். அற்புத கோல நெடி அருமறை சிரத்தின் மேலாய் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்சுகின்ற பூங்கலன் போற்றி போற்றி என்று தெளிவாக சொன்னாரு சேர்க்கிறார் சுவாமிகள். இது தில்லைவாளந்தர் புராணத்துல. ஆகையினாலே வரைமகள் தான் காணும்படியே கருணையுரு கொண்டாடல் பேணும் அவருக்கு உண்டோ பரப்பு. ஐயாலே இந்த கூத்து ஆடுகின்ற இந்த கூத்தை ஐயாலே விரும்பி அந்த கூத்திலே தன்னுடைய அறிவை வந்து சித்தத்தை நன்றாக ஈடுபடுத்தி அந்த கூத்தை அனுபவிக்கின்றவர்களுக்கு பரப்பு இல்லைன்னார். பரப்பு இல்லை உண்டோன்னு ஏகாரத்தால சொன்னார். போகாரத்தால உண்டோன்னா இல்லை என்பது வேணும். அவருக்கு உண்டோ பரப்பு இல்லை. வேணும் என்றால் அந்த கூத்தை விரும்புகின்றவர்களுக்கு பரப்பு இல்லை. கூத்தை விரும்புகின்றவர்களுக்கு பரப்பு இல்லை. அதனாலதான் பேணும் அவருக்கு உண்டோ பரப்பு ஆகவே இப்படி பிறப்பு ஒழிப்பது எதுவென்று கேட்டால் திருக்கூத்து. அதனாலதான் தரிசனம் மாத்திரத்திலே முக்தியை கொடுப்பது சிதம்பரம் என்று கூறு. தரிசன மாத்திரத்திலே திருவண்ணாமலையை நினைத்தால் முத்தி, திருவாரூரில் பிறந்தால் முத்தி, காசியிலே இறந்தால் முத்தி என்றெல்லாம் வருதல்லவா. இங்கே சிதம்பரம் தரிசன மாத்திரத்திலே முத்தியை கொடுக்கும். தரிசன பரகதி ஆனாய் நமோ நம என்பது திருப்புவர். அதுல தரிசன மாத்திரம் உண்டு உண்டு உண்டு, அது தானே, அது ஒரு வகை, இது ஒரு வகை. அந்த தானம் வேற இல்ல, அந்த ஸ்தானம் அங்கே, அந்த ஸ்தானம் வேற இல்லவா. எல்லா நடராசையும் தரிசித்தான் முத்திதான், ஆனா தில்லை நடராசர் இருக்கின்ற ஸ்தானம் வேறு, இது வேறு அது பிரபஞ்சத்தினுடைய மையம் இருதயம், பிரபஞ்சத்தினுடைய விராட் புருணனுடைய இருதயம், விராட் புருணனுடைய இருதய ஸ்தானம், பூமி தேவனுக்கு இருதய ஸ்தானம். அதனால அந்த ஸ்தானத்தினுடைய பெருமை சொல்லி முடியாது அல்லவா, அந்த இடத்தினுடைய பெருமை சொல்லி முடியாது. ஆகையினாலே அப்படி பிறப்பு ஒழிப்பதற்காக இப்படி ஆடுகிறான். இந்த பாட்டு அருமையா சொல்றாரு. ஒன்பதாவது பாட்டு மாணவன் ஆசிரியரிடத்துல பேசுகிறார். இப்ப மாணவன் பேசுகிறார், எப்படி பேசுகிறார்னா, நாதாந்த நாடகத்தை நன்றாய் அம்சி, நாடகத்தை நன்றாய் அம்சி. என்ன நாடகம் அது? நாதாந்த நாடகம். இதுதான் முக்கியமான ஒரு குறிப்பு. இது எப்படின்னா, எல்லா இடங்களிலும் ஆடுகின்ற நடராசர் தத்துவங்களுக்கு உள்ளே நின்று ஆடுகிறார். சிதம்பரத்தில் ஆடுகிறார், தத்துவம் கடந்து ஆடு, 36 மேலே நின்று ஆடுகிறார். உங்களுக்கு இந்த சிவலிங்கத்தில் நடராசர் தான் சிவலிங்கமாக வருகிறார், நடராசர் தான் சிவலிங்கமாக வர்றார். சிவலிங்கத்துக்கு மேலாக இருக்க 36 மேல நடராசர். திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர், திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர் 25 மேல, தில்ல நடராசர் 36 மேல. அது எப்படி சொல்லுங்க பாக்கலாம். திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர் 25 மேல, தில்ல நடராசர் 36 மேல. மேல தியாகராசு தத்துவம் ஐயஞ்சின் அப்புறத்தான ஆரூரம் அந்த அம்மான். 25 மாகேஸ்வர மூர்த்தங்களுக்கு அப்பாற்பட்டவர். 25 மாகேஸ்வர மூர்த்தம் சொல்றோம் அல்லப்பா, அந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் கடந்தவராயிருப்பவர் சிவபெருமான். மாகேஸ்வர மூர்த்தங்கள் தத்துவங்களுக்குள்ளே குடிக்கிட வரும். எங்க வந்து மாகேஸ்வரம் சுத்த வித்தையில மாகேஸ்வர மூர்த்தங்கள் வரும், சுத்த வித்தையில மாகேஸ்வர மூர்த்தங்கள் வரும். ஈஸ்வரம் சுத்த வித்தைக்கு மேல இருக்கிற ஈஸ்வரம். இவர் இந்த 36 மேல இருப்பவரால இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றல்ல தியாகராசர், பரிவார மூர்த்தி அல்ல, பரிவார மூர்த்தி அல்ல, மாகேஸ்வர மூர்த்தங்கள் அல்ல, மாகேஸ்வர மூர்த்திகளுக்கு அப்பாற்பட்டவர் தியாகராசர். ஐயஞ்சின் அப்புறத்தான அருகமந்த அம்மானே என்பது அப்பர் தேவாரம். அது அப்படித்தான் இருக்காரு, அப்படித்தான் இருக்கிறாரு. ஆனாலும் 25 மேற்பட்டவர், அது வந்து பரிவார மூர்த்தி அல்ல. அதனாலே 36 மேற்பட்டு 36 கடந்து நின்று ஆடுகின்றதான் தில்லை நடனம். அதத்தான் உருவில்லாத பாலில், அங்கு உருவம் கிடையாது, உருவில்லாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாத நிறுத்த உனது ஞான பாதபத்மம் அடைவேணும் என்கின்றார் அருணாரு. இப்ப அன்மதத்துவம் வித்தியாசத்துவம் சுத்தவித்த வரையிலும் உருவத்தை சொல்லுகிறோம், அதுக்கு மேல என்ன சொல்றது? ஒண்ணும் இல்லை, அதான் பாழ்னு சொல்றோம். அந்த பாலிலே நின்று ஆடுகிறார், அந்த பாலில் நின்று ஆடுகிறார். அதான் உருவில்லாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாத நிறுத்த என்பது திருப்பூர். ஆகையினாலே அதைத்தான் இங்க வந்தாரு. நாதாந்த நாடகத்தை, நாத தத்துவத்தை கடந்து நாதத்தை கீழே வைத்து நாதத்துக்கு மேலே இருந்து ஆடுகின்ற அந்த நாடகம் நாதாந்த நாடகம். நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்கிறீர். சிஷ்யர் ரொம்ப பாராட்டி பேசுறான் ஆசிரியர். நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்கிறார். அழகான வாக்கியம். அந்த நாடகம் நாதாந்த நாடகம், நாத தத்துவத்தை கடந்திருப்பதாகிய நாடகம். வேதாந்த என்றால் வேதத்தின் முடிவு, நாதாந்த என்றால் நாதத்தின் முடிவு, சித்தாந்த என்றால் சித்தத்தின் முடிவு, ஆகமத்தின் முடிவு, அந்தம் என்றால் முடிவு. இங்கே நாத தத்துவத்தை கடந்து நின்று ஆடுகின்ற அந்த நாடகத்தை எனக்கு நன்றாக அருள் செய்தீர் என்று சிஷ்யன் மனமாற வாழ்த்துகிறான் ஆச்சாரியன். நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்தீர், ஓதீர் எடுத்தஞ்சு உள்ளபடி. இப்படி நாடகத்தை நன்றாக சொன்னீர் சுவாமி. இந்த அஞ்சலத்தை பெருசா சொல்றீங்களே, அந்த அஞ்சலத்தை பத்தி நல்லா சொல்லுங்க சுவாமி. அஞ்செழுத்து அஞ்செழுத்து அஞ்செழுத்து நான் சொல்றீங்க சுவாமி. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து, ஆதி மந்திரம் அஞ்செழுத்து, அதுக்கு மேல மந்திரமே கிடையாது. வேத நான்கு மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவே அஞ்சீவம் மந்திரம் அஞ்செழுத்துமே என்றெல்லாம் எல்லா பெரியவங்களும் சொல்றாங்களே சுவாமி. அந்த அஞ்செழுத்து ஓதீர் எழுத்தஞ்சு உள்ளபடி தீதரவே அஞ்செழுத்து ஈதாயில் அழியும் எழுத்தாகி விடுமோ தஞ்சாறு குருவே சாற்று. இப்ப அஞ்செழுத்துன்னு எழுதுறமும் வச்சுக்கப்பா, எழுதுனா அப்புறம் அழிச்சுப்பட்ட அந்த எழுத்து அழிஞ்சு போகுதுல்லப்பா, அழிஞ்சு போகுதுல்ல. அப்ப அஞ்செழுத்து பெருசு பெருசு எழுத்துல அப்படி அழியுகின்ற எழுத்தா இல்ல அது அழியாத எழுத்தா, அதனுடைய உண்மை என்ன, அதை கொஞ்சம் நல்லா சொல்லு சாமி அப்படின்னு ஆச்சாரிய சிஷ்யன் கேட்டார். அஞ்செழுத்து ஈதாயில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அற்புவே சாற்று. எல்லா எழுத்துக்களும் அழியிற எழுத்து தான். இந்த அஞ்செழுத்து அப்படி எழுதினா அப்ப அதுக்கு உயர்வு என்ன இருக்கு, உயர்வு இல்லை அல்லவா, அப்படி இல்லை. அதனால அதனுடைய உண்மை எனக்கு சொல்ல வேணும் சுவாமி என்று சீடன் கேட்க ஆச்சாரியன் சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, உற்ற குறி அழியும், உற்ற குறி அழியும், ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சரியாது. உற்ற குறி அழியும், பாடைனா பாசை எழுத்துன்னு வச்சுங்களேன், இந்த ஷா போடுறோம்னு வச்சுங்க, ஷா போட்டா வந்து அந்த எழுத்து அழிஞ்சு போகும், எழுத்து அழிஞ்சு போகும். அந்த ஷா என்கின்ற அந்த எழுத்தினுடைய ஒலி இருந்து கொண்டிருக்கும். இப்ப எழுத்து வேறு, எழுத்தின் ஒலி வேறு அல்லவா, எழுத்து வேறு ஒலி வேறு. இவங்க நல்லா ஞாபகம் வைக்கணுங்க. இப்ப ஆன்னே வச்சுங்களே, ஆ என்கின்ற அந்த ஒலி அழியாது. சில விளங்குதா, ஆன்னு எழுதுறத அழிச்சு விடலாம்ப்பா, அந்த ஒலி ஆ இதை என்ன அழிக்க முடியுமா, ஆ அழிங்க பாக்கலாம். அது இருந்து கொண்டுதான் இருக்கும், உற்ற குறி அடிக்கலாம். அது அதை காட்டுவதற்காக ஒரு மாதிரி எழுத்து இருக்கு. இது இந்த குறி, குறியின் விருந்து இது அழியும். ஆனால் ஆ அந்த ஒலி அழியாது, ஒலி அப்படியே இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப தண்ணீர் என்று சொல்லுகிறோம், தண்ணீர் என்று சொல்லுகிறோம், தண்ணீருங்கிற எழுத்து அழிஞ்சு போவோம், தண்ணீர் அழியுமா, தண்ணீர் எழுதலாம்ப்பா அதை அழிச்சு விடலாம், தண்ணீர் அழியுமா, நெருப்புன்னு எழுதுறோம், நெருப்பு அழிச்சு விடுறோம், எழுத்து அழிச்சு விடுறோம், நெருப்பு இருந்து கொண்டுதான். அது போல இந்த அஞ்செழுத்துங்கிறது அழியிற எழுத்து அல்லன்னாரு. அது எப்படின்னு கேட்டா, அஞ்சு எழுத்து அஞ்சு பதமாக இருப்பது, அஞ்சு பொருளாக இருக்கும். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம். உற்ற குறி அடியும், குறிங்கிறது எழுத்து அடியும், ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சரியாது. அந்த எழுத்துக்கு உண்டான பொருள் அடியாது, அந்த எழுத்துக்கு உண்டான பொருள் தெரியாதுன்னா அந்த பொருள் அடியாது, பொருள் அழியாது. ஆகையினாலே இந்த அஞ்செழுத்து இருக்குது பாரு, செலியாது மற்றது ஏழ். அது எப்படின்னு கேட்டா, சிவன் அருள் ஆவி திரோத மலம் அவன் ஆசில் எடுத்து அஞ்சில் அடைவான். சிவன் அருள் ஆவி திரோத மலம் என்றும் அவன் எழுத்தின் அஞ்சு அடைவான். அவன் எழுத்தின் அஞ்சு அடைவான் அவன்கிறது ஆசில் சிவன் அருள் ஆவி திரோத மலம் சிவன் அருள் ஆவி சிவன் உற்ற குறியடியும் ஓதுங்கால் பாடைகளையும் சற்றும் பொருள் தான் செலியாது மற்றதுகள் சிவன் அருளாவி திரோத மல இந்த அவன் எழுத்தின் அவன் எழுத்து அஞ்சின் அடைவான். இதுல எப்படி போட்டு
1: ஆசிரியர்
0: சிவன் அருள் ஆவி எழிலான் திரோத மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவான். அதனாலே ஈசன் ஆவி எழிலா திரோத மலம் ஆசில் எடுத்து அஞ்சின் அடைவான். அதுக்கப்புறம் தெளிவா சொன்னார், சிவன் அருள் ஆவி ஆவினா உயிர் ஆவி திரோதம் மலம் ஐந்து அவன் எடுத்தின் அஞ்சின் அடைவான். அதனாலே இப்படி சிவம் முதலாக பாஷம் மீதாக உள்ள இந்த அஞ்செழுத்தம் அவன் எடுத்தின் அஞ்சின் அடைவான். இந்த அஞ்செழுத்தம் ஓதுகின்ற முறையை சொல்லுகிறார், அஞ்செழுத்த ஓதுகின்ற முறையை சொல்லுகிறார். அதுக்கு தான் இதுக்கு இந்த பாடம் கேட்க தீட்சை வேணும்ன்ற இந்த பாடம் கேட்க என்ன வேணும் தீட்சை வேணும் இந்த இடம் வரும்போதுதான். ஆகவே இவன் வந்து நம்முதாலா ஓதியல் அருள் நாடாது நாடு மருள் சிம்முதாலா ஊது நீ சென்று இந்த அஞ்செழுத்தை ஓதுகின்ற முறையை சொல்லுகிறார். அந்த அஞ்செழுத்து எப்படிப்பட்டது என்று கேட்டால், தூலம் என்றும் திசூக்கம் என்றும் காரணம் என்றும் மகா காரணம் என்றும் பலவையாக உள்ளது பஞ்சாட்சரம் வழங்குதா. பஞ்சாட்சரம் ஊர் படித்தாக இல்ல பல படித்தாக இருக்கும். அதிலே வந்து தூல பஞ்சாக்கரம் என்பதுதான் நம சிவாய என்பது, சுக்கும் பஞ்சாட்சரம் என்பது சிவாய நமன்னு சொல்லுது, அதிசூக்கம் என்பது காரணம் என்பது மகா காரணம் என்பது மனு என்பது இதெல்லாம் ரகசியமாக சொல்லப்படுவோம். இந்த ரெண்டு பஞ்சாட்சரம் தான் திருமுறைகளில வரும். நற்றுணையாவது நம்ம சிவாயம் சிவாயணம்
2: எனப்பட்டது.
0: அந்த பஞ்சாட்சர மறைமுகமா பாடல் இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு. அது மறைமுகமா சொல்லணும், கயவர் தாம் கேட்ட மறை பிறக்கு உயிர்த்துணரலாம் அப்படிதானே. அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறக்கு உய்த்துணர்த்தலாம். கயவர்கள் அறைகின்ற பறையை போன்றவர், பறை என்கின்ற வாத்தியத்தை போன்றவர் கயவர்கள். மறைமொழியாகிய மந்திரத்தை மறைமொழியாக ரகசியமான பொருளை வெளியிலே அம்பலமாக மற்றவர்கள் சொல்கிறோம் என்ன கயவர்கள் திருவிழா. அதனால இதுல வந்து வெளிப்படையா வர்றது தூல பஞ்சாச்சரம் சுருக்க பஞ்சாச்சரம் தான் வரும். அந்த மகாகாரண பஞ்சாச்சர இதுகள்லாம் அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்செழுத்தும் இதெல்லாம் எல்லா எழுத்தும் இதுல வந்துருக்கு. அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெரு எழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தனையும் பூசாமல் காட்டக்கூடிய எல்லா இதுக்குள்ள வந்து எல்லாம் விளங்குத. அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமல் காட்டக்கொடி என்பது கொடிக்கிறது. ஆகையினாலே இப்படி சிவமாகவும் அருளாகவும் உயிராகவும் துரோதமாகவும் மலமாகவும் இருப்பது இந்த பஞ்சாக்கரம். இந்த முத்தி பஞ்சாக்கரம்னு ஒண்ணு இருக்கு, அதுல வரும்போது இந்த நகார மகாரங்கள் எல்லாம் போயிடும். சுக்கமாகவும் ஐந்தெழுத்தினர் சுற்றிய பாச விக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உயிர்த்து என்பது திருவிளையாட புராணம். சுக்கமாக ஐந்தெழுத்தினில் சுற்றிய பாச விக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உயிர்த்து என்பது திருவிளையாட புராணம். ஆகையினாலே இப்படி இதை என்ன சொல்றாருன்னா, நம்முதலா ஓதில் அருண் ஆடாது நாடு மருள் சிம்முதலா ஓதுனை சென்று. அதை இந்த நகார முதலாக உச்சரிக்கிற முறை சிகார முதலாக உச்சரிக்கிற முறை. நகார முதலாக உச்சரிப்பது தூரபஞ்சாச்சரம், சிகார முதலாக உச்சரிக்க சுக்க பஞ்சாச்சரம்,
1: நகாரம் முதலாக உச்சரித்தால் உலக போகங்களை தரும், சிகாரம் முதலாக உச்சரித்தால் சிவரோகத்தை கொடுக்கும், சிகாரம் முதலாக உச்சரித்தால் முத்தி பயன், நகாரம் முதலாக உச்சரித்தால் உலக பயன். அதனாலே நம்முதலாக ஓதி நம்முதலா நகாரம் முதலாக ஓதி அருள் நாடாது, நாடும் அருள் சிம்முதலாக ஓது நீ செல், சிகாரம் முதலாக வைத்து ஓதுவாயா. இப்போ சமய நீச்சல நம்ம சிவாயத்தான் உபதேசம் பண்ணுவாங்க, சமய நீச்சையில அதுதான் உபதேசம் பண்ணுவாங்க. அதுக்கு மேல விஷய நீச்சையில சிவாயனம் சூக்கு மஞ்சாச்சத்தை உபதேசம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நிர்வாண நீச்சல் உபதேசம் பண்ற மந்திரம் வேறு, நீ நிர்வாணமா நிர்வாணத்தில் உபதேசம் பண்ற மந்திரம் வேறு. அதனால அது அது பெரிய மந்திரம், யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. ஆமா சூக்கு மஞ்சாச்சலம் சூக்கமாக ஐந்தெழுத்தின் சுத்திய பாசம் அது ஒவ்வொருக்கு அத சொல்ல முடியாது வெளியில் அந்த அளவுக்கு. ஆகவே அப்படிப்பட்ட பஞ்சாச்சரத்தை நீ சிகார முதலாக ஓதுவாயாக. எல்லாம் இதுல வந்து உபதேசம் பெற்று அந்த நெறியில நிற்கின்றவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள்.
2: அந்த
1: நிர்வாக நிச்சயத்தவர்கள் தான் அது வேற இருக்கு, அந்த பஞ்சாச்சரம் சொல்றது அதுலயே எவ்வளவோ கிடக்குது, அதுல எவ்வளவோ கிடக்குது. 42வது பாடல் இதுல பயன் சொல்றாரு, அண்ணல் முதலா அழகாறு எடுத்த அண்ணல் முதலா, அண்ணல் முதல்னா சிகார முதலாக சொல்லப்படுகின்ற அழகு உறுதி இந்த ஐந்து எழுத்து அஞ்செழுத்தே பின்னாடி சொல்லி கொடுறாரு, அஞ்செழுத்தி ஆகமனும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தி ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலம் உணந்தமா முத்தி எல்லாம் அஞ்செழுத்து காட்டுறாரு. அதுதான் மாணிக்கவா சுவாமி தனி துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணை ஏன விடுதி கண்டா,
3: கனியை நேர்த்துவர்வாயார் என்னும் காரார் கடக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்னென்னி அஞ்செழுத்தின் புனை விரித்து கிடக்கின்றேனை முதலந்தம் இல்லாமல்ல கரை காட்டி ஆட்கொண்டாய் உர்கனேற்கே
1: அஞ்செழுத்தாயிய தெப்பத்தை பிடித்து கிடக்கின்றேன். அஞ்செழுத்து தெப்பம் பரவியாகிய கடலிலே அழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்களுக்கு தெப்பமாக இருப்பது அஞ்செழுத்து. அத பெரிய புராணத்துல அழகா சொன்னாரு சேக்கடா சுவாமி. அப்ப சுவாமியே கடல்ல கல்ல கட்டி போட்டார்கள்ல கரை ஏறினாரா, என்னமோ ஐயா ஏறி இருக்க முடியுமா, அந்த கல்லு மறந்து இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா. அடே நல்வினை தேவனை அறம்பாவைன்னு அருங்கயிற்றினாலே கட்டி மும்மலமாகிய கல்லிலே அறம்பாவை என்கின்ற அருங்கயிற்றினாலே கட்டி எண்ணில்லாத காலம் பிறவி பெருங்கடலில் விழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்களை முத்தியாகிய கரையில இந்த அஞ்செழுத்து சேர்க்கும்னு சொன்னா இந்த அப்பர் சுவாமியே இந்த ஒரு கல்லிலே இந்த ஒரு கடலிலே இந்த அஞ்செழுத்து கரையேற்றுறது பெருசாங்க. இருநிலை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசை கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்று பேசினார் சிங்கர. இருவினை பாசம் மும்மலக்கல் ஆற்றலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்த அரசை கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டும். அதனால மந்திரம் அஞ்சுக்கு மேல மந்திரமே கிடையாது, அஞ்செழுத்துக்கு மேல மந்திரமே கிடையாது. அதனாலதான் வேதனாங்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாய, வேதத்தின் நடுவிலே இருப்பது பஞ்சாச்சி நமசிவாய என்பது
2: ருத்ரத்துல நடுவில் இருப்பது.
1: ஆகவே அண்ணல் முதலா அழகார் எடுத்தெங்கும் இன்னில் எதாப்பகல் அற்ற இன்பத்தே. அப்படி அந்த அண்ணல் முதலாக சொல்லப்படுகின்ற பஞ்சாட்சரத்தை இன்னில் தியானித்தார். அதை வந்து சிவஞானபுரத்துல உணக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினை சிந்தை நாடி புறா துணை தேர்த்தன பாசம் உருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன் என்று சிவஞானபுரத்தை சொன்னார். அதனாலே பஞ்சாட்சரத்தை உள்ளபடி நல்லபடி உள்ளபடி நல்லபடி உச்சரிப்பவர்களுக்கு பிறவி பஞ்சாட்சரம் தான் பிறவிய தொலைப்பது. பஞ்சாட்சரம் தான் பிறவியை தொலைப்பது. அதனாலதான் இதுல என்ன பண்ணாரு, எண்ணில் எண்ணில் என்றால் அந்த பஞ்சாட்சரத்தை எண்ணுதல் எண்ணுதல் விதிப்படி எண்ணுதல் பதி விதி என்று அஞ்சலுக்கு இராப்பகலற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தை ஆக்கும். அந்த பஞ்சாயத்திரத்தை என்ன என்ன அந்த சக்தி என்ன பண்ணுவா என்று கேட்டால் அருளாகிய சிவசக்தி என்ன பண்ணுவாள் என்று கேட்டால் அதனால இராப்பகல் அற்ற இன்பம் இராப்பகல் அற்ற இடத்துக்கு கூட்டிட்டு போவான். இராப்பகல் அற்ற இடம் இராப்பகல் அற்ற இடம் என நான் என்பது அறியன் பகல் இரவாவதும் அறிய திருவாசகம் என நான் என்பது அறியன் பகல் இரவாவதும் அறியன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோர் மத்தனாக்கி என்பது திருவாசகம். அதனாலே இரவு பகல் என்பது இப்போது நமக்கு தெரியும். ஆனந்த நிலைக்கு போட்டா இரவும் இல்லை பகலும் இல்லை ஒளியாவே இருக்கும். இப்ப இருளிலேயே இருக்கிறோம் ஒளியிலேயே இருக்கிறோம் அங்கே ஒளியே தான் இருளே கிடையாது. இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் புன்மின் சீரிட்ட உலகன்ன வடிவான இருந்த சித்தாந்த முக்கிய முதலே என்பது தாய்மானார் பாடு. இரவு என்பது மறப்பு பகல் என்பது நினைப்பு. அதை கேவல சகலம்னு சொல்லுவோம் வடமொழியிலே கேவல சகலம். கேவலம் என்றால் மறைப்பு மறதி சகலம் என்றால் நினைவு. இதெல்லாம் நீங்க பாடம் வச்சுன்னு பெரிய நூல்லாம் முன்னாடி வருதுல்ல பெரிய நூல்ல இன்னும் பின்னாடி வருதுல்லவா அதுக்கெல்லாம் இது அடிப்படையா ஓரளவு ஓரளவு இன்னும் அது ஏராளமா கிடக்கு. நீங்க சத்தியா கேட்கணும் சத்தியா சொல்லணும் இன்னும் பெருசு எல்லாம் கிடக்குது. இது சும்மா இப்ப தானே இதுதான் பாட பாடம். இது வந்து ஞான பாடம் பால பாடமா இருக்கு. அதனாலே அந்த இரவு பகல் என்பது இரவு என்பது மறதி பகல் என்பது நினைப்பு அதை கேவல சகலம்னு சொல்றோம். அதனால இந்த நினைப்பு மறப்பு இப்ப நமக்கு இல்ல சிவனுக்கு அது மாதிரி இல்லை. சிவனுக்கு அது மாதிரி நினை உதியா மரியா உணரா மறவா அந்த நிலைக்கு கொண்டு வருமா. இது இந்த அஞ்செழுத்தானது என்ன என்ன என்ன என்ன அந்த நிலைக்கு கொண்டு வருவார் கொண்டு போய் இன்பத்தே ஆக்கும். எண்ணில் இராப்பகலற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது இறை அணு என்கின்ற உயிரை அணு என்றால் உயிருங்க உயிரை அந்த உயிரோடு கலந்திருக்கிற இருளாகிய ஆணவ மரமாகிய இருள் தீரும்படியாக செய்து அருளோடு கலக்கும்படியாக செய்து தாயுடன் சென்று தாயை மறந்து எய்யுனதை எட்ட என்றால் எழிற்கட்சி ஏகம்பனே என்பது பட்டினத்தாறு பாட்டு. அதனாலே மாயாமலத்தையும் விட்டு கண்மலத்தையும் விட்டு ஆணவமலத்தையும் விட்டு அருளோடு கலந்து அருள் போய் கொண்டு போய் அருள் கூட்டிக்கிட்டு போய் சிவத்தோட சேர்த்து வச்சு அந்த வேலையை செய்யறது இந்த அஞ்செழுத்து. அதனால அஞ்செழுத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னதிக்கு செலுத்து உயிப்பது என்றால் தள்ளிக்கிட்டு போவோம் தள்ளிக்கிட்டு போவோம். இப்ப நீ இதுல நின்று வியூவர்ஸ்ல நின்றுட்டானு வச்சுக்கா வியூவர்ஸ்ல நின்றுட்டானு வச்சுக்கா பின்னாடி இருக்கிற உன்னை தள்ளி போடுவான் தள்ளி போடுவோம். ஆமா அது நரகம் மேல் போக நாடினர் ஆயினும் உரசை வாயினர் ஆயின் இந்த மந்திரத்தை உரசை வாயினர் ஆயின் உருத்திர விரவியே புகுவித்திடும் உன்னை உருத்தரனாக மாற்றிவிடும். சாதாரண மனுஷனாக இல்ல உன்னை உருத்தரனாக ஆகிவிடும். நரகம் இயல்புகன் அடியனர் ஆகியனா நீ நரகத்துக்கு போறதுக்கு நீ தயாரா இருந்தா கூட இந்த அஞ்செழுத்து அப்படி போக விடாம உன்னை உருத்தரன் கொண்டு விடாங்க நரகம் வேள்புவன் ஆடினர் ஆயினும் உரசை வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்துடும் என்பாரால் வரதன் நாமன வச்சிவாய். நீ நரகத்துக்கு போறதுக்கான காரியத்தை நீ பண்ணியிருந்தாலும் சரி, நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கடச்சிவ முத்தி காட்டியர் கொல்ல நமந்தவர் கொண்டு போவனத்தை அல்லல் எடுப்பன அஞ்செடுத்து விளங்குதா. அதை சொல்ல முடியாது. பண்டமரோதி மடந்த வேணின பண்டைய ராவணன் பாடி இருந்தன தொண்டருண்டு திரித்த பின்னவர்க்கு அண்டமளிப்பன அஞ்செடுத்துவன். அதனாலே வந்து நந்தினாம நமச்சிவாயவனும் சந்தையாற்றமன் ஞானசம்பந்தன் சிந்தையார் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் பந்தபாசம் இருக்க வல்லாரு. அதனாலே அஞ்செழுத்த விட்ட வேற கதியே கிடையாது. அதனாலே இது என்ன சொன்னாரு, பயன் அண்ணல் முதல அழகார் எழுத்தைந்து எண்ணில் இராப்பகலற்ற இன்பத்தை நண்ணி அருளானது சிவத்தை ஆக்கும் அணுவை இருளானது இருளாகி ஆணவமலம் துளையும் முடியாக செய்து சிவத்தோடு சேர்த்து இன்னொன்னை இன்ப நிலையிலே இருக்கும் என்பது இந்த அஞ்செழுத்தினுடைய முடிவு சொல்லுகிறாரு. ஆகையினால அதுக்கு மேல வருகிற ஆணவம் அதுக்கு மேல வருகிற பாடல் புத்தி வெஞ்சாக்கரம் இதுல வருது. அது என்ன அஞ்சலத்தை பத்தி கொஞ்சம் விரிவு சொல்றாரு. வருது வருது வருது அது அதை சொல்லுவோம் சொல்லுவோம்.

0: முகில் வராதுவீக மறிவடம் துறக்கமன்மன் போன்முறை வாழ்கிறார் மறை அரங்கடோங்கிற தவம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வன் இறி வணங்கு க உலகம் எல்லாம் பார்வதி பதை.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: சென்ற வகுப்புல இறைவனுடைய பொது இயல்பு, இறைவனுடைய பொது இயல்பு என்ன பார்த்தோம்? உயிர்களுக்காக வடிவம் கொள்ளுதல், ஐந்தொழில் செய்தல், இந்த ரெண்டும் பொது இயல்பு, பொது இலக்கணம். ஐந்துள்ளில் செய்தலும் வடிவம் கொள்ளுதலும் இறைவனுக்கு பொது இலக்கணம். அப்படியானால் அவனுடைய உண்மை இந்த ரெண்டாம் சூத்திரத்தில் பொது இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்கள் போக்குவரவு புரியும்படியாக இறைவன் தொழில் செய்கிறார், தொழில் செய்கிறார். அதில் படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றும் மாயையிலே இறைவன் செய்கின்ற தொழில்கள், ஜடப்பொருளிலே செய்கிற தொழில்கள். அடுத்து மறைத்தல், அருளல் இரண்டும் உயிர்களிடத்திலே செய்பவை. உயிர்களிடத்திலே இறைவன் எப்படி செயல்படுகிறான் என்றால், மறைத்தல் அருளல். மறைத்தல் என்றால் இறைவன் உயிரிடத்தில் மறைந்திருந்து உயிர்களை உலக வாழ்க்கையிலே செலுத்தி இன்ப துன்பங்களை கொடுக்கிறான், அதுதான் மறைத்தல். இறைவன் உயிர்களிடத்திலே மறைந்து நின்று, தன்னை காட்டாமல் மறைந்திருந்து உயிர்களை உலகத்தையே நோக்கும்படியாக செய்து இறைவனை நோக்காமல் உயிர்கள் உலகத்தையே நோக்கும்படியாக செய்து இன்ப துன்பங்களை நுகர்விக்கிறான். எனவே மறைத்தல் துள்ளிலால, மறைத்தல் துள்ளிலினால் உயிர்கள் இறைவனை நாடாமல் உலகத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன, உலக வாழ்க்கை. அப்படி உலக வாழ்க்கையிலே இந்த உயிர்கள் உழன்று இன்ப துன்பத்தை மாறி மாறி அடைவதனால் அந்த உயிர்கள் பக்குவப்படுகின்றன. உயிர்கள் இறைவனை நாடாமல் உலக சுகத்தையே, உலக போகத்தையே மேலும் மேலும் விரும்பி அதன் காரணமாக முயற்சியெல்லாம் செய்து அதன் பயனாக இன்ப துன்பத்தை அடைகின்றன. அப்படி அடைய வைப்பதுதான் மறைத்தலினுடைய நோக்கம். அப்படி இன்ப துன்பத்தை அனுபவிப்பதனால அந்த உயிர்கள் காலையில் சொன்னதை போல பக்குவம் அடைகின்றன. பக்குவம் அடைகின்றன என்றால் இந்த உலகத்தை அனுபவித்து அனுபவித்து அவற்றின் மேலே வெறுப்பு உண்டா, உவர்ப்பு உண்டாகும். ஒரு ஆம் அப்போது அது இறைவனை நோக்க தொடங்கும். இதுவரை இறைவனை மறந்திருந்த உயிர் அந்த உலக வாழ்க்கையினுடைய இழிவை உணர்ந்து இறைவனை எண்ண தொடங்கும். அப்போது அடுத்த தொழில் அருளல். அடுத்த ஐந்தாவது தொழிலாகிய அருளலை புரிகிறான். மறைந்திருந்து செயல்படுத்திய இறைவன் உயிர் தன்னை எப்போது நோக்குகிறதோ அப்போது அந்த உயிருக்கு அருள் புரிகிறான். அருள் புரிதல் என்றால் என்ன? தன்னை நாடுகிறவர்களுக்கு தன்னையே கொடுக்கிறான், தனது பேரின்பத்தை கொடுக்கிறான். அதான் அருளல், தனது பேரின்பத்தை வழங்குகிறான். உலக போகம் என்பது சிற்றின்பம், நிலையில்லாத இன்பம். அதை அனுபவித்து அனுபவித்து ஒரு உவர்ப்பு உண்டான காலத்தில் இறைவன் தன்னை நோக்க வைத்து தனது பேரின்பத்தை வழங்குகிறான். அது அருளல். ஆக வேண்டுவார் வேண்டுவதே ஈவான். எந்த உயிர் எதை விரும்புகிறதோ அதை கொடுப்பான். உலக போக வேண்டுமா, அந்த உலக போகத்திலே ஈடுபடுத்துவான். இறை இன்பத்தை நாடினால் அதை வழங்குவான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான். யார் சொல்றது? ஆமா, அப்பர் திருநாவுக்கரசர் சொல்வார். திருநாவுக்கரசர் சொல்லுது இப்படி ஐந்தொழில்கள். இந்த ரெண்டு தொழிலும் மறைத்தலும் அருளலும் உயிரிடத்தில் இறைவன் செய்கிற தொழில். உயிரிடத்திலே மறைந்திருந்து செய்வது மறைத்தல், பிறகு அந்த பக்குவப்பட்ட உயிருக்கு வெளிப்பட்டு அருள் புரிவது அருளல். அங்கே மறைந்திருந்து செய்தல் ஐந்தாவது தொழிலில் அந்த உயிருக்கு தன்னை காட்டி அருளலை செய்தல். இது இறைவனுடைய பொது இயல்பு, உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்தல். அப்படியானால் அவனுடைய உண்மையான இயல்பு என்ன? இறைவனுடைய உண்மையான இயல்பு, உண்மை இயல்பு என்னவென்றால், யாதொரு செயலும் செய்யாமல், யாதொரு வடிவமும் இல்லாமல் தனித்திருக்கிற நிலை. அதைத்தான் சச்சிதானந்தம் என்று குறிப்பிடுவார்கள். சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறான். இதை இந்த உண்மை இயல்பை ஆறாஞ்சூத்திரத்திலே சொல்லுகிறார். ஆறு ரெண்டுல பொது இலக்கணம், ஆறாவது நூற்பாவில் தான் உண்மை இலக்கணம், இறைவனுடைய உண்மை இயல்பு ஆறாவது நூற்பா. பிறகு நாம் எல்லா பொருள்களுக்கும் ஆற்றல் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். எல்லா பொருளுக்கும் ஆற்றல் அல்லது குணம் உண்டு. சடப்பொருளினுடைய ஆற்றல் சட ஆற்றல். சடப்பொருளினுடைய ஆற்றல் ஜட ஆற்றல், அதாவது அறிவில்லாத சக்தி. ஜடப்பொருளுக்கு அறிவற்ற சக்தி உண்டு. நிலம் ஜடப்பொருள், நிலம் நிலத்தினுடைய ஆற்றல் என்ன? தாங்குகிற சக்தி, அது ஜடசக்தி, அது கருவுடையாது, தாங்குகிற சக்தி. நெருப்புக்கு என்ன ஆற்றல்? நெருப்பு சுடுகிற சக்தி. நீங்கள் படித்திருப்பீர்கள் உண்மை உலகத்தில் இல்லையா, ஐம்பூதங்களினுடைய குணங்கள்லாம் படித்திருக்கிறீங்க. ஆமாம், எனவே ஜடப்பொருளினுடைய ஆற்றல் சட ஆற்றல் எனப்படும். சித்துப்பொருளினுடைய ஆற்றல், சித்து ஆற்றல், அதாவது அறிவாற்றல்.

நிற்கத்தான் அறியும். இறைவனுடைய அறிவாற்றல் தானாக அறிவது. அந்த இறைவனுடைய ஆற்றலைத்தான் இறைவனுடைய சக்தி என்கிறார்கள். சக்தி அருள், அருள் என்கிறார்கள். இறைவனுடைய ஆற்றலை, அறிவாற்றல் சிவசக்தி என்று சொல்லுகிறார்கள். சிவத்தினுடைய சக்தி சிவசக்தி. அந்த இறைவனுடைய அறிவாற்றலாகிய அதற்கு என்ன பெயர்? உயிர்களுக்காக செயல்படுகிறது. இறைவனுடைய அருளாற்றல் உயிர்களுக்காக செயல்படுகிறது. உயிர்கள் உலக வாழ்க்கையிலே ஈடுபடும் போது அந்த உயிர்களை இயக்குகிற ஆற்றல் இறைவனுடைய ஆற்றலுக்கு என்ன பேரு? திரோதான சக்தி. இந்த உலக வாழ்க்கையிலே உயிர்களை நடத்துகிற செலுத்துகிற இறைவனுடைய ஆற்றலுக்கு என்ன பெயர்? திரோதான சக்தி. தமிழிலே சொன்னால் மறைப்பு ஆற்றல், மறைப்பாற்றல். திரோதானம் என்றால் மறைப்பு, சக்தி என்றால் ஆற்றல், மறைப்பாற்றல், திரோதான சக்தி. இப்போ சொன்னேன் அல்லவா, இந்த மறைத்தல் தொழில், மறைத்தல் தொழில் என்று சொன்னேனே, அதை செய்வது இறைவனுடைய திரோதான சக்தி தான் அந்த மறைத்தல் தொழிலை செய்கிறது. உயிர்களிடத்தில் மறைந்திருந்து அவற்றை இயக்குகிறது திரோதான சக்தி. எனவே இப்போது நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது திரோதான சக்தி. நமக்கு இன்ப துன்பங்களை கொடுப்பது திரோதான சக்தி, மறைப்பாற்றல். மறைத்தலுக்கு பின்னால நடக்கிற தொழில் என்ன? அருளல். அதை செய்வது இறைவனுடைய அருள் சக்தி. அது அருட்சக்தி எனப்படும். அருட்சக்தி ஒன்று திரோதான சக்தி, மற்றது அருள் சக்தி. இந்த அருள் சக்தி யாரிடத்தில் செயல்படும்? அடியார்களிடத்தில், அடியார்களிடத்தில், ஞானிகளிடத்தில். அவர்களை நடத்துவது இயக்குவது அருள் சக்தி. நேராக அவர்களுக்கு அருளை வழங்குவது. அப்படியானால் ரெண்டு சக்திகளா இறைவனுக்கு? ஒரே சக்தி தான். இறைவனுடைய சக்தி ஒன்றே ஒன்று தான். அது செய்கிற தொழிலால ரெண்டாக சொல்லப்படுகிறது. மறைத்தல் தொழிலை செய்கிற போது திரோதான சக்தி என்ற பெயர், அருளலை செய்கிற போது அருட்சக்தி. ஒரே பெயர், ஒரே சக்தி தான். இறைவனுடைய சக்தி ஒன்றுதான். அது இரண்டு விதமாக செயல்படுகிறது. மறைந்திருந்து செயல்படுகிறது, வெளிப்பட்டு செயல்படுகிறது. அந்த திரோதான சக்தியை ஐந்தாவது சூத்திரத்தில் சொல்லுகிறார். ஐந்தாவது சூத்திரத்தில் திரோதான சக்தியினுடைய இலக்கணம். ஆறாவது சூத்திரம் என்ன சொன்ன? இறைவனுடைய உண்மை இயல். அதுக்கு முந்திய ஐந்தாவது சூத்திரத்தில் அவனுடைய சக்தியாகிய மறைத்தல் சக்தி, திரோதான சக்தியினுடைய இயல்பை சொல்லுகிறார். அது ஐந்து. பிறகு அதுக்கு முன்னால் என்ன சூத்திரம்? நாலு மூணு, ரெண்டும் நம்மை பற்றி, ஆன்மாவை பற்றி. மூன்று நாளும் ஆன்மாக்களாகிய நம்மை பற்றி, நம்முடைய இலக்கணம். வேண்டுவார் வேண்டுவதே ஈகிறார். மூன்று நாளும் உயிரை பற்றி. இப்போ அந்த ரெண்டை முடிச்சிடும். ஒரு வரி ரெண்டு கடைசியில் ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். அன்றைங்கிறது அசைச்சொல், நீக்கமின்றி நிற்கும் ஆணை, இதுதான் திரோதான சக்தி. ஆணை என்பது இறைவனுடைய திரோதான சக்தி. அதை ஆணை என்று குறிப்பிடுகிறார். ஆணை என்றால் ஆற்றல், ஆணை என்றால் ஆற்றல். இங்கே இறைவனுடைய ஆற்றல் திரோதான சக்தி. அந்த ஆணையாகிய திரோதான சக்தியினின்று

0: இல்லாமல் இருக்கிறான் இறைவன். தன்னுடைய சக்தியோடு அத ஆணையின் நீக்கமின்றி தன்னுடைய ஆற்றலை நின்று தன்னுடைய சக்தியினின்று எப்போதும் பிரியாமல் சிவமும் சக்தியும் பிரியாமல் தானே இருக்கும், பிரிந்திருக்கா, பிரியாமல் இருக்கும். அத ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அல்லவா, நிற்கும் அன்றே. எனவே இந்த இரண்டாம் சூத்திரத்துல என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்துவிதமாய் பொருந்தி நின்று அந்த உயிர்களை அவை செய்த வினைக்கு ஏற்ப பிறந்து இறந்து வரும்படியாக செய்கிறான். இந்த செயல்களையெல்லாம் செய்வது எது, இறைவனுடைய சக்தி, திரோதான சக்தி தான் செய்கிறது. ஆக நான் இதை எடுக்கிறேன் என்றால் செய்வது எது, என்னுடைய ஆற்றல், கையில் இருக்கிற ஆற்றல். எனவே செயலெல்லாம் ஆற்றல். அதனால்தான் சிவம் சும்மா இருக்கும், சிவனே என்று இருக்கிறது இல்லவா, சிவனே என்று இருத்தல் அவனுடைய உண்மை இயல்பு. ஆனால் செயல்படும் போது சக்தி, சக்தி தான் செயல்படுவது. எப்படி சூரியனுடைய ஒளிக்கதிர், சூரியன் எங்கேயோ இருக்கிறான், ஆனால் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வது எது, அவனுடைய ஒளி, ஒளிதான் தொடர்பு கொள்ளுகிறது. அதே போல இறைவனுடைய திரோதான சக்தி தான் உயிர்களோடு தொடர்பு கொண்டு செலுத்துகிறது. இதில் படித்திருப்பீர்கள் திருவள்ளுவர் பயனில் அருளது நிலை, அருளது நிலையை சொல்லுகிறாரே சூரியனை ஒப்பிட்டு, அருளது நிலைங்கிற தலைப்பில் பெருக்க நுகர வினை பேரொளியாய் எங்கும் அறுக்கனென நிற்கும் அருள் என்று சொல்லுகிறார். சூரியனை போல அறுக்கன்ன சூரியன், ஆமா, பெருக்க நுகர உயிர்கள் வினைப்பயனை பெருக்கவும் நுகரவும் அனுபவிக்கவும் வினைப்பயனை செய்வதற்கும் நுகர்வதற்கும் பெருக்க நுகர வினையை பெருக்கவும் வினையை நுகரவும் உதவி செய்வது எது போல என்றால் அறுக்கனென சூரியனை போல. ஆக சூரியன் ஒளியினால்தான் நாம் வினைகளை செய்கிறோம், நாம் உலகத்தை அனுபவிக்கிறோம். சூரிய ஒளி இல்லை என்றால் உலகத்தை அனுபவிக்க முடியாதே. எனவே உலகத்திலே நாம் செயல்படுவதற்கும் நுகர்வதற்கும் சூரிய ஒளி துணை செய்வதை போல இறைவனுடைய அருள்தான் நம்மை நுகர வைக்கிறது, செயல்பட வைக்கிறது. ஆதலால் எதுக்காக சொல்ல வந்த, அந்த ஆணை, ஆணையின் அப்படிப்பட்ட ஆணை என்றால் என்ன பொருள், திரோதான சக்தி. அதிலிருந்து நீக்கமின்றி பிரிவில்லாமல் இருக்கிறான். ஆக சிவனுக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம், சிவனுக்கும் சக்திக்கும் குணம் குணி சம்பந்தம். குணியாக இருப்பது இறைவன், அவனுடைய குணமாக இருப்பது ஆற்றல், அருளாற்றல். திரோதான சக்தி குணம், இறைவன் அந்த குணத்தை உடைய குணி. இந்த இரண்டும் பிரிப்பில்லாம தான் இருக்கும். குணம் குணி, எந்த பொருளை விட்டும் அதனுடைய குணம் பிரியாது. குணத்து குணியோடு பிரிப்பில்லாமல் இருப்பது குணம். நம்முடைய குணம் என்ன, உயிர்களாகிய நம்முடைய குணம் என்ன, என்ன குணம், அறிவு. அறிவு அது நம்மை விட்டு பிரிகிறதா, பிரிவில் பிரியாது. உயிரை விட்டு அறிவு நீங்காது. குணம் குணி, அந்த சம்பந்தத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். தாதான்மியம், தாதான்மியம், தாதான்மியம். தாதான்மியம் என்றால் ஒரு பொருளே குணம் என்றும் குணி என்றும் இரண்டாக சொல்லப்படுதல். ஒரு பொருளே குணம் குணி என இரண்டாக பிரிப்பின்றி நிற்கும். இதற்கு முன்னால் இதே சூத்திரத்தெல்லாம் முதல்ல பார்த்தது, ரெண்டு பொருள் பிரிப்பின்றி நிற்பதற்கு என்ன பேரு? இரண்டு பொருள்கள், அது அச்சுவிதம். இரண்டு பொருள்கள் பிரிப்பின்றி சேர்ந்திருந்தால் அந்த சம்பந்தம் அத்துவிதம். ஆனால் ஒரு பொருளே இரண்டாக பிரிப்பின்றி சேர்ந்திருந்தால் அது தாதான்மியம். இப்படி ஒரு சூத்திரத்துக்குள்ளேயே ரெண்டு சம்பந்தம். எனவே நமக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவிதம். இறைவனுக்கும் அவனுடைய திருவருளுக்கும் உள்ள சம்பந்தம் தாதா.
1: ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் கொடிக்கவி சிந்தனையில் இருந்து வருகிறோம் இல்லையா? எம்பெருமானுடைய சிறப்பு தன்மையாவது அவன் சிவசத்தாக இருப்பது. அவன் சிவசத்தாக இருப்பது. அவனுடைய எண்பான் குணங்களையும் அந்த எட்டு குணங்களையும் மூன்று குணங்களாக அடக்கிவிடலாம். சத்து சித்து ஆனந்தம். எண் குணங்களையும் மூன்று குணங்களில் அடக்கலாம். சத்து சித்து ஆனந்தம் என்று அந்த மூன்று குணங்களையும் இரண்டு குணங்களில் அடக்கிவிடலாம். சத்து சித்து என்பது அந்த மூன்று குணங்களையும் இரண்டு குணங்களில் அடக்கிவிடலாம். சத்து சித்து. சிவம் என்பது அவன் சித்து என்பதை குறிக்கிறது. சிவம் என்றால் சித்து பொருள், பேரறிவு உடைய பொருள். சிவம் என்பது பேரறிவுடைய பொருள். சத்து என்பது சத்து பொருள் என்றால் என்ன? சத்து என்றால் என்ன? நாமந்தான் நிலையானவர்கள். நிலை மாறுபாடு அடையாத உள் பொருள் அதான் என்னது? சத்து. நிலை மாறுபாடு அடையாத உள் பொருள் அதான் சத்து. அடுத்த விஷயம் என்னன்னா, அவன் மனம் வாக்கு அதீதன். அவனுக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர்னா மனம் வாக்கு அதீதன். அதீதன் என்றால் மனவாக்கினால் எட்ட, மனவாக்கிற்கு எட்டாதவன். மனவாக்கிற்கு எட்டாதவன். வாக்கிற்கு எட்டாதவன் என்ன அர்த்தம்? வாக்கிற்கு எட்டாதவன் என்றால் பாச ஞானத்தால் உணரப்படாதவன். பாச ஞானத்தால் உணரப்படாதவன். பாச ஞானம் என்றால் பாசக்கருவியினால் ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி, வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி புராணம் கலைஞானம் மந்திரம் நால்வகை வாக்குகள், இவற்றின் இந்த நால்வகை வாக்குகளுடைய பகுதியை தான் இதெல்லாம். இது எல்லாவற்றிலும் பெறக்கூடிய ஞானம் என்னது? பாச ஞானம் தான். இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னதுன்னா சொல் பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். நால்வகை வாக்குகளும் அதன் பகுதிய வாகிய அதனுடைய பகுதிகளாக சொல்லப்படுகின்ற இதெல்லாம் வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி புராணம் கலைஞானம் மந்திரங்கள் ஆகியவையெல்லாம் பொருள் பிரபஞ்சமாகும். சொல் பிரபஞ்சமாகும். ஆகியவையெல்லாம் சொல் பிரபஞ்சமாகும். ஆகியவையெல்லாம் சொல் பிரபஞ்சமாகும். இதுல பிருத்திவியிலிருந்து நாதமீரான எல்லா தத்துவங்களும் பொருள் பிரபஞ்சமாகும். கடைசியில முடியறது என்னது? பிருத்திவி தத்துவம் இல்லையா, நிலம். அதுல இருந்து மேல என்னது கடைசி தத்துவம்? என்னது? நாத தத்துவம் இல்லையா. என்ன ஆக நீளம் முதலாக பிரிதி நாதம் ஈராக உள்ள தத்துவங்கள் எல்லாம் பொருள் பிரபஞ்சமாகும். எல்லாம்
பொருள் பிரபஞ்சமாகும். ஆக இவற்றிலிருந்து பெறக்கூடிய அறிவு, இதிலிருந்து சொல் பிரபஞ்சத்திலிருந்தும் பொருள் பிரபஞ்சத்திலிருந்தும் பெறக்கூடிய அறிவு எல்லாம் என்னது? பாச ஞானம். இவற்றிலிருந்தெல்லாம் பெறக்கூடிய ஆன்மாவின் ஞானம் பாச ஞானம். பாச ஞானம் என்பது ஆன்மாவின் ஞானம்தான். பெறக்கூடிய ஆன்மாவின் ஞானம், இவற்றிலிருந்து பெறக்கூடிய ஆன்மாவின் ஞானம் பாச ஞானம் எனப்படும். அதுக்கப்புறம் இந்த ஆன்மா சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஆக இந்த கருவிகள் எல்லாம் நமக்கு துணை செய்வதற்கு கொடுக்கப்பட்டவை, நமக்கு துணையாக இறைவனால் படைக்கப்பட்டவை அந்த கருவி கரணங்கள் எல்லாம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த கரணங்களை எல்லாம் நம்ம இப்ப இருக்கிற நிலைமை என்ன நிலைமை? அவைகளுக்கு நாம் அடிமையாகி உள்ளோம். நமக்கு துணையாக படைக்கப்பட்ட இந்த கருவிகளுக்கு நாம் என்ன ஆயிடுறோம்? அடிமையாகி உள்ளோம். ஆனா ஒரு பக்குவ நிலை வந்த பிறகு இந்த ஆன்மா என்ன எதை உணர ஆரம்பிக்கிறது? தனக்கும் பாசப்பொருள்களுக்கும் உள்ள தொடர்பை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். சிந்தித்து அது அப்புறம் என்ன முடிவு எடுக்கிறது? ஆகா, இந்த கருவிகளுக்கு நாம் அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளை அடக்குவதற்குரிய தகுதி யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. அதனால் அவை இவையெல்லாம் கீழானவை. நாம் அவற்றை அடக்கி ஆளக்கூடிய தன்மை உடையவை உடையவர்கள் என்பதை இந்த ஆன்மா உணர்ந்தபின் அதுக்கு ஒரு அறிவு உண்டாகிறது. கருவிக்கரணங்கள் தனக்கு கீழானவை, தன்னால் தனக்கு கீழானவை, தன்னால் அடக்கி ஆள்வதற்கு உரியவை, தன்னால் அடக்கி ஆள்வதற்கு உரியவை, நம்மை வசப்படுத்துபவை அல்ல. இத புரியும் என்ன? வெறும் பாச ஞானத்துல மட்டும் இருக்கும் பொழுது நமக்கு இந்த எப்படிதான் இருக்கிறோம். எந்த நூலறிவை எல்லாவற்றையும் கற்று சேர்ந்தாலும் அந்த பாச ஞானத்தை வச்சு பதிய அறிய முடியாது. அதான நாலாம் சூத்திரம் மெய்கண்ட தேவநாயனார் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவங்க குலக்குரு என்ன இந்த சின்ன குழந்தை நடத்துதான், நிறைய பேர் உபதேசம் பெற்றிருக்கிறார்களா, அங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்க்கணும்னு வந்து எட்டி பார்க்கிறார். அப்பொழுது இந்த குழந்தை எதை நடத்தி கொண்டிருக்கிறது? நாலாஞ்சு சகசமலத்து உணராது என்று அந்த பகுதியை நடத்தி கொண்டிருக்கிறது. இவர் வந்தவர் சகசமலமாவது யார்? உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது? அவரை அப்படியே ஏற இறங்க ஒரு பார்வை, அவ்வளவுதான். அவர் யாரு? சகலாகம பண்டிதர், அப்பாவுக்கும் குரு, குலக்குரு. எல்லா வேதம், சாஸ்திரம், புராணம், ஸ்மிருதி, மந்திரங்கள் எல்லாம் அவருக்கு. ஆமா, எல்லாத்திலையும் பாண்டித்யம் பெற்றவர். அது கூட கதை வழியாக, செவி வழியாக ஒரு கதை சொல்லது உண்டு. அவர் வந்தார்னா அவர் பின்னாடி ஒரு வண்டி வருமா, அதுல எல்லா வகை நூல்களும் இருக்குமா. யாராவது என்ன கேட்டா அந்த நூல்ல அந்த பக்கத்துல இருக்கு பாத்துக்கோம் வரோம், அவ்வளவு பாண்டித்யம் இருந்தது. அப்ப இங்க என்ன புரியுது? பாச ஞானம் கொண்டு பதியை அறிய. அதனாலதான் அவர் வந்து அவ்வளவு தூரம் இந்த குழந்தை என்ன சொல்றது பாப்போன்னு வந்து நிக்கிறார். அது நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.
சாச ஞானம் கொண்டு பாரியை அறிய முடியாது. அந்த ஒரு பார்வையே அவருக்கு என்ன பண்ணுது, தீட்சை, அது நயன தீட்சையாக அமைகிறது. அப்படியே அந்த குழந்தையின் கால்களில் உலர அங்க அவ்வளவுதான். அவர் வந்து அங்க வயதுக்கு இடம் இல்லை, பாண்டியத்துக்கு பாண்டியத்திற்கும் இடம் இல்லை. அவரை ஆட்கொள்கிறார் மைகண்டா. அதனால எவ்வளோ பெரிய நூலறிவு இருந்தாலும் இல்லையா, அங்கு பதியை உணர்வதற்கு அது முழுமையாக துணையை செய்யாது. தனக்கு கீழானவை தன்னால் அடக்கி ஆளப்படுபவை, நம்மை வசப்படுத்துபவை அல்ல என்பதை இந்த ஆன்மா உணர்கிறது, படிப்படியாக உணர்கிறது, படிப்படியாக உணர்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் இந்த ஆன்மா தன்னை தலைவனாக கருதுகிறது, தன்னை தலைவனாக கருதுகிறது. இது வரதே பெரிய காரியம். இந்த பாசக்கருவிகளை உணர்ந்து அதுல இருந்து அதனுடைய உண்மையை புரிந்து மேல வர்றதே பெரிய காரியம். அதுக்கப்புறமும் நானே பிரம்மம், தன்னை தலைவனாக கருதுகிறது. நானே பிரம்மம் என்று தலைப்படுகிறது, நானே பிரம்மம் என்று தலைப்பட செயல்பட தொடங்குகிறது. ஆன்மாவின் இந்த ஞானம் பசு ஞானம் எனப்படும். ஆன்மாவின் இந்த அறிவு பசு ஞானம் எனப்படும். அப்ப இந்த பசு ஞானத்துல கருவிக்கரணங்களை நன்றாக உணர்ந்திருக்கும், ஆனால் திருவருளை உணராத நிலை. முதல் நிலை ஒன்னையும் உணராத நிலை. நம் போன்றோர்களின் நிலை வந்து இந்த கருவிக்கரணங்களை விட்டு நீங்காத நிலை. அப்புறம் மூன்று நிலைகள், கருவிக்கரணங்களை உணர வேண்டும், அப்புறம் தன்னை உணர வேண்டும், அப்புறம் தலைவனை உணர வேண்டும். ஆக இந்த மூன்று படிமுறைகளிலும் மேலே சென்றால்தான் அது பேரின்பத்தை துய்க்க முடியும் இல்லையா. இப்போ எதை உணர்ந்து விட்டது, கருவிக்கரணங்களுடைய செயல்பாடுகள், நமக்கும் அந்த கருவிகரணங்களுக்கும் உள்ள தொடர்பு, இதையெல்லாம் நன்கு உணர்ந்த ஆன்மா கொஞ்சம் முன்னேற்றம். ஆனா அதுக்கப்புறம் திருவருளால் நாம் இயக்கப்படுகிறோம், திருவருளே எல்லாம் என்பதை உணர்வதில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுது, நானே எல்லாம் என்ற அந்த நிலைமையை அடைகிறது. அப்பொழுது அதற்குள்ள ஞானம் பசு ஞானம் எனப்படும். பசு ஞானத்துல இந்த ஆன்மா அந்த ஞானத்தை வச்சு இது என்னத்தை உணருது, இதால் எதை உணர முடியவில்லை, திருவருளை உணர முடியவில்லை. அங்கதான் அதுல உள்ள சிக்கல், திருவருளை அது உணர்வதில்லை. அப்ப இதுவும் குறைபாடு உடைய அறிவு. இந்த ஆன்மாவின் இந்த அறிவும் என்னது, குறைபாடு உடையது. இதுவும் ஊனமுடைய அறிவாகும், இதுவும் ஊனமுடைய அறிவாகும். அப்புறம் இது படிப்படியாக பக்குவப்பட்டு அதுக்கப்புறம்தான் எதை உணர்து, தாம் திருவருளாலேயே செலுத்தப்படுகிறோம், எல்லாம் திருவருள் மயமே என்பதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறது.
எல்லாம் திருவருளை. ஏதேது சொன்னாலும், ஏதேது செய்தாலும், ஏதேது சிந்தித்து இருந்தாலும், மாதேவா எல்லாம் நின் அருளே என்று கண்டு தன் செயலே ஏதுமில்லை என்ற நிலையை அடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் பக்குவப்பட்டு என்ன பண்ணுது, ஏதேது சொன்னாலும், ஏதேது செய்தாலும், ஏதேது சிந்தித்து இருந்தாலும், எல்லாம் மாதேவா நின் அருளே என்று எல்லாவற்றையும் அருளாக காணக்கூடிய அந்த தன்மையை அடைதல், அதுதான் எனது. அப்படி பெற அந்த அறிவு தான் எனது பதி ஞானம். அந்த அறிவு தான் எனது பதி ஞானம். இந்த வாக்கு என்பது என்னன்னு பார்த்தோம், அதுபடி மனம் என்ற சொல்லினால் குறிக்கப்படுகிற ஞானம் பத்து ஞானம். மனம் என்ற சொல்லினால் குறிக்கப்படுகிற ஞானம் பத்து ஞானம். நம்ம சிவபுராணத்துல பாடுறோம் இல்லையா, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அதுல மாற்றம் என்பது என்னன்னா பாச ஞானம். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, அதுல மாற்றம் என்பது பாச ஞானம், மனம் என்பது பசு ஞானம். ஆக பாச பசு ஞானங்களை, பாச பசு ஞானங்களுக்கு அகப்படாதவனே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அதே மாதிரி உண்மை விளக்கத்துல பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் ஒரு இல்லையா, பஞ்சாக்கரத்தை பஞ்சாக்கர திருமேனி கொண்டு பஞ்சாக்கரத்தையே அம்பலமாக கொண்டு உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் ஆடுகின்றார். அதுல உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வருது இல்லையா, உரை என்பது எதை குறிக்கிறது, பாச ஞானம். உணர்வு என்பது பசு ஞானம். உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் என்பதுல உரை என்பது பாச ஞானம், உணர்வு என்பது பசு ஞானம். அதனால வாக்கு மனோ அதீதன், வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டப்படாதவன். ஆனால் கோசரன், கோசரன் என்றால் எட்டப்படுபவன், அகப்படுபவன். வாக்கு மனோ அதீதன், வாக்கு மனோ அதீதனா பாச பசு ஞானங்களுக்கு எட்டாதவன், பாச பசு ஞானங்களுக்கு எட்டாதவன். அப்புறம் கோசரன், கோசரன் என்றால் எட்டுபவன். எதுக்கு எட்டுபவன், பரிஞானத்துக்கு எட்டுபவன். பரிஞானத்தால் அவனை அடைய முடியும். பரிஞானம் என்பது எல்லாம் திருவருளே என்று எண்ணக்கூடிய, திருவருளையே துணையாக கொண்டு வாழும் வாழும் அறிவை பெறுவதுதான் எனது பதிஞானம் பெறுதல். பதிஞானம் பெறுதலாவது எல்லாம் திருவருளே என்று அவனிடம் பூரணமான சரணாகதி. இல்ல என்ன பாடல் வரும், அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குந்தையனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும். அதுதான் எனது பரிஞானம் பெற்ற நிலை. ஆவி உடல் உடமை எல்லாம் என்னுடைய, எனக்கென்று எந்த செயலும் இல்லை, எனக்கென்று எந்த சிந்தனையும் இல்லை இல்லையா, எல்லாம் நீயே, நீயே செய்தும் செய்வித்தும் இருக்கின்றாய். நீயே எல்லாவற்றையும் செய்தும் செய்வித்தும் இருக்கின்றாய். அதுதான் பரிஞானம் பெற்றவின் இந்த ஆன்மாவின் நிலை. எல்லாம் உன் செய்தீன்,

0: அதனால அவனை என்ன சொல்றோம், கோசரன் என்று சொல்லுவோம். இப்போ சில மதவாதிகள் இருக்கிறார்கள், இந்த மாயாவாதிலாம் என்ன பண்ணுவானா, அவன் அகப்படவே மாட்டான், இந்த ஆன்மாக்களால் அவனை உணரவே முடியாது, ஆன்மாவின் அறிவுக்கு அவன் எப்பொழுதுமே எட்ட மாட்டான், அதனால கோசரன் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார். யாரு? மாயாவாதி. இந்த சிவசமவாதின்னு இருக்கிறாங்க, அவன் என்ன பண்ணுவானா, பசுஞானத்தாலே அவனை அறிய முடியும் என்று அவர்கள் அவர்களுடைய வாதம். மற்ற கரணங்களை எல்லாம் கீழானவை நாடினாலே எல்லாம் முத்திய நிலை, அதை வச்சே அவனை அறிந்து கொள்ளலாம் என்பவர்கள் யாரு? சிவ சமவாதி. அப்புறம் நம்ம தாத்திகர் இருக்காங்களே, இந்த வைசேகியம் ஐயாயிகம்லாம் பிரிவு இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்பொழுதுமே இந்த மனம் கூடிய வழி அறிவு கிடைச்சிடும், இந்த ஆன்மாவுக்கு மனம் கூடிய வழி அறிவு கிடைச்சிடும். அப்ப அதை வச்சு எப்படி பிற உலகத்து பொருட்களை அறியறாங்களோ அதே மாதிரி இறைவனையும் அறிந்து கொள்வார்கள் என்று அவர்கள் வாதிடுவார்கள். இப்ப இவர்களை எல்லாம் மறுத்துதான் முதல் இரண்டு ஞானங்களுக்கும் அகப்படாதவன் ஒருவாற்றாலும் அறியப்பட மாட்டான், ஆனால் ஒருவாற்றால் அறியப்படுபவன், பரிஞானத்துக்கால் அவன் அறியப்படுபவன் என்ற கருத்தினை இந்த மதத்தாரையெல்லாம் இவருடைய கருத்துக்களை எல்லாம் மறுக்கும் வகையாக மூன்றாவது பாடலை, கொடிக்கவின் மூன்றாவது பாடலை அமைக்கிறார். அவன் எக்காலத்தும் தாக்காது நிற்பவன், வாக்காலும் மனத்தாலும், அதை நம்ம பார்த்துட்டோம், தாக்காது உணர்வறிய தன்மையனை, அவனை எக்காலத்தும் உணர முடியாது. அப்புறம் அவன் எப்படி தொழில்களை ஆற்றுகின்றான், ஆக்காது ஆக்கி, நோக்காது நோக்கி, நொடியாது நொடித்து, தாக்கரவே நிற்கின்றான். அதுதான் அவன் அவனுடைய தன்மை இல்லையா. எதையுமே அவன் நம்மை மாதிரி கருவி கரணங்களை வைத்து அவன் செய்வதில்லை. அவன் தொழிலை எப்படி செய்கிறான், செய்தாலும் அதனால் அவன் விகாரம் அடையான் இல்லையா. எப்படி இரும்பை காந்தம் வலித்து இழுக்கும் பொழுது எந்த விகாரம் அடைவதில்லையோ அவ்வாறே அவன் இந்த உயிர்களை ஈர்த்திருந்தால் அவன் எந்த விகாரமும் அடைவதில்லை. அதனை அது நம்ம இதுல வர்றதுதான், உதாரணம் மேற்கோள் திருஞானபுரத்துல வர்றதுதான், அப்படியே வராது. நான் அங்க இங்கேயுமா சேர்த்துடுறேன், நொடியாது அதை ஆக்காது ஆக்கி, நோக்காது நோக்கி, நொடியாது நொடித்து, நொடித்துனா அழித்து, நொடித்தான் மலை, நொடித்தான் மலை உத்தமனைங்கிறார் இல்லையா சுந்தர, தானனை முன்படைத்தான் அதுல சொல்றா இல்லையா, நொடித்தான் மலை உத்தமனை. நொடித்தான் மலைனா என்னது, உயிர்களை ஒடுக்கு போவன், அவன் இருக்கக்கூடிய மலை பேரு நொடித்தான் மலை. அதனால நொடியாது நொடித்து அப்படின்பார் மைகண்டார், நொடியாது நொடி, இவ்வளவு பண்ணாலும் அவன் தாக்கரவே நிற்கின்றான் இல்லையா. அப்படிப்பட்டவனை அதை நுணுகி, அவனை நுணுகி ஆராய்பவர்கள், அந்த பரிஞானத்தால் அவனை காண்பவர்கள், பரிஞான கண் கொண்டு அவனை காண்பவர்கள் இல்லையா. அப்படி கண்டால்தான் இப்படியே நின்னிறத்தன் இல்லையா என்பதை எழுதி காட்ட போனாதே. அவன் அருளே கண்ணாக காணினால் அவனை உணர முடியாது. அவன் அருளே கண்ணாகங்கிறதுதான் திருவருள் ஞானம், பரிஞானம், திருவடி ஞானம் எல்லாமே ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. திருவருள் ஞானம், பரிஞானம், திருவடி ஞானம் எல்லாமே என்னதான், பரிஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் சொற்கள், ஒரே பொருளை சொல்லக்கூடிய சொற்கள். அப்படிப்பட்டவனை நோக்கி, அவனை பரிஞானத்தால் உணர்ந்து அவன் நம்முடைய அறிவில் பிரியாமல் இருப்பதை, நம்முடைய அறிவில் என்றும் அவன் பிரிவர். இப்ப மட்டும் பிரிஞ்சா இருக்கான் இல்ல, ஆனா இப்பவும் எப்படி இருக்கான், மலரும் மனமும் போர் இல்லையா, வீணையும் நாதமும் போர் இல்லையா, பழமும் சுவையும் போர் கலந்துதான் இருக்கிறான். ஆனா நாம் நமக்கு அது பழமும் தெரிய மாட்டேங்கு சுவையும் தெரிய மாட்டேன். இப்பமும் அப்படித்தான் இருக்கிறான், ஆனா இப்பொழுது நமக்கு அது புரிய மாட்டேங்கு உணர முடியவில்லை. அந்த பக்குவப்பட்ட பரிஞான நிலையை அடைந்தவர்கள் ஆகா பழமும் சுவையும் போலெல்லாம் நம்ம கலந்திருக்கிறத அப்படியே உணர்வார்கள். அந்த நிலைமைக்கும் அவன் எப்பொழுதும் அப்படிதான் இருக்கான். அதை உணர்ந்த நிலைதான் என்னது, பரிஞானம் கைவரப்பெற்ற நிலை. நம்முள் ஒன்றாக இருக்கின்றார், வேறாகி நின்று நமக்கு அறிவிக்கின்றார், உடனாகி நின்று நம்மை அனுபவிக்க செய்கின்றார் இல்லையா, உடனாகி நின்று நம்மை அனுபவிக்க செய்கின்றார். அப்போ இதையெல்லாம் உணர்ந்த வர நிலையில எந்த நிலையில இந்த ஆன்மா உணரும், பரிஞானம் கைவரப்பெற்ற நிலையில தான் அவன் செய்யக்கூடிய இந்த உபகாரங்களை எல்லாம் அது உணர்ந்து அது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், உருகுகிறது. அதை உணர்ந்து உருகுகிறது. அப்ப அவன் தம்மில் பிரியாமை இருப்பதை அது உணர ஆரம்பிக்கிறது. அவன் நம்மை விட்டு பிரிவதில்லை இல்லையா. இந்த உலக போகங்களை பெறுவதற்காக நாம எவ்வளவோ பிரயத்தனங்களை பண்ணுகிறோம் இல்லையா, அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நாம போராடுகிறோம். நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தான் போராடுகிறோம். அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது, அந்த போராட்டத்துல நம்ம வெற்றி பெறுவோமா பெற மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியாது. நமது உரிமை அவனை அனுபவிப்பதற்கு நமக்கு முழுமையான உரிமை உள்ளது. இந்த உரிமைக்கு எந்தவித போராட்டமும் அவசியம் இல்லை, அவன் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். எத்தனையோ வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம், எத்தனை எத்தனையோ உரிமைகளை பெறுவதற்காக வாழ்க்கையில போராடுகிறோம். மிகப்பெரிய உரிமை இல்லையா, திட்ட முடியாத உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த பேரின்பத்தை துய்ப்பதற்கான உரிமை நமக்கு உள்ள, அவன் அதை வழங்குவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கின்றான். என்ன கொடுமை பாருங்க இல்லையா. அதனால இந்த பரிஞானம் பெற்றவர்களை தான் இதை உணர்கிறார்கள். வந்து முந்துமீனை ஓடி சென்று முந்தி போய் அந்த உரிமையை அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று நம்மையும் அழைக்கிறார். ஏன்னா பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்பத்தை நம்ம வாழ்நாள்லயும் பார்ப்போம். சாதாரண ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் இருந்தா நமக்கு உடனே நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், நம் பேத்தி பேரர்களுக்கு கொடுக்கணும்னா நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நமக்கு அப்படி ஒரு நினைவு வரும். நமது அருளாளர்கள்லாம் தாங்கள் அனுபவித்த அந்த பேரின்பத்தை இந்த உயிர்களுமே அனுபவி, இவ்வளவு பேரின்பம் இல்லையா, இதை இந்த உயிர்களும் அனுபவிக்க வேண்டுமே என்ற எண்ணம் அந்த அருள் அவர்களுக்கு தலைப்படுகிறது. அதனால நம்ம உமாபதி சிவன் என்ன சொல்றாருன்னா, நம்மில் பிரியாமை, நம் அறிவில் அவன் பிரியாமை இருப்பதை அதை பிரித்து உணர்ந்து, நம் அறிவில் அவன் பிரியாமல் இருப்பதை அதை முழுமையாக நுணுகி ஆராய்ந்து உணர்ந்து இந்த உயிர்கள் உய்யும்படி, அந்த பரிஞானத்தை இந்த உயிர்கள் பெறும்படி கொடுங்க. அந்த திருமலத்தை குளிக்கும் உயிர் என்று சொன்னார் அல்லவா, அந்த உயிர் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தினால் கொடியினை ஏற்றினாராம் என்பதாக இந்த பாடல வைக்கிறார். நம்ம ஒன்பதாம் சூத்திரத்திலையும் பார்க்கிறோம் இல்லையா, ஊனக்கன் பாசம் உணரா பதியை. ஊனக்கன் என்பது என்னது, பாச ஞானமா பதிஞ்சா பத்து ஞானமா? ஊனக்கன் என்பது பசு ஞானம். ஊனக்கன் பாசம் உணரா பதியே என்ன, ஊனக்கன் என்பது என்ன ஞானம்? பசு ஞானம். அதுவும் ஊனமுடைய அறிவு தான் இல்லையா? அவனை உணராத அறிவு அத்தனையும் ஊனம் தான, குறைபாடு உடைய அறிவு தான். ஊனக்கண் பாசம் உணராப்பதியே ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. அந்த ஞானக்கண் என்பதா பதி ஞானம். பாட்ட பாத்தீங்க, மூணாவது பாடல். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலத்தும் தாக்காது உணர்வறிய தன்மையனை நோக்கி. அதுல அந்த பிரித்துன்னு இருக்கு இல்லையா, அது இடையினறி தான் வரும். நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை குறிக்கும். அந்த குறிக்கும்னு வர்றதுனால இங்க என்ன பண்ற, குறித்துன்னு வர்றதுனால இங்க என்ன பண்ணிருக்காரு, பிரித்துன்னு வரும். இல்லாட்டா அதை அந்த உணர்வினை பிரித்து அதை, அதாவது என்னன்னா அதை முழுமையாக கொண்டு அந்த உணர்வினை தம்மில் அவன் பிரியாமல், தம் அறிவில் அவன் பிரியாமல் இருப்பதனை முழுமையாக உணர்ந்து அதை உணரும், உணரக்கூடிய அந்த பரிஞானம் இந்த உயிர்களுக்கு வாய்க்கும்படி கொடி. இதுல அந்த கொடியேற்றத்தின் தன்மை என்ன அப்படிங்கறத உங்களோட வருதுல இல்லையா, அந்த கொடிச்சீலை திரோதானம். கொடிச்சீலை திரோதான சக்தி, கொடிச்சீலை திரோதானம். அதில் வரையப்பட்டுள்ள ரிஷபம் இடபம் ஆன்மா, அதில் வரையப்பட்டுள்ள இடபம் ஆன்மா. அப்புறம் அதுல ரெண்டு கயிறு இருக்கும், ஒன்னு தர்ப்ப கயிறு இன்னொன்னு நூல் கயிறு. தர்ப்ப கயிறு ஆணவம், தற்பை தற்பை கயிறு, இன்னொன்னு நூல் கயிறு, அது திருவருள். அப்புறம் கொடிமரத்தின் அடிபாகம் கேவல நிலை, கொடிமரத்தின் அடிபாகம் கீழையும் நிறைய போயிருக்கும். அடிபாகம் கேவல நிலை, நடுபாகம் சகல நிலை, சகலம் சகல நிலை. நூல் கயிறு திருவருள் இருக்கீங்களா? இன்னும் இதுல வந்து ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாலாம் சொல்றாங்க, அது ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடி உரை சொல்கிறாங்க இல்லையா. அப்ப அந்த கொடி ஏற்றபின் இல்லையா, இனியோர் இடையூறியிலோ செல்வோம்னா செல்வோமே, யாத்திரை பத்தில படிறோம் இல்லையா, என்று அந்த கொடி ஏற்றி முடிஞ்சோன்னா அந்த ஆன்மா என்ன பண்ணுது, அப்படியே சுத்த வெளியில் இத அந்த தப்பை கயிறு இருக்க ஆணவன் சொல்றனா இத்தை விளைவித்தல் மலம்னு படிக்கிறீங்க இல்லையா. நம்ம ஞாபகரச பெருமான் அந்த சூளை நோயை பற்றி அந்த கூட்டாயினவார் பதிகத்துல அதனுடைய கொடுமைகளை எல்லாம் நிறைய பாடல்கள்ல சொல்ற. கடைசியில அந்த பதியம் பாடி முடிச்சவொன்னா என்ன ஆயிருது, அவனுடைய அருளுக்கு ஆட்பட்டு விடுகிறார். அதுக்கப்புறம் அவர் நிலைமைய வேற. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூளை நோய்க்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன், அந்த சூளை நோயினுடைய கொடுமைய ஒவ்வொரு பாடல்லையும் இல்லையா என்ன சொல்றார், நிறைய சொல்றார் இல்லையா, புரட்டி அறுத்து ஈர்த்திட அப்படிம்பாரு. விழுந்தும் புரண்டும் எழுந்தும் விழுந்தால் என் வேதனையாயின நீக்கிடார். அவ்வளவு கொடுமை இல்லையா, அந்த சூளை நோயினுடைய கொடுமைய தாங்க முடியாம ஆச்சேன் ஆச்சேன் ஆச்சேன்னு அலற, அவ்வளவு கொடுமையானது இல்லையா. கூற்றுவன் மாதிரி என்னை குமைக்கிறது என்றெல்லாம் சொல்வார். சொல்லிட்டு அவனுடைய அருளை பெற்றதின் அந்த பதியத்தை பாடி முடிச்சவன அது இருக்கிற இடம் தெரியாம மறைந்து விடுகிறது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த எதுக்கு? இந்த சூளை நோக்கி யான் செய்யக்கூடிய கைமாறு. ஏன்னா இதத்தான், இதுதான் என்ன என் பெருமானிடம் கூட்டுவித்தது என்று சொல்றோம். அதுபடி இத்தை விளைவித்தல் மலம் என்பதனால இந்த ஆணவம் இந்த இடத்துல எதாவது பேசப்படுகிறது. மேலே அதுவும் ஏத்துறதுக்கு ஒரு இதா இருக்கு. அது மாதிரி அப்படியே போய் அந்த ஆன்மாவானது அந்த சிதாகாசத்தில் அவனோடு இணைகிறது. எந்தவித இடையூறும் இல்லை. செல்வோம் நாம் செல்வோமே என்று அது அப்படியே கொடிக்கம்பத்தில் ஏறி அங்கு போய் அந்த பரமானந்த வெளியில் அவனோடு இணைகிறது. அதுதான் அந்த கொடியேற்றத்தினுடைய தன்மை. இன்னும் அதுக்கெல்லாம் நிறைய விரிவாக சொல்வார்கள். அதுல வைக்கக்கூடிய அந்த கட்டைகள், சூரிய சந்திரங்கள், இந்த மேல வச்சிருக்க கட்டை, அப்படி கீழே அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. பெரிய திருத்தலங்களெல்லாம் கொடியேறும்போது அதை வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய நிறையவே அதுக்குரிய முறைகள் உண்டு.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: ஞானப்பயிற்சி. ஞானப்பயிற்சி என்ன என்றால், இந்த ஓதுதல் நிற்றல் மேற்கொள்கின்ற பொழுது இந்த அனுபவம் விட்டு நீங்காவதற்கு நாம் வேற சிலவற்றை செய்ய வேண்டும். என்ன என்றால், இந்த ஞான பயிற்சியோடு திருவடி வழிபாடு. திருவடி வழிபாடு என்ன அப்படின்னா, காலையில சாயங்காலம் அனுஷ்டானம் செய்யணும். குருநாள் கட்டாயம் தீட்சை பெற்று அனுஷ்டானம் செய்யணும். அனுஷ்டானம் அல்லது சந்தி என்று சொல்லுவோம். சந்திங்கிறது என்னன்னா, ரெண்டு பொழுது சந்திக்கின்ற நேரம் தான் சந்தி. காலையில விடி காலையிலும் பகலும் சந்திக்கிறது. காலை உதய காலத்துல நண்பகலும் ஒரு சந்தி, மாலை இரவும் பகலும் சந்திக்கிறது ஒரு சந்தி. மூன்று சந்திகள் முச்சந்தி இருக்கும் இல்லையா, அது மாதிரி மூன்று சந்தி. மூன்று சந்தியில மூன்று சந்தியிலையும் அனுஷ்டானம் பண்ணணும். மூணு நேரத்துல பண்ணாதவங்க கூட ரெண்டு நேரத்துல செய்ய வேண்டும். இதெல்லாம் பேரு வேலை பிரதேசிகருக்கு பத்தாம் சண்டிதானம் உபதேசித்த ஒரு நிலை அனுஷ்டானம். இங்கே நம் நிற்றல் ஓதுதல் என்பவற்றை மேற்கொள்ளும் ஞான பயிற்சியுடன் திருவடி வழிபாடு சந்தியாகாலங்கள், அதாவது காலை 6 மணி சூரியத்துக்கு முன், மாலை 6 மணி சூரிய அஸ்தமன காலத்துக்கு முன்பு செய்யும் அனுஷ்டானம் என்னும் கிரியைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். இப்ப உங்கள அனுஷ்டானம் பண்றவங்க இருப்பீர்கள். நமக்கு வந்து அனுஷ்டானம் சொல்லும்போது மந்திரம் சொல்லுவாங்க, குருநாள் சொல்லுவார், அனுஷ்டானத்தை இப்படி பண்ணணும்னு சொல்லுவான். ஆனா அந்த அந்த மந்திரங்களுடைய பொருள் என்ன, எதுக்கு செய்வது என்பதை சொல்லி தர்றது இல்லை. சொல்லி தரணும், குருநாள் சொல்லும்போது உபதேசப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லணும். இப்ப ஆசமணம் பண்றதுன்னு சொல்லுவாங்க, கையில உளுந்த அளவு தண்ணீர் விட்டு சாப்பிடணும். போகும்போது ஆத்மத்த சுதா விட்டு இப்படி கையில பிடிச்சு உடைக்கணும். பிடிச்சு உடைக்கிறது இல்ல, இந்த கையில இந்த பகுதியை வச்சுக்கிட்டு இப்படி தொடக்கணும். ஆத்ம சுதா, வித்யா தத்துவ சுதா, சிவ தத்துவ சுதா என்று இந்த 36 தத்துவங்களையும் சுத்தி செய்வது. அதுக்கப்புறம் இப்ப அந்த தத்துவத்துக்கு அப்புறம் இந்த உடம்ப சிவனுடைய கருவிகளாக, சீவ கருவிகளை சிவனுடைய கருவிகளாக மாற்றுவதற்கு கரநியாசம் அங்கநியாசம்னு செய்வது. நியாசம் நியாசம் தொடுதல். அப்ப அஸ்திராவிடு அஸ்திராவிடு அஸ்திராவிடு உடம்புல இன்ன உறுப்புகளை தொடுதல்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசனம் பண்ணிட்டு தண்ணியை வந்து நாம் வச்சிருந்த தண்ணிய கங்கா ஜலமாக பாவித்து அப்புறம் அதுல வந்து தர்ப்பணம் பண்றது, மற்ற சடங்குகள் எல்லாம் வரும். இப்ப கரணியாசம் அங்கநியாசம் பண்ற போது நமக்கு முக்கியமான மந்திரங்கள், இறைவனுடைய 5 முகத்தினுடைய மந்திரங்கள் பேர், சக்தி அது ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் பகவரம் வாமதேவம், இது வந்து பஞ்ச பிரம்ம மந்திரம் என்று சொல்லுவது. அப்புறம் ஷட் அங்க மந்திரம், ஷட்னு 6 அங்கங்குது உறுப்புகள், சிரசு, சிகை, வக்ரம், வக்ரம்னா முகம், இருதயம், குக்கியம், இப்படி 6 உறுப்புகள், பாதம் 6 உறுப்புகள். இந்த இந்த 2 மந்திரத்து 11 மந்திரங்கள் ஆகும். 5 பஞ்சபிரம மந்திரமும் ஷட்கங்க மந்திரம்தான் 11 மந்திரங்கள் ஆகின்றன. இந்த 11 மந்திரங்களையும் பஞ்சபிரம மந்திரம் என்று சொல்லுவோம். இது வந்து அடிக்கடி நமக்கு பூசையில சொல்லுவது சொல்ற போது இது எதுக்கு சொல்லப்படுகிறது என்றால், இந்த நம்முடைய உடம்ப தூய்மையாக்கி இறைவனுக்கு கருவிகளாக உடம்ப கருவிகளாக ஆக்கிக் கொள்வதற்கு சொல்லுவது என்பது. அது வந்து இதெல்லாம் குருநாமத்துக்கு அனுஷ்டானத்துல சொல்லிக்கிட்டுவோம். சிவபூஜையிலையும் இந்த மந்திரங்கள் வரும். இப்ப இது வந்து இன்றியமையாதது, இந்த அனுஷ்டானம். இது ஏன்னா இந்த இறைவனுடைய மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதனால இது அனுபவத்துக்கு வரக்கூடிய ஒரு சாதனமாக அமையும். இது இந்த நிலைமை ஆன்ம திருவடி. திருவடி என்பது சிவசக்தி, திருவருள் சிவசக்தி சிவஞானம் என்னும் பொருளை உடையது திருவடி. நம்ம திருவடி என்பது திருவடி பயிர், திருவடி வழிபடுதல் என்றால் திருவடின்னு என்ன காலு நல்ல. சில பேரு சில மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மரக்கட்டையில ரெண்டு செருப்பு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு திருவடி பூஜை பண்றான் அப்படிம்பாங்க. நம்ம சைவ சித்தாந்தத்துல அந்த மாதிரி பூஜைலாம் நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. நாம வந்து உண்மையாகவே சிவன் அடியார்களுக்கு பார்த்த பூஜை செய்வது. ஏன்னா இந்த அடியார் இது வந்து நடமாடும் சிவன், அந்த சிவம் தாவர சிவம், இது ஜங்கமன் ஜங்கமன்னா அசைதல் நடமாடுகிற சிவம் என்று சிவன் அடியார்களுக்கு பாத பூஜை செய்வது உண்டு. பாதத்தை போல மரக்கட்டையில பண்ணிட்டு அதை பூசை பண்றதெல்லாம் நம்முடைய பழக்கத்துல இல்ல. ஏன்னா திருவடிங்கிறது என்ன என்றால் அது சிவசக்தி சிவஞானம் என்ற பொருளை உடையது. இப்போ வழிபாடு, திருவடி வழிபாடு, வழிபாடுன்னு என்ன, வழியில் படுவது வழிபாடு. அவங்க பெரிய சொன்ன வழியில சென்ற வழியில வழிபடுவது எப்பவுமே அது ரொம்ப சுலபம். நம்ம காட்டுல எங்கா போகும்போது ஒத்தடி பாதி இருக்கும், நான் போன்ற ஒத்தடியிலே பாதியில போயிடலாம். நான் புதுசா புதிய ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுன்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். அதனால பெரியவங்க சென்ற வழியிலே படுவது அது நமக்கு நல்ல நெறிக்கு, நல்ல இடத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு நமக்கு கொண்டு போய் சேர்த்தோம். இப்ப திருவடி வழிபாடு என்றால் திருவடியில் அல்லது திருவருளியில் திருவருளில் அடங்கி செய்கின்ற வழிபாடு, அடங்கி செல்வது வழியில் செல்லுதல் என்று பொருள். இப்போ இந்த நிலையில நிலைமையில் ஆன்மருவில் நாள்தோறும் படிப்படியாக விளங்கி மிகுமாறு புறத்தில் வழிபட வேண்டும். புறத்துல வழிபடுகின்ற போது அகத்துல அந்த மந்திரங்களுடைய பொருள் மனசுல பதியும். நாம அவன் நீங்கி யா வாவில ஒன்றி சீரத்தில் சேருது என்ற இந்த நினைவு நமக்கு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பதியும். இப்படி இந்த நிலைமை ஆன்ம அறிவில் விளங்கல் என்று இப்படி செய்யாம புற வழிபாடு செய்தல் பயன் தராது. இந்த பொருள் உணர்ந்து செய்தால்தான் இது உண்மையான பலனை தரும். சும்மா கையில் தண்ணியத்தில் தொடச்சிட்டு இருந்தா அது ஒன்றும் பயன் தராது. இந்த பொருளை உணராது செய்யக்கூடிய புற வழிபாட்டால் எந்த பயனும் இல்லை. நாம் செய்கின்ற எல்லா வழிபாடும் இது போலதான். சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்வார் தான் செல்வன், அவன் செல்வரத்தில் இருப்பார்கள். மத்தெல்லாம் வெறும் கிளிப்பிள்ளை சொல்றது போல, கிளி பொருள் சொன்னதை திருப்பி சொல்லும், ஆனா அது பொருள் அதுக்கு பொருள் அனுபவம் இல்லை என்றால் சொல்லுவதால் பயனொன்னும் இல்லை. ஆனால இந்த நிலைமை ஆன்மறிவில் விளங்குகின்றே வெளியே புற வழிபாடு செய்தல் பயன்தாது. இங்கனம் திருவடி பிழைத்தலாய் குற்றம் இழந்ததற்கு மிகவும் வருந்தி பெருமான வேண்டி மீண்டும் திருவருள் வழியில் உறைந்து நின்றால் மட்டுமே விடை. நீங்க தப்பு பண்ணிட்டா பாவம் பண்ணிட்டா நாம் வழிபடுகின்ற போது செய்த தப்புக்கு வந்து ஆண்டவிட்ட வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும். அது வந்து யாரும் பாவ மன்னிப்புங்கிற தனியா ஒண்ணும் கிடையாது. பாவ மன்னிப்பு விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. நம்முடைய மனசுலே மாறுகின்ற மாற்றம் தானே ஒழிய அது தனியா அதுக்கு பாவ மன்னிப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. இங்கனம் உபதேசம் பெற்று திருவடி வழிபாடு அனுஷ்டானம் முதலில் செய்து வருவதுடன் அமையாமல் உபதேச பொருள் எது பஞ்சாட்சர உபதேச பொருள் விளங்கும்படியாக அமைந்த மெய்கண்ட சந்தான நூல்களையும் பயந்து சிந்தித்து தருதல் வேண்டும். அப்ப அனுஷ்டான தீட்சை பெற்று தீட்சையில் பெற்ற பொழுது குருநாத எந்த வழியில நமக்கு வழிபாடு செய்யும்படி சொன்னாரோ அந்த வழியில வழிபட்டு கூட வழிபட்ட அந்த பொருள் நமக்கு கை வருவதற்காண்டு 16 சாத்திரங்களையும் மெய்கண்ட சாத்திரங்களை பயிலுதலும் வேண்டும். இங்கனம் நூல்களை பயிலுதோடன்றி அடியார் வழிபாடு, குரு வழிபாடு, திருக்கோள் வழிபாடு என்பவற்றையும் மேற்கொள்ளுதல் வேண்டும். அத செய்யுள்ள கடைசி பகுதி 4 வரியில இத்தனை செய்திய சொல்றான். கண்டாளில் பூசை அனுஷ்டானம் நன்றான சுத்த நெறியாம், எனவே சொல்லியே மெய்கண்டான் வைத்த நெறி நூலும் வகுத்துரைத்து பத்தர் குரு லிங்கம் உண்மை என கூறி. இது வந்து 10வது வேல பிரதேசிகர் 11வது வேல பிரதேசம் செய்த உபதேசத்தோட இரு பகுதி. தண்டாளின் பூசை, தண்டாள் தண்டாள்ங்கிறது குருநாதனுடைய திருவடி. தண்டாள் தன் என்பது யாருக்கு சுட்டுகிறது அப்படின்னா குருநாதனை சுட்டுகிறது. 10வது சன்னிதானம் தண்டாளின் பூசை குருநாதனாகிய திருவடியிலே செய்கின்ற வழிபாடு. அந்த திருவடிங்கிறது என்ன? சிவஞானம் அல்லது திருவருள். குருநாதன் திருவடி ஞானமாகும். அந்த ஞானமே சீடனிடத்துல விளக்கப்படுகிறது. இது நிகழ்வது திருவடி தீட்சையில் என்கிற வீட்டில. திருவடி தீட்சை தான் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது. நயன தீட்சை, ஸ்பர்ச தீட்சை எல்லாத்துக்கும் மாணிக்கவாச பெருமானுக்கு பரமேஸ்வரன் செய்த தீட்சை திருவடி தீட்சை. அதே போல இங்கே வேலப்பிரதேசம் இருக்கும், வேறு வேலப்பிரதேசிகளுக்கு 10வது சன்னிதான வேலப்பிரதேசம் இந்த சமயத்துல செய்த தீட்சை திருவடி தீட்சை. அந்த திருவடியில பூசையும் அனுஷ்டானம். அனுஷ்டானம் சொல்லுக்கு நேரான பொருள் என்னன்னா அனுஷ்டிக்கப்படுவது அனுஷ்டானம், அனுஷ்டிக்கப்படுவது அனுஷ்டானம். அது அனுஷ்டித்தல் என்ன? தவறாமல் செய்தல். அனுஷ்டல் என்பது தவறாமல் செய்தல். இது சைவ அனுஷ்டானம் எனப்படும். அப்புறம் இதுக்கு தனிய விதிமுறைகள் உள்ளன. திருநீர் எண்ணுதல், மந்திர ஜபம், இதெல்லாம் முக்கியமான இடம். அது சைவ அனுஷ்டான நூலு இருக்கு.

எல்லாம் வந்து மெய்ஞானம் ஆகும். என்ன சொல்லியே என்று குருநாதன் சொல்லி, இதல்லாம வேற சுத்த நெறி இல்லை, இதுதான் சுத்த நெறி, உன்னை நன்னெறிக்கு கொண்டு செலுத்துகின்ற நெறி இதுதான் என்று சொல்லி ஞான நெறியில். எனவே ஞான நெறியில், ஞான நெறி நின்மல அவத்தை, மலத்தோடு கூடாத அவத்தை, யாவ சீவ என்பதனுடைய நிறுத்தினுடைய நிலத்தை நாம நீங்கி ய சிவ வாவுடவே நீங்கிக் கொண்டு நிம்மல அவத்தை நெறியல் ரசகாரி அனுபவம் வருதல். குரு வழிபாடு சந்திக்காலத்தில் செய்யும் சைவனுட்டானம் என்பது முக்கியமாக இடம்பெறுவன என்று அறிதல் வேண்டும். இப்படி சொல்லி அதுக்கப்புறம் மெய்கண்டான் புறச்சந்தார் பிறவர்களாகிய பிறவர்களுள் முதல்வராகிய மெய்கண்ட தேவனாய் வைத்த நெறி, வைத்த நெறி அப்படின்னா வைப்பு நதி போல் இருக்கக்கூடிய நெறின்னு அர்த்தம். வைப்பு நெறி அப்படின்னா நம்மளுடைய பணம் சேர்த்து வேணுங்க போய் பயன்படுத்த முடியாது, சேவிங்ஸ். அந்த மாதிரி சித்தாந்த சேவர்களுக்கு வைப்பு நிதி போல உள்ள ஞான நெறியினை விளக்கும் வைத்தல், சேம வைப்பாக வைத்தல், நமக்கு திரும்ப வருங்காலத்தில் பயன்படக்கூடியதா சேமிப்பு, சேமிப்பு போல வைத்தல். இது ஆன்மாவுக்கு தக்க சமயத்தில் பயன்படுவது. எனவே சித்தாந்த செய்வ நெறியினை விளக்கும் நூல்கள் எல்லாம் நமக்கு சேம வைப்பு என அறிந்து அந்த நூல்களை தக்க சமயத்துல பயன்படுத்திக்கொள்ளணும். அப்ப சித்தாந்த 14 சாத்திரங்களும் அது வெறும் புக்கிஷ் நாலேஜ், படிச்சு தலையில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அது வந்து அனுபவத்துக்கு நாம் சாப்பிடுறோம், சாப்பிட்ட சாப்பாடு நல்ல வயிற்று ஸ்டாக் வச்சோம்னா அது ஜீரணமாகி நமக்கு சக்தியாக மாறணும். அப்படி இல்லாம வெறும் வயிற்று நாம் சாப்பிட்டது உள்ள எப்படி போட்டோமோ அப்படியே வச்சிருந்தா அது நோய்க்குத்தான் காரணமாகும். அது நம்ம சித்தாந்த சாத்திர நூல்களில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாத்தையும் நமக்கு சேமிப்பாக இருந்து அதை நன்கு அறிந்து கொண்டு தக்க சமயத்துல அதனை பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும், பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். மாணிக்க வாசி பெருமான் சிவபுரம் பொருளை வைப்பு மாடு என்ற, மாடுன்னா செல்வம் அர்த்தம், மாடுங்கிறது கேட்டில் அர்த்தம் அல்ல, மாடு என்றால் செல்வம். ஒரு காலத்துல வந்து மாடுதான் நமக்கு செல்வமாக இருந்து, ஒருத்தனுக்கு இத்தனை மாடு இருந்தது. இப்போ கோத்தகிரி நீலகிரி பக்கத்துல போனா தோடாசாமி எல்லாம் அவங்களுக்கு எருமை, எத்தனை எருமாடு இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு செல்வம். நமக்கு எல்லாம் இப்ப பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்குது அத செல்வம்னு சொல்றோம், ஆனா அவங்களுக்கு மாடுதான் செல்வம். மாடு என்ற செல்வம், வைப்பு மாடு, வைப்பு மாடு, சேம வைப்பு, சேவிங்ஸ், பாவிடன் ஃபண்ட் சொல்றோம் இல்லையா, வைப்பு நிதி. அது மாதிரி நமக்கு ஆபத்து காலத்தில் உதவுகின்ற நிதி. திருநாவுக்கரசு நாயனார் வைச்சபொருள் நமக்காகும் எனவும் வைத்த பொருள் நமக்காகும் எனவும் கூறியுள்ளார். இப்படி ஆச்சாரியர்கள் பலர் பார்க்கிறீர்கள், கவனத்தில் கொள்ளத்தக்கது. அப்போ ஞான சாஸ்திரம் பயில்வது, அந்த அறிவு நமக்கு வாழ்க்கையில தக்க சமயத்தை நமக்கு வந்து உதவும். அத அந்த உதவியா இருந்து பெறுதல் வேண்டும், பெறத்துக்க முறையில அந்த நூல்களுடைய பொருளை நாம் கற்றல் வேண்டும். தக்க சமயமாவது அருள்நெறியினை உணர்தல் வேண்டும் என்னும் உள்ள நிகழ்ச்சி தோன்ற காலம். அக்காலத்தில் யார் யாரோ வந்து தத்தம் நெறியே அருள்நெறி ஞான நெறி என்று கூறி நம் அறிவை மயக்குவர். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். திருவாசகம் படிக்கிற போது தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்புறம் 80 கோடி மாயா சக்திகள் தத்தம் செய்யல செய்ய தொடங்கின. ஒவ்வொருத்தான் நீ நான் சொல்றதுதான் உண்மை, இன்னொருத்த நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்ற என்ன, ஒவ்வொருத்தான் ஒரு பக்கம் வந்து இழுக்க தொடங்குவான். அப்போ உண்மையை அறிதல் வேண்டும். தக்க சமயமாவது அருள்நெறியை ஞான நெறியின் உணர்தல் வேண்டும் என்ற உள்ளிட்டு தோன்ற காலம். அக்காலத்தில் யார் யாரோ வந்து தத்தம் நெறியே அருள்நெறி ஞான நெறி என்று கூறி நம் அறிவை மயக்குவன். அந்த மயக்கில் அகப்படாமல் சித்தாந்த செய்வ ஆச்சாரியர்களை அணுகி மெய்கண்டங்களை கேட்டு பயன்பெறுதல் தக்கது என அறிதல் வேண்டும். அது நம்முடைய சைவம்.

0: எந்த சமயத்தையும் பொய் என்றோ தேவையில்லைன்றோ நிராகரிப்பது இல்லை. அப்ப இது என்னன்னா, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கோட்பாடுகளில் எல்லா சமய கோட்பாடுகளும் இதுல அடக்கம். இப்போ எப்படி அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு யானைக்காலில் ஏனை விலங்குகளின் அடியெல்லாம் அடங்கும், யானை அடியில் ஏனை விலங்குகளின் அடிகள் எல்லாம் அடங்கும். அது போல நீ கடவுள் உருன்னு சொல்றியா, உருன்னு சொல்லுகின்ற கொள்கைங்கிற உண்டு. அருன்னு சொல்றியா, அந்த கொள்கையும் இங்க உண்டு. உரு அருண் சொல்றியா, அது இங்க உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கடவுள் அருன்னு சொன்னீங்கன்னா, காற்று இருக்கிற காற்று அது அருதான். ஆனா காற்று அருவா இருந்தாலும் காற்று அது ஜடம், அறிவுடைய பொருள் இல்ல. அப்ப நீ சொல்ற அருன்னு சொல்ற உங்க சாமி இந்த காற்று போல ஜடமா கேள்வி பிறக்கும். சைவ சித்தாந்தம் மற்ற எல்லா சமய கோட்பாடுகளையும் தன்பால் அடக்கிக் கொண்டு அதுக்கு மேம்பட்டு நிற்கும். அதனால எல்லாத்தையும் பத்துன்னு சொன்னா, பத்துல ஒன்னு அடங்கும், ரெண்டு அடங்கும், மூணு அடங்கும், ஒன்பதும் அடங்கும். ஒன்னு ரெண்டு மூணு இல்லாம பத்து இல்ல. ஆனா ஒன்னு ரெண்டு மூணு பத்தாகாது. அந்த பத்து போல சைவம் இதனுடைய கோட்பாடு எல்லா சமய கோட்பாடுல ஆராய்ந்து பார்த்தால் அடங்குவது தெரியும். அதனால மெய்கண்டன்களை நல்ல ஆசாரியர் அணுகி நமக்கு படிக்க வேண்டும். அது ஒரு வாய்ப்பு நமக்கு சைவ சித்தாந்த சபை கொடுத்திருக்கிறது. அப்புறம் நூலும் சிவஞான போதம் என்னும் நூலினையும், அதன் வழி வந்த சிவஞான சித்தியார் சிவபிரகாசன் நூலினையும், நமக்கு முன்னேறிந்த பீடாதிபதி செய்த பண்டார சாத்திரங்களையும், நம்ம பத்தாவது சன்னிதானம் பதினாலாம் சாத வேறுபதிக்கு வகுத்து உரைத்தார். வகுத்து உரைத்து முன்னர் தொகையாக பொதுவாக உணர்த்திய பின்னர் ரகவையாக பகுத்துக் கொண்டு உரை, திருமற மேற்கோள் ஆகியவற்றை விரிவாய் எடுத்துரைத்து வகுத்துரைத்து எனவே முன்னர் தொகையாக கூறினார் என்பது பெறப்பட்டது. இது அங்க தீக்கைகள் உண்டாகிய சாத்திர தீக்கை எனப்படும். சாத்திர பயிற்றுக்க மாணவனுக்கு சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாத்திரம் சொல்லுவதுக்க இது ஞான தீட்சை என்று சொல்லப்படும். இது வந்து சாக்கரதிக்கு எனப்படும். இவ்வாறு வேலப்பதேசியருக்கு, வேறு வேலப்பதேசியருக்கு பத்தாம் தேதி உபதேசம் தான். அதுக்கப்புறம் இந்த ஞான நெறி உனக்கு நிலையாக நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது என்ன? பத்தர், பத்தர்னா சிவனடியார் அர்த்தம். பக்தர், பக்தர் என்பது பத்தர், பக்தி செய்பவர் பத்தர் சிவனடியார்கள். குரு, உபதேசம் செய்த குரு. லிங்கம், திருக்கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்க மேனி. இவையெல்லாம் இவை மூன்று இடத்துல செய்கின்ற வழிபாடு இருக்குது, அது உண்மை ஞான நெறி. இது வந்து அங்க செய்கின்ற வழிபாடும் உனக்கு நான் ஞான நெறியை கொடுக்கும் என விளக்கமாக சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு வா சொல்லி எனக்கு நீடிம்பம் கொடுத்தார். நீண்ட இன்பம், இடையராத இன்பத்தை எனக்கு அந்த குருநாதர் கொடுத்தார். சைவ சித்தாந்த சைவர்களுக்கு இந்த குரு லிங்க வழிபாடு, குரு லிங்க சங்கம வழிபாடு இன்றுமையாது. திருஞானவதம் பன்னிரெண்டாவது சூத்திரத்துல இந்த மூன்றையும் சொல்ற. அடியார்கள் தன்னுடைய அன்பர்கள் தன்னை அறிந்து மேல்நிலைக்கு உய்ய வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரன் தன்னுடைய வடிவை கொடுக்கிறான். அவனுடைய வடிவு என்பது என்ன? திருநேரு, காவி ஆடை, தடைமுடி, நம்ம கண்டிகை, ருத்ராட்சம், இதெல்லாம் சைவ சாதனைகள். அதெல்லாம் அவனை பார்த்த உடனேயே சிவன் நினைவு வரும். எப்படி சிவன் நினைவு வருது? ரொம்ப சுவையான வருது. நமக்கு பெரிய புராணத்தில் இருக்குது, அது சேரமான் பெருமாள் நாயனார் தெரியும் உங்களுக்கு. நமக்கு திருவஞ்சி காலத்துக்கு போயிருக்காங்க, ஆடி சுவாதிக்கும் போது போறோம். அவர் யானை மேல ஏறி, பட்டவன் யானை மேல ஏறி வர்றார். வர்றபோது ஏத்தாவது ஒரு வண்ணா ஒருத்தன், அவன் என்ன பண்றான்னா, இந்த உவர்மன், உவர்மன் இப்ப நம்ம சோப்பு டிட்டர்ஜென்ட் போட்டு துணி துவைக்கிறோம். அந்த காலத்துல உவர்மன் போட்டு துணி இருப்பது வழக்கம். அது பெரிய இதில் போட்டு தலைமையில் வச்சுக்கிட்டு வர்றான். அந்த ஊர் மண் என்ன ஆகுதுன்னா, கேரளாவில் மழை பெய்யும், கொஞ்ச நேரத்தில் மழை விட்டு போய் வெயில் வரும், மழையும் வெயிலும் மாறி மாறி வரும். மழை பெஞ்ச போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊர் மண்ணானது நனைஞ்சு மேலெல்லாம் ஒன்னா மேல ஒளி இருக்குது. அப்போ சூரிய வெப்பாந்த உடனே அது காஞ்சி போகுது. இப்போ அந்த வண்ணா முன்னால் வர்றத பார்த்த உடனே சேர்மான் பெருமாள் யானை மேலே வந்தவர் கீழே இறங்கி வண்ணானை பார்த்து கும்பிட வணங்கி கீழே வந்து வணங்கி கும்பிட்டார். அவனுக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா ராஜா வந்து நம்ம வணங்குற அவனுக்கு பயந்து அவன் சொன்னான், அடிவண்ணான் அப்படின்னா அடிச்சேரன் அஞ்சாவது ஏக ஏம்னா வார வேடம் நினைப்பித்தேன். வார வேடம்னா வாரம்னா அன்பு, அன்பு செய்திக்குரிய அந்த திருவேடத்தை எனக்கு நினைப்பித்தேன். எது என்ன திருநீர் மேல போற அந்த ஓர்மன் ஆனது எப்படி இருக்குன்னா, திருநீர் பூசி முழுநீர் பூசிய முனிவராகிய பரமேஸ்வரனை நினைப்படுத்து. அதனால நீங்க வந்து எனக்கு வார வேடம் எனக்கு தெரியும், நீ வந்து துணி துவைக்கிறவன் எனக்கு தெரியும், ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா எனக்கு பரமேஸ்வரனை நினைப்பித்தீர், வார வேடம் நினைப்பித்தீர். அதனால அஞ்சாவது ஏகுன்னு சொன்னாராம். அதனால நாம அணிகின்ற வார வேடமானது மற்றவர்களுக்கு சிவசிந்தனையை நினைவூட்டும், அவங்க அணிந்திருக்கக்கூடிய சிவசிந்தனைகள் நமக்கு சிவனை நினைவூட்டும். கார்ல எல்லாம் போடுறோம், நமசிவாயன்னு கார்ல போட்டுப்பாங்க, அப்புறம் போடணுமா அப்படின்னா அது பாக்கணும் நமசிவாயன்னு சொல்லுவான் இல்லையா, அப்ப அந்த மந்திரத்தை உச்சரிச்சவன் ஆகிறான், அந்த புண்ணியம் அவங்க வந்து சரி நம்ம அறியாமலேயே அந்த புண்ணியம் வந்து சரி. அது போல சிவர்களுக்கு குருலிங்க சங்கம வழிபாடு மிகவும் இன்றமையாது. இப்போ உயிர் வாழ்கின்ற அடியார்களை வழிபடாம கோவில் இருக்கக்கூடிய 63 மாயனார்கள் சிலையா இருக்காங்க இல்லையா, அவங்கள வழிபடுவது பிரயோஜனம் ஒன்றும் இல்ல. நம்ம போல நடமாடுகின்ற சிவமார்க்குரிய சிவனடியார்களை வழிபடுவதுதான் பெரும் புண்ணியம். அதனால நாம என்ன பண்றோம், பெரியவனை பார்க்கும்போது தொட்டு கும்பிட வணக்கத்திலே அடியாற்குவது. இப்படி இருப்பதனால சிவனடியார் சிவமே ஆவன், இவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது உருகி அப்படி சொல்றவனுடைய மனதில் கண்டா புண்ணடுதிரியே காணாது. அடியார்களை பார்த்தா அவர் தான் சிவம், இவன் சிவம் இல்லைன்னு நினைக்கூடாது, அந்த சிவம் இதுதான் அப்படின்னு மனசில் நினைத்து அவங்கள வழிபடும். அப்படி அவங்க மனதில் கண்டா புண்ணடுதிரியே காணாது. சிவனே சிவனடியாரை சிவனையாகவே கருதி வழிபடுதல் வேண்டும். இப்படி எல்லாம் அறிவுரை சொன்னார். இது அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் எனக்கு உபதேசித்து என்ன நல்ல வழி காட்டின அந்த குருநாதனுக்கு நான் இப்படிதான் நன்றி சொல்றேன், என்னன்னு நன்றி சொல்றேன் அப்படின்னு இந்த நூலை முடிக்கிறான். அதான் இந்த கடைசி வரி சோ ஹைலி எமோஷனல், அந்த சின்ன தொடரா இருக்குது ஆனா அது உணர்ச்சி அதிகமா இருக்கு. நீடின் இப்படி எல்லாம் எனக்கு உபதேசம் செய்து நீடின்பம் நீடின்பம் நெடிது நிலைத்திருக்கும்படியான இன்பம், என்ற வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய அந்த இன்பம் இப்படி எனக்கு தீட்சி செய்து உபதேசம் செய்து என்னை இப்படி நல் நெருக்கி திருப்பி ஒழுங்குபடியாக செய்து என்னுடைய வாழ்மான் முழுதும் இன்பம் அனுபவிக்கும்படியாக செய்த இந்த குருநாதனுக்கு தரும் நீடின்பம் தரும் அன்பை குருநாதனுடைய கருணையை என் சொல்வேன் நான் என்னன்னு சொல்லி நான் பாராட்டுவேன் என்று குருநாதனை வழிபடுகிறான். அப்ப இந்த நூலுல நமக்கு அந்த சிவத்தை சிவானுபவத்தை அனுபவத்துக்கு கொண்டு வருகின்ற முறை இங்க கற்பிக்கிறான். அது எப்படின்னா அந்த ஒவ்வொரு படிமுறையாக இப்ப அந்த மாதிரி படிக்கின்ற போது இப்ப நமக்கு வந்து இந்த சிவபோகம் என்பது ஏதோ டாக்டர் போய் பில்ஸ் வாங்கி சாப்பிட்டு சாப்பிடுற மாதிரி அல்ல. சில பேர் இப்ப வந்து நிறைய இந்த யோக நெறியெல்லாம் கற்பிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வந்துச்சு. 1000 ரூபாய் கொடுத்தா உன்னுடைய தலைமையில கை வைப்பேன், உனக்கு குண்டலி யோகம். அந்த குண்டலி யோகம் பெறுவதற்கு எத்தனை பேர் தவம் செய்து கடுகு உழைத்து எல்லாம் பெரியவங்க சொன்னார். இது உனக்கு இப்படி வச்சேன்னா உனக்கு குண்டலி யோகா, உனக்கு குண்டலி நிரம்பும், குண்டலி யோகம் வந்துடும். இதெல்லாம் நாம காலம் திருப்பில படிச்சோம் இல்ல, இதெல்லாம் அவயோகம். அப்ப சிவயோகம், சிவானுபவம் என்பதுதான், சிவபோகம் என்பதுதான் உண்மையில சிவ யோகம். அது வந்து சும்மா ஒருத்தர் கை வைக்கிறதுனாலயோ இதெல்லாம் வந்துடாது. அது ஞான குரு பெற்று அந்த ஞான குரு உபயோகிச்சனால அந்த மந்திரத்தை ஓது முறை நிற்கு முறை அறிந்து அதன்படி ஒழுகுவதனாலதான் அது பெற முடியுமோ ஒழிய, இது வந்து திடீரென்று வந்துவிட முடியாது. ரெடிமேட் சட்டம் வாங்கி போடுற மாதிரி திடீரென்று வந்துவிட முடியாது. அது எளிமையாக என் கற்பித்த அந்த குருநாதனுடைய அன்பினை நான் என் சொல்லி போற்றுவேன். அதுக்கு என்ன நன்றி நான் இப்படி சொல்லுவேன் என்று இந்த நூலை ஆசிரியர் முடிக்கிறார். நாமும் ஓரளவு படித்தோம், அப்புறம் இன்னால அனுபவத்துக்கு குருநாதன் நமக்கு அதை அனுபவத்துக்கு வருவோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 15 படலம் முதல் 16 படலம் வரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்தது மேருவை செண்டால் அடித்த ஒரு புராணம். இவ்வாறு சோமவார விரதம் அனுஷ்டானம் பண்ணின நம்முடைய உக்ரகுமார பாண்டியர், அவருடைய அனுஷ்டானத்தினுடைய அந்த பலத்தினால அவருடைய மனைவியார் காந்திமதிக்கு ஒரு மைந்தன் தோன்றினான். அவனுக்கு வீரபாண்டியன் அப்படின்னு பேர். அப்படி இந்த வீரபாண்டியன் சிறுவனாக இருந்தான். அவனுக்கு தாதகர்மாதி சம்ஸ்காரங்கள்லாம் செய்தார்கள். அவன் வளர்ந்து வந்தான். அவனுக்கு உபநயனமாயிற்று. அவனுக்கு வேதாதி சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணார்கள். ஒரு க்ஷத்திரியனுக்கு தேவையான அந்த ஆயுத வித்தைகள் போர் வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்னா க்ஷத்திரிய 3 வர்க்கத்தினர்களுக்கு வேதாத்தியானம் என்பது உண்டு, வேள்விகள் புரிவது உண்டு. அதே தவிர க்ஷத்திரியன்கிறதுனால அவனுக்கு தேவையான கல்விகளும் உண்டு. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுத்து. திரும்பவும் மழை பெய்யாமல் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தபோது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தார்கள். ஜோதிஷார்கள்லாம் சொன்னாங்க, எல்லா கிரகங்களும் சூரியனே பார்த்துட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னா, மீதிய 11 கிரகமும் சூரியனே பார்த்த மாதிரியே இருக்கு. 80 மழை இருக்காது ஒரு வருஷத்துக்கு என்று சொன்ன உடனே அந்த உக்ரகுமாரர் என்ன பண்ணார், சொக்கநாத பெருமானை போய் வழிபட்டார். வழிபட்டு பெருமானே மழை வேண்டும் என்று கேட்டார். பெருமான் இரக்கம் இல்லாதவரை போல வாழாயிருந்தார், வாய் பேசாமல் இருந்தார். இப்படி பெருமான் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. எப்போ பாண்டிய மன்னர்கள் நேரில் போய் பெருமானை வழிபட்டு பேசினாலும் பெருமான் பேசுவார், நேருக்கு நேர் பேசுவார். சொக்கலிங்கத்திலேருந்து அவர் பேசாமல் இருந்தோடனே இவருக்கு மனசு தவித்தது. உடனே என்ன பண்ணார், அன்று இரவு படுக்கையில் படுத்துக்காமல் உறக்கம் இல்லாமல் தரையில் படுத்தானான் உக்ரகுமாரன். அவ்வாறு அவர் என்ன பண்ணா, சாப்பிடாமல் உறங்காமல் தரையில் படுத்துக்கிட்டான். உடனே அவ்வாறு அவர் சத்தியாகிரகம் பண்ண உடனே அவருடைய கனவில் சித்த புருஷ வேடத்தில் இறைவன் வந்தார். வந்து சொன்னார், உன்னுடைய தகப்பனார் உனக்கு ஒரு செண்டு கொடுத்துருக்கார் தெரியுமா, அந்த செண்டு நீ பயன்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. 1 மழை பெய்யாது என்பதை பற்றி நீ கவலைப்படாத. இந்த பாண்டியத்துக்கு தேவையான செல்வம் எல்லாம் உரிமையான செல்வம், பாண்டியத்துக்குன்னு தர வேண்டிய ட்ரெஷர். இப்போ நம்முடைய நாட்டில் நம்முடைய ராஜாங்கத்துக்குன்னு தர வேண்டிய பணம் மத்திய ராஜாங்கத்தில் இருக்குது. நம்ம பண்ணின நம்ம கொடுத்துருக்கிற டாக்ஸ் ரெவென்யூனால. அதுபோல் பாண்டியத்து மக்கள் பண்ணின புண்ணியத்தினால பாண்டியத்து மக்களுக்கு தேவையான பணம் என்பது மேருமலையில் இருக்குது. நம்முடைய புண்ணிய பலன் இருக்குங்க, பண வடிவமாக இருக்குது, அதை வாங்கிட்டு வரலாம் இப்போ வேணாலும். அதை நீ போய் வாங்கிட்டு வா. நீ போகும்போது அந்த மேருமலையானது நீ கூப்பிட்ட உடனே வராது, பாராமுகமாக இருக்கும். அப்போ இந்த செண்டால அடித்து அதை வரவழைச்சு நீ வேண்டிய பணத்தை எடுத்துகிட்டு வரலாம் என்று சொல்லி அந்த சித்தர் சொல்கிறார். உடனே உக்ரன் வந்து புறப்படுகின்றான், யாத்திரை புறப்படுகின்றான். புறப்பட்டு சைன்யங்களை அழிச்சுட்டு தேரில் வேகமாக பறந்து அவர் போகிறார். போகும்பொழுது இந்த பூமியை கடந்து போகிறார். வடக்கு இருக்கிற சோழ தேசம், அப்புறம் கன்னடம், அப்புறம் மாளவம், இப்போ காசிக்கரை, அப்படி எல்லா விதமான தேசங்கள், ரஜபுத்திரம், காங்கேயம், அந்த வங்கம், அங்கம், மாகதம் போன்ற எல்லா தேசங்களையும் கடந்து போனால் ஹிமாலயம் வருது. ஹிமாலயம் என்பது ஒரு பெரிய மேற்கேந்து கிழக்க போகிற ஒரு செயின் மாதிரி இருக்கிற ஒரு மலை முடிச்சு. அதை தாண்டி போகிறார், கைலாச பர்வதம் வரையும் போகிறார். அதையும் தாண்டி போகிறது. பிரபஞ்சம்ங்கிறது அதுக்கு மேலே போயிட்டே இருக்குது. இந்த பூமியானது அதுக்கு மேலே இருக்குது. இது பூமி எப்படி பல வருஷங்களாக இருக்குது, அதில் பாரத வருஷங்கிறது நவ கண்டங்களாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறார். எப்படி போகிறாருன்னா, பாரத வருஷம் மட்டும் 9 கண்டமாக இருக்குது, காண்டினெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு கேட்டால், வடக்க ஒரு விதேகம், தெற்க ஒரு விதேகம், கிழக்க ஒரு விதேகம், மேற்க ஒரு விதேகம், வடக்க ஒரு ரேவதம், தெற்க ஒரு ரேவதம், வடக்க ஒரு பரதம், தெற்க ஒரு பரதம், இது எல்லாத்துக்கும் நடுப்புற மத்தியமம்னு ஒரு கண்டம். இந்த 9 சேர்த்து நாவலன் தீவுன்னு பேர். இதான் பாரத வருஷம்னு சொல்கிற நவ கண்டமான பாரத வருஷம். இதை கடந்து போகிறார் தேரில். போனால் அதுக்கப்புறம் பொன் இமயம் வருது. அந்த அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், பசுபதிநாத் இதெல்லாம் இருக்கிற ஹிமாலயம், பொன்மயமான இமயம், அதை கடந்து போகிறார். போனால் அங்கே கிம்புருஷ கண்டம்னு வருது. அங்கே தான் கைலாசாதிகள்லாம் இருக்குது. கிம்புருஷ கண்டத்தை தாண்டி போகிறார். ஹேமகூட்டம் அப்படிங்கிற மலை வருது. அதை தாண்டி போகிறார். ஹரிவருஷம் அப்படிங்கிற வருஷம் வருது. அதான் ரஷ்யா, சைபீரியா இதெல்லாம் பார்க்குறோம். அதை தாண்டி போனால் ரிஷேத வெப்பம் வருது. அங்கே வந்து ஆர்க்டிக் அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது, அங்கே அது வருது. அதை தாண்டி போனோன்னே இளா வருஷங்கிற வருஷம் வருது. அதுதான் மேருமலை இருக்கிற இடம். அது என்னென்னா, அந்த வட துருவம்னு சொல்லப்படுற அந்த பனிக்கடல், அதான் இளா வருஷம். அந்த அங்கே 6 சூரிய உதயம், 6 சூரிய அஸ்தமனம். 6 பகலாகவே இருக்கும், 6 ராத்திரியாகவே இருக்கும். சூரிய சந்திரர்களாக அந்த மேருமலையை சுற்றி வரக்கூடிய இடம் அது இளா வருஷங்கிறது. அது வரையும் இந்த உக்ரகுமாரர் தன்னுடைய தேரை ஒட்டி கொண்டு செல்கின்றார். சென்றால் அங்கே மேருமலையை பார்க்குறார். அந்த மேருமலையை போய் ஸ்தோத்திரம் பண்ணுறார். முதல்ல எப்பொழுதுமே நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால், நாம் யாராத்துக்கு போயிருக்கோமோ அவள்கிட்ட நாம் அடங்கி நடக்கணும். அதனால் உக்ரகுமாரர் என்ன பண்ணுறார், முதல்ல மேருமலையை ஸ்தோத்திரம் பண்ணுறார். வரைகளுக்கு அரசே, எந்த கைவரி சிலையே, என் பெருமானுடைய கையில் இருக்கிற வில்லே, பாரின் கலைகனே, இந்த பூமிக்கு எப்போ துக்கம் வந்தாலும் அதை போக்குகின்ற பெருமானே, சுடர்களும் கோள்களும் தழுவி சூழும் தெய்வத மலையே, சூரிய சந்திரர்களும் ஏனைய கிரகங்களும் உன்னை சுற்றி சுற்றி பிரதட்சிணம் பண்ணுறா, அப்படிப்பட்ட பாக்கியம் கொண்ட தெய்வீகமான மலை நீ என்று எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறார். ஆனால் காது கேட்காதவனை போல அந்த மேருமலையானது சும்மா இருக்கு. உடனே என்ன பண்ணுறார், சுவாமி தனக்கு கொடுக்குற செண்டுனால அந்த மேருமலையை அடித்தார். அடித்த உடனே அந்த மேருமலையானது அசைந்தது. பொன்னாலாகிய ஒரு பந்து உதிர்ந்ததை போல அதனுடைய சிகரங்கள் எல்லாம் பொடி பொடியாகின. மேருமலை அழிந்து விட்டதோ என்று சூரிய தந்தர்கள்லாம் துக்கித்தார்கள், நின்று போனார்கள். உலகமே வந்து என்னாச்சு, மேரு உலகத்திற்கு ஆணி போல இருக்கு. அது அசைந்த உடனே பூமியே அசைந்தது. எல்லா இடத்துலையும் பூகம்பம் உண்டான போல ஆச்சு. உடனே ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். மேரு தன்னுடைய தவறை உணர்ந்து உடனே ஓடி வந்தார். ஓடி வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மேருவுக்கு மலை வடிவமாக வடிவம் உண்டு, மேருவுக்கு தேவதா ரூபமான ரூபமும் உண்டு. மேரு தன்னுடைய திவ்ய ரூபத்தோடு வந்து என்ன பண்ணார், உக்ரகுமாரனை வணங்கி, நான் வருவதற்கு நேரமாகிவிட்டது, என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். உக்ரகுமாரை கேட்குறார், நீ ஏன் நான் கூப்பிட்ட உடனே வரல, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறார், நான் அன்றாடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணுவேன், அன்றாடம் நான் சிவபூஜை பண்ணுவேன், அந்த நியமம் இன்னைக்கு லேட்டாகிடுத்து. ஏன் லேட்டாகிடுதுன்னா, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் ஆத்துக்காரியோடு கூட. அப்போ சொல்கிறார், இதெல்லாம் ஒரு தர்மம் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நாமெல்லாம் எத்தனை தான் ஆத்துக்காரி பிரியமாக இருந்தாலும் ரொம்ப நேரம் அவரோட தூங்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அனுஷாணத்துக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் ஒழுங்காக இருந்திருக்கணும். நம்முடைய அனுஷாணங்களை காலத்தில் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு தப்பு தண்டா வராமல் இருக்கும். அப்போ தான் நம்ம தர்மத்தை காப்பாற்றிக்க முடியும். அப்போ நமக்கு நாமே வந்து என்ன பண்ணணும், முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ புராணம் என்ன சொல்கிறது, பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தவறு இழைப்பார்கள் என்பதனால நாம் அந்த தவறை இழைக்காமல் இருந்தால் அவர்களினும் பெரிய மனிதர்களாக ஆகலாம். இந்திரன், சந்திரன், விஷ்ணு போன்ற பெரியவர்களும் ஒரு தப்பை பண்ணுறா, அந்த தப்பை நாம் ஜாகிரதையாக இருந்து பண்ணாமல் நம்மளை காப்பாற்றினுட்டோம்னா, முறை தவிர நடக்காமல் விதிவத்தாக நம்ம நடந்துட்டோம்னா, நம்ம அவளோட உயர்ந்த ஸ்தானத்தை அடையலாம் என்பதுக்காக தான் புராணமெல்லாம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், நீ என்னை அடித்ததுனால எனக்கு அந்த பாவம் போச்சு. தப்பு பண்ணினவன் தகுந்தோர் கையால் தண்டனையை விரும்பணும். நம்மளை அப்பா தண்டிச்சிடக்கூடாது, அம்மா தண்டிச்சிடக்கூடாது, ஆச்சாரியன் தண்டனை கொடுத்துருக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம பண்ணின தப்புக்கு நாமளே அவள்கிட்ட போய் சொல்லி என்னை தண்டிச்சிடுங்கோ. பண்ணின தப்பை உடனே தண்டனை கிடச்சிடுத்துனா என்ன ஆகும், அது வந்து வளராமல் இருக்கும். ஒரு சின்ன விஷ வித்தை போடுறோம், அது முளைச்ச உடனே பிடுங்கிட்டோம் அப்படின்னா ஆபத்தில்லை, அதை அப்போ கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா விஷ விருட்சமாக ஆகிடும். ஆகவே பண்ணுற பாவத்துக்கோ ஒரு தோஷத்துக்கோ உடனே பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அது சாதுக்கள் கையால் தண்டனை கிடைச்சா ரொம்ப நல்லது. ஆகவே உன் கையினால் எனக்கு அடி கிடைத்து திருவடி பிழைத்த தீங்கும் தீர்த்தனை. பகவானை மறந்து ஆத்துக்காரி கூட படுத்துட்டு இருந்தேன் இல்லையோ, அந்த பாவத்திலிருந்து நீ காப்பாற்றிட்டேன். அதனால தான் என்றைக்குமே ஆசிரமோக்த பிரம்மச்சரியம்னு நம்முடைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. திருமணமானவனுக்கும் பிரம்மச்சரியம் உண்டு, அந்த விதிகளை மீறக்கூடாது. மகாத்மா காந்தி தன் வாயினால் ஒத்துண்டு சொல்கிறார், சத்திய சோதனையில் சொல்கிறார், பிரம்மச்சரியங்கிறது எல்லாரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டியது, மனசை அடக்கணும், இந்திரியங்களை நிகரம் பண்ணணும், இஷ்டப்படி வாழக்கூடாது என்பதை எனக்கு கடவுள் உணர்த்தினார். எப்படி உணர்த்தினார்னா, எங்கள் அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது நான் என் வீட்டுக்காரோடு இருந்தேன். உண்மையை சொல்கிறார் அவர், யாரும் உண்மையை சொல்ல மாட்டார்கள். அவர் உண்மையை சொல்கிறதுனால தான் அவர் மாமனிதர். அவர் உண்மையை சொல்கிறது நமக்கெல்லாம் உபகாரமாக இருக்குது. அப்பா உயிருக்கு போராடின்ட்டு இருக்கார், நான் பாட்டுக்கு இங்கே தூங்கிட்டு இருக்கேன். அதனால் மனிதன் முறையாக தன்னுடைய மனதை அடக்கி பழக வேண்டும் என்பதை எனக்கு இறைவன் உணர்த்தினார் என்று சொன்னார். உடனே மேரு என்ன சொன்னது, அப்பா இந்த மலையினுடைய இந்த குகையில் பொன்மயமான ஒரு பாறை இதை மூடியிருக்கு, நீ தொட்டா அது திறந்துக்கும், உள்ளுக்குள்ளே அநேகமான சொர்ணமும் பலவிதமான வந்து ரத்தனங்களும் பலவிதமான ஏனைய செல்வங்களும் தனங்களும் திரவியங்களும் தானியங்களும் எல்லாம் இருக்கு. நீ எவ்வளோ வேணாலும் அமோகமாக இருக்கிறத நீ உன் இஷ்டப்படி எடுத்துக்கலாம். உன்னுடைய புண்ணியத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ அதுபோல் இந்த தனத்துக்கும் எல்லை இல்லை, வேண்டியதெல்லாம் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தார். அது வந்து ஒரு இனிமையான மாமர நிழலில் அந்த பாறை இருக்குது. அது உக்ரகுமாரன் தொட்டவுடன் அது திறக்கிறது. அந்த திரவியங்களெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு தன்னுடைய சைன்யத்தினுடைய மூட்டை கட்டி சைன்யத்தின் மேலே வைத்து அவர் மீண்டும் மதுரைக்கு கொண்டு வரார். கொண்டு வந்தால் மக்களுக்கு அத்தனையும் பிரித்து கொடுக்குறாராம். அத்தனை பேரும் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை பேருக்கும் பென்ஷன், எல்லாருக்கும் அந்த திரவியத்தை பிரித்து கொடுத்து எல்லாரும் திருவள்ளுவ நாயனார் திருக்குறளில் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதன்படி இந்த திரவியத்தை செலவழிங்கோ அப்படின்னு உக்ரகுமார் சொன்னார். அப்படி வள்ளுவ நாயனார் என்ன சொல்லியிருக்கிறார் திருக்குறளில், ஒருவன் 6 ரூபா சம்பாதிச்சான்னா 1 ரூபா பித்திருக்களுக்கும் 1 ரூபா ஆத்மார்த்த சுவாமி அந்த சுவாமியை பூஜை பண்ணுறதுக்கும் 1 ரூபா தன் வீட்டுக்கு அறிவிக்காது வருகின்ற விருந்தினர்களுக்கும் 1 ரூபா தன்னை நம்பியிருக்கிற பிராதாக்கள் அந்த சகோதரிகள் போன்ற சுற்றத்தா இருக்கும் 1 ரூபா தான் தன் பத்னி தன் குடும்பத்துக்கும் செலவழிச்சுண்டு மீதி 1 ரூபாவை ராஜாவுக்கு தரணும் வரியா. இதுதான் அவர் போட்டிருக்கிற சட்டம். ஒருவன் 6 ரூபா சம்பாதிச்சா. இவ்வாறு அந்த ராஜாங்கமானது வைதிக நெறியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது வீரபாண்டியனுக்கு முடிசூட்டினார் உக்ரகுமார பாண்டியர். சூட்டிவிட்டு பரமேஸ்வருடைய திருவடியில் 2.5 கலந்தார் உக்ரகுமாரர். நவநிர திசிய பூரண இன்ப ஞான நொக்கருளிய மதுரை சிவனடி நிழலில் பிளப்பர பழைய தேசொடு நிறைந்து விற்றிருந்தான் என்று சொன்னார். என்னென்ன, நவம் என்றால் எப்பொழுதும் புதிதாகவே இருக்கின்ற இன்பம். சிவானந்தம் என்பது நேற்று போல் இன்று இருக்காது, புதுசு புதுசாக தெரியும், நவநவமாக இருக்கும். நவமாய செஞ்சுடர் அப்படிங்கிறார் திருவாசகத்தில். நிரதிசயம், அதை விட மேலான சுகம் கிடையாது, பெருமானுடைய போகத்தை விட மேலான போகம் கிடையாது. அது பூரணம், முழுமையாக இருக்கும், அதுக்கு வெளியில் பாக்கியாக ஒன்று இருக்காது, இன்ப வடிவமாக இருக்கும். அந்த இன்பத்தை அருளுகின்ற ஞான நோக்கத்தினை கொடுத்த அந்த சொக்கநாத பெருமான் இருக்கிறானே, அந்த மதுரை சொக்கனுடைய நிழலிலே திருவடி நிழலிலே பிளப்பர என்றால் வேறுபாடு இன்றி, சிறு கேப் கூட இல்லாமல், ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கூட இல்லாமல், மயிரிழை வேறுபாடும் இல்லாமல் சுத்த அத்வைத்தமாக அப்படி ஒரு போய் கலந்தார். எப்படி கலந்தார்னா, பழைய தேசோடு முன்னாடி எப்படி முருகப்பெருமானாக இருந்தாரோ அப்படியே பழைய தேஜஸோட. உக்ரகுமாரனாக போய் சேரலை, உக்ரகுமாரன்கிற வியக்தியை விட்டுட்டு சோமாஸ்கந்த மூர்த்தமாகவே அவர் போய் சேர்ந்துட்டார். பழைய தேசோடு தேஜஸ்னா தேசுனா தேஜஸ் நிறைந்து விற்றிருந்தான். ஆகவே இந்த சொக்கலிங்கம் என்பது சோமாஸ்கந்த மூர்த்தமே என்பதை இங்கே சொல்கிறார். சொக்கநாதர்ங்கிறவர் யார், சோமாஸ்கந்தரே சொக்கநாதர் அப்படிங்கிறார். அந்த உக்ரகுமாரருடைய குமாரனாகின்ற வீரபாண்டியன் ஆட்சி பண்ணி கொண்டு வருகின்ற நாட்களில் ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்தது. திரும்பவும் உலகத்தை பண்டு போல சுவாமி சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டி பண்ண அந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட போது நித்திய சூரியலாக இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் முக்தி நிலையில் இருக்கிறவள்லாம் அவளுக்கும் வந்து மறைப்புன்னு ஒன்று உண்டு. சுவாமிகிட்ட இருக்கிற திரோபாவ சக்தி இருக்கே அது முக்தி நிலையில் இருக்கிற ஜீவர்களையும் மறைக்கும். அவளுக்கு அந்த மறைப்பு ஏற்பட்டு என்ன பண்ணா, அவள்லாம் நைமிசாரணியத்தில் இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் வேதங்களை கற்றிருந்தாலும் கூட வேதங்களுடைய அர்த்தம் அவளுக்கு ஸ்பஷ்டமாக மனசில் ஸ்புரிக்கலை. வேதத்தினுடைய உண்மையான பொருள் என்ன என்று அறியாதவர்கள் மயங்கினார்கள். சிருஷ்டியில் பிரணவமும் வேதங்களும் பகவானுடைய வாக்கில் உதித்து விட்டன. அந்த உதித்த அந்த வேதங்களை பகவான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்று பிரம்மாவை படைச்சு அவருக்கு வேதங்களை உபதேசம் பண்ணி வேதங்களை கொண்டு இந்த உலகத்தை படைப்பாயாகனு சொல்லிட்டார். அவர் படைச்சுட்டார். அந்த அத்தியன கிரமத்தில் வேதங்கள் வந்துவிட்டன. பிராமணர்கள் வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கா, புதுசாக உண்டான உலகத்தில். ஆனால் அவளுக்கு வேதத்தினுடைய அர்த்தம் தெரியல, அர்த்தம் தெரியாமல் வேதத்தை தெரிஞ்சு வச்சுருக்கா. நாம் படிக்கிற பாட்டை அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சாஸ்திரம் விரும்புறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். பாக்யவான்னா யாருன்னு சொன்னால், நம்ம படிக்கிற மந்திரத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும், அவன்தான் பாக்யவான். செல்வர்னா பாக்யவான் அர்த்தம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். வேதத்தை வெண்ண கிளி போல சொன்னால் போகாது, அதனுடைய ரகசிய அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் என்று விரும்பி அவள் வந்து மனசு தவிக்கிறா. அப்போ உத்தம புண்ணியம் கொண்ட ஹர பக்தர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இங்கே வர்றார். அவர் வந்து சொன்னார், உங்களுடைய சிரமம் எனக்கு புரியறது, மறையின் பொருளே அந்த பொருளை உரைக்க வல்லது. வேதத்தின் பொருளை யார் சொல்லணும்னா, யார் சுயம் வேதத்துக்கு பொருளாக இருக்கிறாரோ அந்த பகவானால் தான் வேதத்தினுடைய பொருளை சொல்ல முடியும். எப்படி தான் எரிகின்ற ஒரு விளக்குத்தான் இன்னொரு திரியில விளக்கை ஏற்ற முடியும், அதுபோல வேத ரகசியம் என்பது, வேதத்தின் சாரம் என்பது வேதத்தை படைத்த பகவானே. ஆகவே அவர் தன்னையே காட்டினால் ஒழிய, ஒரு நெருப்பு சுட்டாதான் நெருப்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும், தேன் சிதிச்சாதான் தேன் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வேதார்த்தம் என்பது சுவாமியே தான், அப்போ அவர் நேரில் வந்தால் தான் இது வேத பொருள் என்று அறிய முடியும். ஆகவே வேதத்தின் உண்மையான பொருள் என்பது சிவானுபூதி தான், சிவ சாட்சாத்காரம் தான் வேதத்தின் உண்மையான பொருள். அதுக்கு பரஞ்ஞானம்னு பேர். அதுக்கு உதவி பண்ணுறது அபரஞானம். அந்த அபரஞானம் கூட குருமுகமாக ஒருவன் வேதத்தினுடைய பொருளை அறியும் பொழுது சிவ கிருபை இருந்தால்தான் அபரஞானமும் தோஷமில்லாமல் சரியாக உணரப்படும். அபரஞானம் என்பது என்னென்னா, வேதத்தினுடைய நாயகன் சாட்சாத் பரமேஸ்வரன் தான், வேத விழுப்புரள் அவன். இந்த வேதம் அவனை பூஜை பண்ணுறதுக்கு தான் விதிக்கிறது, இந்த வேதத்தை கொண்டு அவனை திருப்தி பண்ணணும் என்று சொல்லி ஒருவன் அந்த பகவானை திருப்தி பண்ணணுங்கிறது தான் அபரஞானம். அந்த பகவானுக்கு திருப்தி ஏற்பட்டு அவன் பண்ணுற கிருப்பையினால் வருது பரஞானம். அப்படி இந்த ரெண்டு வித ஞானங்களும் பகவானுடைய கிருப்பையை அவலம்பிச்சிருக்கின்றன. அதாவது சுவாமியினுடைய கருணையை எதிர்பார்த்திருக்கின்றனவே தவிர, இன்னொரு சாதனத்தினால, இன்னொரு உபாயத்தினால, இன்னொரு கருவியினால, இன்னொரு வழியில் வேதத்தின் பொருளை அறிய முடியாது என்று சொன்ன உடனே, அந்த பகவானை எப்படி வந்து அவனுடைய கருணையை அடைவதுன்னு கேட்டோடனே, அவனுடைய கருணையை தவத்தினாலும் தரிசனத்தினாலும் அடையலாம். அப்போ தவத்தினால் எப்பொருளும் அடையலாகும். தவம் வந்து பண்ணிகிட்டே இருக்கும், தவம் சீக்கிரமாக வந்து பலிக்க வேண்டுமே என்று சொன்னால் தவம் ஒரு புண்ணிய தலத்தில் சீக்கிரமாக பலிக்கும். அப்பொழுது புண்ணிய தலங்களிலேயே உயர்ந்த ஒரு புண்ணிய தலத்திலே தவம் என்பது ஏனைய தலங்களை விட அதிசீக்கிரமாக பலிக்கும். நமக்கு என்ன ஆகணும், வேதத்தின் பொருளை ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும். வேதத்தின் பொருளை அட்லீஸ்ட்டு சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவசரமாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. அப்படின்னா மதுரைக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அரபக்தர் சொல்கிறார். யார்கிட்ட? கண்வர், கர்கர் போன்ற ரிஷிகள்கிட்ட. நீங்கள் தவம் பண்ணி வேத பொருளை தெரிஞ்சுக்க போகிறீர்கள் சுவாமி கிருப்பினால், இந்த தபசை ஏனைய ஸ்தலங்களில் பண்ணினா உங்களுக்கு லேட்டாகும், மதுரையில் பண்ணால் சீக்கிரமாக கிடச்சிடும் பலன். ஆகவே எல்லாரும் மதுரைக்கு போகலாம் வாங்க என்று அந்த ஹரபக்தர் மதுரைக்கு அழிச்சுன்னு வர்றார். மதுரைக்கு வந்த உடனே ஆதி சொக்கநாத பெருமானுடைய லிங்கத்தை தரிசனம் பண்ணி அவள்லாம் வந்து பரமானந்தத்தை அடைகிறா. பெருமானே, மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திரை மன்ன வேண்டும் என்று அவர்கள் கேட்ட உடனே பெருமான் வந்து தட்சிணாமூர்த்தமாக அந்த லிங்கத்திலிருந்து வெளியில் வரார், ஆவிர்வாகம் வர்றார். எப்படி அந்த ஆதி கைலாசத்தில் ஆதி கல்லால வடவிருஷம் இருக்கே அதன் கீழே சுவாமி இருந்தாரோ, அதை போலவே இந்த சொக்கநாத பெருமானுடைய அந்த கருவறை விமானத்தினுடைய தெற்க அந்த தட்சிணாமூர்த்தியுடைய கோஷத்தில் பெருமானானவர் ஸ்தானம் கொள்ள போகிறார். அதுக்கு முன்னாடி பெருமான் அந்த லிங்கத்திலேருந்து வெளியில் வரார், கைலாசத்திலேருந்து வந்த மாதிரியே. எப்படி வர்றார்? ஹேமாச்சல தட்டே ரம்யே சித்த கிண்ணர சேவிதே விவித துருமசாகாபிகி சர்வதோ வாரி தாதபே. ஹிமாலயத்தில் முனிவர்கள் சூழ்ந்திருக்க ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல பரஸ்பர வினிர்முக்த மாத்சரிய மிருகசேவித்தே, புலியும் மானும் ஒரே துறையில் நீரருந்துவதும், சிங்கமும் யானையும் கைகோத்து கொண்டு செல்வதும், பாம்பிற்கு வெயிலுக்கு குடைபிடிப்பதற்கு கருடன் வந்து பறந்து அருகிலே வருவதும், அங்கிருக்கின்ற தட்சிணாமூர்த்தியுடைய சந்நிதியில் அவர் சொல்லாது சொன்னதை நினையாது நினைந்து அறிந்த அந்த இன்பத்திலே கருணையான அந்த கண்ணீர் மழையினை ரிஷிகள் எல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணீர் உப்புகரிக்காது, அது வந்து இனிப்பாக இருக்குன்னு சொல்லி பூமிக்கே வராமல் ஆகாசத்தில் பறந்து கொண்டே இருக்கிற சாதக பட்சிகள்லாம் அந்த கண்ணீரை பெருகி உயிர் வாழ்கின்றன. இப்படிப்பட்ட ஆச்சரியமான கைலாயம் அந்த கைலாயத்தில் இருக்கிற பெருமான் அதே திருவுருவத்தோடு கூட இங்கே சொக்கநாத பெருமானுடைய லிங்கத்திலிருந்து வெளியில் வந்தார். இடது கையில் வேத புஸ்தகம், வலது கையில் சின்முத்ரை, இன்னொரு கையில் வந்து நாகம் டமரு, ஒரு கையில் அக்னி, அவருடைய ஆனந்தமான ஜட்டாபாரம், அந்த எல்லையில்லா ஜட்டாபாரத்தில் கங்கை ஒலிச்சுட்டு இருக்கா பிரணவாகரமாக ஓம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் உள்ளுக்குள்ளே. அந்த கங்கைக்கு லைட்டு போட்ட மாதிரி ஒரு ஒற்றை கீற்று சந்திரன். அது பார்க்கறதுக்கு மெல்லிசா இருக்கே தவிர அதுலேருந்து பிரகாசம் நிறையா வருது, எல்இடி லைட் மாதிரி. என்ன அப்படி இருக்கிற அந்த ஜடாபதியோட 100 கோடி பூரண சந்திரர்கள் ஒரு காலத்தில் உதித்தது போல வெள்ள வெள்ளேர்னு பால் ஒழுகுகின்ற முகம், தென்னன் பெருந்துரையானுடைய முகம், துண்டப்பிரையான் மறையான் பெருந்துரையான் கொண்டபுரி நூலான் கோலமா உறுதியான் கண்டங்கரியான் செம்மேனியான் விண்ணீற்றான் அண்ட முதலாயினான் என்று நம்முடைய குருநாதர் திருவாதிரிகளுக்கு திருப்பெருந்துறையிலே பெருமான் எவ்வாறு காட்சியளித்தானோ அவ்வாறு இந்த முனிவர்களுக்கு இங்கு மதுரையில் காட்சியளிக்கிறார். காட்சியளித்து அந்த முனிவர்களை வந்து வாழ்த்தி சுவாமி தன் வாயினாலேயே வேதத்தினுடைய பொருளை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, வேதம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால், வேதம் எங்கிட்டேருந்தே உண்டாச்சு, என்னுடைய இந்த சொக்கநாத லிங்கம் இருக்கே இது பிரணவாகாரமானது, இது அகார உகார மகார நாதபிந்து வடிவமானது, இது இது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்னு சொல்லப்படுற பிரணவாகாரமானது இந்த லிங்கம். இந்த லிங்கத்தினுடைய ஒரு பாகம் இருக்கே அது வந்து பிரம்ம பாகம், இன்னொரு பாகம் விஷ்ணு பாகம், இன்னொரு பாகம் ருத்ர பாகம். அந்த பிரம்ம பாகமாக அகாரம் இருக்கு, அது பூமிக்குள்ளே இருக்கு, அதுலேருந்து 24 ஆன்ம தத்துவங்கள் உண்டாயின. உகாரமாக இருக்கிற அந்த விஷ்ணு பாகம் இருக்கு, அது ஆவுடையாருக்குள்ளே மறைஞ்சிருக்கு, அதுலேருந்து 7 வித்யா தத்துவங்கள் உண்டாகின. இந்த ருத்ர பாகம் இருக்கே அதுலேருந்து 5 சிவ தத்துவங்கள் உண்டாகின. இதில் இந்த ஆன்ம தத்துவங்கள் ஒரு மனுஷனுக்கு அஜானத்தை மட்டுமே செய்யும், மயக்கத்தை மட்டுமே செய்யும். வித்யா தத்துவங்கள் மிஸ்ர தத்துவங்கள் ஒருத்தனுக்கு அறிவையும் செய்யும் அறியாமையும் செய்யும். ஆனால் சிவ தத்துவங்கள் ஒருத்தனுக்கு அறியாமையை செய்ய மாட்டா, அறிவினை மட்டுமே செய்யும். இதற்கு மேலே நாதபிந்துக்கள் இருக்கின்றன. இந்த சதாசிவ மூர்த்தம் இருக்கே இதான் சர்வ பிரபஞ்சாக்காரமாக இந்த மாயையை அதிஷ்டித்து தத்துவமயமாக இருக்கிற பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணும்பொழுது அந்த பிரபஞ்சத்தில் அர்த்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற மாதிரியே சப்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்கு முதல்ல பிரணவங்கிற ஒலியை சிருஷ்டி பண்ணினது. அந்த பிரணவங்கிறது எனக்கு ஒரு சரீரம், சொக்கநாதனுக்கு ஒரு சரீரம், மந்திரமயமான ஒரு ரூபம், மந்திர சரீரம். அந்த பிரணவத்திலேருந்து ரிக்வேதம் யஜுர்வேதம் சமவேதம் அதர்வ வேதங்கள் உண்டாகின. அதர்வ வேதம் எப்படி உண்டா, ரிக்வேதம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால், தத்புருஷ முகத்திலேருந்து 21 சாகைகளோடு கூட ரிக்வேதம் உண்டாச்சு. அகோர முகம் தெற்கு நோக்கி அகோர முகத்திலிருந்து 100 சாகைகளோடு கூட யஜுர்வேதம் உண்டாயிற்று. வாமதேவம்ங்கிற வடக்கு முகத்திலிருந்து 1000 சாகைகளோடு கூட சாமவேதம் உண்டாயிற்று. சத்யோஜாதம்ங்கிற மேற்கு முகத்திலிருந்து 9 சாகைகளோடு கூட அதர்வேதம் உண்டாயிற்று. ஈசானம்ங்கிற வடகிழக்கு முகம் இருக்கே மத்திய முகம், அந்த முகத்திலிருந்து 28 சைவ ஆகமங்கள் உண்டாயின. இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஆகமம்னு பேர், வேதம் ஆகமம் ரெண்டுக்கும் சேர்த்து ஆகமம் என்று பெயர். இதை இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கும் திரும்பவும் லயம் பண்ணிக்கிறதுக்கும் சிருஷ்டிக்கப்படுற உயிர்கள் என்னை வந்து அடையிறதுக்கும் கருவியாக படைத்திருக்கின்றேன். ஆகவே படைத்தவனே இந்த மூல கிரந்தத்தினுடைய பொருள் என்பதை உணர்வதுதான் வேதத்தின் பொருள். இந்த வேதங்களை யார் படைத்தாரோ அந்த பெருமான் தான் வேதத்தின் பொருள் என்று உணர்வது வேதத்தின் உண்மையான பொருள். ஆனால் இந்த நிலை என்பது யாருக்கு கிடைக்கும், அனந்த ஜென்மாக்களில் புண்ணியம் பண்ணி அனுஷ்டானங்கள் பண்ணி குருவினுடைய பாதாரவிந்தத்தில் பக்தி பண்ணி முறையாக வந்தவர்களுக்குத்தான் இந்த உண்மை தோன்றும். மற்றவர்களுக்கு புத்தியை மயக்க அடிச்சுட்டே இருக்கும், இந்த பொருள் மறைபொருளாகவே இருக்கும். அதனால் தான் மறையின் பொருள் மறைபொருளாக இருக்கின்றது. வேதம் எப்பொழுதுமே தகுந்தவனுக்குத்தான் வந்து தன்னுடைய உண்மையை சொல்லும். இப்போ சில சினிமா இருக்குது ஏன்னு போட்டிருப்பான் அடல்ட்ஸ் ஒன்லின்னு, அது யாருக்கு புரியும், தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அதே போல் வேதம் என்பது எவன் அதிகாரியோ அவனுக்கு மட்டும்தான் உண்மை பொருளை சொல்லும், மற்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளை சொல்லி பிரவிருத்தியில் ஈடுபடுத்தும். அதனால தான் வேதம் பொது, வேதத்தை கொண்டே உலகம் படைக்கப்பட்டிருக்குங்கிறதுனால வேதம் எல்லோருக்கும் பொது. பொது என்பது அதுக்கு இழிவில்லை, அதுக்கு சிறப்பு, அது கௌரவம். என்ன காரணம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சாமானும் இருக்குது, ஏன்னா நுகர்வோர்கள் பலவிதம். ஆனால் சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு எல்லா விதம் நுகர்வுகளும் வருவார்களா? பரமேஸ்வருடைய கிருப்பையை யார் எதிர்பார்க்கிறாளோ அவன் மட்டும்தான் மீனாட்சி கோயிலுக்கு வருவா. உலகத்திற்கு அத்தனை மக்களுமா மீனாட்சி கோயிலுக்கு வருவா? வரமாட்டான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறவா அத்தனை பேரும் மீனாட்சி கோயிலுக்கு வரமாட்டான். நம்முடைய வேதத்தில் கிறிஸ்தவர்களுக்கு தேவையானதும் இருக்குது, முஸ்லீம்களுக்கு தேவையானதும் இருக்குது, ஜைனர்களுக்கு தேவையானதும் இருக்குது. என்ன காரணம்னா, இந்த வேதத்தை கொண்டு தான் சொக்கநாதர் உலகத்தை படைச்சிருக்கா இருக்கும்போது அவர் படைத்த உலகத்தில் தானே எல்லாரும் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் வேண்டியது இருக்கணுமா இல்லையா? அப்போ அதனுடைய ரகசியம் என்பது என்னன்னு கேட்டால், ஒரு சாத்துக்குடி இருக்குது. சாத்துக்குடி என்பது அதனுடைய பச்சைத்தோல், அது உள்ளுக்குள்ள வெள்ளத்தோல், அதுக்குள்ள இருக்கிற சொலை, அந்த சொலைய முடிந்து இருக்கிற ஒரு மைன்யூட்டான தோல், கிளாஸ் தோல், சொலைக்குள்ளே இருக்கிற கொட்டை, சொலையில் இருக்கிற முத்து எல்லாமே சாத்துக்குடி தான். ஆனால் ஒரு சாத்துக்குடியுடைய ரசம் சாரத்தை தெரிந்து கொள்வன் அவன் என்ன பண்ணுறான், சாத்துக்குடியை தோல் உரித்து அதை வந்து ஜூஸ் பண்ணி கொட்டையை வடிகட்டி குடிக்கிறான். அதை போல தெரிஞ்சுக்கிறவன் தான் வேதத்தை தெரிஞ்சுக்கிறவன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் வேதத்தை தெரிஞ்சினவன் இல்லை. சாத்துக்குடிய ஜூஸை பருகக்கூடிய நிலையில இருந்து சாத்துக்குடியை தெரிஞ்சிக்க வேண்டியது, அதனுடைய ஜூஸ் அனுபவிக்க வேண்டிய அதனுடைய ஜூஸ் என்று தெரிந்து கொள்வன் வேத விழுப்புரை அறிகின்றான். அதற்கு சக்தி நிபாத்தம் வேண்டும். வேதத்தினுடைய அந்த ரசத்தை தெரிஞ்சு கொள்வதற்கும் ரகசியத்தை தெரிஞ்சு கொள்வதற்கும் ஒருவனுக்கு சிவ கிருபை வேண்டும். அப்படி சக்தி நிபாதம் யாருக்கு இருக்கோ அவன் வேதார்த்தத்தை தெரிந்து கொள்கிறான். அது வேதத்தின் துறை போகிய தெளிவாகிய சித்தாந்தம், அதுவும் வேதத்தில் இருக்கு. அது வேதத்தில் இல்லாம இல்லை. இத்தனை சித்தாந்தமும் வேதத்தில் இருக்கின்றது. சூக்ஷ்மமா இருக்கு, ரகசியமா இருக்கு. ஆன்ம தத்துவங்கள்லாம் பிரசனோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வித்யா தத்துவங்கள்லாம் ஸ்வேதாசுர உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவ தத்துவங்கள்லாம் பிருகஜாபால உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா சைவ தத்துவங்களும் சொல்லப்பட்டிருக்கு. பதி பசு பாச திரிபதார்த்தங்கள் ஸ்வேதாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியை கிரிய யோகம் ஞானம்ங்கிற நான்கு பாதங்களும் வேதத்தில் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய எல்லா தத்துவங்களும் ஆகமங்களும் சொல்லப்பட்ட அத்தனையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பஸ்மருத்ராட்சங்கள்லாம் வேதம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறது. வேதம் சிறப்பாக சொன்னதுனால ஆகமம் கூட அவ்வளோ சிறப்பாக சொல்லாமல் வேதத்தில் சொன்னது அப்படியே எடுத்துன்னு கொடுத்து, கையில் நேரடியாக எடுத்துன்னு கொடுத்தோம். ஆகவே வேதத்தை விட்டுட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. வேதம் நமக்கு ஆதார ஸ்ருதி, பிறந்த மண், தொப்புள் கொடி. அதனால் அது அதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. ஆனால் அதை ஒருவன் உண்மையாக எப்படி பயன்படுத்திக் கொள்கிறான்னு சொன்னால், எவனுக்கு பூர்வ புண்ணியத்தினால சிவகிருபை ஏற்பட்டு வேதம் முழுவதும் அவனுக்கு சிவமயமாக தெரிகிறதோ, எங்கே பார்த்தாலும் சிவமாக தெரிகிற மாதிரி ஒருத்தனுக்கு, ஒரு கண்ணில் அன்புங்கிற அந்த மையை திட்டி கொண்டவனுக்கு அன்புக்கு இலக்கான பொருளே எவ்விடத்தும் தோன்றும். கணவனை பிரிந்திருக்கின்ற கற்புள்ள ஒரு பெண்ணுக்கு எங்கு பார்த்தாலும் கணவனாக தெரியும். எப்போ ஃபோன் அடித்தாலும் ஆத்துக்காரர் தான் ஃபோன் பண்ணான்னு தோணும். எப்போ மெசேஜ் எஸ்எம்எஸ் வந்தாலும் ஆத்துக்காரர் தான் வந்திருக்குன்னு தோணும். அதே போல் எல்லா மந்திரங்களும் பகவானை சொல்கிறதுங்கிற எண்ணம் இவனுக்கு வரதோ அவனுக்கு வேத ரகசியம் தெரியும். அது வெவ்வேறு சொல்லலாம், ஆனால் பக்தி இருப்பவனுக்கு தான் அது உண்மையை சொல்லும். அந்த நிலை வரணும். அதை வேதமே சொல்கிறது. அதை சொல்லிவிட்டு நான் பூர்த்தி பண்ணுறேன். ஏன்னா நிறையா சொல்லணும் எனக்கு எண்ணம், ஆனால் வந்து நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது. வேதம் என்ன சொல்கிறதுன்னா, என்னை பார்த்து ஏமாந்து போகாதீங்கோ அப்படிங்கிறது. சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி சந்தாம்சி சர்வாணிச எத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவீமி ஓம் இதி. வேதத்தில் பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு டிக்ஷனரியில் பல வேர்ட்ஸ் இருக்குது, ஒரு அகராதியில் பல சப்தங்கள் இருக்கின்றன. ஒரு அகராதி போல வேதம் நமக்கு தேவையானதை எடுத்துப்போம். ஒரு டிக்ஷனரி அகராதி என்பது தானே ஒரு நூலாகாது. ஒரு கணக்கு புஸ்தகம் போல், ஒரு கெமிஸ்ட்ரி புஸ்தகம் போல், ஒரு அக்கௌண்டிங்ஸ் புஸ்தகம் போல இல்லை. இது இதில் எல்லாம் இருக்குது. அதனால் இது நமக்கு தேவைப்படும் போது பயன்படும். இதையே மனப்பாடம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்கோ, அப்படி இல்லை. இது என்னென்னா, பார்ப்பதற்கு இப்படி இருந்தாலும் உண்மையில் வேறு. என்னென்னா, சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் எந்த ஒரு சிவபதத்தையே திரும்பி திரும்பி சொல்கின்றனவோ. விஷ்ணு பதம்னு சொன்னாலும் அது சிவபதம் தான், வேற வாக்கியங்களில் சொன்னாலும் அது சிவபதம் தான் அப்படின்னு வேதம் சொல்றது. நான் வெவ்வேறு வடிவத்தில் சொன்னாலும் சிவபதத்தை தான் சொல்றேன். எல்லா வேதங்களும் ஒரே பதத்தை மீண்டும் மீண்டும் சொல்கின்றன. சந்தாம்சி சர்வாணிஜ எத்வதந்தி தபாம்சி சர்வாணிஜ எத்வதந்தின்னு ஒரு பாடம் இருக்கு. எல்லா தவங்களும் எல்லா சாமகானங்களும் எந்த ஒரு பதத்தையே திரும்பி திரும்பி நேசிக்கின்றனவோ. எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, எந்த ஒரு சிவபத்தை அடைவதற்காக பிரம்மச்சரியம் முதலிய விரதானுஷ்டானங்களை உயிர்கள் மேற்கொள்கின்றனவோ. பிரம்மச்சரியம்னா இந்திரிய நிகிரகம் பண்ணி வேதங்களை கிரகிக்கிற அந்த அத்தியன கிரமத்துக்கு பிரம்மச்சரியம்னு பேர். அப்படி ஒருவன் வேதங்களை கற்கின்றானோ, அதெல்லாம் தத்தே பதம் சங்கிரகண பிரவீமி ஓமிதி, அந்த பெரிய பதத்தை உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன், ஓம் என்று அதுக்கு பெயரிடுகின்றேன் அப்படின்னு வேதம் சொன்னது. இந்த ஓம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, வேதமே அதனுடைய பொருளை சொல்கிறது. இப்போ ஓங்கார பொருளை முருகப்பெருமான் பரமேஸ்வனுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பரமேஸ்வனுக்கு முருகப்பெருமான் என்ன ஓங்கார பொருளை உபதேசம் பண்ணார்? சுவாமிக்கு தெரியாதவர் சொன்னாரா? சுவாமிக்கு தெரியாதவர் சொன்னார் நம்ம நினைக்கக்கூடாது. என்ன காரணம்னா, அருள்கிராத அப்படி சொல்லலை. சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீதிலும் பகர்சை குருநாதான்னு சொல்கிறார். இப்போ குருநாதனை குருநாதா என்று ஒருமேல சொல்கிறார். சிஷ்யராக இருக்கிற பரமேஸ்வரனை சிவனார்னு பன்மேல சொல்கிறார். இப்போ சிஷ்யர் பெரியவர்னு அர்த்தம், சிவனார் மனங்குளிர. சரி, என்ன உத்தம சிஷ்யனாக இருந்தாலும் பாடம் படிக்கிற போது அவனுக்கு மனசு வந்து விகாசமாக இருக்காது, மனசு குளிர்ந்து இருக்காது. ஆனா முருகப்பெருமான் ஓங்காரத்தினுடைய பொருளை சொன்ன போது பரமேஸ்வரன் மனம் குளிர்ந்தார்னு சொல்றதுனால அவர் சிஷ்யர் போல நடிச்சாரே தவிர சிஷ்யர் இல்லை. அவர்கிட்ட சிஷ்யத்துவம் கிடையாது, அவர்கிட்ட சிஷ்யத்துவம் கிடையாது, கௌரவம் தான் இருக்கு. நடிச்சார், அதனால்தான் ஒழுங்கா அர்த்தத்தை சொல் கேட்டோன்னே மனசு குளிர்ந்தார். சிவனார் மனம் குளிர. சரி, ஒரு மந்திரத்தையோ அதனுடைய அர்த்தத்தையோ உபதேசம் பண்ணும்போது ஒரு தடவை தான் பண்ணுவா, வலது காதல் தான் பண்ணுவா. மந்திரத்தை அதோட அர்த்தத்தோடு தான் உபதேசம் பண்ணணும்னு விதி. மந்திரம் மட்டும் உபதேசம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓங்காரத்து உட்பொருளை ஐயனனுக்கு அருளியவார் அது பெறுவாருங்கிறார். ஓங்காரத்தை மட்டும் உபதேசம் பண்ணல ஆத்மநாதர், ஓங்காரத்து உட்பொருளையும் உபதேசம் பண்ணார் செத்து. அதனால் மந்திரத்தை அர்த்தத்தோடு உபதேசம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வலது காதல் தான் பண்ணணும், ஒரு தடவை தான் பண்ணணும். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய்தார். அப்படின்னா அர்த்தம், வலது காதல் இவர் என்ன சொன்னாரோ சாமி சொன்னார், வலது காதல் என்ன சொல்லியிருப்பார், பகவானே ஓங்கார பொருள் நீர்தான். முருகன் என்ன சொன்னார், ஓங்கார பொருள் நீர்தான், ஓம் என்பது மகாதேவர் தான் என்று சொன்ன உடனே இதை உங்கள் அம்மாவும் கேட்கட்டும் அப்படின்னு இடது கையில் தூக்கிண்டார். இதை நீ சொன்னால் உங்கள் அம்மா ஒத்துப்பா, உங்கள் அம்மாவும் கேட்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் முருகப்பெருமான வலது கையிலேருந்து இடது கைக்கு மாற்றிக்க இரு செவி மீதிலும் பகர்ந்து குருநாதான் சொன்னார் அப்படின்னு இதை கிருபானந்த வாரியர் சொன்னார். அருணகிரிநாதர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி. ஆகவே ஏன் பரமேஸ்வரன் வந்து சிஷ்யனா வந்தார்னு கேட்டா, உலகத்துல எல்லா வித்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் ரோல் மாடல், விண்ணாளும் தேவருக்கு மேலாய வேதியன், மன்னாளும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றவன் இறைவன். அப்ப ஒரு சீடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இறைவன் காட்டாவிட்டால் யார் அறிவார்கள்? ஒரு குருநாதன் எப்படி இருக்கணுங்கிறத சுவாமி தட்சிணாமூர்த்தியா இருந்து காட்டிட்டார். ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் காட்டணுமா இல்லையா, அதுவும் ஒரு பாடம் தானே. அதுக்காக அவர் சிஷ்யனா வந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப ஓங்கார பொருள் சுவாமி தான், அந்த வேதமே சொல்றது. இந்த சிவபதத்தை நான் ஓம்னு சொல்றேன், அந்த ஓம் என்பது என்னன்னு கேட்கும்போது, வேதங்கள் ரிக்வேதத்திலேருந்து அதர்வண வேதம் வரையும் நாலா இருக்கு. அந்த நாலு வேதங்கள்னா நாலு வேதங்கள் தனித்தனியா இல்லை, வேதம் அகண்டமா ஒன்னா தான் இருந்தது. அதனுடைய அதான் ஒன்னா இருக்கிற வேதத்தை எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியல. அதனால பொயட்ரியா இருக்கிறத ரிக்வேதம்னும், புரோசா இருக்கிறத யஜுர்வேதம்னும், பாடக்கூடிய பண்ணோடு இந்த செய்யுளை பாடும்போது சாமவேதம்னும் எல்லாம் கலந்து அந்த ரிக்வேதம் மட்டும் பிரயோக திசையில விசேஷமா இருக்கிறது அதர்வ வேதம்னு வியாசர் தான் வகுத்தார். அப்ப வேதம் ஒன்னா இருக்கும்போது அதுல இருக்கிற யஜுஸ்ங்கிறது அதுல இருக்கிற புரோஸ் தனி வேதம் கிடையாது, ரிக்குங்கிறது அதுல இருக்கிற ரிக்கு சந்தஸ் தனி வேதம் கிடையாது. அப்ப அந்த வேதத்துல அதர்வம் இருக்கே, அந்த அதர்வ வேதத்தினுடைய உபநிஷத்து இருக்கு. அந்த உபநிஷத்து எப்படி இருக்குன்னா, அதர்வ சிரஸ் என்றும் அதர்வ சிகா என்றும் ரெண்டு உபநிஷத்து இருக்கு. அதில் அதர்வ சிரசின்ற உபநிஷத்தை நம்முடைய சுவாமி பரமாத்மா என்ற பரமேஸ்வருடைய எல்லா பெயர்களையும் லிஸ்ட் பண்ணி அந்த பெயருக்கெல்லாம் பெயர் காரணம் சொல்கின்றது. அத கஸ்மாதுச்சிதே மகாதேவ இதி, சுவாமிக்கு மகாதேவன் நம்ம சொல்கிறோம், மகாதேவன் அவனுக்கு ஏன் பெயர் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது. மகாதாம் தேவானாமப்பி தேவகா, அவனோட ஒரு தேவன் பெரியவன் கிடையாது, அதனால் அவருக்கு மகாதேவன் பேர். என்ன காரணம்னா, சுவாமிக்கு தேவன்னே பேர், தேவன்னு சொன்னாலே போகிறோம். யஜுர்வேதம் சொல்கிறது தேவோ தேவஸ்ய தேவகா, தேவர்களுக்குள்ள எவன் தேவனோ அவனே தேவன். என்ன பொருள்னா, தீபேதே இதி தேவகா, தேவன் என்ற சொல்லுக்கு ஒளி விடுபவன் பொருள். ஒரு பொருள் தானே ஒளி விட்டால் தான் அது ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருளுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளிர்கின்ற பொருள் வந்து உண்மையான ஒளிப்பொருள் இல்லை. பெருமானுடைய சக்தியினால விஷ்ணு பரியந்தம் எல்லா தேவர்களுக்கும் சக்தி வருது. ஆகவே அவர்கள் ஒளிர்விக்கப்படுகின்ற பொருள்கள், ஒளியினை பெற்று ஒளிர்கின்ற பொருள்கள். டார்ச் லைட்டை கண்ணாடி மேலே அடித்தா அது கண்ணாடி பிரகாசமாக தெரியுது, ஆனால் ஆஃப் பண்ணிட்டா கண்ணாடி இருட்டாக தெரியுது. ஒளியை வாங்கி ஒழுகின்ற பொருள் தான் எல்லா தெய்வங்களும், தானே ஒழுகின்ற பொருள் விலங்கொலின்னு அவருக்கு பேர். மிக்காய் விலங்கொலியாய், விலங்கொலி என்றால் சுயஞ்சோதி, அவனுக்கு தான் தேவன்னு பேர். ஆனால் எல்லாருக்கும் தேவர்கள்னு சாதாரணமாக பேர் இருக்கிறதுனால இவரை விசேடித்து வேற்றுமைப்படுத்தி காட்டுவதற்காக தேவர்களுக்குள் தேவனாக இருப்பவனுக்கு மகாதேவன் என்று பெயர். யார் தன்னுடைய பிரகாசத்தினால எல்லாரையும் பிரகாசிக்கிறாரோ பிரகாசிப்பு பண்றாரோ, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வவிதம் பாதி, அவர் தான் ஒளிர்கிறார். அவர் ஒளியை கொண்டு எல்லாரும் ஒளிகின்றார்கள், அவர் அனைவரையும் ஒளிமயமாக செய்கின்றார். அவர் இன்ப வடிவமாக இருக்கிறார், நம்மை இன்பமயமாக செய்கின்றார். சக்கரை இனிக்கிறது, அதோடு கலந்த நீர் இனிக்கின்றது. ரசோவை சகா ரசகேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி, பரமேஸ்வரன் சிவஸ்வரூபமாக இருக்கார், அவரோடு சேர்ந்த ஜீவன் சிவஸ்வரூபமாக ஆறார் வெள்ளப்பாகு போல. இந்த தத்துவத்தை தான் சொல்கிறது. அப்போ மகாதேவன்கிற நாமாவுக்கு என்ன அர்த்தம், மகேஸ்வரனுங்கிற நாமாவுக்கு என்ன அர்த்தம், ஈஸ்வரனுங்கிற நாமக்கு என்ன அர்த்தம் சொல்லிவிட்டோ. இந்த நாமாக்கள் எல்லாம் ஒரு சுவாமியினுடைய வெவ்வேறு நாமாக்கள். சுவாமி ஒருத்தர் தான், இதான் பர்யாய நாமான்னு பேர். ஒரே மனுஷன்தான், தன்னுடைய அப்பாவுக்கு புத்திரன், தன்னுடைய புத்திரனுக்கு அப்பா, தன்னுடைய சகோதரிக்கு அவன் வந்து அண்ணா, தன்னுடைய பத்னிக்கு அவன் பர்த்தா, தன்னுடைய எஜமானனுக்கு அவன் சேவகன், தன்னுடைய சேவகன் அவன் எஜமானன், தன்னுடைய குருவுக்கு அவன் சிஷ்யன், தன்னுடைய சிஷ்யனுக்கு அவன் குரு, இந்த நாட்டுக்கு அவன் ராஜா. ஆனால் ஆள் ஒருத்தர் தான், அதை போல சுவாமி ஒருத்தர் தான், அவர் தான் மகேஸ்வரன், அவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் ருத்ரன் அப்படின்னு வரும்போது அவருடைய பெயரில் பிரணவம், ஓங்காரம், உத்கீதம்ங்கிற பரியாய நாமாக்கள்லாம் வருது. ஆகவே பரமேஸ்வரன் தான் சாட்சாத் பிரணவஸ்வரூபன். அப்போ ஓங்காரம்ங்கிற பேர் ஏன் அவனுக்கு வந்ததுன்னு சொல்கிறது, தாரம்ங்கிற பேர் அவனுக்கு வந்ததுன்னு சொல்கிறது, இந்த சம்சார துக்கத்தில் விழுந்தவனை கைதூக்கி விடுறதுனால அவனுக்கு தாரன்னு பேருங்கிறது. அப்போ எது உத்கீதமோ எது பிரணவமோ சுவாமியை வந்து நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு பார்த்த சொக்கநாத பெருமான் தானே, இன்றைக்கி நம்ம ஏன் பார்க்கணுங்கிற எண்ணம் வரதா? இன்றைக்கி பார்க்கும்போது புதுசாக பார்க்குற வருதுன்னு தெரியுது, அந்த ரசத்தை சுவாமி தராரா இல்லையா? அதனால் அவருக்கு பிரணவன்னு பேர், புதுசு புதுசாக தெரிகிறவர். அப்போ எவர் பிரணவரோ அவர் தான் ஓங்காரர், அவர் தான் தாரர், இதெல்லாம் ஓங்காரத்தினுடைய பெயர்கள். அப்படி இருக்கும்போது இந்த நாமாக்கள்னால நாலு வேதங்கள்லையும் பரமேஸ்வரனாகின்ற ருத்ரனுக்கு மட்டும்தான் அர்ச்சனை இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. எங்கே இருக்கு? நமஸ்தாராய நம சம்பவேஜமயோ பவேஜ இருக்கா? இப்போ தாரங்கிற அந்த பிரணவத்தினுடைய பர்யாய நாமாவினால எப்பொழுது பரமாத்மாகின்ற ருத்ரனுக்கு மட்டும்தான் அர்ச்சனை இருக்கோ அப்பொழுது இந்த ஓங்காரத்தினுடைய பொருள் சம்புவாகின்ற உமாகாந்தனை தவிர இன்னொருத்தர் இல்லை. அவர் தான் சர்வ ஜெகத்கர்த்தா, அவர் தான் பஞ்சகிருத்திய பிராணன் பண்ணுறார், பஞ்சகிருத்திய பிராணனாக இருந்து ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி எல்லாம் பண்ணுறார். அவருடைய கிருப்பையினால் இந்த ஜீவன் அவர் துஷ்டனாக இருக்கும் பொழுது, அவர் திருப்தி அடையும் பொழுது, அவர் கிருப்பைக்கு பாத்திரனாகி அவருடைய சுரூபத்தை அடைஞ்சு புனர்பவம் இல்லாமல் இந்த ஜென்மாவை சபலமாக ஆக்கிக்கிறான் அப்படிங்கிறது வேதத்தினுடைய பொருள். இதை தட்சிணாமூர்த்தியாக இருக்கிற அந்த பகவான் நானே வேதத்தின் பொருள் என்று சொல்லி அவர்களுக்கு இதனை விரித்தான் என்று இந்த புராணம் சொல்கிறது. நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன், இதை சொல்கிறதுக்கே ஒரு 10-15 நாள் நம்ம நான் எடுத்து பெஞ்சென்றலாம் இருந்தாலும் ஒரு கோடிட்டு காண்பிச்சிருக்கிறேன். இதை வேறு விதங்களில் வேறு மற்ற புராணங்களில் அங்கங்கே இதனுடைய தத்துவங்கள் வரும்பொழுது நான் உங்களை விரித்து சொல்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி என்று இவ்வாறு கண்ணுவர் கர்கர் முதலிய ரிஷிகளுக்கு சாட்சாத் சொக்கநாத பெருமான் தட்சிணாமூர்த்தமாக ஆவிர்வாவமாகி இந்த திருவிழாடலை செய்த காரணத்தினால நம்முடைய குருநாதர் அந்த திருவிழாடலை இங்கு சொல்றார், கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல் இலங்கு குருமணிங்கிறவர் யாரு? நம்ம ஊரில் இருக்க தட்சிணாமூர்த்தி தான் கூடலிலங்கு குருமணி. அந்த திருவிழாடல் நமக்கெல்லாம் அவர் வந்து உணர்த்துகின்றார் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்கின்றேன். நம பார்வதி பதயே மகாதே.
4: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: வேதங்கள் அனந்தம் என்று சொல்லுகிறோம். அனந்தோவை வேதாகா என்று சொல்லி அவை மறைகள் எழுதா கிழவி தன்னிடத்தில இறைவனை மறைத்து வைத்திருக்கின்றன என்று சொல்லுகிறோம். அவையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இறைவனுக்கு அருகிலே இருக்கக்கூடியவை என்று சொல்லி உபனிஷத்துக்கள் வேதாந்தம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அவை இறைவனை அருகிலே சென்று காட்டும். உபநிஷத்து அருகிலே அழைத்துச் செல்வது, அருகிலே இருப்பது. இந்த உபநிஷத்துக்களாலேயும் வேதாந்தத்தினாலேயும் காட்ட முடியாத ஒரு பரம்பொருளை மிக எளிதாக நாம் எல்லாம் உய்யும்படியாக கச்சியப்ப மகாமுனிவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடல் முதல்ல பார்த்தோமே, அதனுடைய சிறப்பை பார்க்கலாம். கடவுள் யார், அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய தொழில் என்ன என்கின்ற அவனுடைய ஸ்வரூப ரூப குணானுபவங்களை எல்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றார் இந்த பாடலில். ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மூன்று வழிகளை பெரியோர்கள் சொல்வார்கள். எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அனுமானம், பிரத்யக்ஷம், சாஸ்திரம் என்று சொல்லும்படியாக மூன்றை சொல்லுவார்கள். இந்த மூன்று பிரமாணங்கள், அவை தமிழில் அளவைகள் என்று சொல்லுவார்கள். மூன்று விதமான அளவைகளினாலே, பிரமாணங்களினாலே ஒரு பொருளை தெரிந்து கொள்ளலாம். இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணம் பார்க்கலாம். எங்கேயோ புகை வருகிறது, நம்ம பார்த்த உடனே சொல்லுகிறோம் எங்கேயோ நெருப்பு இருக்கிறது, நெருப்பின் காரணத்தினாலே புகை வருகிறது. நெருப்பை நம்ம நேரா பார்க்கவில்லை, பார்க்காத பொழுதும் கூட புகை இருக்கின்ற காரணத்தினாலே நெருப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இதுக்கு பேர் அனுமானம்னு பேர். சரி, அடுத்தது கண்ணால பார்க்கக்கூடியது. ஒரு பொருளை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், அதுக்கு பேர் பிரத்யக்ஷம்னு பேர். அதாவது பிரத்யக்ஷம், நமக்கு முன்பாக கண்ணுக்கு முன்பாக தெரியக்கூடியதுக்கு பேர் பிரத்யக்ஷமாக இருப்பது பிரத்யக்ஷ பிரமாணம் என்று சொல்லுவார்கள் கண்ணளவை. அடுத்தது நூல்கள் மூலமாக, சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்வது. இந்த மூன்று விதமான தன்மை உண்டு. இப்ப முதல்ல பார்த்தோம், புகை வருகின்ற காரணத்தினாலே நெருப்பு இருக்கிறது என்கின்ற அனுமானம். இப்ப இறைவனை இப்படி தெரிந்து கொள்ள முடியுமா? எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், பானை இருக்கிறது, கடகா, ஒரு கடம் இருக்கிறது, ஒரு பானை இருக்கிறது, இந்த பானையை செய்திருக்கக்கூடிய ஒரு குயவன் இருக்க வேண்டும், இது ஒரு அனுமானம். அது மாதிரி இந்த உலகங்கள் எல்லாம் அண்ட பகிரண்டம் எல்லாம் இருக்கிறது, நம்ம நாம் இருக்கிறோம், 84 லட்சம் யோனிகள் இருக்கின்றன, அத்தனை ஜீவராசிகள் எல்லாம் படைத்த ஒரு ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும், இது அனுமானம். ஆனா இதுக்கு ஏராளமா அதுக்கு கேள்வி கேட்பார்கள், ஏன் அவனை படைச்சவன் யாரு? இப்படியே போயிட்டே தான் இருக்கும். எனக்கு எங்க அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, தாத்தா, முத்தாத்தா, அதுக்கு மேல அதுக்கு மேல, கடைசியில எங்க இருந்து வந்தது? இது முடியாத ஒரு தொடராக போய்கொண்டிருக்கும், அதுல திருப்தி பண்ண முடியாது. பிரத்யட்சமாக கடவுளை பார்க்க முடியுமா? முடியாது. எல்லாரும் அவனை பார்க்க முடியவில்லை என்று சொல்லும்படியாக அவன் நமக்கு மேலாக, நம்முடைய கண்ணுக்கு எட்டாதவனாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம சொல்லிவிடுகிறோம். பிரத்யட்சமா பார்க்க முடியல, இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிறது. அதுல இன்னொரு குறை உண்டு இந்த பிரத்யட்ச பிரமாணத்துல. இப்போ எனக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள், இப்ப நீங்கள் இருக்கிறீர்கள்னா நீங்கள் இன்னொரு இடத்திலே, இன்னொரு காலத்திலே, இன்னொரு பொருளாக நீங்கள் இருப்பதில்லை. புரிகிறது என்று நினைக்கிறேன். இப்ப எனக்கு முன்னாலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் முருகன் வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. இப்ப முருகன் முன்னாலே இருக்கிறார், இந்த முருகன் இந்த இடத்திலே எனக்கு முன்பாக இந்த காலத்திலே இப்படி இந்த தன்மையிலே இருக்கிறார், கருப்போ செவப்போ ஏதோ ஒரு வண்ணத்திலே இருக்கிறார். இவர் இன்னொரு இடத்திலே, இப்ப இங்க இருக்கக்கூடியவர் இன்னொரு 10 மைல் கழிச்சு, இன்னொரு 10 அடி கழிச்சு கூட இவர் இருக்க முடியாது. இந்த இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு இடத்துல அவர் இருக்க முடியாது. ஒரு காலத்திலே, ஒரு இடத்திலே, ஒரு தன்மையிலே இருக்கக்கூடியவர் எல்லா இடத்திலையும் பார்க்க முடியாது. பிரத்யட்சத்திலே தான் இருக்கும், இங்க பார்க்கும் பொழுது இன்னொரு இடத்துல அது இல்லை அப்படின்னு வரும். ஒன்று. இரண்டாவது, இப்ப நம்ம கண்ணால பார்க்கும் பொழுது கண்ணாலே மற்ற பொருள்களும் பார்க்கப்படுகின்றன, ஆக அந்த பொருள்கள் எல்லாம் கடவுள் இல்லையான்னு வரும். இப்ப இது மாதிரி இந்த தர்க்கத்துல இது இல்லை, இது இல்லை என்று வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது என்ன இருக்கிறது? சாஸ்திர பிரமாணம் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன? எனக்கு சிதம்பரம் அப்படின்னு, புலியூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கிறது, தில்லை சிதம்பரம் என்று.

அதான் தில்லை என்றொரு, தில்லை என்றொரு தலமும் இருக்குதாம். அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கெடுக்குதாம். அப்படி ஒரு இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்?

நான் தில்லை சிதம்பரம் என்கின்ற தலம் இருக்கிறது, நாளைக்கு போவேன் என்று சொல்ல திருநாளை போவார் முனிவர் இருந்தாரே, அது மாதிரி அங்கே ஒரு சிதம்பரம் இருக்கிறது, போய் பார்க்கணும்னு. என்ன பண்ணுங்க உடனே, நம்ம தான் இப்பெல்லாம் வேண்டப்பட்ட டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு, உடனே கூகுள் பாரு, கூகுள் பண்ணு. உடனே கூகுளில் பார்த்தா விக்கிபீடியால சொல்லுகிறது எங்க இருக்கிறது, சிதம்பரம் இந்த இடத்துல இருக்கிறது, பக்கத்துல இருப்பு பாதை இருக்கிறது, ரயில் வண்டி நிலையம் புகை வண்டி நிலையம் இருக்கிறது, பஸ் ஸ்டாண்ட் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, இந்த இடத்துல போகலாம், அதனுடைய பரப்பு இவ்வளவு, இந்த இந்த சைட் சீயிங் பிளேசஸ் இதான் முக்கியமானது, வேற என்ன இருக்கும், அதனுடைய தளம் என்ன, வரலாறு என்ன, இதெல்லாம் சொல்லுகிறது. நமக்கு வந்து எல்லாமே சைட் சீயிங் தான், கோயிலுக்கு போனாலும் சரி, சினிமா தியேட்டருக்கு போனாலும் சரி, பார்க்குக்கு போனாலும் சரி, சைட் சீயிங் தான். நீங்க பார்த்திருக்கிறமே சிதம்பரம் ஜே ஜே ஜே என்று அங்கே பார்க்க வருகிறார்கள் குறித்த பருவம் கொவ்வச்சு.

சுந்தர பாண்டியன் வேந்தது. இப்போ இது மாதிரி அங்க மேல தங்கத்துல குறை போட்டுருக்கிறார்கள். அப்படியா? எப்படி இருக்கிறது? பிரசாதம், விபூதி பிரசாதம் கொடுத்தாங்க, அங்கே காசு வாங்கினார், இப்படித்தான் இருக்கும். அங்கே போகும்பொழுது பார்த்தோம், அது கூட நான் கோயிலுக்கு போனேன், கடவுளையும் பார்த்தேன், பக்கத்துல அங்கே ஆள் இருந்தாங்க, இவங்களையும் பார்த்தேன். ஒரு பொருளாக்கி விடுகின்றோம் இறைவனை. அவனை போய் நின்று நிதானமா அனுபவிக்க கூட நமக்கு மனசு இருப்பதில்லை. அந்த இடத்துல போகும்பொழுது இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், ஒரு பத்து இடம் பார்க்கணும். போய் ஒரு இடம் பார்த்தாலும் அனுபவித்து அந்த இறைவனுடைய கருணையை பெற வேண்டாமா? அது கிடையாது. அவசர அவசரமா ஓடுவோம். அவ்வளவு பெரிய ஜப்பி சீக்ஸ் என்று சொல்லுவார்களே, அவ்வளவு அழகா, ரொம்ப அழகா அங்கே இறைவன் நடமாடிக்கொண்டிருக்கிறான். பக்கத்துல அம்பிகை. இதுல என்ன அழகுன்னா, இறைவன் அழகன் கண்டிப்பாக, இதுல சந்தேகமே இல்லை. ஆனா அம்பிகையை பார்க்கணும், அதை விட அழகு. ஒரு 35 வயசு, 40 வயசு, இல்ல அதுக்குமே, அந்த அந்த மத்திய தர என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மத்தியம வயதுடைய ஒரு நல்ல குடும்ப பெண்மணி, நல்ல குழந்தைகள் எல்லாம் பெற்று வளர்ந்து ஆளாக்கின ஒரு பெண்மணி. ஆனா கணவனுக்கு அடிபணிந்திருக்க கூடாது அப்படின்னு கூப்பிடுற பொம்மை கிடையாது. அந்த பெண்மணி கணவனுடைய பெருமையிலே தான் மகிழ்வு கொள்கின்றவர்கள், அதிகர்விதா என்று சொல்லுவார்கள். அம்பிகையை பற்றி சொல்லும் பொழுது அதிகர்விதா, கர்வத்திலே இருக்கிறாளா? என்ன கர்வம்னா, இது மாதிரி புருஷன், இது மாதிரி பிள்ளைகள் இருக்கிறன்னா கர்வம் இருக்காதா? அது மாதிரி அந்த புருஷனை பார்த்து நாணி தலை கொஞ்சம் கவிழ்ந்திருக்கும், கை ஒடுங்கி நின்று கொண்டிருக்கிறாளே, அந்த அழகே அழகு. அதை பார்க்க போகிறதில்லை. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்ல விஷயம், இது மாதிரி ஒரு சாஸ்திர பிரமாணம் என்று சொல்வதை போல, ஏதாவது ஒரு புத்தகத்தின் வாயிலாக, யாராவது ஒருத்தர் இப்படி இருக்கிறது என்று சொல்வதின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுக்கு பேரு சாஸ்திர பிரமாணம்னு பேரு. வேதங்கள் இதைத்தான் சொல்லுகின்றன. அதுக்குத்தான் சொன்ன அனந்தோவை வேதாகா என்று. வேதங்கள் எல்லாம் என்ன, இறைவனை காட்டி தருகின்றன, இப்படித்தான். ஆனா அதுவே கூட இறைவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியவில்லை, சொல்ல முடியாமல் அவை திகைக்கின்றன என்று வேதங்களே சொல்லுகின்றன. இந்த வேதத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்கிறான். வேதங்கள் இறைவனுடைய உஷ்வாச நிஷ்வாசங்கள் என்று சொல்லப்படும், அது மூச்சு காற்று என்று சொல்வார்கள் வேதங்களை. வேதங்கள் அறிவு மயமானது. இறைவன் சச்சிதானந்த சுரூபமாக இருக்கப்பட்ட பகவானிடத்திலே இருந்து அந்த அறிவுமயமாக மூச்சுக்காற்றாக உஸ்வாச நிஸ்வாசங்கள் என்று செல்லும் மூச்சு வரும் மூச்சாக அவை நடந்து கொண்டிருக்கிறதா, இதுக்கு பேர் வேதங்கள். வேதங்கள் ஒன்று இரண்டு கிடையாது, மூன்று குணங்களையும் சொல்லக்கூடியதுனால த்ரீ வேதாக என்று சொல்லி, இந்த மூன்று விதமான தன்மைகளோடும் ஏராளமான வேதங்களாக பல சாக்கைகளாக இருக்கிறது இல்லையா, அது வேதங்களை, வேதங்களெல்லாம் இறைவனை சுட்டி காட்டுகின்றன. ஆனா இப்படித்தான்னு சரியாக சொல்ல முடியல. ஆனால் அதுக்கு மேல சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், வேத அந்தம் எது, உபனிஷத்துக்கள் இவை இப்படித்தான் இருக்கும். ஆனந்தமயமாக ஆனந்தோவை பிரம்மனோ என்று சொல்லும்படியாக, ஆனந்தம் பிரம்மம் அதை அறிந்தவன் வித்வான் என்று சொல்லும்படியாக, ஆனந்தமே பரபிரம்மம் என்று சொல்லுகிறது. ஆனந்தம் எப்படி இருக்கும், சொல்ல நினைக்கிறது இப்படித்தான் இருக்கும். ஆனந்தம் சொல்லுவது அறியேன், வாழி முறையோ தரியேன், நாயேன் தானனை செய்தது தெரியேன், ஆவா செத்தேன் பருகியது ஆரியேன், விழுங்கியும் ஒல்லகில்லேன் என்று சொல்லும் மாணிக்கவாசகர் பாடுவாரே, அதே மாதிரிதான் அருணகி பெருமானும் இதை ரொம்ப அழகா கொடுப்பதற்கு நினைக்கிறார். வெறும்பாலை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்று பாடுவார். வெறும்பாலை பெற்ற வெறுந்தனியை யோசிச்சு பாருங்க, வெறும்பால் ஒன்றுமே இல்லாதது, அதை பெற்ற தனிமையான ஒரு விஷயம், அது என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஆனா அவர் சொல்ல முயற்சிக்கிறார், சும்மாயிரு சொல்லறே என்றதுமே. இதுக்குத்தான் ஐயா அருணகிரியப்பா உன்னை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினறியார் என்று தாய்மானவர் பாடுவார். எல்லாரும் எப்படி இருக்கிறது இந்த ஆனந்தம் என்று வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனானது, பாணிக்குட்படாது, சாதகர் காணச்சற்றானாது என்று இதையே சொல்லுவார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா. தொல்லை மறை, பழமையான வேதங்கள் எல்லாம் தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா. அப்படிப்பட்டவனாக முருகப்பெருமான் இருக்கிறான், மறைகளின் வாக்கால் அதுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அவனை வேதாந்தங்கள் சொல்ல முடியாமல் திகைக்கின்றன. சித்தாந்த பிரகாரம், நம்முடைய சித்தாந்த பிரகாரம், அந்த தரம் என்று சிவாகமங்கள் சொல்லப்படும். வேதம், வேதாந்தம், அதாவது வேதங்களினுடைய முடிவு. அம்பிகையே வேதாந்தமாக இருக்கிறாள், வேதமே அம்பிகை என்று சொல்வார்கள். துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் ஸ்ருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்

கணையும் கருப்புச் சிலையும் என் பாஜாங்குஜமும் கையிலணையும் திரிபுர சுந்தரி என்று பாடுவார் அபிராமிப்பட்டர். ஸ்ருதிகளின் பனையும் சாக்கைகள், பனைனா சாக்கைகள் கிளைகள், பனையும் பதிகொண்ட வேரும் அதாவது கொழுந்தும் உபனிஷத்துக்களாகவும் அம்பிகை இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். இப்படி எல்லாமே வேத வடிவாக வேதத்திற்கு மேலாக ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாபஜதூளிகா என்று அம்பிகையை பற்றி சொல்லும் சாஸ்திரநாமம். அந்த வேத மாதாவினுடைய சிந்தூரம் இருக்கிறது, நெற்றியிலே அணிந்து கொள்ளக்கூடிய, தலை வகிட்டிலே அணிந்து கொள்ளக்கூடிய குங்குமம் அம்பிகையினுடைய பாதத்திலிருந்து வருகிறதுனா, அது அம்பிகையினுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறது வேதமாதா என்று சொல்லுகிறாள். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாபஜதூளிகா என்று அந்த இடத்துல சொல்லப்படும். இப்போ வேதங்களாலே சொல்ல முடியாத இறைவனை அந்த தரம் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட சிவாகமங்கள் சொல்லுகின்றன. காரணம் என்ன? மன்னுமாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளையும் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். இறைவன் தன்னுடைய ஐமுகங்களால் தோற்றுவித்தருளையும் என்று தன்னுடைய ஐமுகங்களாலே இந்த ஆகமங்களை கொடுத்திருக்கிறார், சிவாகமங்களை கொடுத்தான். சிவாகமங்கள் இறைவனை மிகச்சிறப்பாக சுட்டிக்காட்டி வேதத்துல என்ன குழப்பம் வரும்னா, வேதங்கள் ஏன் சுட்டி காட்டலைன்னா சுட்டி காட்டுகின்றன, ஆனால் நம்ம குழப்பம் இதுதான் இப்படித்தான் சொல்லாது. ஒரு இடத்துல சிவையேவ கேவலஹா சிவங்கரஹா, சிவன் ஒருவனே தனியாக இருக்கிறான், அவனே பரம்பொருள் என்று சொல்லும். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது நாராயண பரபிரம்மம் தத்துவம் நாராயண பிரஹா, நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பிரஹா, நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு சொல்லும். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இந்திரனே பிரஜாபதியே பிரம்மனே, இதே மாதிரி அக்னியே என்று சொல்லும்படியாக ஓரிடத்துல இவன் தான் பரம்பொருள், இவன் தான் பரம்பொருள், எது பரம்பொருள், நமக்கு எது பரம்பொருள்னு திகைக்க வைக்கும். அதனால்தான் அதுக்கு பேர் மறைன்னு, தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறது. அவரவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்தபடிதான் அவர்கள் வேதங்களை புரிந்து கொள்ள முடியும், இறைவனை அறிந்து கொள்ள முடியும். இப்ப இறைவனை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அதனால தான் மிக எளிமையாக ஆகமங்கள் வந்தன. ஆனால் அந்த ஆகமங்கள் கூட சொல்ல முடியாத ஒரு எளிமையான விதத்திலே சொல்லக்கூடிய ஒரு அருமையான கருத்தை கச்சியப்பு முனிவர் நமக்கு சொல்லுகிறார். அருமையான பாடல். தமிழ் வந்து தமிழ் தெரிந்தது என்னுடைய பாக்கியம்னு கருதுகிறேன். காரணம் என்ன? இதை விட இறைவனை ரொம்ப எளிமையா எது சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இறைவன் இப்படிப்பட்டவன் எப்படி சொல்ல முடியும்? இதை விட சொல்ல முடியாது. நம்ம பார்த்தோமே, அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு, அதுவோர் மேனியாக கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமொய்ய. அருமையான பாடல். முருகப்பெருமானே பரம்பொருள், இந்த பரம்பொருளினுடைய தன்மை எப்பேற்பட்டது என்று வேத வேதாந்தங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு விஷயத்தை மிக எளிமையாக சொல்லுகிறார். ஏன்னு கேட்ட அவருக்கு எப்படி சாத்தியமாயிற்றுனா, அவர் பாடல, பட்டுவித்தால் யாரொருவர் பாடாதாரே, அட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே. இவர் எழுதினாரா? முருகன் எழுத வைத்தான், கந்தகோட்டத்திலே இருக்கின்ற கந்தப்பெருமான் இவரை எழுத வைத்தான், திருத்தினது அவன், ப்ரூஃப் ரீடர் அவன்னா, சரி பண்ணி கொடுத்தது, எடுத்து கொடுத்தது, திகழ சக்கர செம்முகம் மைதுளா, இதெல்லாம் முதலே பார்த்திருக்கிறோம். இது மாதிரி எடுத்து கொடுத்தவன் முருகப்பெருமான், அதனை சரி செய்து கொடுத்தவனும் முருகப்பெருமான். தன்னை காட்டிக்கொள்ளுகிறான், வேறொன்றும் கிடையாது, கருணையினாலே காட்டிக்கொள்ளுகிறான் இந்த பாடல் மூலமாக. என்ன சொல்லுகிறது? இறைவனுக்கு ரெண்டு விதமான தன்மைகள் உண்டு. என்ன ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது ரெண்டு லட்சணங்கள் சொல்வார்கள். இயல்பு லட்சணம்னா இயல்பு. என்ன இயல்பு? தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் என்று இரண்டு சொல்லுவார்கள். தடஸ்த லட்சணம்னா பொது இயல்பு, ஸ்வரூப லட்சணம்னா சிறப்பு இயல்பு. இந்த ரெண்டும் இறைவனுக்கு எப்படி இருக்கிறது என்று இது சொல்லுகிறது. தடஸ்த லட்சணம் என்று இருப்பதைப் போலவே அவனுக்கு உருவங்கள், நாமம், தொழில் என்று சொல்லும்படியாக அவனுடைய திருநாமம் பெயர், குணம், குறி என்று சொல்லும்படியாகவெல்லாம் அவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதுக்கு தடஸ்த லட்சணம், பொது இயல்பு என்று சொல்லுவார்கள். ஸ்வரூப லட்சணம் என்று சொல்லும் பொழுது அவக பகவான் சர்வஜ்ஞதை திருப்தி என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான குணங்களையும் அவன் வைத்திருக்கிறான், பரம்பொருள் என்று சொல்லப்படும். இந்த ரெண்டு கருத்தும் இறைவன் எப்படிப்பட்டவன் என்கின்ற சுரூபத்தை இங்கே சொல்லுவர். இறைவன் எப்படி இந்த உருவத்தை எடுத்துக்கொண்டான், ஏன் எடுத்துக்கொண்டான் என்கின்ற காரணத்தையும் சொல்லுவர். அதோட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுகிறார்,
பரம்பொருள் தன்மை எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது, யாருக்காவது தெரியுமா? பார்த்திருக்கிறோமா? காற்று எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஆனா அனுபவிக்கிறோம். தென்றல் காற்று மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்குளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே என்று பாடுவார். இதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த அனுபவம் தெரியும். ஆனால் இந்த அனுபவத்திற்கு உட்பட்ட அந்த பொருள் இருக்கிறதே, அனுபவமான ஒரு விஷயம் இருக்கிறதே, அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? யாராவது கண்டதுண்டா? கண்டவர் விண்டதுண்டா? ஆனா இங்க சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதிப்பிழம்பு. இதுவரைக்கும் அதனுடைய ஸ்வரூப லட்சணம். அதுவும் ஒரு மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன். இது அவனுடைய தடஸ்த லட்சணம் என்று சொல்லப்படும். இதுல பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படும். இதுக்கு அடுத்ததே ஒரு பாடல் அவர் சொல்லும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான், இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு புரியும். முதல்லயே பார்த்தோம், வேதங்களும் சொல்ல முடியாத நிலைமையிலே இருக்கின்றன. இறைவனை பற்றி இதுதான் இப்படித்தான் ஆணித்தரமாக சொல்ல முடியாது. வேதங்கள் சுட்டி காட்டுகின்றன, ஆனால் அதற்கு அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்கிறான். அடுத்த பாடல்ல சொல்ல, மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி. மறைகளின் வாக்கால், மறைகள் அப்படின்னு போட்டார், மறையின் வாக்கால்னு போடணும். ஏன்னா வேதங்கள் ஏராளமாக இருக்கிறதா, நமக்கு வந்து அதுல கொஞ்சத்தை எடுத்து திரட்டி கொடுத்திருக்கிறார். அதனால அதுக்கு பேர் வியாசர்னு பேர். ஏராளமான வேதங்கள், அந்த வேதங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய முடிவு இருக்கிறதே, அந்த வேதங்களினுடைய முடிவிலே வேதாந்தத்திலே, அவற்றாலேயும் அவைகளினுடைய வாக்கு அல்லது நம்முடைய வாக்கு அல்லது எவர் வாக்காக இருந்தாலும் அவர்களுடைய வாக்கினாலேயும் எந்த மனத்தினாலேயும் அளக்க முடியாதவன். இப்ப முதல்ல ஒரு கருத்து பார்த்தோம், ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனுமானம், பிரத்யக்ஷம், சாஸ்திரம் என்று சொல்லும்படியாக மூன்று விதமான பிரமாணங்கள் அளவைகள் உண்டு. இப்போ இந்த அளவைகளிலே ஒன்றை கொண்டு பார்க்கிறோம், சாஸ்திரங்கள் என்று சொல்லும்படியாக வேதங்கள் இறைவனை காட்டி தந்திருக்கின்றான், இறைவனை வேதங்கள் சுட்டி காட்டுகின்றன என்று. ஆனால் அதனாலேயும் முடியாது என்று பாடுகிறார் கச்சியப்பர். மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த தன்மை என்று முழுமையான தன்மையை அவற்றாலேயும் சொல்ல முடியவில்லை. அதுதான் இவர் சொல்லக்கூடிய விஷயம். அது காட்டலேன்னு சொல்லலை, முழுமையாக காட்ட முடியாது. அங்கே அதைத்தான் சொல்லுகிறார். மறைகளின் முடிவால் வேதாந்தம், ஏன்னா மற்றதெல்லாம் கர்மகாண்டம், இது ஞான காண்டம் என்று சொல்லுவார்கள் உபநிஷத்துக்களை. வேதாந்தத்தை முடிவால் வாக்கால்,

வாக்கை பற்றி சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், வாக்கும் உனது உள நோக்கும் அருளுவன். வாக்கு அவன் தான் கொடுக்கணும், அப்பதான் பாட முடியும், இல்லைன்னா முடியாது. மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால், இந்த மூன்றுக்கும் பார்க்கலாம். மறைகளின் முடிவாலே பார்க்க முடியல. என்ன முதல்லயே பார்த்தோம், பிரம்மன் பரம்பொருள், விஷ்ணு பரம்பொருள், இதுக்கு இன்னொரு அழகான ஒரு தத்துவம் உண்டு. எல்லாரும் இதுதான் கடவுள், இதுதான் கடவுள்பாங்க. இந்த நிக்கண்ட சாஸ்திரத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்பார், ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்வி கேட்பார். பிரம்மன் பரம்பொருள்னு வேதம் சொல்லுகிறது, சரி ஓகே. ஆனா அஞ்சாவது தலையே சிவபெருமான் கிள்ளினார், அவன் தான் பரம்பொருள்னா அஞ்சாவது தலையை அவனால படைத்துக் கொள்ள முடியாதா? சரியான கேள்வி. பிரம்மா பரம்பொருள் அப்படின்ட்டு யாராவது சொன்னா சரி, ஆனா கிள்ளப்பட்ட தன்னுடைய தலையை தானே படைத்துக் கொள்ள முடியலை என்று சொன்னால் அவன் எப்படி பரம்பொருள்? இங்க கந்த புராணத்தில் பார்க்கிறோம், பிரம்மாவும் போய் இங்க பஞ்சாங்க ஓதிக்கொண்டிருக்கின்றார் சூரபத்மன் இடத்துல, இவர் எப்படி பரம்பொருள் ஆக முடியும்? முடியாது. சரி, நாராயணன் பரம்பொருளா? இதுக்கு ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்கும். விஷ்ணுதான், ஏன்னா அவன் தான் எல்லா இடத்திலையும் விஷ்ணு வியாபித்திருக்கக்கூடியவன், எல்லா இடத்திலேயும் இருக்கிறான். அதனால விஷ்ணு சப்தம் நாராயண சப்தம் அவனைத்தான் சொல்லும். ரூட் அர்த்தம், அதுல இருக்கக்கூடிய சத்தார்த்தம் எல்லாம் வந்து நாராயணன், அவனே பரம்பொருள். இது வந்து சிவனுக்கு ஒவ்வாது. நாராயணன்கிற சிவன்கிற பேரு நாராயணனுக்கு வரலாம், ஆனா நாராயணன்கிற பேரு சிவனுக்கு வராது. இப்படிலாம் ஏராளமா இவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்பர் ஒரே போடு போட்டார், 100 கோடி நாரணனும் அங்கனே, 1000 கோடி பிரம்மனும் நுந்தினார், 100 கோடி நாரணர் அங்கனே, ஈரில்லாதவன் இறைவன் ஒருவனே அப்படின்னு பாடுவார். அந்த இடத்துல வார்த்தை நாரணன் போடுவார். நாராயண சப்தம் சிவனை குறிக்காது அப்படின்னு இவர்கள் சொல்லிக் கொள்ளலாம், சரி சொல்லியாச்சு, இது இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு. ஆனா ஒரு நாராயணர் ரெண்டு நாராயணர் இல்ல, எத்தனையோ நாராயணர்கள் அழிந்திருக்கின்றார்கள் அப்படின்னா அவன் பரம்பொருளா? 100 கோடி நாரணரும் அங்கனே, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று பாடுவார். ஈரில்லாதவன் யாரு? அவன் ஒருவனே, ஈஸ்வரனாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் மாத்திரமே, அவனை தவிர வேற யாரும் கிடையாது, எல்லாரும் அழியக்கூடியவர்கள். அதனால இவனே பரம்பொருள். சரி, சூரியன் பரம்பொருள், அருக்கனாவான் அரண் உரு அல்ல, அருக்கனாவான் அரண் உரு அல்லனோ, இருக்கு நான்மறை ஈசனையே தொழும் கருத்தினை உன்னார் கண் மனவரே என்று தேவாரம் சொல்லும். அர்க்கன் அப்படின்னு, அர்க்கன் என்று சொல்லக்கூடியதான் இந்த இடத்துல, அருக்கனாவான் அரண் உரு அல்லனோ, அவன் சொன்னா சூரியன் என்று சொன்னால் சூரியன் யாரு? இவனுடைய வலது கண், இறைவனுடைய வலது கண். அவன் எப்படி பரம்பொருள் ஆக முடியும்? ஒரு பகுதியிலே இருக்கக்கூடியவன் அவன் எப்படி ஆக முடியும்? ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவன் அவன் எப்படி பரம்பொருளாக ஆக முடியும்? கிடையாது. எல்லாவற்றையும் இந்த உபநிஷத்துக்கள் வந்து நேதி இது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று சொல்லும்படியாக, இவன் பரம்பொருள் அல்ல, பிரம்மன் பரம்பொருள் அல்ல, பிரஜாபதி பரம்பொருள் கிடையாது, சூரியன் பரம்பொருள் கிடையாது, இந்திரன் பரம்பொருள் கிடையாது, வாயு பரம்பொருள் கிடையாது, அக்னி பரம்பொருள் கிடையாது, நாராயணன் பரம்பொருள் கிடையாது. அப்ப பரம்பொருள் யாரு? இந்த மறைகள், இந்த குழப்பம் குழப்பம், அதனால்தான் அவற்றினாலே அழக்க முடியவில்லை. அதான் முக்கியமான விஷயம் இங்க. மறைகளின் முடிவால் இந்த உபநிஷத்துக்கள் சொல்லும்போதும் கூட ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு தகுந்தபடியாக எடுத்துக்கொண்டு இவன் தான் பரம்பொருள், அவன் தான் பரம்பொருள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆதலினாலே இவை நம்மை குழப்புகின்றன, அவற்றாலேயும் அழக்க முடியாமல். ஏன்னு கேட்டா, எல்லா இறைவனுடைய உருவாக இருக்கின்றது, இறைவனே எல்லாமாக இருக்கிறான். இவர்களெல்லாம் நம்ம மாதிரி நம்ம மனிதர்கள், 84 லட்சம் யோனிகளிலே 10 லட்சம் யோனிகள் தேவர்களாக, அந்த தேவர்கள இந்த கூட்டமும் உண்டு. நமக்கு 50 வயசு 100 வயசுன்னு சொன்னா நம்ம மாதிரி பல மடங்கு அதிகமாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு பதவி உண்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கு அவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு அவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். இறைவன் அர்ச்சித்து அரணை வந்திப்பார் என்று சொல்லும்படியாக பூலோகத்து வந்து, புவனி போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனு எக்கோ

0: பன்பிறு பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்தனை கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய். இதத்தான் ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த பூவுலகத்திலே வந்து பிறக்கிறார்களாம் திருவேழி மழலையிலே அறன் திருவடிக்கு தன்னுடைய கண்ணை இடந்து சார்த்தலுமே அவனுக்கு மார்க்கு சக்கரம் அருளியவாறு தோணோக்கம் என்று இங்கே வந்து அவர்கள் தன்னுடைய சக்கரப்படையை பெற்றுக் கொள்வதற்காக தவமிருந்து பங்கயம் ஆயினில் பூ ஓர் பூ குறைய கண்டு என்று தன்னுடைய கண்ணை பீத்து எடுத்து அவருடைய திருவடியிலே சிவனுடைய திருவடியிலே சாத்தினானாம் நாராயணன். இப்ப அவன் பரம்பொருளா எல்லாரையும் போட்டு இவன் பரம்பொருள் பரம்பொருள் என்று சுட்டிக்காட்டி அதற்குள்ளே அந்தர்யாமியாகவும் அவர்களாகவும் இருக்கப்பட்டவன், அவர்களை தன்னுடைய சரீரங்களாக தன்னுடைய ஜீவாத்மாக்களாக உடையவன் பரம்பொருளாக இருக்கப்பட்ட சிவபெருமான். இவர்களெல்லாம் நம்ம மாதிரி ஒரு ஆத்மாக்கள். இவர்களெல்லாம் இப்ப நம்ம இருக்கிறோம், போகும்பொழுது ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்ம யாருக்கு மரியாதை கொடுப்போம்? யார் முக்கியமானவரோ பதவியிலே உயர்ந்தவரோ. பதவியில பல பேர் இருக்கிறான், நமக்கு மேல எல்லாருக்குமே எல்லாருக்கும் வணக்கம் போட்டுக்கொண்டே வருவோம். நமக்கு மேல ஒரு ஜிஎம் இருக்கிறார், ஜிஎம்க்கு மேல எம்டி இருக்கிறார், அதுக்கு மேல சேர்மன் இருக்கிறார், டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனா சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார், ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், பிரசிடென்ட் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் கும்பிடு போடுவோம், ஏன்னா இதெல்லாம் தொந்தரவு பண்ணிடப்படாதேன்னு. என்னடா அவன் அதை பத்தி அங்கே வந்திருக்க, அவனுக்கு மட்டும் சல்யூட் அடிச்சு எனக்கு அடிக்கலையே மானே, அதனால எல்லா சாமியும் கும்பிடுற மாதிரி இந்த ஜிஎம் எம்டி சேர்மன் எல்லாரையும் நம்ம சல்யூட் அடிக்கிற மாதிரி இந்த வேடங்கள் என்ன பண்ணது, எல்லாத்துக்கும் சல்யூட் அடிச்சுது. இதுதான் பரம்பொருள்னு சுட்டி காட்டும் பொழுது சிவனையும் சேர்த்து சொன்னது, சிவையேவ கேவலகா சிவங்கரகா என்று இந்த சுவேதாஸ்வர உபனிஷத்தை எல்லாம் சொல்லி காட்டியது. சரி, அவற்றினாலே அளக்க முடியவில்லை இவன் தான் இன்ன தன்னையன் என்று சொல்ல முடியவில்லை மறைகளின் வாக்கால். அடுத்தது இந்த சாஸ்திர பிரமாணமும் போச்சு, நம்மால பார்க்க முடியல, என்ன அதுவும் இப்படி குழப்பி விட்டது. அனுமானத்தாலே சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. என்ன கேட்டா ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஆத்துல தண்ணி வருகிறது, அது கலங்கி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சார் மழை பெஞ்சிருக்கு சார், புது தண்ணி வருதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எதிர்கேள்வி போட்டான், ஏன் வருது? கிடையாது இல்ல, ஏன்டா அப்படின்னா, அங்க பொக்களையும் வச்சு மணல் எடுக்கிறான், மண் எடுக்கிறான், அது கலங்கி வருது. அது மட்டும் கிடையாது, சாக்கடை தண்ணி கல இது சேர்ந்திருக்கு, அதாவது இந்த கழிவுகள் எல்லாம் கழிவு நீர் எல்லாம் சேருகிறது, அதனால வருகிறது. இது மழை பெஞ்சதுனால வரல, மழை பெஞ்சாத்தானே வரும், மழை பெய்யல அதனால வரல. இப்ப நம்ம எப்படி சொல்றது? இது இன்னொரு உண்டு, இந்த பழைய காலத்து இதில் பாடும் பொழுது காவிரி பூம்பட்டினம் எப்படி இருந்ததுன்னா, பெண்கள் இந்த நெல்லை உலர்த்தி கொண்டிருக்கிறார்களாம் காவிரி பூம்பட்டினத்தில், அதை வந்து அதை சாப்பிடுவதற்காக கோழிகள் வருகின்றன. வரும்பொழுது தன்னுடைய காதலில் இருக்கக்கூடிய தங்க குழையை கழட்டி அதன் மீது எரிந்து ஓட்டுகிறார்களாம். அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு அவர் சொல்ல, கடியலூர் ருத்ரங்கண்ணனார் சொல்ல வருகிறார் அந்த இடத்துல. ஆனா இதுக்கு ஒருத்தன் எழுதிருக்கேள்வி போட்டானே போலாம், கிடையாது சார், தங்கத்தை விட நெல்மணிகள் அங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்திருக்குது, ஏன்னா விளைச்சல் இல்ல, அதனால தங்கம் போனாலும் பரவாயில்லன்னு அதை எரிஞ்சாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப இது மாதிரி கேள்வி கேட்கும்போது அனுமான பிரமாணம் எல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல வேதத்தையே ஒத்துக்கிறது கிடையாது, வேதத்தை ஒத்துக்கும் பொழுது அதையே சொல்றது, நான் சொல்றதான் பெருசும்பாங்க. வேதத்திலே பலவிதமான பொருள்கள் ரெண்டு இல்ல, இல்ல வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது, இவன் தான் பரம்பொருள் என்று சொல்லுகிறது கிடையாது, உயிர் பரம்பொருளா தேகம் பரம்பொருளா, இது மாதிரி ஏராளமான குழப்பங்களை நம்ம குழப்புகிறார்கள். அதனால சாஸ்திரமாகலே. அடுத்தது அனுமானம் பண்ண முடியுமான்னு பண்ண முடியல, 1008 பிரச்சனைகள் இங்க வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பிரத்யட்ச பிரமாணம், நம்ம கண்ணால பார்க்க முடியுதா, இறைவனை பார்க்க முடியுமா? ஆனா மாணிக்க வாசகர் அதுக்கு ஒரு அருமையான கருத்தை சொல்றார், கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்னு அடிச்சு சொல்றார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, புவனியிற் சேவடி தீந்தினன் காண்க, சிவனன யானும் தேரனன் காண்க, அவனனை அக்கொண்டு அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்ற. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு, கண்ணால் நான் பார்த்தேங்கிறார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க, இதை விட எப்படி சொல்ல முடியும்? பார்த்தேன்றார், ஏன் பார்க்க முடியாது? என்னுடைய கேள்வி அதுதான், ஏன் பார்க்க முடியாது? இறைவன் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான்னா அவனுக்கு அளப்பரிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால், அவன் கருணையோடு இருக்கிறான்னா அவன் காட்டிக்கொள்ள மாட்டானா? திருத்தொண்டர் புராணத்தை ஊன்றி கவனித்தவர்கள் ஒரு கருத்தை பார்க்கலாம், அடியவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதே விதத்தில் இறைவன் அருளுகிறான். ஒரு உதாரணம், திருநாளைப்போவார். ஏன்னா முதலே நம்ம பார்த்ததுனால சொல்லுகிறேன், திருநாளைப்போவார் அந்த முனிவர் இருக்கிறாரே, அவர் வந்து இந்த உடலோடு எப்படி சிதம்பரத்தை நான் சிதம்பரநாதனை சேவிப்பேன் என்று நினைத்தார். அதனால அந்த உடலை விடுத்து சிவயோகியினுடைய உடலை கொடுத்து அவரை தன்னிடத்திலே சேவிக்க வைக்கிறான். எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் வைக்கிறான். எது நினைத்தாலும் அந்த நினைத்த வண்ணமே. முருகனும் அப்படித்தான். ஏன் முதலே பார்த்தோம், நின்னையே நிகர்க்க நின்பால் நீ தரல் வேண்டும் என்றுதான் தேவர்கள் கேட்டார்கள். அதனால தான் தன்னிடத்திலிருந்து கொடுத்தோம், தன்ன மாதிரியே கொடுத்தோம். முருகப்பெருமான் எங்கிருந்து வந்தான், சிவனிடத்திலே இருந்து வந்தான். நின்பால் சிவனிடத்திலே இருந்து நின்னையே நிகர்க்க, சிவனுக்கும் முருகனுக்கும் பேதம் கிடையாது. நீ தரல் வேண்டும், சக்தி சம்பந்தம் இல்லாமல் ஆண் மகன், ஆணினுடைய மகன் என்று சொல்லும்படியாக தோன்றினான். இப்போ பிரத்யட்ச பிரமாணம் ஆகுமான கண்டவர்கள் இருக்கிறார்கள், நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். கண்டால் கண்ணால் யானும் கண்டேன் காண்பேன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப பிரத்யட்ச பிரமாணம் இருக்கட்டும், நமக்கு கண்ணுக்கு தெரியறானா? அதான் முக்கியமான விஷயம். இல்ல இல்ல, அந்த மூன்றும் கிடையாது. இப்போ மறைகளின் முடிவால் வாக்கால் யாராவது சொல்லணுமா இல்லையா? பிரத்யட்ச பிரமாணம் பார்த்தாலும் நம்ம ஒத்துக்க போறது இல்லை, அதாலே அழக்க எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அது முக்கியமான விஷயம். ஆனா இது முயற்சிக்கிறார் மாணிக்க வாசகர் பல இடத்துல இப்படித்தான் என்று சொல்லும்படியாக. அவர் கண்ணர் கணிதேர் கணிதன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன் என்றெல்லாம் பாடுகிறார், ரொம்ப அழகாக பாடுகிறார். இப்போ அவற்றாலேயும் ஆகாது, மறைகளின் முடிவால் ஆகாது, வாக்கால் ஆகாது, மனத்தினாலே ஆகாது. இந்த வரி இருக்கிறத அப்படியே வேதத்தினுடைய கருத்து. யதாபாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சகா. வாக்கானது மனத்தோடு சேர்ந்து எவனை அடைய முடியாமல் மீண்டும் திரும்பி வருகின்றதோ அப்பேற்பட்டவன். யதாவாசோ வாக்குகள், யதாவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசக, மனத்தோடு கூடி திரும்பி வருகின்றன என்று சொல்லுகிறார்கள். அதனால் தான் மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்கொணாமல் அவற்றினாலே அழக்க முடியாத தன்மையிலே இறைவன் இருக்கின்றான். நிறைவுடன் பூர்த்தியாக குணபூர்த்தி உடையவன், எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவன். அவன் இங்க இருக்கிறான், இந்த இடத்துல இருக்கிறான், இன்னொரு 100 மைல் கழிச்சு அவன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நான் அதனால தான் முதலே சொன்னேன், எனக்கு முன்பாக ஒருவர் இருக்கிறார் முருகன் சொல்லி, அவர் கருப்பு, அவர் குட்டையா இருக்கிறார், அவர் எனக்கு முன்னால 10 அடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 100 அடியில் அவர் இல்லை, இப்ப உட்கார்ந்து இருக்கார், இப்ப அந்த இடத்துல இல்லை, என் முன்னாடி தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், அவர் வெளுப்பா இல்லை, இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இறைவன் எல்லா வண்ணத்திலேயும் எல்லா தன்மையிலேயும் எல்லா காலத்திலேயும் எல்லா பொருளாகவும் இருக்கிறான், எல்லாம் அவனாக இருக்கிறான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு, வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஓம் சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.
0: ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 24 முதல் இங்கு சிவபூஜை முறைகளை பற்றி விவரிக்கிறார். உபமன்னி முனிவர் கூறுகிறார், யதுகுல நந்தனா ஸ்ரீகிருஷ்ணா, சிவபூஜை செய்வதற்கு தொடங்கும் முன் நறுமணச் சந்தனம் கலந்த நீரை மூலமந்திரமான திரு ஐந்தெழுத்து வியோதி சுத்தி செய்து பின் அந்நீரால் பூஜை இடத்தை புரோக்ஷித்து மந்திர சுத்தி செய்தல் வேண்டும். பின் நறுமண மலர்களை அவ்விடத்தில் இறைக்கவும். ஹட் என்கிற அஸ்திர மந்திரம் சொல்லி அவ்விடத்தில் உள்ள தடங்கல்களான விக்னங்களை நீக்க வேண்டும். அதன் பின் ஹும் என்கின்ற கவசமந்திரம் சொல்லி பூஜை செய்யும் இடத்தின் நாற்புறமும் அவகுண்டனம், அதாவது அவகுண்டன முத்திரை காட்டி நீரால் அவ்விடத்தை புரோக்ஷிப்பது செய்ய வேண்டும். அஸ்திர மந்திரமான அஸ்திராயபுத்து என்கிற மந்திரத்தை கூறி பூஜை செய்யும் இடத்தை சுற்றி நாற்புறமும் நியாசம் செய்யவும். அங்கு தர்பை புள்ளை பரப்பி அவ்விடத்தை புரோக்ஷித்து சுத்தம் செய்யவும். பூஜைக்கான அனைத்து பாத்திரங்களையும் மந்திரம் கூறி நன்கு சுத்தி செய்ய வேண்டும். இதற்கு திரவிய சுத்தி என பெயர். புரோக்ஷணி பாத்திரம், அர்க்ய பாத்திரம், பாத்திய பாத்திரம், ஆச்சவனீய பாத்திரம் என்கிற 4 பாத்திரங்களையும் நன்கு சுத்தி செய்து அவற்றை தூய்மையான நீரால் நிரப்பி
3: அதில் கிடைத்த அளவு துயதான குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், செஞ்சந்தனம் முதலியவற்றை இடவும். புண்ணிய திரவியங்கள் எவை என தெரியுமா? 5 ரத்தினங்கள், வெள்ளி, பொன், நறுமணச் சந்தனம், நறுமணப் பூக்கள், அக்ஷதை, பழங்கள், இளந்துளிர்கள், தர்பை முதலியன அனைத்தும் பலவிதமான புண்ணிய மங்களகரமான திரவியங்கள். ஸ்நானத்திற்கும் குடிப்பதற்குமாக வைக்கப்பட்டுள்ள தூய நீரில் நல்ல நறுமணப் பொருட்களையும் குளிர்ந்த நறுமணப் பூக்களையும் இடவும். பாத்திய பாத்திரத்தில் வெட்டிவேர் மற்றும் சந்தனத்தை இடவும். ஆச்சவனீய பாத்திரத்தில் ஜாதிக்காய், கங்கோலம், பச்சைக்கற்பூரம், தமாலம் ஆகிய நறுமணப் பொருட்களை பொடி செய்து போட வேண்டும். அனைத்து பாத்திரங்களிலும் ஏலக்காயை பொடி செய்து போட வேண்டும். அர்க்ய பாத்திரத்தில் பச்சைக்கற்பூரம், சந்தனம், தர்பை புல்லின் நுனி, அக்ஷதை, யவம், நெல், எள், நெய், வெண்கடுகு, புஷ்பம், திருநீர் ஆகியனவற்றை இட வேண்டும். தர்பை, புஷ்பம், யவம், நெல், தமாலம் அதாவது பச்சிலை, திருநீர் ஆகியவற்றை புரோக்ஷணி பாத்திரத்தில் இடவும். அனைத்திற்கும் முதலில் மந்திரநியாசங்களையும், பின் கவச்சமந்திரத்தினால் அவற்றை சுற்றி ரட்சையையும் செய்யவும். பின் அஸ்திரமந்திரத்தினால் காப்பு கட்டுதலை செய்து தேனுமுத்திரை காட்ட வேண்டும். பூஜா திரவியங்கள் அனைத்தையும் புரோக்ஷணி பாத்திர நீரால் மூலமந்திரம் கூறி புரோக்ஷித்து முறைப்படி சுத்தி செய்யவும். அதிகமான பாத்திரங்கள் கிடைக்கவில்லை எனில் புரோக்ஷணி பாத்திரம் மட்டுமாவது வைத்துக் கொண்டு அதில் உள்ள நீரால் அர்க்யம் பாத்தியம் முதலென அளிக்கலாம். அதன் பின் மண்டபத்தில் தென்துவார பாகத்தில் பக்ஷ்யம், போஜ்யம் முதலியன வரிசைப்படி விநாயகருக்கு பூஜை செய்யவும். பின்னர் முதல் மாயில்படி அருகில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு முறைப்படி பூஜை செய்யவும். அவரது திருமேனி பொன் மலை போன்றது, அமைதியான திருமேனி, முழுவதும் திருமேனி, முழுவதும் திரு ஆபரணங்கள். தலையில் இளம்பெறை சூடிய மகுடம், முக்கண்ணர், 4 திருக்கரங்கள், 1 திருக்கரையில் திரில் பழபழக்கும் முத்தலை சூதம், 1 திருக்கரத்தில் பழபழக்கும் முத்தலை சூலம், மற்றொரு கரத்தில் மான், இன்னொரு கரத்தில் மழு, மற்றொன்றில் கூர்மையான கொடிப்பிரம்பு, சந்திரனின் நிலவுளி போன்ற திருமுக மண்டலம், எருது போன்ற முகம். வடக்கு புறம் மருத்துக்களின் மகளான சுயசை அதாவது நந்தி எம்பெருமானுடைய மனைவி, உயர்ந்த விரதங்களை கடைபிடிப்பவள், இறைவியான பார்வதி பிராட்டியின் திருவடிகளை அழகு செய்து கொண்டிருப்பவள். இவர்களை பூஜித்த பின் சிவபிரானது திரு ஆலயத்திற்குள் அதாவது கருவறைக்குள் நுழைந்து முன்வைத்திருந்த திரவியங்களால் சிவலிங்க பிரானை பூஜிக்கவும். பழைய நிர்மால்ய புட்பங்களை அங்கிருந்து அகற்றவும். பின்னர் சேகரித்த புட்பத்தை நனைத்து சிவலிங்கத்தின் தலைமையில் வைக்கவும். பின் இரு கைகளிலும் புட்பத்தை எடுத்து முடிந்த அளவு திருவந்திரத்தை ஒதினால் மந்திர சுத்தியாகும். ஈசான கோணமான வடகிழக்கு மூலையில் சண்டிகேஸ்வரருக்கு ஆராதனை செய்து முன்னெடுத்த நிர்மால்ய புட்பங்களை அவரிடம் அர்ப்பணம் செய்வோம். எவ்வளவும் செய்தபின் தன் இஷ்ட தேவதையான சிவனாருக்கு தட்டதோர் ஆசனத்தை வைக்கவும். ஆதார சக்தி முதலியவற்றை வரிசைப்படி தியானிக்கவும். மங்களகரமான நீல நிறமான ஆதார சக்தி தரையில் அமைந்துள்ளது. அதன் மேல் படம் விரித்தாடும் தேஜோமயமான சர்ப்பமயமான சர்ப்பமான அனந்தன், அவருக்கு வெண்முட்டுமளவு உயர்ந்த 5 தலைகள், இந்த அனந்தருக்கு மேல் பத்ராசனம், இதன் 4 கால்களும் சிங்க வடிவானவை, இந்த 4 கால்களும் தர்மம், ஞானம், வைராக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் ஆகும். தர்மமான கால் தென்கிழக்கு மூலையில் உள்ளது, அது வெளுத்த நிறம் உள்ளது. தென்மேற்கு மூலையின் கால் ஞானமயமானது, சிவப்பு நிறமானது. வடமேற்கு கால் மஞ்சள் நிறமானது, வைராக்கியம் என்பது. ஐஸ்வர்யம் என்கிற கால் வடகிழக்கில் உள்ள கால், அது சியாமள நிறமானது. அதர்ம முதலியன அந்த ஆசனத்தின் கிழக்கு முதலிய இடங்களில் முறைப்படி உள்ளன. அதாவது அதர்மம் கிழக்கில், அஞ்ஞானம் தெற்கில், அவைராக்கியம் மேற்கில், அனைஸ்வர்யம் வடக்கில் என இவற்றின் நிஜம் ராஜாவர்த்தி மணியை போன்றது என நினைத்துக் கொள்ளவும். இந்த பத்ராசனத்தின் மேல் வெண்டாமரை போன்ற ஆசனம், இதன் 8 தளங்களும் அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஜித்வம், வசித்வம் முதலிய 8 செல்வங்களும், வாமதேவர் முதலிய ருத்ரர்கள் வாமா முதலிய சக்திகளோடு அதன் கேசரங்களாக உள்ளனர், மனோன்மணி முதலிய சக்திகளே அதன் விதைகள், அபர வைராக்கியமே அதன் கர்ணிகை அதாவது நடுப்பகுதி, சிவஸ்வரூபமான ஞானமே நாளம், சிவ தர்மமே கந்தம் என்கிற பாகம், கன்னிகைக்கு மேல் சந்திரமண்டலம், சூரியமண்டலம், அக்னிமண்டலம் என்கிற 3 மண்டலங்கள், இதற்கும் மேலே ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்கிற 3 ஆசனங்கள். இந்த ஆசனங்கள் அனைத்திற்கும் மேலே விசித்திரமான கம்பளத்தால் மூடப்பட்ட சுகமான ஒரு தெய்வீக ஆசனத்தை கற்பனை செய்தேவும். அதுவே ஒளிர்விடும் சுத்த வித்யை. இவ்வாறு மனதில் கற்பனை செய்து கொண்டு ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிரோதனம், நிரீக்ஷணம் அதாவது சமூகீகரணம், நமஸ்காரம் முதலிய முத்திரைகளை காட்டவும். இங்கு ஆசிரியரினுடைய குறிப்பாக இந்த முத்திரைகளை பற்றி அவர் விளக்குகிறார். நாமும் பார்க்கிறோம். குறிப்பு 1, ஆவாகன முத்திரை. இரு கைகளையும் பக்கமாட்டில் அஞ்சலியாக சேர்த்து பவித்திர விரல்களின் அடிப்பருவங்களை கட்டர் விரலால் தொட்டுக்கொண்டு மேலும் மேலும் கீழும் அசைத்தல் ஆவாகன முத்திரை. ஸ்தாபன முத்திரை, மேற்கூறியதில் கைகளை கீழ்நோக்கி செய்வது ஸ்தாபன முத்திரை. சன்னிரோதன முத்திரை, இரு கை முஷ்டிகளையும் அபிமுகமாக சேர்த்து கட்டை விரல்களை முட்டிக்குள் நுழைத்து மற்ற நகங்கள் ஒன்றை என்று தொட்டுக்கொண்டிருத்தல் சன்னிரோதன முத்திரை. சமூகீகரண முத்திரை, இரு கை முஷ்டிகளையும் அபிமுகமாக சேர்த்து கட்டை விரல்களை மேல்நோக்கி பிடித்தலுக்கு சன்னிதாபினி முத்திரை என்ற பெயர். இங்கு கூறியபடி முஷ்டிகளை நிமிர்த்தி பக்கவாட்டில் பிடிப்பது சமூகீகரண முத்திரை, அதாவது முஷ்டிகளை கவிழ்த்து பக்கவாட்டில் பிடிப்பதும் உண்டு. நமஸ்கார முத்திரை, உடலை ஒரு கோலை வீழ்த்துவது போல தரையில் நேராக கிடத்தி முகத்தை தரையை நோக்கி கவிழ்த்து இரு கைகளையும் விரித்த தேவதைக்கு நேராக நீட்டி வணங்குவது. இதில் தலை, மார்பு, இரு கைகள், இரு கால்கள், இரு தோள்கள் ஆகிய எட்டும் தரையில் தோய்ந்த மாதிரி வணங்குவதே சாஷ்டாங்க நமஸ்காரம் அல்லது நமஸ்கார முத்திரை ஆகும். இவ்வாறு மீண்டும் தொடர்கிறோம். இவ்வாறு முத்திரைகளை காட்டிய பின் பாத்தியம், அர்க்கியம், ஆச்சவினியம், ஸ்நானம், வஸ்திரம், பூணூல், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், தாம்பூலம், கற்பூர நீராஜனம் முதலியன செய்து இறைவனையும் இறைவியையும் பள்ளி அறையில் சயனிக்க செய்தல் வேண்டும். இவை அனைத்தையும் நம்மால் நேரில் உள்ளபடி செய்ய முடியவில்லை எனில் மேற்கூறிய அனைத்தையும் கற்பனையாக செய்து மூல மந்திரமான திரு ஐந்தெழுத்தையும் ஈசானம் முதலிய ஐந்து பிரம்ம மந்திரங்களையும் ஜபித்து இறைவரையும் இறைவியையும் ஆவாகனம் செய்யும் அவ்வேளை மாதிரி தியானிக்க வேண்டும். இறைவரோ தூய படிகமொத்த வெண்ணிறத்தர், அசைவற்ற நிலை, அழிவற்றதும் கூட, அனைத்து உலகிற்கும் பரம காரணமானவர். அனைத்து உலகங்களும் இவரது திருமேனியே. அனைத்திலும் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி விளங்குபவர். அணுவிற்கும் அணுவானவர், மகத்திற்கும் மகத்தானவர், எங்கும் நிக்கமர நிறைந்தவர், அடியார்கட்கு இளையவர், அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவர், குறைவு நிறைவு அற்றவர், பிரம்மதேவர், திருமால், இந்திரன், ருத்ரன் முதலியவர்களுக்கும் எட்டாதவர், அனைத்து வேதங்களின் கருப்பொருள், சான்றோர்களுக்கும் அறிய உண்ணாதவர், அனைத்து வேதங்களின் கருப்பொருள் சான்றோர்களுக்கும் அறிய உண்ணாதவர், முதலும் முடிவும் நடுவும் அற்றவர், உலகியலாகிற பெருநோய் கொண்டவர்களுக்கு அருமருந்தானவர், சிவதத்துவமே அவரது ஸ்வரூபம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலன்புரியவே உலகில் சிவலிங்கமூர்த்தியாக அதாவது அரு உருவமாக விளங்குபவர், சிவதத்துவமே அவரது ஸ்வரூபம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலன் புரியவே உலகில் சிவலிங்கமூர்த்தியாக விளங்குபவர் என்றவாறு தியானிக்க வேண்டும். இவ்வாறு தியானித்து ஒன்றுபட்ட மனம் கொண்டு மிகுந்த பக்தியோடு சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் என்கிற ஐந்து உபச்சாரங்களால் சிவலிங்கமூர்த்தியை பூஜிக்கவும் இறைவனுக்கு திரு அபிஷேகம் செய்யும் போது ஜெய ஜெய போற்றி போற்றி என்று கூறி மங்கள வாத்தியம் முழக்கலாம். பஞ்சகவ்யம், நெய், பால், தயிர், தேன், சர்க்கரை, வாழைப்பழம் மற்ற பழச்சாறுகள், எள், வெண்கடுகு, சத்துமாவு, யவம் முதலிய தானியங்கள், உளுந்து மாவு முதலியவற்றால் அபிஷேகம் செய்து பின் வெந்நீரால் சிவலிங்க மூர்த்தியை நீராட்டவும் மூர்த்தியின் மேல் ஒட்டி கொண்டிருக்கும் மாவு சந்தனம் முதலிய நீங்குவதற்காக வில்வ பாத்திரத்தினால் தேய்க்கவும் பின் சுத்த ஜலத்தால் நன்கு தேய்த்து நீராட்டி பேரரசர்கள் பயன்படுத்தும் நல்ல நறுமண தைலத்தை இறைவன் மேல் தடவவும் மனமான நெல்லிக்காய் பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி முதலியவற்றை அர்ப்பணிக்கவும் பின் சந்தன ஜலம், தர்பை மற்றும் முதலிய புஷ்பம் தர்பை மற்றும் புஷ்பம் சேர்த்த ஜலம், பொன் மற்றும் ரத்தனம் உறவித்த நீர், கடைசியில் மந்திரம் உச்சரித்து வைத்த கலச நீரால் இறைவரது மூர்த்தத்தை திருபிஷேகம் செய்யவும் இத்தனை திரவியங்களும் கிடைக்காமல் போனால் கிடைத்த திரவியங்களாலும் சுத்தமான நீரினாலும் கூட அபிஷேகம் செய்யலாம். கலச நீர், சங்கத்தில் வைத்துள்ள நீர், வர்த்தனீ கலச நீர், தர்பை புஷ்பம் ஊற வைத்த நீர் முதலியவற்றாலும் நிறைந்த பக்தியோடு மந்திரம் கூறிய வண்ணம் இஷ்டமூர்த்தி இஷ்ட தேவதையை நீராட்டலாம். நீராட்டும் போது பவமான சூக்தம், ருத்ர சூக்தம், நீலருத்ர சூக்தம், துவரித மந்திரம், லிங்க சூக்தம், அகர்வசிர உபநிஷத்து, ருக்வேத பஞ்ச சூக்தம், சாமவேத ருத்ர சூக்தம், ஈசானம் முதலிய பஞ்சபிரம்ம மந்திரங்கள், திரு ஐந்தெழுத்தான பஞ்சாட்சரம், பிரணவமான ஓங்காரம் முதலிய மந்திரங்களை கூறலாம். இறைவனுக்கு செய்வது போலவே இறைவிக்கும் திரு அபிஷேகம் செய்ய வேண்டும். இருவரும் ஒன்றன்றோ, ஆகவே பேதமில்லை. முதலில் இறைவனுக்கும் பின் இறைவிக்கும் பூஜை செய்யவும். உமையொரு பாகனாக அதாவது அர்த்தநாரீஸ்வரராக பூஜிக்கும் போது முன்பின் என்கிற விசாரம் இல்லை, அதாவது முன்பின் என்கிற கருத்தில்லை. ஏனெனில் உமையொரு பாகனாக பூஜிக்கும் போது இருவருக்கும் ஒரே சமயத்தில் அல்லவா பூஜை நடக்கிறது. தூய நீரால் சிவலிங்கமூர்த்தியை நீராட்டிய பிறகு நல்ல வெண்ணையான வஸ்திரத்தினால் துடைத்து புது வஸ்திரம் உடுத்தி பூணுலையும் அணிவிக்கவும் பின் பாத்தியம், ஆச்சமனம், அர்க்கியம், கந்தம், புஷ்பம், திருவாபரணங்கள், தூபம், தீபம், நைவேத்தியம், குடிநீர், வாயலம்ப தீர்த்தம், ஆச்சமனம், தாம்பூலம், அழகிய ரத்ன கிரீடம், பல பல நறுமண பூமாலைகள், குடை, சாமரம், பனையோலை விசிறி, கண்ணாடி முதலிய உபச்சாரங்களை செய்து சகல வாத்தியம் முடங்க கற்பூர் நீராஜனம் காட்டவும், பின் கீதம் பாடியும் நர்த்தனம் ஆடியும் போற்றி போற்றி ஜெயதிகே என்று போற்றி புகழ்ந்து பாடவும், பொன் வெள்ளி தாமரம் அல்லது மண்ணால் ஆன வட்டிலில் தாமரை முதலிய பூக்களை அழகாக அடுக்கி வைக்கவும், தாமரை மணிகள் தயிர் அற்றதை முதலியனவும் வைக்கலாம். முத்தலை சூலம், சங்கு, இரு தாமரைகள், நந்தியாவட்டப்பூ, உலர்ந்த பசிஞ்சானத்தினால் இட்ட தூபம், ஸ்ரீவத்சம், ஸ்வஸ்திகம், கண்ணாடி, வஜ்ரம், அக்னி முதலிய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட எட்டு தீபங்களை ஏற்றி எண் திசைகளிலும் வைக்கவும். ஒன்பதாவது தீபத்தை நடுவில் வைக்கவும். இந்த ஒன்பது தீபங்களிலும் வாமை, ஏட்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலரிகரணி, பலப்பிரமத தமனி, சர்வபூத தமனி, மனோன்மணி என்கிற ஒன்பது சக்திகளையும் பூஜிக்கவும். பின் கவசமந்திரத்தினாலும் அஸ்திரமந்திரத்தினாலும் ரட்சணை செய்து தேனுத்தரை காட்டி இரு கைகளினாலும் பாத்திரத்தை உயரத் தூக்கவும், அல்லது அந்த பாத்திரத்தில் எட்டு மூலைகளில் எட்டு தீபங்களையும் நடுவில் ஒரு தீபத்தையும் வைக்கவும். இந்த தீபத்தட்டத்தை இறைவனுக்கு எதிரில் மூலமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே வலமாக மூன்று முறை சுற்றவும். பின் இறைவரது சிரசில் அர்க்கியத்தையும் வாசனையான திருநீற்றையும் அர்ப்பணிக்கவும். பின் புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து நிவேதனப் பொருள்களை நிவேதனம் செய்யவும். பின் குடிநீர் தந்து ஆசமனம் தர்வம். பின் வாசனை திரவியங்களான ஏலக்காய், பெச்சிக்கற்பூரம், சுண்ணாம்பு, பாக்கு முதலியன கலந்த தாம்பூலத்தை தருவோம். அதன்பின் புரோட்சிக்க வேண்டிய பதார்த்தங்களை புரோட்சித்து நிருத்தியம், கீதம் ஆகியனவற்றை அர்ப்பணிக்கவும். பின்பு திருந்தடத்தை முடிந்தவரை ஜபிக்கவும். அதன்பின் பலம் செய்து வணங்கி துதித்து நம்மையே இறைவனது திருவடிகளில் அர்ப்பணிக்கவும். பின்னர் நமது விருப்பத்தை இறைவனது திருவடிகளில் தெரிவிக்க வேண்டும். பின் புஷ்பாஞ்சலி செய்து முதிரைகள் காட்டி நமது தவறுகளுக்காக மன்னிப்பை கோர வேண்டும். பின்னர் இறைவன் அவரது ஸ்வஸ்தானத்திற்கு எழுந்தருள வேண்டி நம் இதயத்திலேயே அவரை சிந்தித்திருக்க வேண்டும். இவ்வாறு அனைத்தையும் செய்ய முடியவில்லை எனில் அர்க்கியம் முதல் ஆரம்பித்து பூஜிக்கலாம். சங்கடமான நேரத்தில் மன இசைவோடும் சிரத்தையோடும் பக்தியோடும் புஷ்பங்களை மட்டுமாவது அர்ப்பணிக்கவும். மன இடுபாட்டோடு ஒன்றிய மனதோடு காதலாகி கசிந்தூருகி இரு புஷ்பங்களை அர்ப்பணித்தாலும் இறைவன் மகிழ்வார். இதுவே பரம தர்மம். இதய தூய்மையினாலேயே ஒருவன் நல்லது செய்தவனாக ஆகிவிடுவான். உடலில் உயிர் உள்ளவரை சிவபூஜை புரியாமல் உணவு ஏற்கக்கூடாது. மன ஈடுபாட்டோடு ஒன்றிய மனதோடு காதலாகி கசிந்து உருகி இரு புஷ்பங்களை அர்ப்பணித்தாலும் இறைவன் மகிழ்வார். இதுவே பரம தர்மம். இதய தூய்மையினாலேயே ஒருவன் நல்லது செய்தவனாக ஆகிவிடுவான். உடலில் உயிர் உள்ளவரை சிவபூஜை புரியாமல் உணவு ஏற்கக்கூடாது. இவ்வாறு பூஜை செய்யாத புசிப்பவனுக்கு கழுவாயே கிடையாது, அதாவது காயச்சித்தமே கிடையாது. அசட்டையாக ஒருவன் உண்பானேயாகில் திரும்ப நீராடி இருமுறை பூஜித்து அந்த பட்டினியோடு பிரம்மச்சரிய விரதத்தோடு சிவ ஐந்தெழுத்தை 10,000 தடவை ஜபிக்க வேண்டும். பின் மறுதினம் தன் சக்திக்கேற்ப சிவனடியார்களுக்கு பூஜை செய்தால் முன்கூறிய தவறுதலுக்கான
4: கழுவாயிருக்கோத்தூண்டி திருத்தில்லையில் அருளியது சிவனோடு ஐக்கியம் மாணிக்கவாசக பெருமான் மானுடர்களை கோத்தும்பியாக உருவகப்படுத்தி இறைவனுடைய திருவடி மலரின் நறுமணத்தையும் நறுந்தேனையும் சென்று நுகர்ந்து அருந்தும் பொருட்டு அமையப்பெற்றதாகும். அஃதாவது அடியவர்கள் தங்கள் மனத்தினை சிவபெருமானுடைய திருவடி மலரை பற்றும் விதமாக மற்றும் அவரோடு இரண்டர கலக்கும் விதமான தத்துவத்தை கொண்டு மாணிக்கவாசக பெருமான் பாடியுள்ளார். இது 20 பாடல்களை கொண்டது.

அம்பலவன் பொன்னம் கழுக்கே சென்றூதாய் கொத்தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை தேயேனது உள்ள பிழை பொறுப்பு

குழல் மாதி நொடும் வந்தருளி அருவாய் மறை பயில் அந்தனாய் ஆண்டு கொண்ட இருவான தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டில்

திருநாவுக்கரசர் தோத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, முதல்ல திலகவதியார் தான் சொல்றாரு. திலகவதியார் இல்லைன்னா திருநாவுக்கரசர் இல்லை. திலகவதியார் தவம் பண்ணலன்னு வச்சுக்கப்பா, திருநாவுக்கரசர் பேரே இல்லை. அவன் இரவும் பகலுமா தியாகம் பண்ணிட்டான். 12 வயசுல தீர்மானம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு. மாப்பிள்ள போருக்கு போய் இறந்து போனான், அதனால கல்யாணமே பண்ணிக்கல. திருவதிகளை தொண்டு செஞ்சுட்டு இருந்தான். என்னுடைய தம்பியை எப்படியாவது உனக்கு அடியவன் ஆகணும், அதற்காக அவரை சூழ நோய் கொடுத்து வரவழைச்சு அவருக்கு திருநாவுக்கரசுங்கிற பட்டத்தை கொடுத்துட்டார். நாவுக்கரசுங்கிற பட்டத்தை கொடுத்தார். உலக வாழ்வு எல்லாம் பொய் என்று தள்ளி, உலக வாழ்வு அத்தனையும் பொய் என்று தள்ளி, சிவனுடைய திருவுருளை பெறுகிற வாழ்வுதான் மெய் என்று எண்ணி தவஞ்செய்தவளாகி தலகவதியா அப்படி சொல்றார். வலதவதி வாழ்வறிய மண்ணுலையில் மந்தரலா மகவான் தோற்றம் தலதவதி காரமேன நாடுதலை கடைப்படு புண் அபலிகக்கும் குலதவதி யான நெறி குன்றாத கோமள பூக்கும்பு போன்ற. ஐயால் உலக வாழ்வு அத்தனை எப்படிப்பட்டது என்றால் தள்ளக்கூடியது. தள்ளக்கூடியதுன்னு சொன்னா அதுல வந்து பற்று முழுவதையும் வைக்கப்படாது. தள்ளக்கூடியதுன்னா பணத்தெல்லாம் நம்ம வேண்டாம் தூக்கி எறிய முடியுமா? ஒரு பணம் வச்சிருக்கிறேன், இந்த பாக்கெட்ல கூட இல்லை, உள்ள வச்சிருக்கிறேன், வெறும் தானே பணம், வெறும் தான். இதுவே நிலையானதுன்னு என்ன பண்ணார்? பணமே நிலையானதுன்னு என்ன பண்ணார்? நிலையான பொருள் அது. இது பொய்ப்பொருள், அது மெய்ப்பொருள். பொய்ப்பொருளில் இருந்து கொண்டே மெய்ப்பொருளை பெற்றுக்கொள்வது, பொய்ப்பொருளாலே மெய்ப்பொருளை பெற்றுவது, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. பணம் பொய்ப்பொருளா? ஆமா. சிவாலயத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது மெய்ப்பொருள் ஆயிரும், பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆயிரும். இப்ப நாயன்மார்ல அப்படித்தானே கொடுத்து, மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு, மெய்ப்பொருள் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக ஆக்கி கொள்வது. சிவனுக்கும் சிவாலயத்துக்கு சிவனடியாருக்கும் பொருளை கொடுத்தோம்னா பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆயிரும். அப்படி பொய் என்று தள்ளி சிவன் அருளே மெய் என்று வாழ்ந்தவள் அந்த திலகவதியார். திருவதிகை வீரட்டானத்திலே தொண்டு செய்து கொண்டிருந்தாள். அவளுக்காக இறங்கி சவண சமயத்தில் இருந்தவராகிய அந்த மருளைக்கியாருக்கு சூழ நோயை விட்டாரு. சூழ நோய் போய் குடைந்தது, தாங்க முடியல. அவர் இதே கதிதான், பூண்பாண்டியன் கதிதான். சவணர்கள் என்னென்னமோ வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தா நிக்கல, வயிற்று வலி நிக்கல. நிக்காமையினாலே இது என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு போது அக்கா ஞாபகம் வந்துச்சு. அக்கா ஞாபகம், அக்கா திருவதியில் இருக்கிறா, அவ சைவ இவரு சமணம். ஒரு அக்கா ஒரு தம்பிம்மா, தம்பி சமண சமயத்தில் போட்டான். ஐயோ, தலகவதியா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டா, அப்பாவும் போட்டா, அம்மாவும் போட்டா, கணவனும் போட்டா, கல்யாணம் பண்ணிக்கல. என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து நிச்சயம் பண்ணாதப்பா, நிச்சயம் அப்பா அம்மா நிச்சயம் பண்ணாதான் எனக்கு கணவன், நிச்சயம் பண்ண மாப்பிள்ள போருக்கு போய் இறந்துட்டான், கல்யாணமே பண்ணிக்கல, தியாகம் பண்ணிட்டான், வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டான். அதனாலே அந்த அக்கா திருவதியில சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை வர சொல்லி தீர்த்து கொள்ளலாம்னு ஆள் விட்டாரு திருநாவுக்கரசர். ஆள் போய் சொன்ன, அந்த மாதிரி உங்க தம்பிக்கு வயிற்று வலி வந்துருக்கு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், நான் அங்க வரமாட்டேன், சமணர் இருக்கிற பக்கம் வரமாட்டேன்ட்டா அந்த அவன் இங்க வர சொல்லப்பட்டு. அப்புறம் அதன் பிறகு ராத்திரியில இந்த பாயெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, கமண்டலத்தையும் தூக்கி வச்சுட்டு, வெள்ளை வேச்சியை கட்டிக்கிட்டு, ஒரு ஆளை துணக்கி, ஒரு உத்தாள், உத்தாளுன்னு சொல்றது, தனக்கு ரகசியமா துணை செய்யறவன், அவனை கூட்டுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா திருவதிக்கு போட்டார். அங்க போய் காலையில திருப்பள்ளி அடிச்ச நேரம், திருப்பள்ளி அடிச்ச நேரம் காலையில 5:30 தோண்டி எடுத்துக்கிட்டு, தோண்டி எடுத்துக்கிட்டு பூ குடலைய கொண்டுகிட்டு கோயிலுக்கு வந்தா. வரும்போது அந்த வழியில அக்கா திருவடியில விழுந்து வணங்கினார். மருவிக்கியார் தருமசேனர்னு பட்டம் கொடுத்துருந்தாங்க. எப்படி விழுந்து வணங்கின உடனே அக்கா தம்பி சந்திச்சிருப்பாச்சு, அளவில்லாத வருத்தத்தை அடைந்தாள், வேதனை அடைந்தாள். அதன் பிறகு அதனாலே இப்படி பரசமயம் ஆகிய குடியிலே விழுந்து விட்டியே தம்பி அப்படின்னு சொல்லி எழுந்திருக்க சொன்னா. அப்புறம் எழுந்திருந்து அயாலே திருநீர் பூசி விட்டா, குண்டுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். அஞ்செழுத்து சொல்லி திருநீர் பூசி விட்டார், அஞ்செழுத்து திருநீர் ரெண்டையும் கட்டியா பிடிச்சுக்கணும். அப்படி தான் சொல்றாரு. யாரு சொல்றா? திருநாவுக்கரசர் தான் சொல்றாரு. திருநாவுக்கரசர் சிவபெருமானுக்கு எனக்கு சிவகதியை கொடுப்பார். சிவகதி தெரியுமா? எல்லா கதிக்கும் மேல இருக்கும், ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய. சிவபெருமான் சொன்னாரு, சிவகதிங்கிறது ரொம்ப உசந்ததுப்பா, அதை எப்படா கொடுக்கறதுன்னாரு உனக்கு. திருநாவுக்கரசர் சொன்னாரு, சாமி நீதானே வேதாகமங்களை சொல்லி வச்சிருக்கிற, பஞ்சாக்கிரத்தை சொல்லி திருநூறு பூசுனா சிவகதியை கொடுக்கறேன்னு, அதனால நான் பஞ்சாக்கிரம் சொல்லி விபூதி பூசுறேன், அதனால கொடு சாமி. திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி.
பாதிரி புரிகிறார் அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்லி பூஜை பூசி விட்டா. அப்படி பூஷணம் ஒரு பாடு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனா தம்பிய தலகவதியா தான் தீட்சை பண்ணி வைக்கிறா திருநாவுக்கு. அங்க மங்க இருக்கிற சேர் தீட்சை பண்ணி வச்சா கூழ்வாட்டி எனக்கு ஞான சம்பந்தர் என்னும் நாமமந்திரமும் செல்ல என்பது பாட்டு. ஞான சம்பந்தர் மந்திரத்தை முதல்ல மங்கை இருக்கரசியார் கூண்டு மாண்டியனுக்கு உபதேசம் பண்ணாலும் இங்க செலகவதியார் உபதேசம் பண்றா. அப்படி உள்ள போனாரு. போன உடனே சாமியை பார்த்த உடனே பாட்டு பாடலாம்னு என்ன வந்துருச்சு யாருக்கு? தர்மசேனராகிய திருநாவுக்கரசருக்கு. பாடலாம்னு என்ன வந்துருச்சு? அப்படி என்ன வந்து பாடுறாரு?

முடக்கி முடக்கீட துடக்கி முடக்கீட ஆற்றேன் அடியே அலியை கீழடியில விரட்டான துறை அப்படின்னு தேவாரம் பாடினாரு. பாடின உடனே வலி ஓடி போச்சு. அப்படி பாட்டை கேட்ட உடனே செவ்வொரு மனுக்கு சந்தோஷம் வந்து நாவுக்கரசன் பட்டமே கொடுத்தாரு. பாட்டை கேட்டு நாவுக்கரசன் பட்டம் கொடுத்தார். சுந்தரருக்கு என்ன பட்டம் கொடுத்தாருமா, திட்டனதுனாலே வன்றுண்டு பட்டம் கொடுத்தார். சுந்தரர் திட்டுனாரா சபையில பித்தாபரே பித்தாப பித்தாபேயான்னு, அதனால அவருக்கு வன்றுண்டு பட்டம், இவருக்கு நாவுக்கரசன் பட்டம். மாணிக்கவாசர் பாட்டை கேட்டு என்ன கொடுத்தாரு, மாணிக்கவாசன் பேரை கொடுத்தார். அப்படி திலகவதியார் மூலமாக வந்து திருவருளை பெற்றவராகிய திருநாவுக்கரசருடைய திருவடியை சேர்ந்து வாழ்வோம். இதுல மறக்காம நல்லா சொல்றாரு இந்த ஆசிரியர் திலகவதியார். இந்த நாலு பாட்டும் நாலு வரியும் திலகவதியார் தான். கடைசியில ஒரு வரியில முக்கால் வரி வந்து திருநாவுக்கரசர், மூணேகால் வரி திலகவதியார் பெருமைதான். மூணேகால் வரி அது, வளதவதி வாழ்வறிய மண்ணுலகின் மந்தரலா மகவான் தோற்றம், தலதவதி காரமென நாடுதலை கடைப்படுகும் அமலிகக்கும், கொலதவதி யான நெறி குன்றாத கோமலப்பூர் கும்பு போன்ற திலதவதியார் துணைவர் திருநாவுக்கரையடி சேர்ந்து வாழும். திருநாவுக்கரசு கடைசியா அந்த வரியில முக்கால் வரி திருநாவுக்கரசர், மூணேகால் வரி திலகவதியார். அதுக்கு மேலதான் இந்த ஊருக்கு ரொம்ப சொந்தக்காரராயிருக்கிற சுந்தரர், இந்த ஊருக்கு ரொம்ப உங்க நாட்டுக்கே ரொம்ப சொந்தக்காரர். அதுல இந்த ஊருக்கு ரொம்ப சொந்தக்காரர் யாரு, சுந்தர குருசுவாமி. சுந்தர குருசுவாமிகள் திருநாவலூரிலே அவதாரம் பண்ணினவர், திருநாவலூரில். அப்படி அவதாரம் பண்ணி அவர் கைலாயத்துல கேட்டு கொண்டபடியே கல்யாணம் பண்ண போனார். கல்யாணம் பண்ண சமயத்துல வந்து ஜெவர்மன் தடுத்து ஆண்டு கொண்டார். ஓலையை காட்டி உங்க பாட்டை எழுதி கொடுத்த ஓலடா, நானும் என் சந்ததியில பின்னாடி என்னுடைய பரம்பரையில வருகின்ற அத்தனை பேரும் இந்த திருவண்ணநல்லூர் புத்தருக்கு அடிமைன்னு அவங்க பாட்டை எழுதி கொடுத்தாரு. அருமலை நாவலாதி சைவன் ஆறுபுறம் செய்கை திருமணி வெண்ணநல்லூர் புத்தருக்கு யானு என்பால் வருமுறை மரபுடோறு வழித்தொண்டு செய்தற்கோலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கவே நினைத்து. அதனால ஓலையை காட்டி கல்யாணத்தை தடுத்துட்டார். ஓலையை காட்டி கல்யாணத்தை நிறுத்தி விட்டார். அப்படி கல்யாணத்தை நிறுத்தி வச்சு அப்புறம் தன்னை பாடும்படியா செய்து திருவாரூருக்கு வர சொல்லி திருத்தொண்டத்தோடு வர வச்சார். அவருடைய பயணம் கைலாயத்திலிருந்து வந்த பயணம் திருவாரூருக்கு வர்றதுக்காகவும், அவர் மதுரைக்கு வர்றதுக்காக, இவர் திருவாரூருக்கு வர்றதுக்காகவும். அப்படி திருத்தொண்டத்தொகை பாடுறதுக்கு முன்னாடியே பரவநாச்சியாரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. பரவநாச்சியாரை திருவாரூர்ல சிவருமான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு கல்யாணத்தை தடுத்தாரு, ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்படி திருத்தொண்டத்தொகையை பாடினார். அதுக்கு பிற்பாடு மெட்ராஸ்ல ஒரு பொண்ணை கட்டி வச்சார். யாருக்கு, சுந்தரர். மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தான் பாக்குறேன். கல்யாணம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரெண்டாம் தரங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப சுந்தரர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தரம் கண்ட ஒரு பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டா இருக்கும். அதனால சாக்கிரதையா இருக்கணும். எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, சாக்கிரதையா இருக்கணும். மின்னாமலான பெரு வேதனையை திருவருட்டு விழித்து நோக்கி உண்ணாவல் வேலையிலே உம்பர்கிறான் தூது செல ஓது பாடல். அதனால ரெண்டாம் தரம் கட்டின ஒரு பாடு புறப்பட்டு வந்தாரு. ரெண்டு கண்ணையும் மறைச்சு விட்டாரு, சத்தியத்தை மீறினபடியினால மறைச்சிட்டாரு. சுருக்கமா சொல்றேன், பெரிய வரலாறு. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து பாடினாரு. ஒரு கண்ணு தெரிஞ்சது இடது கண்ணு காஞ்சிபுரத்துல வந்து பாடி அலந்தால் உகந்து அமுது செய்தாரை ஆதியே அமரர் தொழுதியத்தின் சிலந்தான் பிரிது உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளாரை இலவார் குழலால் உணங்கை என்று ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனம்மானை காண கண் அடியேன் பெற்றவாரு. அதனால கண்ணுக்கு தவிழ் வந்துச்சுன்னா இந்த பதிகத்தை படிக்கணும். கண்ணுக்கு தவிழ் வந்தவங்க இந்த பதிகத்தை படிக்கணும். அப்படி பெற்று அதுக்கு மேல வந்து திருவாரூருக்கு வந்தாரு. ஒரு கண்ணு பார்வையோடவே எப்படி தெரியுதா, ஒரு கண்ணு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவேன், திரும்பி திரும்பி தான் பார்த்தாங்க. ரெண்டு கண்ணும் தெரிஞ்சா அத ஒரு பதிகத்திலேயே சொல்றாங்க.

மூலா மூலா தீ போர் உள்ளே கடந்து வந்த மிகவாடி ஆறாயிருக்கு அடியார்கள் அந்த சொன்னக்கால் வாழாந்திருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து ஓரிகை விற்றுக் கொள்வீர் ஒற்றி எல்லே திரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் கொத்தையனா கொண்டு எட்டு கடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் உனக்குத்தான் பழி வரும் சுந்தரன் இப்படியே சிவனை நம்பி பாடிக்கிட்டே சிவன் கண்ண மறைச்சு விட்டான்னு சொல்லி உன்னத்தான் திட்டுவாங்க சாமிங்கிறார். நான் மாணிக்கவாசர் சொல்றாரு, நான் கெட்டு போனேன்னா உனக்குத்தான் பழி வரும் சாமிங்கிறார் மாணிக்கவாசர். கிடுவேன் கெடுமா கிடுகின்றேன் கேடியில்லாதாய் பழி கொண்டாய் நல்ல உரிமை உரிமை. மந்திரி வரையே விட்டு விட்டு ஊருக்கிட்ட வந்து சேர்ந்தாரு, அப்புறம் இவரும் கெடுத்தாருன்னா அப்புறம் யாருக்கு பழி வரும்? என்ன சிக்கல்னா, இந்த திருவொற்றியூர்ல மகன மரத்தடியை சுத்தி சுத்தி வந்து உன்னை விட்டு புரிய மாட்டேன் உன்ன விட்டு புரிய மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா சுந்தரரு? ரெண்டாவது திருவொற்றியூர்ல உன்னை விட்டு புரிய மாட்டேன் உன்னை விட்டு புரிய மாட்டேன்னு அந்த மகள மரத்தை மூணு தடவை சுத்தி சுத்தி வந்து சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணி ரெண்டாவது தரம் கல்யாணம் பண்ணதப்பா எங்க திருவொற்றியூர்ல கல்யாணம் பண்ணதை அத அவ தெரிஞ்சுக்கிட்டு ஆறு பரவராச்சு இந்த முத பஞ்சாதி பரவராச்சு திருவாரூர் ஒருத்தர் அவ கோயில் வீடு கோயிலுக்கு தெற்கு வீதியில் இருக்குது பாத்திரீங்களா? அப்படியே அதை பார்த்துட்டு அவ ரொம்ப எரிச்சலா இருந்தான், யாரு மேல சுந்தரன் மேல எரிச்சலா இருந்தான். அதனால அவர் வந்தா நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய விடப்படாது, சாமிய பாட போறேன் நான் கோயிலுக்கு போறேன் பாட போறேன்னு சொல்லி போற பக்கம் ஒரு கொஞ்சாஜி கட்டிக்கிறதா அப்படின்னு அவருக்கு யோசிச்சிடும். அதனால சுந்தரத உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதன் பிறகு ராத்திரி 10 மணி சில பெரியவர்களை அனுப்பினாரு சுந்தரது.

அடுத்தாப்புல சாமி கிட்ட முறையிட்டாரு. சாமி வந்தாரு, ஒரு கலவரம் வந்து நின்னாரு முன்னாலே. சுந்தரர் முன்னாலே என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரி புடையிட்டு இருக்கா, நீதான் ரெண்டு தோல் இறங்க, நீதான் பண்ணி வச்ச, சிக்கல்ல விட்டது நீதான், சிக்கல்ல விட்டது நீதான், இப்ப என் வீட்டுக்காரி பரவனாட்சியுடைய பணத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னாரு. சரிப்பா நான் போறேன், தூதா தூது, இந்த மாதிரி சாமி யாராவது தூது போய் சொல்லுவானா, எங்க வீட்டுக்காரி புடையிட்டு இருக்கா போய் சரி பண்ணிட்டு வான்னு சாமியை சொல்ல முடியுமா இல்ல. அவரும் சரின்னு போறாருயா. பரமவிஷ்ணுக்களால காண முடியாதவன் தூது போறேன். பரமவிஷ்ணுக்களுக்கு அட்டா எட்டாதவனாக இருக்கிற சாமி ராத்திரியில ஒரு புலவன் பாட்டுக்காக தூது போறான் அப்படின்னா அந்த பாட்டு எப்படிப்பட்டதா? அதான் எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அவிநாசியை போர். எப்படியாவது ஒரு பாட்டு கிடைக்காதா போனாரு. போய் ராத்திரி 11 மணி பரவனாச்சு. அப்படி லேசா கண்ணா சிந்துட்டா போனவர் கதவை தட்டினாரு. குருக்களுடைய இதில் போனார். குருக்கள் இந்த பூசை பண்றாரு கோயில்ல, பூசை பண்றாருல அந்த ஐயருடைய கதவை தட்டினாரு. பறவை பறவை பறவை அப்படின்னு தட்டினாரு. சத்தம் குருக்கள் சத்தம் மாதிரியே கேட்டுச்சு. குருக்கள் ஐயர் குரல் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனியா தானே இருக்குது, ஒருத்த குரல் மாதிரி ஒருத்தருக்கு இல்லை இல்ல அப்படின்னா இருந்தா சிக்கலா போயிடும். இதெல்லாம் அதிசயம் அப்பா, ஒவ்வொருத்தருக்கு மாதிரி குரல் கிடையாது அப்படின்னு தட்டினா என்ன பண்ண. என்னடி இந்நேரத்துல வந்து குருக்கள் சத்தம் போடுறாங்க அப்படின்னு வெளியில பதச்சு வந்தாங்க. திறந்தா குருக்களையே தான் இருந்துகிட்டு இருந்தாரு. குடிமை வச்சிருந்தாரு, கூணூல் போட்டிருந்தாரு, உத்தராட்சம் போட்டிருந்தாரு, பஞ்சகச்சம் கட்டியிருந்தாரு, குருக்களே தான். என்ன சாமி இந்நேரத்துல வந்து கதவை தண்ணி என்ன சமாச்சாரம் பண்ணா? ஒண்ணு இல்லையே, உங்க வீட்டுக்காரன் வந்து வந்திருக்கிறேன், கிழக்க அந்த பறவையன் மண்டலிங்கிற கோயில்ல இருக்கிறேன், சின்ன கோயிலா இருக்குது கிழக்க திருவாரூர்ல, பறவையன் மண்டலிங்கிற கோயில்ல இருக்கிறேன், அவன் என்னமோ ரெண்டாம் தாரம் கட்டிக்கிட்டானா, அதுக்காக நீ புணங்கிக்கிட்டு இருக்கிறியா, அதனால உன் ஜாதகத்திலேயே சக்கராத்தி வரணும்னு கரகம் இருக்குது. பறவை ஜாதகம் தெரியும்ல சுந்தரருக்கு, சுந்தரர் ஜாதகம் தெரியும்ல இந்த குருக்களை இருக்கு, பொருத்தம் பார்த்துருப்பாருல்ல குருக்களை இருக்கு, ரெண்டு பத்து ஜாதகமும் தெரியும்ல ஐயா, அது இந்த குருக்களுக்கு நல்லா தெரியும்ல, வந்துருக்குறது நல்லாவே தெரியும். இப்ப நம்ம ஜாதகமெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு ஜாதகமே இல்லை, அவிநாசிய பொருக்கு ஜாதகம் இல்லை, நமக்கு சாதகம் சாதகம் இருப்பதுனால தான் சனி பார்த்து விட்டா, அட்டமத்து சனி, அடநாடு சனி, ராகு திசை, கேது திசை, அதனால நமக்கு பார்க்கும். அவருக்கு சாதகமாவே இருக்கு, சாதகமே இல்லை, சாதகமா இருக்கு எல்லாமே. பொண்டாட்டி மொழியெல்லாம் சொன்ன முடியும் இருக்குதுப்பா. அதனால உன் ஜாதகத்திலேயே அந்த மாதிரி சக்கராத்தி வரணும்னு இருக்குது, அவன் ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறேன், ஏழு குடையம் 11 போய் சுக்கரனோட கூடி உட்கார்ந்துருக்கிறேன், அதனால ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணுவானு அவன் ஜாதகத்திலேயும் இருக்குது, அதனால இதுக்கு போய் நீ புணங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாருப்பா அந்த ஐயர். அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணா தெரியுமா, சாமி நீங்க இந்த ராத்திரியில வந்ததே தப்பு, குருக்கள் ஐயர் ராத்திரியில போய் தட்டல நகரம், அதோட இது எங்க புருஷம் கொண்டாட்டி விவகாரம், இதுல ஈடுபட வேண்டாம், நீங்க தலையிடாதே போங்க சாமிட்டான். இவ்வளவு சொல்லியும் கேட்கலப்பா போன்டா. அவர் எப்ப என்ன பண்ணுவாரு ஐயர், என்னப்பா பண்ணுவாரு, சரி அப்படின்னு வந்துட்டாருப்பா. வந்து சுந்தரன் சொன்னாரு, சுந்தரர்கிட்ட இவர் எப்ப வருவாரு, சாமி போயிருக்கிறாரு, தனக்க தீர்த்துருவாரு, பரவாயில்ல சந்தோஷமா இருப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம், மாமேஸ்வரன் பண்ணுவா அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தாரு. சுந்தரர் சாமி வந்துட்டாரா, சாமி வர்ற வந்தாரு. சுந்தரா போனே சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாப்பா, நான் என்னப்பா பண்ணட்டும்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரருக்கு கோபம் வந்துருச்சு. என்னமோ பாலனுக்காக காலனை சம்காரம் பண்ணினியா, பாலனுக்காக காலனை சம்காரம் பண்ணினியா, சிரிச்சு முப்புறத்தையும் எரிச்சியா, யமனை உதச்சியா, மன்மதனை கண்ணால பார்த்து எரிச்சியா, இப்பேற்பட்ட கெட்டிக்கார சாமிக்கு எங்க புருஷம் பெஞ்சாதிக்குள்ள இருக்கிற விவகாரத்தை தீர்த்து வைக்க முடியாதா அப்படின்னாரு. நீ வேணும்னே திண்டாட்டத்துல விட்டு நீ இந்த மாதிரி பண்ற சாமி அப்படின்னாரு. தீர்த்து வைக்கணும்னா முடியாத, உடனே போய் தீர்த்து வை சாமி, அப்படி இல்லைன்னா உசரையே விட்டுருவேன் அப்படின்னாருப்பா. அப்படின்னு சுந்தரம் சொன்ன உடனே என்ன பண்றாரு சாமி, அப்பா ரொம்ப கோவிச்சுக்காரா, இன்னும் இருக்க போறான்டா, முதல்ல சரி பண்ணிருக்கப்படாத பிறவ.

0: பழனி திருக்கோள்.
1: பரவன்மன்னின் ஒரு போடு என்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா கூட்டமா கைலாயமே வந்து பரவநாச்சியர் வீட்டுல இறந்துச்சுப்பா. சுவாமி ஆகாயத்தில் இருந்துட்டார். ஆகாயத்திலே உமாதேவியோடு இருந்தவர்கள் வெள்ளி விற்பின் மேல்

கொண்டா அழுதா தொழுதா ஆடினாள் பாடினாள். முதல்ல இந்த மாதிரி எங்க குடும்ப விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க சாமி, நீங்க போங்கன்னு சொன்னால போயிட்டாரா? அவர் போன முற்பாடு அவன் மனசை உறுதிக்கிட்டே இருந்துச்சான். வந்தவர் சிவபெருமான் தான் வந்திருப்பாரு, இந்த நேரத்துல ஐயர் வந்திருக்க மாட்டாரு, சிவபெருமான் தான் இந்த வேடத்துல வந்திருப்பாரு வந்திருப்பாருன்னு மனசுல ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சான் பரமகாட்சியர் மனசு. அதனால உடனே இப்படி வந்து கைலாயம் வரை இறங்கிட்டு பறவையை பார்த்தாரு. பறவையே சுந்தரனை வர சொல்லட்டா இல்ல மெட்ராஸுக்கு போய் சொல்லட்டான்னு. இனிமேல் மறுப்பையே நான் சாமி அடியே மன்னிக்கு வர சொல்ல வேண்டும்னா உடனே சாமி போய் சொன்னாரு. எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் கைலாயத்தை அனுப்பிச்சுட்டாரு. இவரு தனியாவே போனார் முதல்ல மாதிரி. சுந்தரா சரி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறா உன்னை வர சொல்றா அப்படின்னு. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு சாமிக்கு ரொம்ப பாடினாரு, தோத்திரம் பண்ணாரு. அப்புறம் அடியாரோ சென்றாரு. பரவாச்சாரி வீட்டுல மாங்கேஸ்வர விஷயம் சிறப்பாக நடந்தது. இதை சொல்றாரு இந்த ஆசிரியர். உண்ணாவல் ஆனவரு வேதனையை திருவருட்டு முடித்து நோக்கி உண்ணாவல் வேதையிலே உமர்கிறான் தூதுசேலம் ஓதுவாரல் நன்னாவல் ஓன் உலகின் நன்ன நந்திருவாரு விளங்கும் ஞானவேத மன்னாவல் உரனன ஊரனென வந்தருள் சுந்தரன் இருதான் மனத்துள்ளு என்று சுந்தர சுவாமிக்கு தோத்திரம் வந்தாரு. இப்படியாக திருஞான சம்பந்தர் தோத்திரம், திருநாவுக்கரசர் தோத்திரம், சுந்தர சுவாமி தோத்திரம் ஆகிய மூன்று சமயாச்சோட தோத்திரத்தை இப்பொழுது திருவருளாலே சொன்னோம், நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த மாதத்திலே மாணிக்கவாசகர் தோத்திரம், அடுத்த மாதத்திலே மாணிக்கவாச தோத்திரம், அதுக்கு மேல முதலைக்கு தோத்திரம். முதலை விழுந்துச்சுல்ல அந்த முதலைக்கும் அந்த முதலை வாய்க்கிற பிள்ளைக்கும் ஒரு தோத்திரம். அப்புறம் இந்த கோயில்ல துண்டு சீராக வாரு சிவாச்சாரிய துண்டு அவங்களுக்கு ஒரு தோத்திரம், இந்த துண்டு செய்யறவங்களுக்கு ஒரு தோத்திரம். அதுக்கு மேல தலை விசேடம் நதி விசேடம் இப்படி எல்லாம் இந்த புராணத்துல வருகிறது. ஆகையினாலே இந்த பகுதியில இருக்கிற உங்களுக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு, சிவபெருமான் கொடுத்த பரிசு. ஆகையினாலே இது தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெரியவர்களாக என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்ய

0: பிறக்க மன்னன் போன்முறை அரசிய பிறகுதான் உயிரள் வாழ்க. நான் வரை உங்களோட மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக. உலகம் எல்லாம் நம்ம பார்வதி
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Sivaya Nama. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு மந்திரி சருக்கம். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த குதிரைகளை வாங்குகின்ற அந்த பொறுப்பினை யாரிடம் கொடுக்கலாம் என்று யோசித்து மந்திரிகளிலே தலை சிறந்த வாதவூரானிடத்திலே அந்த பொறுப்பினை கொடுத்தார். பின் வாவு நன்மா துரகங்கொடு வாரும் ஏனா உடலும் தனது ஆவியுமாய் அரண் அன்புடையார் முகம் நாடி முழிந்த வாவும் நன்மா துரகங்கொடு வாரும். வாவும் என்றால் தெத்தி செல்கின்ற, தாவி செல்கின்ற. குதிரை எப்படி போகும்? மெதுவா நடந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி போகுமா? குதிரை என்ன பண்ணும்? பறந்து செல்லும். அவ்வாறு தாவி செல்கின்ற வாவுதல் தாவி செல்லுதல். தாவி செல்கின்ற பெரிய துரகங்களை கொடுவாரும் என்றால், கொண்டு வாரும் என்றால் விலைக்கு கொண்டு வாரும், விலைப்பொருள் மாறி அவற்றை அழைத்து வாரும் என்று திருவாதவூரர் அந்த பொறுப்பினை கொடுத்தான். திருவாதவூரரை பற்றி சொல்லும் பொழுது தனது உடலும் ஆவியும் ஆய் இருக்கின்றவர் அப்படின்னு வருது. மன்னனுடைய உடலை போலவும் உயிரை போலவும் இருக்கின்றவர். உடலை போல் எப்படி இருப்பார் என்று கேட்டால், ஒரு உயிருக்கு இன்பத் துன்பங்கள் உடம்பால் தான் விளையும். மன்னனுக்கு இன்பம் என்பது புகழினால் விளையும், துன்பம் என்பது இகழினால் விளையும். இந்த ராஜா ஒழுங்கா அறம் செலுத்தல, கொடுங்கோல் மன்னன் அப்படின்னு நாலு பேர் திட்டினாங்கன்னா துன்பம் விளையும். இந்த அரசன் மிகுந்த இவனுடைய செங்கோல் செவ்விதாக இருக்கின்றது என்று புகழ்ந்தால் இன்பம் விளையும். அப்ப அந்த இன்ப துன்பங்கள் விளைவதற்கு உயிருக்கு காரணமாக உடல் இருப்பதை போல மன்னனுக்கு இகழோ புகழோ உண்டாவதற்கு காரணமாக மந்திரி இருக்கிறார். மந்திரி ஒழுங்கா இருந்தா மன்னனுக்கு இன்பம் விளையும், மந்திரி ஒழுங்கா இல்லைன்னா மன்னனுக்கு துன்பம் விளையும். உயிருக்கு உடம்பினால் இன்ப துன்பம் விளைவதை போல மன்னனுக்கு மந்திரியாகின்ற திருவாத ஊரானால, திருவாதூர் அடிகளுங்கிற சொல்ல நான் பயன்படுத்தல, என்னன்னா அவர் அடிகளா போவது பின்பு, இந்த திருவாத ஊரறினாலே இவனுக்கு இன்பமும் துன்பம் விளைய போய் விளைகின்றது என்பதனால உடல் போல் இருந்தான் சொன்னார். உயிரை போல் இருக்கிறார். எப்படி உயிரை போல இருக்கிறார்னா, ஒரு பொருளிடத்திலே நம்முடைய கருத்து எப்பொழுதும் இருக்கும் என்றால் அந்த பொருளை நாம் என்ன சொல்லுவோம்? என் உயிர் ஒத்ததுன்னு சொல்லுவோம். தாய் தன் குழந்தை என்ன சொல்றா? என் உயிரே, என் உயிர் போன்ற செல்வமே. மனைவி கணவன் என்ன சொல்றா? என் பிராணநாதரா. பழங்காலத்தில் கடுதாசு போடுவாங்க வீட்டுக்காரருக்கு, என் பிராணநாதரே, என் உயிருக்கு ஒரு தலைவரேன்னு அர்த்தம். அப்படிதான் சொல்றாங்க. இயற்பை நாயனுடைய மனைவியார் கணவரார பார்த்து செய்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு செயலை செய்ய சொல்றார் நாயனார். செய்ய மறுக்க முடியுமான்னு அந்த அம்மா அவற்றை சொல்றாங்க. என்ன காரணம்னா, நீர் என் உயிருக்கே தலைவர், நீர் சொல்வதை நான் செஞ்சுத்தானே ஆகணும். என் உயிர்க்கு ஒரு நாது நீர் உரைத்ததொன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு? என் உயிருக்கே நீர் தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே நீர் சொல்வதை தவிர்த்து இன்னொன்று செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கா? இல்லையே என்று சொல்கின்றார். அப்ப நாம் எதை மிகவும் மதிக்கின்றோமோ அதனை எங்கே மதிக்கின்றோம்? ஒவ்வொரு உயிரும் தன் உயிரையே மிகவும் மதிக்கும். அதனால தான் உயிருக்கு ஆறுயிர் என்று பெயர். அப்படி மதிக்கின்ற உயிரானது தன் உயிரைப் போலவே இன்னொன்றை மதித்தால் அது அந்த உயிருக்கு உயிராகின்றது. ஆகவே மன்னன் திருவாத ஊரனை மிகுந்த உயிர் போல மதிக்கின்ற காரணத்தினாலே திருவாத ஊரர் மன்னனுக்கு இன்பத் துன்பங்களை விளைவிக்கின்ற உடலாக மட்டுமில்லாமல் அவனால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற அவருடைய உயிரைப் போலவே இருக்கின்றார் அப்படின்னு வருது. அது ஒரு பொருள். உடலும் தனது ஆவியுமாய் அரண் அன்புடையார். ஆனால் இதெல்லாம் வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, வண்ணாத்திக்கு கழுத மேல ஆசை. அரிமர்தன பாண்டியனுக்கு தான் திருவாத ஊரர் மேல ஆசை, திருவாத ஊரருக்கு அரிமர்தன பாண்டியன் மீது அப்படிலாம் ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு தென்னன் பெருந்துரையான் மீதுதான் நாட்டம். ஆகவே உண்மையிலேயே அவர் யாரிடத்திலே அன்பு வைத்திருக்கிறார்? அவர் உண்மையாக அன்பு அரனிடத்திலே வைத்திருக்கிறார், நரனிடத்திலே வைக்கவில்லை. நரன்னா மனிதன். அவர் உண்மையான நரனுக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார். ஆனால் உண்மையான அன்பு எங்க வச்சிருக்கிறாரு? அரணிடத்திலே வைத்திருக்கிறார். மெய்யடியார்கள் எல்லாரும் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ரெண்டு கல்யாணம் பண்ணின சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்றார். இப்ப இதையே அப்பர் பெருமானோ சம்பந்த பெருமானோ சொன்ன அதை நம்பிட முடியாது. அவங்க ஏதோ சாமி சொன்னதை சொல்றாங்க, படிச்சதை சொல்றாங்க. ஆனா இவர் ரெண்டு கல்யாணம் கட்டினவர். ஏன் ரெண்டு கல்யாணம் கட்டினவங்க சொன்னதை நம்பணும்? ஒரு கல்யாணம் கட்டி உண்டாகாத ஞானம் இன்னொரு கல்யாணம் கட்டி உண்டாகிடும் நிச்சயமா. ஒரு கல்யாணம் கட்டி உண்டாகின்ற ஞானம் பாதினா, ரெண்டாவது கல்யாணம் கட்டி உண்டாகின்ற ஞானம் முழுசு என்பதனால இவர் சொல்றதை நம்பி ஆகணும். இவர் சொல்றார், பொய்யே குடியோம்புவார்கள் அடியார்கள். தக்கேசிப்பன் பதிகத்தில் சொல்றாரு, அடியார்கள் தங்கள் மனைவி மக்களிடத்திலே வைத்திருக்கிற அன்பு என்பது உண்மையான அன்பு இல்லை, ஆனால் நேர்மையா தொண்டு செய்வாங்க. என்னன்னா இதுல இதனால வில்லங்கம் வரக்கூடாது. பெருமானுடைய தொண்டிற்கோ பெருமானுடைய காட்சிக்கோ பெருமானை அறிவதற்கோ வில்லங்கம் வரக்கூடாது, இடைஞ்சல் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லார் வாயும் அடைச்சிருவாங்க. மனைவியிடமும் மக்களிடமும் நண்பர்களிடமும் மன்னனிடமும் உலகத்தினிடமும் பரிவோடு விளங்குவார்கள். என்னன்னா நோ ரப்பிங் பாலிசி, நோ ரப்பிங் எனிபடி. யார்ட்டையும் சச்சரவு வச்சுக்கிறது இல்லை, சண்டை வச்சுக்கிறது இல்லை, யாரையும் அஃபண்ட் பண்றது இல்லை. அப்பதான் நாம நேரடியா சாமிகிட்ட போக முடியும் ஈஸியா என்பதனால எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது. ஆனால் உண்மையான அன்பு யார்ட்ட இருக்கும்? இந்த உலகத்திலே ஒருவன் எல்லாவர்களிடத்திலும் சமமாக அன்பு கொண்டு பழகுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு உயிரிடத்திலே இருக்கின்ற அன்பை விட கடவுளிடத்தில் இருக்கிற அன்புதான் உண்மையானது என்பதை அறிய வேண்டும். உலக உயிர்கள்ட்ட ஒன்னு வேணும் ஒன்னு வேண்டான்னு வேண்டுதல் வேண்டாம இருக்கு, விருப்பு விருப்பு இருந்தா தான் இவன் சிக்குவான். எல்லா உயிர்களையும் ஒன்று போல ஒருவன் கருதுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு உண்மையான அன்பு கடவுள்கிட்ட தான் இருக்கு. அதான் பொய்யே குடி ஓம்புதல் அப்படின்னு சொன்னவர் யாரு? நம்பி ஆரூரர். அதே போல நம்முடைய குருநாதர் விளங்குகின்றார். ஆகவே அவர் உண்மையாக பெருமானத்தை அன்பு கொண்டவர் என்பதை அறன் அன்புடையார் என்று சொன்னார். அந்த அறன் அன்புடையார் முகம் நாடி மொழிந்தனன். முகம் நாடி மொழிந்தனா, அவரை கூப்பிட்டு சொன்னார், வாவு நன் மா துரகங்கொடு வாரும், தாவி செல்கின்ற உயர்ந்த குதிரைகளை நீங்கள் விலைக்கு மாறி கொண்டு வாரும் என்று இந்த பணியினை திருவாதூரரை அழைத்து அவரை முகத்தை பார்த்து சொன்னான். முகத்தை பார்த்து சொல்வதனால மன்னனுடைய சின்சியரிட்டி ஆஃப் பர்பஸ் என்பது விளங்குகின்றது. யார்ட்டையுமே நாம வந்து இந்த காரியத்தை அவர்கள் செவ்வனே செய்ய வேண்டும், அவர்களைத்தான் நாம் நம்பி இந்த காரியத்தை ஒப்படைக்கின்றோம் என்று சொல்வதற்கு திரும்பி பார்த்து பேசக்கூடாது. நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேச வேண்டும். முகத்தை பார்த்து பேசினால் யாரும் கட்டுப்படுவார்கள். உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் இதை செய்யணும் என்று கண்ணிலே கண்ணை வைத்து பேச வேண்டும். முகத்தை பார்த்து பேசினான், முகம் நாடி மொழிந்தனன் என்று பார்க்கும். உடலும் தனது ஆவியுமாய் அறன் அன்புடையார் அப்படின்னு நேரடியா சேர்த்துக்கலாம். அப்ப பாண்டிய மன்னனுக்கு உடலை போலும் உயிரை போலும் இருக்கிறார்னு சொல்லாம கடவுளுக்கே உடலை போலும் உயிரை போலும் இருக்கிறார் என்று சொல்லலாம். உடலும் தனது ஆவியுமாய் அறன் அன்புடையார், அரணிடத்திலே வைத்த அன்பே தனக்கு உடலாகவும் உயிராகவும் கொண்டிருப்பவர். திருவாதூர் அடிகள் இருக்கிறாரே, அவருடைய உடம்பும் பெருமானத்திலே வைத்த அன்பினால் ஆகியது. கண்ணப்பருடைய உடம்பு எப்படி அன்பினால் ஆகியதோ அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு. அவன் தலையும் அன்பு, அவன் வாயும் அன்பு, அவன் கண்ணும் அன்பு, அவன் கைகால்கள் எல்லாம் அன்பு. அதனால காலால தலையில உதச்சான்னு நினைக்காத, அன்பு அது. அது காலே இல்லையே, அது அன்புதானே. சர்க்கரையினால ஒரு மிட்டாய் பண்ணிருக்கு, மான் மிட்டாய் வேணும்னு ஒரு குழந்தை வாங்குது, மீன் மிட்டாய் வேணும்னு ஒரு குழந்தை வாங்குது. உண்மையில அந்த ரெண்டு மிட்டாயும் சர்க்கரை தானே. சர்க்கரை என்ற அறிவு இல்லாவிட்டாதான் அது மான் என்றும் மீன் என்றும் குரங்கு மிட்டாய் வேணும் நாய் மிட்டாய் வேணும் சூசிங்களா. கண்ணப்பனுடைய தலையிலேருந்து கால் வரையும் சர்க்கரை போன்ற அன்புன்னு பார்க்கும்போது எல்லாம் அன்பா இருக்கும்போது ஒன்னு கால் என்றும் ஒன்று கை என்றும் ஒரு வாய் என்றும் அதுல உமிழ்நீர் என்றும் எச்சில் என்றும் கருதப்படுமா? எல்லாம் அன்பு தானே. இப்ப காலும் அன்புதான், உமிழ்நீரும் அன்புதான், அன்பை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே என்று கண்ணப்பனை போல நம்முடைய குருநாதர் தன் உடலும் உயிரும் பரமேஸ்வரர் வைத்திருக்கிற அன்பினாலேயே ஆக்கப்பெற்றவர் என்ற பொருளிலும் வருகின்றது. தனது உடலும் ஆவியுமாய் அறன் அன்புடையார், சுவாமிகிட்ட வச்சிருக்கிற அன்பே தனக்கு உயிராகவும் உடலாகவும் வைத்திருப்பவர். உயிரா எப்படி இருக்குன்னு கேட்டா, உயிரின்றி உடல் வாழாது. பரமேஸ்வரன் அன்பு செலுத்த முடியாது என்று சொன்னால் உடம்பை விட்டு விடுவார். உடம்பை விடுதலை தான் நம்ம உயிரை விடுதல்னு சொல்றோம். நாம் தான் உயிர் என்பதனால நம்ம உயிரை விட முடியாது, நாம தானே உயிரே. உடம்பை விடுதலைத்தான் உயிர் விடுதல் நம்ம சொல்றோம். அது மரபா வந்துச்சு, பான்மை வழக்கு. எல்லாரும் அப்படி சொல்றதுனால பெரியவர்கள் அப்படி சொல்வார்கள், இலக்கியவாதிகள் அப்படி சொல்வார்கள். உயிர் விட்டார், உயிர் நீத்தார் சொன்ன அவர் தான் உயிர், உடம்பை நீத்தார்னு அர்த்தம். பரமேஸ்வரன் அன்பு செய்ய முடியாது, தொண்டு செய்ய முடியாது என்ற நிலை வந்தால் அந்த உடம்பினை சுமக்க மாட்டார்கள். அதனால அன்பையே உயிராக கொண்டிருப்பவர்கள். அடுத்த வேளை விளக்கு போட முடியாது, அடுத்த விளக்குல நெய் விடுறதுக்கு நெய் இல்லைன்னு சொன்னா கலியர் கழுத்தை அறுத்துக் கொள்வார், கணம்புள்ளர் தன்னுடைய முடியை எரித்துக் கொள்வார் என்ற காரணத்தினாலே தொண்டு செய்வதற்கு இடம் கொடுக்காது, அன்பு செய்வதற்கு இடம் கொடுக்காது, ஒரு கண நேரம் கூட உடம்பினை சுமந்திருக்க மாட்டார்கள். என்பதனால அவர்களுக்கு உடம்பு மட்டும் அன்பாலாகவில்லை, உயிரும் அன்பாலாகி இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர் நம்முடைய குருநாதர். அவருடைய முகத்தை பார்த்து மன்னன் சொன்னான், குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். மீனவர் கோன் மொழியின்படி வேணியன் நேசர் இயந்த பின், மீனவர் கோன், மீனவன் என்பது பாண்டியனுக்கு மரபு பெயர். பாண்டிய மன்னனுடைய உத்தரவின்படி வேணியன் நேசர், தன்னுடைய ஜடாபாரத்தையே முடியாக கட்டியிருப்பவன், அந்த பிஞ்சக கோலங்கொண்ட பெருமானுடைய நேசர், இறைவனுடைய அன்பர் நம்முடைய குருநாதர் இசைந்த பின், ஆனன ஜோதியுடன் புவி ஆள்பவன். ஆனனம் என்றால் முகம், ஜோதி என்றால் ஒளி. முகம் மலர்ந்தான், சரி என்று வாத ஊரான் ஒத்துக்கொண்ட உடனே முக மலர்ச்சி ஏற்பட்டது பாண்டியனுக்கு. என்னன்னா, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம், எனக்கு இமீடியட்டா லீவ் வேணும்னு சொல்லலாம், இல்ல உன் வேலையே வேணான்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் சரி என்று அவர் ஒத்துக்கொண்டார். உடனே அப்பாடா, ஒரு பெரிய பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லி அவன் முகம் மலர்ந்தான். ஆனந்த ஜோதியுடன் புவி ஆள்பவன், இந்த பெரிய உலகத்தை ஆள்கின்ற பாண்டியன், வாசி கொள்ளும்படி, வாசி என்பது வாஜி என்றால் குதிரை, குதிரைகளை கொள்ளும்படியாக பணம் கொடுத்தான். எவ்வளவு பணம் கொடுத்தான்னா, உடனேயே கருவூலத்திற்கு சென்றான். கருவூலம்ங்கிறது எங்க இருக்கின்றது? ஒரு பெரிய ட்ரெஷர் மன்னனுடைய அரண்மனைக்குள்ளேயே இருக்கின்றது. அந்த மன்னனுடைய அரண்மனை எப்படி இருக்கின்றதுன்னா, மன்னனுக்கும் இறைவன் என்று பெயர், அவனுடைய அரண்மனைக்கும் கோயில் என்று பெயர். அதுவும் கோட்டை கொத்தளங்களோடு கோபுரத்தோடு கூடியிருக்கும், அதுவும் மேலே கலசங்களோடு கூடியிருக்கும். வான விமானம் எனும் திரு வாழ்வுள கோயில், தெய்வீகமான ஒரு விமானம் இது என்று சொல்லும்படியாக திரு வாழ்வுள கோயில், மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுகின்ற கோயில் அரண்மனை. மதுரையில் இருக்கின்ற பாண்டியமன்னனுடைய அரண்மனை எப்படிப்பட்டதுன்னா, எல்லா செல்வமும் அங்கு இருக்கின்றது, மகாலட்சுமி நித்தியவாசம் செய்கின்ற பணக்கார அரண்மனை. அதனுடைய விமானம் எப்படி இருக்கிறது? இந்திர விமானம் போல இருக்கின்றது. வான விமானம் எனும் தெய்வீகமான இந்திர விமானம் போல விமானத்தோடு கூடிய மன்னனுடைய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே புகுந்து தன் ஈனமிலா நெறிவந்த பொன் 7 கோடி வழங்கினான். 7 7 49 கோடி பொன் அளந்து வழங்கினான் மன்னன். 49 கோடி பொன் கொடுத்தான், கோடி காசு. அந்த 49 கோடி பொன்னும் மன்னன் எவ்வாறு ஈட்டினான் என்று சொன்னால், மக்களிலே ஒருவருடைய கண்ணீரும் சிந்தாத வண்ணம், நல்ல நெறியிலே அதிகமா டாக்ஸ் பண்ணாம அவரவர் மனம் உவந்து தங்களுடைய வருவாயிலே 1/4 அறத்தாற்றில் ஈட்டியதே மன்னனுக்கு தரணும் என்று மனமுவந்து கொடுத்த திரைப்பொருள் டாக்ஸ். பழங்காலத்தில் இன்டைரக்ட் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள், டைரக்ட் டாக்ஸேஷன் தான். அந்த டைரக்ட் டாக்ஸேஷன் 1/6, அவ்வளவுதான். நம்முடைய வைதிக சமயம் தான் சொல்லுது, மனமுவந்து கொடுத்தார்கள். ஆகவே குற்றமில்லாத நெறியிலே சேர்த்த பணம் 49 கோடி பவுன் கொடுத்தான். ஈனமில்லா நெறி வந்த பொன் 7 கோடி வழங்கினான். காசுனாலதான் குற்றம் வரும் என்பதை இங்கு நம்முடைய ஆசிரியர் கடவுள் மாமுனிவர் சொல்றார். நிறைய பேர் தேவாரம் படிக்கிறாங்க, என்ன அதுல பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு பதிகம், கல்யாணத்துக்கு ஒரு பதிகம், வீட்டுக்காரி சொன்னத்தை கேட்கறதுக்கு ஒரு பதிகம், காசு சேர்க்கறதுக்குன்னு ஒரு பதிகம் இருக்கு. அது என்ன பதிகம்? கரெக்டா சொல்றாங்க, அந்த பதிகத்துக்கு அது பொருள் கிடையாது, காசு சேர்க்கிற பதிகம் இல்லது. அதுக்காக தான் நான் சொல்றேன், அது வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. ஒரு பிள்ளை பெருமானை பாடி காசு பெற்றது, ஞானத்திலே குற்றம் இல்லாத ஞானத்தை அந்த பிள்ளைக்கு சாமி வழங்கியிருக்கிறாரு, ஆனா காசிலே குற்றம் உள்ள காசை கொடுத்தார். அந்த 3 வயசு பிள்ளைக்கு தாடி நெறிச்ச தவசிகளுக்கு கொடுக்காத ஞானத்தை சாமி கொடுத்தார். 3 வயசு பிள்ளைக்கு பல்லே 32 முழுக்க முளைக்கல, 3 வயசுல 32 பல்லு முளைச்சிருக்காது. விரல வச்சா கடிக்க தெரியாத பிள்ளை, பல்லே முளைக்கலன்னா மீசை எப்படி முளைக்கும்? அப்ப காமம் உள்ளே புகாத நிலை முன்னடைந்தான் சம்பந்தன். உலகப்பற்று மனதிற்குள் நுழைவதற்கு முன்பாகவே கடவுளை தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி குற்றமே இல்லாத ஞானத்தை கொடுத்த கடவுள் காசை கொடுக்கும்போது குற்றத்தோடு ஏன் கொடுத்தார்னு ஒரு கேள்வி வருது. அந்த குழந்தைக்கு குற்றம் உள்ள காசு கொடுத்தார். வாசி என்றால் குற்றம். ஈசர் மிழலை இறையவர்பால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசமுய்ய உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு கேட்ட காசை கொடுக்காம குறைச்சு கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. எந்த அப்பாவும், அப்பா எனக்கு பாக்கெட் மணி 100 ரூபாய் வேணும்னு கேட்டா, போடா 50 ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரைட் இருக்கு. கேட்டோன்னு கொடுக்கணுங்கிற ஒண்ணு சட்டம் கிடையாது. அப்ப இந்த பவுன் காசு கொடுத்தாரு, தட்டாத உரைச்சு உரைச்சு பார்த்துட்டு இந்த காசுக்கு 100 ரூபாய் தரமாட்டேன், 50 ரூபாய் தான் தருவேன், 50 ரூபாய் பொருள் எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன அவர் குறைச்சு காசை குறைச்சு கொடுத்துக்கிற அளவுதான், குற்றத்தோடு காசு தான் அர்த்தம். அது தகப்பன் என்றைக்குமே மகனுக்கு அவ்வாறு செய்யலாம், நோபடி கேன் க்வெஸ்சன் இட். பிள்ளை கேட்கறதெல்லாம் செய்யணுங்கிறது இல்ல, பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்ல, பெண்டாட்டி சொல்றதெல்லாம் செய்யணுங்கிறது இல்ல, பெண்டாட்டியும் மகனும் தான் அப்பா சொன்னதெல்லாம் செய்யணும், அதுதான் சட்டம். ஆகவே தேசமுய்ய அந்த திருமுலைப்பால் உண்டவர் தான் திரு மா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். அப்பர் பெருமானுக்கு ஏன் சாமி குற்றமில்லாத காசை கொடுத்தார்? அவர் உழைக்கிறார், அவர் உழைக்கிறவனுக்கு ஒழுங்கா கூலி கொடுக்கணும். கூலி கொடுக்கலன்னா உழைப்பை பெறுகின்றவன் மீது குற்றம் விளையும், தன் மீது குற்றம் விளையக்கூடாது என்பதற்காக அப்பர் பெருமானுக்கு குற்றமில்லாத காசை கொடுத்தார். சம்பந்தருக்கு குற்றமுடைய காசை கொடுப்பதனால, தன் மீது குற்றம் விளையாது என்பதனால குற்றம் உள்ள காசை கொடுத்தார். யாருமே என்ன காரியம் செய்வாங்க, தங்கிட்ட தப்பு வராம பார்த்துப்பாங்க. கடவுள் என்ன பண்ணார், இவனுக்கு மோசமான காசை கொடுக்கறதுனால எவனும் தன்னை மோசமா பேச முடியாது என்பதை அறிந்து குற்றமுள்ள காசை கொடுத்தார். அப்பர் பெருமானுக்கு குறைச்சு கொடுத்தா எல்லாரும் நம்மளை திட்டு வாங்கிறதுக்கு பயந்து கரெக்டா கொடுத்தாரு. கை தொண்டாகும் படிமையினால் வாசியில்லா காசு படி பெற்று வந்தார் வாகீசர் செக்ரட்டரி சொல்றார். அப்பொழுது சம்பந்த பெருமான், பெருமான் நமக்கு குற்றமுள்ள காசை கொடுத்திருக்கிறானே என்று மனம் கவன்றாரா, மனம் வருந்தினாரா, சோம்பினாரா? இல்ல, அவர் உண்மையாவே சாமிக்கு பிள்ளைங்க, உண்மையாவே ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னா அது கடைசி வரையும் அம்மா அப்பாவை நம்பி வாழும். இந்த வேளை அம்மா உனக்கு பஜ்ஜி கிடையாது போடான்னு சொன்னதுனாலயோ, அப்பா உனக்கு ட்ரெஸ் கிடையாது போடான்னு அடிச்சதுனாலயோ, ஏண்டா மார்க் குறைஞ்சிருக்குன்னு அடிச்சதுனாலயோ அந்த பிள்ளை அழுதா கூட அடுத்த வேளைக்கு அந்த அம்மாவை தான் நாடும், அந்த அப்பாவை தான் நாடும். அதை போன்று உண்மையான பிள்ளைமை இருக்கு யார்ட்ட, ஆளுடைய பிள்ளையார்ட்ட. உண்மையான பிள்ளை அவர், நூத்துக்கு நூறு நிஜமாவே சிவகுமாரர். அதனால அவர் என்ன பண்ணாரு, அதனால என்ன அப்பா வந்து வாசி உள்ள காசு கொடுத்தா என்ன, பாடி அந்த காசு வாசி இல்லாததாக பெற்றுக்கொள்வேன். நான் பாட்டு படினா அப்பா மனசு குளிரும், அப்பா மனசு குளிர்ந்தா நல்லா காசா கொடுத்துருவார் என்ற நம்பிக்கையில வாசி தீரவே காசு நல்குவீர் என்றார். பாடி பெறலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது போல நம்பி ஆறுவருக்கு தோழமை. சாமி வந்து ஒரு பதிகம் பாடினார், இவர் பாடினார், அந்த திருவொற்றியூர் பதிகத்தை பாடினதுல பெருமான் கண் கொடுக்கல, ஆனா அதுக்காக அவர் வந்து மனசு தளரல, தொடர்ந்து பெருமானை பாடி கண்ணை பெறலாம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஆறுவரை நோக்கி பயணித்தார். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். ஆகவே எந்த காலத்திலும் கடவுளை குற்றம் கூறாத நிலையிலே இருக்கின்றவன் அவன் வந்து கடவுளிடத்திலே அந்த அருளினை முழுமையாக பெறுவான். கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. படுப்பா தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தா என்று அல்லல் பறையேன், என்னுடைய தீவினையினாலே நான் துன்புறுகின்றேன். பெருமானே, அந்த தீவினை பயனை ஊட்டுவதற்கு நீ கடமைப்பட்டிருக்கின்றாய், அதை நீ ஊட்டுங்கால் நீ என்னை துன்புறுத்துகின்றாய் என்று நான் உன்னிடத்திலே குற்றம் காண மாட்டேன் என்று உறுதியாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய அருளை உறுதியாக பெறலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு ரிசர்வ், சொத்து நம்மளோடது தான். சாமி வாசி உள்ள காசை இன்னைக்கு கொடுக்கலாம், ஆனா சிவலோகமே சம்பந்த பெருமானுக்கு எழுதி வச்சுட்டார். அப்ப இன்றைக்கு டெம்பரரி, இன்றைக்கு வாசி உள்ள காசினை கொடுத்தது என்பது தற்காலிகமானது, ஆனா அப்பன் சொத்து பிள்ளைக்கு என்பதனால சிவலோகமே யாருக்கு சொந்தம், ஆளுடைய பிள்ளையாருக்கு தான் சொந்தம். அந்த உறுதிப்பாடு இருக்கின்ற பிள்ளை என்பதனால அது என்ன சொல்லுது, பாடி அதனை சரிபடுத்திக் கொள்கின்றது. நீ அவருக்கு நல்ல காசு கொடுத்தியேன்னு அந்த பாட்டுல எங்கேயா வருதா, அவருக்கு மட்டும் நல்ல காசு கொடுத்தியேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வருதா, வரல என்று பார்க்கின்றோம். ஆகவே இப்ப நாம அந்த பதிகத்தை எந்த அளவிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் ஈட்டுகின்ற பணத்துல பெரும்பாலும் பணத்தோடு பாவம் வரும். ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 5 ரூபாய் பாவம் அதுல வருது. அப்பொழுது அந்த குற்றம் தீர பெருமானே காசு இல்லாம வாழ்க்கை நடக்காது. இம்மை மறுமை பலன்களை செல்வத்தை கொண்டுதான், அறத்திற்கும் செல்வம் தேவை, இன்பத்திற்கும் செல்வம் தேவை என்பதனால்தான் நடுப்புற வச்சிருக்கிறாங்க. அதை அறத்திற்கும் இன்பத்திற்கு பொருளை ஏன் வச்சிருக்காங்க, இது இல்லைன்னா முன்பக்கமும் பீட்டு வாங்கும், பின்பக்கமும் அடிபடும். பொருளின்றி அறம் செய்ய முடியாது, பொருளின்றி இன்பத்தையும் பெற முடியாது. பொருளை தியாகம் செய்வதனால ஒன்றினை பெறலாம், முக்தியினை பெறலாம், இம்மை மறுமைகளை பெற முடியாது என்று பார்க்கின்றோம். ஆகவே பொருளின்றி உலகம் இல்லை என்பதனால பெருமானே அந்த பொருளிலே இருக்கின்ற பாவம் என்னை தாக்காமல் காப்பாயாக என்பதற்கு தான் அந்த பதிகத்தை பாடணும். பொருளிலே வாசி என்பது இருக்கு, நான் ஈட்டுகின்ற பொருளில் இருக்கின்ற வாசி என்னை தாக்காமல் தீர எனக்கு நீர் காசு நல்குவீர் என்ற எண்ணத்தோடு அந்த பதிகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆகவே பாண்டியமன்னனுடைய செல்வம் எல்லாம் பாவம் இல்லாத வழியிலே ஈட்டப்பட்ட செல்வம், ஈனமிலா நெறி வந்த பொன், அந்த பொன்னிலே 49 கோடி பொன்னை அவன் அளித்தான். அந்த மன்னன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஒரு தொழிலே வெற்றி நங்கை அமர்ந்திருக்கிறாள், இன்னொரு தொழிலே திருமகள் அமர்ந்திருக்கிறாள், அவனுக்கு எங்கு சென்றாலும் வெற்றி தான். இங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு தான். விற்படை வெற்றி மடந்தையும் மிக்க மலர் திருவும் பயில் மற்புய விற்பின் வெற்பினன் அம் கயல் வைத்த வளத்தன் வழங்கிய பொற்பு மிகுந்த தனங்கொடு பொற்கவனப்பறி கொண்டிட நற்பயணத்தை முயன்றனர் நக்கனை நெக்குணர்கின்றவர். நக்கனை நெக்குணர்கின்றவர், நக்கன் என்று சொன்னால் இடையிலே ஆடை இல்லாதவன், நக்னன் என்ற வடமொழி சொல்லா நக்கன் என்று ஆகின்றது. பரமேஸ்வரன் திகம்பரன் நக்கன், நக்குருவாகி மாதரை மயில் செய்கின்றார். இடுப்புல ஆடையே இல்லாமல் வந்து என்ன பண்றாரு, பருவத்தில் இருக்கின்ற மங்கைகள் தன்னை பார்க்கும் வண்ணம் பெருமானவர்கள் மனதே வலை போட்டு ஈர்த்து இழுக்கின்றார். நக்கரையர் மாதரை மயில் செய்யும் நக்கரையர் பெருமான். பெருமானுடைய பெயரைத்தான் நாயனார் வச்சிட்டு இருக்கிறார். நீல நக்கன் என்று வைத்துக் கொண்டது பெருமானுடைய பெயர் என்பதை வைத்துட்டு இருக்கார். அந்த நக்கனை நெக்கு உணர்கின்றவர் யாரு, நம்முடைய குருநாதர். நெக்கு உணர்தல் என்னன்னா, நெக்கு மனமானது நெக்கு விட்டு உடையும் வண்ணம் அவனை உருகுகின்றவர். நெக்கு விடுதல்னா என்ன அப்படின்னு கேட்டா, நெருப்பிலே இடப்பட்ட மெழுகு வெண்ணெய் காய்ச்சறோம், வெண்ணெய் காய்ச்சும் போது வெண்ணெய் எப்படி வந்து பாறாங்கல் மாதிரி இருக்கு, வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க வெண்ணெய் அதை இழுபச்சில போட்டு காய்ச்சறோம், சூடு ஏற ஏற அந்த எண்ணெய் என்ன ஆகுது, உடைந்து கொண்டு உடைந்து கொண்டு தன்னுடைய சுட்டினாலேயே தான் இழகுகின்றது. சூடேறிய எண்ணெயினுடைய சுட்டினாலேயே சூடு ஏறாத எண்ணெய் உருகும், தன்னுடைய சுமையினாலேயே அந்த வெண்ணெய் உடைந்து நீராளமாகும். அப்படி ஊற்று மணல் காவிரிலேயோ வைகையிலேயோ மேல தண்ணீர் இல்லை, ஆனா கீழே தண்ணீர் ஓடுது, ஊத்து போடுறாங்க. ஊத்து போடும்போது அந்த மண்ணை தோண்டுவார்கள். மண்ணை தோண்டும் பொழுது மண்ணினுடைய சுமை தாங்காமல் சிறிது தோண்டின பிறகு மண் தானாகவே நெக்குவிடும். அந்த தோண்டப்பட்ட மண்ணுடைய சுமையினை கீழறிக்கின்ற மண் தாங்காது, அது அகழ்ந்து காட்டும். அப்போ கீழறிக்கின்ற நீரானது மேலே வரும். பெருமானுடைய அன்பினை பெற பெற, அன்பு என்பது ஒரு சுமை, அன்பினால் விழுகின்ற இன்பமோ அதனினும் பெருஞ்சுமை. அந்த பெருமான் நமக்கு அன்பு செய்கின்றான், சாமி அன்பு காட்டும் போது நமக்கு அது சுமை தானே. அந்த சுமையினை உணர்கின்ற இந்த உயிர் என்ன பண்ணும், அந்த சுமைக்கு வாடி நெக்கு விடும், நெக்கு விட்டு உருகும், நீராளமாக உருகும். நீராய் உருக்கியன் ஆயுராய் நின்றானே, அதான் நெக்கு உணர்தல். இங்கனம் நெக்கு விடாத உள்ளத்தினாலே பெருமானுடைய அருளை உணர முடியாது. எந்த உள்ளமானது பாறாங்கல் போல இருக்குதோ, ஊத்து மணல் தான் நெக்கு விடும், பாறாங்கல் நெக்கு விடுமா, நெக்கு விடாது. நெக்கு விடாத பாறாங்கல் போல் இருக்கின்ற உள்ளம் அது பரமேஸ்வருடைய அருளை உணராது. நெக்கு விடுகின்ற ஊற்று மணல் போல் இருக்கின்ற உள்ளம் பரமேஸ்வருடைய அருளை உணரும். பெருமான் செய்கின்ற அன்பினுடைய சுமையை எங்கே உணர முடியும், பெருமான் செய்கின்ற அன்பினை சுமை என்று இந்த உள்ள எப்ப கருதுன்னா, அந்த அன்பிற்கு நான் தகுதி இல்லாதவன், நான் ஒன்றும் செய்யாமல் பெருமான் எனக்கு இவ்வளவு செய்கின்றானே என்ற அந்த தாழ்வு உணர்ச்சியினாலே பெருமான் செய்கின்ற அன்பினை சுமையாக கருதும். அந்த சுமைக்கு அது நிற்குவிடும். சாமிக்கு நான் ஒண்ணுமே செய்யல, சாமி எனக்கு இவ்வளவு செய்யறாரு என்று கருதும் பொழுதுதான் பெருமான் செய்கின்ற அன்பு சுமையாக கருதப்படும். அந்த சுமையினை உணரும் பொழுது இந்த உள்ளம் உருகி நிற்கும். அப்படி பெருமானே இந்த பிறவியை கொடுத்தாயே, பெருமானே இந்த கல்வியை கொடுத்தாயே, பெருமானே உன்னை வணங்குகின்ற பேற்றை கொடுத்தாயே, பெருமானே எனக்கு ஐந்தெழுத்து உபதேசத்தை கொடுத்தாயே, பெருமானே உன்னை நாடியே நிற்கின்ற மனத்தை கொடுத்தாயே என்று பெருமான் செய்த பேரருளையெல்லாம், செய்யவிருக்கின்ற பேரருளையெல்லாம் நினைத்து உருகி கொண்டே இருக்கின்ற உள்ளத்தை கொண்டவர் நக்கனை நெக்கு உணர்கின்றவர். அப்படி அன்பு செய்கிறவங்களுடைய மனதிலே பெருமான் புகுந்து தன்னுடைய திருவடியை காட்டுவான். பொய்யாக பெருமானை வழிபடுகிறத்திலே பெருமான் வெட்கி விலகி விடுவான் என்று அப்பர் பெருமான் சொல்றார். நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீர், பொக்கம்னா பொய் ஒழுக்கம், ஊருக்காக பூஜை பண்றது. பொக்கம் மிக்கவர் பூவும் நீருங்கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே. அந்த பூவோ நீரோ அவன் திருமுடிக்கோ திருவடிக்கோ வந்து சேராது. சாமி என்ன பண்ணுவாரு, அவன் அபிஷேகம் பண்ணும்போது தலைய அன்னட திருப்பிடுவாரு, அவன் அர்ச்சனை பண்ணும்போது காலை இழுத்துக்கிடுவாரு. அவன் அந்த நீர் அவர் திருமுடிக்கு சேராது, மலர் அவர் திருவடிக்கு சேராது. கூசுவாராம் பெருமான் அவர்கள் பூஜையை கண்டு, ஆனா சிரிப்பாராம். என்ன ஏமாத்துறா நினைச்சுட்டு அவன் ஏமாறுறான் அப்படிங்கிற எண்ணத்துல சிரிப்பார். நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. அப்ப உண்மையான அன்புதான் பெருமானிடத்திலே நம்மை சென்று செலுத்தும். நெக்கு விடுதலை பற்றி இந்த ஊற்றுமணல் உவமை தான் நம்முடைய குருநாதர் சொல்றார். புணர்ச்சி பத்திர சொல்லும் பொழுது, அற்றகில்லேன் அடியேன் அரசே அவனி தளத்து ஐம் புலனாய செற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று இறைவனை நெக்கு விட்டு உணர்கின்ற அந்த பெருமான், பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி. பெருமான் நினைத்து நெக்கு விட்டு உருகி உருகி அவனை பாடி பாடி இதனுடைய முடிவிலே ஆட வேண்டும். ஆடுவதற்கு கூசி வாழா பாடுதலை ஒத்துக்கொள்ளவில்லை நம்முடைய குருநாதர். நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பாடினா போறோம் உதற்றளவுல அப்படின்னு ஓதுவார்கள் போல இருந்தா, ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பதுதான், ஆனா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஓத வேண்டும். ஐயர் போதும் சொன்னா போதும், எப்படா போதும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்ப ஆடுகின்றலே கூத்து, பாடுறவன் வந்து கூத்துல போய் முடிக்கணும். அடினார் பாடினார் அழுதார், தொண்டனார்க்கு இங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். அடியார்கள் எல்லாம் ஆளுடைய பிள்ளையார் உட்பட ஆடியும் பாடியும் பெருமானை பரவியிருக்கிறார்கள். கச்சி ஏகம்பத்திலே பெருமானுடைய காட்சியை கண்டு உள்ளம் உருகி ஆடி பாடியிருக்கிறார் ஆளுடைய பிள்ளையார். அளவை பெருமான் முன்பு ஆடி பாடியிருக்கின்றார். நக்கனை நிக்குணர்கின்ற நம்முடைய குருநாதர் விற்படை வெற்றி மடந்தையும், வில்லையே தனக்கு ஆயுதமாக கொண்டிருக்கின்ற வெற்றி மடந்தையாகின்ற துர்கையும், மிக்க மலர்த்திருவும், பெரிய தாமரை மலையிலே அமர்ந்திருக்கின்ற மகாலட்சுமியும், பயில்கின்ற மற்புய வெற்பினன், அந்த இருவரும் வாழ்கின்ற தடன் தொழில்களை கொண்டவன். வெற்பு அப்படின்னா மலை, மலை போன்ற அந்த தொழிலை கொண்டவன். மல் என்றால் ஆற்றல், ஆற்றல் பொருந்திய தொழிலாகின்ற மலையை கொண்டவன். கயல் வைத்த வலத்தன், தன்னுடைய கொடியிலே மீனை எழுதி வலது கையிலே தாங்கியவன் மீனவன். அவன் வழங்கிய பொறுப்பு மிகுந்த தனங்கொடு. பொறுப்பு என்றால் பிரகாசம், அருட்பிரகாசம், புண்ணியத்தின் பலனாக ஈட்டியது. இப்ப ஒருவற்ற நல்ல செல்வம் சேருதுன்னா புண்ணியம் இல்லாமல் செல்வம் சேராது என்பது பெரியோருடைய கொள்கை. நல்ல வழியிலே ஒருவனுக்கு செல்வம் சேருதுன்னு சொன்னா கடவுளே கொடுக்கிறார் அர்த்தம். அப்ப பொறுப்பு மிகுந்த தனங்கொடு பொற்கவனப்பறி கொண்டிட, பொன்மயமான அழகான கவனம் என்றால் வேகமாக நடை கொண்ட, கவனம் என்பது வேக நடை, வேகமாக நடந்து செல்கின்ற பறி கொண்டிட அந்த குதிரைகளை கொல்ல நற்பயணத்தை முயன்றனர். பெரிய ஒரு பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார். நன்று பெரிதாகும், நீண்ட ஒரு பயணம். மதுரையிலிருந்து அந்த சோழநாட்டு கடற்கரை என்று இவர் சொல்கின்றாரே, அந்த இடத்திற்கு நீண்ட தொலைவு இருக்கின்றது. ஆகவே நீண்ட பயணத்திற்கு தயார் செய்கின்றார் நம்முடைய குருநாதர்.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று அதிபர் சிவநேசன் சின்னையா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அதனால் நிகழ்ச்சியிலே தொகுப்பு என்னுடைய பணியிலே வந்திருக்கின்றது. வழக்கம் போல ஞானவள்ளல் டாக்டர் லம்பவரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பல நாடுகளிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகளும் இமெயில்களும் எம்மை மிகுந்த ஒரு பாச பிணைப்புக்குள்ளே அரவணைத்துக் கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பல நேயர்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிறுத்திவிடாதீர்கள், நாங்கள் காலையிலே குடும்பமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றோம் என்றெல்லாம் அன்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய ஒரு மிகுந்த வேலைகளுக்கு மத்தியிலும் சிவப்பணியாக நினைத்து நிலையத்துக்கு வந்து நிகழ்ச்சியை தருகின்ற டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும், இவையெல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற அந்த சிவனுக்கும் அவன் பேரருளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளிலே நுழைகின்றோம். இந்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் நுழைகின்ற போது ஜப்பானிலே ஏற்பட்டிருக்கின்ற பேரனர்த்தம் ஊழி, ஊழி என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகின்ற அந்த வார்த்தை தமிழிலே, அல்லது கடல் கோள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தை, இப்பொழுது ஜப்பானிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த கடல் கோள், இதனால் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், இதுபோல கடல் கோள்கள் ஏற்கனவே ஏற்பட்டன என்றெல்லாம் எமது நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வரலாறுகள், இந்த கடல் கோள்கள் ஏன் ஏற்படுகின்றன, இதை மனிதனால் தடுக்க முடியாதா, விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ச்சி கண்ட பிறகு, அதாவது இங்கிருந்து சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் மிக இலகுவாக மனிதன் போய் வருகின்ற இந்த காலத்திலே, இந்த பூமியிலேயே நடக்கின்ற இந்த விடயங்களை ஏன் மனிதனால் தடுக்க முடியவில்லை, ஏன் அல்லது கட்டுப்படுத்த முடியவில்லை, இவற்றையெல்லாம் நாங்கள் சுவாரஸ்யமாக பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இடையிடையே இணைந்து கொள்ள முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி, உலக தமிழ் வானொலி ஒலிபரப்பிலே விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் தொடர்கின்றது. வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம் நடராஜ்மார்களே. வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜ்மார்கள் கூறியது போல ஜப்பான் தேசத்திலே நடந்த இந்த சுனாமி அல்லது கடல் ஹோல் பல மக்களை பலி கொண்டிருக்கின்றது, பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தொழில்நுட்ப உலகிலே எமக்கு உடனடியாக அந்த காட்சிகளை ஒளிப்படங்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருப்பதால் அந்த விளைவுகளை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அந்த மக்களுடைய துயரத்துக்கும் துன்பத்துக்கும் எமது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மக்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணையாக இருக்க வேண்டி நாங்கள் எமது நிகழ்ச்சியை மேற்கொண்டு தொடருவோம். எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி, நாங்கள் வந்து சொல்லுகின்றோம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், அதை இந்து மதம் மட்டுமல்ல இஸ்லாம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இரண்டாவதாக இந்த கடவுள் அன்பு வடிவானவர், அருள் வடிவானவர், நம் மீது கருணை கொண்டுள்ளவர், நம்மை காப்பவர், நம்மை ரட்சிப்பவர் என்றெல்லாம் நாங்கள் கூறுகின்றோம். இந்த உலகங்கள் இந்த அண்ட தொகுதிகள் எல்லாவற்றுக்கும் பின்னாலே அந்த இறைவனுடைய சக்தி இருக்கின்றது, அந்த இறைவனுடைய சக்தியினாலே இவை யாவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றும் நாங்கள் சொல்லுகின்றோம். இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று. அப்படி என்றால் இவ்விதமான இயற்கை அழிவுகளை, அதாவது இப்படி சுனாமி அல்லது கடல் கோள், இந்த கடல் கோள் என்றது தமிழிலே இருக்கின்ற சொல், கடல் கொண்ட என்ற சமண சொல்லும் கடல் கோளும் தமிழிலே இருக்கின்ற சொல். எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு மூன்று தமிழ்ச்சங்கங்கள் இருந்தன ஆதியிலே. அந்த மூன்று தமிழ்ச்சங்கங்களிலே முதலாவது தமிழ்ச்சங்கம் கிறிஸ்துவுக்கு முன் 1090 தொடக்கம், கிறிஸ்துவுக்கு முன் 5650 வரைக்கும் கிட்டத்தட்ட 4440 வருடங்கள் இந்த முதல் தமிழ்ச்சங்கம் இயங்கியது. இதிலே 89 பாண்டிய மன்னர்கள் அரசாண்ட காலம். அதிலே முதலாவது மன்னன் காச்சினவளதி, கடைசியாக ஆண்ட மன்னன் கடுங்கோன். இந்த மன்னர் 89 மன்னர்களிலே 8 மன்னர்கள் புலவர்கள். அவதானிக்க வேண்டிய ஒன்று, மன்னர்கள் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தார்கள், ஆனால் சங்கம் அமைப்பதற்காக பாண்டவர்கள் அதிலே அமர்ந்து விடவில்லை. இந்த 89 மன்னர்களையும் தமிழ் புலவர்களாக தகுதி காணக்கூடிய 8 மன்னர்கள் மட்டும்தான் அந்த சங்க உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த சங்கத்திலே இருந்த அந்த அவையிலே
4: இந்த முதல் சங்கம் வந்து எந்த காலப்பகுதி என்று குறிப்பிடுகிறார்கள்
5: சொல்வார்கள், கிறிஸ்துவுக்கு முன் 1000 முன்னர்,
4: 1000
5: முன்னர். இது எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், இதெல்லாம் எல்லாம் சமயத்திலேயும் சரி எமது பாரம்பரியத்திலேயும் சரி இதையும் ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும். இட் ஷுட் பி எவிடன் பேஸ்ட் என்று சொல்லுவார்கள்.
4: இது ஆதாரபூர்வமாக இருக்கிறதா?
5: வைத்திய துறையிலே நாங்கள் வைத்தியம் எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு மருந்து கொடுப்பதென்றால், ஒரு டெஸ்ட் செய்வதென்றால், அதற்கு ஒரு ஆதாரம், ஒரு பின்னணி இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். இதற்கு எங்கே ஆதாரம் இருக்கின்றது என்று கேட்டால், எங்களுக்கு தமிழிலே ஒரு நூல் இருக்கின்றது, இறையனார் அகப்பொருள் என்ற நூல் ஒன்று இருக்கின்றது. இதை சொல்லுவார்கள், இது 60 சூத்திரங்களை கொண்டது இறையனார் அகப்பொருள். இந்த இறையனார் அகப்பொருள் வந்த முறையும் ஒரு வித்தியாசம், அதுவும் இயற்கையோடு தொடர்புடையது. அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். என்ன நடந்தது என்று கேட்டால், முன்னொரு காலத்திலே பாண்டிய மன்னன் ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே வட்கடம், இந்த சொற்களை குறித்துக் கொள்வோம். வட்கடம், பன்னீராண்டு வட்கடம் சென்றது என்று சொல்லுவார்கள். வட்கடம் என்றால் கடுமையான வறட்சி, மழை இல்லை. இந்த வட்கடத்தை பற்றிய குறிப்பு இந்த பாண்டி நாட்டு தமிழ் நூலில் மட்டுமல்ல வடநாட்டு நூல்களிலேயும் இருக்கின்றது. இந்த பன்னீராண்டு வறட்சி, இப்ப கடுமையான வறட்சி, விளைச்சல் இல்லை நாட்டுக்கு, அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிஸ் அப்ப எல்லாம் மன்னனுக்கு இவர்களை எல்லாம் வைத்து தாபரித்து பராமரிக்க முடியவில்லை. பவன் புலவர்களை சொல்லுகின்றான், நீங்கள் வேண்டிய இடங்களுக்கு போய் உங்களுடைய படைப்பை பார்த்துக் கொள்ளுங்கள், நாடு திருப்பி மழை பெய்து செழித்த பிறகு திரும்பி வாருங்கள் என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்புகிறான். இந்த பன்னீர் ஆண்டு வறட்சிக்கு பின்னர் மீண்டும் புலவர்கள் திரும்பி வருகிறார்கள். சொல்லுவார்கள், பசி வந்துட பத்தும் பறந்துவோம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. திரும்பி வந்தால், திரும்பி வந்து ரீயுனைட்டிங், திருப்பி போன் பண்ணுகிறார்கள். எல்லாத்தையும் போன் பண்ணால் உண்டு அங்கே குறைவாக இருக்கின்றது. என்னென்று கேட்டால், இந்த அகத்துறை அதாவது காதலுக்கு, காதல் வாழ்க்கைக்கு என்று சொன்னா கஷ்டம் வரும்போது இன்பங்கள் போய்விடும் இல்லையா. வாழ்க்கையின் சர்வைவல் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, சண்டை பிடிச்சு வைப்பாங்க, பிழைக்க வேண்டும், யுத்தம் நடந்திருக்கு, சண்டை பிடித்திருப்பார்கள், வேட்டையாடி இருப்பார்கள், மனித நேயர் கொண்டிருப்பார்கள், அதெல்லாம் இலக்கியங்களாக வந்து போடலாம். அந்த 12 வருட வறட்சியிலே இந்த காதல் இலக்கணம் போய்விட்டது. அப்போது அவன் அந்த காதல் இலக்கணத்துக்கு நூல் இல்லையே என்று சொன்னால் வந்தவர்களுக்கும் அந்த 12 வருடத்திலே அந்த நூல் செய்யக்கூடியது போயிட்டு. இப்ப இவன் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் சோமசுந்தர கடவுள் அவரை வணங்குகின்ற பொழுது, இறைவனே இறையனார் அகப்பொருள் என்று 60 சூத்திரங்களை எழுதி கோயிலே செப்பேட்டில் வைத்ததாகத்தான் சொல்லுகிறார். இந்த காதலுக்கு இலக்கணம் இறைவனே எழுதினது என்கிற சமயத்தில் தான் காதலர் டேயில, வேலண்டைன் டேயில அதை சொல்ல வேணும் நாங்கள். 60 சூத்திரங்கள், காதல் இலக்கணம், காதல் சொல்லுவார்கள், இந்த ஸ்பைசிங் ஆஃப் த லவ் லைஃப் என்று சொல்லுவார்கள் இல்லையா. திருமணத்துக்கு முன்னும் சரி பின்னும் சரி அதை பற்றி நிறைய இருக்கின்றது. தம்பதியோடு இருக்கின்ற சிறு சிறு பிணக்குகள், பிரிவுகள், ஏக்கங்கள், துயர்கள், சின்ன சின்ன தாபங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் போட்டு அந்த காதலை இழைத்து எழுதின அந்த இலக்கண நூல் அந்த இறையனாக பொருள். இது இலக்கணம் எழுதி போட்டார். இலக்கணம் என்றால் டெபினிஷன் தானே எழுதினார். இதுக்கு இலக்கியத்தை பிற்காலத்திலே 8 நூற்றாண்டிலே மாணிக்கவாசகரை கொண்டு எழுதியிருக்கிறார். மாணிக்கவாசகர் திருவாசகம் பாடினவர், 8 திருமுறையிலே இருக்கின்றவருடைய திருவாசகம். அந்த மாணிக்கவாசகர் சிதம்பரத்திலேயே தங்கி இருக்கின்ற காலத்திலே இறைவனே அவரிடம் வந்து ஒரு பிராமண வடிவிலே வந்து, இந்த திருவாசகத்தை சொல்லும் நான் எழுத வேணும், யூ டிக்டேட், ஐ வில் ரைட் இட் டவுன் என்று சொல்லுகின்றார். அப்ப மாணிக்கவாசகர் டிக்டேட் பண்ணி சொல்ல திருவாசகத்தை இவர் அதை எழுதுகிறார். எழுதி அத்தோட கேட்கிறார், இந்த ஒன்ஸ் மோண்ட் ரூபம் இல்லையா, அது மாதிரி கேட்கின்றார். நீர் பாவை வாடிய வாயால், என்ன திருவம்பாவை வந்து திருவாசகத்தில் போவதி, பாவை வாடிய வாயால் கோவையும் பாடுக என்று கேட்கின்றார். திருக்கோவையார், திருக்கோவையார் ஒரு காதல் பாட்டு, அகப்பொருள் இலக்கணத்துக்குரிய பாட்டு. அப்ப தான் செய்த இலக்கண நூலுக்கு உரிய நூலை என்னை கொண்டு செய்திருக்கின்றார்.
6: இலக்கணத்துக்குரிய இலக்கிய
5: இலக்கியத்தை செய்திருக்கின்றார். அப்ப திருக்கோவையாரன் பாடிய பிறகு அதற்கு என்ன செய்கின்றார் கீழே, மணி வாசகம் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று தான் கையொப்பமிடுகின்றார். பியூட்டிஃபுல் சிக்னேச்சர் விட்டுட்டு அதை கொண்டே சிதம்பரத்து உள்ளே வைக்கின்றார், சித்தம்பலத்திலே. அப்ப சொல்ல சொல்ல எழுதிய இடம் இன்றைக்கும் சிதம்பரத்தில் இருக்கின்றது. ஆத்மநாத சுவாமி கோயில் என்று அங்கே இருக்கின்றது. சிதம்பரத்துக்கு போகிறவர்கள் அதை போய் தரிசனம் செய்து கொள்ளலாம். அப்ப இந்த மாணிக்கவாசகரின் வீடும் இன்றைக்கு புதுச்சேரியிலே, பாண்டிச்சேரியிலே இருக்கின்றது. வருடத்தில் ஒரு நாள் அதை காட்சிக்கு வைப்பார்கள். அப்ப இந்த இறையனார் அகப்பொருள் இலக்கிய இலக்கணங்களை எழுதினார் இல்லையா, எழுதி எழுதிவிட்டு அப்ப அந்த பாண்டிய மன்னன் அதையெல்லாம் செய்து கொண்டு போகின்றார். பிற்காலத்திலே வந்த புலவர்கள் இது வாய் வாழியாக வந்து கொண்டே வந்திருக்கின்ற இறைமையார் அகப்பொருளும் அதனுடைய இலக்கணங்களும் வந்து கொண்டு, ஓரல் ட்ரெடிஷன் தான் எங்களுக்கு கூட இருந்தது, வந்து கொண்டிருந்து பிற்காலத்திலே இந்த 3 தமிழ்ச்சங்க காலத்தில் வந்த நக்கீரர், நக்கீரர் இருந்தார் இல்லையா, அந்த நக்கீரர் இந்த கணக்கான நக்கீரர் வந்து 3 கடைச்சங்க காலம், அவர் இதற்கு ஒரு உரை எழுதுறார் இந்த பழைய நூலுக்கு. அவர் எழுதின உரையிலே இந்த தமிழ் சங்க காலத்தை பற்றிய வரலாறு எல்லாம் சொல்லி இருக்கின்றார்.
6: முதலாவது சங்கம்
5: இறையனார் அகப்பொருளுக்கு இங்கிலீஷ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார்கள், ஸ்டோலின் லவ் அண்ட் இறையனார் அகப்பொருள் அல்லது இறையனார் களவியல் சொல்லுவார்கள். அப்ப அந்த இறையனார் அகப்பொருளுக்கு இந்த 60 சூத்திரங்களுக்கு நக்கீரனார் எழுந்த உரையிலே இந்த தமிழ்ச்சங்க காலத்தை குறிப்பிடுகின்றனர். இப்ப முதல் தமிழ்ச்சங்கம் இருந்த காலம் 1090 தொடக்கம் 5650 ஆண்டு வரைக்கும் 4440 வருஷங்கள் இருந்தது. காச்சினவளவு தொடக்கம் கடுங்கோன் வரை இருந்தது. 89 மன்னர்கள் இருந்தார்கள், 549 புலவர்கள் இருந்தார்கள். இதுல இருந்த புலவர்கள் யார் என்று கேட்டால் அகத்தியர் இருந்தது இந்த புலகுடம். அகத்தியருடைய காலம், அகத்தியர்களே பல பேர் இருந்திருக்கிறார்கள், சித்த வைத்தியர்கள் சித்தர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் வளர்த்த அகத்தியர், சிவன் தமிழ் வளர்க்க அனுப்பி வந்த அகத்தியர் வந்து இந்த காலத்திலே இருந்திருக்கின்றார். இதுல இருந்த யார் என்று கேட்டவர் சொல்லுகின்றார் என்றால் திருபுரம் எரித்த விரிசடை கடவுளும்
6: சிவன்,
5: சிவன் திருபுரம் எரித்த விரிசடை கடவுளும் குன்றறிந்த முருகவேளும் முருங்கியூர் முடியாக நாயனும் நிதியின் கிழவனும் இப்படி ஒவ்வொரு சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு புலவர்கள் சிவன்ல இருந்து முருகன்ல இருந்து முருநாகரார் என்பவர் முருங்கியூர்ல இருந்தவர் நிதியின் கிழவன் இன்னொருத்தர் இப்படியாக பல பேர் இருந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த அந்த போட்ல இருந்த புலவர்கள் இந்த காலத்தில் 549.
6: இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இப்ப புற சமய சகோதரர்கள் நினைக்கக்கூடும், ஓ அப்படி என்றால் சிவபெருமான ஒரு புலவரோ, இவரும் மனிதராகத்தான் பிறந்தாரோ என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு ஒரு விளக்கம் தேவை.
5: சிவன் புறவா யாக்கை பெரியோன், புறவா யாக்கை பெரியோன், புறப்பிலி இறப்பிலி என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் மதுரையிலே சிவன் வந்து மீனாட்சி அம்மையை கல்யாணம் செய்து ஆட்சி செய்தவர், மீனாட்சி அம்மையை கல்யாணம் செய்து மதுரையை ஆண்டவர், மதுரையை கன்னி நாடென்று சொல்லுவார்கள். மீனாட்சி ஆண்ட நாடுதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுவர்க்கு மிரவா போற்றி என்று சொல்லுவார்கள். பொறுத்து சொல்லும்போது சொல்லுவார்கள் தென்னாடுடைய சிவனை என்றால் த லார்ட் ஆஃப் தி சதர்ன் லேண்ட் என்று சொல்லுவார்கள்.
6: அவ்வளவு மட்டும்தானா?
5: அவ்வளவு மட்டும்தானா? அதல்ல சிறப்பு. தென்னாடு உடைய சிவனை போற்றி, இது உடனே பொருள் வேற்றுமை உருகு. தென்னாட்டை இறைவன் உலகம் அண்ட சராசரம் முழுக்க இறைவனுடைய ஆட்சி, ஆனா அவன் வந்து கையிலே செங்கோலேந்தி முடிதெரித்து ஆண்டு மன்னனாக இருந்து ஆண்ட நாடு பாண்டி நாடு.
6: என்ன பேர்ல அந்த ஆட்சி நடைபெற்றது? அதாவது விவரங்களை கொஞ்சம் சுருக்கமாக
5: திருவிளையாடற் புராணத்திலே இருக்கின்றது. திருவிளையாடற் புராணத்திலே முன்னுக்கு பார்த்தால் அந்த அந்த காலத்திலே அவர் வந்து ஆட்சி செய்கின்றார். சோமசுந்தரபாண்டியராக இருந்து ஆட்சி செய்கின்றார். மீனாட்சி அம்மை மலையத்துவச பாண்டியன், அவன் பாண்டிய மனவரை வந்து கொண்டிருக்கின்றான். மலையத்துவச பாண்டியனுடைய மகளாக உமாதேவியார் வருகின்றார். அவர்கள் யாகம் செய்கின்றவர், உமாதேவியார் மகளாக வருகின்றார். உமாதேவியார் இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற காலத்திலே சிவன் அவரை திருமணம் செய்து அங்கே வந்து மக்களோடு மக்களாக மன்னனாக இருந்து ஆட்சி செய்கின்றார். தமிழ்ச்சங்கம் வளர்க்கின்றார். அப்ப இங்கே பிறந்து வந்தது என்பது அல்ல, அவர் அங்கு வந்து ஆண்டார் என்றுதான் அது. அப்ப திருவிடம் எடித்த விரிசடை கடவுளும் என்ற இதையே இதுல வந்து ஒன்டாலஜிக்கல் ஹயராக்கி என்று சொல்லுவார்கள். அதுல வந்து அந்த பரசிவன் என்ற ஒருவர் இருக்கின்றார். அந்த பரசிவன்ல இருந்து அடுத்தடுத்து அனாதிமுத்த சிவர்
6: உங்களுக்கு
5: சொல்லுவார்கள் மகாவிஷ்ணு மகாசிவன் மகாபுறப்பட்ட ஒரே உரை, ஒரு நாமம் ஒரு விதம் ஒன்றுமில்லாதாக்கு நாம் ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளவனும் கொட்டாமோ
6: கருத்தரண்டு கூப்பிடுவாங்க.
5: அந்த அந்த சிவத்துக்கு அந்த வந்து அந்த ஒன்டாலஜி ஹயராட்டிகளும் ரெப்ரசென்டிங் இருக்கிறார். உதாரணமாக குயின் எலிசபெத் இருக்கிறார். எங்களுக்கு அனாதிமுத்த சிவர் என்று பல சிவர்கள் இருக்கின்றார்கள். ஆதிமுத்த சிவர்கள் என்று இருக்கின்றார்கள். பரமுத்த சிவர்கள் இருக்கிறார்கள். பதமுத்த சிவர்கள் இருக்கிறார்கள். அதுல அனந்தேஸ்வரர் இருக்கிறார். அனந்தேஸ்வரர் இருக்கிற உலகம் வந்து அந்த ஈஸ்வர தத்துவத்திலே இருக்கின்ற உலகத்திலே அனந்தேஸ்வரர் இருக்கின்றார். அங்கேயும் ஒரு கைலாசம் இருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த வித்யா தத்துவங்களில் ஒன்றாகிய அராக தத்துவத்திலே உள்ள புவனங்களிலே ஸ்ரீகண்ட ருத்ர என்ற சிவன் இருக்கின்றார். இந்த ஸ்ரீகண்ட ருத்ர என்ற சிவன் தான் நாங்கள் பார்க்கின்ற தியான வடிவிலே இருக்கின்ற சிவன்.
7: அனைத்தாக வருகின்றது. எங்களுக்கு சிவன் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் இங்கே வந்து பாண்டிய மன்னனாக இருந்து ஆட்சி வருகின்றார். மாணிக்கவாசகர் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த, அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவிக்கிறார். எப்படி? இப்ப ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கிறார் பராக் ஒபாமா, அவர் கோடைக்கால விடுமுறை அந்த ஒரு இடத்துக்கு போறாருன்னு சொன்னால் ஏன்னா ஆபீஸ் எல்லாம் மூடி வச்சுட்டா போறாங்க. அவர் போனார் என்று சொன்னால் இட் வில் பி ஒரு மோடிஃபைடு ஆக்டிவிட்டிஸோட அவருடைய செக்ரட்டரியில இருந்து அதுல இருந்து எல்லாம் அங்கே போகும். ஹாலிடேக்கு போனாலும் அது அங்கே போகுது. அப்ப அங்கே என்ன நடக்குது? ஒரு மினி ஒயிட் ஹவுஸ் வந்துருது இல்லையா, வாஷிங்டன் அங்க போன மாதிரி இருக்குது இல்லையா. அதே மாதிரி சிவன் இங்கே வந்து ஆண்ட பொழுது அது தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அந்த பாத்திரங்களில் வந்து சேர்ந்து விட்டார்கள்.
6: டாக்டர், இதில் ஒரு கிளை கேள்வி. அதாவது மதுரையிலே நடந்த திருவிளையாடல் புராண சம்பவங்களிலே கல்யாணைக்கு கரும்பு ஊட்டிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வரலாற்றுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன?
7: திருவிளையாடல் புராணத்தில் இந்த வயது வருகின்றது. லீனியாலஜி என்று சொல்லுவாங்க, ஒருவரின் ஒருவராக ஆண்டு கொண்டிருக்கிறார். இவருக்கு பின் இவர் அரசாண்டார், இவருக்கு பின் அரசாண்டு. பிற்காலத்திலே வந்த பாண்டிய மன்னன் ஒருவன் காலத்திலே இறைவன் எல்லாம் வல்ல சித்தரான படலம் என்று வருகின்றது. இறைவன் எல்லாம் வல்ல சித்தர்
6: சித்தராக வருகிறார்,
7: சித்தராக வருகிறார். பதினெண்டு கணங்கள் இருக்கின்றார்கள் பார்த்தோம். அது ஒரு வருஷங்கள் சித்தர்கள். அதே மாதிரி எங்களுக்கு பதினெட்டு சித்தர்கள் தமிழ்நிலை சொல்லுவார்கள். அதை விட எத்தனையோ சித்தர்களை நாங்கள் வானம் காணுகின்றோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வல்லமை, ஒவ்வொரு ஆற்றல், ஒவ்வொரு வழிபாடு இருக்கின்றது. இதில் எல்லாம் வல்ல சித்தர் இறைவன். அவர் எல்லாம் வல்ல சித்தராக வந்து மதுரையிலே இந்த திருவிளையாடல்
6: செய்கின்றார்.
7: கல் ஜானைக்கு கரும்பு தீத்துகின்றார். மன்னன் அவரை அழைத்து வர சொல்லுகின்ற பொழுது அவர் போகவில்லை. இது என்ன மாதிரி என்று சொன்னால், அலெக்ஸ் கிரேட் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த காலத்திலே, அவர் இந்தியாவுக்கு வரவில்லை, அந்த நாளில் ஆப்கானிஸ்தான், அந்த நாளில் ஆப்கானிஸ்தான் பார்ட் ஆஃப் இந்தியா, காந்தார தேசம் என்று சொல்லுவார்கள். கண்டஹார் என்ற சொல்லுவோம் இல்லையா, அங்கே இருந்தான் காந்தாரி திருடாஷ்ரம் மனைவி அங்கே இருந்து வந்தவர். அப்ப அந்த கந்தஹார், அந்த காந்தார அதுக்கு கிட்டதாக வருகின்ற காலத்திலே அது இந்தியாவுடைய எல்லைப்பகுதி. அங்கே ஒரு சன்னியாசியை பார்க்கின்றார். சன்னியாசி ஒன்றும் இல்லாத அவளை எளிமையாக இருக்கின்றார். அவருக்கு ஒரு ஆச்சரியம், அழைப்பு கொடுக்கின்றார் குடிக்கிறவர் சொல்லி. இப்ப வந்தவர் வந்து அழைக்கின்றார், தி கிரேட் கிங்,
6: தி கிரேட் கிங்
7: அலெக்சாண்டர். அவனை அப்படிதான் அலெக்சாண்டர் தி கிரேட் என்று தான் இன்றைக்கும் சொல்லுவார். அழைக்கின்றார் வேறு வந்து வந்து சொல்லி போட்டார், கிரேட் கிங் என்று எனக்கு கடவுளை தவிர ஒருவரும் இல்லை, நாம் வருவதும் இல்லை போவதும் இல்லை. பதறாவிட்டால் உம்முடைய தலை போயிடும், அந்த உடம்புதான் போகும் ஐயா, உயிர் போகாது சொல்லுகின்றார். அப்ப அலெக்சாண்டருடைய வீட்டிலே அவன் சொல்லுகின்றான், ஐ கேம் டு கன்கர் த லேண்ட் பட் ஐ வாஸ் கன்கர்ட். அதே மாதிரி இங்கேயும் பாண்டிய மன்னன் இப்படி ஒரு சித்தர் வந்து இருக்கின்றார். ஆள் அனுப்பும் பொழுது அவர் வரவில்லை. பிற்பாடு பாண்டிய மன்னனே வந்து இவரை சோதிக்கணும், எல்லாம் செய்ய முடியுமா மக்கள் என்று கேட்க ஓம் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது பக்கத்தில் ஒருவர் கரும்பு கட்டி வைத்திருக்கின்றார். கோயில் வாசப்படிப்பு, கோயில் இப்போ இருக்கிற அமைப்பு பெருசு. அந்த காலத்தில் இந்த கர்ப்பகிரகம் அதோட தான் இருந்தது. அப்ப அந்த கல் ஆணை இப்போ இருக்கிறது, அந்த கல்லிலே அந்த ஜானையை காட்டி, இந்த கல் ஜானைக்கு இந்த கரும்பை தீர்த்த முடியுமா, கொடுக்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அவர் ஆம் என்று சொல்லி அனைவரும் வாங்க, அனைவரும் பார்க்க அந்த கரும்பை வேண்டி அந்த கல் ஜானைக்கு கொடுக்க அந்த கல் ஜானை கரும்பை சாப்பிட்டது. இது வரலாறு. அந்த கல் ஜானம் இன்றைக்கும் அந்த பாசப்படியிலே இருக்கின்றது சுந்தரேஸ்வரருடைய. இதே மாதிரியாக சிதம்பரத்திலேயும் ஒரு வரலாறு உண்டு. சிதம்பரத்திலே நாங்கள் உள்ளுக்கு அந்த சிட்டம்பலத்திலே ஏறி உள்ளே போய் வணங்குவதற்கு போகின்ற பொழுது அந்த வாசப்படியிலேயும் அங்கேயும் கல்லானை இருக்கின்றது. எங்களுக்கு மெய்கண்ட சாத்திரங்கள் 14. இந்த 14 மெய்கண்ட சாத்திரங்கள் ஒன்று திருக்களிப்பு படியார் துதிக்கையால் எடுத்து உள்ளே வைத்தது. அப்ப இப்படி இந்த மன்னர்கள் இந்த மன்னராக முதற்சங்க காலத்தில் இருந்து அவர் ஆண்டு கொண்டு வருகின்றார். இறைவனுக்கு புறப்பிறப்பில்லை, ஆனால் வடிவங்கள் கொண்டு வருவார், மக்களோடு வருவார். என்றதுக்கு உதாரணம். அப்ப இந்த இதுல இருந்தவர்கள், அந்த அவையில இருந்தவர்கள், இந்த மெம்பர்ஸ் ஆஃப் தி அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த போர்ட் ஆஃப் தி தமிழ்ச்சங்கத்தில் வந்து 549 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதுல ஓர்டினரி மெம்பர்ஸ் ஆக 4449 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு நூல் வந்து அகத்தியம்.
4: அகத்தியம்
7: அந்த இது இருந்த இடம் வந்து முதலில் இந்த மதுரை அக்காலத்தில் இருந்த மதுரை இருந்தது. இதுல இதுல வந்து அந்த நாளில் இருந்த கல நூல் இன்றைக்கு எங்களுக்கு இல்லை. முழுநாரை, முதுகுருகு, கலாரியாவிரை, இந்த நூல் பேர் எல்லாம் இருக்கின்றது நூல் இல்லை. இது இல்லாமல் போனது ஒரு கடல் ஹோல். இதே மாதிரி
4: ஒரு
7: சுனாமி வந்து அழிந்து கொண்டு போக அந்த மதுரை முழுக்க கடல் கொண்டது. கடல் கொண்டால் இனி இரண்டாவது தமிழ்ச்சங்கம் வழங்குது. அடுத்ததாக தப்பிப்பிழைத்தவர்கள் திருப்பி இப்போ அவர்கள் கொண்ட தலைநகரம் கபாடபுரம்.
4: கபாடபுரம்,
7: இந்த கபாடபுரம் வந்து தொடங்கி இது வந்து 3700 வருஷம் நடக்குது. அதாவது கிறிஸ்துக்கு முன் 1950 வரை இந்த தமிழ்ச்சங்கம் நடக்குது. இதேதான் இங்கேதான் கவனிக்க வேண்டும் நாங்கள். இதுதான் பைபிளுடைய பழைய ஏற்பாட்டு காலம். விவிலிய வேதத்திலே அவருடைய அவர்களுடைய கடவுள் அந்த முதலாவதாக அங்கே கடவுளை பார்த்தால் அது யூதர்களுடைய இஸ்ரவேலுடைய தேவனாகத்தான் காட்டப்படுகின்ற முழுமையான கடவுள் இஸ்ரவேலுடைய தேவனாகத்தான் காட்டப்படுகின்ற பழைய ஏற்பாட்டு படிப்புகள் புரியும். அவர்களுடைய முதலாவது மனிதன், அவர்களுடைய முதலாவது மனிதன் ஆதாமுவால்
4: படைக்கப்படுகின்ற
7: அந்த ஆதாம் வந்து ஜீவித்திருந்த காலம் 964 வருஷம்.
4: வாழ்க்கை
7: காலம் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் ஆதாம் ஜீவித்திருக்கின்றார். இந்த ஆதாம் அந்த காலத்தில் இருந்து அவருடைய 88வது தலைமுறையிலே இயேசு கிறிஸ்துநாதர்
4: கிடக்கின்றார். எத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட?
7: 4004 வருஷம் சரியாக.
4: ஓகே,
7: அச்சுட்டாக 4400 வருஷத்துல 4004 வருஷத்துல 4ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துநாதர் பிறக்கின்றார்.
4: இப்ப இயேசுக்கு பிறகு
7: இன்றைக்கு 2010 வருஷம் என்றால்
4: 6010
7: வருடங்கள்.
4: அங்கே நீங்க 964 கூடனா கிட்டத்தட்ட 7010 வருடங்கள் வருது.
7: தொடர்பு இருக்கிறது இந்த தமிழ்ச்சங்கத்துக்கும் அதுக்கு. இந்த தமிழ்ச்சங்கத்திலே 59 பாண்டிய மன்னர்கள் அழகு
4: ஆண்டார்கள்.
7: சொல்லுவார்கள், வெந்தேர் செழியன் தொடக்கம் முடத்திருமாறன். முடம் என்பது கால் வழங்கான.

0: இங்கே தப்பி பிழைத்து வந்திருக்கின்றார். அகத்தியனாரோடு இங்கே வந்து தொல்காப்பியனார் வந்துட்டார். அதை விட இருந்தையூர் கருங்கோழி, வெள்ளூர் காப்பியன், சிறு பாண்டுரங்கன், திரையன்மாறன், கீரந்தை, இதெல்லாம் புலவருடைய பெயர்கள். இதில் ஒரு புலவருடைய பெயர் மோசே.
1: ஓ
0: மோசே, இரண்டாம் தமிழ்ச்சங்க காலத்திலே, அது உலகளாவிய காலம்,
1: உலக அப்படி ஒன்றாக இருந்தது,
0: உலக ஒன்றாக இருந்தது அந்த அந்த காலத்திலே, இவர் வந்து இங்கே தமிழ்ச்சங்கத்திலே ஒரு தமிழ் புலவராக இருந்திருக்கின்றார் மோசே. காலமத்து போகுது இல்லையா, கிறிஸ்துக்கு முன் 5650 இருந்து 1950 வரைக்கும் வருகிறது. அப்ப கிறிஸ்துக்கு 4000 வருஷத்தில் இருந்துதான் இவர் வருகிறார். அந்த 2000 வருஷத்துல மோசே இந்த காலம்
1: காலம் வருது.
0: அப்ப அந்த சரியாக பொருந்து கொண்டது. இது மட்டும் இல்லை, இது மட்டும் பொருந்து இல்லைங்க, வேற என்ன பொருந்தது என்றால், இதிலே கிருஷ்ணர் கூட ஒரு புலவராக இருந்திருக்கின்றார் சொல்லுகிறார்கள். துவரை கோன், ஒரு புலவருடைய பெயர் துவரை கோன். துவரை என்பது துவாரகாபுரி, கோன் என்பது அரசன். இந்த துவரையர் கோன் என்ற வர்ணனம் எங்கே வருகின்றது என்றால், பெரிய புராணத்திலே வருகிறது. பெரிய புராணத்தில் வரலாற்று வரலாறு சொன்னால், பெரிய வரலாறு இப்படித்தான் தொடங்குகின்றது. உபமன்ய முனிவர் கைலாசத் மலையடிவாரத்தில் இருந்து மற்ற முனிவர்களுடன் வந்து கலந்துரையாடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது வானொலியில கலந்துரையாடிக்கொண்டிருக்கிற மாதிரி ஆத்மீய விஷயங்களை கலந்துரையாடிக்கின்ற காலத்திலே வானத்திலே ஒரு ஒளி சென்றது. அவர் எழுந்து நின்று கரண் கூப்பி வணங்கினார். பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து இது என்ன என்று கேட்க, சுந்தரர் போகிறார்.
1: இந்த ஒளியாக போற வரலாறு வந்து நான் போன கிழமை உறுதிப்படுத்திக் கொண்டேன். பல்வேறு ஆய்வுகள் உங்களை மாதிரி துணையாக இருக்கின்ற காரணத்தினாலே அது எப்படி அந்த ஒளி மாற்றம் ஏற்படுகிறது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொண்டேன். இது நடக்கும், சாத்தியம்
0: இன்றைக்கு நடக்கிறது. எங்களோட காலத்தில் நடந்தது என்று சொன்னால், ரமண மகர்ஷி காலமான பொழுது பலருக்கு அந்த ஒளி தெரிந்தது. வடக்கு நோக்கி ஒரு நட்சத்திரம் போனோம் என்று சொல்லி சொல்லுவார்கள்.
1: அது ஐயப்பனுக்கு இன்னைக்கு மகர ஜோதியாக கொண்டாடினர்.
0: அது ஒன்று. இரண்டாவதாக, எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே மானிப்பாயை சேர்ந்தவர் திருவிளங்கம் என்று சொல்லி தேசிய திருவிளங்க தேசியர், அவர் ஒரு லாயர். அவர் கொழும்பு முனிசிபாலிட்டி மெம்பராக இருந்திருக்கிறார். கொழும்பிலே தான் ஜீவித்திருந்தவர். அவர் சைவத்திலே மிகவும் ஊறியவர். சித்தாந்த சாஸ்திரங்களிலே சித்தியாருக்கும் சிவப்பிரகாசத்துக்கும் உரி எழுதியிருக்கிறார். உண்மையான உரை. அப்போ அவர் கொழும்பிலே இருந்து, அவர் காலமான காலத்திலே ஜோர் சுவாமிகள் யாழ்ப்பாணத்திலே கொழும்பு துறையில இருந்து அவருடைய குடையில் இருக்கின்றதுல கொழும்பு குடையில் போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். அதிலிருந்து வெளியே ஓடி வந்து வானத்தை பார்த்து திருவிளங்கம் ஜோதியுட்கலந்தான், திருவிளங்கம் ஜோதியுட்கலந்தான் என்று ஜோர் சுவாமி சொல்லுகின்றார். இது அடுத்த வரலாறு. இன்றைக்கும் மட்டக்களப்பிலே சித்தாண்டி முருகன் கோயில் இருக்கிறது. அந்த சித்தாண்டி முருகன் கோயில அந்த வட்டாரத்திலே பார்த்தால் பலர் இந்த ஜோதியை அடிக்கடி பார்த்திருக்கின்றார்கள். அவர் சொல்லுவார்கள், கதிர்காமத்தில் இருந்து முருகன் சித்தாண்டிக்கு வருவதாக சொல்லுவார்கள், அல்லது சித்தாண்டியில் இருந்து முருகன் கதிர்காமத்துக்கு போவதாக சொல்லுவார்கள். கடைசியாக போன வருஷம் இது நடந்தது, ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது பேப்பர்ல. இப்படி ஒரு ஜோதியை பல பேர் பார்க்கிறார்கள். இது எல்லாம் நல்ல சால்ஸ். அந்த கதிர்காமம் வந்து ஒரு சித்தருடைய இடம்.
1: அது
0: சொல்லுவார்கள்,
1: பாபாஜி
0: பாபாஜி கிரிய பாபாஜியே அங்கே போய் இருந்து பூகரை சந்தித்து அங்கிருந்து உபதேசம் பெற்றதாக சொல்லுவார்கள். அப்ப இப்படி பல சித்தர்கள், எல்லா சித்தர்களும் மனித உடம்பிலே தெரியும் இல்லை, 11 கணங்களிலே சித்தர்கள் ஒருவராக கணங்களாகவும் சித்தர்கள் இருப்பார்கள். அங்கே இருந்தவர்கள் டிபார்ட் பண்ணும் பொழுது அந்த ஜோதி தெரிகின்றது, அந்த ஜோதி உருவான.
1: மிக அற்புதமான, அதை பற்றி ஒரு நாளைக்கு நீண்ட விளக்கங்கள் தேவை. இப்ப இந்த மோசையுடைய கதைக்கு
0: அப்ப இந்த உமன்ய முனிவர் அந்த ஜோதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார். இப்படி அப்ப உமன்ய முனிவரை வர்ணிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், இவர் துவரையர் கோனாகிய கிருஷ்ணனுடைய முடியிலே தன்னுடைய அடி பாதத்தை வைத்தவன். வாமன கிருஷ்ணனுக்கு தீட்சை கொடுத்தது உமன்ய முனிவர். இது மகாபாரதத்தில் வரும். மகாபாரதத்திலே முக்கியமான பகுதி இந்த பீஷ்மர் சொல்லுகின்ற தர்ம உபதேசம். அனுசாசன பர்வன், சாந்தி பர்வம் என்று ரெண்டு அத்தியாயம். நேரம் கொண்டவர்கள் கட்டாயம் அதை வாசிக்க வேண்டியது. எத்தனையோ விதமான தர்மங்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற, உலகத்திலே மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவனுடைய கடமை என்ன, தாயினுடைய கடமை என்ன, அரசனுடைய கடமை என்ன, பிராமணனுடைய கடமை என்ன, தர்மம் தான தர்மம் எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும், பல விதமான தர்மங்களை பற்றி இருக்கின்றது. இதிலே இந்த யுதிஷ்டர் அம்பு படுக்கையில் இருக்கின்ற காலத்திலே, அவர்கள் வந்து அந்த அம்பு படுக்கையில் இருக்கின்ற காலத்திலே எல்லாரும் அவரை போய் பார்ப்பார்கள். அப்ப யுதிஷ்டரன் எல்லாரும் போய் பார்க்கும் பொழுது அந்த உபதேசம் நடந்து கொண்டிருக்கின்றது. யுதிஷ்டரர் பீஷ்மரை கேட்கின்றார், சிவனை பற்றிய பெருமையை சொல்லும். சிவனுடைய பெருமையை நான் எவ்வாறு சொல்லுவேன், கிருஷ்ணன் நிற்கின்றாரே என்று சொல்லி சொல்ல, கிருஷ்ணர் அந்த நேரத்திலே அந்த அனுசாசன வரலாறு

0: புத்தகத்திலே தன்னுடைய சனக்குச்சிவன் அருள் செய்த கதையை சொல்லுகின்றார். அதிலே தான் போய் தவம் செய்ய போனது, உபமன்யர் அவருக்கு தீட்சி அளித்தது, தான் சிவனை வணங்கி வரங்கள் பெற்றதெல்லாம் சொல்லுவார். இது அனுசாசன பருவத்திலே இருக்கின்றது. இதே அனுசாசன பருவத்திலே பிற்பகுதியில்தான் பீஷ்மர் கிருஷ்ணருக்கு பார்த்து விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொன்னது. இதே அனுசாசனத்திலே கிருஷ்ணர் தனக்கு உபமன்யர் சொன்னதாக சிவசகஸ்ரநாமத்தையும் சொல்லியிருக்கின்றார். இப்ப சிவசகஸ்ரநாமம் இங்கே இருக்கின்றது மகாபாரதத்திலே, விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கின்றது பகவத்கீதையும் மகாபாரதத்திலே இருக்கின்றது. அப்ப இந்த திவரையர் கோணன்ற இந்த கிருஷ்ணர் வந்து இங்கே இருக்கின்றார். கிருஷ்ணருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும், அவர் வந்து பல பாஷைகள் தெரிந்தவர். அந்தந்த பாஷைகள் அந்தந்த ஆக்கள் மாறி பேசக்கூடிய அது சொல்லுவார்கள். அஷ்ட தசா லிபி பேதம் என்று சொல்லுவார்கள். அதாவது வந்து பதினெட்டு பாஷைகள் முக்கியமானவையான். அந்த பதினெட்டு பாஷைகள் அஷ்ட தசா, தசமண்டா பத்து, அஷ்டமண்டா அது, லிபி என்றா எழுத்து, பேதம் என்றா வித்தியாசம், அதெல்லாம் தெரிந்தவர்கள். இது 64 கலைகளிலே ஒன்று.
1: மொழி அறிவு,
0: எங்களுக்கு எல்லாம் அறிவுகளை பார்த்து 64 பிரித்திருக்கிறார்கள் இல்லையா. அம்பாளுக்கு ஒரு பேர் சதுஷ்டி கலாமயி என்றால் 64 கலைகளின் வடிவாக இருப்பவள். 64 கலைகளிலே ஒன்று இந்த அஷ்ட தசா லிபி பேதம். 18 விதமான பாஷங்களுடைய பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கை தெரிந்திருத்தல், அறிந்திருத்தல், புலமையுடையதாயிருத்தல். அதே மாதிரி மிருகங்கள் வரவர்கள உயிரினங்களுடைய பாஷைகளை பரிமாறுகளை அறிந்திருத்தல் ஒரு கலை.
1: சித்தர் கொங்கனர் பேசியிருக்கிறார் அந்த மாதிரி.
0: இது 64 கலைகளிலே ஒன்று. மனிதர்களும் செய்கின்றார்கள். அமெரிக்காவிலே புரோகிராம் நடக்கின்றது. அவர்கள் பிராணிகள் பறவைகளை பார்த்து ஒருவர் வந்து சொல்லுவார், இதை பார்த்து இந்த பிராணி முன்னறுப்படி இருந்திருக்கின்றது, இப்போ போயிட்டுல இருக்கின்ற இது ஒன்றுக்கு பயப்படுகின்றது, அல்லது எல்லாம் சொல்லுவார்கள் பிராணியை பார்த்து எல்லாம். அது இப்பவும் இருக்கின்றது, அது ஒரு கலை. அப்ப இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்கத்திலே வந்து 3700 ஓடின மெம்பர்ஸ் இருந்திருக்கணும். 59 போர்ட் மெம்பர்ஸ், 3700 போர்டின மெம்பர்ஸ். இங்கே நூறு எழுதியிருக்கின்றன. கலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகவல், அதெல்லாம் இப்ப இல்லை. இவர்களுக்கு நூல் முன்சொன்ன அகத்தியர் இருந்திருக்கிறது. அகத்தியருடைய நூல் இங்கே இருக்கிறதா. தொல்காப்பியம் வந்தது இக்காலத்திலே தான்,
1: இரண்டாவது தமிழ்ச்சங்கம்.
0: ஓ, இது தொல்காப்பியம். இசைமுணுக்கம், இந்த நாடகங்கள், இசைமுணுக்கள், சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற மேடையமைப்பு பற்றி குறிப்பிடுகின்ற நூல்கள், நூல் குறிப்புகள் இன்றைக்கு இல்லை, அழிந்து விட்டேன். அப்ப இதெல்லாம் அந்த சுனாமி. அப்ப இதுக்கு பிறகு ஒரு சுனாமி வர இந்த கபாடபுரம் அழிந்தது, கடலில் சென்றது இல்லையா. இந்த கடல் கொண்ட குமரி என்று சொல்லி, குமரி கண்டம் என்று சொல்லுவோம் இல்லையா. அந்த இது இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கம் வந்து 1750 தொடங்குகிறது. இது தென் மதுரை, இன்றைக்கு இருக்கிற மதுரை. முதலாவது இருந்த மதுரை கடலுக்கு போட்டியது, இது இரண்டாவது மதுரை இப்ப இருக்கிறது. இந்த மதுரையிலே 1750 தொடக்கம், கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்து பிறந்த கடைசியாக அரங்கேற்றப்பட்ட திருவள்ளுவருடைய திருக்குறள். மூன்றாவது தமிழ்ச்சங்கம் வருகின்ற பொழுது, இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து முடத்திருமாறன் முதலில் இருந்து தப்பி பிழைத்து வருகின்றான். உக்கிரப்பெருவழுது என்ற மன்னன் காலம் வரைக்கும் இது வருகிறது. இடையில வந்து 49 மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள். இந்த உக்கிரப்பெருவழுது மன்னன் காலத்திலேதான் திருக்குறள் அரங்கேற்றப்படுகிறது. திருக்குறள் அரங்கேற்றது கிறிஸ்துக்கு முன் 31 ஆண்டு.
1: இப்ப இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் முதலாம் தமிழ்ச்சங்கத்துக்குரியதா, இப்ப பிந்தி இருக்கிற மூன்றாம் தமிழ்ச்சங்கத்துக்குரியதா?
0: இப்ப இருக்கிற பாண்டியனுடைய அந்த ஆலயம் வந்து இப்போது இருக்கிற கடைச்சங்க காலத்துக்குரியதாக.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
3: அதை அனுபவிச்சா தான் தெரியும் ஏதோ அப்படி என்ன சார் அதான் இருக்கேன்னு. உங்களைத்தான், உங்களதே தான் இருந்தாலும் ஒரு செகண்ட் கண்ணுல விழலன்னு எவ்வளவு கவலை தெரியுமோ. நான் குழந்தை ராத்திரி தூங்குறது, அது ஒரு பொம்மை வச்சிருக்க, அந்த பொம்மைய பக்கத்துல வச்சிருந்து தூங்க வச்சிருக்க அம்மா. காம்பு எழுந்ததுன்னு அந்த பொம்மை அங்க இல்லைன்னா என்ன அழகு தெரியுமோ. பழைய நாள்ல ஏதோ திருப்பத்தில இருந்து மரப்பாத்தி கொடுத்திருப்பா, இப்ப வந்ததுமே குழந்தைக்கு டெட்டி பேர் கொடுக்கறான், கரடிய கட்டிட்டு தூங்குறது. என்ன பிராரதமோ, நம்ம சம்ஸ்காரம் என்ன ஏது, கிருஷ்ணனுடைய பொம்மையோ ஏதோ கொடுப்பா அந்த குழந்தைகளுக்கு பழைய நாள்ல. இப்ப வேற பிரசன்டேஷன் வேற, பெரிய ஒரு பொம்மை, அந்த டெட்டி பேர், அந்த பொம்மை இது கட்டிக்கிறதா இல்ல இதை அந்த பொம்மை அந்த பேர் கட்டிக்கிறதா எனக்கு தெரியல விவகாரம் முழுக்க. ஆனா அது வாங்கி வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு பொண்ணுக்கு என்ன தெரியல விவகாரம். ஆனா ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அது கண்ணுல விழலேன்னு அப்படி கவலைப்படுறதோ இல்லையா. அதே மாதிரிதான் பரமேஸ்வரா உங்களுடைய பாதங்கள் என் மனசுல ஒரு செகண்ட் மறுபடியும் நிச்சயமா தெரிய போறதுன்னு எனக்கு தெரியும். சாஸ்திரங்கள் சொல்றது இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் என்னால தாங்க முடியலையப்பா அப்படின்னு தன்னுடைய பக்திய காட்டுறது. அதே மாதிரியே நீங்க வேதாந்தம் வாசிக்கிறப்ப ஒரு செகண்ட் வாழ்க்கையில விடப்படாது. கணே நஷ்டே குதோ வித்யா, கணே நஷ்டே குதத்தனம், கணச கணசஸ்தைவ வித்யாம் அர்த்தஞ்ச சாதையே. படிப்பையும் பணத்தையும் செகண்ட் பை செகண்ட் சம்பாதிக்கணுமா? கணே நஷ்டே குதோ வித்யா, ஒரு செகண்ட் இந்த வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டேன்னா அந்த வித்தியாரது வர்றது ஒரு செகண்ட் லேட் ஆகுதுன்னு. ஆனா லேட் ஆச்சுன்னா என்ன ஆச்சு? அந்த ஆத்மானுபவம் இல்லையே. கணே நஷ்டே குதத்தனம், ஒரு செகண்ட் போச்சுன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் போச்சுன்னா 1 லட்ச ரூபாய் வேஸ்ட்ங்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல பாருங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் சார் போயிடுத்துன்னா பொண்ணா போட்டிருந்தேன், நமக்கு என்ன போச்சுன்னு. அதே விதமாக ஒரு செகண்ட் போச்சுன்னாலும் படிப்பு போனது போனதுதான். ஆகையால் பரமேஸ்வர, ஆகையால் உங்களை நான் எப்பொழுதுமே அந்த ஸ்வரூபம் உங்க மனசுல தோணிக்கொண்டே இருக்கணும், அந்த வேதாந்த சிந்தனை எனக்கு இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பலாத்வா புண்ணியானாம், புண்ணியங்களுடைய பலத்தினாலேயோ, மயி கருணையாவா, இல்ல தங்களுடைய கருணையினாலேயோ, ட்வை விபோ பிரசன்னேபி, இந்த விபோங்கிற எல்லாமாக இருந்தாலும் என் மனசுல தோணுகிறேள், எங்கும் இருக்கேள், பரமாத்மா இல்லாத நிலை இல்ல, இல்லாத இடம் இல்ல. அந்த சர்வம் வியாபிய நாராயணத்து உள்ளும் வெளியிலையும் இங்கும் வியாபிச்சிருக்கார். ஆனா தெரியறதோ இல்ல, எங்க தெரியும்? உங்க இதயத்தில் தான் தெரியும். எங்க பகவான பார்க்கலாம்? உங்க இதயத்தில் தான் பார்க்கலாம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேச அர்ஜுன திஷ்டதே, இதயத்தில் தான் நீங்க பார்க்கலாம் அவரை. அப்படி அந்த இதயத்துல ட்வை விபோ பிரசன்னேபி காணப்பட்டாலும் சுவாமின்னு பவ தமல பாத அப்ஜயுகலம் பவது, உங்களுடைய அமல மலமில்லாததான சுத்தமான நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமான பாதாப்ஜயுகலம் பாத இரண்டு பாத தாமரைகளை கதம் பத்தியேயம், என்னமா பார்க்க போறேனப்பா? ஏன் தெரியலையா? மாம் ஸ்தகயதி, என நிறுத்தி வைக்கிறது எது? நமஸ்தம் பிரமஜுஷாம் நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி, நான் முதல்ல சேவிக்கிறேன், நான் முதல்ல சேவிக்கிறேன். வரக்கூடியதான இந்திராதி தேவர்கள் வந்து வந்து விழறாளே, நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி. அது எப்படி வெறும் நமஸ்காரம் பண்ணல, ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய கிரீட்டம் இருக்கு. அந்த கிரீட்டம் மறக்கிறது உங்க பாதங்களை கனக மாணிக்க மக்குடைஹி. இப்படி விசேஷமாக அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம் நமக்கு எதனால கிடைக்கும்? பல ஜென்மாக்கள்ல பகுநாம் ஜென்மனாம் அந்தே ஜானவான் மாம் பிரபத்யதே அப்படின்னு பல பிறவைகள்ல பண்ண புண்ணியத்தினாலதான் ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும். ஈஸ்வர அனுகிரகாதேவ புமான் பூர்ண பிரஜாயதே, அவருடைய அனுகிரகத்தினாலதான் மனுஷன் பூர்ணனான ஒரு நிலைக்கு வருவான். இந்த ரெண்டையும் சொல்லி, அது இருந்த போதிலும் எனக்கு இப்படிப்பட்டதான பிரதிபந்தங்கள் இருக்கு, ஹே பரமேஸ்வரா அதை நீக்கணும், எப்பொழுதுமே என் மனசுல அந்த வேதாந்த தத்துவம் ஒழித்துக் கொண்டே இருக்கணும். ஆனா இதுக்கு நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி, நிலிம்பானாம் தேவதைகளுடைய வரிசை, நிஜ கனக மாணிக்கம குட்டைஹி, அவளுடைய மாணிக்கத்தோட கனகம் தங்கமும் மாணிக்கம் இவர்களோட கூடினதான் அந்த கிரீட்டங்கள் வந்து என்ன மறக்கிறதப்பா. இது என்ன சொல்ற பிருகதாரண்யகத்துல தேவதைகள் என்ன பண்றாளாம், அவ நமக்கு வேதாந்தம் வராம விக்ரம் பண்ணுவாளாம். என்ன சுவாமியார், ஒவ்வொரு பகவானும் ஒவ்வொரு மனுஷனும் சோம யாகம் பண்றான், அத்தோரு யாகம் பண்றான், இவர்கள் பண்ணிட்டே இருக்க. ஞானம் வந்துருக்கா இனிமேல யாகம் பண்ண மாட்டாளோ? யாகம் பண்ணல என்ன, அதுமாதிரி அவளுக்கு யஜ்யபாகம் போயிடுமோ? இல்லையோ, யஜ்யபாகம் நமக்கு யாரு கொடுக்கறாளோ அவளுக்கு, அவளை கெட்டம் வந்தா நமக்கு கட்டம் தானே, அவளை ஞானம் வந்துருக்குன்னா சிரமம் தானே, நமக்கு வரவு நின்று போயிடுமே அப்படின்னு கொடுப்பாளோன்னு. அதெல்லாம் பண்ண முடியாது அவளாலங்கிற ஞானிக்கு, இதெல்லாம் பிரதிபந்தம் பண்ண முடியாது. ஏன்னா ஞானி டு ஆத்மைவமே மதம், ஞானி ஆத்மாவன்னு ஆயிட்டான், ஆகையால அவளால பண்ண முடியாதுன்னு சமாதானம் சொல்லியிருக்கார். இத நம்ம காட்டுற நிலிம்பானம் ஸ்ரேணிஹி நிஜ கனக மாணுக்கம குட்டைஹி. இதே மாதிரியே ஒரு நாளைக்கு பரமேஸ்வரன் அப்படியே அம்பாள் இருக்கிற அந்த புறத்துக்கு போறான். அம்பாள் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த புறத்துல அந்த அத்தனை தேவதைகளை வந்து உட்கார்க்க சிம்மாசனத்துல அவ அம்பாளுடைய தர்சனம் பார்க்கணும். அத்தனை தேவதைகளும் வரிசையா உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா பரமேஸ்வரன் டக்குன்னு வந்து விட்டார். பரமேஸ்வரன் வந்ததுமே அம்பாள் எழுந்து நின்று அவரை வரவழைக்கிறத கூப்பிடுறா. பரித்திருத்தா ஸ்ரீகோல்யோ ஆத்துக்காரர் வந்துட்டா எழுந்துட்டு அவர்கிட்ட போய் வாங்குவோன்னு சொல்லணும். அதுக்காக டக்குன்னு எழுந்துட்டா. எழுந்துக்கிறதுக்காக போறப்ப அந்த அம்பாள் எழுந்திருந்துமே இங்க இருக்கிற சிஷ்யாள்லாம் அவ்வளவு எழுந்துட்டு இருக்கா. பாதி பாடத்துல நடக்கிறப்ப டக்குன்னு எழுந்து போயிடக்கூடாது, நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். கிளாஸ் முடிஞ்சதுமே பாடம் முடியறது முன்னாலேயும் நமஸ்காரம் பண்ணும். டக்குன்னு எழுந்துட்டு போயிட்டார், கஷ்டமோ இல்லையோ, அதனால்தான் சாந்தி பாடங்கள்லாம் சொல்றோம். இது என்னாச்சு, இவ நமஸ்காரம் பண்ணாம நமஸ்காரம் பண்ணிவிட்டு போகணும்னு இவா நினைக்கிறா. அம்பாள் வந்து நேர பரமேஸ்வரனை பார்க்கணும்னு கிட்ட போகணும்னு நினைக்கிறா. ஆத்துக்காரர் வந்து தரோ அவர்கிட்ட போய் அழைச்சுன்னு வரணும்னு நினைக்கிறா. போறதுக்கு முன்னால வரிசையா இவெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. இவளுடைய தலைகள் காலுக்கு இடிக்கிறது. கிரீட்டம் வைரஞ்சிம் பரஹரா புறக்கைதபிதா கடோரே கோட்டீரே கலத்து ஜெய் ஜம்பாரிபகுடம் பிரணம் ரேஷு ஏதேஷு பிரதம உபயா சத்ய பவனம் பவத்யத்வாதே தவ பரிஜனோக்தி விஜயதே. சௌந்தர்ல அம்மா டக்குன்னு பரமேஸ்வரன் வந்துவிட்டார். அப்ப நீங்க எழுந்துன்ற சீட்ல இருந்து எழுந்துட்டு முன்னால போறேள். போகும்பொழுது என்னாச்சுன்னு மார்க்கத்துல தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்றாளாம். கிரீட்டிம் வைரிஞ்சிம் பரிஹரா, அப்ப பிரம்மதேவருடைய கிரீட்டம் இருக்கு உங்க காலில் பட போறது, கொஞ்சம் பத்திரமா இருந்தா. அதோடு மட்டும் இல்ல, புற கைட்ட பபித் மது கைட்டபால்னு ரெண்டு அரக்கர்கள். அவளை பஞ்சவர்ஷத்ராணி பாஹு பிரஹரணோ விபு ஐயாயிரம் வருஷம் குத்து சண்டை போட்டாராம். அதுக்கப்புறம் தான் அவரை ஜெயிச்சாராம். அது என்னது, இந்த மது கைட்டம் தான் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான தெரியாத வாசனைகள். சன்னியாசம் வாங்கிட்டு போனார் சார், காசிக்கு போனார். 15 வருஷம் ஆச்சு சன்னியாசம் வாங்கிட்டு. யாரோ ஆந்திரால இருந்து வந்தா, எங்கிருந்து வந்த என்ன ஆந்திரால இருந்து வந்த அவகா சீசன் போட்டியிடாங்க, போட்டாச்சு கொஞ்சம் போடும் கொண்டார். 15 வருஷம் ஆச்சு போகலையே நேர். அந்தத்துவம் ஆந்திர பாஷாக்கா போகுமா? அந்த முதல் கவளத்துல அந்த ஆவக்காய் போட்டு பெசஞ்சுண்டு அதுல கொஞ்சம் அது நாக்க கடிக்கிறா போல இருக்கணும் அந்த காரம். அத சாப்பிட்டு ஆபாடான்னு கண்ணுல இருந்து ஜலம் வந்ததுன்னா ஆந்திரத்துவம். அந்த வாசனை போகல பாருங்க, எத்தனை நாள் ஆனாலும் அது போல எத்தனையோ வாசங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. சிரிக்கிறதுக்காக சொல்ல, நம்ம மனசுல நமக்கு தெரியாம எத்தனையோ எண்ணங்கள் எத்தனையோ ஆசைகள் இருக்கு, அவைகள்லாம் போகணும். நம்ம நினைக்கிறோம் வேதாந்தம் வாசனும் எனக்கு ஒரு ஆசையும் இல்லை சார்னு நினைக்கிறோம். அந்த ஆசை இல்லைங்கிறது ப்ராப்ளம் வந்தப்பத்தான் தெரியும் நமக்கு. 20 வருஷமா எங்க ஆத்துல பகவத்கீதை புஸ்தகம் இருக்கு, தொட்டதில்ல. எப்போ யாரோ ஒருத்தர் வந்தார், சார் இந்த புத்தகத்துக்காக தான் பாத்துருங்க, படிச்சுட்டு தரேன், நாளை காலமே தரேன். ஐயோ அது படிக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன். நீங்க தான் 20 வருஷமா படிக்கலையே. அது நம்மகிட்ட போறது, நம்மளை விட்டு போறதுங்கிறப்பதான் அது நமக்கு வேணும்னு. அப்படின்னா இத்தனை நாள உங்க ஆத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது மேல ஆசை வச்சிருக்க. ஆனா அந்த ஆசையானது ஸ்புடமா இல்ல, ரகசியமாக உங்ககிட்ட இருக்கு. நம்மளை விட்டு போறதுன்னப்ப அப்படியா அப்படின்னு கவலை இருக்க பத்தல. இது போல ஆசைகளுக்குத்தான் மது கைட்டபன் பேர். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசை, அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம். இந்த மது கைட்டபால போக்குறதுக்காக 5000 வருஷம் சண்டை போட்டாராம் அப்படின்னு துர்கா சப்தத்துல முதல் அத்தியாயத்துல கடைசியில சொல்றார். கைட்டபிதா, அவரு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க, புறக்கைட்டபிதா கடோரே கோட்டீரே கலது ஜெய் ஜம்பாரி மகுடம். இந்திரனுடைய கிரீட்டம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கடோரமா இருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன, தேவராஜா கொஞ்சம் தலைக்கு வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 7 பவுன் ஜாஸ்தியா போட்டு போட்டிருக்காரு. அம்மா அது காலுக்கு பட போறது, சுண்டு வரலுக்கு பட போறது, அதுக்கப்புறம் வலிக்கும் அப்படிங்கிறாள் அவள்லாம். பிரணம்பரேஷு ஏதேஷு பிரதமம் உபயாதேஷு பவன், அம்மா வேண்டாமா. அதனால தவ பரிஜனோக்திர் விஜயதே அப்படின்னு சௌந்தர்ல இதே அபிப்பிராயத்தை அங்கே சொல்லியிருக்க. அப்படின்னா தேவதைகள் சகல தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். அதே போல நீங்க வேதாந்தம் வாசிக்கலையானா எல்லா தேவதைகளுக்கும் திருப்தி. சில பேர் சொல்றா எங்க காத்துல ஔதீகமான கர்மா பண்ணவே இல்லையே, எங்க அப்பா பண்ணல, எங்க தாத்தா பண்ணல, தர்ப்பணங்கள் பண்ணல, சார்த்தங்கள் பண்ணல, என்ன பண்றது இப்ப என்ன ரிவர்ஸ் பண்ணலாமா? இதென்ன சார்ட் அக்கௌண்டா என்ன டெபிட் கிரெடிட்ல போட்டு மாத்துறதுக்கு எனக்கு ஒண்ணு புரியலையே. பண்ண வேண்டியது பண்ணலன்னு இல்லதான், இன்னைக்கு சாப்பிடல, சாப்பிட முடியல, விவகாரம் யாரும் ஆகாரம் பண்ணல, நாளைக்கு சேர்த்து சாப்பிட முடியுமா? முடியாத. அன்னைக்கு பட்டினியோட இருந்தால அது அவ்வளவுதான், துன்பம் தான். நாளைக்கு வந்ததுன்னா வந்ததுனால நாளைக்கு சுலபம். அதனால அன்னைக்கு பண்ணாததுக்கு இப்ப நாம ஏதாவது பண்ணலாமான்னு கேக்குற. பண்ணல தப்பு தான், இனிமேல அந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், இனிமேல பண்ணி ஆரம்பிக்கணும். அந்த தோஷங்கள் வந்து நமக்கு படக்க பலிக்காம இருக்கணும், நமக்கு துன்பம் வராம இருக்கணும்னா ராமாயண பாராயணம் பண்ணும். ராமாயண பாராயணேன்னா திருப்தியந்தி பிதரஸ்ததா அப்படின்னு திருப்தி, தேவதைகளுக்கா பிதிரு தேவதைகளுக்கெல்லாம் திருப்தி ஏற்படுறதா அப்படின்னு பிராயசித்த கர்மா சொல்றது. அது மாதிரி விசேஷமாக அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக இத்தனை தேவதைகள் காத்துட்டு இருக்கா. நமக்கு வேதாந்தம் வாசிச்சாலோ அதை கேட்டாலோ எல்லா பாபமும் போறதுங்கிறத இப்படி நமக்கு ஸ்தோத்திரம் வழியாக காட்டுற. இது எப்படி இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எப்படி நமக்கு ஆத்ம தத்துவத்தை உபனிஷத் தத்துவத்தை சுலபமாக நமக்கு வேற விதமாக காட்டக்கூடியதான சுரூபம். பலாத்வா புண்ணியானாம் மயி கருணையாவா ஸ்வயி விபோ பிரசன்னேபி சுவாமின்னு பவதமல பாதாப்ஜயுகளம் கதம் பத்யேயம் மாம் ஸ்தகயதி நமஸ்தம் பிரமஜுஷாம் நிலிம்பானாம் ஸ்ரேணிஹி நிஜ கனக மாணிக்கம புடைஹி. புராணங்கள்ல சொல்லும் பொழுது இது போல பகவானுடைய திருவடி எனக்கு கடக்கலையேன்னு கவலைப்பட்டாளாம். கவலைப்பட்டும் பொழுது பகவான் சந்தோஷப்பட்டு பிரசன்னமாய் அவளுக்கு அந்த திருவடியை காட்டினதான சரித்திரம். நந்தனார்னு ஒரு மகாத்மா, அவர் சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு வரார், பார்க்கிறார் பகவான. பகவானுடைய உடல் முழுக்க தெரியறது, லிங்கம் எல்லாம் தெரியறது, அவருடைய பாதம் தெரியலையா அவருக்கு. என்னடா பண்ணினார் பகவான் இடத்துல ஊருகி கவலைப்பட்டாரா. பகவான் என்ன பண்ணார் தெரியுமா, நந்தியை இந்த பக்கம் தப்புக்கொண்டார், அந்த பக்கம் போனார், கொஞ்சம் சாயினார் தலைய, அந்த நந்தி அப்புறப்பட்டாராம். அப்புறம் அந்த ஸ்வரூபம் தெரிஞ்சதுன்னு அந்த அதனாலதான் சாதாரணமா முன்னால நின்னா நந்தி மாதிரி நிக்கிறேன்னு வைகிற பார்த்தீங்களா லோக்கத்துல, இது எங்க இருந்து வந்தது, அந்த நந்தனார் சரித்திரத்துல அப்படின்னு அந்த மனசுல உருகி நீங்க கஷ்டப்பட்டாலையானால் நிச்சயமாக பிரதிபந்தகம் போகும். நமக்கு நல்ல வார்த்தை பண்ணணும், நல்ல காரியங்கள் பண்ணணும்னு எண்ணம் இருக்க, முயற்சி இருக்கு, இருந்தாலும் பிரதிபந்தகம் வருது, வர முடியாம ஏதோ ஒண்ணு வருது. அந்த பிரதிபந்தங்கள்லாம் போகணும்னா மனசால உருகி பரமாத்மாவை தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணணும்னா ஒரு பிரதிபந்தகம் இல்லாம ஆத்ம தத்துவமான நமக்கு புரிஞ்சு சந்தோஷமா இருக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்லோகம் இது. பலாத்வா புண்ணியானா மயி கருணையாவா, புண்ணியங்களுடைய பலமோ மயி கருணையாவா, இல்ல தங்களுடைய கருணையோ துவை விபோ பிரசன்னேபி, தாங்கள் என்னிடத்துல பிரசன்னமாக இருந்த போதிலும் சுவாமின்னு பவதமல பாதப்த யுகலம், உங்களுடைய சுத்தமான நித்திய சுத்த புத்தமான அந்த பாதங்கள் இருக்கே அந்த ரெண்டும், அதை கதம் பத்தியேயம் என்னமா பார்க்க போகிறேன், ஏனப்ப பார்க்க முடியல, மாம் ஸ்தகயதி எனக்கு அது நிக்க வைக்கிறது, பார்க்க முடியாம தடுக்கிறது, இது நமஸ்தம் பிரமஜுஷாம், நான் முன்னால் நமஸ்காரம் பண்ணணும், நான் முன்னால் நமஸ்காரம் பண்ணணும் என்று ஆவலோடு இருக்கக்கூடியதான நிலிம்பா நாம் ஸ்ரேணிஹி தேவதைகளுடைய வரிசை. ஒவ்வொருத்தரும் நிஜ கனக மாணிக்க மக்குட்டைஹி, அவாவாளுடைய தங்கமும் மாணிக்கமும் போதினதான கிரீடங்கள் எனக்கு என்ன தடுக்கிறது, என் பார்வையை தடுக்கிறதப்பா, ஆகையால் பரமேஸ்வரா காப்பாத்துங்கோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் ஸ்வமேகோ லோகானாம் பரமபலதா திவ்ய பதவீம் வஹந்தா த்வன் மூலாம் புனரபி பஜந்தே ஹரிமுகாஹ கியத்வா தாட்சிண்யம் தவ சிவ மதாசா சகியதி கதாவா மத்ரக்ஷாம் வஹசி கருணா புரித திருஷா. ஹே பரமேஸ்வரா, நானும் பார்க்கிறேன், உங்களுடைய பார்வை என் மேல விழமாட்டேங்கிறது, நீங்க கண் திறந்து எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கே, ஆனா உங்களுடைய பார்வை என்ன மட்டும் என்னமோ தெரியல, என்ன பாபம் பண்ணினேனோ விடமாட்டேங்க, என் மேல விழமாட்டேங்கிறப்பா பரமேஸ்வரா, கொஞ்சம் பாருங்க. ஸ்வமேகோ லோகானாம் பரமபலதா, நீங்க ஒருவர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் உயர்ந்ததான பலத்தை கொடுப்பவர், பலங்களுக்குள்ள உயர்ந்ததான பலம் என்ன? மறுபெயர்வை இல்லாததான பலம். உமக்கு 100,000 ரூபாய் கொடுத்தேன், 1 கோடி ரூபாய் கொடுத்தேன், அது சாப்பிட்டுட்டே இருந்தா குறைஞ்சு போயிடும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு காசு இருந்தாலும் இருக்குது சார், ஒன்னும் கிடையாது. அது சம்பாதிக்காம சாப்பிட்டே இருந்தேன்னா குறைஞ்சு போயிடும். காசு மட்டும் இருந்தா அதுவும் பிரயோஜனம் இல்ல. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் காசுனால எல்லாம் வரும், காசுனால முதுகுவலி போகுமோ? அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு சார், போகுமோ? மாத்திரை போட்டுண்டா என்ன ஆறுதுன்னு ஒரு க்ஷணம் போறது, மறுபடியும் போனாரா யான் மகா கபி, மறுபடியும் வந்தாச்சு. காசு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஸ்வீட்ட சாப்பிட்டேன்னா டாக்டர் சொல்றார், ஒன் மோர் ஸ்வீட் ஒன் மோர் ஸ்டெப் நியர் யம தர்மராஜாங்கிறார், சாப்பிடப்படாதுங்கிறார். அதே மாதிரி வேற என்ன பண்ணினாதான் லாபம்? காசு மட்டும் இருந்தா போறாது மனுஷனுக்கு, அவனுக்கு மனசாந்தி வேணும், பரிபூர்ணத்தை வேணும். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்கதே, அந்த பூர்ண நிலை வேணும் எனக்கு. இனிமேல இது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாத ஒரு நிலை வேணும், எதையும் ஆசைப்படாத நிலை வேணும். அப்படிப்பட்டதான நிலை வேணுமையானால் அதுக்கு பரம பலதா, அதான் பரம பதம்னு சொல்றேன். பரமபதம்னா மோட்சம், அந்த மோட்சத்தை கொடுக்கிறவர் பரமபலதா. சுமேகோ லோகானாம், நீங்க ஒருத்தர் தான் சார் அந்த பலத்தை கொடுக்கக்கூடியவர். திவ்ய பதவியும் வகந்தன் மூலாம் புனரபி பஜந்தே ஹரிமுகாக, இருந்த போதிலும் ஒரு நாளைக்கு பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணினா, அவர் தரையில பில்வத்தை வச்சா, இல்ல உங்க சம்பந்தி ஒருத்தர் இருக்கார் யார், மகாவிஷ்ணு, அவருக்கு என்ன பண்ணினார் தெரியுமோ? நான் அவருடைய பாதங்களை ஒரு துளசியை வச்சேன், ரெண்டு ஒண்ணுதான், ஹரி ஹரா ரெண்டு சப்தங்களும் ஒரே தத்துவத்தை தான் சொல்றது, ஒரே ஸ்வரூபம் பிரம்மம். வெவ்வேறு உருவங்களோட இருக்கிறப்ப மகாவிஷ்ணுவாகவும் பரமேஸ்வரனாகவும் இருக்கார். இவர் தலையில வில்வத்தை வச்சார், இல்ல அவருடைய பாதங்களை துளசியை போட்டார், ரைட்டு. அதனால என்னாச்சுன்னு, உயர்ந்ததான பலன் கிடைச்சிருக்கு. பெரிய பதவி கிடைச்சாலும் அடுத்ததாக என்ன பண்றான் தெரியுமோ? அந்த பதவியிட பெரிய பதவி கிடைக்குமான்னு பார்க்கணும். இது மனுஷனுடைய சுபாவம். எவ்வளவு பெரிய பதவி கிடைச்சாலும் அதை விட பெரிய பதவியே இருக்குமா? ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டார், நான் மினிஸ்டர் ஆகட்டும்ங்கிறார். ஏண்டா இத்தனை நாள் அவர் கீழே வேலை செஞ்சது, நான் இப்ப அந்த நிலைக்கு போறேங்கிற விடுறதோ மனுஷனுக்கு ஆசை கிடையாது. அதே போல பிரம்ம விஷ்ணுவாதிகள்லாம் என்ன பண்ணியிருக்காளா, அந்த பரமேஸ்வரனுடைய தலையில ஒரு பக்தியோட ஒரு உத்தரணி ஜாஸ்தி விட்டு ஒரு வில்வ தலத்தை போட்ட, அவளுக்கு உயர்ந்ததான ஏகஞ்ச வில்வம் சலிலம் சகிஞ்சிட்டு சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா சவம்ச கோட்டியா சிவலோகமேதி. பக்தியோட ஒரு வில்வத்தை போட்டாலோ, ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டாலோ, அவர் தலையிலேயும் எப்பொழுதும் கங்காதேவி இருந்துட்டு இருக்கா, அவருக்கு என்ன ஜலம் வேணுமா? இருந்தாலும் நீங்க ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டலையானால் மகா சந்தோஷப்பட்டு உயர்ந்ததான ஸ்தானத்தை கொடுக்கிறார். இப்படி விஷ்ணுவும் பிரம்மாதிகளும் திவ்ய பதவியும் மகந்தா, திவ்யமான பதவியை எடுத்துட்டு இருக்கா, அவ அந்த நிலையிலேயே இருந்துட்டு இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு என்ன, இன்னும் பலம் வேணுமே, இன்னும் உயர்ந்ததான பலம் வேணுமே என்கிற ஆசை போலியா? துவமே கோலோகானாம் பரம பலதா, எந்த பலம் வந்தாலும் திவ்ய பதவியும் மகந்தா, திவ்ய பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற அவள்லாம் மூலம். ஆனா அந்த பதவிகள் அவளுக்கு எப்படி கிடைச்சது? உங்களுடைய அனுகிரகத்தினார். இருந்தாலும் புனரபி பஜந்தே ஹரிமுகா, இருந்த போதிலும் திருப்பி உங்களை தியானம் பண்ணிட்டே இருக்கார். யத்யக்ஷரம் நாமகிரே ரிதம் ரிணம் சகல் பிரசங்கா தகமா சுகந்தி தது, ஹாரா ஹாரா என்கிற அக்ஷரங்கள், சிவா சிவா சிவா என்கிற ரெண்டு அக்ஷரங்கள். ரொம்ப சுலபம், பகவன் நாமாவை சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிற, வேற என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இவன். என்ன பண்றது, அதை பத்தி விசாரம் பண்ணிட்டே இருக்கான். ஒரு எல்லோ புக் ஒண்ணு வச்சுட்டு குதிரை பொம்மை போட்டு அதை பத்தி எவ்வளவு விசாரம் பண்றான், பிரம்ம விசாரத்தை விட அதிகமா விசாரம் பண்றான் சார். மணிக்கணக்கா அதை பத்தி பேசிட்டே இருக்கான். அதை பத்தி பிரம்மத்தை விசாரம் பண்றதுதான் மோட்சமே கிடைச்சிருக்கோம், விட மாட்டேங்கிறானே. நம்ம உபயோகம் இல்லாதான விஷயங்கள்ல, அனாத்ம விஷயங்கள்ல எவ்வளவு விசாரம் பண்ணிட்டு இருக்கான். ஐபி இல்ல, யார் ஜெயிச்சா என்ன, யார் தோத்து போனா என்ன, இந்த தெருக்கும் பக்கத்து தெருக்கும் சண்டை போட்டா அது என்ன விவகாரமா, அதுல ஒரு விவகாரம் அது இதுங்கிறான். அதை பத்தி மணிக்கணக்கா பேப்பர்ல போட்டிருக்கான், படிச்சுட்டே இருக்கான். தெரியும் அனாத்ம விசாரம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், தேவையா? கொஞ்சம் யோசனை பண்ணு. ஏதோ விஷயம் கிடைக்குது, படுத்தோம் தூக்கி போட்டோம்னு இல்ல, அதை பத்தி பேசுறது, அதையே நினைக்கிறது வேண்டாமே. ஏன் இவன் என்ன பண்ணிருக்கலாம், பஜந்தே ஹரிமுகாஹ கியத்வா தாட்சிணியம் தவ சிவ மதாத கியதி. இருந்தாலும் ஹே பரமேஸ்வரா, கியத்வா தாட்சிணியம், என்னிடத்துல அண்டிவர்களுக்கு சகாயத்தை பண்ணணும் எனக்கூடியதான கருணை உங்களுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமோ, அதனாலதான் பின்னால வந்துட்டே இருக்கா. உனக்குதான் ஒரு தரம் அனுகிரகம் பண்ணேன் வேணுமா மறுபடியும்? அப்படி இல்ல, எத்தனை தரம் கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கா. அவருக்கு வந்து போரும்னு சொன்னாலும் எவ்வளவு கொடுத்தாச்சோங்கிற ஒரு எண்ணமே இல்லையா. எத்வா தாட்சிணியம், இந்த தாட்சிணியம்ங்கிற பதத்துக்கு என்னன்னா, நமக்கு திருப்பியும் சகாயம் பண்ணணும் எனக்குடையதான எண்ணம், இங்கதான் தாட்சிணியம் பேரு. பகவானுக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். ஏன் சார் அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சுல? அவர் தெக்க பார்த்துட்டு இருக்கார். அவர் தெக்க பார்த்துட்டுதான் நீங்க எந்த பக்கம் பார்க்கணும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது? வடக்க பார்த்து பண்ணணும். வடக்க பார்த்தா தெக்குத்தான் பயம் உங்களுக்கு இல்ல, தெக்கு பக்கம் நீங்க பார்த்தா தானே உங்களுக்கு தெக்குத்தான் பயம். அவருக்கு நமஸ்காரம் பண்ணினால் இனிமேலாம் யமதர்மராஜாவுடைய பயம் இல்லை. அது ஒண்ணு. சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிஞ்சதான தட்சிணாமூர்த்தின்னா தெக்க பார்த்து இருக்கிறவர், நமக்கு தெக்குத்தியான பயம் இல்லாம பண்றவர், இது ஒரு அர்த்தம் ரைட். ஆனா தாட்சிணியமே மூர்த்தியாக இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. ராமமூர்த்தின்னு பேர் வைக்கிறேன், கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சுருக்கேன். இந்த மூர்த்தினா என்ன அர்த்தம்? அதுவே உருவம் கொண்டது. ராமன் உருவம் போலதான் உருவம், கிருஷ்ணன் உருவம் போலதான் உருவம். அதே போல தாட்சிணியமே மூர்த்தியா இருக்கிறவர் தாட்சிணிய மூர்த்தி, அதுதான் தட்சிணாமூர்த்தி. எப்பவும் மற்றவர்களுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம், அதான் அவருடைய சுவாவமா. ஆகையால் அவர் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு ஜெகத்குரு ஆயிட்டார். குருன்னா என்ன? எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டே இருக்கணும், அவளுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், இந்த எண்ணம் இருந்தவருக்கு தான் குருன்னு பேர். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர தவித்ரி காமண்டே குணினி குஹாரிணி குக்கே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. அந்த குருமூர்த்தியா இருந்துட்டு இருக்கா பார்த்தேடா. அது மாதிரியே என்ன தாட்சிணியம் பரமேஸ்வரா உமக்கு? எவ்வளவு தரம் வந்து கேட்டாலும் இன்னும் கொடுக்கிறேன் இன்னும் கொடுக்கிறேன்னு வந்து இருக்கிறேன். தவ சிவா ஹே பரமேஸ்வரா. என்ன சிவான்னா மங்களமூர்த்தி. இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அந்த கூட்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு விசேஷம் இருக்கு. ஹே சிவா மங்களஸ்வரூபமே, இந்த மங்களஸ்வரூபத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கிட்ட குறையாதுன்னு. சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதுகே. எவ்வளவு மங்களம் கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த மங்களம் அங்கே குறையாதுன்னு. பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிடுறாராம், கையில விஷத்தை வச்சுட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஏன் விஷத்தை கையில வச்சுட்டு இருக்காருன்னு? மூலகத்தை எரிச்சுண்டே வருது, அது தன்னால் ஒத்தரால் தான் சாப்பிட முடியும். விஷமப்யமிருதம் பவேத் விஷ அமிர்தம்பா விஷம் ஈஸ்வரேச்சையா. அந்த பரமேஸ்வரனுடைய எண்ணத்தினால்தான் விஷம் அமிர்தமாகும், அது எரிச்சுண்டு வருது, அதை நான் சாப்பிடணும். கையில வாங்கிட்டார், வாயில போட்டுண்டார். போட்டுட்டதுமே என்னாச்சுன்னார், அது உள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், உள்ள இன்னொரு ஏழு லோகங்கள் இருக்கு, 7-16 ஓரங்கள் அப்புறம் வாய்த்துக்குள்ள இருக்க. உள்ள போனா அதை எரிஞ்சுவிடும், வெளியில விட்டா வெளி உலகத்துல எரிஞ்சுவிடும், என்ன பண்றதுன்னு அதை கழுத்திலேயே நிறுத்தி விட்டாலாம். நிறுத்தின்றதுமே அம்பாள் பார்த்தார், சரீரத்துக்கு ஏதாவது ஆபத்து பண்ணிடணும், தவஜன நீ தாட்டங்க மகிமா. அந்த அம்பாளுடைய தாட்டங்களுக்கு அதை கையால தொட்டுண்டு அம்பாள் கையாட பரமேஸ்வரனை தொட்டாளாம். என்ன அவர் சரீரத்தை கருப்பா ஆக்கிட்டே தவிர அது ஒன்னும் பண்ண முடியல, அந்த விஷமெல்லாம் அமிர்தமாக மாறி போயிடுத்து. என்ன அம்பாளுடைய அந்த மாங்கல்யத்துக்கு அவ்வளவு விசேஷம். அப்படி விஷத்தை சாப்பிட்டவாழ் தேவதைகள்ல பயப்படுறாளா, என்னைக்காவது மரணம் எங்களுக்கு வந்துருமோன்னு. எங்க பரமேஸ்வரன் விஷத்தை ஆக்சுவட்டா சாப்பிட்டா, அமிர்தத்தை சாப்பிட்ட தேவதைகளே பயப்படுறாளே. இவர் அமிர்தத்தை இல்ல விஷத்தையே சாப்பிட்டிருக்கார், பயப்படல. அவர் பாட்டு கூத்தாடிட்டு இருக்கார். காரணம் என்ன? அம்மா உங்களுடைய மாங்கல்யம் ஒரு நாளும் அழியாதுதான் ஒரு ஸ்வரூபம், அதுதான் பிரம்மஸ்வரூபம். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயத்தே புருஷத்தமஜன் நித்யம் ரஜாமி சரணம் ஹரி. மங்களா நாம் ச மங்களம் தெய்வதம் தேவதா நாம் ச சொல்ற அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் ஹே பரமேஸ்வர, எவ்வளவு பேருக்கு எத்தனை கொடுத்தாலும் அங்கே ஸ்டாக் குறையாதுன்னு அப்படியே வந்துட்டே இருக்கும். பரமசிவ தவ கிவத்வா தாட்சிணியம் சிவ மத ஆசா சகியதி. அது அப்படி இருக்கட்டும். என்னுடைய ஆசை எவ்வளவு தெரியுமோன்னா, இன்னும் வேணும் இன்னும் வேணும். பரமேஸ்வரன் எதுக்க பிரத்யட்சம் வந்தாலும் வேற எங்கேயும் இன்னொருத்தருக்கு தெரியாதுங்கன்னு கேட்பேன். எனக்கு மட்டும்தான் காணப்படணும், உமக்கும் தெரியுது, வேண்டாம் மீதி பேருக்கு வேண்டாம் எனக்கு தான். அப்படின்னா மனுஷனுடைய ஆசை இருக்கு. கியத்வா தாட்சிணியம் தவ சிவ மத் ஆசாச்ச கியதி கதாவா மத்ரக்ஷாம் வஹதி. ஹே பரமேஸ்வரா, என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு அந்த பூர்ணமான நிலை வரலையே, அந்த ஆத்ம தத்துவம் பிரகாசிக்கலையே, இந்த ஜென்மாவில ஜீவன் முக்தனா இன்னும் இல்லையே, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், உபரிஷத்தெல்லாம் நோட்டு பண்ணியாச்சு, சுத்த பாசங்கள்லாம் நோட்டு பண்ணியாச்சு, கண்ண மூழ்கி என்னென்னமோ பண்ணியாச்சு, விசாரம் பண்ணியாச்சு, இன்னும் ஆத்ம தத்துவம் தெரிய மாட்டேங்கிறது. எப்ப அறிவேன் நான் அந்த நிலை எப்ப வரும் எனக்கு? இன்னும் வயசு இருக்கேப்ப, அது இருந்தா இருக்கட்டும், இப்பவே ஜீவன் முக்தி இஷ்டமானும். சித்த பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதித்தஸ்ய கேசவ பிரதஹாதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட சித்த பிரஜ்ஞஸ்தோச்சதே. அப்படின்னு அந்த நிலையை நான் எப்ப அனுபவிக்க போறேன் பரமேஸ்வரா? கதாவா மத்ரக்ஷாம் வஹதி. எப்படி நான் ஒண்ணு கேட்கல, நீங்க அதை கொடுங்கோ இதை கொடுங்கோன்னு கேட்கல, உங்க கண்ணு பார்வை என் மேல விழுந்தா போறோம். திருஷா திராகியா தரதளித நீரோத்பல ருஷா, அப்படி ஒரு தர பார்த்தா போரும் சொன்னாரே, அந்த பார்வை போருங்க. ஆஸ்தே தேசிக சரணம் நிரவிதராஸ்தே ததீட்சணே கருணா. அந்த ஜெகத்குரு, அந்த குருனுடைய பாதங்களை நம்ம நினைச்சா போரும், குரு பாதுகா ஸ்மரணமே போரும். ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே ததீட்சணே கருணா. ஒரு தர ஒரு கருணையோட நம்ம நம்மளை பார்த்தா போறோம், இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா விதமான இருட்டும் போயிடுமா. நகதி திதி சஞ்சன்ன நமஜன தமோ குணா, எல்லாமே போயிடுமே. ஹே பரமேஸ்வரா அவர்களை பாருங்கோங்கிற இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணார்? பரமேஸ்வரனுடைய பார்வை என் மேல விழட்டும், அவ்வளவுதான். கதாவா மத்ரட்சாம் வஹதி கருணா பூரித திருஷா. ஹே பரமேஸ்வரா, கருணையோடு பூர்ணமா இருக்கக்கூடிய உங்க கண்களோட என்ன பாருங்கோ, அந்த கட்டாட்ச திருஷ்டி எங்களுக்கு போகணும் அப்படின்னு விசேஷமாக பகவானுடைய காருண்யத்தை கேட்டதான ஸ்லோகம் பார்த்தேன். பார்த்தோம், அதற்கு மேல நம்ம தலையில ஏதாவது பிரம்மதேவர் தப்பா எழுதியிருந்தாரேனால் அதை போக்குறதுக்கு நீங்க ஒருத்தர் தான் வழி அப்படின்னு சொல்றார். இத நாளை
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Namah Shivaya. shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக கைவல்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்கு மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நம. ஓம் அசத் சதுர்த்தோத்யாய ஜன்மோஷதே மந்திரஸ்தபசமத்யாசித்தய ஜாத்யந்திர பரிணாம பிரகிருத்யா பூராத் நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதினாம் வர்ணபேதஸ்து ததக்ஷேத்ரிகவத் நிர்வாண சித்தான்யஸ்மிதா மாத்ராத் பிரவிருத்திபேதே பிரயோஜகம் சித்தம் ஏகம் அநேகேஷாம் தத்தத்யானஜம் அநாஷயம் கர்ம சுக்லா கிருஷ்ணம் யோகினஹ த்ரிவிதம் இத்தரேஷாம் ததஸ்தத் விபாக அனுகுணானாம் ஏவ அவிவ்யக்தேர் வாசனானாம் ஜாதி தேச கால வ்யவஹிதானாம் அப்யானந்தர்யம் ஸ்மிருதி சங்கராய சங்கரயோஹோ ஏக

0: ಸ್ವಭಾವೇತ ತಭಾವಃ ಅತೀತ ಅನಾಗತಂ ಸ್ವರೂಪತಃ ಅಸ್ತಿ ಅಧ್ವವೇದಾತ್ ಧರ್ಮಾಣಾಂ ತೇ ವ್ಯಕ್ತ ಸೂಕ್ಷ್ಮಾಃ ಗುಣ ಗುಣಾತ್ಮನಃ ಪರಿಣಾಮ ಏಕತ್ವಾತ್ ವಸ್ತುತತ್ವಂ ಪದಮಿಸಿದಾಪಿಕೆ ಕುತಶ್ಚ ಏತದ್ ಅನ್ಯಾಯಂ ಇದೆ. இப்படி நியாயம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா வஸ்து சாமியே சித்த பேதா தயோர் விபக்த பந்தா வஸ்து சாமியே சித்த பேதா தயோர் விபக்த பந்தா வஸ்து சாமியே சித்த பேதாத் தயோ விபக்த பந்தா பந்தா வழி பாத் அப்படின்னு அர்த்தம். அப்போ வஸ்து சாமியே விஷயமானது ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த விஷயத்தோட ஞானமானது பல பலையா இருக்கு. அதத்தான் அங்க பார்த்தோம், ஒரே பொம்பள ஒருத்தனுக்கு ஆசைய தூண்டா, இன்னொருத்தனுக்கு கோபத்தை தூண்டா, மத்தவங்களுக்கு வெறுப்பை தூண்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயமானது ஒன்னா இருக்கும் போது சித்த பேதாத ஞானமானது பின்னமா இருக்கு அப்படிங்கறதுனால தையோ பக்த பந்தா அந்த பல பல வழிகள்ல இருக்கு அப்படின்ட்டு ஆறு. பௌச்சித்தாலம்பணி பூதம் ஏகம் வஸ்து சாதாரணம் தற்கு நைக சித்த பரிகல்பிதம் நாபி அநேக சித்த பரிகல்பித்தம் கிந்து சொப்பிரதிஷ்டம் பௌச்சித்த ஆலம்பனை பூத்தம் பல சித்தத்துக்கு ஆலம்பனையா விஷயமா இருக்கிற இந்த விஷயங்களானது ஜெகத்தானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு சித்தத்தினால கற்பனை பண்ணப்பட்டது இல்ல. ஒரு சித்தத்தினால கற்பனை பட்டது பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் எனக்கு எப்படி வேணுமோ அதுதான் நான் பார்ப்பேன், நீங்க எப்படி வேணுமோ அதைத்தான் நீங்க பாப்பீங்க, அந்த விஷயம்தான் உங்களுக்கு தோணும். ஆனா இந்த ரூம்ல நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, அவர் அங்க உட்காந்துருக்காரு, அவர் அங்க உட்காந்துருக்குன்னு அவங்க அவங்களுடைய பொசிஷன் அவங்களுக்கு தெரியறது, நான் இங்க முன்னாடி உட்காந்துருக்கேன் எல்லாருக்கும் தெரியறது. அப்போ இந்த ஞானமானது மொத்தமா எல்லாருக்கும் சமானமா இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு ஆளு நான் மாத்திரம் இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் வந்து கற்பனை பண்றது இல்ல, நீங்க மாத்திரம் என்ன கற்பனை பண்றது இல்ல. சோ அது நிச்சயமா இருக்கு. ரெண்டாவது ஏக சித்த நாபி அநேக சித்த பரிகல்பிதம், மொத்தமா கூட்டாவும் நம்ம வந்து சேர்ந்து இதை கற்பனை பண்ணல. ஏன்னா ஒரு ஆள் இங்க இல்லாத போதும் கூட மத்த ஆளுங்களால பார்க்கப்படுற அந்த விஷயமானது நிக்கிறது அப்படிங்கறதுனால அப்ப இந்த ஜெகத்தானது எப்படி நிலைப்பட்டிருக்குன்னா ஸ்வமஹிம்னே பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஸ்வப்பிரதிஷ்டிதம், இந்த விஷயங்களானது வஸ்துவானது தன்னுடைய நிலைப்பாட்டுல நிலைப்பட்டதா இருக்கு. கதம் எப்படின்னு கேட்டா வஸ்து சாமிய சித்த வேதாது தர்மாபேட்சம் சித்தஸ்ய வஸ்து சாமியபி சுக ஜானம் பவதி தர்மாபேட்சம் ததையேவ துக்க ஜானம் அவித்யாபேட்சம் ததையேவ மூட ஜானம் சம்யக் தர்ஷ்ணாபேட்சம் ததையேவ மாத்யஸ்ய ஜானம் இதி. அப்படி விஷயமானது ஒன்னா இருந்தாலும் கூட அந்த தர்மத்தை வச்சுண்டு என்ன ஆறுது, ஒரு தர்மத்தை வச்சுட்டு ஒரு ஒரு மாதிரி இருக்கு. புண்ணிய ஞானம் ஒருத்தர் புண்ணியம் இருக்கிறவனுக்கு அந்த விஷயம் வந்து இன்பத்தை கொடுக்கறது, பாவம் இருக்கிறவனுக்கு அதே விஷயம் துன்பத்தை கொடுக்கறது, மோகத்துல இருக்க மதிமயக்கத்துல இருக்கிற மூடனுக்கு அது மதிமயக்கத்தை கொடுக்கறது முட்டாளுக்கு, அதே மாதிரி விவேகிக்கு அது மோட்சத்தை கொடுக்கறது ஞானத்தை கொடுக்கறது, இல்லாட்டி மாத்திஸ் இந்த சட்டம் பண்ணாத ஒரு நிலை சும்மா சாட்சியா மாத்திரம் இருக்காரு. இப்ப இந்த மாதிரி பேதமானது இருக்கிறதுனால கஸ்ய தச்சித்தேன பரிகல்பிதம் அப்படி யாரு எப்படிப்பட்ட அந்த யாரு ஞானிகளான அந்த மாதிரி ஒரு விஷய சித்தத்தினாலதான் பரிகல்பனப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படிங்கறதுனால அந்நிய சித்த பரிகல்பிதம் பரிகல்பித்தேன அர்த்தேன அந்நிய சித்த. இப்போ இது யாருடைய இப்ப இந்த மாதிரி நாலு வகையா இருக்கு, ஆளுங்க நாலு வகையா இருக்காங்க, இந்த நாலு வகையா இருக்கிறதுல யாருடைய சித்தத்தினால பரிகல்பனை பண்ணப்பட்டதுன்னு நீங்க சொல்லுவீங்க. நீங்க புண்ணியத்தை பாக்குறவனா இல்ல பாபத்தை பாக்குறவனா அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய கற்பனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம யாரோடையும் நிச்சயம் பண்ண முடியாது. மொத்தமா எல்லாருடையதும் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் மிக்சடு ஒரு கற்பனையா இருக்கணும், ஆனந்தம் கொடுக்கற விஷயத்தையும் துக்கத்தையும் கொடுக்கணும் அப்படியும் இல்ல. அப்போ எல்லாருக்கும் வேற வேற அனுபவங்கள் தெளிவா உண்டாருது ஒரு ஒரு விஷயத்திலையும் அப்படிங்கறதுனால சித்த பரிகல்பேத்தேன அர்த்தேன அஸ்ய சித்த உபராகோ யுக்த தஸ்மாத் வஸ்து ஞானையோர் கிராஹிய கிரகண பேத பின்னையோ விவஸ்த பந்தா. அதனால ஒருத்தன் ஒரு விஷயத்த கல்பனை பண்ணினா அப்படின்னு சொல்லி சொன்னா வேறொருத்தனோட கல்பனையானது இன்னொருத்தனுக்கு அதே மாதிரி அனுபவத்தை கொடுக்கணுமே தவிர அதுக்கு விரோதமான அனுபவத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால இது அப்படிப்பட்டதா இல்ல அப்படிங்கறதுனால விஷயமானது வேறு வேறுபட்டதா அறியப்படுறது அப்படிங்கறதுனால இதோடைய பிரவருத்தியானது பலவகப்பட்டது அப்படிங்கறதுனால இது சொரூபத்துல நெளிப்பட்டதா இருக்கு, தன்னுடைய சொப்பிரதிஷ்டமா இருக்கே தவிர யாராலையும் கற்பனை செய்யப்பட்டா இல்ல. ஏன்னா இது கற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு ஆரம்பிச்சான் விஞ்ஞானத்தினாலேயோ இல்ல மாயினாலேயோ கற்பனை பண்ணட்டும்தானே ஆரம்பிச்சாங்க பௌத்தர்களும் மாயாவாதிகளான வேதாந்திகளும். அப்படி இல்ல, இங்க எப்படி இது கற்பனை செய்யப்பட்டதில்ல, இதனுடைய நிலை இருக்கு. அதனாலதான் விஷயமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அனுபவம் கொடுக்கிறது. இல்லன்னு சொல்லி சொன்னா எறும்பு நீங்க வந்து முள்ளு மேல கால வைக்கலாமே, இல்லாத ஒரு விஷயம் உங்களை எப்படி துன்பப்படுத்த முடியும்? அப்படி இல்ல. அதனால நான் நியோகோ சங்கர கந்தோபி அஸ்தி, அது மாத்திரம் இல்ல, இங்க எல்லாரும் ஒரு ஆள் தனியானால கற்பனை பண்ணப்பட்டது அப்படிங்க இல்ல அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் அதே மாதிரி ஞானம் வரல. சரி, கூட்டா கற்பனை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா கலப்படமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், சுகமும் இருக்கும், அதுலயே அந்த மாதிரி இல்ல. அதனால சாங்கிய பக்ஷே புனக சாங்கியர்கள் என்ன ஊத்துக்கிறோம் அதனால அப்படின்னு கேட்டா, வஸ்து திரிகுணம் சலம் ச குணவிருத்தம் இது, வஸ்துவான திரிகுணம் அதனால சலஞ்ச குணவிருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதனால தர்மாதி நிமித்த அபேட்சம் சித்தே அபிசம்மத்தியதே, அது தர்மம் முதலியதெல்லாம் சம்பந்தப்பட்டு, தர்மாதி நிமித்த அபேட்சம் தர்மம் முதலியத சம்பந்தப்பட்டு சித்தத்தோட சம்பந்தப்படுறது, தர்மம் முதலியது காரணமாக சித்தத்தோட விஷயமானது சம்பந்தப்படுறதுனால அந்த தர்மம் முதலியதோட அது மூலியமா பாஸ் பண்ணி போறதுனால எப்படிப்பட்ட தன்மை இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அனுபவம் கொடுக்கறது. தர்மம் வழியா போச்சுன்னா அது வந்து சுகபக்தி கொடுக்கிறது, அதர்மம் வழியா போச்சுன்னா துன்பத்தை கொடுக்கிறது. இந்த மாதிரி வேதமானது உண்டாருது. நிமித்த அனுரூபசிச்ச பிரத்யஸ்ய உற்பத்தியமானசிய தேன தேன ஆத்மனா ஹேத்ருபவதி, எந்தெந்த மாதிரியான நிமித்தத்தினால தர்மம் முதலிய நிமித்தங்கள்னால எந்த மாதிரியான பிரத்யம் உண்டாருதோ அதுக்கு ஏத்த மாதிரியான அனுபவங்களும் உண்டாருது அப்படிங்கிறது தெளிவா இருக்கீங்க. அப்போ நிமித்தத்துக்கு ஏத்த மாதிரி அனுபவம் அப்படிங்கிறது கேச்சுதாகும். சில பேர் என்ன சொல்றாங்க, என்ன கேச்சுது அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க திருப்பி பௌத்தர்கள் தான் வந்துடுறாங்க. என்ன சொல்றாங்க, ஞான சகபூ சபூஹு ஏவ அர்த்தோ போக்யத்வா சுகாதிபதி. இல்ல பௌத்தர்கள் இங்க வைசேஷிகள் தக்கம் கொண்டு வந்துட்டாங்களே, என்ன சொல்றான், ஞான சபூ ஏவ அர்த்த போக்யத்வா சுகாதிபதி ஏதையா துவாரா சாதாரணத்துவம் பாதமானாக பூர்வோத்தரேஷு க்ஷணேஷு வஸ்து ரூபம் ஏவ அபஹ்னுவதே. ஞான சகபூஹு ஏவ, ஞானத்துக்கு ஞானத்துக்கு ஒத்து வர்றதா இருக்கிறதா இருக்கும் இந்த அதனுடைய விஷயங்கள். ஏன்னா ஞானமும் விஷயமும் சம்பந்தப்பட்டதா இருந்தாதான் பிரவர்த்தி கொடுக்கறது உங்களுக்கு சுகத்தையோ துக்கத்தையோ அப்படிங்கறதுனால சுகம் முதலிய விஷயங்கள் மாதிரி போக்கியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்லை. ஏன் நச்ச ஏக சித்தா தந்திரம் வஸ்து தத் அப்பிரமாணகம் ததா கிம் சியாத். விஷயமானது ஒரு சித்தத்தினால பிரவர்த்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, உண்டானது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லிருக்கு என்னது, தத் அப்பிரமாணகம் ததா கிம் சியாத், அது அப்பிரமாணக்க நிலையில உண்டாகும் போது என்ன ஆகும், அது அந்த மாதிரி ஏக சித்தத்தினால உண்டாச்சுன்னா அப்பிரமாணகம் ஆகும். அப்ப என்ன ஆகும், விஷயமே ஒண்ணும் விஷயத்தோட ஞானமே உண்டாக முடியாது. இப்படி பாக்குறதுனால ஏக சித்த தந்திரம் ஏக சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த விஷயத்தமா அந்த சித்தத்தினால நம்ம அறிய முடியாது அப்படிங்கறது. அதுக்கோசரம் என்ன பண்ணணும், அந்த சித்தத்தை அது சொப்பிரகாசம் ஒத்துக்கணும். நீங்க சித்தமானதே சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சித்தம் சொப்பிரகாசம்னு சொல்லி சொன்னா இந்த சித்தமானது எப்படி அறியும் அப்படின்னா இன்னொரு சித்தத்தினால அப்படின்ட்டு, அந்த சித்தம் இன்னொரு சித்தத்தினால அனவஸ்தா தோஷம் வந்துடும். இதெல்லாம் இங்க தர்க்கத்துல கொண்டு வர வேண்டியது இருக்கும் எல்லா விஷயத்தையும். அதனாலதான் இவங்க எங்க கொண்டு போறாங்க, தர்க்கத்தை எங்க கொண்டு போறாங்கன்னு பாக்கணும். சித்தமானது விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, ஆனா யாரு சித்தத்தை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா சித்தம் புரிஞ்சுக்கல, சித்தம் ஜடம், அது ஞாபகம் வச்சுக்கணும். சித்தம் இங்க சத்வரஸ்தமசாத்மகா இருக்கிறதுனால ஜடம் திரிகுணமா இருக்கிறதுனால அந்த சித்தத்தை புருஷனான நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப அங்கதான் டைரக்டா கொண்டு போயிட்டு இருக்கேன், கொஞ்சமா நம்ம ட்ராக் மாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தர்க்கம் எதுக்கு, பௌத்த என்ன ஒத்துண்டாலும் நமக்கு என்ன பிரயோஜனம், அவன் ஒத்துண்டு போறான், வைசேஷிங்க என்ன ஒத்துண்டா நமக்கு என்ன பிரயோஜனம், இப்ப இங்க எங்க எது கொண்டு போறதுனா ஞானம் எப்படி உண்டாரு விஷயத்தை குறிச்சு. அவன் என்ன சொல்றான், பிரத்யம்னா என்னன்னு சொல்றான், தார்க்கிகன் வைசேஷிகன் எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜென்யம் ஞானம் பிரத்யம். நம்ம என்ன சொல்றோம், நமக்கும் இந்திரியா சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் தான் பிரத்யம். ஆனா சித்தமானது அதை பிரத்யம் பண்றது இல்ல, சித்தமானது கொண்டு வந்து விஷயத்தை ஸ்தாபனம் பண்றது, புத்தி வந்து விஷயத்தை ஸ்தாபனம் பண்றது யாருக்கு, புருஷனுக்கு, போக்தாவான புருஷனுக்கு. அவன் தான் புருஷன் தான் அதை அனுபவிக்கிறான், சாட்சியா இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. கொஞ்சம் ஏக சித்த தந்திரம் சேத் வஸ்து சியாது ததா சித்தே வெக்ரே நிருத்தேவா சுரூபம் ஏவ தேன அபராமுருஷ்டம் அந்நிய விஷய பூதம் அப்பிரமாணகம் அக்ரீத சுபாவகம் கேனச்சித் ததானிம் கிம் தத் சியாத். அப்படியே விஷயமானது ஒரு சித்தத்தினால் சிருஷ்டி செய்யப்பட்டது அப்படிங்கிற நிலை வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு வந்து வேற எதுலயோ நிலைப்பட்டதா இருக்கு, இல்ல மனசே அழிஞ்சு போச்சு மனசு வேற இடத்துல நிலைப்பட்ட நிலையிலயோ இல்ல மனசு அழிஞ்ச நிலையிலயோ விஷயத்தை நாம கிரகிக்க முடியாத போயிடும். அப்போ விஷயமானது என்னது? அப்பிரமாணகமா போகும். ஏன்னா இந்த சித்தத்தினால்தான் நிர்மாணிக்கப்பட்டது இந்த விஷயம். இப்ப விஷயமானது எப்படிப்பட்டது? பிரமாணத்தன்மை இழந்துரும். பிரமாணத்தன்மை விஷயம் இழந்துடுத்துனா நீங்க விஷயத்தினால அனுபவிக்க முடியாது எதையுமே. ஏன்னா பிரமாணத்தினால்தான் ஞானத்தை அடைய முடியும். பிரமாணம் அப்படிங்கிறதுனால பிரமாகரணம் பிரமாணம். பிரமா அப்படின்னா யதார்த்த ஞானம். பிரமா சரியான ஞானம். சரியான ஞானத்தை அடைவதற்கு கருவி பிரமாணம். அப்போ பிரமாண ஞானமான நிலையே தவறி போயிடும். புத்தி அங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல புத் அந்த சித்தமே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, சித்தம் கட்டுப்படுத்தப்பட்டாலும் சரி இல்ல சித்தம் அதுல நிலைப்படலானாலும் சரி ரெண்டு நிலையிலையும் உங்களுக்கு பிரமாணத்தன்மை எழுந்துரும். அதனால சம்பத்தியமான புனக சித்தேன குத உற்பத்தியதே. அப்படி இந்த சம்பந்தமானது உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி உண்டாகும், என்ன மாதிரியான ஒரு ஒரு ஞானத்தை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏச்ச அஸ்ய அனுபஸ்திதா பாகாஹ தேச்ச அஸ்ய நஸ்யுஹு. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, எது இங்க எதோட சம்பந்தப்படாம இருக்கோ, எது சம்பந்தப்படலையோ, சம்பந்தப்படாத விஷயமானது உண்மையாவே இல்ல. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். என்ன ஒரு உதாரணம் எடுத்து பார்ப்போம்னா, ஏவம் ஆஸ்தி பிரிட்டம் இது உதரம் அப்படி நகரிஷ்யதே. ஒருத்தனுக்கு பின்பாகம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவனுக்கு முன்பாகமும் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு வயிறு இல்ல, உடம்பு இல்ல, முன்னாடி பாக்குற ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னாடியும் இல்ல. ஓ பின்னாடியும் முன்னாடி ரெண்டுமே சம்பந்தப்பட்டதா இருக்கு. முன்னாடி வச்சுதான் பின்னாடி அனுமானம் பண்றோம். இந்த மாதிரி முன்னாடி பாகம் இருக்கு, அதனால பின்னாடி பாகம் ஒண்ணு இருக்கணும் அப்படின்ட்டு. பானையை யாருமே முழுசா பாக்குறது இல்ல. பாணியோட ஒரு அவயத்தோட தான் இந்திரியார்த்த சன்னிகாசமானது உண்டாருது. பின்னாடி பாகமானது என்ன ஆறுது? அனுமானத்தினால அறியப்படுறது. பூர்வ ஞானத்தினால அனுமானம் இருக்கு. முன்னாடி பாகம் இருக்கிறதுனால பின்னாடி பாகம் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அனுமானத்தினால பின்னாடி பாகத்தை நான் இது பானை அப்படிங்கிறேன். எல்லாட்டி பானை ஞானமே உண்டாகாது யாருக்குமே. கபால ஞானம் தான் உண்டாக முடியும். அப்போ நான் அனுமானத்தினால எப்படி அறிகிறேன் அப்படின்னா, முன்னாடி உண்டான அனுபவத்தினால. அப்படி இங்கேயும் முன்னாடி இருக்கிற இந்த விஷயம் தான் எனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சம்பந்தமானது இல்லைன்னு சொல்லி சொன்னா ஞானமும் உண்டாக முடியாது. ஒரு பாகம் இல்லைன்னா இன்னொரு பாகமும் இருக்க முடியாது. இந்திரியார்த்த ஜன்னிய சன்னிகர்ஷம் இல்ல அப்படின்னா ஞானமும் உண்டாக முடியாது. அதனால தஸ்மா சுதந்திரோ அர்த்த சர்வபுருஷ சாதாரண. அதனால விஷயம் எப்படிப்பட்டது? சுதந்திரமானது. யாருனாலும் எந்த சித்தினாலும் பந்தப்படுத்தப்பட்டதில்லை. எல்லாருக்கும் பொதுவானது. அந்தந்த விஷயம் அந்த விஷயத்தை எல்லாருமே பார்க்கும்போது அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஞானமானது அந்த விஷயத்துல உண்டாருது. சுதந்திராணிச்ச சித்தானி. இப்போ விஷயம் மாத்திரம் சுதந்திரம் இல்ல, சித்தமும் சுதந்திரம். பிரதி புருஷம் பிரவர்த்தந்தே. சித்தம் ஒவ்வொரு புருஷன்லயும் வேறுபட்டதா இருக்கு. ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சித்தாந்த வேதத்தை இங்க கொண்டு வரா இருக்கும். கொஞ்சமா சித்தாந்தத்தோட விஷயத்தை கொண்டு வந்துருக்காரு. இப்ப பாருங்க, சுதந்திரோ அர்த்த சர்வபுருஷ சாதாரணத்துவாத்து. விஷயமானது சுதந்திரம் ஒண்ணு. ரெண்டாவது சுதந்திரம் சித்தம் சர்வபுருஷ பின்னத்துவாக்கு. ஒவ்வொரு புருஷனுக்கும் வேறுபட்டதா இருக்கிறதுனால சித்தமும் சுதந்திரம். தயோகோ சம்பந்தா உபலப்தி புருஷத்திய போக இத்தி. அப்படி சுதந்திரமான சித்தத்துல சுதந்திரமான அந்த விஷயத்தோட சம்பந்தம் உண்டாகும் போது போகம். இந்திரியார்த்த ஜன்னிகர்ஷ ஞானம். இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம். இப்ப இந்திரியார்த்தம்ங்கிறது சித்தார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம். சித்தம் தான், வேற எங்க கொண்டு வர முடியும்? சித்தம் உபஸ்தி இருக்கும்போது இந்திரியத்தோட வழிதானே போகணும். சித்தம்னா என்ன? இந்திரியத்து வழியா போறது. சித்தம் வெளியில போய் விஷயத்த பிடிக்கிறது. அதனால இங்க புருஷனுக்கு போகமானது பிரத்யக்ஷமானது உண்டாருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரி, உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம்.
1: தத் உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாத ஞானம்.
0: தத் உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாத அஞ்ஞாதம்.
1: தத் உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாத
0: ஞாதா ஞாதம். ஞாத அஞ்ஞாதம் அர்த்தம். தது உபராக அபேட்சித்வாத் சித்தமானது எந்த விஷயத்த பாக்குறதோ அந்த விஷயத்தோட ராகம் இருக்கணும், சம்பந்தம் இருக்கணும். ரஞ்ச ராகே அப்படின்னு அர்த்தம். ஈடுபாடு இருக்கணும், பற்று இருக்கணும். அந்த விஷயத்தோட சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த விஷயத்தை குறிச்சு ஞானமானது உண்டாக முடியும். அதனால வஸ்து ஞாத அஞ்ஞாதம். சித்தமானது ஒரு விஷயத்தோட சம்பந்தப்படும் போது வஸ்துவானது விஷயமானது அறியப்பட்டதா ஆறுது. விஷயத்தோட சம்பந்தம் இல்லாத போது விஷயமானது அறியப்படாது ஆறுது. இப்போ அறிவு அறியாமை ரெண்டுமே என்னது? சித்தமானது விஷயத்தோட சம்பந்தப்படுறது படாத நிலைதான். அதனால சொல்லியிருக்கு அயஸ்காந்த மணிகல்பாக விஷயாக அயஸ்த தர்மக்காக சித்தம் அபிசம்பந்திய உபரஞ்சயந்தி அயஸ்காந்த மணிகல்பாக விஷயாக. விஷயம் வந்து காந்தம் மாதிரி, சித்தம் வந்து இரும்பு மாதிரி. அந்த விஷயத்தை பால் விஷயத்தின் பால் எது ஓடி போய் டக்குன்னு ஒட்டிக்கும். அப்படி ஏனச்ச விஷய விஷயன உபரக்தம் சித்தம் யஹ ச விஷய ஞாதஹ. அப்போ எந்த விஷயத்தோட போய் ஒட்டி நிறுத்தோ இந்த சித்தமானது அந்த விஷயமானது அறியப்பட்டது அப்படின்னு ஆறுது. ஆனா இதுக்கு விரோதமா இருந்தா ததா ததோ அந்யஹ புனஹ அஞ்ஞாதஹ, இதுக்கு விரோதமா இதோட சம்பந்தப்படாம இருக்கோ அது அறியாத நிலையில உண்டாருது, அறியாமை அப்படிங்கிற அறியாதது அப்படின்னு ஆறுது. வஸ்துதோ ஞாதாஜ்ஞாத சொரூபத்துவாது பரிணாமி சித்தம். அப்ப இன்னொரு விஷயம், சித்தம் ஒரு சீக்கிரட்டா இங்க யோகத்துல யோகத்தோட சித்தாந்தம் சாங்கிய யோகத்தோட சித்தாந்தம் சீக்கிரட் ஒண்ணுன்னா வெளியில வந்துட்டு இருக்கு. ஒண்ணு விஷயம் சுதந்திரம், சித்தமும் சுதந்திரம். இப்ப சித்தத்தோட அடுத்த நிலை கொண்டு வந்திருக்கான், சித்தம் பரிணாமி, சித்தம் மாற்றமடைய கூடியது அப்படின்னு. இப்ப அடுத்த நிலை ஏன்னா மாற்றம் அடையக்கூடியதா இருந்தா தானே யோக சித்த பத்திங்கிறது ஃபர்ஸ்ட் சித்தத்தை கட்டுப்படுத்தவே முடியும். மாற்றம் இருந்தாதான் கட்டுப்படுத்த முடியும், மாற்றம் அடையாத விஷயத்தை கட்டுப்படுத்துறது இங்கே முடியும். அப்போ சித்தம் பரிணாமி முதல் சூத்திரத்தையே அறியப்பட்ட விஷயம் தான் இப்ப தீர்மானமா சொல்லியாச்சு சித்தாந்தமாத. எஸ்து தூ ததேவ சித்தம் விஷய தசிய. அப்போ சித்தமே விஷயமா இருக்கு எப்போ யாருக்கோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சதா ஞாதாக சித்த பிரத்தய தத் பிரபோஹோ புருஷஸ்ய அபரிணாமித்வாத். அப்போ இந்த சித்தத்தை பாக்குறது யாரு, எஸ்யது அப்படின்னு சொல்லிதான். எஸ்யத்துனா யாருக்கு இந்த சித்தமானது விஷயமாறுதோ, யாருக்கு விஷயமாக முடியும், போக்தூக்கு தான். யாருதே அனுபவிக்கிறாரோ அவர் தான் சாட்சி ரூபமா. யார் அனுபவிக்கிறது சித்தத்தை, ஆத்மா புருஷன் நான் தான். அதனால சதா ஞாதாக சித்த விருத்தம். ஏன்னா போன சூத்திரத்தை என்ன சொன்னாங்க, சித்தமானது விஷயத்தோட சம்பந்தப்படும் பொழுது விஷயமானது அறியப்பட்டதா இருது, சித்தமானது விஷயத்தோட சம்பந்தப்படாத பொழுது விஷயமானது அறியப்படாததா இருது. அப்போ இந்த சித்தத்தோட இச்சித்தோட ஞானம் எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா, சித்தத்தோட ஞானம் ஆத்மானால உண்டாருது, புருஷனால உண்டாருது. அப்போ புருஷன் எப்போ சித்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்கானோ அப்ப சித்தத்தோட ஞானம் உண்டாகும், புருஷன் எப்ப சித்தத்தோட சம்பந்தப்படலையோ அப்ப புருஷனோட சித்தத்தோட ஞானம் உண்டாகாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இது உண்மை இல்ல, அந்த சந்தேகம் வரலாம். அப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி கற்பனையே பண்ணக்கூடாது. சித்தத்தோட இருத்தலும் சித்தத்தோட இன்மையும் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டவன் புருஷன். சித்தத்துல விருத்தி இருக்கிறதும் சித்தத்துல விருத்தி இல்லாததும் ரெண்டு நிலையும் தெரிஞ்சினவன் புருஷன். அதோட சமாதி பரிணாமம் சரி, அதோட வித்தான பரிணாமம் சரி, ரெண்டுத்தையும் தெரிஞ்சினவ புருஷன். அத சொல்றதுனால ஏன் அப்படின்னா, மாற்றமற்றவன் புருஷன், மாற்றம் அடையக்கூடியது சித்தம். அந்த சித்தம் மாற்றம் அடையக்கூடிய சித்தத்தை மாற்றம் இல்லாத புருஷன் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறது காரணம்னால அவன் என்ன காரணத்தால அவன் மாற்றமற்றவன் அப்படிங்கறதுனால அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாரு. அதான் சதா ஞாதாக எப்பொழுதும் அறியப்பட்டதா இருக்கிறது. என்னது சித்த விருத்தி, சித்தத்தின் விருத்திகளானது என்ன அலைகளானது, யாரு தத் பிரபோகோ புருஷஸ்ய, யாருக்கு அப்படின்னா அதனுடைய சுவாமியான புருஷன், அதனுடைய அதை கட்டுப்படுத்துறதான புருஷனுக்கு அபரிணாமித்துவம். ஏன் அப்படின்னா புருஷன் அபரிணாமி மாற்றமற்றவன் அப்படிங்கிறதுனால. எது சித்த பிரபு அபி புருஷ பரிணமத்தே ததா தத் விஷயாக சித்தவர்த்திய சப்தாதி விஷயவது ஞாதா ஞாதா சிவ். சித்தம் மாதிரி புருஷனும் மாறிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு புருஷன் மாறுறா இல்ல சித்தம் மாறுறது, அதனால விஷயமானது தெரியாம ஆயிடுறது. சொல்லுவான் என்னது, நீங்க ஒரே நீர்ல ஓடுற நீர்நிலையில ஒரே ஆளு அதே இடத்த கால வைக்க முடியாது அப்படிமா. ஒண்ணு நீர் மாறுது இல்லாட்டி ஆளு மாறலாம். கால வச்சுட்டு எடுத்துட்டு திருப்பியும் கால வைக்கிறேன், நான் வச்ச நீர் வந்து போயிடுத்து, கால் முதல் கால் வச்ச நீர் போயிடுத்து. சரி, நான் அங்கேயே நின்றுட்டு இருக்கேன், தண்ணி ஓடல. இருந்தாலும் போன செகண்ட்ல இருந்த நானும் இந்த செகண்ட்ல இருந்த நானும் வேற வேற. இப்போ ஒண்ணு ஆளு மாறுறது இல்ல தண்ணி மாறுறது, அதே மாதிரி ஒண்ணு சித்தம் மாறுது இல்லாட்டி புருஷன் மாறுறான். இது ரெண்டுத்தோடையும் தாளமேளமானது சரியா இல்லன்னு சொல்லி சொன்னா, எப்படி ராகத்துல சுத்தி லயமானது சரியா இல்லைன்னா பாட்டு ஒழுங்கா இருக்காதோ, அதே மாதிரி புருஷனும் சித்தமும் ஒழுங்கா சம்பந்தப்படலன்னு சொல்லி சொன்னா ஞானமானது உண்டாகாது. அதனால இந்த புருஷனானவன் நித்தியமா இருக்கணும் எப்பவுமே. இந்த மாற்றத்தை ஒரு மாற்றத்தை இன்னொரு நித்தியமான மாற்றமற்றது பார்த்துட்டு இருக்கணுமா இருக்கணும், அப்பதான் ஞானமானது உண்டாக முடியும். அதனால புருஷன் எப்படிப்பட்டவன், சதா ஞாதத்துவம் தூ மனசஹ தத் பிரபோ புருஷஸ்ய. அதனால எப்பவுமே அறியப்பட்டதா இருக்கு இந்த சித்தமானது. ஏன் யாருக்கு அப்படின்னா புருஷனுக்கு. ஏன், புருஷ அபரிணாமித்துவம் அனுமாபேதி. இந்த ஞானமானது என்னத்த தெரியறது, எப்பவுமே பார்க்கப்பட்டதா இருக்கு. நான் இப்ப விழிச்சுட்டு இருக்கேன், இப்ப தூங்கிட்டு இருக்கேன், இப்ப கனவு இது, எல்லா நிலையும் கனவுலயும் நான் பாக்குறேன், கனவை தூக்கத்திலயும் தூக்கத்தை நான் பாக்குறேன், அப்போ விழிப்புலயும் விழிப்பு நிலையை பாக்குறேன், இப்ப விழிப்புல உள்ள உண்டார சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பாக்குறேன். அதனால என்ன தெரியறது, நான் மாற்றமற்றவனாக புருஷன் எல்லா நிலையையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு புருஷனுடைய மாற்றமற்ற தன்மையை நிரூபிக்கிறது அனுமானத்தினால. என்ன சொல்றான், சித்தமே தன்னையும் பிரகாசிக்கிறது விஷயத்தையும் பிரகாசிக்கிறது. எப்படி அக்னி தன்னையே பிரகாசிக்கிறது விஷயத்தையும் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி அப்படின்னு வைசேஷிகம் முன்னாடி உள்ள வந்து இறங்குறான். அப்படி இறங்கினா தப்பு, உதவாங்க ஏன்?

ദൃശ്യത്വാത് ദൃശ്യത്വാത് ദൃശ്യത്വാത് ദൃശ്യത്വാത് ന സ്വാഭാസാനി. എപ്படி விஷயங்கள் இந்திரியத்தை மத்த இந்திரியத்தோட விஷயங்களானது எப்படி பிரகாசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அது பார்க்கப்படுறதா இருக்கிறதுனால சொப்பிரகாசம் இல்ல, அது பார்க்கப்படுறதா இருக்கிறதுனால ஒரு ஒரு தர்க்கத்தினால கணனம் பண்ணிடுறோம். அதே மாதிரி கதா மனோபி பிரத்யே தவ்யம், அப்படித்தான் மனசையும் புரிஞ்சுக்கணும். ஏ மனசும் விஷயமா இருக்கிறதுனால சின்னாச்சா அக்னி அத்திர திருஷ்டாந்த இங்க அக்னி தான் அப்படி அக்னி வத்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த உதாரணமும் தப்பு. ஏன் அந்த உதாரணம் தப்பு? நகி அக்னி ஆத்மஸ்வரூபம் அப்பிரகாசம் பிரகாசேத்தி, நெருப்பு பிரகாசம் சொல்லி சொன்ன என்னது, எது இதுக்கு முன்னாடி தெரியாம இருக்கோ அந்த தெரியாத விஷயத்து மேல வெளிச்சத்தை போட்டு தெரிய வைக்கிறது. அக்னியில தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா? அந்த தெரியாத விஷயத்த தெரிவிக்கிறதா அப்படின்னா இல்ல. சுபாவே பிரகாஷம்ங்கிறதுனால அது தெரியாத விஷயத்த நம்ம தெரிவிக்கல, அதனால அத உதாரணமா நீங்க கொடுக்க முடியாது. பிரகாஷம் பிரகாஷ பிரகாஷ சயோகியோ திருஷ்ட பிரகாஷம்னு சொல்லி சொன்னா எப்போ எங்க பிரகாஷம்னு சொல்லி சொல்லப்படுறது அப்படின்னா பிரகாசிக்கப்படுற விஷயமும் அந்த பிரகாஷமும் சேரும் பொழுது உண்டார நிலைதான் பிரகாஷம் சொல்லி சொல்றது. எது பிரகாசிக்கப்படுறதோ எந்த பிரகாசமானது அது மேல படுறதோ இது ரெண்டும் சேரும் பொழுது உண்டார நிலைக்கு தான் பிரகாஷம் அப்படின்னு பேரு. அதனால நச்ச சுரூப மாத்திரே அஸ்தி சயோக, அந்த தன்னிலேயே தன் மேல சம்பந்தமானது இருக்கு, சயோக சம்பந்தமானது இருக்குன்னு சொல்ல முடியாது. சயோகம்னா சேர்க்கை, தன் மேலேயே தனக்கு சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. தானே தன்னோட சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ரெண்டு வேறு விஷயத்தோட உண்டாரதான் சயோகம். சயோக சம்பந்தம் என்ன எப்ப எங்க உண்டாகும்? ரெண்டு வேறுபட்ட விஷயத்துல சேர்றது. விபாகம் ரெண்டு ஒன்னா இருக்கிற விஷயம் ரெண்டா பிரியறதுல. அப்போ சயோகம்னா சேர்க்கை, ரெண்டு வேறுபட்ட விஷயமானது சேர்றது அப்படிங்கறதுனால கிஞ்ச அது மாத்திரம் இல்ல சுவாபாசம் சித்தம் இதி அக்ராஹியம் ஏவ கசிச்சி சப்தார்த்தா சுவாத்ம பிரதிஷ்டம் ஆகாஷம் ந பரப்பிரதிஷ்டம் இத்தியர்த்த கிஞ்ச சுவாபாசம் சித்தம் இதி அக்ராஹியம் ஏவ. தண்ணியே தானே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது சித்தம் யாராலையும் கிரகிக்கப்படுறது இல்ல. கசிய சிதித்தி யாருனாலையும் சப்தார்த்த இந்த சொல்லானது இந்த மாதிரி விஷயமானது தன்னைத்தானே பிரகாசிக்கிறது சித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது யாருனாலையும் அர்ஜிக்க முடியாது அந்த விஷயத்த. எப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாஷம் எதுல பிரதிஷ்டை அடைஞ்சிருக்கு நிலைப்பட்டிருக்குன்னா மகிமி தன்னிலேயே பிரதிஷ்டை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா எப்படி தெரியும்? அந்த மாதிரி சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது தானே தவிர ஆகாஷம் தன்னிலேயே பிரதிஷ்டை அடைஞ்சிருக்குன்னு ஒரு பேச்சுக்கு சொல்ற மாதிரி இங்கேயும் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றதே தவிர உண்மையாவே அதை அறிய முடியாது. அது இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ புத்தி பிரச்சார பிரதிசம்வேதனாது சத்வானாம் பிரவர்த்தி திருஷ்யதே, தன்னுடைய புத்தியுடைய மாறுபாடு நிலை உண்டாகும் போது சத்துவம் முதலிய குணங்களுடைய பிரவருத்தியானது பார்க்கப்படுறது. என்ன, நான் சத்துவ குணம் உடையதா சந்தோஷமா இருக்கேன், ரஜஸ்தன்மா இருந்ததுன்னா குருதோகம் அப்படின்னு கோபமா இருக்கேன் அப்படின்னு தருது, அப்புறம் தமஸ் இருந்தனா பீதோகம் பயம் உடையவனா இருக்கேன் அப்படின்னுட்டு இந்த மாதிரி அகம் அமுத்திரமே ராக அமுத்திரமே குரோதகைத்தி. அதே மாதிரி சத்துவ ரஜஸ்தமஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த விஷயம் எனக்கு விருப்பப்பட்டதா இருக்கு, இந்த விஷயம் எனக்கு விருப்பம் உடையதா இருக்கு வெறுப்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துல மாறுபாடான நிலையானது உண்டாருது சித்தத்துல. அந்த சித்தத்தை நான் பாக்குறேன், அந்த சித்தத்தோட மாற்றத்தை புரிஞ்சுக்கணும். அதனால புத்தேகே அக்ரஹனே நயுக்தம், இது ஆத்மானால புருஷன்னால அறியப்படல அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படி சொல்ல முடியாது. நான் கோபமா இருக்கேன்னு யாருக்கும் ஞானம் உண்டாகாது. நிறுத்துங்க, இங்க ஒரு விஷயம் நீங்க மறந்து போயிட்டீங்க. என்ன, புருஷன் நீங்க உங்களுடைய கற்பனையை திணிக்கிறதுக்கோசம் நீங்க சொல்றீங்க புருஷன் சித்தத்தை பாக்குறான் அப்படின்னுட்டு. இந்த இடத்துல அப்படி ஏத்துக்க கூடாது. யாரு பௌத்தம் சொல்றான் சித்தம் பூர்வ சித்தம், ஏன்னா ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு ஆலய விஞ்ஞானம் ஸ்மரணம் எல்லாமே எல்லாமே பஞ்ச ஆலயம்னு சொல்லி சொல்லுவான். அது அந்த அஞ்சுமே வந்து சேர்ந்து கூட்டா வந்து சேர்றது. ஒரு கூட்டம் அந்த ஆலய விஞ்ஞானம் ஒண்ணு வர்றது, அடுத்த ஆலய விஞ்ஞானம், இந்த ஆலய விஞ்ஞானத்துக்கும் அந்த ஆலய விஞ்ஞானத்துக்கும் முன்னாடி உள்ள ஆலய விஞ்ஞானத்துக்கும் ரெண்டாவது ஆலய விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ரெண்டாவது ஆலய விஞ்ஞானம் முன்னாடி ஆலய விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுனால இங்கேருந்து அந்த மேரத்தான்ல ஓடும் போது தி குடுத்துருவான்ல அந்த மாதிரி இவன் எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பான், அவன் எடுத்துட்டு ஓடுவான். அந்த மாதிரி முதல் விஞ்ஞானமானது ஆலய விஞ்ஞானமானது ரெண்டாவது ஆலய விஞ்ஞானத்துக்கு கொண்டு போய் ஞானத்தை இப்ப நான் என்ன வச்சுருக்கேன்னு இதான்ப்பா அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துருவான். அவன் உடனே என்ன பண்ணுவான், அடுத்த ஆளுக்கு கொடுத்துருப்பான். இப்படி சித்தமானது புது புது சித்தம் கிரியேட் ஆகுது, ஒன்னாவது சித்தம் ரெண்டாவதுக்கு ரெண்டாவது சித்தம் மூணாவதுக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி ஞானத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏக சமயேச உணா உபய அனவதாரணம் ஏக சமயம்.

0: சௌபயானவதாரணம்.
1: ஏக சமயே சௌபயானவதாரணம்.
0: அப்படி இங்க ரெண்டு விஷயம் வருது. சரி, அதுக்கு அடுத்த சூத்திரத்தை வருது. இப்ப இங்க என்ன சொல்றாரு, இந்த தண்ணியும் கிரகணம் பண்ணிக்கிறது, விஷயத்தையும் கிரகணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒத்துண்டான்னு வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல சித்தமானது ஒரு சித்தம் தான்ப்பா, சித்தம் தண்ணியும் கிரகணம் பண்றது விஷயத்தையும் கிரகணம் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏத்துக்க முடியாது. ஏன், ஏக சமயேச்ச உபய அனவதாரணம். ஒரே நேரத்தை தன்னையும் விஷயத்தையும் பிரகாசிக்க முடியாது, சித்தத்தினால புரிஞ்சிக்க முடியாது. பரரூப அவதாரணம் யுக்தம் க்ஷணிக்கவாதினோ எது பவனம் சைவ கிரியா ததைவச்ச காரகம் இது அப்யுகமஹ. க்ஷணிக்கவாதிகள்ல அவங்க என்ன சொல்றாங்க, எது இருக்கோ அதுதான் கிரியா, அதுதான் காரகம், அதுதான் செயல், அதுதான் வேற்றுமை. எல்லாத்தையும் அதே அந்த செயல் அந்த செயல் நடக்கிற இடத்துலயே சொல்லிடுவான். என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயம்தான் செயல், அந்த விஷயம்தான் விஷய வேற்றுமை காரகம். செய்பவன் செய்யப்படும் பொருள் இந்த மாதிரி எல்லாமே மாற்றமும் அங்க வந்துடும் அந்த விஷயத்திலேயே அவனுக்கு உண்டாகும். ஆனா நம்மளுடைய சித்தாந்தம் அது இல்லை. ஏன், ஏகஸ்மின், இதுதான் வேதாந்திக்கு விரோதமா சொல்லுவாங்க. எல்லா இடத்தையும் கொண்டு வந்துருவான். என்ன வேதாந்தி என்ன சொல்லுவாங்க, வேதாந்திகள் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டான்னா அவன் விவகாரத்தை எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, அங்க பர புருஷனை ஆலிங்கனம் பண்ண முன்னாடி நாள் அனுபவிச்ச சுகத்தை, வேற்று ஆடவனோட அனுபவிச்ச சுகத்தை ஒரு பொம்பளையானவள் வீட்டு வேலையை செய்யும் போதும், ஒரு ஆம்பளையானவன் கூட எடுத்துக்கலாம், வீட்டு வேலையை செய்யும் போதும் எப்படி மற்ற வேலைகளை செய்யும் போதும் அவனுடைய அந்த அனுபவமானது ஞாபகம் வந்துட்டு இருக்குமோ, அதே மாதிரி சித்தத்துல இவனுக்கு அந்த ஆத்ம சுகமானது மறைஞ்சே போகாது அப்படிம்பாங்க. சித்தத்துக்கு ஆத்ம அனுபவமும் இருக்கு, சித்தத்துல லௌகிக அனுபவம் ஒரே நேரத்துல இருக்கு. நான் வேலை செய்யும் போது, நடந்துட்டு இருக்கும் போது, போகும்போது, வரும்போது, எல்லா நேரத்தையும் நான் ஆத்மாவை அனுபவிச்சுட்டு இருக்க முடியும். அது எப்படிறானே, நடக்கும்போது மூச்சு விடுறியா, அப்படி வா அப்படி வந்தான்னு நான் சொல்றேன். மூச்சு விடும் போது நடக்கிறது இல்ல, நடக்க விடும் போது மூச்சு விடுறது இல்ல. இதோடைய வேகமானது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, இதோடைய இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவனுக்கு புரியறது இல்ல அப்படிமா. இடைவெளி எப்படின்னா, கமலதளம் இருக்கு, கமலதளம்னா தாமரை இதழ் இருக்கு, தாமரை இதழ் ஒரு 100 இதழ் வச்சிருக்கீங்க, ஒரு ஷார்ப்பான பின் எடுத்து சொருகுறீங்க அப்படின்னு இறங்கிடும். ஆனா ஸ்லோ மோஷன்ல இறக்கி பாருங்க, அதை ஸ்லோ மோஷன்ல ஓட்டி பாருங்க அந்த வீடியோவை, என்ன ஆகும், ஒரு ஊசியில ஒரு எதழ குத்தி அது கிழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த எதழுக்கு போகும், ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த எதழுக்கு போகும். அப்போ அதே மாதிரி உனக்கு இந்த கேப் தெரியாததுனால நீ நடக்கும் போதே பேசுறேன், பேசும் போதே மூச்சு விடுறேன்னு நினைச்சுட்டு இருக்க, அது உன்னுடைய முட்டாள்தனம் அப்படிமா. அதனாலதான் ஏக்க சமயேச்ச உபய அனவதாரணம் இந்த சுத்தத்தை இறக்கி விட்டுருவான். அப்ப என்ன சொல்றது, அப்படி இல்ல வேதாந்தி அங்க அதுக்கு பதில் சொல்லுவான், அப்படி இல்லப்பா நீ சொல்ற மாதிரி இல்ல, இதுக்கு அர்த்தம் இதுக்கு வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேதாந்தி அர்த்தம் சொல்லுவான். அங்க பாப்போம் வேதாந்தியோட விஷயத்த காரக இது அபியோகமாக அவங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயத்த ரெண்டு இடத்தையும் ஒத்துக்கிறாங்க. சியார் மதி, சரி இது இருந்துட்டு போறது. ஸ்வ ரச நிருத்தம் சித்தம் சித்தாந்திரேன சமன்வந்திரேன கிருஷ்யதே இதி. தன்னுடைய சித்தமானது இன்னொரு சித்தத்தினால கிரகணம் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் முடியாது. ஏன், சித்தாந்திர திருஷ்யே புத்தி புத்தே அதிப்பிரசங்க ஸ்மிருதி சங்கரஸ்ச புத்திர புத்தேஹே அப்ரதிசங்க ஸ்மிருதி சங்கரஸ்ச சித்தாந்திர திருஷ்யே புத்தி புத்தேஹே அப்ரதிசங்க ஸ்மிருதி சங்கரஸ்ச புத்தி புத்தேஹே அப்ரதிசங்க சித்தாந்திர திருஷ்யே. வேற சித்தத்தினால பார்க்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆலய விஞ்ஞானத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. புத்தி புத்தே அதிப்பிரசங்க, அதிப்பிரசங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த புத்தி அடுத்த புத்தினால, அடுத்த புத்தி அடுத்த புத்தினால, அடுத்த சித்தம் அடுத்த சித்தத்தினால, ஒரு ஒரு சித்தத்துக்கும் ஒரு ஒரு சித்தம் அனவஸ்த அதிப்பிரசங்கம்னா ஒரு முடிவற்ற நிலை உண்டாயிருக்கும். ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு, மூணுக்கு நாலு, நாலுக்கு அஞ்சு அப்படின்னு முடிவு இல்லாத நிலை போயிட்டு இருக்கும். அது மாத்திரம் இல்ல, முதல் சித்தத்தை பார்த்தது ரெண்டாவது சித்தம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, முதல் சித்தம் பார்த்ததும் ரெண்டாவது சித்தம் பார்த்ததையும் கன்ஃபியூஷன் உண்டாகும். அதனால ரெண்டு பிரச்சனையும் இருக்கு, அதனால இது தப்பு. அது சித்தம் ஓம் பூர்ணம பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: நள்ளிரொளில் நட்டம் ஆடும் நாதனேன்னு சொன்னாலே போதுமே. ஏன் மாணிக்கவாசகர் வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறார், பயின்று ஆடும் நாதனே அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப திரும்ப உயிர்களுக்காக உயிர்களை இயக்குவதற்காக அவனுக்கு சலிப்பே வர்றதில்லை. இவ்வளவு தடவை பிறக்க வைத்தும் இவனுக்கு என்ன ஞானம் வரலையே அப்படிங்கிற ஒரு சலிப்பு இறைவனுக்கு வரவே வராது. எவ்வளவு ஒரு பெரும் கடமையாளன் பாரு, பயிலுதல், அதாவது திரும்ப திரும்ப அந்த நடனமானது உயிர்களுக்காக திரும்ப திரும்ப நடக்கும், பயின்று ஆடுதல். ஆமா, அதாவது ஐந்தொழில வந்து திரும்ப திரும்ப செய்யற, ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுறது இல்ல. பயிலுதல் என்றாலும் அதே பொருள் தானே, பயிற்சி. பயில் என்ற வார்த்தை இருந்தா பயிற்சிங்கிற வார்த்தை வருது, பயில் பிளஸ் சி பயிற்சி. நவில் தரும் நூனயம் போலமே பயில் தரும் பண்புடையாள நட்பு. பயில்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பல இடத்துல பயன்படுத்துறேன். புரிதல்னாலும் அது அப்படிதான், திரும்ப திரும்ப ஒன்று செய்வது புரிதல். அதனால அவங்க என்ன சொல்றாரா, அங்க புரிதல்ங்கிற வார்த்தை ஏன் போடுறாருன்னா, உயிர்கள் மறுபடியும் பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து எத்தனையோ தடவை அந்த வினைக்கிடாக பிறந்து கொண்டே இருக்கின்றன. அது ஒரு கால இல்லையே, எத்தனை டைம், ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஹவ் பீன் பார்ன் ஒரு கேள்வியை கேட்டார், ஹவு மெனி டைம்ஸ், என்ன சொன்னாங்க, இன்ஃபினிட் டைம்ஸ், இன்ஃபினிட், எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்ப திரும்ப அந்த ஆணவ மலத்தின், அதாவது அந்த ஆணவ மரம் வந்து செயற்பாடற்று போகிற வரைக்கும் பறக்க வைக்கிறேன். ஆணவ மரம் பாதிப்பு உயிருக்கு எப்ப வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் பண்றேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, அந்த ஞானம் ஒன்றை கொடுத்து வீடு வேற்றை தருகிறேன். அதுல இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிடுங்க, அந்த உயிர்கள் வந்து அந்த ஆணவ மரத்தோடு கூடியிருக்கும் பொழுது அனாதி கேவலம், அனாதி கேவலம். இப்ப நம்ம நிக்கிற நிலை வந்து சகலம். இப்போ சகல நிலையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள், அப்படி ஈக்குவேஷன் போட்டுக்கிட்டா ஈஸியா புரிஞ்சிடும். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள். இந்த நிலைக்கு தான் என்ன சொன்னாங்க, சகலம். சகலம்னால என்ன அர்த்தம், வார்த்தையிலேயே ஆல், சகலவிதமான சொத்துக்கள். நீங்க வார்த்தையை சொல்லுங்க, சகலம், சகலம்னா எல்லாம் சேர்ந்து. அதனால இந்த இதுக்கு வந்து சகலம் என்ற வார்த்தையவே இங்க சொன்னது காரணம், எல்லாமே இந்த வார்த்தை அந்த டெர்மினாலஜிக்குள்ளே அந்த பதில் இருக்கு. அந்த ஞான குரு வந்து வரணும், எப்பொழுது குரு வருகிறார் என்றால், குருவை நாம் அடையாளம் காண முடியாது. நமக்கு ஞானத்தை உணர்த்துகின்ற குரு எங்கே இருக்கிறார், எப்படி வருவார்? ஆகவே ஆனா என்ன செய்யாரு, ஞான குரு தான் மாணவனை ஐடென்டிஃபை பண்ணுவார். யூ கேனாட் ஐடென்டிஃபை த குரு, பட் த குரு வில் ஐடென்டிஃபை யூ. அதாவது அந்த ஞானத்தை பெறுவதற்குள்ள தகுதி அதுக்குதான், அது வருவதற்கு என்ன சொல்றது. இப்ப அண்ணன் கேட்டா ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்ப அது வரைக்கும் நம்ம சும்மாவே இருக்கிறார் சார் அப்படின்னு கேள்வி வருது. அவர் வர்ற அன்னைக்கு என்னைக்கு வருவார், அது வரைக்கும் நீ இறை வழிபாட்டை செய்து கொண்டிருந்தால் அந்த தகுதியுடைய குரு, ஞான குருவை அவர் அனுப்பி வைக்கிறார் அவரே. இப்ப எல்லாருடைய ஞானிகளையும் பாருங்க, எல்லாருக்கும் மெய்கண்டாரும் தன்னுடைய மாணவன் இவர்தான் என்பதை ஐடென்டிஃபை பண்றார். அதே போல சிவயோகசாமியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், இவர் தகுதியுடைய குருனார் என்று கேட்ட பிறகுதான் அவர் யாரடா நீ பாரடா உள்ளே. அப்ப என்ன தெரியுதுனா, இவர் அவரை ஐடென்டிஃபை பண்ணல, இவர் வந்து பெறுவதற்கு தகுதி உடையவர் என்பதை அவர் தெரிகிறார். அப்படிதான் எல்லாருடைய எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அப்படிதான் வருது. ஆனா அந்த குரு வந்து நாம் செய்கின்ற தவம் காரணமாக, தவத்தினில் உணர்த்த, அது தவம் காரணமாகத்தான் குரு வர்ற. பல்வேறு பிறவிகளிலே நாம் செய்த தவம் இருக்கு இல்லையா, அந்த தவம் தான் நல்ல குருநாதரை இறைவன் வந்து சேர்த்து வைக்கிறார். அப்போ அந்த இறை வழிபாடு எதுக்கு உதவுது, அதான் கேள்வி. இறை வழிபாடு எதுக்குன்னு கேட்டா, அது தாய்மானவர் பேர் சொல்வார், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல சத்குருவும் வாய்க்குமென்றோ பராபரமே. அப்ப இறைவருக்கு நாம் செய்யக்கூடிய மூர்த்தி வழிபாடு, தீர்த்த வழிபாடு, யாத்திரைகள், பல தலங்களுக்கு போறோம், காசி ராமேஸ்வரன் போய் வணங்குறோம், கோயில்கள்ல பூஜை எல்லாம் பண்றோம், இதெல்லாம் என்ன செய்யறாருன்னா, நாம் செய்யக்கூடிய அந்த சரியகிரிகளை ஏற்றுக்கொண்டு நமக்குரிய குரு யாருங்கிறத அவர் செலக்ட் பண்ணி அனுப்புற. எனக்கு குரு இல்லாம ஞானம் இல்லை அப்படிங்கறத அத சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மெத்தேடு, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மெத்தேடு வேற, பிள்ளையாகலருக்கு மெத்தேடு வேற, விஞ்ஞானர்களுக்கு மெத்தேடு வேற, இந்த மெத்தேட மாத்திர. ஆனா குரு எல்லாருக்கும் வேணாம். இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு தான் என்ன பண்றாருன்னா, அவரே வந்து ஒரு இன்னொரு மானுடனுடைய, அவரும் நம்மள குருவும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான், அவருடைய ஆன்மாவில் நின்று கொண்டு அந்த அருள் பெறுகிறார். அது சைதன்ய சொரூபின்னு பேர். அதுக்கு பேரு நம்ம குருவினுடைய ஆன்மா இருக்கார் இல்லையா, நம்முடைய ஞான குரு இருக்கார், ஞான குருவுடைய பாடி நம்மள மாதிரி தான் இருக்கு. குருவுக்கும் நம்மள மாதிரி தான் சப்த தாதுக்களான உடம்பு தான் அவருக்கு இருக்கு இல்லையா. ஆனா அவருடைய ஆன்மா இருக்கே, அந்த ஆன்மாவை தன்னுடைய நிலைக்களமாக கொண்டு அவர் வந்து சிவபெருமான் அருள் செய்யும் பொழுது அதுதான் உண்மையான ஞானம் வருகிறது. ஆனா ஞானம் வந்து குருவிட்ட இருந்து டிரான்ஸ்பர் ஆகல, அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஞான குரு வர்றாரு, ஞானம் வந்து குருவிட்ட இருந்து நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல, அவருடைய சந்நிதி, அதாவது அவருடைய சந்நிதியில வருது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாங்க, இப்ப சூரியன் படுகிறது, சூரியகாந்தக்கல், அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். ஞானம் வருவதற்கும் அந்த குரு வருவதற்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லும்போது சித்தியார்ல சொல்றாரு, சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுவாவோல் ஆரியாம் ஆசான் வந்து அருளால் தோன்று அடியானம் ஆன்மாவில் தோன்றும். அதாவது சூரியகாந்த கல்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல் மேல சூரியனுடைய கிரணங்கள் படும்பொழுது நெருப்பை கக்கும். சூரியகாந்த கல்ல நெருப்பு வரும், அந்த நெருப்பு எங்கிருந்து வருதுன்னா கல்லுக்குள்ள இருந்தா வருது, சூரியன் இருந்து வரல. அதுக்கு பொட்டன்சியலா இருக்கக்கூடிய நெருப்பு சூரியனுடைய கிரணங்கள் பட்ட உடனே அந்த சூரியகாந்தக்கள் நெருப்பை கக்குது. அந்த நெருப்பு சூரியன் இருந்து வரல, ஆனா சூரியன் சந்நிதி இல்லாமே வராது, சூரியனுடைய பிரசன்ஸ் வேணும், ஆனா சூரியன் இருந்து வரல. அதே போலதான் ஞானகுருடைய பிரசன்ஸ் வேணும், ஆனா ஞானகுருட்டு நான் டிரான்ஸ்பர் ஆகி நமக்கு ஞானம் வரல. நமக்கு ஏற்கனவே பல பிறவிகள் செய்த சரீகிரியா யோகங்கள் தான் ஞானத்தை கொடுக்கிறது. ஆனா சூரியன் எப்படி சூரியன் சந்நிதி இல்லாம அது நெருப்ப கக்குதோ நெருப்பு கக்காதோ, அதே போலதான் இந்த ஆன்மா ஞானத்தை அடைய முடியாது. திருமூலர் அப்படிதான் சொல்ற, சூரிய காந்தமும் சூழ்வஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்வஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்றமும் அற்ற நலன்களே. இது திருமந்திரம், இதே திருமந்திரத்தான் சரியான சித்தியார்ல இதே கருத்தை
1: விதிக்கிறேன்.
0: சூரியகாந்த கல்லினிடத்தே, எட்டாம் சூத்திர சூரியகாந்த கல்லினிடத்தே, அது அகர வரிசை இருக்கு இல்லையா, அது நம்பர் இருக்கா இல்ல, நூத்தி ஐம்பதாவது பாடலா இல்ல, நூத்தி பக்கம் பாருங்க, படிங்க நீங்களே சத்தமா படிங்களேன்.
1: சூரிய காந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்று இடச்சோதி தோன்றுமாவோல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவின் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்ற தானும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பாரியனுமாய்
0: அரியனுமாய்
1: நேரியனாய் பரியனுமாய் உயிர்குயிராய் என்றும் நின்றெல்லாம் முன்னிகழ்ந்து தோன்றும்.
0: சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாவோல் எப்படி பிரிக்கிறேன் பாத்தீங்களா, ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்ற சூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலையெல்லாம் முன்னிகழ்ந்து தோன்றும். என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க ஆரியன்கிற வார்த்தை யாருக்கு சொல்லாரு பாத்தீங்களா, ஞான குருவுக்கு தான் ஆரியன்கிற. தெரியுதாங்களே, நம்முடைய திருமுறைகள்லயும் சரி சாத்திரங்கள்லயும் சரி, ஆரியன்கிற வார்த்தை இறைவனுக்கும் ஞான குருவுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. மங்கோலியால இருந்து வந்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஆரியன் என்ற வார்த்தைக்கு. தமிழ் அகராதியில ஆரியன் என்ற வார்த்தைக்கு நிகண்டுல என்ன பொருள்னா, அப்பழுக்கு இல்லாதவன். அது வந்து ஜாதி பத்தியோ இனம் பத்தியோ மொழி பத்தியோ வரவில்லை. அதான் ஆரியன் என்பது எந்த விதமான அப்பழுக்கு இல்லாதவன். அது இறைவனுக்கு தான் அது பொருந்தும். அது ஞானாசிரியருக்கு உபச்சாரமா சொல்லப்படும், ஏன்னா அவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் தான். அவங்களுக்கு சொல்லப்படும் ஆரியன்கிற வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட் வந்து பூரியன். தமிழ் மொழியில ஆரியனுக்கு ஆப்போசிட் திராவிடன் இல்லை, ஆரியன் பூரியன். எல்லா தீய குணங்களும் இருக்கிறவனுக்கு பேர் பூரியன், எல்லா நல்ல குணங்களும் இருக்கிறவன் பேர் ஆரியன். அதனாலதான் திருவள்ளுவர் பூரியன்கிற வார்த்தையை ரெண்டு இடத்துல பயன்படுத்துறாரு. திருவள்ளுவரே
2: பயன்படுத்துறார்
0: பூரியார் கண்ணும் உள. என்ன நுட்பம் பாரு, இதெல்லாம் ஒரே கேட்கறதுனாலதான் நம்ம ஏதோ வைத்துக்கொண்டு. ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடியான ஆன்மாவில் தோன்றும், தோன்ற துரியனாம் சிவன் தோன்றும். அப்ப என்ன தோணுமா, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வேற, இந்த உயிரை இயக்கின இறைவன் வேற. அதனால துரியனாம் சிவனும் தோன்றும், தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அது என்ன அர்த்தம் தெரியுமா, தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அப்ப என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மா சர்வ லோகங்களையும் வியாபித்திருக்கிறது. அது தெரியுமா, இதுவரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆன்மா இஸ் கன்ஃபைன்ட் டு அவர் பாடி, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிதான் போயிட்டு இருக்கோம். எல்லா காரியங்களும் நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலேயும் இருக்கு. இந்த ஆன்மா வந்து எல்லா லோகங்களிலும் வியாபித்திருக்குங்கிறது தெரியுமா. அதனாலதான் தொல் உலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். ஆன்மாவுக்குள்ளதான் உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ள ஆன்மா இல்ல, தன்னுள்ளே தோன்றும். அங்க என்ன சாமி எழுதுவார், உரை எழுதும்போது அங்க எழுதுவாரு, ஒரு ஞானாசிரியன் வந்து உபதேசம் செய்யும் பொழுது அந்த ஞானாசிரியன்டருந்து ஞானம் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல. ஞானம் எங்கிருந்து வருது, பொட்டன்சியலா வித்இன் யுவர் வித்இன் யுவர் சோல், அது அவருடைய சந்நிதியில வருது. அந்த சூரியகாந்தக்கல் எப்படி சூரியனுடைய சந்நிதியில் நெருப்ப கக்குமோ அது போல, அது திருவுருப்பையிலையும் வரும். திருவுருப்பையிலும் இந்த கருத்து சொல்றேன், நற்கள் பான் ஒளி அனல் படின் சொல்றேன். இந்த திருவுருப்பையில எல்லா இடத்துலயும் பாடல் நம்பர் எனக்கு மறந்து போச்சு, அதே கருத்து வருது திருவற்பயிலே வருது. ஞானம் அது நம்பர் என்ன, ஞானம் இவன் ஒளிய நன்னீடும் நற்கணல் பானு நற்கள் பானு ஒளிய அனல் படி, பானு ஒளிய படி. சூரியன் இல்லாம சூரியன் இல்லாம அனலை நெருப்பு சூரியகாந்த கற்குமானால் இப்படி சொல்ற டிவோர்ஸ்ல வர்றேன். அந்த ஞானாசிரியம் இல்லாம ஞானம் வரும், திருவுரு பயனே அது வருது எல்லாமே. அத சாமி எழுதும்போது சொல்வாரு, ஆசிரியன் நூற்பொருள் உரைக்கும்படி ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு சென்று பற்றுவது. சாமி எழுதுறாரு எப்படி, அவங்க ஒரு அந்த ஞானிகள் பார்க்கிற பார்வை தான் வித்தியாசம். இப்ப இதே பாருங்க, நான் சொன்ன இந்த திருச்சதகம் அந்த இதை நம்மளும் தான் படிக்கிறோம், திருவாசகத்தையும் நம்ம எத்தனை பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த உண்மை நமக்கு புலப்படுதா, அங்க சொன்னது முதல் உற்பவம் இங்க சொன்னது புனல் உற்பவம் நமக்கு தெரியுதா இல்லையா, இச்சதின்றியே உலகி செய்வா என்னும் முதல் உற்பவம், பின்னாடி சொல்றது புனல் உற்பவம் நமக்கு தோணுதா திருவாசகத்தை படிச்சா, அது தோணாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அந்த பாடலை ஒரு ஞானி பார்ப்பதற்கும் நீ பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் திருவாசகம் ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிது. திருவாசகத்தை ஓதலாம் நீ அவ்வளவுதான், உணர முடியுமா என்ன முடியாது. திருவாசகம் ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிது, அப்படி ஒரு சிறப்பு. அதனால சொல்ற ஆசிரியன் ஞானமே மாணாக்கன் மாட்டு பற்று சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அடுத்த பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார்.